0: கேட்க மாட்டேன்னு உறுதிமொழி. பாண்டு எழுதி கொடு, 10 ரூபாய் பத்திரத்தை எழுதி கொடுக்கிறார். காசு வந்து கொட்டுது. அப்படிப்பட்ட பெருமான் பிணி வரக்கூடாது, கேடு வரக்கூடாதுன்னு ஒரு பாட்டு சொல்றேன்னு சொன்னேன், அதையும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். எங்கும் ஏதுமோ, மங்களத்துல நிறைவு பண்ணணும், மங்களத்திலே நிறைவு பண்றேன். எங்கும் ஏதுமோர் பிணியிலர் கேடிலர் இடை வளர் நரும் கொன்றை தங்கு தொங்கலும் தாமமு கண்ணியும் தாமந்தவர் மேய மங்குல் தோய் பொடி அரிசிலின் வட கரை வரு புனல் மாகாளம் கங்குலும் பகலும் தொழு அடியவர் காதன்மை உடையாரே. ரெண்டு செய்தி மட்டும் சொல்லுங்க. சாமியை காண ஆசை இருக்கா, தொழுங்க. இது திருநாள் பேச சொல்ல, துண்ணி அங்கை தொழவல்லார்க்கு தோன்றி அருளவல்லாம். கை பொருந்தி தொழுதான் தோன்றுவார், தோன்றி அருளுவார். அப்ப இறைவர் தோன்ற வேண்டும் என்றால் தொழ வேண்டும். இது புரிஞ்சுக்கணும். அருள் வேணுமா? போற்றின்னு சொல்லப்படணும். போற்றி என்பார்க்கு அல்லது அருளாம். இது சீக்கிரார் சொல்றார், ஞானசம்பந்தர், பாண்டி கொடுமுடி தேவாரம், நெல்வாயில் அறத்துற தேவாரம், இங்கோய்மலை தேவாரம், வீழிமிடலை தேவாரம் எல்லாம் சொல்லணும். நேரம் எனக்கு எல்லாம் இல்லை. இந்த தேவாரங்கள் எல்லாம் சொல்ற இப்ப கூட சொல்லிட்டேன். வீழிமிடல கந்தார பஞ்சமம், இங்கோய்மலை தக்கேசி, பாண்டி கொடுமுடி காந்தாரம், நெல்வாயில் அறத்துறை பேந்தை காந்தாரம். இந்த தேவாரங்களிலே போற்றி என்று சொல்லுக என்று ஆணையிட்டே செல்ற. வீட்டுல போய் பாத்துக்கோங்க. போற்றி என்பார் கல்லது அருளானுகிறோம். இத திரட்டி சேர்க்கிறார் பெருமான் சொல்ற சொல்லுகிறேன். திருளும் மிக்கலை விளங்கவும் பார்லோர் சிந்த இருளும் நீங்கவும் எழுது சொன்னரை அளிப்பவர் தான் பொருளும் ஞானமும் போகமும். பொருள் என்ன? உலக பொருள், செல்வம். அந்த வாழ்வுக்கு தேவையாண்டி அருளாகிய பொருள், பொருட்செல்வம் அருட்செல்வம் ரெண்டுமே கிடையாது. போகம் அதை அனுபவிப்பதற்கான ஆற்றல். சில பேர்த்து செல்வம் இருக்கும், சக்கர வியாதி உலகம் பூரா இருக்கு, உலகம் பூரா அந்த வியாடி வந்து சாப்பிட விடாம தடுக்கும். அது தடுக்காம செய்ய வல்லது இறைவரை நோக்கி சொல்ற போற்றிங்கிற துதி. உங்களுக்கு நல்ல வழிதான் நான் காட்டு. திருளும் மிக்கலை விளங்கவும் பார்லோர் சிந்த இருளி நீங்கவும் எழுது சொன்னரை அளிப்பவர் தான் பொருளும் ஞானமும். ஞானம் கிடைக்கும். பள்ளிக்கூடத்துல போய் தலைவேடன் என்னாலும் கிடைக்காத கல்விய ஞான போனதை தருவார். போகமும் போற்றி என்பார் கருளும் அங்கன திருவரத்துறை அணைந்தார். இப்படிப்பட்ட ஆச்சாரியமூர்த்திகள் மூவர் பெருமக்களை வணங்கி அவருடைய வாழ்வும் அவருடைய வாக்கும் நமக்கு வரம் தர வந்தன. இன்னொரு பாட்டில் கூட சொல்ற, விலங்கலே சிலை இடமென உடையவன் விற்குடி வீரட்டத்தில். உங்களுக்கு எல்லாம் வரம் வேணுமா? இருக்கணும். என்ன வரம் வேணாலும் கேட்கலாம், வேணுமா? அப்படின்னா, நலங்குள் வார்பொழில் காழியுள் ஞான சம்பந்த நெற்றமை மாலை வளங்கொடை இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றது வரமானே. வரம் தனியா வேண்டாம், ஞான சம்பந்தரை கும்பிடுவதே வரம் தான் என சொல்லி, நாவரசரை கும்பிடுவதும் வரம் தான், நம்பிகளை கும்பிடுவதும் வரம் தான், அடிகள் பெருமானை கும்பிடுவது வரம் தான், ஆச்சாரியமூர்த்திகள் நந்தம் நாதனா நம்பாண்டா நம்பி குன்றத்தூர் கோமகனா தெய்வ சீக்கிரார் போன்ற பெரியோர்களை வணங்குவது வரம் வரம் வரம் என சொல்லி, இந்த அடிநாயக்கு இந்த வாய்ப்பை தந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தால் இன்னும் பெரியோர்கள் இருக்கின்றார்கள். திருக்குறளையே வல்ல பெரியோர்கள் எல்லாருடைய சொந்து வளர வேண்டும், வாழ வேண்டும், சைவம் தடைக்க வேண்டும், எங்கு திருநீட்சி செல்வம் பெருக வேண்டும், திருப்பதிக முழக்கம் எங்கும் கேட்க வேண்டும், ஆச்சாரியாருடைய புகழ் அவனையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என சொல்லி, ஒன்றும் போதா நாயனுக்கும் இந்த எட்டும் இரண்டு வரியாத பேதையனை கட்டி நீரணிந்த பெரியவர் முன்னே பட்டிமண்டபத்தில் ஏற்றிய அந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தாருடைய அங்கத்தினர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் அது வார்த்தையிலே அமையாது என சொல்லி, ஒரு நாவுக்கு ஒரு செய்ய ஒண்ணாதேன் என கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திரு முருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்ற திருப்பதிகம், பண் பழம்பஞ்சுரம் 7 திருமுறை. திருமுருகநாத சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வேடுபறி செய்த அற்புத திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருவளஞ்சுழி பேராராய் பெருக்கெடுத்து வந்த காவிரி வெள்ளம் பூமியில் உள்ள ஒரு பிளத்தின் வழி பாய்ந்து மறைய அதனை வெளிப்படுத்தும் பொருட்டு அதனுள் ஏரண்ட முனிவர் என்ற பேரொருளாளர் இறங்க காவிரி மீண்டும் வளம் சுழித்து எழுந்து சோழ வளநாட்டில் பாய்ந்தது. காவிரி வளம் சுழித்து எழுந்த பகுதியாதலால் திருவளஞ்சுழி என்ற பெயர் அமைந்தது. இறைவர் கற்பகநாதேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி, அமுதம் பெறுதற் பொருட்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது பூஜித்த வெள்ளை பிள்ளையாரை இந்திரன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளச் செய்வித்தான் என்பது வரலாறு. சிற்ப வேலைப்பாடுமிக்க அழகான சன்னதி. ஏரண்ட முனிவர், வளஞ்சுழிநாதர் முதலிய திருமேனிகளை இங்கு காணலாம். திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பெற்ற தலம். அப்பர் பெருமான் அருளிய பலவகை திருத்தாண்டகத்தில் வளஞ்சுழியே வளஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாமே என்று போற்றி பரவியுள்ளார். ஆதிசேடன் வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநல்லூர் தொழுதிருந்த ஞான சம்பந்த பெருமான் திருவளஞ்சுழிக்கு எழுந்தருளுவது அறிந்த அன்பர்கள் ஆளுடைய பிள்ளையாரை சூழ்ந்து வணங்கி வரவேற்றனர். அச்சூழல் வெண்மதியை மேகக்கூட்டம் சூழ்ந்தது போன்று இருந்தது என்பார் சேக்கிழார் பெருமான். திருவளஞ்சுழிவாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்து ஏத்திப் பாடிய அற்புதமான பாடல் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பதாம். இப்பதிக திருக்கடை காப்பில் ஞான சம்பந்தன் தமிழ்மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டுகந்தவர் தமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே என்று அருளியுள்ளார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: நீங்கள் தண்ணீர் குடிக்கின்ற போது சிவபெருமானையுடைய தலையிலிருந்து வரக்கூடிய கங்கையினை பருகுகிறேன்னு நினைச்சுக்கிட்டு குடிச்சீங்கன்னா அதுவரைக்கும் செஞ்ச பாவம் தீரும். குளிக்கும் போது கங்கையில குடிக்கிறேன், நம்ம இன்னொரு தீபாவளி அன்னைக்கு தான் கங்கா ஸ்நானம் வச்சாலும் கேட்கணும்னு நினைச்சிருக்கோம். தலைக்குமே கங்கையில குடிக்கிறதா கற்பனை பண்ணிட்டு குளிக்க கூடாதா? என்ன குளிக்கும் போது தண்ணி இருக்கு, கங்கா தேவியை இப்ப நான் குளிக்கிறேன், என் உடம்பு சுத்தமாகும் போல என்னுடைய மனசும் சுத்தமாகணும், நல்ல தூய்மையான எண்ணம் வரணும், மேன்மையான எண்ணம் வரணும், என் வாயில வரதெல்லாம் நல்லதா இருக்கணும். கேட்டுக்கலாம்ல? நாம எத்தனை பேருக்கு, நான் இன்னைக்கு சொல்றேன், நான் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்றேன், பேசுறது நல்லா பேசணும், தெளிவா சிந்திக்கணும், ஒழுங்கா சிந்திக்கணும், எல்லாம் சொல்றேன், செய்யறோமா? எல்லாம் தான் பண்ணீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கிற மாதிரி இருந்து நாம் அடுத்தவங்களுக்கு சொல்வதை எல்லாம் நமக்கு நாமே செய்து பழக வேண்டும், இனியதை பேச வேண்டும். இந்த தண்ணீரை பருகணும்னு போய் திரும்பி திரும்பி பார்க்கறா, எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் நிலைகளிலும் வாயை வைத்து உறிஞ்சுதுனா அழகான ஒரு வழி போட்டாரு. கூபம் நீர்நிலை நீர்களும் பசையற குடித்தான், அதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம முழுவதும் குடிச்சுட்டான். தாகம் தீர்ந்த பாடு இல்லை. வறட்சி இருந்தீங்களா? நீங்க வறண்ட நீர் பகுதிகளிடம் ஒரே ஒரு கப்பு தண்ணீர் குடிங்களா தெரியும். அது மாதிரி அக்னி நட்சத்திரத்துல மேலே எங்கேயாவது செடி கொடிகள் தண்ணீர் இருந்ததுன்னா அந்த தொட்டியில ஒரு சொம்பு தண்ணீரை விட்டு பாருங்க, இல்ல ஒரு டம்ளர் தண்ணீரை விட்டு பாருங்க, நீங்க விட்டுட்டு திரும்பதுக்குள்ள தண்ணீர் தப்புனு உறிஞ்சிருக்கும். ஆஹா, இது கொஞ்சம் விடணும் அப்படின்னு நினைச்சு விடணும். நீங்க அது நிறையற வரைக்கும் விடணும், தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டே இருக்கணும். அப்படி செடி கொடிகளுக்கு தண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பசுமையா இருக்கும், உங்க வாழ்க்கை பசுமையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் உங்க வீட்டு மேல் மாடியிலா சின்னதா ஒரு தோட்டம் அமைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் போல ஏதாவது செடி கொடிகளை நடுங்கள், ஏதாவது பயிர்கள் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். விவசாயம் பெறக்கூடிய மக்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். நண்பர் ஒருவர் யாராவது விவசாயிகள் பார்த்தா ரெண்டு கையும் எடுத்து கும்பிடுவது, நான் நிலம் வச்சுக்கிறேங்க விவசாயம் பண்றதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா என் நண்பர் எந்த வேலை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கையெழுத்து அப்படியே கும்பிடுவார், தலையை தாழ்த்தி வணங்கி கும்பிடுவார். நான் கேட்டேன், எதுக்காக ஒரு விவசாயம் சொல்லாம இப்படி கும்பிடுறீங்க? அப்போ மட்டும் விவசாயம் பண்ணலைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. அதனால நமக்கு பசி தான் முக்கியம், பசி வேலைக்கு உணவு முக்கியம். தங்கத்தை சாப்பிட முடியாது, காசு பணத்தை சாப்பிட முடியாது, சில்லற கிடைக்கிறதுங்கிறதுக்காக சில்லறையை சேர்த்து சேர்த்து சில பேர் பொட்டலம் கட்டி வச்சுருக்கிறாங்க. சில்லறையை பசிச்சா சாப்பிட முடியுமா? முடியல. அதனால யாராவது விவசாய பெருமக்களை பார்த்தீர்கள்னு சொன்னா உங்க மனமறிய இரண்டு கைகளையும் குவித்து அவங்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவிங்க, அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். தாகம் தீரல, அணையன் ஆகியும் நீர் நசை ஆற்றலம் எல்லாத்தையும் குடிச்சு பார்த்துதான் தீரல. இது எப்படி இருக்குன்னா, இதை பரஞ்சோதி முனிவர் சொல்லல, நமக்கு அனுபவிக்க அனுபவிக்க எப்படி தெரியுமா, அது ஒரு பொருளை பற்றி அனுபவிக்க அனுபவிக்க ஆசை அதுல இருந்து உடலும் இல்லை, ஆசை அதுல இருந்து உடலும் இல்லை, அப்படி விடல. இன்னும் இன்னும் வேணும்னு நினைக்கும், இன்னும் இதை இப்படியே நம்மகிட்டயே வச்சுக்க முடியுமா? ஷால் வி கீப் இட் அகைன்? கேவலம் கப்பு, கேவலம் கப்பு திரும்ப கிடைக்குமா? நமக்கே கிடைச்சிருமா? நீங்க நண்பர்களை கேட்கல, இன்னைக்கா போய் பேச போறேன், இன்னைக்கு கூட்டமே வராதே, ஏயா இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், அவங்க அவங்க தொழிலை பார்க்கறாங்க, நான் என் வேலையை பார்க்கறேன், என்னுடைய வேலை இறைவனை வணங்குவது, நமக்கு மேட்ச் பார்க்கணும் இல்லை, நம்ம வாழ்க்கையே மேட்சா இருக்கு. எத்தனை எதிர் பந்துகள் வருகின்றன, இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு பந்து, இதுல ஏதாவது நல்ல காரியத்தை செஞ்சு இதை சிக்ஸருக்கு அனுப்ப முடியுமான்னு தேடிட்டு இருக்கிறோம். இதுல யாராவது ஒருத்தர் அடிச்ச பந்தை பார்த்து நாம கைதட்டி சிரிக்கிறதுல என்ன மகிழ்ச்சி இருக்கு? நான் அடிக்க வேண்டாமா? நான் ஆடி நான் ஜெயிக்க வேண்டும், ஈசனை நான் வணங்க வேண்டும், என்னுடைய அனுபவத்தின் வழியாக இறைவனை அறிந்தது வேண்டும். அணையன் ஆகியும் நீர்மசை ஆற்றலன் வருந்தும் வினையன் ஆகி வருந்தி வரும் வினை நம்மளை வருந்து வர வருந்த செய்வதற்காகவே வினை வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை குத்தி கிழிச்சுவாங்க, அவர் சொல் போதும் குத்தி கிழிக்கிறது. A word can heal, a word can heal. ஒரு வார்த்தை உங்களை காயப்படவும் செய்யும், ஒரு வார்த்தை உங்கள் காயத்திற்கு மருந்திடவும் செய்யும். ஆனா மருந்துகிற வார்த்தையை நிறைய பேர் பேசுறது இல்லை, காயப்படுத்துறதுக்கு பேசுறது நிறைய பேர் தயாரா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கஷ்டமா சரியா போயிடும் இல்ல, நீ என்ன பண்ணியும் அதுக்கேற்றது நீ அனுபவிச்சுதானே ஆகணும். சொல்ற நேரமா அது, சொல்ற நேரமா அது, துன்பம் வருகின்ற போது நீ என்ன பண்ணியும் அது சொல்ற நேரமா, அதுதான் உண்மை, அதே விஷயம். ஆனா அத சொல்ற நேரமா, குழந்தை ஓடி வந்துருச்சு இதுக்குதான் விழுந்துருச்சு ஓடி வராதுன்னு சொன்ன இதுக்குதான், அது சொல்ற நேரமா? குழந்தையுடைய காலை பார்க்க வேண்டிய தருணம் அல்லவா அது. அப்போ வினையினுடைய முந்தை வினையை பத்தி இப்ப நாம பேசி பயனில்ல, வினையன் ஆகி வாழ்ந்தது சடை வேதியல் பாதத்து இணைய எல்லா நீரையும் குடிச்சு தாகம் தீரடைந்த உடனே கங்கையில் தலையில் வைத்திருக்க கூடிய சடைமுடியை கொண்ட சிறுவருமானுடைய பாதத்தில் இணைய பாதத்துல வந்து விழுகிறார். அப்படி பாதத்துல வந்து விழுந்த உடனே நாதனும் தன் திருமுடியும் மீது இருக்கும் தன்னை திருமுடியின் மீது இருக்கக்கூடிய நனைய நாள்மலர் மோதியை பார்த்து ஒன்று நவிழ்வான். கங்கையை பார்த்து சொல்றான் ஒன்று சொல்கிறார். அப்படி சொல்றதுக்கு முன்னால கங்கை கேட்கிறாள் ஒரு வரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நீங்க கங்கையில இருக்கும்போது கங்கையில குளிக்கும் போது இந்த பாடலை சொல்லி குடிச்சாலும் உங்களுடைய பாவம் தீர்ந்துடும். இந்த பாடலோட எண் வந்து 858 ஞாபகம் வச்சுங்க. இந்த பாட்டை காலையில குளிக்கும் போது சொல்லிட்டு குடிச்சா கூட உங்களுடைய பாவங்கள்லாம் தீர்ந்துடும். கங்கையே இந்த சிவருமான கேட்டிருக்கிறார். அன்றும் எம்பிரான் ஆணையால் பகீரதன் பொருட்டு சென்று நீ ஒரு தீர்த்தமாய் திளைப்பவர் கலந்தம் ஒன்று தீவினை தொடக்கு அறுத்து ஒழுகன பணித்தாய். பகீரதன் ஒற்ற கால தவம் செஞ்சதன் காரணமாக நீ ஒரு தீர்த்தமா பூமிக்கு வந்து வணங்கக்கூடியவர்களை விழுந்து எழக்கூடியவர்களுடைய பாவத்தை தீர்த்து விடுதல் சொன்ன தெரிய நானும் இன்றும் ஒரு நதி ஆகு என படித்திடையே, இன்னும் ஒரு நதி ஆகும் என்ன சொல்றேன். சரி, ஐ அக்செப்ட் திஸ். கங்கை பேசுற வைகையை ஆக நான் நதி ஆகிறேன். இங்க ஒரு நதி ஆகணும் அவ்வளவுதானே, நதி ஆகிறேன் இங்க நான் நதி ஆகிறேன். ஆனா எனக்குன்னு ஒரு நேரம், எனக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. என்னை தரிசித்தோம், என்னை பார்த்தோம். கங்கையை போய் பார்க்கலாம், வரப்பட வேண்டாம். வைகை ஆற்றை மதுரையம்பதி சென்று வைகை ஆற்றை தரிசித்தீர்கள் என்று சொன்னால் கங்கையை தரிசித்த பலன் கிட்டும். என்னை தரிசித்தோர் பாடல் எண் குறிச்சுங்க, திருவிளையாடல் புராணத்துல 858 பாடல். என்னை தரிசித்தோர் படிந்து ஆடினோர், வைகை ஆற்றுக்குள்ள வைகையில இறங்கி குடிச்சவங்க படிந்து ஆடினோர். செங்கையாலேனும் பரிசித்தோம், அப்படி கையால தொட்டு சார் என்னை டாக்டர் குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தண்ணிய தொட்டு தலையில போஷணம் பண்ணிக்கிட்டேன். செங்கையாலேனும் பரிசித்தோம் பவர் தொடர்ச்சியும் பற்று விட்டு பாவங்கள் தொடர்ந்து வருதான் அது பற்று விட்டு உள்ளத்து உருசித்தோர் ஒரு பக்தியும் பிச்சையும் உணர்வால் விரிசித்தோர் ஒரு வெகுணர்வால் வரும். பாவங்கள்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு மெய்யுணர்வுன்னு ஒண்ணு வரும். இப்ப நமக்கு இருக்கிற உணர்வு பேரு உணர்வுக்கு பேரு பொய் உணர்வுன்னு பேரு, நமக்கு இருக்கிற உணர்வுக்கு பேரு பொய் உணர்வுன்னு பேரு. உண்மையான ஒரு உணர்வு வரும், அதற்கு பேரு மெய் உணர்வுன்னு பேரு. உண்மையு உணர்ந்தா பொய்னு உணர்வு. இப்ப மெய்யுணர்வுன்னு ஒண்ணு வந்துட்டா அதுக்கப்புறம் பொய்யுணர்வுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப எது பொய்யுணர்வு எது மெய்யுணர்வுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு வேண்டும் என்று நான் எதையாவது கேட்டால் அது பொய் உணர்வு. இந்த தேசத்துக்கு வேண்டும் என்று கேட்டால் அது மெய் உணர்வு. இன்னைக்கு சேரமான பெருமாள் நாயனாருடைய நாள், நினைவு நாள், குருபூசை திருவிழா. சேரமான பெருமாள் நாயனார் சோமாசிமார நாயனாருடைய குருபூசை திருவிழா. சோமாசிமார நாயனார் சோமயாகம் செய்து அந்த சோமயாகத்துக்கு சுத்தரரை மூலமாக சிவபெருமானையே அழைத்து வந்து சிவபெருமான் மாற்று வடிவம் தாங்கி குறையர் வடிவம் தாங்கி வந்து அவிப்பாதத்தை ஏற்றுக்கொண்ட நாள் சோமாசி மாரநாயனாரினுடைய பூசை திருவிழா. சுவாமி அங்க எழுந்திருக்க இன்றைக்கு நாம உணர்வு பத்தி பேசணும்னா எது பொய்யுணர்வு எது மெய்யுணர்வு தான். சரியா கொடுத்தார். அந்த மெய்யுணர்வை பெறதான் குருசித்தோர் குரு மெய்யுணர்வால் வீடும் சிவபெருமான் சொல்றாரு, தந்திட பணித்தருள் என தனத்துடன் செல்வி சுந்தர பெரும் தரம் கடவுளை பரம் கொண்டு தொழுது வந்து அளப்பிலா வேகம் ஒரு எழுந்து மாலதியாய் அந்தரத்து நின்று இடிபவள் ஆம் என வருவாள். சுவாமி தந்தேன்னு சொன்ன உடனே மேலிருந்து பூமிக்கு வருகின்ற நதியைப் போல கங்கை பெருக்கெடுத்து வைகை என்னும் நெருதியாக ஓடுகிறாள். அடுத்தான் நதியின் இடை பூக்கு இருந்து உடனே நம்ம குண்டோர்ல அந்த நதியுடைய இடையில பூந்து ஆற்றலோடு எடுத்தான் குறுங்கை இரண்டும் கரை ஏற குறுகிய கையால உள்ள ரெண்டு கரை மாதிரி வச்சு நீட்டி தடுத்தான். அப்படி தடுக்கிறான் மலை போல் நிமிர்த்தல் புனல் வாயில் கட்டம் காந்து அங்காந்து மடுத்தான். அதே அண்ணாந்து கடல் நீரை குடிப்பது போல வைகை நதி நீரை அப்படியே வருகிறான். மடுத்தான் விடாயும் கடல் உண்டு மழையும் நான கடலை உண்ணக்கூடிய மழை கார் நேரங்கள்லாம் நாடி போச்சா இவ்வளவு வேகமா என்னால கூட குடிக்க முடியாது குண்டவர அவ்வளவு அழகா குடிக்கிறான் நாடி போய் அப்படி நிற்கும் போது அவன் வருகிறான். இதுக்கப்புறம் 874 பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். தீர்த்தன் இதழி சடை நின்றும் இழிந்து வரலால் இதற்கு பெயர் சிவகங்கை பேர். சுவாமியுடைய திருமணியில் இருந்து வருவதன் காரணமாக இந்த வைகை ஆற்றுக்கு சிவகங்கை பேர். நீங்க குளிக்கும் போது ஞாபகம் வச்சுங்க, வைகை ஆற்று கழகரோடு சேர்த்து இறங்கிட்டோம், சுவாமியோட சேர்த்து குளிச்சுட்டோம், வைகை நதியில குளிக்கிறோம்னா சிவகங்கையில குளிச்சிருக்கிறோம். நான் சொல்லல, பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு. பாடல் 874 தீர்த்தன் உருவம் தெளிவோருக்கு ஞானம் தரலால் சிவஞான தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சுவாமியுடைய உரு தெரியும், நல்ல ஞானம் கிடைக்கும். அதனால அதற்கு பெயர் சிவஞான தீர்த்தம்னு பேரு. காலில் கடுகி வரும் செய்தியாலே வேகமதி, காற்றை விட வேகமா வருதான், அதனால அதற்கு பெயர் வேகமதின்னு பேரு. வைகை ஆற்றினுடைய இன்னொரு பெயர் வேகமதி, காற்றை விட வேகமா வராளாம் வைகை, அதனால அவளுக்கு பெயர் வேகமதின்னு பேரு. தீர்த்தம் கிருதமாலை என வைகை நாமும் செப்பு வரார். இந்த தீர்த்தத்துக்கு பேரு கிருதமாலைன்னு பேரு. அதாவது மதுரை நகரை சுற்றி தொடுத்து வைத்த மாலை ஒன்று ஓடுவதை போல, மதுரை நகரை சுற்றி ஒரு மாலை இருப்பதை போல வைகை நதி ஓடிக்கொண்டிருக்கிறாள். அதனால அவளுக்கு பேர் கிருதமாலைன்னு பேர். இவ்வளவு சிறப்பு பொருந்திய அன்னக்குடியையும் வையையும் அழைத்த படலம் தான் இந்த குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலத்துக்கு அடுத்த படலம், 8வது படலம். இந்த படலத்தை படைச்சா நல்ல மழை பொழியும்னு சொல்றாங்க, நல்ல மழை பொழியும்னு சொல்றாங்க. 2 நாளா வெக்க தாங்கவே முடியல. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு, நீ மத்த வேண்டுதல்லாம் வைக்க வேண்டாம், இந்த தேசத்துக்காக ஒரே ஒரு வேண்டுதல் வை, நல்ல மழை பொழியணும். இந்த வெக்கை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகணும். பா பூமி குளிர்ந்துச்சியா, நல்ல மழை பொழிந்தது. அக்னி நட்சத்திரம் முடியாது, 2 நாள் முன்னாலேயாவது ஒரு நல்ல மழை பொழிந்து இந்த பூமி குளிரும். பக்கத்து பக்கத்துலலாம் மழை பெய்யுது, தாம்பரத்துல மழை பெய்யுது, அங்கே ஊர்களெல்லாம் மழை பொழியுது, ஆனால் சென்னையில மழை பொழிய மாட்டேங்குது. தருமபுரியும் சென்னையும் அது வள்ளல பசிப்பிடி தீர்த்த அவருடைய பெருமையை சொல்லணும்னு இது ஜெயச்சந்திரன் அடிக்கடி சொல்லுவார். சார் வள்ளலாருடைய பெருமையை சொல்லுவேன், பசிப்பிடி தீர்த்தவர், இன்றைக்கும் பசிப்பிடி தீர வேண்டும் என்பதற்காக வடலூர்ல அணையாத அடுப்பு வைத்து அன்னதானம் செய்து வரக்கூடிய பாங்கினை செய்தவர். ரொம்ப முக்கியம், பசிப்பிடி தான் தீர்க்கணும், ரொம்ப வசதி. அதுதான் இந்த குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலத்திலையும் அன்னக்குடியையும் வையையும் அழைத்த படலத்திலையும் செய்ய வேண்டிய செயலே அதுதான், நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நமக்கு இன்றைக்கு நீர் தேவை, மழை பொழியணும், நாடு செழிப்பாயிருக்கணும். நாடு செழிப்பா இருந்தா நாட்டுல இருக்கிற நாமளும் செழிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க வேத விற்பனர்களை எல்லாம் வைத்து ஏதாவது யாகங்கள் எல்லாம் செய்கின்ற போது அவர்கள் சொல்வார்கள், சர்மோஜனம் சுகினோபவன், எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான இந்த யாகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிதான் மாறி போச்சு. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வேலை சொல்லு, நட்சத்திரம் சொல்லு, முடிஞ்ச அட்ரஸ் சொல்லு, சாமி வீட்டுக்கே பார்சல் பண்ணி அனுப்புவாரு. அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்க இந்த நாடு நல்லா இருக்கணும், மயிலாப்பூர் க்ஷேமமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மயிலாப்பூர்ல இருக்கிற நீங்களும் க்ஷேமமா தான் இருப்பீங்க, சுவாமி அருள் பண்ணிடுவாரு. அதுதான் வெயிலும் வருவது பேர். நீங்க நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு கேட்டா சுவாமி செல்ஃபிஷ் பலம் தள்ளிவினை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இன்னைக்கு போகும்போது ஒரு பிரார்த்தனையை வைங்க, எல்லாரும் சேர்ந்து வைக்கிற ஒரு கூட்டு பிரார்த்தனையா இது இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி நல்ல மழை பொழிய கொண்டு ஒரு விண்ணப்பத்தை வைங்க. இந்த ஃபேன் வேண்டாம், பழைய
2: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். திருவிளையாடல் புராணத்தினுடைய முதல் திருவிளையாடலா நம்ம என்ன பார்த்தோம், இந்திரன் பழி தீர்த்தல், அதாவது இந்திரன் சாபம் நீங்கின கதை. இந்திரன் தன்னுடைய ஆசிரியரை அவமதிச்சதுனால எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டாரு, சிவபெருமான் அந்த சாபத்து நின்று அவரை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்திரன் அவருடைய சாபத்திலிருந்து எப்படி தப்பிச்சாரு, மதுரையில் இருக்கிற சோமசுந்தர கடவுளை கும்பிட்டதுனால வழிபட்டதனால அவருடைய சாபத்திலிருந்து அவரு தப்பிச்சாரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இன்னைக்கு கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்திரன் வந்து பூஜிக்கிறதா ஆகம விதிப்படி விழா நடக்குது. இந்திரனுக்கு மறுவாழ்வு கிடைத்ததே மதுரை எம்பதியில இருக்கிற அந்த சோமசுந்தர பெருமானால தான். அதனால இந்திரன் வந்து இந்திரலோகம், அப்போ சாபம் நீங்கி இந்திரலோகம் போயிட்டாலும் ஒவ்வொரு சோமவாரத்தின் போதும் மறக்காம இந்த சோமசுந்தர கடவுளை வந்து வழிபட்டாராம். ஆமா, சோமவாரம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதாவது மண்டேஸ், வீக் டேஸ்ல மண்டேஸை தான் சோமவாரம்னு அழைப்பாங்க. அந்த சோமவாரம் மண்டே தான் சிவபெருமானுக்கு உகந்த நாள். அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும், பிரீத்திப்படுத்தணும்னா சோமவார பூஜையை வந்து மறக்காம விடாம செஞ்சுட்டு வந்தாலே போதும், அவருடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். இந்த சோமவார மகிமையை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, அதையெல்லாம் நான் பின்னால உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ இந்த சோமவார தண்ணிக்கு இந்த மாதிரி ஒரு இந்திரன் வந்த சோமவார தண்ணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். ஒரு ஒரு சோமவாரத்துக்கும் இந்திரன் அந்த சுயம்புலிங்கமான சோமசுந்தர கடவுளை வந்து வழிபடுறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மதுரை வந்து நான்கு சாமத்திலையும் சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகளோட இந்திரன் பூஜைகள் செஞ்சு வந்தார். ஆனா மதுரை இன்னைக்கு மாதிரி ஜே ஜேன்னு வீடுகளும் கடைகளும் நிறைய டிராபிக்குமா இல்ல. அன்னைக்கு எப்படி இருந்ததாமா, இந்திரன் வழிபட்ட அந்த காலத்துல எப்படி இருந்ததாமா, ஒரே கடம்ப மரங்கள், வில்வ மரங்கள், அப்படியே காடு மாதிரி இருந்தது. கடம்பவன காடுன்னே அதுக்கு இன்னொரு பேரும் இருந்ததாமா. மனிதர்கள் போக்குவரத்தே கிடையாது, மனுஷங்க யாரும் நடமாட்டம், மனுஷங்களோட நடமாட்டமே நம்ம பார்க்க முடியாது. இந்த நிலையில அந்த காட்டின் வழியா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க அந்த காட்டின் வழியா பாஸ் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள், ஒரு சோமவாரத்தன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மணவூர் அப்படின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல தனஞ்சயன்னு ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய சிவபக்தனும் கூட. சிவபக்தர்கள் எல்லாருமே வந்து பொன்னும் பொருளும் அருளும் நிறைஞ்சுதான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தனஞ்சயன், ரொம்ப பெரிய சிவபக்தன். சோமவாரம் பட்னி கிடந்து நாலு காலமும் சிவபூஜை செய்வாராமா. சிவனடியார்களை பார்த்துட்டா, திருநீரும் ருத்ராட்சமும் போட்டிருக்கிற சிவனடியார்களை பார்த்துட்டா உடனே அவங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து அறத்தொண்டு புரிஞ்சு வந்தாராம். அதை வந்து அறத்தொண்டு, சிவனடியார்களுக்கு செய்யற தொண்டு வந்து சிவனுக்கே செய்யற தொண்டுக்கு இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது சிவனடியார்கள் கண்ணுல பட்டுட்டா இவர் என்ன பண்ணுவாராம், தனஞ்சயன் உடனே அவங்களுக்கு நல்ல உடைகளும் உணவு அறுசுவை உணவும் கொடுத்து அவங்கள நல்லா கவனிப்பாராம். அப்படியாப்பட்ட சிவபக்தி கொண்டவர் தான் இந்த தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் எந்த ஊர்லேருந்து வராருன்னு சொன்னேன், மணவூர். இந்த மணவூர்லேருந்து ஒரு வாட்டி வேற ஏதோ ஒரு பெரிய ஊருக்கு போய் இவர் வியாபாரி இல்லையா, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அன்னைக்கு சோமவாரம், அதனால தனஞ்சயன் எதுவுமே சாப்பிடலை, பட்டினியா கடந்து வர்றாரு. இந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப ரோடு வசதி கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வழி எங்கிலும் லைட் கிடையாது, ஹைவேஸ் இல்ல, லைட் இல்ல, எதுவுமே இருக்காது. ஒரே காடா இருக்கும், இருட்டாயிடும், சாயங்காலமானா இருட்டாயிடும். அந்த இருட்டுல சாயங்காலம் பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் முக்காவாசி இந்த டிராவலர்ஸ் எல்லாம் அவங்களுடைய டிராவலை வந்து தொடர மாட்டாங்க. அங்கங்க ஊர்களில் தங்கி திண்ணைகள் இருக்கும், வீடுகளில் நிறைய எல்லார் வீட்லேயும் வந்து திண்ணைகள் கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா, வழிப்போக்கர்கள் டிராவலர்ஸ் வந்து தங்கி இளைப்பாறட்டும் அப்படின்றதுக்காகவே திண்ணைகள் கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தனஞ்சயன் வந்து என்ன காரணத்தினாலேயோ அன்னைக்கு இரவு வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சாப்பிடலை, மூணு நேரம் சாப்பிடலை, பசி, பட்டினி, நடந்து வந்த சோர்வு எல்லாம் சேர்ந்து அப்படியே கண் அப்படியே மயக்கிட்டே வருது. அப்போது இந்த காட்டுக்குள்ளே அவர் வந்துட்டார், இந்த கடம்பவன காட்டுக்குள்ளே வந்துட்டார். இந்த கடம்பவன காட்டில் தான் சோமசுந்தர கடவுள் இருக்காரு, இந்திரன் வந்து வழிபடுறாரு. அந்த லிங்கத்துக்கு அருகாமைக்கு வரும்போது ரொம்ப இருட்டிடுச்சாமா, ஆந்தையோட அரலறல், நரி ஊளையிடுது, வௌவால் பறக்குது, சிங்கம் புலி கரடியெல்லாம் விருப்பம் போல கத்துது, யானை மரத்தை முறிக்கிற சத்தம், தனஞ்சயனுக்கு பசி, நடந்து வந்த களைப்பு, அன்னைக்கு சோமவாரம் அதனால வந்து ஒரு பழம் கூட சாப்பிடலை, காட்டு பயம் வேற, எங்கடா மிருகங்கள் அடிச்சு போட்டுருமோ, வியாபாரம் செஞ்சுட்டு வந்த பொருள் கையில் இருக்கு, திருடங்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம் வேற, எல்லாம் அப்படியே பெரிய களைப்பையும் மயக்கத்தையும் கொடுக்க அப்படியே சோர்ந்து போய் தனஞ்சயன் உட்கார்றாரு. அவர் பக்கத்தில், அவர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ற சமயத்தில் அவர் பக்கத்தில் இந்திர விமானம் வந்து இறங்குது. பள பள பள பள பளன்னு பயங்கர ஷைனிங்காக பொன்னால் ஃபுல்லும் கோல்டில் செய்யப்பட்ட இந்திர விமானம் இது வந்து இறங்குது. இப்போலாம் நம்ம டெக்னாலஜி பற்றி எவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறோம். நம்மளோட பிளேனோ ஹெலிகாப்டர்க்கோ ஹெலிகாப்டர்ஸ்க்கோ ஒரு ரன்வே இல்லைனா, ஒரு ஹெலிபேட் இல்லைனா இறங்க முடியுமா? அன்னைக்கு பாருங்க, இந்திர விமானம் வந்து ஒரு காட்டுக்குள்ள, அதுவும் நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள வந்து ஜம்முன்னு இறங்கியிருக்கு. இந்த இந்த தனஞ்சயன் பக்கத்தில் இந்திர விமானம் வந்து இறங்குது. இந்திரனும் தேவர்களும் அவங்களுடைய பூஜா திரவியங்கள், மலர்கள், பாரிஜாத மலர்லாம் கொண்டு வராராமா இந்திரன். நம்ம வந்து பாரிஜாத மலரை வந்து கதைகளில் தான் படிச்சிருப்போம், அது எப்படி இருக்கும், என்ன வாசனையாக இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மனம்மிக்க தேவ மலர்கள், சந்தனம், அகில், எல்லாம் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச குங்கிலியம், மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. அபிஷேகத்துக்கான நெய், பால், தேன், தயிர் குடம் குடமாக எடுத்துக்கிட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து அதை அழகாக அவங்க கொண்டு வந்த அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வரிசையாக அழகாக அடுக்கி வச்சுட்டு, இந்த பொற்றாமரை குளம் ஞாபகம் இருக்கா, இறைவன் வந்து பொன் தாமரைகளை கொடுத்தாரு, அந்த பொற்றாமரை குளத்தில் போய் குளிச்சுட்டு பூஜை செய்ய வராங்களாம். இந்த பொற்றாமரை குளம் பற்றி உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லியே ஆகணும். இந்த பொற்றாமரை குளம் எவ்வளோ விசேஷமான குளம் தெரியுமா? அதில் அமாவாசை அன்னைக்கு நீராடினா கங்கையில் நீராடுவதனுடைய பலன் 100 மடங்கு கிடைக்குமா? கங்கையில் ஒரு நாள் நம்ம நீராடினா என்ன பலன் இருக்குமோ அது மாதிரி 100 மடங்கு பலன் அமாவாசை அன்னைக்கு பொற்றாமரை குளத்துல நீராடினா கிடைக்குமா. மாத பிறப்பு, அது அவங்களுக்கு தமிழ் மாதங்கள் தெரியுமா? இப்ப எல்லாரும் வந்து ஜான்வரி பிப்ரவரின்னு இங்கிலீஷ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்றோம் இல்லையா. நமக்கு தமிழ் மாதங்கள் மறந்தே போயிடுச்சு நிறைய பேருக்கு. சித்திரை, வைகாசி அந்த மாதிரி தமிழ் மாதங்கள் யாருக்கா தெரியுமா? அந்த தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா, சித்திரை ஒன்று, வைகாசி ஒன்று, அந்த மாதிரி தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா, தமிழ் மாத பிறப்பன்னைக்கு அந்த பொற்றாமரை குளத்துல வந்து நீராடினா 1000 மடங்கு பலன் கிடைக்குமா. அதாவது கங்கையில் நீராடினது போல 1000 மடங்கு பலன் கிடைக்கும். கிரகணம் அதே மாதிரி, எக்லிப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, நீங்க படிச்சிருப்பீங்க இல்ல, லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம சயின்டிபிக்கா இந்த சன், மூன் அண்ட் அர்த் அது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருது, ஆர்டர் மாறி நிற்குது அப்படிதான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ரிலீஜியஸ் ரீசனும் இருக்கு. அந்த கிரகணத்தன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்தா கிரகணம் முடிந்த பிறகு தான் குளிக்க போவாங்க. காலையில் ஒரு வாட்டி குளிச்சுருவாங்க, கிரகணம் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு வாட்டி குளிப்பாங்க. வீட்டில் பால், நெய், தயிர் எல்லாத்துலேயும் பார்த்தா அருகம்புல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா கிரகணத்தப்போ அதெல்லாம் விஷத்தன்மை உள்ளதாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதிலலாம் வந்து அருகம்புல் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி கிரகணத்தன்னைக்கு பொற்றாமரை குளத்தில் போய் நீராடினா 1000 பங்கு பலன் கிடைக்குமா. கங்கையில் ஒரு நாள் நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் 1000 மடங்கு கிரகணத்தன்னைக்கு நீராடினா கிடைக்குமா. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான குளம் தான் பொற்றாமரை குளம். இன்னைக்கு நம்ம போய் நீராட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்ம போய் அந்த தண்ணீரை எடுத்து தலையில் கண்டிப்பாக தெளிச்சுக்கலாம். மாதிரி பொற்றாமரை குளத்தில் நீராடுறதுக்காக போகிறாங்க. தனஞ்செயன் பார்க்குறான். தனஞ்செயன் வந்து ஒரு அரை மயக்கத்தில், பசி களைப்பு எல்லாம் சேர்ந்து அரை மயக்கத்தில் இருக்கிறதுனால தனஞ்செயனுக்கு வந்து நம்ம பார்க்கறது இயல்பான மனிதர்கள் இல்லை. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க, நம்மளை மாதிரி மனிதர்கள் இல்லை, அவங்க நல்ல ஒரு ஹைட்டும் தேஜஸோடு இருக்காங்க, முக அமைப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு, தலைமுடி அலங்காரம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, எல்லாம் வந்து தனஞ்செயனுக்கு தெரியுது. ஆனா அரை மயக்கத்துல இருக்கிறதுனால முழுசா புரிஞ்சுக்கிட்டு இவங்க யாரு அப்படின்னு அறிவோட ஆராய தனஞ்செயனால முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன, இன்னைக்கு சோமவாரம், இப்போ இவங்க எல்லாம் போய் பூஜை பண்ண போறாங்க, அதுக்குதான் குளத்துல நீராடுறாங்க, அது மட்டும் தனஞ்செயனுக்கு புரியுது. உடனே தனஞ்செயனும் இந்த பயம் எல்லாம், அந்த ஆந்தை அலறுது, காடு பயம், யானை வந்து மரத்தை முறிக்கிற சத்தம், என்னென்னமோலாம் சத்தம் கேட்டு அப்படியே தனிமையில பயந்து போய் இருந்தாண்டே தனஞ்செயன், அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. ஆஹா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பூஜை வேற செய்ய போறாங்க அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். உடனே தனஞ்செயனும் தன்னோட களைப்பெல்லாம் மறந்து கிடுகிடுன்னு ஓடி போய் பொற்றாமரை குளத்துக்குள்ள குதிச்சு குளிச்சுட்டு கையில் வச்சிருந்த புது ஆடைகளை மாட்டிட்டு இவங்களோட பூஜை செய்யறதுக்கு வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறாரு. பூஜை ஆரம்பிக்குது. நல்ல வேத முழக்கம், மந்திர முழக்கம், அப்புறம் அப்பகவியம், தேன், பால், தயிர் எல்லாம் விட்டு அமர்க்களமா இந்திரன் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்கிறாங்க. அழகழகா பூமாலைகள், அழகழகா பூக்கள். நம்ம தனஞ்செயன் வந்து இதுக்கு முன்னால பார்க்காத பல வகையான விதவிதமான பூக்களை வச்சு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் எல்லாம் செய்கிறாங்க. தூப தீபம், ஆராதனை, தூள் கிளம்புது அந்த இடமே, அவ்வளோ ஒரு வாசனைகளையெல்லாம் வந்து தனஞ்செயன் இதுக்கு முன்னால முகர்ந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கண் கொள்ளா காட்சியாக இருக்கு, எல்லாம் பார்க்குறாங்க. இந்த தனஞ்செயனும் வந்து பூஜை பண்ணுறவர் தான் இல்லையா, அதனால அவரும் வந்து பூஜை பொருட்கள் வச்சுருந்தாரு. அவருடைய மூட்டையில் வந்து கஸ்தூரி, குங்குமப்பூ இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம், பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாரு. அதையெல்லாம் எடுத்து அரைச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய இவரும் கொடுக்குறாராம்மா, தேவர்களும் வாங்கி அதையெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்களாம்மா. இரவு வந்து இப்படியே ஆனந்தமா போகுது. பூஜை முடிஞ்சதும் தேவர்கள் கிளம்பி போயிடுறாங்க. தனஞ்சயன் வந்து களைப்பு மிகுதியில் படுத்து நல்லா தூங்கிடுறாரு. விடிஞ்சு எழுந்ததும் இது கனவோ? விடிஞ்சு எழுந்ததும் தான் தனஞ்சயனுக்கு முதல் நாள் இரவு என்ன நடந்தது அப்படின்றதே தெரியும். இது கனவோ அப்படின்னு தனஞ்சயன் ஆச்சரியமா யோசிச்சு பார்க்குறாரு. இந்திரன், தேவர்கள் இவங்கெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் வந்தாங்களா? இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க? நம்ம இவங்களெல்லாம் கண்ணில் பார்த்தோமா? நம்ம சாதாரண மனுஷனா ஆயிடுச்சு, நம்ம சாதாரண மனுஷனாச்சே, நம்ம போய் எப்படி இவங்களெல்லாம் நேரில் பார்த்துருப்போம்? அதுவும் நம்ம வேற மூட்டையிலிருந்து கஸ்தூரி கும்மப்பூவெல்லாம் எடுத்து கொடுத்தோமே, இவங்களோட சேர்ந்து நம்ம பூஜை பண்ணோமா? இந்த மந்திர ஒலிகள் கேட்டுதா? ஏதோ விதவிதமான பூக்கள் வாசனை மலர்கள்லாம் வந்து முகர்ந்தோமே, இதையெல்லாம் நம்ம நிஜமாவே நடந்ததா அப்படின்னு ஒரே குழப்பம். இவ்வளவு குழப்பமும் இருக்கு, நமக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே எழுந்து இந்த பூஜை நடந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்கு, உண்மைதானோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்படியே இருக்கு. நைட்டு என்ன பூக்கள் எல்லாம் பார்த்தாரோ, என்ன வாசனைகள் பார்த்தாரோ, என்ன அலங்காரம் நடந்ததோ, அதெல்லாம் அந்த லிங்கத்தின் மேல அப்படியே இருந்தது. இப்போ தனஞ்சயனுக்கு இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடடா, இந்த ஊர் இவ்வளவு விசேஷம், இந்த காடு இவ்வளவு விசேஷம், இந்த உடனே நம்ம போயிட்டு நம்ம மன்னர்கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தனஞ்சயன் விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? நேரா குலசேகர பாண்டியன் கிட்ட ஓடுறாரு. போய் ராஜா ராஜா இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டியன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. குலசேகர பாண்டியனுக்கு ஒரே குழப்பம், இதெல்லாம் நிஜமா இல்லை இவன் ஏதாவது நம்மளை வந்து பொய் சொல்லி குழப்புறானா அப்படின்ட்டு ஒரே சந்தேகம். உடனே அவர் ஆட்களை அனுப்பி மண ஊருக்கு அனுப்புறாரு. தனஞ்சயனோட ஊருக்கு அனுப்புறாரு. முதல்ல இந்த தனஞ்சயன் யாரு, எப்படிப்பட்டவன், இவன் ஏதாவது லூஸ்தனமாக நம்ம கிட்ட சொல்லி நம்மளைய குழப்புறானா அப்படின்னு சொல்லி மணவூருக்கு ஆட்களை அனுப்பி விசாரிக்க சொல்கிறாரு. அங்கே போய் ராஜாவுடைய ஆட்கள் தனஞ்சயனை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது தனஞ்சயனை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, தனஞ்சயன் வந்து ரொம்ப பெரிய சிவபக்தன், சோமவார விரதத்தை வந்து விடாமல் செய்கிறவர், சிவனடியார்களெல்லாம் பார்த்தா ரொம்ப தொண்டு பண்ணுவார், தொண்டு புரிவார், அறத்தொண்டுகள் வந்து பல செய்கிறவர் அப்படின்னு தனஞ்சயனை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ராஜாவும் சாதாரண ஆள் இல்லை, ராஜாவும் ரொம்ப பெரிய சிவபக்தன். அப்போது ஒரு பக்தருக்கு ஒரு சிவபக்தருக்கு இன்னொரு சிவபக்தரை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால் தனஞ்சயன் சொன்னது உண்மையாக தான் இருக்கும், நம்ம மறுநாள் காலையில் இதை போய் பார்க்கணும், இந்த கடம்பவனத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்குறாரு. இப்போது குலசேகர பாண்டியனுக்கும் ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? ஒரு சித்தர் ரூபத்தில் சிவபெருமான் குலசேகர பாண்டியனுக்கு கனவு. இப்போது குலசேகர பாண்டியனுக்கும் ஒரு கனவு வருது. என்ன கனவு தெரியுமா? சிவபெருமான் ஒரு சித்தர் ரூபத்தில் குலசேகர பாண்டியன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு கனவு. சித்தர் வடிவில் தோன்றின சிவபெருமான், குலசேகரா, மணவூருக்கு மேற்கில் ஒரு பெரிய கடம்பவன காடு இருக்கு, அங்கு இந்திரனால் கட்டுவிக்கப்பட்ட விமானத்தடியில் நான் இருக்கேன். அந்த காட்டை திருத்தி நாட்டாக்கி உன் தலைநகராக ஆண்டு வந்தா நீயும் உன் சந்ததியினரும் சீரம் சிறப்போட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் பெருமான். கனவு கலைஞ்ச டக்குன்னு எந்திரிக்கிறாரு மன்னனும் பெரிய சிவபக்தன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீதி நெறி தவறாதவன் அந்த மன்னன். தன்னுடைய கனவை மறுநாள் அமைச்சரவையை கூட்டி தன்னுடைய கனவை வந்து அமைச்சர்கள்கிட்ட எல்லாம் தெரிவிக்கிறாரு. எல்லாருமா வணிகன் குறிப்பிட்ட அந்த இடத்த நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே கிளம்புறாங்க. வணிகன் குறிப்பிட்ட இடமும் தன் கனவுல சித்தர் குறிப்பிட்ட அந்த இடமும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்ததும் அரசனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அடடா, நம்ம ஆண்டு வர்ற இந்த ஊரில் இப்படி ஒரு கடம்பவனம், இப்படி ஒரு இறையருள், இந்திரன் வந்து வழிபடுற இறையருள் பொருந்தின ஒரு இடம் இருக்கு, அங்கே ஒரு சுயம்பலிங்கம் இருக்குன்ட்டு இந்த அரசனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அங்கிருந்த பொய்கையில் நீராடி சிவலிங்கத்தை வணங்கி தான் கொண்டு போன பூஜை பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி இறைவன் கட்டளைப்படி இனிமே நடக்கிறதுன்னு முடிவெடுத்துடுறாரு. ஆனால் அது ஒரே காடு, மேடும் பள்ளமாக இருக்குது, குழி குண்டும் குழியுமாக இருக்குது. காடு காடினுடைய எல்லைகளை வந்து இனிமே தான் கண்டறியணும். அந்த காட்டை வந்து எப்படி திருத்தி நாடாக மாற்றுறது, நிறைய வில்வ மரங்கள் இருக்குது, வில்வ மரங்களை வெட்டலாமான்னு பயம் வேற. அந்த எல்லைகள் நாலு கார்னர்ஸை முதல்ல டிஃபைன் பண்ணணும் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப தவிச்சு போயிருந்தாரு இந்த குலசேகர பாண்டியன். அமைச்சர்களோட கலந்து கலந்து பேசுறாரு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு காமிக்கிறாரு, இதை எப்படி நிர்மாணிக்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. ஓ, அந்த இடத்துக்கு வந்து ஒரு சித்தர் வராராமா. அந்த சித்தர் எப்படி இருந்தார் தெரியுமா, உடல் பூராவும் திருநீர், ஆடை வந்து புலித்தோல் ஆடை, கால்களில் வந்து தண்டை,

யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சிருச்சா? கரெக்டு, சிவபெருமானே தான். இடுப்புல வந்து இதுக்கு பொருந்தாத ஒரு ஒடியானம், நெற்றியில வந்து யோக தகடு. சிவபெருமான் நெற்றியில என்ன இருக்கும் யாருக்கா தெரியுமா? என்ன இருக்கும்? நெற்றிக்கண். நெற்றிக்கண் இருக்கிற இடத்துல யோக தகடு. வலது கையில பிரம்பு, இடது கையில யோக தண்டம். காதுகளில் படிகத்திலானால குண்டலங்கள். காதுகளில் தோடு. தோடுடைய செவியன் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது, தெரியுதா? இறைவன் வந்தது இறைவன் தான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து அவங்க அப்பாவுக்கு எப்படி குறிப்பால் சொன்னாராமா, தோடுடைய செவியன், தோடு மாட்டியிருந்த ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னாராமா. இருக்கிற சித்தர் எப்படி போடணும், என்ன போட்டிருக்காரு? காதுகளில் ஸ்படிகத்திலான குண்டலங்கள், முத்து போன்ற பற்கள், அது அழகா தெரிய புன்னகை பூத்த முகம், தூக்கி கட்டப்பட்ட வளைந்த சடாமுடி, நல்ல உயரம். இந்த தேகத்தோட ஒருத்தர் வராரு. வந்தவர் நேரா அரசன் கிட்ட போய், என்ன எல்லாரும் குழப்பமா கவலையா இருக்கீங்களே, எதை பத்தின குழப்பம் அப்படின்னு கேட்டாரு. மன்னன் பணிவோட தன் கவலைக்கான காரணத்தை சொன்னாராமா. சித்தர் ஒரு சிரிப்போட, இவ்வளவுதானா, இதுக்குதானா இவ்வளோ எல்லாரும் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நகர எல்லைகளையும் அமைப்பையும் விளக்கினார். நகரத்தை வந்து ரொம்ப சிம்பிள்ப்பா, இப்படி கட்டினா போதும், இது நாலு கார்னர், இது இங்கே நடுவில் கோயில், இதை சுற்றி நாலு வீதி, இது ஆவணி மூல வீதி, இது சித்திரை வீதி, இது மாசி வீதி, இது ஆடி வீதி அப்படின்னு கடகடகடகடகடன் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாராம்மா. நம்ம இன்றைக்கி வந்து டவுன்ஷிப் பிளானிங் பற்றியெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் ஃபஸ்ட்டு டவுன்ஷிப் பிளானிங் பண்ணது யார்? இறைவன் தான். கடகடகடகடகடன் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாராம்மா. போட்டுட்டு இந்த வீதிகள் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வருது. நாலு வீதிகள் வந்து நாலு ஜங்ஷன், அப்படியே ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக நாலு வீதிகளும் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அழகாக வந்துடுது. ஊரே அழகாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்துட்டாரு. இப்போது இடையில் இருக்கிற தெருக்கள் எல்லாம் வந்து மனுஷனாக ஏற்படுத்தினது தான். இந்த மாதிரி அழகு வீதிகளின் அமைப்பை கொண்ட ஊரை வந்து எங்கேயாவது பார்த்துணுண்டா? பார்க்க முடியாது, ஏன்னா இது இறைவன் போட்டு கொடுத்த பிளான் இல்லையா. முக்கியமாக இறைவன் இந்த மாதிரி அழகாக பிளான் போட்டு கொடுத்துட்டு அவர் வந்த காரியம் முடிஞ்சதும் மறைஞ்சிட்டாரு. அரசன் அமைச்சர்கிட்ட அந்த அரசனுக்கு ஒரே பிரமிப்பு, அப்படியே ஆன வாயை திறந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த சித்தர் மறைஞ்சதுக்கப்புறம் மெதுவாக தன்னுடைய அமைச்சர்கிட்ட திரும்பி, என் கனவுல வந்த சித்தரும் இவரை போல தான் இருந்தார் அப்படின்னு மெதுவாக சொன்னாராம். அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு மேலே ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவரை பார்த்தீங்களா, உடம்பு பூரா திருநீர் போட்டிருந்தாரு, கழுத்தில் எலும்பு மாலை போட்டிருந்தாரு, அப்புறம் காலில் தண்டம், ஒட்டியானோ, அந்த சடையை பார்த்தீங்களா, சிவபெருமானுடைய சடைமுடி மாதிரியே இருந்தது. இப்போ வந்தது சித்தருங்கிறீங்களா? இல்லை இல்லை, வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆச்சரியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாங்களாம். அப்படின்னா அவர் சிவபெருமான் தான், இனிமே அவர் கட்டளைப்படியே நாம் நடப்போம் அப்படின்னு அரசர் எல்லாருக்கும் சொல்றாரு. மேடு பள்ளங்கள் சமன்படுத்தப்பட்டன, குளங்கள் வெட்டுறாங்க, தோட்டங்கள், பூச்செடிகள், பழமரங்கள் எல்லாத்தையும் வந்து நட்டு வைக்கிறாங்க. அழகா ஒரு நகரம் உருவாகிடுது. கோயில் பூஜைக்கு அந்தணர்கள், அவங்களோட குழந்தைகள் படிக்க பள்ளிகள், அந்த கோயில் வேலை செய்வோருக்கான துணிக்கடை, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக முதல் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து அந்தணர்கள், அதுக்கப்புறம் அந்தணர்களுக்கு தேவையான பொருட்களை விற்கிற கடைகள் வந்து அடுத்து வருது, அதுக்கப்புறம்
வரிசையா எந்த ஆர்டர்ல, சோசியல் ஆர்டர்ல எப்படி

0: நகரம் வந்து அமைக்கப்படணுமோ அந்த வகையில் வரிசையாக வந்து வருது. கோயில் பூஜைக்கு அந்தணர்கள், அவங்க குழந்தைகள் படிக்க பள்ளிகள், அங்கே வேலை செய்வோருக்கான துணிக்கடைகள், இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல தொழில் துறையினரும் அங்கே வந்து குடியேறுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு, கோயில் திருவிழா, அதெல்லாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து அரசன் செய்கிறாரு. தேர் செய்யறதுக்கான தச்சு வேலையாட்கள், சிற்பிகள், நகைகள் செய்ய தட்டார்கள், அப்புறம் இந்த தட்டார்களுக்கு உதவி செய்கிறவங்க, இப்படி எல்லாரும் வந்து தங்கிறதுக்கான வசதிகளும் வரிசையாக, அவங்க எந்த ஆர்டரில் தங்கணுமோ, எந்தெந்த வீதிகளில் எந்தெந்த ஆர்டரில் அவங்க தங்கணுமோ அந்த வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. வடகிழக்கு பகுதியில் தனக்குன்னு ஒரு அரண்மனையும் அரசன் கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இறைவன் ஆணைப்படி ஊருக்கு காவலாக கிழக்க வந்து அய்யனார் கோயிலை கட்டுறாரு. தெற்கே வந்து சப்த தாய்மார்கள் கோயிலையும், மேற்கில் வந்து விஷ்ணுவையும், வடக்கில் வந்து பத்ரகாளியையும் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதுக்கு பூஜை செய்ய ஆட்களையும் அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளையும் அரசன் செஞ்சு கொடுக்குறாரு. நாலு நாலு வீதியாக ரொம்ப அழகாக திட்டமிட்டு அமைஞ்சிருக்கிறதுனால மதுரைக்கு நான்மாட கூடல், நான்காலய நகரம் அப்படின்னலாம் காரண பெயர்கள் உண்டு. எல்லா வீதிகளும் கடைசியில் கோயிலில் தான் வந்து கூடும், அதனால் இதுக்கு கூடல் நகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பாண்டிய மன்னன் தினமும் மூணு வேளையும் ஆலவாய் பெருமானை வணங்கி வராரு. இறைவன் அருளால் போரில் இந்த குலசேகர பாண்டியனை எதிர்த்த எதிரிகள் எல்லாரும் தோத்து போகிறாங்க. குணத்திலும் அழகிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்வஜன் அப்படின்ற மகன் இந்த குலசேகர பாண்டியனுக்கு வந்து பிறக்கிறாரு. ரொம்ப காலம் அரசாண்ட பிறகு ராஜ்யத்தை மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லோரும் பார்க்க சுந்தர்லிங்கத்தினுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் லிங்கத்தை பணிஞ்சு வலம் வந்த போது லிங்கத்தோடையே கலந்து போகிறாரு இந்த குலசேகர பாண்டியன். சிவபெருமான் சித்தராக வந்து இந்த நகர எல்லையும் நகர அமைப்பையும் செய்து கொடுத்த இந்த செயல் அவரோட மூன்றாவது திருவிளையாடலாகும். இந்த மூன்றாவது திருவிளையாடலை பக்தி சிரத்தையோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க? சொந்த வீடு, நிலம் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும், நீதிமன்றங்களில் நடக்கிற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும், அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் மூன்றாவது திருவிளையாடல் கதை. இதை கேட்டதற்கான பலன், நாளைக்கு இந்த மதுரை எம்பதி எதுக்காக உருவாச்சு? உமை அம்பிகை தடாதகை பிராட்டியாராக வந்து பிறக்க போகிறாரு. யாருக்கு பிறக்க போகிறாரு? குலசேகரனுக்கு, குலசேகர பாண்டியனுக்கு மகனாக மலையத்வஜன் வந்து பிறந்தார் இல்லையா? நம்ம பார்த்தோமே, குணத்திலும் அழகிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்வஜன் வந்து மகனாக பிறந்தார்னு. அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக தடாதகை பிராட்டியாக உமை அம்பிகை பார்வதி தேவி வந்து பிறக்க போகிறாங்க. அதைத்தான் நம்ம அடுத்த திருவிளையாடல் கதையில் வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா வந்துருங்க, சரியா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: மெய்ப்பொருள் வேந்தனை வீரத்தினால் வெல்ல மாட்டாதவனாகிய கோழையான முத்தநாதன் அவர்தம் சீலம்பறிந்து தென்னீர சாத்தும் அப்பெருவேடங்கொண்டு வஞ்சகத்தினால் வெல்வதற்காக மெய்யெல்லாம் நீருபூசி சடையினை முடித்து கட்டி கையில் ஒரு கத்தியில் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள புத்தகச் சுவடியை ஏந்தி மையினை உடைய விளக்கே போல மனத்தினுள்ளே கருப்பு வைத்து பொய்த்தவ வேடத்தோடு புகுந்தான் முத்தநாதன். மாமன்னர் தொடும் வேடமல்லவா திருநீறு அணிந்த வேடம். அந்த இரவு நேரத்தில் வருகின்ற முத்தநாதனையும் அவனுடைய திருநீற்று வேடம் கண்டு தடுக்க மாட்டாதவராக காவலர்கள் எல்லாம் ஒரு தடையும் செய்யாமல் போக அரசர் இருக்கின்ற அந்தப்புரத்தின் வாயில் அருகே வந்துவிட்டான் முத்தநாதன். அங்கே மன்னவரின் மெய்க்காவல் புரிகின்ற தத்தன் என்ற மாவீரன் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றான். இடம் திருக்கோவலூர் அரசரின் அந்தப்புரம்.
3: வரவேண்டும் அடியவரே, வரவேண்டும். தங்களை வணங்குகிறேன். அரசர் தற்சமயம் துயில் கொண்டிருக்கிறாரே.
4: சிவ சிவ, யாம் உம் அரசனுக்கு உறுதி கூற வந்துள்ளோம். ஆதலின் நீர் எம்மை தடை செய்யாது இங்கு நிற்பாயாக.
5: சிவசிவா, ஆகா, என்ன ஒரு திருவேடு பொலிவு! அடியவரே, திருநீச்சின் வாரவேடம் தாங்கிய தங்களைக் கண்டு பெரும்பேறு வச்சேன். மங்களம் பெருக என் வாழ்வே ஒரு உருவெடுத்து வந்தார் போல தாங்கள் எழுந்தருளப் பெற்றது யாரு கருதியோ?
4: வேண்டனே, உங்கள் தலைவர் முக்காலத்தை அருளி செய்த சைவ ஆகம நூல்கள் உலகில் வேறு எங்கும் கிடைத்திராத அரியதொரு நூலை கொண்டு வந்தேன் உமக்கு உபதேசிப்பதற்காக.
5: சிவசிவா, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் எழுந்துருளி உபதேசிப்பதினும் எந்த பேரில் வேறு அடியனுக்கு உண்டோ? நம் சிவபெருமான அருளி செய்த குற்றமற்ற இச்சிவாகம நூலை வாசித்து அதன் பொருள் விளங்கு அருளி செய்ய வேண்டும்.
4: ஆகட்டும் வேண்டனே. மலரணிந்த பூந்தொலியுடைய உன் தேவி இவ்விடத்தினின்றும் நீங்க வேண்டும். யானும் நீயும் மட்டும் தனித்திருக்க வேண்டும். பின் நான் ஆகமத்தை உமக்கு கூறுகிறேன்.
5: சிவசிவா, அப்படியே ஆகட்டும். அடியவரே, தாங்கள் இவ்வாசனத்தின் மீது அமர்ந்தருளுங்கள். என் நாயகர் அருளைச் செய்து

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 90வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கபாலீஸ்வரர் கூட ஒன்னும் கேட்கல, இந்த பிள்ளையை எழுப்பி கொடு. என்ன நம்பி இருந்தாரு, ஒன்ன நம்பி இருந்தாரு, இந்த பொண்ணு விசந்தீண்டி இறந்து போச்சு, ஒரு பொண்ணு அந்த சிவசேட்டியார் வச்சிருந்தாரு இறந்து போச்சு. என்னையும் நம்பி உன்னையும் நம்பி இருந்தது வீணாகப்படாது, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய குறை வரப்படாது, அதனால நீ எழுப்பி கொடு சாமின்னு சிவபெருமான்ட கேட்கல. அப்படியா தேவாரத்துல இருக்குது? அப்படி இல்ல. மட்டிட்ட முன்னையங்க அனல் மடமையில கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரன் அமர்ந்தான் என்று சொல்லிவிட்டு, ஒட்டிட்ட பண்பின் உருத்தரவல் கணத்தார்க்கு சிவனடியார்கள் எல்லாம் உருத்தர கூட்டம்னு பேரு. சிவபூஷம் பண்ணுகின்ற தீட்சை பெற்றவர்கள் உருத்தர கூட்டம்னு, உருத்தரர்கள் பேரு நமக்கெல்லாம், உருத்தரர்கள் என்று. ஒட்டிட்ட பண்பின் உருத்தரவல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இவ்வளவுதே. மண்ணினர் பறந்தார் பெரும்பயன் மதிசூடு அண்ணலாறு அடியாரமே அமுது சேவித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கொண்டார்கள் உண்மையாமனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்பது பெரிய புராணம். அதனால மாகேஸ்வர பூசை சிறந்தது. அதனால சமயம் வாய்க்கும் போது முக்கியமான சமயங்களிலே ஏழு வீட்டுல சுபகாரியத்துக்கு முன்னாடி, சுபகாரியம் நடக்குன்னு அதுக்கு முன்னாடி மாகேஸ்வர பூஜையை பண்ணிடணும். மாகேஸ்வர பூஜையே பண்ணிவிடும். மாகேஸ்வர பண்ணித்தான் கல்யாணம் பண்ணணும், மாகேஸ்வர பண்ணித்தான் காது ஊத்தணும், மாகேஸ்வர பண்ணித்தான் கிரகப்பிரவேசம் முதலான நம்ம வீட்டுல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சிவனடியார் சிவதைச்சை பெற்றவர்கள் முதலிலே மாகேஸ்வர பூசை, பிறகு ஆயாலும் நம்முடைய காரியம். விளங்குதா? இது முக்கியமானது, நம்முடைய சைவத்திலே மிக முக்கியமானது. அதை பத்தி எப்படி சொல்லி அதுக்கு மேல சிவகோயி சிவயோகிக்கு கண்ணம் அளிப்போர் அடையும் பயன், மறைவலோர் இலக்கம் பெயர் மாந்தவே. அதான் வேதம், வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் வித்தியாசம் சொல்றாரு. வேதத்துக்கு ஆகமத்துக்கும் வித்தியாசம் சொல்றாரு. 1000 பேர் வேதம், 1000000 பேர் வேதம் படிச்சவன், 1000000 பேர் சாப்பிட்டான், ஒரு சிவயோகி சாப்பிட்டான். இந்த ஒரு சிவயோகி சாப்பிட்ட பலன் அந்த 1000000 வேத பிராமணர் சாப்பிட்ட பலனும் ஒண்ணுங்கிறார். 1000000த்துக்கு ஒண்ணுப்பா, 1க்கு 1000000 சமானமாகாது, 1க்கு 1000000 சமானமாகாது. அப்பா நல்லா விளங்குதா? இப்ப மாணிக்க கல்லு ஒரு சின்னதா இருக்குன்னு வச்சுக்க, மாணிக்க கல்லு இந்த வெங்கக்கல்லு சுக்காங்கல்லு மூட்டை மூட்டையா இருந்தாலும் ஈடாகுமா? மாணிக்க கல்லு ஒரு சின்னதா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கப்பா, கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு வெங்கக்கல்லு செங்கக்கல்லு சொன்னா சுக்காங்கல்லாம் நிறைய இருக்குது இல்ல, அதெல்லாம் லாரி கணக்கா இருந்தாலும் சமானமாகுமா? நீ மாணிக்கத்துக்கு சமானமாகுமா? மாணிக்கம் பூன்பார்க்கு மற்றொரு கொள் வேண்டுமோ என்றார் போல. இந்த ஒரு சிவயோகிக்கு சமானமாக மாட்டான் 1000000 வேத பிராமணர்கள். இவ்வளவு நுட்பமாக நம்முடைய சிவதர்மத்தை நம்முடைய நூல்களிலே சொல்லப்படுகிறது. அதனால சைவத்தில் சேருவதும் இந்த முறையெல்லாம் தெரிந்து அஞ்சிப்பதும் பெரும்பாக்கியம், பெரும்பாக்கியம். என்ன விளங்குதா? அடுத்தாப்பிலே சிவாலயத்துக்கு ஆசாரியருக்கும் கொடுக்கும் பலம், சாமரம், சாமரம் தண்டுலம் அரிசி முதலானது, தீபங்கள், வஸ்திரங்கள், கனிகள், இப்படி பூசைக்கு உதவுகின்ற பொருள்கள். அதுபோல சிவபெருமானுக்கும் ஆச்சாரியருக்கும் கொடுப்பது, ஆச்சாரியராகிய குருவுக்கும் அடியார்களுக்கும் வைத்துக் கொள்ளலாம். அதனால இப்படி நல்ல தானத்தை சிவாலயத்துக்கும் சிவனடியார்களுக்கும் கொடுப்பது. இந்த கொடுப்பதினாலதான், இந்த கொடுப்பதினாலதான் அவனுக்கு பலனே வருகிறது. கொடுப்பதினாலே அதுக்கு தானம்னு பேர், அதுக்கு தானம் என்று பெயர். அதனால அப்படிப்பட்ட தானங்களிலே மிக மேலானது இது என்று கேட்டால் ஞானதானம், ஞானதானம், ஞானதானம், ஞானதானம் என்று சொன்னால் ஞான நூல்களை தானம் செய்வது, ஞான நூல்களை தானம் செய்வது, ஞான நூல்களை பிரசங்கிப்பது. இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? ஞானதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஞானதானம் பண்ணிக்கிட்டு. இப்ப நீங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆளுக்கு 1000000 கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அதனால இப்ப சும்மா தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்? கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டு நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? சிவஞானதானத்தை பெறுகிறீர்கள். அதனால இது உயர்ந்த தானம். ஞானதானம் பல பேருக்கு தெரியாது, புலவர்களும் சொல்லுவது கிடையாது. அதனாலே வாங்குகிறவன் அதுக்கு பதிலா கொடுக்கறதுக்கு முடியாது. ஞானதானம் கொடுக்கிறவனுக்கு பெற்றவன் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கொடுத்தாலும் சமானமாகாது, என்ன கொடுத்தாலும் சமானமாகாது. இப்ப நான் பண்ற ஞானதானத்துக்கு இது எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் சமானமாகாது. இது அழிவில்லாதது, நீங்க கொடுக்கறது அழியும் பொருளாது. அதனால இப்படி ஞானதானம் பண்றது மிக விசேஷம். பிரசங்கம் ஞானதானம், அது சிவநூலா பிரசங்கம் பண்றது, சிவநூலா பண்றது, பதிநூல்களாக பண்றது, பசு நூல்களாகிய உயிரோடத்தை பத்தி பேசுகிற நூலை பேசவே கூடாது, பேசவே கூடாது. சும்மா படிச்சுக்கலாம், ஏதோ அந்த கதை, இந்த கதை, விக்ரமாயத்தன் கதை, ராமன் கதை, தருமன் கதை படிச்சுக்கலாமே தவிர அதுகளை பிரசங்கம் பண்ணி அதுல பொழுத போகக்கூடாது. நல்லா புரியுதா? அது பொழுது போக்குறவ நிறைய பேர் இருக்கிற விளங்குதா? ஆகையினாலே சிவநூல்களையே படிப்பது, சிவநூல்களையே கேட்பது, அந்த சிவநூல்களை பதித்து பதிப்பிப்பது, சிவநூல்களை பாதுகாப்பது, சிவநூல்களை சிவனடியாருக்கு கொடுப்பது, இதெல்லாம் ஞானதான். இதெல்லாம் ஞானதான் விளங்குதா? ஆகையினாலே இப்படி தானம் இந்த பூசைக்காகின்ற பொருளை எல்லாம் கொடுப்பது அதுவும் ஞானதானத்தை சேர்ந்தது. ஓதூர் ஓமன தண்டுலம் ஒரு மலர் ஆதியாகி அவ்வவர்க்கு இத்தொகை தொகை ஏதமில் யுகம் ஆயிர என்போடும் பூதநாதன் புறத்தீர் புரிவரால். அதுக்கு மேல நந்தவன வைக்கிறத சொல்றாரு. முன்னாலையும் சொல்லி இருக்கிறோம், நந்தனவன மலர் கனி, மலர் கனி முதலானதெல்லாம் கொடுக்கின்ற கனி கொடுக்கின்ற மரங்களும் இருக்கிறது. அந்த மாதிரி ஆகியால பல வகையான செடி கொடிகளும் மர வகைகளும், செடி கொடி செடி கொடி மர வகைகள், அது கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூன்னு நாலு வகை. இந்த மாதிரியான பூ மலர்கள் கனிகள் கொடுக்கின்ற விருட்சங்களும் கொடி செடிகளையும் வைத்து பாதுகாப்பது, அவைகளை சிவனுக்கும் சிவனுடைய யாருக்கும் யாரும் கொடுப்பது. அதுக்கு மேலே சடை முடி பறிக்கும் சிவபக்தர் அடையும் பலன். சடை முடி என்பது நீங்க பார்த்தது கேட்டது தான், சடை சடை சடை சடை இயல்பாகவே சடை சில பேருக்கு உண்டாகும், இயல்பாகவே சடை சில பேருக்கு உண்டாகும். பல சாமியார்கள் சடை நிறைய வைத்து இருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களா பண்ணுனது இல்லை, தானே உண்டாகுது, தானே உண்டாகுது. ஏழை சிவபெருமானுக்கு சடை எண்ணெய் வேறு, சிவபெருமானுக்கு சடை எண்ணெய் வேறு. அதனால இப்படி சடை முடி தாங்கி இருக்கின்றவர்கள் மிக பெரியவர்கள், உயர்ந்தோர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே பத்தர் நுண்முறை வேணி வரித்தெழில் ஒத்த வற்றுரு வேணி ஒன்றிற்கு மெத்து அச்சுவ மேதபலத்திலே சத்தியம் மலர் நாடொருஞ்சாதவே சாரவே சார்தலே. அதனால சடைமுடி தரித்தவர்கள் அச்சுவ மேதையாகம் பண்ணின பலன் அடைவார்கள். சடைமுடியை வைத்து பாதுகாத்தவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள் என்பது. அதுக்கு மேலே முண்டிதம் சிகையுடைய சிவபக்தர். முண்டிதம் என்றால் தலை முழுவதும் மழித்து கொள்வது, மழித்த மழித்தல் என்றால் மொட்டையடிச்சுக்கிறது, மொட்டையடிச்சுக்கிறது, அதெல்லாம் சைவத்தில் உடன்பாடு தான், உடன்பாடு தான். ஆனால் சிவாலயத்தில் அதை வச்சிருக்கிறாங்க, சிவாலயத்தில் போய் முடி எடுக்கிறத வச்சிருக்கிறாங்க. பல கோயில்களில் முருகன் கோயிலில் பல இதுகளில் நடக்குது, மொட்டையடிக்கிறது மொட்டையடிக்கிறது நடக்குது. ஆனால் அது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா அங்கே போய் இந்த ரோமத்தை அந்த புண்ணியதலத்தில் போடணுங்கிற அவசியம் இல்லை. மொட்டையடிக்கிறது நமக்கு அவங்க முழுவதும் உடன்பாடு இல்லை, மொட்டையடிக்கிறது முழுவதும் உடன்பாடு இல்லை. அதனால செய்ய வேண்டிய வழிபாடுகளை தோத்திரங்களை நன்றாக செய்ய வேண்டிய தவிர இப்படி மொட்டை அடிச்சுக்கிறதுனால ஒன்றும் வந்துடாது. அதனால ஓரளவு கச்சிதமா இப்படி வச்சுக்க வேண்டியதுதான், சாமி வழிபாட்டை பண்ண வேண்டியது. மொட்டை அடிக்கிறது தாடி வளர்க்கறதுங்கிறது துறவிகளுக்கு ஒரு வகையில பொருத்தம், துறவிகளுக்கு ஒரு வகையில பொருத்தம், இல்லறத்தார்களுக்கு அது அவ்வளவு பொருத்தம் அல்ல. அதனால இப்படி அந்த முண்டிதம் சிகையெல்லாம் துறவிகளுக்கு, ஐயால இல்லறத்தார்கள் அப்படி அடித்துக் கொள்ளுங்கிற கட்டாயம் இல்ல. அதுவும் புண்ணிய தலங்களிலே போய் நம்முடைய ரோமத்தை அங்க கழிப்பது அது ஒரு வகையில குற்றம். நல்லா புரியுதா உங்களுக்கு? புண்ணிய தலங்களிலே போய் நம்முடைய ரோகத்தை கழித்து அசுத்தப்படுத்துவது ஒரு வகையிலே குற்றம். அதெல்லாம் சிவனடியார் நாமெல்லாம் அதிகமா பண்றதே கிடையாது, கிடையாது. சிவத்திற்கு சிவலிங்கம் கொடுப்போரும் அடையும் பலன். சிவலிங்க தானம் பண்றது, சிவலிங்க தானம் பண்றது. இப்போ ஒருத்தர் தீட்சை பெற்றாரு, விசேட தீட்சை பெற்றாரு, அவர் சிவபூஷை பண்ணணும், சிவலிங்கம் வச்சுதான் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட பொருள் இல்லை, சிவலிங்கம் பண்றதுக்கு பொருள் இல்லைன்னா அவருக்கு செய்து கொடுப்பது, அது பெரிய சிறப்பு. நம்ம கொடுத்த சிவலிங்கத்தின் போல சிவலிங்கத்தில் தினந்தோறும் பூஜை பண்றாரு, பூஜை பண்றதுனால அவர் பூஜை பண்ற புண்ணியத்தினுடைய கமிஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் கமிஷன் தான் எல்லாமே, புரியுதா? கமிஷன் இல்லாம லாபம் இல்லாம ஆதாயம் இல்லாம சித்தி ஆத்தோட போக மாட்டான்னு ஆதாயத்துக்கு. அதனாலே சிவலிங்கம் சிவபூஷை விசேட சிவலிங்கம் செய்து கொடுக்கலாம். ஈசன் அன்பருக்கு லிங்கம் அளிக்கல தேசு வேதி திலத்தொகைக்கு ஆயிரம் பேசு திவ்ய கற்பம் பரம் பரானுரை வாசமா சிவலோகம் உருவார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிவலிங்கம் தானம் பண்ணினவர் சிவலோகத்து போவார். சிவாலயத்திலும் ஆச்சாரியர் இருக்கும் இடத்திலும் ஒரு நாள் திருவலகிடு ஒருவடல் அடையும். இதெல்லாம் காசு உடம்பு இல்லாத ஒரு புண்ணியம். சிவனடியாரில் இருக்கின்ற ஆச்சாரியர் இருக்கின்ற இடம் சிவாலயம் அழகிடுதல். அழகுன்னா கூட்டி சுத்தம் பண்றோம், கூட்டி சுத்தம் பண்றோம். அது உளவாரப்பணின்னு சொல்லுவது அதோட சேர்ந்தது. அதனால ஆச்சாரியர் இருக்கிற இடத்த, சிவனடியார் இருக்கின்ற இடத்த, சிவாலயத்தை சுத்தம் பண்றோம், தூய்மை தூய்மைப்படுத்துதல், அது பெரிய சிறப்பு. ஆமா, உளவார பணினே பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்பர் சாமி ஒரு படையை வச்சுக்கிட்டு. போற கோயிலாம் கூட்டிக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி செய்கின்றவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள். இதெல்லாம் சும்மா காசு பணம் இல்லாத காசு பணம் செலவில்லையில தேகத்தால செய்கின்ற புண்ணியம், தேகத்தினாலே செய்கின்ற புண்ணியம். அண்ணல்தன் பொருட்டு ஆசிரியன் பொருட்டு எண்ணிய அழகிட்டு ஒரு தினம் கண்ணின் மேவரு செந்து களியனும் நன்னுவார் சாந்திராயன நற்பலம். என்னால இப்படி சாந்திராயன முதலான விரதங்களை அனுஷ்டித்தவர்கள் அடைகின்ற பலனை அடைவார்கள். புலர்வதனும் அழகிட்டு அழகுனா கூட்டுறது புலர்வதம் அழகிட்டு மெடுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி என்பது அப்புறம் தேவாரம். அதற்கு மேலே ஒரு பட்சம் திருவரை ஒரு நாள் செய்கின்றவர்களுக்கே சிவலோகமா, அப்புறம் ஒரு பட்சம்னா 15 நாள் திருவலகிடு ஓர் அடையும் பலன்கிறாரு. அவங்க கோடி கற்பம் 1000 யுகம் சிவலோகத்தில் இருப்பார்கள். 15 நாள் சிவாலயத்தை கூட்டினவங்க சிவாலயத்துக்கு பணி செய்யறது அவ்வளவு சிறப்பு. சிவனடியார்கள் இருக்கின்ற இடத்துக்கும் சிவாலயத்துக்கும் இந்த மாதிரியான துண்டு, கைத்துண்டு தானே இது, காசு பணம் இல்லாம சிவபெருமானுக்காக நீராஜன ஏத்தூர் அடையும் போல. நீராஜனங்கிறத இந்த மாதிரி தீர்த்தம், அதுக்கு மேல அபிஷேகத்துக்கு வண்டிய பொருள்கள். அண்ணலுக்கு அபிடேக மதாதியில் எண்ணின் மிக்க நீராஞ்சனம் ஏந்தினூர். இவன்னா இருக்கிற ஒரு கோடியா மையராய் பண்ணின் மிக்க பரன்பதி பெற்றுவார். அதனால அபிஷேக பொருள்கள் கையால பூசைக்கு வேண்டிய தூப பொருள்கள் தீப பொருள்கள் கற்பூரம் கலான பொருள்கள் எல்லாம் கொடுப்பது. அதுக்கு மேல அபிஷேக பலனை பத்தி சொல்றார். தயிர் அபிஷேகம், பசுவின் நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், கரும்புற அபிஷேகம், எண்ணெய் இளநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இதெல்லாம் சொல்றாரு. சிவபூசையில அபிஷேகம் ஒரு தனி அங்கமுடையது, சிறப்புடையது. சிவபெருமான அபிஷேகத்தில் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுட்டார் என்று சிவலிங்கத்துக்கு பஞ்சகவியம், பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், தேன், இளநீர், விபூதி, பழச்சாறுகள் இவைகளெல்லாம் அபிஷேகம் பண்ணணும். விபூதி அபிஷேகம் அதை வந்து பாலினால் நறு நெய்யால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மனமாலை குணந்தடியார் புரிந்தேத்த என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால இப்ப சிவபக்தர்களாக இருக்கின்றவர்கள் விசேடதீட்சை பெற்றவர்கள் தினந்தோறும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றோம். தினந்தோறும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றோம். அந்த அபிஷேகத்தை பத்தி தயிர் அபிஷேகம், சிவி நெய் அபிஷேகம், அதுக்கு மேலே தேன் அபிஷேகம், கரும்பு ரச அபிஷேகம், எண்ணெய் இளநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இதெல்லாம் சொல்லுகிறார். ஏன்னா இந்த அபிஷேகத்துக்கு பலன் அதிகங்கிறாரு. சிவபூஷையில அந்த அபிஷேகம் ஒரு தனி சிறப்புடையது. அபிஷேகம் ஆடினாய் நறு நெய்யோடு பாலுதயிர் அந்த நறு பிரியாத சிற்றம்பலை என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். பல நூல்களுக்கு தேனை பாலுதயிர் ஆட்டுகந்தானே என்பது சுந்தர தேவாரம். இப்படி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற, அதுக்குத்தான் இந்த வாரி தீட்சை எல்லாம் பெற்றுக்கொள்ள, சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை. இப்படி விசேட தீட்சை பற்றாத்தான் சிவலிங்கத்தை வச்சு இந்த வாரி அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது முதலானதெல்லாம் விளங்குதா. சிவபெருமானை குளிப்பாட்டி நல்லா விளங்குதா. சிவபெருமானையை குளிப்பாட்டி அதுக்கு மேல பொட்டு வச்சு, பூ வச்சு, வஸ்திரம் சாத்தி, தூபதீபம் காட்டி, அப்புறம் சோறு ஊட்டி ஆட்டி, சோறு ஊட்டி இதெல்லாம் பண்றோமா? இதெல்லாம் பண்றோமா? யார் பண்றா? நம்ம தானே பண்றோம். அவரு நமக்கு பண்றாரு, அது நமக்கு தெரியல. அவரு பண்றதுக்காக நம்ம அப்படி பண்றோம். அவரு பண்ணினதுக்காக நம்ம பண்றது, அவரு பண்ணினதுக்காக நம்ம பண்றது. இது உபச்சாரம்னு இப்போ சோறு ஊட்டமை சாப்பிடாதானே இல்லை. காட்டுகள் அது திருமூல சொன்னாரு. அது காட்டக்கூட பத்தாது நம்ம கொடுக்கறதுன்னாரு. சிவபெருமானுக்கு காட்டக்கூட பத்தாது. அவன் சாப்பிட்றா எவ்வளவு சாப்பிடுவான்னு தெரியுமா? சிவபெருமான் சாப்பிட்டா நம்மளால போட முடியுமா? அதை வெட்டவி ஒன்னும் விரிசடை நந்திக்கு காட்டவும் ஆமிலும் காலையும் அலையும் ஊட்டவியாவன அவனுக்கு ஊட்டுகிற அவியாகிய உணவு, அவினா உணவு, அவன் சாப்பிடுகிற உணவு எதுன்னு இருக்கிறீரா? ஊட்டவி அவன உள்ளம் குளிர்விக்கும், உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியா. நீங்க பாடுற பாட்டைத்தான் அவன் சாப்பிட்றான, தவிர சாப்பாட்டை சாப்பிட்றது யாரு? திருமூலம். நீங்க பாடுற பாட்டை சாப்பிட்றான், பாட்டு தான் சாமிக்கு உணவான், பாட்டு தான் சாமிக்கு உணவான், பாட்டவி காட்டுதும் பாலவியாமே என்பது திருமந்திரம். அதனால இப்படி தினந்தோறும் சிவபெருமானை நன்றாக இசையோடு பாடு, இசையோடு பாடுதல். இசை இல்லையனா கூட பாடுறது, இசை இல்லையனா கூட பாராயணம் பண்றது, இது மாதிரி அது சிறப்பு. ஆகையினாலே இப்படி அபிஷேகம் உணவு இதெல்லாம் செஞ்சு சிவபெருமானுக்கு நல்லவனாகிறது, சிவபெருமானுக்கு நல்லவனாகிறது. இப்படி சொல்லி விபூதி அபிஷேகம் வேதனேற்றை விவரனு காட்டினோர் ஓது அச்சுவன் போன்றங்கு ஒடிவந்தி மூதனிச்சுவன் ஓக முதற்பதி போதமுற்றவர் போற்ற புலிவர். அதனால விபூதி அபிஷேகத்தை சிறப்பாக சொல்றாரு. இது எல்லாமே அந்த விசேட தீட்சை பெற்றவர்களுக்கு தான் இதெல்லாம் பொருத்தம். அதனால தீட்சை முக்கியம்னு சொல்றோம். தீட்சை இல்லையனா இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல. சிவபெருமானுக்கு ஆச்சாரியருக்கும் பொண்ணும் மணியும் கொடுப்போருடையும் பலர். அதனால இப்ப இதெல்லாம் அபிஷேகம் எல்லாம் சொன்னார, அதுக்கு மேல இதுல எல்லாம் அதிக பணம் இல்லை, இதுல எல்லாம் அதிக பணம் இல்லை, அதுக்கு மேல பொண்ணும் மணியும் நவரத்தனம் தங்கம் இவைகளை ஆச்சாரியருக்கு சிவனடியாருக்கு சிவனுக்கு கொடுத்தல், சிவனுக்கு ஆபரணமா பண்ணி சாத்துறது. அப்புறம் என் போல இருக்கிற என் போல இருக்கிற சிவனடியாருக்கு தங்கம் கொடுக்கறது. தங்கம் சும்மா ஏழு ஒரு நாளைக்கு சோறு போடுறேன் ஒரு வஸ்திரம் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல என்ன அதிகமான பிரயோஜனம் இல்லையில. ஏழு ரெண்டு பவுன் நாலு பவுன் அப்படி வச்சு கொடுக்கறது, ரெண்டு பவுன் நாலு பவுன் அப்படி வச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப விசேஷம். தங்கம் கொடுத்தா தங்கம் உசந்தது இல்லை, தங்கம் உசந்ததுதானே. அப்படி உசந்தவர்களுக்கு அப்படி உசந்தவர்களை கொடுத்தா அதிகமான பலன், உயர்ந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சிவபெருமானுக்கு தூபம் விடுவோருடையும் போல தூபங்கிறது பூசையில ஒரு முக்கியமான அங்கம். அது தூபங்கிறது தசாங்கம்னு ஒன்று இருக்கு, தசாங்கம்னு பத்து வகை பொருள், பத்து வகை பொருள். அதுல தேவதாருவும் மேருவும் சீர்மிக மேவு குந்துருவும் வில்வமாதிய தாவில் நற்கனி நெய்யோடு தங்கிய தூபமிட்டவர் அச்சுதான் ஆவரே. அதனால இப்படி குங்குலியத்திலிருந்து குங்குலியத்திலிருந்து தாருன்னு ஒரு வகை இருக்கு, தாருன்னு ஒரு வகை இருக்குது. அதுக்கு மேல வில்வக்கட்டை பொடி இருக்குது, வில்வக்கட்டை பொடி, வில்வக்கட்டை பொடி, குந்துருன்னு ஒன்று இருக்குது. இப்படி பல வகை பொருளாக தூபம் விடுதல், தூபம் விடுதல். ஒரு நாயனார் தூபமிட்டே கோடீஸ்வரர் ஆயிட்டார். ஒரு நாயனார் தூபம் திறந்தோறும் தூபம் போட்டுக்கிட்டு இருந்தார் திருக்கடவுரில். அவர் குங்குலிய கலைய நாயனார், குங்குலியத்தை வாங்கி சாமிக்கு தூபம் போடுறது அப்படி போட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளையில வறுமை வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு இல்லாத நேரம் வந்து அதில் பட்டினியாக கிடந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த அம்மா தாங்க முடியாமல் தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்து கடவுன்கிட்ட இதை போய் விற்றுட்டு நெல் வாங்கிட்டு வாண்டா. அவர் மாங்கல்யத்தை கொண்டுக்கிட்டு வீதியில் போனார், ஐயா நெல் வாங்க போனார். நெல் வாங்க போனாருன்னா ஐயால் வேற இடையில எதுவும் இல்லாமல் இருக்கணும். நேராக குங்குலியம் மூட்டைக்காரன் வந்தேன், என்னப்பா மூட்டினார் குங்குலியம்னா ரொம்ப சந்தோஷம் இறக்குயான்னார். இறக்குன்னு எனக்கிட்ட பணம் இல்லை, இந்த மங்கலியத்தை வச்சுக்கிட்டு குங்குலியம் கொடுன்னாரு. அவன் மங்கலியத்தை வாங்கிட்டு குங்குலியம் கொடுக்கு. இப்படி இருப்பான மனுஷன், வீட்டில் பெஞ்சாதி மங்கலியத்தை கொடுக்க நெல் வாங்கிட்டு வாப்பெல்லாம் பிள்ளைகள்லாம் பட்டினியாக கிடக்குன்னு சொல்லு, இப்படி இருப்பான அப்படின்னு சொல்லிவிட்டு குங்குலியத்தை வாங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போய் திருக்கடை ஊரில் அமுத கணேசருக்கு தூவம் போட்டுக்கிட்டு இருந்தார். ராத்திரி 8 மணி 9 மணி ஆச்சு, தூக்கம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் சாமி லேசா இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வர்றது நல்லா சாப்பிட்டா தூக்கம் வரும். அப்புறம் பசி மயக்கம்னு ஒன்று வரும், பசி மயக்கம். அந்த சமயத்துல ஒரு தூக்கம் வரும், இவருக்கு பசி மயக்கத்துல தூக்கம் வந்துச்சு. அந்த சமயத்துல சாமி கனவுல வந்து வீட்டுக்கு போய் நீ பாலை நஞ்சா போட்டுட்டு வானாரா அப்படின்னாரா. இவருக்கு அதிசயம் வந்துச்சு, வீட்டுக்கு அன்னத்துக்கே இல்லாம மாங்கலித்து வாங்கிட்டு வந்துமே பாலம் நான் சாப்பிட சொல்றாரே சாமி சொல்றாரே தடுக்கப்படாது அப்படின்ட்டு வீட்டுக்கு போனா எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்குது, டிடுன்னா இருக்கு. அரிசியில இருந்து பருப்புல இருந்து எண்ணெயில இருந்து வெள்ளத்துல இருந்து சர்க்கரையில இருந்து கோதுமையில இருந்து ரவாவுல இருந்து எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு மனைவியை கேட்டாரு. அதான் அல்லோத்த கண்ட நெம்மான அருள்தர வந்தது என்றார் அந்த அம்மா சொன்ன. இந்த நீலகண்டருடைய அருணாலும் ஒன்று அத மாதிரி குங்குலிய கலையநாயனார் திருவருளை பெற்றார், தூபமிட்டு திருவருளை பெற்றார். அதே மாதிரி தீபமிட்டு பொருள் அருள் பெற்றவர்கள் வருகிறது. இதெல்லாம் பெரிய புராணத்துல தான் இந்த மாதிரி தொண்டு செய்தவர்கள் தூபமிட்டவர்கள் தீபமிட்டவர்கள் அடியவர்களுக்கு அன்னவஸ்திர முதலானதை தானம் பண்ணினவர்கள் சிவாலயத்துக்கு தொண்டு செய்தவர்கள் அப்புறம் மந்திரத்தை ஓதியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சிவலோகத்தை பெற்றார்கள் என்று பெரிய புராணத்துல வருவது எல்லாமே இந்த சிவ புண்ணியங்கள் விளங்குதா. ஆகையினாலே அதே அச்சுதான அவரு விதி இவற்றினார் கந்தம் வரைவிடின் அதிகமாறாயிரம் குணமாவை புதிய குக்குழுவோடு பொருந்திடில் வதிய மாறாயிரம் குணம் வாய்க்கவே. அதனால கந்தம் வாசனை, அந்த தூபத்துல வாசனை வரணும், வாசனை உள்ள பொருளே இடுவது. அது மாதிரி ஐயாலே தூபத்துக்கு சொல்றாரு. இதுக்கு மேல சிவலிங்க பெருமானுக்கு பச்சைக்கற்பூர கலவசாத்து ஒரு அடையும் பொருள். பச்சைக்கற்பூரம் வந்து ஒரு வகை இருக்கிறது, கற்பூரத்துல பச்சைக்கற்பூர அசல், அந்த கற்பூரத்தை சிவபெருமானுக்கு சாத்துதல், அது சிறப்புங்கிறாரு. அதனால அவர் சாத்தினவர்கள் 1 கோடி வருஷம் வந்து சிவலோகத்துக்கு போவார்கள். 1 கோடி வருஷம் சிவலோகத்தில் இருப்பார்களாம். பச்சைக்கற்பூரம் சிவபெருமானுக்காக பேரி முதலிய வாத்தியம் கொடுப்போர். அதனால ஆலயத்துக்கு வேண்டிய வாத்தியங்கள், வாத்தியங்கள் நாதஸ்வரத்திலிருந்து மற்ற மற்ற முதலான வாத்தியங்களை கொடுப்பவர்கள் எல்லாரும் சிவலோகத்துக்கு போவார்கள். சிவாலயத்தில் மடாயத்தில் நவமணி மாலையால் பத்தி செய்தால் அடையும் போல. அதனால ஆலயத்தை அலங்கரிப்பது, அதுக்கு மேலே ஆச்சாரியன் இருக்கிற இடத்தை அலங்கரிப்பது, மாலைகளாலே மற்றவைகளாலே அதை அழகுபடுத்துவது, அலங்கரிப்பது, இதுகளெல்லாம் சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியத்தினாலே அவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள். எப்படி எப்படி யாராலே என்ன முடியுமோ அப்படி எப்படி அதை செய்வோம். எப்படி எப்படி யாராலே என்ன முடியுமோ அது சிவனுக்கும் சிவனடி யாருக்கும் செய்தா சிவலோக உழவுதான். விளங்குதா? அவர்களுக்கு உபயோகமாகிற பொருளை, அவர்களுக்கு உபயோகமாகிற பொருளை. சிவபெருமானுக்கு வில்வ குழம்பு அபிஷேகம் செய்யும் பலன் சொல்றாரு. தனியா வில்வ குழம்பு அபிஷேகத்துல பல அபிஷேகம் பல, அதுல வில்வ குழம்பு. நான் கூட ஒரு தடவை கோயில சொன்னேன், அது செய்யறது இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் என்னமோ செஞ்சாங்க, வில்வத்தை தண்ணீர்ல போட்டு, வில்வத்தை தண்ணியில போட்டு தண்ணியை ஊத்தினாங்க. வில்வத்தையே ஆட்டி அந்த குழம்ப அபிஷேகம் பண்றோம். பச்சை வில்வத்தை ஆட்டி குடகுடன்னு வருமா, அது சாமிக்கு அபிஷேகம். வில்வ குழம்பு அபிஷேகம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுது. அபிஷேகம் ரொம்ப சிறப்புன்னு நூல்கள் சொல்லுது. அதனாலே மாசில் கூவள பத்திர மத்தளம் மத்தனம் தேசுலாம் பீட லிங்க மதிர்ச்சியின் ஒசநான்மறையூர்க்கு ஆயுதம் பேசி ஈந்த பெரும்பயனை இதுவார். 1000 பிராமணருக்கு, வேதம் ஒதுகின்ற பிராமணருக்கு 1000 பசுக்களை தானம் பண்ணவளன்கிறார். விளங்குதா? அதனால வில்வ குழம்பினால அபிஷேகம். அதனால எப்படியும் சிவபூசைய எந்த வகையிலேயாவது சுருக்கமாகவாவது பெருக்கமாகவாவது எப்படியும் சிவபூசையை பண்ணிடணும். சிவபூசையை பண்ணலைன்னா ஜென்ம வீணா போச்சு. சிவபூசை பண்ணலைன்னா ஜென்ம வீணா போச்சு. அதனால பூசை இல்லாதான் உண்டி புழுப்பணம். பூசை இல்லாம சாப்பிடவனுடைய சாப்பாடு புழுங்கிறார். பூசை இல்லாதான் உண்டி புழுப்பணம் புலையன் கட்ட மாசுட பாவமுக்கும் வாடிலில் தீயில் விழுந்து நாசமாவதுவேன் என்று நற்குலம் பறந்தானேன் தேசுலார் அவனத்தேண்டில் திருசிக்கில் நினைக்கில் பாவம் என்பது விருத்தாசல புராணம். அதனால எப்படியாவது சிவ பூசையை பண்ணிடணும். நீங்க எல்லாமே சிவ பூசை பண்றீங்கல்ல, சிவலிங்க பூசை பண்றீங்க எல்லாருமே. பண்ணாதவங்கள பண்ணுங்க. அது 1000 பசுக்களை 1000 வேதியர் கொடுத்தவளனா வில்வ குழம்பு அபிஷேகம் பண்ண. அது ஏதாவது ஒரு முக்கியமான காலங்கள் அப்படி செய்திருக்கணும், செய்திருக்கணும். சிவபெருமான் சன்னதியில நடனம் செய்யணும் அடையும் பலன். நடனம் சிவபெருமானுக்கு ஆடலும் பாடலும் பிரியம். ஆடலும் பாடல், ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடி ஏத்தனம் வாட்டந்த விரும்பி என்பது அப்புற தேவாரம். சிவபெருமானுக்கு மிக பிரியது என்றால் பாடல் ஆடல், பாடல் ஆடல், பாடல் ஆடல். அதனால் பாடல் என்பது திருமுறை ஆகிய நூல்களே நல்ல இசையோடு பாடுறோம். அதுக்கு மேலே அந்த பாட்டுக்கு தகுந்தாப்புல நாட்டியம் ஆடுவது, நடனம் ஆடுவது. நடனம் ஆடுவது எல்லாத்துக்கும் வராது, எல்லாத்துக்கும் வராது. அந்த பாட்டில் இருக்கிற பொருளை உணர்ந்து நடனம் ஆடுவது. நம்ம குனித்த உருவமும் அப்படி காட்டணும். குனித்த உருவமும் கொவ்வச்சேவாயில் பூமஞ்சேரிவம், ஆனால் அந்த பாட்டில் உள்ள பொருளுக்கு தகுந்தாப்புல பாவனை, பாவனை பாவம்னு பேர் இருக்கு. அதுக்கு பாவம்னு, பாவம்னா அந்த கெட்ட தொழில் இல்லை, இது பாவம், புரியுதா? அதனால பாவனை பாவம். பா ரா தா பரதம், பா ரா தா பரதம், பா ரா தர தா பரதம். அதனால இப்படி பரதம் என்றாலும் நாட்டியம் என்றாலும் நிறுத்தம் என்றாலும் ஒன்றே. அந்த மாதிரி நடனம் செய்தல் மிக சிறப்புங்கிறார். அது எங்கேயும் சில பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் வாய்க்கிறோம். அதனால இப்படி நிறுத்தம் எந்த முன் யாவர் நிகழ்த்தினும் விரித்தவானு வயுதம் விரிகதிர் பொறுத்து தேசிகர் புலவர் அறம்பெயர் கருத்து நாடகம் காண்பர் சூரி. அது முன்னையெல்லாம் சிவாலயத்துல ஆடுகின்ற நாட்டியப்பன்களை வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, திருமுறை ஓதுவார்கள் இருந்தார்கள். பாடுவதற்கு திருமுறை ஓதுவார்கள், நடனம் ஆடுவதற்கு அதுக்கு தகுந்த நாட்டியப்பன்களை வைத்திருந்தார்கள். விளங்குதா? அதனால தென்தாம் என்று அரங்கேறி செய்கிழையார் நடம்பயிலும் திருவையாரே என்பார் ஞானசம்பந்தர். அதனால இப்படி நடனம் ஆடுவது மிகச்சிறந்தது என்று இதில் சொல்லுகிறாரு. இப்போ ஓதுவார் கிடையாது, பல கோயில்களில் ஓதுவார் கிடையாது, பாட்டே இல்லை. சிவபெருமான் பட்டினின்னு வச்சுக்கோங்க, இந்த பொங்கல் அவருக்கு சாப்பாடா இல்லை, இந்த முன்னே சொல்லிட்டேனே, இந்த பொங்கல் தான் நம்ம தான் சாப்பிடுவோம். அவர் சாப்பிட்றது பாட்டு, நம்ம சாப்பிட்றது சாப்பாடு. அவர் சாப்பிட்றது என்ன பாட்டு. அதனால பல கோயிலில் ஓதுவாரே கிடையாது, பல கோயிலில் ஓதுவாரே கிடையாது. அதை பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. காலந்தோறும் நல்லாக பாடணும், அப்படி ஓதுவார போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நல்லா பண்ணணும். சம்பளம் ஆறுக்கு ரொம்ப கம்மினா குறுக்களுக்கும் ஓதுவாருக்கும் தான் ரொம்ப கம்மி. மற்ற பேத்துக்கெல்லாம் ரொம்ப, மற்றதுக்கெல்லாம் ரொம்ப, இவங்களுக்கு தான் ரொம்ப கம்மி. இவங்க தான் முக்கியமான வேலையை செய்கிறவங்க, இவங்களுக்கு தான் சம்பளமே கிடையாது. சரி, நல்லது. சிவாகம தானம் செய்வோம். அதான் சிவாகமம், வேத சிவாகம் ஆகிய நூல்களை தானம் செய்தல், ஆகம சாரமாக இருக்கின்ற திருமுறை முதலான நூல்கள், புராணங்கள் முதலான நூல்களை தானம் பண்ணுறது, அது மிகச்சிறப்பு, அது மிகச்சிறப்பு. அதுதான் ஞான தானம்னு வரும். அதை தனியாக சொல்வார், நிறைந்த ஆகம தானம் நிகழ்த்திடில் அறிந்து மற்றறியாமையோட ஆயினும் சிறந்த பாலன் முதற்குறை திருந்துதேர் உறைந்து நர்ச்சுவரோகும் ஒவ்வொரு. அப்படி அந்த தானத்தை பண்ணினவர்கள் முன்னே பாவம் செய்திருந்தாங்க கூட அந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து சிவலோகத்து போவார்கள்ங்கிறார். அதனால ஞான நூல்களை அதிகமாக கற்பது கேட்பது ஒரு வகை, அதுகளை வந்து தயார் பண்ணி அதை அடியார்களுக்கு தானம் பண்ணுறது, அடியார்களுக்கு தானம் பண்ணுறது. அப்படி பண்ணினா அந்த தானத்தினால் அதுதான் ஞான தானம். சிவனடியாருக்கு ஆசனம் கொடுப்போர் அடையும் பலன். ஆசனம் கொடுத்தார், ஆசனம்னா உட்கார்ந்துக்கிறது, பூசைக்காரன் உட்கார்ந்து பூசை பண்ணுறான்ல, அது மாதிரி மற்ற வகையில் ஆசனம் இப்படி உட்கார்ந்துக்கிறது கொடுக்கணும். அதான் எந்த வரையில முடியுமோ அது அவங்களுக்கு எது பிரயோசனமாக இருக்குமோ அதை தானம் பண்ணுறது. நல்லா விளங்குதா? நிற முண்டகக்கண் முராரியும் போற்றிடும், முண்டகக்கண் முராரியும் போற்றிடும். முண்டகக்கண்ணா தாமரைக்கண்ணனாகிய முராரி என்கிற திருமால் போற்றுகின்ற அண்டர்கோன் அன்பருக்கு ஆசனம் இருந்துடும். அது செய்வ வேலையிலே சிவனடியார்கள் வந்தார்களேனா, சிவனடியார்கள் வந்தானேனா, அவங்களுக்கு ஆசனத்தை சிவாய நம்மன்னு சொல்லி போடு அப்படிங்குது. சிவனடியால் வந்த அவங்களுக்கு ஆசனம் போடு, அதை பஞ்சாட்சரத்தை சொல்லி ஆசனம் போடும். அது சின்ன இதுலாம், சின்ன காரியங்கள் எல்லாம் கூட அந்த விதி முறை இந்த எண்ணத்தை உண்டு பண்ணுவதனால பலன் அதிகமாயிடும் அப்படி சொல்ல அப்படி சொல்லு. இப்ப ஆசனம் கொடுக்கறது சின்ன காரியம் தானே, சாதாரண காரியம் தானே. ஆதனம் தன்னை சிவாயவன அங்குதவும் ஆதவர் வந்தாலும் மனைக்கு என்பது அது உபச்சாரம், உபச்சாரம். அதே முண்டகக்கன் முராரியும் போற்றிடும் அண்டர்கோன் அன்பருக்கு ஆசனம் என்று எண்டிகழ்ந்த 20,000 கொண்ட ஆண்டும் அறிபதும் கூடுவார். அப்படி ஆசனம் விஷ்ணு லோகத்துல இருப்பார்களா? விஷ்ணு லோகத்துல சிவனடியார் தரிசிப்போர் அடையும் பலன். முகமா சொல்றாரு, சிவனடியாரே தரிசிப்போர். சிவனடியாரை தரிசிப்பதன் பலன் தெரியுதா? திருநீர் தெரியுதா? உருத்ராட்சன் தெரியுதா? இது சிவத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அடியார்களை தரிசிப்பதுக்கு தனி பலன். அடியார்களை தரிசித்தால் ஆண்டவனுடைய நினைவு வந்து விடுகிறது. அதனாலதான் மாலரையான மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்மனைக்கு உரிமை. அடியார்களை காண்பது சிவபுண்ணியம், அடியார்களை காண்பது சிவபுண்ணியம். அதை சொல்றாரு, கங்கை வேணியன் தொண்டரை காணூரில் நம்ம கங்கையாடும் பலன் தரும். சிவனடியாரை கண்டா தரிசனம் பண்ணினா கங்கையில ஸ்நானம் பண்ண பலனா. இங்க இருந்துகிட்டு காசிக்கு போய் எல்லாம் கங்கையில குடிக்கணும். இங்க சிவனடியாரை கண்டா கங்கை ஆடின பலம். இவ்வளவு நுட்பங்களை சிவபுண்ணிய தெளிவுங்கிறது பொருத்தமா இருக்குது இல்ல? பொருத்தமா இருக்குது இல்ல? இது வந்து லிகுவானது, லிகுவானது. காசு பணம் இல்லாது பலன் எவ்வளவு? அப்படியே அப்பா தங்கை நீரின் அவர் தாழ் விளைக்கணும். அப்படி சிவனடியார் வந்தார, ஆசனம் கொடுத்தோமா, அதுக்கு மேல அவருடைய பாதத்தை பூசித்தல், பாதத்தை பூசித்தல் தீர்த்த முதலானவற்றினாலே பூசித்தலோ அது பாத பூசைன்னு வேறு. காதலி தீவாறு வானை கலப்பது வருகையாட்டு ஆதலால் வானஞ்சேத ஆதரவு உடையாரஞ்சி பாதபூஷணையும் பண்ணி பகர்ந்து சர்க்கார பாடை ஓதனம் ஆதிக அதிதுக்கு உடவிய நோய் அது கொண்டு வந்து மனைவி வந்து குலாவு பாத உடைக்கே என்று வரும். அதனால வாய்ப்பு ஏற்பட்ட போது, வாய்ப்பு ஏற்பட்ட போது ரெண்டு பேரோ ஒருத்தரோ நாலு பேரோ சிவனடியாருக்கு பாதபூஷை பண்ணி திருவம்போது கொடுப்பது. அப்படி சுருக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாசத்துல ஒரு நாளாவது அப்படி பண்ணணும். இயன்றவர்களையும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, விளங்குது. அதிகமாக சிரமம் கிடையாது. அதனால அப்படி செய்கின்றவர்கள் எல்லாம் சிவலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறது. அதான் சிவனடியாரை தரிசிக்கும் பலன்கிறாரு. சரி, இது 124 பாட்டு வரையிலையும் சொல்லியிருக்கிறோம். 124 பாட்டு சொல்லிட்டோம். அதனால இதுக்கு மேலே வருவதே மற்ற நாளையிலிருந்து பார்ப்போம். திருவருளால சிவ சிவ சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதே. சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா, ஹரஹர ஹரஹர அம்பலவாணா.

பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா, பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா, சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா, அருளும் பொருளும் அள்ளி தருவாய், அம்மை இம்மை வாழ்வும் தருவாய், பாடும் பணியே பணியா தருவாய், நாடும் அடியார் கூட தருவாய்.

தருமஞ்செய்ய தனத்தை தருவாய், தானம் செய்ய மதியை தருவாய், நீருங்கண்டியும் புனைய தருவாய், நின் நஞ்செழுத்தை உணர தருவாய். சிவசிவ சம்போ, சிவசிவ சம்போ, சிவசிவ சம்போ, சிவசிவ சம்போ, சிவசிவ சம்போ, சிவசிவ சம்போ. வான்முயில் வளாது வெய்கமறி வளஞ்சுரக்க மன்னன், கோன்முறை அரசிய குறைவிலாது உயிரள் வாழ்க, நான்முறை அறங்கள் ஓங்கரற்றவும் எள்ளி வல்க மேன்மை கொள், சைவநிதி வழங்குக உலகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: அறிவாட்டாய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

சும்பல் நம பார்வதீபதே நாயன்மார்கள் திருவடி வாழ்க, சேர்க்கல் அற்புதமான திருவடி வாழ்க. அருக்கடலாகிய அம்பலவாமருடைய பேரருளினாலே இன்று பெரிய புராணத்திலே அறிவாட்டாயநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். தமிழ்நாட்டிலே நாயன்மார்கள் என்று அருளாளர்கள் அவதாரம் செய்திருக்கிறார். அப்படி அவர்கள் அவதாரம் செய்து நம் வாழ்விலே ஒரு லட்சியத்தை எண்ணி வாழ்ந்திருக்கிறார். வாழ்க்கையிலே ஒரு லட்சியம், லட்சியம்னா குறிக்கோள். எப்படியும் வந்து அந்த எம்பி பதவியை பிடிச்சது அப்படிங்கிற ஒரு லட்சியம். எம்பிக்கு என்ன செய்யிட்டான்னா எவ்வளவு விரும்ப இருக்கும், தனி இன்பங்களாக கொடுத்துருவான், காரு கொடுத்துருவான், எவ்வளவு வசதியா இருக்கும், பணம் விருதுடி வரும். தோற்று போனான்னு வச்சுக்கப்பா, அதுக்கான ஒரு மரியாதை இருக்கு. இவர் எம்பிக்கு நின்று தோற்று போனாருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பத்து சீட்ல போயிடுச்சுங்க அப்படின்னு அதை பெருமையா படிச்சிருக்க எம்பிக்கு நின்று. ஏன்னா அது பெரிய பதவியாக இருந்து அதற்கு நின்று யாரே முயற்சி செய்து தோற்று போனான்னு சொன்னா அதுக்கு ஒரு பெருமை. உயர்ந்த லட்சியத்தை எண்ணி அதில தோற்று போனாலும் கூட அவனுக்கு ஒரு மரியாதை. போன விஷயத்தை எப்படி சொன்னாரு அப்படின்னாலே அதுக்கு தனிப்பது. அதுபோல நாயன்மார்கள் வாழ்க்கையிலே, அருளாளர்கள் வாழ்க்கையிலே இந்த பிறவியில கடவுளை அடைவது, கடவுளை அடை என்கின்ற குறிக்கோளோடு வாழ்வது. அந்த குறிக்கோள்னா இந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்று அதற்காகவே அவருடைய அறிவு, ஆற்றல், காலம், செலவு எல்லாம் படிக்கிறது. அதுக்காக டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கிடுறது அப்படின்னு படிக்க போனவன் என்னமா இருப்பான், அதுவே புரியாத இருப்பான், அதுவே நினைவாக இருந்து அந்த படத்தை வாங்க. அதுபோல அருளாளர்களாகிய நாயன்மார்கள் இந்த பிறவியிலே சிவனை அடைவது என்பது அவர்களுக்கு குறிக்கும். சிவனை அடைவது எது பெற்றாலும் இந்த உலக வாழ்க்கையில நிறைவு பெறார், எது பெற்றாலும் நிறைவு பெறார். எவ்வளவு பணம் கோடி கணக்கா பல கோடி வச்சிருக்கிறவனுக்கு நிறைவு வரல, இன்னும் கோடி கோடியா சேர்க்கணும். இப்ப 10,000 வச்சிருக்க என்ன நினைப்பான்னா ஒரு 20,000 சேர்த்தா தேவலாம்னு நினைப்பான். அதே போல 10,00,000 வச்சிருக்கிறவன் 20,00,000 ஆக்கணும் தேவலாம்னு நினைப்பான். 10 கோடி வச்சிருக்க என்ன நினைப்பான், 20 கோடி ஆக்கணும். அதுபோல உலக வாழ்க்கையில நிறைவே கிடையாது, போதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதனால பொதுவாக சுருக்கமா சொன்னா உலக வாழ்க்கையில நிறைவு மனம் கிடையாது, திருப்தி கிடையாது. அந்த சிவனுடைய அருளை, அது அருள் தெரியாது வெளியில இருக்குதா ஒண்ணா. அதனால சிவன் அருளை பெற்றால் அது மனம் நிறைவா. அருள் தெரியாது அல்லவா, பொருள் நல்லா தெரியும், அருள் தெரியாது. அருள் யாராவது பேசிக்கிறாங்க வெளியில பேசுவார்களா, அதனால அந்த அருளை பெற்றால் உயிரெடுத்து நிறைவார், மனம் நிறைவடையும். அதுவரையில மனம் நிறைவடையாது, எவ்வளவு பெற்றாலும் நிறைவடையாது. சாப்பாடு நல்ல சாப்பாடு, ஒன்னா நம்ப சாப்பாடு, அப்பா அருமையான சாப்பாடுப்பா, நல்ல நிம்மதியா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோமா, அது அடுத்தாப்புல 4 மணி 5 மணி நேரம் ஆச்சுன்னா மறுபடியும் வேண்டியதாரு. இப்படியே

இந்த மாதிரி நூல்களை கேட்டாதான் தெரியும். கேட்காதவர்களுக்கு இதை பத்தி ஒண்ணும் கவலையே இருக்கா. இப்ப நமக்கெல்லாம் ஒரு வகையில கவலை இருக்கும். என்னமா இருக்கும்னா, எப்படி சொல்லிட்டு இந்த புறாங்கிறது வந்து எப்ப திருவுருளை பெறுறது அப்படின்னு லேசா ஒரு மனசுல தோணும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், எப்ப திருவுருளை பெறுறது, திருவுருள்னா எப்படி பெறுவது, என்னமா பெறுவது என்று சொல்லி புரியா கருது. இதை பத்தி சிந்திக்காதவா கேட்காதவாருக்கு இதை பத்தி கவலையே இருக்கு. நன்றறிவாரின் கயவர் திருவுடையர், நல்லது அறிகிறவனோட கயவன் மகிழ்ச்சி உடையவன்னார். ஏன்னா நல்லது அடையவனுங்கிற அக்கறை இல்லை அல்லவா, அதுக்காக பாடுபடணும் என்கின்ற நிகழ்ச்சி இல்லை அல்லவா, அதனாலே அவன் மகிழ்ச்சி உடையவன்னார். நன்றறிவாரின் கயவர் திருவுடைய நெஞ்சத்து அவள வளர்ந்தார். அதனாலே அப்படி அந்த திருவுருளை பெறுவதற்கு இந்த பிறவியே, ஏன்னா அந்த பிறவி கிடைத்தது ஆச்சரியமாக இருந்தாலே அது சாமானியமா தெரியாது. பிறவி மனித பிறவி கிடைத்தது ஆச்சரியமாகினாலும் இந்த பிறவியில திருவுருளை பெற்றுவிடவும் இருக்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார். அந்த திருவுருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், திருவுருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ பணம் அதிகமா லாபம் வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு தொழிலை பண்ணணும். பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு வேண்டிய ஒரு தொழிலை பண்ணணும். தொழில் பண்ணாம பணம் கிடைக்காது. தொழில் பண்ணாம கிடைக்குமா? தொழில் பண்ணாதானே பணம் கிடைக்கும். அதுபோல சிவசம்பந்தமான தொழில்களை செய்வது, சிவசம்பந்தமான தொழில்களை செய்வது. அப்படி பண்ணினா அந்த திருவுருள் கிடைக்கும். ஒண்ணுமே பண்ணாம பணம் சம்பாதிக்க முடியாது. அதுபோல திருவுருள் சம்பந்தமான சிவசம்பந்தமான தொழில்களை செய்தால் அதுக்கு உண்டான அந்த திருவுருள் கிடைக்கும். அந்த தொழில் தான் இந்த மாதிரி சிவனுக்கும் சிவனடியாரனுக்கும் செய்கின்ற பணி. அது அவரவருக்கு எந்த எந்த வகையிலே ஒத்து வருமோ அந்தந்த வகையிலே செய்யலாம். எல்லாரும் ஒரே மாதிரியே செய்ய முடியாது. இப்ப நான் பேசுறேன், பாடுறேன், இது சிவசம்பந்தமான தொழில், ஆதாயம் கிடைக்கும்னு தான் நம்பி இருக்கிறேன். அதனால இது சிவசம்பந்தமான பணி, சிவசம்பந்தமான தொழில். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதான் வேலையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை அவர் கணக்கு போட்டு அது தருந்த அவ்வளவு பணம் தரணும். யாரு தரணும், அவரு கொடுக்கலன்னா கூட உங்க மனசுக்குள்ள, அவர் நேரம் கொடுக்கலாம் கூட உங்க மனசுக்குள்ள புகுந்து கொடுக்க வைக்கணும். சிவசம்பந்தமான பணி, என் கடன் பணி செய்து கடன். அது போல ஒவ்வொருவரும் ஆகியாலே அவரவரால எந்த சிவப்பணிகளை செய்யும், உணவுக்காக பொருளுக்காக பணி செய்கிறோம் அல்லவா, அதுபோல திருவுருளை பெறுவதற்காக ஒரு பணி செய்தோம். மாலை கட்டி தாக்குதல், தூக்கம் விடுதல், தீபம் விடுதல், பாடுதல், பேசுதல், கூட்டுதல், போத்தலம் செய்தல், தர்மத்தை செய்தல், இது மாதிரியான பணிகள். அதாவது அந்த பலனை கட்டாயம் பெறலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இருக்கோடு தோற்றின எம்பினர் ஒருவால் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க செய்கிறாங்க. புண்ணிய பனை மலர் கையினர் ஒருவால் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க செய்கிறாங்க. தொழுகையர் அழுகையர் தோழுகையர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு, இப்படி ஒவ்வொருவரும் ஒரு வகையான சிறந்த பணிகளை செய்கின்றார்கள். நான் ஒரு பணியும் செய்ய தெரியல சாமி, சும்மா நிற்கிறேன், என்னையும் ஆண்டு கொண்டு புண்ணிய பனைமலர் கையினர் உருவால் தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் உருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னர் கூறியும் பெருமான் பள்ளி இருந்தார். இப்படி மெய்யன்பரடெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஒரு வகையான பணிகளை செய்கிறார். நான் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிற என்னையும் ஆண்டு கொண்டு பின்னருள் புரிந்த எம்பெருமானே என்று பாடுகிறார், மனுக்கிறார்கள். அதனாலே இப்படிப்பட்ட சிவசம்பந்தமான பணிகளை அவரவரால் எந்த வகையிலும் செய்யும். இப்ப நீங்க கேட்கிறீர்களா, இது பண்ணுங்க. இப்ப ஒன்றரை மணி நேரம்

0: கடலை விட்டுது. இப்ப கேட்கறீங்க இல்லவே, இதுவும் கணக்குல இருக்கு. ஒன்றரை மணி நேரம் பெரிய ஒரு ஆணவ நேரம் தான் கேட்டாரியா அப்படின்னு கணக்கு. அதையினாலே இப்படி நாயன்மார்கள் ஒவ்வொரு வகையான திருத்தொண்டுகள் இருக்கு. பணி என்றும் திருத்தொண்டு என்றும் தொழில் என்றும் கிரியை என்றும் பெயர். அப்படிப்பட்ட பணியை செய்து அதனாலே அவர்கள் அவர்கள் ஒண்ணுமே செய்யாம இருந்தவர்கள். கண்ணப்பர் கூட என்ன ஆறு நாள் ஓய்வு இல்லாம ஜலத்திரை தூங்காம பகல்ல ஓய்வு அட்டையாடி அதை கொண்டு வந்து அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இவங்க சும்மாதான் இருப்பார். ஆறு நாள் நல்லவர், அஞ்சு நாள் நல்லவர், உண்ணாமது உறங்காமல் இருந்தது. அந்த சாமியை காப்பாத்தினார், அந்த சாமியை காப்பாத்தினார். எந்த சாமியே காலத்தையை போல காப்பாத்தினார். கண்ணுக்கு கோளாறு வந்தப்பவும் காப்பாத்தினார். அதனால கண்ணப்பர் காலத்தையை போல காப்பாத்தினார் கண்ணப்பர். அதனாலே அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தொழிலை செய்து பணஞ்சம் பாதிப்பது போல ஒவ்வொருவரும் எந்த சிவப்பணிகளை தன்னால இருந்தவர்களின் செய்து திருவருளை சம்பாதிப்போம். அது இந்த மனித பிறவினா அதுக்கு பொருத்தமான பிறவி. அந்த முறையிலே நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒரு வகையான பணியை செய்து அருளை பெற்றார்கள். இந்த நாயன் அறுபது வகையான பணியை செய்து அருளை பெற்றார். இப்ப சொல்ல போற நாயனார் அறிவாட்டாய நாயனார், அறிவாட்டாய நாயனார். வருங்குணர் பொன்னின் நட்டு வாழ்வதி சுருங்கு வண்டு சுருங்கு முறந்திட விரும்பும் மெங்கனு மெங்கனுடைய வாய் விட்டுகள் விரும்பு மெங்கனுடைய வாய் விட்டுகள் கரும்பு தேன்புரியும் கணவன் கணமங்கலம் என்று அவருடைய ஊர் தண்டலை நீர்நெறின்னு இருக்குது சிவாலயம். அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவர் கணமங்கலம்.
1: சின்னல்லார் வயல் கட்ட செந்தாமரை,
0: அதனாலே அவர் சோழ நாட்டுலதான் நம்ம நாட்டுலதான் இருக்கிறது.
1: சின்னலார் வயல் கட்ட செந்தாமரை முன்னர் நன்பு முள் முத்தந்துருந்திட புண்ணும் மல்லதை மேற்கொண்டு தோன்றுவார் மண்ணு பங்கயம் மாநிதி போன்றுவார்.
0: இதனால நல்ல வடம்புருந்திய ஊரு நெல்ல வயலிலே அறுத்த பிறகு அதில் இருந்த செந்தாமரை என்கின்ற மரக கையில ஒன்று அங்கே சங்குகள் முட்டச் சுரிய இவர்கள் இந்த மல்லர்கள் அந்த தாமரை மலரை கொண்டு வெளியிலே வருவார்களா அவர்கள் பங்கயம் மாநிதி போன்றுள்ளார். அப்படிப்பட்ட வளமூர்கள் பங்கயம்னா தாமரை.
1: வளத்தின் நீடும் பதியதன் வரி உலர்த்தும் ஐம்பால் உடையோர் உடையோர் முகத்திலும் களத்தின் மீதும் வயல்வாய் வயவயல் குளத்து நீளும் குடையுடை நீளம் நீளங்கள்.
0: அப்படி நல்ல வயல் வடம் உருந்தியது, வயல் வடம் உருந்தியது. காவிரிதான் பாய், நம்ம காவிரிதான் அங்க போய் பாய். தண்டலை நீல் நிறைய திருவாரூர் பக்கம்தான்
1: அசோலப்படி தண்ணீர் அறநெறி தக்கம்மாமனை வாழ்க்கையில் தங்கினார் தொக்கம்மா நிதி தொன்மையில் ஓங்கி மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார்.
0: அவர் வந்து அந்த கடமங்கலம் என்கிற ஊரிலே அவதாரம் பண்ணினார். அறநெறி தக்க மாமனை வாழ்க்கையில் மனை வாழ்க்கைன்னா மனைவியோட குழந்தைகளோட வசிக்கிறது. மனைவியோட வசிக்கிறது வரவிற்கு சௌக்கியமா இருக்கும், செலவிற்கு கஷ்டமா இருக்கும். மனைவியோட வாழ்கிறது தான் இல்லறம்னு, மனைவி இல்லாமல் வாழ்வது துறவரம்னு. அதனால இல்லறத்துல இருக்கிறவன் கட்டாயம் அறம் செய்யும். சன்னியாசி தர்மம் செய்ய வேண்டியது, சன்னியாசி தர்மம் செய்ய வேண்டியது. இல்லறத்துல இருக்கிறவன் தர்மம், சன்னியாசி தர்மம் செய்யலன்னா அவனை யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் வாயிட்டு இருக்கா. இல்லறத்தான தர்மம் செய்யலன்னா கஞ்சா பயம்பா. இல்லறத்தான் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மனதுக்கு நல்ல யோசனை ஒன்று எழுதிப்பாங்க. யாரு இல்லற இல்லற வாழ்க்கையினுடைய பண்பு என்ன, இல்லற வாழ்க்கையினுடைய பயன் என்ன, பண்பு என்ன இல்லற வாழ்க்கைக்கு அன்பு, பயன் என்ன அறம். இல்லற வாழ்க்கையில வாழ்கின்றவனுடைய இல்லற வாழ்க்கைக்கு இந்த இரண்டு இரண்டு கண்களை போன்றது. இந்த இல்லற வாழ்க்கைக்கு பண்பாவது அன்பு, பயனாவது அறம். தர்மம் செய்தல் தான் பயணம். தர்மம் செய்ததினாலே என்ன பயன் கேட்கக்கூடாது, தர்மம் செய்வது பயன். அன்பு செலுத்துவது, அன்புன்னா மனைவி இடத்தில் அன்பா இருப்பது, குழந்தை இடத்தில் அன்பா இருப்பது, இஷ்டத்திடத்தில் அன்பா இருப்பது, பக்கத்து வீட்டில் அன்பா அன்பு அன்பா அன்பின் வழியது உயிர் முயல் அதுதான் இருப்பது ஒரு பொறுத்த அன்பும் அறம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதனாலே அப்படி இருந்த மனை வாழ்க்கையில் தங்கினால் துக்கம் மாணவி தொன்மையில் தங்கிய நல்ல செல்வமுடையவர், பயல் பணம் வீடு முதலான செல்வங்கள் எல்லாமே இருந்தது. செல்வம் இருந்தாத்தான் இல்லறத்துல நடத்த முடியும். செல்வம் இல்லைன்னா இல்லறம் நல்லறமாக இருக்காது. பணம் இருந்தாத்தான் நல்லா இருக்கும். பணம் இல்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியது இல்லை. அதனால செல்வம் இருக்கவோனும் அதோட மனைவி இருக்கணும், அதோட மனைவி. அந்த மாதிரி துக்கம் மாணவி தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார். அவரு வேளாண் குலத்துல உள்ளமாறு குலத்துல வந்து உள்ளவாறு நிறைய தவம் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளவாறு நிறைய புலவர்களாக இருந்திருக்கிறார்கள், அருளாளர்களாக இருந்தார். உள்ளமாறு இதெல்லாம் கேட்டா அவர் உண்மையிலே உள்ளவாறுகளாக இருப்பாரு. நிறைய தர்மம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய அருளாளர்கள் இருக்காங்க, ஞானிகள், புலவர்கள், இப்படி நிறைய உள்ளமாறுகள் இருக்கு. அவர்கள் எல்லாமே சிவனை வழிபட்டவர்கள் தான். அவருடைய பெயர் என்ன தெரியுமா, தாயானார். தாயானார் தாயானார், தாயானார்னா தாய் போன்றவர் இருந்தது. தாய் அனார் என்றால் தாயை போன்ற, தாயை போன்றவர்னா அந்த அளவுக்கு கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உயிரிடத்திலே மாற்றுவது தாயானார் என்று நாமும் தெரியும். தொடர்ந்தும் தெளிவிலா மாயானார் அம்மண்களை தரியாதக தூய நன்மரப்பாரும் தொடர்ந்து அவருடைய பெயர் தாயனார் என்று சேயகாலம் தெரிகிறார். வெகுகாலம் ஒருவர், வெகுகாலம் ஒருவர் மண்ணை கிடைத்து கிடைத்து பிறந்து கொண்டு வெகுகாலம் போயும் காண முடியாமல் இருந்த அந்த திருவதி மாயானார். மாயானார் முடியும் மகாவிஷ்ணுவானவர் வெகுகாலம் பந்தி உருவம் எடுத்து வெகுகாலம் மண்ணை பிளந்து கொண்டு பூமியை பிளந்து கொண்டு வெகுகாலம் சென்றும் திருமாலும் பந்தியாய் சென்று உணராத அந்த திருவடியை இவர் தொடர்ந்து ஆனார். இவர் தொடர்ந்து அந்த திருவடியை இவர் தட்டி சேயகாலம் தொடர்ந்து தெரியல. சேயகாலம்னா வெகுகாலம் கீழே போய் போய் போய் போய் பார்த்து பார்க்க முடியாமையே வந்துட்டார். பார்க்கலாம் பார்க்க முடியாமே தெரிவித்தார். சேயகாலம் திறந்து தெளிவிலா மாயனார் மண்களை தெரியாத தூயனான் மரத்தாரும் அப்படிப்பட்ட அந்த திருவடியே இவர் தொடர்ந்துள்ளார். தொடர்ந்துள்ளார்னா அந்த திருவடியவே சுத்த செய்வார், மனசிலே தியானம் பண்ணுவார், பூஜிப்பார், நேசிப்பார், அவன் கூட வாசிப்பார். அப்படிப்பட்ட தொடர்ந்து தொடர்ந்து தொடர்தல் என்று சொன்னால் அந்த சுவாமியினுடைய நாமம் பெருமை அவனுடைய சிறப்புகளை எல்லாம் மனத்தாலே எண்ணுவது, பேசுவது, கேட்பது, மனதுகளாலே பூஜிப்பது, இப்படிப்பட்ட இப்ப நம்ம என்னமா இருக்கிறோம், அப்படிதான் இருக்கிறோம். அப்படிதான் எப்படி இருக்கிறான் அந்த திருப்படியை தொடர்ந்து தொடர்ந்து மன அந்த சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு, சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு வரவு செலவு சொல்வது, சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு பிரியமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. சத்தியில் நம்மகிட்ட பிரியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவர் வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்க, உடனே காஃபி கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும், மோர் கொடுக்கணும், பானகம் கொடுக்கணும், வைக்காத இடத்துல வைக்கணும், அந்த மாதிரி வரும் உபச்சாரம். அந்த உபச்சாரத்தினால அவர் என்ன பண்ணுவாரு, மகிழ்ச்சி அடைவார். நம்ம போனா அதே மாதிரிதான் தொடர்பு தொடர்பு விட்டு போகணும்னா என்ன பண்ணணும், வந்தா திரும்பி பார்க்கக்கூடாது, பேசவே கூடாது, பஞ்சத்தை உணவு கொடுக்க தொடர்பு விட்டு போகணும். தொடர்பு இருக்கணும்னா பச்சை தண்ணியில இருந்து பானக வரையில கொடுக்கணும். என்ன அந்த வேலைக்கு என்ன கொடுக்கணும்னா, சாயங்காலம் 4 மணிக்கு வர்றாரு, அப்ப சாப்பாடு போடக்கூடாது, அப்ப டிஃபன் கொடுக்கணும், இல்லைன்னா காஃபி. அப்படி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடுவிலே உபசாரம் இருக்கும். அதுதான் ஒருவருக்கு ஒருவர் நட்பு இருக்க வேண்டுமானால், அவர் நம்மையில பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு உரிய அவர் பிரியப்படுகின்ற பணிகளை செய்து உபசாரத்தை செய்து அந்த நட்பை வலுப்படுத்த. மனைவி நம்ம மேல பிரியமா இருக்கிறோம்னா என்ன பண்ணணும், அவ என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் வாங்கிடுவோம். கேட்கறதெல்லாம் அவன் வாங்கி கொடுக்காம இருந்தா பிரியம் இருக்காது, நல்லா தெரியும் கொடுக்குது. அதனால அந்த நடுவில் அந்த உபச்சாரம் தான், அவங்க உபச்சாரம் தான் கடவுளுக்கு செய்வதே பூஜையும் உபசாரம் இல்லாம சோட உபசாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சோட 16 வரையான உபசாரம். பூஜையில என்ன பண்றோம், பூஜையில எல்லாமே உபசாரம், பூஜையில செய்கின்ற செயல்கள் அத்தனையும் உபசாரம். ஆவாரம் வந்த அவனம் ஜன்னிதா மஞ்சன்னிதோதனால் தூப தீபன் நைவேத்தியம் அர்ச்சனை தோத்தரம் பிரதட்சணம் எல்லாமே உபசாரம். உபசாரம் அந்த உபசாரம் செய்வதனாலே சிவனுக்கும் நமக்கும் தொடர்ந்தார். அதனால இவர் ஒரு காரியம் பண்ணினார், அது இந்த ராஜனார் சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக ஒரு காரியம் பண்ணினார். அது எப்படி காரியம்னா, மின்னு செஞ்சடை வேதி ஏற்காமன்று மின்னலை போன்ற சிவந்த சடையுடையவராகிய சிவருமானுக்கு இது பொருந்தும் என்று எண்ணி, சென்னல் இன்னமுதோடு செங்குகளையும் மண்ணு பயந்துணர் மாவடுவும் உணர்ந்து அண்ண என்று அமர்ந்து செய்விப்பார். சென்னல் அரிசி, சென்னல் அரிசினா செம்பா அரிசி, செம்பா அரிசி அதோடு செங்கீரை, கீரை கீரையில வைட்டமின் ஏ பி இருக்கும்னு அவருக்கு தெரியுமா, இந்த மூன்றையும் தினந்தோறும் அதுக்கு மேல வேண்டிய பொருளும் மற்ற பொருளும் இது முக்கியமாக சுவாமிக்கு வேணும். கோயில் தண்டலை நேர்த்தறின்னு பக்கத்துல அந்த சிவாலயத்துல அந்த சுவாமிக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. பச்சரிசி, கீரை. இப்ப திருப்பரந்துறையில பாகற்காய் போய் குழம்பா புழுந்தரிசி சாரம், பாகற்காய் ரொம்ப பிடிக்குதா திருப்பரந்துரை சாமி, அப்படி வந்து கொண்டு போயிருந்தது. இது உபச்சாரம் இடையிலே போயிட்டார் கொண்டு போற அந்த அரிசியோ கீரையோ மாவடு போய் அவர் சாப்பிடறது இல்லை, சாமி சாப்பிடறது இல்லை. மாவடுகு அத கொண்டு போய் திறந்து ஒரு சுவாமிக்கு அமர்ந்து செய்வோ. அப்படி பல வருஷங்கள் செய்து கொண்டு வருகிறார், பல வருஷங்கள் அந்த திருவுமுறை சுவாமிக்கு இனிவே. இப்ப சுந்தரமுரு சுவாமிகளுக்கு ஒருத்தர் அரிசி பருப்பு கருப்பு தோரம் பருப்பு கடல் என்ன நெல் என்ன தேங்காய் எல்லாம் கொடுத்துருந்தார். உண்டை உருக்கடா அவருக்கு அவருக்கு கீரை கொடுக்கிறார், உண்டை உருக்கடா. அது போல சாதிக்கு சென்னல் அரிசி செங்கீரை மாவடுவு கலந்தூர் கொண்டு போய் அந்த தண்டலை நேர்நெறியில் இருக்கிற சிவனுக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி பணியை இவர் செய்தார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம், பஞ்சருத்ரம், நமகம், மிருத்யுஞ்சய மந்திரம், திரையம்பகம். விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ரொம்ப பிரபலமாக மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ருத்ரத்தினுடைய கிளபாகமாக இருக்கிறது. இந்த ஸ்ரீருத்ரத்திலே அழிவற்ற தன்மையை வேண்டுவதற்காக இந்த மிருத்யுஞ்சய மந்திரம். மிருத்யுஞ்சய அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, மிருத்யுனா அழிவு மரணம், அதை ஜெயிப்பதற்கு மிருத்யுஞ்சய மந்திரம். அழிவற்ற தன்மையை அடைவது, அழியக்கூடிய இந்த உடல் ஜரித்ரே அப்படின்னு சொல்லிட்டு அழியாத தன்மையை அடைகிறது அப்படின்னா, இந்த அழியக்கூடிய உடல் இருக்கும் பொழுதே அந்த அழியாத பரபிரம்மத்தை நாம் உணர்ந்து, அந்த அழியாத வஸ்துவை நாம் உணர்ந்து, நாம் அழியாத பேரின்ப நிலையை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய கருத்து. இந்த இடத்துல வெள்ளரி பழத்தை பற்றி கூறுகிறது. எல்லாருக்குமே பரவலாக இந்த அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். எந்த வெள்ளரி பழமானது காம்பிலிருந்து நழுவி விழுகின்றதோ அதேபோல் நாமும் அமிர்தத்தினை அடைய வேண்டும், அழிவற்ற தன்மையை அடைய வேண்டும் அப்படிங்கிறதாக. இறைவனுடைய கருணையினால் நாம் அழிவற்ற தன்மையை அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது. உருவாருக்கம் இவ, வெள்ளரி பழம் போல எப்படி விழுகிறதோ அதுபோல் சாவிலிருந்து, மிருத்யோஹோ சாவிலிருந்து நம்மை காப்பாற்றிவிட வேண்டும். முக்ஷீய அப்படின்னா இது சொல்கிறவாளுக்கு இறப்பே வராதுன்னா, பூத சரீரத்துக்கு இறப்பு உண்டு, ஆனால் புகழ் உடம்புக்கு இறப்பு கிடையாது. புகழ் உடம்பை அடைவதற்கு நாம் நம்மை உணர வேண்டும். நாம் நம்மை உணர்வதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும். கர்மாவினால் தேகம் உண்டானது, கர்மாவினால் பிறப்பு உண்டானது, ஆனால் அந்த கர்மாவினால் உண்டான தேகத்தை, பிறப்பை இறைவனுடைய கருணையினால் மட்டுமே முக்திக்கு இட்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது திண்ணமான நம்பிக்கை. நம்மளுடைய கர்மாவினால் திரும்ப நாம் வந்து ஒரு தபஸ் பண்ணி, ஒரு யாகம் பண்ணி நம்ம வந்து ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடைஞ்சிடலாம்னோ, ஒரு சேவை செய்து நாம் செஞ்சிடலாம்னோ, அதெல்லாமே நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சத்காரியங்கள். நாம் செய்யக்கூடிய பலவிதமான பாவத்துக்கு அது பிராயஷ்சித்தம். ஆனால் ஒருவன் இறைவா நிலையை அடைய வேண்டும், ஒருவன் முக்தியை அடைய வேண்டும், மீண்டும் பிறவாத நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அது இறைவனுடைய கருணையினால் மட்டுமே சாத்தியம். ஏன்னா வெள்ளரி பழத்தை நம்மளை வந்து தன்னால் பழுக்க வைக்க முடியாது, அது இயற்கையினுடைய இதிலேயே தான் அது பழுக்கும். அதனால தான் இங்கே வெள்ளரி பழத்தை உவமானமாக கூறியிருக்கிறது. இயற்கையாகவே அது நடக்க வேண்டும், இறைவனுடைய கருணையினால் அது இயற்கையாகவே நடக்க வேண்டும், இறைவனுடைய கருணையினால் மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறது. யோ ருத்ரோ அக்னௌ யுவப்ஸ்ய ஓஷதீஷு யோ ருத்ரோ ருத்ரோ விஸ்வம் புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. எந்த ருத்ர பகவான் தீயில் இருக்கிறாரோ, எந்த ருத்ர பகவான் நீரில் இருக்கிறாரோ, எவர் ஓஷதிகள் செடி கொடிகளில் இருக்கிறாரோ, மூலிகைகளில் இருக்கிறாரோ, எந்த ருத்ர பகவான் இந்த மொத்த உலகத்திலும் ஊடுருவி இருக்கிறாரோ, விஸ்வா புவனா ஆவிவேஷ ஊடுருவி நிற்கின்றாரோ, அவருக்கு நமஸ்து, நமகா அஸ்து, என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகட்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. தமுஷ்டு ஹியஸ்விஷு சுதன் வாயோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய யக்ஷ்வா மகேசௌ மனசாய ருத்ரம் நமோ பிர் தேவமசுரம் துவஸ்ய. ஸ்விஷுஹு, இந்த சிறந்த பாணத்தை உடையவர் எவரோ, இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு இது வந்து மூல வார்த்தையாக இருந்திருக்கலாம். யாருடைய பாணம் மிக வேகமான பாணமாக இருக்கிறதோ, எவர் சுதன்வா சிறந்த வில்லினை உடையவராக இருக்கிறாரோ, யார் இந்த உலகத்திற்கே மருத்துவராக இருக்கிறாரோ, சம்சார வைத்தியராக இருக்கிறாரோ, வைத்தியநாத சுவாமி, அவருடைய நிவாசஸ்தானம் அதனை வந்து அசுரரை அழிப்பவராக எந்த ருத்ரன் இருக்கின்றாரோ, இந்த ருத்ரதேவனை, நமக்கு சௌ மனசாய நல்ல மனதுடன் இருக்கக்கூடிய ருத்ரனை நமக்கு நல்ல மனது உண்டாகுவதற்காக நமோபிகி நம்மளுடைய கரங்களால் நாம் பூஜிக்கின்றோம். யக்ஷ்வாமகே அப்படின்னா பூஜை பண்ணுறோம், யாகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது. யக்ஷ்வாமகே தேவம் அசுரம் துவசிய, துவசிய அப்படிங்கிறதுக்கு வந்து க்ஷயதி, இப்போது இன்னொன்று சொல்லும்போது இந்த அசுரர்களை அழிப்பவர் அப்படிங்கிறது அந்த அதுவும் அதில் சேர்ந்திருக்கு. அதோடு தான் அந்த மந்திரம் முடிகிறது. தேவம் அசுரம் துவசிய, அசுரர்களை அழிக்கக்கூடிய அந்த ருத்ர பகவானுக்கு நமோபி நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும், அவரை நாம் பூஜிக்கின்றோம். அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் மே பகவத்தரஹா, அயம் மே விஸ்வபேஷஜோயகம் சிவாபிமர்ஷனஹா. இந்த கைகள் பகவானை விட உயர்ந்தது அப்படிங்கிறதாக சொல்கிறது. ஏன்னா இந்த கையினால் மட்டும்தான் பகவானை நாம் பூஜிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கை பகவானை விட ஒசத்தி. தமஃப் பிரத்யம் போட்டு சொல்கிறது பகவத் தமஹா, அயம்மே ஹஸ்தோ பகவானயம். தரஃப் பிரத்யம் போட்டு சொல்கிறது பகவான் அயம்மே பகவத் தரஹா, பகவானை காட்டிலும் மேம்பட்டது. தரஃப் பிரத்யம் போட்டு சொல்கிறது இதுவே. அயம் மே எனக்கு விஸ்வபேஷஜகா, எல்லா பிணிகளுக்கும் மருந்து இந்த கைதான். இதுதானே சிவாபிமர்சனகா, இதுதானே சிவனை தொட்டு பூஜை பண்ணுறது. இந்த கைதானே சிவனை தொட்டு பூஜை பண்ணுறது. உடலில் இத்தனை அங்கங்கள் இருந்தாலும் இறைவனை ஆறத்தழுவுவதற்கு உதவும் ஒரே அங்கம் கைதான். அதனால் இறைவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வைத்தியன் பேஷஜம் பிஷக்குன்னு எப்படி என்னெல்லாம் இது சொன்னோமோ அந்த இறைவனைக்குண்டான அத்தனை இதையும் சொல்லி அதுக்கும் மேம்பட்டது இந்த கை அப்படிங்கிறதாக சொல்லுகிறது இந்த மந்திரம். ஏதே சஹசிரமயுதம் பாஷா மிருத்யோர் மர்த்தியாய ஹந்தவே தானிஜ்ஞஸ்ய மாயையா சர்வானவயஜாமகே. யஜ்ஞஸ்ய, நான் செய்யக்கூடிய இந்த பூஜையினால், யஜ்ஞத்தினால், ஜபத்தினால், மந்திர உச்சாடனத்தினால், அதெல்லாம் யஜ்ஞம். மாயையா, உன்னுடைய ஆசீர்வாதத்தினால, உன்னுடைய சக்தியினால. மாயாங்கிறதுக்கு சக்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு, மாயையான சக்தியா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவயஜாமகே அப்படின்னா நிவாரணம் பண்ணணும். என்னத்தை நிவாரணம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது போய், இந்த பாசம் பந்தங்கிறதுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கோமோ இல்லையோ, இது போகி இதிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. இந்த விடுதலையை நாம் அடைந்த பிறகு நாம் அந்த இரவா தன்மையை அடைகிறோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இந்த பாசக்கயிறுகள் எப்போ நம்மளை விட்டு அகலுகின்றதோ, இந்த பூஜையினுடைய பிரபாவத்தினாலே, யஜ்ஞஸ்ய மாயா அப்படின்னு சொல்கிறது போல, இது விலகி போகணும். இந்த அஜ்ஞான இருள் விலகி போகணும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி பிராணானாம் கிரந்திரசி ருத்ரோமா விஷாந்தகா தேனான்னேனாப்யாயஸ்வ சதாசிவோ மே அஸ்து சதாசிவோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மிருத்யவே, அதாவது உலகையை அழிப்பவரே அப்படிங்கிறதாக சொல்லிட்டு போன மந்திரத்தில் மிருத்யவே ஸ்வாஹா, மிருத்யவே ஸ்வாஹா அப்படின்னு ரெண்டு தரமாக ஸ்வாஹாகாரம் போட்டு இறைவனை மிருத்யுவே அப்படின்னு கூப்பிடுகிறது, உலகை அழிப்பவரே அப்படின்னு கூப்பிடுறது. இந்த பகவானும் விஷ்ணுனா எங்கும் நிறைந்தவரும் ஆகிய இந்த ருத்ரருக்கு நமஸ்காரம். என்னிடம் மிருத்யு அப்படிங்கிற இறப்பு, அதிலிருந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேன, அவர் வந்து அன்னேன அன்னமாகிய ஆகுதியால் ஆப்யாயஸ்வ, அவர்கள் திருப்தி அடைந்து நம்மை ரட்சிக்கட்டும். என்ன அன்னமாகிய ஆகுதினா, நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள், செய்யக்கூடிய பூஜைகள், யாகங்கள், யஜ்ஞங்கள், இதெல்லாமே ஆகுதியாக இருந்து இதை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அருளட்டும், இன்பத்தை அருளட்டும், பிறப்பற்ற நிலையை அருளட்டும் அப்படிங்கிறதாக வேண்டி முடித்து கொள்கிறது. மூன்று முறை சாந்தி சொல்வதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மூன்று விதமான இது நம்மை பீடிக்கின்றது. ஒன்று ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், இன்னொன்று வந்து ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூன்று விதமான துன்பங்களை மனிதன் அனுபவிக்கிறான். ஆத்தியாத்மிகம்னா அவனுடைய தனக்கே உண்டான கர்ம பலன்கள். ஆதி பௌத்திகம்னா இயற்கையினால் உண்டாகக்கூடிய விக்னங்கள். ஆதி தெய்வீகம்னா இறைவனாலே தோற்றுவிக்கக்கூடிய சில பல தடங்கல்கள். இவை எல்லாவற்றுக்குமே சாந்தி சொல்லி மூன்று விதமான இன்னல்களும் நீங்கி இன்பம் நிலவட்டும் அப்படிங்கிறதாக முடிகிறது. இதோட கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சம்ஹிதையில் உள்ள 4வது காண்டத்தில் 5வது பிரபாட்டகமான நமக்கம் அப்படிங்கிறது முடிகிறது. ஓம் நம சிவாய.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம், திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
7: பூத சுத்தியில பெருமான் எப்படி இதை நீக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வெறுமன இந்த மந்திரம் நீக்கலை, வெறுமன இந்த மந்திரம் நீக்கலை. அந்த இந்த மந்திரத்தை நாம சொன்னாலும் இதை இருந்து செய்யறது யாரு? பெருமான். அதனால இந்த அதிதெய்வங்கள் செய்யாது அப்படிங்கறத நாம அங்க திருவருள் பயன்ல படிச்சிருக்கோமா இல்லையா? இங்க படிச்சோமா? இருள் போவது இவன் கண் படிக்கிறோமா இல்லையா? அது போல இங்க 9வது உப்பாவளியும் 2வது அதிகரணத்துல சிவகம் பாவனையை படிக்கும்போது சொல்றோமா இல்லையா? கெட்டது அன்று அன்று என விட்டு அனைத்து அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்துணர பண்டனத்த ஊனத்தை தாம் விடுமாறு முத்தமனின் ஒன்கரட சாணத்தில் தீர்விடம் போல்தான் படிச்சிருக்கோமா இல்லையா? அங்க சொன்னதும் இங்க சொன்னதும் எல்லாம் ஒன்று போல தானே வச்சிருக்கிறாங்க, ஒன்று போல தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆகமத்தில் உள்ளது. அதனால இந்த எல்லாத்திலையும் நமக்கு அது நம்ம சித்தியாரெல்லாம் சொல்லுவார், பெருமானை சங்காரன் சொல்றோம். சங்காரன் அவன் எதை சங்கரிக்கிறான்? பெருமானை எதை சங்கரிக்கிறாரு? கொன்றது அவ்வினை கொன்று நின்ற குணமது என்று ஓராரும்ப சங்கரிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? குற்றம்தான் இருக்கு, குற்றம்தான் இருக்கிறது. எனவே அந்த பெருமான் நம்முடைய குற்றங்களை தான் சங்கரிக்கிறான்னு சொல்றாரா இல்லையா? அதனால இந்த சுத்தியில பூராமே என்ன செய்யறாரு? அந்த பெருமானுடைய பீஜங்களை சொல்லி அவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு? இந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த பஞ்சபூதங்களை ஒடுக்கிறது. அதுக்கப்புறம் நாம இது இது இது ஒரு முறை, இது ஒரு முறை. இது போக வேறொரு முறை இருக்கு, ஒன்றில் ஒன்றை ஒடுக்குதல், ஒன்றில் ஒன்றை ஒடுக்குதல் அப்படிங்கிறது இருக்கு. அது ரெண்டுமே நம்ம பார்த்திய பூஜா விதியில் கொடுத்துருக்கு. ஆனால் இது என்னன்னா நம்முடைய துரதிர்ஷ்டந்தான். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பத்ததிகள் 14 பேர் இருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆள் கூட சித்தாந்திகள் இல்லை, எல்லாமே சிவாத்தி விதை செய்வர்களும் மற்றவங்க தான். பெரும்பாலும் சிவாத்தி விதை செய்வர்கள் தான் இருக்காங்க. அதனால் இந்த ஒடுக்கிற முறை இருக்கிறது வந்து நாம சைவ சித்தாந்தத்து முறையில் இந்த பூதங்களெல்லாம் எங்கே ஒடுங்குது? பூதங்கள் எதிலிருந்து தோன்றுது? பஞ்சபூதங்கள் எதிலமா தோன்றுது? இனியா தன்மாத்திரையிலிருந்து, தன்மாத்திரையிலிருந்து. எனவே இந்த பூதங்களை அதற்குரிய தன்மாத்திரையில ஒடுக்க வேண்டும் என்பது சிவஞான முனிவர் கொடுக்குற குறிப்பு. அவர் கொடுக்குறாரு நம்ம செய்வர்கள் என்ன செய்யணுமா? இதில் பத்தையில் இப்படிலாம் கொடுத்துருக்கு, ஆனால் நாம் என்ன செய்யணுங்கிறாரு? இதையெல்லாம் 5 தடவை சொல்லி எதில் ஒடுக்கணுங்கிறாரு? தன்மாத்திரைகளில் ஒடுக்கணும் இல்லையாம்மா? இப்போ மண் அப்படிங்கிற பூதத்தை நாம் 5 குணத்தையும் சொல்லி அதில் எதில் ஒடுக்கணும்? கந்த தன்மாத்திரையில ஒடுக்கணுங்கிற இது அவங்க முறையில சொல்லியிருப்பாங்க. அதுதான் முதல்ல இதை ஒடுங்க, நீ தோற்ற முறை எங்க இருந்து தோன்றுச்சோ அதுல தான் ஒடுக்கணும். அது எதுக்க ஒண்ணுன்னாதான் சொல்லுவார, புரியுதா? முதல்ல இதை பூரா என்ன செய்யணும்? இதுக்குள்ள மந்திரத்தை சொல்லி தன்மாத்திரையில ஒடுக்கணும். தன்மாத்திரையில இருக்கிறதை அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அத பூதாதி அகங்காரத்துல ஒடுங்கிக்கணும், இதெல்லாம் நாம் பாவனை பண்ணணுங்கிறார். அந்த பூதாதி அகங்காரத்தை என்ன செய்யணும், அகங்காரத்தில் ஒடுங்கிக்கணும். அது மாதிரி கண்மேந்திரியங்கள் எல்லாம் வைகாரிக அகங்காரத்தில் ஒடுக்கி, வைகாரிக அகங்காரத்தை அகங்காரத்தில் ஒடுக்கிக்கொள்க. ஞானேந்திரியங்கள் அஞ்சையும் அந்த தைசத அகங்காரத்தில் ஒடுக்கி, தைசத அகங்காரத்தை அகங்காரத்தில் ஒடுக்கிக் கொள்க. பிறகு அகங்காரத்தை புத்தியில் ஒடுக்குக. புத்தியை எதில் ஒடுக்கணும், குணதத்துவத்திலையும், குணதத்துவத்தை அவ்வக்தியத்திலையும், அவ்வக்தத்தை கலையிலையும், அவ்வக்தத்தை என்ன செய்யணும், கலையில் ஒடுக்கிக் கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த அராகத்தை வித்தையில, வித்தைய அராகத்தை அராகத்தில் வித்தையை ஒடுக்கணும், வித்தைய கலையில் ஒடுக்கி, அப்புறம் இந்த கலை காலம் நியதி மூணையும் மாயையில் ஒடுக்கி, மாயையை அங்கே யார்கிட்ட ஒடுக்கணும், ஆமாம் அந்த ஆதிசக்தியில் ஒடுக்கிக் கொள்க. அப்புறம் சுத்த தத்துவங்களை அதையும் ஒடுக்கி, இப்படி எல்லாத்தையும் ஒடுக்கி முடித்ததுக்கப்புறம் மேலிருந்து பழுபடி படைக்கணுங்கிறார். நாத தத்துவத்திலிருந்து மேலும் படைக்கிறதா பண்ணி, அப்போ படைக்கிற போது என்ன செய்யணும், எல்லாமே சிவகரணங்களாக படைக்கப்படுவதாக நாம் பாவனை செய்து கொள்வோம். எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு பழையபடி படைக்கும் போது எல்லாம் சிவகரணமாக அப்படி நீங்கள் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாம் இங்கே சொல்லியிருக்கிறது அவங்க முறையில் சொல்லியிருக்கிறாங்க, நாம் நமக்கு சித்தாந்த முறையில் இதை அதை ஒடுக்கிக்கணும் என்பதை அவர் கொடுக்குறாரு. அப்படி எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிடுறது அதுதான் என்னது, பூத சுத்தி. அப்போ அந்த பூத சுத்தி எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, பூத சுத்தி எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படிமா அமைஞ்சிருக்கு, இப்போ நாம் பார்த்த பூத சுத்தி எப்படி அமைஞ்சிருக்கு என்னையா, இந்த பூத சுத்தி என்பது முதல்ல ஆன்ம சுத்தி என்றும், பூத சுத்தி இன்னும் ரெண்டாக இருக்கு. அப்புறம் எந்த பூத சுத்தி, தூள தேக சுத்தி, சூக்கும தேக சுத்தின்னு அதுக்கு அதுக்கப்புறம் அது இன்னும் ரெண்டாக இருக்கிறது இல்லையா. அப்போது நாம் இந்த முதல்ல ஆன்மாவை சுத்தி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், ஓம் ஆத்மனே நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அந்தந்த தானங்களில் அந்த புஷ்பத்தை வச்சு அதுக்குள்ள முத்திரைகளில் நாம் தெரித்து எல்லாத்தையும் ஆன்மாவை மலர்த்திக்கிடுறதா, மலர்த்தினதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம், இந்த சிரசில் கொண்டு கூட்டினதா பாவனை பண்ணிக்கிறோம். அப்போ சிவஞானம் விளங்குனதா பாவனை பண்ணிக்கிடுறோம் இல்லையாம்மா. இது என்னது, ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய சுத்தி. அப்போ ஆன்ம சுத்தின்னு நாம் எங்கே படிக்கிறோம், என்னம்மா 9 இல்லையா, ஆன்ம சுத்தி 9 நாம் ஏன் ஆன்ம சுத்தி செய்கிறோம், ஆன்ம சுத்தி எதுக்கு செய்கிறோம் என்னம்மா, ஆமாம் அது தீட்டு நீக்கிறது, என்ன சொல்கிறது, தீட்டு வாளாமை நீக்குதற் பொருட்டு, வாளாமை நீக்குதற் பொருட்டு. அப்போ தீட்டு நீக்கிறதுன்னா என்ன, எல்லாமே இந்த சரீரத்தினுடைய மாயையினுடைய பழக்கத்தினால வரக்கூடிய அந்த பற்றுகளை, கருவிகளை நீக்கினா போதாவது அந்த பற்றுகளையும் அடியோடு நீக்குவது அதுதான் தீட்டு இல்லையா. கருவிகளை 8 நீக்கிறோம், இது வாசனையும் நீக்குவது, பற்றையும் நீக்குவது. இப்போ ஆன்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே அங்கே விட்டாச்சா இல்லையா, அப்போ இங்கே பற்றுகளையும் அறிவே நீக்குவது, வாசனையும் நீக்கிறது இல்லையா. அதுதான் என்னது, தீட்டு கழிக்கிறதுங்கிறது, ஏன்னா அந்த பற்று லேசில் போகாது இல்லையா. அதான் இங்கே ஆன்ம சுத்தி பண்ணுறோம், ஆன்ம சுத்தி உடல் பற்றுகளை நம்ம முழுவதுமாக நீக்கிக்கொள்வது. அப்போ சிவத்தை பூசிக்கணும்னா நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இங்கே சரீர உணர்வு இருக்கக்கூடாது, சரீர உணர்வு இருக்கக்கூடாது. எந்த உணர்வு தான் இருக்கணும், சிவ உணர்வு தான் இருக்கணும். அதனால் நாம் அந்த உணர்வே பூசையிலேயே அந்த உணர்வு இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதைத்தான் அதைத்தானு அந்த கேள்வியே வராது. ஏன், அங்கே ஆன்மாவை பற்றி சிந்தனை மட்டும்தான் இருக்குமே தவிர உடம்பை பற்றியோ உலகை பற்றிய சிந்தனையே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நமக்களை முழுமையாக நீக்குவதற்கு தான் நாம இந்த பூசனை செய்கிறோம் இல்லையாமா. அதானே இந்த பூசை, ஞான பூஜை செய்வது அது எதுக்கு செய்கிறோம்? இதை முழுமையாக நீக்குவதற்கு செய்கிறது தான் அந்த கிரியா பூசை. ஞான பூசை எதுக்கு செய்கிறோம்? அதுக்கு எதை செய்கிறோம்? ஞான பூசை எதுக்கு செய்கிறோம்னா சீவபோத நீக்கப்பொருட்டின் பொருட்டு. எதுக்கு செய்கிறோம்? சீவபோத நீக்கத்தின் பொருட்டு. அதாவது உங்களுக்கு பசிஞானம் நீக்கம், பாசஞான நீக்கம், பசிஞான நீக்கம் இருக்கா இல்லையா? இந்த கருவிகளை விட்டாலும் உங்களுக்கு நான் என்ற அபிமானம் நீங்காது, நான் என்ற அபிமானம் நீங்காது இல்லையா. அப்போ நீங்க உலகத்துல ரொம்ப நேசிக்கிறது யார? உங்களை தான். அந்த அவனை ஒருத்தனை தான் நேசிக்கணும், வேற யார் மேலேயும் நேசம் இருக்கக்கூடாது. மிக்க எல்லாம் போக விடுமீன்கள், எல்லாத்தையும் போக. அப்போ எதெல்லாம் விடணும்னு கேட்கக்கூடாதுங்க. ஐயா கடவுளை அடையன்னா எதெல்லாம் விடணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்? அவனை தவிர எல்லாம் விட வேண்டியதுன்ற. அப்போ பஞ்சாக்கரத்தில் சிகாரம் ஒன்று மட்டுமே பற்ற வேண்டியது, ஏனைய நான்கும் விட வேண்டியது. அப்போ நீங்கள் தசகாரியத்தை எடுத்துட்டா சிவபோகம் மட்டுமே கொள்ள வேண்டியது, மற்ற ஒன்பதும் விட வேண்டியது தான். எல்லாமே அங்கே அருள் உணர்வே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள் உணர்வு இருக்கலாமா? அருள் தான் நமக்கு சிவத்தை அனுபவிக்கிறதுக்கே கூட கருவியாக நிற்கி. அந்த உணர்வு கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கக்கூடாது? சன் உணர்வு இருக்கக்கூடாது. அதுதான் ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி. எனவே அந்த இதுக்காக நாம் அந்த பூத சுத்தியை இப்படி இருவகையாக நாம் செய்து கொள்கிறோம், இருவகையாக செய்து கொள்கிறோம். அப்புறம் இந்த பூத சுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறோம்? பூத சுத்தி முடிஞ்சவுடனே என்ன செய்யணும்? தான சுத்தி. தான சுத்தி, தானம் எது? தானம் எது என்னையா? தானம் நாம் பூஜை செய்யக்கூடிய இடம், பூஜை செய்யக்கூடிய இடம். இப்போ இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் என்பது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஞான பூஜையில் அறிவு, ஞான பூஜை. ஆமாம், இப்போ நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நம்ம சரியை அப்படின்னாலே சரியைன்னு சொல்லிக்கு என்ன பொருள்னு பார்த்தோம். சரியைன்னு என்னது? ஓ, சரியைன்னு என்னது? இப்படி இங்கேயும் எத்தனை தடவை படிச்சுட்டோம். இங்க சரியையாவது சரீரத்தினால தொண்டு செய்யறோமா இல்லையா? சரீரத்தினால தொண்டு செய்யறோம். இந்த தூல சரீரத்தை பெருமானிடத்தை அர்ப்பணிப்பது, இந்த சரீரம் உன்னுடையது, உனக்கு பணி சொல்கிறதுன்னு நினைக்கணும். நாம செய்யறோம்னு நினைக்கப்படாது. இந்த சரீரம் உன்னுடையது, இது உனக்கு பணி செய்கிறது அப்படிங்கிற உணர்வோட செஞ்சாதான் என்னது? சரியை இல்லையாமா. கிரியைங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? கிரியைக்கு ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் எல்லாம் அதை அர்ப்பணிப்பது. யோகம்னா அந்த கரணங்களை அர்ப்பணிப்பது. இதெல்லாம் படித்தோமா இல்லையா? படிச்சாச்சு, படிச்சாச்சு. அதனால நம்மையே அவனுக்கு அர்ப்பணிப்பது தான் ஞானம். ஞானதி பூசையில் செய்யக்கூடியது அது. அப்போ எந்த பூசையில் நாம புறப்பூசையில் கருவிகளை இல்லையா, கருவிகளை நாம் என்ன செய்ய அர்ப்பணிப்பது, அகப்பூசையில் அந்த கரணங்களை அர்ப்பணிப்பது. இந்த ரெண்டு தான் அங்கே நடக்கு, புரியுதாமா? அதனால இந்த பூசையில் நாம் அந்த இப்போ பிருத்திவியை நீக்கிறோம்னா அந்த பிருத்திவிக்குள்ள எல்லா குணங்களையும் நாம் நினைச்சுக்கிடுறோம். பிருத்திவிக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? இப்போ மண்ங்கிறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? அதுக்கு வடிவம், வடிவம் சதுரம், நிறம் பொன்னிறம், குணம் கடினம், தொழில் தாங்குதல் இல்லையா, தொழில் தாங்குதல். அதுக்குள்ள எழுத்து கிளாம், இல்லையா, லம்ங்கிறது லாம், கலை நிவர்த்தி கலை, அதுக்குள்ள மந்திரம் சத்யோஜாத மந்திரம் இல்லையா, அதிதெய்வம் பிரம்மா, அதுக்குள்ள ஆயுதம் வஜ்ரம் என்று இப்படி இந்த எட்டு குணங்களையும் நாம சிந்தித்து, அதுக்குள்ள எட்டு குணங்களையும் இதை நமக்கு உண்மை விளக்கத்தை தான் படிச்சிருக்காமே இல்லையா. அது சதுரம்னா என்ன, சதுரம்னா என்னம்மா, மண்ணு சதுரம் அப்படிங்கும், மண்ணு சதுரம், மண்ணு கண்ணுக்கே தெரியுதா, கண்ணுக்கு தெரியுமா இந்த பூதங்கள்லாம், தெரியாது பெரியான் சதுரம் கியோ கண்ணுக்கு தெரியாததே. ஆமாம், அது ஏன்னா அந்த வஜ்ரம் என்பது அதனுடைய குணத்தை குறிக்கக்கூடிய அடையாளம், வஜ்ரம்ங்கிறது அதனுடைய குணம் கடினம், அதை குறிக்கிறது, அதை குறிக்கிறதுக்கு என்னது வைரம், ஹார்டஸ்ட் மெட்டீரியல், அது அதுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறோம் இல்லையா. சதுரம் என்பது தாங்குதல் என்ற தொழில் செய்வது, சமமாக தாங்குது, அதனுடைய வெயிட் எல்லா பக்கமும் சமமாக பரவி இருக்குமா இல்லையா, அதை காமிக்கக்கூடிய அடையாளம் தான் என்னது சதுரம் இல்லையா. நெகிழ்ச்சியை காமிக்கக்கூடியது அடையாளம் என்னது அரை, எல்லாம் அப்படி நெகிழ்ந்து இப்படி கீழே வருமா இல்லையா, குளிர்ச்சியை காமிக்கக்கூடிய அடையாளம் தாமரை என்று குணமும் தொழிலுக்குள்ள அடையாளங்கள், அவ்வளவுதான் சுருக்கமா என்னது. பண்பனப்படுவது குணமும் தொழிலும் இல்லையா, குணினா குணினா என்னது பண்பை உடையதுதான் ஒரு பொருள், அப்போ அந்த பொருள் பண்பு எதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம குணத்துக்கும் தொழிலுக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சு ரொம்ப கரெக்டா வச்சிருக்கிறோம், புரியுதாமா. எது ஒரே, ஆமா ஆமா ஆமா, அந்த பத்தாவது பாட்டு, பத்தாவது பாட்டு தொகுத்து சொல்ற பாட்டு, அது குணமும் தொழிலையும் சொத்து போதும் சொல்ற பாட்டு, மண் கடினமாய் தரிக்கும் கடினமும் தாரித்தல்னா தாங்குதல் அப்படின்னு தொகுத்து தனித்தனியா சொல்லிட்டு தொகுத்து சொல்றாரு பத்துல. இங்க நாம அதெல்லாம் நினைக்கணும், இப்ப அதெல்லாம் அந்த ஒவ்வொரு பூதத்துக்குள்ள குணங்கள், அதை நினைச்சு நாம் அந்த மந்திரத்தை சொல்லி அதை நீக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு, இப்போ இந்த பிருதிவி அப்படின்னு அதை சொன்னோம், அப்புன்னா அரைவட்டம், வெண்மை குளிர்ச்சி, வீம்ங்கிற மந்திரம் அது பிரதிட்டாகல ரூபமா இருக்கும், வாமதேவ மந்திர ரூபமா இருக்கும், விஷ்ணுமி அதிதெய்வம் உடையதா இருக்கும், தாமரைய அதனுடைய அடையாளமாக கொண்டிருக்கும் அப்படின்னு இதையெல்லாம் சிந்திச்சு தான் என்ன செய்யணும், நாலு தடவை சொல்லி அதை நீக்கிறது, இதெல்லாம் நீங்குக இதெல்லாம் நீங்குகிறது. அதனால இப்படி நாம இந்த ஒவ்வொரு பூதங்களையும் நீக்கி, இது இது வந்து தூல தேகத்துக்கு, இது தூல தேகத்துக்கு, அது மாதிரி இந்த இப்போ ரம் அப்படின்னா அக்கினிக்கு உள்ளது இல்லையா, அக்கினிக்குள்ள பீஜம், அதுக்குள்ள அங்கம் சிகை, அதுக்குள்ள அங்கம் சிகை, இருதயம் சிரசு சிகை, அப்படி தானே வருது. இப்போ மூணாவதுன்னு என்ன செய்யணும், சிகை, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், லேசு தான், எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு லேசு, அந்த சிகைக்கு உள்ளது ஹோம் அப்படிங்கிறது, அதுக்குள்ள பீஜம் என்னது ஹோம், ஹூம் கும் இந்த ரம்மும் சேர்ந்தா என்னது என்ன ஆகிறோம் குரூம், ரெண்டு சேர்ந்தா அப்படி ஆயிரும் குரூம் அப்படின்னு வரும், அதை ரெண்டும் சேர்த்து இப்படித்தான் நாம அமைச்சிருக்கிறோம், அதை சொல்லி சொல்லுகிறது. அப்புறம் இந்த அப்புவை சோதிக்க, அது ஒவ்வொன்றுக்கும் அந்த அந்த அப்புவுக்குள்ள குணங்கள் எட்டையும் சிந்திச்சு, அதனுடைய நாளும் எதில் சேர்றதா சொல்றோம், நாலு தடவை சொல்லி எதில் சேர்க்கிறோம், விஷ்ணுவிட்ட சேர்க்கிறதாக. இப்படி இந்த பூதங்களை ஒன்று ஒன்றாக நாம் அந்த இதில் நீக்கிறோம். இது போக நாம் சொன்னது போல இந்த அப்புவை, இந்த பிருதிவியை அப்புவுக்கும் அப்புவை தேய்வுக்கும் வாயுக்கும் அப்படி ஒன்று ஒன்று அடக்கிறதுங்கிறது, இது யாருடைய இது, பூதங்கள் நாமெல்லாம் அங்கிருந்து சொல்கிறோம், தன்மாத்திரையிலிருந்து வர்றோம், இவங்க சாங்கியர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இது, ஒரு பூதத்திலிருந்து ஒரு பூதம், பூதத்திலிருந்து விருத்தி அடைவதுங்கிறது, நாம் அப்படி கொள்வது இல்லை, நமக்கு அங்கிருந்து. ஆமாம், அதில் நாலு அஞ்சுன்னு சொல்கிறோமா இல்லையா, நமக்கு அப்பெல்லாம் சொல்கிறார் இல்லையா, மண்ணிடை ஐந்தாய் அப்படின்னு சொன்னால் சொல்கிறாரு, அதுதான் நாம கொள்ளணும். இதுல இருந்து அது வருது, அதுல இருந்து வருதுங்கிறதுலாம் அவங்களுடைய தத்துவ தோற்ற முறை அவங்களுக்கு உள்ளது. அதனால இதை வந்து மண்ணை வந்து மண்ணை வந்து நீரிலையும் நீரை வந்து மண்ணிலையும் இப்படியெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரடியா போக்குற மாதிரியும் இருக்கு. அந்த முறைகளெல்லாம் அதுவும் நம்ம பார்த்திய பூஜா விதியில் கொடுத்துருக்கு. அப்படி சொல்கிற முறையும் உண்டு, இப்படி சொல்வாரும் உண்டுன்னு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்குரியது அல்ல, இதெல்லாம் நமக்குரியது அல்ல. அதனால் இந்த பூத சுத்தியை நாம் இது போல செய்து கொண்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும், தான சுத்தி எதுக்கு வரணும், தான சுத்தி. தான சுத்தி என்பது நம்முடைய பூஜாத்தானத்தை சுத்தி செய்தல், பூசாத்தானத்தை சுத்தி செய்தல். அந்த பூசாத்தானத்தை சுத்தி செய்தங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பூஜாத்தானத்தில் நாம் பூசிக்கக்கூடிய இடத்துல மூலமந்திரம் சொல்லி, மூலமந்திரம் சொல்லி நிரீட்சணம், அஸ்திர மந்திரத்தில் தாளத்திரையும், அந்த அஸ்திர மந்திரத்திலே திக்கு பந்தனம், கவச மந்திரத்தில் அவகுண்டனம், இப்படி செய்து கொண்டு நிரீட்சணம், தாளத்திரையும், திக்கு பந்தனம், அவகுண்டனம் செய்து ஓம் ஹாம் சக்தியே நமக அப்படின்னு சொல்லி தேனுமுத்திரையும் மகாமுத்திரையும் கொடுக்கிறது. அது நம்ம பூஜை பண்ணுற இடத்துல கொடுக்கிறது. இது தான சுத்தி. அப்புறம் திரவிய சுத்தி. இந்த திரவிய சுத்தியை செய்வதற்கு திரவிய சுத்தி, அப்புறம் என்ன சுத்தி இருக்கு, ஆமாம் மந்திர சுத்தி இருக்கு, அப்புறம் லிங்க சுத்தி. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, பாத்தியம் ஆசமனம் அறிக்கியமெல்லாம் தேவைப்படுது, தேவைப்படுதா இல்லையா? அதனால இதுக்கு இந்த ரெண்டு சுத்தியும் செஞ்சுட்டு திரவிய சுத்தி செய்யறதுக்கு முன்னால என்ன செஞ்சுக்கணும், இந்த அர்க்கியங்களை தயார் பண்ணிக்கணும். அதனால அதில் வந்து இதுக்கெல்லாம் 2.5 பலம் வெயிட்டு சொல்லியிருக்கு. எதுக்கு, இந்த பாத்திரத்துக்கு. அப்படிப்பட்டதை அது அது சதுர வடிவம், 5 விரல் உயரம், 3 அங்குலம் விட்டம், எவ்வளவு வாய் எவ்வளோ இருக்கணுமா, 3 அங்குலம், அதுக்கு 6 நறு, இதுக்கு 3 பாத்தியத்துக்கு நமக்கு 6 பாத்தோம் சாமியாக, இதுக்கு வந்து நமக்கு 3 அகலம், அதே உயரம், 3 இன்ச் உயரம், 8 இதழ் தாமரை கீழே இருக்கணும், கீழே 8 இதழ் தாமரை வரைஞ்சிருக்கணும், 1 விரல் விளிம்பு, அதேபோல் கணம் அரைக்கால் பாக கணம் குறைஞ்சபட்சம். இந்த அளவு எல்லாத்துக்கும், பாத்தியம் ஆசமனம் அர்க்கி அந்த அர்க்கியம் விசேஷ அர்க்கியம் இதுக்கெல்லாம் இதே அளவு தான். அப்படி வட்டைகளை எடுத்துக்கொண்டு இது இப்படியெல்லாம் சொல்லி இது பஞ்சாமிரதம் பஞ்சகவியத்துக்கும் இது போல் பாத்திரங்களையே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் ரிஷிகள் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்கள் அழைவீங்க, அவங்களுக்கு இலை மண் இலையில் கூட அவங்க வச்சுக்கலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிறது தெரியுது இல்லையா. அவ்வளவு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கு, மண் இலைகள் தான். அதனால் இந்த அஸ்திராய நமக என்று சொல்லி கவசாய நம என்று சொல்லி சுத்தி செய்து, அஸ்திராய நமன்னு அந்த பொடியை போட்டு கவசத்தில் சுத்தி செய்து, அந்த பாத்தியத்தில் இருதயாய பௌஷட் என நீர் ஊற்றி, பாத்தியத்தில் இருதயாய நம்மன்னு சொல்லி தண்ணி ஊற்றணும், இறுதியாய பௌஷட்னு இறுதியாய நமகன்னு சொல்லி கந்த புஷ்பம் அருக அட்சதை ஏழ் விலாமிச்சை வேறு இதெல்லாம் போட்டு அங்க மந்திரம் சொல்லி, அங்க மந்திரம் சட்டங்க மந்திரம் இருக்கா இல்லையா, அந்த அங்க மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து அதை அங்க மந்திரத்தினால அர்ச்சித்து, பின் அட்டசங்காரம் பண்ணி நிரீச்சனம் புரோச்சனம் தாடனம் அப்பிச்சனம் தாளத்திரையும் திக்கு பந்தனம் அவகுண்டனம் தேனிமுத்திரை இதையெல்லாம் செய்து கொண்டு அதை அதோடு சேர்த்து மகாமுத்திரையும் கொடுக்கணும், அதை கொடுக்கணும். அப்புறம் ஆசமனத்துக்கு அந்த எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம், இதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தையும் மொத்தமாக ஊற்றி மந்திரங்களை மட்டும்தானே வெவ்வேறு சொல்லணும் சொல்லி, அதனால் இறுதியாய பௌஷட் என நீர் ஊட்டி இறுதியாய நமக என இந்த கந்தபுரமாக அச்சதை எல்லாம் போட்டு சம்ஹிதா மந்திரம். இதுக்கு மந்திரம் என்னது? அதுக்கு வெறும் அங்க மந்திரம். இதுக்கு அது கூட சம்ஹிதா மந்திரத்தினால அர்ச்சனை செய்து பின் அட்டசங்காரம் பண்ணி, இதுக்கு போல அட்டசங்காரம் பண்ணணும். அப்புறம் தேனுமுத்திரையோடு மகாமுத்திரையும் கொடுக்கணும். விசேஷ அர்க்கியத்துக்கு சிவாய வௌஷட் அப்படின்னு சொல்லி நீர் விடணும் இல்லையா. அதுக்கெல்லாம் இருதய சொன்னோம், இருதய வௌஷட்னு போடணும். இதுக்கு சிகாய வௌஷட், சிவாய வௌஷட்னு நீர் ஊற்றி, அப்புறம் ஓம் சிவாய நமயன கந்த புஷ்பம் அருகு அட்சதை. அப்போது இருது இருதயாய வௌஷட்னு சொல்லி போடுறது, இதில் சிவாய நமன்னு போடுறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அது சரி, இது சிவபெருமானுக்கு மட்டும் பயன்படுத்துறது இந்த விசேஷார்க்கியம். இருதயத்தில் இருக்கிறது அவர் தானே, அது பதி, இது சிவம். அது பதி, இது சிவம். விளங்குதாமா? அதனால இந்த இது நாம் இந்த பதியாயிருக்கிறது ஐந்தொழில் படுத்துறது அவனுடைய பொதுநிலை, இது அவனுடைய சிறப்பு நிலை. நாம் இந்த பொது நிலையிலிருந்து நீங்க சிறப்பு நிலையை அடையதுதானே விரும்புகிறோம். அதனால் அந்த அர்க்கியத்தை பெருமான அதனால் பூசிக்கிறோம். அதனால் அந்த சிவாய வௌஷட்னு நீர் ஊற்றி ஓம் சிவாய நமக என அந்த கந்த புஷ்பம் அருகே அட்சதை, ஏலம் லவங்கம் கற்பூரம் அந்த தீம்பு சாதிக்காய் தர்ப்பை நுனி இதுகளையெல்லாம் அதில் போட்டு ஓம் சிவாசனாய நமக, ஓம் சிவமூர்த்தியே நமக, ஓம் சிவாய நம என ஸ்தாபனம் பண்ணி கொண்டு ஆவாகனம் செய்கிறது. அப்புறம் ஓம் காம் அம்பிகே சமேத ஈசானமூர்த்தாய நமக, அப்புறம் ஓம் ஹேம் குணாபி சமேத தத்புருஷ வஸ்திராய நமக, ஓம் ஹூம் கங்கா சமேத அகோரஹிருதியாய நமக, ஓம் ஹிம் கௌரி சமேத வாமதேய ஹுய்யாய நமக, ஓம் ஹம் உமாதேவி சமேத சத்யோஜாத மூர்த்தையே நமக. இந்த பஞ்ச பிரம்ம மந்திரத்தில் உங்களுக்கு அந்த பீஜங்கள் எப்படி வரும்? ஆ இ ஏ ஓ, ஆ இ ஏ ஓ, ஆ இ ஊ ஏ ஓ, ஆ இ ஊ ஏ ஓன்னு அந்த குறிலாக இருக்கும். அங்க மந்திரத்தில் பூரா நெடிலாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பீஜம் பூரா அப்படி வரும், அந்த நெடிலோடு கூட்டியும் குறியிலோடு கூட்டியும் தான் வரும். இப்போது ஹானா எப்படி வந்து ஹாங்கிறது கூட சேர்த்து அம், ஹா ப்ளஸ் ஆ சேர்த்து எப்படி வரும்? ஹம்னு வரும். ஊங்கிறது ஹும்னு வரும். அப்புறம் ஏ வந்தால் ஹேம்னு வரும், ஓ வந்தால் ஹோம்னு வரும். அதுபோல் இங்கே அந்த அஞ்ச பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் வித்யாதேகாய நமக. வித்யாதேகம்னா என்னது? வித்யாதேகம்ங்கிறது என்னது? பெருமானுடைய வித்யாதேகம்ங்கிறது பெருமானுக்கு தேகம் என்னது? அருள். பெருமானுடைய தேகம் அருள் இல்லையா? அந்த அருள் நமக்கு தேகமாகணும், அந்த அருள் நமக்கு தேகமாகணும். அது படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னம்மா திருவருள் பயணி 88 88 என்னதுமா? வாசி அருள் யாவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமாம் அங்கு இல்லையாமா? எனவே அங்குன்னா அந்த சிவ போகத்தை நாம் நுகரும் போது அந்த திருவருளை நமக்கு சரீரமாய் நிற்கும், திருவருளை நமக்கு சரீரமாய் நிற்கும். சிவத்தை எதை கொண்டு அனுபவிக்கணும்? திருவருள் துணை கொண்டு தானே அனுபவிக்க முடியும் இல்லையாமா? அப்போ அந்த திருவருளை நமக்கு சரீரம். அப்போ அது சரீரம்னா நீங்கள் யாரு? நீங்கள் சரி ரீ, சரி ரீ. அப்போது அது உங்களுக்கு சரீரம்னா உங்களுக்கு கருவியா? நீங்கள் கர்த்தாவா? அதுவும் இல்லையா? பிறகு நல்ல தெளிவாக இருக்கீங்க. ஏன்னா இந்த ஆன்மா அது சொல்கிறாரு மூணாம் நூற்பா 6வது அதிகாரம் என்னது? மூணாம் நூற்பா 6வது

0: சரீரம் திருவருளை துணை கொண்டால் திருவருளுக்கு இது அடங்கிதான் இருக்கும். சத்தின்பால் உளதாய் எட்டானூறுப்பாவுக்கு தோற்று வயசு இல்லையா, சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்கும் அப்படிதானே சொல்றாரு. எனவே அது திருவருளை சார்ந்தாலும் திருவருளுக்கு அடங்கிதான் நிற்கும் இல்லையா. ஏன் அப்படி அடங்கி நிற்கு? சிவபிரகாசம் 58, சிவபிரகாசம் 58 என்னது? கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றன்றே. கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும், அது காட்டும் ஒளி, இது காணும் ஒளி. காட்டும் ஒளிக்கு காணும் ஒளி எப்போதும் அடங்கியே இருக்கும் என்பது. அவன் எப்போதும் அறிவிக்கிறவன், நாம அறிகிறவன். அப்போ என்ன செய்யணும்? அறிவிக்கிறவனுக்கு அறிபவன் அடங்கித்தான் இருக்கணும். அதனால எப்போதும் அவன் நம்ம செலுத்துப்போம் அவன் தானே. அப்போ அவனுக்கு எப்போதும் எந்த முக்கிய அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? அடங்கித்தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: எனவே பெற்றதை கொண்டு இந்த உடம்பாகிய இதை கொண்டு நாம் வினைகளை பெருக்கி வருகிறோம். வினை என்பது என்ன? வினை என்பது என்ன? செயல். வினை என்றால் செயல். செயலெல்லாம் வினையாகுமா? செயலெல்லாம் வினையாகுமா? ஆகாது. செயலெல்லாம் வினையல்ல. நான் என்ற நினைப்போடு எதை செய்தாலும் அது வினை. நான் என்ற நினைப்போடு எது செய்தாலும் வினைதான். அந்த நான் என்ற நினைப்பை தருவது எது? ஆணவம். ஆணவம்தான். எனவே ஆணவத்தினாலே வருவதுதான் வினை. ஆணவ மலத்தினாலே வருவதுதான் வினை. ஆணவ மலம் நீங்கிவிட்டால் வினையும் நீங்கிவிடும். எனவே ஆணவ மலத்தின் சார்பினால் உண்டாவதுதான் வினை. இப்பொழுது நாம் வினைகளை மூன்று வழிகளிலே செய்கிறோம். மனத்தினால் வினை உண்டாகிறது, சொல்லினால் நாம் பேசுகிற சொற்களும் வினையை உண்டாக்குகின்றன, செயலால் வினை விளைகிறது. எனவே மனம் வாக்கு காயம், மனம் மொழி மெய் என்ற மூன்றினாலும் நாம் வினைகளை பெருக்கிக் கொண்டு இருக்கிறோம். மனத்தினாலே நல்லது, பிறருக்கு நல்லது தீயது நினைத்தால் அது வினை. மனத்தினாலே நினைப்பதும் வினை. சும்மா இருந்தால் சும்மா இருக்கும் சுகம்ங்கிறாங்க. நம்மாலே சும்மா இருக்க முடியாது. பார்ப்பதற்கு சும்மா இருப்பது போல தெரிந்தாலும் மனம் சும்மா இருக்கிறதா? எனவே மனத்தால் நினைப்பது வினை. சொற்களால், நல்ல சொற்கள் தீய சொற்களாலே வினை செய்கிறோம். உடம்பினாலே வினை செய்கிறோம். இப்படி எண்ணற்ற வினைகளை செய்கிறோம். இந்த இப்பொழுது செய்கிற இந்த வினைக்கு என்ன பெயர்? இப்பொழுது நம்முடைய மனமொழிமைகளால் செய்கிற வினைகளுக்கு என்ன பெயர்? ஆகாமியம். ஆகாமியம் என்ன பொருள்? காமியம் என்ன இருக்கும்? விருப்பம். எனவே நாம் விரும்பி செய்வதெல்லாம் வினை, ஆகாமியம். இதைத்தான் நல்வினை தீவினை என்று சொல்லுகிறோம். நல்வினை தீவினை என்று இரண்டு வகைப்படுகிறது ஆகாமியம், நல்வினை தீவினை. இப்பொழுது செய்கின்ற வினைகள் எல்லாம் தூலவினை எனப்படும். தூலவினை, தூலவினைனா பருமையான வினைகள். அதாவது நமக்கு புலப்படுகின்றன. நாம் செய்கிற வினைகள் நமக்கு தெரிகிறது. தெரிந்துமே செய்கிறோம் வினையை. பிறருக்கு தீமை செய்கிறோம் என்று தெரிந்து கொண்டுதானே செய்கிறோம், தெரியாமலா செய்கிறோம்?

0: எனவே நமக்கு புலப்படுகிறது. எனவே அது தூள வினைகள். இந்த வினைகள் நுட்பமான நிலையை அடைந்து நுண்ணிய நிலையிலே இவையெல்லாம் தங்கியிருக்கின்றன. எங்கே என்று முந்தின வகுப்பிலே சொன்னேன், எங்கே தங்கியிருக்கின்றன? ஆமா, நம்முடைய புத்தியிலேதான் தங்கியிருக்கின்றன. ஆக நம்மிடத்திலேதான் தங்கியிருக்கின்றன, எங்கேயோ போய்விடவில்லை. அந்த புத்தி எங்கே இருக்கிறது? நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம் அல்லவா, நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்கிறது. புத்தி தத்துவம் என்பது சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு இல்லை என்று சொல்லி இருக்கிறார். சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு இல்லை, முத்தி அடைகிற வரை சூக்ஷ்ம சரீரம் அழியாது. எனவே இந்த வினைகள் அழியாமல் நுண்ணிய நிலையிலே புத்தியிலே அடங்கி இருந்து எந்த பிறப்புக்கு போனாலும் அங்கேயும் தொடர்கிறது. வினை தொடர்கிறது ஆன்மாவை சூக்ஷ்ம சரீரத்தோடு. அப்படி புத்தியிலே அடங்கி இருக்கிற அந்த வினைகள், அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன பெயரு? சஞ்சீதம். சஞ்சீதம் நன்கு பெறப்பட்டது என்பது பொருள். சஞ்சீதம் என்றால் நன்கு பெறப்பட்டது. இது பாவம் புண்ணியம். அதாவது இங்கே நல்வினை தீவினை என்று பார்த்தோம் அல்லவா, இங்க ஆகாமியத்தில் இந்த நல்வினை புண்ணியமாக அங்கே தங்கியிருக்கும், தீவினை பாவம் என்ற வடிவத்திலே தங்கியிருக்கும். இப்படி நல்வினை தீவினைகள், ஆகாமியமாக செய்த நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியங்களாக புத்தியிலே அடங்கி இருக்கின்றன. அந்த சஞ்சிதத்தை தமிழிலே சொன்னால் கிடைவினை, அங்கே கிடக்கின்றன கிடைவினை. பிறகு அந்த சஞ்சித வினைகள் ஏறிக்கொண்டே போகும் நம்முடைய கணக்கில். ஆமா, அந்த வினையிலிருந்து இறைவன் ஒரு பகுதியை அடுத்த பிறப்பிலே அனுபவிப்பதற்காக அந்தந்த உயிர்களுக்கு சேர்க்கிறான். சஞ்சித வினையிலிருந்து ஒரு பகுதி அடுத்த பிறவியிலே அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சஞ்சித வினையினுடைய ஒரு பகுதிக்கு தான் என்ன பெயர்? பிராரத்தம். தமிழிலே சொன்னால் நுகர்வினை. நுகர்வினை இன்னொரு தெரிந்த வார்த்தை தான் ஊழ்வினைங்கிறது. இதுதான் ஊழ்வினை. பிராரத்தம் ஊழ்வினை. ஊழ்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஊழ். ஊழ் என்றால் முதிர்தல். முதிர்தல் என்ற பெயர், முதிர்ச்சி அடைதல். எனவே சஞ்சித வினையிலே பக்குவப்பட்ட வினைகளைத்தான் இறைவன் அடுத்த பிறவிக்கு தருகிறான். அப்படி அந்த பிராரத்த வினை என்ற அந்த ஊழ்வினையை, ஊழ்வினையை அனுபவிக்கிற போது அந்த எப்படி அனுபவிக்கிறோம்? அந்த ஊழ்வினை எப்படி வந்து பயனை கொடுக்கிறது? இன்ப துன்பங்களை நேரடியாக வராது. ஊழ்வினை எப்படி வருகிறது? உலகப் பொருள்கள் மூலமாகத்தான் வருகிறது. அதாவது மாயையின் வழியாகத்தான் வருகிறது. வினை வருவதற்கு வழி மாயை. வினை வருவதற்கு வாயில் வழி மாயைதான். வினை செய்வதற்கும் எது வாயில்? வினை செய்வதற்கும் எது வாயில், எது வழி? மாயைதானே, உடம்புதானே. உடம்புங்கிறது மாய. மனத்தாலே நினைக்கிறோம், மனம் என்பது மாயையினுடைய காரியம்தான். சொல், சொற்களும் மாயையினுடைய காரியங்கள் தான். செயல் உடம்பினுடைய காரியம். எனவே மாயையின் மூலமாகத்தான் வினையை உண்டாக்குகிறோம். மாயையின் வழியாகத்தான் அந்த வினைப்பயன் நம்மை வந்து சேருகிறது. எனவே ஆணவத்தினாலே வினை உண்டாகிறது. நான் என்ற நினைப்போடு செய்வதனாலே, ஆணவ மலத்தினாலே வினை வருகிறது. அந்த வினைக்கு இருப்பிடம் மாயை. வினைக்கு இருப்பிடம் மாயைதான். வினைக்கு இருப்பிடம் உயிர் அல்ல. வினைக்கு இருப்பிடம் உயிர் அல்ல, மாயை. ஏனென்றால் வினை என்பது ஜடம், அறிவற்றது. வினை என்பது ஜடம். எனவே ஜடப்பொருளுக்கு இருப்பிடம் ஜடமாகத்தானே இருக்க முடியும். எனவே வினைக்கு இருப்பிடம் மாயை. எனவே உலக பொருள்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த உள்வினை வந்து பயனை கொடுக்கிறது. அப்படி வருகிற போது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த இன்ப துன்பங்களை, உள்வினையினால் வருகிற நமக்கு வருகிற இன்ப துன்பங்களை, இது பிறரால் வந்தது, இன்பம் வந்தால் என்னால் வந்தது, இன்பம் வந்தால் இது என்னுடைய முயற்சியினாலே வந்தது, துன்பம் வந்தால் அதை பிறர் மேல பழி போடு, பிறரால் வந்தது, அவர்களை சும்மா விடுவேனா என்று இப்படி எண்ணுகிற போது மேலும் மேலும் வினை உண்டாகிறது. ஒரு வினையை அனுபவிக்கிற போது இன்னொரு வினை. எனவே வினையை எப்படி அனுபவிக்கிறோம் என்றால், நம்முடைய முயற்சியினாலே தான் அனுபவிக்கிறோம். முயற்சி இல்லை என்றால் அனுபவம் இல்லை. ஆகவே நாம் முயற்சியினாலே வினையை அனுபவித்து வினையை பெருக்கிக் கொள்ளுகிறோம். எனவே பிராரத்த வினையினால் உண்டாவது ஆகாமியம், பிராரத்த வினையினால் வருவது ஆகாமியம். எனவே எல்லாம் என் செயல் அல்லது இது அவர் செயல் என்று எண்ணுகிற போது அங்கே தன்முனைப்பு இருக்கிறது. இது என் செயல் என்று சொல்லுகிற போது நாம் அந்த தன்முனைப்போடு தான் சொல்லுகிறோம். இது பிறர் செய்தது என்று நினைக்கிற போதும் அந்த தன்முனைப்பு நம்மிடம் இருக்கிறது. எனவே தன்முனைப்பு இருந்தாலே அது வினைதான். அப்படி இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்று நினைத்து செய்தால் வினை உண்டாகாது. எல்லாம் அவன் செயல் என்று எண்ணுகிற போது வினை ஏற்படாது. அவ்வளவுதான். என் செயல் என்றால் அது வினை, அவன் செயல் என்றால் அது வினை இல்லை. இப்படி பார்க்கிற போது இதுதான் ஒரு வினை வட்டம், வினை என்ற ஒரு வட்டம். இதற்குள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் இப்பொழுது இரண்டாம் உருப்பாவிலே அவையே தானேயாய் இருவினை என்பது நல்வினை, தீவினைகளின் காரணமாக இருவினையினால் போக்கு வரவு புரிய, போக்கு வரவு புரிய உயிர்கள் இறந்தும் பிறந்தும் வினையினால் இறந்தும் பிறந்தும் வருகின்றன. பிறப்பினால் வினை உண்டாகிறது, வினையை செய்கிறோம். அந்த வினைக்கு ஏற்றபடிதான் அடுத்த பிறவி கொடுக்கப்படுகிறது. எப்படி விதையிலிருந்து வருவது மரம், அந்த மரத்திலிருந்து வருவது விதை, இப்படி விதையும் மரமும் போல இந்த வினையும் பிறவியும் மாறி மாறி வருகின்றன. வினையினால் பிறவி, பிறவியினால் வினை என்று வருகின்றது. எனவே இருவினையின் போக்கு வரவு புரிய, புரியன இடைவிடாமல் நிகழ, அதான் புரிதல், இடைவிடாமல் நிகழ்தல். ஆக மூன்று வகை உலகங்களை சொல்லுவார்கள் பொதுவாக. நாம் வாழுகிற உலகம் வினையை ஈட்டுவதற்கும் வினைப்பயனை நுகர்வதற்கும் இடம் இந்த பூமி, இந்த நில உலகம் வினையை ஈட்டுவதற்கும் நுகர்வதற்கும் இடமாக இருக்கிறது. மேல் உலகம், அதாவது சொர்க்கம் என்கிறார்களே, மேல் உலகம் இன்பத்தை மட்டும் நுகர்வதற்கு இடமாக இருக்கிறது. அதாவது புண்ணியத்தின் பயனாகிய இன்பங்களை நுகர்வதற்கு இடம் மேல் உலகம். புண்ணியம், புண்ணியத்தின் பயனாகிய இன்பங்களை. கீழ் உலகம் என்பது நரகம். அந்த உலகம் எதற்கு? துன்பங்களையே பாவத்தின் பயனாக, துன்பங்களையே நுகர்வதற்கு இடமாக இருப்பது நரகம். இன்பத்திற்கே உரியது மேல் உலகம், துன்பத்திற்கே உரியது கீழ் உலகம். இந்த நடு உலகமாகிய இந்த நில உலகம் ரெண்டுக்கும் உரியது, இன்பம் துன்பம். அப்படியானால் மேல் உலகத்துக்கு எந்த உடம்போடு போ, இந்த உடம்போடே போக முடியுமா? மேல் உலகத்திற்கு போவதற்கு அதற்கு எந்த தனி உடம்பு? அதாவது இந்த பூத உடம்பு இருக்கிறதே, இது இறந்து அழிந்து உயிரானது சூக்கும சரீரத்தோடு தான் செல்லும். இந்த பரு உடம்பு தூள சரீரம் அழிந்தால் உயிரானது சூக்கும சரீரத்தோடு கூடி மேல் உலகுக்கு ஏற்ற உடம்பை அடைகிறது. அந்த உடம்புக்கு என்ன பெயர்? பூதசார சரீரம். பூதசார சரீரம் அதாவது அந்த உடம்பு எப்படி இருக்கும் என்றால், சத்துவ குணம், சத்துவ குணம் மிகுந்ததாக இருக்கும். ஒளி உடம்பாக இருக்கும். ஒளி உடம்பாக சத்துவ குணமே மேம்பட்டதாக இருப்பது இந்த பூதசார உடம்பு. அதுதான் அங்கே மேல் உலகத்தில சொர்க்கத்திலே இன்பத்தை நுகர்வதற்கு உரிய உடம்பு. அதனை தோற்றுவிப்பது எது என்றால் சூக்கும சரீரம்தான். சூக்கும சரீரத்திலிருந்துதான் அந்த உடம்பு தோன்றும். ஆக எல்லா உடம்புகளுக்கும் அடிப்படை சூக்கும சரீரம். எப்படி ஒரு பொன்னிலிருந்து பல வகையான அணிகலன்களை செய்கிறோம் இல்லை, அது பல வடிவங்களை பெறுகிறது பொன். அதுபோல சூக்கும சரீரம் ஒன்றுதான் பல உடம்புகளாக உருமாறுகிறது. இது மேல் உலகம். அங்கே போன உயிர் அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்த பிறகு மறுபடியும் திரும்பி வந்து ஆக வேண்டும், இந்த பூமிக்கு மறுபடியும் வர வேண்டும். அந்த வருகிற பாதை எப்படி என்றால், அந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா, எப்படி வருகிறது? ஆமா, அந்த மறுபடியும் அந்த பூதசார உடம்பு நீங்கி சூக்கும உடம்போடு மேக மண்டலத்துக்கு வருகிறது. மேகம் மேக மண்டலத்துக்கு வருகிறது. அங்கே மழை பெய்கிற போது அந்த மழை நீரோடு சேர்ந்து நிலத்துக்கு வருகிறது, நில உலகுக்கு வருகிறது. மழை நீரோடு நிலத்துக்கு வருகிறது. பிறகு அந்த மழை நீர் தாவரங்களிலே புகுகிற போது இந்த சூக்கும சரீரத்தோடு அந்த உயிரும் தாவரத்திலே புகுகிறது. தாவரங்களிலே புகுந்து அதில் உள்ள விதைகள், அந்த விதையிலே புகுகிறது. விதை இப்ப நெற்பயிர் என்றால் நெல், உணவு உணவாக பயன்படுகிற அந்த விதையிலே புகுந்து பிறகு அந்த அது உணவாக தந்தையினுடைய உடம்பிலே புகுகிறது. பிறகு தந்தையிடமிருந்து தாயினுடைய கருப்பையை அடைகிறது. அந்த உயிர் சூக்கும சரீரத்தோடு இப்படி மறுபடியும் அது குழந்தையாக பிறக்கிறது. இதுதான் மேலே இருந்து கீழே விழுகிற வழி. வீழ்ச்சி தானே நமக்கு. ஆக ஐந்து இடங்கள், இப்படி ஐந்து இடங்கள், ஐந்து இடங்கள். மேகமண்டலம், பிறகு மேகமண்டலத்திலிருந்து அது எல்லாம் ஒண்ணுதானா, நிலத்துக்கு வருகிறது. பிறகு விதை, உணவு, உணவு, பிறகு தந்தையினுடைய உடம்பு, பிறகு தாயினுடைய உடம்பு. இப்படி ஐந்து இடங்களிலே இதை நூல்கள் இந்த ஐந்து இடங்களையும் குறிப்பிடுகிற போது பஞ்சாக்கினி வித்தை என்று குறிப்பிடும். பஞ்ச அக்கினி வித்தை, இது மேலுலகிலிருந்து உயிரானது நில உலகத்துக்கு வருகிற முறை. அடுத்து அந்த தீவினை பயனை அனுபவிப்பதற்காக சில உயிர்கள் நரகுக்கு கீழ் உலகுக்கு செல்லும். அங்கே துன்பம் சாதாரண துன்பமா? தீவினை பயனை அனுபவிக்கிறது. ஆமா, செக்கிலை போட்டு ஆட்டுவார்கள், நெருப்பிலை தூக்கி போடுவார்கள். ஏன்னா அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கக்கூடிய உடம்பு வேண்டுமே. ஆமா, அப்ப உயிரையெல்லாம் உடம்ப முடியாது. அந்த உயிர் அந்த துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும். எனவே அந்த துன்பங்களை எல்லாம் பொறுத்துக்கு உரிய உடம்பு அங்கே வரும். அதுவும் சுக்கும் உடம்பிலிருந்து அந்த உடம்பு அமைகிறது. அந்த உடம்புக்கு என்ன பேரு? யாதனா சரீரம். யாதனானா வேதனை, வேதனை துன்ப உடம்பு, துன்பத்தை அனுபவிக்கின்ற உடம்பு. இது அந்த ஒளி உடம்பாகிய மேல் உலகத்து உடம்புக்கு என்ன சொன்ன சத்துவ குணம் மிகுந்தது. இந்த உடம்பு என்ன குணத்தை உடையது? தாமச குணம். தாமச குணத்தினால் ஆனது இந்த யாதனா சரீரம். இப்படி நரகத்துக்கு போன உயிர் எப்படி திரும்பி வரும் என்று கேட்காதீர்கள். அந்த அதை பற்றி நூல்களிலே சொல்லவில்லை, அதனால தான் நான் சொல்லல. நூல்கள் எல்லாம் சொர்க்கலோகத்திலிருந்து உயிர் எப்படி திரும்புகிறது என்று சொல்லுகிறதோ அதே போல நரகத்துக்கு போன உயிர் எப்படி வரும் என்று அந்த வழியை சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் ஆமா, என்ன காரணம் தெரியல. எனவே இப்படி அதான் போக்கு வரவு புரியங்கிறாரு நூற்பாவிலே. போக்கு வரவு புரிய இருவினையின் போக்கு வரவு புரிய. இப்படி ஆன்மாவானது தத்தம் வினைகளுக்கு ஏற்ப பல்வேறு உலகங்களிலே பல்வேறு உடம்புகளிலே இறந்தும் பிறந்தும் உழல்கிறது. இதுதான் சகல நிலை. அப்படி அடுத்து, சரி, இது இரண்டாவது பகுதி. இருவினையின் போக்கு வரவு புரிய அவையே தானையா என்பது முதலாவது. இப்ப ரெண்டை இணைத்து பார்த்தால் இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து இருந்து அந்தந்த உயிர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்களை போக்குவரவு புரியும்படி செய்விக்கிறான். இவற்றையெல்லாம் செய்வது இறைவன் வினைக்கு ஏற்ப. ஆக எழுவா இறைவன். இறைவன் தான் உயிர்களை போக்குவரவு புரிய வைக்கிறான். இருவினையின் போக்குவரவு புரிய.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: சிந்தை திருகோட்டும் அயன் திருமான் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. வினை, நம்முடைய வினை, எல்லாரும் வினையை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஒருவரை தவிர. சமணர்கள் பௌத்தர்கள் கடவுளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவர்களும் கூட வினை கோட்பாட்டை ஒப்புக்கொள்வார்கள். சமணர்கள் பௌத்தர்கள் அவர்களுக்கு கடவுள் உடன்பாடு இல்லை, ஆனால் வினை உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் உலகாயதர் மட்டும் இந்த வினை என்பதை ஒப்புக்கொள்வது இல்லை. எனவே அவர்களைத்தான் முதலிலே மறுக்கிறார். ஆக இந்த நமக்கு வருகிற இன்பம் துன்பம் எல்லாம் அது இயல்பு, இயல்பாக வருகின்றன வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள், அதற்கு வினை காரணம் அல்ல என்பது அவர்களுடைய வாதம். அதைத்தான் மறுக்கிறார் ஆசிரியர். இன்ப துன்பம் இயல்பு என்றால் இயல்புக்கு இயற்கைக்கு ஒரு தன்மை தான், இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இயல்பாக இருக்க முடியாது. இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இயற்கையாக இயல்பாக இருக்க முடியாது. இன்பமும் துன்பமும் மாறுபட்டவை, ஒன்று கொண்டு மாறான, எனவே அவை இயல்பு அல்ல. வினையின் காரணமாகத்தான் இன்ப துன்பங்கள் வருகின்றன என்கிறார். அப்படியானால் அவன் சொல்லுகிறான், தண்ணீரிலே பூவினுடைய வாசம் பொருந்துகிறது, தீயினுடைய வெம்மை பொருந்துகிறது, அந்த மலரின் வாசமும் தீயின் வெப்பமும் ஒன்றுக்கொன்று நேர் மாறான தன்மைகள். இந்த இரண்டு மாறுபட்ட தன்மைகள் நீரிலே பொருந்துகிறதே, அந்த நீரானது என்ன வினை செய்தது உங்கள் கருத்துப்படி என்று கேட்கிறான். அதற்கு சொல்லுகிறார் ஆசிரியர், வினை என்பது உயிருடைய சித்து பொருளுக்குத்தான் பொருந்துமே தவிர இந்த தண்ணீர் போன்ற ஜட பொருளுக்கெல்லாம் வினை கிடையாது, எனவே உன்னுடைய வாதம் தவறு என்கிறார். அடுத்த பாட்டுல 97. உடனே அந்த மாணவன் உலகாயதர் கொள்கையை இன்னும் விடாமல் கேட்கிறான், இப்ப இன்பம் எதனாலே வருகிறது தெரியுமா? நாம் செய்கிற முயற்சியினாலே, நாம் செய்கின்ற முயற்சிகளாலே செல்வத்தை ஈட்டுகிறோம், வாழ்க்கையிலே வசதியாக வாழ்கிறோம், இன்பத்தை அடைகிறோம். ஆக இன்பத்துக்கு காரணம் முயற்சி. முயற்சி இல்லாதவர்கள் வறுமைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். எனவே இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சி, முயற்சி இல்லாமை, இவைதான் காரணம் என்று சொல்லுகிறார் உலகாயதர். அதை மறுக்கிறார். 97 இம்மையில் இப்பிறவியில முயற்சியாலே, அந்த உலகாயதனுடைய கூற்று, முயற்சியாலே இருநிதி ஈட்டி பெரிய செல்வங்களையெல்லாம் முயற்சியினாலே ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். ஆக இன்பத்தை அடைகிறார்கள். செய்தி இல்லாதவர், செய்தினா முயற்சி, முயற்சி இல்லாதவர்கள் பொருளுமின்றி பொருளை ஈட்ட முடியாமல் இம்மையே இடர் உழப்பர், துன்ப வாழ்க்கையிலே துன்பப்படுகிறார்கள். இந்த வேறு இரு வினையது உண்டே கேட்கிறான் அந்த உலகாயதன். நீங்கள் சொல்கிறபடி இருவினை என்பது உண்மையில் இருக்குமானால் ஒருவருக்கு முயற்சி இல்லாமலே வர வேண்டுமே செல்வம் எல்லாம். இல்ல இல்ல, வேறு இரு வினையது உண்டேல் இம்மையில் முயற்சியின்றி எய்திட வேண்டும் இங்கே என்று அவன் கேட்கிறான் உலகாயதன். ஆக நீங்கள் சொல்கிறபடி வினையினாலேதான் இன்பம் வருகிறது என்றால் முயற்சி நான் ஒன்று செய்ய வேண்டியதில்லையே, வினையே இன்பத்தை வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லையே என்று கேட்கிறான். வேறு இரு வினையது உண்டேல் இம்மையில் முயற்சியின்றி எய்திட வேண்டும் இங்கே என்று சொன்ன உடனே அதற்கு ஆசிரியர் கூறுகிற விடை அடுத்த பாட்டுல, இருவினை செயல்கான். ஆக இன்ப துன்பங்களுக்கு இருவினை தான் காரணம். இருவினை செயல்கான் இம்மை இப்பிறவியில இரும்பொருள் இன்பம் வேண்டி வரு வினை செய்யுங்காலை மடிவரும். ஆக பொருள் இன்பங்களை தேட வேண்டி வினை செய்கின்ற போது வரு வினை செய்யுங்காலை, அதாவது வினைனா முயற்சி, இன்பத்தையும் செல்வத்தையும் வேண்டி வரு வினை என்றால் இந்த இடத்திலே முயற்சி. நீ சொல்லுகிறபடி ஒருவர் முயற்சி பண்ணுகிறார் செல்வத்தை தேட வேண்டும் என்று, ஆனால் அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறுகிறாரா? வரு வினை செய்யுங்காலை மடி வரும், இடையிலேயே மடி என்றால் சோம்பல், முயற்சியிலே தளர்ச்சி உண்டாகிறது, சோம்பல் வருகிறது, மடி வரும். சரி, மடியும் இன்றி அந்த சோம்பலும் இல்லாமல் தொடர்ந்து ஒருவர் தரு வினை அந்த முயற்சியை செய்தாரென்றால் அப்பொழுதாவது, அப்பொழுது என்ன நிகழ்கிறது? அத்தம் தான் அரும். இடையிலேயே அத்தம்னா செல்வம், பொருள், பொருள் இழப்பு வருகிறது. முயற்சி செய்கின்ற போது இடையிலேயே எத்தனையோ அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உண்டாகின்றன அல்லவா வாழ்க்கையிலே. அத்தம் தான் அரும், துயரும் தங்கும். பிறகு ஒரு வினை செய்யாதோரும், ஒரு முயற்சியும் செய்யாதவர்களும் உடையர் இவ்வுலகத்துள் நல்ல வசதியா வாழ்கிறார்களே. ஒரு முயற்சி செய்யாதவர்கள் நல்ல வாழ்க்கையிலே வசதியாகும், முயற்சி செய்கின்றவர்கள் வாழ்க்கையிலே துன்பப்படுவதை பார்க்கிறோம், வறுமைப்படுவதை பார்க்கிறோம். ஒரு முயற்சியும் செய்யாதவர்கள் செல்வ வளத்தோடும் வாழுகிறார்கள். எனவே முயற்சி மட்டும்தான் காரணமாயிருக்கு என்று கேட்கிறார். முயற்சியே இன்பத்திற்கும் செல்வத்திற்கு காரணம் என்றால் முயற்சி செய்கின்ற எல்லாரும் செல்வத்தை பெற வேண்டும், எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அப்படி இல்லை. அனுபவத்திலே பார்க்கிறோம், நாள்தோறும் பார்க்கிறோம், முயற்சி செய்கின்றவர்கள் துன்பப்படுகிறார்கள், வறுமைப்படுகிறார்கள், முயற்சி இல்லாதவர்கள் நன்றாக வாழுகிறார்கள். எனவே முயற்சி காரணமல்ல என்று மறுக்கிறார். ஆதலால் முதல் வரி இருவினை செயல்கான். ஆதலால் எல்லா இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருவினைதான், இருவினை செயல்கான். அப்படியானால் வள்ளுவர் சொல்லுகிறாரே, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஆக முயற்சி உடையவர் செல்வம் உடையவராக இருக்கிறார், முயற்சி இல்லாதவர்கள் துன்பப்படுகிறார் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே என்றால், அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரே, என்ன சொல்லுகிறார்? அதே வள்ளுவர் இப்படி சொன்ன அதே வள்ளுவர், ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, முயற்சி நல்வினையின் பயனாகத்தான் தோன்றும் ஒருவருக்கு. ஆகு ஊழால் நமக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய அந்த நல்வினை இருந்தால் முயற்சி உண்டாகும். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, முயற்சியின் அசைவின்மைனா முயற்சி. ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. கைப்பொருள் போக வேண்டும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் சோம்பல், அந்த நேரம் பார்த்து அந்த சோம்பல் வந்து ஆமா காரியத்தை கெடுக்கிறது. கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே. எனவே செல்வ வறுமைக்கு இன்ப துன்பங்களுக்கு முதன்மையான காரணம் எது? ஊழ்வினை. ஊழ்வினைதான் இன்ப துன்பங்களுக்கும் செல்வ வறுமைகளுக்கும் முதன்மையான காரணம். இந்த முயற்சி இருக்கிறதே அதற்கு துணை செய்கிற காரணம், துணை காரணம் தான் முயற்சியை தவிர முதன்மையான காரணம் இல்லை. எனவே வினையே தன்னுடைய பயனை தந்துவிடாது, அது முயற்சியின் வழியாகத்தான் அந்த பயனை தரும். எனவே ஊழ்வினைக்கு முயற்சி துணை செய்யும். அதனால்தான் இப்படியெல்லாம் அறத்துப்பாலிலே சொன்ன வள்ளுவர், கடைசி அதிகாரம் என்ன அறத்துப்பால் இல்ல, கடைசி அதிகாரம் ஊழ்தான், கடைசி அதிகாரம் ஊழ் அறத்துப்பாலிலே, அதுதான் முடிவான கருத்து. ஊழிற்பெருவலி யா உள, ஊழை யாராலே வெல்ல முடியும்? ஊழிற்பெருவலி யா உள, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அதனாலே அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார், பேறு இழவு இன்பமோடு பிணி முப்பு சாக்காடு ஆறும் முன் கருவுள் பட்டது. இந்த ஆறு பேறு இழவு இன்பம் பிணி சாக்காடு அது ஆறு சொல் முப்பு சாக்காடு, இந்த ஆறையும் கருவிலேயே அந்த ஊழானது அமைத்து விடுகிறது. பிறக்கிற போதே பிறப்பதற்கு முன்னாலேயே கருவிலேயே இந்த வாழ்க்கையிலே ஒருவர் அனுபவிக்க வேண்டிய பேறு பெறக்கூடிய எல்லா நன்மைகள், பேறு மகப்பேறு செல்வப்பேறு புகழ் எல்லாமே பேருன்னு அந்த ஒரு சொல்லிலே எல்லாமே அடங்கிவிடும். பெறக்கூடிய எல்லாவித நன்மைகள் பேறு, இழவு அந்த வாழ்க்கையிலே நேரக்கூடிய இழப்புகள் எல்லா விதமான இழப்புகள், பொருள் இழப்பு செல்வ இழப்பு பேறு இழவு எல்லாம் ஒன்று கொண்டு நேர்மாறா சொல்லுகிறார் பாருங்க. பேறு அதற்கு எதிர்மறை இழப்பு, அடுத்து பேறு இழவு இன்பம், அடுத்து துன்பம் பிணினா துன்பம், பிணினா துன்பம் பேறு இழவு இன்பமோடு பிணி இன்பம் துன்பம், அடுத்து முப்பு சாக்காடு. முப்பு என்ன சாக்காடுனா இறப்பா, ஆக இதை இதற்கும் ஊழ்வினை காரணமா இங்க கட்டாயம் செத்து தானே ஆகணும். ஓஹோ சரி, மூப்பு முதுமை அந்த கடைசி இரண்டுக்கும் வினை காரணம் அல்ல, அவை இயற்கையாக வரக்கூடியவை. இங்கே வேற பொருள் கொள்ள வேண்டும். மூப்பு என்றால் ஒன்றுக்கொன்று மாறாகல்வா சொல்லிக் கொண்டு வருகிறார், அதே போல இங்கேயும் இரண்டு மாறுபட்ட இதை கொள்ள வேண்டும். மூப்பு என்றால் உயர்வு, வாழ்க்கையிலே அடையக்கூடிய உயர்வுகள். மூப்பு என்றால் உயர்வு. காரைக்காலம் ஏற்பாடிய பதியத்துக்கு என்ன பேரு? மூத்த திருப்பதிகம். என்ன அர்த்தம்? உயர்வான உயர்வான பதிகங்கள் மூத்த திருப்பதி. கோயில் மூத்த திருப்பதிகம் திருவாசகத்தில். மூப்புனா உயர்வு, சாக்காடுனா அதற்கு எதிர்மறை தாழ்வு. ஆமா, சாக்காடுனா தாழ்வு, உயர்வு தாழ்வு என்னும் ஆறும். இந்த ஆறும் இதில் அடங்காதது ஏதாவது இருக்கு? ஏதாவது இருக்கிறதா? இந்த ஆறுக்குள்ளே அடங்காமல் எல்லாம் அடங்கிவிடும். இந்த ஆறும் முன் கருவுள் பட்டது, முன்னரே முன்கூட்டியே கருவிலே தீர்மானிக்கப்பட்டவை. ஆறும் முன் கருவுள் பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். இந்த ஆறும் வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற முயற்சியினாலே நம்மை வந்து சாரும். அனுபவம்னா இந்த இடத்துல முயற்சி, முயற்சியினாலே வந்து பொருந்தும். அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். எனவே முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது? ஆக முன்னே செய்த நம்முடைய ஊழ்தான் இந்த ஆறுக்கும் ஏதுன காரணம். முன் செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது? தேறு நீ, இதனை நீ தெளிவாயாக, இதனை நீ அறிவாயாக. தேறு நீடியம் ஆயுள், ஆயுள் நான் சொல்ற பொருள் சிவஞான முனிவருடைய, சிவஞான முனிவர் சொல்லுகிற உரை, நான் சொல்லுகிற பொருள். தேறு நீ இனிச்சை கண்மம் மேல் உடல் சேரும். அதுபோலவே இனினா இப்பொழுது, இனி என்றால் இப்பொழுது, இப்பொழுது நீ செய்கின்ற கண்மம் மேல் உடல் சேரும். மேல் உடல் அடுத்த பிறவியில இந்த ஆறையும் கொடுக்கும். இப்போது நீ செய்கிற கண்மம் அடுத்த பிறவியிலே அந்த ஆறினையும் கொடுக்கும். பேறு இழவு முதலிய அந்த ஆறுக்கும் காரணமாகும். எனவே முயற்சி இல்லாமல் நாம் வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. முயற்சி ரெண்டு விதமாக அமையும். நல்லதாகவோ கெட்டதாகவோ நல்வினை தீவினையாக அமையும். இப்போ நமக்கு ஒரு பதவி உயர்வு நம்முடைய உள்வினையினாலே வரப்போகிறது என்று முன்கூட்டி தெரிந்துவிடும், முன்கூட்டி தெரிந்துவிடும். பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது, அதற்குள்ளே பொறுத்து கொள்ள முடியாது. வரால் வருங்காலத்தில் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டார், எப்படியாவது விரைவிலே அதனை அடைந்தே தீருவது என்ற முடிவு பண்ணிக்கொண்டு இப்ப தன்னுடைய பண பலம், ஆள் பலம், செல்வாக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறார் அல்லவா, நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயற்சி பண்ணுகிறாரே, அதுதான் வினையாகிறது. அத முயற்சியினாலே தான் அதை அனுபவிக்க முடியும். நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயன்று அந்த நம்முடைய உள்வினையின் பயனை பெறுகிறோம். அதே போல நமக்கு கிடைத்த ஒரு இன்பத்தை, நாம் அனுபவிக்கிற இன்பத்தை விடாமல் நம்மை விட்டு நீங்கக்கூடாது என்பதற்காக அதற்காகவும் நாம் முயற்சி பண்ணுகிறோம். கிடைக்கப் போவதை முன்கூட்டியே பெறுவதற்காகவும் முயற்சி பண்ணுகிறோம். கிடைத்த இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயற்சி பண்ணுகிறோம். எனவே முயற்சி பண்ணாமல் அனுபவிக்க முடியாது அந்த வினை பயனை. அந்த முயற்சி தான் அடுத்த பிறவிக்கு வினையாகிறது. அடுத்த பாடலிலே உடற்செயல் கண்மம், இந்த உடம்பினால் செய்யப்படுகின்ற செயல்தான் வினை. உடற்செயல் கண்மம், உடல் இல்லாமல் வினை இல்லை, உடல் இல்லாமல் வினை இல்லை, உடலை கொண்டுதான் வினை செய்கிறோம். எனவே உடல் இல்லாத நிலை எது நமக்கு? எனவே கேவல நிலையில வினை. ஆனால் அனாதிங்கிறாங்களே, வினை அனாதி. அனாதின் என்ன பொருள்? என்றும் உள்ளது. அதற்கு விடை போக போக தெரியும், போது வேண்டும். எனவே உடம்பு பெற்ற பின்னர்தான் நாம் காரிய வினை செய்கிறோம். வினையில ரெண்டு வகை இருக்கு, காரண வினை, காரிய வினை. காரண வினை என்பது என்றும் உள்ளது, அதுதான் அனாதி. காரண வினை என்பதுதான் அனாதி. அந்த திருவருள் பயனிலே சொல்லுகிறார் அல்லவா, திருவருள் பயனிலே ஏகன் அநேகன் இருள் கருமம், அந்த வினை என்பது காரண வினை, காரிய வினையை அல்ல. காரண வினை இருள் கருமம் மாய இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில். எனவே காரண வினை, அந்த காரண வினையில நன்மை தீமை என்ற பாகுபாடு கிடையாது, நல்லது கெட்டது என்ற வேறுபாடு காரண வினையிலே இல்லை. காரிய வினையில்தான் நல்வினை தீவினை என்ற இரண்டு பாகுபாடு இருக்கிறது, அது காரிய வினை. உடலை கொண்டு செய்கின்ற வினையெல்லாம் காரிய வினைகள். இந்த காரண வினை என்னது என்பதை பின்னாலே வருகிறது, பின்னாலே பார்ப்போம். உடற்செயல் கண்மம், இந்த உடல் வந்தவாறு ஏது என்று மாணவர் கேட்கிறார். இந்த உடல் வந்தவாறு ஏது, இந்த உடம்பு நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்னில் என்று நீ கேட்டால், விடப்படும் போன பிறவியில நீ பெற்றிருந்த உடம்பை கொண்டு வினை செய்தாயல்லவா போன பிறவியில, அந்த உடம்பினுடைய வினைதான் உனக்கு இந்த பிறவியில இந்த உடம்பை தந்திருக்கிறது. போன பிறவியிலே செய்த வினை இந்த உடம்பை உனக்கு தந்திருக்கிறது. அதே போல இப்போது இந்த உடல் உனக்கு அடுத்த பிறவிக்கு உரிய வினையை செய்கிறது. ஆக வினையினாலே வருவது உடல், உடலாலே வருவது வினை. இப்படி மாறி மாறி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. உடலால் வினையும் வினையால் உடலும் மாறி மாறி வருகின்றன. அதை சொல்லுகிறார், விடப்படும் போன பிறவியிலே நீ உன்னை விட்டு நீங்கிய முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும், இந்த பிறவியிலே இந்த உடலை தந்திருக்கிறது. தொடர்ச்சியில் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி. இந்த உடலும் வினையும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து அனாதியாக வந்து கொண்டு இருக்கின்றன. எப்படி ஆற்றிலே அந்த நீரோட்டத்திலே தண்ணீரானது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதேபோல நமக்கு உடம்பும் வினையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ச்சியில் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி. அதற்கு ஓமை சொல்லுகிறார், வித்தின் இடத்தில் மரம், மரத்தில் வித்து. விதையிலிருந்து மரம் தோன்றுகிறது, மரத்திலிருந்து விதை முளைக்கிறது, விதை தோன்றுகிறது. இப்படி விதையும் மரமும் எப்படி தொடர்ந்து வருகின்றனவோ அதுபோல வினையும் உடம்பும். இப்ப வினைக்கு காரணம் உடல், உடலுக்கு காரணம் எது? இல்ல இல்ல, உடல் எதிலிருந்து வந்தது? அதுதான் மூல காரணம், அது என்றும் உள்ளது. உடம்பு காரியம்தானே, மாயையினுடைய காரியம் உடம்பு. எனவே இறைவன் முதலிலே மாயையிலிருந்து உடம்பை கொடுக்கிறான், பிறகு வினை. அதாவது காரண வினைன்னு சொன்ன, அதையும் சொல்லிடுறேன், அப்படின்னா குழப்பம் இல்லாம இருக்கும். காரண வினை என்பது, வினை என்பது பொருளினுடைய இயக்கம்தான், பொருளினுடைய அசைவு தான் வினை. வினைன செயல், பொருளினுடைய செயல், பொருளினுடைய அசைவு இயக்கம், அதுதான் வினை. எனவே எல்லா பொருளிடத்திலும் செயல் இருக்க அடங்கி இருக்கிறது. எல்லா பொருள்களிடத்திலும் செயல் அடங்கி இருக்கிறது. என்னுடைய கையிலே செயல் அடங்கி இருக்கிறது, அது வெளிப்படவில்லை. வெளிப்படுகிற போது வினை எனப்படுகிறது, வெளிப்படாத போது, வெளிப்படுகிற போதுதான் அது நல்லதாகவோ கெட்டதாகவோ அந்த செயல் அமைகிறது. வெளிப்படாத நிலையிலே, பொருளிடத்தில் அடங்கி இருக்கிற நிலையிலே செயல் என்பது பொதுவாகத்தான் இருக்கிறது. அதே போல மாயை என்பது பொருள், அந்த மாயையிலே செயல் செயல்படுகிற தன்மை அடங்கி இருக்கிறது. அந்த மாயை தான் நமக்கு உடம்பாக கருவியாக அமைகின்றன. எனவே நம்முடைய உடம்பிலே செயல்படுகிற தன்மை இயல்பாக அமைந்திருக்கிறது. அந்த உயிரானது அந்த உடம்பை செயல்படுத்துகிற போது அந்த செயலானது நல்லதாகவோ தீயதாகவோ வெளிப்படுகிறது, அப்போது காரிய வினையாகிறது. எனவே மாயை என்று உண்டோ அன்றே என்ன, வினையும் மூலகன்மமும் அடங்கி இருக்கிறது. அதுதான் மூலகன்மம். மூலகன்மத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார், பல கருத்து வேறுபாடு உண்டு. இது ஒரு சாரார் கருத்து, எனக்கு உகந்த கருத்து. ஆக பொருளிடத்திலே செயல்படுகிற தன்மை அடங்கி இருக்கிறது, மாயை பொருள். ஆக செயலுக்கு பற்றுக்கோடு எது, வினைக்கு பற்றுக்கோடு எது, நாம் செய்கிற வினைக்கெல்லாம் பற்றுக்கோடு எது? மாயை. இப்ப புத்தி தத்துவத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, நாம் செய்கிற வினைக்கு புத்தி இடம், புத்தி என்பது மாயை. எனவே மாயைதான் வினைக்கு இருப்பிடம், வேறு எங்கே இல்லை. வினைக்கு பற்றுக்கோடு இருப்பிடம் மாயை. எனவே மாயை அனாதி, அந்த மாயையிலே அடங்கியிருக்கிற அந்த செயலாகிய வினையும் அனாதி. அதுதான் மூல கன்மம் அல்லது காரண வினை எனப்படுகிறது. ஆதலால் அடுத்த பாட்டு, முற்செயல் விதியை. முற்செயல்னா அந்த ஊழ்வினையினால் வருகிற பயனை, ஊழ்வினையினால் வருகிற பயனை முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால், இப்போது முயற்சி செய்து அனுபவித்தால், இச்செயல் இந்த முயற்சி, இப்போது நாம் செய்கிற முயற்சி பலிக்கு மாறியன் எவ்வாறு அடுத்த பிறவியிலே வந்து பயனை கொடுக்கிறது, இப்போது நாம் செய்கிற முயற்சி அடுத்த பிறவியிலே எப்படி வந்து பலிக்கிறது என்று கேட்கிறார் மாணவர். இச்செயல் பலிக்கு மாறியன், அதற்கு ஆசிரியர் விடை கூறுகிறார், இதம் அகிதங்கள், இதம் அகிதங்கள். இதம்னா நல்ல நல்லவை, இதம் என்றால் நல்ல நல்ல செயல்கள், அகிதம்னா அதற்கு எதிர்மறை தீயவை, நல்லவை தீயவை. இதம் அகிதங்கள். ஆக நாம் இப்போது செய்கிற முயற்சியெல்லாம் எப்படி அமைகின்றன? இதமாகவோ அகிதமாகவோ அமைகின்றன. நல்லதாகவோ தீயதாகவோ, பிறருக்கு நன்மை பயப்பதாகவோ தீமை பயப்பதாகவோத்தான் அமைகிறது நம்முடைய முயற்சி எல்லாம். இதம் அகிதங்கள். முன்னர் அச்செயலானார். அந்த முன்னர் என்பதை எப்படி, அந்த முன்னர் இதம் அகிதங்கள் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். முன்னர் என்பதை எடுத்து இதம் அகிதத்துக்கு முன்னாலே வைத்து முன்னர் இதம் அகிதங்கள். முற்பிறப்பிலே செய்யப்பட்ட இதம் அகிதங்களாகிய நல்லவை தீயவை அச்செயலானால் இப்பொழுது நமக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கின்றன என்றால் அச்செயலானால், அதே போலத்தான் இப்போது செய்கின்ற நல்லனவும் தீயனவும் ஆகிய செயல்கள் அடுத்த பிறவியிலே இன்ப துன்பங்களாக அமையும். அச்செயலானால் இங்கும் அவை செய்யின், இப்பொழுதும் அந்த இதமகிதங்களை நாம் செய்தால் மேலைக்கு ஆகும், அடுத்த பிறவியிலே வந்து பயனை கொடுக்கும், மேலைக்கு ஆகும். ஆதலால் என்ன முடிவு, பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று, அதுதான் தெளிவான முடிவு. பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று. நம்முடைய உள்வினை பயனை அனுபவிக்கிற போது நாம் கட்டாயம் என்ன செய்கிறோம், முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். அந்த முயற்சியினாலே வினை உண்டாகும். ஆக வினையை செய்து கொள்ளாமல் முன்னைய வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிற காலத்திலேயே நாம் வினையை தேடிக்கொள்ளுகிறோம் நம் முயற்சியின் மூலமாக. ஊழ்வினை பயனை அனுபவிப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்ற அந்த இதம் அகிதங்களாலே நாம் மேற்கொண்டு வினையை செய்து கொள்ளுகிறோம் ஆகாமியம். அதான் பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று. ஆக என்ன பொருள், பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று என்றால் முயற்சி இல்லாமல் நம்முடைய வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. பிற்செய்யாதுன்னா முயற்சி செய்யாமல் அனுபவித்தல் இயலாது. அடுத்து கடைசி முடிவில் என்ன சொல்லுகிறார், பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று பின்தொடரும் செய்தி, செய்தி பின்தொடரும். ஆக இந்த முயற்சி அடுத்த பிறவியிலே வினையாய் தொடரும் செய்தி பின்தொடரும். செய்தினா முயற்சி, செய்தினா செயல், முயற்சி பின்னே தொடரும், அடுத்த பிறவியிலே வினையாக தொடரும். ஆக நாம் முயற்சி செய்வதனாலே நமக்கு இங்கே அனுபவமும் கிடைக்கிறது, இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், அதோடு அடுத்த பிறவிக்கு வேண்டிய வினையையும் செய்து கொள்ளுகிறோம். அனுபவிக்கவும் செய்கிறோம், மேற்கொண்டு வினையை அடுத்த பிறவிக்கு என்று ஈட்டிக் கொள்ளுகிறோம். அந்த ரெண்டும் நிகழ்கிறது. அது எது போலவா, இந்த விதை நெல் வைத்திருப்பார்கள் அல்லவா வீட்டில், அந்த விதை நெல்லை கொண்டு நெல்லை கொண்டு நமக்கு உணவாகவும் பயன்படுத்துகிறோம், அடுத்து மீண்டும் அதை வயலிலே விதைத்து நெற்பயிரை அடுத்த விளைவுக்கும் பயன்படுத்துகிறோம். அதுபோல அந்த விதையானது நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது, அதே நேரத்திலே மீண்டும் விதைப்பதற்கும் பயன்படுகிறது. அதுபோல அதை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார், விளைந்தவை அந்த முதல் வரியில் நடுவுல விளைந்தவை, வயலிலே விளைந்தவை மேலைக்கு வித்துமாகி, அடுத்து மேலைக்குனா அடுத்து வருகிற வித்துமாகி, மேலைக்கு வித்துமாகி உணவுமாகி, இப்பொழுது உணவுமாக ஆகின்றன. மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல, இந்த உலகத்திலே வருகின்ற இந்த முறை போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம். அதற்கு என்ன பொருள், நாம் செய்யும் வினைகள் எல்லாம் நாம் என்ற தன்முனைப்போடு செய்கின்ற அந்த முயற்சிகள் நாம் செய்யும், நாம் என்ற நினைப்போடு முனைப்போடு செய்கின்ற அந்த செயல்களெல்லாம் ஏலத்தான் பலமா, அது இப்பொழுது பயனாகவும் வந்து பலன்ன பயன் பயனாகவும் அமைகிறது. செய்யும் இதம் அகிதங்கட்கெல்லாம் மூலத்ததாகி, இதம் அகிதங்கட்கெல்லாம் அதாவது இப்போது நாம் செய்கின்ற அந்த வினைகளெல்லாம் அடுத்த பிறவியிலே இதம் வருகின்ற இதம் அகிதங்களுக்கெல்லாம் மூலமாக அமைகின்றது. மூலத்ததாகி என்றும் வந்திடும் முறைமையோடை. அடுத்து இதம் அகிதம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறார். இதம் அகிதங்கள் என்பது இகல் மன வாக்கு காயத்து, மனத்தினாலும் வாக்கினாலும் உடம்பினாலும் செய்யப்படுகின்றவை, நல்லவை தீயவை இதம் அகிதங்கள். இந்த மூன்றையும் கொண்டு செய்கின்றவை, மனத்தினால் வாக்கால் செயலால் உடம்பினால் செய்யப்படுகின்றவைதான் இதம் அகிதங்கள். இதம் இதம் என்பது உயிர்க்கு உறுதி செய்தல், இதம் என்பது உயிர்க்கு உறுதி செய்தல். உயிர்க்குன தனக்கு அல்ல, இதம் என்பது பிறருக்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும். உனக்கு நன்மை தருவதை பற்றி கவலை இல்லை, பிறருக்கு பிற உயிர்களுக்கு உறுதி செய்தல் நன்மை தருவதாக இருக்க வேண்டும், அதுதான் இதம். நாம் அப்படி நினைப்பதில்லை, நமக்கு நன்மை தருவது எதுவோ அதுதான் இதம். இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. அகிதம் என்பது பிற உயிர்களுக்கு தீமையை பயப்பது, பிற உயிர்களுக்கு தீமையை தருவது. இந்த நாம் செய்கின்ற இந்த இதம் அகிதங்கள் எல்லாம் அப்போதே அழிந்து விடுகின்றன. அப்படி நினைத்துக் கொண்டுதானே செய்கிறோம், அதோட ஒளிந்தான். எனவே நாம் செய்கிற நல்வினை நல்ல செயல் தீய செயல் அவை நாம் நினைப்பது போல அழிந்து போவது இல்லை. இறைவனே அடுத்த வரியில பாருங்க, இறைவனே ஏற்றுக்கொண்டு இதம் அகிதங்களெல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு, இறைவன்தான் நடுவிலே நின்று நாம் செய்கின்ற அந்த நன்மை தீமைகளையெல்லாம் ஏற்று அவற்றை நுண்ணிலையிலே நிறுத்தி வைக்கிறான். நுட்பமான நிலையிலே அவற்றை அழியாமல் நிறுத்தி, அவற்றை அப்போதே விட்டுவிட்டால் அவை அழிந்துவிடும், ஆனால் இறைவன் விடாமல் அவற்றை நிலைநிறுத்துகிறான். இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன். அந்த இதம் அகிதங்களுக்கு ஏற்ற பயன்களை இன்பத் துன்பங்களை இறைவன்தான் கொடுக்கிறான். ஆக அந்த இந்த நாம் செய்கிற நன்மை தீமைகள் அவைகளே நமக்கு இன்பத் துன்பங்களை தரமாட்டான், வினைகள் தாமாக. ஏனென்றால் வினை ஜடம், அவற்றுக்கு அறிவு கிடையாது. அவை தம்மை செய்த உயிரை போய் சேர்ந்து இன்பத்தையோ துன்பத்தையோ தரமாட்டான். அந்த வினை பயன்களை இறைவன்தான் அந்தந்த உயிர்களுக்கு அறிந்து ஊட்டுகிறான்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நிறத்தினன் அடிமை என்றான், அதனால இவன் கிழிச்சு போட்டதுனாலேயே இந்த தான் அடிமைங்கிறத உறுதியாக்கிட்டாங்க என்றுலாம் சொன்னான். குழை மறை காதினானி கோதில் ஆரூர நோக்கி. இப்ப பார்த்தா மாப்பிள்ள பார்த்தாராம் சைக்கிள். குழை மறை காதினானி இப்படி பேசுகின்ற அந்த பெரியவரை கோதில் ஆரூரர் நோக்கி, நம்முடைய ஆரூர் ஆகி மாப்பிள்ள அதெல்லாம் பார்த்து, பழைய மன்றாடி போனும் இவன் என்று. இதுல ஆறு காசுல அள்ளுவாங்க, பழைய மன்றாடி போ. இது மாதிரி அடிக்கடி இது வந்து கோர்ட்டில் போய் போய் போய் பழக்கப்பட்டவராக இருக்கிறார். பழைய மன்றாடி என்பது ஒரு பொருள் என்னன்னு கேட்டால், இதுக்கு முன்னே பல முறை இந்த மாதிரிலாம் வந்து வாதம் செய்து அது மாதிரி சபையில் பேசியிருப்பார் போலன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், பழைய மன்றாடி போரும். யார் மன்றாடி? குழைத்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதி இந்த மாநிலத்தே. அந்த மன்றாடி, அந்த மன்றாடி, பழைய மன்றாடி போலும் என்று கேட்டால் உண்மையிலேயே வந்தவர் யாரு? இன்னைக்கு நேற்று அந்த மண்டல ஆடுறாரு, பழைய மன்றாடி மன்றம் என்ன? ஆமாம், மன்றத்தில் ஆடுறாரு. இப்போ என்ன சொல்லுவோம், இப்போ என்ன சொல்கிறோம் அதுக்கு மன்றத்துக்கு? இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான், சித்தம்பலம்லாம் கூட பெரியவங்க சொல்கிறது வேறு மாதிரி சொல்லுவாங்க. அம்பலத்தாடி, அம்பலம், அம்பலத்தாடி, அம்பலம்னா வெளிப்படையாக அர்த்தம், அம்பலத்தாடி என்று சொல்லுகிறோமே அந்த அவதான. எனவே நிறத்தினன் அடிமை என்றான். எனவே என்னுடைய அந்த சீட்டை கிழித்ததே இது தான் அடிமைங்கிறதே ஒத்துக்கிட்ட மாதிரினர். இல்லைன்னா அது 1000 சீட் இருக்கிட்டியா, நான் இவருக்கு அடிமை இல்லை, நீ எங்கே வேணாலும் வா. மேற்கு மேல் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட், இது சுப்ரீம் கோர்ட்டு இதே தான் இல்லை, கீழ் கோர்ட்டு தான் மேல் கோர்ட்டு.

நம்ம வெறும் பேச்சை தான் கேட்போம், அவர் உள்ளத்தையும் பார்த்தோம். அதனால் இங்கே பழைய வந்து ஆடி போகணும் இப்படி தான் சொன்னது இப்படி இருக்கான் என இவன் என்று பண்பின் மிக்க விழை ஊர்வமானமும் பொங்க கேட்கிறார். ஆனால் ஒரு சமயத்தில் வாய்ப்பு பேசுகிறாரு, ஆனால் அவர் மேலே அன்பு அப்படியே அவருக்கு கொஞ்சம் பெருக்கிட்டே இருக்கான், பெருகிட்டே இருக்கான். இல்லை ஏன்னா பண்பின் மிக்க விழை ஒரு மனமும் பொங்க வெண்ணெய் நல்லூராயில் உன் படிநெறி வழக்கே அங்கே பேசணி போதா என்றான். அல்லவா சரி, அப்படியான உங்கள் ஊர் எதியா நீங்கள என்ன ஊருங்க நீங்கள் என்ன ஊர் வெண்ணெய் நல்லூருங்க அந்த ஊர்லேயும் போய் பேசுவோம் வாங்க. விழைநெறி வழக்கை அப்படின்னாரு, விழைநெறி வழக்குங்கிறதுக்கு அருமையாக சீக்கிய உரை பிழையான இந்த நெறிவுடைய வழக்குன்னு தான் அவருடைய கருத்து. யாரு சுந்தரருடைய கருத்து இல்லைங்க, சுந்தரராகிய ஆன்மா பிழைத்தற்குரிய நெறியை உடைய வழக்கு நெறியை வருது. ஆமா இல்லைன்னா மாப்பிள்ளையா போய் என்ன பண்ணுவார், ஏதாவது அவங்க வந்து முதல் முதல் தீபாவளின்னா வேசி நேரத்துக்கு கொடுப்பாங்க பாப்பாடா வந்தீங்க, ரெண்டாவது தீபாவளிக்கு அவ்வளோ இருக்காது, மூணாவது தீபாவளிக்கு குழந்தை பிறந்தவங்க இருக்கு அல்லவா, நம்ம மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியும். இதில் என்ன காணப்படுறது, இது அப்படி இல்லையே, ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அப்படின்னு இருக்குது. அதனால பதை பிழை நெறி வழக்கை, இந்த பிழை நெறி வழக்கிறது பிழையான நெறியை உடைய வழக்குன்னு அர்த்தம். இன்னொன்று சுந்தரராகிய ஆன்மா பிழைத்திற்குரிய நெறியை உடைய வழக்கு, இல்லைன்னா சிவாச்சாரிய பிள்ளைய கையில பண்ணிக்கணும். இது கைலாயத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பேரையில மணந்துக்கிட்டு இருக்கணும், கைலாயம் இல்லை இவருக்கு சொந்த ஊர், திருவண்ணூர்ல சொந்த ஊர் இதே சீங்க. அதனால பிழை நெறி வழக்கை அங்கே பேச நீ போதா என்றார். வாங்க அங்கே போய் போலான். வேதியர் அதனை கேட்டு வெண்ணி நல்லூரிலே நீ போதினும் நன்று மற்ற சரிப்பா, அந்த பேர்ப்பா எனக்கு எந்த ஊருக்காரனாலும் தான் சரி, நாலு பேர் அவையில் இருந்தாங்கன்னா நான் என்னுடைய இதை நான் வெற்றி பெற முடியும், தெரியுதுல்ல நான் உங்கள் உங்கள் ஒன்று ஊராக சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி வா அப்படின்றாரு. நீ நன்று மற்ற புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மோலவோலை காட்டினி அடிமையாதல் சாதிப்பணி என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். பா கோவம் வந்துட்டு அவருக்கு, அதனால நன்று இது வந்து இது வந்து இந்த ஓலை வந்து நகல் மூல வேலை இங்கே இருக்குது, எது ஒரிஜினல் ஆமாம், இது செராவு காப்பு, இது மாதிரி செராவு காப்பு எத்தனையோ இருக்குது. இவன் இந்த தம்பி என்ன நினைச்சிக்கிட்டதுன்னு கேட்டால் இந்த ஓலையை கழிச்சிட்டுன்னா நம்ம அடிமை எல்லாமே நினைக்கிறாரு, இது மூ இது இந்த ஓலை அது இங்கே என்ன நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு அதுதான் அந்த காலத்தில் இங்கே தான் வச்சுருப்பாங்க. சட்டை எது சட்டையே தான் இல்லை, பொடிமட்டை தான் இங்கே இருக்கும், பணம் இருந்தாலும் இதில் மடித்து வச்சு எழுப்பாங்க, பர்சு இல்லை நாமெல்லாம் பர்சு வச்சு பெரும்பாலோடு இழந்திருக்கிறோம், அவங்க இந்த மடியில் கட்டி இறக்கவே இல்லை, முன்னோர்கள் முன்னோர்கள் தான், சட்டை எது கிட்டேயது நான் தந்தையாரே சட்டை போட மாட்டாங்கண்ணே சட்டையே போட மாட்டாங்க. அதனால் இப்படி சொன்ன உடனே சரி வா பேச நீ போதா என்றான். வேதியினதனை கேட்டு வெண்ணெய் நல்ல ஊரிலேனின் நீ போதினும் நன்று மற்ற புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மூலவோலை காட்டினி அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். புரியுதான் இந்த இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வா அப்படின்னா இது இனிமேல் வரும் வேற வழி இல்லை சரிங்களா, ஏன்னா இப்போ இதில் வந்து இதுனாச்சு அதனால தண்டு பண்ணு பட்டு பட்டு பட்டு பண்ணி வச்சுக்கிட்டு போறாராம். இது என்ன பண்ணுது பின்னால் போகின்றிருக்கு இப்போ சரிங்களா, கிழிச்செறிஞ்ச ஆள் பின்னால் போகின்றிருக்கு. ஏன் அப்பர் சுவாமி நும்பின் எம்மை நுழைய

ஞானசம்பந்தர் கேட்குறார், என்னென்னா என்ன நம்முடைய திருவாரூரில் திருவாதிரை எப்படி நடந்ததுன்னாரு, அது ஏன் கேட்குறீங்க என்று சொல்லி பாடப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. முத்து விதானம் மணிபொற்கவரி முறையாளி பக்தர்களோடு பாவையர் செல்ல பலி பின்னி. அப்படியே ஆணும் பெண்ணுமா பின்னால் போங்களாம். பெருமான் தியாகராஜ பெருமான், வித்தக கோல வெந்தலை மாலை விரதிகள். நல்ல திருவாதிரை விரதம் இருக்கிறவங்க புண்ணியவான்கள், அந்த நல்ல அடிவரில் தான் போங்களாம். அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அதுவண்ணும் அப்படி இருக்குல்ல திருவாதிரை. எனவே சாதிப்பன் என்று என்ன செய்தாராம், சிவே ஓலை காட்டினி அடிமையாத சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான் செல்லு நான் மறையோன் தன்னின். சென்று நான் மறையோன் பின்னர் கிழிச்சு போட்டாரே தவிர, ஆனால் அவர் பின்ன போனாரான்னாரு. இப்போ பாருங்க, இப்போ யாரு கையில் குச்சி வச்சுட்டு அது முன்ன போகுது, இது பின்ன போகுதான் இல்லை, எப்படி போகும் சார் இவ்வளவு திமிரா இருந்த பையன் அப்படின்னு. சரி, திரிமுக காந்தம் சேர்ந்த இரும்பு போல், காந்தத்தில் ஒரு

0: ஒரு இரும்பு அப்படி வச்சோம்னா பக்கு நிலத்துக்குமா, ஏன்னா அந்த காந்தத்துக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. அப்ப இரும்பை இழுக்குது காந்தம். அது போல திரிமுகம் கண்ட அந்த காந்தம் போல என்ன என்ன அர்த்தம், அவர் போக என்ன இவர் வான்னு சொல்லக்கூட அல்லவா, இவர் பின்னால போறான். நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் என்பது போல இவர் முன்னே சொல்ல, இந்த வடக்கிட்ட கிழிச்சறிஞ்ச அவ்வளவு கோபமா வந்த சுந்தரர், சுந்தரன் அல்ல நம்பியாரூரர் பின்னால போறார். போக செல்லு நான் மறையோன் தன்பின் திருமுகங்காந்தம் சேர்ந்த வல்லிரும் பணியுமா போல் வள்ளலும் கடிதம் சென்றான் எல்லையில் சுற்றத்தாரும் இதுவென்னா என்று செல்ல. சுற்றத்தார் பார்த்தாங்க, அதுல வயசானவங்கெல்லாம், என்னப்பா நம்ம கல்யாணம் பார்க்க வந்தோமா, இந்த கலாட்டா பார்க்க வந்தோமா, இது மாதிரி இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னா. ஆமாம், அங்கே எல்லாம் ஆடி போகுது பொங்கல்லாம் சரிங்களா, நாமும் பசிக்கிறோம் அதுவும் ஆறுது, இப்படி ஒரு நடந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வருது. யார் சின்ன வர்றாங்க அவங்களும், என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும்ல, அதனால பாவம் அங்கங்கே இருக்கிற எல்லாம். அப்போல்லாம் இட்லி சாம்பார்லாம் கிடையாது, காலையில் ஒன்றும் இருக்காதான், காஃபிலாம் அப்போல்லாம் கிடையாதான். 9 மணிக்கு கல்யாணம் பண்ணால் 10 மணிக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. சிவன்லாம் பிறகுதான், சின்ன பிள்ளைகளாக இருந்ததுன்னு சொன்னால் ஏதேனும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பழைய போட்டுவாங்க. அப்படித்தான் முன்னோர் வாழ்ந்தாங்க. இட்லியாவது சாம்பாராவது கொஸ்து ஆகுது இடியாப்பம், இடியாப்பெல்லாம் உண்டு பழைய காலம், அதெல்லாம் மாலையில் எப்படி செய்வாங்க. காலையில் பெரியவங்கள்லாம் பூ பூஜை பண்ணிட்டு 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. பைய பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் பழைய போட்டுவாங்க, இடியாவது சாம்பார் சரிங்கே. எனவே இவ்வாறு சென்று திருமுகம் காந்தம் சேர்ந்த வல்லிரும் பனையுமா போல் வள்ளலும் கடிதம் சென்றான் எல்லையில் சுற்றத்தாரும் இதுவென்னா என்று சென்று நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணி நல்லூரில் நன்னியும் திருவண்ணூருக்கு போயிட்டாங்களாம். வேத பாரகரின் மிக்கார் விலங்கு பேர் அவிமுன் சென்று நாதனான் மறையோன் சொல்லும் நாவலர் ஆரூரன் தான். பாருங்க அப்ப என்ன தெரியுன்னா, நான் சொல்றேன் முன்னே சொல்லியிருக்கேன், கிராம சபைன்னு ஒண்ணு உண்டு. அந்த கிராம சபைங்கிறது என்னைக்கும் இருக்கும், அதுல யாரு தலைவரோ யாரு கூட இருப்பாங்களோ அவங்கள இருப்பாங்க. அந்த சபையில் நீங்கள் வந்து தினமும் அழைச்சிட்டு வர வேண்டியதில்லை, காலையில் முடிஞ்சதுன்னா அந்த சபையில் இருக்கிறவர் தலைவராக இருக்கிறவங்க கூட இருக்கிற அந்த உறுப்பினராக இருக்கிறவங்க காலையில் தான் பணிகள் சிவ பூஜைலாம் செய்து முடிச்சு கழிச்சுட்டு ஒன்னேன்னா நேராக இங்கே அந்த அவையில் இருப்பாங்க, நீங்கள் போய் ஒருத்தர் ஒருத்தரை கூப்பிட வேண்டியதில்லை. அப்படி இருந்திருக்கிற ஒரு காலம் நேராக பார்த்தா அங்கே போனால் வேத பாரகன் மிக்கார் விலங்கு பேரை முன் சென்று நாதனான் மறையோம் சொல்லும் நாவலர் ஆரூரன் என்றான். அங்கே நல்ல அருமையாக அந்த சபை தலைவர் இருக்கிறார், உறுப்பினர் இருக்கிறாங்க, அதில் கணக்கு ஓலை அந்த அதாவது படிக்கடி எடுத்து கொடுக்கணும் போகணும்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படி இருக்குது அருமையாக ஆள். நேராக இப்போ இவங்க வேதியர் முன்னே சொல்ல, பின்னால் மணமகனாராக இருந்த இப்போ இனிமேல் மணமகனார் இல்லை, மணமகனாராக இருந்த இவரும் பின்னே செல்ல கூட அந்த சுற்றத்தாரெல்லாம் போக, இந்த இதோ இப்பொழுது அவை பேரவை இங்கே திருவண்ணூரில் இருக்கிற அந்த கிராம சபை. அந்த சபையில் இசைவினால் எழுதும் ஓலை காட்டினால் ஆகி நின்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ. பாருங்க அங்கே போய் சொன்னாராம், என்ன சொன்னாராம், அந்தனர் அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என்று சொன்னாய் ஐயா என்றார். அங்கே இருக்கும் என்னன்னு கேட்டா, அவையத்தாரே சொல்றாங்களாம் என்னன்னா, ஏன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க அப்புறம் பணிவா சொன்னாங்க. ஏன்னா வயசு வந்தவர் வயது வந்தவரானாலும் அப்படின்லாம் சொல்றாங்களாம். சொன்னேன் வந்த வாரிசுவே என்றோ வழக்கிவன் கிடித்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது எந்தனும் தனியாய் நின்றான். பாதர் இல்லையா இவங்க அப்பா எழுதி கொடுத்துருக்காரு தெரியுமில்ல எங்களுக்கு என்று சொல்லி சொன்னாராம். அங்கே அந்த அங்கே ஒரு வார்த்தை சேர்க்கல, தனியாய் நின்றான். என்ன தனியாய், அந்த அவை என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும்போதே அவன் பக்கம் பேசுது அவர் பக்கம். என்னது என்ன பேசியிருக்கு, என்ன பேசியிருக்கு, என்ன பேசியிருக்கு, மறையவர் அடிமையாதல் இல்லை. அது யார் சொல்கிறது, அவையத்தார் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இதில் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்ததே இல்லை. இதுதான் இந்த வழக்கு, இது ஒன்று தான் இப்போ தான் காண்றாங்க, இன்றைக்கி காணவும் போக போகிறது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சொன்னாங்களாம். சொன்னாலும் கூட இவர் என்ன செய்தாராம், இசைவினால் எழுதும் ஓலை காட்டினால் ஆகி நின்று திசையினால் வலிய வாங்கி கிடிப்பது வெற்றியாமோ என்று சொல்லிட்டு தசை விழா ஒடுங்க முத்தான் வழக்கினை சாரச் சொன்னான் அசைவில் ஆரூரன் எண்ணம் என்னென்றார் அவையின் மிக்கார். இப்படி சொன்ன உடனே என்ன தம்பி என்ன பெரியவர் சொல்கிறார் உனக்கு அடி அவன் நீ அடிமைன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. நேருக்கு நேர் அல்லவா, ஒத்தி போகிறதெல்லாம் கிடையாது. போனால் அன்றைக்கே முடிஞ்சதும் அன்றைக்கே முடிஞ்சு தீர்ந்து போச்சு வேலை உடனே கேட்டாங்களாம். கேட்ட உடனே அனைத்து நூல் உணர்ந்தீர் மாப்பிள்ளை பேசுகிறார். இங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் படித்தவங்க பெரியவங்க, ஒன்றே தினம் என்ன பையன் என்ன சொல்லுவான் ஐ அப்படின்னா, அனைத்து நூல் உணர்ந்தீர். நீங்க எல்லாம் படித்தவங்க, உங்களுக்கு தெரியாதல்ல. ஆதி சைவன் என்றறிவீர். அநேகமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பகத்திருக்காருன்னா திருநாவுக்கு தான் சிவாச்சாரியார் பிள்ளைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆதி சைவன் என்று இசைவினால் ஆதி சைவன் என்று அறிவீர் என்னை. தனக்கு வேறு அடிமை என்று வந்தனன் சாதித்தானில். அப்படியானா அடியேன் வந்து ஆதி சைவன் தெரியுது, இவரும் அந்த உடம்பெல்லாம் பார்த்தா அந்த ஆதி சைவன் தெரியுது. அப்படி இருக்கும்போது இவருக்கு நான் அடிமை ஆகிறது எங்கேயாவது அவையில் உங்களுக்கு தெரியாதா, பெரியவங்களாச்சே நீங்க அப்படிங்கிறாரு. யாரு? சுந்தரர். அதனால வந்தனன் அனைத்து நூல் உணர்ந்தீர். ஆதி செய்வனன் தருவீர் என்னை. தனக்கு வேர் அடிமையின்றி வந்தனன் சாதித்தானேல். சாதிக்கிறா மனுஷன் எங்கிட்டயும் அப்படிதான் அடிமைன்னு சொன்னாரு, இப்ப உங்ககிட்டயும் அந்த மாதிரி சாதிக்கிறார். சாதித்தல்ங்கிறது சொன்னதையே பிடிவாதமா சொல்லுதல் சாதித்தல் அர்த்தம். அந்த சொல்லத்துக்கு கொண்டு சாதித்தானியல் மனத்தினால் உணதற்கட்டா மாயையன் சொல்கிறேன். இது வந்து எனக்கு என் மனசுல இது மாதிரி இப்ப குடிக்கு புரியவே இல்லை. இவர் ஒரு ஆதிசைவர், நான் ஒரு ஆதிசைவர், உங்களுக்கு தெரியும். இவர் போய் எனக்கு அடிமைங்கிறாரு, நீங்களாம் உங்களுக்கு தெரியும். இது என்ன என்ன சொல்றது சொல்றது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால் என் சொல்கிறேன் யான் எனக்கு இது தெளிய ஒன்னார் என்றவன் என்ன மிக்கான். அதனால ஐயா எனக்கு வந்து இவர் அடிமைன்னு சொல்றது எனக்கு விளங்குறீங்க. யாரு வா இது பிரதிவாதி சொல்றார், சட்டப்படி பிரதிவாதி தானே இவர், பிரதிவாதி சொல்றார் எனக்கு வந்து விளங்குறீங்க இது என்று சொன்னாராம். சொன்ன உடனே அவ்வுரை அவையின் முன்பு நம்பி யாரோடு சொல்ல செவிய மறையோ நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின்கண் நீ என்று இவரை உன் அடிமை என்றது வெவ்வுரை முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து ஐயா இந்த எங்களும் நாங்களும் எத்தனையோ வழக்கெல்லாம் தீர்த்திருக்கிறோம். யார் இது யார் நோக்கி சொல்றது? பெரியவரை நோக்கி, நம்ம ஐயா கைலாயத்தை ஐயாவை நோக்கி சொல்றாரு. வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்ததே இல்லையா, ஒரு ஆள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தனக்கு அடிமைன்னு சொன்ன மாதிரி வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது இவரை உன் அடிமை என்ற வெவ்வுரை எம்முன் போற்ற எம்முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து சரி அப்படின்னு சொன்னா இப்ப இதுக்கு மேல நீங்க என்ன எங்களுக்கு வந்து விளங்கல அடிமைன்னு சொல்றதை நாங்க ஏத்துக்கல, இதுக்கு ஏதேனும் சான்று மற்ற ஏதேனும் சொன்னாலும் நீங்க சொல்லி சொல்லுங்க என்று சொல்லி அவையத்தார் சொன்னாங்க. அதுல பாருங்க அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை விதமான சான்றுகள் உண்டு போற போக்கில் சேர்க்கிறார். ஆட்சியில் அருமையான இதெல்லாம் பாட்டு, ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றயலார்த்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய். அருமையினும் அருமை கேட்கிறார் பெரிய புராணம் பக்தி துயரணி சொட்ட சொட்ட பாடியதுதான். ஆனாலும் இது மாதிரி இடங்கள்ல ஒரு அவையில் எப்படி இருக்க வேண்டும், எப்ப என்னென்ன ரெக்கார்டு இருக்கணும் என்பதெல்லாம் கூட சொன்னது கேட்கிறார். கம்பருக்கு இப்படி சொல்லும்படியான கட்டம் எல்லாம் வரல, தில்லி புத்தாளர்கெல்லாம் வரல, கேட்கிறாருக்கு தான் வந்தது. வந்ததுல முன்னணியான அதனால ஐயா பெரியவரே இப்போ நீங்க இவரை அடிமைங்கிறீங்க, இது வரைக்கும் இவர் உனக்கு என்னையா வயசு அப்படின்னு கேட்டுருவாங்க. என்ன வயசு சொல்லியிருக்கேன்? 16 வயசுக்குள்ள. ஆமாம், 15 வயசு 10 மாசத்தில் மாப்பிள்ள இன்னும் சொல்லியிருக்கேன். அது எனக்கு 16 ஆக போகுது. சரி அது மாதிரி இவர் வந்து அடிமைங்கிறத இந்த மாதிரி இந்த பையன் அடிமைங்கிறத ஏதேனும் ஆட்சின்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த பையனை எதையாவது ஏவல் கொண்டீங்களா 5-6 வயசுலேருந்து? ஏய் இங்கே வரா, அதை போய் எடுத்துட்டு வா, படிமட்டை எடுத்துட்டு வா, இதை போய் எடுத்துட்டு வரான் ஏவல் பண்ணிட்டீங்களா? இல்லை. அப்படின்னா நீங்கள் அவன் பையன் அடிமைன்னு சொன்னால் நீங்கள் அப்போ இருந்தாலும் அடிமையாக செஞ்சுருக்கணும், ஒன்றும் இல்லையா? ஆட்சி என்னென்ன அனுபவ பாத்தியம் அது. சரி ஆவணத்தில் அதுக்கு எதுனும் ஆவணம்னு பத்திரி இது அது இப்போ சொன்னால் ரெக்கார்டுன்னு சொல்கிறோமே, ரெக்கார்டு தான் ஆவணம். எதுன்னு அதுக்கு பத்திரத்தில் இருக்கா ஆவணத்தில் அயலார்த்தங்கள் சாட்சியில் அல்லது இவர் இந்த தம்பி உங்களுக்கு அடிமைங்கிறத பக்கத்துக்காரங்க ஏத்துக்காரங்க யாராவது சாட்சி சொல்லுவாங்களா, உங்க உள்ளூர்காரங்க எந்த ஊரக்காரங்களும் சரி சாட்சி சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. இந்த மூன்றை கொண்டுதான் நிறுவ முடியும். அப்போ ஒன்னு அனுபவ பாத்தியம், அதாவது ஆட்சியில் இந்த அனுபவ பாத்தியங்கிறது பக்கா வட சொல். ஆட்சியில் என்று சொல்வது பக்கா தமிழ் சொல். ஆட்சியில்னா உங்க ஆட்சியில் இருக்கா, அதான் உங்க அனுபவ பாத்தியங்கிறமே இந்த அனுபவ பாத்தியங்கிறது தான் ஆட்சியில். என்ன அருமையான சொல், இது எப்படி நாங்கள் சொல்லாமல் இருப்போம், சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆட்சியில் ஆவணத்தில் பத்திரம் பத்திரம்னு சொல்லிட்டோம், பத்திரத்துக்கு ஆவணம் தான், ஆவணம் காட்டியது அருமையான தமிழ். ஒன்று உங்களுக்கு இதுவரை நீங்கள் அந்த தம்பியை பலமுறை நீங்கள் அடிமையாக ஆட்சி பண்ணீங்களா, அல்லது உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி ஆவணம் பத்திரம் இருக்கா, அல்லது உங்களுக்கு இப்படி இந்த நீங்கள் அடிமைன்னு சொல்லும்போது நீங்கள் அடிமையான பல தரம் இந்த பையனை நீங்கள் ஏதாவது வேலைகளை செஞ்சுருக்கணும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எத்து வீட்டுக்காரங்க எதுவும் சாட்சி சொல்லுவாங்க, மூன்றில் ஒன்று காட்டும் அப்படின்னு இருக்கணும். அவை அதைன்னா அப்படி இருக்கணும். சரி இந்த மூன்றுக்கு மேலே இன்னைக்கு வேற எதுவும் இருக்கா, தயவுசெய்து வழக்கறிஞர்களை சொல்லுங்கள். இன்னைக்கும் ஒரு ஒரு வழக்கில் இந்த மூன்றுக்கு மேலான ஒரு அமைப்பை ஏதேனும் வினவுவதற்கு செய்கிறாங்களான்னா இருந்தால் ஏற்றுக்குவோம், புதியன புகுதல் உண்டு, இல்லை என்றால் கேட்கிறார் ஒருவர் என்னும் ஒருவர் காண்க என்று தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கும் வழக்கில் இந்த மூன்றுக்கு மேலே ஏதேனும் உண்டு அமைப்பு உண்டா? ஏன்னா இப்போ ஆங்கிலேயருடைய சட்டம் இல்லைதெல்லாம் இப்போ வச்சிருக்கலாம், இருந்தால் இதுக்கு பார்ப்போம், இருந்தால் நம்ம கேட்டதை ஏற்றுக்கணும், இல்லை என்றால் நம்முடைய தமிழன் தமிழனே என்று சொல்லுவோம். எனவே ஐம்பத்தி ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில், காட்சினா அவங்க பார்த்துருக்கணும், சீக்குவல் டு சாட்சின்னு சொல்றமே அதான், காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவா என்ன முன்னே, மூச்சியில் கிடித்த ஓலை படி ஓலை மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் எண்டனன் மாயவல்லான். சரியான கதம். என்னது இப்பொழுது இந்த தம்பி வந்து எனக்கு ஓலையை பார்த்து கிழிச்சிட்டதுங்கிறது, அதை நகலுங்க படி ஓலைங்க, நான் மூல ஓலைங்க, அது நான் எப்போ வந்தாலும் வெளியில் வந்தால் அதை வச்சுக்கணுங்க அப்படின்னு இப்படி இப்படி எல்லாரும் காண இப்படி எடுத்துது, இப்படிதான் எடுத்துருக்கோம் சத்தியம். சரிங்க பையன் சட்டையது அதுக்கு சொல்லுவாங்க, இப்படி தான் செருகி வச்சிருக்கோம். அதை எடுத்து மூல ஓலை என்கிட்ட இருக்கிறதுக்கு ஐயா இந்தாங்க ஐயா, என்ன அருமை நடிக்கலாம். சொன்ன உடனே மூச்சி மாட்சியில் காட்ட வந்தே வைத்தேன் எந்தனன் மாயை வல்லான் எடுத்துக்கொண்டு காட்ட வச்சாராம் அவையத்தார் முன்னால் வச்சாராம். ஏன்னா இந்த தம்பியிட கூட தான் கிழிச்சுவிடும், அதனால போச்சு, அதனால தம்பி இங்கே நிற்குது, இவர் இங்கே நிற்கிறார், அவையத்தார் இங்கே இருக்கிறார், சரிங்களா? அப்படி இருக்கும்போது தந்தது எதுக்கு என்ன அவையத்தார் இருந்தார் மூல ஓலையை கொடுத்தாராம். வல்ல ஏல் காட்டிங்க என்ன மறையவன் வலி செய்யாமல் சொல்ல நீர் வல்லீராகில் காட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா சரி அப்படியான எடியானாரா, நான் எடுத்து காட்டுறதில்ல தப்பில்லை, ஆனால் அது கிளிக்க கிளிக்கப்பட்டு அல்லது போச்சுன்னு சொன்னால் நீங்கள் பொறுப்பு, கைலாயம் கைலாயம் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றணும். ஆமாம் இதையும் கிழிச்சு விட்டீங்கன்னா மூல ஓலை கிழிச்சு விட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு தெரியுது இதே போயிட்டு நீங்கள் அது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவொடனே வல்லீராகில் காட்டுவேன் என்று சொல்ல செல்வனான் மறையோர் நாங்கள் தீங்குற ஒட்டோம் என்றார். அதை நீங்க இங்க வைங்க, இதற்கு பொறுப்பு நாங்க எடுத்துக்கிறோம். யாரு அவையத்தார் எல்லாம் எங்கதான் பார்த்தாரோ கேட்கிறார். அருமையான அந்த ஒரு இதுன்னா வழக்குன்னா இன்னைக்கும் சரியா முடியாது இல்லையா? அப்போ வந்து அவையத்தார் நாங்க பொறுப்பு அதுக்குன்னு சொன்னதான் எடுத்து காட்டுச்சு இந்த கதம். சரியான கதம் இல்ல, நாங்க அதை ஏத்துக்கிறோம் எடுத்துக்கணும் கொடுத்தாராம். கொடுத்தா இருள் மறைமடற்றோன் கையில் ஓலை கண்ட அவையோர் ஏவ அருள் பெரு கர்ணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி சுருள் பெரும் அடியை நீக்கி பாருங்க. ரொம்ப அருமை அருமை இந்த மாதிரி அவையெல்லாம் இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல தான் காட்ட முடியுது, இந்த இடத்துல தான் காட்ட முடியுது. அதனால ஒரு வழக்காடு மன்றம் எப்படி அமைந்திருக்கணும் எப்படி இருக்கணுங்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் கூட நம்முடைய பெரிய புராணத்தில் இருக்கிறது என்று தெரியுது. அது இங்குதான், இது தவிர வேற எங்கேயும் இடம் இல்லை, இங்கேதான் தகராறுலாம் அப்படி மற்றவங்களாம் அடியா இருக்க மடியேன்னு அடியா இருக்க மடியேன்ட்டாங்க. இதே சொல்லிச்சு, இதே அடியா இருக்க அடியான் தான் சொல்ல போகுது. ஆனாலும் இப்ப அந்த முனைப்புல, ஆனா இந்த முனைப்பெல்லாம் வந்ததுனாலதான் அந்த அடிமை வந்தது. அதனால என்ன செய்தாராம் உடனே பார்த்தாங்க, அது அந்த அது என்ன செய்தாங்கன்னா இருள் மறைமடற்றோன் கையில் ஓலை கண்டு அவையோர் ஏவ அருள் பெரு கர்ணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி, ஒரு அருமையான திட்டம். சரி இப்ப இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதிவாதிதலவா இவர் மடியில இருந்து எடுத்தாராம். எடுத்த உடனே அந்த அவையத்தாராகிய தலைவரோ உறுப்பினரோ எழுந்திருக்கல வாங்கல, ஏன் அவங்கெல்லாம் அதை சட்டத்தை நிர்ணயம் பண்றாங்க, அதற்குன்னு ஒரு ஆள் ஏறத்தால் கிளர்க்கு ஒரு கிளர்க்கு மாதிரி அந்த கிளர்க்கு வாங்கணும். என்ன அருமை தெரியுமா, எழுதிக்கார் பாருங்க, அதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒண்ணு ஒண்ணு புதுசு இல்ல, ஆனா இந்த தேய்க்கிழாரோட போடதான் நமக்கு முக்கியம். என்ன எழுதியிருக்காரு பாருங்க, இருள் மறை மடற்றோன் கையில் யாரு பெருமானுடைய கையில ஓலை கண்டு அவர் வச்சிருந்ததை பார்த்தாராம். பார்த்துட்டு அவையோர் ஏவ அவையோர் போய் வாங்கல, அவரும் அவையோர்கிட்ட கொடுக்கல, உடனே என்ன சொன்னாங்க கீழே ஒரு பணியாளர்கள் அவங்க போய் வாங்கினான். இல்ல ஏவ அருள் பெரு கர்ணத்தானும், கர்ணத்தான் அந்த கிளர்க்கு மாதிரி இருக்கிற ஆள் சொல்லுவேன், கர்ணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி, ஏன்னா பையன் வரல வயசு 15 வயசுல 25 வயசுல இருக்கும், இவர் பெரியவராக இருக்கார், அதனால பொண்ணுங்கய்யா எந்த தொழுது வாங்கினாராம். இதெல்லாம் காட்டுகிறார் செய்தல, காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தந்தருணி தேங்காட்டி செஞ்சிருக்காரு. அவன் போய் கும்பிட்டு வாங்கினாராம், அப்படி வாங்கிட்டு வந்து அந்த கர்ணத்தான் ஆவணம் தொழுது வாங்கி அருள் பெரு மடியை நீக்கி, பாருங்க மடியை நீக்கி என்ன, அதை வந்து மடிச்சு அப்படி இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இருக்கான், அதை ஒவ்வொன்றா அப்படி எடுத்தாராம். ஏன்னா இந்த பகுதி எங்கே இருக்குங்கிறதுக்கு அல்லவா. அந்த மடியை நீக்கி சிவசிவ மடியை நீக்கி நீக்கி விரித்தனன் தொன்மை நோக்கி பெருள் பெரு சபையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான் சொல்லிட்டு அந்த இடம் வந்துட்டு யாரு இந்த மாதிரி எழுதி கொடுத்த அந்த இது இருக்குல்ல வழக்கு எழுதி கொடுத்துருக்காங்கல்ல இவன் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அது இருக்கா அந்த இடம் வந்துதான். வந்த உடனே இப்படி அபயத்தோரை பார்த்துருக்கு அந்த அம்மா அந்த ஓலையெல்லாம் இருக்குன்னு சரி படி அப்படின்ட்டாங்க. யாரு அவையோர் சொல்ல அப்புறம் தான் தம்பி படிக்கிறான் அருமை தெரியுங்களா செப்புகின்றான் என்ன செய்தானா அருமறை நாவல் இதுதான் செய்தி இதுதான் செய்தி இப்படி சொல்றதுதான் அந்த ஓலையில் இருக்கிற செய்தி. அருமறை நாவல் ஆதி செய்வன் ஆரூரன் செய்கை இது ஃப்ரம் அல்லவா தான் இந்த நாவலூர்ல இருக்கிற ஆதிசைவ மரபில தோன்றிய அடியேன் அடியேன் ஆரூரன் அந்த ஆரூரன் ஆகிய அடியன் செய்கை சொல்லுவது என்னவென்றால் பெருமூனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு இந்த ஊர்லயே இருக்கிற திருவநெல்லூர் இருக்கிற என்னை பித்தன் பித்தன் சொல்லுகிறார்கள் அடிக்கடி அதனால அதுலேயே அதுலயே இருக்குதான் பெருவனை முன்னே நல்லூர் பெத்த பத்தனுக்கு. அப்ப நாவலூரன் ஆகிய இந்த ஒருவன் இந்த ஊர்ல இருக்கிற பித்தனாக இருக்கிற இந்த பெரியவருக்கு பெரியவருக்கு என்ன செய்தாராம் யானும் என்பால் வாராபூரை மாறாபூரோரும் வழித்தண்டு செய்தற்கோரை அடியேனும் சரி அரியனுக்கு முன்னும் சரி அரியனுக்கு பின்னே வழிவடி வருகின்றவர்களும் சரி எல்லோரும் இந்த தடையன் என்பாருக்கு நாங்கள் வழிவழி அடிமையாக இருக்கிறோம் அடிமை செய்வோம் என்பது அதில் இருக்கான் தெளிவால் இருக்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: சாமிக்கு இங்க அந்த கடமை நமக்கு என்னங்க? செருப்ப பாதுகாக்க வேண்டியது. இப்ப பாருங்க, புலன் நடக்கி தம் முதற்கண் என்னங்க இப்படி எல்லாம் கதை சொல்றீங்களா? இப்படி எல்லாம் தெரிஞ்சு நம்ம சித்தாந்தம் படிச்சோம்னா மரணம் புல நடக்குன்னா இதுதான் புல நடக்குதல். அடக்கின பூரா அவன் சாமி விட மாட்டேன்னு அடக்கியிருந்தவன இங்க வந்து புல நடக்க வச்சாச்சா இல்லையா? எவ்வளவு சிறப்பு! அதாம உங்கள்ட்டதாம தெய்வமே இருக்கு. நீங்க பிள்ளைகளெல்லாம் வெறுமனே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறேன் சேர்க்கிறேன்னு பொதி மூட்டையை சுமக்க வச்சனால ஒரு பையன் சாமி விட மாட்டேங்கிறான். நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா பயிர சாமி விட்டு ஒழுங்கா இருந்திருப்பான். இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கும் மூட்டை தூக்கறதுக்குமா ஆக்கி, காலையில் வந்த உடனே டியூஷன், நாளையில வந்த உடனே டியூஷன், டியூஷன் படி டியூஷன் படி டியூஷன் படி டியூஷன் படி. அவன் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டான். அப்பெல்லாம் நம்மள எல்லாம் அப்படியா சொன்னாங்க? காலைல எழுந்திரிச்சு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்து மாட்டுக்கு தண்ணி வச்சு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கோது என்னென்ன வேலை பார்த்துருக்கோம். இப்ப ஒரு புள்ள பாக்குதா? ஒரு புள்ள பாக்குறது எல்லாம் படிக்குது, எந்திரிச்சு படி படி படி படி படி படி. அதான் சொன்னேன், அந்த காலத்துல நமக்கெல்லாம் எந்த தமிழ் வாத்தியாரும் 60 மேல போட்டது இல்ல. இப்ப 100 போடுறேன். ஏன்னா அவனுக்கும் தமிழ் தெரியாது, இவன் எழுதணும் தமிழ் தெரியாது. அப்பெல்லாம் நமக்கு ஒட்டு பிள்ளை பார்த்து மார்க் குறைப்பான்ல, 1 போடுவேன். 1 அரைக்கா மார்க்கு. தமிழ் வாத்தியார் 60 மேல போட்டதே கிடையாது. இப்ப 100 என்னடா வாங்கலைன்னா தமிழ்ல 3 இப்ப இந்த பிளஸ் டூல பாருங்க, தமிழ்ல 2 இங்கிலீஷ் தமிழ்ல 1 இங்கிலீஷ்ல 2 அப்புறம் வேதியல்ல 3 மூணாஞ்சு 6 தான். அதுக்கு 1194 ஃபர்ஸ்ட். எப்படி நமக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா தமிழ்ல திருக்குறள் கேள்வியே கிடையாது. திருக்குறள் பாடா, திருக்குறள் கேள்வியே கிடையாது. உருப்படவா? புலனடக்கி தம்முதற்கண் புக்குவார் சிவபெருமானத்தில் புலனை அடக்கி உருக வேண்டும். இப்ப புலன் அடக்குதல் எல்லாம் மற்ற செயலுக்கு ஆயிடுச்சு, அதனாலதான் தெய்வ நம்பிக்கை எல்லாம் போச்சு. புக்குருவார் சிவனுடைய திருவருளில் உருந்தவர், தம் முதற்கண் புக்குறுவார். இறைவனுடைய அருளிலே தான் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இறைவன் மற்ற உயிர்களுக்கு அருள் புரிகிறானோ அதுபோல நாம் ஜீவன் முத்தராக வாழ்கிற பொழுதே இறந்த பிள்ளையை நிச்சயம் பிழைக்க வைக்க வேண்டும். ஜீவன் முத்தருடைய கடமை அதுதான். தம் அதுதான் சொல்றீங்க, தம் முதற்கண் புக்குறுவார். முதற்கண் புக்குறுவார் என்ன? எப்படி உயிர்களுக்கு இறைவன் அருள் புரிகிறானோ அதுபோல துன்பப்படு ஜீவன் முத்தராக வாழ்கிற பெருமக்கள் நம்முடைய அருளாளர்கள். உலக மக்களில் யார் துன்புறுகிறார்களோ, பசி காசு வாங்கு போடு, பசி வந்தா காசு வாங்கு போடு, சரி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா நானே ஏறி ஓட்டுறேன் வா ஓடம், தொழிலாளர் இல்லையா நானே ஓட்டுறேன் வா, இப்படி வாழுகிற வாழ்க்கை அதுதான் புக்கு உருவார் என்றார். இறைவனுடைய திரு இறைவனுடைய திருவருளில் தம்மை ஆட்படுத்திக் கொண்டு அதை புக்கு உருவார். போதார், திரும்ப மறுபடியும் வரமாட்டார்கள். போதார், போக மாட்டார்கள். தலம் நடக்கும் ஆமை தக தங்களுடைய. ஏன் போக மாட்டார்கள் என்றால் இன்பம் துன்பங்களை காணுகிற பொழுது அதில் ஈடுபட மாட்டார். ஏனென்றால் அவை எதிரி என்று நினைப்பார்கள். இவர்களால் விடப்பெற்றிருக்கிற இன்பமும் துன்பமும் இவர்களுக்கு எதிரி. எது போல? ஆமைக்கு எதிரே யார் வந்தாலும் எதிரி என்று தன்னை அடக்கிக் கொள்வது போல. எதிரே வருவது யாரேனும் வந்தாரேனால் ஆமை என்ன செய்யும்? ஐந்து புலன்களையும் அடக்கிக் கொள்ளும். அதுபோல இன்ப துன்பங்களாக இருக்கவே எவை வந்தாலும் தங்களுடைய ஐந்து புலன்களை அடக்கிக் கொண்டு இறைவனை மட்டுமே நினைப்பார்கள். எவ்வளவு அழகான குரல் நினைத்துப்பார்கள். எனவே புலன் அடக்கி தம் முதற்கண் புக்குறுவார் புகுந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தலம் நடக்கும். தலம்னா நிலம். திருத்தல யாத்திரைன்னு சொல்றோமா இல்லையா? திருத்தல யாத்திரை என்று சொல்றோம். அப்ப தலம் என்றால் நிலம் என்பது பொருள். தலம் நடக்கும், தலத்திலே நகழுகின்ற ஆமை. ஆமை தெரியும், ஆமை தக ஆமையை போல தாங்கள் அடக்கிக் கொள்வார்கள். தங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஐம்புலனை அதற்குரிய வேட்கையிலிருந்து அடக்கிக் கொள்வார்கள். ஐந்தாவது பாடல். அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல். அவன் இவன் நமக்கு தெரியும் முதலே. அவனை அகன்று எங்கு எங்கின்றாம், அவனை இல்லாது எது இங்கே இருக்கிறது? இறைவன் இல்லாது எந்த பொருளும் இல்லை, எந்த இடமும் இல்லை, எந்த காலமும் இல்லை. காலம் கடந்தவன், காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், காலம் கடந்தவன். அவனை அகன்று எங்கு இன்றாம், எங்கு என்ன இருக்கிறது? இங்கு இங்கு இன்றாம், இதுவும் இல்லை. இங்கு இன்றாம், இங்கு இன்றாம், இங்கு இல்லை. இறைவன் இல்லாது எதுவும் இல்லை. அதுபோல ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல்லை. ஜீவன் முத்தர்கள் இல்லாமல் இந்த உலகமும் இல்லை. நம்முடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்தந்த அருளாளர்கள் தோன்றி வருகிறார்கள். இன்றைக்கும் மடத்தில் அருளாளர்கள் எத்தனை பேர் இருக்காள்? திருத்தொண்டு செய்வதற்காக எத்தனை அடியார்களை நாம் இங்கு பார்க்கிறோம். அவங்கள யாரும் சொல்லியா செய்யறாங்க? அடியவர்கள் இல்லாமல் இல்லை, நாம் அடையாளம் தெரிவதில்லை, அவ்வளவுதான். வாரியார் சுவாமிகளைப் போல எத்தனையோ பெருமக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு ஞானியாக விளங்கியவர்கள் முருகதாஸ் சுவாமிகள் என்பவர்கள். அவர்கள் மேலமங்கலம் என்று விழுப்புரத்திற்கு பக்கத்திலே அன்னியூர்காரர் தெரியும், தெரியுமா சாமியா குள்ளச்சாமியா? அவர்கள் மேலமங்கலம் சுவாமிகள். அவர்கள்தான் எனக்கு ஞான உபதேசம் செய்தவர்கள். என்னிடத்தில் நீங்காத பற்றுடையவர்கள். ஒரு உன்னை சொன்னா தப்பா நினைக்கிறார். நான் முனைவர் பட்ட அருந்தி சிவாச்சாரியத்தை அவற்றை ஆசி பெற்று வாங்கி டாக்டர் பட்ட வாங்கிட்டேன். அதுக்காக விழுப்புரத்துல ஒரு பெரிய விழா என்னுடைய மாணவர்கள் எடுத்தார்கள். அதுக்கு சாமிக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. சாமி வந்து எனக்கு ஒரு ஆடை போற்றினார். எங்க வீட்டுக்காரி சாயங்காலம் வந்து இரவு வந்து சாமிகிட்ட சொல்றாங்க, எனக்கு எங்க வீட்டுக்காரு இது மாதிரி ஒரு பட்டுப்புடவை கூட எடுத்து தந்தல சாமி, உங்களுக்கு எனக்கு இந்த பட்டுப்புடவை மேல ஆசை இருக்கும்னு எப்படி தெரிஞ்ச சாமியை எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு அற்புதமா இன்னைக்கு வச்சிருக்காரு, அற்புதமான பட்டுப்புடவை. அதுக்குரிய சாக்கெட் கலர் பார்த்து சாமி வாங்கிட்டு வந்து பேசி முத்தப்பன் டாக்டர் பட்டம் வாங்கல, அவங்க மனைவிதான் அதுக்கு எல்லா துணை, அதனால் அவர்களைத்தான் நான் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராட்டினார்கள். மிகச்சிறந்த நிகழ்ச்சி, என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. நமக்கு தெரியல, இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம மனைவியை பாராட்டுவதற்கு நாம நினைக்க மாட்டோம், அவ கடமை அதான் அப்படின்னு. அப்ப ஏன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் முறுக்கு சம்பாதிக்கிறோம் வேலை. அப்ப ஒரு இளமை முறுக்கு கூட, அப்ப வயசு 40 ஆயிடுச்சு, இருந்தாலும் இளமை முறுக்கு 40 ஒரு வயசா, இப்பே வயசு 70. அதனால அப்ப கூட சொல்லுவோம், என்னுடைய மாணவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் சேர்ந்திருந்த பொழுது அங்க எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரு பாராட்டு, என்ன சார் அப்படியே இருக்கீங்க என்னால், அப்படியே இருக்குங்க நாங்க, பின்ன எப்படி அப்படியே இருப்பேன், இல்ல சார் இளமை நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டோம், நீங்க பார்த்தா உங்களுக்கு ரிட்டையர் ஆகாத மாதிரி தெரியுதுன்னா. இறைவனுடைய புகழையே பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி மூப்போம். இளமை அதுதான், இளமையின் ரகசியம் அதுதான். மீச வச்சிருந்தா வெள்ளைங்கிறக்கா எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். இறைவனுடைய திருவருள் இவ்வளவு எழுது வயசுல சத்தம், என் சத்தம் தானே கேக்குது உங்களுக்கு, இங்க மத்தவங்க சத்தம் யாரு சத்தம் கேக்கு போட்டு பாப்பா, நான் தான் அதுல முதல்ல நிற்பேன் சத்தம். அவன் அணை அகன்று எங்கு இங்கு இன்றாம் எதுவும் இல்லை, ஆங்கவனாம் எங்கும் ஆங்கவனாக இருக்கக்கூடியவர்கள், ஆங்கு அவனாம் சீவன் முத்தர்கள், ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல்லை, இந்த அருளாளர்கள் வழியின்றி ஆன்மீகம் வளர்வது இல்லை, ஆன்மீகத்திலே அவர்களை வைத்துக் கொண்டுதானே நாம் வாழுகிறோம், எனவே ஆங்கவனாம் அது வியாபகம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் பெற்றிருக்கிற அங்கு அவனாம், எனவே ஆங்கவனாம் என்பது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை, அதான் அவனாம், திருவருளை பெற்ற எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் பெற்ற முக்தி பெற்றிருக்கின்ற இவனை ஒழிந்து எதுவும் இல்லை. அவன் அவர்கள்தான், அவர்களால் தான் உலகம் வாழுகிறது, அருளாளர்கள் தான் உலகம் வாழுகிறது. இல்ல சொல்றோம்ல, ஏவா அவங்க இருக்கனாலதான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம், அவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்பது 6வது பாடல். உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியிற்கு எள்ளும் திறமை ஏதும் இல், உள்ளத்திலும் வெளியும் இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவர்களை எப்படி இழிவாக யார் பேச முடியும். அப்ப அந்த காலத்துல பேசியிருக்காங்கன்னு தெரியுது, சாமியாரு கொட்ட போட்டவன் ஒட்ட போட்டவன் அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க. மாதிரிசிவம் பார்த்தா, டே நீங்க அப்படியெல்லாம் பேசினா உனக்கு கவலைப்பட மாட்டாங்கடா அவங்கண்ணா, நீ ஒண்ணுனா வச்சுக்கணும், நமக்கு துன்பம் வராம இருக்குண்ணா, யாரோ நம்மளை திட்டினா கேட்காத மாதிரி போயிடணும். அப்ப அகமும் புறமும் ஒரு தன்மை காட்சி இருக்கு, சிவபெருமான் என்ற காட்சி, சிவன்தான் என்ற காட்சி இருக்கிறது, காட்சியருக்கு காட்சியுடையவர். எள்ளும் திறவேதும் இல்லை, எந்த எள்ளும் எள்ளு எள்ளி நகையாடுகிற எந்த செயலும் இல்லை, எள்ளை எள்ளி நகையாடுவதற்குரிய செயல்கள் எதுவும் இல்லை. அதனால்தான் எள்ளும் திறம் ஏதும் இல்லைனார், எள்ளுகின்ற அளவுக்கு அவனுக்கு வலிமை கிடையாது. என்ன சிவனடியார்களை பற்றி நீ எழுத முடியுமா, உனக்கு ஏது அந்த வலிமை, இறைவன் கொடுக்க மாட்டான் சார், இறைவன் கொடுக்க மாட்டான், இறைவன் கொடுக்கவே மாட்டான். ஓடு வேணும், வரவங்களுக்கு எல்லாம் ஓடு கொடுத்துக்கிட்டு இருந்தார் திருநீலகண்டர், ஆனா ஒரு முறை தவறி போய் வந்து விட்டார். அந்த அம்மா கூட என்னை தீண்டாதீன் ஆளே தவிர, ஏன் நீங்க அங்க போனீங்க போனவன் அப்படி எல்லாம் சொல்லல, என்னை தீண்டாதீர்கள் அவ்வளவுதான். சட்டப்படி உளவியல் உள்படி கூட அது உண்மை, உன்னுடைய ஆண்மைதான் என்னிடத்தில் சேர வேண்டுமே தவிர, நீ பல பெண்களிடத்தில் போய் அந்த ஆண்மை தொடர்புடைய அந்த பெண்களினுடைய உறவு போனிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய உடம்பில் உன்னுடைய ஆண்மை மட்டுமில்லை, பிற பெண்ணில் இன்பம் துய்த்ததால் அந்த பெண்கள் மூலமாக வந்த பெண் ஆண்களுடைய உணர்வு இடத்தில், எனவே என்னிடத்தில் உன் உணர்வு தான் தோன்ற வேண்டுமே தவிர, மற்ற ஆண்களுடைய தொடர்பால் பெற்றிருக்கிற உணர்வு எனக்கு வரக்கூடாது, என்னை திண்டாதீர். சட்டப்படியாக சீக்கிரம் செலுத்துவார். ஏன் திண்டாதீர்னா, என்ன கணவன் இருக்கிறதா, இல்ல கணவனுடைய ஒன்றுதான் அவனுடைய உடம்பு, அவனுடைய அணுக்கள் தான் இதனோடு சேர வேண்டும். ஆனால் அவனுடைய உடம்பில் இப்பொழுது அவனுடைய அணுக்கள் மட்டுமல்ல, அன்னைக்கே எயிட்ஸ்க்கும் தெரியுது. அப்ப பிற பெண்ணிடத்திலே உறவு நீ வைத்துக் கொண்டால் அந்த பெண்ணுக்கு பிற ஆண்களுடைய உறவு இருந்திருக்கும், எனவே அந்த ஆண்களுடைய உறவு அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது. இப்பொழுது நீ உறவு கொள்வதால் உன்னுடைய ஆணோடு அந்த ஆண் அணுக்கள் சேருகிறது. அப்படியான உன்னிடத்தில் உனக்கென்ன தனிப்பட்ட உன்னுடைய ஆண் உறவுகள் இல்லை, பிற ஆண்களுடைய நிலையும் இருக்கிறது, என்னை திண்டாடீர். இறைவனிடத்தில் அருள் பெற்று மீண்டும் மூழ்கிய பொழுது தூய்மை ஆக்கி அந்த உடல் இறைவனால் மறுபடியும் தரப்படுகிறது. கிளற்று விடுவோம், என்னாச்சு ஒரு LIC பில்டிங்ல போய் நின்னா மத வந்தபோது பார்த்தபோது இங்கேருந்து ஒரு கிழவனும் கிழவியும் ஒரு குடைய வச்சுக்கிட்டு மேலே போனாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். மறுபடியும் லிஃப்ட் கீழே வந்துச்சு. அதில் ஒரு இளமையான பொண்ணு இளமையான பையனும் இறங்கினாங்க. இவன் நினைச்சான், அடேயப்பா நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்கயா, கிழவனா மேல போனா இறங்கினா இறங்கலாம் போலுக்கு. இது மாதிரி மிஷின் நம்ம ஊர்ல இல்லையே. நானா முதல்ல போனது வேற, வந்து இறங்குறது வேற. ஆனா இவன் எல்ஐசி பில்டிங்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு மிஷின் இருக்கேன்னு நினைச்சானா, எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த அந்த மாதிரி ஒரு இழப்பு உண்டு இல்லையா, நீங்க சொல்றாரு பாருங்க. உள்ளும் புறமும் எள்ளும் திறம் ஏதும் இல்லை, திறம் கிடையாது என்று சொன்னாராயிற்று. ஏழாவது பாடல், உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். நாம் பெற்றிருக்கக்கூடிய வினைக்கு ஏற்பது இந்த உலகம். யாருக்கு எங்கே பிறப்போம் என்று நமக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் இங்க வந்து பிறப்போம், எல்லாம் துபாயில பிறப்போம். இப்ப பாருங்க இங்க வந்து பிறந்துட்டு இருக்கோம். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகத்தில் உறும் தொழில் வினை பிராரத்த வினை. பிராரத்த வினையினால் உறும், அதான் பிராரத்த வினை. உறும் தொழில் நம்மால் அனுபவிக்க, உறுதல் தான் அனுபவித்தல், அனுபவிக்கும் தொழிற்கு தக்க பயன், அதற்குரிய தக்க பயன் உலகம். உலக இன்பம்தான் தக்க பயன். தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். ஆனால் தத்தம் வரும் தொழில் என்று சொன்னால் தன்முனைப்பு இல்லாத தொழில், அதான் வரும் தொழில். வரும் வத்தி போச்சுன்னு அர்த்தம். எது வத்தி போச்சு? தன்முனைப்பு வத்தி போச்சு, அதான் வரும் தொழில். தன்முனைப்பிற்கு வாய்மை பயன், தன்முனைப்பிற்கு மெய்ப்பொருள் பயனாக அமையும். உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய உன்னுடைய பிரார்த்த வினைக்கு, அது சஞ்சித வினைக்கு உலக இன்பம் உனக்கு அமையும். ஆனால் நீ தன்முனைப்பை விட்டு விட்டாயானால் உனக்கு இருக்கக்கூடிய பயன் மெய்ப்பொருளாக, வாய்மை என்றால் மெய், மெய்ப்பொருள். எனவே உன்னுடைய நீ இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் உன்னுடைய சஞ்சித வினை, முன்வினை, அதுதான் பயன். ஆனால் ஜீவன் முத்தராக வாழ வேண்டும் என்று சொல்லி ஐம்புலன்களை அடக்கி தன்முனைப்பை நீக்கி நீ வாழுகிற பொழுது உனக்கு என்ன பயன் என்றால் மெய்யறிவாக இருக்கிற இறைவன் உங்களோடு நீ இணைவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது, அதுதான் பெருமை என்கிறார். வருந்தொழிற்கு வாய்மை பயன், வாய்மை என்பது மெய்ப்பொருள், அதான் இறைவனுடைய சார்பு, இறைவனோடு இணைதல், அணைந்தோர் தன்மை. பார்வாகம் எட்டாவது பாட்டு, ஏந்த வினையோடு உடல் ஏகும். பிராரத்த வினையோடு உடல் போயிடும் ஜீவன் முத்தர். இந்த உடல் போச்சுன்னா பிராரத்த வினைய அனுபவிச்சதெல்லாம் முடிஞ்சு. ஞானசம்பந்தர் 3 வயசுல ஞானப்பால் குடிச்சாரு, ஆனா 16 வயசு வரை வாழ்றாருல, 12 வயசு வரை வாழணுங்கிற பிராரத்தம், அதை மாத்த முடியாது. பிறக்கிறவரே இந்த இத்தனை வருஷம் நீ உலகத்துல இருக்கணும்னு எழுதி விட்டான் எழுத்து, அது வரை வாழ்ந்துதான் ஆகணும். அது பிராரத்த வினை. பிராரத்த வினை கழித்து வாழ்ந்து கழித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் சஞ்சித வினையும் ஆகாமியினையும் ஆச்சாரியர்களால் நீங்கும். இப்ப அந்த நினைப்போடு இதை பார்க்கணும். ஏன்ற வினை, ஏன்றனா பிராரத்த வினை, ஏன்ற கிடைத்த, ஏன்றங்கிறதுக்கு தமிழ் சொல்ல பார்த்தீங்கன்னா கிடைத்த என்று பொருள் இருப்பார். ஏன்ற கிடைத்த வினை உடலோ, அதனால் உடல் கிடைத்தது. பிராரத்த வினை நாம் அனுபவிக்க வேண்டிய வினையினால் உடல் கிடைச்சு, இல்லைன்னா நம்ம மிருக நாயா போயிருக்கலாம், அல்லது இந்த டேபிளா போயிருக்கலாம், இல்ல இந்த பெஞ்சா போயிருக்கலாம். ஏந்த வினை உடலோடு ஏகும், பிராரத்த வினை உடலோடு ஏகிவிடும். சரி, இடை, இடையிலே வந்து அனுபவி பிராரத்த வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இடை ஏறும் வினை, நாம் இப்ப செய்யக்கூடிய நல்வினை தீவினையினாலே ஏறுகின்ற வினைனா ஆகாமிய வினை, மேல் பனை வினை. இப்ப நான் இங்க வந்து பேசுறேன், உங்களை மனசுல பதிய வைக்கிறேன், அதை எப்படியாவது ஒரு நாள் சார் வந்து நடத்தினாரு அப்படின்னு நினைச்சு நினைப்போமா இல்லையா? ஒரு இந்த புத்தகத்தை படிக்கிறவர் இதை நடத்துறது இந்த விட்டு அடிச்சாரு அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அப்ப அது நான் அப்ப எனக்கு என்ன, உங்களுடைய வாழ்த்து எனக்கு கிடைக்கிறது, அவங்களுடைய மனதில் என்னுடைய சிந்தனையை பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறார், அதான் முக்கியம். அப்ப அருள் புரிந்ததினால் எனக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐயங்களையோ அல்லது உங்களுக்குரிய மனதிலே தெளிவையோ ஏற்படுத்தினால் எனக்கு ஒரு பயன் உண்டா இல்லையா? வாத்தியாருக்கு இருக்குமா இல்லையா? அந்த பயன் அடுத்த பிறவி நல்லதாக கூட வந்து சேரும். ஏந்த வினை உடலோடு ஏகும் இடை ஏறும் வினை, இடை ஏறும் வினை, இடையே வருகின்ற ஆகாமிய வினை தோன்றில் அது தோன்றுமானால் அதனால் உனக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை. அருளே சுடும், நீ எந்த இறைவனோடு சேர்ந்து அணைந்தோர் தன்மையாக இருக்கிறாயோ அப்பொழுது நீ இப்ப இடை ஏறும் வினை தோன்றில், ஏறும் வினை தோன்றுமானால் அருளே சுடும். ஏனென்றால் அது தோன்றினார், இவனால தோன்றாது, கடவுளால் தோன்றும், தோன்றினால் அந்த அருள் சுடும். அதுபோல ஒவ்வொரு அடியாருக்கு உண்டு. சுந்தரர் இவ்வளவு தூரம் சத்தியத்தை மீறினாரா இல்லையா? கண்ணு மட்டுமா போகணும், அதுக்குள்ள பலன் அடையணுமா இல்லையா? அது இறைவனுடைய திருவருள். அதனால கொடுத்த கண்ண மறுபடியும் எடுத்த கண்ண மறுபடியும் கொடுத்துட்டார். சினிமாப்பட்டம் எடுத்த கண்ண கொடுத்தாலாம் வரும். எனவே ஏறுவே தோன்றில் அருளே சுடும். அதனால் ஜீவன் முத்தர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உரிய வெறுப்பு விருப்புகளுக்கு அவர்கள் காரணம் அல்ல. இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய பயன்களை அது இல்லாமல் ஆக்கிவிடுவான். அதனால சுடும், சுட்டுட்டா தொடர்ச்சியை வர, சுட்டாச்சுன்னா சுத்தமா அழிஞ்சு போயிடும். இந்த சில கோயம்புத்தூர் பகுதியில் மாட்டுக்கு கொம்பு முளைக்காம இருக்காது, கொம்பை சுட்டுப்படுவான், அது முளைக்காது, சுட்டா முளைக்காது. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வாத்தியார்ட்ட போய் கொண்டு விட்டா கண்ண மத்திரம் வத்தா சுட்டுப்படுங்க சாமி தப்பு பண்ணான். இப்ப வாத்தியார பார்த்து நீ ஏதாவது தப்பு பண்ணா நாங்க சுட்டுப்படுவோங்கிறான். ஆக வாத்தியார் பையனை தண்டிக்க முடியாது, வாத்தியார் தண்டிச்சார்னா வாத்தியார் சிறைக்குள்ள போயிடுவார், பையன் பத்தி கவலைப்பட. அவன் சொன்னா போதும், இவர் என்னை அடிச்சார், எத்தனை பொம்பளை பிள்ளைங்க சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிது பாரு. வினை தோன்றில் அருளே சுடும். 9வது பாடல், உம்மை தரும் வினைகள் மூலாவாம் இம்மை அம்மை மறுமை. இம்மை என்பது இந்த உலகத்து வாழ்க்கை, அம்மை என்பது தேவர் உலகத்து வாழ்க்கை, மறுமை என்பது மறுபடியும் பிறத்தல். இதான் மும்மை. மும்மைனா மும்மை, மும்பைன்னு நினைச்சிருப்பாங்க பாம்பே, இது மும்மை. இது என்ன மும்மை? இம்மை இப்பிறப்பு, அடுத்தது தேவர் உலக சொர்க்க நரக பிறப்பு, அதுக்கப்புறம் மறுபிறப்பு மறுமை. இம்மை அம்மை மறுமை அதான் மும்மை. மும்மை தரும் வினைகள், அந்த வினைகள் மூலாவாம். இந்த ஜீவன் முத்தர்களுக்கு எந்த பழைய மும்மைக்குரிய வினையா இருந்தாலும் சரி, மறுமைக்குரிய வினையா இருந்தாலும் சரி, இம்மைக்குரிய வினையா இருந்தாலும் மூலாவாம். மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையேயாம். இதுதான் ஜீவன் முத்தர். மூதறிவாளர் இறைவனுடைய திருவருளை அடைந்தவர்கள். ஏன்னா அறிவுருவமாக இருக்கிறவர்கள் தான் ஆன்மா. இறைவனுடைய அறிவுருவமாக இருப்பதுதான் நம்ம, அதான திருவருள் பயணம் முடிவு கட்டுறோம். இறைவன் எப்படி நம்மிடத்தில் இருக்கான்? அறிவாகி இருக்கிற. அப்ப அறிவு பெற்றிருக்கிற நாம் மூதறிவு எப்ப பெறுவோம்? இறைவனோட சேர்ந்ததினால். முற்று மூதறிவு என்றால் முற்றும் அறிந்தறிவு. அந்த மூதறிவை பெற்றவர்களுக்கு, மூதறிவார்க்கு, மூதறிவாக இருக்கிற இறைவனை சார்ந்தவருக்கு அம்மையும் இம்மையேயாம். அந்த உலகத்தில் பெறக்கூடிய அனைத்து பெருமைகளையும் இந்த உலகத்தில் பெறுவார்கள். ஆக ஜீவன் முத்தராகி வாழ்கிறவர்களுக்கு இந்த ஜீவனாக வாழ்கிற இந்த உலகத்திலேயே அந்த பெருமை கிடைக்கும். எனவே அம்மையும் இம்மையே யாம். நிறைவான பாடல், கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவன்கள் பெறுகின்ற துன்பத்திற்காக அதை நீக்குவதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இதுதான் அந்த பாட்டுடைய பொருள். அப்ப ஒரு மனிதநேயம் மிக்கவராக நாம் வாழ்ந்தோமையானால் ஜீவன் முத்தருக்குரிய பெருமையை நாம் அடையலாம். கள்ளத்தலைவர் துயர் கருதி, கள்ளத்தலைவர்னா இன்ப துன்பங்களை விரும்புகின்ற இந்த ஆன்மாக்கள். ஏன்னா கள்ளம் என்றால் வெளியே உண்டு உள்ள உண்டு, அதான கள்ளம், ரொம்ப கள்ளமா கள்ளமான பயன் அப்படியான வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. இப்ப என்ன, வெளியே இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதும் அதற்குரிய உள்ளத்தில் மகிழ்ச்சி அடையுமாக வாழ்கின்ற சகல வாழ்க்கை சகலர் அவர்தான் கள்ளத்தலைவர். ஆக பொய்யை மெய்யாக கருதி வாழ்கிறோம், மெய்யை பொய் என்று கருதி வாழ்கிறோம், அதான கள்ளம். ஒன்றை மற்றொன்றாக கருதுவதுதானே கள்ளம். அப்ப மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் கருதி கொண்டு வாழுகிற கள்ளத்தலைவர் துயர் கருதி, இந்த உலகத்தில் வாழுகிற உடம்போடு வாழுகிறவுடைய துன்பத்தை கருதி துயர் கருதி. தம் கருணை வெள்ளத்து, ஜீவன்முத்தர்கள் தங் கருணையாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்து அலைவர் மிக, இந்த அலைவர் என்ற சொல்லுதான் இங்கே நாம் கொள்ளும். அலைவர் என்றால் வருந்துவர், அதனாலதான் அலைச்சல்ங்கிறத வருத்தத்தை அலைச்சல் சொல்றோம். நமக்கு ஏற்பட்டிருக்க வருத்தத்தை என்ன சொல்றாங்க, ரொம்ப அலைச்சலா போச்சுங்க, ஒரே அலைச்சலா இருக்கு அப்படின்னா வருத்தம்னு அர்த்தம். அப்ப அலைவர் மிக, தலைவர் கொள்ளக்கூடாது அப்படி பிரிக்கணும், வெள்ளத்து அலைவர், வெள்ளத்தலைவர் இருக்கு, வெள்ளத்து அலைவர், வெள்ளத்து கருணை வெள்ளத்தினால் அவர்கள் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இன்னும் வீடு பேர் அடைய முடியாது, மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி வருத்தப்படுவார்கள், எனவே மனிதநேயத்தோடு வாழ்வார்கள் என்று திருவருள் பயன் இறைவன் திருவருளால் நிறைவு பெறுகிறது.
4: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு ஒன்று.
5: இன்றைக்கு முதல் முதலாக உண்மை விளக்கம் என்ற நூலை வாசிக்க தொடங்குகிறோம்.
6: காப்பு விநாயக வணக்கம். எடுத்துக்கொண்ட இந்த இந்நூல் இடையூறு இன்றி இறுதியர் முடிதற் பொருட்டு முதலில் விநாயக பெருமானை வணங்கி நூலை தொடங்குகிறார் ஆசிரியர்.
5: இது நம்முடைய மரபு. எப்பொழுதும் நம்முடைய சைவ சமயத்தினுடைய வழிபாட்டு அமைப்பிலே விநாயகரை தொழாமல் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு. அதற்கு புராணங்கள் பல வகையான விளக்கங்களை சொல்லும். விநாயகரை தொழாமல் தொடங்கிய விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்முடைய புராணங்கள் பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றன. சிவபெருமானே முப்புறம் எரிக்க செல்கிற பொழுது அந்த ரதத்திலே அவர் விநாயகரை தொழாமல் இருந்தபடியால் அவரது ரதத்தினுடைய அச்சு முறிந்தது என்பதை திருப்புகளிலே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். ஆகவே விநாயகர் வணக்கம் அவசியம் என்றால் அது பொதுவான உணர்வு சார்ந்து சொல்லப்படுகிற செய்தி. அறிவு சார்ந்த செய்தி என்னவென்றால், அது இனி நாங்கள் படிக்க போறோம், முன்னமே நீங்கள் படித்தவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். தத்துவங்களுக்குள்ளே முதல் தத்துவமாக கருதப்படுவது நாதம், அடுத்தது விந்து. இந்த ரெண்டு தத்துவம் தான் தத்துவங்களிலே முதல் பதிகின்ற தத்துவங்கள், நாத தத்துவம் விந்து தத்துவம். இந்த நாத விந்து தத்துவங்களுடைய சேர்க்கை தான் பிரணவம் என்று சொல்லப்படுகிறது. இது கூட நான் முன்பு அங்க வகுப்பிலே அங்கங்கே சொல்லி இருப்பேன். நாதம் விந்து என்கின்ற ரெண்டு தத்துவமும் சேர்ந்த அமைப்பை தான் நாங்கள் பிரணவம் ஓங்காரம் என்று சொல்கிறோம். அந்த பிரணவனத்தினுடைய ரூபமாக இருக்கிறவன் விநாயக பெருமான். ஆகவே எந்த இந்த உலகியல் சார்ந்து நாங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் அந்த முதல் தத்துவங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய விநாயகனை வழிபட்டு செய்தால்தான் உயரும் என்ற நம்பிக்கையினால்தான் விநாயகரை வழிபட்டு தொடங்குவது என்ற முறைமையை உண்டாக்கினார். அந்த அதற்கு பல விளக்கங்கள் சொல்வார்கள். விநாயக ரூபத்தை வைத்துக் கொண்டு பல விளக்கங்கள் சொல்வார்கள். அவர் நுட்பமான பொருளுக்கு நுட்பமானவராகவும் எளிமையானவருக்கு எளிமையானவராகவும், நான் முன்பும் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன், இது பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி வரப்போறது, முன்பும் சொல்லியிருக்கிறேன் என்று. என்னவென்றால் தத்துவ ரூபத்திலே மிக உயர்ந்தவராய் உயர்ந்த தத்துவத்தினுடைய உச்சியிலே இருக்கிறவர் விநாயகர். நாதம் விந்து அதனுடைய சேர்க்கை உங்களுக்கு தெரியும். அந்த நாதத்துக்கு குறியீடு விந்துக்கு குறியீடு இது ரெண்டையும் சேர்த்தால் வருவதுதான் ஊனா. அந்த உகர ரூபம் தான் அவருடைய தும்பிக்கையிலே இருக்கிறது. இந்த அமைப்பெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். இது தத்துவ விளக்கம். ரொம்ப சாதாரணமாகவும் விநாயகர் இருப்பார் என்பதற்கு நான் சொல்வேன். உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர் பொருள் சடப்பொருள் என்று ரெண்டு பொருள் இருக்கிறது. உலக பொருள்களை ரெண்டாக பிரிக்கலாம், உயிர் பொருள் என்றும் சடப்பொருள் என்றும். உயிர் பொருளிலே பல வகை இருக்கிறது. அதிலே ஆறறிவிலே இருந்து குறைந்து கொண்டே வந்து கடைசியிலே ஓரறிவு பொருள் தான் தாவரம். இதிலே கூட இந்த ஓரறிவு பொருளிலே பொருளாகிய தாவரங்களிலேயும் தகுதி வேறுபாடு உண்டு. அதுல உயர்ந்த தாவரங்கள், தாழ்ந்த தாவரங்கள் என்று மனிதர்களுக்குள்ளே இருப்பது போல தாவரங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. தாவரங்களுக்குள்ளே மிக தாழ்ந்ததாக கருதப்படுவது புல்லு. அதனாலதான் புல்லின் தலை காண்பது அரிது என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப தாழ்மையான உயிர் கூட மழை இல்லாமல் வாழ முடியாது என்பது அவருடைய அபிப்பிராயமாக இருக்கும். அது போலத்தான் புல்லானாலும் புருஷன் என்கிறதும் அதுதான். அதாவது உள்ளுடன் ஒன்றுமே, புல் என்பதற்கு அர்த்தம் உள்ளுக்கு ஒன்றும் இல்லாத ஒன்று, வெறும் கோதாக இருப்பதை புல் என்பார்கள். அதனால்தான் மூங்கிலுக்கு புல் என்று பெயர். ஆகவே அறிவு பொருளுக்குள்ளே தாழ்ந்தது தாவரம், தாவரத்துக்குள்ளே தாழ்ந்தது புல்லு. அதுபோல சடப்பொருள்களுக்குள்ளே தாழ்ந்தது என்று கேட்டால் எத்தனையே சொன்னாலும் கடைசியிலே நாம் மலம் என்கிறோமே, மலம் தான் சடப்பொருளிலே ரொம்ப அருவறுக்கத்தக்க பொருளாக கருதுகிறோம். இப்ப என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ரொம்ப தத்துவத்தின் உச்சியிலே இருக்கிற விநாயக பெருமான் உலகியலை பார்த்த பொறுத்தளவிலே பசுவினுடைய மலத்தை ஒரு பிடி எடுத்து ஒரு புல்லை தூக்கி அதிலே குத்தினால் அவருடைய பிரசன்னம் நிகழும் என்கின்ற அளவுக்கு எளிமையானவராகவும் இருக்கிறார். அவ்வளவு உயரத்திலேயே, தத்துவ உயரத்திலே இருக்கிற விநாயக பெருமான் சாதாரண நிலையிலே ரொம்ப ஒண்ணு மற்ற தெய்வங்களை நாம் கொண்டு வர வேண்டுமானால் அல்லது அவனுடைய அருள் வர வேண்டுமானால் அதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ண வேண்டும். விநாயகரை கொண்டு வரதுக்கு, விநாயகர் சாநித்தியம் உருவாகுவதற்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. சாணத்தில் ஒரு பிடி, அது பசுவினுடைய மலம், அதிலே ஒரு அருகம் புல்லு, இதை குத்தி விட்டால் விநாயக பெருமான் உருவாகிறார். விநாயக பெருமானுடைய வழிபாடு தான் வழிபாட்டிலே மிக இலகுவானது என்று பெரியவர்கள் எழுதுகிறார்கள். காஞ்சி பெரியவர் அதை தெளிவாக எழுதுகிறார். வேறு எந்த சுவாமியை நாம் வைக்க வேண்டுமானாலும், அது எந்த திசையிலே வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், என்ன வடிவம் இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல நிபந்தனைகளை ஆகம நூல்கள் சொல்கின்றன. விநாயகருக்கு மட்டும் இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த திசையிலும் வைக்கலாம், எங்கும் வைக்கலாம், ஆலமரத்துக்கு கிளையும் வைக்கலாம். அதை வந்து நாய் நக்கி விட்டு போனால் ஒன்றும் குற்றம் இல்லை. விநாயகருக்கு, விநாயகர் வழிபாட்டுக்கு மட்டும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட விநாயகரை தொழுது வணங்கி ஒரு நூலை தொடங்க வேண்டும். நூல் அல்ல, எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய சமயத்தினுடைய ஒரு நம்பிக்கை. அதனாலே இந்த நூலை செய்ய புறப்படுகிற மனவாசகம் கடந்த தேவர் விநாயகருக்கு ஒரு காப்பு செய்கிறார். காப்பு என்றது காவல் என்று அர்த்தம். இந்த கோயில்களிலே காப்பு கட்டுவது என்று கட்டுவார்களே, அதாவது இறைவனை வாங்கி நம் கைக்கு கட்டுகிற காவல் நூல் ஒன்றைத்தான் காப்பு நூல் என்று சொல்லுகிறோம். இறைவனை வணங்கி விநாயகப் பெருமானை போற்றி இந்த நூலை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிற மனவாசகம் கடந்த தேவர் இந்த நூலுக்கு ஒரு விநாயக வணக்கம் செய்கிறார். முன்பு திருக்குறள் வகுப்பிலே இதையும் ஒன்றை சொல்லியிருக்கிறேன். இதை மெய்கண்ட தேவரும் செய்திருக்கிறார். மெய்கண்ட தேவன் என்றது சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூலாக கருதப்படுகிற சிவஞான போதத்துக்கு, சிவஞான போதத்தை தான் முதல் நூலாக எல்லாரும் கருதுவார்கள். அந்த முதல் நூல் செய்த சிவஞான போதத்தை முதல் நூல் செய்தவராகிய மெய்கண்ட தேவரை சிவபெருமான் என்றே நினைப்பது வழக்கம். அவரை சிவன் என்றே கொள்வார்கள். இந்த நூலிலே கூட, இப்ப நாங்கள் படிக்க போகிற நூலிலே கூட, வனவாசகம் கடந்த தேவருக்கு குருவாக இருக்கிறவர் மெய்கண்ட தேவர். மெய்கண்ட தேவரிடம் சில கேள்விகளை கேட்க போகிறார். அதுதான் இந்த நூலினுடைய அமைப்பு. தத்துவம் சார்ந்த கேள்விகளை கேட்க போகிறார் மனவாசகம் கடந்த தேவர். அப்படி கேட்கிற பொழுது குருவை சிவன் என்றே வைத்துக் கொண்டுதான் கேள்விகள் கேட்பார். இந்த இந்த நூல் அமைப்பிலேயே அது உங்களுக்கு படிக்கிற பொழுது தெரியும். சிவபெருமான் தான் மெய்கண்ட தேவர் என்று வைத்துக் கொண்டுதான் கேள்வி கேட்பார். அப்படிப்பட்ட மெய்கண்ட தேவர் தான் செய்த சுவஞான போதத்திற்கும் ஒரு விநாயகர் வணக்கம் பாடுகிறார். கல்லான் நிலன்மலை என்று தொடங்குகிற அந்த விநாயகர் வணக்கம். இதுக்கு உரையாசிரியர்களே சில பேர் அதற்கு ஒரு கேள்வி எழுப்புவார்கள். என்ன கேள்வி என்று கேட்டால், சிவனுடைய ரூபமாகவே இருக்கக்கூடியவராகிய மெய்கண்டரும் விநாயகர் வணக்கம் பாடித்தான் இந்த நூலை தொடங்க வேண்டுமா? இதுதான் கேள்வி. அவரே கடவுள் ரூபமாக இருக்கிறவர், இவருக்கு ஏன் ஒரு கடவுள் வாழ்த்து இவர் ஏன் இசைக்கிறார், படிக்க வேண்டுமா? அது ரொம்ப நல்ல தமிழிலே ரொம்ப அற்புதமாக சொல்வார். அது முன்பு நாங்கள் வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன். இந்த உங்களுக்கு தெரியும் ஆன்ம நிலைகள், அதிலே சாக்கிரம், சொப்பனம், துரியம், சுருத்தி, துரியாதீதம் என்று அஞ்சு நிலைகள் சொல்லி இருக்கிறேன். அதுல கேள்வி எழுப்புவார் அந்த உரையாசிரியர், சாக்கிரத்தே அதீதத்தை அறிபவராகலின், அதீதம் என்பது துரியாதீதம், சாக்கிர நிலையிலே எங்களை போல நனவு நிலையிலேயே புரியாதீத நிலையை உணரக்கூடியவர், அதாவது இறைவனோடு ஒன்றிய நிலையை நனவு நிலையிலேயே பெறக்கூடியவர் மிகண்டதவர். அப்படிப்பட்டவர் ஏன் கடவுள் வாழ்த்து பாட வேண்டும் என்ற கேள்விக்கு அவர்கள் உரையாசிரியர்கள் சமாதானம் சொல்லுவார்கள். ரெண்டு காரணத்துக்காக அவர் பாடுகிறார். ஒன்று, மரபு பேணுவதற்காகவும். சில விஷயங்களிலே நமக்கு அறிவிருக்கிறது என்று மரபை உடைக்க முற்பட்டோமானால் அதனாலே பெரும் தீங்கு விளைவி. மரபு என்பது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வருவது. எனக்கு ரொம்ப விளக்கம் வந்துவிட்டது, எனக்கு ரொம்ப ஆதம் வந்துவிட்டது, ஆகவே இந்த மரபை உடைக்கிறேன் என்று நான் உடைக்க தலைப்பட்டால் எல்லா பயலும் அவனவன் இஷ்டத்துக்கு மரபுகளை உடைப்பான், மரபு என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். ஆகவே உயர்ந்த விஷயமாக பல பல தலைமுறையாக பேணி வந்த விஷயத்தை தொடர்ந்து பேண வேண்டுமானால் அது தேவையில்லாத பெரியவர்களும் அதை பேணி காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் எல்லாரும் பேணுவார்கள். அது ரொம்ப முக்கியப்போ பல்லே இல்லாத தாத்தா பேரனுக்கு பல்லு மினுக்கி காட்டுவார். அவருக்கு பல்லே இல்லை, அவருக்கு மினுக்க வேண்டிய தேவையே இல்லை, ஆனாலும் பேரனுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக பல்லு விளக்க வேணுமா என்று கையை வச்சு மினுக்கிறார் அல்லவா. அது என்னவென்றால் அந்த மரபை பேணி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. இவர் பேணி பல்லு விளக்கினால்தான் பிள்ளை விளக்குவான், அதுக்காக பல்லில்லாத தாத்தாவும் விளக்குவான். அதுபோல கடவுள் வாழ்க்கையை செய்ய தேவையில்லாத மெய்கண்டவரும் மற்றவர்களுக்கு மரபு பேணி காட்ட வேண்டும் என்பதற்காக விநாயகர் வணக்கம் பாடினார் என்றும், அடுத்தது விநாயகர் வணக்கத்தினுடைய பெருமையை மாணாக்கருக்கு உணர்த்த பொருட்டும் பாடினார் என்றும் ரெண்டு சமாதானம் செய்வார்கள். ஆகவே மெய்கண்டரே விநாயகர் வணக்கம் பாடினார் என்றால் அவருடைய மாணவராகிய மனவாசகம் கடந்த தேவர் அதை பாடுவதிலே ஆச்சரியம் இல்லை. அவர் இந்த காப்பு செயலோடு இந்த நூலை தொடங்குகிறார். அதைத்தான் இப்போது முதல் பந்தியிலே கொடுத்தோம். திருப்பி ஒரு தரம் அந்த பந்தியை படித்துட்டு போகணும்.
6: விநாயக வணக்கம். எடுத்துக்கொண்ட என் நூல் இடையூறு இன்று இனிது முடிதற் பொருட்டு முதலில் விநாயக பெருமானை வணங்கி நூலை தொடங்குகிறார் ஆசிரியர். ஐங்கரனை உள்ளத்தில்
5: வைத்து மாணாக்கருக்கு உணர்த்தற் பொருட்டுன்றதை வச்சு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், எப்பவும் ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குகிறீர்களானால் இந்த பெரிய மனிதர்களே அதை செய்து தொடங்குகிறார்கள், கேள்வி கேட்கவே வேண்டாம், விநாயகரை கும்பிடாமல் ஒரு காரியத்தை தொடங்காதீர்கள். அது பத்து நூல்கள் படிப்பதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையிலுடைய எந்த காரியம் செய்வதாக ஒரு வீட்டிலே ஒரு ஒரு முதல் காரியம் செய்ய போகிறீர்கள் விநாயகரை வணங்கி செய்வது என்பதை ஒரு மரபாக்கி கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துகிறார்.
6: வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தென்மதஞ்சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
5: இந்த நூல் முழுவதுமே 54 பாடலோ ஏதோ வரும், எல்லாமே வெண்பா வடிவிலே எழுதப்பட்ட நூல்கள் பாடல்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். வெண்பா என்பது நம்முடைய தமிழ் பா வடிவிலே ஒன்று. சும்மா அது ரொம்ப கடுமையான வெண்பா புலவர்க்கு வெண்பா புலி என்று அவ்வையார் பாடியிருக்கிறார். அவ்வளவு கடுமையான பாடல் முறை, அதை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை. இதுல என்ன ஒரே என்றால் முதல் ரெண்டு வரி, பிறகு ஒரு கீட்டு என்ன கீட்டு சொல் ஒரு போட்டு சொல் ஒன்று இருக்கும் தனியே, பிறகு ரெண்டு வரி. மற்ற பாடல்கள்ல இருந்து இந்த பாடல் வித்தியாசப்படுகிற விதம் என்னென்றால் இதிலே 4 வரிக்கும் எதுகை ஒரே ஒன்றா வரலாம், அப்படி இல்லாவிட்டால் 2 வரிக்கு ஒரு எதுகை அடுத்த 2 வரிக்கு ஒரு எதுகை சேர்த்து கொள்ளலாம். கோட்டு சொல் முதல் 2 வரியினுடைய அந்த தொடக்க எதுகையோடு பொருந்தி இருக்க வேண்டும். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாலும் கழுகேனும் பாகும் விருப்பும் இவை, பாலமுக்கு அடுத்தது பாருங்க நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். அது பிறகு கோட்டு சொல் பாருங்க கோலம் கோலம் செய்கின்று வரும். துங்கக்கறிமுகத்து எதுகை மாறுகிறது, துங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு, அது துங்கத்துக்கேக அடுத்த எதுகை வருது சங்க தமிழ் மூன்றும் தா. இதுதான் அடிப்படை. சும்மா மேலோட்டமாக வெண்பாவை பற்றி தெரிந்து கொள்வது அந்த பாவடிவிலே தான் இந்த நூல் முழுவதும் இயற்றப்பட்டிருக்கிறது. இப்ப அதைத்தான் இப்ப படித்தார். திருப்பி ஒரு தரம் படிப்போம்.
6: வன்மை தரும் நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தென்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
5: மேலோட்டமா பொருள் விளங்கி இருக்கும். இனி அவர் நூலின்படியே நாங்கள் பொருளை வெளிங்கொண்டு போவோம். ஒரு நூலாசிரியர் அந்த படிப்படியா வழி அழகா எழுதியிருக்கிறார், நீங்க படியுங்க.
6: படுமுறை வன்மை
5: உபநிடதங்களினுடைய இந்த சொல்ல ஒன்றையும் நீங்க பாட்டில் வர்ற இடத்த வன்மை தரும் ஆகம நூல் என்று இருக்கிறது. இந்த வன்மை என்றால் என்ன என்று

0: சைவத்துக்கு அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சைவத்துக்கு முதல் நூல் வேதம்தான், சிறப்பு நூல் ஆகமம். இந்த ரெண்டு நூலையும் சிவனே இயற்றினார் என்று நம்முடைய சைவம் சொல்கிறது. ஆகம நூல் எல்லா சமயத்துக்கும் உண்டு. சைவத்துக்கு ஆகமம் உண்டு, வைஷ்ணவத்துக்கு ஆகமம் உண்டு, சாக்த ஆகமம் உண்டு. சைவத்துக்குரிய ஆகமம் என்று சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை சிவாகமங்கள் என்று சொல்வார்கள். இந்த சிவாகம நூல் தான் சைவ சமயத்தினுடைய கிரியைக்கும் ஞானத்துக்கும் விளக்கம் சொல்லுகிற நூல். சைவ சமயத்தை பொறுத்தளவிலே ஒரு கோயில் எப்படி கட்ட வேண்டும், அந்த கோயில் விக்கிரகங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும், எங்கெங்கே என்னென்ன மந்திரம் சொல்ல வேண்டும், எந்தெந்த காலத்திலே என்னென்ன பூஜை செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் ஆகம நூல்களிலே தான் இருக்கின்றன. அது ஆகமம் தான் எங்களுக்கு பிரமாண நூல். அதுபோல ஆகமம் சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நாலு பகுதியையும் விளக்கும். அந்த ஞான நாடு பகுதியிலே பின்பகுதிக்கு வருகிற பொழுது, ஞானப்பகுதிக்கு வருகிற பொழுது, அதுதான் அந்த ஆகமத்திலே வருகிற ஞானப்பகுதி தான் நம்முடைய தத்துவ நூல்களுக்கெல்லாம் மூல நூலாகவும் இருக்கும். ஆகவே சிவாகமங்களை பின்பற்றித்தான் தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன என்கின்ற உண்மையை விளங்குவதற்காகத்தான் இந்த வார்த்தையை போடுகிறார்.
1: ஆகம நூல் சிவாகம நூல்களில் வைத்த உணர்த்தப்பட்ட பொருள் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் உண்மை இயல்புகளை அவ்வாகமங்களின் கருத்திற்கு சிறிதும் மாறுபடாத வகையில் விளக்கி கூறுகின்ற உண்மை விளக்கம், உண்மை விளக்கம் என்னும் பெயரை உடைய இச்சாத்திர நூலை உரை செய்ய யாம் உரைத்தற்கு திண்மதம் சேர் அழுத்தமான மதநீர் ஒழுகும் கன்னங்களையும் அந்திநிற செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியையும் கொண்ட தந்தி முக யானை முகமும் தொந்தி வயிற்று பருத்த திருவயிரும் ஐங்கரனை ஐந்து திருக்கைகளும் உடையவராகிய விநாயகர் கடவுளை வந்தமர எமது அறிவில் உள்ள அஞ்ஞானம் ஆகிய தடை நீங்கும்படி புந்தியுள் வைப்பாம், உள்ளத்துள் வைத்து தியானிப்போம்.
0: அதாவது ஏது ஆகமங்களில் சொல்லப்படுகிற முறைமை கொஞ்சம் கூட வலுவாமல் இந்த இதிலே பதிவசுபாசத்தை பற்றி சொல்லப் போகிறார். இந்த ஆகமத்திலே இருந்து வலுவாமல் சொல்லுகிறபடியால்தான் இதற்கு உண்மை விளக்கம் என்று பெயர் வருகிறது. அந்த ஆகம நூல்கள் சொன்ன அடிப்படையிலே தான் இந்த பதிவு சுபாசம் பற்றி சொல்லப் போகிற இந்த நூல் சிறக்கும்படியாக அமைவதற்காக விநாயக பெருமானை வணங்குகிறேன். அதிலே தந்தி முகம் என்பது விநாயகரை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. தந்தங்களை உடைய முகம் என்று இதற்கு பொருள் சொல்வார்கள். தந்தி முகம் என்று என் பெயர் வந்தது என்றால் தந்தங்களை உடைய முகம் கொண்டவர் விநாயகப் பெருமான். அந்த அவருடைய தனி அடையாளம், அதனாலே தந்தி முகம், தொந்தி வயிறு, பெரிய வயிறை உடையவர். அந்த விநாயகப் பெருமானை வணங்கி இந்த நூலை தொடங்குகிறேன் என்று தொடங்குகிறார். இனித்தான் நாங்கள் பொழிப்புரை படிக்கப் போகிறோம்.
1: படிப்புரைங்களின் தெளிபொருளை விளக்குவன சிவாகமங்கள். அச்சிவாகம நூல்களில் உணர்த்தப்படும் பொருள்கள் பதி பசு பாசம் என்பன. அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும். இந்நூலை யாம் செய்வதற்கு விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம். அவர் செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியினை உடையவர், மதம் பொழியும் ஆனைமுகம் கொண்டவர், பருத்த திருவயிற்றினை உடையவர், ஐந்து திருக்கைகளோடு விளங்குபவர். இத்தகைய வடிவினராக நினைத்தற்கு உரியவர் அவர்.
0: பாருங்க, இந்த உரையாசிரியருடைய கட்டித்தனம் இதுதான். இத்தகைய வடிவினர் இவர் இல்லை, இத்தகைய வடிவு உடையவராக நினைத்தற்கு உரியவர் அவர். இத்தகைய வடிவினர் என்றால் இதுதான் அவருடைய வடிவம் என்று வரையறுக்கப்பட்டுவிடும். கடவுளுக்கு அப்படி நாம வரையறுக்க முடியாது. இப்படி ஒரு ரூபத்திலே நீ இவரை வழிபட்டுக்கொள் என்பதுதான் இந்த இந்த உரையாசிரியர் எழுதியினுடைய குறிப்பு. அதை அந்த வரியை மட்டும் திருப்பி வாசிங்க.
1: அந்த ரெண்டாவது பார்த்தீங்களா,
0: கடைசி வரியை வாசிங்க. இத்தகைய ரூபமாக வழிபட

0: இத்தகைய வடிவினராக நினைத்தற்கு உரியவர் அவர்.
1: நினைத்தற்கு உரியவர் அவர், அவ்வளவுதான். ஏனென்றால் கடவுள் ரூபங்களுக்கு இதுதான் ரூபம் என்று சொல்லுகிற உரிமை நமக்கு கிடையாது. ஏனென்றால் தரிசிக்கிறவனுடைய மனநிலைக்கேற்ப தரிசனங்கள் நிகழும். இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. இங்க பாருங்க, விநாயகருக்கு இந்த பாடலிலே செம்மை நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்ல வர்ற பொருள் நீங்க பாத்தீங்கன்னா, சிவப்பு நிறமானவர், அந்தி நிறம் என்றுதான் சொல்லப்படுகிறது, செம்மை நிறமானவர் என்று. ஔவையாருடைய விநாயகர் அகவலிலே நீல நிறம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா கருமை நிறம் என்று சொல்லப்படுது. நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியம் என்று ஔவையார் சொல்லுவார். ஆகவே இங்கே அங்கே ஔவையார் சொன்னது சரியா, இவர் சொன்னது சரியா என்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணக்கூடாது. அது அவருடைய வழிபாட்டுக்கேற்ற தரிசனம், இது இவருடைய வழிபாட்டுக்கேற்ற தரிசனம். இந்த அடிப்படையிலே தரிசனம் பண்ணி பழகிக்கொள் என்று சொல்லுகிறார். மூன்று விஷயத்தை பற்றித்தான் நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாம் சொல்ல போகின்றன. ஒரு சின்ன அடிப்படை மட்டும் சொல்லி இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். என்னவென்று கேட்டால், நான் அதுக்கு மித்த விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே கொஞ்சம் நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். பதி, பசு, பாசம், அதை முப்பொருள் உண்மை என்று நம்முடைய சித்தாந்தம் பேசும். அதாவது என்றைக்கும் உள்ள பொருள், அதைத்தான் உள்பொருள் என்று சொல்லுகிற தகுதி உள்ளது. அதாவது உள்பொருள் என்றால், இப்ப இந்த டெலிபோன் இருக்கிறது, இது இப்போதைக்கு உள்பொருள். இது இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இல்பொருளாக மாறிவிடும். இந்த பொருள் எக்காலத்தும் மாற்றமடையாது, எப்போதும் எக்காலத்தும் இருக்கிறதோ அதுதான் உள்பொருள். அப்படி என்ன பொருள் இருக்கிறது என்று தங்களுடைய ஞான பார்வையினாலே தேடிய பொழுதுதான் நம் ஞானிகளுக்கு தெரிந்தது. மூன்று பொருள் எப்பொழுதும் உள்ள பொருள். உள்பொருள் என்ற அந்த வார்த்தைக்கு நாம் அடையக்கூடிய இன்னொரு விளக்கம் என்னவென்று கேட்டால், அது தோற்றி இருக்க கூடாது. ஏனென்றால் தோற்றம் ஒரு பொருளுக்கு இருந்தால் அந்த பொருளுக்கு கட்டாயம் என்றோ ஒரு நாள் முடிவிருக்கும். இது இது நம்முடைய தத்துவங்களிலே சொல்லப்படுகிற சில அடிப்படை உண்மைகள். தோற்றம் ஒரு பொருளுக்கு இருந்தால் அந்த பொருளுக்கான முடிவு இருக்கும். ஆகவே உள்பொருள் என்று ஒரு பொருளை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் அந்த பொருளுக்கு தோற்றம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப அவசியம், தோற்றம் இல்லாத பொருளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொருள் என்ன என்கிற பொழுதுதான் அவர்கள் மூன்று பொருளை கண்டார்கள். ஒன்று பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். பதி என்பது கடவுள், அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மேலோட்டமாக படிக்கிற படிப்புகள். அதுக்குள்ளே இருக்கிற பசு என்பது உயிர், பாசம் என்பது அதை பற்றி இருக்கக்கூடிய மலம். இதுதான் அது மூன்று. இந்த பெயர் ஏன் வந்தது என்றால், பதி என்றால் தலைவன். அவனை தலைவன் என்றால் யார் என்றால், அவனை யாரும் நிர்வகிக்க கூடாது, அவன் தான் தலைவன். இப்போது தலைவர்கள் எல்லாரையும் பல பேர் நிர்வகிக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஒரு தலைவன் என்றால் அவனை யாரும் நிர்வகிக்க கூடாது, அவன்தான் எல்லாரையும் நிர்வகிக்க வேண்டும். அதனாலே தான் பதி என்று அவனுக்கு பெயர் வந்தது. அடுத்தது பசு. பசு என்று ஆன்மாவுக்கு பெயர் வைத்தார்கள், உயிருக்கு பெயர் வைத்தார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், கட்டுப்பட்டது. பசு மாட்டை கட்டி வைக்கிறோம் அல்லவா, அதுபோல ஆன்மா கட்டுப்பட்டது என்பதை சொல்வதற்காகத்தான் அதுக்கு பசு என்று பெயர் வைத்தது. எதனாலே கட்டுப்பட்டது என்ற பெயர் கேள்வி கேட்கிற பொழுது, ஏதோ ஒன்று வேணும் இல்ல, கட்டுப்பட்டது என்றால் எதனாலோ ஒன்றாலே கட்டுப்பட்டது என்றால் இந்த பாசத்தினாலே கட்டுப்பட்டது. பாசம் என்ற சொல்லுக்கே தமிழிலே கயிறு என்று அர்த்தம். ஓ, ஒன்று தலைவன், அடுத்தது உயிர், அந்த உயிரை கட்டி வைத்திருக்கக்கூடிய கயிறு. இந்த மூன்று பொருளும் உள்பொருள்கள். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதுல ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உயிரை படைத்தது கடவுளா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். உயிர் என்றைக்கும் உள்ள பொருள் தான். அப்ப நம்மை படைக்கவில்லையா கடவுள் என்றால், படைத்தார். எப்படி படைத்தார் என்றால், இந்த உடம்போடு உயிரை பொருத்தி தந்த படைத்தல் தான் இறைவன் செய்ததை தவிர, உயிர் என்ற ஒன்று இறைவன் படைக்கவில்லை. படைத்தால் அந்த உயிர் இல்லாமல் போய்விடும், படைத்த எல்லாம் அழியும், அதை உள்பொருள் என்று சொல்ல முடியாது. ஆகவே நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லும் என்றால், கடவுள் எப்படி என்றைக்கும் உள்ளவரோ அதுபோல உயிரும் என்றைக்கும் உள்ளது, மலமும் என்றைக்கும் உள்ளது. இந்த மூன்றுக்குமான ஒரு தொடர்பு சொல்வார்கள், வியாபகம், வியாப்பியம், வியாப்தி என்று மூன்று பிரயோகங்கள் சொல்வார்கள். இதை கொஞ்சம் அது கொஞ்சம் வழங்க வேண்டியது உள் நூலில் நாங்கள் படிக்க போகிறோம். வியாபகம் என்ற ஒரு சொல், அடுத்தது வியாப்தியம் என்ற ஒரு சொல், அடுத்தது வியாப்தி என்ற ஒரு சொல், மூன்று சொல். வியாபகம் என்றால் எங்கும் நிறைந்தது என்று அர்த்தம். வியாபகம் இதற்கு அவர்கள் பொதுவாக சித்தாந்திகள் சொல்லுகிற உவமை எப்படி இருக்கும் என்றால், கடலை எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள், கடல். இந்த கடலிலே கடல் வெளி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதாவது கடல், கடல் என்றால் நாங்கள் இதை சொல்லுகிறோம், நாம கடல் தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்தை சொல்லுகிறோம். இந்த தண்ணீரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அல்லவா, ஸ்பேஸ் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஸ்பேஸ் என்றது ஆகாயம், அதே சொல்லைத்தான் சித்தாந்திகள் பயன்படுத்துவார்கள், கடல் ஆகாயம் என்று சொல்வார்கள். கடலை தாங்கி இருக்கிற நிலத்துக்கு கடலாகாயம், அதாவது ஸ்பேஸ், கடலை தாங்கி இருக்கிற நிலம், அதற்குள்ளே இருக்கிற தண்ணீர், அதற்குள்ளே இருக்கிற தண்ணீர், அந்த தண்ணிக்குள்ளே கரைந்திருக்கக்கூடிய உப்பு, இந்த மூன்று விஷயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த கடலாகாயம் என்று சொல்லப்படுகிற வெளிக்கு வியாபகம் என்று பெயர், அதற்குள்ளே இருக்கிற தண்ணிக்கு வியாப்தியம் என்று பெயர், அதுக்குள்ளே கரைந்திருக்கக்கூடிய உப்புக்கு வியாப்தி என்று பெயர். இந்த மூன்றையும் புரிந்து கொண்டால் சரி. இதுல என்னவென்று கேட்டால், கடலாகாயத்துக்குள்ளே தண்ணீர், கடலாகிய தண்ணீர் நிற்கிறது, இந்த தண்ணீருக்குள்ளே இந்த உப்பு கரைந்திருக்கிறது. இதுல என்ன விஷயம் என்றால், ஆகாயம் இல்லாமல் தண்ணீர் நிற்காது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடலாகாயம் இல்லாமல் தண்ணீர் நிற்காது, வெளியொன்று ஒன்று இருந்தால் தானே அதுக்குள்ள தண்ணீர் நிற்கு, கடலாக காட்சி தரும். ஆகவே அந்த வெளிக்குள்ளே தண்ணீர் நிற்கிறது, தண்ணீருக்குள்ளே உப்பு இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், தண்ணீரை பற்றி இருக்கக்கூடிய உப்பு அந்த வெளியை பற்ற முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது கடலாகாயம் என்ற அந்த கடல் வெளி இருக்கிறதே, அதற்குள்ளே தண்ணீர், தண்ணீருக்குள்ளே உப்பு, உப்பு தண்ணீரை பற்ற, அந்த தண்ணீருக்கு அந்த வெளிக்குள்ளே நின்றாலும் அந்த உப்பினாலே அந்த வெளியை பற்ற முடியாது. இதுதான் அந்த மூன்று, இந்த வியாபகம், வியாப்தியம், வியாப்தி என்கின்ற நிலைதான் இந்த இறைவன், உயிர், மலம் என்ற மூன்றுக்குமான தொடர்பு. இறைவன் என்ற அந்த ஒன்றுக்குள்ளேதான் ஆன்மா பொருந்தி நிற்கிறது. அந்த ஆன்மாவை மலங்கள் பற்றி நிற்கின்றன. இந்த மலங்கள் பற்றி இருக்கும் வரைக்கும் ஆன்மாவாலே இறைவனை உணர முடியாது. என்றைக்கு அதை விட்டு விடுபடுகிறதோ அன்றைக்கு அது இறை நிலை விட்டு இறையோடு இரண்டர கலக்கும். அந்த முறைமையை சொல்ல போவதுதான் இந்த சித்தாந்த படிப்பு. எப்படி இது கலந்து நிற்கிறது, பிறகு எப்படி இதுல இருந்து விடுபடும், விடுபடுவதற்கு இறைவன் என்ன உபகாரம் செய்திருக்கிறான், அந்த உபகாரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி விட வேண்டும் என்று அடிப்படையிலே பகுதி பகுதியாக சொல்ல போகிறார்கள். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்துவோம். அதாவது நான் சொன்னவற்றை ஒரு அடிப்படையிலே தொகுத்து சொல்லுகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவிலே. நல்ல சமயம் பக்தி மார்க்கத்தையும் அறிவு மார்க்கத்தையும் சொல்ல வேண்டும். சைவ சமயம் பக்தி மார்க்கத்தையும் சொல்லி இருக்கிறது, அறிவு மார்க்கத்தையும் சொல்லி இருக்கிறது. பக்தி மார்க்கத்துக்கு கோத்திரம் என்றும் அறிவு மார்க்கத்துக்கு சாத்திரம் என்றும் பெயர். இந்த இரண்டு மார்க்கம் இருந்தாலும் இந்த இரண்டு மார்க்கத்துக்குள்ளே ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த முரண்பாடு இல்லாத தன்மையை நம்முடைய அந்த சாத்திர தோத்திர நூல்கள் காட்டுகின்றன. சாத்திர நூலினுடைய கடைசி நூல், கடைசி எல்லையிலே தோத்திர நூலினுடைய அடிப்படையை சொல்லுகிறார், பக்தியை சொல்லுகிறார். தோத்திர நூலினுடைய உயர்வான பகுதியிலே சாத்திரத்தினுடைய அடிப்படையிலே சொல்லுகிறார். ஆகவே தோத்திரம் சாத்திரம் ரெண்டும் வேறுபட்டவை அல்ல. ஏன் இப்படி ரெண்டு பாதை தேவை என்றால், இயற்கை அமைப்பிலே மனிதர்களுக்குள்ளே பேதம் இருக்கிறது. உணர்வு சார்ந்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் என்று பேதம் இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினாலே உணர்வு சார்ந்தவர்களுக்கும் வழிபாட்டு முறை வேண்டும், அறிவு சார்ந்தவர்களுக்கும் வழிபாட்டு முறை வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த ரெண்டு முறையை வைத்தார்கள். சோத்திரத்திலே அடிப்படையாக 12 திருமுறைகளை எடுத்துக்கொள்வார்கள், சாத்திரத்திலே 14 நூல்களை எடுத்துக்கொள்கிறார்கள். 14 நூல்களிலே மூல நூலாக கருதப்படுவது, ரெண்டு நூல்கள் சிவஞான போதத்துக்கு முன்னே வந்து விடுகின்றன. சிவஞான போதம் வருவதற்கு முன்னமே ரெண்டு நூல்கள் வந்து விடுகின்றன. ஆனாலும் சிவஞான போதத்தை தான் சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூலாக கொள்வார்கள். அதிலே அவர் ஒரு நூல் செய்கிறார், அவருக்கு முன்பு ரெண்டு நூல் செய்கிறார்கள். அருணந்தி சிவாச்சாரியார் ரெண்டு நூல் செய்கிறார், பிறகு வனவாசம் கடந்த தேவர் ஒரு நூல் செய்கிறார். கடைசியாக உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல் செய்கிறார், எல்லாம் சேர்ந்து 14 நூலாக மாறுகின்றன. இதுதான் சைவ சித்தாந்த நூல்களுடைய வரிசை. இந்த 14 நூலிலே முதல் நூலாக என்று சொல்வது படிப்பதற்கு உரிய முதல் நூலாக கருதப்படுவது இந்த உண்மை விளக்கம். இதை மனவாசகம் கடந்த தேவர் செய்கிறார். வெண்பாய் என்ற யாப்புக்கூடாக இந்த கவிதைகளை எழுதி அதற்குள்ளே விஷயத்தை சொல்லுகிறார். அந்த வெண்பாய் யாப்பினூடாக சொல்லப்படுகிற இந்த நூலினுடைய முதல் பாடலிலே ஆகமத்தினுடைய உண்மை கருத்துகள், சிவாகமம் அது அப்படி சொல்லுகிற பொழுது சிவாகமம் என்று சொல்ல வேண்டும் என்றால் மற்ற மதங்களுக்கும் ஆகமங்கள் உண்டு என்றபடியால் சிவாகமத்தினுடைய அடிப்படையை மாறுபாடில்லாமல் வெளிப்பட சொல்லுகிற நூல் என்றபடியால் இதற்கு உண்மை விளக்கம் என்று பெயர் வருகிறது. அந்த உண்மை விளக்கத்தை செய்வதற்காக விநாயக பெருமான் தந்தம் கொண்ட முகங்களை உடையவரும் குந்தி வயிறுடையவரும் செந்நிறம் கொண்டவருமான விநாயக பெருமானை தீயிலே இருத்தி நூலை தொடங்குவோம் என்று இந்த நூலை தொடங்குகிறார். இந்த நூல் நூலிலே சொல்லப்பட போகிற விஷயம் பதி, பசு, பாசம், முப்பொருள். இந்த முப்பொருளும் என்றும் உள்ளவை. இந்த முப்பொருளுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன என்றால் வியாபகம், வியாபியம், வியாப்தி என்ற தொடர்பு. எப்படி கடல்வெளிக்குள்ளே கடல் நீரும் கடல் நீருக்குள்ளே உப்பும் கலந்திருக்குமோ அதுபோலே இறைக்குள்ளே உயிர் பொதிந்து நிற்கும், உயிருக்குள்ளே மலங்கள் பொதிந்து நிற்கும். கடலுக்குள்ளே நீர் நின்றாலும் நீரை பற்றிய உப்பு கடல் வெளியை பற்றாது என்பது போல கடல் இறைக்குள்ளே ஆன்மாக்கள் வாழ்ந்தாலும் ஆன்மாவை பற்றிய மலங்கள் இறைவனை பற்றாது என்பது மேலோட்டமான இம்முப்பொருளுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு பற்றிய செய்தி. இனி இந்த மூன்றை பற்றிய விவரங்களையும் தனித்தனியே விளக்கமாக சொல்லப்போகிறார். அடுத்த வகுப்பிலிருந்து அந்த பாடல்களை நாங்கள் படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு விநாயகர் அட்டகம் ஓர் அறிமுகம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: நமச்சிவாய குரு. அந்த தலத்திலே நமச்சிவாய மூர்த்திகள் என்பவர் தமது குரு சிவப்பிரகாசர், நீ இங்கிருந்து நான் உனக்கு தந்த சிவஞான போதத்தை வருகின்ற பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்து எல்லைகிரி சென்று விட்டார். குரு சொல்லை மீற முடியாமல் அங்கேயே இருந்து சிவஞான போதத்தை வரும் அன்பர்களுக்கெல்லாம் உதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மரபுதான் இப்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது பீடத்தில் எழுந்திருக்கின்றவர் 24வது ஆதியன மரபை சேர்ந்தவர். அந்த நமச்சிவாய குரு அவருடைய மரபு சிறக்க, நமச்சிவாய குரு யாருன்னு பார்க்கணும். எல்லாம் சித்தாந்தம் பிடிக்கிறதுனால தெரிஞ்சிருப்பீங்க. குறிப்பா சொல்றேன், சந்தான குருவர் 4 பேர், அகச்சந்தானம் வேற, புறச்சந்தானம் 4 பேர். மெய்கண்டார் அவர் தான் முதல்ல. மெய்கண்டாரின் மாணவர் அதன் படிக்கிறீங்க, 20 அருள்நந்தி சிவம். அவர் எப்படிப்பட்டவர்னு வரலாற்றை சொன்னார். சிவஞான போதத்த மெய்கண்டநாதர் பிறப்பதற்கே ஒரு கால் வழிகாட்டியவராக இருந்தவர் அவர். அவர் தான் இவருக்கு மாணவர். ஆக சிவஞான போதத்தை நேரடியாக பாடம் கேட்டவர். அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவர் எந்த நூலும் எழுதவில்லை. அவருடைய மாணவர் உமாவதி சிவம். இந்த 4 பேர் தான் சந்தானம். அந்த உமாவதி சிவத்தினுடைய மாணவர் அருள் நமச்சிவாயர், அவருடைய மாணவர் சித்தர் சிவப்பிரகாசர், அவருடைய மாணவர் தான் இந்த நமச்சிவாயர், திருவாவுடைய ஆதி நமச்சிவாயர். ரொம்ப பக்கம். ஆக சிவஞான போதத்தை மெய்கண்டாரிடம் பாடங்கெட்ட, அருள்நந்தி சிவத்திடம் பாடங்கெட்ட, மறைஞான சிவத்திடம் பாடங்கெட்ட உமாவதி சிவம். அந்த உமாவதி சிவத்தினுடைய மாணவரின் மாணவரின் மாணவர் யாரு? திருவாவுடைய ராஜனம். அதனால சைவ உலகத்துக்கு ஆதீனம்னா திருவருடைய ஆதீனம் தான். அவங்க சொல்வதுதான் நமக்கு வேதம், அவர்கள் தான் நமக்கு குருமார், அவர்கள் செல்கின்ற மரபைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். ஆயிரம் குருமார்கள் இருக்கலாம், இறைவன் ஆன்மாக்கள் பலவாயிருப்பதனால அவர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப பல நெறிகளும் பல குருமார்கள் அமையலாம். ஆனால் இந்த நெறிக்கு வந்துவிட்ட நமக்கு திருவாவுடைய ராஜ்யனம் தான் சைவ மரபிலே வந்த முதல் குருவிடம். அதை அடுத்து வந்த அதே மரபில் ரெண்டு தலைமுறை தள்ளி வருவது தர்மராஜனம். இந்த இரண்டு தான் சைவ மடங்கள், இவைதான் நமக்கு குருமார்கள். மற்றவையெல்லாம் அந்தந்த நெறிக்கு உரியவர், நம் நெறிக்கு உரியவர் வைத்துக் கொள்ளுங்க. எனவே நமச்சிவாயர் எப்படி தெரியும், உமாவதி சிவத்தினுடைய மாணவர் அருள்நமச்சிவாயர், அவருடைய மாணவர் சித்த சிவபராசர். அந்த சித்த சிவபராசர இவருக்கு நீ இங்கேயே அமர்ந்து வருவோருக்கு ஞானத்தை வைத்துக் கொண்டிருக்க அங்கேயே அமர்ந்து சொல்கிறார். அந்த நமச்சிவாய குரு மரபு தொடர்ந்து வருகிறது, அதுவும் சாதாரண வரல, சிறக்க. இந்த மரபு சிறப்பாக தழைத்து ஓங்க வேண்டும் காலங்காலமாக என்று வாழ்த்தினார் ஒருவர். யார்னா சிவஞான முனிவர். நமச்சிவாய குரு மரபு நாளும் தழைத்து ஓங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். அவ்வாறு சிறக்க வாழ்த்தும் சிவஞான முனிவர். அங்க சிறக்குங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்காரு பாருங்க, வாழ்த்தியன்னு போட்டா போதும், சிறக்க வாழ்த்தும். சிவஞான முனிவர் பத்தாவது பட்டத்தில் இருந்த வேலப்ப தேசியரிடத்து ஞானம் பெற்றவராகினாலே இப்படிப்பட்ட ஞான செல்வத்தை தெரிகின்ற குருமார்கள் இந்த பீடத்திலே தொடர்ந்து இந்த மரபு தலைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அவருக்கு ஒரு துதி பாடினார். உங்க புத்தகத்தில் பின் அட்டையில குரு மரபு வாழ்த்து இருக்குது, அது கொஞ்சம் பாருங்க. கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய், வெண்ணெய் திருவெண்ணை நல்லூர் மேகண்டான். கையிலாய பரம்பரையில் உங்களுக்கு தெரியும் சிவபெருமான் நந்திக்கு சொன்னார் சிவஞான போதம், நந்தி தேவர் சனற்குமாரருக்கு சொன்னார், சனற்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கு சொன்னார், சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு சொன்னார். அந்த பரஞ்சோதி முனிவர் தான் வான்வழியாக தந்து செய்ய வருகின்ற போது பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய மெய்கண்டாக சொன்னார். அந்த நாலு பேரும் அகச்சந்தானம். அப்படி கையிலாய மரபு அந்த பரம்பரையில் வந்த சிவஞான போதம், அந்த சிவஞான போத நெறியை காட்டுகின்ற திருவண்ணூரில் இருந்த மெய்கண்டான், அந்த மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி அந்த மரபிலே வந்தவர் நமச்சிவாயர். குயிலாறும் பொழில் திருவாவட துறைவாள் குருநமச்சிவாய தேவன், குருநமச்சிவாய தேவன் மெய்கண்டார் வழியிலே வந்தவர். அவர் அமைத்துதான் திருவாவடுதுறை ஆதீனம். அந்த செயலாதி மரபு இருக்கின்றதே அந்த திருமரபு நெடூழி தலைக, இதுதான் சிவஞான முனிவர் வாழ்த்தின வாழ்த்து. தனக்கு கிடைத்த இந்த ஞானம் காலங்காலமாக இந்த மண்ணிலை தழைத்து தொடர வேண்டும் என்பதனால ஊழி, ஊழி என நெடுங்காலம். சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாரபகையும் கலியுகம், ஒவ்வொன்றுக்கும் 72,000 ஆண்டு லட்சக்கணக்கான ஆண்டு இருக்கும். நான்கு சேர்ந்த ஒரு ஊழி. பேரூழி காலத்திலே உலகம் அழியும். அந்த ஊழி காலம் எல்லாம் இந்த தலம் தலைக்கணும். நெடூழி ஊழி காலம் நீண்டு கொண்டே போகும். நீண்டு கொண்டு போகிற வரைக்கும் தலைக, தலைகிற சொல்ல பார்க்கணும், தலைத்தல். பயிர் பச்சைலாம் நல்லா தலைச்சு வளருதுன்னு சொல்லுவோம். தலைக்கும் போது வித்து முளைத்து வந்து ஆசையா பார்ப்போம், நாம வச்ச வித்து முளைக்குதே ஒரு ஆனந்தம். அது துளிர்க்கும் பார்ப்போம், கொஞ்சம் வரும், ரெண்டு கிளை வரும், ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். கிளையில துளிர்க்கும், துளித்தது பின் தலையா வரும், அது கிளைக்கும் துளிர்க்கும் தலையா வரும், அதன் பிறகு அரும்பும். ஆக அரும்பு வந்துட்டு இருப்போம், அரும்பு மலரும், அதன் பிறகு அவற்றிலே சில காய்க்கும், கனியாகும், வித்தாகும், வெடிக்கும், வித்தாகும். இப்படி படிப்படிய ஒவ்வொரு ஸ்டெப்பா தலைத்து போகுது, நல்ல பசுமையா தலைச்சு களைத்து நிக்கன்னு சொல்லுவோம். அப்படி இந்த திருமரபு திளைக்க வேண்டும். இங்கிருந்து பல முனிவர்கள் செல்ல வேண்டும், பல இடங்களில் கலைமடங்கள் அமைக்க வேண்டும், தத்துவங்களை சொல்லணும். அப்படி தலைக, தலைத்து இந்த மடம் விரிய வேண்டும் ஆசைப்பட்டார். எப்படி நெடுவுளி தலைக, இந்த வார்த்தை பார்க்கணும். இது எப்படி வாழ்த்துகிறார், இந்த மடம் எப்படியெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று நல்லா தலைத்து திறக்க வேண்டும். ஊழி காலம் வரைக்கும் நெடுவுளி தலைக ஆசதீர, நம்ம கூட சொல்லி பார்க்கறது அந்த வார்த்தை சொல்லலாம், நெடூழி தலைக. எவ்வளவு தூரம் அந்த வார்த்தையை, அதான் சிறக்க வாழ்த்தும். அந்த வார்த்தை எவ்வளவு ஆசைப்பட்டு வாழ்த்தியிருந்த அந்த சொல் சிறக்க வாழ்த்தும். அதான் ஆசிரியர் சொல்கிறார், சீரோங்கு திருத்துறை செய் நமச்சிவாய குரு மரபு சிறக்க வேண்டுமென்று வாழ்த்தியவர் யாரு? சிவஞான முனிவர். இந்த பாட்டை மனதில் வைத்து ஆசிரியர் பாடுறார், நிடூழி தலைக என்று வாழ்த்தும் சிவஞான முனிவர். அந்த சிவஞான முனிவருக்கு ஒரு அடைமொழி போடுகிறார், வீரோங்கு சிவஞான முனிவர். வீரு என்ற சொல்லுக்கு பிறர் யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு. ஒரு சபையிலே அரசன் வீற்றிருந்தான் என்று சொல்வாங்க. வீற்றிருந்தான்னா அந்த சபையில் இருக்கிற யாருக்கும் இல்லாத பெருஞ்சிறப்பு மன்னனுக்கு தான். எல்லா அதிகாரங்களும் அவனுக்கு, நாட்டின் செல்வமெல்லாம் அவனுக்கு, அவன் சொல்வழி கேட்க 1000 மக்கள், அவன் விதித்ததே சட்டம், அவன் சொன்னதே தீர்ப்பு, யாருக்கும் இல்லாத பெருமை. அதான் வீறு. பிறருக்கு இல்லாத ஏற்றத்தோடு இருப்பதை வீறு என்பார்கள். அந்த வீறு சிவஞான முனிவருக்கு. வீறு ஓங்கு சிவஞான முனிவர், வீறு மேலும் மேலும் பெருகின்ற சிவஞான முனிவர். அப்படி என்ன வீறு? அவர் காலம் வரை இருந்த புலவர்களின், சித்தாந்திகளின், முனிவர்களின் தன்மையோடு இருந்த புலவர்களை ஒப்பிட்டு பார்த்தா அவருடைய பெருமை தெரியும். அவர் வடமொழி தென்மொழி ஆகிய இரண்டிலேயும் நிலை கண்டு உணர்ந்தவர். வடநூர் கடலும் தென்தமிழ் கடலும் நிலை கண்டுணர்ந்தவர். அவர் தர்க்கம் பயின்றவர், வேத ஆகமங்களையெல்லாம் கற்றுத் தெளிந்தவர், இலக்கணங்கள் இலக்கியங்கள் முழுமையாக புரிந்தவர், உரை எழுதியவர், சிற்றிலக்கியம் பாடியவர், இலக்கியம் பாடியவர், திறனாய்வு செய்தவர், வடமொழியை பெயர்த்தவர். இவ்வாறு அவர் காலகட்டத்திலே அவருக்கு நிகரான புலவர் வேறு வேறு இல்லை. ஆகியனாலே பீரோங்கு சிவஞான முனிவர் என்று பாடினார். அந்த சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரவின் விளங்கி நின்று, சிவஞான முனிவரின் உள்ளம் மகிழுமாறு விளங்கி நின்றவர் யார்? கச்சியப்பு முனிவர். கச்சியப்பு முனிவர் விளங்கி நின்று போலோடு திகழ்ந்தவர் அர்த்தம். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தெரிந்த புலவராக இருந்தார். கவிராட்சசர் என்று போற்றப்பெற்றவர். ஆனால் மரபு மாறாமல் இருந்தார். மரவின் விளங்கி, தனக்கு புகழ் கிடைத்தவுடனே தானே பெரியவர் என்று ஆசிரியர் மதிக்காத நிலையில் இல்லை, மரபுவை போற்றுகின்ற நிலை இருந்தது. முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று, முனிவரது உள்ளம் மகிழுமாறு மரபு மாறாத நின்று. ஒருவரது உள்ளம் எப்போதும் மகிழும் என்று பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு இடையூறோ ஒரு தடையோ ஒரு தலைக்குனிவோ வருகின்ற நேரத்தில் ஓடி சென்று அதை நீக்கினா சந்தோஷப்பட, பரவாயில்ல ஆபத்தில் உதவன என்று சந்தோஷப்படுவாங்க. அப்படி இவருக்கு என்ன வந்த வரப்போகுது? ஒரு இடத்துல வந்தது. காஞ்சி புராணத்தை அரங்கேற்றுகிற போது ஒரு சின்ன தடை, இன்னொருவர் நம் தளத்தில் வந்து ஒரு புராணம் பாடி புகழ் பெறுவதா அப்படின்னு அந்த ஊரில் உள்ளவனுக்கு ஒரு பொறாமை, அதாவது ஒரு தடை எழுப்பினான். காப்புச்சியில் விநாயகர் வணக்கம் பாடின உடனே சபாநாயகர் துதி பாடுகிறார். சபாநாயகர் தில்லை சிற்றம்பலவன், அதை பாடுகிறார். நூல் அரங்கேற்றும் போது ஒவ்வொரு பாடலாக பாடணும். பாடலுக்கு விளக்கம் சொல்லுவார். சபையில் உள்ளவர் ஐயம் கேட்பார்கள், தடை சொல்லுவாங்க, அதற்கு விளக்கம் சொல்லணும் இல்லை திருத்திக் கொள்ளணும். அதான் அரங்கேற்றுகிற முறை. ஒருவர் எழுந்து, அதுவும் இன்னொருவர் தூண்டிவிட்டு அவர் கேட்ட, எழுந்து சொல்கிறார், இந்த நூல் ஏகாம்பரநாதர் மீது பாடப்பட்ட காஞ்சி புராணம், எனவே இத்தலத்து இறைவன் மீது துதியை சொல்லிவிட்டு அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் மற்றவர் துதியை சொல்லியலாம், எடுத்த உடனே சபாநாயகர் துதியை சொல்வது பொருத்தமல்ல என்று சொல்லிட்டார். சீமணி ஒன்றும் மறு பேசலை, சரி இன்று இருக்கட்டும், பின்னொரு நாள் நூலை தொடங்கலாம்னு வச்சிட்டார். தன் மாணவர் கச்சிய புனிதர் வர சொல்லி நடந்த சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நாளை சபை கூடும், இந்த தடை எழுப்பப்படும், நீ விடை தர வேண்டும் என்று தான் ஒதுங்கிட்டார். அவரே நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், சொல்ல விட்டார். மறுநாள் சபை கூடுது, அந்த தடை எழுப்பப்படுகிறது. எழுப்பப்பட்ட உடனே கச்சிய புனிதர் எழுந்துகிறார். இந்த தலத்து ஓதுவார் யாராவது இருந்தா இல்லைங்க எழுகிறார். இந்த தலது தேவாரம் ஒன்று பாடலாமே அப்படிங்கிறார். தேவாரம் பாடுற முறை தெரியும், திருச்சி சம்பளம் என்று எடுத்து ஆலந்தான் உகந்து என்று பாடுவாங்க. அவர் எழுந்தவுடனே திருச்சி சம்பளம் அப்படிங்கிறார், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடை சொன்னார்ல, அவர் கேட்டு இவர் திருச்சி சம்பளம்னு சொல்கிறாரே உங்களுக்கு உடன்பாடு தானா அப்படின்னு கேட்கிறார். மரபு தானே, தேவாரம் படத்துக்கு முன்னால திருச்சிற்றம்பலம் பண்ண இல்ல. அவர் இந்த தலத்து பதியத்தை, இந்த தலத்து திருப்பதியம் பாடப்போகிறாரு. எந்த தேவாரம் பாடினாலும் மரபு அதுதானே அப்படிங்கிறாரு. இல்ல இந்த தலம் பிரிதிவி தலம் அல்லவா, சிற்றம்பலம் என்று சொல்லாம பிரிதிவி அம்பலம் என்று சொல்லித்தானே அவர் தொடங்குறது முறை. எங்க வர்றாரு தெரியுதுங்களா? பிரிதிவி அம்பலம்னு சொல்லித்தானே தொடங்கியிருக்கணும். சிற்றம்பலம்னு சிதம்பரத்தை நினைச்சிட்டு தொடங்குறாரு அப்படின்னு இல்ல இல்ல, அதான் மரபு. அந்த மரபை ஒட்டித்தான் இந்த நூல்லையும் சபாபதி வணக்கத்தை சொல்லிட்டு பின்னால ஏகாம்பரருடைய துதி வருகிறது என்று சொல்லி அவர் அடங்குறார், அடங்கிட்டார். இப்படி இவன் கச்சியப்பண்ணியூர் உள்ள எப்படி கச்சியப்பண்ணியூர் வேற மாதிரி விளக்கம் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு வார்த்தைய அவர் வாயிலாக அவர் மூலமாகவே ஏற்றுக்கொள்ள சொன்ன அந்த மரபு இருக்குத, அந்த மரபை காட்டி முனிவர் எப்படி மொழிந்திருப்பார்? முனிவர் உளம் மர மகிழ் மரபின் விளங்கி நின்று புகழோடு நின்றவர், தன்னுடைய ஆசிரியர் உள்ளம் மகிழுமாறு நின்றவர், அந்த மகிழ்ச்சி ஆசிரியருக்கு காணிக்கைகள்லாம் கொடுத்து தொண்டு செய்து கொண்டு அப்படி மகிழ்ச்சி அல்ல. இடர் வந்தபோது மரபு வழி நின்று காத்து நின்ற மரபு. இந்த ஒவ்வொரு சொல்லும் எதனால போட்டுக்கன்னு பார்க்கணும். இல்ல இந்த சாதாரண வார்த்தை மாதிரி இருக்கும். சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று மரபு வழியிலே நிற்கின்றார், தன்னுடைய ஆசிரியர் மனமகிழுமாறு வாழ்கின்றார், புகழோடு பல நூல் படைத்து விளங்கி நிற்கின்றார். அப்படிப்பட்ட காரோங்கு பொழில் பேரூர் பேரூர் அதுக்கு அடைமொழி பொழில் பேரூர். ஒரு தளத்தை சொல்லும் போது அது நல்ல வளமுடைய தளமாக இருக்கு சொல்லுவாங்க. ஏன்னா வளமான ஊர்ல தான் மக்கள் குடியிருப்பாங்க. அத நகரங் ஆற்றங்கரையோரில் காவிரி கரையோரம் தாமிரபரணி கரையோரம் அங்கதான் நகரம் வரும், செல்வமா இருக்கும். அப்புறம் நகரம் சிறப்பா இருந்தா நீங்க புராணங்கள்லாம் பார்க்கலாம், நாட்டுப்படலம் நகரப்படலாம் பாடுவாங்க, அதே மாதிரி ஆற்று படலம் வளமான வளத்தை பாடுவாங்க. ஒரு நகரத்தை வளம் பாடும்போது என்னன்னா அந்த நகரம் சோலைகள் மிகுந்திருந்ததுன்னு பாடுவாங்க. விரிவா பாடுகிற போது எல்லாமே பாடப்படும், சுருக்கமா பாடுறதா சோலைகள் மிகுந்த நகரம்னு பாடுவாங்க. ஏன் சோலைகளை பாடுறாங்க அப்படின்னா, சோலைகள் என்பது மக்கள் பொழுதுபோக்காக ஓய்வெடுத்து ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவதற்குரிய ஒரு இடம். எங்கே கொண்டாட்டம் நிகழும், எங்கே உணவு பஞ்சம் இல்லாம மக்கள் செல்வ வளர்த்துருக்காங்க, அங்கதான் பொழுதுபோக்கு தேவைப்படும். வயலுக்கே இடம் இல்லாத போது சோலைக்கு இடம் வைக்க மாட்டாங்க. அப்போ சோலை ஒரு ஊர்ல இருக்குன்னா அது நீர்வளம் நிலவளம் மிக்கதாய் வயல்வளம் மிக்கதாய் அங்குள்ள மக்கள் எல்லாம் செல்வ வளம் மிக்கவர்களாய் எல்லா வளமும் நிறைந்த ஊர் தான் சோலை வளம் மிக்கதா இருக்கும். எனவே சோலை என்று ஒன்று சொன்னாலே அது எல்லா வளமும் உடையது என்று புரிந்து கொள்ளலாம். அதனால சோலையை சொல்வது ஒரு மரபு. அந்த வகையில பொழில் பொழில் பேரூர் பேரூரை வளமான ஊருங்க. அது ஒரு வார்த்தை போடுற கார் ஓங்கு கார்னா மேகம், அது இங்க மலை. கோவை பகுதி எப்போதுமே கேரளா பகுதி சார்ந்திருப்பதனால ரெண்டு பருவ மலைக்கும் மழை பெய்யும், எப்போதும் மேகமண்டலம் சூழ்ந்திருக்கும். இப்போ தான் குறைஞ்சி போச்சு. நான் ஊருக்கு வந்த புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மழை தூரி கொண்டே இருக்கும். ஜூன்லாம் மே கடைசிலேயே ஆரம்பிச்சிடும், ரெண்டும் பருவமழையும் இருக்கும். அதான் ஒருத்தர் பாடினார், கொண்டல் வந்து கொடை பிடிக்கும் கொங்கு நாடுன்னு. எப்போ பார்த்தாலும் மேகம் வந்துட்டே இருக்கும். கொண்டல்னா மேகம், அது கொடை பிடிச்சிட்டு இருக்குமா கொங்கு நாட்டில். அந்த மாதிரி மேகம் தவழுகின்ற ஊர் காரோங்கு. இந்த ஓங்குங்க ஓங்கிய ஓங்குகின்ற ஓங்கும் அந்த வினைத்தை வச்சுட்டே வரலாம். கார் ஓங்கு பொழில் பேரூர். பொழில் சொல்ல காரணம் சொன்ன, அந்த காரணம் மட்டும் அல்ல, இவர் மரபை போற்றுகிறவர். நீங்க பார்த்தீங்கன்னா இங்க குருமரபு பார்த்தோம் பாருங்க, அங்க திருவாவடுதுறை சொல்லும் போது அடைமொழி குயிலாறும் பொழில் திருவாவடுதுறை. அப்புறம் இதே மாதிரி மெய்கண்டதேவருக்கு ஒரு பாடல் துதி உண்டு, அங்கேயும் பொழில் வெண்ணெய் நல்லூர் பொழில் வெண்ணெய் நல்லூர். ஆக பொழிலை சுட்டி திருவண்ணைநல்லூரையும் திருவாவடுதுறையும் பாடுகிற மரபு இருப்பதனால ஆசிரியர் பேரூரையை சொல்லும் போது வளத்துக்கு பொழில் சொன்னாலும் மரபின்னார். ஏன் சொல்றேன்னா, அந்த ஆசிரியர் எப்படி சொற்களை எந்த அடைமொழியும் போடலாம், சொல்லுக்கு பஞ்சம் கிடையாது. காரோங்கு பொழில் பேரூர் தல புராணம் பலபதிகம் கவினை செய்து கச்சியப்புனர் சொல்றார். அந்த பேரூருக்கு பதிகம் பாடினார், புராணம் பாடினார். பேரூர்ல தங்கியிருந்து விரிவாக பேரூர் தலபுராணம் பாடியிருக்கிறார். பேரூர் தலபுராணத்துல தத்துவ ரூபமா வருகிற ரெண்டு பகுதிகளை எடுத்து நம் ஆசிரியையா உரை அளிக்கிறாங்க. காலவ முனிவன் வரம் பெற்ற படலம், உபதேசம் பெற்ற படலம்னு. அங்க என்ன சிறப்பு அப்படின்னா, முத்தி சைவ சித்தாந்த முத்தி மற்ற தத்துவங்கள் பேசுகிற முத்தியிலிருந்தும் மாறுபட்டது. அதனால தருவராஜன குரு முதல முத்தி நிச்சயம்னு ஒரு நூல் எழுதினார். அங்கு விரிவான உரை இருக்கு, சிற்றுரை பெருவுரையெல்லாம். ஆனால் முத்தியை பற்றிய இலக்கணம் அங்கு பேசப்படுது. காலவ முனிவருக்கு உபதேசப்படலாம், அங்கேயும் தத்துவம் வருது. அதுக்கு ஐயா உரை எழுதிக்கிறாங்க. ஐயா மூன்று நூலுக்கு உரை எழுதிக்கிறார். நூல் முழுமைக்கும் இல்ல, தத்துவம் சேர்ந்த பகுதிக்கு. ஒன்று திருவானைக்கா புராணம், கச்சியப் புனிவர் பாடினது. இன்னொன்று திருத்தணிகை புராணம், நந்தி உபதேசப்படலம் உரை அளிக்கிறார். இன்னொன்று பேரூர் புராணம், காலவ முனிவர் உபதேசம் பெற்ற படலம். இந்த மூணுல அந்த பகுதியை மட்டும் எடுத்து உரை அளிக்கிறாங்க. கச்சியப்ப முனிவர் சைவ சித்தாந்தம் என்று இந்த மூன்று நூலிலேயும் தத்துவ பகுதியை மட்டும் எடுத்து விரிவான உரை. மூணு பாகமா இருக்குது. நம்ம சைவ ஈரோடு சைவ சித்தாந்த சபை வெளியிட்டிருக்குது. அந்த மூணு நூலையும் ஒருவர் முழுமையா படிச்சுட்டேன்னா, சைவ சித்தாந்த நூல்கள் பலவற்றை போய் தேடி அறிதில் பெற வேண்டிய நூல் சீர்கள் அத்தனையும் அந்த மூணு நூல் ஆசிரியர் கொண்டு கொடுத்துருவார். முயன்று பாருங்க. அப்படி விரிவான புராணம் பாடினார். திரு ஆணைக்கா புராணத்துல சுருக்கமா சித்தாந்தம் பேசப்படுது. பேரூர் புராணத்துல சற்று விரிவா பேசப்படுது. தனியை புராணத்துல நல்லா விரிவா இருக்குது. தொகை வகை விரி என்ற அமைப்புல திருவானைக்க புராணம், பேரூர் புராணம், தணிகை புராணம், கச்சிய புனிர் பாடினது. அதங்க பேரூர் தல புராணம் பலபதிகம். பலபதிகம் நம்மதிலே சொன்ன, பேரூர்ல அவர் தங்கியிருக்கின்ற போது மழையின்றி மக்கள் தவித்தார்கள். அதற்காக பேரூர் பெருமான் மீது பதிகம் பாடி மழை வருவித்தார்னு. அதுபோக குண்மனோ நீக்க தன் மாணக்கருக்காக திரு தனியாற்றை பாடி பாடினார். இப்படி பல பாடியிருக்கின்றார். இதெல்லாம் சுருக்கமா. புராணம் மட்டுமல்ல, புராணம் பல பாடுகிறார். பூவாளூர் புராணம், திருவானைக்கா புராணம், பேரூர் புராணம், தணிகை புராணம், நான்கு புராணம் படிக்கிறார். காஞ்சி புராணத்தில் இரண்டாவது பாகம் படிக்கிறார். சிற்றிலக்கியங்கள் பல பாடியிருக்கிறார். அதெல்லாம் சுருக்கமா. பேரூர் தல புராணம் பலபதிகம் கவினை செய்து. கவினா அழகுற. அந்த வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்லணும்னா கொஞ்சம் நேரமாகும். இப்போ நேரம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். கவின்னா அழகு. எல்லாரும் அழகாகத்தான் பாடுவாங்க. இலக்கியம் என்றாலே அழகு சுவை தான். இவற்றை என்ன அழகு என்று கேட்டால், நான் முதலே சொன்ன பல இடங்களில் வருகின்ற சிக்கலுக்கு தன் நூலிலே விடை கூறி சொல்லுவார். ரொம்ப அழகா ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ரெண்டுமே சொல்லலாம், சமயம் சார்ந்தும் சொல்லலாம், இலக்கியம் சார்ந்தும் சொல்லலாம். இலக்கியம் சார்ந்து சொல்லிடுறேன். திருக்குறள்ல இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் எது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. நாம இந்த உடம்பத்தான் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். உயிர் உடம்பு ரெண்டையும் பிரித்து பார்க்கறது இல்லை. நான் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா, இந்த பறவை சாய் கூட்டை விட்டு ஓடி போயிடும். பறவை கூட்டை விட்டு போயிடும். அந்த கூட்டுக்கும் பறவைக்கு என்ன சம்பந்தம்? இது சும்மா கிடக்கும், வெறும் கூடு தான், பறவை வேற. அதுபோல தான் உயிருக்கும் உடம்புக்கும். இந்த உயிர் போன அந்த உடம்பு வெறும் கூடு தான். ஆன்மா என்பது உயிர் தான். குரம்பை, குரம்பை என்ன கூடு, பறவை கிட்ட கூடு. குரம்பை தனித்தொழிய புல் பறவை பறந்தற்றே. குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே. பறந்து போன மாதிரி உடம்போடு உயிரிடை நட்பு, உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. கூட்டை விட்டு பறவை பறந்து போற மாதிரி தான். இன்னொரு ஓமை வரும், அதுக்கு உரை எழுதுகிறார் பரிமேலழகர். குரம்பை என்பதற்கு பறவை என்னுடைய கூடு என்று எல்லாம் உரை எழுதுறாங்க. ஆனால் இவர் அப்படி எழுதுறதில்ல, முட்டைன்னு எழுதிடுறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவர் ஏன் முட்டைன்னு இவர் காரணம் சொல்கிறார். பறவை கூட்டிலிருந்து பறந்து போகுது, அது மாதிரி உடலை விட்டு உயிர் போயிடுது. ஓமை ரைட். அவங்க என்ன சந்தேகம் பெருமை சொல்கிறாருன்னா, பறவை சாயங்காலம் கூட்டுக்கு வந்துடும், இந்த உயிர் போயிட்டு வந்துடுமா? வாரா. அதனால ஓமை கூடுன்னு சொல்லக்கூடாது, முட்டைன்னு சொல்லணும். முட்டையில இருந்து பறவை வந்துட்டுன்னா வராதில்ல. எனவே உடம்பு. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முட்டையிலிருந்து பறவை வெளியே வந்துடும். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றேங்கிறாரு. முட்டையை விட்டு வெளியே வந்துன்னா பறந்து போகாதே, உடனே பறக்குமா? அந்த இறக்கெல்லாம் குளிர்ச்சி நீங்கி சிலிர்த்து ரொம்ப நாள் ஆகி தாயோடு உரையிருந்து அப்புறம் மேல நடக்க பழகி, அதனால அது சரியில்லைமாங்க. கட்சியை பொண்ணு இருக்கு, இது உறுத்திட்டே இருக்க போல இருக்குது. அதனால அந்த திருக்குறளுக்கு இந்த சிக்கல் இல்லாம ஒரு விடை சொல்லு நினைக்கிறாரு. தனிய புராணத்துல பாயரத்துல ஒரு பாட்டு வருது. அந்த புராணங்கள்லாம் யாரும் படிக்கிறது இல்ல, படிச்சா இந்த மாதிரி விடை தெரியும். என்ன அப்படின்னா, சுருக்கம் முடிச்சிடுறேன். காக்க கூடு பாத்துக்கிறோம். காக்க கூட்டுல சில நேரம் இந்த குயில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். இந்த குயில் கூடு கட்ட தெரியாது, எல்லா குஞ்சும் பொதிக்கும். குயில் குஞ்சும் கருப்பா தானே இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடைய காலத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால வளர்ந்துட்டுன்னா இறக்கையில முடிச்சுன்னா பறந்து போக ஆரம்பிச்சிடும். சத்தம் விட்டு பறந்து, அப்படி சத்தம் விட்டு பறந்து போற காலத்துல குரல் வேறுபாடு தெரிஞ்சிடும். எனவே இது அண்ணி என்னது கொத்தி கொத்தி பறக்க வச்சிடும். அப்ப அந்த குயில் கூட்டை விட்டுட்டு பறந்து போயிடும், திரும்பி வருமா? அப்படி இப்ப என் குரக்கு சீந்து போச்சுதா, முட்டையில இருந்து வந்துன்னா பறக்காது, அந்த தடையை நீங்கி போயிட்டு மற்ற பறவை திரும்பி வரும், குயில் வராது. எனவே திருக்குறளுக்கு உரையெழுதின ரெண்டு சிக்கலையும் குயில் என்று ஒண்ணு சொல்லி தீர்த்தா. இப்படி இது சாதாரண, இதை விட நுட்பமான கருத்துலாம் இருக்குது. இப்படி அழகுற பாடுகின்ற கச்சியப்ப முனிவர், அவர் பேர் ஓங்கி நிற்கின்றது, புகழ் பேர்னு பேர், பேர் பெற்ற அப்படிப்பட்ட கச்சியப்ப முனிவர்தான் திருவடிகள் பேணி வாழ்வாம். பாட்டை பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிற கச்சியப்பொன்னு திருவாபடுதுறை ஆதீனம் நமச்சிவாய மூர்த்தி, அது வாழ்த்தன சிவஞான முனிவர், அவருடைய மனத்தை மகளிர் செய்கின்ற கச்சியப்ப முனிவர், அவர் பாடின பேரூர் புராணம், அவருடைய புகழ்மிக்க திருவடி வணங்கி வாழ்வாம். இந்த பாட்டில் எந்த வார்த்தையாவது தேவையில்லாத வார்த்தை இருக்குதா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னணியில் எவ்வளவு இருக்குது? இப்படி ஒருத்தர் பாட முடியுமா? இப்படி பாடினாத்தான் அதுதான், அப்படி பாடுறதுதான் புலவர். அப்படி பாட முடிந்த புலமை இருந்தால் தான் பாடணும், இல்லைன்னா உடனே எழுதிட்டு போயிடணும். அப்படிப்பட்ட ஆசிரியர் எழுதிய செல்வமெல்லாம் இந்த தவையினால நூலாக கிடைத்தது, சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மற்ற எட்டு பாட்டையும் பிற்பகலில் முடிச்சிடலாம். நூலை தொடங்காமல் சொன்னது கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, பிற்பகலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
6: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Oh.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் இந்த இச்சை பூரா எதுல இருக்கு? சாப்பாட்டுக்கு வழிதடுதுதான் இல்லையா? நமக்கு இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை கண்டிலேன். இருகை யானைன்னு என்ன? நம்ம தான் சொல்றாரு ஒருகை யானை. அது அது ஒரு நாளினுடைய பெரும் பகுதியை தன்னுடைய வயிற்றை நிரப்புவதிலேயே கழிந்து போகிறது இல்லையா? வயிறு நிறைய சாப்பிடணும்ல அதுக்கு, அவ்வளவு பெரிய உருவத்துக்கு. அதனால பெரும் பகுதி என்ன ஆகுது? உணவு அதிலேயே கழிஞ்சுகிறது. இது அதை விட அதிகமா இருக்கு இது. நம்ம ஏன் நம்ம வயிற்றுக்கு மட்டும் பாக்குறது இல்ல, புள்ள வயிற்று கொண்டாடு வயிற்று அப்படி ஒரு யானையை விட இது தமிழ் தான். இருகை யானையை ஒத்திருந்து. அப்ப இதுல கவனம் செலுத்தும் போது நம்ம உள்ளத்துல கருத்தாக அறிவா ஒருத்த நிக்கானே அவனை ஏற்று பார்க்க முடியுதா? அதான் எத்தை வரை ஏந்தும் ஏதும் பழக்கம் இதான் அவனை பார்க்கவே முடியல. என் உள்ள கருத்தையான் கண்டிலே கண்டது என்ன? எவ்வமே. அதனால துன்பம் தான் அதனுடைய பயன் என்று சொல்றாரா இல்லையா? அது சொல்றகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். எனவே வேட்கை, வேட்கை என்ன? இச்சை, விருப்பு, மிக விருப்பு. அதே வேட்கை சொல்றாரு, மிக விருப்பு. வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் எதை பார்த்தாலும் எதை மையமாயிருக்கிறது? இந்த உடம்பை நோக்கித்தான் நம்முடைய செயலெல்லாம் இருக்கிறது. இந்த உடம்பை நல்லா சுகமா வச்சுக்கணும், அப்படிதான் நம்ம மையம். நம்முடைய எந்த செயல் எடுத்தாலும் எதை மையமாக்கும் செயல்படுகிறது? உடம்பை மையமாகும். அதனால உண்டி பொருட்டால் இந்த உடம்பு என்னது? இந்த உடம்பு என்ன? அன்னமய கோஷம், அன்னத்தால் வாழ்வது. அதனால அந்த அதுக்குள்ள இதை சேர்க்கிறதுதான் வேலையா இருக்கு இல்லையா? எனவே ஒரு கால் அவையாது மண்டியறியும் பெருந்தீ மாற்றுதற்கு. அந்த பசி எப்பமாவது நீக்கிடலாமா கம்ப்ளீட்டா? ஏன் முடியாது? இங்கேயோ பசி நீங்கவே மாட்டுக்கா, நீங்கிறதே இல்லையா? என்னமா காமனோருக்கு சாப்பிடுமா? அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்க பசிக்கு நல்ல நல்ல ஆத்மான இருக்கும். எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க பசி. சரி இருக்கட்டும். ஏன்னா இந்த உடம்பு என்னன்னா பசி நோய் செய்த பரி. பசி நோய் செய்த பரின்னு பை, பசி என்ற நோய் உள்ள ஒரு பை. அதுக்குள்ள இருந்துகிட்டு பசியாம இருக்கு எப்படி இருக்க முடியும்? பசியத்தான் செய்யும். விளங்குதான். பசி உயிருக்கா உடம்புக்கா? உடம்புக்கு தான். அந்த இதுக்கு டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும், டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஃபியூல். அது என்னது? ஃபியூல். எனவே இது இது என்ன சொல்வார்னா தூரா பெருங்குடி. இப்ப ஒரு குழி இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது போட்டா என்ன செய்யும்? இது நிரம்பவே மாட்டுக்கு, போட போட போயிட்டே இருக்கேன். எனவே பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும் சொல்றதா இல்லையா? எனவே இந்த ஆன்மாவுக்கு இந்த நாம சாப்பிடுறோம் அது ஒரு காலம் அவியாது. அந்த பசித்து என்ன செய்ய மாட்டேங்க? அடங்கவே செய்யாது. அந்த தீங்கிறது எரிஞ்சு எரிஞ்சுக்கிட்டேதான் இது. போட போட போடு போடுங்க. அவியாது மண்டி எரியும் பெருந்தி என்றார் பசித்திய. அதை மாற்றுவதற்கு அதை எப்படியாவது மாத்திரணும் அப்படின்னு நினைச்சு நாம முயற்சி செய்யணும். எப்படி? தின் திரள் சேர் வல்லார்கள். எப்படி பண்ணலாம்? தின் திரள் திறமைய பூரா நம்முடைய முழு திறமை அதுலதான் காட்டணும். எதுல? இந்த உடம்பு சுகத்தை காட்டணும் இல்லையா? தின் திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால், அவரவருக்கு முடிந்த வகையால், வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம், எல்லா தொழிலும் அதை மையமாச்சுதான் இருக்கு. எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து இறைவன் உங்க கூட அதுக்கு நீங்க என்ன விரும்புகிறோ அது கூட அதை செயல்படுத்துகிறான். இசைந்து செல்காலை அப்படி செல்லும் பொழுது முட்டாமல் செய்வினைக்கும், முற்செய் வினைக்கும், முட்டாமல் செய்வினை, முற்செய் வினை. முன்னால செஞ்ச வினை இப்ப என்ன? விடாம செஞ்சிருக்கு ஆகாமியும். இந்த ரெண்டுக்கும் செலவு பட்டோரை தீட்டும் படி போற்றி. வரவு செலவு இத்தனை இதை கொண்டு வந்தான் இல்லையா? இப்போ நாம இங்க வந்திருக்கோம், பிறந்திருக்கோம், பிறந்தது எதுக்காக பிறந்தோம்? வினயத்துக்கு பிறக்கல. நான் பிறந்ததன் நோக்கம் என்னன்னா, என்ன சொல், நம்ம திருமுறைகள் சொல்கிறது, பிணிகள் பிறப்பு ஒழிய பிறப்புடி. எனவே பிறவாமல் இருக்க, பிறவாமல் இருக்க பிறந்தோம். எதுக்கு பிறந்த என்ன சொல்லணும்? இனி பிறவாமல் இருப்பதற்காக பிறந்தேன். அனுபவிக்கணுமா? என்னத்துக்கு அது? அது மருந்தியா? மருந்து சாப்பிடறதுக்காக நம்ம இது நோய் நீங்கிறதுலாம் நம்ம இது மருந்து சாப்பிடறது நோக்கம் இல்லை. எனவே இங்கே ஒரு கால் அவியாது மண்டி எறியும் பெருந்திரள் மாற்றுவதற்கு தின்சீரல் செயல் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கி இசைந்து நம்ம கூடிய அந்த தொழில் செய்வதற்கான ஆற்றலை எல்லாம் கொடுத்து உடன் நிற்பவன் யாரு? பெருமான். அப்படி நின்று முட்டாமல் செய்வினைக்கும். அப்போ நாம் அங்கிருந்து பிறவி வரும்போது நம்ம பிராரத்தம்னு சொல்றோம். பிராரத்தம்னா என்ன? பிராரத்தம்னா என்னதுன்னு கேட்டேன். பிராரத்தமாவது நேர் செய்தல் அர்த்தம். பிராரத்தம்னா நேர் செய்தல். விளங்குதா? எனவே நாம் இங்க வந்து அனுபவிச்சு நேர் செய்ததுக்காக கொண்டு வந்திருக்கோம். அதனால இங்க வந்து ஆகாமியம்னா காமியம்னா இச்ச. ஆகா ஆகாம் ஆ என்பது உபசரிப்பம். ஆகாமியம்னா விரும்பி செய்யப்படுவது, விரும்பி செய்யப்படுவது, அதெல்லாம் ஆகாமியம். சஞ்சிதம் என்பது நன்கு பெறப்பட்டது. இப்படி செஞ்சு செஞ்சு நிறைய குவிச்சு வச்சிருக்கிறது வினை குவியல் இல்லையா? நமக்கு திருமுறைகள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? வெண்ணூற வெண்ணூற அடுக்கிய விறகுன்னு அது என்னது? வினைகள். அந்த வினைகளை விறகென்றார். எதனால? எரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி. அதை அனுபவிக்கிறதுன்னு சொல்லல, என்ன செய்யறாரு? எரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி வினைகளை விறகென்றார். அடுக்கிய என்றார் எற்றுக்கு? அந்த வினைகளை முறையாக எந்த வினையை அனுபவித்த பின் அடுத்து எந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்று முறைப்படுத்தி அங்கே இறைவன் வைத்தது பற்றி அடுக்கிய என்றார். விளங்குதா? ஒரு ஒரு இதை எடுத்து போயாச்சுன்னா அடுத்தால போய் ரெடியா இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும். விளங்குதா? எனவே இப்படி ஒரு சட்டியை கொண்டு வந்திருக்கான் இங்க அனுபவிக்கிறதுக்கு. எத வினைய பிராரத்தம் இங்க கொண்டு வந்த, அதான் இங்க கொண்டு வந்தவன் அது முன் செஞ்ச வினை, அதுல கொஞ்சத்தை கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து அதை விநியோகம் பண்ணும் போது என்ன செய்யறான்? அங்கங்க வாங்கி கை விட்டு வாங்கி போட்டு நிறைய ஒரு செட்டி பத்து செட்டி ஆயிடுது. விளங்குதா? கழிச்சிட்டு போக வந்தா என்ன செய்யுது? எப்படி கழியும்? எனவே அவன் என்ன செஞ்சான் என்ன செஞ்சான்னு பார்த்து பார்த்து அவரு கணக்கு எழுதுறாரு. சஞ்சித வினை உங்களால் அனுபவித்து கழிக்கப்பட முடியாது. பெருமான் வந்து தள்ளுபடி செய்தால் என்று, அதான் தீக்கை. தீப்பதுதான் தீக்கை. இப்ப வினைகள் எல்லாம் எரிக்கிறான். நோய் சாரி காரி ஆயிட்டுன்னா என்ன செய்யறோம்? முன்னால வாங்கின இல்லையா பை பையா தானே கொடுக்காங்க மாத்திரை. அந்த பைய அடுக்கி வச்சிருக்கோம், அவ்வளவும் சரியா போச்சுன்னு என்ன செய்யறது? அவ்வளோத்தையும் உப்பையில போடுறோம், இங்க எரிக்காரு, அவ்வளவுதான். விளங்குதா? எல்லாம் அனுபவிச்சு கழிக்க முடியாது. எனவே இந்த ரெண்டுக்கும் இவன் கொண்டு வந்த வினை பிராரத்தம். அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கும். அனுபவிக்கும் போது நாம் என்ன செய்யறோம்? அந்த வினை மேல ஒரு கருத்து, இன்பம் வந்தா விருப்பு, துன்பம் வந்தா வெறுப்பு, அந்த கருத்து புதுவினை ஆகிறது. எனவே இது அப்படியே சுழற்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம கருத்து என்பதை யார் அறிவார்? வாயானை மனத்தானே, மனத்து நின்ற கருத்தான், அவன் தான் கருத்தறிந்து முடிப்பான், முடித்தான். அப்படி எழுதி வச்சான் அவன். என்னென்ன செஞ்சா, என்ன நினைச்சுக்கிட்டா செஞ்சிருக்க நீ அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறாரு இல்லையா? அந்த பட்டோலை, பட்டோலை என்பது என்ன? நம்முடைய வினைப்பட்டியல், அக்கௌண்ட், நம்ம அக்கௌண்ட்ல ஏறிடுது. விளங்குதா? அப்புறம் இந்த வினைப்பட்டியல் ஏற்றி வச்சிருக்கிறோம். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா அது எப்படித்தான் தொலையும்? அப்போ இப்படி இந்த வினைகளை செஞ்சு செஞ்சு இப்படி வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வினை அனுபவமும் வினை நுகர்ச்சியும் ஈட்டமும், வினை ஈட்டுதும் நுகர்தும் இல்லையா? அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும். வினை செஞ்சதுனால பிறக்கும், பிறந்ததுனால வினை செய்தோம், இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த நட்டு ஓங்கும் இந்நிலைமை மாடருக்கே அன்றி, இது மனுஷனுக்கு மட்டும்தான் இல்ல, எல்லா உயிருக்கும், எண்ணிலா மண் உயிருக்கும் இந்த வழக்கே. இதே போல எல்லா உயிர்களும் வினையை அனுபவிக்கிறதுக்காக வருது, வந்த இடத்துல அந்த அனுபவிக்கிறது மட்டுமல்லாம புதுசாகவும் ஈட்டுகிறது. அப்போ அந்த இதெல்லாம் முடிச்ச உடனே அந்த காலம் இருக்குமா இல்லையா, அது போல ஆயுள், அந்த ஆயுள் முடிச்ச உடனே, அப்போ அந்த ஆயுள் எப்ப முடியும், நாம கொண்டு வந்த பிராரத்தம் முடிஞ்சா, வினைதான் முடிந்தால் திணைப்போது அளவும் நில்லாது கண்டா என்றார். அப்போ என்ன செய்வோம்னா, அந்த முன்னுடைய நாள் நாள் வரையில் அந்த நம்முடைய ஆயுள் முடிய போது, அந்த நாள் வரும்போது உடல் பிரித்து இந்த உடல்ல இருந்து செஞ்ச அனுபவிச்ச காலம்லாம் முடிஞ்சிடுது, அதுல இருந்து நம்ம உயிரை பிரிக்கிறார். பிரித்து நல்வினை கண் வானாளில் மாலாய் அயனாய் நீழ்நாகர் வானாடர் கூண் முதலாய் வந்த பெரும்பதத்து. அப்போ நல்வினைகள் நிறைய செஞ்சிருந்தோம்னா நம்மளை என்ன செய்வாருன்னா, இந்திர பதவி, அந்த விஷ்ணு பதவி, பிரம்ம பதவி, இப்படி பல பதவிகள் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் அங்க அனுபவிச்சு, அதெல்லாம் என்னன்னா பெரும் பதத்து, பதம் என்னது, அதெல்லாம் ஒவ்வொரு பதவிகள், அந்த பதவிகள்ல போய் இருந்து அதுக்குள்ள சுகத்தை அனுபவித்து, அது பல விதமா வரும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், அதை அனுபவித்து அந்த நாளும் முடிய சரின்னு அடுத்தாவில வருவான். யார் வருவா? வெற்றி கடும் தூதர். ஆமா, காலனுடைய தூதர்கள் வருவார்கள். வேகத்துடன் வந்து பற்றி, கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணாம சடான் வந்து குடிச்சு பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட கொண்டு போய் யமதர்மன் முன்னால் நிப்பாட்டாங்க. இந்த வந்துட்டான் பய அப்படின்னு பால் காட்ட அவன் வந்துச்சு. ஆனாலும் அவன் மட்டும் இல்ல, அவன் அக்கௌண்ட்டும் முன்னால கொண்டு வந்து வச்சாச்சு. அவன் செஞ்சது என்னெல்லாம் செஞ்சாம்னு கணக்கும் வந்தாச்சு. ஏ, உனக்கு சாமி வரும்போது என்ன செய்ய சொன்னாரு? சொன்னாரா? சொன்னாரியா? பெரிய அப்படி செஞ்ச மறந்துட்டேன். மறந்துட்டானா இல்லையா? எனவே ஆடாபாவி, உனக்கு இந்த பிறவியிலிருந்து நீங்க அதுக்காகதானே எல்லாம் கொடுத்தோன்னு சொன்னாரு. இன்னும் பழையபடி பிறந்த இத்தைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து அடப்பாவி, பிறவாமதுக்கெல்லாம் உனக்கு கொடுத்தாரு, இன்னும் பழையபடி பிறக்கிறதுக்கெல்லாம் நீ அங்க முதல கொண்டு வந்திருக்க, பாவத்தை சேர்த்துக்கிட்டு வந்திருக்க என்று இத்தைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக அவனுக்கு நல்ல புத்திமதிகள் சொல்றாரு. இல்லையா, உனக்கு எப்ப ஏற்பட்ட பிறவியை கொடுத்தோம், நல்ல காய் காலம், இதை வச்சு நீ எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கலாம், செஞ்சிருந்தா உனக்கு எப்பேற்பட்ட இடங்கள் கிடைச்சிருக்கும், பம்பா கெடுத்து போட்டிய அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப, இவன் பயந்து கிடுகிடுன்னு அணிக்கிட்டு போனான். கல் நெஞ்சரா இருப்பாங்க, அவங்க வந்து பிடிச்சி கொண்டு போறான், கொண்டு போய் அங்க அவர் முன்னால கொண்டு விடுதான். அப்போ இவன் பயந்துக்கு, அவன் இவனே இப்படி இருக்கானே, இவன் தலைவன் எப்படி இருக்கான், அவன் குர நடுங்கிட்டு போறான். அவன் இவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணதை பார்த்தோன்னு இவனுக்கு ஒரு உச்சி புரிஞ்சிருது. நாம எவ்வளவு பயந்துட்டு வந்தோம், பரவாயில்லையா, நமக்கு நல்லதெல்லாம் சொல்றான, புத்திமதி சொல்றானே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்திலே ஒரு இடிய தூக்கி போட்டான் வண்டியில. நல்லதோர் இன்சொல் நடுவாக, இப்படி நல்லதா சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன சொன்னான், சரி சரி இவன் செஞ்சது இதுலாம் தண்டனை கொடுங்க அப்படின்ட்டான். ஓ, ஓஞ்சு போச்சே. நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் தம் செய்திக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று வெய்துற்று விரைக்க சலிச்சு போய், இவனுக்கு எத்தனை தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, ஓ கொண்டு போய் இவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு தந்தா அவன் தண்டனை கொடுங்க, அதுக்குதான் காத்து இருந்தோம்னா விழுந்துட்டு போயிட்டான், கொண்டு வந்துவேன் விளங்குதா. எனவே விடை கொண்டு, நமற்ற யாற்ற விடை கொண்டு, அந்த எமண்ட விடை கொண்டு மையல் தரும் செக்கி நடை திரித்தும், செக்குல போட்டு ஆட்டுதான் பாருங்க, மையலிடை செக்கிலிடை திரைத்தும் தீவாயில் இட்டரித்தும், நல்ல தீல போட்டு வேக வைக்கான். என்ன செய்தான், தீவாயில இட்டு எரிக்கான், தக்க நெருப்பு தூண் தழுவித்தும். இதெல்லாம் நீங்க சிவ தர்மோத்தரத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன தண்டனை, என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை, பரத்தேரை தழுவியங்களுக்கெல்லாம் இங்க இரும்புத்தும், அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இருக்கு இல்லையா. அங்க நறுப்பு தூண் தடி விக்கு ஒங்கும் நாராசங்காட்சி செவி மடுத்தும் இல்லையா. அங்க தேவாரம் போட்டுக்கிட்டு இருக்கு, அதை கேட்காம சினிமா பாட்டு கேட்டா கொண்டு அவன் காதை. இங்க செம்ப காய்ச்சி வச்சிருக்கான், அண்டா அண்டாவா வச்சிருக்கான், போரி ஊத்துப்பா அவன் காதல் இல்லையா. எனவே அத மிக்கு ஒங்கும் நாராசங்காட்சி செவி மடுத்தும். அதாவது நாக்கு எது கொடுத்தான் பாடதுக்கு இல்லையா. திருமுறைகள் ஓதா வாய் சொல்ற, உனக்கு என்ன வாய்ங்கிறாள். அதனால எவனும் திருமுறை ஓதல கொண்டாங்க, அவன் நாக்கப்புறம் வெட்டு, இவனுக்கு எதுக்கு நாக்கணுமே, வேண்டாத பேசலானா, சிவன் என்ன செய்தானா அவனுக்கெல்லாம். இங்க இவன் செய்யறது சக்தி நாயனார் செஞ்சாரு, இங்க செஞ்சாரு இல்லையா. அதனால ஆமா அங்க இங்க தப்புனவன அங்க, இங்க தப்பிச்சு போனவன அங்க தண்டனை உண்டு. எனவே அவனுக்கு நாய் அறிந்தும் ஈரா உன் ஊனை தின்னு அடித்து நல்ல மாம்ச சாப்பிட்டவன கொண்டாடான். தன்னும் பெருக்கருக்கு பிறன்பான் எங்கனே ஆளும் அருள். எனவே அப்படி திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ பிணத்தை தின்பவன் யாரு? செத்தது பிணம் தானே, செத்தது செத்ததானே சாப்பிடலாம். செத்தது என்னது? பிணம். பிணத்தை எழுதிங்கும் பேய் இல்லையா. பிணம் தண்ணி பேய்களை அருள் ஆளுமோ என்பார் காளிஞர். இந்த பாட்டுக்கு காளிஞர் சொல்வார் இப்படி இல்லையா, பிணம் தண்ணி பேய்களை. இதுக்கு மேல உங்களை தாக்க முடியாது இல்லையா, மாம்சம் சாப்பிடுவோம் இதுக்கு மேல தாக்க முடியாது, அப்படி தாக்குறாரு. எனவே இங்க அங்க நல்ல

0: இருக்கு நரகம். அதனால அங்க வெவ்வேறு நரகங்கள்ல இவர்களை அழுத்தி வைத்து, அதனால என்ன சொல்றாரு, அவ்வளவு செஞ்சும் அவருக்கு கோபம் குறைய மாட்டேங்குது. பின்னும் தம் வெங்கோபம் ஆராயத வேட்கையராய், இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணா இல்லல் கடுநரகம் பன்னெண்டு நாள் செல்லும் பணி கொண்டு. எனவே இங்க சிலவன் நரகத்தை முடிச்ச உடனே ஒரு நரகத்தை முடிச்சாச்சுன்னா அடுத்த நரகத்துக்கு போவான். இல்லையா, சொர்க்கத்துக்கும் அப்படிதான், சொர்க்கம் ஒரு முடிச்சாச்சுன்னா அடுத்த சொர்க்கத்துக்கு போனாலும் போவான், இல்லைன்னா கிட வந்தாலும் வருவான், அது எப்படி வேணாலும் அமையும். எனவே இப்படி பல நாள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் முன்னாடிக்கண்டு கடன் கழித்தல் காரியமாக எண்ணிக்கொண்டு, இதெல்லாம் நாம் முன்னால செஞ்சதுக்கான கடன் வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணும், கட்டித்தான் தீரணும். கடன் வாங்கினா அப்ப நாம செஞ்சதுடைய பயன் அனுபவித்து தான் தீரணும். கடன் கழித்தல் காரியமாக எண்ணிக்கொண்டு வரும் நோயின் குறிப்பறிவார். இதெல்லாம் எதனால் வந்தது, ஆணவம் என்ற ஒரு அழுக்கு இருக்கிறதுனாலதான் இப்படி வேண்டாத வேலைகள்லாம் செஞ்சது. எனவே அந்த அந்த அதுதான் அங்க நோயா இருக்கு, அந்த நோயினுடைய தீவிரம் இல்லையா, அது சிலவனுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு, சொல்லணும் குறையா இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நோயின் மண்டி எரியில் காய்ச்சி சுட, அப்போ வைத்தியர் என்ன செய்வாரு, வைத்தியர் யாரு, வைத்தியநாதன் தான், வைத்தியர் யாரு, வைத்தியநாதன். அவர் என்ன செய்யறாரு, இந்த நோய்க்கு இவன் முன்னால செஞ்ச கடன் வாங்கினது கூட கொடுக்கான், இது நோயினால வந்தது, அந்த நோய்க்கு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு நோய்க்கு என்ன செய்வாங்க, இப்ப சில இடங்கள்ல செப்டிக் ஆயிருக்குன்னு என்ன செய்வாங்க, அது அந்த காலத்துல ஆன்டிசெப்டிக் எதுனா தீயில காய்ச்சி சுடுவது, நெறியில் அதான் மண்டி எரியில் காய்ச்சி சுட, அதுல சூடு போடுவாரு. அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுனா அந்த இடத்த அறுத்து நீக்கிடுவாரு. இப்பவும் செய்யறாங்களே இல்லையா, கால் விரல்ல சில சுகர் பேஷண்ட்டுக்கு விரல் எடுத்துருந்தான் கால் எடுத்துருந்தான், அத மாதிரி அந்த அறுத்து எடுத்துருவாங்க சூட அறுக்க. அப்புறம் கண்ணுல கேட்ராக்ட் சரியா இல்லைன்னு செய்வாரு, கண் உரிக்க, அப்படிலாம் செய்யறாங்களா இல்லையா, என்ன இப்படி செஞ்சிருந்தே அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கவா செய்யறான். அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும், ரூவா கொடுக்கும், இப்படி தண்டனை கொடுத்தவனுக்கு இப்படி செஞ்ச துன்பம் தானே, இந்த துன்பப்படுத்தினவருக்கு என்ன செய்யறோம் நாம, நல் நிதியம். அதனால இங்க அதனால இறைவன் என்ன செய்யறாரு, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ற மாதிரி தாய் தந்தையர் பாத்துட்டு தானே இருக்காங்க, அது மாதிரி தாய் தந்தை யாரு நமக்கு, பெருமான். அவன் பார்த்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியா பிள்ளைக்கு சீக்கிரம் குடமாட்டும்னு இருக்காராம், கண்டு நிற்கவல்ல கருணை மரம் போற்றி இந்த இவ்வளவு கொடுமைப்படுத்தினாரும் அவரு இதுக்காக கருணையோடு இருக்கிறார், ஏன்னா இவன் நல்லதுக்காக தான் செய்யறாங்க.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை, வழங்குபவர் சிவத்திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம்.
3: சித்தாந்த செய்திகளை அருமையாக சொல்கின்றார் பாருங்கள். நன்றி, இந்த விளக்கம் நன்றாக உள்ளது என்று குருமூர்த்தியுடைய விளக்கத்தை போற்றுகின்றார். போற்றிட்டு சித்தாந்த செய்திகள் நிறைய சொல்றார். கருதும் உயிரறிவு நாட்டும் பிறவின் அவை என்றும், தீட்டுகின்ற வீடு இன்பம் என்றும், வினைப்பயத்தால் தீ நிறையும் கூடுங்கொள் என்றும், குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும், பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும், போற்றாது உறப்பிணித்துக் கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற, போற்றாது உறப்பிணித்துக் கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற நின்று, தலைமை பெற நின்று, அனந்தம் தன்னுடைய சத்தியதாய் தான் ஒன்றாய் மண்ணுகின்றது ஆணவமா, ஆங்கு அதனை ஆறுயிர்காயே இறங்கி பேணி நடத்தல் திரோதமாம், காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம் அற்பம் அகற்றாது தொழில் பூண உரல் மாயை, பொசிப்பதற்கு காணலுற நன்று தீது என்ற வினை, நாட்டுகின்ற நான்கானும் ஒன்றி வரும் அவத்தை ஓர் மூன்றாம், இன்றதனை ஓதியிடின்

0: கேவலம் ஒன்று, உற்ற சகலம் ஒன்று, சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்று என்ன? சித்தாந்த அடிப்படை செய்திகளை எவ்வளவு அழகாக சொல்கின்றார் பார்த்தீர்களா? கருதும் உயிரறிவு நாட்டும் திறவின் அவை என்றும். கருதும் உயிரறிவு என்றால் சிவத்தை கருதக்கூடிய கருத வேண்டிய உயிரின் அறிவை, அந்த சிவத்தை கருத விடாமல் உலகம் என்ன செய்கின்றது? தன்பால் மயக்கி வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் சார்ந்த பிறவி குற்றமுடையது. உலகமயக்கம் கொண்ட ஒரு வாழ்வு குற்றமுடைய வாழ்வு. ஏன்னா இந்த உயிரின் அறிவு சிவத்தை சிந்திக்க வேண்டியது, சிவத்தை சார வேண்டியது. சிவத்தை சார வேண்டிய உயிரை, அதாவது பேரறிவு பொருளாக சிவத்தை சார வேண்டிய உயிரை, ஜடப்பொருளாகிய தன்னை சார்ந்திருக்கும்படி இந்த பிறவி என்ன செய்கிறது? வசப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவே பிறவி குற்றமுடையது. அதனாலதான் பிறவியை பழித்து பாடுகின்றார்கள் ஞானிகள்லாம் இல்லையா. அதனாலதான் சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சுளியில் என்று பிறப்பை கண்டிக்கின்றார். அந்த பிறப்பு அந்த மாதிரி மயக்கம் செய்வது. எனவே அந்த பிறவி நவை, நவைனா குற்றம். அதனாலதான் பிறவி குற்றமுடையது என்றும். தீட்டுகின்ற வீடு இன்பம் என்றும். வீடு வேறுதான், எப்படிப்பட்டது? இன்பமானது. ஆக ஞான சாத்திரங்களிலே குறிப்பிடப்படுகின்ற வீடு வேறுதான், இன்பமானது. வீடு இன்பம் என்றும். வினைப்பயத்தால் தீநிறையம் கூடுங்கோல் என்றும். வினைப்பயனாக சொர்க்க நரகங்கள் விளையும் என்றும். நிறையம்னா நரகம் மட்டும்தான், அதை சொன்னதனால சொர்க்கத்தை அங்கே அறிவித்துக் கொள்ள வேண்டும். குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும். இப்படி வினைப்போகங்களிலே பொருந்துகின்ற உயிர் பக்குவ காலத்தில் என்ன செய்யும்? வீடு பேறு அடையும். அதையும் சொல்லியிருக்கிறார். குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும். பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும். உயிரை விட்டு ஒருபோதும் நீங்காமல், பேராது நீங்காமல் இல்லையா, எப்போதும் உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்ற இறைவன் உண்டு. பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும். உயிரை விட்டு இறைவன் மட்டும்தான் பிரியாமல் இருக்கிறானா? அப்படின்னா பிரச்சனையே இல்லையே. வேறொன்றும் உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்றது. இந்த வேறொன்று எது எனக்கு தெரியலையே அப்படின்னா அது தன்னை காட்டாது, தோற்றாது. நான் தன்னை காட்டாமல் உறப்பிணித்து கொண்டு, உயிரை மிகவும் பிணித்து கொண்டு. பிணித்தல்னா என்ன? அதனுடைய தகுதியினை இழக்க செய்தல். ஒரு பொருளை பிணித்தல்னா அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடை செய்தல், அதுதான் பிணிப்பு. இந்த நோய்க்கு வந்து பிணின்னு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா? ஏன்னா அதை நம்ம பிணிப்பதனாலதான் பிணின்னு பேரு. பிணித்தல்னா என்ன? நம்மளை வந்து நம்முடைய இயல்புல நம்மளை இருக்க விடாது. வழக்கமா செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்ய விடாம இதை நம்ம கடைபிடித்து வைத்து விடும் அந்த நோய். அதனால அதான் பிணித்தலை செய்வதனால அந்த நோய்க்கு பிணின்னு பேர் வச்சாங்க. ஆங்கிலத்தில் டிசீஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சௌரியமா ஈஸியா எல்லா வேலைகளையும் என்ன செய்யக்கூடிய ஒரு நிலைமையில அந்த ஈஸியா இருக்க விடாம என்ன அது வந்து பிணிப்பதனால அத டிசீஸ் என்று வைத்தார்கள் என்றும் சிலர் சொல்வார்கள். சிலர் சொல்ல அதுக்கு எதிர் சொல்லாக சொல்வார்கள் கேட்டிருக்கிறேன். தமிழ்ல அழகா பிணின்னு பேர் வச்சாங்க. பிணிப்பது பிணி. அதாவது உயிருக்கு அறிவு உண்டு, இச்சை விருப்பப்படக்கூடிய ஒரு தகுதி உண்டு, கிரியை செயல் உண்டு. எல்லாம் முதல்வன் துணையோடு தான் இந்த அறிவித்த செயல் விளங்கும் இல்லையா? தானா விளங்காது. இருந்தாலும் முதல்வனை துணை கொண்டு அறிவித்த செயல்கள் எல்லாம் விளங்கக்கூடிய ஒரு பேச்சினை இந்த உயிர்கள் பெற விடாமல் ஆணவ மலம் தான் என்ன செய்கிறது? தடுக்கிறது. ஆகிய நாளை உயிர்களை அது பிணிக்கின்றது. உயிர்களின் அறிவு இச்சை செயல் எல்லாம் விளங்க விடாமல் தடுக்கிறது, பிணிக்கின்றது. அதனாலதான் உர பிணித்து கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற. ஆணவத்துக்கு என்ன தலைமைனா தன்னையும் காட்டாத தலைமை. வினைகள்லாம் தம்மை காட்டும். ஏன் ஒருத்த நாலு பேருக்கு நல்லது செஞ்சா நல்லா புண்ணியம் செய்யறா ஐயாமா, தெளிவா அது காட்டுது புண்ணியம். அது நாலு பேருக்கு தீங்கு செஞ்சான்னா பாரு பெரிய பாவம் செய்யறாமா. நல்வினை தீவினைலாம் புலப்படுகின்றன. ஆனா அந்த ஆணவம் என்பது தன்னை சிறிதும் காட்டாமல் மறைத்திருக்கின்றது. அதான் நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற. தலைமைனா அந்த மும்மலங்களிலே அதுதான் தலைமையானது. தீயவற்றில் தலைமை என்ன? தன்னையும் காட்டா தலைமை பெற நின்று, அப்படி நின்று அனந்தம் தன்னுடைய சத்தியதாய். அனந்தம் என்றால் முடிவில்லாத, அந்தம்னா முடிவு, அனந்தம் அதுக்கு எதிர்ப்புதான். அனந்தம் தன்னுடைய சத்தியதாய். ஆணவமலத்தின் சக்திகள் பல, என்னறிய சத்தியதாய் அருமையா சொன்னாங்க சிவபிராச சொல்லி, என்னறிய சக்தியதாயின்னு சொல்லி, அதான் அனந்தம் மாதிரி முடிவில்லாத சக்தியை கொண்டது. சக்திகள் எண்ணற்றவை, ஆனால் ஆணவம் வந்து ஒன்றுதான், அதான் தான் ஒன்றாய் என்று அடுத்தால சொன்னார். அந்தம் தன்னுடைய சத்தியதாய், தான் ஒன்றாய் மண்ணுகின்றது ஆணவமா, அவ்வாறு நிலை பெறுவது ஆணவமா. ஆணவம் எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னை காட்டாது உயிரை மிகவும் பிணித்துக் கொண்டிருக்கும், என்ன அதுக்கப்புறம் தன்னுடைய மும்மடங்களிலே தலைமை வாய்ந்ததாக இருக்கிறது, தன்னுடைய சக்திகள் எண்ணற்றதாகவும் தான் ஒன்றாகவும் உள்ளது, இதுதான் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு, அதான் அந்த உயிர்களை இப்படி இந்த ஆணவமலம் பிணித்திருக்கின்றதே, இதிலிருந்து உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்று இரக்கம் கொண்டு அந்த மலச்சக்தியை படிப்படியாக அதனை குறைத்து வருவதுதான் முதல்வனுடைய திரோதான சக்தி. எப்படி படிப்படியாக குறைக்குதுன்னா, உயிர்களை வினை செய்ய, வினை செய்வதற்கு ஏற்ற சூழலை எல்லாம் அமைத்துக் கொடுத்து, வினைகளை செய்ய வைத்து, வினைப்படன்களை ஊட்டி, அதன் மூலம் ஆணவ மலத்தின் சக்தியை படிப்படியாக தெரிந்து வருவது இறைவனுடைய திரோதான சக்தி. அதான் பாகமிக என்று சொல்லி, பாகமிகமேவு திரோதாயு ஒன்று என்பார் உமாச்சரன் சொல்வார். பாகமாம் வகை நின்ற திரோதான சக்தி பண்ணுதலான் என்பார். அந்த உயிரை, அந்த உயிரை பிணித்திருக்கும் மலத்தை அது பரிபாகம் அடைய செய்யத்தக்க முறையிலே வினைப்படங்களை ஊட்டி வருவார். அப்படி நடத்துவதுதான் திரோதமாம். திரோதம்னா திரோதான சக்தி. காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம், காணினா என்ன உரிமை, இந்த உயிர் எனக்குத்தான் உரிமையானது அப்படிங்கிற மாதிரி உயிரை பிடித்துக் கொண்டு விடாம இருக்கதான் அந்த ஆணவ மலம். அதான் காணியா ஆணி அறிஞ்ச மாதிரி, என்ன உயிர்களை எனக்கு உரிமையானவைன்னு பற்றி கொண்டு, காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம், அற்பம் அகற்றாத தொழில் பூண உறவு மாயை. அந்த ஆணவ மலத்தினுடைய தீங்கினை முற்றிலும் நீக்காமல் சிறிதளவு அறிவு விளக்கம் தருவது மாயை. மாயையதான் தனுகரணாதிகள், தனுகரண புவன போகங்களை நாம் பெற்றிருப்பதனாலே நமக்கு அறிவு விளங்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆணவமல சக்தி முழுமையாக அடங்கிவிட்டதா, இதனால இல்லை. ஆணவமலத்தினுடைய விபரீதத்தன்மையும் உடனிருக்கிறது. ஆணவமலத்தினுடைய அந்த கீழ்மை முற்றிலும் நீங்காமல் சிறிது மட்டும் நீங்கி, ஆகவே ஆணவமலத்தின் சிறுமையினை போக்காமல் அது பயக்கும் விபரீத உணர்வின் வழியில் உயிர் வினைகளை செய்யும்படி பொருந்துவது மாயையாகும் என்று மாயையை சொன்னார். புசிப்பதற்கு காணல் உற நன்று தீது என்ற வினை, புசிப்பதற்கு என்றால் புசிப்பதற்கு அனுபவிப்பதற்கு, இன்ப துன்பங்களை புசிப்பதற்கு காரணமாக இருப்பவை நல்வினை தீவினை என்று இருவகையாய் விளங்கும் கண்மமாகும். ஆக ஆணவத்தை பற்றி கூறினார், திரோதான சக்தியை கூறினார், மாயை பற்றி கூறினார், கண்மத்தை பற்றி கூறினார். ஆணவம் கண்மம் மாயை திரோதாயி. மாயைங்கும் போது நம்ம மாயத்தையும் கொள்ளலாம், மாயத்தை மாயைக்குள்ள அடக்கிவிட்டு நான்காக சொன்னார். இந்த நான்கினாலும் உயிர்கள் அடையக்கூடிய அவத்தைகள் மூன்று என்றார். அவைதான் கேவலம், சகலம், சுத்தம். ஓதியிடில் கேவலம் ஒன்று, உற்ற சகலம் ஒன்று, சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்று. சோதி விடுகின்ற சுத்த நிலையில ஆன்மாவுக்கு, ஆன்மா சிவமாவே விளங்குது, அதனால சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்றுன்னார். இப்படியெல்லாம் சித்தாந்த செய்திகளை சொல்லிவிட்டு ஓர் ஐயத்தை எடுத்துகின்றார். உயிரின் அறிவில் தான் ஆணவ மலம் கலந்துள்ளது, அப்படிப்பட்ட உயிரின் அறிவில் இறைவன் இரண்டரை கலந்திருக்கிறான், எனவே அந்த உயிரை பிணித்திருக்கும் ஆணவ மலம் இறைவனையும் பிணிக்காது என்று எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் அந்த ஐயம். உயிர் தான் ஓர் உயிர் என்று கொண்டு தன்னை தன்மேல் வைத்து விடா எழுப்புகின்றார். என்னை பிரியாமல் ஆணவ மலம் இருக்கின்றது, இப்படிப்பட்ட என்னை நீ பிரியாமல் இருந்தால் உனக்கும் அந்த ஆணவ பிணிப்பு உண்டாகுமே என்று கேட்கின்ற. நாதனே, என்னை பிரியாத இருள் இருக்க என் அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலா. நீ எப்படி கலந்திருக்க, சிவமாகிய நீ என் அறிவோடு அறிவாகவே ஒன்றாக கலந்திருக்கிறேன். ஆனா ஏன் அறிவு எப்படி இருக்கிறது? ஆணவ மலத்தால் பிணிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆணவ மலம் மறைப்புடையதாக என்னுடைய அறிவு இருக்கிறது. என்னுடைய அறிவு நீ எப்படி கலந்திருக்கிற? கொஞ்சம் கொஞ்சமா கலந்திருக்கிறேன். இல்ல, அறிவோடு அறிவாக கலந்திருக்கிற. அப்ப என்னுடைய அறிவில் விரவி இருக்கும் ஆணவ மலம் உன்னையும் சாருமே. அதான், என்னை பிரியாத இருள் இருக்க என் அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலா அன்னது உனக்கு உண்டா. நீதான் சொல்றப்பா, உன் அறிவோடு அறிவான நாம் இருக்கிறோம் என்று நீதான் உபதேசம் பண்ற. ஆனா என் அறிவோ ஆணவ மலத்துல கலந்திருக்குது. அப்போ உனக்கும் அந்த ஆணவ மல சம்பந்தம் வந்து விடுமே கேட்கிறார். என் அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலால் அன்னது உனக்கு உண்டாம் என நன்று உயர்ந்த வினா நீயும் கண்டோதினை. நன்று உயர்ந்த வினா நீயும் கண்டோதினை. என்ன வினாவென்பா சாத்திரத்திலும் இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. உயர்ந்த வினான்னு இரு பொருள் படிப்படியாக உயர்ந்த வினாவென்பா போன்ற வினா கண்டு ஓதினை என்று கண்ணருளால் சொல்லிட்டு அது விளக்கம் தர்றார். கண்டறியும் இப்ப வினாயினா நாம தெளிவு பண்ணிக்கணும். உயிரின் அறிவை ஆணவ மலம் பிணித்துக் கொண்டுள்ளது. காணும் தன்மையுடைய கண்ணை காண விடாமல் இந்த இருளானது எப்படி மறைக்கின்றதோ அது மாதிரி அறியும் தன்மையுடைய உயிர்களை அறிய விடாமல் இந்த ஆணவ மலம் தடை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ தடை கொண்ட உயிர்களின் அறிவில் இறைவன் இரண்டரை கலந்திருக்கிறான். அறிவு அறிவோடு அறிவாக கலந்திருக்கிறான். அப்போ ஆணவ சார்பு உள்ள உயிரறிவுல இறைவன் கலந்திருப்பதனால இறைவனுக்கும் அந்த ஆணவ சார்பு ஏற்படுமே என்று வினா வருகிறது. அப்போ அது ஏற்படாதுங்கிறது அருமையா சொல்றார். காட்சியற்ற நாட்டம் கதிரோன் அகத்து உழல காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு செங்கதிரோக்கில்லாது இருள் விடிய சென்றது போல் அங்கு அரணுக்கின்றி உயிர்க்காகும் இங்கு அறி என்று ஓதிய பின்னர் காட்சியற்ற நாட்டம். நாட்டம் என்றால் கண். காட்சியற்ற நாட்டம்னா காணும் திறன் இல்லாத கண். காணும் திறன் இல்லாத கண். ஏன் காணும் திறன் இல்லை அப்படின்னா அந்த கண்ணை ஒரு படலம் மறைத்திருக்கிறது. கண்ணை ஒரு படலம் மறைத்து விட்டது. ஆகவே படலத்தால் மறைப்புண்டு காணும் திறனை இழந்து இருக்கின்ற கண்ணானது கதிரவனின் சன்னதியில் இருக்கின்றது. காணும் திறன் இல்லாத கண்ணும் கதிரவனின் சன்னதிக்குள்ளதான் இருக்கிறது. வேற எங்கேயோவா இருக்கிறது? இல்லை, கதிரவனின் சன்னதிக்குள்ளதான் இருக்கு. கதிரவன் சன்னதிக்குள்ள இருந்தும் ஏன் அந்த கண்ணால காண முடியல? ஏன்னா அந்த கண்ணு அந்த படலம் மறைச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த படலம் செய்கின்ற மறைப்பு கதிரவன் சன்னதிக்குள்ளதான் அந்த கண்ணு இருக்குது. அது முக்கியம். கதிரவன் சன்னதிக்குள்ள அந்த கண்ணு இருக்குன்னா என்ன அர்த்தம்? கதிரவன் ஒளியோடு அந்த கண்ணுக்கு கலப்பு உண்டு. கதிரவன் ஒளி அந்த கண்ணிலும் கலந்துதான் இருக்கிறது. அதுதான் கதிரவன் சன்னதியில் அந்த கண்ணு இருக்குன்னு சொல்றான். காணும் திறனை இழந்து படலத்தால் மறைப்புண்ட கண் கதிரவன் சன்னதியில் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த கண்ணு கதிரவன் ஒளியோடு தொடர்போடுதான் இருக்குது. இருந்தும் அதனால காண முடியவில்லை. இப்ப கேட்கிறாங்க, கேட்கிறாங்க என்னன்னா அந்த படலம் கண்ணைத்தானே மறைத்துள்ளது. கதிரவனுடைய மறைக்க முடியுமா அந்த படலத்தால இல்லையா? அதனாலதான் சொன்னார் கரும்படல கோட்பாடு. எந்த எப்படிப்பட்ட கரும்படலம்? காட்சியை ஒழித்த கரும்படலம். காட்சியை ஒழித்த கரும்படலம். காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு செங்கதிரோர்க்கு இல்லாது. சூரியனுக்கு அந்த படல மறைப்பு இல்லை. செங்கதிரோர்க்கு இல்லாது இருள் வெளியில் சென்றது போல் காண முடியாத கன்னிடம்தான் அந்த படம் இருக்குது. இருள் வெளியில் சென்றது போல் அங்கு அரணுக்கின்றி உயிர்க்காகும். அங்கு அரணுக்கின்றி அது மாதிரிதான் மலம் அரைப்போம். அரணுக்கு இல்லாமல் உயிருக்கு மட்டுமே உள்ளது என்று அருமையாக சொன்னார். இங்கு அறி இதனை நீ அறிவாயாக. இவ்விடத்தை இதனை நீ அறிவாயாக என்று ஓதிய பின்னர் அப்புறம் சொல்ற அடுத்த அதற்கு அதில் தெளிவு பெற்று அடுத்த வினா எடுத்துகின்றார். உயிர் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல கருவிகளின் துணை வேண்டும். உயிர் உடலை பெற்றிருக்க வேண்டும். உடலிலே ஞானேந்திரியங்கள் இருக்க வேண்டும். இந்திரியங்கள் இருக்க வேண்டும். சூக்ம உடல் இருக்க வேண்டும், அதுல அந்த கரணங்கள் எல்லாம் இருக்கணும், அவற்றினும் சூக்மமாக கலாதி தத்துவங்கள் இருக்கணும், பிராணவாயு இருக்கணும், இவை எல்லாவற்றோடும் வேதமர கலந்துதான் உயிர் விஷயங்களை எல்லாம் அறிகின்றது. அறிந்து வருகையிலே அந்த நனவு நிலையிலிருந்து கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் அஞ்சவசைப்படுது. ஆகவே உயிருக்கு இடமாக இருக்கக்கூடிய உடல், இந்திரியங்கள், பிராணவாயு, அந்த கரணங்கள் இவையும் அறிவுடையதாகத்தான் இருக்க வேண்டும். உயிர் இவற்றோடு சேர்ந்தாதான் அறிய முடியும். அப்ப உடல் கருவிகளோடு சேர்ந்தாதான் உயிரால அறிய முடியும்னா, அப்போ இந்த உடல் கருவிகளும் அறிவுடையதான் இருக்கணும், அறிவுடைய பொருளோடு சேர்ந்துதான் அறிய முடியும். ஆகவே உடலுக்கு அழகிய இடமாக இருக்கின்ற அங்காணி என்ற, அங்காணி என்றால் அம் என்றால் அழகிய, காணி என்றால் இடம், உயிருக்கு அழகிய இடமாக இருக்கக்கூடிய இந்த உடல், இந்திரியங்கள், பிராணவாயு, அந்தக்கரணங்கள், கலாதி தத்துவங்கள் இவற்றையும் அறிவுடையவை என்றுதான் சொல்லணும். ஆனால் சித்தாந்தத்தில் இவற்றையெல்லாம் ஜடம் என்று சொல்கின்றார்களே, அது ஏன் என்று சொன்னார். அறிவுக்கு துணை செய்யும் பொருள் அறிவுடைய பொருளாக இருக்கும் கட்டாயம் இல்லை. நம்ம கண் தெளிவாக காண்பதற்கு ஒரு கண்ணாடி அணுகிறோம்னா அந்த கண்ணாடியும் பார்க்கக்கூடியதாக இருக்கணுமா? கண்ணாடி நிறைய கொண்டு கண் தான் பார்க்கிறது, கண்ணாடி பார்ப்பதற்கு துணை செய்து சரியா. ஆனா காணும் தன்மை எது கொண்டு? கண்ணுக்கு தான் உண்டு காணும் தன்மை, இந்த கண்ணாடிக்கு இல்லை. அது மாதிரி அறிவுக்கு துணை செய்தல் பற்றி இந்த உடல், இந்திரியங்கள், பிராணவாயு, அந்த கரணம், கலாதிகள் இவற்றுக்கெல்லாம் அறிவு இருக்கணுமே அவசியம் இல்லை. இவற்றுக்கு அறிவு கிடையாது, இவை ஜடம் தான். அதை எப்படி நிரூபிப்பது? இவை ஜடம் தான், அதை நிரூபிக்கின்றார். நின்றன்ன நிற்கும் துயிலில் துரி சினிமை வர்க்கமுறில் அஞ்சு விரும்பாதலானும். நின்றன்ன நிற்கும் துயிலில், துயில் என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, தூக்கம். நின்றன்ன நிற்கும் துயில்னர் அப்படின்னா கருவி கரணங்கள்லாம் அப்படி இருந்தபடியே இருக்கு. தூக்கத்துல மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஞானேந்திரியங்கள் இருக்கத்தான் செய்து, அந்த கரணங்கள்லாம் இருக்கத்தான் செய்து. நனவு நிலையில இவை எவற்றெல்லாமோ அறிகின்றது இல்லையா, அறிகின்றது இருக்கின்றது. ஆனால் உறக்க நிலையில இவையெல்லாம் அப்படியே ஓய்ந்து கிடக்கின்றன. அதான் கருவி கரணங்கள்லாம் நின்றபடியே நிற்கக்கூடிய இந்த உறக்க நிலையிலே துரிசு இனிமை வர்க்கமுறில், துரிசு இனிமை, துரிசு என்றால் துன்பம், இனிமை என்றால் இன்பம், துன்பம் இன்பம் ஆகிய அனுபவங்கள் ஏற்பட்டால், இன்ப துன்ப வர்க்கமாகிய அனுபவங்கள் ஏற்பட்டால் வர்க்க முடியும். அஞ்சு விரும்பாதலானும், அஞ்சு விரும்பாதலானும், தூக்கத்துல கருவிகரணங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்கக்கூடிய அந்த தூக்க நிலையில என்ன துரிசினிமை வர்க்க முறையில் துன்ப இன்ப வர்க்கங்கள் நடைபெற்றார். ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் இல்லையா, அப்போ அவனுக்கு ஒரு துன்ப அனுபவம் தரத்தக்க ஒரு செயலோ அல்லது இன்ப அனுபவம் தரத்தக்க ஒரு செயலோ ஏற்பட்டால் இல்லையா, அவனுக்கு அவனிடத்திலே அந்த துன்ப அனுபவம் அனுபவத்துக்குரிய செயலை கண்டு அச்சமோ அல்லது இன்ப அனுபவத்துக்குரிய செயல் கண்டு விருப்பமோ ஏற்படுவதில்லையே இல்லையா. விருப்பமோ ஏற்பா அச்சமோ விருப்பமோ ஏற்படுவதில்லையே. நனவு நிலைக்கு வந்தாதான் அந்த துன்பம், துன்பத்தை கண்டு அஞ்சுதல், இன்பத்தை கண்டு விரும்புதல் ஏற்படும். ஒருவன் விழித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இப்ப விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அருகில் ஒரு மாடு நல்ல பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு வருதுன்னு சொன்னா, ஏப்பா மாடு வருதுன்னு சொல்லிட்டு அஞ்சு போய் ஒதுங்குவேன் இல்லையா. எனக்கு ரொம்ப நண்பர் ஒரு வருகிறார்னா, வாங்க வாங்க முகமலர்ச்சியோடு வரவேற்போம். ஆனால் இதே நான் உறங்கி கொண்டிருந்தால் ஒரு மாடு பக்கத்துல போகுது நீ அஞ்சுவனா என்ன, அதை அறியவே இல்லையே நான், அறிஞ்சால்தான் அஞ்சுவதற்கு. மாதிரி எனக்கு வேண்டிய ஒரு வருகிறார் வரவேற்பனா இல்லையே, இன்பப்படுவனா இல்லை. எனவே கருவி கரணங்கள் அப்படி அப்படி ஓய்ந்து கிடக்கின்ற அந்த உறக்க நிலையிலே இன்ப துன்பத்துக்குரிய செயல்பாடுகள் நடந்தார், அந்த செயல்பாடுகளை கண்டு இன்பத்தை கண்டு விருப்பமோ துன்பத்தை கண்டு அச்சமோ ஏற்படுவதில்லை. உடலுக்கு அறிவுள்ளது என்று சொன்னால் உறக்க நிலையிலும் அந்த உடல் இருக்கத்தானே செய்து கருவிகரணங்களும் இருக்கத்தான செய்கின்றன. உடல் கருவிகரணங்கள்லாம் நனவு நிலையில இருந்தபடியே தான் இருக்கின்றன. என்ன உறக்க நிலையில் என்ன கருவிகரணங்கள் எதுவும் குறைஞ்சு போகுதா? இல்லையே, இருந்தபடியே நனவில் இருந்தபடியே தான் இருக்கின்றன உடல் கருவிகள்லாம். ஆனாலும் அந்த உறக்க நிலையில் இன்ப துன்பத்துக்குரிய செயல்பாடுகள் நடந்தால் விருப்பமோ அச்சமோ தோன்றுவதில்லை. எனவே என்ன தெரிகிறது? உடலுக்கு அறிவு என்பது இல்லை. அறிந்தால் தானே அச்சம் ஏற்படும், விருப்பம் ஏற்படும் சொன்ன. அப்போ அறிவு அங்க ஏற்படல. எனவே உடல் ஜடம், உடல் ஜடம் தான். அடுத்த இந்திரியங்கள் ஜடங்கிற என்ன, ஐந்தும் வேறறிய பொஞ்சுதலினாலும் அழகாக சொல்லியிருக்கின்றார். ஐந்தும் வேறறிய பொஞ்சுதலினாலும் நிகழ்ச்சி குறிப்பாக சொன்ன. இந்திரியங்கள் அறிவுடையவைனா கண் பார்க்கின்றது, கண்ணுக்கு பதிலா காது பார்க்கட்டுமே இல்லையா. நாக்கு சுவையை அறிகிறது, நாக்குக்கு பதிலா மூக்கு சுவையை அறியட்டுமே இல்லையா. நல்ல சுவையான பதார்த்தம் சொல்லி வாயில தான் கொடுக்கணும் இல்லையா. சுவையான பதார்த்தம் காதுக்குள்ள கொண்டு போடுவாங்களா யாரும், அது சுவையை அறியாது, அது ஓசையத்தான் அறியும். என்ன காது கொடுத்து கேளுதான் சொல்லுவாங்க, வாயை திறந்து கேளுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்தந்த பொறி அந்தந்த விடயத்தை தான் அறியும். ஆகவே ஒரு பொறி வேறொரு தான் வேறொரு பொறிக்குரிய விடயத்தை அறிய முற்பட்டால் அங்க அறிவு நிகழுதா? இல்லையே. பொறிகளுக்கு அறிவு உண்டுன்னா ஒவ்வொரு பொறியுமே அஞ்சு குளங்களையும் அறியணும் என்பது இங்க தட்சிணாமூர்த்தி வைக்கின்ற வாதம். எவ்வளவு சிறப்பானது பாருங்க. எப்படியோ ஒரு ஒரு பொறி ஒரு ஒரு விடயத்தை அறிவில்லை சார், அது பற்றி அவற்றை அறிவுடன் சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது. என்ன அனுபவம் என்ன நிகழ்கிறது? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன் தான் அனுபவம் நிகழ்வு. மாம்பழத்தை பார்க்கிறோம் இல்லையா, அதன் விலை என்னன்னு சொல்றாங்க கேட்கிறோம், அதை அப்படி தொட்டு பார்க்கிறோம், அதனுடைய மென்மையை அறிகிறோம் இல்லையா. அப்புறம் அதை நறுக்கி சாப்பிட்டு பார்த்து சுவையை அறிகிறோம். எல்லாம் அறிஞ்ச பிறகு ஒருத்தர் பார்த்தாரு, ஒருத்தர் கேட்டாரு, என்ன ஒருத்தர் தொட்டாரு, ஒருத்தர் சுவைத்தாரு அப்படின்னா அறிகிறோம் இல்லையே. பார்த்ததும் நான் தான், விடைய கேட்டதும் நான் தான், அதன் பரிசத்தை தொட்டறிந்ததும் நான் தான், அதன் சுவையை சுவைத்தறிந்ததும் நான் தான் இல்லையா. அப்போ உருவத்தை அறிவதும் ஓசையை அறிவதும் பரிசத்தை அறிவதும் சுவையை அறிவதும் ஒரு பொருள் தான், ஒரு பொருள் தான். அப்போ உயிராகிய ஒரு பொருள் தான் என்ன செய்து கண்ணின் துணை கொண்டு உருவத்தையும் அறிகிறது, காதின் சுவை துணை கொண்டு ஓசையையும், மூக்கின் சுவை கொண்டு மனத்தையும், நாவின் சுவை கொண்டு சுவையும் அறிகிறது. ஆகவே எது அறிவுடைய பொருளோ அது ஐந்து புலன்களையுமே அறிய வேண்டும் இல்லையா. ஆனால் இந்திரியங்களோ ஒரு ஒரு பொறி ஒரு ஒரு புலனைத்தான் அறிகிறது. எனவே இந்திரியங்கள் அந்த உயிர் அறிவதற்கு துணை செய்கின்றன அவ்வளவுதான். உயிர் உருவத்தை அறிவதற்கு கண்ணு துணை செய்யுது. எப்படி துணை செய்யற பொருள் நமக்கு நல்ல உலகத்திலே இருக்கு, அந்த கண்ணுக்கு துணையா கண்ணாடி இருக்கு, அதே மாதிரி உயிருக்கு துணையா கண்ணு இருக்குது அவ்வளவுதான் இல்லையா. கண்ணாடி காணவில்லை, கண்ணாடி வழியாக கண்ணு தான் காண்கிறது என்பது போல நன்கு சிந்தித்து பார்த்தால் அந்த கண்ணும் காணவில்லை, கண்ணின் வழியாக உயிர் தான் காண்கின்றது. உயிர் காண்பதற்கு கண் ஒரு துணை கருவி. ஆகையினாலே ஒரு பொறி மற்றொரு புலனை அறிய முற்படும் பொழுது அங்கே அறிவு விளக்கம் ஏற்படுவதில்லை. அதான் சொல்றாரு ஐந்தும் வேறறிய அப்படிங்கிறார். வேறறியனா தத்தமக்குரிய புலனை அறியாமல் வேறு புலனை அறிய முற்படும் போது. ஐந்து பொறிகளும் தத்தமக்குரிய புலனை அறியாமல், கண்ணானது தனக்குரிய உருவத்தை அறியாமல் ஓசை அறிய முற்பட்டால், அல்லது சுவை மனம் போன்றவற்றை அறிய முற்பட்டால், அது மாதிரி காது தனக்குரிய ஓசை புலனை அல்லாமல் உருவம் மனம் சுவை போன்ற பிற புலன்களை அறிய முற்பட்டால் அங்கு அறிவு நிகழ்வதில்லை. பொஞ்சுதலினாலும் என்றால் செழித்தலினாலும், அது நிகழ்ச்சியா சொன்னார், அறிவு ரொம்ப செழிப்பா நிகழுதே என்று சொல்லி. ஆகவே இந்திரியங்கள் அறிவுடையவை அல்ல, செழித்தல் செழித்தலிலே அறிவு செழிப்பா நடக்குதுன்னு சொல்லி நிகழ்ச்சியாக சொல்கின்றார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வளையல் விற்ற படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

இயேசுவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசெய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர்ப்பூங் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச்சிலை போற்றி, கவுனியர்க்குப் பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்டாங் கயற்கண்யம் பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, எம்பெருமானுடைய எண்ணெண் லீலைகள் 64 லீலைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அது அடுத்தது பார்க்க வேண்டியது 32 லீலை, கிட்டத்தட்ட பாதிக்கு வந்தாச்சு. நம்ம வளையல் விற்றது. பெருமான் இந்த திருநகரத்தில் இருக்கின்ற சிறுமிகளுக்கு அவருடைய கையை தீண்டி ஒரு வளையல் வணிகனாக வந்து அவர்கள் மனம் மகிழ, மெய் குளிர, பல வண்ண நிறத்து வளையல்களை எல்லாம் அவர்களுக்கு கையில் மாட்டிவிட்டான் என்ற ஒரு திருவிளையாடு. இதற்கு என்ன தாத்பரியம் இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவாலயத்துக்கு வந்தாலும் அவசியம் அங்கிருக்கிற முர்த்தங்கள், மினிமம் குறைஞ்ச பட்சம் இருக்கிற முர்த்தங்கள் நம்ம தெரியும். நமக்கு கொடிமரம் இல்லைன்னா கூட, பலிபீடம் இல்லைன்னா கூட, கருவறையில் சிவலிங்க பெருமான் இருப்பார், சிவலிங்க மூர்த்தம் இருக்கும். ஒரு ரிஷபதேவர் இருப்பார். உற்சவ மூர்த்தியாகவோ அல்லது மூல மூர்த்தியாகவோ நடராஜா இருப்பார். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். பிக்ஷாட்டனர்னு ஒரு மூர்த்தி இருப்பார். இந்த நடராஜா, தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாண்டவர் மூணு பேருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒத்தர் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதில் நடராஜாவும் தட்சிணாமூர்த்தியும் தெற்கு நோக்கி இருக்கா அநேகமாக. பிக்ஷாண்டவர் தெற்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இருக்கிறார். சில பிரதான சிவாலயங்களில் பிக்ஷாண்டவரும் தெற்கு நோக்கி இருக்கிறார். இவாளுக்குள்ளே என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த மூணு மூர்த்தியும் ஞானப்பிரதமான மூர்த்திகள். இவாளுடைய தரிசனத்தினால நமக்கு நம்முடைய அஜ்ஞானம் நசித்து ஞானம் கிடைக்கும். மூணுமே ஞானப்பிரதமான மூர்த்திகள். 10 சுவாமிக்கு பிரம்மோத்சவம்னு சொன்னேன். அதில் ஒரு நாளாவது நடராஜா புறப்பாடு இருக்கும், ஒரு நாளாவது பிக்ஷாண்டவர் புறப்பாடு இருக்கும். தட்சிணாமூர்த்தி புறப்பாடு அநேகமாக இல்லை, அதனால் தப்பு இல்லை. தட்சிணாமூர்த்தியை பற்றி வேதமே சொல்கிறது, ருத்ர எத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்தியம். பகவானே, உன்னுடைய தெற்கு நோக்கிய முகம் எதுவோ அதனால் என்னை எப்பொழுதும் நீ காத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்வேதாஸ்வத்திரங்கிற உபநிஷத்தினுடைய மந்திரம், யஜுர்வேத உபநிஷத்து. தெற்கு நோக்கிய முகம் கொண்ட சுவாமின்னு சொன்னால் நடராஜாவை சொல்லும், தட்சிணாமூர்த்தியை சொல்லும், பிக்ஷாண்டவரையும் சொல்லும். அது இப்போ நாம் இந்த புராணத்தில் நடராஜாவை பார்த்துட்டோம். வெள்ளியம்பல திருக்கோத்தாடிய அந்த லீலையிலையும் கால்மாரி ஆடிய லீலையிலையும் நடராஜாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். தட்சிணாமூர்த்தியையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்னும் பார்க்க போகிறோம். தட்சிணாமூர்த்தியை வந்து எங்கே பார்த்தோம் முதல்லன்னா, வேதத்துக்கு பொருள் அளிச்சு இந்த படலத்தில் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்க போகிறோம் அஷ்டமா சித்தி உபதேசித்த படத்தில் திரும்பவும் தட்சிணாமூர்த்தி வரப்புறார். இந்த லீலையில் நமக்கு பிக்ஷாண்டவர் வர்றார். பிக்ஷாண்டவருடைய அவசரம்தான் வளையல் வியாபாரி. வளையல் வியாபாரியாக வர்றது யார் அப்படின்னு கேட்டால் பிக்ஷாட்டனர் தான். பிக்ஷாட்டனருடைய கை முத்ரைக்கு சன்முத்ரைன்னு பேர், மிருகி முத்ரைன்னு சொல்லுவார். இப்படி கை வச்சுருப்பார். அந்த இது எதை காமிக்கிறதுன்னா, அதில் கொஞ்சம் புல் இருக்கும், கீழே ஒரு மான் இருக்கும். அந்த மானுக்கு அந்த மான் அவரை பார்த்தா மாதிரி முகத்தை தூக்கிட்டு இருக்கும். அந்த பசித்த மானுக்கு புல்லை கொடுப்பதை போல தன்னுடைய கையை வச்சுருப்பார் சுவாமி. சன்முத்ரைன்னு இதுக்கு பேர். சுவாமி ஜீவனாகின்ற அந்த மான், அந்த மானுக்கு அதனுடைய வினை பயனாகின்ற உணவினை கொடுக்கின்றான். வினை பயனாகின்ற உணவுக்கு ரித்தம்னு பேர். வினையின் நீங்கிவிட்டால் முக்தி நிலையில் இருக்கிற உயிர்களும் ஆனந்தம்ங்கிற உணவை உண்டு வாழ்கின்றன. அதுக்கு சத்தியம்னு பேர். அப்போ பகவான் இந்த உயிர்களுக்கு கொடுக்குற உணவு ரெண்டு விதம், ரித்தம் என்றும் சத்தியம் என்றும் ரெண்டு விதமான உணவை சுவாமி தரார். அதனால் சுவாமி ரித்த சத்தியாத்மகன்னு சொல்கிறார். அதை தான் அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சுவாமியாக இருக்கார் பிக்ஷாண்டவர்.
நம்முடைய நல்வினை தீவினை பயன்களை உயிர்களுக்கு ஊட்டக்கூடிய சுவாமி. ஒரு அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றாள், பருப்பு சாதம் ஊட்டுகின்றாள், ஏதோ ஒரு வழியில் ஊட்டியே தீருவாள். குழந்தை அவளை ரொம்ப நேரம் ஏமாற்ற முடியாது, மூக்கை பிடிச்சா வாயை திறக்கும், சாப்பாட்டு ஊட்டிடுவான். அதே போல பெருமான் நம்முடைய வினைப்பயனை ஊட்டியே தீருவான். யாராலும் அவருடைய திருவுருளை மீறி நடக்க முடியாது. நம்முடைய நல்வினை தீவினை பயன்கள் நமக்கு ஊட்டியே ஊட்டவே படும். அதனால இந்த பிக்ஷாண்டவர் வலியவர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சண்முத்திரை கொண்டவர் பிக்ஷாண்டவர், தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை கொண்டவர். நடராஜா இப்படி கையை வச்சுருக்கார், தட்சிணாமூர்த்தி இப்படி வச்சுருக்கார், நடராஜா இப்படி வச்சுருக்கார், அவ்வளோதான். இது ஆனந்த முத்திரை, இது ஆனந்த அபய முத்திரை. நேராக இருந்தால் அபயம், அப்படி லைட்டாக அப்படி சாச்சிருக்கிறதுனால ஆனந்தாபய முத்திரைன்றது. சத்து சித்து ஆனந்தம் மூணு சேர்த்து சச்சிதானந்த ஸ்வரூபம் உள்ள இருக்கிற மூலலிங்கம். உள்ள இருக்கிற மூலலிங்கம் சச்சிதானந்த ரூபனாக இருக்கிற சதாசிவமூர்த்தி. அவருடைய அவசரம்தான் இந்த மூணு பேர், சத்து பிக்ஷாண்டவராகவும் சித்து தட்சிணாமூர்த்தியாகவும் ஆனந்தம் நடராஜாகவும் ரூபத்தை தரிச்சுட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மூணு பேரும் அவசியம் ஒரு சிவாலயத்தில் நம்ம தரிசனம் அவள் இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, நாம் அந்த மூணு மூர்த்தங்களையும் தரிசனம் பண்ணியே ஆகணும். சிவாலயத்துக்கு வந்தால் மினிமம் இந்த மூர்த்தங்களை தரிசனம் பண்ணி ஆகணும். நவகிரகத்தை சுத்தி ஆகணுங்கிற தேவையில்லை, ஆனால் இவாளெல்லாம் தரிசனம் பண்ணி ஆகணும் என்ன. அந்த பிக்ஷாண்டவர் எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது, தாருகா வனம்ங்கிற ஒரு வனம், அந்த வனத்தில் இருந்த அந்தணர்கள்லாம் வேதத்திலே வல்லவர்கள், வேதம் விதித்த அந்த வேள்விகளிலே வல்லவர்கள். அந்த வேள்விகளை முறையாக செய்வதனால அவர்களுக்கு வேள்வி பயன் வந்து கொண்டே இருக்கின்றது. அண்ணா படித்தா பரீட்சையில் ஒழுங்காக பரீட்சையினால் நல்ல மார்க் வருது, பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு தோன்றது. அதனால் அவன் என்ன ஆனா, வேதத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்லிருக்கிறதுலாம் புனைந்துரை, வெறும் அர்த்தவாதம், சும்மா ஒப்புக்கு சொல்லியிருக்கு. நெருப்பை தொட்டால் சுடுறது, சாப்பாட்டை சாப்பிட்டா பசி அடங்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பகவான் வேணுமா? தானாக நடக்கிறது. வேதம் சத்தியம், அதில் சொல்லப்பட்ட கிரியைகள் சத்தியம், அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணால் அதனுடைய பலன் சத்தியம். ஆகவே பகவான் ஒருத்தர் தேவையில்லை. பகவானை பற்றி என்ன வேதத்தில் சொல்லியிருக்கோ அதெல்லாம் சும்மா ஒப்புக்கு சொல்லியிருக்கு. அதான் பகவான்னு ஒன்று சொன்னாதான் எல்லாரும் ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்கிறதுக்காக ஏமாத்துறதுக்காக சொல்லியிருக்க, அவ்வளவுதான். அவர் இல்லாமலே உலகம் நடக்கும் அப்படின்னு விபரீதமாக புரிஞ்சுண்டா. ஏன்னா எல்லாம் நடக்கிறது சுவாமியினுடைய கிருப்பையினால் தான் எல்லாம் நடக்கிறது, ஆனால் தானாகவே நடக்கிறதா நினச்சிக்கிறா இவன். அப்படி நினச்சின்றதுனால அப்படி இருக்கும்போது அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி அவளுடைய அவள் இருக்கிற அந்த ஊருக்கு வரார், தாருகா வனத்துக்கு வரார். அவர்கள்லாம் தங்களுடைய வேத வித்தையில் கர்வம் கொண்டவர்களாகவும் தங்களுடைய பத்திரிகளுடைய கற்பில் கர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார். அக்னிஹோத்திரம் பண்ணுறா, அவுபாசனம் பண்ணுறா, கார்த்தால ஒரு அக்னி ஏத்துறா, அது சாயரக்ஷ வரையும் அந்த முட்டானில் தங்கியிருக்கு. அந்த ராத்திரியை அந்த அக்னியை புதுசாக பண்ணுறா, அது கார்த்தால பிராத்த சந்தியா காலம் வரையும் அந்த அக்னி நிற்கிறது. அது எப்படி நிற்கிறது அப்படின்னு கேட்டால், எஜமானனுடைய ஸ்ரத்தையினாலேயும் எஜமான பத்தினியுடைய கற்புனாலேயும் நிற்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எஜமானனுக்கு ஸ்ரத்த இல்லைனாலோ அந்த எஜமான பத்னிக்கு அவள் மனசு அந்த பர்த்தாட்ட அனுகுணமாக இல்லை என்றாலோ அது அந்த அக்னி நிற்காது. அதனால் அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய மனைவிமார்களுடைய கற்பின் மீதும் தங்களுடைய வேதத்தில் இருக்கிற சத்தையின் மீதும் அலாதியான ஒரு கௌரவ புத்தி, ஒஸ்திங்கிற புத்தி இருந்தது. சுவாமி என்ன பண்ணார், பிக்ஷாண்டவராக அந்த ஊருக்கு வந்தார். அதி சுந்தர சுரூபமாக வரார் சுவாமி, ஆயிரம் கோடி மன்மதனை போல் அழகாக இருக்கிறார், திகம்பரராக இருக்கிறார். அவர் இடுப்பில் ஆடை கிடையாது, அற்றம் மறைப்பதும் முன்பணியே, அமரர்கள் செய்வதும் உன்பணியே. அற்றம்னா ரகசியம், பெருமாளுடைய இடுப்பை மறைக்கிறது ஒரு பாம்பு தான், யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் பாம்பு நகர்ந்துக்கும். சுவாமி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சார்னா பாம்பு மறைச்சிடும், மற்றபடி அங்கே ட்ரெஸ்ஸே கிடையாது. அப்படி சுவாமி வர்றார், பிக்ஷாண்டவர் வர்றார். அவர் ஒரு புன்னகை பூத்தார்னா உலகமே மயங்கும். அவரை பார்த்தா ஆண்களுக்கே ஆசை வரும், நாம் பெண்களாக இருந்தால் இந்த பகவானை கட்டி தழுவலாமே, அப்படி மன்மதனை போல இருக்காரே என்று அவளுக்கு தோணும். அவ்வளவு பரம சுந்தர சுரூபமாக வர்றார். இந்த பிக்ஷாண்டவருடைய அழகை நீங்கள் நன்னா ரசிக்கணும்னா, சிதம்பரத்தில் நடராஜாவுடைய பிரம்மோத்சவம் ரெண்டு மாதம் நடக்கிறது, ஆணியிலையும் மார்கழியிலையும். எட்டாம் திரு நாள் சாயங்காலம் இந்த பிக்ஷாண்டவர் புறப்பாடு உண்டு. அப்போ வந்து பாருங்கோ இந்த அழகை சத்தியமாக பார்க்கலாம். அழகு அப்படியே வெள்ளமாக ஓடும் அந்த மூர்த்திகிட்ட. அந்த அழகில் மயங்கி இந்த
தாருகாவனத்து ரிஷி பத்னிகள் எல்லாரும் சுவாமி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டார். சுவாமி என்ன பண்ணுறார், மோகன ராகத்தில் ஒரு பாட்டு பாடிண்டே வருவர், பிக்ஷை கேட்க தான் வர்றார். அவர் யாரும் தப்பு காரியத்துக்காக வரல, ஆனால் அவருடைய அழகை பார்த்து அவருக்கு பிக்ஷை போடணும், பிக்ஷை போட்டால் மட்டும் போகாது, ஒரு 5 நிமிஷம் நின்று அவர்கிட்ட பேசணும், முடிஞ்சால் அவருடைய மொபைல் நம்பரை வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. தொடர்ந்து அவரோட பழகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அவ்வளோ அழகாக இருக்கார் சுவாமி. அப்படி மோகன ராகத்தில் பாடிட்டு வரும்போது ஒரு பொண்ணு சொல்கிறா, பாரு என்னதான் அவர் சுவாமி கூப்பிடுறாரு, என்னடி உன்னை கூப்பிட்டார், அவர் ஏதோ பாட்டுனா பாடிட்டு இருக்கார். அவர் எந்த ராகத்தில் பாடுறார், மோகனத்தில் பாடுறார். என் பேர் என்ன, என் பேர் மோகனா, என்ன தான் கூப்பிடுறார் அவர், குறிப்பாக கூப்பிடுறார் அப்படின்னு ஓடி வர. உடனே சுவாமி ராகத்தை மாற்றிடுறார், ஓதுவார் வந்திருக்கார், கல்யாணியில் பாடுறார். உடனே என்ன பண்ணுறா, கல்யாணி ஏய் நீ போடுன்னுட்டார் நீ சுவாமி, என்னதான் இப்போ கூப்பிடுறார் அப்படின்னு அவ பிக்ஷை எடுத்துகிட்டு வரா. அந்த சுவாமிகிட்ட, சுவாமி உங்கள் ஊர் எது அப்படின்னு இந்த பெண்ணு வாசலுக்கு வந்து பிக்ஷை போடுற பொண்ணு கேட்குறா. சுவாமி சொல்கிறார், இங்கே பாரு என் ஊரை நீ தெரிஞ்சுக்கணுன்னா அவசரப்படக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் திண்ணையில் உட்காந்து பேசலாமா, உனக்கு டைம் இருக்கா, அப்போ தான் என் ஊரை பற்றி சொல்ல முடியும். எங்கள் ஊர் உஸ்தியான ஊர், ஒற்றியூர், அது பூமியில் சிவலோகம், அதில் இருக்கிற ஒவ்வொரு பிருத்திவியில் இருக்கிற ஒவ்வொரு மண் துகளும் சிவலிங்கம், அங்கே ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற ஜலமும் சிவகங்கை அப்படின்னு தன்னை ஊரை பற்றி பேசுகிறார். என் ஊரை பற்றி சொல்லணும், என் அட்ரஸ் நீ வாங்கிக்கணும்னு அவசரப்படக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, யாராவது தான் நினைப்பாளோ சாமி கூட நம்ம நின்று உட்காந்து பேசிட்டு இருந்தோம், நின்று பேசிட்டு இருந்தோம், யாராவது நினைப்பாளோ பயப்படக்கூடாது, சாமிகிட்ட வரணும்னா பயம் இருக்கக்கூடாது, வெக்கம் இருக்கக்கூடாது, யாராவது ஏதாவது சொல்லுவாளோன்னு நினைக்கக்கூடாது, கூச்சம் இருக்கக்கூடாது. கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான்னு அப்புறம் சொல்கிறார். நம்மளாம் சுவாமியை ஆடியும் பாடியும் மெய்மறந்து அவனை ஹோதாரம் ரத்ன தாத்தவம்னு சொல்கிறது வேதம், பரமேஸ்வரனை பற்றி கூவி அழைக்கத்தக்கவன், சம்போ மகாதேவா சொக்கநாதான் கத்தணும் சந்நிதியில் இருந்துட்டு, கூச்சப்படக்கூடாது. கூச்ச நாச்சம் இல்லாமல் பக்தி பண்ணுறவாளுடைய மனசில் உடனே சுவாமி வந்து உட்காந்துக்கிறாராம். அதனால் உயிர்களுக்கு இருக்கிற கூச்சத்தை போக்குறதுக்காக சுவாமி வரார். உயிர்களுக்கு இருக்கிற கூச்சம் தான் பகவான் அடையிறதுக்கு தடை. பக்குவியாக இருக்கிற அந்த உயிர் பகவானை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது எந்த இடத்துல பிறந்ததோ அந்த சூழல்னால உண்டாகிய கூச்சம், அந்த நாணம், அதை நீக்கி சுவாமி என்ன பண்றார், அந்த உயிருக்கு தன்னை நாதன்னு காமிச்சு திருவடியில் செத்துக்கிறார், ஞானத்தை கொடுத்து. அப்படி பக்குவியாக இருக்கிற உயிரை ஸ்திரீன்னு சொல்றது இலக்கியம் சொல்றது, தமிழ் இலக்கியம் என்ன சொல்றது, அந்த உயிரை அதனுடைய ஸ்திரீபாவத்தை சொல்றது. நம்ம எல்லாருக்குமே இந்த உயிர் வந்து ஆம்பளையோ பொம்பளையோ கிடையாது, இந்த உடம்பு தான் ஆம்பளை பொம்பளை எல்லாம், உயிருக்கு வந்து ஆண்மையும் கிடையாது பெண்மையும் கிடையாது. ஆனால் பிரகிருத்தியில் லோகத்தில் உலகத்தில் காண்கின்ற இந்த ஊரில் புருஷன் ஸ்திரீ, கணவன் மனைவி, அவர்களுக்குள்ள எப்படி ஒரு நட்பும் உறவும் இருக்கின்றதோ அதை போல தன்னை உயிர் என்று அறிந்த இந்த உயிருக்கு பகவான்கிட்ட பிரேமம் ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பர்த்தாட்ட எப்படி ஒரு அன்பும் அடக்கமும் ஏற்படுறதோ அதுபோல தன்னை உயிரென்று அறிந்த உயிருக்கு, நம்மளாம் நம்மளை உயிர்னு தெரிஞ்சுக்கல, நம்ம தத்துவ கூட்டுக்குள்ளே இருக்கோம், தத்துவ சிறையில் இருக்கோம், 36 தத்துவங்கள்ங்கிற கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட கூண்டு கிளியாக நம்ம இருக்கோம். இந்த தத்துவங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுதலை அடையணும். அந்த தத்துவ சுத்தி ஏற்பட்டு தன்னை தான் என்று அறிகின்ற நிலையில் பகவானை பகவான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பகவானுக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவு எதை போன்றது அப்படின்னா, உலகியல்ல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற உறவினை போன்றது, அவன் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற உறவு தான், உயிர் பகவானே சார்ந்து இருக்கும். அந்த நிலையில் இருக்கிற பக்குவான உயிரை சுவாமி வந்து அதனுடைய மனசை தன்பால் இருக்கிறாருங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தாருகாவனத்து ரிஷி பத்னிகளுக்கு பகவான்கிட்ட அதிகமான பக்தி இருந்தது தங்களுடைய பர்த்தாக்களை விட. அதனால் சுவாமி என்ன பண்ணார், அவளுடைய மனசை தன்பால் ஈர்த்து அனுகிரகம் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார், சுவாமி அப்புறம் பெருமான் இந்த பிக்ஷாண்டவரை பற்றி நிறையா பலவித திருநெரிசைகளில் திருக்குறுந்தர்களில் திருத்தாண்டங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கிறார், எப்படிலாம் சுவாமி வருவார், எப்படிலாம் வந்து அவர் மனசை கவர்வார் அப்படின்னு. தன் மீது ஆசை தவிர்த்துள்ளாத பெருமான் அவர் வரார். ஒரு சின்ன குழந்தை பிக்ஷை போடுறதுக்காக வருது. அவர் சொல்கிறார், ஏம்மா இந்த பிக்ஷை இங்கேயே வாங்கிக்கோங்கோ, 4 இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், கால் வலிக்கும், உங்களுக்கு என்ன பசி உண்டோ அத்தனைக்கும் நானே பிக்ஷை போடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறார். இப்போ சுவாமி சொல்கிறார், நீ கிளி போல் பேசுகிற, பார்க்குறதுக்கு மயில் போல் இருக்க, பாடினா நிச்சயமாக குயில் போல் தான் நீ பாடுவேன், எனக்கு அது சந்தேகம் கிடையாது. மயில் பேசினா நன்னா இருக்காது, கிளி பார்க்கறதுக்கு நன்னா இல்லை, மூக்கு இப்படி இருக்கு, ஆனால் நீ பார்க்கறதுக்கும் மயில் மாதிரி நன்னா இருக்க, பேசுறதுக்கும் கிளி மாதிரி நன்னா இருக்க,
பாடினாலும் குயில் போல் நான் பாடுவேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஐஸ் வச்சுட்டார். உடனே அந்த பொண்ணு என்ன சொன்னா, பெருமானே நாளைக்கும் இங்கே வருவேளா, நிச்சயமாக வருவேன், நாளைக்கு வராமல் எப்படி, ஆனால் திரும்பி திரும்பி ஆற்று வாசலுக்கே வந்தால் சரி வராது, நாலு பேர் ஏதாவது நினைப்பான், அதனால் நீ என்ன பண்ணுற, வைகை கரைக்கு வந்துடும், நாளைக்கு சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் வர வைகை கரைக்கு வந்துடும், வந்தால் நான் வர ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்கலாம். சரி சுவாமின்னு வந்துட்டார், 5:30 வந்துட்டாங்க, 5:45 ஆறுது சுவாமி வரா மாதிரி தெரியல, 6 மணி ஆச்சு சுவாமி வரல, 6:30 சுவாமி வரல, 6:30 சுவாமி வரல, 6:30 இருட்ட ஆரம்பிச்சுடுத்து சுவாமி வரல, அழுதுண்டே ஆற்றுக்கு வந்துட்டா. அப்போ இவன் என்ன பண்ணா, சுவாமி நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணிவிட்டார், ஏமாத்திவிட்டார், சுவாமி ஏமாத்தலை, அந்த உண்மையான அன்பு உள்ளே வளர்கிறதுக்காக இதை பண்ணுறார். அப்போ சுவாமிகிட்ட ஏக்கம் வந்தாதான், பசி வந்தாதானே சாப்பாடு ருச்சிக்கும், பசிக்காமல் சாப்பாடு போட்டால் நமக்கு போகணும்னு தோணும், பசி வரணும், சுவாமியை பார்க்கணுங்கிற ஏக்கம் வர்றதுக்காக சுவாமி என்ன பண்ணுவார், மின்னலை போல தன்னை காண்பிச்சுட்டு அவருக்காக ஏங்கி இருக்கும்போது தன்னை மறைச்சிப்பார், அந்த பிக்ஷாண்டரை மறைச்சிப்பார். அப்போ இந்த பொண்ணு இருக்காளே, அவளுக்கு அவள் அப்பா வாங்கி போட்ட வளையல் இதே மாதிரி இருக்கு பாருங்க, இதே மாதிரி வளையல், இந்த வளையல் சைஸுக்கு வாங்கி போட்டிருக்கார் பிதா. அந்த வளையல் என்ன பண்ணும், பகவான் வந்து வரலையே வரலையே அவருக்கு நம்ம பிடிக்காமல் பெடுத்தோ, அல்லது அவர் நம்மளை மறந்துட்டாரோ, அல்லது அவர் இதே மாதிரி எத்தனை பொண்கள் அவருக்கு பழக்கம் இருக்கோ அதனால நம்மளை மறந்துருப்பாரோ, இல்லை இவள்கிட்ட இனிமேல் போகவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரோ, அவருடைய மனசு என்னன்னு தெரியலையே, வருவாரோ வரன் தருவாரோ ஏமாத்துவாரோ என்று நினைத்து உடம்பு மெலிந்து சைஸுக்கு போட்ட வளையல் பூமியில் விழுந்துடும், இவன் மெலிந்து போகிறதுனால, அப்படி மெலிந்து போனதுனால வளையல் பூமியில் விழுந்து வளையல் உடஞ்சி போடும். அதை தமிழ் இலக்கியம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த சுவாமி என்னுடைய வளையலை வாங்கி கொண்டான், நானா அந்த வளையலை அவன்கிட்ட கொடுக்கல, அவர் என்ன பண்ணார், அந்த வளையலை என் கையிலிருந்து பறித்தான், வளை கவர்ந்தான், எப்படி வளை கவர்ந்தான், ஏமாற்றி வளை கவர்ந்தான், அவன் என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன், ஆனால் அவன் ஏமாற்றி வளை கவர்ந்தான், வஞ்சித்து என் வளை கவர்ந்தான். அப்புறம் சொல்கிறார் பெருமான் வளையை எப்படி கவர்ந்தார்னா, ஏமாத்தி கவர்ந்தார், வாரானே ஆயிடினும். இந்த குழந்தை என்ன பண்றா, சுவாமி வருவாரான்னு அடுத்த நாள் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கூடல் இழைக்கின்றாள், கூடல்ங்கிறது நம்ம ஊருடைய பேர், கூடல்னா வட்டம், கூடல் இழைத்தல்னா என்ன, இப்ப நான் நினைக்கிறது நடக்குமாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், பாலமுருகன்ட்ட இந்த 2 விரல் இதுல ஏதாவது ஒன்று தொடங்கும் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே அவர் என்ன பண்ணுறார், எதை தொடர்றதுன்னு யோசிச்சுருக்கார், எனக்கு அவர் இந்த விரலை தொடணும்னு ஆசை, இது தொட்டால் நான் நினச்சது நடக்கும், இதை தொட்டால் நான் நினச்சது நடக்காது, அதனால் என்ன பண்ணுறேன், தொடுங்கோ அப்படிங்கிறேன். இப்படி காமிச்சோன்னா அவர் என்ன பண்ணார், வேணும்னே இதை தொட்டுறாரு. இப்போ இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தால் நாம் நினச்சது நடக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 விரல் நீட்டலாம். இந்த பொண்ணு தனியாக இருக்கா, தன்னுடைய காதலன் தன் மனதிலே காதலை விதைத்தவன் வருவானா வரமாட்டானான்னு அறிஞ்சுக்கணும், தனித்திருக்கிறாள். அப்போ என்ன பண்ணுறா, கண்ணை மூடிண்டு அந்த வைகைக்கரையில் மணலில் ஒரு வட்டம் போடுறான், அந்த வட்டம் போடும்போது அந்த வட்டம் முழுவதுமாக நிரம்பி முழுவட்டமாக ஆயிற்று என்று சொன்னால் தான் நினைத்தது நடக்கும், அது முழுவட்டமாக இல்லாமல் கட் பண்ணிட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் இவள் நினைத்தது நடக்காது என்று அர்த்தம், அதுக்கு கூடல் இழைத்தல் என்று பெயர், மனசில் இருக்கிறது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடல் இழைத்தல்னு பேர். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், சுவாமி வருவாரா வரமாட்டாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த பொண்ணு கண்ணை முடிந்து வட்டம் போடுறாளா, இல்லை சுவாமி வரணும்னு ஆசைப்பட்டு வட்டம் போடுறாளா, நீ சொல்லு. மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேடியோ கேட்குறோமா, இல்லை மழை பெய்யணும்னு ஆசைப்படுறோமா? அப்போ சுவாமி வரணுங்கிற ஆசையில் தான் கண்ணை முடிந்து வட்டம் போடுறோம், அது பாசிட்டிவாக நமக்கு அந்த வட்டமானது நிறைவேறி வரணும். அப்போ கூடல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கு, அது என்ன பண்ணும்னா, நம்ம வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா ஒரு பிள்ளையாருக்கு குட்டிக்கணும், பஸ் டயத்தில் வரணும்னா வழிவிடு துணை முருகன் ஒருவனுக்கு அவனுக்கு அந்த விபூதி வாங்கிக்கணும், அதுபோல இந்த கூடலை ஒழுங்காக இழைக்க வேண்டும் என்று சொன்னால் கூடல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு நம்ம முதல்ல அதை வணங்கிட்டு இந்த கூடலை போகணும், அப்போ தான் வட்டம் ஒழுங்காக நிறைவேறும். நாம் பெருமான் வருவானா என்பதை அறிவதற்காக மட்டும் வட்டம் இழைக்கவில்லை, பெருமான் வர வேண்டும் என்ற தாபத்தினாலே வட்டம் இழைக்கின்றோம், அதனால் அந்த தெய்வத்தை வணங்கணும். ஆனால் பரமேஸ்வரனை வணங்குகின்ற பெருமக்கள் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம்,
எந்த ஒரு லாபத்துக்காகவும் சிறு தெய்வங்களை வணங்க மாட்டார்கள். அதனால் அப்பர்வம் என்ன பண்றார், பெருமானே நீ வருவாயோ மாட்டாயோ என்ற எண்ணத்திலே, நீ வர வேண்டும் என்ற ஆசையிலே நான் இந்த வட்டத்தை இழைக்கின்றேன், இதற்காக நான் இன்னொரு தெய்வத்தை வணங்க மாட்டேன், இந்த வட்டத்தை நீயே எனக்கு முடித்து கொடு, முழு வட்டமாக முடித்து கொடு, கோடி ஏயே என்று பாடுறார். வஞ்சித்து என் வளைகவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பறந்தார்க்கும் படனத்தான் அஞ்சிப்போய் கலிமெலிய அழலோம் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடி ஏயே, இந்த வட்டத்தை நீனே எனக்கு முழுசா போட்டு கொடு அப்படிங்கிறார். சுவாமி சொல்றார், என்னை ஏமாத்தி என்னுடைய அருளை பெறலாம்னு நீ முடிவு பண்ணிருக்கியா, இந்த வட்டத்தை நான் முடிச்சு தரணும்னு கேட்கறதுனால சரி ததாஸ்து நான் சொல்லி வட்டம் முடிஞ்சுடும் அப்படின்னா வட்டம் முடிஞ்சதா இல்லையா, அப்ப நீ சொன்னபடி வா அப்படின்னு நீ என்ன கேட்ப, என்ன ஏமாத்தி உன் வழிக்கு நீ என்ன வரவழைக்கிறியா, அப்படிலாம் நான் உங்களை ஏமாத்த விரும்பல சுவாமி, நீங்க வரவே வேண்டாம், ஆனா இந்த வட்டத்தை மட்டும் போட்டு கொடுங்க. என்ன காரணம்னா, இந்த வட்டம் இழைக்கப்பட்டால், ஒழுங்காக இழைக்கப்பட்டால் நீவீர் வருவீர் என்று நான் உயிர் தாங்குவேன், நீர் வாரும் வாராது போம் அது உங்களுடைய இஷ்டம், ஆனால் கூடல் இழைக்கப்பட்டால் நான் உயிர் தாங்குவேன், நீர் வருவீர் என்ற எண்ணத்தில், ஆகவே என் உள்ளத்தை உடையாது இந்த வட்டத்தை இழுத்து கொடுங்கிற பொருளை பாட்டிருக்கிறார். அப்போ பகவான் தான் வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற ஒரு உயிர் பக்குவியான ஒரு ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மா பகவானை நினைச்சு தன்னுடைய வளையலை பகவானுக்கு கொடுத்தது என்று சொல்கின்ற ஒரு இலக்கியம், ஒரு இலக்கிய மரபு தமிழ்நாட்டில் இருக்கு. என்னுடைய வலையை சுவாமி வாங்கினுட்டார், என்னுடைய வலையை பெருமானுக்கு நான் தோற்றேன் என்று யார் கூறுகின்றார்னா, வலை என்பது என்ன நன்னா கவனிங்கோ, வலை என்பது நம்முடைய மனசு. நம்மலாம் தேகாத்ம புத்தினால அடுத்த வேளை சாப்பாடு யாராத்தலை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம், தேகாத்ம புத்தி. நமக்கு அன்னம் பானத்தில் தான் அதிகமான ஸ்ரத்த புத்தி. இந்த பூமியில் நம்மளை அனுப்பிச்ச சுவாமி எத்தனை வேளையான சாப்பாடு நமக்கு எங்கேன்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரா, அதை பற்றின கவலை நமக்கு எதுக்காக. அம்பாள் என்ன பண்ணாலும் ஒரு தடவை சுவாமியுடைய அருளை சோதிக்கிறதுக்காக ஒரு எறும்பை ஒரு பேழைக்குள்ளே வச்சுருந்தாளாம், அது எங்கே வெளியில் போக முடியாமல் ஒரு சின்ன டப்பாக்குள்ளே ஒரு எறும்பு போட்டு வச்சுருந்தா. சுவாமி இந்த எறும்புக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு போடுறான்னு தெரிஞ்சுக்கலாம்னு அந்த டப்பாவை தானே இடுப்பில் வச்சுட்டுருந்தேன், யார்ட்டையும் கொடுக்காம இடுப்பில் வச்சுட்டுருந்தேன். அப்புறம் என்ன பண்ண, திறந்து பார்த்தா அந்த எறும்பு வாயில் ஒரு அரிசி இருந்து. அப்போ சுவாமி வந்து எல்லாம் வல்லவர், அவர் தான் நமக்கு அன்னதாத்தா. சத்தியேஜம் ரோதஸ்யோகோ என்று வேதம் சொல்றது. ரோதசிங்கிற சொல்லுக்கு தியாவா பிருத்திவி, பூமி ஆகாசம் ரெண்டுக்கும் சேர்ந்து ரோதஸ்னு பேர். அதாவது பூமின்னா இந்த பூமி மட்டும் இல்லை, படைக்கப்பட்ட எல்லா உலகத்துக்கும் பூமின்னு பேர். ஆகாசங்கிறது என்னன்னா படைப்பிற்கு அப்பாற்பட்டு, அந்த திவி திஷ்ட தேகா, அந்த ஆகாசத்துல நடராஜாவுடைய கால் இருக்கு, அந்த கால் எங்க இருக்குன்னா அத்தியதிஷ்ட தசாங்குலம், பிருத்திவிலேருந்து பத்து அங்குலம் மேல இருக்கு. நீங்கள் பார்த்தேன்னா நடராஜாவுடைய அந்த விக்கிரகம் பண்ணுறவாள்லாம் அந்த பீடத்துலேருந்து பத்து அங்கலம் தூக்கி வச்சுருப்பா குஞ்சித பாதத்தை. பிரபஞ்சத்துக்கு மேலே இருக்கார் சுவாமியினுடைய தூக்கிய திருவடி, அதுக்கு தான் உண்மையான ஆகாசம்னு பேர். பிரபஞ்சத்திலே ஒரு ஆகாசம் இருக்குது, அந்த ஆகாசத்தை சேர்த்து மண்ணுன்னு சொல்லிருக்கு. அப்போ யார் வினை தீரலையோ அவள்லாம் திரும்பி திரும்பி படைக்கப்படுறா, அவள் இந்த பதினான்கு லோகங்கள்லையும் படைக்கப்படுறா, எல்லாத்தையும் சேர்த்து பிருத்திவின்னு பேர். யார் மோட்சத்தை அடைஞ்சுட்டாலோ அவள் ஆகாசத்தில் இருக்கா. ரெண்டு பேருக்கும் சுவாமி சாப்பாடு போடுறார், அதில் இந்த வினையின் நீங்காதவர்களுக்கு போடுற சாப்பாட்டுக்கு ரித்தம்னு பேர், முக்தி நிலையில் இருக்கிற முக்தான்மாக்களுக்கு போடுற சாப்பாட்டுக்கு சத்தியம்னு பேர். ரெண்டு சாப்பாட்டையும் கொடுக்குற சுவாமிக்கு சத்திய யஜன்னு பேர், சாப்பாட்டை உண்டாக்குறவன். அப்போ அந்த சுவாமி தான் நமக்கு சாப்பாடு போடுறார் என்பதனால முதல்ல நமக்கு தேகாத்ம புத்தி போகணும். பகவானை தேடுற ஒரு உயிருக்கு தேகாத்ம புத்தி போகணும், வேலை வேலைக்கு சாப்பிட்றதுங்கிறது நிலையிலேருந்து மாறணும். உனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே அப்படின்னு நம்பியார் ஒரு தேவாரம். இந்த உடம்பை ரட்சிக்கிறது நம்முடைய பொறுப்பு கிடையாது, இந்த உடம்பை காவல் காக்கிற அந்த கவலையை விட்டுட்டு காலம் தவறாமல் சுவாமி தரிசனம் பண்ணணும். சுவாமியுடைய காலங்கள் லேட்டானா வருத்தப்படக்கூடாது, சுவாமி இன்னும் நிறைய நேரம் நமக்கு சந்நிதியில் வச்சுருக்காரு காட்சி தராருன்னு சந்துஷ்டையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சுவாமி வீதிக்கெல்லாம் போயிட்டு வருவார், லேட்டாகும் அர்த்தஜாமம் எல்லாம் ஆகும், சுவாமியோடய இருக்கணும். சுவாமி கூட இருக்கிறது ஆனந்தம்னு இருக்கணும், தன்னுடைய பசி தாகம் தூக்கம் துக்கம் எல்லாத்தையும் சுகதுக்கங்களை மறந்துட்டு சுவாமியோடையே இருக்கணும். அப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற உயிர்களுக்கு சுவாமி காட்சி கொடுத்து அருள் பண்ணுறார். அப்போ இந்த வளையல் என்பது மனசு, அது தேகத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்ட் சைஸாக இருக்குது, தேகாத்ம புத்தியை விடும்பொழுது மனசு உடம்பை விட்டு அண்ணண்ட போகிறது. தேகாத்ம புத்தி நான் இந்த தேகம்ங்கிற எண்ணத்தை கைவிடும்பொழுது இந்த தேகத்தை நான் ரட்சிக்க தேவையில்லை, சுவாமி பார்த்துப்பார், என் சாப்பாட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை
அப்படின்னு முடிவு பண்ணும்போது, மனசாகின்ற வலை கையாகின்ற தேகத்தை விட்டு கழன்று எங்கே போகிறது? பகவானுடைய பாதாரவிந்தத்துக்கு போகிறது. அப்போ அந்த வலையில் அவர் வாங்கிட்டார்னு அர்த்தம். அந்த வலையில் வாங்கின்ற சுவாமி என்ன பண்ணுறார்? சுவாமி அவர் மேலே நமக்கு ஒரு ரத்தி, ஒரு விருப்பத்தை உண்டாக்குறார். பசியை மட்டும் சுவாமி கொடுத்தா போகாது, சாப்பாட்டையும் சுவாமி கொடுக்கணும். சுவாமிகிட்ட இருக்கிற ராகம் இருக்கே, ராகம்னா ஆசை, அது விரகமாக ஆகக்கூடாது, தாபமாக ஆகக்கூடாது. சுவாமி நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும்னா, அவர்கிட்ட பசியையும் உண்டாக்கணும், அந்த பசிக்கு உணவையும் தரணும். சுவாமிகிட்ட ரெண்டு கடமை இருக்குது. என்ன கடமைனா, எல்லையில்லாத பக்தியையும் தரணும், பக்திக்கு உணவாகின்ற அவருடைய பாதார விந்தத்தையும் தரணும். சுவாமி என்ன பண்ணினார், தாரகாவனத்து ரிஷி பத்னிகளுக்கெல்லாம் பக்தியை கொடுத்துட்டார். அவெல்லாம் பகவானுக்காக உருகிறா, ஆனால் சுவாமி தன்னை தரலை. பசியை கொடுத்துட்டு சாப்பாட்டை கொடுக்கல, தன் மீது ஆசையை கொடுத்துட்டு அந்த நெருப்பை அணைக்கிற ஹவிசை கொடுக்கல. அப்போ அவெல்லாம் தவிக்கிறா. அவெல்லாம் என்ன கேட்குறா, பகவானே எங்களுடைய வளையல்கள்லாம் நீங்கள் வாங்கிவிட்டேள், அந்த வளையல்கள்லாம் எங்களுக்கு கொடுங்கோ. இந்த வளையல் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் எங்களை துரத்தி விடுவா, எங்களுக்கு அபச்சாதி உண்டாகும். ஆனால் நாங்கள் வேணும்னு தப்பு செய்யலை, எங்கள் மனம் எங்கள் காவலில் இல்லை, யார் தடுத்தாலும் அது வீட்டில் இருக்காது, உன் பின்னாடி தான் வரும். நாங்கள் விரும்பி கற்பு இழக்கவில்லை, எல்லாருடைய பரம பிரேமாஸ்பத மூர்த்தமாக உயிருக்கு உயிராக இருக்கின்ற நீ வந்து விட்டால் யாவரும் இந்நிலையை எய்துவார்கள். உயிருக்கு உயிராக இருக்கின்ற கடவுளை ஒருவன் கண்டுவிட்டான் என்று சொன்னால் அவன் தன் வசம் இழப்பான். அவன் அப்புறம் அவனுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ வீட்டில் இருக்கிறவர்களுக்கோ பயன்பட மாட்டான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று தத்துவ கூட்டங்களிலிருந்து பிரித்து தன்னை எடுத்துக்கொண்டு உயிர் பெருமானை பார்த்து ஓடி போய் சேரும். எந்த வேகத்தில் ஓடி போய் சேரும்னு கேட்டால், தலையில் நெருப்பு பிடிச்சவன் தண்ணீரை தேடி ஓடுவதைப் போல. சம்சார துக்கத்தை உணர்ந்த ஒரு உயிர் பகவானை தேடி போகும். அப்படி தேடி போகும்போது அதுக்கு அப்பா அம்மா ஆத்துக்கார் குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுடும். அந்த நிலையில் இருக்காரு யார், தாரகாவனத்து ரிஷி பத்னிகள். அப்போ சுவாமி என்ன சொல், அவள்லாம் கேட்குறா, பெருமானே எங்கள் வளையல்லாம் நீங்கள் வாங்கி விட்டேன், அந்த வளையில திரும்ப எங்கள் கையில் போட்டு விடுங்க என்று சொன்ன உடனே சுவாமி சொல்கிறார், அடுத்த ஜென்மாவில் இந்த வளையல்லாம் உங்களுக்கு போட்டு விட்டுடுறேன், உங்கள் கையிலேருந்து வாங்கின வளையலெல்லாம் அடுத்த ஜென்மாவில் உங்களுக்கு உங்கள் கையிலேயே திரும்பி போட்டு விட்டு விடுகின்றேன் என்று பெருமான் சொன்னார். வளையினே அத, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இலக்கிய ரசத்தோடு இந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த அந்த இலக்கியத்தினுடைய இருக்கிற அந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி விளக்கி ஒரு பெரிய கிளாஸே எடுக்கணும், அதுக்கு நமக்கு அவகாசம் கிடையாது. என்ன ரொம்ப ரசமான புராணம் இது. ஆனால் இப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜென்மால சுவாமி பசி கொடுத்தார் அப்படின்னா அந்த ஜென்மாலேயே அவர் சாப்பாடும் போடுவார், அல்லது நிச்சயமாக அடுத்த ஜென்மாவில் சாப்பாடு போட்டுடுவார். அந்த ஜென்மாலேயே அவர் சாப்பாடு போடலைன்னா அவளுக்கு யோக பிரஷ்டான்னு பேர். கீதாச்சாரியன் சொல்கிறார், இந்த ஜென்மால ஒருத்தன் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோகத்தை பயின்று அது நிறைவேறவில்லை என்று சொன்னால் அவனுக்கு யோக பிரஷ்டன்னு பேர். அடுத்த ஜென்மால அவன் உத்தமமான கார்டியலான ஒரு அட்மாஸ்பியர் சூழலில் பிறந்து தவம் பண்ணி பெருமானை தெரிந்து கொள்கின்றான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எங்களுடைய வளையல்கள்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுங்கோ என்று கேட்கும் பொழுது சுவாமி சொல்கிறார், அடுத்த ஜென்மாவை உங்களுடைய வளையல்கள்லாம் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்கிறார். இந்த பெண்களை அவருடைய கணவன்மார்கள்லாம் சபிக்கின்றார்கள், நீங்கள்லாம் நம்முடைய தர்மத்தை மறந்து நீங்கள் மனம் திரிந்தீர்கள், ஆகவே நீங்கள்லாம் வணிக பெண்களாக சென்று பிறக்க கிடவது என்று அவர்கள் உத்தம பிராமண குலத்தில் பிறந்த நீங்கள்லாம் வணிக பெண்களாக போய் பிறக்க கிடவதுன்னு சாபம் கொடுக்குறா. அப்போ அந்த பெண்கள் கேட்குறா, நாங்கள் வேண்டுமென்று குற்றம் இழைக்கவில்லை, இந்த சாபத்திற்கு என்ன பரிகாரம் கேட்கும் பொழுது அந்த மதுரேசன் உங்கள் கரங்களை தீண்டும் பொழுது இந்த சாபம் விமோச்சனமா, சொக்கநாத பெருமான் உங்கள் கையை தொட்டார்னா இந்த சாபம் என்று அந்த அவ சொல்ற. சொக்கநாத பெருமான் அவளுக்கு எப்படி திடீர்னு பக்தி வந்தது, அவள்லாம் சுவாமி கிடையாதுன்னு சொல்றவா தானே அப்படின்னு கேட்டா, சுவாமி பிக்ஷாண்டவரா வந்து இந்த பெண்கள்

அப்புறம் வந்து புலியை கிழிச்சு ஆடையா அணிஞ்சுக்கிறார், சிங்கத்தை கிழிச்சுடுறார், யானையை கிழிச்சு போத்திக்கிறார். இப்படி அவளை வந்து அவளை கர்ப்பபங்கம் பண்றார். கர்ப்பபங்கம் பண்ணோடனே அவளுக்கு கடைசியில விவேகம் அவருடைய கிருப்பையினால உண்டாரு. தொடர்ந்து பகவானை பார்த்துட்டே இருக்காள் இல்லையோ. அதான் விபூதியுடைய மகாத்மன் சொல்லும்போது சம்பந்தபெருமர் சொன்னார், நம்மாத குழந்தை விபூதி இட்டுக்க மாட்டேங்கிறான், இட்டு விட்டா நெத்திலேருந்து அழிச்சுடுறான், என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். தூங்கும் போது இட்டு விடுங்கிறார் சம்பந்த பெருமர். பக்தி தருவது நீர். பக்தி இல்லாதவனுக்கு பக்தி தருவதுதான் அர்த்தம். அவனுக்கு பக்தி கிடையாது, விபூதிட்டா அழிச்சுடுறான். அவன் தூங்கும் போது விபூதி இட்டு விடுங்க, எழுந்தப்பறம் அழிச்சுக்கிட்டோம், அதை பத்தி வேற விஷயம் இல்லை. அப்ப அவன் கொஞ்ச நேரம் விபூதியை தரிச்ச காரணத்தினால அந்த புண்ணியத்தினால அந்த புண்ணியம் அவனுக்கு பக்தியை கொடுத்துரும். அதுபோல இவர்கள் பகவானை வந்து விரோதிச்சாலும் கூட தொடர்ந்து அவனை பார்த்த அந்த புண்ணியத்தினால, சுவாமியினுடைய அந்த கிருபா கடாட்சம் பட்டதுனால, அவனை தரிசனம் பண்ண காரணத்தினால இவர்களுக்கு விவேகம் உண்டாகி, இவன் சுவாமி இவனுடைய கிருப்பையினால இவனுடைய ஆஜ்ஞையினால தான் இந்த கிரியை கர்மாக்கள் பலன் தருகின்றன தவிர, கர்மா என்பது ஜடம், அது தானே பலன் தராது. கர்த்துராஜ்ஞையா பிராப்தியதே பலம், கர்ம கிம் பரம், கர்ம தஜ்ஜடம். இப்போ ஒருத்தன் வேலை செய்கிறோம், நம்ம ஆஃபீஸில் நம்ம செய்கிற வேலையே நமக்கு சம்பளம் தரதா? ஒரு முதலாளினா சம்பளம் தரா? நம்ம வேலை செய்யாமலே அவன் சம்பளம் தந்தானா நம்ம ஓபி அடிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ வேலை செஞ்சு அவன் சம்பளம் தர மாட்டேங்கிறான், எப்படி தான் கோச்சிட்டு இருக்கானா நம்ம வேலையை விட்டுட்டு போகிறோம். ஆகவே செய்கிற வேலை சம்பளம் தரலை, முதலாளி தான் சம்பளம் தரான், அவருடைய பிரீதியை சம்பாதிக்கணும். அப்போ என்பதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட பசி அடக்கலை, அந்த சாப்பாட்டையும் நம்மையும் படைத்து வந்திருக்கிறானே அவருடைய திருவுள்ளத்தினால தான் அந்த சாப்பாடு நம்ம பசியை போக்குறது. பல நாட்கள் சாப்பிடாம இருந்தும் தெம்பா இருக்கிறவா இருக்கா? எதையும் எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருந்தும் அடிக்கடி பசிக்கிற மாதிரி வியாதியும் சுவாமி கொடுக்குறாரு. ஆகவே எல்லாம் சுவாமி தன்னுடைய சுவாமித்தும் அவரை விட்டு போகாது, அவர் தான் யஜமானன் என்பதை அறிந்து அந்த பகவான் உங்களை தீண்டும் பொழுது உங்களுடைய இந்த சாபம் நீங்கும் சொல்றா. அவர்கள் தான் இந்த மதுரையில் வணிகத் தெருவில் வணிக பெண்களாக வந்து பிறக்கிறார்கள். சாமி என்ன பண்ணார், அவள் யவனத்தை அடைஞ்ச உடனே அவருடைய மனம் குளிர, அவருடைய சாபம் நீங்கும்படியா சாமி என்ன பண்ணிட்டார், வளையல் விற்கிற வியாபாரியா வரார். அவரை வந்து கூவிக்கொண்டே வரார், எல்லாரும் வளையல் வாங்கிக்குங்கோ, தலையிலேருந்து கால் வரையும் எத்தனை நகை நீங்கள் போட்டுருந்தாலும் கூட கையில் வளையல் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் அழகு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் ஆபரணங்கள் தெரிவிக்கலாம், ஆனால் கையில் வளையல்னு ஒன்று இருக்கணும், இந்த வளையலுக்கு இருக்கிற அழகு எதுக்கும் கிடையாது என்று அந்த வளையல் மீது அவர் ஆசையை உண்டாக்குகின்றார். உடனே எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வரா. இந்த வணிகர் பார்ப்பதற்கு பரம சுந்தர சுரூபமாக இருக்கார். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் எல்லா பெண்களுமே வியாபாரி, அவர் அவர்கிட்ட தோஷம் பார்க்கக்கூடாது. எங்கள் கைக்கு சரியான சைஸ் வளையலை நீங்கள் பார்த்து நீங்களே போட்டு விட்டுடுங்க அப்படின்னு அவன் விண்ணப்பிக்கிறான். சுவாமி அவன் கையை அப்படி தொட்டு பார்க்குறார், இது பொருந்துமா? பொருந்தாது. சரி இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சிட்டு வளையலை கைக்குள்ளே மாட்டணுன்னா கையை சுருக்கிண்டு வளையல் வந்து உள்ளே போகாத போல இருக்கும், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் அந்த வளையலை மாட்டணும், அப்போ தான் அந்த வளையல் கக்காமல் இருக்கும். அப்படி மாட்டி விடுறார். அந்த மாட்டின் பெண் என்ன பண்ணுறா, உள்ளே போயிட்டு திரும்பி ஓடி வரா, சாமியை நீங்கள் மாட்டின வளையல் உடஞ்சு பெடுத்து திரும்பவும் நல்ல வளையல் மாட்டி விடுங்க, ஏன் இவளையே போய் உடச்சிட்டு வந்திருக்கா, அது தானாக உடையலை, இவளே என்ன பண்ணிருக்கா டங்குன்னு குத்தி உடச்சிட்டு வந்திருக்கிறா, எதுக்காக திரும்பவும் அந்த பெருமான் தன்னுடைய கையை தீண்டு அந்த வளையலை மாட்டி விடணும், சொக்கேசர் தன் நம்முடைய கையை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்க. உடனே அவர் சரின்னு சொல்லி மாட்டி விடுறார். உள்ளே போயிட்டு வந்தவ, என்ன இப்படி ஓவர் சைஸாக மாட்டி விட்டுருக்கள், ரைட் சைஸாக மாட்டி விடுங்க, கரெக்ட் சைஸ் வளையலாக வேணும், இந்த கலர் வேண்டாம், எங்கள் அண்ணாவுக்கு பிடிக்கலை, எங்கள் மன்னிக்கு பிடிக்கலை, இந்த கலர் நன்னா இல்லை, வேறு கலராக மாட்டி விடுங்க அப்படின்னு அவள் திரும்பி திரும்பி வளையல்களை மாட்டிக்கிறாள். பல்வரி வண்டுகள் ஏற்றுவார் மையல் ஏற்றுவார். ஒவ்வொரு முறையும் அந்த வளையலை அவர்கள் கைகளில் பொருத்தும் பொழுதும் தன்னிடத்திலே அவர்களுக்கு ஆசையினை பெருமான் உண்டாக்குகின்றான். அங்கரம் நீட்டுவார், ஆசை நீட்டுவார், அவர்களும் கையை நீட்டலை, தங்களுடைய மனசை தான் நீட்டுறார், ஆசையாக நீட்டுகிறார்கள். அப்படி சொல்லி அந்த பெருமான்கிட்ட அவர்கள் சொல்லிட்டு, பெருமானே நிறையா இன்றைக்கி வளையல் போட்டுட்டோம், ஆனால் இந்த வளையல்லாம் சங்கு வளையல், அதாவது பெண்கள் திருமணமான பிறகுதான் தங்க வளையல் அணிவார்கள், நம்முடைய மரபு, அது வரையும் உடையக்கூடிய வளையல் தான் அணிவார்கள். கண்ணாடி வளையல் பெரும் அணிகிறோம், பழங்காலத்தில் சங்கினால் அணைய வளையல், கல்யாணம் ஆனப்புறம் தங்க தொடி தங்கத்தினாலே வளையல் தான் அணிய வேண்டும். என்ன காரணம்னா, திருமணமான பிறகு கணவனை துன்புறுத்தாமலும் தனக்கு பிறக்கின்ற பிள்ளையை துன்புறுத்தாமலும் அந்த பெண் இருக்கணும், அதனால் அவள் கையில் இருக்கிற வளையல் என்ன பண்ணணும், குத்தாமல் இருக்கணும், அதுக்கு தான் தங்க வளையல் என்று பார்க்கணும். அப்போ இந்த பெண்கள் கேட்குறா, பெருமானே நாளைக்கும் வாங்க வளையல் போட்டு விடுறதுக்கு அப்படின்னு சில பேர் அவர்கிட்ட பேசணுங்கிற ஆசையினால வீட்டு வாசலுக்கு வந்து பேசுகின்றார்கள்.
சரி, வளையலை மட்டும் போட்டுட்டு போறீங்க, காசு வாங்கிக்காம போறீங்க.

0: எங்கள் அப்பாவை கிட்ட காசு வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் இருங்க, ஏன்னா அந்த பெருமானை கொஞ்சம் நேரம் பார்க்கணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசணும். வளையல் போட்டுக்கிறது மட்டும் அங்கே குறிக்கோள் கிடையாது, இன்னொரு 2 நிமிஷம் அந்த பெருமானை பார்க்கணும், அவர் கண்ணிலேருந்து மறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக கேட்குறா. அவர் சொல்கிறார், வாழை போன்று விழியை கொண்ட பெண்களே, அண்ணா அர்த்தம் என்ன பார்க்கணுங்கிறதே தான் நீங்கள் இங்கே நிற்க சொல்கிறீங்க. காசு எப்போ வேணால் வாங்கிப்பேன், காசாக மனுஷனுக்கு முக்கியம், உங்களுடைய அன்பல்லவா எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமான் மறைந்த அளவிலே ரிஷபாரூடராக மதுரை நாயகன்தான் வந்திருக்கிறேன் என்ற அந்த அத்துணை பெண்களுக்கும் தன்னுடைய அந்த அரிய காட்சியை காட்டி அவர்களை தன் திருவடியிலே சேர்த்து கொண்டார் என்பது இந்த புராணம். அடுத்தது இந்த புராணத்தில் நிறையா சூக்ஷ்மம் இருக்குது, நீங்கள்லாம் தனித்தனியாக படித்து தக்கவர்கள் மூலம் இதனுடைய ரகசியங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அறிமுகம் தான், எல்லாவற்றையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் சொல்லி மாளாது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிந்தனை என்பது ஒன்று, செயல் என்பது மற்றொன்று. இங்கே சிந்தனை என்பதாகத்தான் இறைவன், அதாவது புத்தி, அந்த விவேக ஞானம் சொல்லப்பட்டது. செயல் என்பது கிரியாசக்தி என்று சொல்ல, அதனால தான் சக்தி என்பது என்றே அதற்கு சொல்கிறோம். செயல்பாடு சக்தியின் மூலமாக வெளிப்படும். இப்போ செயல்பாடு சக்தியின் மூலமாக வெளிப்படுவதனாலே சக்தி என்பது செயலாக இங்கே சொல்லப்படும். இந்த ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் நல்லது நடக்காது, நல்லது நான் எதுவும் நடக்காது. சிந்தனை தனி, செயல் தனி, இன்னொன்று இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்றுபடும் பொழுதுதான் அதற்கு உரிய பயன் பலன் ஏற்படுகிறது. என்னாகும், காற்றும் நெருப்பும் சேரும் பொழுது தீ நன்றாக பற்றி கொண்டு எரியும், சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு குணங்கள், ஒன்று பொருள்கள் ஒன்றுபடும் பொழுது அவை மூன்றாவது ஒரு தன்மையை கொடுக்கின்றன. இப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்து இங்கே முருகனாக வந்து தோன்றுகிறது. எப்படி? திருப்புடி என்று சொல்லும் பொழுது பார்க்கக்கூடிய பொருள், இதே ஒன்றை முன்னாடி இருக்கிறது, மைக்க பார்க்கிறேன், இல்ல லைட்டை பார்க்கிறேன், பூவர் பார்க்க, ஒரு புஷ்பம் அப்படின்னா பார்க்கப்படக்கூடிய பொருள் புஷ்பம், பார்க்கக்கூடிய நான் இந்த ரெண்டாவது. இந்த ரெண்டுமே தனித்தனியா இருந்தா பார்வை என்கின்ற மூன்றாவது வராது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், பல பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப பேருக்கு காலையில் பேப்பர் படிக்கணும், இப்போ பல பேருக்கு டிவி சீரியல் பார்க்கணும், அது ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன். டிவி சீரியல் அதுவும் வேண்டப்பட்டது, வருஷக்கணக்கில் வார்டுக்கு போயிட்டு இருக்கோம், ராமாயண மகாபாரதத்தோட பிரிச்சா போயிட்டு இருக்கோம், அதை பார்த்து சிரிக்கணும் அழணும், என்ன பண்றது, அவங்கவுங்க அவங்க வந்து. இந்த டிவி சீரியல் எத்தனை பேர் கேள்வி பண்ணாலும் சரி, அது ஒன்றும் முடிய போறது இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டுக்காக தானே அங்கே ஓடிட்டு இருக்கு, இங்கே பார்க்குற மாதிரி அங்கே பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. டிவி சீரியல் பார்க்குறோம், என்ன பண்றோம், அப்போ வீட்டில் ஐயாவோ அம்மாவோ யாரோ சரி இருக்கட்டும், என் அம்மாவே இருக்கிறாங்க, மருமக பொண்ணு ஏதாவது இருக்கிறது, என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடு கொண்டு வந்தா உப்பு இருக்குதா, உரப்பு இருக்குதா, சூடா இருக்குதா, குளிர்ச்சியா இருக்குதா, ஒண்ணுமே தெரியாது. இப்போ சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு உதாரணத்துக்கே வச்சுக்கலாமே, இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்வீட்டுன்னு வச்சுக்கலாம், என்ன ஏதோ ஒரு ஸ்வீட், லட்டு வச்சுங்களேன், லட்டோ அல்வா ஏதோ ஒண்ணு, லட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மாவுக்கு. அன்னைக்கு வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறவங்க ஏதோ பண்டிகைக்கு பண்ணாங்க, இது ஒரு பட்சணம் கொண்டு வந்து வச்சாங்க. சாப்பிடக்கூடிய இந்த அம்மா, சாப்பிடக்கூடிய லட்டு பொருள், இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த அம்மா சாப்பிடுகிறது, ஆனால் அதில் மனம் ஒன்றாத காரணத்தினால மனசெல்லாம் இங்கே எடுத்து இருக்கிற டிவி பெட்டியில் இருக்கிறதா, அந்த ருச்சிங்கிற விஷயம் வர்றதே கிடையாது. அனுபவம் என்பது அந்த இடத்துல கிடையாது, அதை சாப்பிடக்கூடிய அனுபவம் என்பது போய்விட்டது, இல்லை. பல பேர் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் படிக்கணும், டிவி நியூஸ் பார்க்கணும், காஃபி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, என்னமோ சாப்பிட்டு இருப்பாங்க, காஃபியில் என்ன இருக்கு ஒன்றும் தெரியாது, சூடா இருக்கா அரிப்பு இருக்கா ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்க அந்த நியூஸ்ல லைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ருச்சி தெரியவில்லை. இன்னொன்று இதை விட இன்னொரு உதாரணம் சொல்லலாம், இதுவே அது வேற விஷயம், இன்னொரு இதுல லைப்பு இருக்கிறது, மனசு எங்கேயோ போயிட்டுது. இப்போ உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம், என்னத்தையோ போட்டு அப்படியே ஏற்ற முன்னாடி டிவி ஓடிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு அது என்ன ஓடுதுன்னே தெரியாது, அது ஆஃப் ஆச்சா இருக்கா தெரியாது, நம்ம மனசு எங்கேயோ இருக்கும், நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ பார்க்கப்படக்கூடிய அந்த டிவி இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடிய ஆள் இருக்கிறான், ஆனா பார்வை இல்லை. ஏன், ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை, ரெண்டும் ஒன்று சேரவில்லை, பார்வை என்பது ஒன்று சேரவில்லை. இதே மாதிரி தான் தியானிக்கப்படக்கூடிய பொருள் இறைவன், முன்னால முருகப்பெருமானுடைய உருவம் இருக்கிறது. நான் இங்கே இருக்கிறேன், தியானம் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா என் மனசெல்லாம் எங்கேயோ இருக்குது. இந்த தியானம் என்பது கை கூடுமா? கூடாது. இதுக்கு அப்படியே உதாரணம் பார்த்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் கதாதரராக இருந்த பொழுது, கதாதரராக அங்கே ராணி ராசமணி என்பாள் வைத்த தட்சிணேஸ்வர கோயிலில் பூஜை செய்து கொண்டு, அப்படி பூஜை சாயங்கால பூஜை முடிஞ்சு பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார். ராணி ராசமணி அங்கே அந்த இறைவியை காளியை நமஸ்காரம் பண்றதுக்காக வணங்குவதற்காக வந்தா, வந்து நின்று கொண்டிருக்கிறார். திடீர்னு அந்த பஜனை நின்னது விட்டார் ஒரு அற ராணி ராசமணிக்கு. இங்கேயுமா உனக்கு அந்த நினைப்புன்னு கேட்டாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது நடந்த விஷயம் இல்லையா? அவ அழுதா, எல்லாரும் பயந்து போய் வந்தாங்க. பிடிக்கணும், பைத்தியம் முத்திட்டு இந்த பட்டாச்சாரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ சொன்னாளா, ராணி ராசமணி தப்பே கிடையாது. ரொம்ப அழகா இதை அறிவுக்கண்ணலை அருட்புணல ரா கணபதி அவர்கள் ரொம்ப அழகா இதை விவரிப்பார். தப்பே கிடையாது அவருக்கு. ஏன், கல்கத்தாவில நடக்கக்கூடிய ஒரு கேஸை பத்தி நான் இங்கே நினைத்து கொண்டிருந்தேன். அம்பிகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனா அந்த தரிசனம், அந்த வணக்கம் என்னிடத்துல இல்லை. ஏன், என்னுடைய மனசு எங்கேயோ இருக்கிறது. இப்போ சிந்தனை, இந்த மனசு, புத்தி என்பது ஒன்று இருக்கிறது, செயல் என்கின்ற மற்றொன்று இருக்கிறது. ரெண்டும் சேரவில்லை என்றால், செயல் ஒரு பக்கம் இருக்கும், அது பிரயோஜனப்படாது. என்னத்தையோ வெட்டிக்கிட்டு இருப்போம், என்னத்தையோ எழுதிட்டு இருப்போம், என்னத்தையோ சாப்பிட்டு இருப்போம், எதையோ பார்த்து கொண்டிருப்போம். செயல் இருக்கிறது, இங்கே செய்யக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. இந்த புத்தி ஒன்று சேரவில்லை, மனம் அதிலே ஒன்றுபடவில்லை என்று சொன்னால், பார்வை என்பதோ, தியானம் என்பதோ, ருச்சி என்பதோ ஏற்படுவது கிடையாது. இங்கு இந்த அனுபவம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் முருகப்பெருமான். ஆனந்தம், அனுபவம் என்பது இந்த இடத்துல ஆனந்தம். இந்த ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். நாம் ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். இது ஆபீஸா இருந்தாலும், வீடா இருந்தாலும், பூஜையா இருந்தாலும், நம்ம வாழ்க்கையா இருந்தாலும், இதுதான் நம்முடைய சிந்தனை. மனசு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் ஒரே இது. நாலு பகுதி மனத்துக்கு சொல்லுவார்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லி, அந்த கர்ணங்கள். இந்த நாளையும் ஒன்றாக நான் இப்பொழுது வைத்துக் கொள்ளுகிறேன், அவ்வளவுதான். இந்த புத்தியான, விவேகமான மனசானது இருக்கிறதே, அது வந்து செயலோடு ஒன்றுபட வேண்டும். ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்துல ஆனந்தம் என்கின்ற அனுபவம் அல்லது முருகப்பெருமான் என்கின்ற தன்மை தோன்றாது. இப்ப என்ன ஆகும்? அது தோன்ற வேண்டும் என்றால் அதுக்கு பேர் தான் திருமணம்னு. இது வேற ஒண்ணும் கிடையாது. பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம்னா என்ன? முருகப்பெருமானுடைய தோற்றத்திற்கும் முன்பகுதி என்னது? அது செயலும் சித்தமும் ஒன்று சேர்ந்தது, அவ்வளவுதான். முக்கியமான விஷயம் தான், செயலும் சித்தமும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்தது. ரெண்டும் ஒன்று சேர்ந்த பொழுது முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்க ஆரம்பமாகும், அவ்வளவுதான். இது மட்டுமே காரணம் கிடையாது, நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் உண்டு. இப்போ நம்ம நினைக்கக்கூடியது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஒரு சாப்பாட்டை பத்தி, லட்டு சாப்பிட்றத பத்தியோ, டிவி பாக்குறத பத்தியோ நம்ம சொல்லிட்டு இருக்கல. முருகப்பெருமான் என்கின்ற ஆனந்த சச்சிதானந்த சுரூபம் தோன்ற வேண்டும் என்றால், இதுக்கு முன்னாடி நம்ம எதை எடுத்துக்கொண்டோம்? நமக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கின்றன. நாமே வருவித்துக் கொண்டது நமக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு விதமான துன்பங்களும் போய் இன்பம் வர வேண்டும், ஆனந்தம் வர வேண்டும் அப்படின்னு இருந்தால், அந்த முருகப்பெருமான் தோன்ற வேண்டும் என்று இருந்தால், இவை மட்டுமே பத்தாது. நான் என்ன செய்கிறேன்? செயல்படுகிறேன், புத்தியோடு சேர்த்து செயல்படுகிறேன். அப்படி இருந்தாலும் கூட நடக்காது. வேற என்ன நடக்கணும்? முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இங்க, முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தை கூட பார்க்கலாம். இவர்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயாச்சு, பார்வதி பரமேஸ்வரருக்கு கல்யாணம் ஆயாச்சு. கைலாய மலையில இருக்கிறார்கள். இந்த தேவாதி அவர்கள் சும்மா இருக்க முடியல. குமாரன் பிறப்பானான்னு சொல்லிட்டு வாயுவை, எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும்னு வாயுவை நோட்டம் போடுறதுக்காக அனுப்பிச்சாங்களாம். வாயுவை நந்தி தேவர் பார்த்து நிறுத்தி அவர் வந்து விரட்டி அனுப்பிச்சாராம். இறைவனை நோட்டம் போடக்கூடாது, போடிப்போ அப்படின்னாராம். இந்த வாயுங்கிறது என்ன தெரியுமா? வாயுங்கிறது ஹடயோகம். என்னுடைய செயல் சிந்தனை ரெண்டுமே ஒன்றுபட வேண்டும் என்றால், பிராணாயாமம் முதலிய இந்த ஹட்டயோகம் இருக்கிறதே, ஆசனம், தாரணம், அதாவது யமம், நியமம், ஆசனம், தாரணம், பிரத்யாகாரம், தியானம், இந்த சமாதி, இப்படியே தாரணை சமாதி என்றெல்லாம் இந்த அஷ்டாங்க யோகம் இருக்கிறதே, இந்த அஷ்டாங்க யோகத்திலே செயலும் சிந்தனையும் ஒன்றுபடும். ஆனால் இறைவன் இதனாலே தோன்றுவான் என்றால் கிடையாது. நாடிற்று காணனாதன நின்றநாதா என்று பாடுவர் அருணகிரிநாதர்.

அப்படியே போயிட்டே இருக்கும். அனித்தமான ஊனாடும்னு சொல்லி ரொம்ப அருமையான திருப்புகள் அதில் சொல்லுவார். அனித்தமான ஊன் நாடும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே குவால் மூலி புசித்து வாடு பாயாத அசட்டு யோகி. அப்படி இருக்கக்கூடிய அசட்டு யோகிம்பார் அந்த இடத்துல. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் இவர்களுக்கு சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு விட்டது. தியான நிலை வந்தாச்சு. ஆனால் இறைவனுடைய அருள் கிடைக்கும்னா கிடைக்காது. அதுதான் வாயுவை விரட்டினது. அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல இருந்து என்ன பண்ணாங்க தேவர்கள்? கதையில பாருங்க, தேவாதி தேவர்கள் மேருமலை சாரலிலே சென்று இறைவனை நோக்கி தவம் செய்கிறார்கள். கதையில் என்ன சொல்லப்படுகிறது? இறைவனை நோக்கி தவம் செய்கிறார்கள். விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரனே சர்வேஸ்வரனே எங்களை காக்க வேண்டும், சூரபத்மாதி இந்த அவுணர்களாலே துன்புறக்கூடிய எங்களுக்கு காப்பாற்ற வேண்டும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் புத்தியானது, புத்திங்கிறது இந்த இடத்துல என்ன சொன்னோம் நம்ம, சிந்தனைங்கிறது சிவன் ஞான நிலைக்கு சென்று அவரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதை நோக்கி? தனக்கு மேல அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறானே அவனை நோக்கி. எவன் அவருக்கு குருவாக, பரம குருவாக, பரம குரு வந்திக்கும் சத்குருநாதா அப்படிம்பார். அப்படி குருவுக்கு குருவான அவனை நினைத்து கொண்டிருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? பரமேஸ்வரன். அங்கே அம்பிகை இன்னொரு பக்கலிலே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இது மூன்று மாதிரி. ஒரு அடுப்பு வைக்கணும்னா ரெண்டு கல்லில் வைக்க மாட்டோம். அடுப்பு பழைய காலத்து அடுப்பு பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்து அடுப்பு நான் சொல்லலை, இந்த காலத்திலயும் அப்படித்தான் இருக்கு. இந்த கேஸ் ஸ்டவ்ல மேலே பர்னருக்கு மேலே வைக்கிறோம் பாருங்க, ஸ்டாண்டு எப்படி இருக்கு, அந்த பர்னர் எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு மூணு இல்லை நாலா தான் இருக்கும், ரெண்டாலாம் இல்லை. அது மாதிரி தான் இந்த மூன்று மாதிரி. இது ஒரு திரிபுட்டியாக முக்கோணமாக மூன்று நிலைகளில் மூன்று கோணங்களை உடையதாக இருக்கிறது. என்ன? மூன்று இடத்துல தவம் செய்கிறார்கள் தேவாதி தேவர்கள். தவம் செய்கிறார்கள் எப்போ? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியும் தவம் செய்தார்கள், கல்யாணத்துக்கு பின்னாடியும் தவம் செய்தார்கள் கந்த புராணத்து பிரகாரம். அதே மாதிரி தான் நல்ல குணங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். இறைவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். முதல்ல இருந்து என்ன பார்த்தோம் நம்ம? வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை வச்சு கெட்ட சகவாசத்தை தொலைக்கணும், நல்ல சகவாசத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஆசையை இறைவனுக்காக மடைமாற்றம் செய்ய வேண்டும். செயலும் சிந்தனையும் ஒன்றுபட வேண்டும். எல்லாம் ஆனாலும் கூட இறை கருணை அப்படி வருவது கிடையாது. நான் தியானம் பண்ணிட்டா இறைவன் வந்து அப்படியே முன்னாடி நின்றுட மாட்டான். தியானம் என்பது அது திருப்பம் என்ன? ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி. எதுக்காக பயிற்சி? இறைவா உன்னை நீதான் கத்தின்னு நினைச்சு உன்னை தவிர வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக தியானம். என்னுடைய மனத்தை பக்குவப்படுத்துகிறேன்,

0: நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி, பிரிய கிருபை வேணும், கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும். அருணகிரிநாதர் பாடுவார் என்ன பண்ணணும், கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும், எனக்கு கூட்டு கொடுக்கணும். ஏன் என்னால வாங்கிக்க முடியாது இறைவா, எனக்கு அந்த அதுக்குள்ள சக்தி கிடையாது, நான் போய் உன்னிடத்துல வாங்கிட்டேன்னா இறைவனுக்கு வரியாது இல்லை. இப்ப என்னுடைய முயற்சியாலே இறைவனை அடைய முடியும்னா முயற்சி பெரிதாயிடும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நான் போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும்னு இருக்கிறேன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு டிரைவரு பிஏ இப்படி இருக்கிறாரு, அவர் வந்து சொன்னா நடக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு சிஎம்ஓட இவர் பெருசாகிடுவார், சிஎம் பண்ண போறார். ஆனா இவர்கிட்ட என்ன பண்ணுவேன், இவர் சொன்னா தான் நடக்கும். இதுக்கு இன்னும் அதே எவ்வளவு குறையும் போனோம். நம்ம வீட்டுல என்ன நடக்குது, பிச்சைக்காரன் வர்றான், பிச்சைக்காரன் யார் இடத்துல கேட்கறான், பகவான் பிக்ஷான் தேகின்னு யாரும் சொல்றது இல்லை, பவதி பிக்ஷான் தேகி அப்படின்னா அம்மா தாயே பிச்சை போடணும் தான், அப்பா பிச்சை போடணும்னு கேட்கறானா, அவனுக்கு தெரியும் இவரே பிச்சைக்காரர் தான், இவரே அம்மாட்ட தான் வாங்கிக்கிறாரு. அப்ப யாரு கொடுப்பாங்களோ அவரிடத்துலயே போய் கேட்கணும். இப்ப யாரு சக்தி அங்கே, யாரு கொடுப்பா, அம்மா தான் கொடுக்குறா, அம்மாட்ட போய் டைரக்டா கேட்டுடலாம் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான், யாரு கொடுப்பாங்களோ அவங்க எடுத்தா, இப்ப என்னுடைய முயற்சினாலே முடியாது. இப்ப இவரிடத்துல போய் கேட்டா அவர் நண்பர் வந்து பாவம் கேட்டிருக்கிறான், அவனுக்கு போடு, அவனுக்கு போடுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ யாரு போடுவாங்களோ அவங்களிடத்திலே தானே நம்ம போக வேண்டும். இப்ப என்னால ஆகாது, அவன் தான் கொண்டு வந்து தர வேணும், என்னால முடியாது, இப்ப என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்ப என்ன செய்கிறேன், நீதான் கதி, நீதான் எத்தனையாலும் நிடூழி கிருபையாகி, நீதான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், என்னால முடியாது, நீ எனக்கு கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேண்டும், ஊழ்பவ கிரிக்கு சுழல்வேனை ஆழ்வதும் ஒரு நாளே என்று, என்ன நீதாண்ட ஒரு நாள் வந்து ஆள வேண்டும் என்று அவனிடத்துல கேட்க வேண்டும். இந்த தபசுங்கிறது அதுதான், வெறும் கிடையாது. தவம்னா என்ன, ஒன்றிலே ஊன்றி இருப்பது. தவங்கிறது என்ன, ஊன்றி இருப்பது, எதை பத்தியும் சிந்தனை இல்லாம ஏகாக்கிர சித்தத்தோடு ஒன்றிலேயே ஊன்றி இறை கருணைக்காக பிரார்த்திப்பது. வேற ஒண்ணுமே தபசுனா வேற ஒண்ணுமே இல்லை. தபசுனா என்ன, தபஸ்வாத்தியாயனர்தான் எடுத்த உடனே ராமாயணத்தில் ஆரம்பிக்கும். தபசோக்ரேன, ராமாயணத்துல பார்வதியினுடைய தபச பத்தி வால்மீகி சொல்லுவார், தபசோக்ரேன உக்ரமான தபசு பார்வதி பண்ணான்னு. இப்போ கந்தபுராணத்தில் சொல்லும்போது தபம் செய்தார்கள் எல்லாரும் என்று, உக்ரமான தபசை தபசை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன தபசுனா என்ன, இறைவனை நோக்கி அவனுடைய கருணைக்காக பிரார்த்திப்பது. என்னுடைய சுயல் சிந்தனை, என்னுடைய வாக்கு மனசு எல்லாம் சேர்ந்து பகவானே உன்னுடைய கருணை வேணும் வேணும் வேணும் வேணும் என்று அழுது அழுது அவனுடைய அடியடைய வேண்டும். அவன் தான் அவன் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை தான் நம்மளால பண்ண முடியும். இந்த பிரார்த்தனை, ஒன்றுபட்ட பிரார்த்தனை இருக்கிறதே, மனம் ஒன்றுபட்ட, புத்தி ஒன்றுபட்ட, செயல் ஒன்றுபட்ட பிரார்த்தனை இருக்கிறதே, இந்த பிரார்த்தனைக்கு பேரு மனசு. அதை யாரு பண்ணணும், நம்முடைய அங்கங்கள் எல்லாம் பண்ணணும். முதல்ல சொன்னேன் தேவர்கள்னா யாரு, தேவர்கள் எல்லாம் நம்முடைய அங்கத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்துக்கும் அபிமான தேவதைகள். என்னுடைய கண்ணு அவனையே பார்க்க வேண்டும், என்னுடைய வாய் அவனையே பாட வேண்டும், என்னுடைய கை அவனையே தொழ வேண்டும், என்னுடைய கால் அவனையே வலம் வர வேண்டும், என்னுடைய உடம்பு அவனையே நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் அதுதான். என்னுடைய பஞ்சக இந்திரியங்களினாலும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாவற்றினாலேயும் இறைவனை நோக்கி கிடைக்கணும் கிடைக்கணும்னு தவிக்கக்கூடிய தவிப்பு இருக்கு, அதுக்கு பேரு தேவர்கள் செய்திருக்கக்கூடிய தவம். அங்கே தேவர்கள் மேருமலை இடத்திலே தவம் செய்கிறார்கள். இதுக்கும் பலவிதமான பொருள்கள் சொல்லலாம். அதாவது மேருமலை என்பது இந்த மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய முதுகெலும்பு சொல்லுங்கள்ல, அதுக்கு பேர் மேரு தண்டம் என்று இந்த முதுகெலும்பை சொல்வார்கள். இந்த முதுகெலும்பு சரியா இருக்கணும், கீழே மூலாதாரத்தில இருந்து வரணும். அதனால தான் அடிவாரத்தில் குகைக்குள்ளே இருந்து அவர்கள் தவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மூலாதாரத்திலிருந்து அடி இடத்திலே இருந்து அந்த மேலே ஆக்கிக்கு செல்ல வேண்டும், இதுதான் இந்த தபசுங்கிறது செல்லக்கூடியது. ஆனா இது யோக தத்துவத்துக்கு மாறப்பட்டது, இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. ஏன்னா வாயுவே விரட்டினார் நம்ம சொன்னோம். இப்ப அங்கிருந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். அடிப்படையிலிருந்து இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், தேவதைகள் பிரார்த்திக்கிறார்கள். அதாவது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா பொறி புலன்களும் நம்முடைய எல்லா விதமான அங்கங்களும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். அடுத்தது என்ன, என்னுடைய சிந்தனை. அதான் சிவபெருமான், அவரும் தவம் பண்ணார்னார், அவரும் தவம் பண்ணார். அவர் என்ன தவம் பண்ணார், முருகப்பெருமான் வருவதற்காக. என்னுடைய சிந்தனையும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், என்னுடைய செயல்களும் இறைவனை நோக்கி, அதான் சக்தி. என்னுடைய செயலும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய சிந்தனை செயல் என்னுடைய அங்கங்களிலே இருக்கக்கூடிய எல்லாம், செயல் இருக்கிறது எப்படி செய்ய முடியும், அங்கங்கள் எல்லாமே எப்படி செய்ய முடியும், இந்த மூன்றும் ஒன்றுபட வேண்டும். என்னுடைய மனம் புத்தி செயல் எல்லாம் சேர்ந்து ஒன்றுபடும் பொழுது எல்லாம் சுமனசுன்னு பேர். அதாவது தேவதைகளுக்கெல்லாம் சுமனசுன்னு பேர், நல்ல மனசை உடையவர்கள்னு ஒரு அர்த்தம். பூ மாதிரி இருக்கக்கூடியவங்களாம். இப்போ அதே மாதிரி தான் நல்ல மனசோட மனசு, சித்தம் என்கின்ற புத்தி, செயல் என்று சொல்லக்கூடிய அம்பிகை, இந்த மூன்று பேரும் அப்படி மூன்று முக்கோணமாக இருந்து செய்யக்கூடிய தவம் இருக்கிறதே, இந்த தவம் என்று சொல்லக்கூடிய உக்ரமான பிரார்த்தனையினாலே மட்டும்தான் இறைவன் கிடைப்பான். ஏன்னா மீண்டும் இதை பார்க்கிறோம், இறைவன் அப்படி வந்தா இவர்கள் தவம் செய்தாலும் கூட இவர்கள் மனமான பிறகும் கூட முருகப்பெருமானை தரவில்லை, அப்ப மீண்டும் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா எங்களுக்கு முருகப்பெருமானை தர வேண்டும், நீ தரல் வேண்டும், நின்னையே நின்பால் நிகர்க்க என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றார்கள். இப்போ முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமானுடைய அவதாரம் எங்கிருந்து வருகின்றது? ஞானம் சச்சிதானந்த சுரூபனாக இருக்கக்கூடிய பகவான் எங்கிருந்து வருகிறார்? செயலின் இடத்திலே இருந்து வரவில்லை, செயல் என்கின்ற சக்தியின் இடத்திலே இருந்து வரவில்லை. சக்தியானது உள்ளே லயித்து விடுகின்றது, எங்கே சிவனுக்குள்ளே லயித்து விடுகின்றது. அங்கே சக்தி ஓடினாள்னு கதை வரும், ஓடல்ல, உள்ளே உறைந்து விட்டாள். சிந்தனைக்கு உள்ளே செயலானது அடங்கி விடுகிறது. எப்பொழுது செயல் அடங்கி சிந்தனை அமைதி அடைகிறதோ, அந்த அமைதியான மனத்திலே இருந்து, அமைதியான சிந்தனையிலே இருந்து ஞானம் தோன்றுகிறது. அந்த ஞானத்திலே இருந்து ஆனந்தம் தோன்றுகிறது. அந்த ஆனந்தமே வடிவானவன் தான் அந்த ஆனந்த முருகனாக இருக்கப்பட்டக்கூடிய ஸ்கந்தன், சுப்பிரமணியன், குகன். அந்த முருகனாக வந்து அவதாரம் செய்கிறான். எங்கிருந்து வந்தது? திருப்பி யோசனை பண்ணி பாருங்க. மூன்று பேர் தவம் செய்கிறார்கள். இது செயலினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம், சிந்தனையினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம், நம்முடைய மனத்தினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய சித்தத்திலே இருந்து, அதனால் தான் முனிவிலா சித்தமென் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி என்று சொன்னார். புத்தி இருக்கிறது, அதில இருந்து ஞானம் தோன்றுகிறது. ஞானத்திலே இருந்து இறைவன் தோன்றுகின்றான். புத்தி என்று சொல்லப்பட்ட இறை குணத்திலே இருந்து, சிவபெருமானிடத்திலே இருந்து மங்களமான தன்மை தோன்றும் பொழுது, அந்த புத்தி நாம நினைக்கக்கூடிய சாதாரணமான புத்தி இல்ல, சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது இருவினையொப்பு மலபரிபாகம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. இந்த நல்வினை தீவினைகள் தாண்டியவனாக, தன்னுடைய ஆணவம் கர்மம் மாயை எல்லாம் போக்கியவனாக, இதற்கு அப்பாற்பட்டு இந்த புத்தியானது தெளிந்து மேலே வரும் பொழுது, எப்படி பாலை தரடியே கடந்த தயிரை கடையும் பொழுது மேல அப்படியே வெண்ணெய் வந்து நிற்குமோ, அது மாதிரி விலகிர் தீனன் பாலில் படு நெய் போல் மறையென்று இருக்கக்கூடிய எம்பெருமான் உள்ளே இருந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞானமானது வெளிப்படுகிறது. ஞானம் வரும் பொழுது, இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேண்டும். அவர் வேற எதுக்கோ பண்ணார் பாரதி, ஆனா இப்பொழுது சொல்ல வேண்டும். இந்த ஞானம் இருக்கிறதே, இந்த ஞானம் வரும் பொழுது அந்த ஞானம்தான் முருகன். அந்த ஞானத்தினாலே மட்டும்தான் ஆனந்தத்தை அடைய முடியும். அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? நம்முடைய புத்தியிலே இருந்து வரும். இந்த புத்தி எப்பொழுது வரும்? இந்த செயல் அடங்கி சுமாயிரு செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறுவான் சுமாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்தலனே எப்பொழுது வரும்? நம்முடைய மனமானது அடங்கிய பொழுது. இதுக்கு இன்னொரு தன்மையும் பார்க்கலாம். நேத்துக்கே நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது திணியான மனோ சிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு முதன் பார்த்தோம். நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருகன்னு மலை என்பது வேறொன்னும் கிடையாது, நம்முடைய பாவமானது சேர்ந்திருக்கிறது, வாசனைகள் சேர்ந்திருக்கின்றது. அதுக்கு மேல மனதானது சென்று அதை கரைத்து தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞான பிரகாசத்தை வெளியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், வெளியிலே கொண்டு வர வேண்டும். ஞானமானது எங்கிருந்து வருகின்றது? உள்ளே இருந்து வருகின்றது. குகன் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லும்படியாக இறைவன் வந்து தோன்றுகின்றான். நமக்கு உள்ளே இருந்து குகனாக வந்து தோன்றுகின்றான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பு. இந்த ஜோதி புலம்பு தான் நம்முடைய ஞான பிரகாசம். முதல்ல சொன்னதுக்கு அப்படியே வந்தமா, ஞான பிரகாசம்னா என்ன? நற்செயல்கள் செய்யும் பொழுது பிரகாசம் ஏற்படுகிறது. நற்செயல்கள் எப்ப செய்வோம்? நமக்கு ஞானம் இருக்கும் பொழுது, அறிவு இருக்கும் போது, நல்லறிவு இருக்கும் பொழுது நல்ல காரியத்தை செய்கிறோம். நல்ல காரியத்தை செய்யும் பொழுது பிரகாசம் ஏற்படுகிறது. அடிப்படை என்ன? இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் எது? ஞானம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் எது? ஞானம். அந்த ஞான ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய முருகன் இருக்கிறானே, ஞானத்திலே இருந்து தோன்றுகிறான். ஞானம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. எப்படி தயிர் அந்த மோராக்கி மோரை கடையும் பொழுது தயிரை மோராக்கி கடைகின்றோமோ அதே மாதிரி கடைய கடைய நம்முடைய துன்பங்கள் நல்வினைகள் தீவினைகள் என்கின்ற ரெண்டும் சே போட்டு அந்த மத்தில ரெண்டு கயிறு போட்டிருப்பாங்களாம். பழைய காலத்து தன்மை இப்போ எல்லாம் எங்க இருக்கு, எல்லாம் அவங்கவுங்க மிக்சியில் கூட ஓட்டுறோம். அதெடுத்து பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அந்த மத்த பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கயிறு, இவர்கள் திருப்புவதற்காக மற்றொரு கயிறு, ரெண்டு கயிறு இருக்கும். நல்வினை தீவினைகள் என்கின்ற இரண்டு கயிறை போட்டு இந்த மத்து என்கின்ற செயல் மூலமாக நம்மை இந்த உலகத்திலே கடையும் பொழுது அதற்கு உள்ளே இருந்து வெண்ணெய் என திரண்டு இந்த ஞானமானது வருகின்றது. எங்கே இந்த உலகம் என்கின்ற பாத்திரத்திலே இருந்து இந்த சலனப்பட்ட மனம் புத்தி இவற்றிலே இருந்து ஞானமாகின்ற வெண்ணெய் திரண்டு வருகின்றது. அதுதான் நெய்யாகும். பாலில் படுநெய் போர் மலையன் என்றோலன் மாமணி சோதியான் என்று உள்ளே இருக்கின்றது. அதே போலத்தான் உள்ளே இருந்து இருந்து இருந்து என்று அந்த கரியானது வைரமாகிறது. வைரத்தை பட்டை போடுவதைப் போலவே இந்த உலகத்தில இருந்து இறைவனை நினைந்து நினைந்து அவனுடைய அருளுக்காக அழுது அழுது அவனுக்கு பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால், தவம் செய்தோம் என்று சொன்னால், இறைவன் என்கின்ற அந்த பிரகாசம் வைரத்திலே பட்டை தீட்டும் பொழுது எப்படி விழுதுமோ அது மாதிரி பட்டை தீட்டப்பட்ட வைரம் போலவே, அந்த மோரிலே இருந்து வரக்கூடிய வெண்ணையைப் போலவே இறைவன் நமக்குள்ளே இருந்து வந்து தோன்றுகின்றான். அவன் வந்து தோன்றக்கூடிய தன்மை நமக்குள்ளே ஏற்படுகிறது. நமக்குள்ளே அந்த ஆனந்தம் ஞானானந்தம் ஏற்படுகிறது. ஏற்படுவதற்கு இவ்வளவு வேண்டும். மீண்டும் நினைத்து பாருங்கள், என்ன பண்ணணும், முதல்ல கஷ்டப்படுறோம்னு தெரியணும் நமக்கு. இந்த கட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மை வந்தால் வைராக்கியம் வரணும். கெட்டதுகளை விலக்கணும், நல்லவர்களோடு சேரணும், இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆசைகள் ஏற்படும் பொழுது அந்த ஆசைகளையே இறைவனுக்கு பிரார்த்தனைக்கு துணையான கருவிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். செயல், சிந்தனை, மனது எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்முடைய மனத்திலே, நமக்கு உள்ளே, மனத்திலேன்னு சொல்றது தவறான வார்த்தை, நமக்கு உள்ளே இந்த மூன்றும் ஒன்று சேரும் பொழுது மனம், மொழி மொழின்னு சொல்வதை விட சிந்தனை, இந்த மனம் சிந்தனை செயல் இந்த மூன்றும் ஒன்றுபட்ட பொழுது நம்முடைய சிந்தனையிலே இருந்து ஞானமாக ஆனந்தமாக முருகப்பெருமான் உத்பவம் செய்கிறான். ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன். இவன் எப்படி வந்தான், ஆறு முகம் கொண்டு வந்தான். எதுக்காக ஆறு முகம் கொண்டு வந்தான், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இந்த ஆறையும் அழிப்பதற்காக ஆறு முகங்களை கொண்டு வருகிறான். எல்லா இடத்திலேயும் நார்த்திசைகளிலேயும் மேலும் கீழையும் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கிறேன், ஆறு முகம் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லா இடத்திலேயும் ஞானம் வந்துவிட்ட பொழுது அது எல்லாவற்றையும் என்ன செய்கிறது, அட்டிப்படைக்கிறது. எல்லா இடத்திலேயும் அது சேர்ந்து நிற்கிறது, எல்லாம் பறந்து நிற்கிறது. அப்படி பறந்துபட்ட வேல் போல இதுக்கெல்லாம் தத்துவங்கள் பார்க்க போகிறோம். இறைவன் எங்கும் பறந்து நிற்கக்கூடிய தன்மையிலே, எல்லாவற்றிலேயும் பறந்துனா என்ன, எல்லா இடத்திலேயும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய தன்மையிலே இறைவன் அந்த ஞானமானது இருக்கிறது. அந்த ஞான ஆனந்தந்தான் முருகப்பெருமானுடைய குமார சம்பவம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த குமார சம்பவம் என்பது என்ன, நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஞானம், ஞானத்தினுடைய தோற்றம். இங்கே இந்த ஞானம் வர வேண்டும் என்றால் இவ்வளவு நினைத்து பாருங்கள். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய வேண்டும் என்றால், சிந்தா குலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா ஸ்கந்தன் என துள்ளிக்கொண்டு வந்தவன், ஞானமானது துள்ளிக்கொண்டு நமக்குள்ளே இருந்து வருகிறது. கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா, உமை அந்த பாகத்தோடு சேர்ந்தவள், உமா என்று சொல்லும்படியாக காக்கக்கூடிய பிரணவமாக இருக்கும்படியாக காப்பதற்காக உலகமெல்லாம் உய்வதற்காக நமக்குள்ளே ஞானமாக முருகன் வந்து தோன்றுகின்றான். அதுதான் குமார சம்பவம், வேற ஒண்ணுமே கிடையாது. சம்பவித்தான் இதுக்கு, இதை எங்கே சொன்னார், யார் சொன்னா குமார சம்பவம், போது கந்தபுராணம் மட்டுமில்ல, ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரோடு செல்லுகின்றார்கள். அந்த கங்கைக்கரைக்கு பக்கத்துல போன பொழுது கங்கையினுடைய வரலாற்றையும் குமார சம்பவத்தையும் சொல்லி, பக்தஸ்யே கார்த்திகேயஸ்யே என்று சொல்லும்படியா, எவன் கார்த்திகேயனுக்கு பக்தனாக இருக்கிறானோ புவிமானவகா என்று ராகவா காபுஸ்தா கேட்டுக்கோ, இந்த குமார சம்பவத்தை எவன் சொல்லுகிறானோ புத்திர பௌத்திராதிகளோடு நீண்ட ஆயுளோடு சௌக்கியமாக இருப்பான் என்று சொல்லும்படியாக அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதே மாதிரி கந்தபுராணத்துல ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது, எவன் ஒருவன் இந்த சரித்திரத்தை குமார சம்பவத்தை கேட்கின்றானோ படிக்கின்றானோ நினைக்கின்றானோ அவனுக்கு அவ்வளவு பலன்கள். புத்திர பேரு முதல் பேராக அதிலே சொல்லப்படும், நற்புத்திர பேரு ஏற்படும், செல்வம் இல்லாதவனுக்கு செல்வம் உண்டாகும், வித்தை இல்லாதவனுக்கு வித்தை உண்டாகும், இதெல்லாம் இப்படியே வரிசையா பதவி வேண்டும் என்று சொல்லக்கூடியவனுக்கு பதவி உண்டாகும், இதெல்லாம் காமிய பலன். ஆனா இறைவனுடைய கிருபை உண்டாகும் என்பதாக அந்த இடத்துல பலஸ்ருதியாக சொல்லுவார்கள். குமார சம்பவம் இவ்வளவு நம்ம நெடுக பார்த்திருக்கிறோம், ரொம்ப ஆனந்தமான விஷயம். குமார சம்பவமாக அரக்கனை அழிப்பதற்காக காளிதாசன் தன்னுடைய குமார சம்பவத்தை சொல்லும் பொழுது தாரகாசுரன் அழிப்பதற்காக இவன் வந்து தோன்றவனே முடிச்சிட்டார். அதாவது எந்த ஒரு நூல்லையும் அந்த முடிவு இருக்கணும், இவன் எதுக்காக வந்து தோன்றினான், அவருடைய காளிதாசன் பிரகாரம் தாரகாசுரனை கொள்வதற்காக வந்தான். இப்ப தாரகாசுரனை கொள்றதுக்கு முன்னாடி அவருடைய கதை முடிஞ்சு போயிடும், இவன் பிறந்தாலே கொண்டுட்டான்னு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு உரையாசிரியர்கள் எல்லாம் விளக்கம் கொடுப்பார்கள். அது மாதிரி இவன் பிறந்தாலே இப்போ மற்ற கருத்துக்கள் எல்லாம் அப்புறம் பார்த்தாலே போதும், இவன் பிறப்பதே பெரிய விஷயம். நமக்குள்ளே முருகன் தோன்றுகிறான், அதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ளே முருகன் தோன்றுகின்றான். முருகன் தோன்ற வேண்டும் என்றால் இவ்வளவு காரியத்தையும் நாம செய்ய வேண்டும். அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கோர் முகங்களாரம் கரங்கள் பன்னிரண்டு கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று அந்த முருகப்பெருமான் நமக்குள்ளேயும் அவதாரம் செய்யட்டும். உலகம் உய்ய மட்டுமில்லை, இந்த உலகமாக இருக்கின்ற நாம் உய்வதற்காக நமக்குள்ளே இறைவன் அவதாரம் செய்யட்டும். அவனுடைய கிருபா கடாட்சமானது பரிபூர்ணமாக நம்மிடத்திலே சேர வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு ரொம்ப நேரமாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இதுல இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களாக பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். ரொம்ப அற்புதமான விஷயமாக அனுபவித்த ஆனந்தத்தோடு நான் இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்ததோ, ஆனா பரம ஆனந்தத்திலே இருக்கிறேன். முருகப்பெருமான் நம்மிடத்திலே தோன்ற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்தது கதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அடுத்தது கதை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 36 முதல் ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, சிவலிங்க திருமேனியை இவ்வாறு ஸ்தாபிக்க வேண்டும் என சிவபிரான் கூறினாரோ அந்த விதிமுறைகளை கேட்க விரும்புகிறேன். உபமன்யு முனிவர் கூறுகிறார், தனக்கு நல்லதொரு நாளில் வளர்பிறையில் சிவாகமங்களில் கூறியுள்ளபடி அளவுள்ளதான சிவலிங்கத்தை அமைக்க வேண்டும். தூயதான நல்லதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு 4 வாயில்களை அமைத்து 10 வித உபச்சாரங்களால் பூஜை செய்ய வேண்டும். முதலில் தடைகளை தகர்த்தறியும் ஸ்ரீ விநாயகரை பூஜிக்க வேண்டும். பின் ஸ்நான சுத்தி முதலியன செய்து திரு அபிடேகம் செய்யும் இடத்திற்கு லிங்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். அங்கு தங்க ஊசி கொண்டு செஞ்சனந்தனத்தால் சிற்பசாஸ்திரத்தில் கூறியபடி ஒரு லிங்கத்தை எழுத வேண்டும். 8 வித மண் அல்லது 5 வித மண் கலக்கிய நீரால் அல்லது பஞ்சகவியத்தினால் லிங்கத்தை சுத்தி செய்ய வேண்டும். பின் அதை பசிஞ்சாணம் கரைத்த நீரில் அதிவாசம் செய்யவும், அதாவது உள்ளே வைத்திருக்க வேண்டும். பின் தோரணம் முதலியவற்றால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தின் நடுவில் உலோகம் அல்லது மரத்தால் பத்மாசனம் அமைத்து அதன் நடுவில் ஒரு பெரிய பீடம் அமைக்கவும். இம்மண்டபத்தை சுற்றி அஷ்டதி கஜங்கள் எண்டிசை பாலகர்களுக்காக 8 புறமும் 8 குடங்கள் வைத்து அதில் 8 மங்கள பொருட்களை போட்டு அஷ்டதி பாலகர்களை பூஜை செய்ய வேண்டும். 4 வாயில்களிலும் துவார பாலகர்களை பூஜித்து பின் சுபத்ரன் விபத்ரன் சுனந்தன் வினந்தன் சுனந்தன் வினந்தகன் என்கிற பத்ரபீட தேவதைகளை பூஜை செய்யவும். பின் சிவலிங்க திருமேனியை நன்கு நீராட்டி வஸ்திரம் உடுத்தி பின் பீடத்தில் படுக்க வைக்க வேண்டும். தலை கிழக்கு புறம் கீழே வெண்பட்டு கயிறு, மேற்கில் பிண்டிகை என்கிற அஷ்டபந்திர மருந்து உரண்டையை வைக்கவும். இங்கு லிங்கத்தை 5-3 குறைந்தது 1 இரவு வரையாவது வைத்திருக்க வேண்டும். பின் முறைப்படி பூஜித்து படுக்கை அறைக்கு எடுத்துச் செல்லவும். அங்கும் மண்டலம் போட்டுத்தான் அதை வைக்க வேண்டும். அங்கு வடகிழக்கில் சுத்தி செய்த இடத்தில் ஒரு பத்மம் எழுதி சிவகும்பம் வைத்து ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். வேதிகையின் நடுவில் வெள்ளை தாமரை எழுதி அதன் மேற்கில் அதாவது பின்புறத்தில் சண்டிகைக்காக பத்மம் எழுதவும். அதன் மேல் பட்டு அல்லது கிழிக்கப்படாத வஸ்திரம்
4: குழப்பம் கற்பைப்புல் ஆகியனவற்றால் படுக்கமைத்து அதன் மேல் நறுமணப் பூக்களை துவவும். அங்கு சிவலிங்க திருமேனியை இரண்டு சிவப்பு வஸ்திரங்களாலும் தர்பையாலும் சுற்றி வாத்தியங்கள் முழங்க படுக்க வைக்க வேண்டும். இது சயனாதிவாசம் எனப்படும். இவ்வாறு படுக்க வைத்தபின் அதன் எதிரில் ஒரு பத்மம் வரைந்து அதன் எட்டு தளங்களிலும் வித்திய சகலங்களை வைத்து நடுவில் சிவகலசத்தையும் வர்த்தினி பாத்திரத்தையும் வைத்து அதில் அட்டதி மூர்த்திகளையும் புஜிக்க நான்கு திசைகளிலும் ஜபம் செய்பவர்கள் வேதபாராயணம் செய்பவர்கள் அவர் வேண்டும். அவர்கள் நால்வரும் பிரம்மா முதலிய நால்வர்கள். ஹோமம் செய்பவர்கள் இவர்கள். பிரதான ஆச்சாரியர் வடகிழக்கு அல்லது மேற்கு திக்கில் உள்ள ஹோமகுண்டத்தில் ஏழு திரவியங்களைக் கொண்டு பிரதான ஹோமத்தை செய்வார். மற்றவர்கள் ஆச்சாரியர் செய்த ஹோம எண்ணிக்கையில் கால் பொங்கோ அல்லது அரை பொங்கோ ஹோமம் செய்வர். ஆச்சாரியர் 108 முறை ஹோமம் செய்ய வேண்டும். இதன்பின் புதட்டை செய்யும் இடத்தில் உள்ள குழியில் பொன்னாலான ரிஷபத்தையும் கூச்சத்தையும் வைத்து மண் ஜலம் பஞ்சகவ்யம் பின் சுத்தஜலம் ஆகியவற்றால் சுத்தி செய்யப்பட்ட பிரம்ம சிலையை அதாவது ஆதார பீடத்தை வைக்கவும். 9 சக்தி நாமங்களால் கரன்யாசம் செய்து ஹரிதாளம் முதலிய தாதுக்கள் கந்தம் மூலிகைகள் முதலியவற்றை சிவாகம் அப்படி அந்த ஆதார பீடத்தின் மேல் வைக்கவும். அதன் பின் மூலமந்திரம் ஜபித்துக் கொண்டே கிழக்கு முகமாக இருக்குமாறு சிவலிங்கத்தை அதன் மேல் வைக்கவும். அதை சுற்றி சாந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே அட்டபந்த மந்திரத்தை சுற்றி நிலைப்படுத்தவும். பின் அர்க்கியம் அளித்து திரை போடவும். பின் லிங்கத்தின் எதிரில் நீரை புரோக்ஷித்து சயனாதிவாசம் செய்த இடத்தில் வைத்த 10 கலசங்களை கொண்டு வந்து அவைகளை முறைப்படி பூஜித்து லிங்கத்தின் வடகிழக்கு புறத்தில் வைக்கவும். பின் மகாபூஜையை தொடங்கவும். கட்டை விரல் மோதிர விரல் இரண்டையும் சேர்த்து சிவமந்திரம் கூறிக்கொண்டே அதில் நீரை நிரப்பவும். அதில் சக்தி வித்தியைகள் அதாவது தேவி வித்தியைகள் அதன் தலைவர்கள் ஆகியவர்களை ஆவாகனம் செய்ய வேண்டும். பின் முன்பு வைத்த சிவகலச நீரால் லிங்கத்தை புரோக்ஷிக்கவும். பிண்டிகையால் செய்யப்பட்ட அதாவது அஷ்டபந்தன மருந்தால் செய்யப்பட்ட பிண்டிகாலிங்கத்தை வர்த்தினி கலசம் மற்றும் வித்திய சகலங்கள் கலசங்கள் ஆகியவைகளில் வைக்கப்பட்ட நீரால் நீராட்ட வேண்டும். பஞ்சகலாநியாசத்தை செய்து சிவபுரானை அந்த லிங்க திருமேனியில் எழுந்தருளும்படி வேண்டி ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்கையில் இவ்வாறு தியானிக்க வேண்டும். விண்வெளியில் இருந்து நந்தியம்பெருமானின் மேல் தேவியோடு எரி வருகிறார். மங்கள வாத்தியங்கள் முழங்குகின்றன. திரு ஆபரணங்களால் மேலும் மேலும் அழகு. வணங்கிய சென்னியராக இரு கைகளையும் தலைமேல் குவித்து துதித்துக் கொண்டும் ஆடிப்பாடிக்கொண்டும் பேரானந்தத்தால் உடல் புல்லரிக்க கண்களில் ஆனந்த கண்ணீர் பெறுக பிரம்மா விட்டு மகேசர் சூரியன் இந்திரன் முதலிய தேவர்கள் வந்து சூழ்ந்து எதிர் நிற்க ஏறி ஏறி வருகிறார். இவ்வாறு தியானித்து சிவபிரம்பருடைய அந்த சிவலிங்க திருமேனியில் ஆவாகனம் செய்ய வேண்டும். இவ்விதம் பிரதிஷ்டை செய்தவன் 5 உபச்சாரங்களால் புஜிக்கவும். சயனாதிவாசத்தின் போது நேத்ரோன்மீலனம் அதாவது கண்திறத்தல் செய்ய வேண்டும். பிரதிஷ்டை செய்பவன் வசதி இருந்தால் ஆலயத்தை நிர்மாணித்த பிறகு பிரதிஷ்டை செய்யலாம். வசதி இல்லையெனில் பிரதிஷ்டை செய்தபின் ஆலயம் அமைக்கலாம். இனி வீட்டில் பிரதிஷ்டை செய்வது பற்றி கூறுகிறேன். சிறியதாக ஒரு சிவலிங்க திருமேனியை செய்து உத்தராயண புண்ணிய காலத்தில் அதாவது தை முதல் ஆனி மாதம் முடிய வளர்பிறையில் நல்லதொரு நாளில் நல்ல துயதான இடத்தில் வேதிகை அமைத்து அதில் அஷ்டதரபத்மம் வரைந்து அதன் நடுவில் கும்பத்தையும் சுற்றி நாற்புறமும் நன்கு 4 கலசங்களையும் வைக்கவும். நல்லதொரு துயதான இடத்தில் வேதிகை அமைத்து அதில் அஷ்டதரபத்மம் வரைந்து அதன் நடுவில் கும்பத்தையும் சுற்றி நாற்புறமும் 4 கலசங்களையும் வைக்கவும். அக்கலசங்களில் ஈசான முதலிய 5 பிரம்மதேவதைகளையும் அதனதன் பீஜ மந்திரங்களை கூறி பூஜித்து அதற்கான முத்திரைகளையும் காட்டி ரக்ஷணம் செய்து முன் கூறியது போலவே அச்சிவரிங்க திருமேனியை மண்ணீர் பஞ்சகவ்யம் துயநீர் ஆகியவற்றால் நீராட்டி புஷ்பங்களால் மறைத்து உயர்ந்த ஆசனத்தில் வைத்து அதன் தலையில் புஷ்பத்தை வைத்து புரோக்ஷண பாத்திரத்தில் உள்ள ஜனத்தால் புரோக்ஷணம் செய்யவும். அதன்பின் வாத்தியங்கள் முழங்க மூலமந்திரத்தை ஜபித்துக் கொண்டே ஈசான முதலிய 5 கலச நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் 5 கலைகளின் நியாசத்தை செய்து பூஜையை முடிக்கவும். பின்பு மறவாமல் நித்தவும் இந்த சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் முதலியவற்றை முறைப்படி செய்து வர வேண்டும். பின்னமான லிங்கத்தை பூஜிக்க கூடாது. பானலிங்கங்கள் சிவபிரானாலேயே படைக்கப்பட்டு சம்ஸ்காரம் செய்யப்பட்டதாகையாலே அவற்றை வைத்து பூஜிக்கலாம். அதற்கு பிரதிஷ்டை முதலிய சடங்குகள் தேவையில்லை. தானாக தோன்றிய சுயம்பு லிங்கத்திற்கும் தேவர்களும் ரிஷிகளும் பூஜித்த லிங்கத்திற்கும் பிரதிஷ்டை தேவையில்லை. பீடம் இல்லாமல் இருந்தால் பீடம் செய்து அதில் எழுந்தருளச் செய்து பூஜிக்கலாம். அதற்கும் பிரதிஷ்டை தேவையில்லை. தீப்பிடித்தது விண்ணப்பட்டது மெலிந்தது முதலியான லிங்கங்களை நீர்நிலையில் போட வேண்டும். ஒன்று கூட்ட முடியுமானால் அதை ஒன்று கூட்டி அதாவது பின்னமடைந்த லிங்கங்களை சரி செய்ய முடியுமானால் அதை சரி செய்து பிரதிஷ்டா விதிப்படி பூஜிக்கலாம். பழுதடைந்த லிங்கமாகில் அதில் இருந்து இறைவனை உத்வாசனம் அதாவது இறைவனை வெளியே எழுந்தருளச் செய்வது செய்து இதயத்தில் அமர்த்தி பூஜிக்கவும். இல்லையேல் அதை நீர்நிலையில் விடவும். ஒரு நாள் பூஜை தவறினால் மறுநாள் இருமுறை செய்யவும். இருநாள் தவறினால் மகா பூஜை செய்யவும். அதற்கு மேல் என்றால் சம்ப்ரோக்ஷணம் தான் செய்ய வேண்டும். ஒரு மாதத்திற்கு மேல் பூஜை நின்றதானால் பிரதிஷ்டை தான் செய்ய வேண்டும் என சில சிறுகள் கூறுகிறார்கள். சம்ப்ரோக்ஷணம் என்றால் சிவலிங்க திருமேனியிலிருந்து இறைவனை வெளியேற்றி எட்டு ஐந்து என்கிற முறையில் மண் நீரால் நீராட்டி, பஞ்சகவியத்தினால் திரும்ப நீராட்டி, தர்பை நீரால் சுத்தி செய்து, புரோக்ஷணி பாத்திர நீரால் புரோக்ஷித்து, பூவையும் தர்பையும் எடுத்துக்கொண்டு லிங்கத்தின் பானப்பகுதியில் அதாவது தலைப்பகுதியில் கையை வைத்துக் கொண்டு நூற்றெட்டு முறை திரு ஐந்தெழுத்தோதி தலை முதல் பீடம் வரை தொட வேண்டும். பின்பு ஐந்து முறை பஞ்சபிரம்ம மந்திரங்களை கூறி நூற்றெட்டு முறை மூல மந்திரத்தை ஜபிக்கவும். பின்பு இறைவனை வேத மந்திரங்களை கூறி ஆவாகனம் செய்து முன்போல் மகா பூஜையை செய்ய வேண்டும். ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கம் கிடைக்கவில்லை எனில் அக்னி, சூரியன், ஆகாயம், ஜலம் ஆகியவற்றிலும் சிவபூஜை செய்யலாம். ஏனெனில் இவை அனைத்தும் சிவபிரான் குடிகொண்டிருக்கும் இடங்களாகும். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, இதுவரை ஞானம், கிரியை, சரியே ஆகிய முந்தின் கருத்துக்களையும் சுருங்க கூறி விளக்கினீர்கள். இவை அனைத்தும் வேதம் போல் பெருமைக்குரியனவே. நானும் ஒன்றிய மனதோடு கேட்டு தெரிந்தேன். இனி கிடைத்தற்கு அரிதான இந்த யோகத்திற்கு அதிகாரியவன், அதாவது தகுதி உடையவன் எவன், இதன் அங்கங்கள் என்ன, முறை என்ன, இதனால் பெல்லாகும் பயன்கள் என்ன என்பனவற்றை பற்றி கேட்க விரும்புகிறேன். யோகத்தை அபியசிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே, அதாவது பயிற்சி செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பே, மரணம் நேருமானால் அப்பொழுது மனிதன் தற்கொலை செய்து கொண்டவனாவானே. ஆகவே இம்மாதிரியான சாதனையை செய்தால் மனிதன் தற்கொலை செய்து கொண்டவனாக ஆக மாட்டானோ, அம்மாதிரியான யோக சாதனையை கூற வேண்டுகிறேன். யோகத்தை பற்றிய அனுஷ்டான முறைகள், அதற்கான காரணங்கள், யோகம் செய்ய ஏற்ற காலம், அதன் சாதனை மற்றும் அதன் வேறுபாடுகள் ஆகியன பற்றி விளங்க கூற வேண்டுகிறேன். உபமன்னி முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, இதுவரை கேட்ட வினாக்களின் ஏற்றத்தாழ்வுகளை நீ நன்கு அறிந்தவன்தான். நீ கேட்ட கேள்விகள் அனைத்தும் மிகவும் உசிதமானவைகளே. ஆகவே இதற்கான விடைகளை வரிசையாக கூறுகிறேன். நீ ஒன்று மட்டும் அந்தோடு கேள். இதனால் மற்ற செயல்பாடுகளின் தடை ஏற்படுகிறதோ, அந்த மனக்கட்டுப்பாடே யோகமாகும். அப்பொழுது சித்தம் சிவத்தில் ஒன்று இருக்கும். ஆகவே மன ஓட்டம் தடைப்படுகிறது. மனம் எங்கும் அசையாமல் ஒரே இடத்தில் ஒன்று இருப்பதே யோகம். இந்த யோகம் ஐந்து வகையானது. மந்திர யோகம், ஸ்பர்ச யோகம் அதாவது தொடு யோகம், பாவயோகம் அதாவது எண்ணுதலான யோகம், அபாவ யோகம் அதாவது பாவனை அற்ற நிலை, மற்றும் மகா யோகம் என்பன. மந்திரத்தை பல தடவை உருப்போட்டு பழகி அதனால் மந்திரத்தின் வாச்சியார்த்தமான இறைவனை, அதாவது மந்திரத்தால் குறிப்பிடப்படுகிற இறைவனை மனத்தில் இருத்தி, ஓட்டமின்றி அதாவது சலித்தல் இன்றி நிலைத்து நிற்கும் மனதின் செயலே மந்திரயோகம் எனப்படும். மனதின் இதே செயற்பாடு பிராணாயாமத்திற்கு முதலிடம் தருமையானால் அது ஸ்பர்ச யோகம் அதாவது தொடு யோகம் ஆகும். இந்த தொடியோகம் அதாவது ஸ்பர்சயோகம் மந்திரத்தை தொடாமல் தனித்து நிற்குமானால், அதாவது மந்திரத்தில் ஊன்றியிராமல் தனித்து நிற்குமானால் அது பாவயோகம். கண்களுக்கு புலனாகும் இந்த உலகம் முழுவதும், அதாவது அதன் சுரூபம் முற்றிலும் மனதிலிருந்து மறைக்கப்பட்டதாக எப்பொழுது ஆகிறதோ, அதாவது மனதிலிருந்து லயமடைந்ததாக எப்பொழுது ஆகிறதோ, அதுவே அபாவயோகம் என்றாகிறது. ஏனெனில் அச்சமயத்தில் சத் என்கிற வஸ்துவின் நினைப்பும் அற்றுப்போகிறது. அச்சமயத்தில் உபாதி சூன்யமாகி, அதாவது உபாதி என்பது பிரிந்து வைக்கும் நிலையும் உபாதியும் சூன்யமாகி, சிவஸ்வபாவத்தையே சிந்தித்திருக்கிறான், அதாவது நானே சிவன் என்கிற ஒன்றிய பிரிக்க இயலாத நிலையில் இருக்கிறான். மனோவிருத்தியும் சிவமயமாகிறது, அதாவது மனதின் செயல்பாடுகளும் சிவமயமாகிறது. இந்நிலையே மகா யோகம் ஆகும். யோகம் புரியத்தக்கவன் யார் தெரியுமா? கேட்டும் பார்க்கவும் படுகிற இவ்வுலக விஷயங்கள், கேட்டு ஆனால் பார்க்கப்படாத பர உலக விஷயங்கள் ஆகிய இரண்டில் இருந்தும் எவனது மனம் வெறுப்புற்று தனித்து பரத்திலேயே லயித்திருக்குமோ அவனே யோகம் செய்யத்தக்கவன். மற்றவருக்கு தகுதி இல்லை. சரி, மனம் விரத்தி கொள்வது எப்போது? இவ்வுலகம் பரவுலகம் ஆகிய இரண்டின் விஷயங்களில் உள்ள குற்றங்குறைகளை சிந்தித்து பார்த்து பரம்பொருளின் குணங்களில் மட்டும் ஈடுபாடு கொள்ளும் போதுதான் மனம் விரத்தி கொள்ளுகிறது, ஈடுபாடு அற்றதாகிறது. பொதுவாக யோகம் அனைத்தும் எட்டு அல்லது ஆறு அங்கங்கள் கொண்டனவே. சரி, மனம் விரத்தி கொள்வது எப்போது? இவ்வுலகம் பரவுலகம் ஆகிய இரண்டின் விஷயங்களிலும் உள்ள குற்றங்குறைகளை சிந்தித்து பார்த்து பரம்பொருளின் குணங்களில் மட்டும் ஈடுபாடு கொள்ளும் போதுதான் மனம் விரக்தி கொள்ளுகிறது, ஈடுபாடு அற்றதாகிறது. பொதுவாக யோகம் அனைத்தும் எட்டு அல்லது ஆறு அங்கங்கள் கொண்டனவே. அறிஞர்களது கருத்துப்படி யமம், நியமம், ஆசரம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என எட்டு அங்கங்கள் கொண்டது யோகம். சுருங்கச் சொல்லு, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என ஆறு இலக்கணங்கள் யோகத்திற்கு என்கிற கருத்தும் உண்டு. சிவசாஸ்திரங்களான ஆகமங்களில் இவற்றிற்கு தனித்தனியான இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. காமிகாமம், காமிகா ஆகமம் போன்ற இன்னும் சில ஆகமங்களிலும் யோகசாஸ்திரங்களிலும் சில சில புராணங்களிலும் இந்த யோகங்களின் யோக அங்கங்களின் லட்சணங்கள் கூறப்பட்டுள்ளன. இனி யமம் என்பதென்ன? அஹிம்சை அதாவது பிற பிராணிகளுக்கு துன்பம் தராதிருத்தல், சத்தியம் அதாவது வாய்மை, ஹஸ்தேயம் அதாவது திருடாமை, பிரம்மச்சரியம் அதாவது புலனடக்கம், அபரிக்கிரகம், அதாவது பிறரிடமிருந்து எதையும் பெறாமை, இவற்றையே சான்றோர்கள் யமம் என்கின்றனர். அதாவது அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம், இவ்வாறு யமம் ஐந்து அங்கங்கள் கொண்டது. சௌச்சம், சந்தோஷம், தபம், ஜபம், பிரணிதானம் என்கிற ஐந்து அங்கங்கள் கொண்டது யமமாகும். சௌச்சம் என்பது ஒழுக்கம், சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி, தபம் என்பது தபஸ் தவம், ஜபம் என்பது வேதம் ஓதுதலான சுவாத்தியாயம், பிரணிதானம் என்பது அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வது. ஆசனம் என்பது எட்டு வகைப்படும். அவை ஸ்வஸ்திகாசனம், பத்மாசனம், அர்த்தச்சந்திராசனம், வீராசனம், யோகாசனம், பிரசாதிதாசனம், பரியங்காசனம், சுகாசனம், அதாவது தன் எட்டப்படி அசைவின்றி சுகமாக உட்காருவது என்பதாகும். இனி பிராணாயாமம் என்பது நமது உடலில் தோன்றும் வாயுவே ஆகும், அதை தடுத்து நிறுத்துவது ஆயாமம். இந்த பிராணாயாமம் மூன்று வகை, பிரேசகம், பூரகம், கும்பகம். மூக்கின் ஒரு துவாரத்தை அழுத்திக் கொண்டு மற்ற துவாரத்தின் வழியே வயிற்றில் உள்ள காற்றை வெளியேற்றுவது ரேசகம் எனப்படும். பின் இரண்டாவது மூக்கு துவாரம் வழியாக வெளியில் உள்ள காற்றை ஊதுகுழல் போல் உள்ளே எடுத்துக் கொள்க, இதில் காற்று நிரப்பப்படுவதால் இதை பூரகம் என்பர். உள்ளிருத்த காற்றை வெளியேற்றாது, வெளியில் இருக்கும் காற்றை உள்ளிழுக்காது, நீர் நிரம்பிய குடம்போல் அசைவற்று நிற்பதே கும்பகம் ஆகும். பிராணாயாமத்தை வேகமாகவோ அல்லது மிகவும் நிதானமாகவோ செய்யக்கூடாது. பிராணாயாம சாதனை செய்பவன் முறைப்படி அதை அபியாசம் செய்ய வேண்டும். யோகசாஸ்திரத்தில் கூறியவாறு ரேச்சகம் முதலியவற்றில் நாடி சோதனை மூலம் செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சியை உடலில் இருந்து உயர் நீங்கும் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நுண்ணியது முதலிய வரிசைப்படி பிராணாயாமம் நான்கு வகை. மாத்திரை மற்றும் குணங்களின் பிரிவு, அதாவது மாத்திரை மந்திரத்தை எண்ணுவது மற்றும் குணங்களின் பிரிவு, இவற்றின் ஏற்றத்தாழ்வினாலேயே இந்த நான்கு வகை ஏற்படுகிறது. இந்நால்வகை பிராணாயாமங்களின் முதலாவதான நுண்ணிய, அதாவது கொஞ்ச நேரத்ததான பிராணாயாமம் உத்காதம் எனப்படுகிறது. அதாவது தொப்புளில் இருந்து தூண்டப்படுகின்ற வாயு தலையில் முட்டுவது. இந்த பிராணாயாமத்தில் இடம், கால அளவு, எண்ணிக்கை முதலியவற்றின் கணக்கு உள்ளது. நடுத்தரமான பிராணாயாமம் இரண்டாவது உத்காதமாகும். இதில் 24 மாத்திரைகள் கணக்குண்டு. உயர்ந்த நிலைக்கான பிராணாயாமம் மூன்றாவது உத்காதமாகும். இதில் 36 மாத்திரைகள் உண்டு. இவை அனைத்திலும் சிறந்த பிராணாயாமம் நான்காவதாகும். அதை யோகசாஸ்திரத்தில் பாஹ்யாபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தா, அதாவது புலன்களின் வெளி விஷயங்களான கேட்டல், தொழுதல், காணுதல், சுவைத்தல், நுகர்தல் ஆகியனவற்றையும், சங்கல்ப விகல்பங்களான அதாவது நிச்சயிப்பது, அதை மாற்றுவது முதலிய மனதின் செயல்களையும் முற்றிலுமாக கவனியாமல் விடுவதால், அவற்றை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பதால் மூச்சு தானாகவே ஓய்ந்துவிடும். இதுதான் நான்காவது பிராணாயாமம். இந்த நான்காவது பிராணாயாமம் உடலில் வேர்த்துதலையும் நடுங்குதலையும் தோற்றுவிக்கும். அப்பொழுது யோகம் செய்பவர் உடலில் ஆனந்தப் பெருக்குடன் மயிர் கூச்செறிதலும், கண்ணில் நீர் பெருகுதலும், வாய் குளறுவதும், ஒருவித கலக்கமும், தன்னை மறந்த மூச்ச நிலையும் தோன்றும். முழங்காலை ஒருமுறை சுற்றும் போது எத்தனை முறை சொடக்கு போடுகிறோமோ, அதாவது கை நொடி போடுகிறோமோ, அந்த நேரத்தின் அளவே மாத்திரை ஆகும். இவ்வாறு சுற்றுவதோ சொடக்கு போடுவதோ நிதானமாகவோ அல்லது வேகமாகவோ இருக்கக்கூடாது. உத்காதம் என்று முன்பு குறிப்பிட்டதன் முறையிலேயே மாத்திரையை எண்ண வேண்டும். பிராணாயாமம் நாடி சோதனையை செய்துவிட்டுத்தான் துவங்க வேண்டும். பிராணாயாமம் அகர்பம் சகர்பம் என்று இரண்டு விதமாக கூறப்பட்டுள்ளது. ஜபமோ தியானமோ என்று வெறுவனை முச்சிழுத்து விடுதல் அகர்பமாகும். ஜபம் தியானம் இரண்டோடும் சேர்த்து முச்சிழுத்து விடுதலான பிராணாயாமம் சகர்பம் ஆகும். அகர்ப பிராணாயாமத்தை காட்டிலும் சகர்ப பிராணாயாமம் 100 மடங்கு உயர்ந்தது. ஆகவேதான் யோக புருஷர்கள் சகர்ப பிராணாயாமத்தையே செய்கிறார்கள். பிராணவாயுவை வெற்றி கொள்வதால் தான் உடலில் மற்ற வாயுக்களை வெற்றி கொள்ள முடியும். பிராணவாயுக்கள் மொத்தம் 10. அவை பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகலன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பனவாகும். பிராணமாகி ஓடிக்கொண்டே இருப்பதால் இதை பிராணன் என்கின்றனர். நாம் சாப்பிடும் ஆகாரத்தை கீழ் நோக்கி இழுத்துக் கொள்ளும் வாயு அபானன் என்பது. யானன் என்கின்ற வாயு உடல் முழுவதும் சுற்றி வந்து அதை வளர்ப்பது. உடலின் மர்மத்தானத்தை தூண்டிவிடுவது உதானன் என்கிற வாயு. உடல் முழுவதிலும் ஒரே சீராக சுற்றி வருகிற வாயு சமானன் என்பது. வாயிலிருந்து கொப்பளித்து முழுவதற்கு காரணமாக இருக்கும் வாயு நாகன் என்பது. கண்கள் திறந்து மூடுவதற்கு உதவுகிற வாயு கூர்மன் என்பதாகும். தும்மலுக்கு காரணமான வாயு கிருகலன், கொட்டாவி விடுவதற்கான வாயு தேவதத்தன் என்பது. உடல் முழுவதும் பரவி நிற்கும் வாயுவே தனஞ்சயன் ஆகும். தனஞ்சயன் என்கிற இந்த வாயு பிணத்திற்குள்ளும் இருப்பது. முறைப்படி பயிற்சியோடு செய்யும் பிராணாயாமம் அதற்கான வரைமுறைப்படியான அளவு மாத்திரை என்கிற நேரம் ஆகியவற்றோடு செய்யப்படின் அது செய்பவனது அனைத்து தோஷங்களையும் பொசுக்கி அவனது உடலை காத்து அருளுகிறது. இனி பிராணவாயுவை வெற்றி கொள்வதால் வெளித்தோன்றும் அடையாளங்களை நன்கு தெரிந்து கொள். முதலில் மலம் மூத்திரம் கபம் என்கிற மூன்றின் அளவு குறைய ஆரம்பிக்கும். நிறைய சாப்பிடுவதற்கான சக்தி கிடைக்கிறது. மூச்சுக்காற்று நிதானமாக செயல்படுகிறது. உடல் லேசாகிறது. விரைவாக நடக்கும் திறன் கிடைக்கிறது. இதயத்தின் உற்சாகம் தோன்றுகிறது. குரல் இனிமையாகிறது. நொடி நொடிகள் அழிகின்றன. பலம் தேஜஸ் அழகு கூடுகிறது. தைரியம் புத்தி கூர்மை இளமை நிலையான தன்மை பொலிவு முதலியன பெருகுகிறது. தவம் காயச்சித்தகர்மாக்கள் வேள்வி தானம் விரதங்கள் முதலிய எந்த ஒரு சாதனமும் பிராணாயாமத்தில் 14 ஒரு பங்குக்கு கூட சமமாகாது. புலன்களை அதன் வழியில் ஓடவிடாமல் தன் பக்கம் திருப்பி நம் சித்தத்திலேயே அடக்கி நிறுத்தி வைக்கும் சாதனமே பிரத்யாகாரம் எனப்படுகிறது. மனமும் புலன்களும் தானே மனிதனை சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ இழுத்துச் செல்வது. அம்மனதையும் புலன்களையும் நமது வசத்தில் நிற்கச் செய்ய பழக்கிக் கொண்டால் சொர்க்கம் கிடைக்கிறது. உலக விஷயங்களில் ஓடவிட்டு விட்டால் அது நம்மை நரகத்தில் தள்ளிவிடுகிறது. ஆகவே நலனை விரும்புபவன் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் துணையாக கொண்டு புலன்கள் என்கிற குதிரைகளை வெகு விரைவில் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தம் ஆன்மாவை உலகியல் கடலில் இருந்து கரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதுவே ஆன்மாவை கடைத்தேற்ற சிறந்த வழியாகும். சித்தத்தை ஏதாவது ஒரு ஸ்தான விசேஷத்தில் கட்டி போடுவது, அதாவது தியானத்திற்கேற்ற ஏதாவது ஒன்றில் அசையாமல் நிலையாக நிற்கச் செய்வது, இதுவே தாரணை ஆகும். சித்தத்தை ஒரே இடத்தில் நிலைக்கச் செய்வதென்றால் அதற்கான சிறந்த இடம் சிவபிரான் ஒருவர்தானே, வேறொன்றும் உண்டோ? ஏனெனில் வேறு இடங்கள் என்றால் அதில் மூன்று விதமான தோஷங்கள் அதாவது குற்றங்கள் உள்ளனவே. குறிப்பிட்ட கால அளவு வரை தியானத்திற்கு இடமான சிவம்பரம்பொருளில் மனம் ஒன்றுவிட்டால், அதாவது லட்சியத்தில் இருந்து சிறிதும் வலுவாமல் இருந்துவிட்டால், அப்பொழுது தாரணை கைவசம் வந்துவிட்டது, சித்தியாயிற்று என்று கொள்ளவும். மனம் முதலில் தாரணையினாலேயே உறுதியாகிறது, திடப்படுகிறது. ஆகவே தாரணையை நன்கு பழகி மனதை தைரியமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இனி தியானத்தை விளக்குகிறேன். தியை சிந்தாயாம் என்கிற தாதுவிலிருந்து வந்த சொல் தியானம் என்பது. இந்த தாதுவோடு அதாவது வேர்ச்சொல் இந்த தாதுவோடு லுட் என்கிற விகுதியை சேர்க்க தியானம் என்கிற சொல் கிடைக்கிறது. ஆகவே அலைப்பாயாத மனதால் சிவபரம்பொருள் ஒன்றையே ஆற்றொழுக்கு போல இடையீடின்றி நினைத்திருப்பதே தியானமாகும். வேறு எந்த ஒரு நினைப்பும் இடையில் புகாமல் தியானிக்கப்படுகிற ஒரே பொருளில் நிலையாக நிற்கும் சித்தத்தின் சிந்திக்கும் செயலே தியானம். அலைப்பாயாத மனதால் சிவபரம்பொருள் ஒன்றையே மற்றொழுக்கு போல இடையீடின்றி நினைத்திருப்பதே தியானம் ஆகும். வேறு எந்த ஒரு நினைப்பும் இடையில் புகாமல் தியானிக்கப்படுகிற ஒரே பொருளில் நிலையாக நிற்கும் சித்தத்தின் சிந்திக்கும் செயலே தியானம். இது எண்ணெய் ஒழுக்கு போல இடையீடின்றி இருக்க வேண்டும். உலகியல் பொருட்களை விட்டு அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் சிவபிரானை மட்டுமல்லவா தியானிக்க வேண்டும். அதர்வண வேதத்தின் முடிவு அவர்தான் அனைவருக்கும் தியானிக்கப்படும் பரம்பொருள் என்பதே. சிவபிரானை போலவே சிவயான இறைவியும் தியானிக்கப்பட வேண்டிய பரம்பொருளே. இவர்கள் இருவரும் தான் சராசரங்கள் அனைத்திலும் வியாபித்திருப்பவர்கள். இறைவனும் இறைவியும் எங்கும் நீக்கமர நிறைந்தவர்கள், எங்கும் ஒளிர்பவர்கள், முக்காலங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள், எண்ணற்ற திருமேனியர்களாக தியானிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பறைசாற்றுகின்றன வேதங்களும் ஸ்மிருதிகளும் சாஸ்திரங்களும். இவ்வாறு தியானிப்பதனால் பெரும் பயன்கள் இரண்டு. ஒன்று முக்தி இன்பம், மற்றொன்று அனிமா முதலிய எண்மகை சித்திகள் பெறுவது. யோக பயிற்சி செய்பவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தியானம் செய்பவன் தியானிக்கப்பட வேண்டிய பரம்பொருள், அதாவது தியானம் தியானிக்கப்பட வேண்டிய பரம்பொருள் மற்றும் தியானத்தினால் பெரும் பயன் என்கிற நான்கையும் நன்கு தெரிந்து கொள்வதுதான் அந்த பயன். சரி, இனி தியானம் செய்வதன் பல பயனை அனுபவிப்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும்? அவன் மெய்யறிவு கொண்டவனாக, உலகியல் பொருட்களில் வெறுப்புற்றவனாக, ஸ்ரத்தை கொண்டவனாக, அதாவது ஒருமுனை ஈடுபாடு கொண்டவனாக, பொறுமை உடையவனாக, தான் என்கிற செருக்கு அற்றவனாக, எப்பொழுதும் உற்சாகம் கொண்டவனாக இருக்க வேண்டும். இவ்வாறான மன ஈடுபாடு கொண்டவன் தான் தியானம் செய்வதனால் பெறலாகும் பெரும் பயனை பெறுவான். சாதகன் ஜபம் செய்து கொண்டே இருப்பதனால் களைப்படைவானாகில் ஜபத்தை விடுத்து தியானத்தில் ஈடுபடலாம். அதே போல தியானத்தில் களைப்பு தோன்றினால் ஜபம் செய்யலாம். இவ்வாறு ஜபத்திலும் தியானத்திலுமாக ஈடுபடுபவன் யோக சித்தியை விரைவில் பெறுவான். 12 பிராணாயாமங்கள் சேர்ந்தால் ஒரு தாரணை ஆகும். 12 தாரணை ஒரு தியானம். 12 தியானமே ஒரு சமாதி நிலையாகும். யோகத்தின் முடிந்த நிலையே சமாதி என்பது. சமாதி நிலையால் புத்தி நாற்புறமும் ஒளிவிட்டு திகழும். தியானம் செய்யும் போது தியானிக்கப்படுகிற சுரூபம் தான் தெரிகிறது. நாம் தான் தியானம் செய்கிறோம் என்கிற உணர்ச்சி மறைகிறது. தியானிக்கும் போது மனம் தியானிக்கும் பொருளாகவே முழுமை பெற்று விடுகிறது, தன்னை இழந்து விடுகிறது, தியானிக்கப்படும் பொருளில் ஒன்றி விடுகிறது. அதைத் தவிர தான் என்கிற அறிவே இல்லாமல் ஆகிறது. இதுதான் சமாதி நிலை. எந்த ஒரு யோக பயிற்சி

0: செய்யாமல் இருப்பதோ, அதாவது சங்கல்ப விகற்பங்களோ கூட இல்லை. தான் என்கிற அபிமானமும் உதிப்பதில்லை. புத்தியின் மூலம் அவன் எதையும் அறிவதில்லை. உலர்ந்த மரக்கட்டை போல இருப்பான். இவ்வாறு சிவத்திலேயே ஒன்றிய யோகியைத்தான் சமாதி நிலையில் இருப்பவன் என்பர். காற்றே இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கு போல எவ்வித அசைவமின்றி சமாதி நிலையில் இருக்கும் தூய சித்தம் கொண்ட யோகி அந்த சமாதி நிலையிலிருந்து சலிப்பதில்லை. திடமான உறுதியான நிலையில் இருப்பான். இவ்வாறு உயர்ந்த யோக பயிற்சி செய்யும் யோகிக்கு வரும் இடைஞ்சல்கள் விரைவிலேயே அழிந்துவிடும். தடைகள் அனைத்தும் சிறிதொரு சிறிதாக விலகும்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org.
1: ஓம் நமசிவாய்.

திருப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது. அனுபோக இலக்கணம். கோயில் என்பது தில்லை தலத்தை குறிப்பதே ஆனாலும் திருப்பெருந்துறை சிவபெருமானுடைய பெருமைகளையே பேசப்படுவதால் இங்கு கோயில் என்பது திருப்பெருந்துறையை குறிக்கின்றது. அனுபோக இலக்கணம் என்பது இறைவனின் அருளாகிய இன்பத்தில் திளைத்து அவனை போற்றுவதாக மாணிக்கவாசகப் பெருமான் பாடியுள்ளார். இதில் 10 பாடல்களை அமைத்துள்ளார்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: உய்யாருள் உதவு சதாசிவன் மகேசன் உருத்திரன் மால் அயன் அடவே உதயமாக்கி, அப்படி அந்த பரநாத பரவிந்துவிலிருந்து சதாசிவனை உண்டு பண்ணினார். சதாசிவனை அப்புறம் சதாசிவன்ல இருந்து மகேஸ்வரன், அப்புறம் உருத்தரன், அப்புறம் திருமால், அப்புறம் பரமா, இப்படி அஞ்சு பேர். சதாசிவன், மகேஸ்வரன், உருத்தரன், மகாவிஷ்ணு, பரமா, அஞ்சு பேர்த்த உண்டு பண்ணினார். அப்படி அஞ்சு பேர்த்த உண்டு பண்ணி அந்த அஞ்சு பேருக்கும் அஞ்சு தொழிலை தந்தார், அஞ்சு தொழிலை தந்தார். அது எப்படின்னு கேட்டா, சதாசிவன் அனுக்கிரகம், அனுக்கிரகம், அந்த மகேஸ்வரன் மறைத்தல், மறைத்தல், உருத்திரன் அழித்தல், அழித்தல், மகாவிஷ்ணு காத்தல், பரமா படைத்தல், பரமா படைத்தல். இப்படி சொன்னா புரியும், பரமா படைத்தல், மகாவிஷ்ணு காத்தல், உருத்திரன் அழித்தல், மகேஸ்வரன் மறைத்தல், சதாசிவன் அனுக்கிரகம், அஞ்சு பேத்துக்கலாம் அஞ்சு. இத பஞ்சகிருத்தியம் சொல்றது, பஞ்ச கிருத்தியா. அதனால இப்படி அஞ்சு பேர்த்த உண்டு பண்ணி அஞ்சு பேத்துக்கும் அந்த அஞ்சு தொழில் செய்தார், தந்தார், தந்தார் என்றால் அஞ்சு பேத்துக்கு உள்ளே இருந்து அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு தொழிலை செய்வதற்கு உதவி செய்பவர், உணர்த்துவர் சிவருமானி. பரமாவுக்குள்ள இருந்து உலகத்தை படைக்கிறதுக்கான அறிவை ஆற்றலை கொடுக்கிறாரு, அதே போல விஷ்ணுக்குள்ள இருந்து காக்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கும், உருத்திரனுக்குள்ள இருந்து அழிக்கிறதுக்குண்டான ஆற்றலை எல்லாமே அவர் தான் கொடுக்கிறாரு. அது எப்படி சொல்லட்டும்னா, இப்ப காத்தாடி ஓடுதா, காத்தாடி காத்து வருதா, காத்து வருதா, இந்த பல்புல வெளிச்சம் வருதா, அப்புறம் மிக்சி ஓடுதா, அப்புறம் டிவி ஓடுதா, அப்புறம் கிரைண்டர் ஓடுதா, ஓடுதா, எல்லாத்துக்குள்ளயும் என்ன இருக்குது கரண்ட், எல்லாத்துக்குள்ளயும் கரண்ட் இருப்பது போல, வேலை தான் தனித்தனி. இதை மீ விசிறியாக இருக்கிறது, அது வந்து கரண்டராக இருக்கு, மாவு அரைக்கிறது, அது வந்து வெளிச்சம் கொடுக்குது, அது வந்து சட்டினி ஆட்டுது, அது வந்து தொலைக்காட்சியில படம் பார்க்கணும், எல்லாவற்றிலும் மின்சாரம் உள்ளே புகுந்து, மின்சாரம் தெரியாமல் உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் இயக்குவது போல. நல்ல உதாரணம், மின்சாரம் கண்ணுக்கு தெரியாமல், இப்ப காத்தாடிக்குள்ள மின்சாரம் தெரியல, இல்ல தெரியல, இல்ல மின்சாரம் இல்லைன்னா ஓடாது, மின்சாரம் இல்லைன்னா ஓடாது. அது போல சிவன் எல்லாருக்குள்ளையும் புகுந்து உணர்த்தவில்லை, ஆனால் ஒருவரும் உருவிலும் செய்ய மாட்டார்கள். நல்ல கருத்து, நல்ல, ஒருவரும் உருவிலும் செய்ய மாட்டார்கள். அதனாலே ஏகனாக இருக்கிற சிவன் அநேகனாக இருந்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும், பரமா முதலான எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புகுந்து எல்லாரையும் உணர்த்துகிறார். எல்லாரையும் அவரவர் வினைக்கு தகுந்தவார் போல, தகுந்தார் போல எல்லாரையும் உணர்த்தி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தொழிலை செய்ய வைக்கிறார். நம்மையும் சராசரா அத்தனையும், அது முதல்ல பிரமாவிலிருந்து எல்லாருக்குள்ளேயும் புகுந்து தொழிலை செய்ய அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். செய்யும் வினை ஐந்து அவரவரால் ஆற்றி, உய்யாருள் உதவு சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன்மால் அயனடவை உதயமாக்கி, செய்யும் வினை ஐந்தும் அவர் அவரவரால் ஆற்றி, சிருட்டியலா முன்பு என்று செய்ய செய்து வையமிஷ சிவலிங்கம் இடமாமின்பு. இப்படி மூர்த்திகளை படைச்சு அவங்களுக்கு தொழிலை கொடுத்து அந்த தொழில் மூலமா நமக்கெல்லாம் நல்லதை செஞ்சு, அந்த தொழில் மூல பரமா தானே நம்மளை படைச்சாரு, பரமா நம்மளை படைச்சாரா, விஷ்ணு நம்மளை காக்கிறார், சாப்பாடு போடுறாரு. அதே மாதிரி மற்ற அத்தனை தொழில்களும் உயிர்களுக்காகத்தான் செய்யறாங்க, உயிர்களுக்காகத்தான் செய்யறாங்க. இப்படி அவர்கள் மூலமாக தொழிலை செய்ய வச்சு இவன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், சிவலிங்க வடிவமாக இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல இடம், நல்ல ஞாபகமா கேக்குறேன். எப்படி சொல்றாருன்னா, வையமிஷ சிவலிங்க இடமான, இப்படி மூர்த்திகளை படைத்து அவர்கள் மூலமாக தொழிலை செய்ய வச்சு அந்த தொழில் மூலமாக உயிர்களை வாழ வச்சு, அதுக்கு மேலே இப்படி எல்லாம் நாம செய்ய வச்சிருக்கிறோம், இப்படி எல்லாம் செய்ய வச்சிருக்கிறதுக்கு நாமளும் பூசைய நம்ம வாங்கிக்கிட்டாத்தான் பாவம், அதுக செஞ்ச செய்யற அதுக உருப்படியாவதுக்கான ஒரு வழி இருக்கும், நம்ம பூசைய வாங்கிக்கணும். இது நல்ல ஞாபகமாக, இது நல்ல இடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி உலகத்தை படைச்சு பரமா முதலான எல்லாரையும் படைச்சு அஞ்சு தொழிலை அவங்களை செய்ய வச்சு அந்த தொழில் மூலமா நம்மளை வாழ வைக்கிறான, வாழ வைக்கிறான. இப்படி இவ்வளவு உபகாரம் செய்தவனுக்கு ஒரு நன்றி செலுத்தணும், பதில் உபகாரம் கைமாறுன்னு சொல்றது, கைமாறு என்று சொல்லுவது. அந்த கைமாறாகிய உபகாரத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்றால், இப்படி ஆலயங்களோறும் சிவலிங்க வடிவமாக இருந்து, ஆலயங்களோறும் சிவலிங்க வடிவமாக இருந்து அந்த சிவலிங்கத்திலே பூசிக்கிறதுக்காக அந்தணர்களை உண்டு பண்ணி, பூசிக்கிறதுக்காக அந்தணர்களை உண்டு பண்ணி அந்த பூசணையை தான் ஏற்றுக்கொண்டு, பூசணையை தான் ஏற்றுக்கொண்டு இந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைக்கிறார். இது ஒரு பெரிய, ஒரு பெரிய தந்திரம், பெரிய தந்திரம், பெரிய உபகாரம், பேர் உபகாரம். அப்படி அந்த பூசையை அவனே ஏற்றுக்கொள்ளவில்லையானால், அவனே அந்த பூசையை செய்ய வச்சு ஏற்றுக்கொள்ளவில்லையானால் இந்த உயிர்களுக்கு நற்கதி கிடைக்காது, நற்கதி கிடைக்காது. அவன் செய்கிற உபகாரத்துக்கு உலகத்தவர்கள் வந்து செய்கிற பூசையே அவன் பதிலாக ஏற்றுக்கொள்கிறான். அதனாலதான் கோயிலில் பூசை தவறாம நடக்கவன், ஆலயங்களிலே பூசை தவறாம நடக்கவனா அவரவர்களும் பூசை பண்ணவன், அது ஆன்மார்த்த பூசைன்னு பேரு. அதுக்கு மேல கோயில்ல சிவலிங்கமா இருக்குது இல்லவா, அங்க பூசை தவறாம நடக்கும், முட்டுப்படக்கூடாது. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல என்பது திருமந்திரம். அதனால இப்படி பூசை தவறாம நடக்கவன், இது ஒரு நல்ல அருமையா சொல்றாரு இந்த இடங்கள். இப்படி பெருமான் முதலானவர்கள் எல்லாம் படைச்சு அவங்க மூலமா அஞ்சு தொழிலை செய்ய வச்சு, அந்த அஞ்சு தொழிலால உலகத்தை வாழ வச்சு இப்படி எல்லாம் செய்யறான. இப்படியெல்லாம் செய்தவனுக்கு ஒரு பதில், ஒரு நன்றி சொல்ல வேணும், அவனை வாழ்த்த வேணும், வாழ்த்த வேணும், பூசிக்க வேணும். இப்ப ஒரு பொருளை நம்ம பொருளையே ஒருத்தன் எடுத்து கொடுத்தான்னு வச்சுக்க, கிளை தவறினத அதுக்கு என்ன சொல்லுவான், தேங்க்ஸ் சொல்லுவான். இத்தனையும் கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லணும் சொல்றது இல்லையா. சூரியன்ல இருந்து, சந்திரன்ல இருந்து, அக்கினியில இருந்து, கடல்ல இருந்து, மலையில இருந்து, பனியில இருந்து, வெயில் இருந்து, காற்றில இருந்து, உடம்புல இருந்து, இத்தனையும் கொடுத்தான் அல்லவா, அவனுக்கு நன்றி சொல்லணும் இல்ல. அந்த நன்றி சொல்றதுதான் பூசை. அந்த பூசைய இவன் என்ன பண்றான், சிவலிங்க வடிவமாகத்தான் இருந்து உண்டு அந்த பூசையை ஏற்றுக்கொள்கிறான் தானே. எல்லா ஏற்பாடு அவனே பண்ணி வச்சு என்ன பூசை பண்ணுங்க, அப்பத்தான் நான் செஞ்ச உபகாரத்துக்கு ஓரளவாவது ஒரு நன்றியாக இருக்கும், உபகாரமாக இருக்கும் என்று சொல்லி சிவலிங்கவுடைய மாறுகிறார்கள். வையமிசை சிவலிங்க இடவான் மன்பதையார் பூசகோட கருணை கூர்ந்து மெய்யலகு துய்ய கங்கை புடைசூழ்காசி மேவி இடம் கொண்டமர்ந்தான் விஸ்வநாதன். அதனால இப்படி சிவலிங்க வடிவமாக இருந்து உயிர்கள் செய்கின்ற பூசையை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் பூசை பண்ணிட்டாங்க, நம்மளை நம்ம பூசை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவனே மகிழ்ந்து உயிரெடுத்து நன்மை செய்கிறான். இந்த இடம் உங்களுக்கு நல்ல விளங்கி விளங்காமல் இருக்கும் பாவம். அவனே இத்தனையும் பண்ணி வச்சு, அவனே சிவலிங்க வடிவமா இருந்து, அவனே பூஜை பண்ண வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டீங்க என்று சொல்லி அவனே மகிழ்கிறான், அவனே மகிழ்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட இந்த பூஜைய காசியிலே இருந்து ஏற்றுக்கொள்கிறார் என்று ஒரு குறிப்பு சொல்கிறார். துய்யகங்கை புடைசூழ் காசி மேவி இடம் கொண்டு அமர்ந்தான் விஸ்வநாதன். அப்படி விஸ்வநாதன் என்ற சொல்லுக்கு உலகத்துக்கு தலைவன் என்பது பொருள். விஸ்வம் என்றால் உலகம், நாதன் என்றால் தலைவன். விஸ்வம் என்றால் உலகம், நாதன் என்றால் தலைவன். அதனால விஸ்வநாதன் உலகத்துக்கு தலைவன், சிவன் ஒருவனே. மங்களமாகிய தலத்திற்கங்கையோடு வாரணவாசியும் புகுந்து மருவு நேரார் புங்கு கடல் சூழையில புவனம் என்ற பொற்கொடி பூசனை திரிந்து புரிந்த பின்னர். அந்த தலத்திலே, காசி தலத்திலே கங்கை ஒன்று, அசி வாரணாசி என்கின்ற நதி ஒன்று, ரெண்டும் கலப்பது. கங்கையோட வாரணாசிங்கிற ஒரு நதியும் கலக்கும். அதனால காசிக்கு வாரணாசின்னு ஒரு பெயர், காசிக்கு வாரணாசின்னு ஒரு பெயர் உண்டு. அசி என்கின்ற ஒரு நதியும் கங்கையும் கலப்பதினாலே அதுக்கு வாரணாசின்னு பேர். அப்படி அந்த வாரணாசி என்கின்ற காசி தலத்திலே பொற்குடியாகிய உமாதேவி பூசை பண்ணினாள் சகோதரர். உமாதேவி பூசை பண்ணினாள். அப்படி பண்ணி திங்களணி வேணியனை பரவி நோக்கி, அப்படி பூசை பண்ணி அவனை தோத்திரம் பண்ணி, உமாதேவி பூசை பண்ணின தலங்கள் பல. உமாதேவி சிவபெருமானை பூசை பண்ணின தலங்கள் எண்ணில்லாதன. மயிலாடுதுறையில மயிலா இருந்து பூசை பண்ணினா, மயிலாப்பூர்ல மயிலா இருந்து பூசை பண்ணினா, திருவானக்காவல்ல பூசை பண்ணினா, காஞ்சிபுரத்துல பூசை பண்ணினா, காசியிலே பூசை பண்ணினா என்று பல இடங்களிலே, பல இடங்களிலே உமாதேவி சிவபெருமானை பூசை பண்ணினா. அது என்ன குறிப்புன்னா, பெண்கள் கணவனை பூசை பண்ண வேணும் என்கின்ற குறிப்பு. பெண்கள் கணவனை பூசை பண்ண வேணும், கணவனை நிக்க வச்சு காலில் தண்ணி விட்டு பூ போட்டு சுத்தி வந்து தூப தீபம் காட்டி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி அவன்கிட்ட ஊதி வாங்கிக்கணும். அந்த மாதிரி பெண்கள் இருந்தா, அந்த மாதிரி பெண்கள் இருந்தா அந்த பெண்களை நமஸ்காரம் பண்ணனா பண்ணுனவனுக்கு சிவரும். அந்த பொண்ணு மழை பெய்யுன்னு சொன்னா பெய்யும். கணவனை பூஜை பண்ணுகிற பெண்ணு இருந்தாலே அந்த பெண்ண மழை பெய் தெய்வம் தொழாள் குழுமம் தொழுதொழுவாள் பெய்யன பெய்யும். அந்த பொண்ணு பெய்யும்னா மழை பெய்யும். எல்லா நன்மையும் பெண்களாக தான் உலகத்துக்கு, நன்மை முழுவதும் பெண்களாம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பெண்கள் நன்றாக பக்தியோடு பதிபக்தி சிவபக்தியோடு இருந்தா உலகம் நன்றாகும், நன்றாகும். அதனாலே இப்படி காசியிலே பூஜை பண்ணினால், பூஜை பண்ணிட்டு அதுக்கு மேல அவன் என்ன பண்ணா தெரியுமா, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாளாம். அந்த சங்கார காலத்துல கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாளாம். அந்த சிறிய நினை பிரிந்த எளிமை தீர கையால பிரிஞ்சிருந்தது குற்றமா, பிரிஞ்சிருந்தது பாவமா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அவதான் பிரிஞ்ச பிரிய வச்சாரு. அதனால அப்படி பிரிந்திருந்த அந்த தோஷம் போக நான் தபம் பண்ண வேணும். அதுக்கு ஒரு தவத்தை சொல்லுங்க. அங்க காசியில பூஜை பண்ணிட்டு உன்னை பிரிந்து இருந்தேன் பாரு, அந்த பிரிந்து இருந்த அந்த குற்றம் போவதற்காக பூஜை பண்ண வேணும். பூஜைதான் எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது. பூஜைதான் எல்லா பாவத்தையும் போக்கூடிய. என்ன பூஜை? சிவபூஜை தான் பூஜையே. பூஜைனா சிவபூஜை, ஆலயம்னா சிவாலயம், அடியார்கள்னா சிவனடியார்கள், தோத்திரம்னா சிவதோத்திரம், புராணம்னா சிவபுராணம், புண்ணியம்னா சிவபுண்ணியம், எல்லாம் சிவசம்பந்தமா வந்தாத்தான் அதுக்கு பெருமை. எல்லாம் சிவசம்பந்தமா வந்தாத்தான் அதுக்கு பெருமை. சிவசம்பந்தம் இல்லையானா எந்த பொருளும் சிறக்காது. உப்பு போடலைன்னு வச்சுக்க, எந்த பதார்த்தமும் ருசி இருக்காது. உப்பு போடலைன்னு வச்சுக்கம்மா, நல்ல காய், நல்ல பருப்பு, நல்ல சாம்பார், உப்பு இல்லைன்னு வச்சுக்கோ. அது அதனாலே இப்படி சிவபெருமானை பூஜை பண்ணுவதற்கு மேல புண்ணியம் கிடையாது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பது திருமந்தம். பாவங்களை எல்லாம் நாசமாக்குவது சிவபூஜை. இப்ப ராவணனை கொன்னுட்டு, ராவணனை கொன்னுட்டு அந்த பாதகம் பிடிச்ச பரமகத்தியா வந்து ராமர் என்ன பண்ணாரு, ராமேஸ்வரத்துக்கு சிவலிங்கம் வச்சிருக்கு. அதனாலே உன்னை பிரிந்திருந்த அந்த பாவம் போக சங்கையன்மா தவம் சில நாள் இயற்றல் வேண்டும். அதனாலே கொஞ்ச நாள் உன்னை பூஜை பண்ண வேணும். தகுமூரிடம் பூதலத்தில் சாற்று என்றாள். அந்த பூஜை பண்றதுக்கு ஒரு இடத்தை சொல்லு. அதனால அந்த பூஜை பண்றதுக்கு ஒரு இடம் சொல்லுன்னு கேட்டா, பூஜை பண்றதுக்கு இடம். ஏன்னா இதுக்குமே இடம் பொருள் ஏவல்னு கேட்டுக்கீங்களா, எந்த காரியத்துக்குமே இடம் பொருள் ஏவல். இப்ப கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல எதை தேடுற, மண்டபத்தை, இடம் பொருள் ஏவல். அதனால இடம் சரியா இருந்தா மற்றது எல்லாம் சரியா இருக்கும், நல்லா இருக்கும். முதல்ல இடம் நல்லா இருக்கும். அதனால பூஜை பண்றதுக்கு இடம் சொல்லுன்னு கேட்டான். பூஜை பண்றது மிகவும் புண்ணிய தலத்துல பண்ணினா பலன் அதிகம். இப்ப நல்ல விதைய நல்ல நிலத்துல போட்டோம்னா நல்ல விளைவு. அதனால எனக்கு உன்னை பிரிஞ்சிருந்த பாவம் போக பூஜை பண்ண வேணும். அதுக்காக எனக்கு ஒரு ஊரு சொல்லுங்க. வேதமுடி வானாவீரன் மூரல் காய். வேதமுடிவில் இருப்பவராகிய சிவருமான் அவ கேட்ட உடனே லேசா சிரித்தார். சிரிச்சுட்டு விற்பனங்கே நின்பறிவு மேன்மை காணென்று ஆதரவால் அணிகூலவும் அழகன் நீவி அம்பவள திருவாயால் அருளி செய்தார். அவளை தடவி கொடுத்து சொன்னார், இந்த மாதிரி புருஷன் மேல இவ்வளவு பத்தியா இருக்கிறவளை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு அவளுக்கு உபசார வார்த்தையை சொல்லி அதுக்கு மேல சொல்றாரு. ஏதாமையிலா மாதவத்திற்கு இயந்த தானம் எல்லை பாலகும் புதுமை எவையும் கேட்டு காதாவான காதல் அணங்கியர் மருவ கணங்கள் ஓட கனக விமானத்தில் வந்தால் கருணை செல்வம். அதனாலே இப்படி சிவருமானத்திலே கேட்டு சிவருமான் அந்த தானத்தை சொன்னார். எல்லை பலம் புதுமையாகிய எல்லாம் பொருந்தி இருக்கின்ற தானத்தை சொன்னார். பூஜை பண்றதுக்கு நல்ல இடத்தை சொன்னார் சிவருமான். அதை கேட்டு அதுக்கு தகுந்த போல ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு விமானத்துல தன்னுடைய சேடியர்களோடு உபசாரம் பண்ணுகின்ற கூட்டத்தோடு புறப்பட்டான். அப்படி புறப்பட்டு மிகுந்த வரா பரவணிதை தவங்கை கூட மெஞ்சரணன் தோய்ந்ததவ மேன்மை கூறிற்று தகுந்தளின் வடிவாகி ஏகநாதன் சங்கார தாண்டவமா தரித்தஞ்ஞான்று முகுந்தரையன் முதலான மூர்த்தி வேத முப்பான்மையின் முக்கோடி முற்றுந்தன்பால் புகுந்தொழித்த தானவிதன் அருள்கையாலே புக்கொழியின் உயர்நாமும் புரியும் என்று. அதனாலே சிவபெருமான் சங்காரதாண்டவம் பண்ணும் காலத்திலே, சங்காரதாண்டவம் பண்ணும் காலத்திலே மற்றைய தேவர்கள் எல்லாம் வந்து புகுந்து ஒளிந்தார்களாம், புகுந்து இங்கே வந்து ஒளிந்தார்களாம். அதனால இந்த ஊருக்கு புக்கொழியூர் வரும், புக்கொழியூர் என்று இந்த ஊருக்கு பெயர். தலையில் வடிவாகி ஏகநாதன் சிவபெருமான் அக்னி வடிவமாக இருந்து, அக்னி வடிவமாக இருந்து உலகத்தை எல்லாம் ஜாம்பல் ஆக்கும் போது தேவர்கள் வந்து ஆகையால இங்க ஒளிந்தார்கள். இங்க ஒளிந்தால அவர்களை விட அவர்களையும் ஜாம்பல் ஆக்கினான்னு வச்சுங்க. ஆனா அவர்கள் வந்து அடைக்கலமாக புகுந்த இடம் ஆகையினால இதுக்கு புக்கு ஒளியூர், புகுந்து ஒளிந்த ஒளிந்து ஒளி புக்கு புகுந்து ஒளிந்த ஒளிந்து கொண்டிருந்தது. அதனால புக்கொழியூர்னு வேற, புக்கொழியூர் என்று உயர்நாமம் புரியும் என்றே. சோதி பயில் புக்கோழியாய் மண்ணுந்தானும் ஐயாலே, இந்த சோதியாகிய சிவபெருமான் இருக்கின்ற இந்த புக்கொழியாய் இருக்கிற இந்த தானும் துண்ணு பெயர் பின்னும் ஒரு தன்மை தானும். அதற்கு மேலே இன்னொரு பெயரும் இந்த ஊருக்கு உண்டுங்கிறார். ஆதிபரம் அற்புத கூத்தாடல் கூர்ந்த ஆனந்த அதிசயமிங் அகலாவாய், சிவபெருமான் அற்புத கூத்து ஆடிய அந்த அதிசயம் இங்கே எப்பொழுது இருந்து கொண்டிருக்குங்கிறார். தாண்டவம் ஆடியதுல இந்த ஊரும் உண்டு. தாண்டவம் ஆடியது பல ஊரு, அதுல பிரதான தாண்டவம் சிதம்பரம், பிரதான முதல் தாண்டவம் சிதம்பரம். அப்புறம் பல இடங்கள்ல ஆடி இருக்கிறார், பல இடங்கள்ல ஆடி இருக்கிறாரு. ஒன்னா நம்பர் சிதம்பரம், அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி. அதுல இந்த ஊரு தாண்டவம் சங்கார தாண்டவம்னு வேறு. இந்த தாண்டவத்தினுடைய அதிசயம் இங்கு அகலாமல் இருப்பது மீதியில் ஒரு காலம் ஒரு வேலையேனும் வெய்ய விநாசம் பொருந்தாமேன்மை. ஏழை இந்த ஊருக்கு அழிவு கிடையாது, இந்த ஊருக்கு அழிவு கிடையாது. அதற்கு மேல அவனுக்கு அழிவு கிடையாது. யாருக்கு அழிவு கிடையாது? சிவனுக்கு அழிவு கிடையாது, சிவனுக்கு அழிவு கிடையாது. அது விநாசம்னு பேரு, விநாசம் விநாசம்னு சொல்றது நாசம் ஆவது, நாசம் நாசம்னா அழிந்து போவதுப்பா, நாசம்னா விநாசம் என்று சொன்னால் சுத்த சங்காரம். நாசம் என்றால் அழிவது, அது ஒரு பக்கம் அழியலாம் ஒரு பக்கம் இருக்கலாம். இப்ப நேபாளத்துல அழிஞ்சுதா, நேபாளத்துல பூகம்பம் வந்து அழிஞ்சுதா, சில இடங்கள் இருக்குதா, அது போல விநாசம் என்றால் சுத்தமாகும். அந்த விநாசத்துக்கு முன்னாடி ஆனா போட்டா அது இல்லாதவன் அவிநாசி. நாசம் அழிவது, விநாசம் முழுவதும் அழிவது, ஆனா போட்டா இல்லை. அந்த அழிவு என்பது இல்லாதவனாயிருக்கிற சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தினாலே அவிநாசி என்று போயிடும். சங்காரம் அழிவா, சங்கார தாண்டவத்தை இங்க செய்தான். அந்த சங்கார தாண்டவத்துல எல்லாரும் அழிவார்களோ அவன் அழியாமல் இருப்பான், அவன் தான் அழிக்கிறவன். அதனால இந்த ஊருக்கு அவிநாசின்னு விரும்புகிறார். மீதியில் ஒரு காலம் ஒரு வேலையேனும் வெய்ய விநாசம் பொருந்தா மேன்மைத்தாலே தீதியில் அனுபூதி சிவ நீதிசார் திரு அவிநாசி தலமாய் திகழுமா. அதனால இதுக்கு அவிநாசி என்பது, அவிநாசி என்ற சொல்லுக்கு அழிவு இல்லாதவன், அழிவு இல்லாதவன், அழிவு இல்லாத ஊரு, அழிவு இல்லாத ஊரு என்று. அவிநாசி என்பது சிவபெருமானுடைய பெயர், அவிநாசி என்பது சிவபெருமானுடைய பெயர். ஊருக்கு பேரு முக்கொழியூர், சிவபெருமானுக்கு பேரு அவிநாசி, சிவபெருமான் பெயர் அவிநாசி, அழிவு இல்லாத, அழிவு இல்லாதவன். அதுவே ஊருக்கு பேரா போச்சு அவிநாசி அவிநாசி. ஆனா உண்மையான பேரு புக்கொழியூர், உண்மையான பேரு புக்கொழியூர். சாமி ஆடுகின்ற இடத்துக்குத்தான் சிதம்பரம்னு பேரு, சாமி ஆடுகிற இடம் திருவாரு அதுக்குத்தான் சிதம்பரம், அது ஊருக்கே பேரா போச்சு சிதம்பரம் சிதம்பரம். அதனாலே இந்த தேவர்கள் எல்லாம் இங்கு வந்து ஒழித்த காரணத்தினாலே புக்கொழியூர் என்று பெயர். அழிவு இல்லாதவனாய் இருந்து சங்காரதாண்டவம் பண்ணிய காரணத்தினால அவிநாசின்னு பேரு. அவிநாசி என்பது சுவாமியினுடைய பெயர். அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமேனு திருவாசத்துல வருது அல்லவா, அதனாலே அவிநாசி என்பது சொன்னல்லவா, நாசம் வேறு விநாசம் வேறு அவிநாசி வேறு. நாசம் என்றால் அழிவது, விநாசம் என்றால் பேரழிவு, முழுவதும் அழிவு. ஆ போட்டா இல்ல, முழுவதும் அழிவில்லாமல் எப்போதும் இருப்பவன் அவிநாசி என்னும் தலமாய் திகழமாகும். அந்நிலசூன் துளதாரம் கண்ணிகாரம் ஆறிதடி பாடலந்தன் வகுளஞ்சூதம் பன்னியனின் மாதூடன் சண்பகமந்தாரம் பஞ்சவில்வன் தாறுவடர் பைம்பூங்காவின் மண்ணுதளிர் மாதவிசூல் கொம்பர்தோறும் மருவியவார் இருதுவினும் மலர்களூங்க விண்ணிசைகள் பயில்கால விடர்க தீர இறங்குமால கரியை மது கரங்கள் வாடும். அதனால இந்த ஊரிலே பல வகையான மலர்களை உடைய செடி குடி மரங்கள் உள்ளது என்றார். இதுல பல வகையான மரங்கள் பூக்களை சொல்றார். இதுல சொல்றத பத்தி எத்தனை சொல்லாதீமா, அந்நில சூழ்ந்துள்ள தாரம், கன்னிகாரம், இதழி, பாடலம், வகுளம், சூதம், மாதுளம், சண்பகம், மந்தாரம், பஞ்சவிரீவம், பைங்குவன் தண்ணில் மாதவி சூழ் கொம்பர்தூர் மருவியவாறு, இப்படி வருஷம் முழுவதும் இப்படி பூக்களை கொடுக்கற மரஞ்செடி கூடிகள் இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இந்த ஊர்ல. சரி, நத்திலகு நித்தினேன் நித்தில நீர் ஓடை சார்ந்த நலஞ்செரியும் இளஞ்சியுடன் நடினக்காடு. இப்படி செடி குடி மலர் கொடுக்கின்ற அந்த தாவரங்களும் அதற்கு மேலே நீரை கொடுக்கிற ஓடைகளும், தண்ணீரை கொடுக்கின்ற ஓடைகள் ஆறுகள், வாரணக்காடு ஒத்தவன வாரணம் மயிர்குழாம ஓதிமுவார் திடுப்படையும் முளையும் கன்றும் சுத்தம் மொழி சாரிகையும் குயிலும் தூய சுந்தர சந்தன கிளியும் துதைந்து சூழும் இத்தகைய திறனவையின் திருக்கஞ்சாத்தி இனிதுவர கருணதி எம்பிராட்டி. இப்படி வந்தால் இந்த ஊர் இருக்கின்ற சிறப்ப கண்டாளம் ஆறு பார்வதி பார்வதி. இந்த மாதிரியான நீர்வளமும் அதற்கு மேல இப்படி புஷ்பம் முதலானத கொடுக்கின்ற அந்த செடிகொடி வகையராக்கள் வளமும் கண்டாளம் உமாதி. இப்படி கண்டு தவமுனிவர் சடிலமென தளிர்க நன்று தவள நீர் என மலர்ந்து மறைவண்டார்த்து புவனமுறை பதமெனவேர் படர்ந்து நீடி புண்ணியமே பனைத்தவரங்கள் அழைத்து போந்து பவமகளும் பரபோகம் பழுத்து மேலாம் பதவியனும் பேரின்பம் பயின்று ஞான திவலை பெறும் ஆனந்த கண்ணீர் மல்லி சிவமானமாய் நின்றுள்ளது தேமாவும். பெரிய உருவம், ஒரு மாமரம் இருந்ததா, ஒரு மாமரம் இருந்ததா. அந்த மாமரத்தை என்னென்ன சொல்றாரு தெரியுமா, தவத்தையுடைய முனிவருடைய சடைய போன்று விளங்க சிவந்த தளிர்களை தோற்றி, மேல தளிர் கொழுந்திருப்பாரு அது கொஞ்சம் சிவப்பா தெரியும், அந்த மாந்தளிர் சிவப்பா தெரியும். அது சுந்தரமுனி சுவாமியோட குளிர்ச்சியான தண்ணிய குடிச்சு விட்டு இதுவாறு நெருப்பு மாதிரி கொழுந்த கக்கு அப்படின்னு அப்படி சுவையா பாடுறாரு. சுந்தரம் சீத புனல் உண்டு எரியக்கால் சூதப்புலிகள் சோற்று துறை சீதம்னா குளிர்ச்சியான ஒரு தண்ணீரை குடிச்சு விட்டு இப்படி நெருப்ப கக்குது இந்த மாமரம். சீத புனல் உண்டு எரியக்காலும் சூதப்புலிகள் சோற்று துறை திருச்சோற்று துறை தேவா. அப்படி வெண்ணீர் சடைய போன்று விளங்கும் சிவந்த தளிகள் தோற்றி வெண்ணீர் போல மலர்கள் மலர்ந்து அந்த பூக்கள் வெண்மையாக இருக்கும் மலர்ந்து வேதம் போல வண்டுகள் ஒலித்து வண்டுகள் சத்தம் போடுமா புவனங்களில் தங்கும் பதவிகள் போல வேர்கள் படர்ந்து நின்று புண்ணியமே களைத்தார் போல களைத்து தருமம் தலைத்தார் போல தலைத்து பொய்ப்பரவி நீங்குவதற்கு ஏதுவான பரபோகமானது பழுத்தார் போல பழங்களை உடையதாய் மேம்பட்ட முத்தியை போல பேரின்பத்தை தந்து ஞான துளி போல ஆனந்தத்தை தரும் கல்லாகிய நீர் நிறைந்து சிவமனம் போல மனவீசி விளங்கும் தேமாமரம் ஒன்று அப்பூங்காவிலே நிலவும். அந்த மாமரத்தை அப்படி வர்ணிக்கிறார், மாமரத்தை அப்படி மரங்கள் உலகத்தில் இருக்கின்ற மரங்கள் பல, அந்த மரங்களிலே மா பல தரிக்கிற முக்கணின்னு சொல்லுவோம் அல்லவா, மா பல வாழைன்னு முக்கணி சொல்லுவோம் அல்லவா, அதுல முதல்ல இருக்கிறது மாதாவும் மா பலாவாள் பலாமான் வர சொல்றது இல்ல மா பலாவாள். அதனால மாம்பழம் நல்லதுதான், சுகர் உள்ளவனுக்கு சேராது, மாம்பழம் நல்லதுதான். மா பலா வாழ முக்கணி அந்த மாமரத்தை கண்டாள். இப்படி சிறப்பாக இருந்த அந்த மாமரத்தை கண்டாள். கண்டு போதலர்ந்த பஞ்சல்வத்து அருகு சார்ந்த புடைவேறு பச்சிம திசைக்கே நிற்றல் கண்டங்கு பஞ்ச வில்வ மரத்துக்கடியிலே நின்றாளாம். பஞ்ச வில்வ வில்வத்துல பஞ்ச வில்வம் அஞ்சு இதழ் இருக்கும், மூணு இதழ் வில்வம் இருக்குது, அஞ்சு இதழ் வில்வம், மகா வில்வ வில்வத்துல பல வகை இருக்கு, வில்வத்துல பல வகை இருக்கு. அதுல பஞ்ச வில்வ மரத்துக்கு சமீபத்தில் நின்று கோதலரும் காஞ்சிவன தரைக்கால் போற்றி காஞ்சி என்கின்ற காஞ்சிபுரத்திலே உமாதேவி பூஜை பண்ணினார். எதுல இருந்து பூஜை பண்ணின, மாமரத்துக்கிட்ட இருந்து பூஜை, ஒற்றை மாமரத்துக்கிட்டிலிருந்து பூஜை பண்ண. அதனாலே அவருக்கு ஏகாம்பரேஸ்வரர், ஏகம் என்றால் ஒன்று, ஆம்ரம் என்ற சொல்லுக்கு மாமரம். இந்த கரூர் வழியா போற நதிக்கு ஆம்பராவதி, அமராவதி ஆம்பராவதிங்கிறது அமராவதிங்கிறாங்க. காம்பிராவதி தான். மாமரங்கள் கரைகள் ஊர அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது காம்பிராவதி. அதனாலே ஒற்ற மாமரத்துக்கு அடியில் இருக்கின்ற காரணத்தினால ஏகாம்பரேஸ்வரர் முடியும். அந்த நினைவு உங்களுக்கு வந்துருச்சான். நம்ம காஞ்சிபுரத்துல மாமரத்துக்கு அடியில பூசை பண்ணியனோ பண்ணினோம். காஞ்சிவனத்தரைக்கால் ஊற்றி காஞ்சிவனத்தரை கால் ஊற்றி உருமாவே காணி பெற்ற உவகை என்றால் மேதகைய வில்வவனத்தும் கிடைத்த என்ற மிகுதவ பேரன உருகி களி மேற்கொண்டு. அதனால இப்படி காஞ்சிபுரத்துல மாமரத்துக்கு அடியில பூசை பண்ணினோம். அதற்கு மேல இங்க வந்து இந்த வில்லவனத்திலே இப்படி மாமரம் கிடைத்தது நமக்கு பூஜை பண்ண என்று அவளுக்கு அதிகமான சந்தோஷம் வந்துச்சான். மாமரம் கிடைத்தது, மாமரத்துக்கு அடியில சுவாமியை பூஜை பண்ண கிடைத்ததுன்னு அவளுக்கு சந்தோஷம் வந்துச்சான். பூஜை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பூஜை சாமியை பூஜை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பூஜை பண்றது நல்லா பண்ண அந்த பூஜை சிறப்பா முடியறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் அமைஞ்சு நல்லா பண்ணிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பூசைக்கு இடையூறா இருந்தா வருத்தமா இருக்கும். நல்லா பூசை பண்ணலன்னு வச்சுக்க, பூசை காரணத்துக்கு பூசையை நல்லா பண்ணாதே நிம்மதியா இருக்கும். அது வந்து அரை குறையா செய்தான்னு வச்சுக்கோ, வருத்தம். அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, பூசைக்கு வேண்டிய பொருள் புஷ்பம் பத்திரம் சந்தன தூபதீப நைவேத்தியம். நாளைக்கு திருநெல்வேலி போயிருந்தேன். அந்த அம்மா ரொம்ப பத்தி தங்கியிருந்த வீடு பொரிய கோடீஸ்வரே, சும்மா ஓட்டமா ஓடுறா வர்றா, அவ்வளவு உபகாரம் பண்றா, கேசரி உளுந்த வட இன்னொன்னுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தா பூசைக்கு சாமிக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி கொடுக்குற முடியல. இந்த மாதிரி கேசரி பண்ணி கொடுத்தா சாமி சாப்பிடல, நம்ம சாப்பிடறோம், இதான் சாமி கிட்ட காட்டணும் முடியல. அதனாலே அந்த மாதிரி பூசை பண்ணுவதற்காக இந்த மாமரம் கிடைத்தது. மாமரத்துக்கு அடியில சுவாமி அதிகபட்சம் மரத்துக்கடியில் இருக்கிறதா விரும்புவார். சிவபெருமான் கல்லால மரத்துக்கடியில் இருந்து உபதேசம் பண்ணாரா ஜனகாதி முனிவர்களுக்கு? காஞ்சிபுரத்துல மாமரத்துக்கடியில் இருக்கிறாரா? திருவானக்காவில சமூகத்துக்கடியில் இருக்கிறாரா? திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில் இருக்கிறாரா? குருந்தமலையில் கடம்ப மரத்துக்கடியில் இருக்கிறாரா? இப்படி எல்லாம் மரத்துக்கடியில் இருந்து உபதேசம் பண்றதா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மரத்துக்கடியில் இருந்து. அதனாலே இப்ப இந்த மாமரத்தை கண்ட சந்தோஷத்தை அடைந்தாள். வில்லவனத்தும் கிடைத்த என்ற மிகுதவ பேர் என உருகி களி மேற்கொண்டு. அதனால நான் அதிகமான தவஞ்செய்தேன். அதனாலதான் இப்படி எல்லா வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. இடம் முதல்ல சொன்னார் பார்த்து, நல்ல மலர்களை கொடுக்கற செடி குடி மரங்கள் நிறைய இருந்தது, அதுக்கு மேல தண்ணீர் தாராளமாக இருந்தது, அதுக்கு மேல இந்த வில்வவனம், அதுல வந்து மாமரம், இப்படி எல்லாமே பொருத்தமாக இருந்தது கொண்டு நாதமணி செலம்பலம்ப மலர்த்தால் ஒழுக நடந்தருளி அருகி நின்றாள் ஞான செல்வி. என்னால அந்த மாமரத்தை கண்டு சிலம்புகள் காலிலே அணிந்திருக்கிற சிலம்புகள் சத்தம் போட அந்த மாமரத்துக்கு பக்கத்துமா வந்தாளாம். வந்து தடமாற நின்றுளவ சூத நீளர், மாமரத்துக்கு சூதம்னு ஒரு பெயர், மாமரத்துக்கு சூதம்னு பெயர். தடமாற நின்றுளவ சூத நீளர் தாதுகுத்த வேதிகையின் தவிசின் மேவி விடமாறும் அம்புயவாதனத்தின் வைகி இலங்குதவ கங்கணங்கை இலகச்சாத்தி. அந்த மாமரத்துக்கு அடியில வந்த, அதற்கு மேல ஆசனத்தை அமைத்த அம்புயாசனம். அம்புயாசனம்னா பத்மாசனம்னு சொல்லுது, பத்மாசனம்னு சொல்லுது. அப்படி பத்மாசனத்தை அமர்ந்த, அதுக்கு மேற்பட்டு கங்கணங்களை அணிந்தா. கங்கணம்னா உருத்திராட்சங்கள், இதுல உருத்திராட்சம், இதுல உருத்திராட்சம், ஆர்வில உருத்திராட்சம், தலையில உருத்திராட்சம், அப்படி உருத்திராட்சம். புஷைக்கு அவசியம் திருநீரு உருத்திராட்சம், திருநீரு உருத்திராட்சம், அடியாருக்கு அடையாளம் திருநீரு உருத்திராட்சம். பரமசிவன் அவலன் பத்தற்கு சின்னம், பரமசிவன் அவலன் பத்தற்கு சின்னம், சின்னம்னா அடையாளம். அதனாலே பரமசிவன் அவலன் பத்தற்கு சின்னம் உரு உடலில் கண்டியும் நீரும், கண்டியும் நீரும், கண்டியும் நீரும். இது இல்லையானா சிவபக்தன் அல்ல. இந்த வேடம் தான் திருநெல்வேலி பேசுற 2 மணி நேரம் வேடத்தை மாத்திரம், அதுவும் திருநீர் தான் திருவேடம். அதே வேடம் திருவேடம் கைதோட வீடெளிதாமே தலைப்பே அங்க அப்படித்தான் போட்டிருந்தாங்க. வேடம் கைதோட வீடெளிதாமே, வேடம் கைதோட வீடெளிதாமே. இப்ப இந்த அம்மா வேஷம் போட்டுருக்குதா, என்ன வேஷது? சிவவேடம். அதை பற்ற பத்திரகிரியா சொல்றாரு, அவ வேடம் பூந்துங்கு அடைந்து தெரியாமல் சிவவேடம் பூந்துங்கு சிறந்திருப்பது காலம். பத்திரகிரியா ராஜா திருநீர் உருத்தராட்சம் போட்டுட்ட அவன் சிவனுடைய பிள்ளையாயிடுறான், சிவனுடைய சொந்த பிள்ளையாயிடுறான். அப்புறம் அந்நியமான பிள்ளைகள் வேற, போடாதது அந்நியமான பிள்ளைகள், போட்டது சொந்த நல்ல பிள்ளை. அதனால பெண்களை ஆண்களை உருத்தராட்சம் போட பூசப்படாது. திருநீரு உருத்தராட்சம் எப்போதும் இருக்கணும். அது திருநீர் சில வேளையில அழியும், அதுக்காகத்தான் உத்தராட்சம் எப்போதும் இருக்கும். ஏகர் உத்தராட்சம் எப்போதும் இருக்கும். சில பேர் தெரியாம அஞ்சாறு பத்து உத்தராச்சல கழுத்துல போட்டுருக்கான். பாத்திருக்கியா அஞ்சாறு போடப்பட ஒண்ணுதான் போடும், ஒண்ணுதான் போடும். ஏகர் உத்தராச்ச எக்காலத்தில் இருக்கலாம். அதனால இவன் என்ன பண்ணினா, கங்கணம் கைகளகச்சாட்டி புடமாறும் கற்ப விதி தவள நீர் புண்டரமான் உதலனின் கையாலே புடம் வைத்த விபூதிய புடம் வச்சுதானே எடுக்கிறான். அது கற்ப அனுகற்பம் உபகற்பம்னு மூணு வகையா சொல்றது. கற்பம் அனுகற்பம் உபகற்பம்னு மூணு வகையா சொல்றது. அதுல கற்பம் மிகச்சிறந்தது, கற்பம் மிகச்சிறந்தது. கற்ப விபூதி, அனுகற்ப விபூதி, உபகற்ப விபூதினு சொல்றது. இப்ப நம்ம வாங்கறதுல எந்த கற்பத்திலையும் சேராது, கடையில வாங்கறதெல்லாம் அது மாதிரி செய்ய தயாரா இல்லை. செய்து கொடுக்கிற விபூதியும் சரியா இல்லை. சில இடங்கள்ல அசல் ஜானத்துல செஞ்சு கொடுக்கறோம்னு சொல்றாங்கல்ல, அது கருப்பா இருக்கு.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

போற்றி சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகிர்ச்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மான் அட்டஞ்சை வரதரு பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத்துரிய நிலை கடந்து பொந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் போற்றி. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. நீங்கள்லாம் இருந்து கேட்கறதுனாலதான் சொல்லுகின்ற பாக்கியம் எனக்கு இருக்கு. நீங்கள்லாம் இருந்து வென்று பொலிந்து சிறந்தால்தான் அது எனக்கு பலன் கொடுக்கும். பெரியவர்களே, வாதவரடிகள் திருப்புரந்துரைக்கு வந்தார் என்ற அளவில் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். வரிசை எண் வந்து 70வது பாடல்ல நம்ம நிறுத்தியிருந்தோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து அப்படிங்கிற சூத்திரத்தை பார்த்தோம். புலன்களாகின்ற காடு, அந்த காட்டிலிருந்து ஒருவன் தப்பி வர வேண்டும் கடவுளிடத்திலே. அதை போல திருப்பெருந்துறைக்கு வருகின்ற வழியிலே இருக்கின்ற காடுகளை எல்லாம் கடந்து வந்தார். கண்ணால் காணப்படுகின்ற காடுகளை கடந்து வருவது எளிது, ஆனால் அகப்பகையாகின்ற ஐம்புலக்காட்டினை கடந்து வருவது அரிது. ஐம்புலக்காட்டினை கடந்து வருதற்கு உரியவராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதூர் அடிகள் எளிதிலே கடக்கக்கூடிய இந்த காடுகளை கடந்து திருப்பெருந்துறைக்கு வருவது அரிய செயல் இல்லை, எளிதிலே வந்தார் என்று பார்க்கும். திருப்பெருந்துறைக்கு வந்தார். இன்றைய வகுப்புல அந்த குருநாதனை தலைப்பட்டு அவரை சந்தித்து அந்த பெருமானுடைய தீட்சைகளை பெறப்போகின்றார். நயன தீட்சை, வாசக தீட்சை, திருவடி தீட்சை ஆகிய தீட்சைகளை பெற்று சிவமே ஆக போகின்றார் என்பது நம்முடைய இன்றைய வகுப்பினுடைய பொருள். 71வது பாடல். விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழந்தே திரிந்தவர் நயந்து கரை சென்று அணுகுமா போல் வருந்த உடல் வித்த வினை ஒத்து அருள்வசத்தால் அருந்தவர் பெருந்துறை மருங்கினில் அணைந்தார். மருங்கினா பக்கம், திருப்பெருந்துறைக்கு பக்கமா வந்துட்டார். மதுரையிலிருந்து கீழ் கடற்கரையிலே விற்பனைக்கு வந்துள்ள குதிரைகளை வாங்க சைன்யத்தோடும் பல்லக்கிலே பவனித்து வருகின்ற மந்திரியாராகின்ற திருவாத ஊரர் திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்தார். இன்னும் திருப்பெருந்துறைக்குள் நுழையவில்லை. எங்கனம் வந்தார்னு கேட்டா, பிறவி என்ற ஒரு கடல், அந்த கடலிலே கரை காணாது தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உயிர், கண்ணெதிரிலே அந்த சமுத்திரத்தின் கரையை காண்பதை ஒத்து திருப்பெருந்துறையை கண்ணால் காண்கின்றார். தொலைவிலே இருக்கின்ற திருப்பெருந்துறையை ஒரு பெரிய இந்து மாசமுத்திரத்தில் ஒருத்தர் நாலு நாளா தவிச்சிட்டு இருக்கிறாரு. நீஞ்ச தெரிஞ்சாலும் கரை காணல. எத்தனை நாள் நீஞ்ச முடியும்? நீஞ்ச தெரிஞ்சதுனால உயிர் உதிரிச்சிட முடியாது. அப்படி பல நாள் நீந்திய பிறகு ஒரு நாள் ஒரு மணல் திளர் தெரிகின்றது. அதே போல இந்த பிறவி கடலிலே, பிறவியை ஏன் கடல்னு சொன்னார்கள் என்று சொன்னால், சமுத்திரத்திலே அலை மடிவதை போல் தோன்றும், ஆனால் ஓர் அலை மடிவதற்குள் இன்னொரு அலை தோன்றிவிடும். அப்ப அலை கடலிலே அலைகள் இருந்து கொண்டே இருக்கும், பிறவி கடலிலே பிறவிகள் இருந்து கொண்டே இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு அப்பாடா போனா போதும் அப்படின்னு நமக்கே தோணும், போதுமடா சாமி அப்படின்னு இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் நினைத்தால் வினை முடியாத வழி வாழ்வு முடியாது. வினைக்கீடாக இன்னொரு உடம்பிலே இந்த உயிரினை கடவுள் புகுத்துவான். அப்ப இந்த பிறவி முடிவதனால ஒருவனுக்கு சந்தோஷம் கிடையாது. பிறப்பதற்கே தொழிலாகி உலகத்திலே உயிர்கள் இறக்கின்றார்கள். இறப்பதனால் இன்பம் இல்லை, பிறவியால் வருவன கேடுள அருடைய பிள்ளையார். ஆகவே பிறவாமை வேண்டி தவம் இருக்க வேண்டும்.
இரவாதிருப்பதற்கான வழிகளை ஒரு மனிதன் தேட வேண்டாம். ஏன்னா நம்முடைய சமயத்திலேயே ஒரு பெரியவர் அவரை ஒழுங்கா புரிஞ்சுக்கல யாரும். சாகாவரம், இரவாத தன்மை, மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்லாம் தவறாக புரிந்து கொண்டார்கள். எது மரணமில்லா பெருவாழ்வு? பிறவாத வாழ்வுதான் மரணமில்லா பெருவாழ்வு. பிறந்தோர் அனைவரும் மரித்தல் இயற்கை. இப்ப மரணத்தை தவிர்ப்பதற்கு ஒரு தவம் தேவையில்லை, மீண்டும் பிறவாதிருப்பதற்கு தான் தவம் வேண்டும். அப்ப கரை பிறவி கடலிலே கரை காண்பதை ஒத்து பெருந்துறையை கண்டார். இதிலிருந்து என்ன தெரியுது? திருப்பெருந்துறையை தரிசிப்பவர்கள் பிறவி கடலுக்கு கரை காண்கிறார்கள். திருப்பெருந்துறையில ஒரு திவ்யமான ஸ்தலம் இருக்கு, அந்த ஸ்தலத்தை யார் தரிசிக்கிறார்களோ அவர்கள் இந்த பிறவியாகின்ற கடலுக்கே கரை காண்கின்றார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துகின்றார்கள் என்ற பொருள் சொல்றார். இந்த பெரிய சமுதிரத்திலே விழுந்து உழல்பவர்கள் கரை காண விரும்புவதை போல இந்த சமுதிரத்திலே ஒருவனை இருக்க வைப்பது எது? கர்மா, வினை. வினை என்பது ஒரு விஷ சர்க்கிள், நச்சு வலயம்னு சொல்றாங்க. நச்சு வலயம், விஷ சர்க்கிள் அப்படின்னா என்ன பொருள்? அந்த வட்டத்திலிருந்து தப்பி வெளியில வர முடியாது. வட்டத்திற்குள் உழன்று கொண்டிருப்பவன் வட்டத்தில் சிக்கி வட்டத்திற்குள் இருப்பானே தவிர வெளியில வரமாட்டான். சமயத்தில் நூல்ல சிடுக்கு விழும், எத்தனை சிரமப்பட்டாலும் அந்த சிடுக்கு எடுக்க முடியாது. சிடுக்கு எடுக்க முயற்சி செய்ய செய்ய சிடுக்கு மேலும் விழுமே தவிர சிடுக்கு இழகாது. நூலிலே சிடுக்கு விழுவதை போல எந்த வட்டத்திலிருந்து தப்ப முடியாதோ அது நச்சு வட்டம். பிறவி என்பது, வினை என்பது ஒரு நச்சு வட்டம். வினை பயனை துய்ப்பதனால வினை அடங்குவதில்லை, நம்முடைய அறியாமை காரணமாக தொடர்ந்து வினையை செய்கின்றோம். அப்ப வினை செய்கின்ற அந்த அரிப்பு முனைப்பு அடங்க வேண்டும். வினை ஈட்ட வேண்டும் என்ற அரிப்பும் முனைப்பும் எப்பொழுது அடங்கும் என்று கேட்டால், குருநாதனுடைய திருவுருளால் மட்டும்தான் சில அசாத்திய சாதகங்கள் ஏற்படும். முடியாதவையெல்லாம் எப்பொழுது முடியும்? நம்மால் முடியுமா அப்படின்னு நம்ம வியப்போம். முடியாத பொருள் எல்லாம் எப்பொழுது முடியும்னு கேட்டா, குருநாதனுடைய அருள் கிடைத்தால் யாராலும் முடியாத பொருள்கள் முடியும். அப்ப எந்த ஒரு வினை வட்டத்திலிருந்து வெளியே வராது தவிக்கின்றோமோ அந்த வினைகள் கெட குருநாதன் அருள் செய்கின்றான். தவ வினை தீர்ப்பவன் என்று திருக்கோவியாரில் சொன்னார். தவ என்றால் மிகவும் என்பது பொருள், அது ஒரு உரிச்சொல். மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிற வினை, அந்த வினை பயனை துய்க்காது அந்த வினையிலிருந்து தப்புமாறு நமக்கு அருள் செய்கின்ற கடவுள் குருநாதன். தவ வினை தீர்ப்பவன், மிகவும் வினைகளிலிருந்து நம்மை விடுவிப்பவன். தொடர்ந்து இந்த பிறவியாகின்ற கடலிலே கரை காணாது, கரைக்கு வந்து ஏற விடாது. திரும்பி திரும்பி நம்ம கடலில் பிறவி கடலிலேயே செலுத்துவது எதுன்னு கேட்டா வினைதான். இரு வினை, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்கின்ற வினை, அதனால இது விளையுது, இதனால அது விளையுது என்று காரண காரியங்கள் தெரியுமே தவிர அந்த வினை செய்வதை நம்மால் நிறுத்திக் கொள்ள முடியாது. எப்பொழுது செயல் மாளும்? கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் வினை கலந்து ஆண்டலுமே அயன் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவாபாடி தெல்லேனம் கொட்டாமும். இந்த உயிர் எப்பொழுது வினை செய்வதை நிறுத்தும் கேட்டா, கயல் மாண்ட கண்ணியினுடைய பங்கன் அந்த உமாமகேஸ்வர மூர்த்தம் அவனே குருநாதனாக எழுந்தருளி தானும் தன் தையலும் சாஷடையோன் ஆண்டருளி திருவடி தீட்சை கொடுத்தா அப்பொழுது அயல் மாளும். அயல் மாளுதல்னா நெய்பர்ஹுட பத்தின உணர்வு போகும். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, உலக உணர்ச்சி நீங்கும், அயல் மாளும். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க, முன்னாடி யார் இருக்காங்க, பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது. நீயும் நானுமா ஏக போகமாய் கடவுளும் நாமும் மட்டும்தான் இருப்போம், குறுக்கே உலகம் இருக்காது. அயல் மாளும், அறிவினை சுற்றம் மாளும். நல்வினை தீவினைகளாலே ஈட்டிக் கொண்ட சுற்றங்கள் எல்லாம் மறைந்து போகும், கிட்டக்க வரமாட்டான். அப்பொழுது இந்த அவனியின் மேல் மயல் மாளும், பூமியில வச்சிருக்கிற மயக்கம் பற்று என்னுடையது, யான் என்ற பற்று. நான் இல்லாம அந்த குழந்தை வளராது, நான் இல்லாம என் மனைவி தவித்து போவாள். இந்த மயல் மாளும், யார் இல்லைனாலும் யாரும் இருப்பாங்க. திருவருள் எல்லோரையும் காக்கும், யார் மீதும் குற்றம் இல்லை, எல்லாரையும் காப்பது திருவருள் தான். நாம யாரையும் காக்கல, நாம் இல்லாவிட்டாலும் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பும் உலகம் இருந்தது, பூமியிலிருந்து நம்ம புறப்பட்ட பிறகும் உலகம் இருக்க போகுது. நம்ம நம்பி இல்ல, நமக்காகத்தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம். நம்மை காக்கின்ற திருவுருள் எல்லோரையும் காக்கும். இப்பொழுது நம்மை நம்பி இருக்கிறார்கள்ங்கிற மயக்கம் அது மாளும். யாரும் நம்ம நம்பி இல்ல, எல்லாருமே ஒத்தர நம்பிதான் இருக்காங்க, கடவுளை நம்பிதான் இருக்காங்க. அவனியின் மேல் மயல் மாண்டு, அதனால மௌனம் ஏற்படும், மற்றுள்ள வாசகம் மாண்டு. எப்பொழுது மயக்கம் தீர்ந்ததோ பேசுவதற்கு வழியே இல்லை. எவனொருவன் பேசிக்கொண்டே இருக்கிறானோ அவன் அறிவிலி என்று அறிய வேண்டும். என்ன போல பேசிண்டே இருந்தா கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம்,
பேச்சு குறைய குறைய அறிவு அதிகமாகுதுன்னு அர்த்தம். அறிவு நிரம்பினா பேச்சு அடியோடு நின்று போகும். மற்றுள்ள வாசகம் வண்டு என்னுடைய செயல் மண்டவாபாடி. அந்த நிலையில தான் நைஷ்கர்மிய சித்தி, செயலற்ற நிலை, வினைகளை தொடர்ந்து ஈட்டாத நிலை. நமக்கு ஒரு துன்பம் வருகின்றது, அந்த துன்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த நல்வினையை செய்வோம் என்ற அந்த முனைப்பு இல்லாத நிலை. நம்முடைய நல்வினை பயனையும் தீவினை பயனையும் இறைவன் ஊட்டும் பொழுது, நம்முடைய தாய் உணவை ஊட்டினாலும் மருந்தை ஊட்டினாலும் தாய் நமக்கு நல்லதை செய்வாள் என்று ஒரு குழந்தை நம்பிவிட்டால் அது படுத்தாமல் சாப்பிடும். பொதுவா குழந்தைகளுக்கு அந்த அறிவு இருக்காது. ஏதோ ஒரு குழந்தைக்கு அற்புதமா அந்த நல்லறிவு இருக்கு, நம்ம அம்மா நமக்கு நல்லதுதான் செய்வா. அவ உணவு ஊட்டினாலும் மருந்து ஊட்டினாலும், உணவு இனிக்கின்றது மருந்து கசக்கின்றது, இருந்தாலும் அம்மா தப்பு செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கையில ஒரு குழந்தை அம்மா ஊட்டுறத அப்படியே உண்டு சும்மா இருந்தா, அம்மாவை நம்பினா சும்மா இருக்கலாம், சும்மா இருந்தா வினை சேராது. அதுபோல கடவுள் ஊட்டுகின்ற நல்வினை பயனையும் தீவினை பயனையும் வாழா உண்டு ஓர் உயிர் இருந்தால் அந்த உயிர் வினைகளை ஈட்டாது. அந்த நிலை எப்பொழுது வரும்? குருநாதனாகின்ற சூரியன் நம்முடைய அறியாமையாகின்ற இருட்டினை விரட்டிய பிறகுதான் வரும். குருநாதன் ஒரு சூரியன் உதிக்கணும். உதிச்சு நம்முடைய மனசுல கவிந்திருக்கின்ற அறியாமை, இக்னரன்ஸ், ஒண்ணு கிடக்க ஒன்ன புரிஞ்சுக்கிறது, எதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருக்கிறது, நல்லதை கெட்டதா பாவிக்கிறது, கெட்டதை நல்லதா பாவிக்கிறது, நமக்கு எது வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாத நிலை. நமக்கு யார் நட்புன்னு தெரியாது, நமக்கு உண்மையான பகை எதுன்னு தெரியாது. நட்பு பகையா தெரியும், பகை நட்பா தெரியும், ஒன்னு கிடக்க ஒன்னா தெரியும், இருட்டுல எல்லாம் ஒண்ணு கிடக்க ஒன்னா தெரியும். அந்த அறியாமைங்கிற இருட்டை விரட்டுவதற்கு குருநாதனுடைய கருணையாகின்ற சூரியன் உதிக்க வேண்டும். அந்த திருப்பள்ளி எழுச்சி ஆகிவிட்டது என்று சொன்ன செயல் மாண்டு போகும். இப்பொழுது செயல் அறவே நின்று போவதற்கு முன்பாக ஒரு நிலை இருக்கின்றது. என்ன நிலைனா இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்பது என்னன்னு கேட்டா, நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக பாவித்தல். நல்வினை என்பதனால அது நமக்கு நல்லது செய்திட போறதில்ல, அது பொன்மயமான விலங்கு தான். ஒரு மனிதனை கைகளிலும் கால்களிலும் தங்க சங்கிலியால கட்டி போட்டா அதனால அவனுக்கு என்ன பலன்? அறியாமைதான். தங்கத்தினால ஒரு பலனும் கிடையாது. நம்ம அடிமைப்பட்டுல இருக்கிறோம். இரும்பு சங்கிலியால கட்டினா என்ன, தங்க சங்கிலியால கட்டினா என்ன? அடிமைக்கு என்ன இன்பம் இருக்கு? அடிமைக்கு ஒரு இன்பமும் இல்லை. தங்க குண்டுக்குள்ள ஒரு கிளியை வச்சு அதுக்கு வேளாவேளைக்கு பசி வர்றதுக்கு முன்பாகவே மாம்பழத்தையும் ஆப்பிளையும் நறுக்கி நறுக்கி பாலோட கொடுக்குறாங்க, அது சுகமா இருக்கிறதா நினைக்குது. ஆனா வெளியில ஒரு பச்சை கிளி இன்பமா ஜோடியா பறந்து திரியுது, அதை பார்க்கும் போதுதான் தான் அடிமைப்பட்டு கிடக்கும் தெரியுது. வேளாவேளைக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அது இருக்கிற வீடு தங்க குண்டா இருந்தாலும் அடிமை அடிமைதானே. அப்ப தத்துவ கூட்டுக்குள்ள இந்த உயிராகின்ற கிளி அடிமைப்பட்டு கிடக்கு. ஒரு ஞானி, அவன் இடுப்புல கோவணம் கூட சரியா இல்ல, ஆனால் அவன் இந்த உலக வினைச்சுமை என்பது இல்லாமல் சுதந்திரமாக திரிகின்றான். ஞானிக்கு அடிமைப்பாடு கிடையாது. அவனை பார்க்கும் பொழுது நாம எவ்வளவு நல்லா இருந்தாலும், நமக்கு மனைவி மக்கள்லாம் சொன்னதை கேட்டாலும், நமக்கு நல்வினை பயன் கொடுத்ததுன்னா அவன்தான் நம்மளை விட சௌக்கியமா இருக்கான்னு நமக்கு தெரியுது. நம்ம குருநாதர் சொல்றார், தன்னுடைய குருநாதனுடைய கருணையினால தான் எந்த ஒரு சௌக்கியமான நிலைக்கு வந்தோங்கிறத சொல்றார். உலகத்துல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நான் தான் சௌக்கியமா இருக்கேன். குருநாதன் அப்படிப்பட்ட அருளை செய்தார். எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. வைகுண்டத்துல விஷ்ணு கஷ்டப்படுறாரு, சத்தியலோகத்துல பிரம்மா கஷ்டப்படுறாரு, சொர்க்கத்துல இந்திரன் கஷ்டப்படுறான், நரகத்துல அங்க இருக்கிற அசுரர்கள் கஷ்டப்படுறாங்க, பூமியில எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, உயிர்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றன. குருநாதனுடைய அருளை பெற்ற நான் மட்டும் எந்த சிரமமும் படுறதில்லை. இப்படி எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்த அந்த குருநாதனுக்கு என்னால ஒரு பாட்டு அவன் கருணைக்கு இணையாக பாட முடியுமா? பார் பாடும் படுதல் அப்படின்னா துன்பப்படுதல், இன்பப்படுதலும் படுதல் தான். ஆனா பொதுவாக நல்லா படட்டும் அப்படின்னு சொல்லும் போது சௌக்கியமா இருக்கட்டும்ங்கிற பொருள்ல சொல்லல, நல்லா கஷ்டப்படட்டும், அவன் பண்ணின தப்புக்கு நல்லா படட்டும், அப்படின்னா துன்பப்படட்டும்னு அர்த்தம். படுதல் இன்பப்படுதலும் படுதல் தான். ஆனா இங்க பொதுவாக பான்மை வழக்கு உலகத்துல எதை சொல்றாங்க, படுறதுன்னா கஷ்டப்படுறது. படாத பாடு பட்டேன், யாரும் படாத துன்பத்தை அடைந்தேன். பாடுனா துன்பம், நாய் படாத பாடு. நரஜன்மால ஒரு பெண்ணா பிறந்துட்டா நாய் படாத பாடு பட வேண்டிய. அப்ப எல்லாருக்கும் பாடு இருக்கு. பார் பாடும் பூமியில இருக்கிறவாளுடைய பாடு, ஆளுங்கட்சியா இருந்தாலும் பாடு, எதிர்கட்சியா இருந்தாலும் பாடு, அவரவருக்கு அவரவருடைய துன்பங்கள் இருக்கு. பாதாளர் பாடும் விண்ணோர் தம் பாடும் ஆர் பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன். எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்த குருநாதன் இருக்கிறானே, அவருடைய கருணைக்கு இணையாக ஒரு பாட்டு பாட முடியுமா?
தான் பாடிய திருவாசகம் போதாதுன்னு சொல்றார் என் குருநாதனுக்கு. நான் பாடிய திருவாசகம் போதாது, நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன், போதாதுங்கிறதுனால பாடாம இருக்கப்படாது. 100 மார்க் வாங்கிதான் பாஸ் பண்ணணுங்கிறது இல்ல, பாஸ் மார்க் வாங்கியாவது பாஸ் பண்ணணும். குருநாதனுடைய கருணைக்கு இணையா ஒரு பாட்டு பாட முடியாதுனாலும் கூட அவன் கருணையை பாடாதிருக்கின்ற பாவத்தை செய்யக்கூடாது. ஏதாவது ஒண்ணு நம்ம நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ஏதாவது ஒண்ணு பாடணும். அப்ப நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன், சீர்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாவோம். இப்படியே திருக்குவையார்ல இதே கருத்தை சொல்றார். இரவுக்குறி வேண்டுதல்னு ஒரு துறை. தலைவன் கலவின்கண் தலைவியை பார்க்க அடிக்கடி வருவான். தோழியை அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாள். தலைவி சொல்லுவா, காட்டிலையும் மேட்டிலையும் ஆறுகளையும் அருவிகளையும் கடந்து நட்ட நடு ராத்திரியில சிங்கங்கள் யானைகளை வேட்டையாடுற அந்த கொடிய கானகத்தின் வழியா என்னுடைய தலைவரை வர சொல்லாத. அவர் வந்தால் எனக்கு இன்பம் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் இந்த துன்பத்தை கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பெரும் அவலத்தை உண்டாக்குகின்றது. அதனால் அவர் வர வேண்டாம். அவர் வரும்பொழுது அவருக்கு நான் சம்மதிக்க கூடாது. நான் சம்மதிக்காமல் இருந்தால்தான் அவர் வருவதை நிறுத்திக் கொள்வார். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரக்கூடாது. களவு நில, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் இந்த சிரமத்தை எனக்காக அனுபவிப்பார். அப்ப மனசை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு அன்பு இருந்தாலும் அன்பு இல்லாதவளை போல அவரை நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு தலைவி நினைச்சாலாம். ஆனா தலைவியுடைய மனசு சொன்னது, அடி பாவி, உடம்புல உயிர் இருந்தாதானடி மேல எல்லாம். அடிப்பட உடம்புல உயிர் இருக்கணும். உடம்புல உயிர் இருந்தாதான் அறம் செய்ய முடியும். உடம்புல உயிர் இருந்தாதான் பொருள் ஈட்ட முடியும். உடம்புல உயிர் இருந்தால்தான் இன்பத்தை தூக்க முடியும். உடம்புல உயிர் இருந்தால்தான் அறம்பொருள் இன்பத்திற்கு அடுத்தபடியான வீட்டு நெறிக்கு திருமுறைகளை ஓதி திருமுறை வகுப்பு அட்டன் பண்ண முடியும். அடிப்பட உடம்புல உயிர் இருக்கணும். உயிரோடு வாழ்ந்தால்தானே மனிதனுக்கு மனித வாழ்க்கை பயன்படும். முன்பு ஒரு நாள் இந்த இமயமலையில ஒரு சுனை, அந்த சுனையை நீரிலே குளிப்பதற்கு தலைவி போயிருக்கிறார். மழை பெய்து அருவியிலே நீர் வரத்து அதிகமா இருக்கு. அருவியினாலே சுனையிலே திடீரென்று நீர் பெருகும். அருவி நீர் சுனையில வந்து சேரும். சுனை என்பது மனிதரால் ஆக்கப்படாத இயற்கையாக இருக்கின்ற பொய்கைன்னு பேர் இருக்கு. மனிதர் ஆக்கிய நீர்நிலையா இருந்தா அது பொய்கை என்று. இந்த சுனை சரவண பொய்கை. அதுல குளிக்கும் போது திடீர்னு தண்ணி அதிகமாயிடுச்சு. அதனால இந்த பாப்பா முழுகிடுச்சு. குளத்துல குளிக்கிறோம், தீர்த்தவாரி ஆகுது. நீஞ்ச தெரியாதவங்க மேல 2 படியிலேயே குளிச்சுடணும். சாமி அஸ்திரதேவர் இறங்குறதுக்கு முன்னாடி வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு 5-6 படி இறங்கிடக்கூடாது. அஸ்திரதேவர் இறங்கும் பொழுது அவரோட 1000 பேர் இறங்குவாங்க குளத்துல, மகாமகா குளத்துல இறங்குவாங்க. அப்படி 1000 பேர் இறங்கும்போது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி தண்ணீர் வந்து நான் தண்ணீருடைய உயரம் அதிகரிக்கும். அப்ப உயரம் அதிகரிக்கும் போது நீஞ்ச தெரியாதவங்க தலைக்கு மேல 4 அடிக்கு தண்ணீர் போயிடும். நம்ம தலைக்கு மேல தண்ணீர் போயிடுத்துனா நம்முடைய கால் நாம் நிற்கின்ற படியில இருக்காது, தானாவே கால் நகர்ந்துடும், ஊன்றி நிற்க முடியாது. அப்பொழுது தண்ணீரை குடித்து விட்டு மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும். திடீர்னு தண்ணி அதிகமாச்சுன்னா குளத்திலேயோ சுனையிலையோ இது ஏற்படும். அதுக்காக சொன்னேன், அது நீஞ்ச தெரிஞ்சவங்க நீஞ்சிருவாங்க, நீஞ்ச தெரியாதவங்க சிரமப்படுவாங்க, தண்ணீரை குடித்து இறந்து விடுவார்கள், கண்ணெல்லாம் சிவந்து போகும். அப்படி நான் இறக்க இருந்த நிலையிலே அந்த தலைவன் என்ன செய்தான், தண்ணீருக்குள் இறங்கி என்னை தாங்கி கரையிலே விட்டு சென்றான், என் உயிரை காத்தான். அப்படி என் உயிரை காத்து என்னை தீண்டினான் என்பதனால அவன் எனக்கு கணவனாகி விட்டான். இதான் விஷயம். இத சொல்றார், பிறவியாகின்ற கடல், இந்த வாழ்க்கைங்கிற கடல்ல நான் குளிச்சிட்டு இருக்கிறேன். துன்பம் என்ற வெள்ளம் என்னை அழுத்தும் பொழுது திருப்பெருந்தே குருநாதன் என்ற தலைவன் அல்லவா எனக்கு உயிர் அளித்தான். அந்த உயிர் அளித்த தலைவனுக்கு நான் எப்படி நோன்னு சொல்ல முடியும், அவனுக்கு நான் எப்படி வந்து ஒரு மறுமொழி சொல்ல முடியும் என்று இந்த பொருளை அப்படியே திருக்குவையர்ல பயன்படுத்துறார். ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து நின்று அமரர் தாங்கும் பெருமான், அவன் தடவரைவாய் ஒரு தழங்கருவி வீங்கும் சுனை புனல், முழங்குகின்ற அருவியினாலே அதிகரிக்கின்ற நீரினை கொண்ட ஒரு சுனையின் புனலிலே நான் வீழ்ந்து அழுங்க பிடித்து வாங்கும் ஒருவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. வாசகம்ங்கிற சொல்ல யூஸ் பண்றார். வாசகம்னா திருவாசகம். நான் சொன்ன திருவாசகம் பத்தாது, என் குருநாதனுக்கு நான் சொன்ன திருவாசகம் பத்தாது. அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே, என் உயிரை காத்தருளிய பெருமான். உயிரை எப்பொழுது காப்ப, உயிரை காத்ததாக என்ன பொருள் அப்படின்னா, பிறவி எடுத்தவன்
பிறவி பயனை அடைந்தால்தான் தன் உயிரை காத்துக் கொண்டதாக பொருள். சும்மா மூச்சு விட்டுட்டு உயிர் வாழ்றதுனால உயிர் வாழ்ந்ததா பொருள் கிடையாது. பிறவி எடுத்த ஒரு உயிர் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும். இந்த பரீட்சை ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த பரீட்சை எழுதுறதுக்கு நமக்கு ஸ்கூல்ல இருந்து வரும் நோட்டீஸ், வரும் ஆல் டிக்கெட், வரும் எல்லாம் வரும். அது போல இந்த பிறவியை பயன்படுத்தவில்லை என்றால் மறுபிறவியை பெருமான் கொடுப்பான். அப்ப இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதாம ஏப்ரலுக்கு அப்புறம் செப்டம்பர், செப்டம்பர் ஏப்ரல் இல்லாம பழங்காலத்தில் அப்படி இருந்தது. அப்படி இல்லாம இந்த பிறவி நீளாது காத்துக்கொள்ளுதல் தான் உயிர் வாழ்வதின் நோக்கம். அங்கனம் என் பிறவியை நான் வாழும் வகை செய்த குருநாதன், அந்த குருநாதனுக்கு நான் சொல்கின்ற வாசகம் பத்தாதுன்னு சொல்றார். இதெல்லாம் நீங்க திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சேர்ந்து உரழ்ந்து ஆழமா படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு உண்டாகணுங்கிறதுக்காக இப்ப நடுப்புற கொஞ்சோண்டு ஒரு டெய்லர், ஒரு ரைடர் நான் விடுறேன். அதாவது திருக்கோவையாறுல ஏகப்பட்ட இடங்கள்ல திருவாசகம் எதிர் ஒழிக்கின்றது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை சேர்த்து அனுபவிக்கும் போது அந்த இன்பம் தனி இன்பம் என்பதுக்காக பார்க்கிறேன். இந்த உயிருக்கு தலைவன் கடவுள், அந்த கடவுள் இந்த உயிரை காக்கின்றான். உயிர் என்றைக்குமே தன்னிடம் மாறாத அன்பு கொண்டிருக்கின்ற தலைவனுக்கு தலைவியை தொண்டுபட்டு இருப்பதை போல இருக்கும். நம்ம வீட்டுக்காரருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்மகிட்ட மாறாத அன்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த தலைவி அந்த தலைவனுக்கு தொண்டு செய்வதற்கு தயக்கம் காட்டுவாளோ? எந்த தயக்கமும் இருக்காது. அது போல

திருக்கோவையார் படிக்கலாம்ங்கிற எண்ணம் இன்னைக்கு வந்தது. புரிதர் பேரவையில் இருக்கிறவங்கள்ட்ட திருக்கோவையார் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. திருவாசகமே நமக்கு எப்ப புரியும்னா திருக்கோவையார் படிச்சாதான் புரியும். பல சூட்சுமங்கள் திருவாசத்துல இருக்கு. ஒவ்வொரு திருவாசத்துக்கும் இணையா திருக்கோவையார்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நாம ஆழமா பார்க்க பார்க்க அது தெரியும் நமக்கு. 600 திருவாசகம் 400 திருக்கோவையார்ல விளக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். இல்லைன்னா கடவுள் திருக்கோவையார் சொல்லுன்னு ஏன் சொல்லணும்? நீ திருக்கோவையார் சொன்னாதான் திருவாசகத்தின் மெய்ப்பொருள் விளங்கும். இல்லைன்னா மேலெழுந்த வாரியான பொருள் தான் விளங்கும். ஆழமான பொருள் விளங்காது. எந்த காரணம்? அப்படி பிறவி கடலிலே அழுந்தியவர்கள் கரை காண்பதை போல திருப்பெருந்துறையை கண்டார் நம்முடைய குருநாதர். அப்பொழுது அவருக்கு வினை ஒத்து இருந்ததுன்னு சொன்னார். இருவினை ஒப்பு ஏற்பட்டிருந்தது. இருவினை ஒப்புனா தீவினை போலவே நல்வினையையும் சுமையாக கருதுதல். ஆகவே நல்வினை ஈட்டுதலிலும் ஒரு பிரத்யேகமான ஆசையின்றி வினைப்பயனை இறைவன் ஊட்டும் பொழுது வாழா உண்டு கிடக்கின்ற நிலை, அது இருவினை ஒப்பு. எதையும் தவிர்க்காது உண்டு. கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறார். ஆகவே நாம எந்த ஒரு தன்முனைப்போடு கூட நல்வினை பயனை ஊட்டும் போது உண்ண மறுக்கக்கூடாது, தீவினை பயனை ஊட்டும் போது உண்ண மறுக்கக்கூடாது. இதுவும் திருக்கோவையார்ல சொல்லப்பட்டிருக்கு. சாமி காமிக்கிறார் நம்பியாரருக்கு முன்னாடி பறவையார. நம்பியாருக்கு மனசுல இந்த பறவையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருது. இந்த எண்ணம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கல. தியாகராஜிட்ட போய் கேட்கிறாரு, அப்பா என் மனசு எப்போதும் 24 மணி நேரம் உங்ககிட்ட ஈடுபட்டு இருக்கு. அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிற என் மனதை சிறிது நேரம் தன்னிடம் ஈடுபடுமாறு இவள் செய்கின்றாள். இப்ப இவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என் மனம் உன்னிடம் ஒழுங்கா ஈடுபடாது. என் மனம் உன்னிடம் ஒழுங்கா ஈடுபடணும்னா இவளை உடனே கல்யாணம் பண்ணி வை. நோ டைம் டு பி லாஸ்ட். இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா நாளைக்கு கர்த்தால கல்யாணம். இவ்வளவு ஃபாஸ்டா யார் வீட்லயும் கல்யாணம் ஆகாது. பறவை நாச்சியார் கல்யாணமும் அப்படிதான், சங்கிலி நாச்சியார் கல்யாணமும் அப்படிதான். முதல் நாள் மாலையிலே காட்சி, மறுநாள் காலையிலே திருமணம், தாலி கட்டியாச்சு. என்ன காரணம்னா நல்வினை பயனை இறைவன் ஊட்டுகின்றான். நல்ல ஒரு பக்குவியான ஒரு உயிரே இந்த கணவனுக்கு மனைவியா தரார். நல்வினை பயனை ஊட்டுகின்றார். ஊட்டும் பொழுது அதையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அது திருக்கோவையார் தான் நமக்கு விளக்குது. சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையான் அருளால் வந்தால் இகழப்படுமே. ஒரு கோடி ரூபாய், ஒரு லாட்ரி சீட்டு, ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு நல்ல மனைவி, நடராஜாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருனா நீ மாட்டேன்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்து வருது. சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையான் அருளால் வந்தால் இகழப்படுமே. நடராஜா கொடுக்கறான்னு தெரிஞ்சிருச்சுனா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அப்ப நல்வினை பயனாகட்டும், தீவினை பயனாகட்டும், இன்பமாகட்டும், துன்பமாகட்டும், ருச்சியான உணவாகட்டும், கசக்கின்ற மருந்தாகட்டும், அம்மா கையால கொடுத்தா அது வாங்கிக்கணும். அத குழந்தை சும்மா வாங்கிக்கணும். அந்த நிலை இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு ஏற்பட்டதுனாலேயே குருநாதன் கிடைச்சிட மாட்டார். இந்த இருவினை ஒப்பினை கண்டு பெருமானுடைய அருள் இவன் மீது பதியும். அதுக்கு சக்தி நிபாதம் என்று பெயர். பெருமானுடைய கருணையானது சுரக்கும். அந்த கருணை சுரப்பது சூரியன் உதிப்பதை போல கருணை பொதுவாக சுரக்குது. ஆனாலும் சூரியன் உதித்து ஒரு தாமரை மலர்கின்றது, இன்னொரு மலர் மலரவில்லை. சூரியன் உதித்தா ஒருவருக்கு குளிர் நீங்குகின்றது, ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு குளிர் நீங்கல என்று பார்க்கிறோம். அதே போல சக்தினி பாதமும் அந்தந்த உயிரினுடைய ஆணவ மல மறைப்பினுடைய தாக்கத்தினாலே சக்தி பதிந்தால் கூட அது முழுவதுமாக ஒருவனுக்கு பயன்படாது. அந்த சக்தி பயன்படுகின்ற நிலையிலே சக்தி பதிவதை மந்தம் என்றும் தீவிரம் என்றும் இரண்டா பிரிக்கிறாங்க. சக்தி லைட்டா பதியறது, சக்தி ஸ்ட்ராங்கா பதியறது. அப்ப அருள் வசமா ஆகிறார். ஸ்ட்ராங்கா பதியறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியுதுன்னா தீவிர தரம். மந்தத்திலேயே ரொம்ப மக்கா இருக்குது. வாழை மட்டையில பெட்ரோல் விட்டு விட்டு கொளுத்தினா பெட்ரோல் எரிஞ்சிட்டு வாழை மட்டை நிற்கும் என்ன மாதிரி, அது மந்த தரம். அத ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அப்படி மந்த தரமா இருக்கிற உயிர்களும் உண்டு. மந்த தரம் மந்தம், தீவிரம் தீவிர தரம் என்று சக்தி பதிதான் நான் சொல்றாங்க. உயிர்கள்லாம் அப்படி இருக்குங்கிறதுனால இப்பொழுது நம்முடைய குருநாதர் பிறந்தது முதல் இறைவனை தேடி வருகின்றார் என்பதனால இவரிடத்திலே பதிந்த சக்தி எப்படிப்பட்டது? தீவிர தரம். பிறப்பு எடுத்ததுலேருந்தே இந்த பிறவி நீங்குவதற்கு நமக்கு குருநாதன் எப்பொழுது கிடைப்பான்? தன் முயற்சினாலே பிறவி நீங்காது, குரு கிருப்பையினாலதான் நீங்கும் என்று அறிந்து நம்முடைய குருநாதன் நமக்கு எப்படி கிடைப்பான் என்று குருவை தேடியே மனம் அலைகின்றது. ஒரு பெரிய மந்திரியா வேலை செஞ்சாலும் அந்த வேலையை திறம்பட செய்கின்றாரே தவிர அதுல பற்று விளையல. மந்திரி என்று தன்னைத்தானே நினைச்சுக்கல. அவர் தன்னை ஒரு அடியவனாகத்தான் கருதுகின்றார். அந்த அந்த பாட்டை முன்னாடி பார்த்தோம். தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர், உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தே, குத்தினர் செய்கை வேறு கோலம் வேறாகுமா போல், நீத்தனர் மனத்தின் முன்போல் நிகழ்த்தினர் வழுதிவேலை. திறம்பட பர்ஃபெக்டா சிறப்பா பாண்டியமன்னனுடைய மந்திரி தொழிலை செய்தாலும் கூட அந்த மந்திரி பதவியிலே அவருக்கு பற்று கிடையாது. அந்த பதவி

0: இருக்கக்கூடிய சுகத்திலே அவருக்கு ஈடுபாடு தொய்வு கிடையாது. பல்லக்கில் போனாலும் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போனாலும் அவருக்கு ஒன்றுதான், அந்த நிலையில தான் பற்றில்லாமல் வாழ்கின்றார். அப்படி இருவினை ஒப்பு ஏற்பட்டு சக்தி பதிந்த காரணத்தினாலே பெரிய தவசிகள் வாழ்கின்ற பெருந்துறையின் அருகிலே வந்தார். அப்ப திருப்பெருந்துறைக்கு அருகிலே வருவதற்கு கூட ஒருவருக்கு சக்தி நிபாதம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்தார், பிறவி பெருங்கடலில் இந்துவாராக வந்தார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார். வந்தமர வந்தமில் பரங்குறுக என்றே வந்துள்ள பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம். இந்த பூமியே சிவலோகமாக இருக்கும்படியாக திருவாசகத்தை நம்முடைய குருநாதர் பாடினார் என்ற கருத்தை இங்க ரெண்டு அடிகள்ல சொல்றார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சுதனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்பு.

0: வணக்கம் நேயர்களே. உண்மையிலேயே பல அன்பர்கள், அது மத வேறுபாடு இல்லாமல் பல்வேறு அன்பர்கள் இங்கே எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டும் அவற்றை பற்றிய விளக்கங்களை அறிந்தும் எங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியமான நிகழ்வையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் தாங்கள் ஒரு பரந்த மனப்பான்மையை பெற்றதாக பல அன்பர்கள் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்த வேண்டிய முக்கிய காரணம் பற்றி சென்ற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். என்றாலும் இதிலே இணைந்து கொள்கிற, புதிதாக இணைந்து கொள்கிற நேயர்களுக்காக நாங்கள் இதற்கு அந்த விளக்கத்தை திரும்பவும் கூற ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி வானொலியில் மூலமாக போய்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி பலரது வேண்டுகோளுக்கிணங்க ஐரோப்பிய நாடுகள், அரேபிய நாடுகளிலே இருக்கின்ற மக்கள், எமது சைவ மக்கள், பிற மதத்தவர்கள், தமிழ் தெரிந்த அன்பர்கள் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிற்றலை வரிசையிலே இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்திருக்கிறார் இந்த நிலைய அதிபர் ராஜ்குமார் அவர்கள். எனவே இது ஒரு மைல்கல் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பல அன்பர்கள் ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி, நோர்வே போன்ற நாடுகளில் இருந்து எங்களோடு பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அநேகமாக கணனி மூலமாகத்தான் இந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு இந்த தொடர்பு கிடைக்காமல் போறதாகவும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த சிற்றலை மூலமாக இந்த நிகழ்வு நடைபெறுவது அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனவே நாங்கள் பல்வேறு வகையான நிகழ்வுகளை இங்கே எடுத்து வரும்போது நீங்களும் உங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து வருகிறோம். எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி என்பதையே பலரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விஷயம், மதர்ஸ் டே என்று இவர்கள் பிரகடனப்படுத்திய இந்த நாளில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்பது. ஆனால் சைவர்களாகிய நாங்கள் சித்ரா பௌர்ணமியில்தான் அன்னியர் தினம் என்று சொல்லி நாங்கள் அவர்களுடைய நாளை காலையில் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று அவர்களுக்கான பல்வேறு கிரியைகளை சிரார்த்த தினமாக நாங்கள் அனுபவித்து செய்கிறோம். இது ஒரு பொதுவான ஒரு சிரார்த்த தினமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தவிர அந்நியர்கள் இழந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட தினத்திலே திதி வரும் பொழுது, அதை நாங்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த திதி வந்து ஏற்கனவே டாக்டர் அவர்கள் கூறிய மாதிரி சில சில வித்தியாசங்கள் நாட்களிலே வித்தியாசமாக வரும். ஏனென்றால் அந்த கணித முறைப்படி. எனவே அந்த திதி எப்பொழுது வருகிறது என்பதை நாங்கள் அவதானித்து அன்றைக்கு வீட்டிலே நாங்கள் அதை அனுஷ்டிக்கிறோம். சிலர் கோவிலுக்கு போய் அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அந்த மாதிரியான திதியை தெரியாதவர்கள் சித்ரா பௌர்ணமி என்ற அந்த நாளிலே நாங்கள் அதை செய்கிறோம். இது வந்து சைவ அன்பர்களுடைய ஒரு வழக்கம். ஆனால் இந்த கனடா நாட்டிலே நாளைக்கு நாடு முழுவதும் இந்த மதர்ஸ் டே அனுஷ்டிக்கப்படுகிறது. அவர்கள் அந்த நாட்களிலே இறந்த அவர்களுடைய நினைவு தினத்தையும் நினைவு கூறுவதோடு இருப்பவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை போய் சென்று சந்தித்து அவர்களுக்கு சிறு சிறு பூச்செண்டோ அல்லது ஏதாவது சன்மானமோ கொடுத்து அல்லது அவர்களை கூட்டிச் சென்று விருந்து அளித்து பல்வேறு வழிகளிலே அவர்களை குதூகலப்படுத்துகிறார்கள். இங்கே இந்த அன்னையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பல முறை எங்களுடைய வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எடுத்து வந்திருக்கிறோம். தாயானவள் செய்கின்ற அந்த தியாகம் என்று கூட சொல்லலாம், அது உண்மையிலேயே போற்றத்தகுந்தது. அன்னைக்கு முதலிடம் கொடுத்து எங்களுடைய சம்பிரதாயம் இல்லத்தரசி என்ற அந்த ஒரு இலக்கண வரம்புக்குள்ளே நின்று தாயை சிறந்தொரு கோயிலும் இல்லை என்ற அந்த முதுமொழிக்கேற்ப பல்வேறு சிறப்பான கைங்கரியங்களில் நாங்கள் ஈடுபடுவது வழக்கம். என்றாலும் சிலர் அந்த பாரம்பரிய நிகழ்வுகளை மறந்து துன்புறுத்தல், அவர்களை மனம் நோக வைத்தல் போன்ற விடயங்களில் கூட ஈடுபடுகிறார்கள். அது ஒரு உண்மையிலேயே ஏற்ற தகுந்த செயல் அல்ல. இப்ப அன்னை மனம் கோணினால் அவருடைய குடும்ப வாழ்வு சிறப்புற அமையாது என்பதை பலமுறை இங்கே டாக்டர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த அன்னைய தினம் பற்றிய விளக்கத்தை டாக்டர் லம்போதரன் அவர்கள் இங்கே கலையத்து வந்திருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, மீண்டும் உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளைய தினம் கனடாவிலே மதர்ஸ் டே அன்னையர் தினமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. மற்ற நாடுகளிலேயும் இந்த அன்னையர் தினம் வெவ்வேறு நாட்களில் நிர்ணயிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்ற வளமை இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பது எமது தமிழ் மக்களுடைய முதுமொழி. தாய் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை எதற்கு ஒப்பிடுவது என்று வரும்பொழுது அவர்கள் இறைவனை தாயோடு ஒப்பிடுகின்றார்கள். மாணிக்க வாசகர் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, இந்த உலகத்திலே சிறந்த உறவு எமக்கு தாய், அந்த தாயிலும் பார்க்க சிறந்த உறவு நீ என்று சொல்லி இறைவனை பாடுகின்றார். அதேபோல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று பாடுகின்றார். அதாவது வேலைக்கு வேலை குழந்தைக்கு நினைந்து நினைந்து பாலை ஊட்டி வளர்க்கின்ற தாயை விட எனக்கு நீ சிறந்தவன் என்ற கருத்திலே அவர் இறைவனை சொல்லுகின்றார். லலிதா சகஸ்ட நாமம், அம்பாளுக்குரிய ஆயிரம் நாமங்களை சொல்லுவார்கள். லலிதா சகஸ்ட நாமம், ஸ்ரீ லலிதா சகஸ்ட நாமத்தினுடைய முதலாவது நாமம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்று தொடங்குகின்றது. மாதா என்றால் தாய். இந்த மாதா என்ற சொல்லு ஒரு சமஸ்கிருத சொல்லு. இந்த மாதா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்துதான் மதர் என்ற ஆங்கில சொல்லு வந்தது. அந்த வித்து ஒன்று ரூட். அதே மாதிரி பிதா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து ஃபாதர், சோதர என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து சகோதர என்ற சிஸ்டர் என்று வந்தது. இப்படிக்கான அடிப்படை ஒற்றுமைகள் இருக்கின்ற இந்த மொழி ஒற்றுமைகள். இறைவனை நாங்கள் இறைவனை மாதாவாக தாயாக வழங்குகின்ற மரபு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சமயங்களில் எமது சமயத்திற்கு மட்டும்தான் உண்டு. வேறு ஒரு சமயத்திலும் அந்த மரபு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சமயங்களில் கிடையாது.
0: தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பது
1: இறைவனை தாயாக வழிபடுகின்ற வழிபாடு. எல்லா மதங்களும் இறைவனை தந்தையே அத்தனை என்று சொல்லுகின்றன, பிதாவே என்று சொல்லுகின்றன, இந்து மதமும் சொல்லுகின்றது. ஆனாலும் இறைவனை தாயே என்னையே அம்மா என்று சொல்லுகின்ற மரபு, இறையம்மா என்று சொல்லுகின்ற மரபு இந்து மதத்திலே மட்டுமே உள்ள ஒன்று.
0: அது ஒரு சிறப்பான,
1: அது ஒரு சிறப்பு அம்சம் சொல்லுவார்கள். அந்த அவ்வளவு முக்கியத்துவம் அது இறைக்கு இருக்கிறது. அதில் சொல்லுவார்கள், பாகம் பெண்ணுரு ஆணாய் போட்டி, ஆண் பாதி பெண் பாதியாகத்தான் இறையை வைத்திருக்கின்றார்கள். அவர் சொல்லுவார்கள், இறைவனை கூட தாயாக சொல்லுவதற்கு சொல்றார்கள், எங்களுக்கு எங்களுக்கு இந்த புறப்பிலே எங்களுக்கு இந்த உடம்பை தந்தவர்கள் எம்முடைய தாய் தந்தை. அப்ப அவர்களை நாங்கள் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடமைப்பாடும் அன்பும் பாசமும் இந்த பிறவிக்கு மட்டும்தான் உரியது. இப்ப நாங்கள் இந்த பிறவியிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோம், அவர்களுக்கு கடப்பாடுடையவர்களா இருக்கின்றோம், அன்புடையவர்களா இருக்கின்றோம், அவர்களை வணங்குகின்றோம். ஆனா அடுத்த பிறவியிலே போய் நாங்கள் வணங்குகின்றோமா? இங்கே நாங்கள் எமது பிறவியிலே இந்த பிறவியிலே வந்தவர்கள் எம்முடைய முன்ஜென்மத்து தாதியந்தியரை வணங்குகின்றோமா என்றால் இல்லை. இப்ப இந்த பிறப்பிலே எமக்கு தாதியந்தியருக்கு செல்ல வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இந்த பிறப்பிலேயே எங்களுக்கு இருக்கின்ற மானிட உறவுகளிலே சிறப்பான உறவு தாய் பிள்ளை உறவு. ஒரு தன்னலம் கருதாத உறவு என்று சொல்லுவார்கள், அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவார்கள். அந்த அன்கண்டிஷனல் லவ், அது தன்னலம் கருதாத, தன்னை தனக்கென்று ஒன்றும் கருதாமல் அந்த குழந்தைக்கென்று அன்போடு கருதுகின்ற அந்த பாசம், அந்த கருணை, அந்த தயை இந்த உலகத்திலே இந்த தாய் பிள்ளை உறவுக்கு இருக்கின்றது. ஆனப்படினால்தான் இந்த உறவுகளுக்குள்ளேயே தாயை சிறந்ததாக வைத்தார்கள். வேதங்களும் கூட மாத்ரு தேவோ பவ, தாயை வணங்கு, பித்ரு தேவோ பவ, தந்தையை வணங்கு, ஆச்சாரிய தேவோ பவ, குருவை வணங்கு, அதிதி தேவோபக விருந்தினர்களை வணங்கு என்று சொல்லுகின்றது. இந்த மாத்ரு தேவோபவ என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த பிறப்பிலே எமது தாயை வணங்குகின்றது ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக எல்லா பிறப்புக்கும் ஏழேழு ஜென்மங்களுக்கும் கோடானு கோடி பிறவிகளுக்கும் எமக்கு தாய் தந்தையராக இருப்பது இறைவன் இல்லையா? அப்ப இறைவனை இறைவியை சொல்வார்கள் ஜெகன்மாதா, உலகத்துக்கே அவள் தாய், உலகத்துக்கே அவள் தாய். ஜகத்குரு என்றால் உலகத்துக்கே குரு. பாகுபாடு இல்லாமல், மத வேறுபாடு, இன வேறுபாடு, பண்பாட்டு வேறு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் குருவாக இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர் தான் ஜகத்குரு. அவர் ஒரு ஒரு ஒரு பிரிவுக்கு, ஒரு செக்டுக்கு அல்லது ஒரு பிரிவுக்கு, ஒரு பிலோசபிக்கு உட்பட்டவர் அல்ல. அதே மாதிரியாக ஜெகன் மாதா என்றால் உலகம் முழுமைக்கும் மாதாவாயிருக்கக்கூடிய தன்மை பெற்றது இறைவிக்கை சொல்லுவார்கள். அப்ப எப்படி இறைவன் எங்களுக்கு தாய் தந்தையராகிறான் என்று சொன்னால், பலர் கேட்பார்கள் இந்த உயிர்கள் எல்லாம் வந்தது சரி, இந்த புறவிகள் எல்லாம் எப்படி வருகின்றது? நாம் செய்கின்ற கர்மங்களினாலே, வினையினாலே வருகின்றது. நாங்கள் ஒரு தீய செயல் செய்தால், நல்ல செயல் செய்தால் அதை அனுபவிப்பதற்காக பிறவியை எடுக்கின்றோம், அதெல்லாம் சரி. அப்படி என்று சொன்னால் முதல் வினை எப்பொழுது செய்யப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது இல்லையா? எல்லா மதங்களிலேயும் இந்த கேள்வி இருக்கின்றது, மனிதன் எப்பொழுது முதல் பாவத்தை செய்தான் என்ற கேள்விகளுக்கு மற்ற மதங்கள் ஒவ்வொரு விடைகளை சொல்லுகின்றன. ஆனால் சைவம் சொல்லுகின்றது என்று கேட்டால், இது வந்து ஒரு பாவத்துக்கான தண்டனையாக இந்த பிறப்பு வரவில்லை. அதாவது மனிதன் பிறந்து இந்த பிறப்புகளிலே வந்திருப்பது ஒரு பாவத்துக்கான தண்டனையாக இல்ல, இது ஒரு மீட்புக்கான வழி. பார்ஷியல் லிபரேஷன் அல்ல, இன்டர்மீடியட் லிபரேஷன். ஆதியிலே உயிர் எடுப்பதற்கு முந்தைய காலத்திலே எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள், உயிர் எடுப்பதற்கு உயிர்களுடைய எண்ணிக்கை வந்து எண்ணிலி, இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ். அதே அந்த இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ்ல இன்னும் இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் அந்த பிறப்பு எடுக்காத நிலையிலேயே இருக்கின்றன, ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட், பிஃபோர் டேக்கிங் தி பர்த். அந்த நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கின்றன என்றால், அவர்களுக்கு கருவி கரணங்கள் ஒன்றும் கிடையாது, கண் கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, மனம் கிடையாது சிந்திப்பதற்கு, புத்தி கிடையாது, கான்சியஸ்னஸ் அல்லது சித்தம் கூட கிடையாது, ஒரு நான் என்ற உணர்வு கூட கிடையாது. அப்படி ஒரு அந்த உயிர் இருக்கின்ற நிலையிலே அத்தை டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ இருளிலே முழுங்கி அந்த உயிர் ஒரு கேவல நிலையிலே இருக்கின்றது. இது அநாதி கேவல நிலை,
0: கேவல நிலை.
1: கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த இமை. அதாவது இந்த ஆணவத்தினாலே சூழப்பட்டு இருட்டறையிலே இருக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், ஒரு கண் இல்லாத குழந்தையை இருட்டறைக்குள்ளே விட்ட மாதிரி இந்த உயிர்கள் இருக்கின்றன. ஒரு உணர்வில்லை, ஒரு உயிர், ஒரு தன்மை இல்லை, ஒரு அனுபவம் இல்லாமல் கிடக்கின்றன. இப்படி இருந்த எங்களுக்கு இறைவன் கருவிகரணங்களை கொடுத்து ஒரு பிறப்பை கொடுக்கின்றான். அது பார்ஷியல் லிபரேஷன் சொல்லுவார்கள். கட்டுண்டு இருந்த இகமை வெளியில் விட்டு, அவை இந்த மனித பிறவி எடுத்தது வந்து நாங்கள் தண்டனையாக வந்ததல்ல, எங்களுக்கு எங்களுக்கு அவர் எங்கள் மேற்கொண்ட உயிர்கள் மேற்கொண்ட கருணையினாலே இப்படி எல்லாம் இருக்கின்ற உயிர்கள், இப்படி எல்லாம் ஒரு அனுபவம் இல்லாமல் கல்லு போலே கட்டுண்டு இருளிலே கிடக்கின்ற உயிர்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்து, அந்த அனுபவத்துக்காக இந்த உலகங்களை படைத்து, இந்த உலகங்களிலே இருக்கின்ற போகங்களை படைத்து, புவனங்களை படைத்து, இந்த உயிர்களுக்குரிய உடல்களையும் தந்து இறைவன் விடுகின்றான். இதுதான் இந்த படைப்பு. அப்ப இறைவனுடைய படைப்பு வந்து எங்கள் மேல் கொண்ட அருள் அல்லது கருணையினாலே அப்படி விடும் பொழுது எங்களுக்கு ஃப்ரீ வில் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸும் தந்து விடுகின்றார், பகுத்தறிவும் தந்து விடுகின்றார் மனித பிறவி. அப்ப அதிலே எங்களுடைய சுதந்திரம் இருக்கின்றது. இதிலே கோடானு கோடி தடவைகள் பொருண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து எமது வினைகளுக்கு நாமே பொறுப்பாளியாக இருந்து எமது மீட்பை நாமே தேடிக்கொள்ள வகை செய்து தொடுத்தது இந்த படைப்பு. இப்படி உயிர்களுக்கு இறைவன் உடல் கொடுக்கின்ற பொழுது உயிர்களுக்கு ஒன்றை யானையாக படைத்து, இன்னொன்றை பூனையாக படைத்து, இன்னொன்றை எறும்பாக படைத்து, இன்னொன்றை மனிதனாக படைக்கவில்லை. அப்படி படைத்தால் அவர் பாரபுட்சம் அல்லவர் கடவுளாக இருக்கின்றார் இல்லையா? ஒவ்வொருதற்கு சமமான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்று வரவில்லை. ஆகவே முதலாவது படைப்பின் பொழுது எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஒரே உடம்பைத்தான் கொடுத்தான். அது புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுடம்பு, சப்டில் பாடி, எலிமெண்ட் 8 எலிமெண்ட் பாடி என்று சொல்லுவார்கள். அந்த 8 எலிமெண்ட் பாடியிலே சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்ற சப்டில் எலிமெண்ட்ஸ், தன்மாத்திரைகள் 5 வைத்து, அத்தோடு மனம், புத்தி, அகங்கார் என்று சொல்லப்படுகின்ற மூன்று அந்த கரணங்களை சைக்கிக் ஃபேக்கல்டிஸ் வைக்க, மனம் வந்தவுடனேயே மனத்தால் நினைத்தே அது அந்த உயிர் கருமாவை செய்ய தொடங்க, அதன் விளைவாக புறவிகள். இதுதான் இந்த கோழி முதல் வந்ததா முட்டை முதல் வந்ததா என்ற கேள்விக்கு விடை. இவ்வாறு உயிர்கள் எல்லாவற்றுக்கும் சமமான பிறப்பை தான் இறைவன் கொடுத்தான். சொல்வான் புறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வள்ளுவர் குறள்ல சொல்றார், புறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். சில சொல்லுவார்கள் இது ஜாதி வேற்றுமையை குறிப்பதற்காக, எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்று கொள்வதற்காக சொன்னதுண்டு. அப்படி என்று சொன்னால் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்க மாட்டார், எல்லா மனிதர்க்கும் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். புறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்கின்ற இது இறைவனுடைய முதலாவது உடம்பு, முதல் உட்பவம் என்று சொல்லுவார்கள். இப்படி எங்கள் உயிரில இருக்கிற அந்த ஞான முதல் எறும்பு வரை இருக்கிற அத்தனை உலக ஜீவராசிகளுக்கும், இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மட்டுமல்ல இதற்கு அப்பால் இருக்கிற அண்ட சராசரங்கள், எத்தனையோ கோடான கணக்கு கோடிக்கணக்கான அண்ட சராசரங்கள் இருக்கின்றன. வானவியல் இன்றைக்கு அதை பரலல் யூனிவர்சஸ் என்று சொல்லுகின்றது. அந்த அண்ட சராசரங்களிலே கூட எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான அண்ட சராசரங்களிலே வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த படைப்பின் ரகசியம் இதுதான், அவர் கொடுத்த முதல் உடம்பு. அப்படி எங்களுக்கு உடலை கொடுத்தபடியினால்தான் இறையை நாங்கள் தந்தையே தாயே என்று சொல்லுகின்றோம். எல்லா மதங்களும் கூறுகின்றன பிதாவே பிதாவே என்று. ஆனால் ஏன் அவர் எங்களுக்கு பிதா என்று சொன்னால், எங்களுக்கு இந்த முதலாவது உடம்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த புரியட்ட காயத்தை கொடுத்து, அந்த கட்டுண்ட நிலையில் இருட்டறையில் கண்ணில்லாத குழந்தையைப் போல கட்டுநிருந்த எம்மை வெளியில் விட்ட அந்த இறைவன் அந்த உடம்பு கொடுத்தபடியினாலே அவர் மக்கு தகப்பன். அந்த உடம்பை தந்தபடியினாலே அவர் தாய். அதுதான் இந்த சைவத்தினுடைய தத்துவம். அப்ப இறைவனை அம்பாளாக வழிபடுகின்ற பொழுது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்பது அவளுடைய 1008 நாமங்களில் முதலாவது நாமமாக வருகின்றது. மாதாவை சொல்லுகின்ற நாமம் முதலாவதாக வருகின்றது. ஆகவே இந்த அன்னையர் தினம் என்கின்ற பொழுது உம்மை பெற்ற தந்தை தாயர்களை நாங்கள் வணங்கி வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்ற அதே வேளையிலே, அவர்களை நினைவு கூறுகின்ற அதே வேளையிலே, எமது மரபிலே நாம் அன்னையர் வழி எமது தாய் வழியிலே அவர்கள் காலமாயிருந்தால் கூட, அவர்கள் மரணித்திருந்தால் கூட, அவர்களை நினைவு கூர்ந்து அந்த அன்னையர் தினம் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் வளமையாக அவர்களுக்கு திதி சித்திரா பௌர்ணமியிலே அதை செய்கின்றோம். அதே மாதிரியாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதை செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே தாயை நினைந்து, தாய் வழியை பிறந்த எத்தனையோ கூடானு கோணிக்கணக்கான மூதாதையர்களை நினைந்து அவர்களுக்காக பித்ரு தர்ப்பணம் அல்லது அவர்களுக்கான அந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்வது எமது சம்பிரதாயத்திலே இருக்கின்றது. இப்படி எல்லா மாசங்களும் செய்ய முடியாதவர்கள் சித்திரை மாதத்திலே வர இந்த பௌர்ணமியிலே அதை செய்கிறார்கள். அப்ப இது தாய் வழி என்றால் தாய்க்கு மட்டுமல்ல, பல பேர் கேட்பார்கள் இந்த தாய் வந்து புறப்படுத்திருந்தால் இறந்திருந்து இப்ப புறப்படுத்திருந்தால் நான் இதை செய்ய வேணுமாண்டு. இது தாய் மட்டுமல்ல, தாய் வழி, தாய் வழியினுடைய உடன் பிறந்த சகோதரங்கள், அவர்களுடைய தாய் தந்தை பாட்டன் மாமன் மாமி என்று சொல்லி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இல்லையா, எங்கள் எல்லாருக்கும் எங்கள் உடம்பிலே மரபணுக்கள் இருக்கின்றன, ஜீன்ஸ் என்று சொல்லுவோம். மில்லியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கின்றன. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் இந்த ஜீன் மேப்பிங் வந்து இன்றைக்கு கம்ப்ளீட். என்னுடைய ஜீன்ஸை நாங்கள் ஒரு பட்டியலிட்டு பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. அப்படி இந்த அவ்வளவு ஜீன்ஸை எடுத்து பார்த்தால் இந்த ஜீன்ஸ் எங்கே இருந்து வந்ததென்றால் தாய் வழியிலும் தந்தை வழியிலும் இருந்துதான் வந்தது. இந்த தாய் வழியிலும் தந்த வழியிலும் இருந்து வந்த இந்த பரம்பரை அழகுகளை தந்த எமது மூதாதையர்களுக்கு எமது நன்றி கடனை செலுத்துவதுதான் இந்த நாள். இந்த நாள் அப்ப நான் எங்களுடைய அன்னையர் தினம் என்கின்ற பொழுது இந்த எமது பாரம்பரியமான அந்த பித்ரு கடனையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு உயிரோடு இருக்கும் பொழுதே பெற்றோரை பேணி வர வேண்டியது ஒரு கடமை,
0: கனம் பண்ணுதல்.
1: பல பேருக்கு மிக பிரச்சனையாக இருப்பது உண்டு. அவர்கள் திருமணம் செய்தவுடன் அவர்களுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய தூண்டுதல்னால அல்லது இடையீட்டினால அவர்கள் இந்த கடமையிலிருந்து வலுவுகின்றார்கள். இது மறக்க முடியாத உண்மை. இது எல்லா வீட்டிலையும் இருக்குது. எங்கட வீடு உங்களோட வீடு இல்ல, தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன். எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்றால், திருமண பந்தத்துக்கு பிறகு கணவனுடைய தாய் தந்தையரை கணவன் பராமரிப்பதையோ பார்ப்பதையோ கவனிப்பதையோ மனைவியோ மனைவியினுடைய தாய் தந்தையரோ உறவினரோ விரும்புவதில்லை. அதே மாதிரியாக மனைவியினுடைய தாய் தந்தையர் அல்லது உறவினர்களை மனைவி பராமரிப்பதை கவனிப்பதை கணவனோ கணவனுடைய தாய் தந்தையரோ விரும்புவதில்லை. இது ஒரு ஜெனரல் ட்ரூத்தாக ஒரு பிட் ட்ரூத் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த குடும்பத்திலே ஈடுபடுகின்ற கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அந்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உண்டு. அதாவது அழுத்தங்களுக்கு விட்டு கொடுத்து தங்கள் தர்மத்திலிருந்து கடவினார் தலைவர் சொல்லுவார்கள், அதை ஃபேமிலிக்காக அப்படி செய்து போட்டோம், அல்லது வீட்டில் சுமூகமா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி கொஞ்சம் விட்டுட்டான், அல்ல ஒன்று செய்ய இயலாது அப்படி சொன்னவர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள்
0: இருக்கின்றார்கள்,
1: தாய் தந்தையர்களை கொஞ்சம் கவனிக்கா விடுறதுன்றது. ஆனால் இப்படி செய்வது என்னத்துக்காக, உங்கள் பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் உங்கள் பெற்றோருடைய வயிறு எரிந்தால், மனம் எரிந்தால், அந்த மனத்திலே கவலை இருந்தால், அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்தினால், நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நல்லா வர மாட்டார்கள். அனுபவத்திலே பார்க்கிறோம், பல பேர் இருக்கிறார்கள் இப்படி, எல்லாம் நல்லவர்கள் ஆனால் கணவனுடைய தாய் தகப்பனை பார்க்க விட மாட்டார்கள். அதே மாதிரியாக பல பேர் பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், மனைவனுடைய தாய் தந்தையரை பார்க்க விட, அப்படி இருக்கிற ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்படி இருந்தால் அந்த அந்த அதனுடைய தாக்கம் அந்த பிள்ளைகளே தருகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பெற்றோரை நீங்கள் விட்டுக் கொடுத்தால் அந்த குடும்பத்திலே அந்த தாக்கம் வருகின்றது. அந்த பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடங்கள் வருகின்றது,
0: முன்னேற்றத்திலே
1: தடங்கள் வருகின்றது, திருமண தடைகள் வருகின்றது, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்றது, விபத்துகள் வருகின்றது, ஆல்கஹோல் ட்ரக்ஸ் பிரச்சனைகள் வருகின்றது, இப்படி கலவிதமான இடையூறுகளாக அது வந்து சேருகின்றது. அனுமதியினாலே தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இது
0: விளையாட்டல்ல,
1: கொண்டிருப்பது கொஸ்மிக் ட்ரூத், இது ஒன்றும் லம்போதர் டாக்டர் லம்போதருடைய பர்சனல் ஒபீனியன் அல்ல, இது எமது நூல்களிலே எமது
0: அனுபவங்களிலே
1: காணப்பட்டதைத்தான் நாங்கள் சொல்லுவது.
0: டாக்டர், இதிலே ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் நினைக்கிறேன். இடையில இப்ப நாளைக்கென்று சொல்லி கனடா நாட்டிலே இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் அந்நிய தினம் என்று, அதுக்கு ஏதாவதான ஒரு காரண காரியம் இருக்கும் நினைக்கிறேன்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: அந்த பரமேஸ்வரனானவர் ரிஷப வாகனத்தில் இருக்கிறதாக நம்ம எப்பவுமே தியானம் பண்ண சொல்றது. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கோ இல்லையோ, அதே போல இந்த கால வாகனமானது தர்மத்தை சொல்ற குறிக்கிறது அப்படி. அதனால மோட்சஸ்ய ககுதி, அது வேற, அது வந்து அந்த மூஞ்சூருடைய சுபாவம் என்னன்னா, திருட்டுத்தனமா எடுத்தனவே வேற எங்கேயோ சாப்பிடுமா, அது ஒரு இடத்துல நிக்காது, அங்கேயே இருந்து சாப்பிடாது. இந்த அணில் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அணில் எங்கே சாப்பிட்றது, எங்கே பழம் கிடைக்கிறது, இங்கேயே உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கே போ. ஆனால் இந்த எலி மூஞ்சூர் அதனுடைய சுபாவம் என்னென்ன, அது அங்கெங்காவது மூலையில் எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிடும். அதே மாதிரி இந்த கணபதி உபாசனம் பண்ணுறவளுக்கு என்ன பண்ணுறாரா, உங்கள் பாபத்தை அங்கே நிற்க வைக்கலை, அந்த பாபத்தையே அங்கே எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் இதை நாசம் பண்ணிவிட்டேன். ஆகையால் உங்களுக்கு பாபமும் போச்சு, பாபத்தினால் ஏற்பட்ட வாசனையும் போச்சு, மறுபடியும் பாபம் பண்ணணும் எனக்கூடிய எண்ணமும் இல்லாமல் போயிடுமாம். அதனால கணபதியினுடைய உபாசனம், அதோட அந்த கணபதிக்கு ஒரு மந்திரம், ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் ஒரு பீஜம். இந்த கணபதிக்கு கம்முன்னு பேர், கம்முன்னா என்ன அர்த்தம்னா மனசாந்தியா நின்று போறது. அதனால கம் கணபதயே நமஹ அதர்வசீர்ஷ உபநிடத்து அது கணபதியை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய பீஜமே கம் அப்படின்னு சொல்றது. அந்த கம்முன்னா என்ன அர்த்தம், கம்முன்னு இருக்கணும் மனசார்ந்து, எங்கேயும் அங்கேயும் போகாம ஒரு இடத்துல நிற்கும்படி பண்றதா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவதா விசேஷத்துக்கும் ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அப்படி இந்த பரமேஸ்வரனுக்கு சொல்லுது நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த பரமேஸ்வரனை விசேஷமாக தர்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் தர்மத்துல இருந்துட்டு இருக்கார். அது யதா யதா உபாசத்தே ததைவ பலம் பவதி, நீர் எப்படி தியானம் பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையே அப்படி அமைஞ்சு போறது. அதே மாதிரியே பரமேஸ்வரனை தர்ம தெய்வத்துக்கு மேல இருக்கிறதாக தியானம் பண்ணலையானால் உங்க வாழ்க்கை முழுக்க தர்மமாக அமைஞ்சிருக்கு. தர்மமாக எப்ப நீங்க செல்ல ஆரம்பிச்சுட்டீங்களோ அப்புறம் என்ன மேல மீதி எல்லாம் சுலபமா தானா வந்துருச்சு அப்படின்னு அதுல இருக்கிறவர் இப்படி இருக்காரு நீலகிரீவம். அந்த நீலகண்டனா இருந்துட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு சில விசேஷங்கள் அங்கங்கே கொடுக்கிறார் ஆச்சாரியர். நீலகண்டனா இருக்கார். அந்த நீலகண்ட லீலை என்ன, என்ன பண்றது? உலகங்கள் முழுக்கெல்லாம் ஆபத்து வந்த போதும் அந்த ஆபத்துல வேற எந்த தெய்வமும் காப்பாற்ற முடியாதான வரும்பொழுதும் அதை தான் எடுத்துட்டு தனக்காக எடுத்துட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு கருணை. அந்த பகவானுடைய கருணைய பார்க்கணும். கஷ்டம் வந்துருக்க யாருக்க, ஜனங்களுக்கு எல்லோருக்கும். அவ ஏதோ கடைஞ்சா, ஏதோ ஒண்ணு நினைச்சு கடைஞ்சா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான், ஏதோ ஒன்னாகணும் நினைக்கிறான், அதுக்கு விபரீதமா வந்து உட்கார்றது. அமிர்தம் வேணும்னு கடைஞ்சா, ஆனா அமிர்தத்துக்கு பதிலாக ஹாலாகல விஷம் வந்தது. அமிர்தம் முன்னால வந்தது, ஆனா முன்னால என்ன வந்துருது? ஹாலாகல விஷம் வந்தது. அது ஹாலாகல விஷமானது உலகங்களை எல்லாம் எரித்து கொண்டு அழித்து கொண்டு பத்மாவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. எல்லாரும் ஓட தொடங்கினோம். வேற என்ன பண்ணுவான், வந்தா அந்த இடத்துல இருந்து ஓடணுங்கிறது சுவாவமான ஒரு நிலை. தேவதைகள் உட்பட ராட்சதாள் உட்பட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்க. பரமேஸ்வரன் பார்த்தார், இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தானா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையில வாங்கிட்டு விழுங்க ஆரம்பிச்சு விட்டார். அந்த விழுங்கும் பொழுது என்ன பண்ணி விட்டார், அம்பாள் வந்து அதை நிறுத்தி விட்டார். ஏனையா இப்படி பண்ணிட்டு இருக்கல, உங்க வயத்துக்குள்ள இன்னொரு உலகங்கள் இருக்க செட்ட, அதுக்கு அழிவு வராதோ இப்படி பண்ற அப்படின்னு அதை அங்கேயே தொட்டு அந்த விஷத்தை அமிர்தமாக்கி விட்டார். அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சையா, அந்த அம்பாளுடைய கையினால அமிர்தேஸ்வரி மந்திரம் வம் எனக்கூடியதான அமிர்த மந்திரத்தினால அது தியாகராக யோக வைபவம் அப்படின்னு இந்த வம்ங்கிற அமிர்த மந்திரத்தினால அம்பாளுடைய அந்த கையை தொண்டை அப்படி தொட்டா. தொட்டதுமே என்னாச்சுன்னர், அது வரைக்கும் கருத்ததாக எரிச்சுண்டு உள்ள போகக்கூடியதான் அந்த விஷமும் அது என்ன ஆயிடுதுன்னர், அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. பவர் போயிடுது, அதுக்கு விஷத்துக்கு கொல்லக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் போயிடுது. அமிர்தமாக மாறித்த, அமிர்தமாக மாறி அங்கே நின்று போயிடுது. ஆனா கருத்ததான சரீரம் வெளியிருந்து போயிடுது. அதனாலதான் பரமேஸ்வரத்துக்கு நீலகண்டஹான்னு வேறு. நீலகிரீவா, அந்த கழுத்து கருப்பாக இருக்கு. இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அர்த்தம். நீலம் கருப்புங்கிற ஒரு அர்த்தமானது அதிகம்னு அர்த்தம். எப்பவுமே ஜலம் இருக்க பதில கிருஷ்ணனுக்கு நீலவர்ணம், ராமனுக்கு நீலவர்ணம். சமுத்திர ஜலம் நீலமாக இருக்கு. எதுக்கு சமுத்திர ஜலம் நீலமா இருக்கா? ஆகாசம் நீளமாக இருக்கா? ஆனா பார்த்தா ப்ளூவா தானே தெரியுது. ஸ்கை ப்ளூங்கிறான், ஸ்கையே இவன் பார்த்தது இல்லை, ஆனா சொல்றது மட்டும் ஸ்கை ப்ளூங்கிறான். ஆனா நன்னா யோஜனை பண்ணி பாருங்க, ஆகாசம்னு சொன்னா வெட்ட வழின்னு அர்த்தம். வெறும் இடம் இல்லாததான ஒரு நிலை. அந்த வெட்ட வழியா இருக்க போது அது கருப்பா இருக்கு நீளமா இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் தெரியறது? என்ன கண்ணால பார்த்தா நீளமாக தான் தெரியுது, சமுதிர ஜலத்தை பார்த்தீங்களா நீளமாகத்தான் தெரியுது. எல்லோருக்கும், உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச கண்ணுல தோஷம்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் எல்லோருக்கும் நீளமாகத்தான் தெரியுது. ஆனா நிஜமாக நீளமா அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்ப்போம். சமுத்திரத்துக்கு போய் நாளைக்கு ஒரு கையால கொஞ்சம் ஜலத்தை எடுத்துங்க, எடுத்து ஜலத்தை பார்த்தீங்கன்னா வெளுப்பா இருக்கு. ஜலமானது சமுதிரத்திலிருந்து கருப்பாக காணப்பட்ட நீளமாக காணப்பட்டதான சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை ஒரு வாளியிலையோ அல்லது கையிலையோ அஞ்சலியிலையோ எடுத்தடையானால் இந்த சமுத்திர ஜலமானது கலர்லெஸ்ஸா எப்படியும் நம்ம ஆத்துல தீர்த்தம் இருக்கா போலத்தான் இருக்கே தவிர நீளமா இல்லை. ஆனா சமுத்திரத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் சமுத்திரத்தை விட்டடையானால் நீளமா இருக்கே சார்மா. அப்ப என்ன, அங்கே நிஜமாக நீளம் இல்லை, நீளமாக காணப்படுகிறது. அதே போல ஏரோப்ளைன்ல இங்க இருந்து மேல போனேன்னா அது வெளியில பார்த்தால என்னாச்சு, நீளமா இல்லை. அங்கேயும் சாதாரணமாகத்தான் இருக்கு, உங்களுக்கு நடுவுலையும் நீளமாவா இருக்கு எனக்கு இல்லையே, அதே மாதிரிதான் காணப்படுறது. ஆனா இங்க இருந்து பார்த்தா நீளமாக காணப்படுகிறதே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா இதுக்கு சொல்ல, எந்த பொருளும் ஒரு லிமிட்டை தாண்டி பெருசாயிடுச்சுன்னா நீளமாயிடும். அதனுடைய சுவாவம் எப்படின்னா, ஒரு லிமிட்டடாக ஒரு நிலை இருந்ததையானால் அதுக்கு தனித்தனி கலர் காணப்படும். ஆனா எதுவும் ஒரு லிமிட்டை தாண்டி இன்னும் பெருசா ஆயிடுதையானால் எல்லாம் நீளமாக தான் காணப்படும். ஆகையால் ஆகாசம் ரொம்ப பெருசு, கண்ணால இவ்வளவுதான லிமிட்டாக பார்க்க முடியாது, அதனால அது நீளமா இருக்கு. சமுத்திர ஜலம் அக்கறை தோன்றதோ, அக்கறை தெரிகிறதோ சமுத்திரத்துக்கு, இல்ல, அது ரொம்ப அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால நீளமா இருக்கு. அதே போலதான் ராமனோ கிருஷ்ணனோ பகவானுடைய தத்துவங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்குன்னு சொல்றதுக்காக நீளமா இருக்குன்னு. அது இல்லைன்னா கருப்பா இருப்பா அல்லது நீளமா இருந்தா அவரோட உடம்பு நீளமா பாஞ்சு போயிடுச்சுன்னா விஷம் வந்ததுன்னு அர்த்தம். இந்த ராமனும் கிருஷ்ணன் நீளமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீளம்னு கருத்து தானே, நீருண்ட மேகாதிரி தானே ஒரு சொரூபம்னு சொல்றல, நீலமேக சியாமல வர்ணம்னு சொல்லிடுறல. இதற்கு காரணம் என்ன? காரணம் அவர் அவருடைய அர்த்தமானது ரொம்ப பெருசுன்னு சொல்றதுக்கா. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த கருணையானது அப்படிப்பட்டதுங்கிறது காமிக்கிறதுக்காக நீலகிரீவன் சொன்னார். அப்படி அபார கருணாமூர்த்தி, அந்த கருணை அது இருக்கிறதா நீலகிரீவம். அதற்கு மேல அது மட்டும்தானா திருநயனம், மூணு கண்கள். அதனா விருபாட்சம்னு ஒரு பேர் வேற, முக்கண்ணன் விருபாட்சம். நம்ம சரீரத்துல முதல் முதல்ல யார பார்த்தாலும் பார்க்கும் பொழுதே எதை பார்க்கிறேள், அவளுடைய கண்களை தான் பார்க்கிறேன். அந்த கண்கள் அழகா இருந்தாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். மீதி சரீர அவங்க சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், எல்லா புலன்களை விட முதல்ல கண்கள் தான் நன்னா இருக்கலாம். கண்ணு நன்னா இருந்தா போறோம், மனுஷனுக்கு 50 மார்க் விழுந்தாச்சுன்னு. மீதி சரீர அவயவங்கள்லாம் அதுக்கு அப்புறம், முதல்ல கண்கள் நன்னா இருக்கணும். இந்த கண்களுக்கு மேல ரெண்டு கண்ணு, ஒன்னு மேலையும் ஒன்னு கீழே இருந்ததுன்னா நம்ம கதி என்ன? யோஜனை படிப்பாரு, அது நேரம் வச்சுட்டு இருக்கார் பகவான். அது மட்டுமல்ல, ரெண்டு இடத்துல இருந்தாலும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பொருள்ல கரெக்டா விழுந்தது. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்ததே ஆனால் ஒவ்வொரு பொருளும் ரெண்டு ரெண்டா காணப்படும். ஒன்னா காணப்பட்டாலே புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு லைனும் ரெண்டு ரெண்டா காணப்பட்டதுன்னு படிக்கவா போறோம்? நமக்கு முடிய. அப்ப என்ன, இந்த ரெண்டு கண்களும் நேரா வச்சுன்றது மட்டும், ரெண்டு கண்கள் அந்த பாப்பா இருக்கு பார்த்தல, அது என்ன கரெக்டா அது மேல ஒரு பொருள் மேல கரெக்டா கோயின்சைடை விழணும். இப்படி ரெண்டு கண்கள் இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் மூணாவது கண்ணு வேற வச்சுட்டு இருக்க சார். அது என்ன, ரெண்டு கண்களுக்கு நடுவுல நெத்தியில ஒரு கண்ணு வச்சிருக்க. இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது ஏதாவது திறக்கிறாரா? திறக்கவே இல்லை, திறந்தால் பிரமாதம். ரெண்டு கண்ணு தான் திறந்துட்டு இருக்காரு, மூணாவது கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறார். அதனால அவருக்கு திருநயனம்னு பேர், முக்கண்ணன் பேர். இந்த முக்கண்ணன் அர்த்தத்துக்கு தத்துவம் என்னன்னு பார்க்கணும். உலகத்துல ஒளிய கொடுக்கக்கூடியதான பொருள்கள் மூணு, ஒன்னு சூரியன், ஒன்னு சந்திரன், இன்னொன்னு நெருப்பு. இந்த மூணு தான் ஒளிய கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். அந்த ஒளிய கொடுக்கக்கூடியதான மூணு பதார்த்தங்கள்ல நீங்க மீதி எல்லாம் மின்னல் இருக்கு, எலக்ட்ரிக் லைட் இருக்குன்னு கேட்கப்படாது. மின்னலோ எலக்ட்ரிக் லைட்டோ எல்லாம் ஜோதி ஸ்வரூபம், அக்னிக்கு சேர்ந்தது. ஸோ அக்னி ஒன்று, கலக்கக்கூடியதான எல்லா ஜோதிஷர்களையும் அக்னி ஒன்று, மீதி சூரியன் சந்திரன். அதனால்தான் நத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னி அப்படின்ட்டு சூரியன் சந்திரன் மீதி எல்லாம் அக்னிங்கிற கேட்டகரியில சேர்த்துவிட்டோம். இந்த மூணும் உலகத்தை ஒழிக்கக்கூடியதான மூன்று விதமான பதார்த்தங்களும் அவருக்கு அதிகமா இருக்கா, அதனால்தான் அவருக்கு திருநயனன்னு. ரெண்டு கண்ணும் சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அதற்கு மேல இருக்கக்கூடியதான நெருப்பானது கண்ணு. இந்த சூரியன் சந்திரன் என்னன்னர், சந்திரன் சீதளமாக ஒரு ஒளியை கொடுக்கிறார், சூரியன் உஷ்ணத்தோட ஒளியை கொடுக்கிறார். ரெண்டும் ஒளியை கொடுக்கக்கூடியதான். ஆனா சந்திரனுடைய ஒரு நிலை என்ன பண்றது, அது ஒளிய மட்டும் கொடுக்கல, அது சரீரத்துக்கு ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஆனா சூரியனுடைய ஒளியும் ரொம்ப தேவை இருக்கு. அது இருந்தா தான் மரங்கொடிகள்லாம் வளரும், அது வளர்ந்தா நீங்க சாப்பிடலாம் எல்லாத்தையும். சோ உங்களுக்கு வேண்டிய அந்நாத் புருஷா பிருதிவி பிருத்திவியா ஓஷதயா ஓஷதேபியோ அன்னம் அந்நாத் புருஷா. பூமி மட்டும் இருந்தா போறாது, அந்த பூமியில மரம் கொடிகள்லாம் வளரணும். அது வளர்றதுக்கு யாருடைய சகாயம் வேணும்? சூரிய கிரணங்கள் வேணும். அந்த சூரிய கிரணங்கள்னால மரம் கொடிகள் வளர்ந்த பிறகு அதுல இருக்கக்கூடியதான பழங்களையோ காய்கறிகளையோ நீங்க சாப்பிடுற, சாப்பிட்ட பிறகு இவனுடைய சரீரம் வளர்றத குழந்தைகள் உண்டாகிறோம். அந்நாத் புருடா ஓஷ தெய்வியோன்னம் அந்நாத் புருடா அப்படின்னு சொல்றது அதுதான் வழி. ஆகையால் சூரியனும் நமக்கு வேணும், ஒரே சூரியனா இருந்தா அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆகையால் நமக்கு சந்திரனும் சீதளமும் வேணும். இப்ப சூரிய சந்திராளாக இருக்கக்கூடிய உலகத்தை எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டிருக்க கூடியதான சூரிய சந்திராள் மட்டும் இருந்தா போறாது, இவனுக்கு விடி மோட்சம் சொல்லணும், இவனுக்கு அறிவை கொடுக்கணும். இது சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில இவ்வளவுக்க வேண்டியதான வசதிகளை பண்ணி கொடுத்தேன், இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும். எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கா, பிறந்தார் இறந்தார் பிறந்தார் இறந்தார் அது மட்டுமா? பிறந்தவனுடைய ஒரு அழகன்னா மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு சொல்றதோ இல்லையோ வேதம்? ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவிய மந்தவிய நிதித்யாசிதவிய. இந்த ரெண்டும் சூரியனும் சந்திரனும் வரும்பொழுது பகல் இரவு வந்துருக்க, பகல் இரவுகள்ல நம்ம எத்தனையோ செயல்களை பண்ணிக்கொட்டிருக்கோம். இந்த செயல்களுக்கெல்லாம் நமக்கு கர்மாவே உண்டு பண்றது, நல்ல கர்மா கெட்ட கர்மா மாத்தி மாத்தி கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கும். கர்மா பண்ற வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் கர்மா பண்ணி முடிச்சுட்டேன்னா அதனுடைய பலத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அங்கே உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. கர்மா பண்ணியாச்சுன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணியாச்சுன்னா ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்து தான் சேரும். எனக்கு வேண்டாம் சார் இது சொல்ல முடியாது, தெரியாம பண்ணிவிட்டேன் சார் அனுபவின்ட்டார் அவ்வளவு. ஏன்னா உங்களுக்கு பண்றதுக்கு வேண்டியதான வசதி ஃப்ரீடம் நான் முதலையே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுங்க இல்லைன்னா இல்லை யாராவது உங்களை கழுத்தை பிடிச்சி இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாளா? அப்படி சொன்னாலும் நன்னா இருக்கும். அப்பாவும் சந்தியாவந்தனம் பண்ணுவா, காயத்ரி ஜெபம் பண்ணுவா. ஆனா விவகாரம் என்னன்னு பரமேஸ்வரன் அப்படி பண்றது இல்ல. ஒரு பொய் சொன்னதுமே முதுகுல ஒரு ரெண்டு அடி விழட்டும், யாராவது பொய் சொல்லுவானா? தப்பு காரியம் பண்ணினதுமே அப்பவே தண்டனை கொடுக்கட்டும், பண்ணுவாள தப்பு காரியத்தை. அப்ப இதனால என்ன தெரியுது மனுஷாளுக்கு, அவ எந்த செயலும் பண்றது அவளுக்கு இண்டிபெண்டன்ஸ் உண்டு, சந்தேகம் இல்ல. நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம், நீங்க பண்ணி கொண்டுதான் மனுஷால் இருக்கா. ஆனால் அப்ப நல்லதே பண்ணணும்னு ஏன் சார் சாஸ்திரம் சொல்றதுன்னு நீங்க பின்னால் ஒரு நாள் அழகழகு எனக்கு துன்பமே வந்துட்டு இருக்குன்னு. துன்பம் ஏன் வந்தது? கெட்ட காரியம் பண்ணினத்தினால, நிஷேத கர்மா நிஷித்த கர்மா பண்ணினத்தினால துன்பம் வருது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது, மனுஷனுக்கு ஃப்ரீவில் உண்டு, அவன் இஷ்டமா பண்ணலாம், சந்தியாவந்தனம் பண்ணலாம், சீட்டாடலாம், பிரதோஷ வேளையில சீட்டாடிண்டே இருக்கா. என்ன பண்றது, பிரதோஷ பகவன் நாம ஸ்மரணம் பண்ண வேண்டாமா? எதற்காக சந்தியாவந்தனம்னு சொல்லியிருக்க, காயத்ரி ஜபம்னு எதற்காக சொல்லியிருக்க? அந்த சமயத்துல பத்திரமா நம்ம இருக்கணும்ட்டு. ஆனா அந்த சமயத்துல வேற ஏதோ காரியம், எப்ப பார்த்தாலும் டிவியில பார்த்தேன், அந்த பிரதோஷ வேலையில தான் ஏதோ ஒரு சவத்தை எடுத்து போய் எரிச்சுட்டே இருக்க, அந்த சமயம் தான் அவனுக்கு அதுதான் கிடைக்கிறது. என்ன பண்றது, எதை பார்க்கப்படாதுன்னு சொல்றாலும் வீட்டுல எல்லோரும் சாப்பிட்டுட்டே அதை பார்க்கறான். இது வேற கோரம் சொல்லுங்க பார்க்கலாம், பண்ணிட்டே இருக்காட்டி ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப என்ன, இந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த கர்மாவை இவன் பண்றது வரைக்கும் இவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு. ஒன்ஸ் பண்ணிட்டானேன்னா அது போகாது, சரி போகாது, அதை அனுபவிச்சு தீர்த்து விடுறேனேன்னார். அனுபவிக்கும் பொழுது அனுபவிப்பதற்காக உங்களுக்கு ஒரு சரீரம் வேண்டி இருக்கு. கர்மாவ பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரீரம் வேண்டி இருக்கு. இந்த சரீரம் வேண்டி இருக்குன்னா அந்த சரீரத்துல சும்மா இருக்க மாட்டீங்கள, மறுபடியும் கர்மாக்களை பண்றேன். நம்ம வந்து கர்ம பலத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் பண்ணாம இருக்கோம்னு இருக்க முடியறதா? முடியாது. நஹி கஷ்டித் க்ஷணமபி துதிட்டத்ய கர்ம கிருது கார்யதேஹி அவசம் கர்ம ஸ்வபாவதைஹி பிரகிருதி ஜெயிர் குணைஹி. என்ன பண்றது, ஸ்வபாவமாக பிரகிருதியினால வந்த கர்மாக்களுக்கு அது சத்வர்க சமோ குணங்கள்னால மனுஷன் கர்மாவை பண்ணிட்டே இருக்கான் சார். கர்ம பலத்தை அனுபவிக்கிறோம், புதுசான கர்மாவை பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறோம், யாராலையும் பண்ணாம இருக்க முடியாது. ஞானியா இருந்தா சமாதியில இருந்துருவான், சமாதியில இருக்கும் பொழுது சரீர தோற்றம் இருக்காது, அப்பொழுது அவன் பண்ண மாட்டான். நமக்கு அப்படி இருக்க முடியாதா, சமாதி தெரியலையே, சமாதி வரலையே. அப்ப என்ன கர்மாக்களை பண்ணிட்டே இருக்க, கர்மாவை அனுபவிக்கிறத விட அதிகமான கர்மா நீங்க பண்ணிட்டே இருக்க, இந்த ஒரு வலையில மாட்டின்றே இருக்கும். இதுதான் சம்சாரம்ங்கிற ஒரு சமுத்திரம், இதுக்குள்ள மாட்டின்னு இருக்கான். இவனை காப்பாத்தணும்னு சொன்னா யாரு காப்பாத்த முடியும்? அந்த ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத்குரு தர்ஜுனா, அது ஒண்ணுதான் வழி, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா கர்மாக்களை அனுபவித்து கர்மாக்களை முடியல, கர்மாக்களை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்ல முடியல, கர்மாக்களை நான் பண்ணாம இருக்கேன்னு சொல்ல முடியல. உங்களால கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியாது, சோ கர்மாக்களை பண்ணி ஆகணும். கர்மாக்களை பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும், பலத்தை அனுபவிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சரீரம் வேணும். சரீரத்தினால தானே நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ சரீரம் வாயிலாகத்தானே தெரிகிறது. சரீரத்தை எடுத்துக்கிறேன், அந்த சரி இருக்குமேனோ திருப்பியும் கர்மா பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் பண்றது? கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கிட்டே இருக்கான். லோக பண்ற காரியம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறான், அது என்னடா ஏதோ கையில காசு வந்த பிறகு காசை கொடுத்து வாங்கி விடுறதுன்னு பழைய நாள் மெத்தட். கடன் வாங்கப்படாது பழைய நாள்ல. பெரியவாள்லாம் பாருங்க கடன்னாலே நடுங்குவா கிடையாது. இப்ப எல்லாம் குழந்தைகள் முதல்ல உத்தியோகத்துக்கு போனதுமே ஒரு 40,000 ரூபாய்க்கு கரண்ட், இது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், இது டிவி 30,000 ரூபாய்க்கு ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு 40,000 ரூபாய்க்கு அது அவங்க உட்கார்றதே இல்லை. காலமா 6 மணிக்கு வந்தா ராத்திரி 12 மணிக்குன்னா வரா, அது உட்கார்றது இல்லை. அது பாட்டுக்கு என்னாச்சுன்னு எல்லாமே கையில காசு இல்லை, தவண முறையா வாங்கறது. இது அந்த தவணை முடியறதுக்குள்ள அதை ரிப்பேர் ஆயிடுறது, அதை மாத்திக்கோங்கிறான். 20,000 ரூபாய் ரெஃப்ரிஜிரேட்டர் 2,000த்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்கிறான். எனிதிங் ஃபார் எனிதிங் எக்ஸ்சேஞ்சுங்கிறான். என்னமோ சொல்றான், அவன் வியாபாரம் துரோகம் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த தவணை முடிஞ்சதுமே மறுபடியும் அடுத்த தவணை ஆரம்பிச்சிடுது. அது ஆறதுக்குள்ள மறுபடியும் ரிட்டையர் ஆகிற பரியந்தான் எல்லா கடனும் இருக்கு சார். இவனும் அது வரைக்கும் அனுபவிக்கல, அதே மாதிரி தான் இப்படி போயிட்டு. அதனால கடனை முடிக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கிட்டு கடனும் முடியாம எப்படி இருக்கோ இதுதான் இவன். பிறக்கிறப்ப ஜாயமானோக வை பிராமண திரிபர்ண ஜாயதே, ஒவ்வொருத்தனும் பிறக்கும் பொழுது 3 கடனோட பிறந்திருக்கான். பிதிருதேவதைகளை கிட்ட சிலது கடன் வாங்கினான், தேவதைகள்கிட்ட ஒரு கடன் வாங்கினான், மகர்ஷிகள்கிட்ட கடன். இன்னுமே கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனாலதான் விட்டான். இத எப்படி இந்த கடனை தீர்க்கிறதுன்னு வேதாத்தியனம் பண்ணினத்தினால ரிஷிகளுடைய கடன் போறதும், விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிரு தேவதைகளுடைய கடன் போறதும், நீங்க ஜபம் பண்ணினீங்கன்னா தேவதைகளுடைய கடன் போறது, யஜ்யாகாதிகள் ஜபம் பண்ணினா தேவதைகளுடைய கடன் போறது இப்படி. அதனால வேதாத்தியனம் பண்ணினேலையானால் வேத மந்திரங்களை படிச்சுகளையானால் ரிஷி உங்களுக்காகத்தானே அந்த வேதங்கள்லாம் அவ தியானம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா, சோ அவளுடைய கடன் போயிடுறது. பித்ரு தேவதைகளுக்கு என்னன்னு நமக்கு குழந்தை பிறந்தா நம்ம மரணத்தை அடைஞ்ச பிறகு அவ தர்ப்பணம் தவசம் இப்படிப்பட்டதான கிரியைகள் எல்லாம் பண்ணுவான். பண்ணினாலேயானால் அப்ப என்னாச்சுனர் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய அப்பாவுக்கு அவளுடைய அப்பாவுக்கும் அது வரைக்கும் இப்ப விவகாரம்னா 3 தலைமை வரைக்கும் அவளுக்கு வேண்டியதான எல்லா பைத்திருக்கமான கர்மாக்களை பண்றதுனால பித்ரு தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது. அதனால அதனால அந்த கடன் போயிடுறதா. ஜபம் பண்றதுனாலேயும் யாகாதிகள் பண்றதுனாலே தேவான் பாவயதா நேன தே தேவா பாவயந்திவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம பக்ஷதா அப்படின்னு நீங்க தேவதைகளுக்கு தருவதற்கு யஜ்யாகாதிகள் அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிலையானால் தேவதைகள் என்ன பண்றாங்க உங்களுக்கு மழையை கொடுக்கறாங்க. இப்படி 2 பேரும் சௌக்கியமா இருக்கலாம். இப்படி மானுட பிறக்கிறப்பே 3 கடனோட பிறந்திருக்கான். இப்ப பாருங்க எத்தனை பேர் கடனை தீர்க்கிறான். ஒன்னே ஒண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுட்டு இருக்கான், அது ஒண்ணுதான். மீதி ஒண்ணு வேதாத்தியனம் பண்றதோ யஜ்யாகம் ஜபம் பண்றதோ விட்டுவிட்டோம். அந்த கடன் எதுவுமே ஆகல. எப்படி ஞானம் வரும்? ஞானம்னு வந்ததே ஆனால் எல்லா கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்கள் பாப கண்ணாமக்கள் எல்லாம் ஒரு கணத்துல போயிடுறதா. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மதா குரு சேர்த்துனா மிச்சமில்லாத எல்லா விதமான கர்மாக்களையும் அழியோட அடியோட எரிச்சு விடுறது. தத்யதா இஷிகாதுலம் அக்ன உப்ரோதம் இளவம் பஞ்சிய நெருப்புல போட்டிகளையானால் அடுத்த கணம் அதுவே இல்லாமல் போயிடுறதோ. ஏவம் சர்வே பாப்மானஹா தஹந்தி, எல்லா பாபமும் அந்த ஞானாக்னியினால அழிஞ்சு போறதா. அதனாலதான் அந்த ஞானாக்னி 3வது அக்னி நெத்திக்கண், அந்த பரமேஸ்வரன் இடத்துல நெத்திக்கண் அதை திறந்தாரையானால் மன்மதன் ஆசை எனக்கூடியதான மன்மதன் அடியோட போயிட்டான். அதே போல அந்த கண்ணுல ஒரு சின்ன பார்வை வந்தா போறோம் ஞானாக்னி உங்களுக்கு வர எல்லாம் போயிடுது. ஆகையால் இந்த ஞானாக்னிங்கிறது வசதிங்கிறத காட்டுறதுக்கா பரமேஸ்வரனுக்கு 3வது கண்ணு திரையம். சரி சார், இந்த 3வது கண்ணு வந்து எரிச்சு விடுத்தனா எல்லாமே போயிடுமே சார். கடாதிகா உங்களுக்கு ஞானம் வந்து ஆனா மீது எதுவும் அழியாமல் சந்தோஷமான ஒரு ஆத்மானுபவத்தை அனுபவிக்க கூடியதான நிலையும் அவர் கொடுக்கிறாராம். உமா சிருஷ்டவபுஷம், அவர் எப்படி உமா சிருஷ்டவபுஷம், பரமேஸ்வரனோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற அம்பாளோட சேர்ந்து இருக்க. ஆகையால் எல்லாத்தையும் எரிச்சு விட்டார், பத்மாவா ஆக்கிவிட்டார், மனசுக்கு கவலை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பரமேஸ்வரன் அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த வாழ்க்கையில இப்படியே இருந்த சகல க்ஷேமங்களையும் அனுபவித்துக் கொண்டே ஞானம் வரக்கூடியதான ஒரு நிலை. ஆகையால் பரமேஸ்வரன் எப்படி நாம தியானம் பண்ணிருக்கோம், உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முதல் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சம் தமச பரத்தாத் அப்படின்னு கைவல்ய உபநிஷத்து சொல்றது. சில உபநிஷத்துகள்லாம் ரொம்ப முக்கியம், நம் பத்து உபநிஷத்துகளா நினைச்சி விடுறோம், ஆனா சில உபநிஷத்துல இதுக்கு மேல சிலதை வாசிக்கணும். கௌஷிகை பிராமண உபத்துன்னு ஒண்ணு, நிருசிம்ம பூர்வத்தல தாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, ராம தாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, பாவனோபனிஷத்து, ஹம்சோபனிஷத்து, நாதபிந்து உபநிஷத்து, இப்படித்தான ஹம்சோபனிஷத்து, இப்படி சில உபநிஷத்துகள். அதுலயும் ஆச்சாரியால் நிறைய வாக்கியங்களை சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள்ல எடுத்திருக்க. ஆனால் அதை பத்தி நம்ம யோஜனை பண்ணல. இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பப்போ உபயோகப்படக்கூடியதான விஷயங்கள் சொல்ற. பரமேஸ்வரனை எப்படி தியானம் பண்ணணும், உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் அம்பாளோட சேர்ந்து இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் முக்கண்ணனாக தியானம் பண்ணுங்க. அந்த முக்கண்ணன் எதுக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில கேவலமாக இந்த பசு துல்லியமான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை மறுபடியும் வராம நம்ம பிறவி இல்லாத ஒரு நிலை அடைகணமையானால் ஞானம் வரணும். ஆகையால் திரிலோச்சனம் பரம கருணையோடு இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய கருணை நம்ம மேல வந்தது நீல கண்டம். இப்ப இந்த வாழ்க்கை காலத்துல சௌக்கியமா இருக்கணும், பிரசாந்தம் தியாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம். இதை அறிந்தால் அந்த மனுஷியனானவன் பூதயோனிம் சகல பிரபஞ்சங்கத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அந்த அவ்யக்த நிலையை அடைந்து அதுக்கப்புறம் தாண்டி போறான. உத்தம புருஷஸ்த அந்யஹா பரமாத்மா இதி உதாகிருதா யஸ்மாத் க்ஷரம் அதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹா. க்ஷரம் அக்ஷரம் இந்த ரெண்டும், க்ஷரமன உலகம் அக்ஷரமன இதற்கு காரணமான மாய, இந்த ரெண்டையும் தாண்டி அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா. அதனாலதான் லோகத்திலையும் எனக்கு புருஷோத்தமன்னு பேரு, வேதமும் புருஷோத்தமன்னு சொல்றது. அதுக்கு சார் சொல்லித்து சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷர் இருக்காராம், ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகேசஹ ஆப்ரணகாத்வயேவ சுவர்ணஹ தத்சேதா கப்யா சம்புண்டரேகமேவ அக்ஷணி தஸ்ய உதிதி நாம உத்துன்னு பேராம். உன உத்தமஹா அதான் புருஷோத்தமஹா, இந்த பேரு அங்கிருந்து வந்தது, வேதத்திலிருந்து வந்தது. அப்படி பூத யோனியும் அவர் யாரு, சமஸ்த சாட்சியும் உலகத்தில் இருக்கக்கூடியதான் சகல பதார்த்தங்களுக்கும் சாட்சியா இருக்கார். தமச பரஸ்தாது தமோ குணத்துக்கு தாண்டினவர், உபலட்சணமாக குணாதீதனாக இருக்கக்கூடியதான பரமாத்மான்னு சொல்றது. அப்படிப்பட்டதான பரமாத்மாவை கதம் பஸ்யேயம் எப்பொழுது நான் பார்க்கிறேன், பார்க்க போகிறேன். கரதிருத்த முருகம் கண்டபரசும், கரதிருத்த முருகம் என் மனச கையால பிடிச்சுட்டார், கையில மான்குட்டியை வச்சுருக்கார். இந்த மான்குட்டி என்ன பண்றது, என்ன செய்யறது, நம்ம மனசு அது ஓடுறது பார்த்தேடா, அப்படி மகாவேகமாக ஓடக்கூடியதான மான்குட்டியினுடைய ரெண்டு பின்கால்களையும் கையில வச்சுருக்கார், பிடிச்சுருக்கார். ஆகையால் மான் ஓடுற மாதிரி முயற்சி பண்ணினாலும் எங்கேயும் ஓட முடியாதுல, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலை கொடுத்துருக்கார். கண்டபரசும் அதோட மட்டும் இல்ல, எப்படிப்பட்டதான கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு பதில் நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக அவர் கண்டபரசும் அந்த உடஞ்சதான பரசுவை கோடாலியே கையில வச்சுருக்காராம். இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு இந்த தியானத்துல பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் நமக்கு காணப்படாதா, இப்படி நினைச்சுட்டே இருந்ததுன்னா சொப்னத்திலேயாலும் பகவத் தர்சனமாகும். ஸ்தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜயவதோ நியமினாம் கணானாம் கேளி பிஹி மத கல மோடத்ய ககுதி ஸ்திதம் நிலக்ரீவம் திரிணயனம் உமாஸ்லிட்ட வபுஷம் கதாத்வா பஸ்யேயம் கரதிருத மிருகம் கண்டபரசும் அப்படின்னு தியான ஸ்வரூபத்தை பரமேஸ்வரனை தியானம் பண்ண வேண்டியதான அந்த கோலங்களை ரெண்டு ஸ்லோகத்துல சொன்னார். இதுக்கு மேல் பாகமானது நாம்
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio. the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. தத்ர நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம். நிர்விகல்பகம் சவிகல்பகம் ரெண்டு வகையான ஞானம், பிரத்யக்ஷ ஞானம் சொல்லியாச்சு. அதுல நிர்விகல்பகம் என்னது அப்படின்னு கேட்டா, தத்ர நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம். நிஷ்பிரகாரகம், பிரகாரத்தா இல்லாம அந்த தன்மை கூடியதாக இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். அப்படின்னா எந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துல விசேஷண விசேஷிய பாவத்தை புரிஞ்சுக்காம, விசேஷண விசேஷிய பாவம் இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். பானை, பானை விசேஷியம், விசேஷணம் கருப்பு சிகப்பு, சிகப்பு பானை, கருப்பு பானை, பானைங்கிறது விசேஷியம் சிறப்பிக்கப்பட்டது. அந்த சிறப்பு கருப்பு அப்படிங்கிறது விசேஷணம் சிறப்பு. அப்படி சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற இந்த சம்பந்தமானது இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். புரியுதா? சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது இதோட சம்பந்தத்தை புரிஞ்சுக்காம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். யாரோ வராங்க, ஏதோ இருக்கு, இல்ல எந்த விசேஷமும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை. குமார் வரான், கருப்பு பானை இருக்கு. இதுல குமார் அப்படிங்கிறவன், குமார் அப்படிங்கிறது விசேஷம் சிறப்பு. யாருக்கு? அந்த வர்றான் அப்படிங்கிறதுக்கு. யாரு வர்றான் அப்படிங்கிறது அதுக்கு சிறப்பு என்னது? குமார். அதே மாதிரி பானி அப்படிங்கிறதுக்கு கருப்பு அப்படிங்கிறது விசேஷம். அப்படி இந்த மாதிரியான விசேஷண விசேஷமானது இல்லாம அந்த சம்பந்தத்தை புரிஞ்சிக்காம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். சிறப்பு சிறப்பிக்கப்பட்டதை சரியா புரிஞ்சிக்காத ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். திருப்பி திருப்பி மண்டையில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்? இதுதான் வேதாந்தத்திலயும் இங்கேயும் உள்ள வித்தியாசம். வேதாந்தத்துல என்ன சொல்றோம்? நிர்விகல்பகம்னு சொல்லி சொன்னா சரியான அறிவு, அது இங்க நிர்விகல்பகம்னு சொல்லி சொன்னா அது தவறான அறிவு. வேதாந்தத்துல நிர்விகல்பகம் சரியான அறிவு, ஆத்மாவை பத்தின அறிவு நிர்விகல்பகமா தான் இருக்கும். எந்த ஒரு விகல்பமும் இல்லாம இருக்கும், எந்த ஒரு சிறப்பும் கூடியதா இருக்காது. அப்படி சிறப்பிக்கப்படாதான ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம் வேதாந்தத்துல. இங்க சிறப்பிக்கப்படாத ஞானம் எப்படிப்பட்டது? சரியில்லாத ஞானம், முழுமையாக சரியில்லாத ஞானம். சரியில்லாத ஞானம்னு சரி சொல்ல முடியாது, முழுமையாக சரியில்லாத ஞானம். ஏன்? யதார்த்த ஞானத்தோட பிரிவானதான் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யட்ச ஞானமானது சரியில்லாத ஞானம்னு சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும் விஷயத்த. யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் ரெண்டு வகையா பிரிச்சோம். யதார்த்த ஞானத்தை பிரமான்னு சொன்னோம், அயதார்த்த ஞானத்தை பிரமா அப்படின்னோம்.

சப்தம். அந்த ஞானத்துக்கு கருவி பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம். அப்படி இந்த காரண காரிய சம்பந்தத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம் அப்படிங்கிற இந்த பிரமாணம் அப்படிங்கிற காரணம் மூலியமா பிரமேய விஷயமானதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம்ங்கிற ஞானத்தை அடையிறோம். அப்படி அந்த பிரமால வர்றது பிரத்யக்ஷம் முதல் பிரமாணம். முதல் பிரமா பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷம் என்னது? பிரத்யக்ஷ ஞான கரணகம் இல்ல இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம், அதுதான் பிரத்யக்ஷம் சொல்லி சொல்லியாச்சு. இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் சொல்லி சொல்லும் போது இந்திரியமும் விஷயமும் சேருது. என்னுடைய இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது உண்டாற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம். இப்ப நான் பாக்குறதே தப்பு அப்படின்னு ஆயிடும், பிரமால போயிடும். அது நீங்க பண்ண போன லட்சணம் இதுதான் விசாரம்னு சொல்றது. இங்க உத்தேசம் லட்சணா பரீட்சா அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்க நானு. உத்தேசம் என்னது? நீங்க பிரத்யட்ச பிரமாவை விசாரம் பண்ண போறீங்க. லட்சணம் என்னது? இந்திரியார் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் அப்படிங்கிறது லட்சணம். இந்திரியமும் விஷயமும் சேருது, அதனால ஞானம் உண்டாருது. ஆனா அந்த ஞானம் என்னது? தவறான ஞானம் அப்படின்னு ஆயிடும். அப்போ பிரத்யக்ஷ ஞானமா இருக்காது. பிரத்யக்ஷ ஞானமானது யதார்த்த ஞானம், அதுல தப்பு வந்துடும். அதனால என்ன சொல்றோம் இங்க? யதார்த்த ஞானமான அயதார்த்த ஞானத்துல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்த இடத்துல இந்த நிர்விகல்பகமானதும் யதார்த்த ஞானம் தான், ஆனா விசேஷண விசேஷ பாவ சம்பந்தத்தை புரிஞ்சுக்காம உண்டாரு யதார்த்த ஞானம் அப்படிங்கிறோம். நிர்விகல்பகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இவ்வளவு விசாரம் பண்றோம். நிர்விகல்பக ஞானம் என்னது? விசேஷ விசேஷண பாவ சம்பந்தத்தை, விசேஷண விசேஷ பாவ சம்பந்தத்தை, சிறப்ப சிறப்பிக்கப்பட்ட சம்பந்தத்தை புரிஞ்சிக்காம அறிகிற ஞானம் அடைகிற ஞானம், அதுதான் நிர்விகல்பகம். விகல்பம்னா ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல உள்ள சிறப்புகள், அந்த மாதிரி எந்த சிறப்புகளை பத்தியும் புரிஞ்சிக்காம உண்டார ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். சரி, அடுத்தது ரெண்டாவது வகை சவிகல்பகம். சவிகல்பகம்னா என்ன? சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம். சப்பிரகார ஞானம், அப்ப நிர்விகல்பகத்துக்கு உதாரணம் கொடுக்கல. இதம் கிஞ்சித் அப்படின்னு சொல்லி சொல்றது அங்க நிர்விகல்பகத்துக்கு உதாரணமா புரிஞ்சுட்டு இருந்தோம். இது ஏதோ தூரத்துல வர்றது, ஏதோ இருக்கு, ஏதோ ஒன்னு இருக்கு, என்ன இருக்கு தெரியாது, ஏதோ இருக்கு, அவ்வளவுதான் பொதுப்படையான அறிவு. சப்பிரகாரக ஞானம் அதுல விசேஷன விசேஷ பாவ சம்பந்தத்தோட புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சவிகல்பகம். விகல்பம் கூடியது, சிறப்புகள் கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க யதா டித்தோ அயம் பிராமணோ அயம் ஷியாமோ அயம் தி, இது செவரு, இது சுவர். டித்தக அப்படின்னா செவரு. பிராமணக, இவன் யாரு? இவன் பிராமண மனுஷன். மனுஷன்ல யாரு? பிராமணன். திருப்பிக்கப்பட்ட அந்த நிலையை நாம புரிஞ்சுக்கிறோம். மூணாவது ஷியாமோ அயம், இவன் யாரு? அந்த பிராமணன் எப்படிப்பட்ட பிராமணன்? வெல்ல வெல்ல பிராமணன். இவன் வெல்ல, இவன் பிராமணன், இவன் சத்திரியன். இதெல்லாம் விசேஷனம், இதெல்லாம் சிறப்பு. இந்த சிறப்போடு கூடியதான ஞானத்துக்கு பேரு சவிகல்பகம். அங்கேயும் சவிகல்பகத்துக்கு இதேதான் நம்ம எடுத்துக்கோம். நிர்விகல்பகத்துக்கு தான் மாறுது அர்த்தம். நிர்விகல்பகம் இங்க பொதுவான அறிவு, ஒன்னும் தெரியாத புரிய தெளிவா புரியாத அறிவு. நம்மளுடைய வேதாந்த நிர்விகல்பகம் தெளிவா புரியற அறிவு, உண்மைய புரிஞ்சின்ற அறிவு, அதுக்கு பேரு நிர்விகல்பகம் வேதாந்தத்துல. இங்க நிர்விகல்பகம்ங்கிறது தெளிவில்லாத அறிவு, அறிவுதான். ஆனா சரி, அடுத்தது பிரத்யக்ஷ ஞான ஹேதுர் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஷட்வித, சன்னிகர்ஷ ஷட்வித. ஓ, இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பிரத்யக்ஷத்துக்கு என்ன லட்சணம்? இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம்னு சொல்லி சொன்னோம். இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது சன்னிகர்ஷம்னா சேர்க்கை, இந்த சேர்க்கையில உண்டாற ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம்னு சொல்லி சொன்னோம். இப்ப அடுத்த லெவல்ல போறாரு. சன்னிகர்ஷம்னு சொல்லி சொன்னீங்க, சன்னிகர்ஷம்னா என்ன? சன்னிகர்ஷம் எத்தனை வகைப்படுறது? சன்னிகர்ஷம்னா சேர்க்கை. சேர்க்கை எத்தனை வகைப்படுறது அப்படின்னா ஆறு வகைப்படுறது. ஷட்வித அப்படின்னா ஆறு வகை. நம்ம சாதாரணமா இத்தனை விசாரம் பண்றது இல்ல. நான் இந்த பொருளை பாக்குறேன், பொருள் எனக்கு தெரியறது முடிஞ்சு போச்சு, அங்கேயோட நின்றுடுது. கருப்பு பானை அப்படிங்கறது புரிஞ்சுபடுத்து. ஃபாஸ்டா எத்தனை சம்பந்தம் அதுல உண்டாருது அப்படிங்கறது நமக்கு தெரியல. நான் கருப்பு பெரிய பானை, கருப்பு சின்ன பானை, இத்தனை விசேஷத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம் நாங்க. ஆனா எனக்கு இது புத்தியில இவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறது எனக்கு விஷயம் புரியல. அதனால இந்த சன்னிகர்ஷம் எப்படி உண்டாருது அப்படிங்கறத விளக்குறாங்க பாருங்க. முதல் சயோகம், சயுக்த சமவாய, சயுக்த சமவேத சமவாய, சமவாய சமவேத சமவாய, விசேஷ விசேஷ பாவச்ச.

0: வகையான சன்னிகர்ஷம், சம்பந்தம், சேர்க்கை. சம்பந்தமானது ஆறு வகை. முதல் என்னது? சயுக்தக சயோக. சயோகம்னு சொல்லி சொன்ன சக்ஷுஷா கட பிரத்யக்ஷ ஜனனே சயோக சன்னிகர்ஷ. சக்ஷுஷா கண்ணுனால கட பிரத்யக்ஷ ஜனனே, கடத்தை பிரத்யக்ஷம் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது கண்ணுனால பானையை பாக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது சயோகம். சயோகம்ங்கிற சன்னிகர்ஷம், சயோகம்ங்கிற சம்பந்தம். பானை இருக்கு, கண் இருக்கு, கண்ணு பானைய பாக்கிறது. பானை ஞானம் உடையவன் தான். இந்த பிரத்யக்ஷம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? சயோகம். கண்ணு சயோகத்துல பானை, கண்ணு சயோக சம்பந்தத்தோட பானையில் இருக்கு. அப்போ எனக்கு சயோக சம்பந்தத்தினால ஞானமானது உண்டாருது. சயோகம்னா இதுதான், கண்ணு பானையோட சம்பந்தப்படுறதுக்கு பேரு சயோகம். ரெண்டாவது நிலை கடரூப பிரத்யக்ஷ ஜனனே சயுக்த சமவாய சன்னிகர்ஷ சக்ஷயுக்தே கடே ரூபஸ்ய சமவாயாத். கருப்பு பானை, சிகப்பு பானை அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த கருப்பு பானைங்கிறது எனக்கு எப்படி உண்டாருது? கண்ணு பானைய பாக்குறது, இது சயோகம். ஏற்கனவே பார்த்தாச்சு, பானையில ரூபத்தை பாக்குறது அது இன்னொரு சயோகம். பிரிக்க முடியாத சம்பந்தம்ங்கிறதுனால சமவாய சம்பந்தம். கருப்பையும் பானையும் பிரிக்க முடியாது இங்க. அப்படி இணை பிரியாத சம்பந்தம்ங்கிறதுனால கருப்பு சமவாயத்துல இருக்கு, கண்ணு சயோகத்துல இருக்கு. ரூபத்தோட பானையோட கருப்பு ரூபங்கிற கருப்பு உருவமா கருப்பு நிறமானது சமவாயத்துல இருக்கு. அந்த பானையோட என் கண்ணு சயோகத்துல இருக்கு. சயோக சமவாய அப்படிங்கிறது தான் சயுக்த சமவாய அப்படின்னா இருக்கு. சயோகமானது ரெண்டாவது நிலைக்கு போகும்போது சயுக்தம் அப்படின்னா இருக்கு. சம்யக யுக்தம் சயுக்தம், சம்யக யோக சயோக. அப்படி பானை கண்ணு பானையோட சயோக சம்பந்தத்துல இருக்கு, பானையில நிறமானது சமவாய சம்பந்தத்துல இருக்கு. சயோக சமவாய சம்பந்தம் அப்படிங்கறதுனால இங்க சயுக்த சமவாயம் அப்படிங்கிறது ரெண்டாவது வகையான சம்பந்தம். அதான் சொல்றது சக்ஷு சயுக்தே கடே, கண்ணு சயோகத்துல பானையில இருக்கு, பானையில ரூபஸ்ய சமவாயா, அது ரூபமானது நிறமானது பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறதுனால சமவாய சம்பந்தத்துல இருக்கு. பானை கண்ணனோட சயோகம், பானையோட நிறமானது சமவாயம். சயோக சமவாயம் சயுக்த சமவாயம் அப்படின்னாச்சு ரெண்டாவது வகையான சம்பந்தம். மூணாவது ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ சக்ஷு சயுக்தே கடே ரூபம் சமவேதம் தத்ர ரூபத்துவஸ்ய சமவாயாத். அப்போ ரூபத்துவம் ரூபம் இருக்கு, ரூபத்தன்மை. இப்ப அடுத்தது நிறம், நிறத்தன்மை. பானை இருக்கு, கண்ணு பானைய பாக்குறது, இது என்ன சம்பந்தம்? சயோக சம்பந்தத்துல பானையில உருவமோ நிறமோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். பானையில உருவம் இருக்கு, அந்த உருவமானது சமவாயத்துல இருக்கு. பானை பானை உருவம் சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாது. பானையும் உருவத்தையும் பிரிக்க முடியாது, பிரிச்சுட்டா பானைங்கிற பேர் இருக்காது அதுக்கு. அப்போ பானைங்கிற உருவம் அதோட சமவாய சம்பந்தத்துல இருக்கு. பானையோட கண்ணு சயோக சம்பந்தம், பானையோட உருவம் சமவாய சம்பந்தம். உருவத்தோட உருவத்தன்மை, உருவத்துல அந்த உருவத்தன்மை, உருவத்தன்மைங்கிறது ஜாதி, அந்த உருவத்தன்மை எப்படி இருக்கு? திருப்பி இன்னொரு சமவாயத்துல இருக்கு. உருவத்தையும் உருவத்தன்மையும் பிரிக்க முடியாது. பானை சயோகத்துல இருக்கு, பானையோட பானை உருவம் சமவாயத்துல இருக்கு, பானை உருவமோட பானை உருவத்தன்மை சமவாயத்துல இருக்கு. இந்த ரெண்டாவது நிலைக்கு போன உடனே என்ன சொன்னோம்? சயுக்தம் அப்படின்னு ஆகும்னு சொல்லி சொன்னோம். பானை கண், இந்த பானையோட கண்ணு சயோகத்துல இருக்கிறது இப்ப சயுக்தம் ஆயிடுது. ரெண்டாவது நிலைக்கு போயிட்டாலே சயுக்தம், ரெண்டு நிலைக்கு மேல சயுக்தம் ஆயிடுது. பானையோட பானை அந்த பானை உருவம் சமவாய சம்பந்தத்துல இருக்கு. அந்த சமவாயம் ரெண்டாவது நிலைக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க, சமவயத்தம் பின்னாகும். பானையோட கண்ணு சயுக்த சம்பந்தம், சயோகம் சயுக்தம் ஆயிடுது. பானையோட பானை உருவம் சமவாயத்துல இருக்கிறது சமவேத்தம் ஆயிடுது. பானை உருவத்தோட பானை உருவ தன்மை சமவாயத்துல இருக்கு, அது சமவாயம். முதல் நிலையில தானே இருக்கு, அதனால மாறாது. சயுக்த சமவேத சமவாய, பானையோட கண்ணு சயுக்தக, பானையோட பானை உருவம் பானை ரூபம் சமவாய சமவேத்தம் ஆறுது. பானை உருவமோட பானைத்தன்மை பானை உருவத்தன்மை சமவாய. சயுக்த சமவேத சமவாய சம்பந்தம். அப்படி மூணாவது வகையான சம்பந்தம் பார்க்கிறோம். அடுத்தது நாலாவது வகை, ஸ்ரோத்ரேன சப்த சாட்சாத்காரே சமவாய சன்னிகர்ஷ. காதோட சப்தமானது வந்து விழும்பொழுது இந்திரிய அர்த்தமும் சேரும் பொழுது கண்ணோட விஷயமானது சேரும் பொழுது சம்யோக சம்பந்தம்னு சொல்லி சொன்னோம். பானை கண்ணு ரெண்டு மீட் ஆகும் போது உண்டாகிற சம்பந்தத்துக்கு பேரு சம்யோக சம்பந்தம். அப்போ காதோட சப்தமானது சேரும் பொழுது சம்யோக சம்பந்தத்துல இருக்கணும். ஆனா அந்த சம்யோகத்துக்கு மாத்திரம் வேற ஒரு விஷயம், வேற ஒரு நிலை கொடுக்குறோம். என்னது? சமவாயம் அப்படிங்கிறோம். காதோட சப்தமானது சேரும் பொழுது அந்த சேர்க்கைக்கு சமவாய சம்பந்தம், ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம் அது. காதில் இருக்கிறது ஆகாசம், மகா ஆகாசத்தோட தன்மை என்ன? ஆகாசத்தோட தன்மை என்ன? சப்த குணகம் ஆகாசம். பிரிக்க முடியாத சம்பந்தம் ஆகாசமும் சப்தமும் சம்பந்தம் எடுபட்டது. குணம் குணி, குணம் குணினா குணம் குணத்தை உடையது குணி. அப்படி குணம் குணத்தை உடையது அப்படிங்கிற சம்பந்தமானது பிரிக்க முடியாத சம்பந்தம். அப்படிங்கறதுனால காதோட சப்தமானது சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்தில் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, காதோட சப்தமானது பிரிக்க முடியாத சம்பந்தமான சமவாய சம்பந்தத்தில் இருக்கு. எப்படி? கர்ண விவரவர்த்தி ஆகாசிய, கர்ண விவரவர்த்தி ஆகாசிய ஸ்ரோத்ரத்வாத். அந்த கர்ணத்துக்குள்ள காதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் என்னது? ஸ்ரோத்ரம். அதுதான் அந்த ஆகாசத்தான் ஸ்ரோத்ரம்னு சொல்றோம். அது சப்தசிய ஆகாச குணத்வாத், சப்தமானது ஆகாச குணம். அதனால குணகுணினோச்ச சமவாயா, அது குணமும் குணியும் சமவாய சம்பந்தத்துல இருக்கு, எப்பவுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால பானையும் பானை உருவமும் சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கும். காதும் சப்தமும் ஆகாசமும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த காதோட சப்தம் சம்பந்தப்படுறது சமவாய சம்பந்தம். அதுலயே சப்தத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கே, ரூபம் ரூபத்தன்மை பார்த்த மாதிரி சப்தம் சப்தத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, சப்தத்துவ சாட்சாத்காரே சமவேத சமவாய சன்னிகர்ஷ. காதிருக்கு காதோட சப்தம் உண்டாருது, சப்தத்துல சப்தத்தன்மை இருக்கு, காதோட சப்தமானது சமவாய சம்பந்தத்துல இருக்கு, சப்தத்தோட சப்தத்தன்மை சமவாய சம்பந்தத்துல இருக்கு. ரெண்டாவது நிலைக்கு போகும்போது சமவாயம் சமவேதம் ஆறுது. அதனால சமவேத சமவாய அதான் சம்பந்தம். சமவேத சமவாய, இது சப்தம், இது சப்தத்தன்மை. காதோட சப்தம் சமவேதமா இருக்கு, சப்தமோட சப்தத்தன்மை சமவாயமா இருக்கு. ஸ்ரோத்ர சமவேதே சப்தே சப்தத்வசிய சமவாயா, அதான் சொல்றது. ஸ்ரோத்ரத்துல சமவேத்தமா இருக்கு, சமவாய சம்பந்தத்தோட இருக்கு சப்தம், சமவேத்தமா இருக்கு. அந்த சமவேத்தமா இருக்கிற சப்தத்துல சப்தத்தன்மையானது திருப்பி சமவாயமா இருக்கு. சமவேத சமவாய சம்பந்தம் அப்படிங்கிறது இது அஞ்சாவது வகை. ஆறாவது வகை, அபாவ பிரத்யக்ஷே விசேஷன விசேஷ்ய பாவ சன்னிகர்ஷ. பாணி இன்மை அப்படிங்கிறத பாக்குறேன் நான், பாணி இன்மை அப்படிங்கிறத பாக்குறேன். இந்த தரையில பாணி இருக்கா இல்லையா? பாணி இல்ல. பாணி இல்லைங்கிறது எப்படி தெரியும்? இருக்கிற விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாத விஷயம் எப்படி தெரியறது? இல்லாத விஷயத்தை எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லு கேள்வி கேட்பாங்க. இப்ப இல்லாத விஷயத்த நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதுக்கு ஆதாரமான விஷயம் ஸ்பஷ்டமா பார்க்கப்படும் பொழுது அந்த விஷயமானது இல்லை அப்படிங்கிறது தெரியறது. எந்த ஆதாரத்துல நான் அந்த இல்லாத விஷயத்த பாக்குறேனோ அந்த ஆதாரமானது நேரடியா இந்திரியத்தோட சம்பந்தப்படும் பொழுது அந்த விஷயமானது அந்த ஆதாரத்துல இல்ல அப்படிங்கிறது தெளிவாரு. அது எப்படி தெளிவாருது அப்படின்னா, விசேஷ விசேஷ்ய பாவ சம்பந்தம் அப்படிங்கிற இந்த சம்பந்தத்துல. இது எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, கட்டாபாவத் பூதலம் இத்தியத்திர சக்ஷு சயுக்தே பூதலே கட்டாபாவத்திய விசேஷத்வாத். கட அபாவத் பூதலம், பூதலம் பூதலம் ஆதாரம் எப்படி இருக்கு? கட அபாவத் அப்படின்னா பாணி இன்மை உடையது, வத் அப்படிங்கிறது உடையது அர்த்தம், வத் அப்படிங்கிற பிரத்தியம் இங்க உடையதுங்கிற அர்த்தம். அது பாணி இன்மை உடையது, எது? பூமி. பாணி இன்மை உடையது அப்படிங்கிறது, பாணி இன்மை அப்படிங்கிறது விசேஷம், பூதலம் பூமிங்கிறது விசேஷம். பாணி இன்மைங்கிறது சிறப்பு, பூமிங்கிறது சிறப்பிக்கப்பட்டது. இந்த விசேஷ விசேஷ பாவ சம்பந்தத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது சக்ஷு சயுக்தே பூத்திலே, கண்ணு நேரடியா எதை பாக்குறது, விசேஷத்தை பாக்குறது. அந்த விசேஷத்துல விசேஷமா என்ன இருக்கு, பானை இன்மை இருக்கு. கண்ணு சயுக்தமா எதுல இருக்கு, பூமியில இருக்கு. அந்த பூமியில விசேஷமா பானை இன்மை இருக்கு. அதனால இந்த பானை இன்மையானது எனக்கு இந்திரியத்தினால அறியப்படுறதா ஒரு பிரத்யட்சம் ஞானமா உண்டாருது. இல்லாட்டி அனுமான ஞானத்துக்கு கொண்டு போகணும், பிரத்யட்ச ஞானமா இருக்காது. அபாவங்கிறது அனுமான ஞானம் ஆகிடும். ஏன் பானை இல்லைங்கிறத அனுமானம் பண்றேன்னு ஆயிடும், பிரத்யட்சத்தையே அனுமானம் பண்றதா ஆயிடும் நில. ஆனா பிரத்யட்சேன விஷயனாப்பி அனுமானம் அனுமானம் கிரியத்தே நியாய ரசிக்காக அப்படின்னு சொல்லி சொல்லி வாக்கியம் இருக்கு. பிரத்யட்ச விஷயத்துல கூட அனுமானத்தை செய்வானா நியாய ரசிகன், நியாய ரசிகன்னா இந்த தர்க்கம் அனுமானம் பண்ண புரிஞ்சுட்டவன் தெரிஞ்சிடுவன், அது அதை விரும்புறவன். அவன் பிரத்யட்ச விஷயத்துல கூட அனுமானம் பண்ணுவானோ, அந்த மாதிரி தப்பான அறிவாயிடும், அது அனுமான அறிவாயிடும். இங்க அனுமான அறிவு இல்ல, பிரத்யட்சமான அறிவு. ஏவம் சன்னிகர்ஷ சட்டஜன்யம் ஞானம் பிரத்யட்சம். அப்படி இந்த ஆறு வகையான சம்பந்தத்தினால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யட்சம். தது காரணம் இந்திரியம். அந்த பிரத்யட்சத்துக்கு காரணம் என்ன, இந்திரியம். அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இங்க அசாதாரணமான காரணம் என்னது, இந்திரியம் தான். ஏன்னா கண்ணு முதலிய இந்திரியங்கள் இல்லைன்னா பிரத்யட்சமே உண்டாகாது, காது கேட்கலன்னா சப்த பிரத்யட்சமே உண்டாகாது. அதனால அந்தந்த இந்திரியம் தான் இங்க காரணம், கருவி அந்த பிரத்யட்சத்தை அடையிறதுக்கு. தஸ்மாது இந்திரியம் பிரத்யட்ச பிரமாணம் இது சித்தம். அதனால என்ன நிரூபணமாறுது, இந்திரியம் தான் பிரத்யட்ச பிரமாணம். ஏன்னா பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது, ஞானத்தை அடையும் சரியான கருவி, சரியான ஞானத்தை அடையும் கருவி, சரியான ஞானத்தை அடையும் கருவி. அப்போ இந்த சரியான ஞானத்தை அடையறதுக்கு கருவி என்னது, கண்ணுதான். அதனால கண்ணுதான் பிரத்யட்ச பிரமாணம். பிரத்யம்னா என்னங்கிறதுக்கு விஷயம் என்ன சொன்னோம், இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யம்னு சொல்லி சொன்னோம். பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம் என்னது, இந்த இந்திரியம் தான். அதனால பிரத்யம் யாச்சாக்கம் அப்படி சொல்லி பிரத்யமானது முடிஞ்சு போச்சு. அடுத்தது அனுமான பரிச்சேத, அச அனுமான பரிச்சேத. அனுமான பரிச்சேதமானது ரொம்ப முக்கியமான பரிச்சேதம். நியாயத்திலேயே எது முக்கியம்னு சொல்லி சொன்னா இந்த அனுமானம். இந்த அனுமானத்திலேயே எது முக்கியம்னு சொல்லி சொன்னா உபாதி, உபாதிஸ்து மகாவியாதி அப்படிம்பாங்க. அனுமானத்துல வர்ற உபாதிய மகாவியாதி அப்படிமா. அந்த மாதிரி இந்த அனுமானத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. அனுமிதி கரணம் அனுமானம். அனுமிதி ஞானத்துக்கு கரணமா இருக்கிறது அனுமானம். அனுமிதிங்கிற ஞானத்துக்கு கருவியா இருக்கிறதுக்கு பேரு அனுமானம். அந்த அனுமானம் என்ன, அனுமிதி என்னது, பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமிதி. பராமர்ஷ ஜன்யம் ஞானம், பராமர்ஷ ஜன்யம் ஞானம்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை நாம பாக்குறோம், அந்த விஷயத்தினால நமக்கு தோன்றது. அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது அதனால நமக்கு ஒரு அறிவு தோன்றது. அந்த அறிவுனால உண்டாருது, தூண்டப்பட்ட அறிவுனால உண்டாற ஞானத்துக்கு பேரு அனுமிதி. பராமர்ஷம்னா என்ன, ஒண்ணு ஒன்றையும் பார்ப்போம். பராமர்ஷா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் பராமர்ஷ. பராமர்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா, வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம், வியாப்தி கூடியதான பக்ஷ தர்ம தன்மையின் ஞானத்துக்கு பேரு பராமர்ஷம். ஒரு வார்த்தை புரியலங்கிறதுக்கு விளக்கம் கேட்டா இன்னொரு புது வார்த்தையை சொல்லி அதுக்கு விளக்குறீங்க, இன்னொரு புது வார்த்தைக்கு விளக்கம் கேட்டா இன்னொரு புது வார்த்தை சொல்லி அதையும் விளக்குறீங்க. அப்படி போயிட்டே இருந்தா என்ன முடிவு உண்டாகும் அப்படின்னா, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. வியாப்தி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தோட தொடர்புடைய ஞானம். எத்த எத்த தூமக தத்ர தத்ர வன்னிகி இது சாச்சரிய நியமோ வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சாச்சரிய நியம தொடர்புடையதாக, நான் நேத்தியா சொன்ன இந்த புகை கண்டினியூட்டி இருக்கணும், அந்த கண்டினியூட்டி அதுதான் சாச்சரியம். அந்த கண்டினியூட்டி அந்த தொடர்புடையதான நிலைக்கு பேரு வியாப்தி. அந்த நியமம் எப்பவுமே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வியாப்தி. எல்லா இடத்துலயும் அந்த கண்டினியூட்டி நீங்க பாக்கணும். புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ற அந்த கண்டினியூட்டி இருக்கணும், அப்பதான் அதுக்கு வியாப்தின்னு பேர் வரும். அந்த வியாப்தி எப்ப நான் நிரூபணம், இதுதான் வியாப்தி அப்படின்றதுக்கு நான் எப்போ நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலு ஸ்டேஜ்ல நாலு நிலையில நீங்க பாத்துட்டீங்கன்னா, நாலு இடத்துல வேறு வேறு இடத்துல இதே மாதிரியான விஷயம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா பொதுப்படையான ஒரு அறிவு அடைவோம். அந்த பொதுப்படையான அறிவுக்கு பேர் தான் வியாப்தி. எங்கெல்லாம் இப்படி இருக்கோ அங்கெல்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த அறிவுக்கு பேர் தான் வியாப்தி. இங்க பராமர்சம்னா என்னது, வியாப்தி விசிஷ்ட விசிஷ்டனா கூடிய அப்படிப்பட்ட பொதுப்படையான அறிவு கூடியதான பக்ஷ தர்மதா ஞானம், பக்ஷ தர்ம தன்மையின் ஞானம். பக்ஷம்னா என்ன அது புரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் தர்மதா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. அதனால பார்ப்போம், யதா வன்னி வியாப்திய தூமவான் அயம் பர்வதி ஞானம் பராமர்ஷ. பராமர்ஷ ஞானம் என்னது இங்க அப்படின்னா, வன்னி வியாப்திய தூமவான், வியாப்தி கூடியதான பக்ஷ தர்மதா ஞானம் தான் பராமர்ஷம் சொல்லி சொல்லியிருக்கு. அதுக்கு உதாரணம் கொடுக்கிறாரு, வன்னி வியாப்திய, வன்னினால் வியாபிக்கப்பட்டதான தூமமுடையதான தூமவான், வன்னி வியாப்பிய தூமவான், வன்னி நெருப்பு புகை சூழ்ந்ததான நெருப்பு உடையதாகினது இந்த பர்வதம். நெருப்பு எப்படிப்பட்டது, புகை சூழப்பட்டதாக இருக்கிறது, அப்படிப்பட்டதானது இந்த பருவம். வியாபகம் வியாபியம் ரெண்டு விஷயம், வியாபகம் இது வியாபிக்கப்பட்டதா இருக்கோ, வியாபியம் இது வியாபிச்சதா இருக்கோ, அதிக தேசத்துல எது இருக்கோ அது வியாபியம், குறைஞ்ச தேசத்துல இருக்கோ இது அது வியாபகம். அப்படி இந்த நெருப்பானது அந்த வியாபியமான அந்த புகையோட சம்பந்தப்பட்டதா இருக்கு, அப்படிப்பட்டதான மலை இது அப்படிங்கிற ஞானத்துக்கு பேரு பராமர்ஷம். தஜன்யம் பர்வதோ வன்னிமானித்தி ஞானம் அனுமதி. அதனால என்ன ஞானம், எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நெல் மலை எப்படிப்பட்டது, நெருப்புடையது, மலை நெருப்புடையது அப்படிங்கிற அந்த ஞானம் தான் எனக்கு அனுமதி, அனுமான ஞானம். மலை நெருப்புடையதுங்கிற அனுமான ஞானம் அதுக்கு பேர் தான் அனுமதி. அந்த அனுமதியான எப்படி உண்டானது, வியாப்தி கூடியதான பக்ஷ தர்மத்தா ஞானத்தினால. அதாவது புகை சூழ்ந்ததான நெருப்புடையது இந்த மலை அப்படிங்கிற ஞானத்தினால. இப்போ அதுலயும் எத்திர எத்திர தூம தத்திர தத்திர அக்னி சாச்சரியமோ வியாப்தி, வியாப்தினு சொல்லி கேட்டா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. எத்திர எத்திர தூம எங்கெல்லாம் புகை இருக்கோ தத்திர தத்திர வன்னிகி அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த சாச்சரிய நியமம் பொதுப்படையான பொதுவான அறிவு, இந்த எப்பொழுதும் தொடர்புடையதான எப்பொழுதும் நிலைப்பட்டதான அறிவுக்கு பேரு, எப்பொழுதும் உண்டாகிறதான அறிவுக்கு பேரு வியாப்தி. எல்லா இடத்துலயும் இது உண்டாகணும், எல்லா நிலைகளையும் உண்டாகணும், அப்படிப்பட்ட நிலைக்கு பேரு வியாப்தி. வியாப்தியசிய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா. பக்ஷ தர்மதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வியாப்தியமானது அந்த பர்வத்தம் முதலிய இடத்துல இருக்கணும். வியாப்தியம்னு சொல்லி சொன்னா இங்க என்னது, புகை. புகையானது மலை முதலிய இடத்துல இருக்கணும். பக்ஷம்னு சொல்லி சொன்னா எந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடம், அதுக்கு பேர் பக்ஷம். அந்த பக்ஷத்துல இருக்கணும். அப்படின்னா நெருப்பை என்னால பார்க்க முடியாது, நெருப்பு வியாபியமா இருக்க முடியாது. ஏன் நெருப்பை பார்க்க முடியாது, பார்க்கறது அதிக தேசத்துல இருக்கிறது புகை. அந்த புகை பக்ஷமான மலையில, ஏன்னா பக்ஷம்ன்றது என்னதுன்னா நான் எந்த இடத்துல எதை நிரூபிக்க ஆசைப்படுறேனோ அதுதான் பட்சம். அப்படி மலையில நெருப்பு இருக்குன்னு நிரூபிக்க ஆசைப்படுறேன், அதுதான் பட்சம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ புகை சூழ்ந்ததான நெருப்புடையது இந்த மலை, அந்த மாதிரியான அந்த புகை சூழ்ந்ததான நெருப்பு இருக்கிற இடத்துக்கு பேரு தான் எந்த எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பேரு தான் பக்ஷ தர்மதா. அனுமானம் திவிதம் சுவார்த்தம் பராத்தம் ச. அப்படி அனுமானத்துக்கு வரும், அனுமானத்துல பொதுவா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச உடனே அனுமானம்னா என்ன, அனுமானம் எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேட்டா, அனுமானம் ரெண்டு வகை, ஒன்னு சுவார்த்தம் இன்னொன்னு பராத்தம். ஒன்னு தனக்காக பண்றது, இன்னொன்னு மத்தவங்களுக்கோசரம் பண்றது. சுவார்த்த அனுமானத்துல இந்த மாதிரி பஞ்சாவயவ வாக்கியம்னு சொல்லுவான், அஞ்சு அவயவம் கூடியதானது அது வேண்டாம். பிரதிஜா உபநயம் நிகமம் உதாரணம், இல்ல பிரதிஜா ஹேத்து உதாரணம் உபநயம் நிகமம், இந்த அஞ்சு, இந்த அஞ்சும் பராத்த அனுமானத்துக்கு தேவை, சுவார்த்த அனுமானத்துக்கு தேவையில்லை. இன்னொருத்தனுக்கு நீங்க நிரூபிக்கணும்னு தான் இந்த அஞ்சு அவயவம் வேணும். இது நைய்யாயிக்கங்களோட மதம். வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்க, பிரதிஜா ஹேத்து உபநயம், இல்லாட்டி உபநயம் நிகமம், பிரதிஜா ஹேத்து உதாரணம் உபநயம் நிகமம். பிரதிஜா ஹேத்து உதாரணம் இருக்கலாம், இல்ல உதாரணம் நிகமம் உபநயம், இந்த மூணு இருக்கலாம். முதல் மூணோ இல்ல கடைசி மூணோ எதை வச்சுனாலும் நீங்க பராத்த அனுமானம் பண்ண முடியும் அப்படின்னு வேதாந்தத்தோட மதம். இங்க அஞ்சு அவயவ வாக்கியம் இருந்தா தான், அஞ்சு பாகங்கள் கூடியதான வாக்கியம் இருந்தா தான் நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்க முடியும் ஒரு விஷயத்த. என்னது அது, சுவார்த்த அனுமு சுவார்த்தம் அனுமதி ஹேது, சுவார்த்தம் சுவா அனுமதி ஹேது. சுவார்த்தம் சொல்லி சொன்னா தனக்காக பண்ணக்கூடிய அனுமானம், அந்த ஞானத்துக்கு காரணமானது சுவார்த்தம். அது இப்படி ததா ஸ்வயமேவ புயோ தர்ஷினின எத்திர எத்திர தூமா தத்திர தத்திர அக்னி இதி மகானசாதோ வியாப்தி கிரகித்வா பர்வதம் பர்வத சமீபம் கத தத்கதே ச அசௌ ச அக்னௌ சந்நிதானஹ பர்வதே தூமம் பஷ்யன் வியாப்தி ஸ்மரதி. அப்போ திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த பாக்குறான் இவனே, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்து இந்த வியாப்திய மண்டையில நிறுத்தி வச்சுருவான். நிறுத்தி வச்சுட்டே ஒரு நடந்து போறான். நடந்து போகும்போது மலனி தெரியறது, மலையில புகை இருக்கு, நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறான். நெருப்பு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கெல்லாம் புகை இருக்கோ அந்தெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த வியாப்தியானது அவனுக்கு ஞாபகம் வருது. புகைய பாக்குறான், மலையில புகை இருக்கான்ட்டு. புகைய பார்த்துட்ட உடனே இந்த மலையில புகை இருக்கு அப்படிங்கறதுனால அப்படின்னு உனக்கு உடனே வியாப்தி ஞாபகம் வருது. என்னது, எத்திர எத்திர தூம தத்திர தத்திர அக்னிதி. இந்த வியாப்தியானது ஞாபகம் வருது, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, நம்ம சமையல் கட்டு மாதிரி, அதனால இங்கேயும் நெருப்பு இருக்கு. சமையல் கட்டு மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா, சமையல் கட்டு, அக்னி குண்டம், இந்த மாதிரி ஹோமம் பண்ற இடத்துல இதெல்லாம் நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்கு, அதனால இங்கேயும் புகை இருக்கு, அதனால நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு புத்தி வருது. ததனந்தரம் பன்னி வியாப்திய தூமவான் அயம் பர்வதக இதி ஞானம் உற்பத்தியத்தை. அதுக்கப்புறம் அவனுக்கு உண்டாருது என்னது, இந்த நெருப்பானது புகை சூழப்பட்டதாக இருக்கிறதா இருக்கு இந்த மலை, நெருப்புல புகை சூழ்ந்தா இருக்கிறது இந்த மலை, அப்படிப்பட்ட மலையை நான் பாக்குறேன், நெருப்புடையதான மலை அப்படின்னு அர்த்தம். அயமேவ லிங்க பராமர்சத்தை, இதுதான் லிங்க பராமர்சம்னு சொல்லி சொல்றான். தஸ்மாது பர்வதோ வன்னிமானிதி ஞானம் அனுமதி உற்பத்தியத்தை ததையிட்ட சுவார்த்த அனுமானம். அதனால என்ன ஆறுது, இந்த மலை நெருப்புடையது அப்படிங்கறத அந்த அறிவானது உண்டாருது. இந்த அனுமதி ஞானமானது, இந்த அனுமதி தான் அனுமான ஞானம், இந்த அனுமான ஞானமானது உண்டாருது, இதுதான் சுவார்த்த அனுமானம் சொல்றது. பல இடத்துல நீங்க பார்த்தத அந்த வியாப்திய மலையில இல்ல எந்த இடத்துல நீங்க நிரூபிக்க முயற்சி பண்றீங்களோ அந்த பக்ஷ தர்மத்தால நிரூபிக்கிறீங்க. நிரூபிச்சுட்டு என்ன நிரூபிக்க ஆசைப்பட்டீங்களோ அத நீங்க அறியறீங்க, அதுக்குதான் சுவார்த்த அனுமானம்னு பேரு. பரார்த்த அனுமானம் என்னது பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: திருச்சிற்றம்பலம் செப்பார் முளைபங்கன் தென்னன் பெருந்துரையா

யோகம் ஆக்குவித்து அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்து உள்ளிருக்கும் உள்ளாரை அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணம்மானாய் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணம்மானாய் அரகரம் அப்பார்வதி வதை மகாதேவ சிவனை சிவர்களே ஒன்பதாம் சூத்திரத்திலே நாம் நுழைய இருக்கிறோம். அது சாதனையின் இறுதியிலே அமைந்திருக்கிறது. இன்றைக்கு கூட நாம வந்து மூணாவது இயல நிறைவு செய்யணும். சாதனை இயல், ஒரு ஆன்மா சாதிக்க வேண்டியது என்ன, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பயன். எப்பொழுதுமே சாதனை செஞ்ச பிறகுதான பயன். அதுபோல சாதனை இயல்ல இறுதி சூத்திரங்கள், அதாவது ஞானம் என்பது எப்பொழுது முற்று பெறுகிறது. எட்டாம் சூத்திரத்துல பார்த்தோம், ஞானம் என்பது சைவ சித்தாந்த கொள்கையின் பிரகாரம் பல்வேறு ஜென்மங்களிலே நாம் செய்த சரியே கிரியை யோகம் ஆகியவை நிறைவு செய்யப்பட்டு இறைவனே குருவாக வந்து உபதேசம் செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த ஞானம், உண்மையான ஞானம் அப்பொழுதுதான் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அதே ஞானம் என்ற சொல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல். அதை திருக்குறள் பரிமேலழகர் சொன்னார், ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வுன்னு எழுதினார். ஞானத்துக்கு என்னதான் டெபினிஷன் கொடுக்கிறது? அதனால அவர் என்ன சொல்லிட்டார், எது வீடு வேட்டை தருகிறதோ அது ஞானம் அப்படி சொன்னார். ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. மற்றபடி ஞானத்துக்கு என்னதான் டெபினிஷன் கொடுத்தா கூட அது முட்டு வராது. அது வந்து இதுல வருது, மெய்யுணர்தல். மெய்யுணர்தல்ல முதல்ல ஒரு தோற்றுவாய் ஒன்னு செய்வார் பரிமையில, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தோற்றுவாய் பண்ணுவார். அந்த தோற்றுவாய் அப்புறம் தான் குரலுக்கு உடக்கம் சொல்வார். முப்பத்தி ஆறு, ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு, எது வீடு பயத்தை தருகிறதோ அதுதான் ஞானம். ஆகவே அந்த ஞானம் முட்டி பெற்ற உடனே இந்த ஆன்மாவானது, அதான் எட்டாம் சொன்னா தவத்தினில் உணர்த்த, தவம் காரணமாக, அந்த தவம் என்பது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்து சரியகிரியா யோகங்கள், அந்த நிலை வந்தவன என்ன பண்றாரு, இறைவனே குருவாக வந்து உணர்த்துகிற. மாணிக்க வாசகர் போன்றவருக்கு அப்படிதானே வர, இறைவனே குருவாக வந்து, அதுக்குதான் என்ன பேரு, உபதேசம். அதுதான் உபதேசம், அதான் எட்டாம் சொல்ல பார்த்தோம். ஒன்பதாம் சூத்திரத்தில் என்ன செய்ய போறார் என்று கேட்டால், எப்பொழுது இந்த ஆன்மாவானது பூரணமாக சுத்தி அடைகிறது. ஒன்பதாம் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு சொல்றாருன்னா, ஆன்ம சுத்தி பண்ணுவார் உணர்த்துதல் முதலீட்டு. கம்ப்ளீட் பியூரிபிகேஷன் ஆஃப் த சோல். அந்த கம்ப்ளீட் பியூரிபிகேஷன் எப்ப வரும், மூன்று மலங்களுடைய எஃபெக்ட் எப்ப அந்த ஆன்மாவில இல்லாம போதோ அதான் பியூரிபிகேஷன். ஆணவம் கர்மம் மாய என்கின்ற மூன்று மலங்கள் பிறவி காலத்திலிருந்து இந்த ஆன்மாவை தாக்கிக் கொண்டே வருது. அந்த தாக்கத்தை நம்ம உணராமே இருக்கிறோம். அதனுடைய மூன்று மலத்தினுடைய தாக்கம் எப்பொழுது அறவே நின்று போய் விடுகிறதோ அதுதான் ஆன்ம சுத்தி. ஒன்னொரு டெபினிஷன். அதுக்கு சித்தாந்தத்தில் என்ன டெக்னிக்கல் வார்த்தை கொடுத்தாங்க, ஆன்ம சுத்தி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பியூரிபிகேஷன் ஆஃப் த சோல். அந்த மூன்று மலங்களுடைய தாக்கம் எப்பொழுது இந்த ஆன்மாவின் மீது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது இந்த ஆன்மா சுத்தி அடைகிறது. அப்படி வந்த உடனே தான் என்ன பண்ணுது, அடுத்து இந்த ஆன்மா வந்து அதுக்கு அடுத்தால கூட ரெண்டு நிலைக்கு போகுது, சிவ யோகம் சிவ போகம். கம்ப்ளீட் பியூரிபிகேஷன் வந்த பிறகு ஆன்மா வரக்கூடிய ஸ்டேஜ் சிவ யோகம், அதுக்கப்புறம் சிவ போகம். அதான் சொன்னேன் இல்லையா, பத்துடையீர் ஈசன் படவடியீர் பாங்குடையீர்,
பத்து என்பது தச காரியங்கள். அதே போல எட்டு கொலாம் அவன் ஈடில் பெருங்குணம், பத்து கொலாம் அடியார் செய்கைதானே. அப்ப அடியாருடைய அந்த நிலை வந்து பத்துன்னு, பத்து கொலாம் அடியார் செய்கைதானே. இந்த திருமுறைகளுக்கெல்லாம் அது மாதிரி சித்தாந்த சாஸ்திர நோக்களை பார்க்கணும், லிட்டரலா பொருள் பார்க்கக்கூடாது. இதுதான் சாஸ்திரம் படிக்கிறது. சாஸ்திரம் எதுக்கு படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம திருமுறைகள் ஞானிகளுடைய வாக்கு வந்து தே ஆர் சம்திங் பியாண்ட் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் இல்ல, அவங்க வந்து இந்த இலக்கியத்துக்கு அப்பாற்பட்ட சில உண்மைகளை நமக்கு உணர்த்த வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லையா, என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வி ஷுட் ப்ரிப்பேர் அவர்செல்ஸ். அதுக்குதான் சாஸ்திரங்களை படிக்கிறோம். வாட் தே மென்ட் பை தி யூசேஜ் ஆஃப் சச் வேர்ட்ஸ், வாட் தே மென்ட் டு கன்வே, வாட் தே இன்டென்ட் டு கன்வே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். அந்த வகையில் இப்ப இந்த உபதாச சூத்திரத்துல இந்த ஆன்மா செய்ய வேண்டிய ஒரு கடைசி சாதனம். அப்புறம் பத்தாம் ஜோதிரில சிவயோகத்துக்கு போயிருதான், கடைசி நிலைக்கு தான் என்ன பேரு, சிவபோகம். அதாவது ஆன்மாவுடைய கடைசி நிலைதான் சிவபோகம். ஆகவே சிவயோகம் சிவபோகம். இப்பொழுது இந்த சூத்திரத்தை என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இதுல கண்ணுன்னு ஒரு வார்த்தை வருது, அந்த இது அந்த இன்னொரு கல் வச்சுக்கீங்களா என்பதற்கு தமிழில் மூணு வகையான அர்த்தம் உண்டு. ஒன்னு நம்முடைய ஐ, இன்னொன்னு அறிவுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஏழாம் வேற்றுமை உருது. கண் என்ற வார்த்தை மூணு விதமான பொருள்ல தமிழ்ல வரும். ஆகவே இங்க வந்து ஊனக்கண், ஊனக்கண் பாசம், இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஊனக்கண் என்பது பசு ஞானம், இது வந்து பசு ஞானம். பாசம் என்பது பாச ஞானம். ஊனக்கண், அப்ப கண் என்பது என்ன பொருள் வருது, அறிவு அல்லது ஞானம். ஊனக்கண் பசி ஞானத்தினாலும் பாச ஞானத்தினாலும் உணர முடியாத பதியை, இறைவனை இந்த ரெண்டு ஞானத்தினாலும் உணர முடியாது. இந்த பாச ஞானத்துல எல்லாமே அடங்கிருது. இன்னைக்கு உள்ள சயின்ஸ் எல்லாம் எதுல அடங்கும், பாச ஞானம். அதனால ரெண்டுக்கும் என்ன பண்ணாருன்னா, சிவஞான உபதத்தை மொழிபெயர்த்த HR ஒய்சிங்டன் என்ன சொல்வாருன்னு கேட்டீங்கன்னா, பாச ஞானத்துக்கு என்ன எழுதுவாரு, அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ கார்போரியல் ஆர்கன்ஸ். ஒரு வெள்ளக்கார சிறுஞான பாச ஞானம் என்பதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ கார்போரியல் ஆர்கன்ஸ், பசி ஞானம் கார்போரியல். ஊனக்கண்ணுக்கு என்ன சொன்னார், பசி ஞானம் இன்டெலக்ட் ஆஃப் த சோல். பசி ஞானம் வந்து நம்முடைய இன்டெலக்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில வேலை செய்யுது. உணரா பதியை, இதெல்லாம் இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், பதி என்பது ரெண்டு இடத்துல வருது, இங்க ஒரு பதி இங்க ஒரு பதி. பாசம்ங்கிறது ரெண்டு இடத்துல வருது, இங்க ஒரு பாசம் இங்க ஒரு பாசம். பதி பாசம் ரெண்டு ரெண்டு இடத்துல வருது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி. இந்த சிந்தை என்றதுக்கு இந்த இடத்துல இருதயம் அர்த்தம், நாடி என்பதற்கு நாடுக, கட்டளை வாக்கியமா சொல்வது, வேண்டுகோளாக சொல்வது அப்படிலாம் இருக்கு இல்லையா, இம்பரேட்டிவ் ஆப்டேட்டிவ் அப்படிலாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது இங்க வந்து இட் இஸ் இம்பரேட்டிவ், யூ ஹாவ் டு டூ இட், யூ ஆர் பவுண்ட் டு டூ இட் அப்படின்னு எம்பசைஸோட சொல்றது இல்லையா, கட்டளை வாக்கியம் சொல்லணும் தமிழ்ல சொன்னா, கட்டளை. நாடுக சிந்தை நாடுக, அவர் சொன்னது அவ்வளவுதான். இந்த சிந்தை நாடுகிற அவர் ரெண்டு வார்த்தைய அப்ப அருணிந்தி சிவார் என்ன மீன் பண்றாருன்னு அவருக்கு நேரடியா பாடம் கேட்டவர் ஆச்சேன், மெய்கண்டார்ட்ட நேரடியா பாடம் கேட்டது என்னங்கிறதான்னு தெரியும்.
அப்புறம் உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ. உரா துணை, இந்த உரா என்பது உராதல் என்று சொன்னால் அப்படியே ஒரு ஒரு போர்ஸ் ஆனது எல்லா பக்கமும் அடிக்குது இல்லையா, உராவுதல் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல், உராவுதல். துணை, துணைனா என்ன அர்த்தம் தெரியுமா, ஸ்பீடு. துணை என்பதற்கு மூணுசை நையனா போட்டா துணைனா டெபுட்டின்னு அர்த்தம். இங்க என்ன இருக்கு, ரெண்டு சுழி நையண்ணா. துணை என்பது ஹை ஸ்பீடுன்னு அர்த்தம் தமிழ்ல. அது தொல்காப்பியத்துல வருது, கதழ்வும் துணைவும் விரைவின் பொருள. தொல்காப்பியத்துல இலக்கணம் வருது, கதழ்வும் துணையும் துணையும் விரைவின் பொருள். தமிழ் இலக்கணத்துல அது இப்படி வருது, துணை என்பது ஹை ஸ்பீடு அப்படிங்கிற இடத்துல வருது. தொல்காப்பியத்திலே கொடுக்கிற. அப்புறம் தேர்த்து என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேரினுடைய தன்மையே உடையது. இந்த இடத்துல தேர்ங்கிறத எதை குறிக்கிறார்னா, உரா துணை தேர் காணல் நீர். அதாவது காட்டுல வந்து நல்ல சூரியன் வெளிச்சத்துல இருக்கும்போது இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணும்னு கேட்டா, தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கு தண்ணி மாதிரியே தெரியுமா, அது அப்படியே அந்த அலைகள் அடிக்கிறது. அதுக்காக என்ன பண்ண, மிருகங்கள்லாம் தண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது நல்ல கடுமையான சம்மர்ல தாகத்துக்காக அறிந்து கொண்டிருக்கும். அது போக போக என்ன பண்ணோம்னா அது அதுவும் போயிட்டே இருக்கும். அப்போ அது தாகத்தை தணிப்பதற்கு பயன்படாது காணல் நீர். அதனால என்ன சொன்னாங்க, உரா துணை தேர். அதுக்கு எழுதினாரு பிளீட்டிங் மிரேஜ் எழுதினாரு இங்கிலீஷ்ல. அதாவது ஜெயம் நல்லுசாமி எழுதும் போது என்ன, பிளீட்டிங் மிரேஜ். ஹெச்ஆர் வைசின்றதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், பேய் தேர் என்பதற்கு டெவில் கார்னு அர்த்தம் பண்ணுவார் இங்கிலீஷ்ல, டெவில் கார். அதாவது காணல் நீருக்கு தமிழ்ல பல சொற்கள் உண்டு. பேய் தேர்னு ஒரு சொல் உண்டு, அழகை தேர் தமிழ்ல, அழகை தேர், பேய் தேர், இதெல்லாம் காணல் நீரை குறிக்கும். பேய் தேர், பேய் சொல்லும் அதே தான், பேய் தேர். அழகை தேர், அழகை தேர், இது வந்து காணல் நீருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதாவது காணல் நீர் என்பது அதுவும் ஒரு பொய்யின் அர்த்தம் இல்ல. காணல் நீருடைய தன்மையே என்ன, பாக்குற மாதிரி நீர் மாதிரி தெரியும், நீர் இல்ல, அதனுடைய தன்மையே அப்படிதான். ஆனா அந்த காணல் நீரை வைத்துக் கொண்டு நம்முடைய தாகத்தை தவிக்க முடியுது, தவிர்க்க முடியுமா, முடியாது இல்லையா. ஆகினால நாம் அனுபவித்த இங்க என்ன பொருள் என்று கேட்டால், இந்த காணல் நீரன ஒருவ என்று சொன்னால் அவற்றிலிருந்து நீங்க. நேத்தே நம்ம பார்த்தோம் ஒருவுதல், ஒருவுதல் என்றால் என்ன அர்த்தம், அது வந்து நீங்கிறது, இனிமே அது வேண்டாம். அது திருவள்ளுவர் ஆட்சி பண்ணார்னு காமிச்சேன் நேற்று சொல்லும் சரியா. அதாவது நந்தின்பால், அதாவது தீது ஒரி சொல்ற, சென்ற விடத்தார் செலவிடா, தீதொரி நந்தின்பால் உயிப்பது அறிவு. அப்ப சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரி, இந்த உருவிங்கிற வார்த்தை அளவடை வெற்றி ஒரின்னு வருது திருக்குறள், இந்த ஆட்சி திருக்குறளே வருது. அப்ப ஒருவுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டா, இடத்தை விட்டு நீங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதுமே சிவஞான போதம் படிக்க வந்துட்டோம்னா ஏற்கனவே மற்ற சூத்திரங்கள்ல என்ன டெபினிஷன் கொடுத்திருக்கிறாரோ அதை விட்டக்கூடாது. ஒருவுதல் என்றால் இங்க இருந்து அங்க போறதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டா ஆன்மாவுக்கு என்ன இல்லைன்னு சொன்ன நேரத்தை குடை பயிற்சி இல்லை. அப்ப அந்த ஆன்மா வந்து அங்க உருவுது என்று சொன்னால் அதனுடைய அறிவிலே இருந்து நீங்குவது, இனிமே இது பயன்படாதுன்னு விடுறது. இப்ப சாதாரண சொன்ன அதை பத்தி நினைக்காத விட்டுரு அப்படின்னா தூக்கி போடுறதுன்னு அர்த்தம் இல்லையே. அதனால அங்க உருவுதல் என்பது உணர்ச்சி விஷயம்னு சொல்லு தமிழ்ல. அந்த பாசத்தை உருவ அப்புறம் நான் விளக்கேன். முதல்ல வந்து இந்த சூத்திரத்தை எப்படி எப்படி என்ன பொருள் கொள்ளணுங்கிறத பாத்துக்கணும். தன்னிலாம் பதி, தன்னிலாம் பதி விதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட கூடாது. தன்னிலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து. இப்ப முதல்ல என்ன தெரியுங்கிறாரு, இந்த உலகம் ஊனக்கண் பாசம், பாசம் இந்த உலகம் போறாமே என்னது, மாயையினுடைய காணியம் தான் உலகம்.
அந்த உலகம் என்பது நம்முடைய சித்தாந்தத்துல வரும்போது என்ன வருது, 36 தத்துவங்கள். ஏன்னா தத்துவங்களாக வராத அந்த பாசம் வந்து நமக்கு அனுபவத்துக்கு வராது. தத்துவங்களாக கன்வெர்ட் பண்ற மாதிரிதான் நமக்கு அனுபவத்துக்கு வருது. அப்ப இந்த இடத்த பாசங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிருத்திவியிலே இருந்து நாத தத்துவங்களை உள்ள 36 தத்துவங்கள்னு அர்த்தம். பாசம் என்பது பொதுவாக இங்கே மாயையை குறிப்பிட்டு, அதுல ஆன்மாவுடைய அனுபவத்துக்கு வர்றது மாயை முழுசு இல்ல. சித்தாந்த படிச்சதையும் மறந்துட்டீங்க, மறந்துட்டு ஏற்கனவே படிச்சதும் ஞாபகத்தே வரணும். அங்க பாசம்ங்கிறது பாச ஞானம். இந்த ரெண்டாவது பாசம் பாசம் ஒருவன், அது 1 முதல் 36 தத்துவங்களில இருந்து அவைகள் நீங்க. எப்படி நீங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவங்கள் இறைவனை அறிவதற்கு துணை செய்யாது என்று நீங்குவது. அதாவது உண்மையான ஒரு ஞானம் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்ல கருவிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி போன்ற நம்ம கருவிகளை எல்லாம் 3 வகையா பிரிச்சிருவாங்க. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அந்த கண்ணங்கள். நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கருவி எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய, அந்த கருவியை வைத்துக் கொண்டு கடவுளை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது முதல்ல நம்ம உணரணும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கருவி எல்லாம் ஒல்லிட்டு என்ஜாய் த வேர்ல்ட்,

0: நம்ம என்ன பண்றோம்னா அந்த கல்வியை வைத்துக் கொண்டே அவனை பாக்குறான்னு பாக்குறோம். அதனால பிரச்சனையே வருது. ஆகல அந்த கருவிகள் அதற்கு பயன்படாது என்று அதுல இருந்து நீங்க தான் பாசம் ஒருவனை என்ன தான் 36 தத்துவங்களும் அந்த உண்மை ஞானத்திற்கு துணை புரியாது என்று அவற்றிலிருந்து நீங்க தன் நிழலாம் பதி. அதுக்கு உதாரணம் சொன்னாரு, கடுமையான வெப்பத்துல இருக்கிறோம், அந்த வெப்பத்துல நல்ல வெப்பம் இனிமே வெயில இருக்க முடியாதுங்கிற நிலை வந்த பிறகுதான் நிழல் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதுபோல இந்த பிறவி என்பது ஒரு வெப்பம், ஆனா உண்மையான நிழல் எங்க இருக்கு, இறைவனுடைய பாதம் தான் நிழல் என்று அந்த இறைவனுடைய பாதமே நிழல் என்று ஒரு ஒரு வகையில உருவப்படுத்தினார். இறைவனுடைய பாதத்தை என்ன பண்றாரு, நிழலா உருவம் பண்ற. ஆனால் அப்ப வெயில் எது, அது ஏகதேச உருவகம், உன்னை உருவகம் பண்ணிட்டு உன்னை உருவகம் பண்ணா விடுற. அப்ப இதை உருவகம் பண்ணதுனால அங்கே வந்து நாம எதுல இருக்கிறோம், வெப்பத்துல இருக்கோம். அந்த பிறவியாகிய வெப்பத்தில இருந்து நீங்கி நமக்கு இருக்கக்கூடிய நிழல் இறைவனுடைய பாதம் என்பதை உணர்ந்து அஞ்செழுத்து மந்திரத்தை, இந்த இடத்துல சொல்லக்கூடிய அஞ்செழுத்து இருக்கு பாருங்க, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து முத்தி பஞ்சாகரம்னு பேர். ஏன்னா இது யாருக்கு சொல்றாரு, அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இந்த சூத்திரம் சொல்றது அந்த குருவாய் வந்து உபதேசம் நிகழ்ந்த பிறகு. நீங்க 7 சூத்திரத்துல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நிலையோட கம்பேர் பண்ணக்கூடாது. 7, 8, 9, 10 எல்லாம் என்ன நம்ம அடைய முடியாத நிலை, அது ஞாபகம் வச்சுக்கணும். 6 சூத்திரம் வரைக்கும் தான் நம்முடைய நிலை, 7 இருந்து நம்ம அடைய முடியாத நிலையை தான் சொல்ற. ஞானிகளுடைய அனுபவத்தை பத்தி தான் பேசிட்டு போற. அதனால அதுக்கு என்ன சொன்னாங்க, உண்மை அதிகாரம். நான் சொல்லல, எனக்கு உண்மை அதிகாரம் 1 to 6 சூத்திரம் வரைக்கும் பொது அதிகாரம், அப்புறம் 7 to 12 வரைக்கும் உண்மை அதிகாரம். ஆகவே 10 என்று இந்த இடத்துல சொல்லக்கூடிய அஞ்சல் சிவ இந்த பஞ்சாச்சரம் நமக்கு உரியது இல்லை. நமக்கு நகாரம் முதலா உள்ளது, சிகாரம் முதலா உள்ளதுதான் நமக்குள்ளது. இதுக்குதான் என்ன பேரு, முத்தி பஞ்சாக்கரம். இந்த முத்தி பஞ்சாக்கரத்துல எது இல்ல, நானா இல்ல மானா இல்ல. யகரம் வந்து ஆன்மா, யா வந்து ஆன்மா. இந்த ஆன்மாவோட ரெண்டு பக்கம் என்ன இருக்கு, சிவமும் சக்தியும் இருக்கு. இத வந்து எங்க சொல்றாருன்னா திருவருள் பயன்ல இந்த இந்த 5 மந்திரத்தை பத்தி திருவருள் பயன் 89 சொல்ற. இந்த மந்திர இந்த இந்த 5 தன்மை திருவருள் பயன்ல வருது. அப்போ விதி எண்ணும் எண்ணுதல் என்றா என்ன அர்த்தம் கேட்டா, சுத்தமானதுமாக கணித்தல். அதாவது அந்த மந்திரமும் வேற, இந்த மெத்தட் ஆஃப் சாண்டிங்கும் வேற. மந்திரமும் என்ன மந்திரம், சிவய சிவங்கிற மந்திரம். அதாவது என்ன சொல்லுவாங்க, இருதலை, இதுக்கு நிறைய கோடு வேர்ட்ஸ் எல்லாம் உண்டு. இருதலை மணி, இருதலை மாணிக்கம், இருதலை கொல்லி, முத்தி பஞ்சாக்கரம், பஞ்சாட்சரம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த சகரத்தை நீக்கி வரும்போது என்ன வருது, தீட்சைங்கிறது தமிழ்ல தீக்கைன்னு வருது இல்லையா, அது மாதிரி பஞ்சாட்சரம் தான் உச்சரிப்பு. பஞ்சாட்ச இக்ஷங்கிறது வந்து தமிழ்ல அப்படி வராது இல்லையா, அக்ஷ தக்ஷங்கிறது தமிழ்ல இல்லை இல்லையா, அதுக்காக என்ன பண்றது, பஞ்சாட்சரம் என்பது பஞ்சாக்கரம். கிருஷ்ணன் என்பது கிருட்டினன், கிருஷ்ணன் தமிழ் எப்படி எழுதுங்க, கிருட்டினன் எழுதணும். அது அந்த தமிழுக்குள்ள ஒலி குறிப்போட மாறுறதுனால. இது அந்த இறைவனே குருவாக வந்து உணர்த்தின பிறகுதான் இந்த ஆன்மாவுக்கு இப்படிப்பட ஒரு ஞானம் வருது. நம்ம இது பிரின்சிபிள் தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு SSLCயோ செகண்டரி கிரேட் படிக்கிற வரைக்கும் ஹார்ட்னா இது, லங்ஸ்னா இதுன்னு படம் போட்டு படிக்கிறோம். ஆனா MBBS போனோன்னு என்ன பண்றான், பாடியவே டெட் பாடியை போட்டு அறுத்து பாருங்க. அப்ப படிச்சது தியரி, இப்ப படிக்கிறது பிராக்டிக்கல், அப்படிதானே. அதே போலத்தான் அந்த அனுபவம் என்று வரும்போது அவர்களுக்கு வரக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கும்னு சொல்ற. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த நம்முடைய அறிவினாலேயும் இந்த தத்துவங்கள் கொடுக்கின்ற அறிவினாலேயும் வரக்கூடிய ஞானம் பதியை உணர முடியாது என்று அந்த ரெண்டாவது என்ன செய்வாங்கிறதான் நமக்கு நுட்பமா உணர்த்தல. ஞான கண்ணினி சிந்தை நாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதய கமலத்தில் அர்ச்சித்து சிவபூஜை. இந்த ரெண்டு வார்த்தையில தான் சிவபூஜையை சொல்ற, சிந்தை நாடி அவ்வளவுதான். சிந்தையில் நாடுக, அர்ச்சித்து அது நான் விளக்கேன். இந்த இடத்துல சிந்தை என்பது என்ன அர்த்தம், சிந்தை என்று சொன்னால் மைண்ட் அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல இருதய கமலம், அந்த இருதய கமலம் என்னங்கிறத அப்புறம் விளக்கிறேன். என்னன்னா இருதயம் இல்ல, அதான் தெரியும், இட் இஸ் நாட் ஹார்ட், இருதய கமலம் அதான் நுழைக்கும். இருதயம் இல்ல, இருதய கமலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு ஞானமுய்ய வரும் நம்பி. வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: விட்டிருக்கும் துணியவே உருவான பெருமக்களே, நீரில் மலிந்த செய்யசடை கூற்றில் நெஞ்சி இடித்த வேலை மலர்ந்த பூங்கழு மெய்யன்புடைய சைவ மேன்மக்களே, உங்கள் பொன்னார் திருவடி கமலங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு புழுத்த நாயனும் கடையவனாகிய அடியேன், திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் அடியன்பால் வைத்த மற்ற காதல் காரணமாக கொடுத்த அந்த திருப்பணியை அருள் தலைமையில் கொண்டு சிறியனுடைய அறிவுக்கு எட்டிய அளவிலே மேருமலையின் மேம்பட்ட தவத்தாராகிய ஈசருக்கே தோழர் சைவ பெருமக்களுடைய குலதெய்வம் தன்னேரில்லா என்கிறான் பன்னண்ட பெருமான் பற்றி பேச துணிகின்றேன். அந்த துணிவிற்கு காரணம் உங்களை வணங்கிய பணி. பெருமக்களே, ஆரணமும் உலகேழும் ஈந்தருளி அனைவரினுக்கும் காரணமாய் வளம் பெருகும் கருணை திரு வடிவான சீரணன் பெரிய நாச்சியாரால் ஞானம் ஊட்டப்பட்ட ஞான போனகர், ஓதாது யாவும் உணர்ந்த உத்தமர், திருஞான சம்பந்த பெருந்தகையார், இறைவரை அன்றி யாரையும் முன்னிலைப்படுத்தி பாடும் மரபினர் அல்ல, இறைவரையே பொருளாக கொண்டு அவர் பாடிய திருப்பதிகங்களிலே தனி நபராக ஒருவரை வைத்து முன்னிலைப்படுத்தி ஒரு பதிகம் பாடி அறிவிக்கின்றார் என்றால் அது வியப்பிற்குரிய ஒரு செய்தி. அப்படி அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டு பாடம் பெற்றவர் தான் யார் என்றால் அவர்தான் மங்கையர்க்கு தனியரசு, எங்கள் தெய்வம், வளவர்கள் குலக்குழிந்து வளகை மாணி, செங்கமல திருமடந்தை கண்ணினாரார், தென்னர்குல படிதீர்த்த தெய்வ பாவை, அந்த அம்மை மங்கையர்கரசியாரைத்தான் முன்னிலைப்படுத்தி ஒரு பதிகம் பாடி அருகினார். பாலராவாயராகிய பார் விளக்க வந்த பெருந்தகையாதராய் வகுதிக்கு மாபெரும் தேவிகே என்பது அவர் பாடிய திருப்பதியத்தினுடைய முதல் தொடர். இந்த திருப்பதியத்தில் நமது சிந்தனைக்குரியதாக இன்றைய தலைப்புக்கு பொருந்துவதாக ஒரு தொடர் இடம்பெற்றுள்ளது. மந்தி போல் திரிந்து ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்களுக்கு எளியே நல்லே திரு ஆரவாயரன் நிற்கவே என்பதே அந்த தொடர். யாரை சாடுகிறார் சண்பைய கோமகனார் என்றார், இறைவரை பற்றிய உணர்வே இல்லாமல் தலைவனாக சங்கரனை அறியாமல் உயிராகிய தன்னை அடிமையாக அறியாமல் பிதற்றிக் கொண்டு உயிர்களுக்கு மயக்கத்தை தருகின்ற சமூக சாட்சி அறிந்தான் சாடுகிறார். தன்னை அறிவதே அறிவான் அன்றி பின்னை அறிவது பேரறிவு என்றார். இதை நான் திரும்புவது அடிமையாக உயிரை தன்னையும் கருத மாட்டாது. ஜெய்மே தவன் போல அவன் இயற்றி தெரிகிற சமயங்களை காடுகிறான். சமூகங்கள் வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லமை வாய்ந்தவர்கள். ஆனால் அந்த தென்மொழி வடமொழியினுடைய புலமை காரணமாக நிராகரணத்துக்காகவும் திருவிழியுடைய ஆக்கத்திற்காகவும் அந்தரித்த பெருமான். ஆகவே எங்கே சைவ நிந்தனை நிகழுமையானால் அவரால் அதை திருப்பி கூட கொடுக்க இயலாது. இந்த தொடரிலே ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகிறார் ஈனர்களுக்கு எளியே அல்லே. ஆரியம் என்பது வடமொழி, செந்தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஆரியத்தினுடைய பயன் என்ன, தமிழினுடைய பயன் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நான் பிள்ளையார் பெருமானாருடைய இந்த பாடத்தொடரின் பொருளை ஒருவாறு இனிது விளக்கிக்கொள்ளுங்க. வடமொழியினுடைய பயன் வேற. வேதமும் சைவமும் என்று இரண்டே நூல்கள் வேறுவைக்கும் நூல் இவற்றில் தெரிந்த ஆடினும் அனாதி அமலம் தருவோம் என்பது சைவ ஞான சாத்தியம் சித்தியார். ஆகவே ஆடியத்தினுடைய பயன் வேதம், வேதத்தினுடைய பயன் என்ன என்று ஒரு வினா அதை விளக்க வந்தார் குன்றத்தில் கோமகனார்.
4: தமிழின் பயன் திருத்தொண்ட தொகை திருப்பந்தூர் பயம் அடியார் வழிபாடு.

சைவ நன்முறையின் சீலம் முக்கியம். திருத்தூர் பகுதியினாலே எல்லாரும் நீதி பெறுவோம். அதை அந்த எல்லாரும் சிவபெருமானை தலைவராக கொண்டு தம்மை அடிமையாக ஒப்படைத்த உயிர்களை அடியாக ஒரு பெருமை கூறுவர். ஏனையோ அடிமை தம்மை அடிமை என்று உணராமல் தலைவனாக சிவனை உணராதவர்கள் அடிமைகள். தம்மை அடிமையாக உணர்ந்தவர்கள் அடியார். ஆக நாமும் தொடரினால் சைவ அடியார்களாக நாம் நீதி பெற்றோம். தொடரினால் ஓரறிவிலிருந்து ஆரம்பி அத்தனை உயிர்களும் உயிரிழந்த சொல்கிறார். சைவ நன்னறியும் சீலம் இந்த இடம்தான் கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சைவ நன்னறியின் சீலம் எது தெரியுமோ? அடியார் வழிபாடு. இதை என்ன தெளிவாக சொல்லி அருள்பவர் மொழி கட்டணம் சொல்லி வாக்கிலிருந்து என்னை வருவார் திருநாவுக்கரசு தேவனாயினார். அவர்களிடம் திட்டவட்டமாக உறுதிமொழியில உரை அரசுகள் இதனை உரைக்கொள்கிறார். என்னவென்று அவர் திருவாரூருக்கு நுழையும் போது வருகின்ற ஒரு பாடலே இப்படி அமைகிறது. தெரியுமா? தமக்கு ஒன்றியலா வாழும் பாதகராக அமலருக்கு அமலரோடு உற்றப்பிணி ஒழிந்து பொய்ய போது கடலிலே கருங்கள் கொண்டு மிதந்த பெருமான் ஆயிரம் வேதம் பல ஊரிக்காரம் பாடி திருத்தப்பட்டிருந்த மலை கதவினை திறந்த பெருமான் ஒரே ஒரு புதியம் கூட்டாயினவாறு பாடி அளவிலே

காரணம் கூட நம்ம பார்க்கலாம். அவர்கள் இறைவரை பாடிய பெருமைக்கு உலகெல்லாம் அறுப்பு செலுத்தி தனிக்கடை திருநாள், உலகிற்கு எல்லாம் அன்பு செய்தி கடை திருநாவுக்கரசர், ஒரு ஞானக்கன்று ஒரு ஞான அரசு. அவர்கள் அவதரித்து காடு திருத்தி நாடு செழிக்க சைவ கோயில் சைவம் தடை துவங்கிய எங்கும் திருநொழிய தமிழ் பேசப்பட்ட நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினும் அரசனும் சொல்லியே சொல்லி ஏற்றுகின்ற உயிர்கள் கல் மனம் கசிந்து கடலடி சேர்ந்து கலைகள் அழிக்கப்பட்டு கண்ணுடன் பெருமானதே கடலடியிலே மாறினா மகிழ்ச்சியிலே மலர் தலைப்பட்டன. இந்த நிலையிலே செய்வதிலே ஒரு குறைபாடு, ஒரு பூர்த்தியாகாத ஒன்று, அது என்ன? அடியார் வழிபாடு என்பது காணப்படவில்லை. அது நிறுவுவதற்காக திருவோதாரம் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆகவே அவர்களுக்கு பெருமான் ஒரு வகையிலே தன் திருவடி ஐக்கியம் கொடுத்தார். பிள்ளையாருக்கு சிவஜோதிகளை கலக்க வைத்தார். திருநெல்லூர் பெருமான் காதல் மெய்ப்பதிகம் கல்லூர் பெருமனும் எடுத்து கண்டு

0: கோடிக்கணக்கான ஊர்களை புத்த பெருமான் திருவிழில சேர்த்தார். குற்றவாளி அடுத்தவர் திருநாவுக்கரசர். சிவ ஆனந்த ஞான வடிவே ஆகி அண்ணலா சேவடிக்கு அமர்ந்திருக்கின்றார் ஆண்டவர். வானவர்கள் மலர்ந்தார் மன்னரையும் உயிர்களுக்கும் அவரும் உயிர் கொடுத்தார், பேரிடர் கொடுத்தார், பேராசி தான் இருவரோடு ஐக்கியமான விளைவா. இப்படி தமிழ்ப்பாடி ஆச்சாரியா மூத்த ஆச்சாரியா இருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொண்ட விச சுந்தரத்தை எப்படி செய்கிறார் அதனை நம்பியாண்டார் சொல்லிடுவார். கையில மாதவி சுந்தரரும் சேரரும் ஏன் அவர்கள் அடியவை பாடியவர். இந்த சரிமையை பெரிய புராணமே கைவேலை தொடங்கி கைவேலை தான் நிறைவடையும். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருத்தந்தத்தொகை 11 பாடல் கொண்டது. அந்த 11 பாடல்களையும் ஒவ்வொரு சுருக்கமாக அமைத்து செட்டிடார் பெருமகனார் அந்த நாயன்மார் வரலாற்றை சொன்னார். இந்த சுருக்கத்துக்கு எல்லாம் தோற்றுவாயாக திருமலை சுருக்கம் அமைச்சார் சுந்தரருடைய அவதாரத்தை சொல்றதுக்காக. அதுவே 5 பகுதியில் திருமலை சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, திருப்பூட்டு சிறப்பு. அதற்கப்புறம் தடுத்தால் இது முடிஞ்ச பிறகுதான் தெளிவான சருக்கம் ஆரம்பிக்கிறது. கடைசி பாட்டுல அம்மையார் செஞ்சானையார் சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சருக்கம் வெள்ளானை சருக்கம். அதற்கு 11 பாடல்களுக்கு 11 சருக்கு அமைத்த செட்டிகார் பெருமகனா சருக்கு முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு வச்சு தாம் காவியத்தை அமைத்துக் கொள்கிறார். இந்த காவியத்திற்கு அவர் வைத்த பெயர் திருத்தங்கள். இங்கிதன் நாமம் கூறி இவ்வளவுலாம் தொங்கிருள் இரண்டு மாற்றை சிந்தைகள் சார்ந்து நின்ற தொங்கிய இருளை ஏனை குறைகிறது பெற்றுகின்ற சென் கதிரவர்கள் நீக்கும் திருத்தொண்டர் புராணம். இது நடுமுறையில பெரிய புராணம் வாழ்ந்து அதுவும் செட்டியார வச்ச பேர் எடுக்கும் மாக்கதை கதை புராணம் முதல்ல சொன்ன மாப்பதைங்கிற பேரு எங்கோ பரவி பயன்களாயிட்டு திருத்தங்கர புராணம் அப்பொழுது பிரபலமா வாழ்ந்த திருத்தொண்டர் பொதுவான கூட்டு சொல்லுவோம் தனியடியார் 61 அவங்களும் திருத்தொண்டர். ஆனா சிறுவர் திருமணம் அதுதானா என்று ஒரு கேள்வி. திருமணத்தில் பறவையாருடைய வாக்காகவும் சொல்லுவாங்க பறவையா சுந்தரரை புட்டிடம் கொண்ட பூங்கோவில பார்த்த பிறகு தம்முடைய மாளிகையை சேர்ந்த பிறகு அருகில் இருந்து சேடி பெண்ணை கேட்பாங்க. நாம் புட்டிடம் கொண்டாரு வன்னிகநாதரை வணங்கப் போகின்றது வந்தவர் யார்? அப்போது அந்த பெண் சொல்வார், இவ்வுலகில் 20 இது நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர். அப்ப திருத்தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார். கல்வெட்டு கல்ல இந்த புராணத்துக்கு பேர் ஆதிய நம்பி ஸ்ரீ புராணம் என்று காணப்படுகிறது. கல்வெட்டுக்கள் சுந்தரருக்கு புட்டிடம் வந்தார் மட்டும் தோழர் நம்ம கருதிட வேண்டாம். ஆதிரி வெற்றி வந்தார் எழுத்துறையினார் திருவத்தி வடிவுடைய அம்மை சமயத வெற்றியூர் பெருமான் சாமிதான் சுந்தரர். மனித மரத்து சேவைன்னு ஆண்டுதோறும் ஒரு இடத்திற்கு விழாவில் ஈஸ்வரர் என்ன செய்வாரோ தனது தேவி வடிவுடைய அறிவோடு புறப்பட்டு மனித மரத்தில் எழுந்திருந்து வீட்டிருப்பாங்க. அப்போது அவர் செவி குளிர கேட்பது சுந்தர புராணம். இது கல்வெட்டுக்கள் வாயிலாக அறியப்படுகின்ற செய்தி. ஆளுடைய நம்பி ஸ்ரீ புராணம். சைவ பெருமக்கள் நன்கு உணர்ந்து சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சுவீஸ்வரர் கோயில் குலதெய்வம், ஒருத்தர் சிதம்பரம் குலதெய்வம், ஒருத்தர் ஆலவாய் குலதெய்வம், ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அத்தனை செய்வர்களுக்கு ஒரு குலதெய்வத்தை காட்ட முடியும். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இதை நமக்கு எல்லாம் அறிவுறுத்தியவர் நாதர் சிவஞானம். திராவிட பெருமொழியும் ஆர்வ வடமொழியும் நிலை கண்டு உணர்ந்த சைவ பெருமகனா தமிழிலே பேரொரு இல்லை எனும் குறையை தீர்க்க மாபாடி என்னும் மகா பாஷ்யத்தை தந்த மகா சொல்கிற அழகு பெற சொன்னார். அவர் சுந்தரர இந்தாஸ்துமாரி பயிர்பது போல புகழ இந்த மாதிரி வர்றது தமிழ் வரக்கல இந்தாஸ்து அது கேலி பண்ற மாதிரி புகழா நீ எவ்வளவு புரியுது உன்னோட கல்யாணத்தை சாமி தடுத்துட்டான்னு சொன்னாங்க அந்த சாமி பண்ணிட்டு சிதவி செய்து பல்விடக்கிட்டு ஆட்கொண்ட உடனை கொண்டு இருவரும் பணி கொண்ட வல்லாம் எவ்வளவு ஆக்கம் அதை சொல்லி முடிகிற என்னோட குழந்தை அந்த சுந்தரர் தான் நமக்கெல்லாம் அதை செய்வதில் ஒரு பிரதிச்சை எடுத்துக்கலாம். ஒன்று முன்னாடியே சொல்லு சத்தியமா சிவகதி கிடையாது அவரை நினைச்சா இதுக்கு புறமே வெறுமன வார்த்தையை சொல்லக்கூடாது மூலவசனம் என்று சொல்லுவார். எந்த ஒரு கொள்கையை நிறுவுவதற்கும் மூலவசனம் தேவைப்படும். அதாவது ஆண்டு காத்த வாக்கியம் அதுதான் வேத பிரமாணம் என்று சொல்வார். அது மாதிரி அமைஞ்சது எது தெரியுமா சேக்கையாருடைய திருவாக்கு தான். அவர் சொல்ற தொண்ணூறு புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்றி இன்று இது நன்றி செய்ய விளக்கம் என்றே என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பம் உற்றார். இவர் வேதத்துள்ளே வெற்றி பெற்றவர் பெருமையுள்ள அவருடைய வரலாற்றையும் அவருடைய வாக்கையும் சற்றே சிந்திக்க வேண்டும் என்பது தமிழனுடைய அவா. இங்கே புண்ணிய மூர்த்திகளாக விட்டிருக்கும் பெருமக்கள் முன்னே சற்றும் தகுதி இல்லாதவனாகினும் ஆசை அச்சத்தை விழுங்கிடிப்பதா சில சொல்லலாம் என்பது சிறியனுடைய வேணவம். சொல்லுவனுடைய வரலாற்றை ஆரம்பிக்க வைத்த ஆரம்பிக்க வந்த சிற்பியர்கள் என்று நமக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறார். பொதுவாக ஒரு கொள்கை செய்வதற்கு இன்னொரு மரணம் மேற்கொண்டவர்கள் கணவன் மனைவியால் வாழ்பவர்கள் துறவிகளுக்காக துறவிகள் யாரையும் வணங்கி இல்லறக்காரை வணங்கியதாக நமக்கு சான்றுகள் கிடைக்காம இந்த விடுதலையெல்லாம் உடைத்தறிந்தவர் அவர் கையை நோக்கி யானைகளை வந்து கொண்டிருக்கிறார். கையில் எப்படிப்பட்டது பொன்னின் வெற்றி நீர் துணைந்தன பொண்ணும் நீர்வழி வாழ்வரை பாலும் தன்னையாக்கும் அறிவறியாது என்றும் நிவாழ் கையிலே திருநாமலை எண்ணில் மாதவன் செய்ய வந்த புண்ணியம் இருந்து உள்ளது முன்னாடியே சொல்லுவார் அண்ணல் விட்டு நிற்கப்பட்டதாக நமக்கு எல்லாம் ஒரு மலையை பார்த்தா கல்லா தெரியும் மண்ணா தெரியும் இல்ல பெரிய குவியலா தெரியும் சேர்த்துகார் பெருமாள் எப்படி தெரியுது தெரியுமா புண்ணியத்தினுடைய திரட்சியா தெரியுது அவர் பார்வையே வேற எல்லாமே வேற விதமா பார்க்கணும். காவிரி பார்க்கணும்னா நம்ம கூட பார்ப்போம் ஒரு குழல் வெள்ளம் நீர் இருக்காத பார்ப்போம் அவரை கூட பார்ப்பார். அண்ணன் பாகத்தை அவருடைய நாயகி உண்மது தருணது ஒழுக்கு அம்பாளுடைய கருணைதான் நீரா வந்தது. நம்ம பெண்களை காற்றா பார்ப்போம் அவர் தமிழ் மார்க்கமா பார்ப்போம் பார்ப்பனவெல்லாம் பரமசிவன் வசமாக பார்க்கக்கூடிய பார்வை அவர்கள்தான். இதுக்கு விதி சொல்லுவார்கள் சாத்திரத்தில் பரஞானத்தால் பரப்பை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்போர் பதார்த்தங்கள் பாராம் சைவ கண்ணு கொண்டு பார்க்கும் போது எல்லாமே சாமியாதான் தெரியும். இன்னொரு சாந்தம் கூட சொல்லலாம் விஞ்ஞான சம்பந்தத்துக்கு நெல்வாயிலத்தில் சிவிகம் கொடுத்தார் முத்தம் தெரியும். விஞ்ஞான சம்பந்த சாமிகளுக்கு திருநீற்று வெளியே தெரிஞ்சிடும் சோகமுகத்தின் சிவிகை சுழ்வந்து பார்வையை தாழ்ந்து என் நீதி மொழி போற்றி நின்று பார்க்கலாம். ஆதியார் அருள் ஆதலின் அருள பார்க்கலாம். இதே மாதிரி சேர வண்ணம் வர வண்ணனுடைய மேனியில ஒவ்வொரு மண் எழுத்திருக்கு இவருக்கு திருநீரா தெரியும். அந்த வண்ணம் பயப்படுறான் யாரென்று அடியை கொண்டது? அடியை அறிவண்ணான சேரன்புதான் அடிஞ்சேரன் திருவிழி பாரவேட நினைப்பித்து வருவாதி யாராவது சொல்லுவோமா? இது திருக்குறிப்பு சொல்றேன், திரு சுப்பிரசாமி சொல்றாங்க. கருத்தில் வரவு மைக்காத தொண்டர் திருவேறு நேரேறு நம்ம மனசுல கசிவு வச்சிருக்கோம். இதுவரையும் நாம அப்படி திருநீர் பார்த்திருக்க மாட்டோம், அடியார மறிச்சிருக்க மாட்டோம், மஞ்சனா தான் பார்த்திருக்கோம். எப்போ நாம மஞ்சனா பாக்குறோமோ அந்த காட்சி குற்றமுடைய காட்சி, எப்போ திருவேடத்தை சிவமா பாக்குறோமோ அந்த காட்சி குற்றம் நீங்கிய நாசரு காட்சி. ஆகவேதான் திருநாவுக்கிறது ஒரு விதி சொன்னோம். மற்றவங்க திருநாவுக்கிறத ரொம்ப எளிவல்லு தன்மை உடையவர். அவரிடத்துல நான் முத்தம் பத்தி கேட்கணும், எனக்கு வீடு பேர் வேணும். இவ்வளவுதான் வீடு பேர் என்ன சாதாரணமா? பள்ளிக்கூடத்துல நம்ம சேர்க்கறதுக்கு அந்த நாடு வர்றோம் பாண்டிகளை எல்ஏபி சேர்க்கறது எல்லாமே கஷ்டமா. ஒரு ஆஸ்பத்திரியில பேர்ல அங்க பல நேரம் காத்திருக்க வேண்டியது. சின்னாவது சொன்னாரு வீடு பேர் எளிதில் பெற வேண்டிய திருவேரம் கைதேற வீடு எளிதாமே. சமப்பட்டு நூல்களை படிக்க வேண்டாம், கோவில் குளம்னு சுத்திக்கிட்டே போக வேண்டாம். கஷம் போறது உட்கார்ந்து எல்லாம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சு வந்தாங்களா? கையெழுத்து கும்பிடலாம் கும்ப என்ன கிடைக்கும்? வீடு பேர் வீடு பேர் கிடைக்கும். வீடு பேருக்கு வாயுதான ஞானம் கிடைக்கும், ஞானத்துக்கு வாயுதான தவம் நேரம். அத முன்னாடி சொல்லுவாங்க அரசியலோடு விட்டிருக்கின்றார். அன்னதம் திருத்தாவரதம் இடத்து இன்னதன்மையன் என்ற அறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தடைக்கின்றான். உணரும் சீர் உபமன்ய முனி அவர் முனிவர் துறவி கவனிக்கணும். சரி நம்ம மாதிரி சாப்பாடு பெரிய துறவி அந்த மாதிரிதான் அவரே நினைக்காதீங்க. அவர் பெருமைய சொல்றார், யாதவன் துவரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைப்பவன் பூதநாதன் பொருவரு கொண்டிருக்கு ஆதி என்னும் விழாமை அடைந்தவன். உலகமெல்லாம் போட்டது கண்ணன் திருமாவன், அவருக்கு தீட்சை கொடுத்தவர் கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்து அவருக்கு சிவோகம் பாவனையில பக்தி பண்ண வழிகாட்டியவர் உபமன்யு. இன்னொரு பெருமை உண்டு, இவர் யார் கேட்டார்? தில்லை பெருமான் பார்க்கடல் பாலுக்கு பாலகன் பார்க்கடல் பெற்ற பெருமான். இப்படி இவர் அமர்ந்து மற்ற முனிவர்களோடு சிவபெருமான சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேலையிலே வடக்கு நோக்கு ஒரு ஒளி பேரொழி. சுந்தரமூர் சுவாமிகள் ஆகும் சூரிய பிரகாசம் அடைவார். அவருக்கு முன்னால குதிரை சேரர் வந்திருக்கார், அவருக்கு முன்னால சேரருடைய ஆபத்துகள் வீக்காவலன் வந்துருக்காங்க. அங்கன் ஓரணி ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரர் போன்றவர் தோன்ற துங்க மாதவர் அதிசயம் இடத்துல ஒளி வரலாம். அம்பாள் இருக்கா, விநாயகர், முருகர், இங்க இருந்து வருது இவருக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. அந்தி வாங்கி சூடிய அண்ணன் தாய் சிந்தியா உணர்ந்து அம்மொழி தென் திசை வந்த நாவலருக்கோ இவர் வந்து சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஏன் கைகள் கூப்பி தொழுதெழுந்து அத்திசை வெயில் ஆனந்த ஆறி விளைவிட செய்ய நீதிகளை நாம் நீ செல்வழி நினைவுவோ வந்தனர்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 6 பாடல் முதல் 7 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
3: வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை. இதனுடைய சாரம், இந்த உண்மையை நான் வந்து யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை, இதை நான் மறைக்க விரும்புகின்றேன், இது யாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வைக்க விரும்புறேன். எதைய? என் மனதில் வந்த மாற்றத்தை, எனக்குள் வந்த பக்குவத்தை நான் மறைத்து வைக்கின்றேன். மறைத்து வைக்கின்றேன் சொன்ன உடனே என்ன நமக்கு தோன்றும்? பொதுவா நம்ம எந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைப்போம் என்றால், தவறான விஷயத்த, அதர்மத்தை தான் மறைச்சு வைப்போம். ஒருத்தர் வீட்டுல போய் ஒரு பொருளை திருடிட்டு வந்தோம்னா 4 பேர்கிட்ட போய் சொல்லிட்டா இருப்போம், நான் அந்த வீட்டுக்கு போனேன், ஒரு பொருள் இருந்தது, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவோம், அதை மறைச்சு வச்சிருவோம். அதே போல நம்ம அதர்மமான காரியத்தை பண்றோம்னு வச்சுக்குவோமே, தர்மத்தை விட்டு அதர்மமான காரியத்தை வச்சோம்னா பண்ணினோம்னா அதை யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், மறைச்சு வைப்போம். தர்மம் பண்ணோம்னா எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு இருப்போம், ஆனா அதர்மம் பண்ணோம்னா நம்ம மறைச்சு வைப்போம். அப்படி இந்த 2வது வரியில தாயுமானவர் என்ன சொன்னார், எனக்குள்ள வந்த பக்குவத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க அத அதர்மம்னு நினைச்சு விட வேண்டாம். இப்ப நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வருது, அதை போய் நம்ம யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், மறைச்சு வச்சுக்குவோம். நமக்குள்ள வர்ற மாற்றங்கள், எண்ணங்கள், இத போய் வெளியே சொல்ல மாட்டோம். தப்பான ஒரு எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்குவோமே, அதர்மமான சிந்தனை வந்தா அதை நம்ம மறைச்சு வச்சுக்குவோம். அப்படி எனக்குள் வந்த மாற்றத்தை நான் மறைச்சு வச்சுக்கிறதுக்கு காரணம் அதர்மம்னு நீங்க நினைச்சிட வேண்டாம், தர்மத்தையும் மறைச்சுதான் வைக்கணும். நம்முடைய தவம், உண்மை, அதுவும் மறைக்கப்பட வேண்டியதுதான் சொல்ற. அதுக்கு உதாரணம் சொல்றாரு, நான் மறைச்சு வச்சது வந்து கரவு புருஷனும் அல்லன். இப்ப ஒரு பெண் வந்து வேறு ஒருத்தனோடு தவறான தொடர்பு வைத்திருந்தால் கண்டிப்பாக அவள் அதை மறைத்து வைப்பாள். அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இது ஒரு உதாரணம் சொல்றார் அவ்வளவுதான். அதாவது அதர்மமான ஒரு செயலை ஒருவன் செய்தால் அதை அவன் மறைச்சு வைக்கிறது போல எனக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வந்து தவறான சிந்தனை வந்து நான் மறைச்சு வைக்கல என்று இவர் சொல்றார். இப்ப கரவு புருஷனும் அல்லன் அப்படிங்கறது எதற்கு உதாரணம்னா, எனக்குள் வந்த மாற்றத்தை, மனதிற்குள் வந்த எண்ணங்களை எல்லாம் நான் மறைச்சு வைக்கிறது வந்து தப்பானதுங்கிற அடிப்படையில் இல்ல, இது நல்லது அதனால மறைச்சு வைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரிகிறது, நம்ம அதர்மத்தை மட்டும் மறைக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்ல, தர்மமும் மறைக்கப்பட வேண்டும், இதையும் மறைச்சு காட்டி காக்க வேண்டும். நமக்குள்ள வர்ற நற்குணங்களையும் நம்ம மறைச்சுதான் வைக்கணும், அதையும் வந்து நம்ம விளம்பரப்படுத்த கூடாது. பொய்யத்தான் மறைக்கிறோம்னு நினைப்போம், உண்மையும் மறைக்கப்பட வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு ஆசிரமத்துல பல பிரம்மச்சாரிகள் இருந்தார்கள். அங்க ஒரு சுவாமி இருந்தார், அவங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஆசிரமத்துல நியமம் என்னன்னு சொன்னா, யாரும் தனியான அறையில சாப்பிடக் கூடாது, எல்லாம் மற்றவங்க இருக்கும் பொழுதுதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நியமம். ஏன்னு சொன்னா, அவங்கவுங்க கிச்சன்ல இருந்து வேணுங்கறத ரூம்ல எடுத்துட்டு போய் ரொம்ப சாப்பிடக் கூடாது அல்லவா, அதனால எல்லாம் பொதுவா இருக்கிற இடத்துலதான் சாப்பிடணும்னு அங்க இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் நியமம். ஆனா அந்த குரு மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தார், தனியா போய் ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு சாப்பிடுவேன். அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம், என்ன நம்மைய மட்டும் என்ன சொல்லிட்டாரு, தனியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்ட, இவர் மட்டும் போய் ரூம்குள்ள உட்கார்ந்து லாக் பண்ணி குடிசையில தாள் போட்டுட்டு சாப்பிடுறாருன்னு சொல்லி ஒருவர் வந்து கதவு வழியா ஒரு சின்ன ஓட்டையை போட்டு பார்த்தார். இந்த குரு சிஷியனை விட புத்திசாலி தானே, அவர் திரும்பி உட்கார்ந்துட்டார், திரும்பி உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இப்படி பல விதத்துல ட்ரை பண்ணி பார்த்தார்கள். அங்க இருக்கிற மாணவர்கள்னால பொறுத்துக்கவே முடியல. ஒரு நாள் நம்ம பாக்குறது குருவுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவர் நல்லா சாப்பிடுற நேரத்துல கதவை உடைச்சிட்டு தள்ளிட்டு உள்ள போய் பார்த்தார்கள். உள்ள போய் பார்த்தா குரு என்ன பண்றாரு, அந்த ஆசிரமத்துல விழுந்து கிடந்த சில இலைகள் அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கார். இவரு கொடுத்த நல்ல சாதத்தை என்ன பண்றாரு, இவருக்கு சாதாரணமா கிடைக்குமல்ல, அதை எறும்புக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு இவர் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கார். அப்ப சிஷ்யர்களுக்கு ஒன்னும் புரியல, இதையா நீங்க இப்படி மறைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னார். அப்ப குரு சொன்னார், நான் செய்கின்ற தவம் உங்களுக்கு தெரியக்கூடாது, நான் சாதாரணமா உங்களை போல சாப்பிட்டு இருக்கிற மாதிரிதான் நீங்க நினைக்கணும், நான் செய்கின்ற இந்த தவம் நான் உங்களுக்கு மறைச்சு வச்சேன்னு சொன்ன. அப்ப குரு சொன்னார், தவறானதை மட்டும்தான் மறைக்கப்படும்ங்கிற அர்த்தம் அல்ல, மேன்மையானதும் மறைக்கப்படும். நம்ம வீட்டுல ஒரு வைர மோதிரம் இருந்தா என்ன செய்வோம், எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டா இருப்போம், மறைச்சு வச்சிருப்போம், யாருக்கும் தெரியாம வச்சிருப்போம், ஏன்னா அவங்க நாலு பேருக்கு சொல்லி திருட வந்துடக்கூடாது அல்லவா. அப்படி நல்ல விலை மதிக்க முடியாத பொருளை நம்ம மறைச்சு வச்சிருப்போம். அப்படி நற்குணங்களும் மறைக்கப்பட வேண்டும். அந்த அர்த்தத்துல நான் சொல்றேனே தவிர, எனக்குள்ள சில தவறான எண்ணங்கள் வந்து தவறான குணங்கள் எனக்கு வந்து, நான் அதை வந்து வாய்விட்டு சொன்னா வாழ்வெனக்கு இல்லை அப்படி அர்த்தம் அல்ல. என்ன ஒரு திருடன் இருக்கான், அவன் சொல்றான், நான் செய்யற தொழிலை வாய்விட்டு சொன்னால் வாழ்வெனக்கு இல்லை, உண்மைதானே, நான் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறேனோ அதை வாய் விட்டு சொல்லிட்டேன்னா எனக்கு வாழ்வு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு துறவியும் சொல்றார், நான் செஞ்ச துறவை வெளியே சொன்னா எனக்கு வாழ்வில்லை, காரணம் என்ன, யார் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தன்னுடைய துறவையும் தனக்குள் இருந்த பக்குவத்தையும் நான் மறைத்து வைத்துள்ளேன். அதற்கு உதாரணம் தான் கரவு புருஷனும் அல்லன். ரெண்டு பொருள் சாஸ்திரத்துல மறைக்கப்பட வேண்டும் சொல்லுவார்கள். இந்த விஷயத்துல ஒன்று, நாம் செய்கின்ற தவம். நாம் செய்கின்ற தவம் வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு விளம்பரப்படுத்த கூடாது. காரணம் என்னன்னா, சாஸ்திரமே என்ன சொல்கின்றது, நீ ஒரு பெரிய தவம் செய்கின்றாய், அந்த தவத்தை வந்து விளம்பரப்படுத்தி நான் இந்த தவம் பண்றேன்னு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி அதனுடைய புகழை வாங்கி விட்டால் அதுவே அந்த தவத்தினுடைய பலன். அந்த தவம் அதற்கு மேல பலன் கொடுக்காதான், அந்த பலன் அதோட ஓவரா. இப்ப நம்ம விரதம் இருக்கோம், விரதம் இருந்துட்டு எல்லாத்திட்டையும் போய் நான் இன்னைக்கு விரதம் விரதம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல ஒரு பெரிய மகாத்மா பயங்கரமா விரதம் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த புகழை வாங்கிட்டம்னா அந்த விரதத்தினுடைய பலன் அதோட போச்சா. காரணம் என்ன, இந்த விரதத்துக்கு நம்ம பணம் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி விரதத்தினுடைய புண்ணியத்தை கொடுத்து புகழ வாங்கிட்டோம். அப்படி நம்ம ஒரு தவம் செய்கின்றோம், அதை நாலு பேர்த்துக்கு தெரியக்கூடாது. நமக்கு இருக்கிற பக்குவமும் நாலு பேர்த்துக்கு தெரியக்கூடாது. அப்ப சாதாரண மனிதர்கள் போல் மற்றவர்களிடம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்ப வந்து நம்ம வந்து அதிகமா பேச விரும்பல, மௌனமா இருக்க விரும்புறோம். அதை போய் நம்ம பேர குழந்தைகிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. அந்த குழந்தைகள் நாலு வார்த்தை பேசணும்னு விரும்புனா அந்த குழந்தைகளுக்காக பேசி சாதாரணமா வாழ்ந்துடுறோம். ஆனா நமக்குள்ள வரும்பொழுது நம்ம வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று பக்குவத்துடன் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தவம் மறைக்கப்பட வேண்டும். அதே போல நமக்கு வைராகியம் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, வீட்டுல வந்து மனைவியை கூப்பிட்டோ கணவனை கூப்பிட்டோ நீங்க எல்லாம் செத்தா நான் அழுக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. காரணம் எனக்கு எல்லாம் வைராகியம் வந்தாச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்முடைய வைராகியம் மறைவா இருக்கட்டும். அவங்க கேட்டாலும் கூட ஆமா நீங்க எல்லாம் போயிட்டா நான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம சுதந்திரமா இருக்கலாம், நம்ம ஒருத்தர சாராமல் இருக்கலாம், அந்த ஒரு அசங்கத்துவம் நமக்கு இருக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதை வந்து வாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை. இப்ப நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட பற்றில்லாம இருக்கோம் அப்படிங்கறது அவர்களுக்கு தெரிந்தால் அந்த மனசுல ஒரு பெரிய டேமேஜே உருவாகும். காரணம் என்னன்னா அவர்கள் வந்து நம்மளுடைய பெருமையை உணர மாட்டாங்க, உதாசீனா இருக்கார்கள், இவங்க விட்டு விட்டு சென்று விடுவார்கள் அப்படித்தான் புரிந்து கொள்வார்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஏதோ பற்றுடையவர்கள் போல காட்டிக்கணும், இதுதான் மறைச்சி வைக்கிறதுன்னு சொல்லு. நம்மளுடைய தனி பக்குவம் அதை நம்ம மட்டும் அனுபவிக்கலாம், அல்லது குருவுக்கு தெரிஞ்சா போதும், சந்தோஷப்படுவார், பரவாயில்லையே நம்ம சிஷ்யர்கள் இப்படி இருப்பார்கள் சொல்லி, அல்லது மற்ற இதை புரிஞ்சுக்கிறவங்கிட்ட சொல்லலாம். ஆனா மற்றவரை புரியாதவர்களிடம் சொல்லக்கூடாது. அதுதான் வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கு இல்லை. நீங்க போய் வீட்டுல சொல்லுங்க, நான் வந்து இண்டிபெண்டா இருக்கேன், நீ இருந்தால் ஒண்ணு இல்லாத ஒண்ணுன்னு சொல்லி பாருங்க, வாழ்வெனக்கு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுவார்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலகமே வீட்டுல நடந்துடும். காரணம் என்ன, உங்களுடைய பக்குவத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அப்ப சொல்ல கூடாது. அப்ப தாய்மானவர் எவ்வளவு பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு பாரு, நம்ம நம்மளுடைய தவம், நம்ம பின்பற்றுகின்ற கிடைச்ச அறிவு, நம்மளிடம் அமைந்த வைராக்கியம், இவைகளெல்லாம் ரகசியமாக இருக்க வேண்டும். இப்ப ரகசியமா இருக்குன்னு சொன்னா உடனே சந்தேகம் வந்துடும், இல்ல இது என்ன அதர்மமா, அதனாலதான் அதர்மம் இல்லைன்னு சொல்ற. கரவு புருஷனும் அல்லங்கிற வார்த்தையில என்ன சொல்ற, இது வந்து அதர்மமான விஷயத்துல இல்ல, நல்ல விஷயம்தான், இருந்தாலும் மறைக்கப்பட வேண்டும். இது ஒன்று. பிறகு இரண்டாவது என்னவென்றால் சத்தியம், உண்மையும் மறைக்கப்பட வேண்டும். என்ன உண்மையும் மறைக்கப்பட வேண்டும்னா, அது பொய்யானா ஒரு இடத்துல நான் உண்மைய பேசவில்லைன்னா அது பொய் கிடையாது. இப்ப வந்து சத்தியம் வதன்னு வேதத்துல ஒரு வாக்கு இருக்கு, உண்மை பேசு. உண்மை பேசுங்கிறதுக்கு பொருள்படுத்துகின்ற அனைத்து ஆச்சாரியர்களும் என்ன சொல்கிறார்கள், உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. எத்தனையோ உண்மை நமக்கு தெரியும், அதெல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது, உண்மை பேசு என்பது பொய் பேசாதே அதுதான் அர்த்தமா. பொய் பேசாத, பேசுனா உண்மைய பேசு, சில சமயம் பேசாம இருக்கணும்னா பேசாம இரு, உண்மைய மறைக்கணும்னா மறைச்சிரு. சில குழந்தைகள் சில சூழ்நிலையை புரிஞ்சுக்காதுங்கிறதுக்காக உண்மைய மறைச்சு சிலது சொல்றமல்லவா, அப்படி சில சமயங்களை உண்மை மறைக்கப்படலாம், மறைக்கப்பட வேண்டும். எப்பொழுதுனா அந்த உண்மைய வாங்குபவர்களுக்கு சக்தி இல்லை என்றால், உண்மைய ஜீர்ணிக்க முடியாம இருந்தா அந்த உண்மைய மறைச்சு வைக்கிறது தான் நல்லது. சில சமயங்கள்ல கீத கிளாஸுக்கு வர்றதே நீங்க மறைச்சு வச்சுட்டு வரலாம், தப்பு கிடையாது. காரணம் என்ன, அத அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. அப்படி யாருக்கு உண்மைய ஜீர்ணிக்க முடியாதோ அவர்களிடம் உண்மையை நாம் மறைத்து வைக்க வேண்டும். அப்படி உண்மைய மறைச்சு வைக்காம உண்மையை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த உண்மை வந்து அவர்களுக்கு தீங்கை தான் கொடுக்கும். இது ஒரு சூக்ஷ்மமான கருத்து, உலக இயல்ல. சாதாரணமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பொய் தான் துன்பப்படுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, உண்மையும் ஒருவரை பாதிக்கும், உண்மையும் கூட ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அதுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப வந்து ஒருவர் கோயிலுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கார், அவருக்கு டெய்லி கோயிலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இடத்துல போய் கடவுள் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிட்டு இருக்கார், கோயில்ல மட்டும் இருக்காருன்னு அர்த்தம் இல்ல, வீட்லயே இருக்காரு, எதுக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கடவுள் சர்வ வியாபிங்கிற உண்மைய சொல்றோம். நம்ம சொன்னது பொய்யா உண்மையா, கோயில்ல போய் பார்க்கிற கடவுளை விட எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்கிற கடவுள்ங்கிறது அதை விட பெரிய உண்மைதான். ஆனா இந்த உண்மைய பக்குவம் இல்லாதவர்களுக்கு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவார், கோயிலுக்கு வர்றதை நிறுத்திடுவார். ஆனா வீட்டுல கடவுளை பாக்குற அளவுக்கு மனோபலம் வரல. பிறகு எதை பார்த்துட்டு இருப்பார்? இப்ப வீட்டுல இருந்து எதை பார்த்துட்டு இருப்பாங்க? டெலிவிஷனை தான் பார்த்துட்டு இருப்பார்கள். அப்ப என்ன ஆகும்னா, இந்த உண்மை வந்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாத்தா இருந்தது. இத பகவான் கீதையில வந்து மித்யாச்சாரன் ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்றார். அதே போல சந்நியாசத்தினுடைய மகிமை, எல்லாத்தையும் துறக்கிறது நல்லதுதான், யாரு வந்து அதுல தப்புன்னு சொன்னா? ஆசையை துறந்தால் வந்து துன்பம் இல்லை, உண்மைதான். இத வந்து பக்குவம் இல்லாதவர்களுக்கு சொல்லிட்டோம்னா, அப்ப இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்துட்டாருன்னு என்ன ஆகும்? வெளி வேஷத்துல துறந்திருப்பார், உள்ள இருக்கிற ஆசையை துறந்திருக்க முடியாது. அப்ப ஒரு பொய் ஒழுக்கம் உடையவன் ஆகி விடுவார். அதனாலதான் சாஸ்திரத்துல தர்மப்படி ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானும் புத்தி பேதம் ஜனையே, அஜானிகள் இடத்துல போய் புத்திய களைச்சு விடாத, தேவையில்லாத தத்துவம் எல்லாம் பேசி நீ வந்து அவர்களுடைய புத்திய குழப்பத்துக்குள் கொண்டு வந்து விடாதே. காரணம் என்ன? உண்மையை வந்து மறைச்சிவை. பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு தான் சொல்லணும், பக்குவம் அடையிலேன்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடாது. இதுலயே ஒரு சூக்ஷமம் இருக்கு. நான் வந்து உன்னிடத்துல உண்மைய சொல்லலைன்னு கூட சொல்லக்கூடாது, அதையும் பாத்துக்கணும். அதையும் நம்ம சொல்லிடுவோம், நான் இதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன், சொன்னா உனக்கு புரியாது அப்படி சொல்லி வேற பெருமையை அடைஞ்சுக்குவோம். அதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஒருவரிடத்துல இந்த உண்மைய மறைக்கிறோம்ங்கிறதையும் மறைச்சிடணும், அவங்களுக்கு தெரியவே கூடாது. அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அதத்தான் இவர் சொல்றார், எனக்கு பக்குவம் அடைஞ்சிருக்குங்கிறத உங்ககிட்ட நான் மறைக்கிறேங்கிறதும் கூட தெரியாம மறைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம யாருங்கிறத யாரும் கண்டுகொள்ளாம இருக்கிறது தான் உண்மையான பக்குவம். ஆனா நம்ம அப்படியா இருக்கோம், ஒரு சின்ன தவம் பண்ணா, ஒரு சின்ன அறிவு நமக்கு கிடைச்சதுன்னா உடனே என்ன செய்து விடுகின்றோம்? பறைசாற்றி விடுகின்றோம். எனக்கு இவ்வளவு, எனக்கு இந்த அறிவு வந்தாச்சு, எனக்கு இந்த பக்குவம் வந்தாச்சு, நான் என்னால் இப்படி இருக்க முடியும், பேசாம இருக்க முடியும், சாப்பிடாம இருக்க முடியும், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிடுறோம். அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நம்முடைய தவமாகட்டும் அதுவும் மறைக்க வேண்டும், உண்மையாகட்டும் அதுவும் தகுதியில்லாதவர்களிடம் கூறினால் அந்த உண்மையே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும், டேமேஜ் பண்ணிரும். அப்ப என்ன செய்யணும்னா அதுவும் மறைக்கப்பட வேண்டும். உலகையல்ல ஒரு சூக்ஷ்மமான கருத்தை இந்த இடத்துல தாய்மானவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். இப்ப முதல் மூன்று வரி நமக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். மரபை கெடுத்தனன் கெட்டேன், இத்தை வாய்விட்டு சொல்லின் வாழ்வெனக்கில்லை, கரவு புருஷனும் அல்லன். இனி கடைசி வரிக்கு வந்தால், என்னை காக்கும் தலைமை கடவுள் கான் மின்னே. இப்ப நான் அடைஞ்ச தத்துவம் என்னன்னு சொன்னா, என்னை காக்கின்ற கடவுள் அதுன்னு சொல்ற. இப்போ என்னை காக்கும் தலைமை கடவுள்னு யார சொல்ற? கடவுளை சொல்லல, இவர் அடைந்த மனதை சொல்ற. என்ன மனசுதான், என்னை நான் அடைஞ்ச மனசு இருக்கல்லவா, அது என்னை காப்பாற்றுகின்ற மனம்னு சொல்ற. நான் எந்த மனதை அடைஞ்சு உங்ககிட்ட எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன்னா, என்னை காப்பாற்றுகின்ற மனம், என்னை காக்கும் தலைமை கடவுள், என்னை காக்கின்ற, என்னை காப்பாற்றுகின்ற மேலான கடவுள் எதுனா நான் பெற்ற பேரு. மத்தவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவன் பிழைக்க தெரியாதவன், சொத்தை எல்லாம் விட்டுட்டான், ஏதோ அதிகமா கேட்டாங்க, இவன் சண்டையெல்லாம் போடாம விட்டு கொடுத்துட்டு ஏதோ அம்போனு ஏமாளியா உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் இவனை காப்பாத்திக்கவே தெரியல என்றெல்லாம் சொல்லி மற்றவர்கள் சொல்வார்கள். ஆனா இவர் சொல்றார், நான் என்ன மனநிலை அடைஞ்சிருக்கேன் தெரியுமோ, இப்படி செஞ்ச தியாகத்தினால் என்னை காக்கும் கடவுள் அது அப்படின்னு சொல்ற. எது பொறாமப்படாம இருக்கிறது, கோபப்படாம இருக்கிறது, சரியான அறிவை அடைதல், பகிர்ந்து கொள்கின்ற மனதை அடைதல், அல்லது சுருக்கமா சொன்னா தர்மத்துக்கு முழுமையாக ஒப்படைத்தல். அப்படி என்ன, நான் தர்மத்துக்கே என்னை கமிட் பண்ணிட்டதுனால, என்ன நான் ஒப்படைத்ததுனால, அதுதான் என்னை காப்பாற்றுகின்றது. இப்ப என்னை காக்கும் தலைமை கடவுள் அப்படின்னு சொன்னா, என்னை காக்கின்ற, என்னை பாதுகாக்கின்ற மேலான கடவுள் இதுதான். இதுதான் சொன்னா எது என்றால், நான் அடைந்த நிலை. நான் அடைந்த நிலை என்ன என்று சொல்லிட்டார், வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வடக்கில்லை. நான் அதை சொல்ல மாட்டேன், நான் என்னத்தை அடைஞ்சேங்கிறத உங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்கள் வந்து புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நான் சொல்ல மாட்டேன் மறைச்சு வைக்கிறேங்கிறதுனால அது கெட்டதான்னா, கெட்டதும் அல்ல, அது அதர்மமானதும் அல்ல. பிறகு என்ன, அது வந்து அதர்மமானதல்ல. பிறகு எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு அடுத்தது உச்ச கட்டத்துக்கு போறாரு, என்னை காக்கும் கடவுள் தான் அது. சாஸ்திரம் சொல்லும், மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. ஒருவனுடைய பந்தத்துக்கு மோக்ஷத்துக்கு அவனுடைய மனசுதான் காரணம். அப்படி நம்மை அழிக்கிறது யார்? நம்ம மனசு. நம்மை காப்பது யாருன்னா நம்முடைய மனம். நம்ம கடைக்கு போறோம், எத்தனையோ பொருளை பாக்கிறோம், அந்த பொருள் அத்தனை பொருள் என்ன வாங்கிக்க வாங்கிக்கன்னா சொல்லிட்டு இருக்கு அது. பிறகு சில பொருளை வந்து வாங்கு வாங்குன்னு சொல்றது யார்? பொருள் மீது மோகப்பட்டு போவது யாருன்னா நம்முடைய மனம். அப்ப நம்முடைய மனம்தான் நம்மை அழிச்சிட்டு இருக்கு. இப்ப சொல்ற, நான் வெளியே சொல்ல முடியாதபடி நான் அடைந்த நிலை, அடைந்த பேரு, என்னை காக்கும் கடவுள் அது, என்னை காப்பாற்றுகின்றது தான் அது. அது கடவுளுக்கு நிகர், கான் மின்னே. கடவுள் கான் என்றால் கடவுள் தான் அப்படின்னு அர்த்தம். கடைசி சொல் மின்னே அப்படின்னு இருக்கு, அதை வந்து தமிழ்ல அசை சொல் அப்படின்னு சொல்றது. பொருளற்ற சொல், அது பொருள் அல்ல, அது ஒரு இடத்துக்காக ஒரு அழகுக்காக போடுகின்ற சொல். இப்ப காக்கும் தலைமை கடவுள் தான், கடவுள் கான் அப்படின்னா கடவுள் தான். எது? நான் அடைந்த பேரு. இதுதான் இந்த பாடலினுடைய பொருளும் விளக்கமும். இப்ப இறுதியா மீண்டும் இதை ஞாபகப்படுத்தி கொண்டால், இப்ப இதுல இருந்து நாம என்னென்ன கருத்துக்களை தெரிஞ்சிட்டோம்? மரபை கடுத்தனன் கெட்டேன். மரபு என்பது பரம்பரையாக வழக்கமாக வருவது. அதில் சத் மரபு இருக்கு, அசத் மரபு இருக்கு. உண்மையும் பரம்பரையா வரும், பொய்யும் பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கலாம். இந்த இடத்துல நான் பரம்பரையா ஜென்ம ஜென்மமா, ஒரு பரம்பரை இல்ல, இதுவரைக்கும் எவ்வளவு ஜென்மம் பிறந்தனோ அவ்வளவு ஜென்மம் வழக்கமாக சம்சாரியாக இருந்தேன், அதை கெடுத்தான், அந்த சம்சாரத்தை கெடுத்து விட்டான். நான் கெட்டு விட்டேன், சம்சாரியா இருக்கிறதிலிருந்து கெட்டு விட்டேன். பிறகு எப்படிப்பட்டவனாக மாறிவிட்டேன்னு சொன்னா, ஒரு முக்தனாக மாறிவிட்டேன். சரி, எனக்குள்ள வந்த மாற்றத்தை நான் வெளியே சொல்லலாமா? இத்தை என்றால் இதை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை. இதை நான் யாருகிட்டையும் சொல்ல முடியாது, இதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், இதை நான் மட்டும்தான் புரிந்து கொள்வேன். புரிந்து கொண்டு எனக்குள்ள நான் அனுபவிக்கின்ற ஒரு மன நிறைவு. சரி, இதை நான் மறைச்சு வைக்கிறேன்னா இது அதர்மமான விஷயமா? அதர்மமான ஒரு செய்கையானா கரவு புருஷனும் அல்லன், இது வந்து பொய்யானோ அல்லது அதர்மமானதும் அல்ல. பிறகு என்னை காக்கும் தலைமை கடவுள், நான் அடைஞ்ச பேர், நான் அடைஞ்ச மனசு கடவுளுக்கு சமம். இப்ப என்ன சொல்றார் தாயுமானவர்? கடவுளுங்கிறது யாருன்னா என்னுடைய மனதுதான் கடவுள், காரணம் அது என்னை காக்கின்றது. பகவானுடைய லட்சணம் என்ன? யார் காப்பாரோ அவர் தானே பகவான். யாம் இருக்க வயமேன்னு பகவான் வந்து நமக்கு அபயம் கொடுக்கிறார் அல்லவா? அப்ப கடவுள் யாருன்னா நம்மை காப்பவர். இப்படிப்பட்ட மனம் என்னை காத்து கொண்டிருப்பதனால் இந்த மனம்தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி, இதுல நம்ம புரிஞ்சிட்டது வந்து சம்சாரத்தை நான் நீக்கி நல்ல மனச அடைஞ்சேன், இந்த நல்ல மனசு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டித்தது. இப்ப இன்னைக்கு நம்ம உணர வேண்டிய கருத்து, நம்முடைய பக்குவம் நம்முடைய தவம் மறைக்கப்பட வேண்டும். உண்மையும் பக்குவம் அடைந்தவர்களுக்கு தான் அந்த அளவுக்கு சொல்லணும். இப்ப இந்த இடத்துல இனி ஒரு சந்தேகம் வரலாம். சில சமயங்கள்ல நம்முடைய சில தவங்கள் மற்றவங்களுக்கு தெரிந்து விடுகிறதுன்னு சொன்னா, நம்ம மறைக்கிற காரியத்தை நம்ம பண்றோம், அதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய பெருமை மற்றவங்களுக்கு தெரிந்தால் அது இறைவனுடைய விபூதி, அது இறைவனுடைய திட்டம். ஒரு தவம் செய்த ஒருவரை நம்ம பார்த்தோம்னா தானே நமக்கு ஒரு உற்சாகம் வரும். அப்ப மற்றவர்களுடைய நன்மையின் பொருட்டு நம்முடைய பக்குவத்தை பகவான் வெளிப்படுத்தி உள்ளார். அப்போ நம்முடைய பக்குவத்தை பகவான் தான் வெளியே தெரிவிக்கணுமே தவிர நம்ம தெரிவிக்க கூடாது. நம்ம செய்யற தவம் நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சா தப்பு வந்துடாது, தெரியறது நல்லதுதான். ஏன்னா நம்ம ஒரு தவசிய பார்த்தா தான் நமக்கு தவத்துல ஒரு பற்று வரும். ஞானத்தை உடையவரை பார்த்தோம்னா தான் நமக்கு ஞானத்துல பற்று வரும். அப்படி நாம் செய்கின்ற தவம் நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சு அது ஒரு புகழ் மாலையா வந்தாலும் அது நம்ம ஒன்றும் செய்து விடாது, அது இறைவன் கொடுத்த பிரசாதம் அல்லது இறைவனுடைய திட்டம். அப்படி நம்முடைய நற்குணங்கள் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யறோம். அது எந்த அளவுக்கு வெளிப்படணுங்கிற வேலையை பகவான் செய்வார். தேவையில்லாம வெளியே போக வேண்டாம். ஒரு சிஷ்யனுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அதை சொல்லலாம். ஒரு குரு வந்து சிஷ்யனை பார்த்து, நான் இப்படி எல்லாம் தவம் பண்ணி இந்த பிரயோஜனத்தை அடைஞ்சேன்னு தனிப்பட்ட முறையில சொல்வது முறை. அப்பொழுதுதான் சிஷ்யனை ஊக்குவிக்க முடியும். அப்படி அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தவம் வெளிப்படலாம், அது மற்றவர்களுக்கு பயன்படுமாயில் அதை வச்சு நம்ம பெருமையோ புகழையோ அடைய கூடாது. இந்த கருத்தை எல்லாம் இந்த பாடல்ல நம்ம பார்த்தோம். இனி நாம் அடுத்த ஏழாவது பாடலுக்கு சென்றால், கடலின் மடை விந்ததென்ன, இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய, உடலும் புலகிதம் ஆக, எனதுள்ளம் உருக உபாயம் செய்தாண்டி. இந்த பாடல் வந்து சென்ற பாடலினுடைய தொடர்ச்சி தான். கெட்டேன்னு சொன்னாரே, தான் எப்படி கெட்டேன்னு வர்ணிக்கின்ற, எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொன்னாரே, அது எப்படி வந்தது என்று அதை இங்கு அழகாக வர்ணிக்கின்றார். இதெல்லாம் மோட்சத்தை அடைந்த மனதினுடைய வெளிப்பாடுகள். ஒரு மனசு மோட்சத்தை அடைஞ்சதுன்னா அது எப்படி இருக்குமா என்றால், இங்கு ஒரு உதாரணம் சொல்றார். கடலினுடைய சமுத்திரத்தினுடைய கரை உடைந்து விட்டால், சமுத்திரத்தினுடைய கரை உடைஞ்சா என்ன ஆகிறது? சாதாரண ஒரு டேமினுடைய கரை உடைஞ்சாவே ஊரே இருக்கிறது இல்ல. அப்படி சமுத்திரம் வந்து இந்த பூமியில மூணு பங்கு இருக்கு, அதனுடைய கரை உடைந்து விட்டால் கடலின் மடை விண்டது என்ன? மடைன்னு சொன்னா கரை. கடலினுடைய கரை விண்டது என்றால் உடைந்தது. கடலினுடைய கரை உடைந்து விட்டால் அந்த தண்ணீர் எப்படி பெருகி வருமோ அந்த மாதிரி தண்ணீர் வருதாம். எங்கிருந்து? இரு கண்களும் கண்ணீர் சொரிய, இவருடைய இரண்டு கண்களிலிருந்து அப்படி தண்ணீர் வருகின்றதாம். எத்தனையோ முறை சோகத்தில் அழுதிருக்கார், மனசு கட்டுப்படு இல்லையனால எவ்வளவு முறை அழுதிருக்கார் தாயுமானவர். ஆனா இந்த இடத்துல எப்படி தண்ணீர் வருகின்றது கண்ணிலிருந்து, அதான் ரொம்ப முக்கியம். ஆனந்த கண்ணீர் சொரிய, கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய, ஆனந்தத்தில் கண்ணீர் வருகின்றதாம். எப்படின்னா தான் அடைந்த சந்தோஷம் அது எப்படி வந்ததுன்னு அடுத்தது சொல்ல போற. கடைசி வரியில சொல்ற, என் உள்ளத்தையே உருக்கி விட்டான் இறைவன், உள்ளத்தையே மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்ற. ஆனந்த கண்ணீர் சொரிய, எப்படி இவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்ததாம்? கடலினுடைய மடை விண்டது போல கடலினுடைய கரை சென்று விட்டால் எப்படி தண்ணீர் பெருக்கெடுத்து வருமோ அப்படி என்னுடைய இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்தது. பிறகு உடலும் புலகிதமாக, உடலும் புலகிதமாகனா இந்த உடல் வந்து சிலிர்த்தது நல்லா சொல்வோம் அல்லவா, அதைத்தான் சொல்கின்றார். அதாவது மெய் சிலிர்த்தது அப்படின்னு ஒரு சிலிர்ப்பு, அதை இங்கு சொல்கின்றார். புலகிதமானது என்றால் என்னுடைய உடல் வந்து இப்படிப்பட்ட பேற்றை அடைந்த காரணத்தினால் என்னுடைய உடலானது புலகிதமானது. எனது உள்ளம் உருக உபாயம் செய்தாண்டி, இறைவன் வந்து என்னுடைய உள்ளத்தை உருக்கி விட்டார் என்ற ஸ்லோகத்துல சொன்னார். சென்ற செய்யல சொன்னார், வாய் விட்டு சொல்லிடின் வாய் விளக்கு இல்லைன்னு. இங்க வாய் விட்டு சொல்லிட்டார், அவரால் சொல்லாம இருக்க முடியல. காரணம் என்ன? இதெல்லாம் என்னுடைய பக்தர்கள் தானே படிக்கிறார்கள், நான் இதெல்லாம் யாருமே, மற்றவர்கள் கேலி செய்பவர்கள் எல்லாம் இந்த பாடலை எல்லாம் படிக்க வரமாட்டார்கள். அப்படியே படிக்க வந்தாலும் மாறி விடுவார்கள். சில பேர் ராமாயணத்தை தப்பா பொருள்படுத்தலான்னு படிக்க போய் பக்தர்களாக மாறியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படி மாறி விடுவார்கள். அப்படி அவர் நினைச்சிட்டு அவருடைய உள்ளத்தை வாய்விட்டு இப்ப சொல்றார், எனக்கு எப்படி ஏற்பட்டது, கடலினுடைய தண்ணீர் போல் ஆனந்த கண்ணீர் வந்தது, உடலும் புலகிதமானது, என்னுடைய உள்ளம் உருகி விட்டதுன்னு சொல்றார். எப்படி உருகி விட்டதாம்? இவருடைய இருந்த உள்ளம் அப்படியே உருகி மாறி விட்டதாம். அதாவது அசுர சம்பத் தெய்வீக சம்பத்தாக உருகிவிட்டது. காமமானது என்ன ஆயிற்று என்றால், காமம் வைராகியமாக உருகிவிட்டது. மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் வைராகியமா உருகியது. மோகமானது விவேகமாக உருகிவிட்டது. தனக்குள் இருக்கின்ற மோகம்ங்கிற உருவம் விவேகமாக மாறியது. பிறகு வெறுப்பு அன்பாக உருகிவிட்டது. தனக்குள் இருந்த வெறுப்புணர்ச்சி அன்பாக மாறிவிட்டது. பிறகு சலிப்பு பொறுமையாக மாறிவிட்டது. நம்முடைய மனசுல எப்ப பார்த்தாலும் சலிப்புணர்ச்சி வரும் அல்லவா, அதெல்லாம் பொறுமையாக உருகிவிட்டது. இறுதியா சொன்னா துவைதம் அத்வைதமாக மாறிவிட்டது. என்னுடைய துவைத புத்தி எல்லாம், இருமைங்கிற புத்தி எல்லாம் அத்வைதமாக மாறிவிட்டது. இதுதான் உள்ள உருகுதல் அர்த்தம். அதாவது ஆசை காமமானது வைராகியமாக மாற, மோகம் விவேகமாக மாற, இந்த மோகம் எல்லாம் உள்ள இருந்ததே அது அறிவாக மாற, சலிப்பு பொறுமையாக மாற, பொறாமைங்கிற உணர்ச்சி வந்து எல்லோரையும் புகழ்கின்றதாக மாற, இப்படி வந்து எல்லா விதமான மாற்றமும் எனக்குள் வந்து விட்டது. இப்ப எனக்குள்ள என்ன வந்ததுன்னா இப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டது. அதத்தான் சொல்றார், உள்ளம் உருக உபாயம் செய்தாண்டி. அந்த இறைவன் என்னுடைய உள்ளத்தை உருக்கி விட்டான். இந்த உருகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் அவர் உருகி இருக்காரு தெரியுமோ? இதெல்லாம் முன்னாடி பாடல படிச்சு பாருங்க. தாய்மானவர் போல உருகி அழுதவர்கள் அவ்வளவு சுலபமா அப்படிப்பட்ட மகான்களை பார்க்க முடியாது. ஏதோ இறைவனுடைய நாமத்தை பெருமையை பேசிட்டு இருக்கிற எத்தனையோ மகான்கள் இருந்தார்கள். ஆனா தாய்மானவருடைய பாடல்ல ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், இந்த ஆனந்த கழிப்பை தவிர மற்ற இடங்கள்ல பார்த்துட்டா நான் வந்து வேதனைப்பட்டு இருக்கேன், என்னுடைய மனசு வந்து ஆசவசப்பட்டிருக்கு, என்னதான் படிச்சாலும் என்னதான் கேட்டாலும் மனது ஒருமுகப்படவில்லை, இறைவா உன்னுடைய அனுகிரகத்தை நான் அடையவில்லைன்னு சொல்லி துயரத்தினுடைய எல்லைக்கு போயிருக்க. இதெல்லாம் மற்ற பாடலை படிக்கும் போது நல்லா உணரலாம். நம்ம அதெல்லாம் முகவுரையிலேயே சில பாடல்களை எல்லாம் நம்ம கோட் பண்ணி பார்த்தோம். இந்த ஒரு இடத்துல அந்த துயரத்தினுடைய எல்லைக்கு போனவர் ஆனந்தத்தினுடைய எல்லையிலிருந்து பேசுகின்ற இடம் இது. நான் வந்து எப்படிப்பட்ட மரபிலிருந்து இப்பொழுது எப்படிப்பட்ட மரபுக்கு வந்து விட்டேன் என்றால், இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து விட்டேன், ஆனந்த கண்ணீர் சொரிய. ஏக்கத்தில் இருந்த நான் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் சொரிகின்றேன், இப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்து விட்டேன். இத வந்து இதை ஏற்கனவே அடைஞ்சவங்கிட்ட தான் நான் சொல்லலாம், அல்லது அடைய விருப்பம் இருக்கின்ற முமுட்சுக்கள் கிட்ட நான் இதை பகிர்ந்து கொள்ளலாம். வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, இதை நான் யாருகிட்டையும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பேரின்பத்தை நான் அடைந்தேன் என்று இந்த இரண்டு பாடல்கள் முத்து முத்தான பாடல்கள். இதனுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம மேல் மேலும் சிந்திக்க வேண்டும். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
4: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

கொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும் காண்பறியா.

மலரோடு தூபமும் தாங்கும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும் காண்பறியா பொன்னா

0: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருவளஞ்சுழி பேராராய் பெருக்கெடுத்து வந்த காவிரி வெள்ளம் பூமியில் உள்ள ஒரு பிளத்தின் வழி பாய்ந்து மறைய அதனை வெளிப்படுத்தும் பொருட்டு அதனுள் ஏரண்ட முனிவர் என்ற பேரொருளாளர் இறங்க காவிரி மீண்டும் வளம் சுழித்து எழுந்து சோழ வளநாட்டில் பாய்ந்தது. காவிரி வளம் சுழித்து எழுந்த பகுதியாதலால் திருவளஞ்சுழி என்ற பெயர் அமைந்தது. இறைவர் கற்பகநாதேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி, அமுதம் பெறுதற் பொருட்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது பூஜித்த வெள்ளை பிள்ளையாரை இந்திரன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளச் செய்வித்தான் என்பது வரலாறு. சிற்ப வேலைப்பாடு மிக்க அழகான சந்நிதி. ஏரண்ட முனிவர், வளஞ்சுழிநாதர் முதலிய திருமேனிகளை இங்கு காணலாம். திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பெற்ற தலம். அப்பர் பெருமான் அருளிய பலவகை திருத்தாண்டகத்தில் வளஞ்சுழியே வளஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாமே என்று போற்றி பரவியுள்ளார். ஆதிசேடன் வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநல்லூர் தொழுதிருந்த ஞான சம்பந்த பெருமான் திருவளஞ்சுழிக்கு எழுந்தருளுவது அறிந்த அன்பர்கள் ஆளுடைய பிள்ளையாரை சூழ்ந்து வணங்கி வரவேற்றனர். அச்சூழல் வெண்மதியை மேகக்கூட்டம் சூழ்ந்தது போன்று இருந்தது என்பார் சேக்கிழார் பெருமான். திருவளஞ்சுழிவாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்து ஏத்திப் பாடிய அற்புதமான பாடல் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பதாம். இப்பதிக திருக்கடை காப்பில் ஞான சம்பந்தன் தமிழ்மாலை ஆதரித்து இசை கற்றுவல்லார் சொல கேட்டுகந்தவர் தமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே என்று அருளியுள்ளார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிவபெருமானையுடைய தலையிலிருந்து வரக்கூடிய கங்கையினை பருகுகிறேன்னு நினைச்சுக்கிட்டு குளிச்சீங்கன்னா அதுவரைக்கும் செஞ்ச பாவம் தீரும். குளிக்கும் போது கங்கையில குளிக்கிறேன், நம்ம இன்னொரு தீபாவளி அன்னைக்குதான் கங்கா ஸ்நானம் வச்சாலும் கேட்கணும் நினைச்சுக்கணும். தனிக்குமே கங்கையில குளிக்கிறதா கற்பனை பண்ணிட்டு குளிக்க கூடாதா என்ன? குளிக்கும் போது தண்ணி இருக்கு, கங்கா தேவியை இப்ப நான் குளிக்கிறேன், என் உடம்பு சுத்தமாவது போல என்னுடைய மனசும் சுத்தமாகணும், நல்ல தூய்மையான எண்ணம் வரணும், மேன்மையான எண்ணம் வரணும், என் வாயில வரதெல்லாம் நல்லதா இருக்கணும். கேட்டுக்கலாம்ல? நாம எத்தனை பேருக்கு, நான் இல்லையே சொல்றேன், நான் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்றேன், பேசுறது நல்லா பேசணும், தெளிவா சிந்திக்கணும், ஒழுங்கா சிந்திக்கணும், எல்லாம் சொல்றேன், செய்யறோமா? எல்லாம் தான் பண்ணீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கிற மாதிரி இருந்து நாம் அடுத்தவங்களுக்கு சொல்வதையெல்லாம் நமக்கு நாமே செய்து பழக வேண்டும், இனியதை பேச வேண்டும். இந்த தண்ணீரை பருகணும்னு போய் திரும்பி திரும்பி பார்க்கறா, எல்லாம்
2: யாராவது ஒருத்தர் அடிச்ச பந்த பார்த்து நாம கைதட்டி சிரிக்கல, என்ன மகிழ்ச்சி? நான் அடிக்க வேண்டாமா?
1: நான் ஆடி நான் ஜெயிக்க வேண்டும், ஈசனை நான் வணங்க வேண்டும், என்னுடைய அனுபவத்தின் வழியாக இறைவனை அறிதல் வேண்டும். அணையன் ஆகியும் நீர்நசை ஆற்றலன் வருந்தும் வினையன் ஆகி வருந்தி வரும் வினை. நம்மளை வருந்து வர வருந்து செய்வதற்காகவே வினை வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை குத்தி கிழிச்சுவாங்க. அவரு சொல் போதும் குத்தி கிழிக்கிறது. A word can heal, a word can heal. ஒரு வார்த்தை உங்களை காயப்படவும் செய்யும், ஒரு வார்த்தை உங்கள் காயத்திற்கு மருந்திடவும் செய்யும். ஆனா மருந்துற வார்த்தையை நிறைய பேர் பேசுறது இல்லை. காயப்படுத்துறதுக்கு பேசுறது நிறைய பேர் தயாரா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கஷ்டமா சரியா போயிடும் இல்ல, நீ என்ன பண்ணியும் அதுக்கேற்றது நீ அனுபவிச்சுதானே ஆகணும். சொல்ற நேரமா அது, சொல்ற நேரமா அது, துன்பம் வருகின்ற போது நீ என்ன பண்ணியும் அது சொல்ற நேரமா? அதுதான் உண்மை, அதே விஷயம். ஆனா அதை சொல்ற நேரமா? குழந்தை ஓடி வந்துருச்சு, இதுக்குதான் விழுந்துருச்சு, ஓடி வராதுன்னு சொல்ற இதுக்குதான், அது சொல்ற நேரமா? குழந்தையுடைய காலை பார்க்க வேண்டிய தருணம் அல்லவா அது. அப்போ வினையினுடைய முந்தை வினையை பத்தி இப்ப நாம பேசி பயனில்ல. வினையன் ஆகி வாழ்ந்தது சடை வேதியல் பாதத்து இணைய எல்லா நீரையும் குடிச்சு தாகம் தீரலைன்ற உடனே கங்கையை தலையில் வைத்திருக்க கூடிய சடைமுடியை கொண்ட சிறுவருமானுடைய பாதத்தில் இணைய பாதத்துல வந்து விழுகிறார். அப்படி பாதத்துல வந்து விழுந்த உடனே நாதனும் தன் திருமுடியில் மீது இருக்கும் தன்னை திருமுடியின் மீது இருக்கக்கூடிய நனைய நாள்மலர் மோதியை பார்த்து ஒன்று நவிழ்வான். கங்கையை பார்த்து சொல்றான் ஒன்று சொல்கிறார். அப்படி சொல்றதுக்கு முன்னால கங்கை கேட்கிறாள் ஒரு வரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க கங்கையில இருக்கும்போது கங்கையில குளிக்கும் போது இந்த பாடலை சொல்லி குடிச்சாலும் உங்களுடைய பாவம் தீர்ந்துடும். இந்த பாடலோட எண் வந்து 858 ஞாபகம் வச்சுங்க. இந்த பாட்டை காலையில குளிக்கும் போது சொல்லிட்டு குடிச்சா கூட உங்களுடைய பாவங்கள்லாம் தீர்ந்துடும். கங்கையே இந்த சிவபெருமான்கிட்ட கேட்டிருக்கிறா, அன்றும் எம்பிரான் ஆணையால் பகீரதன் பொருட்டு சென்று நீ ஒரு தீர்த்தமாய் திளைப்பவர் களங்கம் ஒன்று தீவினை தொடக்கு அறுத்து ஒழுகன பணித்தாய். பகீரதன் ஒற்றை கால தவம் செஞ்சதன் காரணமாக நீ ஒரு தீர்த்தமா பூமிக்கு வந்து வணங்கக்கூடியவர்களை விழுந்து எழக்கூடியவர்களுடைய பாவத்தை தீர்த்து விடுதல் சொன்ன சரி, நானும் இன்றும் ஒரு நதி ஆகு என படித்திடையே, இனியும் ஒரு நதி ஆகும் என்ன சொல்றேன். சரி, ஐ அக்செப்ட் திஸ். என்னை தரிசித்தோம், என்னை பார்த்தோம். கங்கையை போய் பார்க்கலாம், வரப்பட வேண்டாம். வைகை ஆற்றை மதுரையம்பதி சென்று வைகை ஆற்றை தரிசித்தீர்கள் என்று சொன்னால் கங்கையை தரிசித்த பலன் கிட்டும். என்னை தரிசித்தோர் பாடல் எண் குறிச்சுங்க, திருவிளையாடல் புராணத்தில் 858 பாடல். என்னை தரிசித்தோர் படிந்து ஆடினோர், வைகையாட்டுக்குள்ள வைகையில இறங்கி குடிச்சவங்க படிந்து ஆடினோர். செங்கையாலேனும் பரிசித்தோர், அப்படி கையால தொட்டு சார் என்னை டாக்டர் குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தண்ணிய தொட்டு தலையில போஷணம் பண்ணிக்கிட்டேன். செங்கையாலேனும் பரிசித்தோர் பவர் தொடர்ச்சியும் பற்று விட்டு பாவங்கள் தொடர்ந்து வருதான் அது பற்று விட்டு உள்ளத்து உருசித்தோர் உரு பக்தியும் பிச்சையும் உணர்வால் விரிசித்தோர் உரு வெயுணர்வால் வரும். பாவங்கள்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு மெய்யுணர்வுன்னு ஒண்ணு வரும். இப்ப நமக்கு இருக்கிற உணர்வு பேருக்கு பேரு உணர்வுக்கு பேர் பொய்யுணர்வுன்னு பேர். நமக்கு இருக்கிற உணர்வுக்கு பேரு பொய்யுணர்வுன்னு பேர். உண்மையான ஒரு உணர்வு வரும், அதற்கு பேர் மெய் உணர்வுன்னு பேர். உண்மையு உணர்ந்தா பொய்யுன்னு ஒண்ணு. இப்ப மெய்யுணர்வுன்னு ஒண்ணு வந்துட்டா அதுக்கப்புறம் பொய்யுணர்வுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப எது பொய்யுணர்வு எது மெய்யுணர்வுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு வேண்டும் என்று நான் எதையாவது கேட்டால் அது பொய்யுணர்வு. இந்த தேசத்துக்கு வேண்டும் என்று கேட்டால் அது மெய்யுணர்வு. இன்னைக்கு சேரமான பெருமாள் நாயனாருடைய நாள், நினைவு நாள், குருபூசை திருவிழா. சேரமான பெருமாள் நாயனார் சோமாசிமார நாயனாருடைய குருபூசை திருவிழா. சோமாசிமார நாயனார் சோமயாகம் செய்து அந்த சோமயாகத்திற்கு சுந்தரரை மூலமாக சிவபெருமானையே அழைத்து வந்து சிவபெருமான் மாற்று வடிவம் தாங்கி குறையர் வடிவம் தாங்கி வந்து அவிபாதத்தை ஏற்றுக்கொண்ட நாள் சோமாசி மாரநாயனாரியுடைய பூசை திருவிழா. சுவாமி அங்க எழுந்திருக்க இன்றைக்கு நாம உணர்வுகளை பத்தி பேசணும்னா எது பொய்யுணர்வு எது மெய்யுணர்வு தான். அந்த மெய்யுணர்வை பெறலாம். குருசித்தோர் குரு மெய்யுணர்வால் வீடும் சிவபெருமான் சொல்றாரு, தந்திட பணித்தருள் என தனக்குடன் செல்வி சுந்தர பெரும் தரம் கடவுளை பரம் கொண்டு தொழுது வந்து அளப்பிலா வேகம் ஒரு எழுந்து மாலதியாய் அந்தரத்து நின்று இடிபவள் ஆம் என வருவாள். சுவாமி தந்தேன்னு சொன்ன உடனே மேலிருந்து பூமிக்கு வருகின்ற நதியைப் போல கங்கை பெருக்கெழுத்து வைகை என்னும் நெருதியாக ஓடுகிறாள். அடுத்தான் நதியின் இடை பூக்கு இருந்து உடனே நம்ம உண்டோர்ல அந்த நதியுடைய இடையில பூந்து ஆற்றலோடு எடுத்தான் குறுங்கை இரண்டும் கரை ஏற குறுகிய கையால உள்ள ரெண்டு கரை மாதிரி வச்சு நீட்டி தடுத்தான். அப்படி தடுக்கிறான் மலை போல் நிமிர்த்தல் புனல் வாயில் கட்டம் காந்து அங்காந்து மடுத்தான். அதே அண்ணாந்து கடல் நீரை குடிப்பது போல வைகை நதி நீரை அப்படியே வருகிறான் மடுத்தான். விடாயும் கடல் உண்டு மழையும் நான கடலை உண்ணக்கூடிய மழை கால நேரங்கள்லாம் நாடி போச்சா இவ்வளவு வேகமா என்னால கூட குடிக்க முடியாது குண்டவர அவ்வளவு அழகா குடிக்கிறான்னு நாடி போய் அப்படி நிற்கும் போது அவன் வருகிறான். இதுக்கப்புறம் 874 பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். தீர்த்தன் இதழி சடை நின்றும் இழிந்து வரலால் இதற்கு பெயர் சிவகங்கை பேர். சுவாமியுடைய திருமணியில் இருந்து வருவதன் காரணமாக இந்த வைகை ஆற்றுக்கு சிவகங்கை பேர். நீங்க குளிக்கும் போது ஞாபகம் வச்சுங்க வைகை ஆற்றுல கழகரோட சேர்த்து இறங்கிட்டோம் சுவாமியோட சேர்த்து குளிச்சுட்டோம் வைகை நதியில குளிக்கிறோம்னா சிவகங்கையில குளிச்சிருக்கிறோம் பொருள். நான் சொல்லல பரஞ்சோதி முடிவ சொல்றாரு பாடல் 874. தீர்த்தன் உருவம் தெளிவோருக்கு ஞானம் தரலால் சிவஞான தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சுவாமியுடைய உரு தெரியும் நல்ல ஞானம் கிடைக்கும். அதனால அதற்கு பெயர் சிவ ஞான தீர்த்தம் பெயரு. காலில் கடுகி வரும் செய்தியாலே வேகமதி காற்றை விட வேகமா வருதான் அதனால அதற்கு பெயர் வேகமதி என்று பெயர். வைகை ஆற்றினுடைய இன்னொரு பெயர் வேகமதி காற்றை விட வேகமா வராளாம் வைகை அதனால அவளுக்கு பெயர் வேகமதி என்று பெயரு. தீர்த்தம் கிருதமாலை என வைகை நாமும் செப்பு வரா. இந்த தீர்த்தத்துக்கு பேரு கிருதமாலைன்னு பேரு. அதாவது மதுரை நகரை சுற்றி தொடுத்து வைத்த மாலை ஒன்று ஓடுவதை போல மதுரை நகரை சுற்றி ஒரு மாலை இருப்பதை போல வைகை நதி ஓடிக்கொண்டிருக்கிறாள். அதனால அவளுக்கு பேர் கிருதமாலைன்னு பேர். இவ்வளவு சிறப்பு பொருளிய அன்னக்குடியையும் வையையும் அழைத்த படலம் தான் இந்த குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலத்துக்கு அடுத்த படலம் 8வது படலம். இந்த படலத்தை படைச்சா நல்ல மழை பொழியும்னு சொல்றாங்க. நல்ல மழை பொழியும்னு சொல்றாங்க. ரெண்டு நாளா வெக்க தாங்கவே முடியல. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு, நீ மத்த வேண்டுதல் எல்லாம் வைக்க வேண்டாம், இந்த தேசத்துக்காக ஒரே ஒரு வேண்டுதல் வை, நல்ல மழை பொழியணும். இந்த வெக்கை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகணும். பா பூமி குளிர்ந்துச்சியா நல்ல மழை பொழிந்தது. அக்னி நட்சத்திரம் முடியாது ரெண்டு நாள் முன்னாலேயாவது ஒரு நல்ல மழை பொழிந்து இந்த பூமி குளிரும். பக்கத்து பக்கத்துல எல்லாம் மழை பெய்யுது, தாம்பரத்துல மழை பெய்யுது, அங்க ஊர்கள் எல்லாம் மழை பொழியுது. சென்னையில மழை பொழிய மாட்டேங்குது. தர்மபுரியும் சென்னையும் அது வள்ளல பசிப்பிடி தீர்த்த அவருடைய பெருமையை சொல்லணும்னு இது ஜெயச்சந்திரன் அடிக்கடி சொல்லுவார். சார் வள்ளலாருடைய பெருமையை சொல்லுவேன், பசிப்பிடி தீர்த்தவர் இன்றைக்கும் பசிப்பிடி தீர வேண்டும் என்பதற்காக வடலூர்ல அணையாத அடுப்பு வைத்து அன்னதானம் செய்து வரக்கூடிய பாங்கினை செய்தவர். ரொம்ப முக்கியம், பசிப்பிடி தான் தீர்க்கணும், ரொம்ப வசதி. அதுதான் இந்த குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலத்திலையும் அன்னக்குடியையும் வையையும் அழைத்த படலத்திலையும் செய்ய வேண்டிய செயலே அதுதான். நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நமக்கு இன்றைக்கு நீர் தேவை, மழை பொழியணும், நாடு செழிப்பாக இருக்கணும். நாடு செழிப்பாக இருந்தா நாட்டில் இருக்கிற நாமரும் செழிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்க வேத விற்பனர்களை எல்லாம் வைத்து ஏதாவது யாகங்கள்லாம் செய்கின்ற போது அவர்கள் சொல்வார்கள், சர்வோஜனம் சுகினோபவன், எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான இந்த யாகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படிதான் மாறி போச்சு. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வேலை சொல்லு, நட்சத்திரம் சொல்லு, முடிஞ்சா அட்ரஸ் சொல்லு, சாமி வீட்டுக்கே வாசல் பண்ணி அனுப்புவாரு அவங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்க இந்த நாடு நல்லா இருக்கணும், மைதாப்பூர் க்ஷேமமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மைதாப்பூர்ல இருக்கிற நீங்களும் க்ஷேமமா தான் இருப்பீங்க. சுவாமி அருள் பண்ணிடுவாரு. அதுதான் வெயில் வருவது பேர். நீங்க நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு கேட்டா சுவாமி செல்ஃபிஷ் பரோ தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு போகும்போது ஒரு பிரார்த்தனையை வைங்க, எல்லாரும் சேர்ந்து வைக்கிற ஒரு கூட்டு பிரார்த்தனையா இது இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் ஐந்து எழுத்து கொண்டிருந்து சொல்லி நல்ல மழை பொழிய வேண்டும் ஒரு விண்ணப்பத்தை வைங்க. இந்த ஃபேன் வேண்டாம் பழைய
2: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். திருவிளையாடல் புராணத்தினுடைய முதல் திருவிளையாடலா நம்ம என்ன பார்த்தோம், இந்திரன் பழி தீர்த்தல், அதாவது இந்திரன் சாபம் நீங்கின கதை. இந்திரன் தன்னுடைய ஆசிரியரை அவமதிச்சதுனால எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டாரு, சிவபெருமான் அந்த சாபத்து நின்று அவரை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்திரன் அவருடைய சாபத்திலிருந்து எப்படி தப்பிச்சாரு, மதுரையில் இருக்கிற சோமசுந்தர கடவுளை கும்பிட்டதுனால வழிபட்டதனால அவருடைய சாபத்திலிருந்து அவரு தப்பிச்சாரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இன்னைக்கு கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்திரன் வந்து பூஜிக்கிறதா ஆகம விதிப்படி விழா நடக்குது. இந்திரனுக்கு மறுவாழ்வு கிடைத்ததே மதுரை எம்பதியில இருக்கிற அந்த சோமசுந்தர பெருமானால தான். அதனால இந்திரன் வந்து இந்திரலோகம், அப்போ சாபம் நீங்கி இந்திரலோகம் போயிட்டாலும் ஒவ்வொரு சோமவாரத்தின் போதும் மறக்காம இந்த சோமசுந்தர கடவுளை வந்து வழிபட்டாராம். ஆமா, சோமவாரம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதாவது மண்டேஸ், வீக் டேஸ்ல மண்டேஸை தான் சோமவாரம்னு அழைப்பாங்க. அந்த சோமவாரம் மண்டே தான் சிவபெருமானுக்கு உகந்த நாள். அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும், பிரீத்திப்படுத்தணும்னா சோமவார பூஜையை வந்து மறக்காம விடாம செஞ்சுட்டு வந்தாலே போதும், அவருடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். இந்த சோமவார மகிமையை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, அதையெல்லாம் நான் பின்னால உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ இந்த சோமவார தண்ணிக்கு இந்த மாதிரி ஒரு இந்திரன் வந்த சோமவார தண்ணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். ஒரு ஒரு சோமவாரத்துக்கும் இந்திரன் அந்த சுயம்புலிங்கமான சோமசுந்தர கடவுளை வந்து வழிபடுறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மதுரை வந்து நான்கு சாமத்திலையும் சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகளோட இந்திரன் பூஜைகள் செஞ்சு வந்தார். ஆனா மதுரை இன்னைக்கு மாதிரி ஜே ஜேன்னு வீடுகளும் கடைகளும் நிறைய டிராபிக்குமா இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்ததாமா, இந்திரன் வழிபட்ட அந்த காலத்துல எப்படி இருந்ததாமா, ஒரே கடம்ப மரங்கள், வில்வ மரங்கள், அப்படியே காடு மாதிரி இருந்தது. கடம்பவன காடுன்னே அதுக்கு இன்னொரு பேரும் இருந்ததாமா. மனிதர்கள் போக்குவரத்தே கிடையாது, மனுஷங்க யாரும் நடமாட்டம், மனுஷங்களோட நடமாட்டமே நம்ம பார்க்க முடியாது. இந்த நிலையில அந்த காட்டின் வழியா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க அந்த காட்டின் வழியா பாஸ் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள், ஒரு சோமவாரத்தன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மணவூர் அப்படின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல தனஞ்சயன்னு ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய சிவபக்தனும் கூட. சிவபக்தர்கள் எல்லாருமே வந்து பொன்னும் பொருளும் அருளும் நிறைஞ்சுதான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தனஞ்சயன், ரொம்ப பெரிய சிவபக்தன். சோமவாரம் பட்டினி கிடந்து நாலு காலமும் சிவபூஜை செய்வாராமா. சிவனடியார்களை பார்த்துட்டா, திருநீரும் ருத்ராட்சமும் போட்டிருக்கிற சிவனடியார்களை பார்த்துட்டா உடனே அவங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து அறத்தொண்டு புரிஞ்சு வந்தாராம். அதை வந்து அறத்தொண்டு, சிவனடியார்களுக்கு செய்யற தொண்டு வந்து சிவனுக்கே செய்யற தொண்டுக்கு இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது சிவனடியார்கள் கண்ணுல பட்டுட்டா இவர் என்ன பண்ணுவாராம், தனஞ்சயன் உடனே அவங்களுக்கு நல்ல உடைகளும் உணவு அறுசுவை உணவும் கொடுத்து அவங்கள நல்லா கவனிப்பாராம். அப்படியாப்பட்ட சிவபக்தி கொண்டவர் தான் இந்த தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் எந்த ஊர்லேருந்து வராருன்னு சொன்னேன், மணவூர். இந்த மணவூர்லேருந்து ஒரு வாட்டி வேற ஏதோ ஒரு பெரிய ஊருக்கு போய் இவர் வியாபாரி இல்லையா, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அன்னைக்கு சோமவாரம், அதனால தனஞ்சயன் எதுவுமே சாப்பிடலை, பட்டினியா கிடந்து வர்றாரு. இந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப ரோடு வசதி கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வழி எங்கிலும் லைட் கிடையாது, ஹைவேஸ் இல்ல, லைட் இல்ல, எதுவுமே இருக்காது. ஒரே காடா இருக்கும், இருட்டாயிடும், சாயங்காலமானா இருட்டாயிடும். அந்த இருட்டுல சாயங்காலம் பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் முக்காவாசி இந்த டிராவலர்ஸ் எல்லாம் அவங்களுடைய டிராவலை வந்து தொடர மாட்டாங்க. அங்கங்க ஊர்களில் தங்கி திண்ணைகள் இருக்கும், வீடுகளில் நிறைய நிறைய எல்லார் வீட்லேயும் வந்து திண்ணைகள் கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா, வழிப்போக்கர்கள் டிராவலர்ஸ் வந்து தங்கி இளைப்பாறட்டும் அப்படின்றதுக்காகவே திண்ணைகள் கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தனஞ்சயன் வந்து என்ன காரணத்தினாலேயோ அன்னைக்கு இரவு வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சாப்பிடலை, மூணு நேரம் சாப்பிடலை, பசி, பட்டினி, நடந்து வந்த சோர்வு எல்லாம் சேர்ந்து அப்படியே கண் அப்படியே மயக்கிட்டே வருது. அப்போது இந்த காட்டுக்குள்ளே அவர் வந்துட்டார், இந்த கடம்பவன காட்டுக்குள்ளே வந்துட்டார். இந்த கடம்பவன காட்டில் தான் சோமசுந்தர கடவுள் இருக்காரு, இந்திரன் வந்து வழிபடுறாரு. அந்த லிங்கத்துக்கு அருகாமைக்கு வரும்போது ரொம்ப இருட்டிடுச்சாமா. ஆந்தையோட அரலறல், நரி ஊளையிடுது, வௌவால் பறக்குது, சிங்கம் புலி கரடியெல்லாம் விருப்பம் போல கத்துது, யானை மரத்தை முறிக்கிற சத்தம், தனஞ்சயனுக்கு பசி, நடந்து வந்த களைப்பு, அன்னைக்கு சோமவாரம் அதனால வந்து ஒரு பழம் கூட சாப்பிடலை, காட்டு பயம் வேற, எங்கடா மிருகங்கள் அடிச்சு போட்டுருமோ, வியாபாரம் செஞ்சுட்டு வந்த பொருள் கையில் இருக்கு, திருடங்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம் வேற, எல்லாம் அப்படியே பெரிய களைப்பையும் மயக்கத்தையும் கொடுக்க அப்படியே சோர்ந்து போய் தனஞ்சயன் உட்கார்றாரு. அவர் பக்கத்தில், அவர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ற சமயத்தில் அவர் பக்கத்தில் இந்திர விமானம் வந்து இறங்குது. பள பள பள பள பழன்னு பயங்கர ஷைனிங்காக பொன்னால் ஃபுல்லும் கோல்டில் செய்யப்பட்ட இந்திர விமானம் இது வந்து இறங்குது. இப்போலாம் நம்ம டெக்னாலஜி பற்றி எவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறோம். நம்மளோட பிளேனோ ஹெலிகாப்டர்க்கோ ஹெலிகாப்டர்ஸ்க்கோ ஒரு ரன்வே இல்லைன்னா, ஒரு ஹெலிபேட் இல்லைன்னா இறங்க முடியுமா? அன்னைக்கு பாருங்க, இந்திர விமானம் வந்து ஒரு காட்டுக்குள்ள, அதுவும் நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள வந்து ஜம்முன்னு இறங்கியிருக்கு. இந்த தனஞ்சயன் பக்கத்தில் இந்திர விமானம் வந்து இறங்குது. இந்திரனும் தேவர்களும் அவங்களுடைய பூஜா திரவியங்கள், மலர்கள், பாரிஜாத மலர்லாம் கொண்டு வராராமா இந்திரன். நம்ம வந்து பாரிஜாத மலரை வந்து கதைகளில் தான் படிச்சிருப்போம், அது எப்படி இருக்கும், என்ன வாசனையாக இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மனம்மிக்க தேவ மலர்கள், சந்தனம், அகில், எல்லாம் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச குங்கிலியம், மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. அபிஷேகத்துக்கான நெய், பால், தேன், தயிர் குடம் குடமாக எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அதை அழகாக அவங்க கொண்டு வந்த அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வரிசையாக அழகாக அடுக்கி வச்சுட்டு, இந்த பொற்றாமரை குளம் ஞாபகம் இருக்கா, இறைவன் வந்து பொன் தாமரைகளை கொடுத்தாரு, அந்த பொற்றாமரை குளத்தில் போய் குளிச்சுட்டு பூஜை செய்ய வராங்களாம். இந்த பொற்றாமரை குளம் பற்றி உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லியே ஆகணும். இந்த பொற்றாமரை குளம் எவ்வளோ விசேஷமான குளம் தெரியுமா? அதில் அமாவாசை அன்னைக்கு நீராடினா கங்கையில் நீராடுவதனுடைய பலன் 100 மடங்கு கிடைக்குமா? கங்கையில் ஒரு நாள் நம்ம நீராடினா என்ன பலன் இருக்குமோ அது மாதிரி 100 மடங்கு பலன் அமாவாசை அன்னைக்கு பொற்றாமரை குளத்துல நீராடினா கிடைக்குமா. மாத பிறப்பு, அது அவங்களுக்கு தமிழ் மாதங்கள் தெரியுமா? இப்போ எல்லாரும் வந்து ஜான்வரி பிப்ரவரின்னு இங்கிலீஷ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. நமக்கு தமிழ் மாதங்கள் மறந்தே போயிடுச்சு நிறைய பேருக்கு. சித்திரை, வைகாசி அந்த மாதிரி தமிழ் மாதங்கள் யாருக்கா தெரியுமா? அந்த தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா, சித்திரை ஒன்று, வைகாசி ஒன்று, அந்த மாதிரி தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா. தமிழ் மாத பிறப்பன்னைக்கு அந்த பொற்றாமரை குளத்தில் வந்து நீராடினா 1000 மடங்கு பலன் கிடைக்குமா. அதாவது கங்கையில் நீராடினது போல 1000 மடங்கு பலன் கிடைக்கும். கிரகணம் அதே மாதிரி, எக்லிப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம சயின்டிஃபிக்காக இந்த சன், மூன் அண்ட் ஏர்த் அது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருது, ஆர்டர் மாறி நிற்குது, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ரிலீஜியஸ் ரீசனும் இருக்குது. அந்த கிரகணத்தன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்தா கிரகணம் முடிந்த பிறகு தான் குளிக்க போவாங்க. காலையில் ஒரு வாட்டி குளிச்சுருவாங்க, கிரகணம் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு வாட்டி குளிப்பாங்க. வீட்டில் பால், நெய், தயிர் எல்லாத்துலேயும் பார்த்தா அருகம்புல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா கிரகணத்தப்போ அதெல்லாம் விஷத்தன்மை உள்ளதாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதிலலாம் வந்து அருகம்புல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கிரகணத்தன்னைக்கு பொற்றாமரை குளத்தில் போய் நீராடினா 1000 பங்கு பலன் கிடைக்குமா. கங்கையில் ஒரு நாள் நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் 1000 மடங்கு கிரகணத்தன்னைக்கு நீராடினா கிடைக்குமா. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான குளம் தான் பொற்றாமரை குளம். இன்னைக்கு நம்ம போய் நீராட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்ம போய் அந்த தண்ணீரை எடுத்து தலையில் கண்டிப்பாக தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி பொற்றாமரை குளத்தில் நீராடுறதுக்காக போகிறாங்க. தனஞ்செயன் பார்க்குறான். தனஞ்செயன் வந்து ஒரு அரை மயக்கத்தில், பசி களைப்பு எல்லாம் சேர்ந்து அரை மயக்கத்தில் இருக்கிறதுனால தனஞ்செயனுக்கு வந்து நம்ம பார்க்கறது இயல்பான மனிதர்கள் இல்லை. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க, நம்மளை மாதிரி மனிதர்கள் இல்லை. அவங்க நல்ல ஒரு ஹைட்டும் தேஜஸோடு இருக்காங்க, முக அமைப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு, தலைமுடி அலங்காரம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, எல்லாம் வந்து தனஞ்செயனுக்கு தெரியுது. ஆனா அரை மயக்கத்துல இருக்கிறதுனால முழுசா புரிஞ்சுக்கிட்டு இவங்க யாரு அப்படின்னு அறிவோட ஆராய தனஞ்செயனால முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன, இன்னைக்கு சோமவாரம், இப்போ இவங்க எல்லாம் போய் பூஜை பண்ண போறாங்க, அதுக்கு தான் குளத்தில் நீராடுறாங்க, அது மட்டும் தனஞ்செயனுக்கு புரியுது. உடனே தனஞ்செயனும் அந்த பயம் எல்லாம், அந்த ஆந்தை அலறுது, காடு பயம், யானை வந்து மரத்தை முறிக்கிற சத்தம், என்னென்னமோலாம் சத்தம் கேட்டு அப்படியே தனிமையில் பயந்து போய் இருந்தாண்டே தனஞ்செயன், அந்த பயம்லாம் போயிடுச்சு. ஆஹா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பூஜை வேற செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். உடனே தனஞ்செயனும் தன்னோட களைப்பெல்லாம் மறந்து கிடுகிடுன்னு ஓடி போய் பொற்றாமரை குளத்துக்குள்ள குதிச்சு குளிச்சுட்டு கையில் வச்சிருந்த புது ஆடைகளை மாட்டிட்டு இவங்களோட பூஜை செய்யறதுக்கு வந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்துக்கிறாரு. பூஜை ஆரம்பிக்குது. நல்ல வேத முழக்கம், மந்திர முழக்கம், அப்புறம் அப்பகவியம், தேனை, பால், தயிர் எல்லாம் விட்டு அமர்க்களமாக இந்திரன் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்கிறாங்க. அழகழகா பூமாலைகள், அழகழகா பூக்கள். நம்ம தனஞ்செயன் வந்து இதுக்கு முன்னால் பார்க்காத பல வகையான விதவிதமான பூக்களை வச்சு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் எல்லாம் செய்கிறாங்க. தூப தீபம், ஆராதனை, தூள் கிளம்புது அந்த இடமே, அவ்வளோ ஒரு வாசனைகளையெல்லாம் வந்து தனஞ்செயன் இதுக்கு முன்னால் முகர்ந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கண் கொள்ளா காட்சியாக இருக்குது, எல்லாம் பார்க்குறாங்க. இந்த தனஞ்செயனும் வந்து பூஜை பண்ணுறவர் தான் இல்லையா, அதனால அவரும் வந்து பூஜை பொருட்கள் வச்சுருந்தாரு. அவருடைய மூட்டையில் வந்து கஸ்தூரி, குங்குமப்பூ இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம், பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாரு. அதையெல்லாம் எடுத்து அரைச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய இவரும் கொடுக்குறாராம்மா. தேவர்களும் வாங்கி அதையெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்களாம்மா. இரவு வந்து இப்படியே ஆனந்தமா போகுது. பூஜை முடிஞ்சதும் தேவர்கள் கிளம்பி போயிடுறாங்க. தனஞ்சயன் வந்து களைப்பு மிகுதியில படுத்து நல்லா தூங்கிடுறாரு. விடிஞ்சு எழுந்ததும் இது கனவோ? விடிஞ்சு எழுந்ததும் தான் தனஞ்சயனுக்கு முதல் நாள் இரவு என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். இது கனவோ அப்படின்னு தனஞ்சயன் ஆச்சரியமா யோசிச்சு பார்க்கறாரு. இந்திரன், தேவர்கள் இவங்கெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் வந்தாங்களா? இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க? நம்ம இவங்களெல்லாம் கண்ணில் பார்த்தோமா? நம்ம சாதாரண மனுஷனா ஆயிடுச்சு, நம்ம சாதாரண மனுஷனாச்சே, நம்ம போய் எப்படி இவங்களெல்லாம் நேரில் பார்த்துருப்போம்? அதுவும் நம்ம வேற மூட்டையிலிருந்து கஸ்தூரி கும்ம பூவெல்லாம் எடுத்து கொடுத்தோமே, இவங்களோட சேர்ந்து நம்ம பூஜை பண்ணோமா? இந்த மந்திர ஒலிகள் கேட்டுதா? ஏதோ விதவிதமான பூக்கள் வாசனை மலர்கள்லாம் வந்து முகர்ந்தோமே, இதையெல்லாம் நம்ம நிஜமாவே நடந்ததா அப்படின்னு ஒரே குழப்பம். இவ்வளவு குழப்பமும் இருக்கு, நமக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே எழுந்து அந்த பூஜை நடந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்கு, உண்மைதானோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்படியே இருக்கு. நைட்டு என்ன பூக்கள் எல்லாம் பார்த்தாரோ, என்ன வாசனைகள் பார்த்தாரோ, என்ன அலங்காரம் நடந்ததோ, அதெல்லாம் அந்த லிங்கத்தின் மேல அப்படியே இருந்தது. இப்போ தனஞ்சயனுக்கு இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடடா, இந்த ஊர் இவ்வளவு விசேஷம், இந்த காடு இவ்வளவு விசேஷம், இந்த உடனே நம்ம போயிட்டு நம்ம மன்னர்கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தனஞ்சயன் விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? நேரா குலசேகர பாண்டியன் கிட்ட ஓடுறாரு. போய் ராஜா ராஜா இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டியன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. குலசேகர பாண்டியனுக்கு ஒரே குழப்பம், இதெல்லாம் நிஜமா இல்லை, இவன் ஏதாவது நம்மளை வந்து பொய் சொல்லி குழப்பறானா அப்படின்ட்டு ஒரே சந்தேகம். உடனே அவர் ஆட்களை அனுப்பி மண ஊருக்கு அனுப்புறாரு. தனஞ்சயனோட ஊருக்கு அனுப்புறாரு. முதல்ல இந்த தனஞ்சயன் யாரு, எப்படிப்பட்டவன், இவன் ஏதாவது லூஸ்தனமாக நம்ம கிட்ட சொல்லி நம்மளே குழப்பறானா அப்படின்னு சொல்லி மணவூருக்கு ஆட்களை அனுப்பி விசாரிக்க சொல்கிறாரு. அங்கே போய் ராஜாவுடைய ஆட்கள் தனஞ்சயனை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது தனஞ்சயனை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, தனஞ்சயன் வந்து ரொம்ப பெரிய சிவபக்தன், சோமவார விரதத்தை வந்து விடாமல் செய்கிறவர், சிவனடியார்களெல்லாம் பார்த்தா ரொம்ப தொண்டு பண்ணுவார், தொண்டு புரிவார், அறத்தொண்டுகள் வந்து பல செய்கிறவர் அப்படின்னு தனஞ்சயனை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ராஜாவும் சாதாரண ஆள் இல்லை, ராஜாவும் ரொம்ப பெரிய சிவபக்தன். அப்போது ஒரு பக்தருக்கு ஒரு சிவபக்தருக்கு இன்னொரு சிவபக்தரை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அதனால் தனஞ்சயன் சொன்னது உண்மையாக தான் இருக்கும், நம்ம மறுநாள் காலையில் இதை போய் பார்க்கணும், இந்த கடம்பவனத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்குறாரு. இப்போது குலசேகர பாண்டியனுக்கும் ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? ஒரு சித்தர் ரூபத்தில் சிவபெருமான் குலசேகர பாண்டியனுக்கு கனவு. இப்போது குலசேகர பாண்டியனுக்கும் ஒரு கனவு வருது. என்ன கனவு தெரியுமா? சிவபெருமான் ஒரு சித்தர் ரூபத்தில் குலசேகர பாண்டியன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு கனவு. வடிவில் தோன்ற சித்தர் வடிவில் தோன்றின சிவபெருமான், குலசேகரா, மணவூருக்கு மேற்கில் ஒரு பெரிய கடம்பவன காடு இருக்கு, அங்கு இந்திரனால் கட்டுவிக்கப்பட்ட விமானத்தடியில் நான் இருக்கேன், அந்த காட்டை திருத்தி நாட்டாக்கி உன் தலைநகராக ஆண்டு வந்தா நீயும் உன் சந்ததியினரும் சீரம் சிறப்போட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் பெருமான். கனவு கலைஞ்ச டக்குன்னு எந்திரிக்கிறாரு மன்னனும் பெரிய சிவபக்தன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீதி நெறி தவறாதவன் அந்த மன்னன். தன்னுடைய கனவை மறுநாள் அமைச்சரவைய கூட்டி தன்னுடைய கனவை வந்து அமைச்சர்கள் கிட்ட எல்லாம் தெரிவிக்கிறாரு. எல்லாருமா வணிகன் குறிப்பிட்ட அந்த இடத்த நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே கிளம்புறாங்க. வணிகன் குறிப்பிட்ட இடமும் தன் கனவுல சித்தர் குறிப்பிட்ட அந்த இடமும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்ததும் அரசனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அடடா, நம்ம ஆண்டு வர்ற இந்த ஊரில் இப்படி ஒரு கடம்பவனம், இப்படி ஒரு இறையருள், இந்திரன் வந்து வழிபடுற இறையருள் பொருந்தின ஒரு இடம் இருக்கு, அங்கே ஒரு சுயம்பலிங்கம் இருக்குன்ட்டு இந்த அரசனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அங்கிருந்த பொய்கையில் நீராடி சிவலிங்கத்தை வணங்கி தான் கொண்டு போன பூஜை பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி இறைவன் கட்டளைப்படி இனிமே நடக்கிறதுன்னு முடிவெடுத்துடுறாரு. ஆனால் அது ஒரே காடு, மேடும் பள்ளமாக இருக்குது, குழி குண்டும் குழியுமாக இருக்குது. காடு காடினுடைய எல்லைகளை வந்து இனிமே தான் கண்டறியணும். அந்த அந்த காட்டை வந்து எப்படி திருத்தி நாடாக மாற்றுறது, நிறைய வில்வ மரங்கள் இருக்குது, வில்வ மரங்களை வெட்டலாமான்னு பயம் வேற. அந்த எல்லைகள் நாலு கார்னர்ஸை முதல்ல டிஃபைன் பண்ணணும் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப தவிச்சு போயிருந்தாரு இந்த குலசேகர பாண்டியன். அமைச்சர்களோட கலந்து கலந்து பேசுறாரு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு காமிக்கிறாரு, இதை எப்படி நிர்மாணிக்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. ஓ, அந்த இடத்துக்கு வந்து ஒரு சித்தர் வராராமா. அந்த சித்தர் எப்படி இருந்தார் தெரியுமா, உடல் பூராவும் திருநீர், ஆடை வந்து புலித்தோல் ஆடை, கால்களில் வந்து தண்டை. இப்போ நம்ம கொலுசுன்றது மெல்லிய செயின், ஆனால் அந்த தண்டைன்றது உருண்டையாக பேங்கிளாட்டம் இருக்கும், அதை வந்து காலில் போட்டிருக்காரு. உடம்பு பூரா எலும்பு மாலைகள். இதெல்லாம் படித்தா உங்களுக்கு யாரை மாதிரி தோணுது, உடம்பு பூராவும் திருநீர், புலித்தோல் ஆடை. புலித்தோல் ஆடை யார் போட்டிருப்பாரு, சிவபெருமான் தானே போட்டிருப்பாரு. அதுக்கு மேலே எலும்பு மாலைகள் வேற, அவர் தானே கழுத்துல எலும்புகள் தொங்க விட்டுருப்பாரு. அப்போ வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சிருச்சா, கரெக்டு, சிவபெருமானே தான். இடுப்புல வந்து இதுக்கு பொருந்தாத ஒரு ஒடியானம், நெற்றியில வந்து யோக தகடு. சிவபெருமான் நெற்றியில என்ன இருக்கும் யாருக்கா தெரியுமா, என்ன இருக்கும், நெற்றிக்கண். நெற்றிக்கண் இருக்கிற இடத்துல யோக தகடு, வலது கையில பிரம்பு, இடது கையில யோக தண்டம், காதுகள்ல படிகத்திலான குண்டலங்கள், காதுகள்ல தோடு, தோடுடைய செவியன் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு, தெரியுதா. இறைவன் வந்தது இறைவன் தான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து அவங்க அப்பாவுக்கு எப்படி குறிப்பால சொன்னாராமா, தோடுடைய செவியன், தோடு மாட்டியிருந்த ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொன்னாராமா. இது இருக்கிற சித்தர் எப்படி போடணும், என்ன போட்டிருக்காரு, காதுகள்ல ஸ்படிகத்திலான குண்டலங்கள், முத்து போன்ற பற்கள், அது அழகா தெரிய புன்னகை பூத்த முகம், தூக்கி கட்டப்பட்ட வளைந்த சடாமுடி, நல்ல உயரம். இந்த இந்த தேகத்தோட ஒருத்தர் வராரு. வந்தவர் நேரா அரசன்கிட்ட போய், என்ன எல்லாரும் குழப்பமா கவலையா இருக்கீங்களே, எதை பத்தின குழப்பம் அப்படின்னு கேட்டாரு. மன்னன் பணிவோட தன் கவலைக்கான காரணத்தை சொன்னாராமா. சித்தர் ஒரு சிரிப்போட, இவ்வளவுதானா, இதுக்குதானா இவ்வளோ எல்லாரும் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நகர எல்லைகளையும் அமைப்பையும் விளக்கினார். நகரத்தை வந்து ரொம்ப சிம்பிள்ப்பா, இப்படி கட்டினா போதும், இது நாலு கார்னர், இது இங்கே நடுவில் கோயில், இதை சுற்றி நாலு வீதி, இது ஆவணி மூல வீதி, இது சித்திரை வீதி, இது மாசி வீதி, இது ஆடி வீதி அப்படின்னு கடகடகடகடகடன் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாராம்மா. நம்ம இன்னைக்கு வந்து டவுன்ஷிப் பிளானிங் பற்றியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் ஃபஸ்ட்டு டவுன்ஷிப் பிளானிங் பண்ணது யார், இறைவன் தான். கடகட கடகடகடன்னு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாராம்மா. போட்டுட்டு இந்த வீதிகள் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வருது. நாலு வீதிகள் வந்து நாலு ஜங்ஷன், அப்படியே ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக நாலு வீதிகளும் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அழகாக வந்துடுது. ஊரே அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு. இப்போது இடையில் இருக்கிற தெருக்கள் எல்லாம் வந்து மனுஷனாக ஏற்படுத்தினது தான். இந்த மாதிரி அழகு வீதிகளின் அமைப்பை கொண்ட ஊரை வந்து எங்கேயாவது பார்த்துணுண்டா? பார்க்க முடியாது, ஏன்னா இது இறைவன் போட்டு கொடுத்த பிளான் இல்லையா. முக்கியமாக இறைவன் இந்த மாதிரி அழகாக பிளான் போட்டு கொடுத்துட்டு அவர் வந்த காரியம் முடிஞ்சதும் மறைஞ்சிட்டாரு. அரசன் அமைச்சர்கிட்ட அந்த அரசனுக்கு ஒரே பிரமிப்பு, அப்படியே ஆன வாயை திறந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த சித்தர் மறைஞ்சதுக்கப்புறம் மெதுவாக தன்னுடைய அமைச்சர்கிட்ட திரும்பி, என் கனவுல வந்த சித்தரும் இவரை போல தான் இருந்தாரு அப்படின்னு மெதுவாக சொன்னாராம். அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு மேலே ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவரை பார்த்தீங்களா, உடம்பு புற திருநீர் போட்டிருந்தாரு, கழுத்தில் எலும்பு மாலை போட்டிருந்தாரு, அப்புறம் காலில் தண்டம் ஒட்டியானோம், அந்த சடையை பார்த்தீங்களா, சிவபெருமானுடைய சடைமுடி மாதிரியே இருந்தது. இப்போ வந்தது சித்தருங்கிறீங்களா? இல்லை இல்லை, வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆச்சரியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாங்களாம். அப்படின்னா அவர் சிவபெருமான் தான், இனிமே அவர் கட்டளைப்படியே நாம நடப்போம் அப்படின்னு அரசர் எல்லாருக்கும் சொல்றாரு. மேடு பள்ளங்கள் சமன்படுத்தப்பட்டன, குளங்கள் வெட்டுறாங்க, தோட்டங்கள் பூச்செடிகள் பழமரங்கள் எல்லாத்தையும் வந்து நட்டு வைக்கிறாங்க. அழகா ஒரு நகரம் உருவாகிடுது. கோயில் பூஜைக்கு அந்தணர்கள், அவங்களோட குழந்தைகள் படிக்க பள்ளிகள், அந்த கோயில் வேலை செய்வோருக்கான துணிக்கடை, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக முதல் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து அந்தணர்கள், அதுக்கப்புறம் அந்தணர்களுக்கு தேவை

0: அதெல்லாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து அரசன் செய்கிறாரு. தேர் முதலிய தேர் செய்யறதுக்கான தச்சு வேலையாட்கள், சிற்பிகள், நகைகள் செய்ய தட்டார்கள், அப்புறம் இந்த தட்டார்களுக்கு உதவி செய்கிறவங்க, இப்படி எல்லாரும் வந்து தங்கறதுக்கான வசதிகளும் வரிசையாக அவங்க எந்த ஆர்டரில் தங்கணுமோ, எந்தெந்த வீதிகளில் எந்தெந்த ஆர்டரில் அவங்க தங்கணுமோ அந்த வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. வடகிழக்கு பகுதியில் தனக்குன்னு ஒரு அரண்மனையும் அரசன் கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இறைவன் ஆணைப்படி ஊருக்கு காவலாக கிழக்க வந்து அய்யனார் கோயிலை கட்டுறாரு. தெற்கே வந்து சப்த தாய்மார்கள் கோயிலையும், மேற்கில் வந்து விஷ்ணுவையும், வடக்கில் வந்து பத்ரகாளியும் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதுக்கு பூஜை செய்ய ஆட்களையும் அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளையும் அரசன் செஞ்சு கொடுக்குறாரு. நாலு நாலு வீதியாக ரொம்ப அழகாக திட்டமிட்டு அமைஞ்சிருக்கிறதுனால மதுரைக்கு நான்மாட கூடல், நான்காலய நகரம் அப்படின்னலாம் காரண பெயர்கள் உண்டு. எல்லா வீதிகளும் கடைசியில் கோயிலில் தான் வந்து கூடும், அதனால் இதுக்கு கூடல் நகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பாண்டிய மன்னன் தினமும் மூணு வேளையும் ஆலவாய் பெருமானை வணங்கி வராரு. இறைவன் அருளால் போரில் இந்த குலசேகர பாண்டியனை எதிர்த்த எதிரிகள் எல்லாரும் தோத்து போகிறாங்க. குணத்திலும் அழகிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்வஜன் அப்படின்ற மகன் இந்த குலசேகர பாண்டியனுக்கு வந்து பிறக்கிறாரு. ரொம்ப காலம் அரசாண்ட பிறகு ராஜ்யத்தை மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லோரும் பார்க்க சுந்தர்லிங்கத்தினுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் லிங்கத்தை பணிஞ்சு வலம் வந்த போது லிங்கத்தோடையே கலந்து போறாரு இந்த குலசேகர பாண்டியன். சிவபெருமான் சித்தராக வந்து இந்த நகர எல்லையும் நகர அமைப்பையும் செய்து கொடுத்த இந்த செயல் அவரோட மூன்றாவது திருவிளையாடலாகும். இந்த மூன்றாவது திருவிளையாடலை பக்தி சிரத்தையோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க? சொந்த வீடு, நிலம் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும், நீதிமன்றங்களில் நடக்கிற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும், அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் மூன்றாவது திருவிளையாடல் கதை. இதை கேட்டதற்கான பலன், நாளைக்கு இந்த மதுரை எம்பதி எதுக்காக உருவாச்சு? உமை அம்பிகை தடாதகை பிராட்டியாராக வந்து பிறக்க போகிறாரு. யாருக்கு பிறக்க போகிறாரு? குலசேகரனுக்கு, குலசேகர பாண்டியனுக்கு மகனாக மலையத்வஜன் வந்து பிறந்தார் இல்லையா? நம்ம பார்த்தோமே, குணத்திலும் அழகிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்வஜன் வந்து மகனாக பிறந்தார்னு. அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக தடாதகை பிராட்டியாக உமை அம்பிகை பார்வதி தேவி வந்து பிறக்க போகிறாங்க. அதைத்தான் நம்ம அடுத்த திருவிளையாடல் கதையில் வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா வந்துருங்க, சரியா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: மெய்ப்பொருள் வேந்தனை வீரத்தினால் வெல்ல மாட்டாதவனாகிய கோழையான முத்தநாதன் அவர்தம் சீலம்பறிந்து தென்னீர சாத்தும் அப்பெருவியிடங்கொண்டு வஞ்சகத்தினால் வெல்வதற்காக மெய்யெல்லாம் நீருபூசி சடையினை முடித்து கட்டி கையில் ஒரு கத்தி மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள புத்தகச் சுவடியை ஏந்தி மையினை உடைய விளக்கே போல மனத்தினுள்ளே கருப்பு வைத்து பொய்த்தவ வேடத்தோடு புகுந்தான் முத்தநாதன். மாமன்னர் தொடும் வேடமல்லவா திருநீறு அணிந்த வேடம்?

0: அந்த இரவு நேரத்தில் வருகின்ற முத்தநாதனையும் அவனுடைய திருநீற்று வேடம் கண்டு தடுக்க மாட்டாதவராக காவலர்கள் எல்லாம் ஒரு தடையும் செய்யாமல் போக அரசர் இருக்கின்ற அந்தப்புரத்தின் வாயில் அருகே வந்துவிட்டான் முத்தநாதன். அங்கே மன்னவரின் மெய்க்காவல் புரிகின்ற தத்தன் என்ற மாவீரன் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றான். இடம் திருக்கோவலூர் அரசரின் அந்தப்புரம்.
1: வரவேண்டும் அடியவரே, வரவேண்டும். தங்களை வணங்குகிறேன். அரசர் தற்சமயம் துயில் கொண்டிருக்கிறாரே.
2: சிவ சிவ, யாம் உம் அரசனுக்கு உறுதி கூற வந்துள்ளோம். ஆதலின் நீர் எம்மை தடை செய்யாது இங்கு நிற்பாயாக.
3: சிவசிவா, ஆகா, என்ன ஒரு திருவேடு பொலிவு! அடியவரே, திருநீச்சின் வாரவேடம் தாங்கிய தங்களைக் கண்டு பெரும்பேறு வச்சேன். மங்களம் பெருக என் வாழ்வே ஒரு உருவெடுத்து வந்தார் போல தாங்கள் எழுந்தருளப் பெற்றது யாரு கருதியோ?
2: வேந்தனே, உங்கள் தலைவர் முக்காலத்தை அருளி செய்த சைவ ஆகம நூல்கள் உலகில் வேறு எங்கும் கிடைத்திராத அரியதொரு நூலை கொண்டு வந்தேன் உமக்கு உபதேசிப்பதற்காக.
3: சிவசிவா, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் எழுந்துருளி உபதேசிப்பதினும் எந்த பேரு வேறு அடிய எனக்கு உண்டோ? நம் சிவபெருமான அருளி செய்த குற்றமற்ற இச்சிவாகம நூலை வாசித்து அதன் பொருள் விளங்க அருளி செய்ய வேண்டும்.
2: ஆகட்டும் வேந்தனே, மலரணிந்த பூந்தொலியுடைய உன் தேவி இவ்விடத்தினின்றும் நீங்க வேண்டும். யானும் நீயும் மட்டும் தனித்திருக்க வேண்டும். பின் நான் ஆகமத்தை உமக்கு கூறுகிறேன்.
3: சிவசிவா, அப்படியே ஆகட்டும். அடியவரே, தாங்கள் இவ்வாசனத்தின் மீது அமர்ந்தருளுங்கள். என் நாயகர் அருளி செய்து

0: 씀씀아, 여 내려마니 여리마 내가 치바이 씀하이 씀씀아 씀씀아
1: 왠데 여 여리마 당근을 그 옛날 말했지 씀씀아 완전하네 저날이한 외갓들 왔는데 여 만나와라께 빙을 했다고 쓰럽대 이뻐는 내가 보여드리 그래
0: 다툼이 내리 아니 남만은 அவருடைய வேதத்தை அவர் அண்டர்களான அடியார்கள் தாங்கும் தவறிடம் தாங்கியுள்ளார் அவருக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது சிவசிவா சிவசிவா
1: அரசே எம் இறைவரே அடியேன் தங்களுக்கு என்ன செய்யவில்லை என்ன செய்யவில்லை
0: தலைவர் சிவபெருமானின் அடியவராகி இவர் செல்லும் பொழுது நம் செய்தி நாட்டில் உள்ள யாராலும் எந்த இடையூறும் நேர்ந்து விடாது பாதுகாத்து நம் நாட்டின் எல்லை வரை இவரை கொண்டு போய் இது என்னை சிவசிவா சிவசிவா
1: சிவசிவா தங்கள் ஆணை மன்னா தங்கள் ஆணை

0: ஓம் சிவாய நமக். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 90வது பாடல் முதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கபாலீஸ்வரர் கூட ஒன்னும் கேட்கல, இந்த பிள்ளையை எழுப்பி கொடு. என்ன நம்பி இருந்தாரு, ஒன்ன நம்பி இருந்தாரு, இந்த பொண்ணு விஷம் திண்டி இறந்து போச்சு, ஒரு பொண்ணு அந்த சிவசேன செட்டியார் வச்சிருந்தாரு இறந்து போச்சு. என்னையை நம்பி ஒன்னையை நம்பி இருந்தது வீணாகப்படாது, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய குறை வரப்படாது, அதனால நீ எழுப்பி கொடு சாமின்னு சிவருமான் கேட்கல. அப்படியா தேவார்த்தல இருக்குது? அப்படி இல்ல. மட்டிட்ட முன்னயங் காணல் மடமையில கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரன் அமர்ந்தான் என்று சொல்லிவிட்டு ஒட்டிட்ட பண்பின் உருத்தரவல் கணத்தார்க்கு சிவனடியார்கள் எல்லாம் உருத்தர கூட்டம்னு வேறு சிவபூஷ பண்ணுகின்ற பீச்சை பெற்ற உருத்தர கூட்டம்னு உருத்தரர்கள் வேறு நமக்கெல்லாம் உருத்தரர்கள் என்று ஒட்டிட்ட பண்பின் உருத்தரவல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இவ்வளவுதே. மண்ணினர் பறந்தார் பெரும்பயன் மதிசூடு அண்ணலாறு அடியார்தமை அமுது சேவித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கொண்டார்கள் உண்மையாமனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்பது பெரிய புராணம். அதனால மாகேஸ்வர பூசை சிறந்தது. அதனால சமயம் வாய்க்கும் போது முக்கியமான சமயங்களிலே ஏழு வீட்டுல சுபகாரியத்துக்கு முன்னாடி சுபகாரியம் நடக்கணும், அதுக்கு முன்னாடி மாகேஸ்வர பூஜையை பண்ணிடணும். மாகேஸ்வர பூஜையே பண்ணிவிடும். மாகேஸ்வரர் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணணும், மாகேஸ்வரர் பண்ணித்தான் காது ஊத்தணும், மாகேஸ்வரர் பண்ணித்தான் கிரகப்பிரவேசம் முதலான நம்ம வீட்டுல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சிவனடியார் சிவதைச்சை பெற்றவர்கள் முதலிலே மாகேஸ்வர பூசை, பிறகு ஆயாலும் நம்முடைய காரியம். விளங்குதா? இது முக்கியமானது, நம்முடைய சைவத்திலே மிக முக்கியமானது. அதை பத்தி எப்படி சொல்லி அதுக்கு மேல சிவகோயி சிவயோகிக்கு கண்ணம் அளிப்போர் அடையும் பயன், மறைவலோர் இலக்கம் பெயர் மாந்தவே. அதான் வேதம், வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் வித்தியாசம் சொல்றாரு. வேதத்துக்கு ஆகமத்துக்கும் வித்தியாசம் சொல்றாரு. 1000 பேரு வேதம், 100000 பேரு வேதம் படித்தவன், 100000 பேர் சாப்பிட்டான், ஒரு சிவயோகி சாப்பிட்டான். இந்த ஒரு சிவயோகியை சாப்பிட்ட பலன் அந்த 100000 வேத பிராமணர் சாப்பிட்ட பலனும் ஒண்ணுங்கிறார். 100000க்கு ஒண்ணுப்பா, 1க்கு 100000 சமானமாகாது, 1க்கு 100000 சமானமாகாது. அப்பா அப்பா அப்பா அப்பா நல்லா விளங்குதா? இப்ப மாணிக்க கல்லு ஒரு சின்னதா இருக்குன்னு வச்சுக்க, மாணிக்க கல்லு இந்த வெங்கக்கல்லு சுக்காங்கல்லு மூட்டை மூட்டையா இருந்தாலும் ஈடாகுமா? மாணிக்க கல்லு ஒரு சின்னதா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கப்பா, கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு வெங்கக்கல்லு செங்கக்கல்லு சொன்னா சுக்காங்கல்லாம் நிறைய இருக்குது இல்ல, அதெல்லாம் லாரி கணக்கா இருந்தாலும் சமானமாகுமா? நீ மாணிக்கத்துக்கு சமானமாகுமா? மாணிக்கம் பூன்பார்க்கு மற்றொரு கொள் வேண்டுமோ என்றார் போல இந்த ஒரு சிவயோகிக்கு சமானமாக மாட்டான் 100000 வேத பிராமணர்கள். இவ்வளவு நுட்பமாக நம்முடைய சிவதர்மத்தை நம்முடைய நூல்களிலே சொல்லப்படுகிறது. அதனால சைவத்துல சேருவதும் இந்த முறையெல்லாம் தெரிந்து அஞ்சிப்பதும் பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். என்ன விளங்குதா? அடுத்தாப்புல சிவாலயத்துக்கு ஆசாரியருக்கும் கொடுக்கும் பலம் சாமரம், சாமரம் தண்டுலம் அரிசி முதலானது, தீபங்கள், வஸ்திரங்கள், கனிகள், இப்படி பூசைக்கு உதவுகின்ற பொருள்கள். அது போல சிவபெருமானுக்கும் ஆச்சாரியருக்கும் கொடுப்பது, ஆச்சாரியராகிய குருவுக்கும் அடியார்களுக்கும் வைத்துக் கொள்ளலாம். அதனால இப்படி நல்ல தானத்தை சிவ சிவாலயத்துக்கும் சிவனடியார்களுக்கும் கொடுப்பது. இந்த கொடுப்பதினாலதான், இந்த கொடுப்பதினாலதான் அவனுக்கு பலனே வருகிறது. கொடுப்பதினாலே அதுக்கு தானம்னு பேர், அதுக்கு தானம் என்று பெயர். அதனால அப்படிப்பட்ட தானங்களிலே மிக மேலானது இது என்று கேட்டால் ஞானதானம், ஞானதானம், ஞானதானம், ஞானதானம் என்று சொன்னால் ஞான நூல்களை தானம் செய்வது, ஞான நூல்களை தானம் செய்வது, ஞான நூல்களை பிரசங்கிப்பது. இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? ஞானதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஞானதானம் பண்ணிக்கிட்டு. இப்ப நீங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆளுக்கு 1000-5000 கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அதனால இப்ப சும்மா தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்? கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டு நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? சிவஞானதானத்தை பெறுகிறீர்கள். அதனால இது உயர்ந்த தானம். ஞானதானம் பல பேருக்கு தெரியாது, புலவர்களும் சொல்லுவது கிடையாது. அதனாலே வாங்குகிறவன் அதுக்கு பதிலா கொடுக்கறதுக்கு முடியாது. ஞானதானம் கொடுக்கிறவனுக்கு பெற்றவன் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கொடுத்தாலும் சமானமாகாது, என்ன கொடுத்தாலும் சமானமாகாது. இப்ப நான் பண்ற ஞானதானத்துக்கு இது எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் சமானமாகாது. இது அழிவில்லாதது, நீங்க கொடுக்கறது அழியும் பொருளாது. அதனால இப்படி ஞானதானம் பண்றது மிக விசேஷம். பிரசங்கம் ஞானதானம், அது சிவநூலா பிரசங்கம் பண்றது, சிவநூலா பண்றது, பதிநூல்களாக பண்றது, பசு நூல்களாகிய உயிர்வர்க்கத்தை பத்தி பேசுகிற நூலை பேசவே கூடாது, பேசவே கூடாது. சும்மா படிச்சுக்கலாம், ஏதோ அந்த கதை, இந்த கதை, விக்ரமாயத்தன் கதை, ராமன் கதை, தருமன் கதை படிச்சுக்கலாமே தவிர அதுகளை பிரசங்கம் பண்ணி அதுல பொழுத போகக்கூடாது. நல்லா புரியுதா? அது பொழுது போக்குறவன் நிறைய பேர் இருக்கிற விளங்குதா? ஆகையினாலே சிவநூல்களையே படிப்பது, சிவநூல்களையே கேட்பது, அந்த சிவநூல்களை பதித்து பதிப்பிப்பது, சிவநூல்களை பாதுகாப்பது, சிவநூல்களை சிவனடியார்களுக்கு கொடுப்பது, இதெல்லாம் ஞானதாம், இதெல்லாம் ஞானதாம், விளங்குதா? ஆகையினாலே இப்படி தானம் இந்த பூசைக்காகின்ற பொருளை எல்லாம் கொடுப்பது அதுவும் ஞானதானத்தை சேர்ந்தது. ஓது ரோமன் அத்தண்டுலம் ஒரு மலர் ஆதியாகி அவ்வவர்க்கு இத்தொகை தொகை ஏதமில் யுகம் ஆயிர என்போடும் பூதநாதன் புறத்தீர் புரிவரால். அதுக்கு மேல நந்தவனம் வைக்கிறத சொல்றாரு. முன்னாலையும் சொல்லியிருக்கிறோம், நந்தனவன மலர் கனி, மலர் கனி முதலானதெல்லாம் கொடுக்கின்ற கனி கொடுக்கின்ற மரங்களும் இருக்கிறது. அந்த மாதிரி ஆகியால பல வகையான செடி கொடிகளும் மர வகைகளும், செடி கொடி செடி கொடி மர வகைகள், அது கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூன்னு நாலு வகை. இந்த மாதிரியான பூ மலர்கள் கனிகள் கொடுக்கின்ற விருட்சங்களும் கொடி செடிகளையும் வைத்து பாதுகாப்பது, அவைகளை சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் யாரும் கொடுப்பது. அதுக்கு மேலே சடை முடி பறிக்கும் சிவபத்தனடையும் பலன். சடை முடி என்பது இங்கே பார்த்தது கேட்டது தான், சடை சடை சடை சடை சடை இயல்பாகவே சடை செலவு இருக்கு உண்டாகும், இயல்பாகவே சடை செலவு இருக்கு உண்டாகும். பல சாமியார்கள் சடை நிறைய வைத்து இருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களா பண்ணுனது இல்லை, தானே உண்டாகுது, தானே உண்டாகுது. ஏழை சிவபெருமானுக்கு சடை எண்ணெய் வேறு, சிவபெருமானுக்கு சடை எண்ணெய் வேறு. அதனால இப்படி சடை முடி தாங்கி இருக்கின்றவர்கள் மிக பெரியவர்கள், உயர்ந்தோர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே பத்தர் நுண்முறை வேணி வரித்தெழில் ஒத்த வற்றுரு வேணி ஒன்றிற்கு மெத்து அச்சுவ மேதபலத்திலே சத்தியம் மலர் நாடொருஞ்சாதவே சாரவே சார்தலே. அதனால சடைமுடி தரித்தவர்கள் அச்சுவ மேதையாகம் பண்ணின பலன் அடைவார்கள். சடைமுடியை வைத்து பாதுகாத்தவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள் என்பது. அதுக்கு மேலே முண்டிதம் சிகையுடைய சிவபத்தர். முண்டிதம் என்றால் தலை முழுவதும் மழித்து கொள்வது, மழித்து மழித்தல் என்றால் மொட்டையடிச்சுக்கிறது, மொட்டையடிச்சுக்கிறது, அதெல்லாம் சைவத்தில் உடன்பாடு தான், உடன்பாடு தான். ஆனால் சிவாலயத்தில் அதை வச்சிருக்கிறாங்க, சிவாலயத்தில் போய் முடி எடுக்கிறத வச்சிருக்கிறாங்க. பல கோயில்களில் முருகன் கோயிலில் பல இதுகளில் நடக்குது, மொட்டையடிக்கிறது, மொட்டையடிக்கிறது நடக்குது. ஆனால் அது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா அங்கே போய் இந்த ரோமத்தை அந்த புண்ணியதலத்தில் போடணுங்கிற அவசியம் இல்லை. மொட்டையடிக்கிறது நமக்கு அவங்க முழுவதும் உடன்பாடு இல்லை, மொட்டையடிக்கிறது முழுவதும் உடன்பாடு இல்லை. அதனால செய்ய வேண்டிய வழிபாடுகளை தோத்திரங்களை நன்றாக செய்ய வேண்டிய தவிர இப்படி மொட்டை அடிச்சுக்கிறதுனால ஒன்றும் வந்துடாது. அதனால ஓரளவு கச்சிதமா இப்படி வச்சுக்க வேண்டியதுதான், சாமி வழிபாட்டை பண்ண வேண்டியது. மொட்டை அடிக்கிறது தாடி வளர்க்கறதுங்கிறது துறவிகளுக்கு, துறவிகளுக்கு ஒரு வகையில பொருத்தம், துறவிகளுக்கு ஒரு வகையில பொருத்தம், இல்லறத்தார்களுக்கு அது அவ்வளவு பொருத்தம் அல்ல. அதனால இப்படி அந்த முண்டிதம் சிகையெல்லாம் துறவிகளுக்கு, ஐயால இல்லறத்தார்கள் அப்படி அடித்துக் கொள்ளுவோங்கிற கட்டாயம் இல்ல. அதுவும் புண்ணிய தலங்களிலே போய் நம்முடைய ரோமத்தை அங்க கழிப்பது அது ஒரு வகையில குற்றம். நல்லா புரியுதா உங்களுக்கு? புண்ணிய தலங்களிலே போய் நம்முடைய ரோகத்தை கழித்து அசுத்தப்படுத்துவது ஒரு வகையிலே குற்றம். அதெல்லாம் சிவனடியார் நாமெல்லாம் அதிகமா பண்றதே கிடையாது, கிடையாது. சிவத்திற்கு சிவலிங்கம் கொடுப்போரும் அடையும் பலன். சிவலிங்க தானம் பண்றது, சிவலிங்க தானம் பண்றது. இப்போ ஒருத்தர் தீட்சை பெற்றாரு, விசேட தீட்சை பெற்றாரு, அவர் சிவபூஷை பண்ணணும், சிவலிங்கம் வச்சுதான் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட பொருள் இல்லை, சிவலிங்கம் பண்றதுக்கு பொருள் இல்லைன்னா அவருக்கு செய்து கொடுப்பது, அது பெரிய சிறப்பு. நம்ம கொடுத்த சிவலிங்கத்து போல சிவலிங்கத்தில் தினந்தோறும் பூஜை பண்றாரு, பூஜை பண்றதுனால அவர் பூஜை பண்ற புண்ணியத்தினுடைய கமிஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் கமிஷன் தான் எல்லாமே, புரியுதா? கமிஷன் இல்லாம லாபம் இல்லாம ஆதாயம் இல்லாம சித்தி ஆத்தோட போக மாட்டான்னு ஆதாயத்துக்கு. அதனாலே சிவலிங்கம் சிவபூஷை விசேட சிவரு சிவலிங்கம் செய்து கொடுக்கலாம். ஈசன் அன்பருக்கு லிங்கம் அளிக்கல தேசு வேதி திலத்தொகைக்கு ஆயிரம் பேசு திவ்ய கற்பம் பெறம் பெறானுரை வாசமா சிவலோகம் வருவார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிவலிங்கம் தானம் பண்ணினவர் சிவலோகத்து போவார். சிவாலயத்திலும் ஆசாரியர் இருக்கும் இடத்திலும் ஒரு நாள் திருவலகிடு ஒருவடல் அடையும். இதெல்லாம் காசு உடம்பு இல்லாத ஒரு புண்ணியம். சிவனடியார்கள் இருக்கின்ற ஆச்சாரியர் இருக்கின்ற இடம் சிவாரயம் அழகிடுதல், அழகுனா கூட்டி சுத்தம் பண்றோம், கூட்டி சுத்தம் பண்றோம். அது உளவாரப்பணின்னு சொல்லுவது அதோட சேர்ந்தது. அதனால ஆச்சாரியர் இருக்கிற இடத்த, சிவனடியார் இருக்கின்ற இடத்த, சிவாலயத்தை சுத்தம் பண்றோம், தூய்மை தூய்மைப்படுத்துதல், அது பெரிய சிறப்பு. ஆமா, உளவார பணினே பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்பர் சாமி ஒரு படையை வச்சுக்கிட்டு. போற கோயிலாம் கூட்டிக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி செய்கின்றவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள். இதெல்லாம் சும்மா காசு பணம் இல்லாத காசு பணம் செலவில்லையில தேகத்தால செய்கின்ற புண்ணியம், தேகத்தினாலே செய்கின்ற புண்ணியம். அண்ணல்தன் பொருட்டு ஆசிரியன் பொருட்டு எண்ணிய அழகிட்டு ஒரு தினம் கண்ணின் மேவரு செந்து களியனும் நன்னுவார் சாந்திராயன நற்பலம். என்னால இப்படி சாந்திராயன முதலான விரதங்களை அனுஷ்டித்தவர்கள் அடைகின்ற பலனை அடைவார்கள். புலர்வதனும் அழகிட்டு, அழகுன்னா கூட்டுறது, புலர்வதனும் அழகிட்டு மெடுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி என்பது அப்புற தேவாரம். அதற்கு மேலே ஒரு பட்சம் திருவரை ஒரு நாள் செய்கின்றவர்களுக்கே சிவலோகமா, அப்புறம் ஒரு பட்சம்னா 15 நாள் திருவலகிடு ஓர் அடையும் பலன்கிறாரு. அவங்க கோடி கற்பம் 1000 யுகம் சிவலோகத்தில் இருப்பார்கள். 15 நாள் சிவாலயத்தை கூட்டினவங்க சிவாலயத்துக்கு பணி செய்யறது அவ்வளவு சிறப்பு. சிவனடியார்கள் இருக்கின்ற இடத்துக்கும் சிவாலயத்துக்கும் இந்த மாதிரியான துண்டு, கைத்துண்டு தானே இது, காசு பணம் இல்லாம சிவபெருமானுக்காக நீராஜன ஏத்தூர் அடையும் பலன். நீராஜனங்கிறத இந்த மாதிரி தீர்த்தம், அதுக்கு மேல அபிஷேகத்துக்கு வண்டிய பொருள்கள். அண்ணலுக்கு அபிடேக மதாதியில் எண்ணின் மிக்க நீராஞ்சனம் ஏந்தினூர். இவன்னா இருக்கிறோர் கோடியா மையராய் பண்ணின் மிக்க பரன்பதி பெற்றுவார். அதனால அபிஷேக பொருள்கள் கையால பூசைக்கு வேண்டிய தூப பொருள்கள், தீப பொருள்கள், கற்பூரம் கலான பொருள் எல்லாம் கொடுப்பது. அதுக்கு மேல அபிஷேக பலனை பத்தி சொல்றார். தயிர் அபிஷேகம், பசுவின் நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், கரும்புற அபிஷேகம், எண்ணெய் இளநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இதெல்லாம் சொல்றாரு. சிவபூசையில அபிஷேகம் ஒரு தனி அங்கமுடையது, சிறப்புடையது. சிவபெருமான அபிஷேகத்தில் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யல் விட்டார் என்று சிவலிங்கத்துக்கு பஞ்சகவியம், பஞ்சாமிரதம், பால், தயிர், நெய், தேன், இளநீர், விபூதி, பழச்சாறுகள் இவைகளெல்லாம் அபிஷேகம் பண்ணணும். விபூதி அபிஷேகம், அதை வந்து பாலினால் நறு நெய்யால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை குணந்தடியார் புரிந்தேத்த என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால இப்ப சிவபக்தர்களாக இருக்கின்றவர்கள் விசேடதீட்சை பெற்றவர்கள் தினந்தோறும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றோம், தினந்தோறும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றோம். அந்த அபிஷேகத்தை பத்தி தயிர் அபிஷேகம், சிவி நெய் அபிஷேகம், அதுக்கு மேல தேன் அபிஷேகம், தேன் அபிஷேகம், கரும்பு ரச அபிஷேகம், எண்ணெய் இளநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இதெல்லாம் சொல்லுகிறார். ஏன்னா இந்த அபிஷேகத்துக்கு பலன் அதிகங்கிறாரு. சிவபூஷையில அந்த அபிஷேகம் ஒரு தனி சிறப்புடையது. அபிஷேகம் ஆடினாய் நறு நெய்யோடு பாலுதயிர் அந்த நறு பிரியாத சிற்றம்பலை என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். பல நூல்களுக்கு தேனை பாலுதயிர் ஆட்டுகந்தானே என்பது சுந்தர தேவாரம். இப்படி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற, அதுக்குத்தான் இந்த வாரி தீட்சை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, இப்படி விசேட தீட்சை பெற்றாத்தான் சிவலிங்கத்தை வச்சு இந்த வாரி அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது முதலானதெல்லாம் விளங்குதா. சிவபெருமானை குளிப்பாட்டி, சிவபெருமானை குளிப்பாட்டி நல்லா விளங்குதா, சிவபெருமானையை குளிப்பாட்டி அதுக்கு மேல பொட்டு வச்சு பூ வச்சு வஸ்திரம் சாத்தி தூப தீபம் காட்டி அப்புறம் சோறு ஊட்டி ஆட்டி சோறு ஊட்டி இதெல்லாம் பண்றோமா, இதெல்லாம் பண்றோமா? ஆர் பண்றா? நம்ம தானே பண்றோம். அவரு நமக்கு பண்றாரு அது நமக்கு தெரியல. அவரு பண்றதுக்காக நம்ம அப்படி பண்றோம். அவரு பண்ணினதுக்காக நம்ம பண்றது, அவரு பண்ணினதுக்காக நம்ம பண்றது. இது உபச்சாரம்னு, உபச்சாரம்னு இப்போ சோறு ஊட்டமை சாப்பிடாதானே இல்லை. காட்டுகள் அது திருமூல சொன்னாரு. அது காட்ட கூட பத்தாது நம்ம கொடுக்கறதுன்னாரு. சிவபெருமானுக்கு காட்ட கூட பத்தாது, அவன் சாப்பிட்றா எவ்வளவு சாப்பிடுவான்னு தெரியுமா? சிவபெருமான் சாப்பிட்டா நம்மளால போட முடியுமா? அதை வேட்டவி ஒன்னும் விரிசடை நந்திக்கு காட்டவும் ஆமிலும் காலையும் அலையும் ஊட்டவியாவன அவனுக்கு ஊட்டுகிற அவியாகிய உணவு, அவினா உணவு, அவன் சாப்பிடுகிற உணவு எதுன்னு கேக்குறீர? ஊட்டவி அவன உள்ளம் குளிர்விக்கும், உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியா. நீங்க பாடுற பாட்டைத்தான் அவன் சாப்பிட்றான, தவிர சாப்பாட்டை சாப்பிட்றது யாரு? திருமூலம். நீங்க பாடுற பாட்டை சாப்பிட்றான், பாட்டு தான் சாமிக்கு உணவான், பாட்டு தான் சாமிக்கு உணவான், பாட்டவி காட்டுதும் பாலவியாமே என்பது திருமந்திரம், திருமந்திரம். அதனால இப்படி தினந்தோறும் சிவபெருமானை நன்றாக இசையோடு பாடு, இசையோடு பாடுதல். இசை இல்லையனா கூட பாடுறது, இசை இல்லையனா கூட பாராயணம் பண்றது, இது மாதிரி அது சிறப்பு. ஆகையினாலே இப்படி அபிஷேகம் உணவு இதெல்லாம் செஞ்சு சிவபெருமானுக்கு நல்லவனாகிறது, சிவபெருமானுக்கு நல்லவனாகிறது. இப்படி சொல்லி விபூதி அபிஷேகம் வேதனேற்றை விவரனு காட்டினோர் ஓது அச்சுவன் போன்றுங்கு ஒடிவந்தி மூதச்சுவன் லோக முதற்பதி போதமுற்றவர் போற்ற புலிவர். அதனால விபூதி அபிஷேகத்தை சிறப்பாக சொல்றாரு. இது எல்லாமே அந்த விசேட தீட்சை பெற்றவர்களுக்கு தான் இதெல்லாம் பொருத்தம். அதனால தீட்சை முக்கியம்னு சொல்றோம். தீட்சை இல்லையனா இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல. சிவபெருமானுக்கு ஆச்சாரியருக்கும் பொண்ணும் மணியும் கொடுப்போருடையும் பலர். அதனால இப்ப இதெல்லாம் அபிஷேகம் எல்லாம் சொன்னார, அதுக்கு மேல இதுல எல்லாம் அதிக பணம் இல்லை, இதுல எல்லாம் அதிக பணம் இல்லை, அதுக்கு மேல பொண்ணும் மணியும் நவரத்தனம் தங்கம் இவைகளை ஆச்சாரியருக்கு சிவனடியாருக்கு சிவனுக்கு கொடுத்தல், சிவனுக்கு ஆபரணமா பண்ணி சாத்துறது. அப்புறம் என் போல இருக்கிற என் போல இருக்கிற சிவனடியாருக்கு தங்கம் கொடுக்கறது. தங்கம் சும்மா ஏழு ஒரு நாளைக்கு சோறு போடுறேன், ஒரு வஸ்திரம் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல என்ன அதிகமான பிரயோஜனம் இல்லையா? ஐயாவது ரெண்டு பவுன் நாலு பவுன் அப்படி வச்சு கொடுக்கறது, ரெண்டு பவுன் நாலு பவுன் அப்படி வச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப விசேஷம். தங்கம் கொடுத்தா தங்கம் உசந்தது இல்லை, தங்கம் உசந்ததுதானே. அப்படி உசந்தவர்களுக்கு அப்படி உசந்தவர்களை கொடுத்தா அதிகமான பலன், உயர்ந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சிவபெருமானுக்கு தூபம் விடுவோருடையும் போல தூபங்கிறது பூசையில ஒரு முக்கியமான அங்கம். அது தூபங்கிறது தசாங்கம்னு ஒன்று இருக்கு, தசாங்கம்னு பத்து வகை பொருள், பத்து வகை பொருள். அதுல தேவதாருவும் மேருவும் சீர்மிக மேவு குந்துருவும் வில்வமாதிய தாவில் நற்கனி நெய்யோடுதங்கிய தூவமிட்டவர் அச்சுதான் ஆவரே. அதனால இப்படி குங்குலியத்திலிருந்து குங்குலியத்திலிருந்து தாருன்னு ஒரு வகை இருக்கு, தாருன்னு ஒரு வகை இருக்குது. அதுக்கு மேல வில்வக்கட்டை பொடி இருக்குது, வில்வக்கட்டை பொடி, வில்வக்கட்டை பொடி, குந்துருன்னு ஒன்று இருக்குது. இப்படி பல வகை பொருளாக தூபம் விடுதல், தூபம் விடுதல். ஒரு நாயனார் தூபமிட்டே கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. ஒரு நாயனார் தூபம் திறந்தோறும் தூபம் போட்டுக்கிட்டு இருந்தார் திருக்கடவுல. அவர் குங்குலிய கலைய நாயனார், குங்குலியத்தை வாங்கி சாமிக்கு தூபம் போடுறது. அப்படி போட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளையில வறுமை வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு இல்லாத நேரம் வந்து அதில் பட்டினியாக கிடந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த அம்மா தாங்க முடியாமல் தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்து கடவுள்கிட்ட இதை போய் விற்றுட்டு நெல் வாங்கிட்டு வாண்டாம். அவர் மாங்கல்யத்தை கொண்டுக்கிட்டு வீதியில் போனார், ஐயா நெல் வாங்க போனார். நெல் வாங்க போனாருன்னா ஐயால் வேற இடையில எதுவும் இல்லாமல் இருக்கணும். நேராக குங்குலியம் மூட்டைக்காரன் வந்தேன். என்னப்பா மூட்டைனாரு குங்குலியம்னா ரொம்ப சந்தோஷம் இறக்குயான்னாரு. இறக்குன்னு எனக்கிட்ட பணம் இல்லை, இந்த மங்கலியத்தை வச்சுக்கிட்டு குங்குலியம் கொடுன்னாரு. அவன் மங்கலியத்தை வாங்கிட்டு குங்குலியம் கொடுத்து இப்படி இருப்பான் மனுஷன். வீட்டில் பெஞ்சாதி மாங்கல்யத்தை கொடுக்க நெல் வாங்கிட்டு வாப்பெல்லாம் பிள்ளைகள்லாம் பட்டினியாக கிடக்குன்னு சொல்லு, இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு குங்குலியத்தை வாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டு போய் இது திருக்கடை ஊர்ல அமுத கடேசருக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருந்தார். ராத்திரி 8 மணி 9 மணி ஆச்சு, தூக்கம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் சாமி லேசா இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வர்றது நல்லா சாப்பிட்டா தூக்கம் வரும். அப்புறம் பசி மயக்கம்னு ஒன்று வரும், பசி மயக்கம். அந்த சமயத்தில் ஒரு தூக்கம் வரும், இவருக்கு பசி மயக்கத்தில் தூக்கம் வந்துச்சு. அந்த சமயத்தில் சாமி கனவுல வந்து வீட்டுக்கு போய் நீ பாலை நான் சாப்பிட்டுட்டு வானாரா அப்படின்னாராம். இவருக்கு அதிசயம் வந்துச்சு, வீட்டுக்கு அன்னத்துக்கே இல்லாம மாங்கலித்து வாங்கிட்டு வந்துமே பாலம் நான் சாப்பிட சொல்றாரே சாமி சொல்றாரே தடுக்கப்படாது அப்படின்ட்டு வீட்டுக்கு போனா எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்குது, டிடுன்னா இருக்கு. அரிசியிலிருந்து பருப்புலேருந்து எண்ணெயிலிருந்து வெள்ளத்திலிருந்து சர்க்கரையிலிருந்து கோதுமையிலிருந்து ரவாவிலிருந்து எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு மனைவியை கேட்டாரு. அதான் அல்லோத்த கண்ட நியமான அருள்தர வந்தது என்றார் அந்த அம்மா சொன்ன. இந்த நீலகண்டருடைய அருணாலே உண்டுதான். அதை மாதிரி குங்குலிய கலையநாயனார் திருவருளை பெற்றார், தூபமிட்டு திருவருளை பெற்றார். அதே மாதிரி தீபமிட்டு பொருள் அருள் பெற்றவர்கள் வருகிறது. இதெல்லாம் பெரிய புராணத்துல தான் இந்த மாதிரி தொண்டு செய்தவர்கள் தூபமிட்டவர்கள் தீபமிட்டவர்கள் அடியவர்களுக்கு அன்னவஸ்திர முதலாளரை தானம் பண்ணினவர்கள் சிவாலயத்துக்கு தொண்டு செய்தவர்கள் அப்புறம் மந்திரத்தை ஓதியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சிவலோகத்தை பெற்றார்கள் என்று பெரிய புராணத்துல வருவது எல்லாமே இந்த சிவ புண்ணியங்கள் விளங்குதா. ஆகையினாலே அதே அச்சுதான அவரு விதி இவற்றினார் கந்தம் வரைவிடின் அதிகமாறாயிரம் குணமாவை புதிய குக்குழுவோடு பொருந்திடில் வதிய மாறாயிரம் குணம் வாய்க்கவே. அதனால கந்தம் வாசனை, அந்த தூபத்துல வாசனை வரணும், வாசனை உள்ள பொருள்களே இடுவது. அது மாதிரி ஐயாலே தூபத்துக்கு சொல்றாரு. இதுக்கு மேல சிவலிங்க பெருமானுக்கு பச்சை கற்பூர கலவை சாத்து ஒரு அடையும் பண்ணும். பச்சை கற்பூரம் வந்து ஒரு வகை இருக்கிறது, கற்பூரத்துல பச்சை கற்பாரா அசல், அந்த கற்பூரத்தை சிவபெருமானுக்கு சாத்துதல் அது சிறப்புங்கிறாரு. அதனால அவர் சாத்தினவர்கள் 1 கோடி வருஷம் வந்து சிவலோகத்துக்கு போவார்கள். 1 கோடி வருஷம் சிவலோகத்தில் இருப்பார்களாம். பச்சை கற்பூரம் சிவபெருமானுக்காக பேரி முதலிய வாத்தியம் கொடுப்போர். அதனால ஆலயத்துக்கு வேண்டிய வாத்தியங்கள், வாத்தியங்கள் நாதஸ்வரத்திலிருந்து மற்ற மற்ற முதலான வாத்தியங்களை கொடுப்பவர்கள் எல்லாரும் சிவலோகத்துக்கு போவார்கள். சிவாலயத்தில் மடாயத்தில் நவமணி மாலையால் பத்தி செய்தால் அடையும் போல. அதனால ஆலயத்தை அலங்கரிப்பது, அதுக்கு மேலே ஆச்சாரியன் இருக்கிற இடத்தை அலங்கரிப்பது, மாலைகளாலே மற்றவைகளாலே அதை அழகுபடுத்துவது, அலங்கரிப்பது, இதுகளெல்லாம் சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியத்தினாலே அவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள். எப்படி எப்படி யாராலே என்ன முடியுமோ அப்படி எப்படி அதை செய்வோம். எப்படி எப்படி யாராலே என்ன முடியுமோ அது சிவனுக்கும் சிவனடியாருக்கும் செய்தா சிவலோக விளவுதான். விளங்குதா? அவர்களுக்கு உபயோகமாகிற பொருளை, அவர்களுக்கு உபயோகமாகிற பொருளை. சிவபெருமானுக்கு வில்வ குழம்பு அபிஷேகம் செய்யும் பலன் சொல்றாரு. தனியா வில்வ குழம்பு அபிஷேகத்துல பல அபிஷேகம் பல, அதுல வில்வ குழம்பு. நான் கூட ஒரு தடவை கோச்சோ இல்ல சொன்னேன், அது செய்யறது இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் என்னமோ செஞ்சாங்க, வில்வத்தை தண்ணியில போட்டு, வில்வத்தை தண்ணியில போட்டு தண்ணியை ஊத்தினாங்க. வில்வத்தையே ஆட்டி அந்த குழம்ப அபிஷேகம் பண்றோம். பச்சை வில்வத்தை ஆட்டி குட குடம்னு வருமா, அது சாமிக்கு அபிஷேகம். வில்வ குழம்பு அபிஷேகம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுது. அபிஷேகம் ரொம்ப சிறப்புன்னு நூல்கள் சொல்லுது. அதனாலே மாசில் கூவள பத்திர மத்தளம் மத்தனம் தேசுலாம் பீட லிங்க மதிர்ச்சியின் ஓசநான்மறையூர்க்கு ஆயுதம் பேசி ஈந்த பெரும்பயன இதுவார். 1000 பிராமணருக்கு வேதம் ஒதுகின்ற பிராமணருக்கு 1000 பசுக்களை தானம் பண்ணவளன்கிறார். விளங்குதா? அதனால வில்வ குழம்பினாலே அபிஷேகம். அதனால எப்படியும் சிவபூசைய எந்த வகையிலேயாவது சுருக்கமாகவாவது பெருக்கமாகவாகவது எப்படியும் சிவபூசையை பண்ணிடணும். சிவபூசையை பண்ணலைன்னா ஜென்ம வீணா போச்சு. சிவபூசை பண்ணலைன்னா ஜென்ம வீணா போச்சு. அதனால பூசை இல்லாதான் உண்டி புழுப்பணம், பூசை இல்லாம சாப்பிடவனுடைய சாப்பாடு புழுங்கிறார். பூசை இல்லாதான் உண்டி புழுப்பணம் புலையன் கட்ட மாசுட பாவமுக்கும் வாடிலில் தீயில் விழுந்து நாசமாவதுவேன் என்று நற்குலம் பறந்தானேன் தேசுலார் அவனத்தீண்டில் திருசிக்கில் நினைக்கில் பாவம் என்பது விருத்தாசல புராணம். அதனால எப்படியாவது செவ பூசையை பண்ணிடணும். நீங்க எல்லாமே செவ பூசை பண்றீங்கல்ல, சிவலிங்க பூசை பண்றீங்க எல்லாருமே, பண்ணாதவங்கள பண்ணுங்க. அது 1000 பசுக்களை 1000 வேதியர் கொடுத்தவளனா வில்வ குழம்பு அபிஷேகம் பண்ண, அது ஏதாவது முக்கியமான காலங்கள் அப்படி செய்திருக்கணும். சிவபெருமான் சன்னதியிலே நடனம் செய்யணும் அடையும் பலன். நடனம் சிவபெருமானுக்கு ஆடலும் பாடலும் பிரியம். ஆடலும் பாடல், ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடி ஏத்தனம் வட்டந்த விரும்பி என்பது அப்புற தேவாரம். சிவபெருமானுக்கு மிக பிரியது என்றால் பாடல் ஆடல், பாடல் ஆடல், பாடல் ஆடல். அதனால் பாடல் என்பது திருமுறை ஆகிய நூல்களே நல்ல இசையோடு பாடுறது. அதுக்கு மேலே அந்த பாட்டுக்கு தகுந்தாப்புல நாட்டியம் ஆடுவது, நடனம் ஆடுவது. நடனம் ஆடுவது எல்லாத்துக்கும் வராது, எல்லாத்துக்கும் வராது. அந்த பாட்டில் இருக்கிற பொருளை உணர்ந்து நடனம் ஆடுவது. நம்ம குனித்த புருவமும் அப்படி காட்டணும். குனித்த புருவமும் கொவை செய்வாயில் ஆனால் அந்த பாட்டில் உள்ள பொருளுக்கு தகுந்தாப்பில் பாவனை, பாவனை பாவம்னு பேர். அதுக்கு பாவம்னு, பாவம்னா அந்த கெட்ட தொழில் இல்லை, இது பாவம், புரியுதா? அதனால பாவனை பாவம் பா ரா தா பரதம் பா ரா தா பரதம் பா ரா தர தா பரதம். அதனால இப்படி பரதம் என்றாலும் நாட்டியம் என்றாலும் நிறுத்தம் என்றாலும் ஒன்றே. அந்த மாதிரி நடனம் செய்தல் மிக சிறப்புங்கிறார். அது எங்கேயும் சில பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் வாய்க்கிறோம். அதனால இப்படி நிறுத்தம் எந்த முன் யாவர் நிகழ்த்தினும் விரித்தவானு வயுதம் விரிகதிர் பொறுத்து தேசிகர் புலவர் அறம்பய கருத்து நாடகம் காண்பர் சூரி. அது முன்னையெல்லாம் சிவாலயத்துல ஆடுகின்ற நாட்டியப்பன்களை வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, திருமுறை ஓதுவார்கள் இருந்தார்கள். பாடுவதற்கு திருமுறை ஓதுவார்கள், நடனம் ஆடுவதற்கு அதுக்கு தகுந்த நாட்டியப்பன்களை வைத்திருந்தார்கள். விளங்குதா? அதனால தென்தாம் என்று அரங்கேறி செய்கிழையார் நடம்பயிலும் திருவையாரே என்பார் ஞானசம்பந்தர். அதனால இப்படி நடனம் ஆடுவது மிகச்சிறந்தது என்று இதில் சொல்லுகிறாரு. இப்போ ஓதுவார் கிடையாது, பல கோயில் கோயில்களில் ஓதுவார் கிடையாது, பாட்டே இல்லை. சிவபெருமான் பட்டினின்னு வச்சுக்கோங்க, இந்த பொங்கல் அவருக்கு சாப்பாடா இல்லை, இந்த முன்னே சொல்லிட்டேனே, இந்த பொங்கல் தான் நம்ம தான் சாப்பிடுவோம். அவர் சாப்பிட்றது பாட்டு, நம்ம சாப்பிட்றது சாப்பாடு. அவர் சாப்பிட்றது என்ன பாட்டு. அதனால பல கோயிலில் ஓதுவாரே கிடையாது, பல கோயிலில் ஓதுவாரே கிடையாது. அதை பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. காலந்தோறும் நல்லாக பாடணும், அப்படி ஓதுவாரை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நல்லா பண்ணணும். சம்பளம் ஆறுக்கு ரொம்ப கம்மினா குறுக்களுக்கும் ஓதுவாருக்கும் தான் ரொம்ப கம்மி. மற்ற பேத்துக்கெல்லாம் ரொம்ப, மற்றதுக்கெல்லாம் ரொம்ப, இவங்களுக்கு தான் ரொம்ப கம்மி. இவங்க தான் முக்கியமான வேலையை செய்கிறவங்க, இவங்களுக்கு தான் சம்பளமே கிடையாது. சரி நல்லது. சிவாகம தானம் செய்வோம், அதான் சிவாகமம் வேத சிவாகம் ஆகிய நூல்களை தானம் செய்தல், ஆகம சாரமாக இருக்கின்ற திருமுறை முதலான நூல்கள், புராணங்கள் முதலான நூல்களை தானம் பண்ணுறது, அது மிகச்சிறப்பு, அது மிகச்சிறப்பு. அதுதான் ஞான தானம்னு வேறு. அதை தனியாக சொல்வார், நிறைந்த ஆகம தானம் நிகழ்த்திடில் அறிந்து மற்றறியாமையோட ஆயினும் சிறந்த பாலன் முதற்கொலை திருந்துதேறு உறைந்து நர்ச்சுவரோ ஒவ்வொரு. அப்படி அந்த தானத்தை பண்ணினவர்கள் முன்னே பாவம் செய்திருந்தாலும் கூட அந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து சிவலோகத்து போவார்கள்ங்கிறார். அதனால ஞான நூல்களை அதிகமாக கற்பது கேட்பது ஒரு வகை, அதுகளை வந்து தயார் பண்ணி அதை அடியார்களுக்கு தானம் பண்ணுறது, அடியார்களுக்கு தானம் பண்ணுறது. அப்படி பண்ணினா அந்த தானத்தினால் அதுதான் ஞான தானம். சிவனடியாருக்கு ஆசனம் கொடுப்போர் அடையும் பலன். ஆசனம் கொடுத்தார், ஆசனம்னா உட்கார்ந்துக்கிறது, பூசைக்காரன் உட்கார்ந்து பூசை பண்ணுறாங்கல்ல அது மாதிரி, மற்ற வகையில் ஆசனம் இப்படி உட்கார்ந்துக்கிறது கொடுக்கணும். அதாவது எந்த வரையில முடியுமோ அது அவங்களுக்கு எது பிரயோசனமாக இருக்குமோ அதை தானம் பண்ணுறது. நல்லா விளங்குதா? நிற முண்டகக்கண் முராரியும் போற்றிடும், முண்டகக்கண் முராரியும் போற்றிடும். முண்டகக்கண்ணா தாமரைக்கண்ணனாகிய முராரி என்கிற திருமால் போற்றுகின்ற அண்டர்கோன் அன்பருக்கு ஆசனம் இருந்துடும். அது சைவ வேலையிலே சிவனடியார்கள் வந்தார்களையானா, சிவனடியார்கள் வந்தானேனா அவங்களுக்கு ஆசனத்தை சிவாய நம்மன்னு சொல்லி போடு அப்படிங்குது. சிவனடியால் வந்த அவங்களுக்கு ஆசனம் போடு, அதை பஞ்சாட்சரம் சொல்லி ஆசனம் போடும். அது சின்ன இதுலாம், சின்ன காரியங்கள் எல்லாம் கூட அந்த விதி முறை இந்த எண்ணத்தை உண்டு பண்ணுவதனால பலன் அதிகமாயிரு அப்படி சொல்ல அப்படி சொல்லு. இப்ப ஆசனம் கொடுக்கறது சின்ன காரியம் தானே, சாதாரண காரியம் தானே. ஆதனம் தன்னை சிவாயவன அங்குதவும் ஆதவர் வந்தாலும் மனைக்கு என்பது, அது உபச்சாரம், உபச்சாரம். அது முண்டகக்கண் முராரியும் போற்றிடும் அண்டர்கோன் அன்பருக்கு ஆசனம் என்று எண்டிகழ்ந்த 20,000 கொண்ட ஆண்டும் அறிபதும் கூடுவார். அப்படி ஆசனம் விஷ்ணு லோகத்தில் இருப்பார்களா, விஷ்ணு லோகத்தில் சிவனடியார் தரிசிப்போர் அடையும் பலன். முகமா சொல்றாரு, சிவனடியாரே தரிசிப்போர். சிவனடியார் தரிசிப்பது பலன் தெரியுதா, திருநீர் தெரியுதா, உருத்ராட்சம் தெரியுதா, இது சிவத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அடியார்களை தரிசிப்பதுக்கு தனி பலன், அடியார்களை தரிசித்தால் ஆண்டவனுடைய நினைவு வந்து விடுகிறது. அதனாலதான் மாலரையான மலிந்தவர் வேடமும் ஆலயம்தான் அரண்மனைக்கு உரிமை. அடியார்களை காண்பது சிவபுண்ணியம், அடியார்களை காண்பது சிவபுண்ணியம். அதை சொல்றாரு, கங்கை வேணியன் தொண்டரை காணூரில் நம்ம கங்கையாடும் பலன் தரும். சிவனடியாரை கண்டா தரிசனம் பண்ணினா கங்கையில ஸ்நானம் பண்ண பலன்தான். இங்க இருந்துகிட்டு காசிக்கு போய் எல்லாம் கங்கையில குடிக்கணும், இங்க சிவனடியாரை கண்டா கங்கை ஆடின பலம். இவ்வளவு நுட்பங்களை சிவபுண்ணிய தெளிவுங்கிறது பொருத்தமா இருக்குது இல்ல, பொருத்தமா இருக்குது இல்ல. இது வந்து லகுவானது, லகுவானது, காசு பணம் இல்லாது பலன் எவ்வளவு. அப்படியே அப்பா தங்கை நீரின் அவர் தாழ் விளைக்கணும். அப்படி சிவனடியார் வந்தார, ஆசனம் கொடுத்தோமா, அதுக்கு மேல அவருடைய பாதத்தை பூசித்தல், பாதத்தை பூசித்தல், தீர்த்த முதலானவற்றினாலே பூசித்தலோ அது பாத பூசைன்னு வேறு. காதலி தீவாறு வானை கலப்பது வருகையாட்டு ஆதலால் வானஞ்சேத ஆதர உடையாரஞ்சி பாதபூஷணையும் பண்ணி பகர்ந்து சர்க்கார பாடை ஓதனம் ஆதி ஈக அரிதுக்கு உடவிய நோய் அது கொண்டு வந்து மனைவி வந்து குலாவு பாத உடைக்கே என்று வரும். அதனால வாய்ப்பு ஏற்பட்ட போது, வாய்ப்பு ஏற்பட்ட போது ரெண்டு பேரோ ஒருத்தரோ நாலு பேரோ சிவனடியாருக்கு பாதபூஷை பண்ணி திருவம்போது கொடுப்பது. அப்படி சுருக்கமாக வச்சுருவோங்க. இந்த மாதிரி மாசத்துல ஒரு நாளாவது அப்படி பண்ணணும், இயன்றவர்களையும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, விளங்குது, அதிகமாக சிரமம் கிடையாது. அதனால அப்படி செய்கின்றவர்கள் எல்லாம் சிவலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறது. அதான் சிவனடியாரை தரிசிக்கும் பலன்கிறாரு. சரி, இது 124 பாட்டு வரையிலையும் சொல்லியிருக்கிறோம், 124 பாட்டு சொல்லிட்டோம். அதனால இதுக்கு மேலே வருவதே மற்ற நாளையிலிருந்து பார்ப்போம். திருவருளால சிவ சிவ சிவ சிவ திருச்சிற்றம்பரம் நம பார்வதி சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா. அரகர அரகர அம்பலவானா

பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா, பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா, சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா, அருளும் பொருளும் அள்ளி தருவாய், அம்மை இம்மை வாழ்வும் தருவாய், பாடும் பணியே பணியா தருவாய், நாடும் அடியார் கூட தருவாய்.

0: தருமம் செய்ய தனத்தை தருவாய், தானம் செய்ய மதியை தருவாய், நீரும் கண்டியும் புனைய தருவாய், நெஞ்செழுத்தை உணர தருவாய். சிவசிவ சம்போ சிவசிவ சம்போ சிவசிவ சம்போ சிவசிவ சம்போ சிவசிவ சம்போ சிவசிவ சம்போ. வான்முயில் வளாது வெய்கமறி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது உயிரள் வாழ்க. நான் முறை அறங்கள் ஒங்கலற்றவும் எள்ளி வல்க மேன்மை கொள். சைவ நிதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதீபதயே.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அறிவாட்டாய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: Yeah, that's fine.

ಎಂಬುದನು ಪಾರ್ವತೀವದೇ நாயன்மார்கள் திருவடிவாழ்க, சேர்க்கள் அற்புதமான திருவடிவாழ்க. அருக்கடலாகிய அம்பலவானருடைய பேரருவினாலே இன்று பெரிய புராணத்திலே அறிவாட்டாயநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். தமிழ்நாட்டிலே நாயன்மார்கள் என்று அருளாளர்கள் அவதாரம் செய்தார். அப்படி அவர்கள் அவதாரம் செய்து வாழ்விலே ஒரு லட்சியத்தை எண்ணி வாழ்ந்திருக்கார். வாழ்க்கையிலே ஒரு லட்சியம், லட்சியம்னா குறிக்கோள். எப்படியும் வந்து அந்த எம்பி பதவியை பிடிச்சவர் அப்படிங்கிற ஒரு லட்சியம். எம்பிக்கு என்ன செய்யிட்டான்னா எவ்வளவு விரும்ப இருக்கும், தனியும் பங்களா கொடுத்துருவான், காரு கொடுத்துருவான், எவ்வளவு வசதியா இருக்கும், பணம் விருதுடி வரும். தோற்று போனான்னு வச்சுக்கப்பா, அதுக்கான ஒரு மரியாதை இருக்கு. ஒரு எம்பிக்கு நின்று தோற்று போனா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பத்து சீட்ல போயிடுச்சுங்க அப்படின்னு அதை பெருமையா படிச்சிருக்கேன். எம்பிக்கு நின்று, ஏன்னா அது பெரிய பதவியாக இருந்து அதற்கு நின்று யாரே முயற்சி செய்து தோற்று போனான்னு சொன்னா அதுக்கும் ஒரு பெருமை. உயர்ந்த லட்சியத்தை எண்ணி அதில தோற்று போனாலும் கூட அவனுக்கு ஒரு மரியாதை. போன விஷயத்தை எப்படி சொன்னாரு அப்படின்னாலே அதுக்கு தனிப்பது. அதுபோல நாயன்மார்கள் வாழ்க்கையிலே, அருளாளர்கள் வாழ்க்கையிலே இந்த பிறவியில கடவுளை அடைவது, கடவுளை அடைவது என்கின்ற குறிக்கோளோடு வாழ்வது. அந்த குறிக்கோள்னா இந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்று அதற்காகவே அவருடைய அறிவு, ஆற்றல், காலம், செலவு எல்லாம் படிக்கிறது. டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கியிருக்கிறது அப்படின்னு படிக்க போனவன் என்னமா இருப்பான், அதுவே புரியாத இருப்பான், அதுவே நினைவாக இருந்து அந்த படத்தை வாங்க. அதுபோல அருளாளர்களாகிய நாயன்மார்கள் இந்த பிறவியிலே சிவனை அடைவது என்பது அவர்களுக்கு குறிக்கும். சிவனை அடைவது எது பெற்றாலும் இந்த உலக வாழ்க்கையில நிறைவுறார், எது பெற்றாலும் நிறைவுறார். எவ்வளவு பணம், கோடி கணக்கா பல கோடி வச்சிருக்கிறவனுக்கு நிறைவு வரல, இன்னும் கோடி கோடியா சேர்க்கணும். இப்ப 10,000 வச்சிருக்க என்ன நினைப்பான்னா ஒரு 20,000 சேர்த்தா தேவலாம்னு நினைப்பான். அதே போல 10 லட்சம் வச்சிருக்கிறவன் 20 லட்சம் ஆக்கினா தேவலாம் நினைப்பான். 10 கோடி வச்சிருக்க என்ன நினைப்பான், 20 கோடி ஆக்கணும். அது போல உலக வாழ்க்கையில நிறைவே கிடையாது, போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதனால பொதுவாக சுருக்கமா சொன்னா உலக வாழ்க்கையில நிறைவு மனம் கிடையாது, திருப்தி கிடையாது. அந்த சிவனுடைய அருளை, அது அருள் தெரியாது, வெளியிலே விற்குதா ஒண்ணா. அதனால சிவன் அருளை பெற்றால் அது மனம் நிறைவா. அருள் தெரியாது இல்லவா, பொருள் நல்லா தெரியும், அருள் தெரியாது. அருள் யாராவது பேசிக்கிறாங்க வெளியில பேசுவாங்களா, அதனாலே அந்த அருளை பெற்றால் உயிர்களுக்கு நிறைவா, மனம் நிறைவடையும். அதுவரையில மனம் நிறைவடையாது, எவ்வளவு பெற்றாலும் நிறைவடையாது. சாப்பாடு நல்ல சாப்பாடு, 1/50 சாப்பாடு, அப்பா அருமையான சாப்பாடுப்பா, நல்ல நிம்மதியா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோமா, அது அடுத்தாப்புல 4 மணி 5 மணி நேரம் ஆச்சுன்னா மறுபடியும் வேண்டியது வேண்டியது. இப்படியே ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு பயனும் உலகத்தில் இருப்பது அத்தனையுமே நிறைவை தரா, நிறைவை தராது, நிறைவை தரா, பெறப்பெற குறைவாகவே. அந்த ஞானிகளை போல சிறுவர்களை பெற்று விட்டால் ஒண்ணுமே வேண்டாம் சாமி என்று சொல்லக்கூடியது. இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கிறேன். நீயே வந்து என்னை உடலுக்கு பிள்ளையிடம் கொண்டு விட்டு அப்படின்னாலே இனிமேல் நான் உன்கிட்ட என்னத்தை போய் கேட்க போறேன்னு அருமை அடிக்கிறார். இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனேன் என்பது திருவாசகம். அதனாலே அப்படி சிறுவர்களை பெற வேண்டும் என்கின்ற குறிக்கோளோட வாழ்வது ஒரு சிறப்பான வாழ்க்கைன்னு. அது சிறுவர்கள் என்பதும் அது பெற வேணும் என்பதும் குறிக்கோள் என்பது எப்படி தெரியும், இந்த மாதிரி நூல்களை கேட்டால் தான் தெரியும். கேட்காதவர்களுக்கு இதை பத்தி ஒண்ணு
அவனுக்கு கவலையே இருக்கா. இப்ப நமக்கெல்லாம் ஒரு வகையில கவலை இருக்கும். என்னமா இருக்கும்னா, நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்காரு, எந்த புறாங்கிறது வந்து எப்ப திருவுருளை பெறுறது அப்படின்னு லேசா ஒரு மனசுல தோணும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தோணும், எப்ப திருவுருளை பெறுறது, திருவுருள்னா எப்படி பெறுவது, என்னமா பெறுவது என்று சொல்லி புரியா கருது. இதை பத்தி சிந்திக்காதவா கேட்காதவாருக்கு இதை பத்தி கவலையே இருக்கு. நன்றறிவாரின் கயவர் திருவுரையர், நல்லது அறிகிறவனோட கயவன் மகிழ்ச்சி உடையவன்னார். ஏன்னா நல்லது அடையவனுங்கிற அக்கறை இல்லை அல்லவா, அதுக்காக பாடுபடணும் என்கின்ற நிகழ்ச்சி இல்லை அல்லவா, அதனாலே அவன் மகிழ்ச்சி உடையவன்னார். நன்றறிவாரின் கயவர் திருவுடைய நெஞ்சத்து அவ்வளவு இருந்தார். அதனாலே அப்படி அந்த திருவுருளை பெறுவதற்கு இந்த பிறவியே, ஏன்னா அந்த பிறவி கிடைத்தது ஆச்சரியமாக, அது சாமானியமா தெரியாது, பிறவி மனித பிறவி கிடைத்தது ஆச்சரியமாக, இந்த பிறவியில திருவுருளை பெற்றுவிடவும் இருக்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார். அந்த திருவுருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், திருவுருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ பணம் அதிகமா லாபம் வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு தொழிலை பண்ணணும். பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு வேண்டிய ஒரு தொழிலை பண்ணணும். தொழில் பண்ணாம பணம் கிடைக்காது, தொழில் பண்ணாம கிடைக்குமா, தொழில் பண்ணாதான பணம் கிடைக்கும். அதுபோல சிவசம்பந்தமான தொழில்களை செய்வது, சிவசம்பந்தமான தொழில்களை செய்வது, அப்படி பண்ணினா அந்த திருவுருள் கிடைக்கும். ஒண்ணுமே பண்ணாம பணம் சம்பாதிக்க முடியாது. அதுபோல திருவுருள் சம்பந்தமான சிவசம்பந்தமான தொழில்களை செய்தால் அதுக்குண்டான அந்த திருவுருள் கிடைக்கும். அந்த தொழில் தான் இந்த மாதிரி சிவனுக்கும் சிவனடியாரனுக்கும் செய்கின்ற பணி. அது அவரவருக்கு எந்த எந்த வகையிலே ஒத்து வருமோ அந்தந்த வகையிலே செய்யலாம். எல்லாரும் ஒரே மாதிரியே செய்ய முடியாது. இப்ப நான் பேசுறேன், பாடுறேன், இது சிவசம்பந்தமான தொழில், ஆதாயம் கிடைக்கும்னு தான் நம்பி இருக்கிறேன். அதனால இது சிவசம்பந்தமான பணி, சிவசம்பந்தமான தொழில். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதான் வேலையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை அவர் கணக்கு போட்டு அது தகுந்த அவ்வளவு பணம் தரணும். யாரு தரணும், அவருக்கு கொடுக்கலன்னா கூட உங்க மனசுக்குள்ள, அவர் நேரம் கொடுக்கலாம் கூட உங்க மனசுக்குள்ள புகுந்து கொடுக்க வைக்கணும். சிவசம்பந்தமான பணி, என் கடன் பணி செய்து கடன். அது போல ஒவ்வொருவரும் ஆகியாலே அவரவரால எந்த சிவப்பணிகளை செய்யும், உணவுக்காக பொருளுக்காக பணி செய்கிறோம் அல்லவா, அது போல திருவுருளை பெறுவதற்காக ஒரு பணி செய்தோம். மாலை கட்டி தாக்குதல், தூங்கமிடுதல், தீபமிடுதல், பாடுதல், பேசுதல், கூட்டுதல், போத்தலம் செய்தல், தர்மத்தை செய்தல், இது மாதிரியான பணிகள். அதாவது அந்த பலனை கட்டாயம் பெறலாம். இன்னிசை வீணையர் யாழினர் கூறுவால் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. மலர் கையினர் கூறுவால் அவங்களுக்கு தெரிஞ்சவர்களே அவங்க செய்கிறாங்க. தொழுகையர் அழுகையர் தோழுகையர் சென்னையில் அஞ்சலி கூப்பினர். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிறந்த பணிகளை செய்கின்றார்கள். நான் ஒரு பணியும் செய்ய தெரியல சாமி, சும்மா இருக்கிறேன், என்னையும் ஆண்டு கொண்டு புண்ணிய பனைமலர் கையினர் உருவால் தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் உருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பதும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னர் கூறியும் எம்பெருமான் பள்ளி இருந்தார். இப்படி மெய்யன்பர்களெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஒரு வகையான பணிகளை செய்கிறார். நான் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிற என்னையும் ஆண்டு கொண்டு பின்னருள் புரிந்த எம்பெருமானே என்று பாடுகிறார், மனுக்கிறார்கள்.

0: ஓய்வு இல்லாமல் ஜலத்தில் தூங்காம பகல்ல ஓய்வு வேட்டையாடி அதை கொண்டு வந்து அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இவங்க சும்மாதான் இருப்பார். ஆறு நாள் நல்லவர், அஞ்சு நாள் நல்லவர், உண்ணாமல் உறங்காமல் அந்த சாமியை காப்பாற்றினார். அந்த சாமியை காப்பாற்றினார், எந்த சாமியே காலத்தைய போல காப்பாற்றினார். கண்ணுக்கு கோளாறு வந்தப்பவும் காப்பாற்றினார். அதனால கண்ணப்பர் களத்தைய போல காப்பாற்றினார் கண்ணப்பர். அதனாலே அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தொழிலை செய்து பணஞ்சம் பாதிப்பது போல ஒவ்வொருவரும் எந்த சிவப்பணிகளை தன்னால இருந்தவர்களின் செய்து திருவருளை சம்பாதிப்போம். அது இந்த மனித பிறவினா அதுக்கு பொருத்தமான பிறவி. அந்த முறையிலே நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒரு வகையான பணியை செய்து அருளை பெற்றார்கள். இந்த நாயனார் ஒரு வகையான பணியை செய்து அருளை பெற்றார். இப்ப சொல்ல போற நாயனார் அறிவாட்டாய நாயனார், அறிவாட்டாய நாயனார். வருங்குணர் பொன்னின் நட்டு வாழ்வதி சுருங்கு வண்டு சூழ்ந்து முறந்திட விரும்பும் மெங்கனு மெங்கனுடைய வாய் விட்டுகள் விரும்பு மெங்கனுடைய வாய் விட்டுகள் கரும்பு தேன்புரியும் கனமங்கலம். கனமங்கலம் என்று அவருடைய ஊர் பெயர். தண்டலை நீர்நெறின்னு இருக்குது சிவாலயம், அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவர் கனமங்கலம்.
1: சின்னல்லார் வயல் கட்ட செந்தாமரை,
0: அதனால அவர் சோழ நாட்டுலதான் நம்ம நாட்டுலதான் இருக்கிறது. சின்னலார் வயல் கட்ட செந்தாமரை முன்னர் நன்பு முள் முத்தந்துருந்திட புண்ணும் மல்லதை மேற்கொண்டு தோன்றுவார் மண்ணு பங்கயம் மாநிதி போன்றுவார். அதனால நல்ல வடம்புருந்திய ஊரு நெல்ல வயலிலே அடுத்த பிறகு அதில் இருந்த செந்தாமரை என்கின்ற மலர கையில ஒன்று அங்கே சங்குகள் முக்கச்சுரிய இவர்கள் இந்த மன்னர்கள் அந்த தாமரை மலரை கொண்டு வெளியிலே வருவார்களா அவர்கள் பங்கயம் மாநிலி கொண்டுள்ளார். அப்படிப்பட்ட வளமுறைகள் பங்கயம்னா தாமரை. வளத்தின் நீடும் பதியதன் வரி உலர்த்தும் ஐம்பால் உடையோர் உடையோர் முகத்திலும் களத்தின் மீதும் வயல்வாய் வயவயல் குளத்து மீளும் குடையுடை நீளம் நீளங்கள். அப்படி நல்ல வயல் வடம் உருந்தியது, வயல் வடம் உருந்தியது. காவிரிதான் பாய், நம்ம காவிரிதான் அங்க போய் பாய். தண்டலை நீள் நிறைய திருவாரூர் பக்கம் தான் அசோலப்படி தண்ணீர் அறநெறி தக்கம்மாமனை வாழ்க்கையில் தங்கினார். தொக்கம்மா நிதி தொன்மையில் ஓங்கி மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார். அவர் வந்து அந்த கடமங்கலம் என்கிற ஊரிலே அவதாரம் பண்ணினார். அறநெறி தக்க மாமனை வாழ்க்கையில் மனை வாழ்க்கைன்னா மனைவியோட குழந்தைகளோட வசிக்கிறது. மனைவியோட வசிக்கிறது வரவிற்கு சௌக்கியமா இருக்கும், செலவிற்கு கஷ்டமா இருக்கும். மனைவியோட வாழ்கிறது தான் இல்லறம். மனைவி இல்லாமல் வாழ்வது துறவரம். அதனால இல்லறத்துல இருக்கிறவன் கட்டாயம் அறம் செய்யும், சன்னியாசி தர்மம் செய்ய வேண்டியது. சன்னியாசி தர்மம் செய்ய வேண்டியது இல்லறத்துல இருக்கிறவன் தர்மம். சன்னியாசி தர்மம் செய்யலன்னா அவனை யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கா. இல்லறத்தான தர்மம் செய்யலன்னா கஞ்சா பயம் பா. இல்லறத்தான் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். அறம் எனப்பட்டதே அறம் எனப்பட்டதே இல்வாடுகிறே அது நம் வரம் படிப்பு இல்லாயும் அன்பும் அறமும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும்

0: யாரு? இல்லற இல்லற வாழ்க்கையினுடைய பண்பு என்ன, இல்லற வாழ்க்கையினுடைய பயன் என்ன? பண்பு என்ன இல்லற வாழ்க்கைக்கு? அன்பு. பயன் என்ன? அறம். இல்லற வாழ்க்கையில வாழ்கின்றவனுடைய இல்லற வாழ்க்கைக்கு இந்த இரண்டு இரண்டு கண்களை போன்றது. இந்த இல்லற வாழ்க்கைக்கு பண்பாவது அன்பு, பயனாவது அறம். கர்மம் செய்தல் தான் பயணம். கர்மம் செய்ததினாலே என்ன பயன் கேட்க கூடாது. கர்மம் செய்வது பயன். அன்பு செலுத்துவது, அன்புனா மனைவி இடத்தில் அன்பா இருப்பது, குழந்தை இடத்தில் அன்பா இருப்பது, இடத்தில் அன்பா இருப்பது, பக்கத்து வீட்டுல அன்பா, அன்பு அன்பு. அன்பின் வழியத்தில் உயிர் உயிர் அதிகளால் எப்போது ஒரு பொருத்தம். அன்பும் அறம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதனாலே அப்படி இருந்த மனை வாழ்க்கையில் தங்கினால் துக்கம் மாணவி தொன்மையில் தங்கிய நல்ல செல்வம் உடையவர். பயல் பணம் வீடு முதலான செல்வங்கள் எல்லாமே இருந்தது. செல்வம் இருந்தா தான் இல்லறத்துல நடத்த முடியும். செல்வம் இல்லைன்னா இல்லறம் நல்லறமாக இருக்காது. பணம் இருந்தா தான் நல்லா இருக்கும். பணம் இல்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியது இல்லை. அதனால செல்வம் இருக்கவனும் அதோட மனைவி இருக்கணும், அதோட மனைவி. அந்த மாதிரி துக்கம் மாணவி தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார். அவரு வேளாண் குலத்துல உள்ளமாறு குலத்துல வந்து உள்ளமாறு நிறைய தகவல் இருக்கிறாங்க. உள்ளமாறு நிறைய புலவர்களாக இருந்திருக்கிறார்கள், அருளாளர்களாக இருந்திருக்க உள்ளமாறு. இதெல்லாம் கேட்டா அவர் உண்மையிலே உள்ளவார்களாக இருப்பார். நிறைய தர்மவாதிகள் இருக்காங்க, நிறைய அருளாளர்கள் இருக்காங்க, ஞானிகள், புலவர்கள், இப்படி நிறைய உள்ளமாறுகள் இருக்கு. அவர்கள் எல்லாமே சிவனை வழிபட்டவர்கள் தான். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? தாயானார். தாயானார், தாயானார், தாயனார்னா தாய் போன்றவர் என்பது. தாய் அனார் என்றால் தாயை போன்ற, தாயை போன்றவர்னா அந்த அளவுக்கு கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உயிரிடத்திலே மாற்றுவது தாயானார் என்று நாமும் தெரியும். தொடர்ந்தும் தெளிவிலா மாயானார் அம்மண்களை தரியாதக தூய நன்மரப்பாரன் தொடர்ந்தார். அவருடைய பெயர் தாயனார். சேயகாலம் தெரிகிறார். வெகுகாலம் ஒருவர், வெகுகாலம் ஒருவர். மண்ணை கிடைத்து கிடைத்து கிடந்து கொண்டு வெகுகாலம் போயும் காண முடியாமல் இருந்த அந்த திருவதி மாயானார். மாயானார் புரியும், மகாவிஷ்ணுவானவர் வெகுகாலம் பந்தி உருவம் எடுத்து வெகுகாலம் மண்ணை பிளந்து கொண்டு பூமியை பிளந்து கொண்டு வெகுகாலம் சென்றும் திருமாலும் பந்தியாய் சென்று உணரார் அந்த திருவடியை இவர் தொடர்ந்து ஆனார். இவர் தொடர்ந்து அந்த திருவடியை இவர் தற்று சேயகாலம் தொடர்ந்து தெரியலார். சேயகாலம்னா வெகுகாலம். கீழே போய் போய் போய் போய் பார்த்து பார்க்க முடியாமையே வந்துட்டார். பார்க்கலாம்னு போயிட்டு பார்க்க முடியாமே தெரிவித்தார். சேகாலம் திறந்து தெளிவிலா மாயனார் மண்களை தெரியாத தூயனான் மலத்தாரு அப்படிப்பட்ட அந்த திருவடியே இவர் தொடர்ந்துள்ளார். தொடர்ந்துள்ளார்னா அந்த திருவடியவே சுத்த செய்வார், மனசிலே தியானம் பண்ணுவார், பூஜிப்பார், நேசிப்பார், அவன் கூட வாசிப்பார். அப்படிப்பட்ட தொடர்தல் என்று சொன்னால் அந்த சுவாமியினுடைய நாமம் பெருமை அவனுடைய சிறப்புகளை எல்லாம் மனத்தாலே எண்ணுவது, பேசுவது, கேட்பது, மலர்களாலே பூஜிப்பது, இப்படிப்பட்ட இப்ப நம்ம என்னமா இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறோம். அப்படிதான் எப்படி இருக்கிறோம்? அந்த திருப்படியை தொடர்ந்து தொடர்ந்து மண்ணுஞ்சடை வேதியிருக்காமல் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு வரவு செலவு சொல்வது சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு ஒவ்வொருத்தர் பிரியமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க சத்தியம் நம்மகிட்ட பிரியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அவர் வீட்டுக்கு வந்தார்னு வச்சுக்க உடனே காஃபி கொடுக்கணும் ஜூஸ் கொடுக்கணும் மோர் கொடுக்கணும் பானகம் கொடுக்கணும் வைக்காத இடத்துல வைக்கணும் அந்த மாதிரி வரும் உபச்சாரம் அந்த உபச்சாரத்தினால அவர் என்ன பண்ணுவாரு மகிழ்ச்சி அடைவார் நம்ம ஒன்றும் அதே மாதிரி தான் தொடர்பு தொடர்பு விட்டு போகணும்னா என்ன பண்ணணும் வந்தா திரும்பி போகக்கூடாது பேசவே கூடாது பஞ்சத்தண்ணி உணவு கொடுக்க தொடர்பு விட்டு போகணும் தொடர்பு இருக்கணும்னா பச்சைத்தண்ணிலிருந்து பானக்கவடையில் கொடுக்கணும் என்ன அந்த வேலைக்கு என்ன கொடுக்கணும்னா சாயங்காலம் 4 மணிக்கு வர்றாரு அப்ப சாப்பாடு கொடுக்கலாம் அப்ப டிஃபன் கொடுக்கணும் இல்லைன்னா காஃபி அப்படி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடுவிலே உபசாரம் இருக்கும் அதுதான் ஒருவருக்கு ஒருவர் நட்பு இருக்க வேண்டுமானால் அவர் நம்மையிலே பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உரிய அவர் பிரியப்படுகின்ற பணிகளை செய்து உபசாரத்தை செய்து அந்த நட்பை வலுப்படுத்த மனைவி நம்ம மேல பிரியமா இருக்கிறோம்னா என்ன பண்ணணும் அவ என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் வாங்கிடுவோம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காம இருந்தா பிரியம் இருக்காது நல்லா தெரிஞ்சு கொடுக்குது அதனால அந்த நடுவில் அந்த உபச்சாரம் தான் அந்த உபச்சாரம் தான் கடவுளுக்கு செய்வதே கோயிலையும் உபசாரம் இல்லாம சோட உபசாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சோட 16 வரையான உபசாரம் பூசையில என்ன பண்றோம் பூசையில எல்லாமே உபசாரம் பூசையில செய்கின்ற செயல் அத்தனையும் உபசாரம் ஆவாக மந்தாபனம் ஜன்னிதாபம் ஜன்னிதோதனா தூப தீபம் நைவேத்தியம் அர்ச்சனை தோத்தரணம் பிரதட்சணம் எல்லாமே உபசாரம் உபசாரம் அந்த உபசாரம் செய்வதனாலே சிவனுக்கும் நமக்கும் தொடர்ந்து அதனால இவர் ஒரு காரியம் பண்ணார் அது இந்த ராஜனார் சிவனுக்கும் தனக்கும் தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக ஒரு காரியம் பண்ணார் அது எப்படி காரியம்னா மின்னு செஞ்சடை வேதி ஏற்காமன்று மின்னலை போன்ற சிவந்த சடையுடையவராகிய சிவருமானுக்கு இது பொருந்தும் என்று எண்ணி சென்னல் இன்னமுதோடு செங்குகளையும் மண்ணு பெண்குணர் மாவடுவும் உணர்ந்து அன்ன என்று அமுது செய்விப்பார் சென்னல் அரிசி சென்னல் அரிசினா செம்பா அரிசி செம்பா அரிசி அதோடு செங்கீரை கீரை கீரையில வைட்டமின் ஏ பி இருக்கும்னு தெரியுமா
1: அந்த மாதிரி பணியை இவர் செய்தார் ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம், பஞ்சருத்ரம், நமகம், மிருத்யுஞ்சய மந்திரம், திரையம்பகம். விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் ருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ரொம்ப பிரபலமாக மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ருத்ரத்தினுடைய கிளபாகமாக இருக்கிறது. இந்த ஸ்ரீருத்ரத்திலே அழிவற்ற தன்மையை வேண்டுவதற்காக இந்த மிருத்யுஞ்சய மந்திரம். மிருத்யுஞ்சய அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, மிருத்யுனா அழிவு மரணம், அதை ஜெயிப்பதற்கு மிருத்யுஞ்சய மந்திரம். அழிவற்ற தன்மையை அடைவது, அழியக்கூடிய இந்த உடல் ஜரித்ரே அப்படின்னு சொல்லிட்டு அழியாத தன்மையை அடைகிறது எப்படின்னா, இந்த அழியக்கூடிய உடல் இருக்கும்பொழுதே அந்த அழியாத பரபிரம்மத்தை நாம் உணர்ந்து, அந்த அழியாத வஸ்துவை நாம் உணர்ந்து, நாம் அழியாத பேரின்ப நிலையை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய கருத்து. இந்த இடத்துல வெள்ளரி பழத்தை பற்றி கூறுகிறது. எல்லாருக்குமே பரவலாக இந்த அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். எந்த வெள்ளரி பழமானது காம்பிலிருந்து நழுவி விழுகின்றதோ அதேபோல் நாமும் அமிர்தத்தினை அடைய வேண்டும், அழிவற்ற தன்மையை அடைய வேண்டும் அப்படிங்கிறதாக. இறைவனுடைய கருணையினால் நாம் அழிவற்ற தன்மையை அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது. உருவாருக்கம் இவ, வெள்ளரி பழம் போல எப்படி விழுகிறதோ அதுபோல் சாவிலிருந்து, மிருத்யோகோ, சாவிலிருந்து நம்மை காப்பாற்றி விட வேண்டும். முக்ஷீய அப்படின்னா இது சொல்கிறவாளுக்கு இறப்பே வராதுன்னா, பூத சரீரத்துக்கு இறப்பு உண்டு, ஆனால் புகழ் உடம்புக்கு இறப்பு கிடையாது. புகழ் உடம்பை அடைவதற்கு நாம் நம்மை உணர வேண்டும். நாம் நம்மை உணர்வதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும். கர்மாவினால் தேகம் உண்டானது, கர்மாவினால் பிறப்பு உண்டானது, ஆனால் அந்த கர்மாவினால் உண்டான தேகத்தை, பிறப்பை இறைவனுடைய கருணையினால் மட்டுமே முக்திக்கு இட்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது திண்ணமான நம்பிக்கை. நம்மளுடைய கர்மாவினால் திரும்ப நாம் வந்து ஒரு தபஸ் பண்ணி, ஒரு யாகம் பண்ணி நம்ம வந்து ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடைஞ்சிடலாம்னோ, ஒரு சேவை செய்து நாம் செஞ்சிடலாம்னோ, அதெல்லாமே நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சத்காரியங்கள். நாம் செய்யக்கூடிய பலவிதமான பாவத்துக்கு அது பிராயஷ்சித்தம். ஆனால் ஒருவன் இறைவா நிலையை அடைய வேண்டும், ஒருவன் முக்தியை அடைய வேண்டும், மீண்டும் பிறவாத நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அது இறைவனுடைய கருணையினால் மட்டுமே சாத்தியம். ஏன்னா வெள்ளரி பழத்தை நம்மளை வந்து தன்னால் பழுக்க வைக்க முடியாது, அது இயற்கையினுடைய இதிலேயே தான் அது பழுக்கும். அதனால தான் இங்கே வெள்ளரி பழத்தை உவமானமாக கூறியிருக்கிறது. இயற்கையாகவே அது நடக்க வேண்டும், இறைவனுடைய கருணையினால் அது இயற்கையாகவே நடக்க வேண்டும், இறைவனுடைய கருணையினால் மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறது. யோ ருத்ரோ அக்னௌ யுவப்ஸ்ய ஓஷதீஷு யோ ருத்ரோ ருத்ரோ விஸ்வம் புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. எந்த ருத்ர பகவான் தீயில் இருக்கிறாரோ, எந்த ருத்ர பகவான் நீரில் இருக்கிறாரோ, எவர் ஓஷதிகள் செடி கொடிகளில் இருக்கிறாரோ, மூலிகைகளில் இருக்கிறாரோ, எந்த ருத்ர பகவான் இந்த மொத்த உலகத்திலும் ஊடுருவி இருக்கிறாரோ, விஸ்வா புவனா ஆவிவேஷ ஊடுருவி நிற்கின்றாரோ, அவருக்கு நமஸ்து, நமகா அஸ்து, என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகட்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. தமுஷ்டு ஹியஸ்விஷு சுதன் வாயோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய யக்ஷ்வாஹா மகேசௌ மனசாய ருத்ரம் நமோ அபிர்தேவமசுரம் துவஸ்ய. ஸ்விஷுஹு, இந்த சிறந்த பாணத்தை உடையவர் எவரோ, இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு இது வந்து மூல வார்த்தையாக இருந்திருக்கலாம். யாருடைய பாணம் மிக வேகமான பாணமாக இருக்கிறதோ, எவர் சுதன்வா சிறந்த வில்லினை உடையவராக இருக்கிறாரோ, யார் இந்த உலகத்திற்கே மருத்துவராக இருக்கிறாரோ, சம்சார வைத்தியராக இருக்கிறாரோ, வைத்தியநாத சுவாமி, அவருடைய நிவாசஸ்தானம் அதனை வந்து அசுரரை அழிப்பவராக எந்த ருத்ரன் இருக்கின்றாரோ, இந்த ருத்ரதேவனை, நமக்கு சௌ மனசாய நல்ல மனதுடன் இருக்கக்கூடிய ருத்ரனை, நமக்கு நல்ல மனது உண்டாகுவதற்காக நமோபிகி நம்மளுடைய கரங்களால் நாம் பூஜிக்கின்றோம். யக்ஷ்வாமகே அப்படின்னா பூஜை பண்ணுறோம், யாகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது. யக்ஷ்வாமகே தேவம் அசுரம் துவசிய, துவசிய அப்படிங்கிறதுக்கு வந்து க்ஷயதி, இப்போது இன்னொன்று சொல்லும்போது இந்த அசுரர்களை அழிப்பவர் அப்படிங்கிறது அந்த அதுவும் அதில் சேர்ந்துருக்கு. அதோடு தான் அந்த மந்திரம் முடிகிறது. தேவம் அசுரம் துவசிய, அசுரர்களை அழிக்கக்கூடிய அந்த ருத்ர பகவானுக்கு நமோபிகி நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும், அவரை நாம் பூஜிக்கின்றோம். அயம் மேஹஸ்தோ பகவான், அயம் மே பகவத்தரஹா, அயம் மே விஸ்வபேஷஜோயகம் சிவாபிமர்ஷனஹா. இந்த கைகள் பகவானை விட உயர்ந்தது அப்படிங்கிறதாக சொல்கிறது. ஏன்னா இந்த கையினால் மட்டும்தான் பகவானை நாம் பூஜிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கை பகவானை விட ஒசத்தி. தமஃப் பிரத்யம் போட்டு சொல்கிறது பகவத் தமஹா, அயம்மே ஹஸ்தோ பகவானயம். தரஃப் பிரத்யம் போட்டு சொல்கிறது பகவான் அயம்மே பகவத் தரஹா, பகவானை காட்டிலும் மேம்பட்டது. தரஃப் பிரத்யம் போட்டு சொல்கிறது. இதுவே அயம் மே எனக்கு விஸ்வபேஷஜகா, எல்லா பிணிகளுக்கும் மருந்து இந்த கைதான். இதுதானே சிவாபிமர்சனஹா, இதுதானே சிவனை தொட்டு பூஜை பண்ணுறது. இந்த கைதானே சிவனை தொட்டு பூஜை பண்ணுறது. உடலில் இத்தனை அங்கங்கள் இருந்தாலும் இறைவனை ஆற தழுவுவதற்கு உதவும் ஒரே அங்கம் கைதான். அதனால் இறைவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வைத்தியன் பேஷஜம் பிஷக்குன்னு எப்படி என்னெல்லாம் இது சொன்னோமோ அந்த இறைவனைக்கு உண்டான அத்தனை இதையும் சொல்லி அதுக்கும் மேம்பட்டது இந்த கை அப்படிங்கிறதாக சொல்லுகிறது இந்த மந்திரம். ஏதே சஹசிரமயுதம் பாஷா மிருத்யோர் மர்த்தியாய ஹந்தவே தானிஜ்ஞஸ்ய மாயையா சர்வானவயஜாமகே. யஜ்ஞஸ்ய, நான் செய்யக்கூடிய இந்த பூஜையினால், யஜ்ஞத்தினால், ஜபத்தினால், மந்திர உச்சாடனத்தினால், அதெல்லாம் யஜ்ஞம். மாயையா, உன்னுடைய ஆசீர்வாதத்தினால, உன்னுடைய சக்தியினால. மாயாங்கிறதுக்கு சக்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு, மாயையான சக்தியா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவயஜாமகே அப்படின்னா நிவாரணம் பண்ணணும். என்னத்தை நிவாரணம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது போய், இந்த பாசம் பந்தங்கிறதுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கோமோ இல்லையோ, இது போகி இதிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. இந்த விடுதலையை நாம் அடைந்த பிறகு நாம் அந்த இரவாத்தன்மையை அடைகிறோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இந்த பாசக்கயிறுகள் எப்போ நம்மளை விட்டு அகலுகின்றதோ, இந்த பூஜையினுடைய பிரபாவத்தினாலே, யக்ஞஸ்ய மாயையா அப்படின்னு சொல்கிறது போல, இது விலகி போகணும். இந்த அஜ்ஞான இருள் விலகி போகணும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி பிராணாணாம் கிரந்திரசி ருத்ரோமா விஷாந்தகா தேனான்னேனாப்யாயஸ்வ சதாசிவோமே அஸ்து சதாசிவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மிருத்யவே, அதாவது உலகையை அழிப்பவரே அப்படிங்கிறதாக சொல்லிட்டு போன மந்திரத்தில் மிருத்யவே ஸ்வாஹா, மிருத்யவே ஸ்வாஹா அப்படின்னு ரெண்டு தரமாக ஸ்வாஹாகாரம் போட்டு இறைவனை மிருத்யுவே அப்படின்னு கூப்பிடுகிறது, உலகை அழிப்பவரே அப்படின்னு கூப்பிடுறது. இந்த பகவானும் விஷ்ணுனா எங்கும் நிறைந்தவரும் ஆகிய இந்த ருத்ரருக்கு நமஸ்காரம். என்னிடம் மிருத்யு அப்படிங்கிற இறப்பு, அதிலிருந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேன, அவர் வந்து அன்னேன அன்னமாகி ஆகுதியால் ஆப்யாயஸ்வ, அவர்கள் திருப்தி அடைந்து நம்மை ரட்சிக்கட்டும். என்ன அன்னமாகிய ஆகுதினா, நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள், செய்யக்கூடிய பூஜைகள், யாகங்கள், யஜ்ஞங்கள், இதெல்லாமே ஆகுதியாக இருந்து இதை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அருளட்டும், இன்பத்தை அருளட்டும், பிறப்பற்ற நிலையை அருளட்டும் அப்படிங்கிறதாக வேண்டி முடித்து கொள்கிறது. மூன்று முறை சாந்தி சொல்வதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மூன்று விதமான இது நம்மை பீடிக்கின்றது. ஒன்று ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், இன்னொன்று வந்து ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூன்று விதமான துன்பங்களை மனிதன் அனுபவிக்கிறான். ஆத்தியாத்மிகம்னா அவனுடைய தனக்கே உண்டான கர்ம பலன்கள். ஆதி பௌத்திகம்னா இயற்கையினால் உண்டாகக்கூடிய விக்னங்கள். ஆதி தெய்வீகம்னா இறைவனாலே தோற்றுவிக்கக்கூடிய சில பல தடங்கல்கள். இவை எல்லாவற்றுக்குமே சாந்தி சொல்லி மூன்று விதமான இன்னல்களும் நீங்கி இன்பம் நிலவட்டும் அப்படிங்கிறதாக முடிகிறது. இதோட கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சம்ஹிதையில் உள்ள 4வது காண்டத்தில் 5வது பிரபாட்டகமான நமக்கம் அப்படிங்கிறது முடிகிறது. ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: பூத சுத்தியில பெருமான் எப்படி இதை நீக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வெறுமன இந்த மந்திரம் நீக்கலை, வெறுமன இந்த மந்திரம் நீக்கலை. அந்த இந்த மந்திரத்தை நாம் சொன்னாலும் இதை இருந்து செய்கிறது யாரு? பெருமான். அதனால் இந்த அதிதெய்வங்கள் செய்யாது அப்படிங்கிறத நாம் அங்கே திருவருள் பயனில் படிச்சிருக்கோமா இல்லையா? இங்கே படித்தோமா? ஆ, இருள் போவது இவன் கண் படிக்கிறோமா இல்லையா? அதுபோல் எங்கள் 9வது நூப்பாவளியும் 2வது அதிகாரத்தில் சிவகம் பாவனை படிக்கும்போது சொல்கிறோமா இல்லையா? கட்டதை அன்று அன்று என விட்டு அனைத்து அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்துணர் பண்டனத்தை ஊனத்தை தாமிடுமாறு ஒன்றாக உத்தமனின் ஒன்றரட சாணத்தில் தீர்விடம் போல்தான் அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? அங்கே சொன்னதும் இங்கே சொன்னதும் எல்லாம் ஒன்று போல தானே வச்சுருக்கிறாங்க, ஒன்று போல தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆகமத்தில் உள்ளது. அதனால் இந்த எல்லாத்திலையும் நமக்கு அது நம்ம சித்தியாரெலாம் சொல்வார், பெருமானை சங்காரன் சொல்கிறோம். சங்காரன் அவன் எதை சங்கரிக்கிறான்? பெருமானை எதை சங்கரிக்கிறாரு? ஆ ஆ, கொன்றது அவ்வினை கொன்று நின்ற குணமது என்று ஓராருங்க. சங்கரிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? குற்றம்தான் இருக்குது, குற்றம்தான் இருக்கிறது. எனவே அந்த பெருமான் நம்முடைய குற்றங்களை தான் சங்கரிக்கிறான்னு சொல்கிறாரா இல்லையா? அதனால் இந்த சுத்தியில் பூராமே என்ன செய்கிறாரு? அந்த பெருமானுடைய பீஜங்களை சொல்லி அவர் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? இந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த பஞ்சபூதங்களை ஒடுக்கிறது. அதுக்கப்புறம் நாம் இது இது இது ஒரு முறை, இது ஒரு முறை. இது போக வேறொரு முறை இருக்குது. ஒன்றில் ஒன்றை ஒடுக்குதல், ஒன்றில் ஒன்றை ஒடுக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. அது ரெண்டுமே நம்ம பார்த்திய பூஜா விதியில் கொடுத்துருக்கு. ஆனால் இது என்னன்னா நம்முடைய துரதிர்ஷ்டந்தான். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பத்ததிகள் 14 பேர் இருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆள் கூட சித்தாந்திகள் இல்லை, எல்லாமே சிவாத்தி விதை செய்வர்களும் மற்றவங்க தான். பெரும்பாலும் சிவாத்தி விதை செய்வர்கள் தான் இருக்காங்க. அதனால் இந்த ஒடுக்கிற முறை இருக்கிறது வந்து நாம் சைவ சித்தாந்தத்து முறையில் இந்த பூதங்களெல்லாம் எங்கே ஒடுங்குது? பூதங்கள் எதிலிருந்து தோன்றுது? பஞ்சபூதங்கள் எதிலமாக தோன்றுது? ஆ, இல்லையா? ஆ, தன்மாத்திரையிலிருந்து, தன்மாத்திரையிலிருந்து. எனவே இந்த பூதங்களை அதற்குரிய தன்மாத்திரையில் ஒடுக்க வேண்டும் என்பது சிவஞான முனிவர் கொடுத்துற குறிப்பு. அவர் கொடுக்குறாரு நம்ம செய்வர்கள் என்ன செய்யணுமா? இதில் பத்திரிகையில் இப்படிலாம் கொடுத்துருக்கு, ஆனால் நாம் என்ன செய்யணுங்கிறாரு? இதையெல்லாம் 5 தடவை சொல்லி எதில் ஒடுக்கணுங்கிறாரு? தன்மாத்திரைகளில் ஒடுக்கணும் இல்லையாம்மா? இப்போ மண் அப்படிங்கிற பூதத்தை நம்ம 5 குணத்தையும் சொல்லி அதில் எதில் ஒடுக்கணும்? ஆ, கந்த தன்மாத்திரையில் ஒடுக்கணுங்கிறார். இது அவங்க முறையில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் முதல்ல இதை ஒடுங்க. நீங்கள் தோற்ற முறை எங்கேருந்து தோன்றுச்சோ அதில் தான் ஒடுக்கணும். அது எதுக்க ஒன்று ஒன்றா தான் சொல்லுவார, புரியுதா? முதல்ல இதை பூரா என்ன செய்யணும்? இதுக்குள்ள மந்திரத்தை சொல்லி தன்மாத்திரையில் ஒடுக்கணும். தன்மாத்திரையில் இருக்கிறதை அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அதை பூதாதி அகங்காரத்தில் ஓடிக்கணும், இதெல்லாம் நாம் பாவனை பண்ணணுங்கிறார். அந்த பூதாதி அகங்காரத்தை என்ன செய்யணும், அகங்காரத்தில் ஒடுக்கணும். அது மாதிரி கண்மேந்திரியங்களெல்லாம் வைகாரிக அகங்காரத்தில் ஒடுக்கி, வைகாரிக அகங்காரத்தை அகங்காரத்தில் ஒடுக்கிக்கொள்க. ஞானேந்திரியங்கள் அஞ்சையும் அந்த தைசத அகங்காரத்தில் ஒடுக்கி, தைசத அகங்காரத்தை அகங்காரத்தில் ஒடுக்கிக்கொள்க. பிறகு அகங்காரத்தை புத்தியில் ஒடுக்குக. புத்தியை எதில் ஒடுக்கணும், குணதத்துவத்திலையும், குணதத்துவத்தை அவ்வக்தியத்திலையும், அவ்வக்தத்தை கலையிலையும், அவ்வக்தத்தை என்ன செய்யணும், கலையில் ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த அராகத்தை வித்தையில், வித்தைய அராகத்தை அராகத்தில் வித்தையில் ஒடுக்கணும், வித்தைய கலையில் ஒடுக்கி, அப்புறம் இந்த கலை காலம் நியதி மூணையும் மாயையில் ஒடுக்கி, மாயையை அங்கே யார்கிட்ட ஒடுக்கணும், ஆமாம் அந்த ஆதிசக்தியில் ஒடுக்கிக்கொள்க. அப்புறம் சுத்த தத்துவங்கள் அதையும் ஒடுக்கி, இப்படி எல்லாத்தையும் ஒடுக்கி முடித்ததுக்கப்புறம் மேலிருந்து பழுபடி படைக்கணுங்கிறார். நாத தத்துவத்திலிருந்து மேலும் படைக்கிறதா பண்ணி, அப்போ படைக்கிற போது என்ன செய்யணும், எல்லாமே சிவகரணங்களாக படைக்கப்படுவதாக நாம் பாவனை செய்து கொள்வோம். எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு பழையபடி படைக்கும் போது எல்லாம் சிவகரணமாக அப்படி நீங்கள் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாம் இங்கே சொல்லியிருக்கிறது அவங்க முறையில் சொல்லியிருக்கிறாங்க, நாம் நமக்கு சித்தாந்த முறையில் இதை அதை ஒடுக்கிக்கணும் என்பதை அவர் கொடுக்குறாரு. அப்படி எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிடுறது அதுதான் என்னது, பூத சுத்தி. அப்போ அந்த பூத சுத்தி எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, பூத சுத்தி எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படிமா அமைஞ்சிருக்கு, இப்போ நாம் பார்த்த பூத சுத்தி எப்படி அமைஞ்சிருக்கு என்னையா, இந்த பூத சுத்தி என்பது முதல்ல ஆன்ம சுத்தி என்றும், பூத சுத்தி இன்னும் ரெண்டா இருக்கு. அப்புறம் எந்த பூத சுத்தி, தூல தேக சுத்தி, சூக்கும தேக சுத்தின்னு அதுக்கு அதுக்கப்புறம் அது இன்னும் ரெண்டாக இருக்கிறது இல்லையா. அப்போ நாம இந்த முதல்ல ஆன்மாவை சுத்தி பண்றதுக்கு என்ன செய்யறோம், ஓம் ஆத்மனே நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், அந்தந்த தானங்கள்ல அந்த புஷ்பத்தை வச்சு அதுக்குள்ள முத்திரைகளில் நாம் தெரித்து எல்லாத்தையும் ஆன்மாவை மலர்த்திக்கிடுறதா, மலர்த்தினதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம், இந்த சிரசில் கொண்டு கூட்டினதா பாவனை பண்ணிக்கிறோம். அப்போ சிவஞானம் விளங்குனதா பாவனை பண்ணிக்கிடுறோம் இல்லையாம்மா. இது என்னது, ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய சுத்தி. அப்போ ஆன்ம சுத்தின்னு நாம் எங்கே படிக்கிறோம், என்னம்மா 9 இல்லையா, ஆன்ம சுத்தி 9 நாம் ஏன் ஆன்ம சுத்தி செய்கிறோம், ஆன்ம சுத்தி எதுக்கு செய்கிறோம் என்னம்மா, ஆமாம் அது தீட்டு நீக்கிறது, என்ன சொல்கிறது, தீட்டு வாளாமை நீக்குதற் பொருட்டு, வாளாமை நீக்குதற் பொருட்டு. அப்போ தீட்டு நீக்கிறதுன்னா என்ன, எல்லாமே இந்த சரீரத்தினுடைய மாயையினுடைய பழக்கத்தினால வரக்கூடிய அந்த பற்றுகளை, கருவிகளை நீக்கணும் போதாவது அந்த பற்றுகளையும் அடியோடு நீக்குவது அதுதான் தீட்டு இல்லையா. கருவிகளை 8 நீக்கிறோம், இது வாசனையும் நீக்குவது, பற்றையும் நீக்குவது. இப்போ ஆன்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே அங்கே விட்டாச்சா இல்லையா. அப்போ இங்கே பற்றுகளையும் அறிவே நீக்குவது, வாசனையும் நீக்கிறது இல்லையா, அதுதான் என்னது, தீட்டு கழிக்கிறதுங்கிறது. ஏன்னா அந்த பற்று லேசில் போகாது இல்லையா, அதான் இங்கே ஆன்ம சுத்தி பண்ணுறோம். ஆன்ம சுத்தி உடல் பற்றுகளை நம்ம முழுவதுமாக நீக்கிக்கொள்வது. அப்போ சிவத்தை பூசிக்கணும்னா நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இங்கே சரீர உணர்வு இருக்கக்கூடாது, சரீர உணர்வு இருக்கக்கூடாது. எந்த உணர்வு தான் இருக்கணும், சிவ உணர்வு தான் இருக்கணும். அதனால் நாம் அந்த உணர்வே பூசையிலேயே அந்த உணர்வு இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதைத்தான் அதைத்தானு அந்த கேள்வியே வராது. ஏன், அங்கே ஆன்மாவை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்குமே தவிர உடம்பை பற்றியோ உலகை பற்றிய சிந்தனையே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நமக்களை முழுமையாக நீக்குவதற்கு தான் நாம் இந்த பூசனை செய்கிறோம் இல்லையாமா. அதானே இந்த பூசை, ஞான பூஜை செய்வது அது எதுக்கு செய்கிறோம்? இதை முழுமையாக நீக்குவதற்கு செய்கிறது தான் இந்த கிரியா பூசை. ஞான பூசை எதுக்கு செய்கிறோம்? அதுக்கு எதை செய்கிறோம்? ஞான பூசை எதுக்கு செய்கிறோம்னா சீவபோத நீக்கப்பொருட்டின் பொருட்டு. எதுக்கு செய்கிறோம்? சீவபோத நீக்கத்தின் பொருட்டு. அதாவது உங்களுக்கு பசி ஞானம் நீக்கம், பாசஞான நீக்கம், பசி ஞான நீக்கம் இருக்கா இல்லையா? இந்த கருவிகளை விட்டாலும் உங்களுக்கு நான் என்ற அபிமானம் நீங்காது, நான் என்ற அபிமானம் நீங்காது இல்லையா. அப்போ நீங்க உலகத்துல ரொம்ப நேசிக்கிறது யார? உங்களை தான். அந்த அவனை ஒருத்தனை தான் நேசிக்கணும், வேற யார் மேலேயும் நேசம் இருக்கக்கூடாது. மிக்க எல்லாம் போக விடுமீன்கள், எல்லாத்தையும் போக. அப்போ எதெல்லாம் விடணும் கேட்கக்கூடாதுங்க. ஐயா கடவுளை அடையணும் எதெல்லாம் விடணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்? அவனை தவிர எல்லாம் விட வேண்டியதுன்ற. அப்போ பஞ்சாக்கரத்தில் சிகாரம் ஒன்று மட்டுமே பற்ற வேண்டியது, ஏனே நான்கும் விட வேண்டியது. அப்போ நீங்க தசகாரியத்தை எடுத்துட்டா சிவபோகம் மட்டுமே கொள்ள வேண்டியது, மற்ற ஒன்பதும் விட வேண்டியது தான். எல்லாமே அங்க அருள் உணர்வே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா உங்க உணர்வு இருக்கலாமா? அருள் தான் நமக்கு சிவத்தை அனுபவிக்கிறதுக்கே கூட கருவியா நிக்கி. அந்த உணர்வு கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கக்கூடாது? சன் உணர்வு இருக்கக்கூடாது. அதுதான் ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி. எனவே அந்த இதுக்காக நாம் அந்த பூத சுத்தியை இப்படி இருவகையாக நாம் செய்து கொள்கிறோம், இருவகையாக செய்து கொள்கிறோம். அப்புறம் இந்த பூத சுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறோம்? பூத சுத்தி முடிஞ்சவுடனே என்ன செய்யணும்? தான சுத்தி. தான சுத்தி, தானம் எது? தானம் எது என்னையா? தானம் நாம் பூஜை செய்யக்கூடிய இடம், பூஜை செய்யக்கூடிய இடம். இப்போ இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் என்பது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஞான பூஜையில் அறிவு, ஞான பூ. ஆமாம், இப்போ நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நம்ம சரியை அப்படின்னாலே சரியைன்னு சொல்லிக்கு என்ன பொருள்னு பார்த்தோம். சரியைன்னு என்னது? ஓ, சரியைன்னு என்னது? இப்படி இங்கேயும் எத்தனை தடவை படிச்சுட்டோம். இங்கே சரியையாவது சரீரத்தினால தொண்டு செய்கிறோமா இல்லையா? சரீரத்தினால தொண்டு செய்கிறோம். இந்த தூள சரீரத்தை பெருமானிடத்தை அர்ப்பணிப்பது, இந்த சரீரம் உன்னுடையது, உனக்கு பணி சொல்கிறதுன்னு நினைக்கணும். நாம் செய்கிறோம்னு நினைக்கப்படாது. இந்த சரீரம் உன்னுடையது, இது உனக்கு பணி செய்கிறது அப்படிங்கிற உணர்வோட செஞ்சாதான் என்னது? சரியை இல்லையாமா. கிரியைங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? கிரியைக்கு ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் எல்லாம் அதை அர்ப்பணிப்பது, யோகம்னா அந்த கரணங்களை அர்ப்பணிப்பது. இதெல்லாம் படித்தோமா இல்லையா? படிச்சாச்சு, படிச்சாச்சு. அதனால நம்மையே அவனுக்கு அர்ப்பணிப்பது தான் ஞானம், ஞானதி பூசையில் செய்யக்கூடியது அது. அப்போ எந்த பூசையில் நாம புறப்பூசையில் கருவிகளை இல்லையா, கருவிகளை நாம் என்ன செய்யற? அர்ப்பணிப்பது. அகப்பூசையில் அந்த கரணங்களை அர்ப்பணிப்பது. இந்த ரெண்டு தான் அங்கே நடக்கு, புரியுதாமா? அதனால இந்த பூசையில் நாம் அந்த இப்போ பிருதிவியை நீக்கிறோம்னா அந்த பிருதிவிக்குள்ள எல்லா குணங்களையும் நாம் நினைச்சுக்கிடுறோம். பிருதிவிக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? இப்போ மண்ங்கிறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? அதுக்கு வடிவம், வடிவம் சதுரம், நிறம் பொன்னிறம், குணம் கடினம், தொழில் தாங்குதல் இல்லையா, தொழில் தாங்குதல். அதுக்குள்ள எழுத்து கிளாம், இல்லையா, லம்ங்கிறது லாம், கலை நிவர்த்தி கலை, அதுக்குள்ள மந்திரம் சத்யோஜாத மந்திரம் இல்லையா, அதிதெய்வம் பிரம்மா, அதுக்குள்ள ஆயுதம் வஜ்ரம் என்று இப்படி இந்த எட்டு குணங்களையும் நாம சிந்தித்து, அதுக்குள்ள எட்டு குணங்களையும் இதை நமக்கு உண்மை விளக்கத்தை தான் படிச்சிருக்காமே இல்லையா. அது சதுரம்னா என்ன, சதுரம்னா என்னம்மா, மண் சதுரம் அப்படிங்கும், மண் சதுரம், மண் கண்ணுக்கே தெரியுதா, கண்ணுக்கு தெரியுமா இந்த பூதங்கள்லாம், தெரியாது பெரியா சதுரம் கியோ கண்ணுக்கு தெரியாததே. ஆமாம், அது ஏன்னா அந்த வஜ்ரம் என்பது அதனுடைய குணத்தை குறிக்கக்கூடிய அடையாளம், வஜ்ரம்ங்கிறது அதனுடைய குணம் கடினம், அதை குறிக்கிறதுக்கு, அதை குறிக்கிறதுக்கு என்னது வைரம், ஹார்டஸ்ட் மெட்டீரியல், அது அதுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறோம் இல்லையா. சதுரம் என்பது தாங்குதல் என்ற தொழில் செய்வது, சமமாக தாங்குது, அதனுடைய வெயிட் எல்லா பக்கமும் சமமாக பரவி இருக்குமா இல்லையா, அதை காமிக்கக்கூடிய அடையாளம் தான் என்னது சதுரம் இல்லையா. நெகிழ்ச்சியை காமிக்கக்கூடியது அடையாளம் என்னது அரை, எல்லாம் அப்படி நெகிழ்ந்து அப்படி கீழே வருமா இல்லையா. குளிர்ச்சியை காமிக்கக்கூடிய அடையாளம் தாமரை என்று குணமும் தொழிலுக்குள்ள அடையாளங்கள், அவ்வளவுதான் சுருக்கமா என்னது, பண்பனப்படுவது குணமும் தொழிலும் இல்லையா. குணினா குணினா என்னது, பண்பை உடையதுதான் ஒரு பொருள். அப்போ அந்த பொருள் பண்பு எதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம குணத்துக்கும் தொழிலுக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சு ரொம்ப கரெக்டா வச்சிருக்கிறோம், புரியுதாமா. எது ஒரே, ஆமா ஆமா ஆமா, அந்த பத்தாவது பாட்டு, பத்தாவது பாட்டு தொகுத்து சொல்ற பாட்டு, அது குணமும் தொழிலையும் சொத்து சொல்ற பாட்டு, மண் கடினமாய் தரிக்கும், கடினமும் தாரித்தல்னா தாங்குதல் அப்படின்னு தொகுத்து தனித்தனியா சொல்லிட்டு தொகுத்து சொல்றாரு பத்துல. இங்க நாம அதெல்லாம் நினைக்கணும், இப்ப அதெல்லாம் அந்த ஒவ்வொரு பூதத்துக்குள்ள குணங்கள், அதை நினைச்சு நாம் அந்த மந்திரத்தை சொல்லி அதை நீக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு, இப்போ இந்த பிருதிவி அப்படின்னு அதை சொன்னோம், அப்புன்னா அரைவட்டம், வெண்மை குளிர்ச்சி, வீம்ங்கிற மந்திரம் அது பிரதிட்டாகல ரூபமா இருக்கும், வாமதேவ மந்திர ரூபமா இருக்கும், விஷ்ணுமி அதிதெய்வம் உடையதா இருக்கும், தாமரைய அதனுடைய அடையாளமாக கொண்டிருக்கும் அப்படின்னு இதையெல்லாம் சிந்திச்சு தான் என்ன செய்யணும், நாலு தடவை சொல்லி அதை நீக்கிறது. இதெல்லாம் நீங்குக, இதெல்லாம் நீங்குகிறது. அதனால இப்படி நாம இந்த ஒவ்வொரு பூதங்களையும் நீக்கி, இது இது வந்து தூல தேகத்துக்கு, இது தூல தேகத்துக்கு, அது மாதிரி இந்த இப்போ ரம் அப்படின்னா அக்கினிக்கு உள்ளது இல்லையா, அக்கினிக்குள்ள பீஜம், அதுக்குள்ள அங்கம் சிகை, அதுக்குள்ள அங்கம் சிகை, இருதயம் சிரசு சிகை, அப்படி தானே வருது. இப்போ மூணாவதுன்னு என்ன செய்யணும், சிகை, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், லேசு தான், எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு லேசு. அந்த சிகைக்கு உள்ளது ஹோம் அப்படிங்கிறது, அதுக்குள்ள பீஜம் என்னது ஹோம், ஹூம் கும் இந்த ரம்மும் சேர்ந்தா என்னது என்ன ஆகிறோம், குரூம், ரெண்டும் சேர்ந்தா அப்படி ஆயிரும் குரூம் அப்படின்னு வரும், அதை ரெண்டும் சேர்த்து இப்படித்தான் நாம அமைச்சிருக்கிறோம், அதை சொல்லி சொல்லுகிறது. அப்புறம் இந்த அப்புவை சோதிக்க, அது ஒவ்வொன்றுக்கும் அந்த அந்த அப்புவுக்குள்ள குணங்கள் எட்டையும் சிந்திச்சு, அதனுடைய நாளும் எதில் சேர்றதா சொல்கிறோம், நாலு தடவை சொல்லி எதில் சேர்க்குறோம், விஷ்ணுவிட்ட சேர்க்கிறதாக. இப்படி இந்த பூதங்களை ஒன்று ஒன்றாக நாம் அந்த இதில் நீக்கிறோம். இது போக நாம் சொன்னது போல இந்த அப்புவை, இந்த பிருதிவி அப்புவுக்கும் அப்புவை தேய்வுக்கும் வாயுக்கும் அப்படி ஒன்று ஒன்று அடக்கிறதுங்கிறது, இது யாருடைய, இது பூதங்கள் நாமெல்லாம் அங்கிருந்து சொல்கிறோம், தன்மாத்திரையிலிருந்து வர்றோம், இவங்க சாங்கியர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இது, ஒரு பூதத்திலிருந்து ஒரு பூதம், பூதத்திலிருந்து விருத்தி அடைவதுங்கிறது, நாம் அப்படி கொள்வது இல்லை, நமக்கு அங்கிருந்து. ஆமா, அதுல நாலு அஞ்சுன்னு சொல்றோமா இல்லையா, நமக்கு அப்பெல்லாம் சொல்றா இல்லையா, மண்ணிடை ஐந்தாய் அப்படின்னு சொல்றாரு, அதுதான் நாம கொள்ளணும். இதுல இருந்து அது வருது, அதுல இருந்து வருதுங்கிறதுனா அவங்களுடைய தத்துவ தோற்ற முறை அவங்களுக்கு உள்ளது. அதனால இதை வந்து மண்ணை வந்து நீரிலையும் நீரை வந்து மண்ணிலையும் இப்படியெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரடியா போக்குற மாதிரியும் இருக்கு. அந்த முறைகள் எல்லாம் அதுவும் நம்ம பாத்திய பூஜா விதியில கொடுத்துருக்கு. அப்படி சொல்ற முறையும் உண்டு, இப்படி சொல்வாரும் உண்டு. ஆனா இதெல்லாம் நமக்குரியது அல்ல, இதெல்லாம் நமக்குரியது அல்ல. அதனால இந்த பூத சுத்திய நாம இது போல செய்து கொண்டு அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும், தான சுத்தி எதுக்கு வரணும், தான சுத்தி. தான சுத்தி என்பது நம்முடைய பூஜா தானத்தை சுத்தி செய்தல், பூசா தானத்தை சுத்தி செய்தல். அந்த பூசா சாணத்தை சுத்தி செய்தங்கிறது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பூஜா தானத்துல நாம பூசிக்கக்கூடிய இடத்துல மூலமந்திரம் சொல்லி, மூலமந்திரம் சொல்லி நிறைக்கணும். அஸ்திர மந்திரத்துல தாளத்திரையும், அந்த அஸ்திர மந்திரத்திலே திக்கு பந்தனம், கவச மந்திரத்துல அவகுண்டனம், இப்படி செய்து கொண்டு நிறைக்கணும். தாளத்திரையும் திக்கு பந்தனம் அவகுண்டனம் செய்து ஓம் ஹாம் சக்தியே நமக அப்படின்னு சொல்லி தேனுமுத்திரையும் மகாமுத்திரையும் கொடுக்கிறது. அது நம்ம பூஜை பண்ற இடத்துல கொடுக்கிறது. இது தான சுத்தி. அப்புறம் திரவிய சுத்தி. இந்த திரவிய சுத்தியை செய்வதற்கு திரவிய சுத்தி, அப்புறம் என்ன சுத்தி இருக்கு, ஆமா மந்திர சுத்தி இருக்கு, அப்புறம் லிங்க சுத்தி. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, பாத்தியம் ஆசமனம் அறிக்கியமெல்லாம் தேவைப்படுது, தேவைப்படுதா இல்லையா? அதனால இதுக்கு இந்த ரெண்டு சுத்தியும் செஞ்சுட்டு திரவிய சுத்தி செய்யறதுக்கு முன்னால என்ன செஞ்சுக்கணும், இந்த அர்க்கியங்களை தயார் பண்ணிக்கணும். அதனால அதுல வந்து இதுக்கெல்லாம் 2.5 பலம் வெயிட் சொல்லியிருக்கு. எதுக்கு, இந்த பாத்திரத்துக்கு. அப்படிப்பட்டதை அது அது சதுர வடிவம், 5 விரல் உயரம், 3 அங்குலம் விட்டம் எவ்வளவு, வாய் எவ்வளோ இருக்கணுமா, 3 அங்குலம். அதுக்கு 6 நறு, இதுக்கு 3 பாத்தியத்துக்கு நமக்கு 6 பாத்தோம் சாமியாக. இதுக்கு வந்து நமக்கு 3 அகலம், அதே உயரம், 3 இன்ச் உயரம், 8 இதழ் தாமரை கீழே இருக்கணும், கீழே 8 இதழ் தாமரை வரைஞ்சிருக்கணும், 1 விரல் விளிம்பு, அதுபோல கணம் அரைக்கால் பாக கணம் குறைஞ்சபட்சம். இந்த அளவு எல்லாத்துக்கும், பாத்தியம் ஆசமனம் அர்க்கி அந்த அர்க்கியம் விசேஷ அர்க்கியம் இதுக்கெல்லாம் இதே அளவு தான். அப்படி வட்டைகளை எடுத்துக்கொண்டு இது இப்படியெல்லாம் சொல்லி இது பஞ்சாமிர்தம் பஞ்சகவியத்துக்கும் இது போல பாத்திரங்களே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் ரிஷிகள் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்கள் அழைவீங்க, அவங்களுக்கு இலை மண் இலையில கூட அவங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிறது தெரியுது இல்லையா, அவ்வளவு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கு, மண் இலைகள் தான். அதனால இந்த அஸ்திராய நமக என்று சொல்லி கவசாய நம என்று சொல்லி சுத்தி செய்து, அஸ்திராயமன் அந்த பொடியை போட்டு கவசத்தில் சுத்தி செய்து, அந்த பாத்தியத்தில் இருதயாய பௌஷட் என நீர் ஊற்றி, பாத்தியத்தில் இருதயாய நம்மனு சொல்லி தண்ணி ஊற்றணும், இறுதியாய பௌஷட்னு இறுதியாய நமகன்னு சொல்லி கந்த புஷ்பம் அருகு அட்சதை இயல் விலாமிச்சை வேறு இதெல்லாம் போட்டு அங்க மந்திரம் சொல்லி, அங்க மந்திரம் சட்டங்க மந்திரம் இருக்கா இல்லையா, அந்த அங்க மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து அதை அங்க மந்திரத்தினால அர்ச்சித்து, பின் அட்டசங்காரம் பண்ணி நிறைச்சனும் புரோச்சனும் தாடனும் அப்பிச்சனும் தாளத்திரையும் திக்கு பந்தனும் அவகுண்டனும் தேனிமுத்திரை இதையெல்லாம் செய்து கொண்டு அதை அதோடு சேர்த்து மகாமுத்திரையும் கொடுக்கணும், அதை கொடுக்கணும். அப்புறம் ஆசமனத்துக்கு அந்த எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம். இதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தையும் மொத்தமாக ஊற்றி மந்திரங்களை மட்டும்தானே வெவ்வேறு சொல்லணும் சொல்லி, அதனால் இறுதியாய பௌஷட் என நீர் ஊட்டி, இறுதியாய நமக என இந்த கந்தபுரமாக அச்சதை எல்லாம் போட்டு சம்ஹிதா மந்திரம், இதுக்கு மந்திரம் என்னது சாமி, அதுக்கு வெறும் அங்க மந்திரம், இதுக்கு அது கூட சம்ஹிதா மந்திரத்தினால அர்ச்சனை செய்து பின் அட்டசங்காரம் பண்ணி, இதுக்கு போல அட்டசங்காரம் பண்ணணும். அப்புறம் தேனுமுத்திரையோடு மகாமுத்திரையும் கொடுக்கணும். விசேஷ அர்க்கியத்துக்கு சிவாய வௌஷட் அப்படின்னு சொல்லி நீர் விடணும் இல்லையா. அதுக்கெல்லாம் இருதய சொன்னோம், இருதயாய வௌஷட்னு போடணும். இதுக்கு சிகாய வௌஷட், சிவாய வௌஷட் நீர் ஊற்றி, அப்புறம் ஓம் சிவாய நமயன கந்த புஷ்பம் அருகு அட்சதை. அப்போ இது இருதயாய வௌஷட்னு சொல்லி போடுறது, இதில் சிவாய நமன்னு போடுறோம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆ, அது சரி, இது சிவபெருமானுக்கு மட்டும் பயன்படுத்துறது, இது விசேஷார்க்கியம், இருதயத்தில் இருக்கிறது அவர் தானே, அது பதி, இது சிவம், அது பதி, இது சிவம், விளங்குதாமா? அதனால இந்த இது நாம இந்த பதியாயிருக்கிறது ஐந்தொழில் படுத்துறது அவனுடைய பொதுநிலை, இது அவனுடைய சிறப்பு நிலை. நாம இந்த பொதுநிலையிலிருந்து நீங்க சிறப்பு நிலையை அடையிறது தானே விரும்புகிறோம், அதனால அந்த அர்க்கியத்தை பெருமான அதனால பூசிக்கிறோம். அதனால அந்த சிவாய வௌஷட் நீர் ஊற்றி ஓம் சிவாய நமக என அந்த கந்த புஷ்பம் அருக அட்சத, ஏலம் லவங்கம் கற்பூரம் அந்த தீம்பு சாதிக்காய் தர்ப்பை நுனி இதுகளையெல்லாம் அதில் போட்டு ஓம் சிவாசனாய நமக, ஓம் சிவமூர்த்திய நமக, ஓம் சிவாய நம என ஸ்தாபனம் பண்ணி கொண்டு ஆபாகனம் செய்கிறது. அப்புறம் ஓம் காம் அம்பிகே சமேத ஈசான மூர்த்தாய நமக, அப்புறம் ஓம் ஹேம் குணாபி சமேத தத்புருஷ வஸ்திராய நமக, ஓம் ஹூம் கங்கா சமேத அகோரஹிருதியாய நமக, ஓம் ஹிம் கௌரி சமேத வாமதேய ஹுய்யாய நமக, ஓம் ஹம் உமாதேவி சமேத சத்யோஜாத மூர்த்தையே நமக. இந்த பஞ்ச பிரம்ம மந்திரத்தில் உங்களுக்கு அந்த பீஜங்கள் எப்படி வரும்? ஆ இ ஏ ஓ, ஆ இ ஏ ஓ, ஆ இ உ ஏ ஓ, ஆ இ உ ஏ ஓன்னு அந்த குறிலாக இருக்கும், அங்க மந்திரத்தில் பூரா நெடிலாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பீஜம் பூரா அப்படி வரும், அந்த நெடிலோடு கூட்டியும் குறிலோடு கூட்டின்னா வரும். இப்போ ஹானா எப்படி வந்து ஹாங்கிறது கூட சேர்த்து அம், ஹா ப்ளஸ் ஆ சேர்த்து எப்படி வரும், ஹம்னு வரும், ஊங்கிறது ஹும்னு வரும், அப்புறம் ஏ வந்தால் ஹேம்னு வரும், ஓ வந்தால் ஹோம்னு வரும். அதுபோல் இங்கே அந்த அஞ்ச பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் வித்யாதேகாய நமக, வித்யாதேகம்னா என்னது, வித்யாதேகம்ங்கிறது என்னது, பெருமானுடைய வித்யாதேகம்ங்கிறது பெருமானுக்கு தேகம் என்னது, அருள், பெருமானுடைய தேகம் அருள் இல்லையா, அந்த அருள் நமக்கு தேகமாகணும், அந்த அருள் நமக்கு தேகமாகணும். அது படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னம்மா திருவருள் பயணி 88 என்னதுமா, வாசி அருள் யாவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமாம் அங்கு இல்லையாமா. எனவே அங்குன்னா அந்த சிவ போகத்தை நாம் நுகரும்போது அந்த திருவருளை நமக்கு சரீரமாய் நிற்கும், திருவருளை நமக்கு சரீரமாய் நிற்கும். சிவத்தை எதை கொண்டு அனுபவிக்கணும், திருவருள் துணை கொண்டு தான் அனுபவிக்க முடியும் இல்லையாமா. அப்போ அந்த திருவருளை நமக்கு சரீரம், அப்போ அது சரீரம்னா நீங்க யாரு, நீங்க சரீரி, சரி ரி, அப்போ அது உங்களுக்கு சரீரம்னா உங்களுக்கு கருவியா, நீங்க கர்த்தாவா, அதுவும் இல்லையா, பிறகு நல்ல தெளிவா இருக்கீங்க. ஏன்னா இந்த ஆன்மா சொல்றாரு 300 6வது அதிகாரம் என்னது, 300 6வது அதிகாரம் என்னம்மா, உணர்த்த உணர்தலின், அதுக்கு என்ன ஏது சொன்னாரு, அவன்தான் அறிங்காங்க அறிவன் இல்லையா. இந்த அன்றி இவை எப்படி இருக்கும், அறிவிக்க அறிந்து அதை உபதேசியா என்றும்னு அதை அறிவிக்கணும் பார் பெருமா இல்லையா. என்று உபதேசியாய் நிற்கலான், இந்த ஆன்மா எப்படி இருக்கும், என்று உபதேசி, என்றும் உபதேசி. அப்போ எப்பொழுதும் துணை கொண்டு தான் அறியும், எது துணை செய்கிறதோ அதுக்கு அடங்கித்தான் இருக்கும், துணை பொருளுக்கு அடங்கிதான் இருக்கும். அப்போ இங்க சரீரம் திருவருளை துணை கொண்டால் திருவருளுக்கு இது அடங்கித்தான் இருக்கும். சத்தின்பால் உளதாய் எட்டானூறுப்பாவுக்கு தோற்று வயசு விடுறாரு இல்லையா, சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்கும் அப்படித்தானே சொல்றாரு. எனவே அது திருவருளை சார்ந்தாலும் திருவருளுக்கு அடங்கித்தான் நிற்கும் இல்லையா. ஏன் ஏன் அப்படி அடங்கி நிற்கே, சிவபிரகாசம் 58 என்னது, கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றன்றே, கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும், அது காட்டும் ஒளி இது காணும் ஒளி, காட்டும் ஒளிக்கு காணும் ஒளி எப்போதும் அடங்கியே இருக்கும் என்பது. அவன் எப்போதும் அறிவிக்கிறவன், நாம அறிகிறவன், அப்போ என்ன செய்யணும், அறிவிக்கிறவனுக்கு அறிபவன் அடங்கித்தான் இருக்கணும். அதனால எப்போதும் அவன் நம்ம செலுத்துப்போமோ அவன் தானே, அப்போ அவனுக்கு எப்போதும் எந்த முக்கிய அடைஞ்சாலும் எப்படி இருக்கும், அடங்கித்தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
7: எனவே பெற்றதை கொண்டு இந்த உடம்பாகிய இதை கொண்டு நாம் வினைகளை பெருக்கி வருகிறோம். வினை என்பது என்ன, வினை என்பது என்ன, செயல். வினை என்றால் செயல், செயலெல்லாம் வினையாகுமா, செயலெல்லாம் வினையாகுமா, ஆகாது, செயலெல்லாம் வினையல்ல. நான் என்ற நினைப்போடு எதை செய்தாலும் அது வினை, நான் என்ற நினைப்போடு எது செய்தாலும் வினைதான். அந்த நான் என்ற நினைப்பை தருவது எது, ஆணவம், ஆணவன்தான். எனவே ஆணவத்தினாலே வருவதுதான் வினை, ஆணவமலத்தினாலே வருவதுதான் வினை. ஆணவமலம் நீங்கிவிட்டால் வினையும் நீங்கிவிடும். எனவே ஆணவ மலத்தின் சார்பினால் உண்டாவதுதான் வினை. இப்பொழுது நாம் வினைகளை மூன்று வழிகளிலே செய்கிறோம். மனத்தினால் வினை உண்டாகிறது, சொல்லினால் நாம் பேசுகிற சொற்களும் வினையை உண்டாக்குகின்றன, செயலால் வினை விளைகிறது. எனவே மனம், வாக்கு, காயம், மனம், மொழி, மெய் என்ற மூன்றினாலும் நாம் வினைகளை பெருக்கிக் கொண்டு இருக்கிறோம். மனத்தினாலே நல்லது, பிறருக்கு நல்லது தீயது நினைத்தால் அது வினை. மனத்தினாலே நினைப்பதும் வினை. சும்மா இருந்தால் சும்மா இருக்கும் சுகம்ங்கிறாங்க, நம்மாலே சும்மா இருக்க முடியாது. பார்ப்பதற்கு சும்மா இருப்பது போல தெரிந்தாலும் மனம் சும்மா இருக்கிறதா. எனவே மனத்தால் நினைப்பது வினை, சொற்களால் நல்ல சொற்கள் தீய சொற்களாலே வினை செய்கிறோம், உடம்பினாலே வினை செய்கிறோம். இப்படி எண்ணற்ற வினைகளை செய்கிறோம். இந்த இப்பொழுது செய்கிற இந்த வினைக்கு என்ன பெயர், இப்பொழுது நம்முடைய மனமொழி மெய்களால் செய்கிற வினைகளுக்கு என்ன பெயர், ஆகாமியம். ஆகாமியம் என்ன பொருள், காமியம் என்ன அர்த்தம், விருப்பம். எனவே நாம் விரும்பி செய்வதெல்லாம் வினை, ஆகாமியம். இதைத்தான் நல்வினை தீவினை என்று சொல்லுகிறோம். நல்வினை தீவினை என்று இரண்டு வகைப்படுகிறது ஆகாமியம், நல்வினை தீவினை. இப்பொழுது செய்கின்ற வினைகள் எல்லாம் தூல வினை எனப்படும். தூல வினை, தூல வினைனா

ஆமா, நம்முடைய புத்தியிலே தான் தங்கி இருக்கின்றன. ஆக நம்மிடத்திலேதான் தங்கி இருக்கின்றன, எங்கேயோ போய்விடவில்லை. அந்த புத்தி எங்கே இருக்கிறது? நம்ம போன வகுப்புல பார்த்தோம் அல்லவா, நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்கிறது. புத்தி தத்துவம் என்பது சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு இல்லை என்று சொல்லி இருக்கிறார். சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு இல்லை, முத்தி அடைகிற வரை சூக்ஷ்ம சரீரம் அழியாது. எனவே இந்த வினைகள் அழியாமல் நுண்ணிய நிலையிலே புத்தியிலே அடங்கி இருந்து எந்த பிறப்புக்கு போனாலும் அங்கேயும் தொடர்கிறது. வினை தொடர்கிறது ஆன்மாவை சூக்ஷ்ம சரீரத்தோடு. அப்படி புத்தியிலே அடங்கி இருக்கிற அந்த வினைகள், அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன பெயரு? சஞ்சீதம். சஞ்சீதம் நன்கு பெறப்பட்டது என்பது பொருள். சஞ்சீதம் என்றால் நன்கு பெறப்பட்டது. இது பாவம் புண்ணியம். அதாவது இங்கே நல்வினை தீவினை என்று பார்த்தோம் அல்லவா, எங்க ஆகாமியத்துல இந்த நல்வினை புண்ணியமாக அங்கே தங்கியிருக்கும், தீவினை பாவம் என்ற வடிவத்திலே தங்கியிருக்கும். இப்படி நல்வினை தீவினைகள், ஆகாமியமாக செய்த நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியங்களாக புத்தியிலே அடங்கி இருக்கின்றன. அந்த சஞ்சிதத்தை தமிழிலே சொன்னால் கிடைவினை, அங்கே கிடக்கின்றன கிடைவினை. பிறகு அந்த சஞ்சித வினைகள் ஏறிக்கொண்டே போகும் நம்முடைய கணக்குல. ஆமா, அந்த வினையிலிருந்து இறைவன் ஒரு பகுதியை அடுத்த பிறப்பிலே அனுபவிப்பதற்காக அந்தந்த உயிர்களுக்கு சேர்க்கிறான். சஞ்சித வினையிலிருந்து ஒரு பகுதி அடுத்த பிறவியிலே அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சஞ்சித வினையினுடைய ஒரு பகுதிக்கு தான் என்ன பெயர்? பிராரத்தம். தமிழிலே சொன்னால் நுகர்வினை. நுகர்வினை இன்னொரு தெரிந்த வார்த்தை தான் ஊழ்வினைங்கிறது. இதுதான் ஊழ்வினை, பிராரத்தம் ஊழ்வினை. ஊழ்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஊழ். ஊழ் என்றால் முதிர்தல். முதிர்தல் என்ற பெயர், முதிர்ச்சி அடைதல். எனவே சஞ்சித வினையிலே பக்குவப்பட்ட வினைகளைத்தான் இறைவன் அடுத்த பிறவிக்கு தருகிறான். அப்படி அந்த பிராரத்த வினை என்ற அந்த ஊழ்வினையை, ஊழ்வினையை அனுபவிக்கிற போது அந்த எப்படி அனுபவிக்கிறோம்? அந்த ஊழ்வினை எப்படி வந்து பயனை கொடுக்கிறது? இன்ப துன்பங்களை நேரடியாக வராது. ஊழ்வினை எப்படி வருகிறது? உலகப் பொருள்கள் மூலமாகத்தான் வருகிறது. அதாவது மாயையின் வழியாகத்தான் வருகிறது. வினை வருவதற்கு வழி மாயை. வினை வருவதற்கு வாயில் வழி மாயைதான். வினை செய்வதற்கும் எது வாயில்? வினை செய்வதற்கும் எது வாயில், எது வழி? மாயைதானே, உடம்புதானே. உடம்புங்கிறது மாய. மனத்தாலே நினைக்கிறோம், மனம் என்பது மாயையினுடைய காரியம்தான். சொல், சொற்களும் மாயையினுடைய காரியங்கள் தான். செயல் உடம்பினுடைய காரியம். எனவே மாயையின் மூலமாகத்தான் வினையை உண்டாக்குகிறோம், மாயையின் வழியாகத்தான் அந்த வினைப்பயன் நம்மை வந்து சேருகிறது. எனவே ஆணவத்தினாலே வினை உண்டாகிறது, நான் என்ற நினைப்போடு செய்வதனாலே ஆணவ மலத்தினாலே வினை வருகிறது. அந்த வினைக்கு இருப்பிடம் மாயை. வினைக்கு இருப்பிடம் மாயை தான். வினைக்கு இருப்பிடம் உயிர் அல்ல. வினைக்கு இருப்பிடம் உயிர் அல்ல, மாயை. ஏனென்றால் வினை என்பது ஜடம், அறிவற்றது. வினை என்பது ஜடம். எனவே ஜடப்பொருளுக்கு இருப்பிடம் ஜடமாகத்தானே இருக்க முடியும். எனவே வினைக்கு இருப்பிடம் மாயை. எனவே உலக பொருள்கள் மூலமாகத்தான் நம்

0: நமக்கு இந்த உள்வினை வந்து பயனை கொடுக்கிறது. அப்படி வருகிற போது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த இன்ப துன்பங்களை, உள்வினையினால் வருகிற நமக்கு வருகிற இன்ப துன்பங்களை, இது பிறரால் வந்தது, இன்பம் வந்தால் என்னால் வந்தது, இன்பம் வந்தால் இது என்னுடைய முயற்சியினாலே வந்தது, துன்பம் வந்தால் அதை பிறர் மேல பழி போடு, பிறரால் வந்தது, அவர்களை சும்மா விடுவேனா என்று இப்படி எண்ணுகிற போது மேலும் மேலும் வினை உண்டாகிறது. ஒரு வினையை அனுபவிக்கிற போது இன்னொரு வினை. எனவே வினையை எப்படி அனுபவிக்கிறோம் என்றால், நம்முடைய முயற்சியினாலே தான் அனுபவிக்கிறோம். முயற்சி இல்லை என்றால் அனுபவம் இல்லை. ஆகவே நாம் முயற்சியினாலே வினையை அனுபவித்து வினையை பெருக்கிக் கொள்ளுகிறோம். எனவே பிராரத்த வினையினால் உண்டாவது ஆகாமியம், பிராரத்த வினையினால் வருவது ஆகாமியம். எனவே எல்லாம் என் செயல் அல்லது இது அவர் செயல் என்று எண்ணுகிற போது அங்கே தன்முனைப்பு இருக்கிறது. இது என் செயல் என்று சொல்லுகிற போது நாம் அந்த தன்முனைப்போடு தான் சொல்லுகிறோம். இது பிறர் செய்தது என்று நினைக்கிற போதும் அந்த தன்முனைப்பு நம்மிடம் இருக்கிறது. எனவே தன்முனைப்பு இருந்தாலே அது வினைதான். அப்படி இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்று நினைத்து செய்தால் வினை உண்டாகாது. எல்லாம் அவன் செயல் என்று எண்ணுகிற போது வினை ஏற்படாது. அவ்வளவுதான், என் செயல் என்றால் அது வினை, அவன் செயல் என்றால் அது வினை இல்லை. இப்படி பார்க்கிற போது இதுதான் ஒரு வினை வட்டம், வினை என்ற ஒரு வட்டம். இதற்குள்ளே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் இப்பொழுது இரண்டாம் நூற்பாவிலே அவையே தானேயாய் இருவினை என்பது நல்வினை, தீவினைகளின் காரணமாக இருவினையினால் போக்கு வரவு புரிய, போக்கு வரவு புரிய உயிர்கள் இறந்தும் பிறந்தும் வினையினால் இறந்தும் பிறந்தும் வருகின்றன. பிறப்பினால் வினை உண்டாகிறது, வினையை செய்கிறோம். அந்த வினைக்கு ஏற்றபடிதான் அடுத்த பிறவி கொடுக்கப்படுகிறது. எப்படி விதையிலிருந்து வருவது மரம், அந்த மரத்திலிருந்து வருவது விதை, இப்படி விதையும் மரமும் போல இந்த வினையும் பிறவியும் மாறி மாறி வருகின்றன. வினையினால் பிறவி, பிறவியினால் வினை என்று வருகின்றது. எனவே இருவினையின் போக்கு வரவு புரிய, புரியன இடைவிடாமல் நிகழ, அதான் புரிதல், இடைவிடாமல் நிகழ்தல். ஆக மூன்று வகை உலகங்களை சொல்லுவார்கள் பொதுவாக. நாம் வாழுகிற உலகம் வினையை ஈட்டுவதற்கும் வினை பயனை நுகர்வதற்கும் இடம் இந்த பூமி, இந்த நில உலகம் வினையை ஈட்டுவதற்கும் நுகர்வதற்கும் இடமாக இருக்கிறது. மேல் உலகம், அதாவது சொர்க்கம் என்கிறார்களே, மேல் உலகம் இன்பத்தை மட்டும் நுகர்வதற்கு இடமாக இருக்கிறது. அதாவது புண்ணியத்தின் பயனாகிய இன்பங்களை நுகர்வதற்கு இடம் மேல் உலகம். புண்ணியம், புண்ணியத்தின் பயனாகிய இன்பங்களை. கீழ் உலகம் என்பது நரகம். அந்த உலகம் எதற்கு? துன்பங்களையே, பாவத்தின் பயனாக துன்பங்களையே நுகர்வதற்கு இடமாக இருப்பது நரகம். இன்பத்திற்கே உரியது மேல் உலகம். துன்பத்திற்கே உரியது கீழ் உலகம். இந்த நடு உலகமாகிய இந்த நில உலகம் ரெண்டுக்கும் உரியது, இன்பம் துன்பம். அப்படியானால் மேல் உலகத்துக்கு எந்த உடம்போடு போ, இந்த உடம்போடே போக முடியுமா? மேல் உலகத்திற்கு போவதற்கு அதற்கு எந்த தனி உடம்பு? அதாவது இந்த பூத உடம்பு இருக்கிறதே, இது இறந்து அழிந்து உயிரானது சூக்கும சரீரத்தோடு தான் செல்லும். இந்த பரு உடம்பு தூள சரீரம் அழிந்தால் உயிரானது சூக்கும சரீரத்தோடு கூடி மேல் உலகுக்கு ஏற்ற உடம்பை அடைகிறது. அந்த உடம்புக்கு என்ன பெயர்? பூதசார சரீரம். பூதசார சரீரம் அதாவது அந்த உடம்பு எப்படி இருக்கும் என்றால், சத்துவகுணம் மிகுந்ததாக இருக்கும், ஒளி உடம்பாக இருக்கும். ஒளி உடம்பாக சத்துவகுணமே மேம்பட்டதாக இருப்பது இந்த பூதசார உடம்பு. அதுதான் அங்கே மேல் உலகத்தில சொர்க்கத்திலே இன்பத்தை நுகர்வதற்கு உரிய உடம்பு. அதனை தோற்றுவிப்பது எது என்றால் சூக்கும சரீரம்தான். சூக்கும சரீரத்திலிருந்துதான் அந்த உடம்பு தோன்றும். ஆக எல்லா உடம்புகளுக்கும் அடிப்படை சூக்கும சரீரம். எப்படி ஒரு பொன்னிலிருந்து பல வகையான அணிகலன்களை செய்கிறோம் இல்லை, அது பல வடிவங்களை பெறுகிறது பொன். அதுபோல சூக்கும சரீரம் ஒன்றுதான் பல உடம்புகளாக உருமாறுகிறது. இது மேல் உலகம். அங்கே போன உயிர் அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்த பிறகு மறுபடியும் திரும்பி வந்து ஆக வேண்டும், இந்த பூமிக்கு மறுபடியும் வர வேண்டும். அந்த வருகிற பாதை எப்படி என்றால், அந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா, எப்படி வருகிறது? ஆமா, அந்த மறுபடியும் அந்த பூதசார உடம்பு நீங்கி சூக்கும உடம்போடு மேகமண்டலத்துக்கு வருகிறது. மேகமண்டலத்துக்கு வருகிறது. அங்கே மழை பெய்கிற போது அந்த மழை நீரோடு சேர்ந்து நிலத்துக்கு வருகிறது, நில உலகுக்கு வருகிறது. மழை நீரோடு நிலத்துக்கு வருகிறது. பிறகு அந்த மழை நீர் தாவரங்களிலே புகுகிற போது இந்த சூக்கும சரீரத்தோடு அந்த உயிரும் தாவரத்திலே புகுகிறது. தாவரங்களிலே புகுந்து அதில் உள்ள விதைகள், அந்த விதையிலே புகுகிறது. விதை இப்ப நெற்பயிர் என்றால் நெல், உணவாக பயன்படுகிற அந்த விதையிலே புகுந்து பிறகு அது உணவாக தந்தையினுடைய உடம்பிலே புகுகிறது. பிறகு தந்தையிடமிருந்து தாயினுடைய கருப்பையை அடைகிறது அந்த உயிர் சூக்கும சரீரத்தோடு. இப்படி மறுபடியும் அது குழந்தையாக பிறக்கிறது. இதுதான் மேலே இருந்து கீழே விழுகிற வழி. வீழ்ச்சி தானே நமக்கு. ஆக ஐந்து இடங்கள், இப்படி ஐந்து இடங்கள் மேகமண்டலம், பிறகு மேகமண்டலத்திலிருந்து அதெல்லாம் ஒண்ணுதானா, நிலத்துக்கு வருகிறது. பிறகு விதை, உணவு, பிறகு தந்தையினுடைய உடம்பு, பிறகு தாயினுடைய உடம்பு. இப்படி ஐந்து இடங்களிலே இதை நூல்கள் இந்த ஐந்து இடங்களையும் குறிப்பிடுகிற போது பஞ்சாக்கினி வித்தை என்று குறிப்பிடும். பஞ்சாக்கினி வித்தை இது மேலுலகிலிருந்து உயிரானது நில உலகத்துக்கு வருகிற முறை. அடுத்து அந்த தீவினை பயனை அனுபவிப்பதற்காக சில உயிர்கள் நரகுக்கு கீழ் உலகுக்கு செல்லும். அங்கே துன்பம், சாதாரண துன்பமா தீவினை பயனை அனுபவிக்கிறது? ஆமா, செக்கிலை போட்டு ஆட்டுவார்கள், நெருப்பிலை தூக்கி போடுவார்கள். ஏன்னா அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கக்கூடிய உடம்பு வேண்டுமே. ஆமா, அப்ப உயிரை எல்லாம் விட முடியாது. அந்த துன்பத்தை அனுபவித்து ஆக வேண்டும். எனவே அந்த துன்பங்களையெல்லாம் பொறுத்துக்கு உரிய உடம்பு அங்கே வரும். அதுவும் சுக்கும் உடம்பிலிருந்து அந்த உடம்பு அமைகிறது. அந்த உடம்புக்கு என்ன பேரு? யாதனா சரீரம். யாதனான வேதனை, வேதனை துன்ப உடம்பு, துன்பத்தை அனுபவிக்கின்ற உடம்பு. இது அந்த ஒளி உடம்பாகிய மேல் உலகத்து உடம்புக்கு என்ன சொன்ன சத்துவ குணம் மிகுந்ததுன்ன. இந்த உடம்பு என்ன குணத்தை உடையது? தாமச குணம். தாமச குணத்தினாலானது இந்த யாதனா சரீரம். இப்படி நரகத்துக்கு போன உயிர் எப்படி திரும்பி வரும் என்று கேட்காதீர்கள். அந்த அதை பற்றி நூல்களிலே சொல்லவில்லை, அதனால்தான் நான் சொல்லல. நூல்கள் எல்லாம் சொர்க்கலோகத்திலிருந்து உயிர் எப்படி திரும்புகிறது என்று சொல்லுகிறதோ அதே போல நரகத்துக்கு போன உயிர் எப்படி வரும் என்று அந்த வழியை சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் ஆமா, என்ன காரணம் தெரியல. எனவே இப்படி அதான் போக்கு வரவு புரியங்கிறாரு நூற்பாவிலே. போக்கு வரவு புரிய, இருவினையின் போக்கு வரவு புரிய. இப்படி ஆன்மாவானது தத்தம் வினைகளுக்கு ஏற்ப பல்வேறு உலகங்களிலே பல்வேறு உடம்புகளிலே இறந்தும் பிறந்தும் உழல்கிறது. இதுதான் சகல நிலை. அப்படி அடுத்து, சரி, இது இரண்டாவது பகுதி. இருவினையின் போக்கு வரவு புரிய, அவையே தானையா என்பது முதலாவது. இப்ப ரெண்டை இணைத்து பார்த்தால் இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து இருந்து அந்தந்த உயிர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்களை போக்குவரவு புரியும்படி செய்விக்கிறான். இவற்றையெல்லாம் செய்வது இறைவன் வினைக்கு ஏற்ப. ஆக எழுவா இறைவன். இறைவன் தான் உயிர்களை போக்குவரவு புரிய வைக்கிறான். இருவினையின் போக்குவரவு புரிய.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சரணத்தின் உருகோட்டன் ஒடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. வினை, நம்முடைய வினை, எல்லாரும் வினையை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஒருவரை தவிர. சமணர்கள் பௌத்தர்கள் கடவுளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவர்களும் கூட வினை கோட்பாட்டை ஒப்புக்கொள்வார்கள். சமணர்கள் பௌத்தர்கள் அவர்களுக்கு கடவுள் உடன்பாடு இல்லை, ஆனால் வினை உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் உலகாயதர் மட்டும் இந்த வினை என்பதை ஒப்புக்கொள்வது இல்லை. எனவே அவர்களைத்தான் முதலிலே மறுக்கிறார். ஆக இந்த நமக்கு வருகிற இன்பம் துன்பம் எல்லாம் அது இயல்பு, இயல்பாக வருகின்றன வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள், அதற்கு வினை காரணம் அல்ல என்பது அவர்களுடைய வாதம். அதைத்தான் மறுக்கிறார் ஆசிரியர். இன்ப துன்பம் இயல்பு என்றால் இயல்புக்கு இயற்கைக்கு ஒரு தன்மைதான், இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இயல்பாக இருக்க முடியாது. இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இயற்கையாக இயல்பாக இருக்க முடியாது. இன்பமும் துன்பமும் மாறுபட்டவை, ஒன்று கொண்டு மாறானவை, எனவே அவை இயல்பு அல்ல. வினையின் காரணமாகத்தான் இன்ப துன்பங்கள் வருகின்றன என்கிறார். அப்படியானால் அவன் சொல்லுகிறான், தண்ணீரிலே பூவினுடைய வாசம் பொருந்துகிறது, தீயினுடைய வெம்மை பொருந்துகிறது, அந்த மலரின் வாசமும் தீயின் வெப்பமும் ஒன்றுக்கொன்று நேர் மாறான தன்மைகள், இந்த இரண்டு மாறுபட்ட தன்மைகள் நீரிலே பொருந்துகிறதே, அந்த நீரானது என்ன வினை செய்தது உங்கள் கருத்துப்படி என்று கேட்கிறான். அதற்கு சொல்லுகிறார் ஆசிரியர், வினை என்பது உயிருடைய சித்து பொருளுக்குத்தான் பொருந்துமே தவிர இந்த தண்ணீர் போன்ற ஜடப்பொருளுக்கெல்லாம் வினை கிடையாது, எனவே உன்னுடைய வாதம் தவறு என்கிறார். அடுத்த பாட்டுல 97, உடனே அந்த மாணவன் உலகாயதர் கொள்கையை இன்னும் விடாமல் கேட்கிறான். இப்ப இன்பம் எதனாலே வருகிறது தெரியுமா? நாம் செய்கிற முயற்சியினாலே, நாம் செய்கின்ற முயற்சிகளாலே செல்வத்தை ஈட்டுகிறோம், வாழ்க்கையிலே வசதியாக வாழ்கிறோம், இன்பத்தை அடைகிறோம். ஆக இன்பத்துக்கு காரணம் முயற்சி. முயற்சி இல்லாதவர்கள் வறுமைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். எனவே இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சி, முயற்சி இல்லாமை, இவைதான் காரணம் என்று சொல்லுகிறார் உலகாயதர். அதை மறுக்கிறார். 97 இம்மையில் இப்பிறவியில முயற்சியாலே, அந்த உலகாயதனுடைய கூற்று, முயற்சியாலே இருநிதி ஈட்டி பெரிய செல்வங்களையெல்லாம் முயற்சியினாலே ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். ஆக இன்பத்தை அடைகிறார்கள். செய்தி இல்லாதவர், செய்தினா முயற்சி, முயற்சி இல்லாதவர்கள் பொருளுமின்றி பொருளை ஈட்ட முடியாமல் இம்மையே இடர் உழப்பர், துன்ப வாழ்க்கையிலே துன்பப்படுகிறார்கள். இந்த வேறு இரு வினையது உண்டே கேட்கிறான் அந்த உலகாயதன். நீங்கள் சொல்கிறபடி இருவினை என்பது உண்மையிலே இருக்குமானால் ஒருவருக்கு முயற்சி இல்லாமலே வர வேண்டுமே செல்வம் எல்லாம். இல்ல இல்ல, வேறு இரு வினையது உண்டேல் இம்மையில் முயற்சியின்றி எய்திட வேண்டும் இங்கே என்று அவன் கேட்கிறான் உலகாயதன். நீங்கள் சொல்கிறபடி வினையினாலேதான் இன்பம் வருகிறது என்றால் முயற்சி நான் ஒன்று செய்ய வேண்டியதில்லையே, வினையே இன்பத்தை வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லையே என்று கேட்கிறான். வேறு இரு வினையது உண்டேல் இம்மையில் முயற்சியின்றி எய்திட வேண்டும் இங்கே என்று சொன்னவுடனே அதற்கு ஆசிரியர் கூறுகிற விடை அடுத்த பாட்டுல, இருவினை செயல்கான். ஆக இன்ப துன்பங்களுக்கு இருவினை தான் காரணம் இருவினை செயல் கான் இம்மை இப்பிறவியில இரும்பொருள் இன்பம் வேண்டி வறு வினை செய்யுங்காலை மடிவரும். ஆக பொருள் இன்பங்களை தேட வேண்டி வினை செய்கின்ற போது வறு வினை செய்யுங்காலை, அதாவது வினைனா முயற்சி, இன்பத்தையும் செல்வத்தையும் வேண்டி வறு வினை என்றால் இந்த இடத்திலே முயற்சி. நீ சொல்லுகிறபடி ஒருவர் முயற்சி பண்ணுகிறார் செல்வத்தை தேட வேண்டும் என்று, ஆனால் அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறுகிறாரா? வறு வினை செய்யுங்காலை மடி வரும், இடையிலேயே மடி என்றால் சோம்பல், முயற்சியிலே தளர்ச்சி உண்டாகிறது, சோம்பல் வருகிறது, மடி வரும். சரி, மடியும் இன்றி அந்த சோம்பலும் இல்லாமல் தொடர்ந்து ஒருவர் தருவினை அந்த முயற்சியை செய்தாரென்றால் அப்பொழுதாவது அப்பொழுது என்ன நிகழ்கிறது? அத்தம் தான் அரும். இடையிலேயே அத்தம்னா செல்வம், பொருள், பொருள் இழப்பு வருகிறது. முயற்சி செய்கின்ற போது இடையிலேயே எத்தனையோ அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உண்டாகின்றன அல்லவா வாழ்க்கையிலே. அத்தம் தான் அரும், துயரும் தங்கும். பிறகு ஒரு வினை செய்யாதோரும் ஒரு முயற்சியும் செய்யாதவர்களும் உடையர் இவ்வுலகத்துள் நல்ல வசதியா வாழ்கிறார்களே. ஒரு முயற்சி செய்யாதவர்கள் நல்ல வாழ்க்கையிலே வசதியாக, முயற்சி செய்கின்றவர்கள் வாழ்க்கையிலே துன்பப்படுவதை பார்க்கிறோம், வறுமைப்படுவதை பார்க்கிறோம். ஒரு முயற்சியும் செய்யாதவர்கள் செல்வ வளத்தோடும் வாழுகிறார்கள். எனவே முயற்சி மட்டும்தான் காரணமாயிருக்கு என்று கேட்கிறார். முயற்சியே இன்பத்திற்கும் செல்வத்திற்கும் காரணம் என்றால் முயற்சி செய்கின்ற எல்லாரும் செல்வத்தை பெற வேண்டும், எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அப்படி இல்லை. அனுபவத்திலே பார்க்கிறோம், நாள்தோறும் பார்க்கிறோம், முயற்சி செய்கின்றவர்கள் துன்பப்படுகிறார்கள், வறுமைப்படுகிறார்கள், முயற்சி இல்லாதவர்கள் நன்றாக வாழுகிறார்கள். எனவே முயற்சி காரணமல்ல என்று மறுக்கிறார். ஆதலால் முதல் வரி இருவினை செயல்கான், ஆதலால் எல்லா இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருவினைதான், இருவினை செயல்கான். அப்படியானால் வள்ளுவர் சொல்லுகிறாரே, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஆக முயற்சி உடையவர் செல்வம் உடையவராக இருக்கிறார், முயற்சி இல்லாதவர்கள் துன்பப்படுகிறார் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே என்றால், அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரே, என்ன சொல்லுகிறார்? அதே வள்ளுவர் இப்படி சொன்ன அதே வள்ளுவர், ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, முயற்சி நல்வினையின் பயனாகத்தான் தோன்றும் ஒருவருக்கு. ஆகு ஊழால் நமக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய அந்த நல்வினை இருந்தால் முயற்சி உண்டாகும். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, முயற்சியின் அசைவின்மைனா முயற்சி, ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. கைப்பொருள் போக வேண்டும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் சோம்பல், அந்த நேரம் பார்த்து அந்த சோம்பல் வந்து ஆமா காரியத்தை கெடுக்கிறது. கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே. எனவே செல்வ வறுமைக்கு இன்ப துன்பங்களுக்கு முதன்மையான காரணம் எது? ஊழ்வினை. ஊழ்வினைதான் இன்ப துன்பங்களுக்கும் செல்வ வறுமைகளுக்கும் முதன்மையான காரணம். இந்த முயற்சி இருக்கிறதே அதற்கு துணை செய்கிற காரணம், துணை காரணம்தான் முயற்சியை தவிர முதன்மையான காரணம் இல்லை. எனவே வினையே தன்னுடைய பயனை தந்துவிடாது, அது முயற்சியின் வழியாகத்தான் அந்த பயனை தரும். எனவே ஊழ்வினைக்கு முயற்சி துணை செய்யும். அதனால்தான் இப்படியெல்லாம் அறத்துப்பாலிலே சொன்ன வள்ளுவர், கடைசி அதிகாரம் என்ன அறத்துப்பால் இல்ல, கடைசி அதிகாரம் ஊழ்தான், கடைசி அதிகாரம் ஊழ் அறத்துப்பாலிலே, அதுதான் முடிவான கருத்து. ஊழிற்பெருவலி யா உள, ஊழை யாராலே வெல்ல முடியும்? ஊழிற்பெருவலி யா உள, மற்றொன்று சூழினும் தான் முந்துர். அதனாலே அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார், பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு ஆறும் முன் கருவுள் பட்டது. இந்த ஆறு பேறு இழவு இன்பம் பிணி சாக்காடு அது ஆறு சொல் மூப்பு சாக்காடு, இந்த ஆறையும் கருவிலேயே அந்த ஊழானது அமைத்து விடுகிறது. பிறக்கிற போதே, பிறப்பதற்கு முன்னாலேயே கருவிலேயே இந்த வாழ்க்கையிலே ஒருவர் அனுபவிக்க வேண்டிய பேறு, பிறக்கூடிய எல்லா நன்மைகள், பேறு, மகப்பேறு, செல்வப்பேறு, புகழ், எல்லாமே பேருன்னு அந்த ஒரு சொல்லில எல்லாமே அடங்கிவிடும். பெறக்கூடிய எல்லாவித நன்மைகள் பேரு, இழவு அந்த வாழ்க்கையிலே நேரக்கூடிய இழப்புகள், எல்லா விதமான இழப்புகள், பொருள் இழப்பு, செல்வ இழப்பு, பேரு இழவு எல்லாம் ஒன்று கொண்டு நேர்மாறா சொல்லுகிறார் பாருங்க. பேரு அதற்கு எதிர்மறை இழப்பு, அடுத்து பேரு இழவு இன்பம், அடுத்து துன்பம், பிணினா துன்பம், பிணின துன்பம், பேரு இழவு இன்பமோடு பிணி இன்பம் துன்பம், அடுத்து மூப்பு சாக்காடு. மூப்புன்னு என்ன? சாக்காடுன்னா இறப்பா. ஆக இதை இதற்கும் ஊழ்வினை காரணமா? இங்க கட்டாயம் செத்து தானே ஆகணும். ஓஹோ சரி, மூப்பு முதுமை அந்த கடைசி இரண்டுக்கும் வினை காரணம் அல்ல, அவை இயற்கையாக வரக்கூடியவை. இங்கே வேற பொருள் கொள்ள வேண்டும். மூப்பு என்றால் ஒன்றுக்கொன்று மாறாகல்வா சொல்லிக் கொண்டு வருகிறார். அதே போல இங்கேயும் இரண்டு மாறுபட்ட இதை கொள்ள வேண்டும். மூப்பு என்றால் உயர்வு, வாழ்க்கையிலே அடையக்கூடிய உயர்வுகள். மூப்பு என்றால் உயர்வு. காரைக்கால பதிய பதியத்துக்கு என்ன பேரு? மூத்த திருப்பதிகம். என்ன அர்த்தம்? உயர்வான, உயர்வான பதிகங்கள், மூத்த திருப்பதி கோயில், மூத்த திருப்பதிகம் திருவாசகத்தில். மூப்புனா உயர்வு, சாக்காடுனா அதற்கு எதிர்மறை தாழ்வு. ஆமா, சாக்காடுனா தாழ்வு, உயர்வு தாழ்வு என்னும் ஆறும். இந்த ஆறும் இதில் அடங்காதது ஏதாவது இருக்கு, ஏதாவது இருக்கிறதா? இந்த ஆறுக்குள்ளே அடங்காமல் எல்லாம் அடங்கிவிடும். இந்த ஆறும் முன் கருவுள் பட்டது, முன்னரே முன்கூட்டியே கருவிலே தீர்மானிக்கப்பட்டவை. ஆறும் முன் கருவுள் பட்டது, அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். இந்த ஆறும் வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற முயற்சியினாலே நம்மை வந்து சாரும். அனுபவம்னா இந்த இடத்துல முயற்சி, முயற்சியினாலே வந்து பொருந்தும். அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். எனவே முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது? ஆக முன்னே செய்த நம்முடைய ஊழ்தான் இந்த ஆறுக்கும் ஏதுன காரணம். முன் செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது? தேறு நீ, இதனை நீ தெளிவாயாக, இதனை நீ அறிவாயாக. தேறு நீ மீடியம் ஆயுள், ஆயுள் நான் சொல்ற பொருள் சிவஞான முனிவருடைய, சிவஞான முனிவர் சொல்லுகிற உரை, நான் சொல்லுகிற பொருள். தேறு நீ இனிச்சை கண்மம் மேல் உடல் சேரும். அது போலவே இனினா இப்பொழுது, இனி என்றால் இப்பொழுது, இப்பொழுது நீ செய்கின்ற கண்மம் மேல் உடல் சேரும். மேல் உடல்னா அடுத்த பிறவியில இந்த ஆறையும் கொடுக்கும். இப்போது நீ செய்கிற கண்மம் அடுத்த பிறவியிலே அந்த ஆறினையும் கொடுக்கும். பேரு இழவு முதலிய அந்த ஆறுக்கும் காரணமாகும். எனவே முயற்சி இல்லாமல் நாம் வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. முயற்சி ரெண்டு விதமாக அமையும், நல்லதாகவோ கெட்டதாகவோ, நல்வினை தீவினையாக அமையும். இப்ப நமக்கு ஒரு பதவி உயர்வு நம்முடைய உள்வினையினாலே வரப்போகிறது என்று முன்கூட்டி தெரிந்துவிடும். பதவி உயர்வு கிடைக்க போகிறது, அதற்குள்ளே பொறுத்து கொள்ள முடியாது. வரால் வருங்காலத்தில் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டார், எப்படியாவது விரைவிலே அதனை அடைந்தே தீருவது என்ற முடிவு பண்ணிக்கொண்டு தன்னுடைய பண பலம், ஆள் பலம், செல்வாக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறார் அல்லவா. நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயற்சி பண்ணுகிறாரே, அதுதான் வினையாகிறது. அத முயற்சியினாலே தான் அதை அனுபவிக்க முடியும். நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயன்று அந்த நம்முடைய உள்வினையின் பயனை பெறுகிறோம். அதே போல நமக்கு கிடைத்த ஒரு இன்பத்தை, நாம் அனுபவிக்கிற இன்பத்தை விடாமல் நம்மை விட்டு நீங்கக்கூடாது என்பதற்காக அதற்காகவும் நாம் முயற்சி பண்ணுகிறோம். கிடைக்கப் போவதை முன்கூட்டியே பெறுவதற்காகவும் முயற்சி பண்ணுகிறோம். கிடைத்த இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயற்சி பண்ணுகிறோம். எனவே முயற்சி பண்ணாமல் அனுபவிக்க முடியாது அந்த வினை பயனை. அந்த முயற்சி தான் அடுத்த பிறவிக்கு வினையாகிறது. அடுத்த பாடலிலே உடற்செயல் கண்மம், இந்த உடம்பினால் செய்யப்படுகின்ற செயல்தான் வினை. உடற்செயல் கண்மம், உடல் இல்லாமல் வினை இல்லை. உடல் இல்லாமல் வினை இல்லை, உடலை கொண்டுதான் வினை செய்கிறோம். எனவே உடல் இல்லாத நிலை எது நமக்கு? எனவே கேவல நிலையில வினை. ஆனால் அனாதிங்கிறாங்களே, வினை அனாதி. அனாதின் என்ன பொருள்? என்றும் உள்ளது. அதற்கு விடை போக போக தெரியும், போக வேண்டும். எனவே உடம்பு பெற்ற பின்னர்தான் நாம் காரிய வினை செய்கிறோம். வினையில ரெண்டு வகை இருக்கு, காரண வினை, காரிய வினை. காரண வினை என்பது என்றும் உள்ளது, அதுதான் அனாதி. காரண வினை என்பதுதான் அனாதி. அந்த திருவருள் பயனிலே சொல்லுகிறார் அல்லவா, திருவருள் பயனிலே ஏகன் அநேகன் இருள் கருமம், அந்த வினை என்பது காரண வினை, காரிய வினையை அல்ல. காரண வினை இருள் கருமம் மாய இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில். எனவே காரண வினை, அந்த காரண வினையில நன்மை தீமை என்ற பாகுபாடு கிடையாது, நல்லது கெட்டது என்ற வேறுபாடு காரண வினையிலே இல்லை. காரிய வினையில தான் நல்வினை தீவினை என்ற இரண்டு பாகுபாடு இருக்கிறது, அது காரிய வினை. உடலை கொண்டு செய்கின்ற வினையெல்லாம் காரிய வினைகள். இந்த காரண வினை என்னது என்பதை பின்னாலே வருகிறது, பின்னாலே பார்ப்போம். உடற்செயல் கண்மம், இந்த உடல் வந்தவாறு ஏது என்று மாணவர் கேட்கிறார். இந்த உடல் வந்தவாறு ஏது, இந்த உடம்பு நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்னில் என்று நீ கேட்டால், விடப்படும் போன பிறவியில நீ பெற்றிருந்த உடம்பை கொண்டு வினை செய்தாய் அல்லவா போன பிறவியில, அந்த உடம்பினுடைய வினைதான் உனக்கு இந்த பிறவியில இந்த உடம்பை தந்திருக்கிறது. போன பிறவியிலே செய்த வினை இந்த உடம்பை உனக்கு தந்திருக்கிறது. அதே போல இப்போது இந்த உடல் உனக்கு அடுத்த பிறவிக்கு உரிய வினையை செய்கிறது. ஆக வினையினாலே வருவது உடல், உடலாலே வருவது வினை. இப்படி மாறி மாறி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. உடலால் வினையும் வினையால் உடலும் மாறி மாறி வருகின்றன. அதை சொல்லுகிறார், விடப்படும் போன பிறவியிலே நீ உன்னை விட்டு நீங்கிய முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும், இந்த பிறவியில இந்த உடலை தந்திருக்கிறது. தொடர்ச்சியில் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி, இந்த உடலும் வினையும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து அனாதியாக வந்து கொண்டு இருக்கின்றன. எப்படி ஆற்றிலே அந்த நீரோட்டத்திலே தண்ணீரானது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதேபோல நமக்கு உடம்பும் வினையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ச்சியில் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி. அதற்கு ஓமை சொல்லுகிறார், வித்தின் இடத்தில் மரம், மரத்தில் வித்து. விதையிலிருந்து மரம் தோன்றுகிறது, மரத்திலிருந்து விதை முளைக்கிறது, விதை தோன்றுகிறது. இப்படி விதையும் மரமும் எப்படி தொடர்ந்து வருகின்றனவோ அதுபோல வினையும் உடம்பும். இப்ப வினைக்கு காரணம் உடல், உடலுக்கு காரணம் எது? இல்ல இல்ல, உடல் எதிலிருந்து வந்தது? அதுதான் மூல காரணம், அது என்றும் உள்ளது. உடம்பு காரியம்தானே, மாயையினுடைய காரியம் உடம்பு. எனவே இறைவன் முதலிலே மாயையிலிருந்து உடம்பை கொடுக்கிறான், பிறகு வினை. அதாவது இந்த காரண வினைன்னு சொன்ன, அதையும் சொல்லிடுறேன், அப்படின்னா தான் குழப்பம் இல்லாம இருக்கும். காரண வினை என்பது வினை என்பது பொருளினுடைய இயக்கம்தான், பொருளினுடைய அசைவு தான் வினை. வினைன செயல், பொருளினுடைய செயல், பொருளினுடைய அசைவு இயக்கம், அதுதான் வினை. எனவே எல்லா பொருளிடத்திலும் செயல் இருக்கு, அடங்கி இருக்கிறது. எல்லா பொருள்களிடத்திலும் செயல் அடங்கி இருக்கிறது. என்னுடைய கையிலே செயல் அடங்கி இருக்கிறது, அது வெளிப்படவில்லை. வெளிப்படுகிற போது வினை எனப்படுகிறது, வெளிப்படாத போது, வெளிப்படுகிற போதுதான் அது நல்லதாகவோ கெட்டதாகவோ அந்த செயல் அமைகிறது. வெளிப்படாத நிலையிலே, பொருள் இடத்தில் அடங்கி இருக்கிற நிலையிலே செயல் என்பது பொதுவாகத்தான் இருக்கிறது. அதே போல மாயை என்பது பொருள், அந்த மாயையிலே செயல் செயல்படுகிற தன்மை அடங்கி இருக்கிறது. அந்த மாயை தான் நமக்கு உடம்பாக கருவியாக அமைகின்றன. எனவே நம்முடைய உடம்பிலே செயல்படுகிற தன்மை இயல்பாக அமைந்திருக்கிறது. அந்த உயிரானது அந்த உடம்பை செயல்படுத்துகிற போது அந்த செயலானது நல்லதாகவோ தீயதாகவோ வெளிப்படுகிறது, அப்போது காரிய வினையாக. எனவே மாயை என்று உண்டோ அன்றே என்ன வினை மூலகன்மமும் அடங்கி இருக்கிறது, அதுதான் மூலகன்மம். மூலகன்மத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார், பல கருத்து வேறுபாடு உண்டு. இது ஒரு சாரார் கருத்து, எனக்கு உகந்த கருத்து. ஆக பொருளிடத்திலே செயல்படுகிற தன்மை அடங்கி இருக்கிறது மாயை பொருள். ஆக செயலுக்கு பற்றுக்கோடு எது, வினைக்கு பற்றுக்கோடு எது, நாம் செய்கிற வினைக்கெல்லாம் பற்றுக்கோடு எது? மாயை. இப்ப புத்தி தத்துவத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, நாம் செய்கிற வினைக்கு புத்தி இடம், புத்தி என்பது மாயை. எனவே மாயை தான் வினைக்கு இருப்பிடம், வேறு எங்கேயும் இல்லை. வினைக்கு பற்றுக்கோடு இருப்பிடம் மாயை. எனவே மாயை அனாதி, அந்த மாயையிலே அடங்கியிருக்கிற அந்த செயலாகிய வினையும் அனாதி, அதுதான் மூல கன்மம் அல்லது காரண வினை எனப்படுகிறது. ஆதலால் அடுத்த பாட்டு, முற்செயல் விதியை. முற்செயல்னா அந்த ஊழ்வினையினால் வருகிற பயனை, ஊழ்வினையினால் வருகிற பயனை முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால், இப்போது முயற்சி செய்து அனுபவித்தால், இச்செயல் இந்த முயற்சி, இப்போது நாம் செய்கிற முயற்சி பலிக்கு மாறியன் எவ்வாறு அடுத்த பிறவியிலே வந்து பயனை கொடுக்கிறது, இப்போது நாம் செய்கிற முயற்சி அடுத்த பிறவியிலே எப்படி வந்து பலிக்கிறது, என்று கேட்கிறார் மாணவர். இச்செயல் பலிக்குமாறு என்? அதற்கு ஆசிரியர் விடை கூறுகிறார், இதம் அகிதங்கள். இதம் அகிதங்கள், இதம்னா நல்ல நல்லவை, இதம் என்றால் நல்ல நல்ல செயல்கள், அகிதம்னா அதற்கு எதிர்மறை தீயவை, நல்லவை தீயவை, இதம் அகிதங்கள். ஆக நாம் இப்போது செய்கிற முயற்சியில் தான் எப்படி அமைகின்றன, இதமாகவோ அகிதமாகவோ அமைகின்றன, நல்லதாகவோ தீயதாகவோ, பிறருக்கு நன்மை பயப்பதாகவோ தீமை பயப்பதாகவோத்தான் அமைகிறது நம்முடைய முயற்சி எல்லாம். இதம் அகிதங்கள். முன்னர் அச்செயலானார், அந்த முன்னர் என்பதை எப்படி அந்த முன்னர் இதம் அகிதங்கள் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். முன்னர் என்பதை எடுத்து இதம் அகிதத்துக்கு முன்னாலே வைத்து முன்னர் இதம் அகிதங்கள், முற்பிறப்பிலே செய்யப்பட்ட இதம் அகிதங்களாகிய நல்லவை தீயவை அச்செயலானால் இப்பொழுது நமக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கின்றன என்றால் அச்செயலானால், அதே போலத்தான் இப்போது செய்கின்ற நல்லனவும் தீயனவும் ஆகிய செயல்கள் அடுத்த பிறவியிலே இன்ப துன்பங்களாக அமையும். அச்செயலானால் இங்கும் அவை செய்யின், இப்பொழுதும் அந்த இதமகிதங்களை நாம் செய்தால் மேலைக்கு ஆகும், அடுத்த பிறவியிலே வந்து பயனை கொடுக்கும், மேலைக்கு ஆகும். ஆதலால் என்ன முடிவு, பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று, அதுதான் தெளிவான முடிவு. பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று நம்முடைய உள்வினை பயனை அனுபவிக்கிற போது நாம் கட்டாயம் என்ன செய்கிறோம், முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். அந்த முயற்சியினாலே வினை உண்டாகும். ஆக வினையை செய்து கொள்ளாமல் முன்னைய வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிற காலத்திலேயே நாம் வினையை தேடிக்கொள்ளுகிறோம் நம் முயற்சியின் மூலமாக. ஊழ்வினை பயனை அனுபவிப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்ற அந்த இதம் அகிதங்களாலே நாம் மேற்கொண்டு வினையை செய்து கொள்ளுகிறோம் ஆகாமியம். அதான் பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று. ஆக என்ன பொருள் பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று என்றால், முயற்சி இல்லாமல் நம்முடைய வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. பிற்செய்யாதுன்னா முயற்சி செய்யாமல் அனுபவித்தல் இயலாது. அடுத்து கடைசி முடிவில் என்ன சொல்லுகிறார், பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று பின்தொடரும் செய்தி, செய்தி பின்தொடரும். ஆக இந்த முயற்சி அடுத்த பிறவியிலே வினையாய் தொடரும் செய்தி பின்தொடரும். செய்தினா முயற்சி, செய்தினா செயல், முயற்சி பின்னே தொடரும், அடுத்த பிறவியிலே வினையாக தொடரும். ஆக நாம் முயற்சி செய்வதனாலே நமக்கு இங்கே அனுபவமும் கிடைக்கிறது, இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், அதோடு அடுத்த பிறவிக்கு வேண்டிய வினையையும் செய்து கொள்ளுகிறோம், அனுபவிக்கவும் செய்கிறோம், மேற்கொண்டு வினையை அடுத்த பிறவிக்கு என்று ஈட்டிக் கொள்ளுகிறோம். அந்த ரெண்டும் நிகழ்கிறது. அது எது போலவா, இந்த விதை நெல் வைத்திருப்பார்கள் அல்லவா வீட்டில், அந்த விதை நெல்லை கொண்டு நெல்லை கொண்டு நமக்கு உணவாகவும் பயன்படுத்துகிறோம், அடுத்து மீண்டும் அதை வயலிலே விதைத்து நெற்பயிரை அடுத்த விளைவுக்கும் பயன்படுத்துகிறோம். அதுபோல அந்த விதையானது நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது, அதே நேரத்திலே மீண்டும் விதைப்பதற்கும் பயன்படுகிறது. அதுபோல அதை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார், விளைந்தவை, அந்த முதல் வரியில் நடுவுல விளைந்தவை, வயலிலே விளைந்தவை மேலைக்கு வித்துமாகி, அடுத்து மேலைக்குனா அடுத்து வருகிற வித்துமாகி, மேலைக்கு வித்துமாகி உணவுமாகி, இப்பொழுது உணவுமாக ஆகின்றன. மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல, இந்த உலகத்திலே வருகின்ற இந்த முறை போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம். அதற்கு என்ன பொருள்? நாம் செய்யும் வினைகள் எல்லாம், நாம் என்ற தன்முனைப்போடு செய்கின்ற அந்த முயற்சிகள், நாம் செய்யும், நாம் என்ற நினைப்போடு முனைப்போடு செய்கின்ற அந்த செயல்கள் எல்லாம் ஏலத்தான் பலமா, அது இப்பொழுது பயனாகவும் வந்து பலன்ன பயன் பயனாகவும் அமைகிறது. செய்யும் இதம் அகிதங்கட்கெல்லாம் மூலத்ததாகி, இதம் அகிதங்கட்கெல்லாம் அதாவது இப்போது நாம் செய்கின்ற அந்த வினைகள் எல்லாம் அடுத்த பிறவியிலே இதம் வருகின்ற இதம் அகிதங்களுக்கெல்லாம் மூலமாக அமைகின்றது. மூலத்ததாகி என்றும் வந்திடும் முறைமையோடை. அடுத்து இதம் அகிதம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறார். இதம் அகிதங்கள் என்பது இகல் மன வாக்கு காயத்து, மனத்தினாலும் வாக்கினாலும் உடம்பினாலும் செய்யப்படுகின்றவை, நல்லவை தீயவை, இதம் அகிதங்கள். இந்த மூன்றையும் கொண்டு செய்கின்றவை, மனத்தினால் வாக்கால் செயலால் உடம்பினால் செய்யப்படுகின்றவைதான் இதம் அகிதங்கள். இதம் இதம் என்பது உயிர்க்கு உறுதி செய்தல், இதம் என்பது உயிர்க்கு உறுதி செய்தல். உயிர்க்குன தனக்கு அல்ல, இதம் என்பது பிறருக்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும். உனக்கு நன்மை தருவதை பற்றி கவலை இல்லை, பிறருக்கு பிற உயிர்களுக்கு உறுதி செய்தல் நன்மை தருவதாக இருக்க வேண்டும், அதுதான் இதம். நாம் அப்படி நினைப்பது இல்லை, நமக்கு நன்மை தருவது எதுவோ அதுதான் இதம். இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. அகிதம் என்பது பிற உயிர்களுக்கு தீமையை பயப்பது, பிற உயிர்களுக்கு தீமையை தருவது. இந்த நாம் செய்கின்ற இந்த இதம் அகிதங்கள் எல்லாம் அப்போதே அழிந்து விடுகின்றன. அப்படி நினைத்துக் கொண்டுதானே செய்கிறோம், அதோடு ஒளிந்தான். எனவே நாம் செய்கிற நல்வினை நல்ல செயல் தீய செயல் அவை நாம் நினைப்பது போல அழிந்து போவது இல்லை. இறைவனே, அடுத்த வரியில பாருங்க, இறைவனே ஏற்றுக்கொண்டு, இதம் அகிதங்களெல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு, இறைவன்தான் நடுவிலே நின்று நாம் செய்கின்ற அந்த நன்மை தீமைகளையெல்லாம் ஏற்று அவற்றை நுண்ணிலையிலே நிறுத்தி வைக்கிறான். நுட்பமான நிலையிலே அவற்றை அழியாமல் நிறுத்தி, அவற்றை அப்போதே விட்டுவிட்டால் அவை அழிந்துவிடும், ஆனால் இறைவன் விடாமல் அவற்றை நிலைநிறுத்துகிறான். இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன். அந்த இதம் அகிதங்களுக்கு ஏற்ற பயன்களை இன்பத் துன்பங்களை இறைவன்தான் கொடுக்கிறான். ஆக அந்த இந்த நாம் செய்கிற நன்மை தீமைகள் அவைகளே நமக்கு இன்பத் துன்பங்களை தரமாட்டான், வினைகள் தாமாக. ஏனென்றால் வினை ஜடம், அவற்றுக்கு அறிவு கிடையாது. அவை தம்மை செய்த உயிரை போய் சேர்ந்து இன்பத்தையோ துன்பத்தையோ தரமாட்டான். அந்த வினை பயன்களை இறைவன்தான் அந்தந்த உயிர்களுக்கு அறிந்து ஊட்டுகிறான்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நிறத்தினன் அடிமை என்றான், அதனால இவன் கிழித்து போட்டதுனாலேயே இந்த தான் அடிமைங்கிறத உறுதியாக்கிட்டாங்க என்றுதான் சொன்னான். அவர் குழை மறை காதி நானி கோதில் ஆரூர நோக்கி. இப்ப பார்த்தா மாப்பிள பார்த்தாராம் சைக்கிள் இல்ல, குழை மறை காதி நானி இப்படி பேசுகின்ற அந்த பெரியவரை கோவில் ஆரூரர் நோக்கி, நம்முடைய ஆரூர் ஆகி மாப்பிள்ள அதுவா பார்த்து, பழைய மன்றாடி போனும் இவன் என்று. இதுல ஆறு காசுல அள்ளுவர் வாங்க, பழைய மன்றாடி போ, இது மாதிரி அடிக்கடி இது வந்து கோர்ட்ல போய் போய் போய் பழக்கப்பட்டவராக. பழைய மன்றாடி என்றது ஒரு பொருள் என்னன்னு கேட்டா, இதுக்கு முன்னே பல முறை இந்த மாதிரிலாம் வந்து வாதம் செய்து அது மாதிரி சபையில பேசியிருப்பார் போல. என்ன ஒரு பொருள், இன்னொரு பொருள், பழைய மன்றாடி போரும். யாரு மன்றாடி? குடைத்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதி இந்த மாநிலத்தே. அந்த மன்றாடி, அந்த மன்றாடி, பழைய மன்றாடி போலும் என்று கேட்டா, உண்மையிலேயே வந்தவர் யாரு? இன்னைக்கு நேத்து அந்த மண்டல ஆடுறாரு, பழைய மன்றாடி மன்றம் என்ன? ஆமா மன்றத்தில் ஆடுறாரு. இப்ப என்ன சொல்லுவோம், இப்ப என்ன சொல்றாரு மன்றத்துக்கு? இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்? சித்தம்பலம்லாம் கூட பெரியவங்க சொல்றது வேற மாதிரி சொல்லுவாங்க. அம்பலத்தாடி, அம்பலம், அம்பலத்தாடி, அம்பலம்னா வெளிப்படையாக அர்த்தம், அம்பலத்தாடி என்று சொல்லுகிறோமே அந்த அவதான. எனவே நிரப்பினன் அடிமை என்றான். எனவே என்னுடைய அந்த சீட்டை கிழித்ததே தான் அடிமைங்கிறதே ஒத்துக்கிட்ட மாதிரினர். இல்லைன்னா அது ஆயிரம் சீட்டு இருக்கிட்டியா, நான் இவருக்கு அடிமை இல்லை, நீ எங்க வேணாலும் வா. மேல்கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட், இது சுப்ரீம் கோர்ட்டு இதே தான், இல்லை கீழ் கோர்ட்டு தான் மேல் கோர்ட்டு தான். ஏன் இவன் வந்து முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் தயத்துவம் பெற்றவன், அதனால பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமையாக இருப்பார். அதனால இவர் தவிர வேறு வரும் இல்லை. எனவே இப்படி சொன்ன உடனே, நிறத்தின் அடிமை என்றான், குடைமறை காதினானி கோதில் ஆரூர நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பின் மிக்க விழை ஒரு மனமும் பொங்க. ஆனா இப்படி வாய்னால பேசுற பேச்சு கடுப்பா இருக்க தவிர, ஆனா அவருடைய உள்ளமானது என்னமோ கொஞ்சம் அவர் மேல போயிட்டு இருக்கலாம், இதை சேர்க்கிறார தான் காண முடியும். நம்ம வெறும் பேச்சை தான் கேட்போம், அவர் உள்ளத்தையும் பார்த்த. அதனால இங்கே பழையவன் ஆடி போகணும் இப்படிதான் சொன்னது இப்படி இருக்கான், என இவன் என்று பண்பின் மிக்க விழை ஊர்வ மனமும் பொங்க சேர்க்கிறார். ஆனா ஒரு சமயத்துல வாய் இப்படி பேசுறாரு, ஆனா அவர் மேல அன்பு அப்படியே அவருக்கு கொஞ்சம் பெருக்கிட்டே இருக்கான், பெருகிட்டே இருக்கான். இல்லை ஏன்னா பண்பின் மிக்க விழை ஒரு மனமும் பொங்க, வெண்ணெய் நல்லூராயில் உன் படி நெறி வழக்கே ஆங்கே ஏசனி போதா என்றான். அல்லவா சரி, அப்படியான உங்க ஊர் எதியா நீங்கள? என்ன ஊருங்க நீங்க? என்ன ஊரு? வெண்ணெய் நல்லூருங்க. அந்த ஊர்லயும் போய் பேசுவோம் வாங்க. விழை நெறி வழக்கை பண்ணாரு. விழை நெறி வழக்குங்கிறதுக்கு அருமையா சீக்கிய உரை, பிழையான இந்த நெறிவுடைய வழக்குன்னு தான் அவருடைய கருத்து. யாரு? சுந்தரருடைய கருத்து. சுந்தரராகிய ஆன்மா பிழைத்தற்குரிய நெறியை உடைய வழக்கு, நெறியை உடைய. ஆமா இல்லைன்னா மாப்பிள்ளையா போய் என்ன பண்ணுவாரு? ஏதாவது அவங்க வந்து முதல் தீபாவளின்னா வேசி எல்லாத்துக்கு கொடுப்பாங்க, பாப்பாலாம் வந்தீங்க. ரெண்டாவது தீபாவளிக்கு அவ்வளோ இருக்காது, மூணாவது தீபாவளிக்கு குழந்தை பிறந்தவங்க இருக்கு அல்லவா, நம்ம மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியும். இதுல என்ன காணப்படுறது? இது அப்படி இல்லையே, ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அப்படின்னு. அதனால பிழை நெறி வழக்கை, இந்த பிழை நெறி வழக்கிறது பிழையான நெறியை உடைய வழக்கு அர்த்தம். இன்னொன்று, சுந்தரராகிய ஆன்மா பிழைத்திற்குரிய நெறியை உடைய வழக்கு. இல்லைன்னா சிவாச்சாரிய பிள்ளைய கையில பண்ணிக்கணும். இது கைலாயத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பேரையில மணந்துகிட்டு இருக்கணும். கைலாயம் இல்லை இவருக்கு சொந்த ஊர், திருவண்ணூர்ல சொந்த ஊர். இதே அதனால பிழை நெறி வழக்கை அங்கே பேச நீ போதா என்றார். வாங்க அங்கே போய் போலான். வேதியர் அதனை கேட்டு, வெண்ணெய் நல்லூரி வேணி போதினும் நன்று. மற்ற சரிப்பா, அந்த பேர்பா எனக்கு எந்த ஊருக்காரனாலும் தான் சரி, நாலு பேர் அவையில் இருந்தாங்கன்னா நான் என்னுடைய இதை நான் வெற்றி பெற முடியும். தெரியுதுல்ல, நான் உங்கள் ஒன்று ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி வா அப்படின்றது. நீ நன்று. மற்ற புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மோலவோலை காட்டினி அடிமையாதல் சாதிப்பணி என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். பா கோவம் வந்துட்டு அவருக்கு. அதனால நன்று, இது வந்து இந்த ஓலை வந்து நகல், மூல வேலை இங்கே இருக்குது, எது ஒரிஜினல். ஆமாம், இது செராவ் காப்பு. இது மாதிரி செராவ் காப்பு எத்தனையோ இருக்குது. இவன் இந்த தம்பி என்ன நினச்சிக்கிட்டதுன்னு கேட்டால், இந்த ஓலையை கழிச்சிட்டுன்னா நம்ம அடிமை எல்லாமே நினைக்கிறாரு. இது மூ இது இந்த ஓலை அது இங்கே என்ன நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னது. அதுதான் அந்த காலத்தில் இங்கே தான் வச்சுருப்பாங்க. சட்டை எது? சட்டையெல்லாம் இல்லை, பொடிமட்டை தான் இங்கே இருக்கும். பணம் இருந்தாலும் இதில் மடித்து வச்சு எழுப்பாங்க. பர்சு இல்ல, நாம எல்லாம் பர்சு வச்சு பெரும்பாலோர் இழந்திருக்கிறோம். அவங்க இந்த மடியில் கட்டி இறக்கவே இல்லை. முன்னோர்கள் முன்னோர்கள் தான், சட்டையது கிடையாது. தந்தையாரே சட்டை போட மாட்டாங்க, சட்டையே போட மாட்டாங்க. அதனால இப்படி போன உடனே சரி வா பேச நீ போதா என்றான். வேதியின் அதனை கேட்டு வெண்ணே நல்ல ஊரிலே நின் நீ போதினும் நன்று மற்ற புனித நான் மறையோர் முன்னர் ஆதியில் மூலவோரை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வா அப்படின்னா இது இனிமே வரும், வேற வழி இல்லை. ஏன்னா இப்ப இதுல வந்து இதனாச்சு, அதனால தண்டு முன் பட்டு வச்சுக்கிட்டு போறாராம். இது என்ன பண்ணுது, பின்னால போகின்றது. இப்போ கிழிச்செறிஞ்ச ஆளு பின்னால போகின்றது. ஏன் அப்பர் சுவாமி நும்பின் எம்மை நுழைய

ஞானசம்பந்தர் கேட்குறார் என்னென்னா, என்ன நம்முடைய திருவாரூரில் திருவாதிரை எப்படி நடந்ததுன்னாரு, அது ஏன் கேட்குறீங்க என்று சொல்லி பாடப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. முத்து விதானம் மணிபொற்கவரி முறையாளி பக்தர்களோடு பாவையர் செல்ல பலி பின்னி. அப்படியே ஆணும் பெண்ணுமா பின்னால் போங்களாம். பெருமான் தியாகராஜ பெருமான் வித்தக கோல வெந்தலை மாலை விரதிகள். நல்ல திருவாதிரை விரதம் இருக்கிறவங்க புண்ணியவான்கள், அந்த நல்ல அடிவள்ளெல்லாம் போங்களாம். அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படி இருக்கு திருவாதிரை. எனவே சாதிப்பன் என்று என்ன செய்தாராம், சிவே ஓலை காட்டினி அடிமையாத சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான். செல்லு நான் மறையோன் தன்னின் சென்று நான் மறையோன் பின்னரு கிழிச்சு போட்டாரே தவிர, ஆனால் அவர் பின்ன போனாரான்னாரு. இப்போ பாருங்க, இப்போ யாரு கையில் குச்சி வச்சுட்டு அது முன்ன போகுது, இது பின்ன போகுதான் இல்லை, எப்படி போகும் சார் இவ்வளவு திமிரா இருந்த பையன்.

எம்மை நுழைய பணியே என்பாரும். என்பது போல இவர் முன்னே சொல்ல, இந்த வடக்கிட்ட கிழிச்சறிஞ்ச அவ்வளவு கோபமா வந்த சுந்தரர், சுந்தரன் அல்ல நம்பியாரூரர், என்னால போறாராம். போக செல்லு நான் மறையோன் தன்பின் திருமுகன் காந்தஞ்சேர்ந்த வல்லிரும் பனையுமா போல் வள்ளலும் கடிதம் சென்றான் எல்லையில் சுற்றத்தாரும் இதுவென்னா என்று செல்ல. சுற்றத்தார் பார்த்தாங்க, அதுல வயசானவங்கன்னா என்னப்பா நம்ம கல்யாணம் பார்க்க வந்தோமா, இந்த கலாட்டா பார்க்க வந்தோமா, இது மாதிரி இன்ன வரையும் நடந்ததே இல்லைன்னா. ஆமா, அங்கே எல்லாம் ஆடி போகுது பொங்கல்லாம் சரிங்களா, நாமும் பசிக்கிறோம் அதுவும் ஆறுது, இப்படி ஒரு நடந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வருது. யாரு சின்ன வர்றாங்க அவங்களும், என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும்ல, அதனால பாவம் அங்கங்கே இருக்கிற எல்லாம் அப்போல்லாம் இட்லி சாம்பார்லாம் கிடையாது, காலையில் ஒன்றும் இருக்காதான், காஃபிலாம் அப்போல்லாம் கிடையாதான், 9 மணிக்கு கல்யாணம் பண்ணால் 10 மணிக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, சிவன்லாம் பிறகுதானும் சின்ன பிள்ளைகளாக இருந்ததுன்னு சொன்னால் ஏதேனும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பழைய போட்டுருவாங்க. அப்படித்தான் முன்னோர் வாழ்ந்தாங்க, இட்லி ஆகுது சாம்பார் ஆகுது கொஸ்து ஆகுது இடியாப்பம், இடியாப்பெல்லாம் உண்டு பழைய காலம், அதெல்லாம் மாலையில் எப்படி செய்வாங்க, காலையில் பெரியவங்கள்லாம் பூ பூஜை பண்ணிட்டு 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, பைய பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் பழையது போட்டுவாங்க, இப்படியாவது சாம்பார் சரிங்கே. எனவே இவ்வாறு சென்று திருமுகம் காந்தம் சேர்ந்த வள்ளிரும் பனையுமா போல் வள்ளலும் கடிதம் சென்றான் எல்லையில் சுற்றத்தாரும் இதுவென்னா என்று சென்று நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணி நல்லூரில் நன்னியும் திருவண்ணூருக்கு போயிட்டாங்களாம். வேத பாரகரின் மிக்கார் விலங்கு பேர் அவிமுன் சென்று நாதனான் மறையோன் சொல்லும் நாவலர் ஆரூரன் தான். பாருங்க அப்ப என்ன தெரியுன்னா, சொல்றேன் முன்னே சொல்லியிருக்கேன், கிராம சபைன்னு ஒன்று உண்டு, அந்த கிராம சபைங்கிறது என்னைக்கும் இருக்கும், அதில் யார் தலைவரோ யார் கூட இருப்பாங்களோ அவங்களாம் இருப்பாங்க. அந்த சபையில் நீங்கள் வந்து தினமும் அழைச்சிட்டு வர வேண்டியதில்லை, காலையில் முடிஞ்சதுன்னா அந்த சபையில் இருக்கிறவர் தலைவராக இருக்கிறவங்க கூட இருக்கிற அந்த உறுப்பினராக இருக்கிறவங்க காலையில் தான் பண்ணிக்கிற சிவ பூஜைலாம் செய்து முடிச்சு கழிச்சுட்டு ஒன்றுன்னா நேராக இங்கே அந்த அவையில் இருப்பாங்க, நீங்கள் போய் ஒருத்தர் ஒருத்தரை கூப்பிட வேண்டியதில்லை. அப்படி இருந்திருக்கிற ஒரு காலம் நேராக பார்த்தா அங்கே போனால் வேத பாரகன் மிக்கார் விலங்கு பேரவை முன் சென்று நாதனான் மறையோன் சொல்லும் நாவலர் ஆரூரன் என்றான். அங்கே நல்ல அருமையாக அந்த சபை தலைவர் இருக்கிறார், உறுப்பினர் இருக்கிறாங்க, அதில் கணக்கு ஓலை அந்த படிக்கடி எடுத்து கொடுக்கணும் போகணும்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க, அப்படி இருக்குது அருமையாக ஆள். நேராக இப்போ இவங்க வேதியர் முன்னே சொல்ல, பின்னால் மணமகனாராக இருந்த இப்போ இனிமேல் மணமகனார் இல்லை, மணமகனாராக இருந்த இவரும் பின்னே செல்ல கூட அந்த சுற்றத்தாரெல்லாம் போக, இந்த இதோ இப்பொழுது அவை பேரவை இங்கே திருவண்ணூரில் இருக்கிற அந்த கிராம சபை, அந்த சபையில் இசைவினால் எழுதும் ஓலை காட்டினால் ஆகி நின்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ. பாருங்க அங்கே போய் சொன்னாராம், என்ன சொன்னாராம், அந்தனர் அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என்று என் சொன்னாய் ஐயா என்றார். அங்கே இருக்கும் என்னன்னு கேட்டா, அவையத்தாரே சொல்றாங்களாம் என்னன்னா, ஏன்யா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க அப்புறம் பணிவாக சொன்னாங்க. ஏன்னா வயசாக வந்தவர் வயது வந்தவரானாலும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், வந்த வாரிசுவே என்றோ வழக்கிவன் கிடித்த ஓலை தந்தைதன் தந்தை நேர்ந்தது எந்தனும் தனியாய் நின்றான். பாதர் இல்லையா இவங்க அப்பா எழுதி கொடுத்துருக்காரு தெரியுமில்ல எங்களுக்கு என்று சொல்லி சொன்னாரான். அந்த அங்கே ஒரு வார்த்தை சேர்க்கல, தனியாய் நின்றான். என்ன தனியாய், அந்த அவை என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும்போதே அவன் பக்கம் பேசுது அவர் பக்கம், என்னது என்ன பேசியிருக்கு என்ன பேசியிருக்கு என்ன பேசியிருக்கு, மறையவர் அடிமையாதல் இல்லை அது யார் சொல்றது, அவையத்தார் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு இதில் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்ததே இல்லை, இதுதான் இந்த வழக்கு இதுதான் இது ஒன்று தான் இப்போ தான் காண்றாங்க இனி காணவும் போகிறது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சொன்னாங்களாம், சொன்னாலும் கூட இவர் என்ன செய்தாராம், இசைவினால் எழுதும் ஓலை காட்டினால் ஆகி நின்று திசையினால் வலிய வாங்கி கிடிப்பது வெற்றியாமோ என்று சொல்லிட்டு தசை விழா ஒடுங்க முத்தான் வழக்கினை சாரச் சொன்னான் அசைவில் ஆரூரன் எண்ணம் என்னென்றார் அவையின் மிக்கார். இப்படி சொன்ன உடனே என்ன தம்பி என்ன பெரியவர் சொல்றார் உனக்கு அடி அவன் நீ அடிமைன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்களாம். நேருக்கு நேர் அல்லவா, ஒத்தி போடுறதெல்லாம் கிடையாது, போனா அன்னைக்கே முடிஞ்சதும் அன்னைக்கே முடிஞ்சு சேர்ந்து போச்சு வேலை உடனே கேட்டாங்களாம். கேட்ட உடனே அனைத்து நூல் உணர்ந்தீர் மாப்பிள்ள பேசுகிறார், இங்க இருக்கிற சபையில் இருக்கவங்க நீங்க எல்லாம் படித்தவங்க பெரியவங்க ஒன்னே நம்ம பையன் என்ன சொல்லுவான் ஐ அப்படின்னா, அனைத்து நூல் உணர்ந்தீர் நீங்க எல்லாம் படித்தவங்க உங்களுக்கு தெரியாதல்ல, ஆதி சைவன் என்றறிவீர் அநேகமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பக்கத்து இருக்காருன்னா திருநாவலூர் தான் சிவாச்சாரியார் பிள்ளைங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆதி சைவன் என்று இசைவினால் ஆதி சைவன் என்று அறிவீர் என்னை தனக்கு வேறு அடிமை என்று வந்தனன் சாதித்தானேன்

0: அடியேன் வந்து ஆதிசைவன் தெரியுது, இவரும் அந்த உடம்பெல்லாம் பார்த்தா அந்த ஆதிசைவன் தெரியுது. அப்படி இருக்கும்போது இவருக்கு நான் அடிமை ஆகிறது எங்கேயாவது அவைகளே உங்களுக்கு தெரியாதா, பெரியவங்களாச்சே நீங்க அப்படிங்கிறாரு. யாரு? சுந்தரம். அதனால எனவே வந்தனன் அனைத்தினோடு உணர்ந்தீர் ஆதி செய்வனன் தருவீர் என்னை தனக்கு வேறு அடிமையின்றி வந்தனன் சாதித்தானேல். சாதிக்கிறான் மனுஷன், எங்கிட்டையும் அப்படிதான் அடிமைன்னு சொன்னாரு, இப்ப உங்ககிட்டயும் அந்த மாதிரி சாதிக்கிறார். சாதித்தல்ங்கிறது சொன்னதையே பிடிவாதமா சொல்லுதல் சாதித்தல் அர்த்தம். அந்த சொல்லத்துக்கு கொண்டு சாதித்தானியல் மனத்தினால் உணதற்கட்டா மாயையன் சொல்கிறேன். இது வந்து எனக்கு என் மனசுல இது மாதிரி குறிக்க புரியவே இல்லை. இவர் ஒரு ஆதிசைவர், நான் ஒரு ஆதிசைவர், உங்களுக்கு தெரியும். இவர் போய் எனக்கு அடிமைங்கிறாரு, நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது என்ன என்ன சொல்றது, சொல்றது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அதனால் என் சொல்கிறேன் யான் எனக்கு இது தெளிய ஒன்னார் என்றனன் என்ன நிற்கான். அதனால ஐயா எனக்கு வந்து இவர் அடிமைன்னு சொல்றது எனக்கு விளங்குறீங்க. யாரே பிரதிவாதி சொல்றார், சட்டப்படி பிரதிவாதி தானே இவரு, பிரதிவாதி சொல்றார் எனக்கு வந்து விளங்குறீங்க இது என்று சொன்னாராம். சொன்ன உடனே அவ்வுரை அவையின் முன்பு நம்பி யாரோடு சொல்ல செவ்விய மறையோ நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின்கண் நீ இன்று இவரை உன் அடிமை என்றது வெவ்வுரை முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து ஐயா இந்த எங்களுக்கு நாங்களும் எத்தனையோ வழக்கெல்லாம் தீர்த்திருக்கிறோம். யார் இது யார் நோக்கி சொல்றது? பெரியவரை நோக்கி. நம்ம ஐயா கைலாயத்தை ஐயாவை நோக்கி சொல்றாரு. வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்ததே இல்லையா, ஒரு ஆள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தனக்கு அடிமைன்னு சொன்ன மாதிரி வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது இவரை உன் அடிமை என்ற வெவ்வுரை எம் முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து சரி அப்படின்னு சொன்னா இப்ப இதுக்கு மேல நீங்க என்ன எங்களுக்கு வந்து விளங்கல அடிமைன்னு சொல்றதை நாங்க ஏத்துக்கல, இதுக்கு ஏதேனும் சான்று மற்ற எதுன்னு சொன்னாலும் நீங்க சொல்லி சொல்லுங்க என்று சொல்லி அவையத்தார் சொன்னாங்களாம். அதுல பாருங்க அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை விதமான சான்றுகள் உண்டு போற போக்குல சேர்க்கிறார். ஆட்சியில் அருமையான இதெல்லாம் பாட்டு, ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றயலாதங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் அருமையினும் அருமை இருக்கிறார் பெரிய புராணம். பக்தி துவையனை சொட்ட சொட்ட பாடியதுதான். ஆனாலும் இது மாதிரி இடங்கள்ல ஒரு அவையில் எப்படி இருக்க வேண்டும், எப்ப என்னென்ன ரெக்கார்டு இருக்கணும் என்பதெல்லாம் கூட சொன்னது ஜெயிக்கலார் தான். கம்பருக்கு இப்படி சொல்ல முடியாத கட்டம் எல்லாம் வரல, தில்லி புத்தாளர்கெல்லாம் வரல, ஜெயிக்கலாருக்கு தான் வந்தது. வந்ததுல மின்மையான அதனால ஐயா பெரியவரே இப்போ நீங்க இவர அடிமைங்கிறீங்க, இது வரைக்கும் இவர் உங்களுக்கு என்னையா வயசு அப்படின்னு கேட்டுருவாங்க. என்ன வயசு சொல்லியிருக்கேன்? 16 வயசுக்குள்ள. ஆமாம், 15 வயசு 10 மாசத்தில் மாப்பிள்ள இன்னும் சொல்லியிருக்கேன். அடியனுக்கு 16 ஆக போகுது. ஆ சரி, அது மாதிரி இவர் வந்து அடிமைங்கிறத இந்த மாதிரி இந்த பையன் அடிமைங்கிறத ஏதேனும் ஆட்சி என்னன்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த பையனை எதையாவது ஏவல் கொண்டீங்களா 5-6 வயசுலேருந்து? ஏய் இங்கே வாடா, அதை போய் எடுத்துகிட்டு வா, படிமட்டை எடுத்துகிட்டு வா, இதை போய் எடுத்துகிட்டு வாடான்னு ஏவல் பண்ணிடுறீங்களா? இல்லை. அப்படியா நீங்க அவன் பையன் அடிமைன்னு சொன்னா நீங்க அப்ப இருந்தால அடிமையா செஞ்சிருக்கணும்? ஒண்ணும் இல்லையா, ஆட்சி என்ன அனுபவ பாத்தியம் அது. சரி, ஆவணத்தில் அதுக்கு எதுனா ஆவணம் என்ன பத்திரி இது, அது சொன்னா ரெக்கார்டுன்னு சொல்றமே, ரெக்கார்டு தான் ஆவணம். எதுன்னு அதுக்கு பத்திரத்தில் இருக்கா? ஆவணத்து. அயலார்த்தங்கள் சாட்சியில் அல்லது இவரு இந்த தம்பி உங்களுக்கு அடிமைங்கிறத பக்கத்துக்காரங்க ஏத்துக்காரங்க யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? உங்க உள்ளூர்காரங்க எந்த ஊரக்காரங்களும் சரி சாட்சி சொல்றதுக்கு ஆள் இருக்கா? இந்த மூன்றை கொண்டுதான் நிறுவ முடியும். அப்போ ஒன்னு அனுபவ பாத்தியம், அதாவது ஆட்சியில் இந்த அனுபவ பாத்தியங்கிறது பக்கா வட சொல். ஆட்சியில் என்று சொல்வது அப்பக்கா தமிழ் சொல். ஆட்சியில்னா உங்க ஆட்சியில் இருக்கா, அதான் உங்க அனுபவ பாத்தியங்கிறமே, இந்த அனுபவ பாத்தியங்கிறது தான் ஆட்சியில் என்ன அருமையான சொல். இது எப்படி நாங்கள் சொல்லாம இருப்போம், சொல்லாம இருக்க முடியுமா? ஆட்சியில் ஆவணத்தில் பத்திரம்னு சொல்லிட்டோம், பத்திரத்துக்கு ஆவணம் தான், ஆவணம் காட்சியில் அருமையான தமிழ் சொல். ஒன்று உங்களுக்கு இதுவரை நீங்கள் அந்த தம்பியை பலமுறை நீங்கள் அடிமையாக ஆட்சி பண்ணீங்களா, அல்லது உங்களுக்கு எதுன்னு அந்த மாதிரி ஆவணம் பத்திரம் இருக்கா, அல்லது உங்களுக்கு இப்படி இந்த நீங்கள் அடிமைன்னு சொல்லும்போது நீங்கள் அடிமையான பல தரம் இந்த பையனை நீங்கள் ஏதாவது வேலைகளை செய்யணும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க எதுன்னு சாட்சி சொல்லுவாங்களா? மூன்றில் ஒன்று காட்டும் அப்படின்னு இருக்கணும். அவை அவைன்னு அப்படி இருக்கணும். சரி, இந்த மூன்றுக்கு மேலே இன்னைக்கு வேற எதுன்னு இருக்கா? தயவுசெய்து வழக்கறிஞர்களை சொல்லுங்க. இன்றைக்கும் ஒரு ஒரு வழக்கில் இந்த மூன்றுக்கு மேலான ஒரு அமைப்பை ஏதேனும் வினவுவதற்கு செய்கிறாங்களான்னா இருந்தால் ஏற்றுக்குவோம், புதியன புகுதல் உண்டு, இல்லை என்றால் கேட்கிறார் ஒருவர் என்னும் ஒருவர் காண்க என்று தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கும் வழக்கில் இந்த மூன்றுக்கு மேலே ஏதேனும் உண்டு அமைப்பு உண்டா? ஏன்னா இப்போ ஆங்கிலேயருடைய சட்டம் இல்லை, இதெல்லாம் இப்போ வச்சிருக்கலாம். இருந்தால் இதுக்கு பார்ப்போம், இருந்தால் நம்ம கேட்டது இருக்கு, இல்லை என்றால் நம்முடைய தமிழன் தமிழனி என்று சொல்லுவோம். எனவே 50 ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலாட்டங்கள் காட்சியில், காட்சினா அவங்க பார்த்துருக்கணும், சீக்கிரம் சாட்சின்னு சொல்றேன், அதான் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவா என்ன முன்னீர் மூச்சியில் கிடித்த ஓலை படி ஓலை மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் எந்தனன் மாயவல்லான். பாருங்க சரியான கதம். இப்பொழுது இந்த தம்பி வந்து எனக்கு ஓலையை பார்த்து கிழிச்சிட்டதுங்கிறது அது நகலுங்க படி ஓலைங்க, நான் மூல ஓலைங்க, அது நான் எப்போ வந்தாலும் வெளியில வந்தால் அதை வச்சுக்கணுங்க அப்படின்னு இப்படி எல்லாரும் காண அப்படி எடுத்தது, இப்படிதான் எடுத்துருக்கோம் சத்தியம். சரிங்க பையன் சட்டையது அதுக்கு சொல்லுவோம், இப்படிதான் சரி வச்சிருக்கோம். அதை எடுத்து மூல ஓலை எங்கிட்ட இருக்குதுங்க ஐயா, இந்தாங்க ஐயா, என்ன அருமை நடிக்கலாம். சொன்ன உடனே மூச்சி மாட்சியில் காட்ட வந்தே வைத்தேன் எந்தனன் மாயை வல்லான் எடுத்துக்கொண்டு காட்ட வச்சாரான் அவையத்தார் முன்னால் வச்சாரான். ஏன்னா இந்த தம்பியிட உடுதான் கிழிச்சுடும், அதனால போச்சு, அதனால தம்பி இங்கே நிற்குது, இவர் இங்கே நிற்கிறார், அவையத்தார் இங்கே இருக்கிறார், சரிங்களா. அப்படி இருக்கும்போது தந்தது எதுக்கு என்ன, அவையத்தார் கிட்ட இருந்தார் மூல ஓலையை கொடுத்தாராம். வல்ல ஏல் காட்டிங்க என்ன மறையவன் வலி செய்யாமல் சொல்ல நீர் வல்லீராகில் காட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா சரி அப்படியான எடியானாரா, நான் எடுத்து காட்டுறதில்ல தப்பு இல்லை, ஆனால் அது கிளிக்க கிளிக்கப்பட்டு அல்லது போச்சுன்னு சொன்னால் நீங்கள் பொறுப்பு, கைலாயம் கைலாயம் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்று. ஆமாம் இதையும் கிழிச்சுட்டு மூல ஓலை கிழிச்சுட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு இதே போயிட்டுதே, நீங்கள் அது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவுடனே வல்லீராகில் காட்டுவேன் என்று சொல்ல செல்வ நான் மறையோ நாங்கள் தீங்குற ஒட்டோம் என்றார். அதை நீங்க இங்க வைங்க, இதற்கு பொறுப்பு நாங்க எடுத்துக்கிறோம். யாரு அவையத்தார் எல்லாம் எங்கதான் பார்த்தாரோ கேட்கிறார். அருமையான அந்த ஒரு இதுனா வழக்குன்னா இன்னைக்கும் சரியா முடியாது இல்லையா. அப்ப வந்து அவையத்தார் நாங்க பொறுப்பு அதுக்குன்னு சொன்னோன்னுதான் எடுத்துக்காட்டு இந்த கிழமை சரியான கிழமல்லவா, நாங்க அதை ஏத்துக்கிறோம் எடுத்துக்கணும் கொடுத்தாராம். கொடுத்தா இருள் மறைமடைத்தோன் கையில் ஓலை கண்ட அவையோர் ஏவ அருள் வெறு கர்ணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி சுருள் வெறும் அடியை நீக்கி பாருங்க. ரொம்ப அருமை அருமை அவையெல்லாம் இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல தான் காட்ட முடியுது, இந்த இடத்துல தான் காட்ட முடியுது. அதனால ஒரு வழக்காடு மன்றம் எப்படி அமைந்திருக்கணும் எப்படி இருக்கணுங்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் கூட நம்முடைய பெரிய புராணத்தில் இருக்கிறது என்று தெரியுது. அது இங்குதான், இது தவிர வேற எங்கேயும் இடம் இல்லை, இங்கேதான் தகராறுலாம். அப்படி மற்றவங்களாம் அடியா இருக்க மடியேன்னு அடியா இருக்க மடியேன்ட்டாங்க, இதே சொல்லிச்சு, இதே அடியா இருக்க அடியேன்னு தான் சொல்ல போகுது. ஆனாலும் இப்ப அந்த முனைப்புல, ஆனா இந்த முனைப்பெல்லாம் வந்ததுனாலதான் அந்த அடிமை வந்தது. அதனால என்ன செய்தாராம், உடனே பார்த்தாங்கன்னா அது அந்த அது என்ன செய்தாங்களா, இருள் மறைமடற்றோன் கையில் ஓலை கண்டு அவையோர் ஏவ அருள் பெரு கர்ணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி, ஒரு அருமையான திட்டம். சரி இப்ப இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதி வாதி இல்லவா, இவர் மடியில இருந்து எடுத்தாராம். எடுத்த உடனே அந்த அவையத்தாராகிய தலைவரோ உறுப்பினரோ எழுந்திருக்கல வாங்கல, ஏன் அவங்கெல்லாம் அதை சட்டத்தை நிர்ணயம் பண்றாங்க, அதற்குன்னு ஒரு ஆள் ஏறத்தால் கிளர்க்கு, ஒரு கிளர்க்கு மாதிரி அந்த கிளர்க்கு வாங்கணும். என்ன அருமை தெரியுமா, இது ஒரு எழுதிக்கார் பாருங்க, அதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று ஒன்று புதுசு இல்லை, ஆனால் இந்த தேய்க்கிழாரோட போட தான் நமக்கு முக்கியம். என்ன எழுதியிருக்காரு பாருங்க, இருள் மறை மடற்றோன் கையில் யாரு, பெருமானுடைய கையில் ஓலை கண்டு அவர் வச்சிருந்ததை பார்த்தாராம். பார்த்துட்டு அவையோர் ஏவ, அவையோர் போய் வாங்கல, அவரும் அவையோர்கிட்ட கொடுக்கல, உடனே என்ன சொன்னாங்க, கீழே ஒரு பணியாளர் இருக்கிறது அவன் போய் வாங்கணும்னா இல்லை, ஏவ அருள் பெரு கர்ணத்தானும், கர்ணத்தான் என்ன அந்த கிளர்க்கு மாதிரி இருக்கிற ஆள் சொல்லுவேன், கர்ணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி, ஏன்னா பையன் வரல வயசு 15 இருபத்தி வயசுல இருக்கும், இவர் பெரியவராக இருக்கார், அதனால கொடுங்க ஐயா என்ற தொழுது வாங்கினாராம். இதெல்லாம் காட்டுகிறார் செய்தில, காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தந்தருணி தேங்காட்டி செஞ்சிருக்காரு. அவன் போய் கும்பிட்டு வாங்கினாராம், அப்படி வாங்கிட்டு வந்து அந்த கர்ணத்தான் ஆவணம் தொழுது வாங்கி அருள் பெரு மடியை நீக்கி, பாருங்க மடியை நீக்கி என்ன, அதை வந்து மடிச்சு அப்படி இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இருக்கான், அதை ஒவ்வொன்றா அப்படி எடுத்தாராம். ஏன்னா இந்த பகுதி எங்கே இருக்குங்கிறதுக்கு அல்லவா, அந்த மடியை நீக்கி சிவசிவ மடியை நீக்கி நீக்கி விரித்தனன் தொன்மை நோக்கி தெருள் பெரு சபையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான் சொல்லிட்டு அந்த இடம் வந்துட்டு யாரு இந்த மாதிரி எழுதி கொடுத்த அந்த இது இருக்கல வழக்கு எழுதி கொடுத்துருக்காங்கல்ல இவன் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அது இருக்க அந்த இடம் வந்துதான் வந்த உடனே அவையத்தோரை பார்த்துருக்கு அந்த அம்மா அந்த ஓலையெல்லாம் இருக்குன்னு சரி படி அப்படின்னு யாரு அவையோர் சொல்ல அப்புறம் நான் தம்பி படிக்கிறான் அருமை தெரியுங்களா செப்புகின்றான் என்ன செய்தானா அருமறை நாவல் இதுதான் செய்தி இதுதான் செய்தி இப்படி சொல்றதுதான் அந்த ஓலையில் இருக்க செய்தி அருமறை நாவல் ஆதி செய்வன் ஆரூரன் செய்கை இது ஃப்ரம் அல்லவா தான் இந்த நாவலூர்ல இருக்கிற ஆதிசைவ மரபில தோன்றிய அடியேன் அடியேன் ஆரூரன் அந்த ஆரூரன் ஆகிய அடியன் செய்கை சொல்லுவது என்னவென்றால் பெருமூனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு இந்த ஊர்லயே இருக்கிற திருவநெல்லூர் இருக்கிற என்னை பித்தன் பித்தன் சொல்லுகிறார்கள் அடிக்கடி அதனால அதுலயே அதுலயே இருக்குதான் பெருவனை முன்னே நல்லூர் பெத்த பத்தனுக்கு அப்ப நாவலூரனாகிய இந்த ஒருவன் இந்த ஊர்ல இருக்கிற பித்தனாக இருக்கிற இந்த பெரியவருக்கு என்ன செய்தாராம் யானும் என்பால் வாராபூரை மாறாபூரோரும் வழித்தண்டு செய்தற்கோரை அடியேனும் சரி அரியனுக்கு முன்னும் சரி அரியனுக்கு பின்னே வழிவடி வருகின்றவர்களும் சரி எல்லோரும் இந்த தடையன் என்பாருக்கு நாங்கள் வழிவழி அடிமையாக இருக்கிறோம் அடிமை செய்வோம் என்பது அதில் இருக்கான் தெளிவால் இருக்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: சாமிக்கு இங்க அந்த கடமை நமக்கு என்னங்க? செருப்ப பாதுகாக்க வேண்டியது. இப்ப பாருங்க, புலன் நடக்கி தம் முதற்கண் என்னங்க இப்படி எல்லாம் கதை சொல்றீங்களு கேக்குறீங்களா? இல்லைங்க, இப்படி எல்லாம் தெரிஞ்சு நம்ம சித்தாந்து முடிச்சோம்னா மறந்துடுமா? புல நடக்கின்னா இதான் புல நடக்குதல். அடக்கின பூரா அவன் சாமி முடமாட்டேன்னு அடக்கி இருந்தவன இங்க வந்து புல நடக்க வச்சாச்சா இல்லையா? எவ்வளவு சிறப்பு! அதாம உங்கள்கிட்ட தாம தெய்வமே இருக்கு. நீங்க பிள்ளைகள எல்லாம் வெறுமனே புள்ளி பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறேன்னு பொதி மூட்டையை சுமக்க வச்சனால ஒரு பையன் சாமி மூட மாட்டேங்கிறான். நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா பயிர சாமி விட்டு ஒழுங்காந்து இருப்பான். இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கும் மூட்டை தூக்கறதுக்குமா ஆக்கி, காலையில் வந்த உடனே டியூஷன், நாளையில வந்த உடனே டியூஷன், டியூஷன் படி டியூஷன் படி டியூஷன் படி டியூஷன் படி. அவன் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டான். அப்பெல்லாம் நம்மள எல்லாம் அப்படியா சொன்னாங்க? காலையில எந்திரிச்சு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்து, மாட்டுக்கு தண்ணி வச்சு, நம்ம திருப்பிள்ளையா இருக்கோது என்னென்ன வேலை பார்த்துருக்கோம். இப்ப ஒரு புள்ள பாக்குதா? ஒரு புள்ள பாக்குறது எல்லாம் படிக்குது, எந்திரிச்சு படி படி படி படி படி படி. அதான் சொன்னேன், அந்த காலத்துல நமக்கு எல்லாம் எந்த தமிழ் வாத்தியாரும் 60 மேல போட்டது இல்ல. இப்ப 100 போடுறேன். ஏன்னா அவனுக்கும் தமிழ் தெரியாது, இவன் எழுதணும் தமிழ் தெரியாது. அப்பெல்லாம் நமக்கு ஒட்டு பிள்ளை பார்த்து மார்க்கு குறைப்பான்ல, 1-8 போடுவேன். 1 மார்க்குக்கு 1-8 அரைக்கா மார்க்கு. தமிழ் வாத்தியார் 60 மேல போட்டதே கிடையாது. இப்ப 100 என்னடா வாங்கலன்னா, தமிழ்ல 3 இப்ப இந்த பிளஸ் டூல பாருங்க, தமிழ்ல 2 இங்கிலீஷ், தமிழ்ல 1 இங்கிலீஷ்ல 2 அப்புறம் வேதியியல்ல 3 மூணாஞ்சு 6 தான். அதுக்கு 1194 ஃபர்ஸ்ட். எப்படி நமக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா தமிழ்ல திருக்குறள் கேள்வியே கிடையாது. திருக்குறள் பாடம், திருக்குறள் கேள்வியே கிடையாது. உருப்படவா? புலனடக்கி தம்முதற்கண் புக்கூறுவார் சிவபெருமானத்தில் புலனை அடக்கி உருக வேண்டும். இப்ப புலன் அடக்குதல் எல்லாம் மற்ற செயலுக்கு ஆயிடுச்சு, அதனாலதான் தெய்வ நம்பிக்கை எல்லாம் போச்சு. புக்குருவார் சிவனுடைய திருவருளில் உருந்தவர், தம் முதற்கண் புக்குருவார் இறைவனுடைய அருளிலே தான் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இறைவன் மற்ற உயிர்களுக்கு அருள் புரிகிறானோ அதுபோல நாம் வாழ் ஜீவன் முத்தராக வாழ்கிற பொழுதே இறந்த பிள்ளையை நிச்சயம் பிழைக்க வைக்க வேண்டும். ஜீவன் முத்துடைய கடமை அதுதான். தம் அதுதான் சொல்றீங்க, தம் முதற்கண் புக்குருவார். முதற்கண் புக்குருவார் என்ன? எப்படி உயிர்களுக்கு இறைவன் அருள் புரிகிறானோ அதுபோல துன்பப்படு ஜீவன் முத்தராக வாடுகிற பெருமக்கள் நம்முடைய அருளாளர்கள். உலக மக்களில் யார் துன்புறுகிறார்களோ, பசி காசு வாங்கு போடு, பசி வந்தா காசு வாங்கு போடு, சரி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா நானே ஏறி ஓட்டுறேன் வா ஓடம், தொழிலாளர் இல்லையா நானே ஓட்டுறேன் வா, இப்படி வாழுகிற வாழ்க்கை அதுதான் புக்கு உருவார் என்றார். இறைவனுடைய திரு இறைவனுடைய திருவருளில் தம்மை ஆட்படுத்திக் கொண்டு அதை புக்கு உருவார். போதார், திரும்ப மறுபடியும் வரமாட்டார்கள், போதார் போக மாட்டார்கள். தலம் நடக்கும் ஆமை தக. தங்களுடைய ஏன் போக மாட்டார்கள் என்றால் இன்பம் துன்பங்களை காணுகிற பொழுது அதில் ஈடுபட மாட்டார். ஏனென்றால் அவை எதிரி என்று நினைப்பார்கள். இவர்களால் விடப்பெற்றிருக்கிற இன்பமும் துன்பமும் இவர்களுக்கு எதிரி. எது போல? ஆமைக்கு எதிரே யார் வந்தாலும் எதிரி என்று தன்னை அடக்கிக் கொள்வது போல. எதிரே வருவது யாரேனும் வந்தாரேனால் ஆமை என்ன செய்யும்? ஐந்து புலன்களையும் அடக்கிக் கொள்ளும். அதுபோல இன்ப துன்பங்களாக இருக்கவே எவை வந்தாலும் தன்னுடைய ஐந்து புலன்களை அடக்கிக் கொண்டு இறைவனை மட்டுமே நினைப்பார்கள். எவ்வளவு அழகான குரல் நினைத்துப்பார்கள். எனவே புலன் அடக்கி தம் முதற்கண் புக்குருவார் புகுந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தலம் நடக்கும். தலம்னா நிலம், திருத்தல யாத்திரைன்னு சொல்றோமா இல்லையா, திருத்தல யாத்திரை என்று சொல்றோம். அப்ப தலம் என்றால் நிலம் என்பது பொருள். தலம் நடக்கும், தலத்திலே நகழுகின்ற ஆமை, ஆமை தெரியும், ஆமை தக, ஆமையைப் போல தாங்கள் அடக்கிக் கொள்வார்கள். தங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஐம்புலனை அதற்குரிய வேட்கையிலிருந்து அடக்கிக் கொள்வார்கள். ஐந்தாவது பாடல், அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல். அவன் இவன் நமக்கு தெரியும் முதலே. அவனை அகன்று எங்கு எங்கின்றாம், அவனை இல்லாது எது இங்கே இருக்கிறது? இறைவன் இல்லாது எந்த பொருளும் இல்லை, எந்த இடமும் இல்லை, எந்த காலமும் இல்லை. காலம் கடந்தவன், காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், காலம் கடந்தவன். அவனை அகன்று எங்கு இன்றாம், எங்கு என்ன இருக்கிறது? இங்கு இங்கு இன்றாம், இதுவும் இல்லை. இங்கு இன்றாம், இங்கு இன்றாம், இங்கு இல்லை. இறைவன் இல்லாது எதுவும் இல்லை. அதுபோல ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல்லை. ஜீவன் முத்தர்கள் இல்லாமல் இந்த உலகமும் இல்லை. நம்முடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்தந்த அருளாளர்கள் தோன்றி வருகிறார்கள். இன்றைக்கு நம் இடத்தில் அருளாளர்கள் எத்தனை பேர் இருக்காள்? திருத்தொண்டு செய்வதற்காக எத்தனை அடியார்களை நாம் இங்கு பார்க்கிறோம். அவங்களா யாரும் சொல்லியா செய்யறாங்க? அடியவர்கள் இல்லாமல் இல்லை, நாம் அடையாளம் தெரிவது இல்லை, அவ்வளவுதான். வாரியார் சுவாமிகளைப் போல எத்தனையோ பெருமக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு ஞானியாக விளங்கியவர்கள் முருகதாஸ் சுவாமிகள் என்பவர்கள். அவர்கள் மேலமங்கலம் என்று விழுப்புரத்திற்கு பக்கத்திலே அந்நியூர்காரர் தெரியும், தெரியுமா சாமிய குள்ளசாமிய, அவர்கள் மேலமங்கலம் சுவாமிகள். அவர்கள்தான் எனக்கு ஞான உபதேசம் செய்தவர்கள், என்னிடத்தில் நீங்காத பற்றுடையவர்கள். ஒரு உன்னை சொன்ன தப்பா நினைக்கிறார். நான் முனைவர் பட்டம் அருள்நிதி சிவாச்சாரியத்தை அவர்கிட்ட ஆசி பெற்று வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன். அதுக்காக விழுப்புரத்துல ஒரு பெரிய விழா என்னுடைய மாணவர்கள் எடுத்தார்கள். அதுக்கு சாமிக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. சாமி வந்து எனக்கு ஒரு ஆடை போற்றினார். எங்க வீட்டுக்காரி சாயங்காலம் வந்து இரவு வந்து சாமிகிட்ட சொல்றாங்க, எனக்கு எங்க வீட்டுக்காரு இது மாதிரி ஒரு பட்டுப்புடவை கூட எடுத்து தந்தல சாமி, உங்களுக்கு எனக்கு இந்த பட்டுப்புடவை மேல ஆசை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சு சாமியை எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு அற்புதமா இன்னைக்கு வச்சிருக்காரு, அற்புதமான பட்டுப்புடவை, அதுக்குரிய சாக்கெட் கலர் பார்த்து சாமி வாங்கிட்டு வந்து பேசி முத்தப்பன் டாக்டர் பட்டம் வாங்கல, அவங்க மனைவிதான் அதுக்கு எல்லா துணை, அதனால் அவங்களைத்தான் நான் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராட்டினார்கள். மிகச்சிறந்த நிகழ்ச்சி, என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. நமக்கு தெரியல, இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம மனைவியை பாராட்டுவதற்கு நாம நினைக்க மாட்டோம், அவன் கடமை அதான் அப்படின்னு. அப்ப ஏன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் முறுக்கு சம்பாதிக்கிறோம் வேலை அப்படின்னு. அப்ப ஒரு இளமை முறுக்கு கூட, அப்ப வயசு 40 ஆயிடுச்சு, இருந்தாலும் இளமை முறுக்கு 40 ஒரு வயசா, இப்பயும் வயசு 70. அப்ப கூட சொல்லுவோம், என்னுடைய மாணவர்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் சேர்ந்திருந்த பொழுது அங்க எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரு பாராட்டு, என்ன சார் அப்படியே இருக்கீங்க என்னால், அப்படியே இருக்குங்க நாங்க, பின்ன எப்படி அப்படியே இருப்பேன், இல்ல சார் இளம் நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டோம், நீங்க பார்த்தா உங்களுக்கு ரிட்டையர் ஆகாத மாதிரி தெரியுதுண்ணா. இறைவனுடைய புகழையே பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி மூப்போம். இளமை அதுதான், இளமையின் ரகசியம் அதுதான். மீச வச்சிருந்தா வெள்ளைங்கிறக்கா எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். இறைவனுடைய திருவருள் எழுதுவே சில சத்தம், என் சத்தம் தானே கேக்குது உங்களுக்கு, இங்க மத்தவங்க சத்தம் யாரு சத்தம் கேக்கு போட்டு பாப்பா, நான் தான் அதுல முதல்ல நிற்பேன் சத்தம். அவன் அணை அகன்று எங்கு இங்கு இன்றாம் எதுவும் இல்லை, ஆங்கவனாம் எங்கும் ஆங்கவனாக இருக்கக்கூடியவர்கள், ஆங்கவனாம் சீவன் முத்தர்கள், ஆங்கவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல்லை, இந்த அருளாளர்கள் வழியின்றி ஆன்மீகம் வளர்வது இல்லை, ஆன்மீகத்திலே அவர்களை வைத்துக் கொண்டுதானே நாம் வாழுகிறோம். எனவே ஆங்கவனாம் அது வியாபகம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் பெற்றிருக்கிற அங்கு அவனாம். எனவே ஆங்கவனாம் என்பது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை, அதான் அவனாம். திருவருளை பெற்ற எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல், அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் பெற்ற முக்தி பெற்றிருக்கின்ற இவனை ஒளிந்து எதுவும் இல்லை. அவன் அவர்கள்தான், அவர்களால் தான் உலகம் வாழுகிறது, அருளாளர்கள் தான் உலகம் வாழுகிறது. இல்ல சொல்றோம்ல, ஏதோ அவங்க இருக்கனாலதான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம், அவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்பது ஆறாவது பாடல். உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியிற்கு எள்ளும் திறமை ஏதும் இல்லை, உள்ளத்திலும் வெளியும் இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவர்களை எப்படி இழிவாக யார் பேச முடியும். அப்ப அந்த காலத்துல பேசியிருக்காங்கன்னு தெரியுது, சாமியாரு கொட்ட போட்டவன் ஒட்ட போட்டவன் அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க. மாதிரி பார்த்தா டே நீங்க அப்படியெல்லாம் பேசினா ஒன்னும் கவலைப்பட மாட்டாங்கடா அவங்க அண்ணா, நீ ஒண்ணுனா வச்சுக்கணும், நமக்கு துன்பம் வராம இருக்கணும், யாரோ நம்மளை திட்டினா கேட்காத மாதிரி போயிடணும். அப்ப அகமும் புறமும் ஒரு தன்மை காட்சி இருக்கு, சிவபெருமான் என்ற காட்சி, சிவன்தான் என்ற காட்சி இருக்கிறது, காட்சியருக்கு காட்சியுடையவர். எள்ளும் திறவேதும் இல்லை, எந்த எள்ளும் எள்ளு எள்ளி நகையாடுகிற எந்த செயலும் இல்லை, எள்ளை எள்ளி நகையாடுவதற்குரிய செயல்கள் எதுவும் இல்லை. அதனால்தான் எள்ளும் திறம் ஏதும் இல்லைனார், எள்ளுகின்ற அளவுக்கு அவனுக்கு வலிமை கிடையாது. என்ன சிவனடியார்களை பற்றி நீ எள்ள முடியுமா, உனக்கு ஏது அந்த வலிமை, இறைவன் கொடுக்க மாட்டான் சார், இறைவன் கொடுக்க மாட்டான், இறைவன் கொடுக்கவே மாட்டான். ஓடு வேணும், வரவங்களுக்கு எல்லாம் ஓடு கொடுத்துக்கிட்டு இருந்தார் திருநீலகண்டர், ஆனா ஒரு முறை தவறி போய் வந்து விட்டார். அந்த அம்மா கூட எம்மை தீண்டாதீனாலே தவிர ஏன் நீங்க அங்க போனீங்க போனவன் அப்படி எல்லாம் சொல்லல, என்னை தீண்டாதீர்கள் அவ்வளவுதான். சட்டப்படி உளவியல் உள்படி கூட அது உண்மை, உன்னுடைய ஆண்மைதான் என்னிடத்தில் சேர வேண்டுமே தவிர நீ பல பெண்களிடத்தில் போய் அந்த ஆண்மை தொடர்புடைய அந்த பெண்களினுடைய உறவு போனிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய உடம்பில் உன்னுடைய ஆண்மை மட்டுமில்லை, பிற பெண்ணில் இன்பம் துய்த்ததால் அந்த பெண்கள் மூலமாக வந்த பெண் ஆண்களுடைய உணர்வு இடத்தில், எனவே என்னிடத்தில் உன் உணர்வு தான் தோன்ற வேண்டுமே தவிர மற்ற ஆண்களுடைய தொடர்பால் பெற்றிருக்கிற உணர்வு எனக்கு வரக்கூடாது, என்னை திண்டாதீர். சட்டப்படி சீக்கிரம் செலுத்துவார். ஏன் திண்டாதீர்னா என்ன, கணவனை வெறுக்கிறதா, இல்ல கணவனுடைய ஒன்றுதான் அவனுடைய உடம்பு, அவனுடைய அணுக்கள் தான் இதனோடு சேர வேண்டும், ஆனால் அவனுடைய உடம்பில் இப்பொழுது அவனுடைய அணுக்கள் மட்டுமல்ல அன்னைக்கே எயிட் இருந்துக்கும் தெரியுது. அப்ப பிற பெண்ணிடத்திலே உறவு நீ வைத்துக் கொண்டால் அந்த பெண்ணுக்கு பிற ஆண்களுடைய உறவு இருந்திருக்கும், எனவே அந்த ஆண்களுடைய உறவு அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது. இப்பொழுது நீ உறவு கொள்வதால் உன்னுடைய ஆணோடு அந்த ஆண் அணுக்கள் சேருகிறது. அப்படியான உன்னிடத்தில் உனக்கென்ன தனிப்பட்ட உன்னுடைய ஆண் உறவுகள் இல்லை, பிற ஆண்களுடைய நிலையும் இருக்கிறது, என்னை திண்டாடீர். இறைவனிடத்தில் அருள் பெற்று மீண்டும் மூழ்கிய பொழுது தூய்மை ஆக்கி அந்த உடல் இறைவனால் மறுபடியும் தரப்படுகிறது. கிளர்ச்சி உடுவம் என்னாச்சு, ஒரு எல்ஐசி பில்டிங்ல போய் நின்னா மத வந்தபோது இங்க இருந்து ஒரு கிழவனும் கிழவியும் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு மேல போனாங்க. அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தான், மறுபடியும் லிப்ட் கீழே வந்துச்சு, அதுல ஒரு இளமையான பொண்ணு இளமையான பையனும் இறங்கினாங்க. இவன் நினைச்சான், அடேயப்பா நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்கயா, கிழவனா மேல போனா இறங்கினா இறங்கலாம் போறதுக்கு, இது மாதிரி மிஷின் நம்ம ஊர்ல இல்லையே. நானா முதல்ல போனது வேற, வந்து இறங்குறது வேற. ஆனா இவன் எல்ஐசி பில்டிங்ல இப்படிப்பட்ட ஒரு மிஷின் இருக்கேன்னு நினைச்சானா, எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த அந்த மாதிரி ஒரு இழப்பு உண்டு இல்லையா, நீங்க சொல்றாரு பாருங்க. உள்ளும் புறம் எள்ளும் திறம் ஏதும் இல்லை, திறம் கிடையாது என்று சொன்னாராயிற்று. ஏழாவது பாடல், உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். நாம் பெற்றிருக்கக்கூடிய வினைக்கு ஏற்பது இந்த உலகம். யாருக்கு எங்கே பிறப்போம் என்று நமக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் இங்க வந்து பிறப்போம், எல்லாம் துபாயில பிறப்போம். இப்ப பாருங்க இங்க வந்து பிறந்துட்டு இருக்கோம். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகத்தில் உறும் தொழில் வினை பிராரத்த வினை. பிராரத்த வினையினால் உறும், அதான் பிராரத்த வினை. உறும் தொழில் நம்மால் அனுபவிக்க, உறுதல் தான் அனுபவித்தல், அனுபவிக்கும் தொழிற்கு தக்க பயன், அதற்குரிய தக்க பயன் உலகம். உலக இன்பம் தான் தக்க பயன். தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். ஆனால் தத்தம் வரும் தொழில் என்று சொன்னால் தன்முனைப்பு இல்லாத தொழில், அதான் வரும் தொழில். வரும் வற்றி போச்சுன்னு அர்த்தம். எது வற்றி போச்சு? தன்முனைப்பு வற்றி போச்சு, அதான் வரும் தொழில். தன்முனைப்பிற்கு வாய்மை பயன், தன்முனைப்பிற்கு மெய்ப்பொருள் பயனாக அமையும். உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய உன்னுடைய பிரார்த்த வினைக்கு, அது சஞ்சித வினைக்கு உலக இன்பம் உனக்கு அமையும். ஆனால் நீ தன்முனைப்பை விட்டு விட்டாயானால் உனக்கு இருக்கக்கூடிய பயன் மெய்ப்பொருளாகும். வாய்மை என்றால் மெய், மெய்ப்பொருள். எனவே உன்னுடைய நீ இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் உன்னுடைய சஞ்சித வினை, முன்வினை, அதுதான் பயன். ஆனால் ஜீவன் முத்தராக வாழ வேண்டும் என்று சொல்லி ஐம்புலன்களை அடக்கி தன்முனைப்பை நீக்கி நீ வாழுகிற பொழுது உனக்கு என்ன பயன் என்றால் மெய்யறிவாக இருக்கிற இறைவனோடு நீ இணைவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது, அதுதான் பெருமை என்கிறார். வருந்தொழிற்கு வாய்மை பயன், வாய்மை என்பது மெய்ப்பொருள், அதான் இறைவனுடைய சார்பு, இறைவனோடு இணைதல், அணைந்தோர் தன்மை. பார்வாகம் எட்டாவது பாட்டு, ஏந்த வினையோடு உடல் ஏகும். பிராரத்த வினையோடு உடல் போயிடும் ஜீவன் முத்தர். இந்த உடல் போச்சுன்னா பிராரத்த வினைய அனுபவிச்சதெல்லாம் முடிஞ்சு. ஞானசம்பந்தர் 3 வயசுல ஞானப்பால் குடிச்சாரு, ஆனா 16 வயசு வரை வாழ்றாரு, 12 வயசு வரை வாழணுங்கிற பிராரத்தம், அதை மாத்த முடியாது. பிறக்கிறவரே இந்த 3 வருஷம் நீ உலகத்துல இருக்கணும்னு எழுதி விட்டான் எழுத்து, அது வரை வாழ்ந்துதான் ஆகணும். அது பிராரத்த வினை. பிராரத்த வினை கழித்து வாழ்ந்து கழித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் சஞ்சித வினையும் ஆகாமியினையும் ஆச்சாரியர்களால் நீங்கும். இப்ப அந்த நினைப்போடு இதை பார்க்கணும். ஏன்ற வினை, ஏன்றன பிராரத்த வினை, ஏன்ற கிடைத்த, ஏன்றங்களுக்கு தமிழ் சொல்ல பார்த்தீங்கன்னா கிடைத்த என்று பொருள் இருப்பார். ஏன்ற கிடைத்த வினை உடலோ, அதனால் உடல் கிடைத்தது. பிராரத்த வினை நாம் அனுபவிக்க வேண்டிய வினையினால் உடல் கிடைச்சு, இல்லையா நம்ம மிருக நாயா போயிருக்கலாம், அல்லது இந்த டேபிளா போயிருக்கலாம், இல்ல இந்த பெஞ்சா போயிருக்கலாம். ஏந்த வினை உடலோடு ஏகும், பிராரத்த வினை உடலோடு ஏகிவிடும். சரி, இடை, இடையிலே வந்து அனுபவி பிராரத்த வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இடை ஏறும் வினை, நாம் இப்ப செய்யக்கூடிய நல்வினை தீவினைனாலே ஏறுகின்ற வினைனா ஆகாமிய வினை, மேல் வினை வினை. இப்ப நான் இங்க வந்து பேசுறேன், உங்களை மனசுல பதிய வைக்கிறேன், அதை எப்படியாவது ஒரு நாள் சார் வந்து நடத்தினாரு அப்படின்னு நினைச்சு நினைப்போமா இல்லையா? ஒரு இந்த புத்தகத்தை படிக்கிறவர் இதை நடத்துறது இந்த விட்டு அடிச்சாரே அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அப்ப அது நான் அப்ப எனக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறது. அவங்களுடைய மனதில் என்னுடைய சிந்தனையை பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறார், அதான் முக்கியம். அப்ப அருள் புரிந்ததினால் எனக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐயங்களையோ அல்லது உங்களுக்குரிய மனதிலே தெளிவையோ ஏற்படுத்தினால் எனக்கு ஒரு பயன் உண்டா இல்லையா? பாத்தியாருக்கு இருக்குமா இல்லையா? அந்த பயன் அடுத்த பிறவி நல்லதாக கூட வந்து சேரும். ஏந்த வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை, இடை ஏறும் வினை, இடையே வருகின்ற ஆகாமிய வினை தோன்றில் அது தோன்றுமானால் அதனால் உனக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை. அருளே சுடும், நீ எந்த இறைவனோடு சேர்ந்து அணைந்தோர் தன்மையாக இருக்கிறாயோ அப்பொழுது நீ இப்ப இடை ஏறும் வினை தோன்றில், ஏறும் வினை தோன்றுமானால் அருளே சுடும். ஏனென்றால் அது தோன்றினார், இவனால தோன்றாது, கடவுளால் தோன்றும், தோன்றினால் அந்த அருள் சுடும். அதுபோல ஒவ்வொரு அடியாருக்கு உண்டு. சுந்தரர் இவ்வளவு தூரம் சத்தியத்தை மீறினாரா இல்லையா? கண்ணு மட்டுமா போகணும், அதுக்குள்ள பலன் அடையணுமா இல்லையா? அது இறைவனுடைய திருவருள். அதனால கொடுத்த கண்ண மறுபடியும் எடுத்த கண்ண மறுபடியும் கொடுத்துட்டார். சினிமாப்பட்டம் எடுத்த கண்ண கொடுத்தாலாம் வரும். எனவே ஏறு தோன்றில் அருளே சுடும். அதனால் ஜீவன் முத்தர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உரிய வெறுப்பு விருப்புகளுக்கு அவர்கள் காரணம் அல்ல. இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய பயன்களை அது இல்லாமல் ஆக்கிவிடுவான். அதனாலதான் சுடும், சுட்டுட்டா தொடர்ச்சியை வர, சுட்டாச்சுன்னா சுத்தமா அழிஞ்சு போயிடும். இந்த சில கோயம்புத்தூர் பகுதியில் மாட்டுக்கு கொம்பு முளைக்காம இருக்காது, கொம்பை சுட்டுப்பிடுவான், அது முளைக்காது, சுட்டா முளைக்காது. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வாத்தியார்ட்ட போய் கொண்டு விட்டா கண்ணை மத்தன மத்தெல்லாம் சுட்டுப்பிடுங்க சாமி தப்பு பண்ணான்னு. இப்ப வாத்தியார பார்த்து நீ ஏதாவது தப்பு பண்ணா நாங்க சுட்டுப்பிடுவோங்கிறான். ஆக வாத்தியார் பையனை தண்டிக்க முடியாது, வாத்தியார் தண்டிச்சார்னா வாத்தியார் சிறைக்குள்ள போயிடுவார், பையன் பத்தி கவலைப்பட. அவன் சொன்னா போதும், இவர் என்னை அடிச்சார், எத்தனை பொம்பளை பிள்ளைங்க சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டு இருக்குது பாரு. வினை தோன்றில் அருளே சுடும். 9வது பாடல், உம்மை தரும் வினைகள் மூலாவாம் இம்மை அம்மை மறுமை. இம்மை என்பது இந்த உலகத்து வாழ்க்கை, அம்மை என்பது தேவர் உலகத்து வாழ்க்கை, மறுமை என்பது மறுபடியும் பிறத்தல். இதான் மும்மை. மும்மைனா மும்மை, மும்பைன்னு நினைச்சிருப்பார், பாம்பே. இது மும்மை. இது என்ன மும்மை? இம்மை இப்பிறப்பு, அடுத்தது தேவர் உலக சொர்க்க நரக பிறப்பு, அதுக்கப்புறம் மறுபிறப்பு மறுமை. இம்மை அம்மை மறுமை, அதான் மும்மை. மும்மை தரும் வினைகள், அந்த வினைகள் மூலாவாம். இந்த ஜீவன் முத்தர்களுக்கு எந்த பழைய மும்மைக்குரிய வினையா இருந்தாலும் சரி, மறுமைக்குரிய வினையா இருந்தாலும் சரி, இம்மைக்குரிய வினையா இருந்தாலும் மூலாவாம். மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையேயாம். இதுதான் ஜீவன் முத்தர். மூதறிவாளர் இறைவனுடைய திருவருளை அடைந்தவர்கள். ஏன்னா அறிவுருவமாக இருக்கிறவர்கள் தான் ஆன்மா. இறைவனுடைய அறிவுருவமாக இருப்பதுதான் நம்ம, அதான திருவருள் பயணம் முடிவு பெற்றோம். இறைவன் எப்படி நம்மிடத்தில் இருக்கான்? அறிவாகி இருக்கிறார். அப்ப அறிவு பெற்றிருக்கிற நாம் மூதறிவு எப்ப பெறுவோம்? இறைவனோட சேர்ந்ததினால். முற்று மூதறிவு என்றால் முற்றும் அறிந்த அறிவு. அந்த மூதறிவை பெற்றவர்களுக்கு, மூதறிவார்க்கு, மூதறிவாக இருக்கிற இறைவனை சார்ந்தவருக்கு அம்மையும் இம்மையேயாம். அந்த உலகத்தில் பெறக்கூடிய அனைத்து பெருமைகளையும் இந்த உலகத்தில் பெறுவார்கள். ஆகவே ஜீவன் முத்தராகி வாழ்கிறவர்களுக்கு இந்த ஜீவனாக வாழ்கிற இந்த உலகத்திலேயே அந்த பெருமை கிடைக்கும். எனவே அம்மையும் இம்மையே யாம். நிறைவான பாடல், கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. ஜீவன் முத்தர்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவன்கள் பெறுகின்ற துன்பத்திற்காக, அதை நீக்குவதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இது அந்த பாட்டுடைய பொருள். அப்ப ஒரு மனிதனேயம் மிக்கவராக நாம் வாழ்ந்தோமையானால் ஜீவன் முத்தருக்குரிய பெருமையை நாம் அடையலாம். கள்ளத்தலைவர் துயர் கருதி, கள்ளத்தலைவர்னா இன்ப துன்பங்களை விரும்புகின்ற இந்த ஆன்மாக்கள். ஏன்னா கள்ளம் என்றால் வெளியே உண்டு உள்ள உண்டு, அதான கள்ளம். ரொம்ப கள்ளமான கள்ளமான பயன் அப்படியான, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. இப்ப என்ன, வெளியே இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதும் அதற்குரிய உள்ளத்தில் மகிழ்ச்சி அடையுமாக வாழ்கின்ற சகல வாழ்க்கை சகலர், அவர்தான் கள்ளத்தலைவர். ஆக பொய்யை மெய்யாக கருதி வாழ்கிறோம், மெய்யை பொய் என்று கருதி வாழ்கிறோம், அதானே கள்ளம். ஒன்றை மற்றொன்றாக கருதுவதுதானே கள்ளம். அப்ப மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் கருதி கொண்டு வாடுகிற கள்ளத் தலைவர் துயர் கருதி, இந்த உலகத்தில் வாழுகிற உடம்போடு வாழுகிறவுடைய துன்பத்தை கருதி துயர் கருதி. தம் கருணை வெள்ளத்து ஜீவன் முத்தர்கள் தங் கருணையாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்து அலைவர் மிக, இந்த அலைவர் என்று சொல்லுதான் இங்கே நாம் கொள்ளும். அலைவர் என்றால் வருந்துவர். அதனாலதான் அலைச்சல்ங்கிறத வருத்தத்தை அலைச்சல் சொல்றோம். நமக்கு ஏற்பட்டிருக்க வருத்தத்தை என்ன சொல்றாங்க, ரொம்ப அலைச்சலா போச்சுங்க, ஒரே அலைச்சலா இருக்கு அப்படின்னா என்ன வருத்தம்னு அர்த்தம். அப்ப அலைவர் மிக தலைவர்னு கொள்ளக்கூடாது, அப்படி பிரிக்கணும். வெள்ளத்து அலைவர், வெள்ளத்தலைவர் இருக்கு, வெள்ளத்து அலைவர், வெள்ளத்து கருணை வெள்ளத்தினால் அவர்கள் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இன்னும் வீடு பேர் அடைய முடியாது, மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி வருத்தப்படுவார்கள். எனவே மனிதநேயத்தோடு வாழ்வார்கள் என்று திருவருள் பயன் இறைவன் திருவருளால் நிறைவு பெறுகிறது.
4: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு ஒன்று.
5: இன்றைக்கு முதல் முதலாக உண்மை விளக்கம் என்ற நூலை வாசிக்க தொடங்குகிறோம்.
6: பாப்பு விநாயக வணக்கம். எடுத்துக்கொண்ட இந்த இந்நூல் இடையூறு இன்றி இறுதி முடிதற் பொருட்டு முதலில் விநாயக பெருமானை வணங்கி நூலை தொடங்குகிறார் ஆசிரியர்.
5: இது நம்முடைய மரபு. எப்பொழுதும் நம்முடைய சைவ சமயத்தினுடைய வழிபாட்டு அமைப்பிலே விநாயகரை தொடாமல் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு. அதற்கு புராணங்கள் பல வகையான விளக்கங்களை சொல்லும். விநாயகரை தொடாமல் தொடங்கிய விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்முடைய புராணங்கள் பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றன. சிவபெருமானே முப்புறம் எரிக்க செல்கிற பொழுது அந்த ரதத்திலே அவர் விநாயகரை தொழாமல் இருந்தபடியால் அவரது ரதத்தினுடைய அச்சு முறிந்தது என்பதை திருப்புகளிலே அருணைநாதர் பாடியிருக்கிறார். ஆகவே விநாயகர் வணக்கம் அவசியம் என்றால் அது பொதுவான உணர்வு சார்ந்து சொல்லப்படுகிற செய்தி. அறிவு சார்ந்த செய்தி என்னவென்றால், அது இனி நாங்கள் படிக்க போறோம், முன்னமே நீங்கள் படித்தவர் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். தத்துவங்களுக்குள்ளே முதல் தத்துவமாக கருதப்படுவது நாதம், அடுத்தது விந்து. இந்த ரெண்டு தத்துவம் தான் தத்துவங்களிலே முதல் பதிகின்ற தத்துவங்கள், நாத தத்துவம் விந்து தத்துவம். இந்த நாத விந்து தத்துவங்களுடைய சேர்க்கை தான் பிரணவம் என்று சொல்லப்படுகிறது. இது கூட நான் முன்பு அங்க வகுப்பிலே அங்கங்கே சொல்லி இருப்பேன். நாதம் விந்து என்கின்ற ரெண்டு தத்துவமும் சேர்ந்த அமைப்பை தான் நாங்கள் பிரணவம் ஓங்காரம் என்று சொல்கிறோம். அந்த பிரணவனத்தினுடைய ரூபமாக இருக்கிறவன் விநாயக பெருமான். ஆகவே எந்த இந்த உலகியல் சார்ந்து நாங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் அந்த முதல் தத்துவங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய விநாயகனை வழிபட்டு செய்தால்தான் உயரும் என்ற நம்பிக்கையினால்தான் விநாயகரை வழிபட்டு தொடங்குவது என்ற முறைமையை உண்டாக்கினார். அந்த அதற்கு பல விளக்கங்கள் சொல்வார்கள். விநாயக ரூபத்தை வைத்துக்கொண்டு பல விளக்கங்கள் சொல்வார்கள். அவர் நுட்பமான பொருளுக்கு நுட்பமானவராகவும் எளிமையானவருக்கு எளிமையானவராகவும், நான் முன்பும் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன், இது பல இடங்களிலே திரும்ப திரும்பி சொல்ல வேண்டி வரப்போகிறது, முன்பும் சொல்லியிருக்கிறேன் என்று. என்னவென்றால் தத்துவ ரூபத்திலே மிக உயர்ந்தவராய் உயர்ந்த தத்துவத்தினுடைய உச்சியிலே இருக்கிறவர் விநாயகர். நாதம் விந்து, அதனுடைய சேர்க்கை உங்களுக்கு தெரியும். அந்த நாதத்துக்கு குறியீடு விந்துக்கு குறியீடு இது ரெண்டையும் சேர்த்தால் வருவதுதான் ஊனா, அந்த உகர ரூபம் தான் அவருடைய தும்பிக்கையிலே இருக்கிறதை இந்த அமைப்பெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். இது தத்துவ விளக்கம். ரொம்ப சாதாரணமாகவும் விநாயகர் இருப்பார் என்பதற்கு நான் சொல்வேன். உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர் பொருள் சடப்பொருள் என்று ரெண்டு பொருள் இருக்கிறது. உலக பொருள்களை ரெண்டாக பிரிக்கலாம், உயிர் பொருள் என்றும் சடப்பொருள் என்றும். உயிர் பொருளிலே பல வகை இருக்கிறது. அதிலே ஆறறிவிலே இருந்து குறைந்து கொண்டே வந்து கடைசியிலே ஓரறிவு பொருள் தான் தாவரம். இதிலே கூட இந்த ஓரறிவு பொருளிலே பொருளாகிய தாவரங்களிலேயும் தகுதி வேறுபாடு உண்டு. அதுல உயர்ந்த தாவரங்கள் தாழ்ந்த தாவரங்கள் என்று மனிதர்களுக்குள்ளே இருந்தது போல தாவரங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. தாவரங்களுக்குள்ளே மிக தாழ்ந்ததாக கருதப்படுவது புல்லு. அதனாலதான் புல்லின் தலை காண்பது அரிது என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப தாழ்மையான உயிர் கூட மழை இல்லாமல் வாழ முடியாது என்பது அவருடைய அபிப்பிராயமாக இருக்கும். அது போலத்தான் புல்லானாலும் புருஷன் என்கிறதும் அதுதான். அதாவது உள்ளுடன் ஒன்றுமே புல் என்பதற்கு அர்த்தம் உள்ளுக்கு ஒன்றும் இல்லாத ஒன்று வெறும் கோதாக இருப்பதை புல் என்பார்கள். அதனால்தான் மூங்கிலுக்கு புல் என்று பெயர். ஆகவே அறிவு பொருளுக்குள்ளே தாழ்ந்தது தாவரம், தாவரத்துக்குள்ளே தாழ்ந்தது புல்லு. அதுபோல சடப்பொருள்களுக்குள்ளே தாழ்ந்தது என்று கேட்டால் எத்தனையே சொன்னாலும் கடைசியிலே நாம் மலம் என்கிறோமே, மலம் தான் சடப்பொருளிலே ரொம்ப அருவறுக்கத்தக்க பொருளாக கருதுகிறோம். இப்ப என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ரொம்ப தத்துவத்தின் உச்சியிலே இருக்கிற விநாயக பெருமான் உலகியலை பார்த்த பொறுத்தரவிலே பசுவினுடைய மலத்தை ஒரு பிடி எடுத்து ஒரு புல்லை தூக்கி அதிலே குத்தினால் அவருடைய பிரசன்னம் நிகழும் என்கின்ற அளவுக்கு எளிமையானவராகவும் இருக்கிறார். அவ்வளவு உயரத்திலே, தத்துவ உயரத்திலே இருக்கிற விநாயக பெருமான் சாதாரண நிலையிலே ரொம்ப ஒண்ணு மற்ற தெய்வங்களை நாம் கொண்டு வர வேண்டுமானால் அல்லது அவனுடைய அருள் வர வேண்டுமானால் அதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ண வேண்டும். விநாயகரை கொண்டு வரதுக்கு, விநாயகர் சாநித்தியம் உருவாகுவதற்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. சாணத்தில் ஒரு பிடி, அது பசுவினுடைய மலம், அதிலே ஒரு அருகம் புல்லு, இதை குத்திவிட்டால் விநாயகப் பெருமான் உருவாகிவிடுகிறார். விநாயகப் பெருமானுடைய வழிபாடு தான் வழிபாட்டிலே மிக இலகுவானது என்று பெரியவர்கள் எழுதுகிறார்கள். காஞ்சி பெரியவர் அதை தெளிவாக எழுதுகிறார். வேறு எந்த சுவாமியை நாம் வைக்க வேண்டுமானாலும், அது எந்த திசையிலே வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், என்ன வடிவம் இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல நிபந்தனைகளை ஆகம நூல்கள் சொல்கின்றன. விநாயகருக்கு மட்டும் இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த திசையிலும் வைக்கலாம், எங்கும் வைக்கலாம், ஆலமரத்துக்கு கிளையும் வைக்கலாம். அதை வந்து நாய் நக்கி விட்டு போனால் ஒன்றும் குற்றம் இல்லை. விநாயகருக்கு, விநாயகர் வழிபாட்டுக்கு மட்டும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட விநாயகரை தொழுது வணங்கி ஒரு நூலை தொடங்க வேண்டும். நூல் அல்ல, எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய சமயத்தினுடைய ஒரு நம்பிக்கை. அதனாலே இந்த நூலை செய்ய புறப்படுகிற மனவாசகங்கடந்தவர் விநாயகருக்கு ஒரு காப்பு செய்கிறார். காப்பு என்றது காவல் என்று அர்த்தம். இந்த கோயில்களிலே காப்பு கட்டுவது என்று கட்டுவார்களே, அதாவது இறைவனை வாங்கி நம் கைக்கு கட்டுகிற காவல் நூல் ஒன்றைத்தான் காப்பு நூல் என்று சொல்லுகிறோம். இறைவனை வணங்கி விநாயகப் பெருமானை போற்றி இந்த நூலை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிற மனவாசகர் இந்த நூலுக்கு ஒரு விநாயக வணக்கம் செய்கிறார். முன்பு திருக்குறள் வகுப்பிலே இதையும் ஒன்றை சொல்லியிருக்கிறேன். இதை மெய்கண்ட தேவனும் செய்திருக்கிறார். மெய்கண்ட தேவன் என்றது சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூலாக கருதப்படுகிற சிவஞான போதத்துக்கு, சிவஞான போதத்தை தான் முதல் நூலாக எல்லாரும் கருதுவார்கள். அந்த முதல் நூல் செய்த சிவஞான போதத்தை முதல் நூல் செய்தவராகிய மெய்கண்ட தேவரை சிவபெருமானன்றே நினைப்பது வழக்கம். அவரை சிவன் என்றே கொள்வார்கள். இந்த நூலிலே கூட, இப்ப நாங்கள் படித்த போகிற நூலிலே கூட, வனவாசகம் கடந்த தேவருக்கு குருவாக இருக்கிறவர் மெய்கண்ட தேவர். மெய்கண்ட தேவரிடம் சில கேள்விகளை கேட்க போகிறார். அதுதான் இந்த நூலினுடைய அமைப்பு. தத்துவம் சார்ந்த கேள்விகளை கேட்க போகிறார் மனவாசகம் கடந்த தேவன். அப்படி கேட்கிற பொழுது குருவை சிவன் என்றே வைத்துக் கொண்டுதான் கேள்விகள் கேட்பான். இந்த இந்த நூல் அமைப்பிலேயே அது உங்களுக்கு படிக்கிற பொழுது தெரியும். சிவபெருமான் தான் மெய்கண்ட தேவர் என்று வைத்துக் கொண்டுதான் கேள்வி கேட்பான். அப்படிப்பட்ட மெய்கண்ட தேவர் தான் செய்த சிவஞான போதத்திற்கும் ஒரு விநாயகர் வணக்கம் பாடுகிறார். கல்லான் நிலன்மலை என்று தொடங்குகிற அந்த விநாயகர் வணக்கம். இதுக்கு உரையாசிரியர்களே சில பேர் அதுக்கு ஒரு கேள்வி எழுப்புவார்கள். என்ன கேள்வி என்று கேட்டால், சிவனுடைய ரூபமாகவே இருக்கக்கூடியவராகிய மெய்கண்டரும் விநாயகர் வணக்கம் பாடித்தான் இந்த நூலை தொடங்க வேண்டுமா? இதுதான் கேள்வி. அவரே கடவுள் ரூபமாக இருக்கிறவர், இவருக்கு ஏன் ஒரு கடவுள் வாழ்த்து இவர் ஏன் இசைக்கிறார், படிக்க வேண்டுமா? அது ரொம்ப நல்ல தமிழிலே ரொம்ப அற்புதமாக சொல்வார். அது முன்பு நாங்கள் வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன். இந்த உங்களுக்கு தெரியும் ஆன்ம நிலைகள், அதிலே சாக்கிரம், சொப்பனம், துரியம், சுருத்தி, துரியாதீதம் என்று அஞ்சு நிலைகள் சொல்லி இருக்கிறேன். அதுல கேள்வி எழுப்புவார் அந்த உரையாசிரியர், சாக்கிரத்தே அதீதத்தை அறிபவராகலின், அதீதம் என்பது துரியாதீதம், சாக்கிர நிலையிலே எங்களை போல நனவு நிலையிலேயே புரியாதீத நிலையை உணரக்கூடியவர், அதாவது இறைவனோடு ஒன்றிய நிலையை நனவு நிலையிலேயே பெறக்கூடியவர் மெய்கண்டதவர். அப்படிப்பட்டவர் ஏன் கடவுள் வாழ்த்து பாட வேண்டும் என்ற கேள்விக்கு அவர்கள் உரையாசிரியர்கள் சமாதானம் சொல்லுவார்கள். ரெண்டு காரணத்துக்காக அவர் பாடுகிறார். ஒன்று, மரபு பேணுவதற்காகவும். சில விஷயங்களிலே நமக்கு அறிவிருக்கிறது என்று மரபை உடைக்க முற்பட்டோமானால் அதனாலே பெரும் தீங்கு விளைவியும். மரபு என்பது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வருவது. எனக்கு ரொம்ப விளக்கம் வந்துவிட்டது, எனக்கு ரொம்ப ஆதம் வந்துவிட்டது, ஆகவே இந்த மரபை உடைக்கிறேன் என்று நான் உடைக்க தலைப்பட்டால் எல்லா பயலும் அவனவன் இஷ்டத்துக்கு மரபுகளை உடைப்பான். மரபு என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். ஆகவே உயர்ந்த விஷயமாக பல பல தலைமுறையாக பேணி வந்த விஷயத்தை தொடர்ந்து பேண வேண்டுமானால் அது தேவையில்லாத பெரியவர்களும் அதை பேணி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாரும் பேணுவாங்க. அது ரொம்ப முக்கியப்போ பல்லே இல்லாத தாத்தா பேரனுக்கு பல்லு மினுக்கி காட்டுவார். அவருக்கு பல்லே இல்லை, அவருக்கு மினுக்க வேண்டிய தேவையே இல்லை, ஆனாலும் பேரனுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக பல்லு விளக்க வேணும்ப்பா என்று கையை வச்சு மினுக்கிறார் அல்லவா. அது என்னவென்றால் அந்த மரபை பேணி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. இவர் பேணி பல்லு விளக்கினால்தான் பிள்ளை விளக்குவான், அதுக்காக பல்லில்லாத தாத்தாவும் விளக்குவான். அதுபோல கடவுள் வாழ்க்கையை செய்ய தேவையில்லாத மெய்கண்டவரும் மற்றவர்களுக்கு மரபு பேணி காட்ட வேண்டும் என்பதற்காக விநாயகர் வணக்கம் பாடினார் என்றும், அடுத்தது விநாயகர் வணக்கத்தினுடைய பெருமையை மாணாக்கருக்கு உணர்த்தற் பொருட்டும் பாடினார் என்றும் ரெண்டு சமாதானம் செய்வார்கள். ஆகவே மெய்கண்டரே விநாயகர் வணக்கம் பாடினார் என்றால் அவருடைய மாணவராகிய மனவாசகம் கடந்த தேவர் அதை பாடுவதிலே ஆச்சரியம் இல்லை. அவர் இந்த காப்பு செயலோடு இந்த நூலை தொடங்குகிறார். அதைத்தான் இப்போது முதல் பந்தியிலே கொடுத்தோம். திருப்பி ஒரு தரம் அந்த பந்தியை படித்துட்டு போங்க.
6: விநாயக வணக்கம். எடுத்துக்கொண்ட என் நூல் இடையூறு இன்று இனிது முடிதற் பொருட்டு முதலில் விநாயக பெருமானை வணங்கி நூலை தொடங்குகிறார் ஆசிரியர். ஐங்கரனை உள்ளத்தில்
5: மாணாக்கருக்கு உணர்த்தற் பொருட்டுன்றதை வச்சு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வந்து கேட்டால், எப்பவும் ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குகிறீர்களானால் இந்த பெரிய மனிதர்களே அதை செய்து தொடங்குகிறார்கள், கேள்வி கேட்கவே வேண்டாம், விநாயகரை கும்பிடாமல் ஒரு காரியத்தை தொடங்காதீர்கள். அது பத்து நூல்கள் படிப்பதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையிலுடைய எந்த காரியம் செய்வதாக ஒரு வீட்டிலே ஒரு ஒரு முதல் காரியம் செய்ய போகிறீர்கள் என்றால் விநாயகரை வணங்கி செய்வது என்பதை ஒரு மரபாக்கி கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துகிறார்.
6: வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தென்மதஞ்சே அந்தி நிற தந்தி மூக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
5: இந்த நூல் முழுவதுமே 54 பாடலோ ஏதோ வரும், எல்லாமே வெண்பா வடிவிலே எழுதப்பட்ட நூல்கள் இந்த பாடல்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். வெண்பா என்பது நம்முடைய தமிழ் பா வடிவிலே ஒன்று. சும்மா அது ரொம்ப கடுமையான வெண்பா புலவருக்கு வெண்பா புலி என்று ஔவையார் பாடியிருக்கிறார். அவ்வளவு கடுமையான பாடல் முறை, அதை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை. இதுல என்ன ஒரே இது என்றால் முதல் ரெண்டு வரி, பிறகு ஒரு கீட்டு என்ன கீட்டு சொல் ஒரு போட்டு சொல் ஒன்று இருக்கும் தனியே, பிறகு ரெண்டு வரி. மற்ற பாடல்களிலிருந்து இந்த பாடல் வித்தியாசப்படுகிற விதம் என்றால் இதிலே 4 வரிக்கும் எதிரை ஒரே ஒன்றா வரலாம். அப்படி இல்லாவிட்டால் 2 வரிக்கு ஒரு எதிரை அடுத்த 2 வரிக்கு ஒரு எதிரை சேர்த்து கொள்ளலாம். கோட்டு சொல் முதல் 2 வரியினுடைய அந்த தொடக்க எதிரையோடு பொருந்தி இருக்க வேண்டும். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாலும் கழுதேனும் பாகும் விருப்பும் இவை, பாலமுக்கு அடுத்தது பாருங்க நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். அதுக்கப்புறம் கோட்டு சொல் பாருங்க கோலம் கோலம் செய்யின்று வரும். துங்கக்கறிமுகத்து எதுகை மாறுகிறது, துங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு, அது துங்கத்துக்கேற்ற அடுத்த எதுகை வருது சங்க தமிழ் மூன்றும் தா. இதுதான் அடிப்படை. சும்மா மேலோட்டமாக வெண்பாவை பற்றி தெரிந்து கொள்வது அந்த பாவடிவிலே தான் இந்த நூல் முழுவதும் இயற்றப்பட்டிருக்கிறது. இப்ப அதைத்தான் இப்ப படித்தார். திருப்பி ஒரு தரம் படிப்போம்.
6: வன்மை தரும் நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தென்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
5: மேலோட்டமா பொருள் விளங்கி இருக்கும். இனி அவர் நூலின்படியே நாங்கள் பொருளை விளங்கிட்டு போவோம். நூலாசிரியர் அந்த படிப்படியா அழகா எழுதியிருக்கிறார். படியுங்க.
6: பதவுரை. வன்மை
5: உபநிடதங்களினுடைய இந்த சொல்ல ஒன்றை நீங்க பாட்டில் வர்ற இடத்த வன்மை தரம் ஆகம நூல் என்று இருக்கிறது. இந்த வன்மை என்றால் என்ன என்று இப்ப எழுத போகிறார்.
6: வன்மை உபநிடதங்களின் தெளிபொருள் ஆகிய வளத்தை,
5: அதாவது வன்மை என்று சொன்ன அந்த என்றால் வளம் வளம் வளர்த்தி சொல்லுறார் என்றால் உபநிடதங்களின் தெளிந்த பொருளை எடுத்து சொல்ல போகிறார். அதைத்தான் வன்மை என்று சொல்லுகிறார்.
6: சொல்லுகின்ற
5: ஒவ்வொரு சொல்லா பொருள் எழுதுகிறார். அதான் பதவுரை என்கிறது. வன்மை என்றால் என்ன? உபநிடதங்களின் தெளிபொருள் ஆகிய வளத்தை தரும் விளக்கி சொல்லுகின்ற
6: ஆகம நூல் சிவாகம நூல்களில்
5: நம்முடைய சைவத்துக்கு, அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சைவத்துக்கு முதல் நூல் வேதம்தான், சிறப்பு நூல் ஆகமம். இந்த ரெண்டு நூலையும் சிவனே இயற்றினார் என்று நம்முடைய சைவம் சொல்கிறது. ஆகம நூல் எல்லா சமயத்துக்கும் உண்டு. சைவத்துக்கு ஆகமம் உண்டு, வைஷ்ணவத்துக்கு ஆகமம் உண்டு, சாக்த ஆகமம் உண்டு. சைவத்துக்கு உரிய ஆகமம் என்று சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை சிவாகமங்கள் என்று சொல்வார். இந்த சிவாகம நூல் தான் சைவ சமயத்தினுடைய கிரியைக்கும் ஞானத்துக்கும் விளக்கம் சொல்லுகிற நூல். சைவ சமயத்தை பொறுத்தளவிலே ஒரு கோயில் எப்படி கட்ட வேண்டும், அந்த கோயில் விக்கிரகங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும், எங்கெங்கே என்னென்ன மந்திரம் சொல்ல வேண்டும், எந்தெந்த காலத்திலே என்னென்ன பூசை செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் ஆகம நூல்களிலே தான் இருக்கின்றன. அது ஆகமம் தான் எங்களுக்கு பிரமாண நூல். அதுபோல ஆகமம் சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நாலு பகுதியையும் விளக்கும். அந்த ஞான நாடு பகுதியிலே பின்பகுதிக்கு வருகிற பொழுது, ஞானப்பகுதிக்கு வருகிற பொழுது, அதுதான் அந்த ஆகமத்திலே வருகிற ஞானப்பகுதி தான் நம்முடைய தத்துவ நூல்களுக்கெல்லாம் மூல நூலாகவும் இருக்கும். ஆகவே சிவாகமங்களை பின்பற்றித்தான் தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன என்கின்ற உண்மையை விளங்குவதற்காகத்தான் இந்த வார்த்தையை போடுகிறார்.
6: ஆகம நூல் சிவாகம நூல்களில் வைத்த உணர்த்தப்பட்ட பொருள் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் உண்மை இயல்புகளை அவ்வாகமங்களின் கருத்திற்கு சிறிதும் மாறுபடாத வகையில் விளக்கி கூறுகின்ற உண்மை விளக்கம், உண்மை விளக்கம் என்னும் பெயரை உடைய இச்சாத்திர நூலை உரை செய்ய யாம் உரைத்தற்கு திண்மதம் சேர் அழுத்தமான மதநீர் ஒழுகும் கன்னங்களையும் அந்திநிற செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியையும் கொண்ட தந்தி முக யானை முகமும் தொந்தி வயிற்று பருத்த திருவயிரும் ஐங்கரனை ஐந்து திருக்கைகளும் உடையவராகிய விநாயகர் கடவுளை வந்தமர எமது அறிவில் உள்ள அஞ்ஞானம் ஆகிய தடை நீங்கும்படி புந்தியுள் வைப்பாம், உள்ளத்துள் வைத்து தியானிப்போம்.
5: அதாவது ஆகமங்களில் சொல்லப்படுகிற முறைமை கொஞ்சம் கூட வலுவாமல் இந்த இதிலே பதிவ சுபாசத்தை பற்றி சொல்ல போகிறார். இந்த ஆகமத்திலே இருந்து வலுவாமல் சொல்லுகிறபடியால்தான் இதற்கு உண்மை விளக்கம் என்று பெயர் வருகிறது. அந்த ஆகம நூல்கள் சொன்ன அடிப்படையிலே இந்த பதிவ சுபாசம் பற்றி சொல்ல போகிற இந்த நூல் சிறக்கும்படியாக அமைவதற்காக விநாயகர் பெருமானை வணங்குகிறேன். அதிலே தந்தி முகம் என்பது விநாயகரை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. தந்தங்களை உடைய முகம் என்று இதற்கு பொருள் சொல்வார்கள். தந்தி முகம் என்று என் பெயர் வந்தது என்றால் தந்தங்களை உடைய முகம் கொண்டவர் விநாயகர் பெருமான். அந்த அவருடைய தனி அடையாளம். அதனாலே தந்தி முகம், தொந்தி வயிறு, பெரிய வயிறை உடையவர். அந்த விநாயக பெருமானை வணங்கி இந்த நூலை தொடங்குகிறேன் என்று தொடங்குகிறார். இனித்தான் நாங்கள் பொழிப்புரை படிக்கப் போகிறோம்.
6: உபநிடதங்களின் தெளிபொருளை விளக்குவன சிவாகமங்கள். அச்சிவாகம நூல்களில் உணர்த்தப்படும் பொருள்கள் பதி பசு பாசம் என்பன. அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும். இந்நூலை யாம் செய்வதற்கு விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம். அவர் செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியினை உடையவர், மதம் பொழியும் ஆனைமுகம் கொண்டவர், பருத்த திருவயிற்றினை உடையவர், ஐந்து திருக்கைகளோடு விளங்குபவர், இத்தகைய வடிவினராக நினைத்தற்கு உரியவர் அவர்.
5: பாருங்க, இந்த உரையாசிரியருடைய கட்டித்தனம் இதுதான். இத்தகைய வடிவினர் இவர் இல்லை, இத்தகைய வடிவு உடையவராக நினைத்தற்கு உரியவர் அவர். இத்தகைய வடிவினர் என்றால் இதுதான் அவருடைய வடிவம் என்று வரையறுக்கப்பட்டுவிடும். கடவுளுக்கு அப்படி நாம வரையறுக்க முடியாது. இப்படி ஒரு ரூபத்திலே நீ இவரை வழிபட்டுக்கொள் என்பதுதான் இந்த உரையாசிரியர் எழுதியினுடைய குறிப்பு. அது அந்த

செம்மை நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்ல வர்ற பொருள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சிவப்பு நிறமானவர் அந்தி நிறம் என்றுதான் சொல்லப்படுகிறது, செம்மை நிறமானவர் என்று. ஔவையாருடைய விநாயகர் அகவலிலே நீல நிறம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா கருமை நிறம் என்று சொல்லப்படுது. நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனியம் என்று ஔவையார் சொல்லுவார். ஆகவே இங்கே அங்கே ஔவையார் சொன்னது சரியா இவர் சொன்னது சரியா என்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணக்கூடாது. அது அவருடைய வழிபாட்டு கேட்ட தரிசனம், இது இவருடைய வழிபாட்டு கேட்ட தரிசனம். இந்த அடிப்படையிலே தரிசனம் பண்ணி பழகிக்கொள் என்று சொல்லுகிறார். மூன்று விஷயத்தை பற்றித்தான் நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாம் சொல்ல போகின்றன. ஒரு சின்ன அடிப்படை மட்டும் சொல்லி இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். என்னவென்று கேட்டால், நான் அதுக்கு மிச்ச விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே கொஞ்சம் நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். பதி, பசு, பாசம், அதை முப்பொருள் உண்மை என்று நம்முடைய சித்தாந்தம் பேசும். அதாவது என்றைக்கும் உள்ள பொருள், அதைத்தான் உள்பொருள் என்று சொல்லுகிற தகுதி உள்ளது. அதாவது உள்பொருள் என்றால், இப்ப இந்த டெலிபோன் இருக்கிறது, இது இப்போதைக்கு உள்பொருள், இது இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இல்பொருளாக மாறிவிடும். இந்த பொருள் எக்காலத்தும் மாற்றமடையாது, எப்போதும் எக்காலத்தும் இருக்கிறதோ அதுதான் உள்பொருள். அப்படி என்ன பொருள் இருக்கிறது என்று தம்முடைய ஞான பார்வையினாலே தேடிய பொழுதுதான் நம் ஞானிகளுக்கு தெரிந்தது, மூன்று பொருள் எப்பொழுதும் உள்ள பொருள். உள்பொருள் என்ற அந்த வார்த்தைக்கு நாம் அடையக்கூடிய இன்னொரு விளக்கம் என்னவென்று கேட்டால், அது தோற்றி இருக்க கூடாது. ஏனென்றால் தோற்றம் ஒரு பொருளுக்கு இருந்தால் அந்த பொருளுக்கு கட்டாயம் என்றோ ஒரு நாள் முடிவிருக்கும். இது இது நம்முடைய தத்துவங்களிலே சொல்லப்படுகிற சில அடிப்படை உண்மைகள். தோற்றம் ஒரு பொருளுக்கு இருந்தால் அந்த பொருளுக்கான முடிவு இருக்கும். ஆகவே உள்பொருள் என்று ஒரு பொருளை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் அந்த பொருளுக்கு தோற்றம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப அவசியம், தோற்றம் இல்லாத பொருளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொருள் என்ன என்கிற பொழுதுதான் அவர்கள் மூன்று பொருளை கண்டார்கள். ஒன்று பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். பதி என்பது கடவுள், அது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் மேலோட்டமாக படிக்கிற படிப்புகள். அதுக்குள்ளே இருக்கிற பசு என்பது உயிர், பாசம் என்பது அதை பற்றி இருக்கக்கூடிய மலம். இதுதான் இது மூன்றும். இந்த பெயர் ஏன் வந்தது என்றால், பதி என்றால் தலைவன், அவனை தலைவன் என்றால் யார் என்றால் அவனை யாரும் நிர்வகிக்க கூடாது, அவன் தான் தலைவன். இப்போது தலைவர்கள் எல்லாரையும் பல பேர் நிர்வகிக்கிறார்கள், அப்படி இல்லாமல் ஒரு தலைவன் என்றால் அவனை யாரும் நிர்வகிக்க கூடாது, அவன் தான் எல்லாரையும் நிர்வகிக்க வேண்டும். அதனாலே தான் பதி என்று அவனுக்கு பெயர் வந்தது. அடுத்தது பசு. பசு என்று ஆன்மாவுக்கு பெயர் வைத்தார்கள், உயிருக்கு பெயர் வைத்தார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், கட்டுப்பட்டது. பசு மாட்டை கட்டி வைக்கிறோம் அல்லவா, அதுபோல ஆன்மா கட்டுப்பட்டது என்பதை சொல்வதற்காகத்தான் அதுக்கு பசு என்று பெயர் வைத்தது. எதனாலே கட்டுப்பட்டது என்று பெயர் கேள்வி கேட்கிற பொழுது, ஏதோ ஒன்று வேணும் இல்ல, கட்டுப்பட்டது என்றால் எதனாலோ ஒன்றாலே கட்டுப்பட்டது என்றால் இந்த பாசத்தினாலே கட்டுப்பட்டது. பாசம் என்ற சொல்லுக்கே தமிழிலே கயிறு என்று அர்த்தம். ஓ, ஒன்று தலைவன், அடுத்தது உயிர், அந்த உயிரை கட்டி வைத்திருக்கக்கூடிய கயிறு. இந்த மூன்று பொருளும் உள்பொருள்கள். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதுல ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உயிரை படைத்தது கடவுளா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். உயிர் என்றைக்கும் உள்ள பொருள் தான். அப்ப நம்மை படைக்கவில்லையா கடவுள் என்றால், படைத்தார். எப்படி படைத்தார் என்றால், இந்த உடம்போடு உயிரை பொருத்தி தந்து படைத்தல் தான் இறைவன் செய்ததை தவிர, உயிர் என்ற ஒன்று இறைவன் படைக்கவில்லை. படைத்தால் அந்த உயிர் இல்லாமல் போய்விடும், படைத்த எல்லாம் அழியும், அதை உள்பொருள் என்று சொல்ல முடியாது. ஆகவே நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லும் என்றால், கடவுள் எப்படி என்றைக்கும் உள்ளவரோ அதுபோல உயிரும் என்றைக்கும் உள்ளது, மலமும் என்று என்றைக்கும் உள்ளது. இந்த மூன்றுக்குமான ஒரு தொடர்பு சொல்வார்கள், வியாபகம், வியாப்பியம், வியாப்தி என்று மூன்று பிரயோகங்கள் சொல்வார்கள். இதை கொஞ்சம் அது கொஞ்சம் விளங்க வேண்டியது. உள் நூலில் நாங்கள் படிக்க போகிறோம். வியாபகம் என்ற ஒரு சொல், அடுத்தது வியாப்தியம் என்ற ஒரு சொல், அடுத்தது வியாப்தி என்ற ஒரு சொல், மூன்று சொல். வியாபகம் என்றால் எங்கும் நிறைந்தது என்று அர்த்தம். வியாபகம், இதற்கு அவர்கள் பொதுவாக சித்தாந்திகள் சொல்லுகிற உவமை எப்படி இருக்கும் என்றால், கடலை எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள். கடல், இந்த கடல்லே கடல் வெளி என்று

0: இருக்கிறதல்லவா? அதாவது கடல், கடல் என்றால் நாங்கள் எதை சொல்லுகிறோம்? நாம கடல் தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்தை சொல்லுகிறோம். இந்த தண்ணீரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதல்லவா? ஸ்பேஸ் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா? ஸ்பேஸ் என்றது ஆகாயம். அதையே அதே சொல்லைத்தான் சித்தாந்திகள் பயன்படுத்துவார்கள், கடல் ஆகாயம் என்று சொல்வார்கள். கடலை தாங்கி இருக்கிற நிலத்துக்கு கடலாகாயம், அதாவது ஸ்பேஸ், கடலை தாங்கி இருக்கிற நிலம், அதற்குள்ளே இருக்கிற தண்ணீர், அதற்குள்ளே இருக்கிற தண்ணீர், அந்த தண்ணிக்குள்ளே கரைந்திருக்கக்கூடிய உப்பு. இந்த மூன்று விஷயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த கடலாகாயம் என்று சொல்லப்படுகிற வெளிக்கு யாபகம் என்று பெயர், அதற்குள்ளே இருக்கிற தண்ணிக்கு இலாப்பியம் என்று பெயர், அதுக்குள்ளே கரைந்திருக்கக்கூடிய உப்புக்கு யாப்தி என்று பெயர். இந்த மூன்றையும் புரிந்து கொண்டால் சரி. இதுல என்னவென்று கேட்டால், கடலாகாயத்துக்குள்ளே தண்ணீர், கடலாகிய தண்ணீர் நிற்கிறது, இந்த தண்ணீருக்குள்ளே இந்த உப்பு கரைந்திருக்கிறது. இதுல என்ன விஷயம் என்றால், ஆகாயம் இல்லாமல் தண்ணீர் நிற்காது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடலாகாயம் இல்லாமல் தண்ணீர் நிற்காது, வெளியொன்று ஒன்று இருந்தால் தானே அதுக்குள்ளே தண்ணீர் நிற்கு, கடலாக காட்சி தரும். ஆகவே அந்த வெளிக்குள்ளே தண்ணீர் நிற்கிறது, தண்ணீருக்குள்ளே உப்பு இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், தண்ணீரை பற்றி இருக்கக்கூடிய உப்பு அந்த வெளியை பற்ற முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது கடலாகாயம் என்ற அந்த கடல் வெளி இருக்கிறதே, அதற்குள்ளே தண்ணீர், தண்ணீருக்குள்ளே உப்பு, உப்பு தண்ணீரை பற்ற, அந்த தண்ணீருக்கு அந்த வெளிக்குள்ளே நின்றாலும் அந்த உப்பினாலே அந்த வெளியை பற்ற முடியாது. இதுதான் அந்த மூன்று, இந்த வியாபகம், வியாப்தியம், வியாப்தி என்கின்ற நிலைதான் இந்த இறைவன், உயிர், நலம் என்ற மூன்றுக்குமான தொடர்பு. இறைவன் என்ற அந்த ஒன்றுக்குள்ளேதான் ஆன்மா பொருந்தி நிற்கிறது. அந்த ஆன்மாவை மலங்கள் பற்றி நிற்கின்றன. இந்த மலங்கள் பற்றி இருக்கும் வரைக்கும் ஆன்மாவாலே இறைவனை உணர முடியாது. என்றைக்கு அதை விட்டு விடுபடுகிறதோ அன்றைக்கு அது இறை நிலை உற்று இறையோடு இரண்டர கலக்கும். அந்த முறைமையை சொல்ல போவதுதான் இந்த சித்தாந்த படிப்பு. எப்படி இது கலந்து நிற்கிறது, பிறகு எப்படி இதுல இருந்து விடுபடும், விடுபடுவதற்கு இறைவன் என்ன உபகாரம் செய்திருக்கிறான், அந்த உபகாரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி விட வேண்டும் என்று அடிப்படையிலே பகுதி பகுதியாக சொல்ல போகிறார்கள். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்துவோம். அதாவது நான் சொன்னவற்றை ஒரு அடிப்படையிலே தொகுத்து சொல்லுகிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவிலே நல்ல சமயம் பக்தி மார்க்கத்தையும் அறிவு மார்க்கத்தையும் சொல்ல வேண்டும். சைவ சமயம் பக்தி மார்க்கத்தையும் சொல்லி இருக்கிறது, அறிவு மார்க்கத்தையும் சொல்லி இருக்கிறது. பக்தி மார்க்கத்துக்கு தோத்திரம் என்றும் அறிவு மார்க்கத்துக்கு சாத்திரம் என்றும் பெயர். இந்த இரண்டு மார்க்கம் இருந்தாலும் இந்த இரண்டு மார்க்கத்துக்குள்ளே ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த முரண்பாடு இல்லாத தன்மையை நம்முடைய அந்த சாத்திர தோத்திர நூல்கள் காட்டுகின்றன. சாத்திர நூலினுடைய கடைசி நூல், கடைசி எல்லையிலே தோத்திர நூலினுடைய அடிப்படையை சொல்லுகிறார், பக்தியை சொல்லுகிறார். தோத்திர நூலினுடைய உயர்வான பகுதியிலே சாத்திரத்தினுடைய அடிப்படையிலே சொல்லுகிறார். ஆகவே தோத்திரம் சாத்திரம் ரெண்டும் வேறுபட்டவை அல்ல. ஏன் இப்படி ரெண்டு பாதை தேவை என்றால், இயற்கை அமைப்பிலே மனிதர்களுக்குள்ளே பேதம் இருக்கிறது. உணர்வு சார்ந்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் என்று பேதம் இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினாலே உணர்வு சார்ந்தவர்களுக்கும் வழிபாட்டு முறை வேண்டும், அறிவு சார்ந்தவர்களுக்கும் வழிபாட்டு முறை வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த ரெண்டு முறையை வைத்தார்கள். தோத்திரத்திலே அடிப்படையாக 12 திருமுறைகளை எடுத்துக்கொள்வார்கள், சாத்திரத்திலே 14 நூல்களை எடுத்துக்கொள்கிறார்கள். 14 நூல்களிலே மூல நூலாக கருதப்படுவது, ரெண்டு நூல்கள் சிவஞான போதத்துக்கு முன்னே வந்து விடுகின்றன. சிவஞான போதம் வருவதற்கு முன்னமே ரெண்டு நூல்கள் வந்து விடுகின்றன. ஆனாலும் சிவஞான போதத்தை தான் சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூலாக கொள்வார்கள். அதிலே அவர் ஒரு நூல் செய்கிறார், அவருக்கு முன்பு ரெண்டு நூல் செய்கிறார்கள். அருணந்தி சிவாச்சாரியார் ரெண்டு நூல் செய்கிறார். பிறகு வனவாசம் கடந்த தேவர் ஒரு நூல் செய்கிறார். கடைசியாக உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல் செய்கிறார். எல்லாம் சேர்ந்து 14 நூலாக மாறுகின்றன. இதுதான் சைவ சித்தாந்த நூல்களுடைய வரிசை. இந்த 14 நூலிலே முதல் நூலாக என்று சொல்வது படிப்பதற்கு உரிய முதல் நூலாக கருதப்படுவது இந்த உண்மை விளக்கம். இதை மனவாசகம் கடந்த தேவர் செய்கிறார். வெண்பாய் என்ற யாப்புக்கு ஊடாக இந்த கவிதைகளை எழுப்பி அதற்குள்ளே விஷயத்தை சொல்லுகிறார். அந்த வெண்பாய் யாப்பின் ஊடாக சொல்லப்படுகிற இந்த நூலினுடைய முதல் பாடலிலே ஆகமத்தினுடைய உண்மை கருத்துகள், சிவாகமம் அது அப்படி சொல்லுகிற பொழுது சிவாகமம் என்று சொல்ல வேண்டும் என்றால் மற்ற மதங்களுக்கும் ஆகமங்கள் உண்டு என்றபடியால் சிவாகமத்தினுடைய அடிப்படையை மாறுபாடு இல்லாமல் வெளிப்பட சொல்லுகிற நூல் என்றபடியால் இதற்கு உண்மை விளக்கம் என்று பெயர் வருகிறது. அந்த உண்மை விளக்கத்தை செய்வதற்காக விநாயக பெருமான் தந்தம் கொண்ட முகங்களை உடையவரும் குந்தி வயருடையவரும் செந்நிறம் கொண்டவருமான விநாயக பெருமானை தீயிலே இருத்தி நூலை தொடங்குவோம் என்று இந்த நூலை தொடங்குகிறார். இந்த நூல் சொல்லப்பட போ நூலிலே சொல்லப்பட போகிற விஷயம் பதி, பசு, பாசம், முப்பொருள். இந்த முப்பொருளும் என்றும் உள்ளவை. இந்த முப்பொருளுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன என்றால் வியாபகம், வியாபியம், வியாப்தி என்ற தொடர்பு. எப்படி கடல் வழிக்குள்ளே கடல் நீரும் கடல் நீருக்குள்ளே உப்பும் கலந்திருக்குமோ அதுபோல இறைக்குள்ளே உயிர் பொதிந்து நிற்கும், உயிருக்குள்ளே ஆண் மலங்கள் பொதிந்து நிற்கும். கடலுக்குள்ளே நீர் நின்றாலும் நீரை பற்றிய உப்பு கடல் வழியை பற்றாது என்பது போல கடல் இறைக்குள்ளே ஆன்மாக்கள் வாழ்ந்தாலும் ஆன்மாவை பற்றிய மலங்கள் இறைவனை பற்றாது என்பது மேலோட்டமான இம்முப்பொருளுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு பற்றிய செய்தி. இனி இந்த மூன்றை பற்றிய விவரங்களையும் தனித்தனியே விளக்கமாக சொல்லப் போகிறார். அடுத்த வகுப்பிலிருந்து அந்த பாடல்களை நாங்கள் படிப்போம்.
1: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு விநாயகர் அட்டகம் ஓர் அறிமுகம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள்.
4: நமச்சிவாய குரு. அந்த தலத்திலே நமச்சிவாய மூர்த்திகள் என்பவர் தமது குரு சிவப்பிரகாசர், நீ இங்கிருந்து நான் உனக்கு தந்த சிவஞான போதத்தை வருகின்ற பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்து எல்லைகிரி சென்றுவிட்டார். குரு சொல்லை மீற முடியாமல் அங்கேயே இருந்து சிவஞான போதத்தை வரும் அன்பர்களுக்கெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மரபுதான் இப்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது பீடத்தில் எழுந்திருக்கின்றவர் 24வது ஆதியன மரபை சேர்ந்தவர். அந்த நமச்சிவாய குரு அவருடைய மரபு சிறக்க நமச்சிவாய குரு யாருன்னு பார்க்கணும். எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறதுனால தெரிஞ்சிருப்பீங்க. குறிப்பா சொல்றேன், சந்தான குருவர் 4 பேர், அகச்சந்தானம் வேற, புறச்சந்தானம் 4 பேர், மெய்கண்டார் அவர் தான் முதல்ல. மெய்கண்டாரின் மாணவர் அதனு படிக்கிறீங்க 20 அருள்நந்தி சிவம். அவர் எப்படிப்பட்டவர்னு வரலாற்று சொன்னார். சிவஞான போதத்த மெய்கண்டநாதர் பிறப்பதற்கே ஒரு கால் வழிகாட்டியவராக இருந்தவர் அவர். அவர் தான் இவருக்கு மாணவர். ஆக சிவஞான போதத்தை நேரடியாக பாடம் கேட்டவர். அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அவர் எந்த நூலும் எழுதவில்லை. அவருடைய மாணவர் உமாவதி சிவம். இந்த 4 பேர் சந்தானம். அந்த உமாவதி சிவத்தினுடைய மாணவர் அருள் நமச்சிவாயர். அவருடைய மாணவர் சித்தர் சிவப்பிரகாசர். அவருடைய மாணவர் தான் இந்த நமச்சிவாயர், திருவாவுடைய நமச்சிவாயர். ரொம்ப பக்கம். ஆக சிவஞான போதத்தை மெய்கண்டாரிடம் பாடங்கெட்ட, அருள்நந்தி சிவத்திடம் பாடங்கெட்ட, மறைஞான சிவத்திடம் பாடங்கெட்ட உமாவதி சிவம். அந்த உமாவதி சிவத்தினுடைய மாணவரின் மாணவரின் மாணவர் யாரு? திருவாவுடைய ஆதீனம். அதனால சைவ உலகத்துக்கு ஆதீனம்னா திருவாவுடைய ஆதீனம் தான். அவங்க சொல்வதுதான் நமக்கு வேதம். அவர்கள் தான் நமக்கு குருமார். அவர்கள் செல்கின்ற மரபைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். 1000 குருமார்கள் இருக்கலாம். இறைவன் ஆன்மாக்கள் பலவாயிருப்பதனால அவர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப பல நெறிகளும் பல குருமரம் அமையலாம். ஆனால் இந்த நெறிக்கு வந்துவிட்ட நமக்கு திருவாவுடைய ராஜ்யனந்தம் சைவ மரபிலே வந்த முதல் குருவிடம். அதை அடுத்து வந்த அதே மரபில் ரெண்டு தலைமை தள்ளி வருவது தர்மராஜனம். இந்த இரண்டு தான் சைவ மடங்கள். இவைதான் நமக்கு குருமார்கள். மற்றவையெல்லாம் அந்தந்த நெருக்கியுரியவர், நம் நெருக்கியுரியவர் வைத்துக் கொள்ளுங்க. எனவே நமச்சிவாயர் எப்படி தெரியும், உமாவதி சிவத்தினுடைய மாணவர் அருள்நமச்சிவாயர், அவருடைய மாணவர் சித்த சிவபராசர். அந்த சித்த சிவபராசர இவருக்கு நீ இங்கேயே அமர்ந்து வருவோருக்கு ஞானத்தை உயர்த்து கொண்டிருக்க அங்கேயே அமர்ந்து சொல்கிறார். அந்த நமச்சிவாய குரு மரபு தொடர்ந்து வருகிறது. அதுவும் சாதாரண வரல, சிறக்க இந்த மரபு சிறப்பாக தழைத்து ஓங்க வேண்டும் காலங்காலமாக என்று வாழ்த்தினார் ஒருவர். யாருன்னா சிவஞான முனிவர். நமச்சிவாய குரு மரபு நாளும் தழைத்து ஓங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். அவ்வாறு சிறக்க வாழ்த்தும் சிவஞான முனிவர். அங்கு சிறக்குங்கிற ஒரு வார்த்தை போட்டு பாருங்க, வாழ்த்தியன்னு போட்டா போதும், சிறக்க வாழ்த்தும். சிவஞான முனிவர் 10வது பட்டத்தில் இருந்த வேலப்பதேசியர் எடுத்து ஞானம் பெற்றவராகினாலே இப்படிப்பட்ட ஞான செல்வத்தை தெரிகின்ற குருமார்கள் இந்த பீடத்திலே தொடர்ந்து இந்த மரபு தலைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அவருக்கு ஒரு துதி பாடினார். உங்க புத்தகத்தில் பின் அட்டையில குரு மரபு வாழ்த்து இருக்குது, அது கொஞ்சம் பாருங்க. கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய், வெண்ணெய் திருவெண்ணெய்நல்லூர் மேகண்டான். கையிலாய பரம்பரையில் உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் நந்திக்கு சொன்னார் சிவஞான போதம், நந்தி தேவர் சனற்குமாரருக்கு சொன்னார், சனற்குமாரர் சத்தியஞான தரிசனிக்கு சொன்னார், சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவர் சொன்னார். அந்த பரஞ்சோதி முனிவர் தான் வான் வழியாக தந்து செய்ய வருகின்ற போது பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய மெகண்டாக சொன்னார். அந்த நாலு பேரும் அகச்சந்தானம். அப்படி கையிலாய மரபு அந்த பரம்பரையில் வந்த சிவஞான போதம், அந்த சிவஞான போத நெறியை காட்டுகின்ற திருவண்ணூரில் இருந்த மெய்கண்டான், அந்த மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி அந்த மரபிலே வந்தவர் நமச்சிவாயர். குயிலாரும் பொழில் திருவாவட துறைவாள் குருநமச்சிவாய தேவன், குருநமச்சிவாய தேவன் மெய்கண்டார் வழியிலே வந்தவர். அவர் அமைத்துதான் திருவாவடுதுறை ஆதீனம். அந்த செயலாதி மரபு இருக்கின்றதே, அந்த திருமரபு நெடூழி தலைக, இதுதான் சிவஞான முனிவர் வாழ்த்தின வாழ்த்து. தனக்கு கிடைத்த இந்த ஞானம் காலங்காலமாக இந்த மண்ணிலே தழைத்து தொடர வேண்டும் என்பதனால ஊழி, ஊழி என நெடுங்காலம், சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாரபகையும் கலியுகம், ஒவ்வொன்றுக்கும் 72,000 ஆண்டு லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும். நான்கு சேர்ந்த ஒரு ஊழி. பேரூழி காலத்திலே உலகம் அழியும். அந்த ஊழிக்காலம் எல்லாம் இந்த தலம் தலைக்கணும். நெடூழி ஊழிக்காலம் நீண்டு கொண்டே போகும். நீண்டு கொண்டு போகிற வரைக்கும் தழைக, தழைகிற சொல்ல பார்க்கணும், தழைத்தல். பயிர் பச்சைலாம் நல்லா தழைச்சி வளருதுன்னு சொல்லுவோம். தழைக்கும் போது வித்து முளைத்து வந்து ஆசையாக பார்ப்போம், நாம் வச்ச வித்து முளைக்குத ஒரு ஆனந்தம். அது துளிர்க்கும் பார்ப்போம், கொஞ்சம் வரும், ரெண்டு கிளை வரும், ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். கிளையில துளிர்க்கும், துளித்தது பின் தலையா வரும், அது கிளைக்கும் துளிர்க்கும் தலையா வரும், அதன் பிறகு அரும்பும். ஆக அரும்பு வந்துட்டு இருப்போம், அரும்பு மலரும், அதன் பிறகு அவற்றிலே சில காய்க்கும், கனியாகும், வித்தாகும், வெடிக்கும், வித்தாகும். இப்படி படிப்படிய ஒவ்வொரு ஸ்டெப்பா தழைத்து போகுது, நல்ல பசுமையா தழைச்சு களைத்து நிக்கும்னு சொல்லுவோம். அப்படி இந்த திருமரபு திளைக்க வேண்டும். இங்கிருந்து பல முனிவர்கள் செல்ல வேண்டும், பல இடங்களில் கலைமடங்களை அமைக்க வேண்டும், தத்துவங்களை சொல்லணும். அப்படி தழைக, தழைத்து இந்த மடம் விரிய வேண்டும் ஆசைப்பட்டார். எப்படி நெடுவுளி தழைக, இந்த வார்த்தை பார்க்கணும். இது எப்படி வாழ்த்துகிறார், இந்த மடம் எப்படியெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று நல்லா தழைத்து திறக்க வேண்டும். ஊழிக்காலம் வரைக்கும் நெடுவுளி தழைக. ஆசதீர நம்ம கூட சொல்லி பார்க்கறது அந்த வார்த்தை சொல்லலாம், நெடூழி தழைக. எவ்வளவு தூரம் மனது அந்த வார்த்தையை, அதான் சிறக்க வாழ்த்தும். அந்த வார்த்தை எவ்வளவு ஆசைப்பட்டு வாழ்த்தியிருந்த அந்த சொல் போட்டு சிறக்க வாழ்த்தும். அதான் ஆசிரியர் சொல்கிறார், சீரோங்கு திருத்துறைசே நமச்சிவாய குரு மரபு சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தியவர் யாரு, சிவஞான முனிவர். இந்த பாட்டை மனதில் வைத்து ஆசிரியர் பாடுறார், நெடூழி தழைக என்று வாழ்த்தும் சிவஞான முனிவர். அந்த சிவஞான முனிவருக்கு ஒரு அடைமொழி போடுகிறார். வீரோங்கு சிவஞான முனிவர். வீரு என்ற சொல்லுக்கு பிறர் யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு. ஒரு சபையிலே அரசன் வீற்றிருந்தான் என்று சொல்வாங்க. வீற்றிருந்தான்னா அந்த சபையில் இருக்கிற யாருக்கும் இல்லாத பெருஞ்சிறப்பு மன்னனுக்கு தான். எல்லா அதிகாரங்களும் அவனுக்கு, நாட்டின் செல்வமெல்லாம் அவனுக்கு. அவன் சொல்வழி கேட்க 1000 மக்கள். அவன் விதித்ததே சட்டம், அவன் சொன்னதே தீர்ப்பு. யாருக்கும் இல்லாத பெருமை அதான் வீறு. பிறருக்கு இல்லாத ஏற்றத்தோடு இருப்பதை வீறு என்பார்கள். அந்த வீறு சிவஞான முனிவருக்கு. வீறு ஓங்கு சிவஞான முனிவர், வீறு மேலும் மேலும் பெருகுகின்ற சிவஞான முனிவர். அப்படி என்ன வீறு? அவர் காலம் வரை இருந்த புலவர்களின், சித்தாந்திகளின், முனிவர்களின் தன்மையோடு இருந்த புலவர்களை ஒப்பிட்டு பார்த்தா அவருடைய பெருமை தெரியும். அவர் வடமொழி தென்மொழி ஆகிய இரண்டிலேயும் நிலைகண்டு உணர்ந்தவர். வடநூர் கடலும் தென்தமிழ் கடலும் நிலைகண்டு உணர்ந்தவர். அவர் தர்க்கம் பயின்றவர், வேத ஆகமங்களையெல்லாம் கற்று தெளிந்தவர், இலக்கணங்கள் இலக்கியங்கள் முழுமையாக புரிந்தவர், உரை எழுதியவர், சிற்றிலக்கியம் பாடியவர், இலக்கியம் பாடியவர், திறனாய்வு செய்தவர், வடமொழியை பெயர்த்தவர். இவ்வாறு அவர் காலகட்டத்திலே அவருக்கு நிகரான புலவர் வேறு வேறு இல்லை. ஆகியனாலே வீரோங்கு சிவஞான முனிவர் என்று பாடினார். அந்த சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரவின் விளங்கி நின்று, சிவஞான முனிவரின் உள்ளம் மகிழுமாறு விளங்கி நின்றவர் யார்? கச்சியப்ப முனிவர். கச்சியப்ப முனிவர் விளங்கி நின்று போலோடு திகழ்ந்தவர் அர்த்தம். எல்லாருக்கும் தெரியற மாதிரி தெரிந்த புலவராக இருந்தார். கவிராட்சசர் என்று போற்றப்பெற்றவர். ஆனால் மரபு மாறாம இருந்தார். மரவின் விளங்கி, தனக்கு புகழ் கிடைத்தவுடனே தானே பெரியவர் என்று ஆசிரியர் மதிக்காத நிலையில் இல்லை, மரபுவை போற்றுகின்ற நிலை இருந்தது. முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று, முனிவரது உள்ளம் மகிழுமாறு மரபு மாறாத நின்று. ஒருவரது உள்ளம் எப்போதும் மகிழும் அப்படின்னு பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு இடையூறோ ஒரு தடையோ ஒரு தலைக்குனிவோ வருகின்ற நேரத்தில் ஓடி சென்று அதை நீக்கினா சந்தோஷப்பட, பரவாயில்ல ஆபத்தில் உதவன என்று சந்தோஷப்படுவாங்க. அப்படி இவருக்கு என்ன வந்த வரப்போகுது? ஒரு இடத்துல வந்தது. காஞ்சிபுராணத்தை அரங்கேற்றுகிற போது ஒரு சின்ன தடை, இன்னொருவர் நம் தளத்தில் வந்து ஒரு புராணம் பாடி புகழ் பெறுவதா அப்படின்னு அந்த ஊரில் உள்ளவனுக்கு ஒரு பொறாமை, அதான் ஒரு தடை எழுப்பினான். காப்புச்சியில் விநாயக வணக்கம் பாடின உடனே சபாநாயகர் துதி பாடுகிறார். சபாநாயகர் தில்ல சிற்றம்பலவன், அதை பாடுகிறார். நூல் அரங்கேற்றும் போது ஒவ்வொரு பாடலாக பாடணும். பாடலுக்கு விளக்கம் சொல்லுவார். சபையில் உள்ளவர் ஐயம் கேட்பார்கள், தடை சொல்லுவாங்க, அதற்கு விளக்கம் சொல்லணும் இல்லை திருத்திக் கொள்ளணும். அதான் அரங்கேற்றுகிற முறை. ஒருவர் எழுந்து, அதுவும் இன்னொருவர் தூண்டிவிட்டு அவர் கேட்ட, எழுந்து சொல்கிறார், இந்த நூல் ஏகாம்பரநாதர் மீது பாடப்பட்ட காஞ்சி புராணம், எனவே இத்தலத்து இறைவன் மீது துதியை சொல்லிவிட்டு அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் மற்றவர் துதியை சொல்லியலாம், எடுத்த உடனே சபாநாயகர் துதியை சொல்வது பொருத்தமல்ல என்று சொல்லிட்டார். சீமணி ஒன்றும் மறு பேசலை. சரி இன்று இருக்கட்டும், பின்னொரு நாள் நூலை தொடங்கலாம்னு வச்சிட்டார். தன் மாணவர் கச்சியப்புனர் வர சொல்லி நடந்த சொல்கிறார். சொல்லிவிட்டு நாளை சபை கூடும், இந்த தடை எழுப்பப்படும், நீ விடை தர வேண்டும் என்று தான் ஒதுங்கிட்டார். அவரே நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், சொல்லல, விட்டார். மறுநாள் சபை கூடுது, அந்த தடை எழுப்பப்படுகிறது. எழுப்பட்ட உடனே கச்சியப்புனர் எழுந்துகிறார். இந்த தலத்து ஓதுவார் யாராவது இருந்தால் இல்லைங்க எழுகிறார். இந்த தலது தேவாரம் ஒன்று பாடலாமே அப்படிங்கிறார். தேவாரம் பாடுற முறை தெரியும், திருச்சி சம்பளம் என்று எடுத்து ஆலந்தான் உகந்து என்று பாடுவாங்க. அவர் எழுந்தவுடனே திருச்சி சம்பளம் அப்படிங்கிறார். கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடை சொன்னார்ல, அவர் கேட்டு இவர் திருச்சி சம்பளம்னு சொல்கிறாரே உங்களுக்கு உடன்பாடு தானா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம், மரபு தானே, தேவாரம் பாடுறதுக்கு முன்னால திருச்சிற்றம்பலம் பாடு இல்லை. அவர் இந்த தலத்து பதியத்தை, இந்த தலத்து திருப்பதியம் பாடப்போகிறாரு, எந்த தேவாரம் பாடினாலும் மரபது தானே அப்படிங்கிறாரு. இல்லை, இந்த தலம் பிருத்திவி தலம் அல்லவா, சிற்றம்பலம் என்று சொல்லாமல் பிருத்திவி அம்பலம் என்று சொல்லித்தானே அவர் தொடங்குறது முறை. எங்கே வராது தெரியுதுங்களா? பிருத்திவி அம்பலம்னு சொல்லித்தானே தொடங்கியிருக்கணும், சிற்றம்பலம் சிதம்பரத்தை நினைச்சிட்டு தொடங்குறாரு அப்படின்னு இல்ல இல்ல அதான் மரபு. அந்த மரபை ஒட்டித்தான் இந்த நூல்லையும் சபாபதி வணக்கத்தை சொல்லிட்டு பின்னால ஏகாம்பரருடைய துதி வருகிறது என்று சொல்லி அவர் அடங்குகிறார், அடங்கிட்டார். இப்படி இப்ப கச்சியப்பண்ணி உள்ள எப்படி கச்சியப்பண்ணி வேற மாதிரி விளக்கம் சொல்லிருக்கலாம், ஆனா ஒரு வார்த்தைய அவர் வாயிலாக அவர் மூலமாகவே ஏற்றுக்கொள்ள சொன்ன அந்த மரபு இருக்குத, அந்த மரபை காட்டி முனிவர் எப்படி மொழிந்திருப்பார், முனிவர் உளம் மர மகிழ் மரபின் விளங்கி நின்று புகழோடு நின்றவர், தன்னுடைய ஆசிரியர் உள்ளம் மகிழுமாறு நின்றவர், அந்த மகிழ்ச்சி ஆசிரியருக்கு காணிக்கைகள்லாம் கொடுத்து தொண்டு செய்து கொண்டு அப்படி மகிழ்ச்சி அல்ல, இடர் வந்தபோது மரபு வழி நின்று காத்து நின்ற மரபு. இந்த ஒவ்வொரு சொல்லும் எதனால போட்டுக்கன்னு பார்க்கணும், இல்ல இந்த சாதாரண வார்த்தை மாதிரி இருக்கும். சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று மரபு வழியிலே நிற்கின்றார், தன்னுடைய ஆசிரியர் மனமகிழுமாறு வாழ்கின்றார், புகழோடு பல நூல் படைத்து விளங்கி நிற்கின்றார். அப்படிப்பட்ட காரோங்கு பொழில் பேரூர் பேரூர் அதுக்கு அடைமொழி பொழில் பேரூர். ஒரு தளத்தை சொல்லும் போது அது நல்ல வளமுடைய தளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா வளமான ஊர்ல தான் மக்கள் குடியிருப்பாங்க, அதான் நகரம் ஆற்றங்கரையோரில் காவிரி கரையோரம் தாமிரபரணி கரையோரம் நகரம் செல்வமா இருக்கும். அப்புறம் நகரம் சிறப்பா இருந்தா நீங்க புராணங்கள்லாம் பார்க்கலாம், நாட்டுப்படலம் நகரப்படலாம் பாடுவாங்க, அதே மாதிரி ஆற்று படலம் வளமான வளத்தை பாடுவாங்க. ஒரு நகரத்தை வளம் பாடும்போது என்னன்னா அந்த நகரம் சோலைகள் மிகுந்திருந்ததுன்னு பாடுவாங்க. விரிவா பாடுகிற போது எல்லாமே பாடப்படும், சுருக்கமா பாடுறதா சோலைகள் மிகுந்த நகரம்னு பாடுவாங்க. ஏன் சோலைகளை பாடுறாங்க அப்படின்னா, சோலைகள் என்பது மக்கள் பொழுதுபோக்காக ஓய்வெடுத்து ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவதற்குரிய ஒரு இடம். எங்கே கொண்டாட்டம் நிகழும், எங்கே உணவு பஞ்சம் இல்லாம மக்கள் செல்வ வளர்த்துருக்காங்க, அங்கதான் பொழுதுபோக்கு தேவைப்படும். வயலுக்கே இடம் இல்லாத போது சோலைக்கு இடம் வைக்க மாட்டாங்க. அப்போ சோலை ஒரு ஊர்ல இருக்குன்னா அது நீர்வளம் நிலவளம் மிக்கதாய் வயல்வளம் மிக்கதாய் அங்குள்ள மக்கள் எல்லாம் செல்வ வளம் மிக்கவர்களாய் எல்லா வளமும் நிறைந்த ஊர் தான் சோலை வளம் மிக்கதா இருக்கும். எனவே சோலை என்று ஒன்று சொன்னாலே அது எல்லா வளமும் உடையது என்று புரிந்து கொள்ளலாம். அதனால சோலையை சொல்வது ஒரு மரபு. அந்த வகையில பொழில் பொழில் பேரூர் பேரூரை வளமான ஊருங்க. அது ஒரு வார்த்தை போடுற கார் ஓங்கு கார்னா மேகம் அது இங்க மலை. கோவை பகுதி எப்போதுமே கேரள பகுதி சார்ந்திருப்பதனால ரெண்டு பருவ மலைக்கும் மழை பெய்யும், எப்போதும் மேகமண்டல சூழ்ந்திருக்கும். இப்பதான் குறைஞ்சி போச்சுது, நான் ஊருக்கு வந்த புதுசெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மழை தூரி கொண்டே இருக்கும். ஜூன்ல எல்லாம் மே கடைசிலேயே ஆரம்பிச்சிடும், ரெண்டு பருவமழையும் இருக்கும். அதான் ஒருத்தர் பாடினார், கொண்டல் வந்து கொடை பிடிக்கும் கொங்கு நாடுன்னு. எப்ப பார்த்தாலும் மேகம் வந்துட்டே இருக்கும், கொண்டல்னா மேகம் அது கொடை பிடிச்சிட்டு இருக்குமா கொங்கு நாட்டில், அந்த மாதிரி மேகம் தவழுகின்ற ஊர். காரோங்கு இந்த ஓங்குங்க ஓங்கிய ஓங்குகின்ற ஓங்கும் அந்த வினைத்து வச்சுட்டே வரலாம். காரோங்கு பொழில் பேரூர் பொழில் சொல்ல காரணம் சொன்ன அந்த காரணம் மட்டும் அல்ல, இவர் மரபை போற்றுகிறவர். நீங்க பார்த்தீங்கன்னா இங்க குருமரபை பார்த்தோம் பாருங்க, அங்க திருவாவடுதுறை சொல்லும் போது அடைமொழி குயிலாறும் பொழில் திருவாவடுதுறை. அப்புறம் இதே மாதிரி மெய்கண்ட தேவருக்கு ஒரு பாடல் துதி உண்டு, அங்கேயும் பொழில் வெண்ணெய் நல்லூர் பொழில் வெண்ணெய் நல்லூர். ஆக பொழிலை சுட்டி திருவெண்ணை நல்லூரையும் திருவாவடுதுறையும் பாடுகிற மரபு இருப்பதனால ஆசிரியர் பேரூரையை சொல்லும் போது வளத்துக்கு பொழில் சொன்னாலும் மரபின்னார். ஏன் சொல்றேன்னா அந்த ஆசிரியர் எப்படி சொற்களை எந்த அடைமொழியும் போடலாம், சொல்லுக்கு பஞ்சம் கிடையாது. காரோங்கு பொழில் பேரூர் தல புராணம் பல பதிகம் கவினை செய்து கச்சியப்புணர் சொல்றார், அந்த பேரூருக்கு பதிகம் பாடினார் புராணம் பாடினார், பேரூர்ல தங்கியிருந்து விரிவாக பேரூர் தல புராணம் பாடியிருக்கிறார். பேரூர் தல புராணத்துல தத்துவ ரூபமா வருகிற ரெண்டு பகுதிகளை எடுத்து நம் ஆசிரியா உரை அளிக்கிறாங்க. காலவ முனிவன் வரம் பெற்ற படலம் உபதேசம் பெற்ற படலம்னு. அங்க என்ன சிறப்பு அப்படின்னா முத்தி சைவ சித்தாந்த முத்தி மற்ற தத்துவங்கள் பேசுகிற முத்தியிலிருந்தும் மாறுபட்டது. அதனாலும் தர்மராஜன குரு முதல முத்தி நிச்சயம்னு ஒரு நூல் எழுதினார். அங்கு விரிவான உரை இருக்கு, சிற்றுரை பெறுவரையெல்லாம். அதனால் முத்தியை பற்றிய இலக்கணம் அங்கு பேசப்படுது. காலவ முனிவருக்கு உபதேசப்படலாம், அங்கேயும் தத்துவம் வருது. அதுக்கு ஐயா உரை எழுதிக்கிறாங்க. ஐயா மூன்று நூலுக்கு உரை எழுதிக்கிறார். நூல் முழுமைக்கும் இல்ல, தத்துவம் சேர்ந்த பகுதிக்கு. ஒன்று திருவானைக்கா புராணம், கச்சிய புனிவர் பாடினது. இன்னொன்று திருத்தணிகை புராணம், நன்கு உபதேசப்படலம் உரை எழுதிக்கிறார். இன்னொன்று பேரூர் புராணம், காலவ முனிவர் உபதேசம் பெற்ற படலம். இந்த மூணுல அந்த பகுதியை மட்டும் எடுத்து உரை எழுதிக்கிறாங்க. கச்சியப்ப முனிவர் சைவ சித்தாந்தம் என்று இந்த மூன்று நூலிலேயும் தத்துவ பகுதியை மட்டும் எடுத்து விரிவான உரை. மூணு பாகமா இருக்குது. நம்ம சைவ ஈரோடு சைவ சித்தாந்த சபை வெளியிட்டிருக்குது. அந்த மூணு நூலையும் ஒருவர் முழுமையா படிச்சுட்டேன்னா சைவ சித்தாந்த நூல்கள் பலவற்றை போய் தேடி அறிதல் பெற வேண்டிய நூல் சீர்கள் அத்தனையும் அந்த மூணு நூல் ஆசிரியர் கொண்டு கொடுத்துருவார். முயன்று பாருங்க. அப்படி விரிவான புராணம் பாடினார். திரு ஆணைக்கா புராணத்தில் சுருக்கமா சித்தாந்தம் பேசப்படுது. பேரூர் புராணத்தில் சற்று விரிவா பேசப்படுது. தனியார் புராணத்தில் நல்லா விரிவா இருக்குது. தொகை வகை விரி என்ற அமைப்பில் திருவானைக்க புராணம், பேரூர் புராணம், தணிகை புராணம், கச்சியப்புனர் பாடினது. அதை இங்கே பேரூர் தல புராணம் பலபதிகம். பலபதிகம் நம்மதிலே சொன்ன, பேரூரில் அவர் தங்கியிருக்கின்ற போது மழையின்றி மக்கள் தவித்தார்கள். அதற்காக பேரூர் பெருமான் மீது பதிகம் பாடி மழை வருவித்தார்னு. அதுபோக குண்மை நோய் நீக்க தன் மாணாக்கருக்காக திருத்தணிகாற்றை பாடி பாடினார். இப்படி பல பாடியிருக்கின்றார். அதெல்லாம் சுருக்கமாக புராணம் மட்டுமல்ல, புராணம் பல பாடுகிறார். பூவாளூர் புராணம், திருவானைக்கா புராணம், பேரூர் புராணம், தணிகை புராணம், நான்கு புராணம் படிக்கிறார். காஞ்சி புராணத்தில் இரண்டாவது பாகம் படிக்கிறார். சிற்றிலக்கியங்கள் பல பாடியிருக்கிறார். அதையெல்லாம் சுருக்கமாக பேரூர் தல புராணம் பலபதிகம் கவினை செய்து. கவினா அழகுற. அந்த வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்லணும்னா கொஞ்சம் நேரமாகும். இப்போ நேரமாயிடுன்னு நினைக்கிறேன். கவின்னா அழகு. எல்லாரும் அழகாகத்தான் பாடுவாங்க. இலக்கியம் என்றாலே அழகு சுவை தான். இவற்றை என்ன அழகு என்று கேட்டால், நான் முதலே சொன்ன பல இடங்களில் வருகின்ற சிக்கலுக்கு தன் நூலிலே விடை கூறி சொல்லுவார். ரொம்ப அழகா ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ரெண்டுமே சொல்லலாம், சமயம் சார்ந்தும் சொல்லலாம், இலக்கியம் சார்ந்தும் சொல்லலாம். இலக்கியம் சார்ந்து சொல்லிடுறேன். திருக்குறளில் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் எது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. நாம் இந்த உடம்பை தான் நாம் நினச்சிட்ருக்குறோம். உயிர் உடம்பு ரெண்டையும் பிரித்து பார்க்கறது இல்லை. நான் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா, இந்த பறவை சாங் கூட்டை விட்டு ஓடி போயிடும். பறவை கூட்டை விட்டு போயிடும். அந்த கூட்டுக்கும் பறவைக்கு என்ன சம்பந்தம்? இது சும்மா கிடக்கும், வெறும் கூடு தான், பறவை வேற. அதுபோல தான் உயிருக்கும் உடம்புக்கும். இந்த உயிர் போன அந்த உடம்பு வெறும் கூடு தான். ஆன்மா என்பது உயிர் தான். குரம்பை, குரம்பை என்ன கூடு, பறவை கிட்ட கூடு. குரம்பை தனித்தொழிய புல் பறவை பறந்தற்றே. குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே. பறந்து போன மாதிரி உடம்போடு உயிரிடை நட்பு, உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. கூட்டை விட்டு பறவை பறந்து போற மாதிரி தான். இன்னொரு ஓமை வரும், அதுக்கு உரை எழுதுகிறார் பரிமேலழகர். குரம்பை என்பதற்கு பறவை என்னுடைய கூடு என்று எல்லாம் உரை எழுதுறாங்க. ஆனா இவர் அப்படி எழுதுறது இல்லை, முட்டைன்னு எழுதிடுறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவர் ஏன் முட்டைன்னு இவர் காரணம் சொல்கிறார். பறவை கூட்டிலிருந்து பறந்து போகுது, அது மாதிரி உடலை விட்டு உயிர் போயிடுது. ஓமே ரைட். அவங்க என்ன சந்தேகம் பெருமாள் சொல்றாருன்னா, பறவை சாயங்காலம் கூட்டுக்கு வந்துடும், இந்த உயிர் போயிட்டு வந்துடுமா? வாரா. அதனால ஓமை கூடுன்னு சொல்லக்கூடாது, முட்டைன்னு சொல்லணும். முட்டையில இருந்து பறவை வந்துட்டுன்னா வராதில்ல. எனவே உடம்பு. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முட்டையிலிருந்து பறவை வெளியே வந்துடும். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றேங்கிறாரு. முட்டையை விட்டு வெளியே வந்துன்னா பறந்து போகாதே, உடனே பறக்குமா? அந்த இறக்கெல்லாம் குளிர்ச்சி நீங்கி சிலிர்த்து ரொம்ப நாள் ஆகி தாயோடு உரையிருந்து அப்புறம் மேல நடக்க பழகி அதனால அது சரியில்லைமாங்க. கட்சியை பொண்ணு இருக்கு, இது உறுத்திட்டே இருக்கு போல இருக்குது. அதனால அந்த திருக்குறளுக்கு இந்த சிக்கல் இல்லாம ஒரு விடை சொல்லு நினைக்கிறாரு. தனியே புராணத்துல பாயிரத்துல ஒரு பாட்டு வருது. அந்த புராணங்கள்லாம் யாரும் படிக்கிறது இல்ல, படிச்சா இந்த மாதிரி விடையை தெரியும். என்ன அப்படின்னா சுருக்கம் முடிச்சிடுறேன். காக்க கூடு பார்த்துருக்குறோம். காக்க கூட்டில் சில நேரங்கள் இந்த குயில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். இந்த குயில் கூடு கட்ட தெரியாது, எல்லா குஞ்சும் பொதிக்கும். குயில் குஞ்சும் கருப்பாக தானே இருக்கும், அதெல்லாம் வச்சு அடையாளத்தை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் வளர்ந்துட்டுதுன்னா இறக்கையில் முடிச்சுன்னா பறந்து போக ஆரம்பிச்சிடும். சத்தம் விட்டு பறந்து, அப்படி சத்தம் விட்டு பறந்து போகிற காலத்தில் குரல் வேறுபாடு தெரிஞ்சிடும். எனவே இது அண்ணி என்னது கொத்தி கொத்தி பறக்க வச்சிடும். அப்ப அந்த குயில் கூட்டை விட்டுட்டு பறந்து போயிடும், திரும்பி வருமா? அப்படி இப்ப குரக்கு சிந்து வச்சுதா முட்டையில இருந்து வந்தேன்னா பறக்காது, அந்த தடையை நீங்கி போயிட்டு மற்ற பறவை திரும்பி வரும், குயில் வராது. எனவே திருக்குறளுக்கு உரையில் ரெண்டு சிக்கலையும் குயில் என்று ஒண்ணு சொல்லி தீட்டா. இப்படி இது ஒரு சாதாரண, இதை விட நுட்பமான கருத்துலாம் இருக்குது. இப்படி அழகுற பாடுகின்ற கச்சியப்ப முனிவர், அவர் பேர் ஓங்கி நிற்கின்றது புகழ் பேர்னு பேர் பேர் பெற்ற அப்படிப்பட்ட கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். பாட்டை பாருங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிற கச்சியப்பொன்னு திருவாபடுதுறை ஆதீனம் நமச்சிவாய மூர்த்தி அது வாழ்த்தன சிவஞான முனிவர், அவருடைய மனத்தை மகளிர் செய்கின்ற கச்சியப்ப முனிவர், அவர் பாடின பேரூர் புராணம் அவருடைய புகழ்மிக்க திருவடி வணங்கி வாழ்வாம். இந்த பாட்டில் எந்த வார்த்தையாவது தேவையில்லாத வார்த்தை இருக்குதா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னணியில் எவ்வளவு இருக்குது? இப்படி ஒருத்தர் பாட முடியுமா? இப்படி பாடினாதான் அதுதான் அப்படி பாடுறதுதான் புலவர். அப்படி பாட முடிந்த புலமை இருந்தால் தான் பாடணும், இல்லைன்னா உடனே எழுதிட்டு போயிடணும். அப்படிப்பட்ட ஆசிரியர் எழுதிய செல்வமெல்லாம் தவையினால நூலாக கிடைத்தது, சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மற்ற எட்டு பாட்டையும் பிற்பகலில் முடிச்சிடலாம். நூலை தொடங்காமல் சொன்னதுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, பிற்பகலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
5: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: வேட்கை மிகவும் உண்டி பொறுத்தால் இந்த இச்சை பூரா எதுல இருக்கு? சாப்பாட்டுக்கு வழி தேடுதுதான் இல்லையா? நமக்கு இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை கண்டிலே. இருகை யானைன்னு என்ன? நம்ம தான் சொல்றாரு ஒருகை யானை. அது அது ஒரு நாளினுடைய பெரும் பகுதியை தன்னுடைய வயிற்றை நிரப்புவதிலேயே கழிந்து போகிறது இல்லையா? வயிறு நிறைய சாப்பிடணும்ல அதுக்கு, அவ்வளவு பெரிய உருவத்துக்கு. அதனால பெரும் பகுதி என்ன ஆகுது? உணவு அதிலே கழிஞ்சிடுறது. இது அதை விட அதிகமா இருக்குது. நம்ம வயிற்றுக்கு மட்டும் பாக்குறது இல்ல, புள்ள வயிற்று கொண்டாடு வயிறு அப்படி. ஒரு யானையை விட இது டபுள் தான். இருகை யானையை ஒத்திருந்து அப்ப இதுல கவனம் செலுத்தும் போது நம்ம உள்ளத்துல கருத்தாக அறிவா ஒருத்த நிக்கானே அவனை ஏற்று பார்க்க முடியுதா? அதான் எத்தை வரை ஏந்தும் ஏதும் பழக்கம் இதான் அவனை பார்க்கவே முடியல. என் உள்ள கருத்தையான் கண்டிலே கண்டது என்ன? எவ்வமே. அதனால துன்பம் தான் அதனுடைய பயன் என்று சொல்றாரா இல்லையா? அது சொல்றது இருக்க வேண்டியதான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். எனவே வேட்கை, வேட்கை என்ன? இச்சை, விருப்பு, மிக விருப்பு. அதை வேட்கை சொல்றாரு, மிக விருப்பு. வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் எதை பார்த்தாலும் எதை மையமா இருக்கிறது? இந்த உடம்பை நோக்கித்தான் நம்முடைய செயல் எல்லாம் இருக்கிறது. இந்த உடம்ப நல்ல சுகமா வச்சுக்கணும், அப்படிதான் நம்ம மையம். நம்முடைய எந்த செயல் எடுத்தாலும் எதை மையமாக்கும் செயல்படுகிறது? உடம்பை மையமாகும். அதனால உண்டி பொருட்டால் இந்த உடம்பு என்னது? இந்த உடம்பு என்ன? அன்னமய கோஷம், அன்னத்தால் வாழ்வது. அதனால அந்த அதுக்குள்ள இதை சேர்க்கிறதுதான் வேலையா இருக்கு இல்லையா? எனவே ஒரு கால் அவியாது மண்டியறியும் பெருந்தீம் ஆற்றுதற்கு. அந்த பசி எப்பமாவது நீக்கிடலாமா கம்ப்ளீட்டா? ஏன் முடியாது? இங்கயோ பசி நீங்கவே மாட்டுக்கா, நீங்கிறதே இல்லையா? என்னமா காமன் ஒருக்க சாப்பிடுமா? அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்க பசிக்கோ, நல்ல நல்ல ஆத்மான அர்த்தம். எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க பசி. சரி இருக்கட்டும். ஏன்னா இந்த உடம்பு என்னன்னா பசி நோய் செய்த பரி, பசி நோய் செய்த பரின்னு பை, பசி என்ற நோய் உள்ள ஒரு பை. அதுக்குள்ள இருந்துகிட்டு பசியாம இருக்கு எப்படி இருக்க முடியும்? பசியத்தான் செய்யும். விளங்குதான்? பசி உயிருக்கா உடம்புக்கா? உடம்புக்கு தான். அந்த இதுக்கு டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும், டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஃபியூல். அது என்னது? ஃபியூல். எனவே இது இது என்ன சொல்வார்னா தூரா பெருங்குடி. இப்ப ஒரு குழி இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது போட்டா என்ன செய்யும்? இது நிரம்பவே மாட்டுக்கு, போட போட போயிட்டே இருக்கேன். எனவே பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும் சொல்றதா இல்லையா? எனவே இந்த ஆன்மாவுக்கு இந்த நாம சாப்பிடுறோம் அது ஒரு காலம் அவியாது. அந்த பசித்து என்ன செய்ய மாட்டேங்க? அடங்கவே செய்யாது. அந்த தீங்கிறது எரிஞ்சு எரிஞ்சுக்கிட்டே தான் இது போட போட போடு போடுங்க. அவியாது மண்டி எரியும் பெருந்தி என்றார் பசித்திய. அதை மாற்றுவதற்கு அதை எப்படியாவது மாத்திரணும் அப்படின்னு நினைச்சு நாம முயற்சி செய்யணும். எப்படி? தின் திரள் சேர் வல்லார்கள். எப்படி பண்ணலாம்? தின் திரள் திறமைய பூரா நம்முடைய முழு திறமை அதுலதான் காட்டணும். எதுல? இந்த உடம்பு சுகத்தை காட்டணும் இல்லையா? தின் திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால், அவரவருக்கு முடிந்த வகையால், வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம், எல்லா தொழிலும் அதை மையமாச்சுதான் இருக்கு. எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து இறைவன் உங்க கூட அதுக்கு நீங்க என்ன விரும்புகிறோ அது கூட அதை செயல்படுத்துகிறான். இசைந்து செல்காலை அப்படி செல்லும் பொழுது முட்டாமல் செய்வினைக்கும், முற்செய் வினைக்கும், முட்டாமல் செய்வினை, முற்செய் வினை. முன்னால செஞ்ச வினை இப்ப என்ன? விடாம செஞ்சிருக்கு ஆகாமி. இந்த ரெண்டுக்கும் செலவு பட்டோரை தீட்டும் படி போற்றி வரவு செலவு இத்தனை இதை கொண்டு வந்தான் இல்லையா? இப்போ நாம இங்க வந்திருக்கோம், பிறந்திருக்கோம், பிறந்தது எதுக்காக பிறந்தோம்? வினயத்துக்கு பிறக்கல. நான் பிறந்ததன் நோக்கம் என்னன்னா, என்ன சொல், நம்ம திருமுறைகள் சொல்கிறது, பிணிகள் பிறப்பு வழிய பிறப்புளி. எனவே பிறவாமல் இருக்க, பிறவாமல் இருக்க பிறந்தோம். எதுக்கு பிறந்தேன் என்ன சொல்லணும், இனி பிறவாமல் இருப்பதற்காக பிறந்தேன். வேணே அனுபவிக்கணுமா? என்னத்துக்கு அது? அது மருந்தியா? மருந்து சாப்பிடறதுக்காக நம்ம இது நோய் நீங்கிறதுலாம் நம்ம இது மருந்து சாப்பிடறது நோக்கம் இல்லை. எனவே இங்கே ஒரு கால் அவியாது மண்டி எறியும் பெருந்திரள் மாற்றுவதற்கு தின்சிரல் செயல் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் கூறுதல் எல்லாம் உடனே ஒருங்கி இசைந்து நம்ம கூடிய அந்த தொழில் செய்வதற்கான ஆற்றலை எல்லாம் கொடுத்து உடன் நிற்பவன் யாரு? பெருமான். அப்படி நின்று முட்டாமல் செய்வினைக்கும். அப்போ நாம் அங்கிருந்து பிறவி போல் வரும்போது நம்ம பிராரத்தம்னு சொல்றோம். பிராரத்தம்னா என்ன? பிராரத்தம்னா என்னதுன்னு கேட்டேன். பிராரத்தமாவது நேர் செய்தல் அர்த்தம். பிராரத்தம்னா நேர் செய்தல், விளங்குதா? எனவே நாம இங்க வந்து அனுபவிச்சு நேர் செய்ததுக்காக கொண்டு வந்திருக்கோம் இங்க இருந்து. அதனால இங்க வந்து ஆகாமியம்னா காமியம்னா இச்சை. ஆகா ஆகாம் ஆ என்பது உபசரிப்போம். ஆகாமியம்னா விரும்பி செய்யப்படுவது, விரும்பி செய்யப்படுவது, அதெல்லாம் ஆகாமியம். சஞ்சிதம் என்பது நன்கு பெறப்பட்டது. இப்படி செஞ்சு செஞ்சு நிறைய குவிச்சு வச்சிருக்குது வினை குவியல் இல்லையா. நமக்கு திருமுறைகள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? வெண்ணூற அடுக்கி வெண்ணூற அடுக்கிய விறகுன்னு, அது என்னது? வினைகள். அந்த வினைகளை விறகென்றார். எதனால? எரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி. அதை அனுபவிக்கிறதுன்னு சொல்லல, என்ன செய்யறாரு? எரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி வினைகளை விறகென்றார். அடுக்கிய என்றார் என்றுக்கு அந்த வினைகளை முறையாக, எந்த வினையை அனுபவித்த பின் அடுத்து எந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்று முறைப்படுத்தி அங்கே இறைவன் வைத்தது பற்றி அடுக்கிய என்றார். விளங்குதா? ஒரு ஒரு இதை எடுத்து போயாச்சுன்னா அடுத்தால போய் ரெடியா இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும். விளங்குதா? எனவே இப்படி ஒரு சட்டியை கொண்டு வந்திருக்கான் இங்க அனுபவிக்கிறதுக்கு. எத வினைய பிராரத்தம் இங்க கொண்டு வந்த, அதான் இங்க கொண்டு வந்தவன் அது முன் செஞ்ச வினை, அதுல கொஞ்சத்தை கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து அதை விநியோகம் பண்ணும் போது என்ன செய்யறான்? அங்கங்க வாங்கி கை விட்டு வாங்கி போட்டு நிறைய ஒரு செட்டி பத்து செட்டி ஆயிடுது. விளங்குதா? கழிச்சிட்டு போக வந்தா என்ன செய்யுது? எப்படி கழியும்? எனவே அவன் என்ன செஞ்சான் என்ன செஞ்சான் பார்த்து பார்த்து அவரு கணக்கு எழுதுறாரு. சஞ்சித வினை உங்களால் அனுபவித்து கழிக்கப்பட முடியாது. பெருமான் வந்து தள்ளுபடி செய்தால் என்று, அதான் தீக்கை. தீப்பதுதான் தீக்கை. இப்ப வினைகள் எல்லாம் எரிக்கிறான். நோய் சாரிய காரி ஆயிட்டுன்னு என்ன செய்யறோம்? முன்னால வாங்கின இல்லையா பை பையா தானே கொடுக்காங்க மாத்திரை. அந்த பைய அடுக்கி வச்சிருக்கோம், அவ்வளவும் சரியா போச்சுன்னா என்ன செய்யறது? அவ்வளோத்தையும் உப்பையில போடுறோம், இங்க எரிக்காரு, அவ்வளவுதான். விளங்குதா? எல்லாம் அனுபவிச்சு கழிக்க முடியாது. எனவே இந்த ரெண்டுக்கும் இவன் கொண்டு வந்த வினை பிராரத்தம். அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கும், அனுபவிக்கும் போது நாம் என்ன செய்யறோம்? அந்த வினை மேல ஒரு கருத்து, இன்பம் வந்தா விருப்பு, துன்பம் வந்தா வெறுப்பு, அந்த கருத்து புதுவினை ஆகிறது. எனவே இது அப்படியே சுழற்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம கருத்து என்பதை யார் அறிவார்? வாயானை மனத்தானே மனத்து நின்ற கருத்தான், அவன்தான் கருத்தறிந்து முடிப்பான் முடித்தான் அப்படி எழுதி வச்சுட்டான். என்னென்ன செஞ்சான், என்ன நினைச்சுக்கிட்டா செஞ்சிருக்க நீ அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறாரு இல்லையா. அந்த பட்டோலை, பட்டோலை என்பது என்ன? நம்முடைய வினைப்பட்டியல், அக்கௌண்ட், நம்ம அக்கௌண்ட்ல ஏறிடுது. விளங்குதா? அப்புறம் இந்த வினைப்பட்டியல் ஏற்றி வச்சிருக்கிறோம். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா அது எப்படித்தான் தொலையும்? அப்போ இப்படி இந்த வினைகளை செஞ்சு செஞ்சு இப்படி வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வினை அனுபவமும் வினை நுகர்ச்சியும் ஈட்டம், வினை ஈட்டுதும் நுகருதும் இல்லையா, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும். வினை செஞ்சதுனால பிறக்கும், பிறந்ததுனால வினை செய்தும், இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த நட்டு ஓங்கும் இந்நிலைமை மாடருக்கே அன்றி, இது மனுஷனுக்கு மட்டும்தான் இல்ல, எல்லா உயிருக்கும், எண்ணிலா மண் உயிருக்கும் இந்த வழக்கேயாய். இதே போல எல்லா உயிர்களும் வினையை அனுபவிக்கிறதுக்காக வருது, வந்த இடத்துல அந்த அனுபவிக்கிறது மட்டுமல்லாம புதுசாகவும் இட்டுகிறது. அப்போ அப்போ அந்த இதெல்லாம் முடிச்ச உடனே அந்த காலம் இருக்குமா இல்லையா, அது போல ஆயுள், அந்த ஆயுள் முடிச்ச உடனே, அப்போ அந்த ஆயுள் எப்ப முடியும், நாம கொண்டு வந்த பிராரத்தம் முடிஞ்சா, வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் நில்லாது கண்டா என்றார். அப்போ என்ன செய்வோம்னா, அந்த முன்னுடைய நாள் நாள் வரையில் அந்த நம்முடைய ஆயுள் முடிய போது, அந்த நாள் வரும்போது உடல் பிரித்து இந்த உடல்ல இருந்து செஞ்ச அனுபவிச்ச காலம்லாம் முடிஞ்சிடுது, அதுல இருந்து நம்ம உயிரை பிரிக்கிறார். பிரித்து நல்வினைக்கண் வானாளில் மாலாய் அயனாய் நீழ்நாகர் வானாடர் கோன் முதலாய் வந்த பெரும்பதத்து. அப்போ நல்வினைகள் நிறைய செஞ்சிருந்தோம்னா நம்மள என்ன செய்வாருன்னா, இந்திர பதவி, அந்த விஷ்ணு பதவி, பிரம்ம பதவி, இப்படி பல பதவிகள் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் அங்க அனுபவிச்சு, அதெல்லாம் என்னன்னா பெரும் பதத்து பதம் நானது, அதெல்லாம் ஒவ்வொரு பதவிகள், அந்த பதவிகள்ல போய் இருந்து அதுக்குள்ள சுகத்தை அனுபவித்து, அதான் பல விதமா வரும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், அதை அனுபவித்து அந்த நாளும் முடிய சரின்னு அடுத்தாவில வருவான். யார் வருவா? வெற்றி கடும் தூதர். ஆமா, காலனுடைய தூதர்கள் வருவார்கள். வேகத்துடன் வந்து பற்றி, கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணாம சடான் வந்து குடிச்சு பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட கொண்டு போய் யமதர்மன் முன்னா நிப்பாடுதாங்க, இந்த வந்துட்டான் பயா அப்படின்னு பால் காட்ட அவன் ஏ வந்துச்சு. அந்த அவன் மட்டும் இல்ல, அவன் அக்கௌண்ட்டும் முன்னால கொண்டாந்து வச்சாச்சு, அவன் செஞ்சது என்னெல்லாம் செஞ்சாம்னு கணக்கும் வந்தாச்சு. உனக்கு சாமி வரும்போது என்ன செய்ய சொன்னாரு, சொன்னாரா? சொன்னாரு ஐயா. பிள்ளையா அப்படி செஞ்ச மறந்துட்டேன். மறந்துட்டானா இல்லையா? எனவே அடா பாபி, உனக்கு இந்த பிறவியிலிருந்து நீங்கிறதுக்காக தானே எல்லாம் கொடுத்தோன்னு சொன்னாரு. இன்னும் படிபடி பிறந்த இத்தைக்கும் இல்லையோ பாவி பிறவாம என்று எடுத்து, அடா பாவி பிறவாமதுக்கெல்லாம் உனக்கு கொடுத்தாரு, இன்னும் படிபடி பிறக்கிறதுக்கெல்லாம் நீ அங்க முதல கொண்டு வந்திருக்க, பாவத்தை சேர்த்துக்கிட்டு வந்திருக்க என்று, இத்தைக்கும் இல்லையோ பாவி பிறவாம என்று எடுத்து நல்லதொரு இன்சொல் நடுவாக அவனுக்கு நல்ல புத்திமதிகள் சொல்றாரு. இல்லையா, உனக்கு எப்ப ஏற்பட்ட பிறவியை கொடுத்தோம், நல்ல கை காலம் இதை வச்சு நீ எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கலாம், செஞ்சிருந்தா உனக்கு எப்பேற்பட்ட இடங்கள் கிடைச்சிருக்கும், ரொம்பா கெடுத்து போட்டிய அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப இவன் பயந்து கிடுகிடுன்னு அணுகிட்டு போனான். கல் நெஞ்சரா இருப்பாங்க, அவங்க வந்து பிடிச்சி கொண்டு போறான், கொண்டு போய் அங்க அவர் முன்னால கொண்டு விடுதான். அப்போ இவன் பயந்துக்கு, அவன் இவனே இப்படி இருக்கானே, இவன் தலைவன் எப்படி இருக்கான், அவன் குரல் நடுங்கிட்டு போறான். அவன் இவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணத பார்த்தோன்னு இவனுக்கு உச்சி புரிஞ்சிருது, நாம எவ்வளவு பயந்துட்டு வந்தோம், இவன் பரவாயில்லையா, நமக்கு நல்லதெல்லாம் சொல்றான, புத்திமதி சொல்றானே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்திலே ஒரு இடிய தூக்கி போட்டான் வண்டியில. நல்லதோர் என் சொல் நடுவாக, இப்படி நல்லதா சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன சொன்னான், சரி சரி இவன் செஞ்சது இதுலாம் தண்டனை கொடுங்க அப்படின்ட்டான். ஓ ஓஞ்சு போச்சே, நல்லதோர் என் சொல் நடுவாக சொல்லி இவரம் செய்திக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று வெய்துற்று விரைக்க சலிச்சு போய், இவனுக்கு எத்தனை தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, ஓ கொண்டு போய் இவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு தான் தண்டனை கொடுங்க, அதுக்கு தான் காத்து இருந்தோம்னு எழுதிட்டு போயிட்டான், கொண்டு வந்துவன் விளங்குதா. எனவே விடை கொண்டு நமற்ற யாத்த விடை கொண்டு, அந்த எமண்ட விடை கொண்டு ஆயல் தரும் செக்கி நடை திரித்தும், செக்கில போட்டு ஆட்டுதான் பாருங்க, செக்கிலிடை திரைத்தோம் தீவாயில் இட்டரித்தும், நல்ல தீர போட்டு வேக வைக்கான். என்ன செய்தான், தீவாயில இட்டு எரிக்கான், தக்க நெருப்பு தூண் தழுவிக்கும். இதெல்லாம் நீங்க சிவ தர்மோத்தரத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன தண்டனை, என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை, பரத்தேரை தழுவியவனுக்கெல்லாம் இங்க இரும்புத்தும், அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா. அங்க நறுப்பு தூண் தடி விக்கு ஓங்கும் நாராசங்காட்சி செவி மடுத்தும் இல்லையா. அங்க தேவாரம் போட்டுக்கிட்டு இருக்கு, அதை கேட்காம சினிமா பாட்டு கேட்டா நான் கொண்டு அவன் காதை. இங்க செம்ப காய்ச்சி வச்சிருக்கான், அண்டா அண்டாவா வச்சிருக்கான், போரி ஊத்துப்பா அவன் காதல் இல்லையா. எனவே அத மிக்கு ஓங்கும் நாராசங்காட்சி செவி மடுத்தும். அதாவது நாக்கு எது கொடுத்தான் பாடதுக்கு இல்லையா. திருமுறைகள் ஓதா வாய் சொல்றா, உனக்கு என்ன வாய்ங்கிறால. அதனால எவனும் திருமுறை ஓதல கொண்டாங்க, அவன் நாக்க கூட போயிட்டு இவனுக்கு எதுக்கு நாக்கினுமே, வேண்டாத பேசினானா, சிவன் நிந்தனை செய்தானா அவனுக்கெல்லாம். இங்க இவன் செய்யறதான் சக்தி நாயனார் செஞ்சாரு, இங்க செஞ்சாரு இல்லையா. அதனால ஆமா அங்க இங்க தப்புனவன அங்க, இங்க தப்பிச்சு போனவன அங்க தண்டனை உண்டு. எனவே அவனுக்கு நாய் அறிந்தும் நான் அறிந்தும் ஈரா உன் ஊனை தின்னு அடித்து நல்ல மாம்சம் சாப்பிட்டவன கொண்டாடான். தன்னும் பெருக்கிற்கு பிறன் முன்பான் எங்கனே ஆளும் அருள். எனவே அப்படி திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ பிணத்தை தின்பவன் யாரு? செத்தது பிணம் தானே, செத்தது செத்ததான சாப்பிடலாம். செத்தது என்னது? பிணம். பிணத்தை எழுதிங்க பேய் இல்லையா. பிணம் தண்ணி பேய்களை அருள் ஆளுமோ என்பார் காரிஞர். இந்த பாட்டுக்கு காரிஞர் சொல்வார் இப்படி இல்லையா, பிணம் தண்ணி பேய்களை இதுக்கு மேல உங்களை தாக்க முடியாது இல்லையா. மாம்சம் சாப்பிடுவோம் இதுக்கு மேல தாக்க முடியாது, அப்படி தாக்குறாரு. எனவே இங்க அங்க நல்ல மாம்சம் சாப்பிட்டான்னு நினைச்சா இப்போ வா சதைய சாப்பிடு அறுத்து அறுத்து சின்ன அப்படிங்க. சிங்கலன்னா அடி திங்க மாட்டோம்ங்க, அங்க திண்ணா இப்ப தின்னு ஈரா உன் ஊடை தின்னு அடித்தும். எனவே அப்படி அடித்தும் பேராமல் அங்கு ஆள் நரகத்து அழுத்தி வித்தும். இது மாதிரி நரகம் ஒண்ணு ரெண்டு இல்ல, செக்ஷன் செக்ஷனா இருக்கு, செக்ஷன் செக்ஷனா இருக்கு. அதுல இதோட கூடுனது குறைஞ்சதுன்னு வச்சிருக்கான். விதவிதமான தப்புக்கெல்லாம் விதவிதமான என்ன குற்றம் செஞ்சமா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அங்க வெவ்வேறு விதமான நரகங்கள் உண்டு. ஏன்னா 28 கோடி சொல்லியிருக்கு நரகம். அதனால அங்க வெவ்வேறு நரகங்கள்ல இவர்களை அழுத்து வைத்து அதனால என்ன சொல்றாரு, அவ்வளவு செஞ்சும் அவருக்கு கோபம் குறைய மாட்டேங்குது. பின்னும் தம் வெங்கோபம் ஆராயத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணா இல்நல் கடுநரகம் பன்னெண்டு நாள் செல்லும் பணி கொண்டு. எனவே இங்க செலவன் நரகத்தை முடிச்ச உடனே ஒரு நரகத்தை முடிச்சாச்சுன்னா அடுத்த நரகத்துக்கு போவான் இல்லையா. சொர்க்கத்துக்கும் அப்படிதான், சொர்க்கம் ஒரு முடிச்சாச்சுன்னா அடுத்த சொர்க்கத்துக்கு போனாலும் போவான், இல்லைன்னா கிட வந்தாலும் வருவான், அது எப்படி வேணாலும் அமையும். எனவே இப்படி பல நாள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாக எண்ணிக்கொண்டு இதெல்லாம் நாம் முன்னால செஞ்சதுக்கான கடன் வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணும், கட்டித்தான் தீரணும். கடன் வாங்கினா அப்ப நாம செஞ்சதுடைய பயன் அனுபவித்து தான் தீரணும். கடன் கழித்தல் காரியமாவனை எண்ணிக்கொண்டு வரும் நோயின் குறிப்பறிவார். இதெல்லாம் எதனால் வந்தது, ஆணவம் என்ற ஒரு அழுக்கு இருக்கிறதுனாலதான் இப்படி வேண்டாத வேலைகள்லாம் செஞ்சது. எனவே அந்த அந்த அதுதான் அந்த நோயா இருக்கு, அந்த நோயினுடைய தீவிரம் இல்லையா. அது செல்லவனுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு, சொல்லணும் குறையா இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நோயின் மண்டு எரியில் காய்ச்சி சுட. அப்போ வைத்தியர் என்ன செய்வாரு, வைத்தியர் யாரு, வைத்தியநாதன் தான், வைத்தியர் யாரு, வைத்தியநாதன். அவர் என்ன செய்யறாரு, இந்த நோய்க்கு இவன் முன்னால செஞ்ச கடன் வாங்கினது குடம் கொடுக்கான், இது நோயினால வந்தது, அந்த நோய்க்கு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு நோய்க்கு என்ன செய்வாங்க. இப்ப சில இடங்கள்ல செப்டிக் ஆயிருக்கு, என்ன செய்வாங்க, அது அந்த காலத்துல ஆன்டிசெப்டிக் எதுனா தீயில காய்ச்சி சுடுவது, நெறியில் அதான் மண்டி எரியில் காய்ச்சி சுட, அதுல சூடு போடுவாரு. அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுனா அந்த இடத்த அறுத்து நீக்கிடுவாரு. இப்பவும் செய்யறாங்களே இல்லையா, கால் விரல்ல சில சுகர் பேஷண்ட்டுக்கு விரல் எடுத்துக்கலாம், கால் எடுத்துக்கலாம், அத மாதிரி அந்த அறுத்து எடுத்துருவாங்க சுட அறுக்க. அப்புறம் கண்ணுல கேட்ராக்ட் சரியா இல்லைன்னா செய்வாரு, கண் உரிக்க, இப்படிலாம் செய்யறாங்களா இல்லையா, என்ன இப்படி செஞ்சிருந்தே அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கவா செய்யணும். அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும், ரூபா கொடுக்கும், இப்படி தண்டனை கொடுத்தவனுக்கு இப்படி செஞ்ச துன்பம் தானே. இந்த துன்பப்படுத்தினவருக்கு என்ன செய்யறோம் நாம? நல்நிதியம். அதனால இங்க அதனால இறைவன் என்ன செய்யறாரு, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ற மாதிரி தாய் தந்தையர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி தாய் தந்தையர் யாரு நமக்கு? பெருமான். அவன் பார்த்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியா பிள்ளைக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு இருக்காராம். கண்டு நிற்கவல்ல கருணை மரம் போற்றி இந்த இவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவரு இதுக்காக கருணையோடு இருக்கிறார். ஏன்னா இவன் நல்லதுக்காக தான் செய்யறாங்க.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சித்தாந்த செய்திகளை அருமையாக சொல்கின்றார் பாருங்கள். நன்றி, இந்த விளக்கம் நன்றாக உள்ளது என்று குருமூர்த்தியுடைய விளக்கத்தை போற்றுகின்றார். போற்றிட்டு சித்தாந்த செய்திகள் நிறைய சொல்றார். கருதும் உயிரறிவு நாட்டும் பிறவின் அவை என்றும், தீட்டுகின்ற வீடு இன்பம் என்றும், வினைப்பயத்தால் தீ நிறையும் கூடுங்கொள் என்றும், குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும், பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும், போற்றாது உறப்பிணித்துக் கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற, போற்றாது உறப்பிணித்துக் கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற நின்று, தலைமை பெற நின்று, அனந்தம் தன்னுடைய சத்தியதாய் தான் ஒன்றாய் மண்ணுகின்றது ஆணவமா, ஆங்கு அதனை ஆறுயிர்க்காயே இறங்கி பேணி நட

கருதும் உயிர் அறிவு நாட்டும் பிறவின் அவை என்றும். கருதும் உயிர் அறிவு என்றால் சிவத்தை கருதக்கூடிய கருத வேண்டிய உயிரின் அறிவை, அந்த சிவத்தை கருத விடாமல் உலகம் என்ன செய்கின்றது, தன்பால் மயக்கி வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் சார்ந்த பிறவி குற்றமுடையது இல்லையா. உலகமயக்கம் கொண்ட ஒரு வாழ்வு குற்றமுடைய வாழ்வு. ஏன்னா இந்த உயிரின் அறிவு சிவத்தை சிந்திக்க வேண்டியது, சிவத்தை சார வேண்டியது. சிவத்தை சார வேண்டிய உயிரை, அதாவது பேரறிவு பொருளாக சிவத்தை சார வேண்டிய உயிரை இல்லையா, ஜடப்பொருளாகிய தன்னை சார்ந்திருக்கும்படி இந்த பிறவி என்ன செய்கிறது, வசப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவே பிறவி குற்றமுடையது. அதனாலதான் பிறவியை பழித்து பாடுகின்றார்கள் ஞானிகள்லாம் இல்லையா. அதனாலதான் சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சுளியில் என்று பிறப்பை கண்டிக்கின்றார். அந்த பிறப்பு அந்த மாதிரி மயக்கம் செய்வது. எனவே அந்த பிறவி நவை, நவைனா குற்றம். அதனாலதான் பிறவி குற்றமுடையது என்றும். தீட்டுகின்ற வீடு இன்பம் என்றும். வீடு வேறுதான் எப்படிப்பட்டது, இன்பமானது. ஆக ஞான சாத்திரங்களிலே குறிப்பிடப்படுகின்ற வீடு வேறுதான் இன்பமானது. வீடு இன்பம் என்றும். வினைப்பயத்தால் தீநிறையம் கூடுங்கோல் என்றும். வினைப்பயனாக சொர்க்க நரகங்கள் விளையும் என்றும். நிறையம்னா நரகம் மட்டும்தான், அதை சொன்னதனால சொர்க்கத்தை அங்கே அறிவித்துக் கொள்ள வேண்டும். குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும். இப்படி வினைப்போகங்களிலே பொருந்துகின்ற உயிர் பக்குவ காலத்தில் என்ன செய்யும், வீடு பேறு அடையும். அதையும் சொல்லியிருக்கிறார். குளவும் உயிர் வீடடைய உண்டென்றும். பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும். உயிரை விட்டு ஒருபோதும் நீங்காமல், பேராது நீங்காமல் இல்லையா, எப்போதும் உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்ற இறைவன் உண்டு. பேராது உயிர்க்குயிராய் நிற்கும் இறை உண்டென்றும். உயிரை விட்டு இறைவன் மட்டும்தான் பிரியாமல் இருக்கிறானா, அப்படின்னா பிரச்சனையே இல்லையே. வேறொன்றும் உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்றது. இந்த வேறொன்று எது எனக்கு தெரியலையே அப்படின்னா, அது தன்னை காட்டாது, தோற்றாது. நான் தன்னை காட்டாமல் உறப்பிணித்து கொண்டு, உயிரை மிகவும் பிணித்து கொண்டு. பிணித்தல்னா என்ன, அதனுடைய தகுதியினை இழக்க செய்தல். ஒரு பொருளை பிணித்தல்னா அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடை செய்தல், அதுதான் பிணிப்பு. இந்த நோய்க்கு வந்து பிணின்னு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா. ஏன்னா அதை நம்ம பிணிப்பதனாலதான் பிணின்னு பேரு. பிணித்தல்னா என்ன, நம்மளை வந்து நம்முடைய இயல்புல நம்மளை இருக்க விடாது. வழக்கமா செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்ய விடாம இதை நம்ம கடைபிடித்து வைத்து விடும் அந்த நோய். அதனால அதான் பிணித்தலை செய்வதனால அந்த நோய்க்கு பிணின்னு பேர் வச்சாங்க. ஆங்கிலத்தில் டிசீஸ் என்று சொல்வார்கள் இல்லையா. ஈஸ் அதாவது ஒரு சௌரியமா ஈஸியா எல்லா வேலைகளையும் என்ன செய்யக்கூடிய ஒரு நிலைமையில அந்த ஈஸியா இருக்க விடாம என்ன அது வந்து பிணிப்பதனால அதை டிசீஸ் என்று வைத்தார்கள் என்றும் சிலர் சொல்வார்கள். சிலர் சொல்ல அதுக்கு எதிர் சொல்லாக சொல்வார்கள் கேட்டிருக்கிறேன். தமிழ்ல அழகா பிணின்னு பேர் வச்சாங்க, பிணிப்பது பிணி. அதாவது உயிருக்கு அறிவு உண்டு, இச்சை விருப்பப்படக்கூடிய ஒரு தகுதி உண்டு, கிரியை செயல் உண்டு. எல்லாம் முதல்வன் துணையோடு தான் இந்த அறிவித்த செயல் விளங்கும் இல்லையா, தானா விளங்காது. இருந்தாலும் முதல்வனை துணை கொண்டு அறிவித்த செயல்கள் எல்லாம் விளங்கக்கூடிய ஒரு பேச்சினை இந்த உயிர்கள் பெற விடாமல் ஆணவ மலம் தான் என்ன செய்கிறது, தடுக்கிறது. ஆகிய நாளை உயிர்களை அது பிணிக்கின்றது. உயிர்களின் அறிவு இச்சை செயல் எல்லாம் விளங்க விடாமல் தடுக்கிறது, பிணிக்கின்றது. அதனாலதான் உர பிணித்து கொண்டு நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற. ஆணவத்துக்கு என்ன தலைமைனா தன்னையும் காட்டாத தலைமை. வினைகள்லாம் தம்மை காட்டும். ஏன் ஒருத்த நாலு பேருக்கு நல்லது செஞ்சா நல்லா புண்ணியம் செய்யறா ஐயாமா, தெளிவா அது காட்டுது புண்ணியம். அது நாலு பேருக்கு தீங்கு செஞ்சான்னா பாரு பெரிய பாவம் செய்யறாமா. நல்வினை தீவினைலாம் புலப்படுகின்றன. ஆனா அந்த ஆணவம் என்பது தன்னை சிறிதும் காட்டாமல் மறைத்திருக்கின்றது. அதான் நிற்கும் தன்னையும் காட்டா தலைமை பெற. தலைமைனா அந்த மும்மலங்களிலே அதுதான் தலைமையானது. தீயவற்றில் தலைமை என்ன, தன்னையும் காட்டா தலைமை பெற நின்று. அப்படி நின்று அனந்தம் தன்னுடைய சத்தியதாய். அனந்தம் என்றால் முடிவில்லாத

0: ஆனந்தம்னா முடிவு, ஆனந்தம் அதுக்கு எதிர்ப்புதான். ஆனந்தம் தன்னுடைய சக்தியதாய், ஆணவங்களுக்கும் சக்திகள் பல, என்னறிய சக்தியதாய் அருமையா சொன்னாங்க சிவகுராஸ் சொல்லி, என்னறிய சக்தியதாயின்னு சொல்லி, அதான் ஆனந்தம், முடிவில்லாத சக்தியை கொண்டது. சக்திகள் எண்ணற்றவை, ஆனால் ஆணவம் வந்து ஒன்றுதான், அதான் தான் ஒன்றாய் என்று அடுத்தால சொன்னார். அந்தம் தன்னுடைய சக்தியதாய், தான் ஒன்றாய் மண்ணுகின்றது ஆணவமா, அவ்வாறு நிலை பெறுவது ஆணவமா. ஆணவம் எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னை காட்டாது உயிரை மிகவும் பிணித்துக் கொண்டிருக்கும், என்ன அதுக்கப்புறம் தன்னுடைய மும்மலங்களிலே தலைமை வாய்ந்ததாக இருக்கிறது, தன்னுடைய சக்திகள் எண்ணற்றதாகவும் தான் ஒன்றாகவும் உள்ளது, இதுதான் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு, அதான் அந்த உயிர்களை இப்படி இந்த ஆணவம் பிணித்திருக்கின்றதே, இதிலிருந்து உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்று இரக்கம் கொண்டு அந்த மலச்சக்தியை படிப்படியாக அதனை குறைத்து வருவதுதான் முதல்வனுடைய திரோதான சக்தி. எப்படி படிப்படியாக குறைக்குதுன்னா, உயிர்களை வினை செய்ய, வினை செய்வதற்கு ஏற்ற சூழலை எல்லாம் அமைத்துக் கொடுத்து, வினைகளை செய்ய வைத்து, வினைப்பலன்களை ஊட்டி, அதன் மூலம் ஆணவ மலத்தின் சக்தியை படிப்படியாக தெரிந்து வருவது இறைவனுடைய திரோதான சக்தி. அதான் பாகமிக என்று சொல்லி, பாகமிகமேவு திரோதாயு ஒன்று என்பார் உமாச்சுவன் செல்வர். பாகமாம் வகை நின்ற திரோதான சக்தி பண்ணுதலான் என்பார். அந்த உயிரை, அந்த உயிரை பிணித்திருக்கும் மலத்தை அது பரிபாகம் அடைய செய்யத்தக்க முறையிலே வினைப்படங்களை ஊட்டி வருவார். அப்படி நினைத்ததுதான் திரோதமா, திரோதம்னா திரோதன சக்தி. காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம், காணினா என்ன உரிமை, இந்த உயிர் எனக்குத்தான் உரிமையானது அப்படிங்கிற மாதிரி உயிரை பிணித்துக் கொண்டு விடாமல் இருக்கதான் அந்த ஆணவ மலம். அதான் காணியா ஆணி அறிஞ்ச மாதிரி, உயிர்களை எனக்கு உரிமையானவைன்னு பற்றி கொண்டு, காணியா ஆணி கொண்டு நிற்கும் மலம், அற்பம் அகற்றாத தொழில் பூண உறல் மாயை. அந்த ஆணவ மலத்தினுடைய தீங்கினை முற்றிலும் நீக்காமல் சிறிதளவு அறிவு விளக்கம் தருவது மாயை. மாயையதான் தனுகரணாதிகள், தனுகரண புவன போகங்களை நாம் பெற்றிருப்பதனாலே நமக்கு அறிவு விளங்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆணவ மல சக்தி முழுமையாக அடங்கிவிட்டதா, இதனால இல்லை. ஆணவ மலத்தினுடைய விபரீதத்தன்மையும் உடனிருக்கிறது. ஆணவ மலத்தினுடைய அந்த கீழ்மை முற்றிலும் நீங்காமல் சிறிது மட்டும் நீங்கி, ஆகவே ஆணவ மலத்தின் சிறுமையினை போக்காமல் அது பயக்கும் விபரீத உணர்வின் வழியில் உயிர் வினைகளை செய்யும்படி பொருந்துவது மாயையாகும் என்று மாயையை சொன்னார். கொசிப்பதற்கு காணலுற நன்று தீது என்ற வினை, கொசிப்பதற்கு என்றால் குசிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, இன்ப துன்பங்களை புதிப்பதற்கு காரணமாக இருப்பவை நல்வினை தீவினை என்று இருவகையாய் விளங்கும் கண்மமாகும். ஆக ஆணவத்தை பற்றி கூறினார், திரோதான சக்தியை கூறினார், மாயை பற்றி கூறினார், கண்மத்தை பற்றி கூறினார். ஆணவம் கண்மம் மாயை திரோதாயி. மாயைங்கும் போது நம்ம மாயத்தையும் கொள்ளலாம், மாயத்தை மாயைக்குள்ள அடக்கிவிட்டு நான்காக சொன்னார். இந்த நான்கினாலும் உயிர்கள் அடையக்கூடிய அவத்தைகள் மூன்று, அவைதான் கேவலம் சகலம் சுத்தம். ஓதியிடில் கேவலம் ஒன்று, உற்ற சகலம் ஒன்று, சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்று. சோதி விடுகின்ற சுத்த நிலையில ஆன்மாவுக்கு, ஆன்மா சிவமாவே விளங்குது, அதனால சோதி விடுகின்ற சுத்தம் ஒன்றுன்னு. இப்படியெல்லாம் சித்தாந்த செய்திகளை சொல்லிவிட்டு ஓர் ஐயத்தை எடுத்துகின்றார். உயிரின் அறிவில் தான் ஆணவ மலம் கலந்துள்ளது, அப்படிப்பட்ட உயிரின் அறிவில் இறைவன் இரண்டரை கலந்திருக்கிறான், எனவே அந்த உயிரை பிணித்திருக்கும் ஆணவ பலம் இறைவனையும் பிணிக்காது என்று எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் அந்த ஐயம். உயிர் தான் ஓர் உயிர் என்று கொண்டு தன்னை தன்மேல் வைத்து வினா இருக்கின்றான். என்னை பிரியாமல் ஆணவ மலம் இருக்கின்றது, இப்படிப்பட்ட என்னை நீ பிரியாமல் இருந்தால் உனக்கும் அந்த ஆணவ பிணிப்பு உண்டாகுமே என்று கேட்கின்றான். நாதனே, என்னை பிரியாத இருள் இருக்க என் அறிவாய் உன்னை பிரிவர் நீ ஓதுதலாம். நீ எப்படி கலந்திருக்க, சிவமாகிய நீ என் அறிவோடு அறிவாகவே ஒன்றா கலந்திருக்கிற, ஆனா என் அறிவு எப்படி இருக்கிறது, ஆணவ மலத்தால் பிணிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆணவ மலம் மறை உடையதாக என்னுடைய அறிவு இருக்கிறது. என்னுடைய அறிவு நீ எப்படி கலந்திருக்கிற? கொஞ்சம் கொஞ்சமா கலந்திருக்கிற? இல்ல, அறிவோடு அறிவாக கலந்திருக்கிற. அப்ப என்னுடைய அறிவில் விரவி இருக்கும் ஆணவ பலம் உன்னையும் சாருமே. அதான், என்னை பிரியாத இருள் இருக்க என் அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலா? அன்னது உனக்கும் உண்டா? நீதான் சொல்றப்பா, உன் அறிவோடு அறிவான நாம் இருக்கிறோம் என்று நீதான் உபதேசம் பண்ற. ஆனா ஏன் அறிவோ ஆணவ மரத்துல கலந்திருக்குது? அப்போ உனக்கும் அந்த ஆணவ மர சம்பந்தம் வந்துவிடுமே கேட்கிறார். என்ன அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலால் அன்னது உனக்கு உண்டாம் என நன்று உயர்ந்த வினா நீயும் கண்டோதினை. நன்று உயர்ந்த வினா நீயும் கண்டோதினை. என்ன வினாவென்பா சாத்திரத்திலும் இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. உயர்ந்த வினான்னு இரு பொருள் பொருள்படியாக உயர்ந்த வினாவென்பா போன்ற வினா கண்டு ஓதினை என்று கண்ணருளால் சொல்லிட்டு அது விளக்கம் தர்றார். கண்டறியும் இப்ப வினாயினா நாம தெளிவு பண்ணிக்கணும். உயிரின் அறிவை ஆணவ மலம் பிணித்துக் கொண்டுள்ளது. காணும் தன்மையுடைய கண்ணை காண விடாமல் இந்த இருளானது எப்படி மறைக்கின்றதோ அது மாதிரி அறியும் தன்மையுடைய உயிர்களை அறிய விடாமல் இந்த ஆணவ மலம் தடை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ தடை கொண்ட உயிர்களின் அறிவில் இறைவன் இரண்டர கலந்திருக்கிறான். அறிவு அறிவோடு அறிவாக கலந்திருக்கிறான். அப்போ ஆணவ சார்பு உள்ள உயிரறிவில் இறைவன் கலந்திருப்பதனால இறைவனுக்கும் அந்த ஆணவ சார்பு ஏற்படுமே என்று வினா இருக்கிறது. அப்போ அது ஏற்படாதுங்கிறது அருமையா சொல்றார். காட்சியற்ற நாட்டம் கதிரோன் அகத்து உடல காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு செங்கதிரோக்கில்லாது இருள் விடிய சென்றது போல் அங்கு அரணுக்கின்றி உயிர்க்காகும் இங்கு அறி என்று ஓதிய பின்னர் காட்சியற்ற நாட்டம். நாட்டம் என்றால் கண். காட்சியற்ற நாட்டம்னா காணும் திறன் இல்லாத கண். காணும் திறன் இல்லாத கண். ஏன் காணும் திறன் இல்லை அப்படின்னா அந்த கண்ணை ஒரு படலம் மறைத்திருக்கிறது. கண்ணை ஒரு படலம் மறைத்து விட்டது. ஆகவே படலத்தால் மறைப்புண்டு காணும் திறனை இழந்து இருக்கின்ற கண்ணானது கதிரவனின் சன்னதியில் இருக்கின்றது. காணும் திறன் இல்லாத கண்ணும் கதிரவனின் சன்னதிக்குள்ளதான் இருக்கிறது. வேற எங்கேயோவா இருக்கிறது? இல்லை, கதிரவனின் சன்னதிக்குள்ளதான் இருக்கு. கதிரவன் சன்னதிக்குள்ள இருந்தும் ஏன் அந்த கண்ணால காண முடியல? ஏன்னா அந்த கண்ணு அந்த படலம் மறைச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த படலம் செய்கின்ற மறைப்பு கதிரவன் சன்னதிக்குள்ளதான் அந்த கண் இருக்குது. அது முக்கியம். கதிரவன் சன்னதிக்குள்ள அந்த கண் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கதிரவன் ஒளியோடு அந்த கண்ணுக்கு கலப்பு உண்டு. கதிரவன் ஒளி அந்த கண்ணிலும் கலந்துதான் இருக்கிறது. அதான் கதிரவன் சன்னதியில் அந்த கண் இருக்குன்னு சொல்றான். காணும் திறனை இழந்து படலத்தால் மறைக்குண்ட கண் கதிரவன் சன்னதியில் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த கண்ணு கதிரவன் ஒளியோடு தொடர்போடு தான் இருக்குது. இருந்தும் அதனால காண முடியவில்லை. இப்போ கேட்கிறாங்க, கேட்கிறாங்க என்னன்னா, அந்த படலம் கண்ணைத்தானே மறைத்துள்ளது. கதிரவனுடைய மறைக்க முடியுமா அந்த படலத்தால? இல்லையா. அதனாலதான் சொன்னார் கரும்படல கோட்பாடு. எந்த எப்படிப்பட்ட கரும்படலம்? காட்சியை ஒழித்த கரும்படலம். காட்சியை ஒழித்த கரும்படலம். காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு செங்கதிரோர்க்கு இல்லாது. சூரியனுக்கு அந்த படல மறைப்பு இல்லை. செங்கதிரோர்க்கு இல்லாது இருள் விழியில் சென்றது போல் காண முடியாத கண்ணிடம்தான் அந்த படலம் இருக்குது. இருள் விழியில் சென்றது போல் அங்கு அரணுக்கின்றி உயிர்க்காகும். அங்கு அரணுக்கின்றி அது மாதிரிதான் மலை மறைப்போம். அரணுக்கு இல்லாமல் உயிருக்கு மட்டுமே உள்ளது என்று அருமையாக சொன்னார். இங்கு அறி, இதனை நீ அறிவாயாக. இவ்விடத்தை இதனை நீ அறிவாயாக என்று ஓதிய பின்னர் அப்புறம் சொல்ற அடுத்த அதற்கு அதில் தெளிவுபெற்று அடுத்த வினா எடுத்துகின்றார். உயிர் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல கருவிகளின் துணை வேண்டும். உயிர் உடலை பெற்றிருக்க வேண்டும். உடலிலே ஞானேந்திரியங்கள் இருக்க வேண்டும். இந்திரியங்கள் இருக்க வேண்டும். சூக்ம உடல் இருக்க வேண்டும். அதில் அந்த கரணங்கள்லாம் இருக்கணும். அவற்றினும் சூக்மமாக கலாதி தத்துவங்கள் இருக்கணும். பிராணவாயு இருக்கணும். இவை எல்லாவற்றோடும் வேதமர கலந்துதான் உயிர் விஷயங்களை எல்லாம் அறிகின்றது. அறிந்து வருகையிலே அந்த நனவு நிலையிலிருந்து கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள்னு அஞ்சவசைப்படுது. ஆகவே உயிருக்கு இடமாக இருக்கக்கூடிய உடல், இந்திரியங்கள், பிராணவாயு, அந்த கரணங்கள் இவையும் அறிவுடையதாகத்தான் இருக்க வேண்டும். உயிர் இவற்றோடு சேர்ந்தாதான் அறிய முடியும். அப்ப உடல் கருவிகளோடு சேர்ந்தாதான் உயிரால் அறிய முடியும்னா, அப்போ இந்த உடல் கருவிகளும் அறிவுடையதான் இருக்கணும். அறிவுடைய பொருளோடு சேர்ந்துதான் அறிய முடியும். ஆகவே உடலுக்கு அழகிய இடமாக இருக்கின்ற அங்காணி என்ற, அங்காணி என்றால் அம் என்றால் அழகிய, காணி என்றால் இடம், உயிருக்கு அழகிய இடமாக இருக்கக்கூடிய இந்த உடல், இந்திரியங்கள், பிராணவாயு, அந்தக்கரணங்கள், கலாதி தத்துவங்கள் இவற்றையும் அறிவுடையவை என்றுதான் சொல்லணும். ஆனால் சித்தாந்தத்தில் இவற்றையெல்லாம் திடம் என்று சொல்கின்றார்களே, அது ஏன் என்று சொன்னேன். அறிவுக்கு துணை செய்யும் பொருள் அறிவுடைய பொருளாக இருக்கும் கட்டாயம் இல்லை. நம்ம கண் தெளிவாக காண்பதற்கு ஒரு கண்ணாடி அணுகிறோம்னா அந்த கண்ணாடியும் பார்க்கக்கூடியதாக இருக்கணுமா? கண்ணாடி நோய் கொண்டு கண் தான் பார்க்கிறது. கண்ணாடி பார்ப்பதற்கு துணை செய்து சரியா, ஆனா காணும் தன்மை எது கொண்டு? கண்ணுக்கு தான் உண்டு காணும் தன்மை, இந்த கண்ணாடிக்கு இல்லை. அது மாதிரி அறிவுக்கு துணை செய்தல் பற்றி இந்த உடல், இந்திரியங்கள், பிராணவாயு, அந்த கரணம், கலாதிகள் இவற்றுக்கெல்லாம் அறிவு இருக்கணுமே அவசியம் இல்லை. இவற்றுக்கு அறிவு கிடையாது, இவை ஜடம் தான். அதை எப்படி நிரூபிப்பது? இவை ஜடம் தான், அதை நிரூபிக்கின்றார். நின்றன்ன நிற்கும் துயிலில் துரிசினிமை வர்க்கமுறில் அஞ்சு விரும்பாதலானும். நின்றன்ன நிற்கும் துயிலில், துயில் என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, தூக்கம். நின்றன்ன நிற்கும் துயில்னர் அப்படின்னா கருவி கரணங்கள்லாம் அப்படி இருந்தபடியே இருக்கு. தூக்கத்துல மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஞானேந்திரியங்கள் இருக்கத்தான் செய்து, அந்த கரணங்கள்லாம் இருக்கத்தான் செய்து. நனவு நிலையில இவை எவற்றெல்லாமோ அறிகின்றது இல்லையா, அறிகின்றது இருக்கின்றது. ஆனால் உறக்க நிலையில இவையெல்லாம் அப்படியே ஓய்ந்து கிடக்கின்றன. அதான் கருவி கரணங்கள்லாம் நின்றபடியே நிற்கக்கூடிய இந்த உறக்க நிலையிலே துரிசு இனிமை வர்க்கமுறில், துரிசு இனிமை, துரிசு என்றால் துன்பம், இனிமை என்றால் இன்பம், துன்பம் இன்பம் ஆகிய அனுபவங்கள் ஏற்பட்டால், இன்ப துன்ப வர்க்கமாகிய அனுபவங்கள் ஏற்பட்டால் அஞ்சு விரும்பாதலானும், அஞ்சு விரும்பாதலானும். தூக்கத்துல கருவிகரணங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்கக்கூடிய அந்த தூக்க நிலையில என்ன துரிசினிமை வர்க்கமுறையில் துன்ப இன்ப வர்க்கங்கள் நடைபெற்றால், ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் இல்லையா, அப்போ அவனுக்கு ஒரு துன்ப அனுபவம் தரத்தக்க ஒரு செயலோ அல்லது இன்ப அனுபவம் தரத்தக்க ஒரு செயலோ ஏற்பட்டால் இல்லையா, அவனுக்கு அவனிடத்திலே அந்த துன்ப அனுபவம் அனுபவத்துக்குரிய செயலை கண்டு அச்சமோ அல்லது இன்ப அனுபவத்துக்குரிய செயல் கண்டு விருப்பமோ ஏற்படுவதில்லையே இல்லையா, விருப்பமோ ஏற்ப அச்சமோ விருப்பமோ ஏற்படுவதில்லையே. நனவு நிலைக்கு வந்தாதான் அந்த துன்பம், துன்பத்தை கண்டு அஞ்சுதல், இன்பத்தை கண்டு விரும்புதல் ஏற்படும். ஒருவன் விழித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இப்ப விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அருகில் ஒரு மாடு நல்ல பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு வருதுன்னு சொன்னா, ஏப்பா மாடு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒதுங்குவேன் இல்லையா. எனக்கு ரொம்ப நண்பர் ஒரு வருகிறார்னா, வாங்க வாங்க முகமலர்ச்சியோடு வரவேற்போம். ஆனால் இதே நான் உறங்கிக் கொண்டிருந்தால் ஒரு மாடு பக்கத்துல போகுது நீ அஞ்சுவனா? ஏன்னா அதை அறியவே இல்லையே நான், அறிஞ்சாலும் அஞ்சுவதற்கு. இந்த மாதிரி எனக்கு வேண்டிய ஒரு வருகிறார் வரவேற்பனா இல்லையே, இன்பப்படுவனா இல்லை. எனவே கருவி கரணங்கள் அப்படி எப்படி ஓய்ந்து கிடக்கின்ற அந்த உறக்க நிலையிலே இன்ப துன்பத்துக்குரிய செயல்பாடுகள் நடந்தார், அந்த செயல்பாடுகளை கண்டு இன்பத்தை கண்டு விருப்பமோ துன்பத்தை கண்டு அச்சமோ ஏற்படுவதில்லை. உடலுக்கு அறிவு உள்ளது என்று சொன்னால் உறக்க நிலையிலும் அந்த உடல் இருக்கத்தானே செய்து, கருவி கரணங்களும் இருக்கத்தானே செய்கின்றன. உடல் கருவி கரணங்கள்லாம் நனவு நிலையில இருந்தபடியே தான் இருக்கின்றன. என்ன உறக்க நிலையில் என்ன கருவி நிலை எதுவும் குறைஞ்சு போகுதா? இல்லையே, இருந்தபடியே நனவில் இருந்தபடியே தான் இருக்கின்றன உடல் கருவிகள்லாம். ஆனாலும் அந்த உறக்க நிலையில் இன்ப துன்பத்துக்குரிய செயல்பாடுகள் நடந்தால் விருப்பமோ அச்சமோ தோன்றுவதில்லை. எனவே இது என்ன தெரிகிறது? உடலுக்கு அறிவு என்பது இல்லை. அறிந்தால் தானே அச்சம் ஏற்படும், விருப்பம் ஏற்படும் சொன்ன. அப்போ அறிவு அங்க ஏற்படல. எனவே உடல் ஜடம், உடல் ஜடம் தான். அடுத்த இந்திரியங்கள் ஜடங்கிற என்ன, ஐந்தும் வேறறிய பொஞ்சுதலினாலும் அழகாக சொல்லியிருக்கின்றார். ஐந்தும் வேறறிய பொஞ்சுதலினாலும் நிகழ்ச்சி குறிப்பாக சொன்ன இந்திரியங்கள் அறிவுடையவைனா, கண் பார்க்கின்றது, கண்ணுக்கு பதிலா காது பார்க்கட்டுமே இல்லையா, நாக்கு சுவையை அறிகிறது, நாக்குக்கு பதிலா மூக்கு சுவையை அறியட்டுமே இல்லையா, நல்ல சுவையான பதார்த்தம் சொல்லி வாயில தான் கொடுக்கணும் இல்லையா, சுவையான பதார்த்தம் காதுக்குள்ள கொண்டு போடுவாங்களா யாரும், அது சுவையை அறியாது, அது ஓசையத்தான் அறியும். என்ன காது கொடுத்து கேளுதான் சொல்லுவாங்க, வாயை திறந்து கேளுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்தந்த பொறி அந்தந்த விடயத்தைத்தான் அறியும். ஆகவே ஒரு பொறி வேறொரு தான் வேறொரு பொறிக்குரிய விடயத்தை அறிய முற்பட்டால் அங்க அறிவு நிகழுதா? இல்லையே. பொறிகளுக்கு அறிவு உண்டுன்னா ஒவ்வொரு பொறியுமே அஞ்சு குளங்களே அறியணும் என்பது இங்க தட்சிணாமூர்த்தியை வைக்கின்ற வாதம். எவ்வளவு சிறப்பானது பாருங்க. எப்படியோ ஒரு ஒரு பொறி ஒரு ஒரு விடயத்தை அறிவில்லை சார், அது பற்றி அவற்றை அறிவுடன் சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது. என்ன அனுபவம் என்ன நிகழ்கிறது? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன் தான் அனுபவம் நிகழ்வு. மாம்பழத்தை பார்க்கிறோம் இல்லையா, அதன் விலை என்னன்னு சொல்றாங்க கேட்கிறோம், அதை அப்படி தொட்டு பார்க்கிறோம், அதனுடைய மென்மையை அறிகிறோம் இல்லையா, அப்புறம் அதை நறுக்கி சாப்பிட்டு பார்த்து சுவையை அறிகிறோம். எல்லாம் அறிஞ்ச பிறகு ஒருத்தர் பார்த்தாரு, ஒருத்தர் கேட்டாரு, என்ன ஒருத்தர் தொட்டாரு, ஒருத்தர் சுவைத்தாரு, அப்படின்னா அறிகிறோம் இல்லையே. பார்த்ததும் நான் தான், விலையை கேட்டதும் நான் தான், அதன் பரிசத்தை தொட்டு அறிந்ததும் நான் தான், அதன் சுவையை சுவைத்தறிந்ததும் நான் தான் இல்லையா. அப்போ உருவத்தை அறிவதும் ஓசையை அறிவதும் பரிசத்தை அறிவதும் சுவையை அறிவதும் ஒரு பொருள் தான், ஒரு பொருள் தான். அப்போ உயிராகிய ஒரு பொருள் தான் என்ன செய்து கண்ணின் துணை கொண்டு உருவத்தையும் அறிகிறது, காதின் சுவை துணை கொண்டு ஓசையையும், மூக்கின் சுவை கொண்டு மனத்தையும், நாவின் சுவை கொண்டு சுவையும் அறிகிறது. ஆகவே எது அறிவுடைய பொருளோ அது ஐந்து புலன்களையுமே அறிய வேண்டும் இல்லையா. ஆனால் இந்திரியங்களோ ஒரு ஒரு பொறி ஒரு ஒரு புலனைத்தான் அறிகிறது. எனவே இந்திரியங்கள் அந்த உயிரை அறிவதற்கு துணை செய்கின்றன அவ்வளவுதான். உயிர் உருவத்தை அறிவதற்கு கண்ணு துணை செய்யுது. எப்படி துணை செய்யற பொருள் நமக்கு நல்ல உலகத்திலே இருக்கு, அந்த கண்ணுக்கு துணையா கண்ணாடி இருக்கு, அதே மாதிரி உயிருக்கு துணையா கண்ணு இருக்குது அவ்வளவுதான் இல்லையா. கண்ணாடி காணவில்லை, கண்ணாடி வழியாக கண்ணு தான் காண்கிறது என்பது போல நன்கு சிந்தித்து பார்த்தால் அந்த கண்ணும் காணவில்லை, கண்ணின் வழியாக உயிர் தான் காண்கின்றது. உயிர் காண்பதற்கு கண் ஒரு துணை கருவி. ஆகையினாலே ஒரு பொறி மற்றொரு புலனை அறிய முற்படும் பொழுது அங்கே அறிவு விளக்கம் ஏற்படுவதில்லை. அதான் சொல்றாரு ஐந்தும் வேறறிய அப்படிங்கிறார். வேறறியனா தத்தமக்குரிய புலனை அறியாமல் வேறு புலனை அறிய முற்படும் போது, ஐந்து பொறிகளும் தத்தமக்குரிய புலனை அறியாமல், கண்ணானது தனக்குரிய உருவத்தை அறியாமல் ஓசை அறிய முற்பட்டால் அல்லது சுவை மனம் போன்றவற்றை அறிய முற்பட்டால், அது மாதிரி காது தனக்குரிய ஓசை புலனை அல்லாமல் உருவம் மனம் சுவை போன்ற பிற புலன்களை அறிய முற்பட்டால் அங்கு அறிவு நிகழ்வதில்லை. கொஞ்சுதலினாலும் என்றால் செழித்தலினாலும், அது நிகழ்ச்சியா சொன்னார், அறிவு ரொம்ப செழிப்பா நிகழுதே என்று சொல்லி. ஆகவே இந்திரியங்கள் அறிவுடையவை அல்ல, செழித்தல் செழித்தலிலே அறிவு செழிப்பா நடக்குதுன்னு சொல்லி நிகழ்ச்சியாக சொல்கின்றார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வளையல் விற்ற படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசெய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர்பூங்குடல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச்சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கயற்கண்யம் பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, எம்பெருமானுடைய எண்ணெண் லீலைகள் 64 லீலைகளை பார்த்துக்கொண்டு வருகிறோம். அது அடுத்தது பார்க்க வேண்டியது 32 லீலை. கிட்டத்தட்ட பாதிக்கு வந்தாச்சு. நம்ம வளையல் விற்றது. பெருமான் இந்த திருநகரத்தில் இருக்கின்ற சிறுமிகளுக்கு அவருடைய கையை தீண்டி ஒரு வளையல் வணிகனாக வந்து அவர்கள் மனம் மகிழ, மெய் குளிர, பல வண்ண நிறத்து வளையல்களை எல்லாம் அவர்களுக்கு கையிலே மாட்டிவிட்டான் என்ற ஒரு திருவிளையாடல். இதற்கு என்ன தாத்பரியம் இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவாலயத்துக்கு வந்தாலும் அவசியம் அங்கிருக்கிற முர்த்தங்கள், மினிமம் குறைஞ்ச பட்சம் இருக்கிற முர்த்தங்கள் நம்ம தெரியும். நமக்கு கொடிமரம் இல்லைன்னா கூட, பலிபீடம் இல்லைன்னா கூட, கருவறையில் சிவலிங்க பெருமான் இருப்பார், சிவலிங்க மூர்த்தம் இருக்கும். ஒரு ரிஷபதேவர் இருப்பார். உற்சவ மூர்த்தியாகவோ அல்லது மூல மூர்த்தியாகவோ நடராஜா இருப்பார். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். பிக்ஷாட்டனர்னு ஒரு மூர்த்தி இருப்பார். இந்த நடராஜா, தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாண்டவர், மூணு பேருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒத்தர் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதில் நடராஜாவும் தட்சிணாமூர்த்தியும் தெற்கு நோக்கி இருக்கா அநேகமாக. பிக்ஷாண்டவர் தெற்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இருக்கிறார். சில பிரதான சிவாலயங்களில் பிக்ஷாண்டவரும் தெற்கு நோக்கி இருக்கிறார். இவாளுக்குள்ள என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த மூணு மூர்த்தியும் ஞானப்பிரதமான மூர்த்திகள். இவாளுடைய தரிசனத்தினால நமக்கு நம்முடைய அஜ்ஞானம் நசிச்சு ஞானம் கிடைக்கும். மூணுமே ஞானப்பிரதமான மூர்த்திகள். 10 சுவாமிக்கு பிரம்மோத்சவம்னு சொன்ன, அதில் ஒரு நாளாவது நடராஜா புறப்பாடு இருக்கும், ஒரு நாளாவது பிக்ஷாண்டவர் புறப்பாடு இருக்கும். தட்சிணாமூர்த்தி புறப்பாடு அநேகமாக இல்லை, அதனால தப்பு இல்லை. தட்சிணாமூர்த்தியை பற்றி வேதமே சொல்றது, ருத்ர எத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்தியம். பகவானே, உன்னுடைய தெற்கு நோக்கிய முகம் எதுவோ அதனால என்னை எப்பொழுதும் நீ காத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்வேதாஸ்வத்திரம்ங்கிற உபநிஷத்தினுடைய மந்திரம், யஜுர்வேத உபநிஷத்து. தெற்கு நோக்கிய முகம் கொண்ட சுவாமின்னு சொன்னா நடராஜாவை சொல்லும், தட்சிணாமூர்த்தியை சொல்லும், பிக்ஷாண்டவரையும் சொல்லும். அது இப்ப நாம இந்த புராணத்துல நடராஜாவை பார்த்துட்டோம். வெள்ளியம்பல திருக்கோத்தாடிய அந்த லீலையிலையும், கால்மாரி அடைய லீலையிலையும் நடராஜாவை பத்தி நம்ம பார்த்துட்டோம். தட்சிணாமூர்த்தியையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்னும் பார்க்க போறோம். தட்சிணாமூர்த்தியை வந்து எங்க பார்த்தோம் முதல்லன்னா, வேதத்துக்கு பொருள் அளிச்ச படலத்துல பார்த்தோம். தொடர்ந்து பார்க்க போறோம் அஷ்டமா சித்தி உபதேசித்த படத்துல திரும்பவும் தட்சிணாமூர்த்தி வரப்போற. இந்த லீலையில் நமக்கு பிக்ஷாண்டவர் வர்றார். பிக்ஷாண்டவருடைய அவசரம் தான் வளையல் வியாபாரி. வளையல் வியாபாரியாக வர்றது யார் அப்படின்னு கேட்டால் பிக்ஷாட்டனர் தான். பிக்ஷாட்டனருடைய கை முத்ரைக்கு சன்முத்ரைன்னு பேர், மிருகி முத்ரைன்னு சொல்லுவார். இப்படி கையை வச்சுட்டுருப்பார். அந்த இது எதை காமிக்கிறதுன்னா, அதில் கொஞ்சம் புல் இருக்கும், கீழே ஒரு மான் இருக்கும். அந்த மானுக்கு அந்த மான் அவரை பார்த்தா மாதிரி முகத்தை தூக்கிட்டு இருக்கும். அந்த பசித்த மானுக்கு புல்லை கொடுப்பதை போல தன்னுடைய கையை வச்சுருப்பார் சுவாமி. சன்முத்ரைன்னு இருக்கு பேர். சுவாமி ஜீவனாகின்ற அந்த மான், அந்த மானுக்கு அதனுடைய வினை பயனாகின்ற உணவினை கொடுக்கின்றான். வினை பயனாகின்ற உணவுக்கு ரித்தம்னு பேர். வினையின் நீங்கிவிட்டால் முக்தி நிலையில் இருக்கிற உயிர்களும் ஆனந்தம்ங்கிற உணவை உண்டு வாழ்கின்றன. அதுக்கு சத்தியம்னு பேர். அப்ப பகவான் இந்த உயிர்களுக்கு கொடுக்கிற உணவு ரெண்டு விதம், ரித்தம் என்றும் சத்தியம் என்றும் ரெண்டு விதமான உணவை சுவாமி தரார். அதனால சுவாமி ரித்த சத்தியாத்மகன்னு சொல்றார். அதைத்தான் அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றார். அந்த சுவாமியா இருக்கார் பிக்ஷாண்டவர்.
நம்முடைய நல்வினை தீவினை பயன்களை உயிர்களுக்கு ஊட்டக்கூடிய சுவாமி. ஒரு அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றாள், பருப்பு சாதம் ஊட்டுகின்றாள், ஏதோ ஒரு வழியில் ஊட்டியே தீருவாள். குழந்தை அவளை ரொம்ப நேரம் ஏமாற்ற முடியாது, மூக்கை பிடிச்சா வாயை திறக்கும், சாப்பாட்டு ஊட்டிடுவான். அதை போல பெருமான் நம்முடைய வினைப்பயனை ஊட்டியே தீருவான். யாராலும் அவருடைய திருவுருளை மீறி நடக்க முடியாது. நம்முடைய நல்வினை தீவினை பயன்கள் நமக்கு ஊட்டியே ஊட்டவே படும். அதனால இந்த பிக்ஷாண்டவர் வலியவர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சண்முத்திரை கொண்டவர் பிக்ஷாண்டவர், தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை கொண்டவர். நடராஜா இப்படி கையை வச்சுட்டுருக்கார், தட்சிணாமூர்த்தி இப்படி வச்சுட்டுருக்கார், நடராஜா இப்படி வச்சுருக்கார், அவ்வளோதான். இது ஆனந்த முத்திரை, இது ஆனந்த அபய முத்திரை. நேராக இருந்தால் அபயம், அப்படி லைட்டாக அப்படி சாச்சிருக்கிறதுனால ஆனந்தாபய முத்திரைங்கிறது. சத்து சித்து ஆனந்தம் மூணு சேர்த்து சச்சிதானந்த ஸ்வரூபம் உள்ளே இருக்கிற மூலலிங்கம். உள்ளே இருக்கிற மூலலிங்கம் சச்சிதானந்த ரூபனாக இருக்கிற சதாசிவமூர்த்தி. அவருடைய அவசரம்தான் இந்த மூணு பேர், சத்து பிக்ஷாண்டவராகவும் சித்து தட்சிணாமூர்த்தியாகவும் ஆனந்த நடராஜாகவும் ரூபத்தை தரிச்சுட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மூணு பேரும் அவசியம் ஒரு சிவாலயத்தில் நம்ம தரிசனம் அவள் இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, நாம் அந்த மூணு மூர்த்தங்களையும் தரிசனம் பண்ணியே ஆகணும். சிவாலயத்துக்கு வந்தால் மினிமம் இந்த மூர்த்தங்களை தரிசனம் பண்ணி ஆகணும். நவகிரகத்தை சுத்தி ஆகணுங்கிற தேவையில்லை, ஆனால் இவாளெல்லாம் தரிசனம் பண்ணி ஆகணும். என்ன அந்த பிக்ஷாண்டவர் எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது, தாருகா வனம்ங்கிற ஒரு வனம், அந்த வனத்தில் இருந்த அந்தணர்கள்லாம் வேதத்திலே வல்லவர்கள், வேதம் விதித்த அந்த வேள்விகளிலே வல்லவர்கள். அந்த வேள்விகளை முறையாக செய்வதனால அவர்களுக்கு வேள்வி பயன் வந்து கொண்டே இருக்கின்றது. அண்ணா படித்தா பரீட்சையில் ஒழுங்காக பரீட்சையினா நல்ல மார்க் வருது, பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு தோன்றுறது. அதனால் அவன் என்ன ஆனான்னா, வேதத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கிறதுலாம் புனைந்துரை, வெறும் அர்த்தவாதம், சும்மா ஒப்புக்கு சொல்லியிருக்கு. நெருப்பை தொட்டால் சுடுறது, சாப்பாட்டை சாப்பிட்டா பசி அடங்கிறது, அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பகவான் வேணுமா? தானாக நடக்கிறது. வேதம் சத்தியம், அதில் சொல்லப்பட்ட கிரியைகள் சத்தியம், அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணால் அதனுடைய பலன் சத்தியம். ஆகவே பகவான் ஒருத்தர் தேவையில்லை. பகவானை பற்றி என்ன வேதத்தில் சொல்லியிருக்கோ அதெல்லாம் சும்மா ஒப்புக்கு சொல்லியிருக்கு. அதான் பகவான்னு ஒன்று சொன்னால் தான் எல்லாரும் ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்கிறதுக்காக, ஏமாத்துறதுக்காக சொல்லியிருக்க, அவ்வளவுதான். அவர் இல்லாமலே உலகம் நடக்கும் அப்படின்னு விபரீதமாக புரிஞ்சுண்டா. ஏன்னா எல்லாம் நடக்கிறது சுவாமியினுடைய கிருப்பையினால் தான் எல்லாம் நடக்கிறது, ஆனால் தானாகவே நடக்கிறதா நினச்சிக்கிறாய்வா? அப்படி நினச்சின்றதுனால அப்படி இருக்கும்போது அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி அவளுடைய அவள் இருக்கிற அந்த ஊருக்கு வரார், தாருகா வனத்துக்கு வரார். அவர்கள்லாம் தங்களுடைய வேத வித்தையில் கர்வம் கொண்டவர்களாகவும் தங்களுடைய பத்திரிகளுடைய கற்பில் கர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார். அக்னிஹோத்திரம் பண்ணுறா, அவுபாசனம் பண்ணுறா, கார்த்தால ஒரு அக்னி ஏத்துறா, அது சாயரக்ஷம் வரையும் அந்த முட்டானில் தங்கியிருக்கு. அந்த ராத்திரி அந்த அக்னியை புதுசாக பண்ணுறா, அது கார்த்தால பிராத்தசந்தியா காலம் வரையும் அந்த அக்னி நிற்கிறது. அது எப்படி நிற்கிறது அப்படின்னு கேட்டால், எஜமானனுடைய ஸ்ரத்தையினாலேயும் எஜமான பத்தினியுடைய கற்புனாலேயும் நிற்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எஜமானனுக்கு ஸ்ரத்த இல்லைனாலோ அந்த எஜமான பத்தினிக்கு அவள் மனசு அந்த பர்த்தாட்ட அனுகுணமாக இல்லை என்றாலோ அது அந்த அக்னி நிற்காது. அதனால் அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய மனைவிமார்களுடைய கற்பின் மீதும் தங்களுடைய வேதத்தில் இருக்கிற ஸ்ரத்தையின் மீதும் அலாதியான ஒரு கௌரவ புத்தி, ஒஸ்திங்கிற புத்தி இருந்தது. சுவாமி என்ன பண்ணார், பிக்ஷாண்டவராக அந்த ஊருக்கு வந்தார். அதி சுந்தர சுரூபமாக வரார் சுவாமி. 1000 கோடி மன்மதனை போல் அழகாக இருக்கிறார், திகம்பரராக இருக்கிறார். அவர் இடுப்பில் ஆடை கிடையாது, அற்றம் மறைப்பதும் முன்பணியே, அமரர்கள் செய்வதும் உன்பணியே. அற்றம்னா ரகசியம், பெருமானுடைய இடுப்பை மறைக்கிறது ஒரு பாம்பு தான். யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் பாம்பு நகர்ந்துக்கும், சுவாமி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சார்னா பாம்பு மறைச்சிடும், மற்றபடி அங்கே ட்ரெஸ்ஸே கிடையாது. அப்படி சுவாமி வர்றார், பிக்ஷாண்டவர் வர்றார். அவர் ஒரு புன்னக பூத்தார்னா உலகமே மயங்கும். அவரை பார்த்தா ஆண்களுக்கே ஆசை வரும், நாம் பெண்களாக இருந்தால் இந்த பகவானை கட்டி தழுவலாமே, அப்படி மன்மதனை போல இருக்காரே என்று அவளுக்கு தோணும். அவ்வளவு பரமசுந்தர சுரூபமாக வர்றார். இந்த பிக்ஷாண்டவருடைய அழகை நீங்கள் நன்னா ரசிக்கணும்னா, சிதம்பரத்தில் நடராஜாவுடைய பிரம்மோத்சவம் 2 மாதம் நடக்கிறது, ஆணியிலையும் மார்கழியிலையும். 8ஆம் திருநாள் சாயங்காலம் இந்த பிக்ஷாண்டவர் புறப்பாடு உண்டு. அப்போ வந்து பாருங்கோ இந்த அழகை சத்தியமாக பார்க்கலாம். அழகு அப்படியே வெள்ளமாக ஓடும் அந்த மூர்த்திகிட்ட. அந்த அழகில் மயங்கி இந்த
தாருகாவனத்து ரிஷி பத்தினிகள் எல்லாரும் சுவாமி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டார். சுவாமி என்ன பண்ணுறார், மோகன ராகத்தில் ஒரு பாட்டு பாடிண்டே வருவர், பிக்ஷை கேட்க தான் வர்றார். அவர் யாரும் தப்பு காரியத்துக்காக வரலை, ஆனால் அவருடைய அழகை பார்த்து அவருக்கு பிக்ஷை போடணும், பிக்ஷை போட்டால் மட்டும் போகாது, ஒரு 5 நிமிஷம் நின்று அவர்கிட்ட பேசணும், முடிஞ்சால் அவருடைய மொபைல் நம்பரை வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. தொடர்ந்து அவரோட பழகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அவ்வளோ அழகாக இருக்கார் சுவாமி. அப்படி மோகன ராகத்தில் பாடிட்டு வரும்போது ஒரு பொண்ணு சொல்கிறா, பாரு என்னதான் அவர் சுவாமி கூப்பிடுறார், என்னடி உன்னை கூப்பிட்டார், அவர் ஏதோ பாட்டுன்னா பாடிட்டுருக்காரவர், அவர் எந்த ராகத்தில் பாடுறார், மோகனத்தில் பாடுறார், என் பேர் என்ன, என் பேர் மோகனா, என்ன தான் கூப்பிடுறார் அவர், குறிப்பாக கூப்பிடுறார் அப்படின்னு ஓடி வர. உடனே சுவாமி ராகத்தை மாற்றிடுறார், ஓதுவார் வந்திருக்கார், கல்யாணியில் பாடுறார். உடனே என்ன பண்ணுறா, கல்யாணி ஏய் நீ போடுன்னுட்டார் நீ சுவாமி, என்ன தான் இப்போ கூப்பிடுறார் அப்படின்னு அவ பிக்ஷை எடுத்துகிட்டு வர. அந்த சுவாமிகிட்ட, சுவாமி உங்கள் ஊர் எது அப்படின்னு இந்த பெண்ணு வாசலுக்கு வந்து பிக்ஷை போடுற பொண்ணு கேட்குறா. சுவாமி சொல்கிறார், இங்கே பாரு என் ஊரை நீ தெரிஞ்சுக்கணும்னா அவசரப்படக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் திண்ணையில் உட்காந்து பேசலாமா, அவனுக்கு டைம் இருக்கா, அப்போ தான் என் ஊரை பற்றி சொல்ல முடியும். எங்கள் ஊர் உஸ்தியான ஊர், ஒற்றியூர், அது பூமியில் சிவலோகம், அதில் இருக்கிற ஒவ்வொரு பிருத்திவியில் இருக்கிற ஒவ்வொரு மண் துகளும் சிவலிங்கம், அங்கே ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற ஜலமும் சிவகங்கை அப்படின்னு தன் ஊரை பற்றி பேசுகிறார். என் ஊரை பற்றி சொல்லணும், என் அட்ரஸ் நீ வாங்கிக்கணும்னா அவசரப்படக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, யாராவது நினைப்பாளோ, சாமி கூட நம்ம நின்று உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், நின்று பேசிட்டு இருந்தோம், யாராவது நினைப்பாளோ, பயப்படக்கூடாது, சாமிக்கிட்ட வரணும்னா பயம் இருக்கக்கூடாது, வெக்கம் இருக்கக்கூடாது, யாராவது ஏதாவது சொல்லுவாளோன்னு நினைக்கக்கூடாது, கூச்சம் இருக்கக்கூடாது. கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான்னு அப்புறம் சொல்கிறார். நம்மளா சுவாமியை ஆடியும் பாடியும் மெய்மறந்து அவனை ஹோதாரம் ரத்னதாத்தமம்னு சொல்கிறது வேதம், பரமேஸ்வரனை பற்றி கூவி அழைக்கத்தக்கவன், சம்போ மகாதேவா சொக்கநாதான்னு கத்தணும் சந்நிதியில் இருந்துட்டு, கூச்சப்படக்கூடாது. கூச்ச நாச்சம் இல்லாமல் பக்தி பண்ணுறவாளுடைய மனசில் உடனே சுவாமி வந்து உட்காந்துக்கிறாரா. அதனால் உயிரிழுக்கு இருக்கிற கூச்சத்தை போக்குறதுக்காக சுவாமி வர்றார். உயிரிழுக்கு இருக்கிற கூச்சம் தான் பகவான் அடையிறதுக்கு தடை. பக்குவியாக இருக்கிற அந்த உயிர் பகவானை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது எந்த இடத்துல பிறந்ததோ அந்த சூழல்னால உண்டாகிய கூச்சம், அந்த நாணம், அதை நீக்கி சுவாமி என்ன பண்ணுறார், அந்த உயிருக்கு தன்னை நாதன்னு காமிச்சு திருவடியில் சேர்த்துக்கிறார், ஞானத்தை கொடுத்து. அப்படி பக்குவியாக இருக்கிற உயிரை ஸ்திரீன்னு சொல்கிறது இலக்கியம், சொல்கிறது தமிழ் இலக்கியம், என்ன சொல்கிறது, அந்த உயிரை அதனுடைய ஸ்திரீபாவத்தை சொல்கிறது. நம்ம எல்லாருக்குமே இந்த உயிர் வந்து ஆம்பளையோ பொம்பளையோ கிடையாது, இந்த உடம்பு தான் ஆம்பளை பொம்பளை எல்லாம், உயிருக்கு வந்து ஆண்மையும் கிடையாது பெண்மையும் கிடையாது. ஆனால் பிரகிருத்தியில் லோகத்தில் உலகத்தில் காண்கின்ற இந்த ஊரில் புருஷன் ஸ்திரீ, கணவன் மனைவி, அவர்களுக்குள்ள எப்படி ஒரு நட்பும் உறவும் இருக்கின்றதோ அதை போல தன்னை உயிர் என்று அறிந்த இந்த உயிருக்கு பகவான்கிட்ட பிரேமம் ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பர்த்தாட்ட எப்படி ஒரு அன்பும் அடக்கமும் ஏற்படுறதோ அதுபோல தன்னை உயிரென்று அறிந்த உயிருக்கு, நம்மளாம் நம்மளை உயிர்னு தெரிஞ்சுக்கல, நம்ம தத்துவ கூட்டுக்குள்ள இருக்கோம், தத்துவ சிறையில் இருக்கோம், 36 தத்துவங்கள்ங்கிற கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட கூண்டு கிளியாக நம்ம இருக்கோம். இந்த தத்துவங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுதலை அடையணும். அந்த தத்துவ சுத்தி ஏற்பட்டு தன்னை தான் என்று அறிகின்ற நிலையில் பகவானை பகவான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பகவானுக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவை எதை போன்றது அப்படின்னா, உலகியல்ல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற உறவினை போன்றது, அவன் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற உறவு தான், உயிர் பகவானே சார்ந்து இருக்கும். அந்த நிலையில் இருக்கிற பக்குவான உயிரை சுவாமி வந்து அதனுடைய மனசை தன்பால் இருக்கிறாருங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தாருகாவனத்து ரிஷி பத்னிகளுக்கு பகவான்கிட்ட அதிகமான பக்தி இருந்தது தங்களுடைய பர்த்தாக்களை விட. அதனால் சுவாமி என்ன பண்ணார், அவளுடைய மனசை தன்பால் ஈர்த்து அனுகிரகம் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார், சுவாமி அப்புறபுரமான் இந்த பிக்ஷாண்டவரை பற்றி நிறையா பலவித திருநெரிசைகளில், திருக்குறுந்தர்களில், திருத்தாண்டங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கிறார், எப்படிலாம் சுவாமி வருவார், எப்படிலாம் வந்து அவர் மனசை கவர்வார் அப்படின்னு. தன் மீது ஆசை தவிர்த்துருளாத பெருமான் அவர் வர்றார். ஒரு சின்ன குழந்தை பிக்ஷை போடுறதுக்காக வர்றது. அவர் சொல்கிறார், ஏம்மா இந்த பிக்ஷை இங்கேயே வாங்கிக்கோங்கோ, 4 இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், கால் வலிக்கும், உங்களுக்கு என்ன பசி உண்டோ அத்தனைக்கும் நானே பிக்ஷை போடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறார். உடனே சுவாமி சொல்கிறார், நீ கிளி போல் பேசுகிற, பார்க்குறதுக்கு மயில் போல் இருக்க, பாடினா நிச்சயமாக குயில் போல் தான் நீ பாடுவேன், எனக்கு அது சந்தேகம் கிடையாது, மயில் பேசினா நன்னா இருக்காது, கிளி பார்க்கறதுக்கு நன்னா இல்லை, மூக்கி இப்படி இருக்கு, ஆனால் நீ பார்க்கறதுக்கும் மயில் மாதிரி நன்னா இருக்க, பேசுறதுக்கும் கிளி மாதிரி நன்னா இருக்க,
பாடினாலும் குயில் போல் நான் பாடுவேன், உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஐஸ் வச்சுட்டார். உடனே அந்த பொண்ணு என்ன சொன்னா, பெருமானே நாளைக்கும் இங்கே வருவேளா, நிச்சயமாக வருவேன், நாளைக்கு வராமல் எப்படி, ஆனால் திரும்பி திரும்பி ஆத்து வாசலுக்கே வந்தா சரி வராது, நாலு பேர் ஏதாவது நினைப்பான், அதனால நீ என்ன பண்ணுற, வைகை கரைக்கு வந்துடும், நாளைக்கு சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் வர வைகை கரைக்கு வந்துடும், வந்தால் நாம் ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்கலாம். சரி சுவாமியில் வந்துட்டா, 5:30 வந்துட்டாங்க, 5:45 ஆறுது சுவாமி வரா மாதிரி தெரியல, 6 மணியாச்சு சுவாமி வரல, 6:30 சுவாமி வரல, 6:30 சுவாமி வரல, 6:30 இருட்ட ஆரம்பிச்சுடுத்து சுவாமி வரல, அழுதுண்டே ஆத்துக்கு வந்துட்டா. அப்போ இவன் என்ன பண்ணா, சுவாமி நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணிவிட்டார், ஏமாத்திவிட்டார். சுவாமி ஏமாத்தலை, அந்த உண்மையான அன்பு உள்ள வளர்கிறதுக்காக இதை பண்ணுறார். அப்போ சுவாமிகிட்ட ஏக்கம் வந்தாதான், பசி வந்தாதானே சாப்பாடு ருச்சிக்கும், பசிக்காமல் சாப்பாடு போட்டால் நமக்கு போகணும்னு தோணும், பசி வரணும், சுவாமியை பார்க்கணுங்கிற ஏக்கம் வரதுக்காக சுவாமி என்ன பண்ணுவார், மின்னலை போல தன்னை காண்பிச்சுட்டு அவருக்காக ஏங்கி இருக்கும்போது தன்னை மறைச்சுப்பார், அந்த பிக்ஷாண்டரை மறைச்சுப்பார். அப்போ இந்த பொண்ணு இருக்காளே, அவளுக்கு அவள் அப்பா வாங்கி போட்ட வளையல் இதே மாதிரி இருக்கு பாருங்க, இதே மாதிரி வளையல், இந்த வளையல் சைஸுக்கு வாங்கி போட்டிருக்கார் பிதா. அந்த வளையல் என்ன பண்ணும், பகவான் வந்து வரலையே வரலையே அவருக்கு நம்ம பிடிக்காமல் போயிடுத்தோ, அல்லது அவர் நம்மளை மறந்துட்டாரோ, அல்லது அவர் இதே மாதிரி எத்தனை பொண்கள் அவருக்கு பழக்கம் இருக்கோ அதனால நம்மளை மறந்துருப்பாரோ, இல்லை இவள்கிட்ட இனிமேல் போகவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரோ, அவருடைய மனசு என்னன்னு தெரியலையே, வருவாரோ வரம் தருவாரோ ஏமாத்துவாரோ என்று நினைத்து உடம்பு மெலிந்து சைஸுக்கு போட்ட வளையல் பூமியில் விழுந்துடும் இவன் மெலிந்து போகிறதுனால. அப்படி மெலிந்து போனதுனால வளையல் பூமியில் விழுந்து வளையல் உடஞ்சி போயிடும். அதை தமிழ் இலக்கியம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த சுவாமியினுடைய வளையலை வாங்கி கொண்டான், நானாக அந்த வளையலை அவன்கிட்ட கொடுக்கல, அவர் என்ன பண்ணார், அந்த வளையலை என் கையிலிருந்து பறித்தான், வளை கவர்ந்தான். எப்படி வளை கவர்ந்தான், ஏமாற்றி வளை கவர்ந்தான். அவன் என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன், ஆனால் அவன் ஏமாற்றி வளை கவர்ந்தான், வஞ்சித்து என் வளை கவர்ந்தான். அப்புறம் சொல்கிறார் பெருமான் வளையை எப்படி கவர்ந்தார்னா, ஏமாத்தி கவர்ந்தார். வாரானே ஆயிடினும் இந்த குழந்தை என்ன பண்றா, சுவாமி வருவாரான்னு அடுத்த நாள் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கூடல் இழைக்கின்றாள். கூடல்ங்கிறது நம்ம ஊருடைய பேர், கூடல்னா வட்டம். கூடல் இழைத்தல்னா என்ன, இப்போ நான் நினைக்கிறது நடக்குமாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், பாலமுருகன்ட்ட இந்த ரெண்டு விரல் இதில் ஏதாவது ஒன்று தொடங்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே அவர் என்ன பண்ணுறார், எதை தொடர்றதுன்னு யோசிச்சுருக்கார், எனக்கு அவர் இந்த விரலை தொடணும்னு ஆசை, இது தொட்டால் நான் நினச்சது நடக்கும், இதை தொட்டால் நான் நினச்சது நடக்காது, அதனால் என்ன பண்ணுறேன், தொடுங்கோ அப்படிங்கிறேன். இப்படி காமிச்சோன்னா அவர் என்ன பண்ணுறார், வேணும்னே இதை தொட்டுறார். இப்போ இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தால் நாம் நினச்சது நடக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விரலை நீட்டலாம். இந்த பொண்ணு தனியாக இருக்கா, தன்னுடைய காதலன் தன் மனதிலே காதலை விதைத்தவன் வருவானா வரமாட்டானான்னு அறிஞ்சுக்கணும், தனித்திருக்கிறாள். அப்போ என்ன பண்ணுறா, கண்ணை மூடிண்டு அந்த வைகைக்கரையில் மணலில் ஒரு வட்டம் போடுறாள். அந்த வட்டம் போடும்போது அந்த வட்டம் முழுவதுமாக நிரம்பி முழு வட்டமாக ஆயிற்று என்று சொன்னால் தான் நினைத்தது நடக்கும். அது முழு வட்டமாக இல்லாமல் கட் பண்ணிட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் இவள் நினைத்தது நடக்காது என்று அர்த்தம். அதுக்கு கூடல் இழைத்தல் என்று பெயர். மனசில் இருக்கிறது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடல் இழைத்தல்னு பேர். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், சுவாமி வருவாரா வரமாட்டாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த பொண்ணு கண்ணை முடிண்டு வட்டம் போடுறாளா, இல்லை சுவாமி வரணும்னு ஆசைப்பட்டு வட்டம் போடுறாளா, நீ சொல்லு. மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேடியோ கேட்குறோமா, இல்லை மழை பெய்யணும்னு ஆசைப்படுறோமா? அப்போ சுவாமி வரணுங்கிற ஆசையில் தான் கண்ணை முடிண்டு வட்டம் போடுறோம், அது பாசிட்டிவாக நமக்கு அந்த வட்டமானது நிறைவேறி வரணும்னு. அப்போ கூடல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்குது, அது என்ன பண்ணும்னா, நம்ம வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா ஒரு பிள்ளையாருக்கு குட்டிக்கணும், பஸ் டயத்தில் வரணும்னா வழிவிடு துணை முருகன் ஒருவனுக்கு அவனுக்கு அந்த விபூதி வாங்கிக்கணும். அதுபோல் இந்த கூடலை ஒழுங்காக இழைக்க வேண்டும் என்று சொன்னால் கூடல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு நம்ம முதல்ல அதை வணங்கிட்டு இந்த கூடலை போகணும், அப்போ தான் வட்டம் ஒழுங்காக நிறைவேறும். நாம் பெருமான் வருவானா என்பதை அறிவதற்காக மட்டும் வட்டம் இழைக்கவில்லை, பெருமான் வர வேண்டும் என்ற தாபத்தினாலே வட்டம் இழைக்கின்றோம், அதனால் அந்த தெய்வத்தை வணங்கணும். ஆனால் பரமேஸ்வரனை வணங்குகின்ற பெருமக்கள், சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம்
எந்த ஒரு லாபத்துக்காகவும் சிறு தெய்வங்களை வணங்க மாட்டார்கள். அதனால அப்பர்பிரம்மா என்ன பண்றார், பெருமானே நீ வருவாயோ மாட்டாயோ என்ற எண்ணத்திலே, நீ வர வேண்டும் என்ற ஆசையிலே நான் இந்த வட்டத்தை இழைக்கின்றேன், இதற்காக நான் இன்னொரு தெய்வத்தை வணங்க மாட்டேன், இந்த வட்டத்தை நீயே எனக்கு முடித்து கொடு, முழு வட்டமாக முடித்து கொடு, கோடி ஏயே என்று பாடுறார். வஞ்சித்து என் வளைகவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பறந்தார்க்கும் படனத்தான் அஞ்சிப்போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடி ஏயே, இந்த வட்டத்தை நீனே எனக்கு முழுசாக போட்டு கொடு அப்படிங்கிறார். சுவாமி சொல்றார், என்னை ஏமாத்தி என்னுடைய அருளை பெறலாம்னு நீ முடிவு பண்ணிருக்கியா, இந்த வட்டத்தை நான் முடிச்சு தரணும்னு நீ கேட்கறதுனால சரி ததாஸ்து நான் சொல்லி வட்டம் முடிஞ்சுடும், அப்படின்னா வட்டம் முடிஞ்சதா இல்லையா, அப்போ நீ சொன்னபடி வா அப்படின்னு நீ என்னை கேட்ப, என்னை ஏமாத்தி உன் வழிக்கு நீ என்னை வரவழைக்கிறியா, அப்படிலாம் நான் உங்களை ஏமாத்த விரும்பலை சுவாமி, நீங்கள் வரவே வேண்டாம், ஆனால் இந்த வட்டத்தை மட்டும் போட்டு கொடுங்க. என்ன காரணம்னா, இந்த வட்டம் இழைக்கப்பட்டால், ஒழுங்காக இழைக்கப்பட்டால் நீவீர் வருவீர் என்று நான் உயிர் தாங்குவேன், நீர் வாரும் வாராது போம் அது உங்களுடைய இஷ்டம், ஆனால் கூடல் இழைக்கப்பட்டால் நான் உயிர் தாங்குவேன் நீர் வருவீர் என்ற எண்ணத்தில், ஆகவே என் உள்ளத்தை உடையாது இந்த வட்டத்தை இழுத்து கொடுங்கிற பொருளை பாட்டிருக்கிறார். அப்போ பகவான் தான் வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற ஒரு உயிர் பக்குவியான ஒரு ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மா பகவானை நினைச்சு தன்னுடைய வளையலை பகவானுக்கு கொடுத்தது என்று சொல்கின்ற ஒரு இலக்கியம், ஒரு இலக்கிய மரபு தமிழ்நாட்டில் இருக்கு. என்னுடைய வளையை சுவாமி வாங்கினுட்டார், என்னுடைய வளையை பெருமானுக்கு நான் தோற்றேன் என்று யார் கூறுகின்றார்னா, வளை என்பது என்ன நன்னா கவனிங்கோ, வளை என்பது நம்முடைய மனசு. நம்மலாம் தேகாத்ம புத்தினால அடுத்த வேளை சாப்பாடை யார் ஆத்தலை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம், தேகாத்ம புத்தி நமக்கு அன்னம் பானத்தில் தான் அதிகமான ஸ்ரத்த புத்தி. இந்த பூமியில் நம்மளை அனுப்பிச்ச சுவாமி எத்தனை வேளையான சாப்பாடு நமக்கு எங்கேன்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரா, அதை பற்றி இந்த கவலை நமக்கு எதுக்காக. அம்பாள் என்ன பண்ணலாம், ஒரு தடவை சுவாமியுடைய அருளை சோதிக்கிறதுக்காக ஒரு எறும்பை ஒரு பேழைக்குள்ளே வச்சுருந்தாளாம், அது எங்கே வெளியில் போக முடியாமல் ஒரு சின்ன டப்பாக்குள்ளே ஒரு எறும்பு போட்டு வச்சுருந்தா, சுவாமி இந்த எறும்புக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு போடுறான்னு தெரிஞ்சுக்கலாம்னு அந்த டப்பாவை தானே இடுப்பில் வச்சுட்டுருந்தேன், யார்கிட்டையும் கொடுக்காம இடுப்பில் வச்சுட்டுருந்தேன். அப்புறம் என்ன பண்ண, திறந்து பார்த்தா அந்த எறும்பு வாயில் ஒரு அரிசி இருந்து, அப்போ சுவாமி வந்து எல்லாம் வல்லவர், அவர் தான் நமக்கு அன்னதாத்தா. சத்தியேஜம் ரோதஸ்யோகோ என்று வேதம் சொல்கிறது. ரோதசிங்கிற சொல்லுக்கு தியாவா பிருத்திவி பூமி ஆகாசம் ரெண்டுக்கும் சேர்ந்து ரோதஸ்னு பேர், அதாவது பூமின்னா இந்த பூமி மட்டும் இல்லை படைக்கப்பட்ட எல்லா உலகத்துக்கும் பூமின்னு பேர், ஆகாசங்கிறது என்னன்னா படைப்பிற்கு அப்பாற்பட்டது. அந்த திவிதிஷ்ட தேகா, அந்த ஆகாசத்தில் நடராஜாவுடைய கால் இருக்கு, அந்த கால் எங்க இருக்குன்னா அத்தியதிஷ்ட தசாங்குலம், பிருத்திவிலேருந்து 10 அங்குலம் மேலே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜாவுடைய அந்த விக்கிரகம் பண்ணுறவாள்லாம் அந்த பீடத்துலேருந்து 10 அங்குலம் தூக்கி வச்சிருப்பா குஞ்சித பாதத்தை. பிரபஞ்சத்துக்கு மேலே இருக்கார் சுவாமியினுடைய தூக்கிய திருவடி, அதுக்கு தான் உண்மையான ஆகாசம்னு பேர். பிரபஞ்சத்திலே ஒரு ஆகாசம் இருக்குது, அந்த ஆகாசத்தை சேர்த்து மண்ணுன்னு சொல்லிருக்கு. அப்போ யார் வினை தீரலையோ அவள்லாம் திரும்பி திரும்பி படைக்கப்படுறா, அவள் இந்த 14 லோகங்கள்லையும் படைக்கப்படுறா, எல்லாத்தையும் சேர்த்து பிருத்திவின்னு பேர். யார் மோட்சத்தை அடைஞ்சுட்டாலோ அவள் ஆகாசத்தில் இருக்கா, ரெண்டு பேருக்கும் சுவாமி சாப்பாடு போடுறார். அதில் இந்த வினையின் நீங்காதவர்களுக்கு போடுற சாப்பாட்டுக்கு ரித்தம்னு பேர், முக்தி நிலையில் இருக்கிற முக்தான்மாக்களுக்கு போடுற சாப்பாட்டுக்கு சத்தியம்னு பேர், ரெண்டு சாப்பாட்டையும் கொடுக்குற சுவாமிக்கு சத்திய யஜன்னு பேர், சாப்பாட்டை உண்டாக்குறவன். அப்போ அந்த சுவாமி தான் நமக்கு சாப்பாடு போடுறார் என்பதனால முதல்ல நமக்கு தேகாத்ம புத்தி போகணும். பகவானை தேடுற ஒரு உயிருக்கு தேகாத்ம புத்தி போகணும், வேலை வேலைக்கு சாப்பிட்றதுங்கிறது நிலையிலேருந்து மாறணும். ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே அப்படின்னு நம்பியார் ஒரு தேவாரம். இந்த உடம்பை ரட்சிக்கிறது நம்முடைய பொறுப்பு கிடையாது, இந்த உடம்பை காவல் காக்கிற அந்த கவலையை விட்டுட்டு காலம் தவறாமல் சுவாமி தரிசனம் பண்ணணும். சுவாமியுடைய காலங்கள் லேட்டானா வருத்தப்படக்கூடாது, சுவாமி இன்னும் நிறைய நேரம் நமக்கு சந்நிதியில் வச்சுட்டுருக்காரு காட்சி தராருன்னு சந்துஷ்டியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சுவாமி விதிக்கெல்லாம் போயிட்டு வருவார், லேட்டாகும் அர்த்தஜாமம் எல்லாம் ஆகும், சுவாமியோடையே இருக்கணும், சுவாமி கூட இருக்கிறது ஆனந்தம்னு இருக்கணும். தன்னுடைய பசி தாகம் தூக்கம் துக்கம் எல்லாத்தையும் சுகதுக்கங்களை மறந்துட்டு சுவாமியோடையே இருக்கணும். அப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற உயிர்களுக்கு சுவாமி காட்சி கொடுத்து அருள் பண்ணுறார். அப்போ இந்த வளையல் என்பது மனசு, அது தேகத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்ட் சைஸாக இருக்குது, தேகாத்ம புத்தியை விடும்பொழுது மனசு உடம்பு விட்டு அனண்ட போகிறது. தேகாத்ம புத்தி நான் இந்த தேகம்ங்கிற எண்ணத்தை கைவிடும் பொழுது இந்த தேகத்தை நான் ரட்சிக்க தேவையில்லை, சுவாமி பார்த்துப்பார்,
என் சாப்பாட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணும்போது, மனசாகின்ற வலை கையாகின்ற தேகத்தை விட்டு கழன்று எங்கே போகிறது? பகவானுடைய பாதார விந்தத்துக்கு போகிறது. அப்போ அந்த வலையில் அவர் வாங்கிட்டார்னு அர்த்தம். அந்த வலையில் வாங்கிட்ட சுவாமி என்ன பண்ணுறார்? சுவாமி அவர் மேலே நமக்கு ஒரு ரத்தி ஒரு விருப்பத்தை உண்டாக்குறார். பசியை மட்டும் சுவாமி கொடுத்தா போகாது, சாப்பாட்டையும் சுவாமி கொடுக்கணும். சுவாமிகிட்ட இருக்கிற ராகம் இருக்கே, ராகம்னா ஆசை, அது விரகமாக ஆகக்கூடாது, தாபமாக ஆகக்கூடாது. சுவாமி நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும்னா, அவர்கிட்ட பசியையும் உண்டாக்கணும், அந்த பசிக்கு உணவையும் தரணும். சுவாமிகிட்ட ரெண்டு கடமை இருக்குது. என்ன கடமைனா, எல்லையில்லாத பக்தியையும் தரணும், பக்திக்கு உணவாகின்ற அவருடைய பாதார விந்தத்தையும் தரணும். சுவாமி என்ன பண்ணினார், தாரகாவனத்து ரிஷி பத்னிகளுக்கெல்லாம் பக்தியை கொடுத்துட்டார். அவெல்லாம் பகவானுக்காக உருகிறா, ஆனால் சுவாமி தன்னை தரலை. பசியை கொடுத்துட்டோ சாப்பாட்டை கொடுக்கல, தன் மீது ஆசையை கொடுத்துட்டோ அந்த நெருப்பை அணைக்கிற ஹவிசை கொடுக்கல. அப்போ அவெல்லாம் தவிக்கிறா, அவெல்லாம் என்ன கேட்குறா, பகவானே எங்களுடைய வளையல்கள்லாம் நீங்கள் வாங்கிவிட்டேள், அந்த வளையல்கள்லாம் எங்களுக்கு கொடுங்கோ. இந்த வளையல் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் எங்களை துரத்தி விடுவா, எங்களுக்கு அபச்சாதி உண்டாகும். ஆனால் நாங்கள் வேணும்னு தப்பு செய்யலை, எங்கள் மனம் எங்கள் காவலில் இல்லை, யார் தடுத்தாலும் அது வீட்டில் இருக்காது, உன் பின்னாடி தான் வரும். நாங்கள் விரும்பி கற்பு இழக்கவில்லை, எல்லாருடைய பரம பிரேமாஸ்பத மூர்த்தமாக உயிருக்கு உயிராக இருக்கின்ற நீ வந்து விட்டால் யாவரும் இந்நிலையை எய்துவார்கள். உயிருக்கு உயிராக இருக்கின்ற கடவுளை ஒருவன் கண்டுவிட்டான் என்று சொன்னால் அவன் தன் வசம் இழப்பான். அவன் அப்புறம் அவனுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ வீட்டில் இருக்கிறவர்களுக்கோ பயன்பட மாட்டான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று தத்துவ கூட்டங்களிலிருந்து பிரித்து தன்னை எடுத்துக்கொண்டது உயிர் பெருமானை பார்த்து ஓடி போய் சேரும். எந்த வேகத்தில் ஓடி போய் சேரும்னு கேட்டால், தலையில் நெருப்பு பிடிச்சவன் தண்ணீரை தேடி ஓடுவதைப் போல. சம்சார துக்கத்தை உணர்ந்த ஒரு உயிர் பகவானை தேடி போகும். அப்படி தேடி போகும்போது அதுக்கு அப்பா அம்மா ஆத்துக்கார் குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுடும். அந்த நிலையில் இருக்கார் யார், தாரகாவனத்து ரிஷி பத்னிகள். அப்போ சுவாமி என்ன சொல், அவள்லாம் கேட்குறா, பெருமானே எங்கள் வளையல்லாம் நீங்கள் வாங்கி விட்டேன், அந்த வளையலை திரும்ப எங்கள் கையில் போட்டு விடுங்க என்று சொன்ன உடனே சுவாமி சொல்கிறார், அடுத்த ஜென்மால இந்த வளையல்லாம் உங்களுக்கு போட்டு விட்டுடுறேன், உங்கள் கையிலேருந்து வாங்கின வளையலெல்லாம் அடுத்த ஜென்மால உங்களுக்கு உங்கள் கையிலேயே திரும்பி போட்டு விட்டு விடுகின்றேன் என்று பெருமான் சொன்னார். வளையினே அதை, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இலக்கிய ரசத்தோடு இந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த அந்த இலக்கியத்தினுடைய இருக்கிற அந்த பாராமீட்டர்ஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி விளக்கி ஒரு பெரிய கிளாஸே எடுக்கணும், அதுக்கு நமக்கு அவகாசம் கிடையாது. என்ன ரொம்ப ரசமான புராணம் இது. ஆனால் இப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜென்மால சுவாமி பசி கொடுத்தார் அப்படின்னா அந்த ஜென்மாலேயே அவர் சாப்பாடும் போடுவார், அல்லது நிச்சயமாக அடுத்த ஜென்மால சாப்பாடு போட்டுடுவார். அந்த ஜென்மாலேயே அவர் சாப்பாடு போடலைன்னா அவளுக்கு யோக பிரஷ்டான்னு பேர். கீதாச்சாரியன் சொல்கிறார், இந்த ஜென்மால ஒருத்தன் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோகத்தை பயின்று அது நிறைவேறவில்லை என்று சொன்னால் அவனுக்கு யோக பிரஷ்டன்னு பேர். அடுத்த ஜென்மால அவன் உத்தமமான கார்டியலான ஒரு அட்மாஸ்பியர் சூழலில் பிறந்து தவம் பண்ணி பெருமானை தெரிந்து கொள்கின்றான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எங்களுடைய வளையல்கள்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுங்கோ என்று கேட்கும் பொழுது சுவாமி சொல்கிறார், அடுத்த ஜென்மாவை உங்களுடைய வளையல்கள்லாம் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்கிறார். இந்த பெண்களை அவருடைய கணவன்மார்கள்லாம் சபிக்கின்றார்கள், நீங்கள்லாம் நம்முடைய தர்மத்தை மறந்து நீங்கள் மனம் திரிந்தீர்கள், ஆகவே நீங்கள்லாம் வணிக பெண்களாக சென்று பிறக்க கடவுது என்று அவர்கள் உத்தம பிராமண குலத்தில் பிறந்த நீங்கள்லாம் வணிக பெண்களாக போய் பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுக்குறா. அப்போ அந்த பெண்கள் கேட்குறா, நாங்கள் வேண்டுமென்று குற்றம் இழைக்கவில்லை, இந்த சாபத்திற்கு என்ன பரிகாரம் கேட்கும்பொழுது, அந்த மதுரேசன் உங்கள் கரங்களை தீண்டும் பொழுது இந்த சாபம் விமோச்சனமா, சொக்கநாத பெருமான் உங்கள் கையை தொட்டார்னா இந்த சாபம் என்று அந்த அவ சொல்ற. சொக்கநாத பெருமான்ட்ட அவளுக்கு எப்படி திடீர்னு பக்தி வந்தது, அவள்லாம் சுவாமி கிடையாதுன்னு சொல்றவா தானே அப்படின்னு கேட்டா, சுவாமி பிக்ஷாண்டவரா வந்து இந்த பெண்களை அழைச்சின்னு போறார் இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கெல்லாம் அந்த சுவாமி மேல கோபம் வந்து ஒரு ஆபிசார யாகம் பண்ணி அதுலேருந்து சுவாமியை அழிக்கிறதுக்குன்னு ஒரு டமரு, ஒரு நாகம், ஒரு மான், ஒரு புலி, ஒரு சிங்கம், ஒரு யானை எல்லாத்தையும் விடுறார். எல்லாத்தையும் சுவாமி என்ன பண்றார், மானை கையில் பிடிச்சிக்கிறார், டமருவை கையில் பிடிச்சிக்கிறார், அக்னியை கையில் பிடிச்சிக்கிறார், அப்புறம் வந்து புலியை கிழித்து ஆடையாக அணிஞ்சிக்கிறார், சிங்கத்தை கிழிச்சுடுறார், யானையை கிழித்து போத்திக்கிறார். இப்படி அவளை வந்து அவளை கர்ப்பபங்கம் பண்ணுறார்.
கர்ப்பபங்கம் பண்ணோன்னா அவளுக்கு கடைசியில் விவேகம் அவருடைய கிருப்பையினால் உண்டருது. தொடர்ந்து பகவானை பார்த்துட்டே இருக்காள் இல்லையோ. அதான் விபூதியுடைய மகாத்மன் சொல்லும்போது சம்பந்தபெருமர் சொன்னார், நம்மாத குழந்தை விபூதி இட்டுக்க மாட்டேங்கிறான், இட்டு விட்டா நெத்திலேருந்து அழிச்சுடுறான், என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். தூங்கும்போது இட்டு விடுங்கிறார் சம்பந்த பெருமர். பக்தி தருவது நீர். பக்தி இல்லாதவனுக்கு பக்தி தருவது தான் அர்த்தம். அவனுக்கு பக்தி கிடையாது, விபூதிட்டா அழிச்சுடுறான், அவன் தூங்கும்போது விபூதி இட்டு விடுங்க, எழுந்தப்புறம் அழிச்சுக்கிட்டோம், அதை பத்தி வேற விஷயம் இல்லை. அப்ப அவன் கொஞ்ச நேரம் விபூதியை தரிச்ச காரணத்தினால அந்த புண்ணியத்தினால அந்த புண்ணியம் அவனுக்கு பக்தியை கொடுத்துரும். அதுபோல இவர்கள் பகவானை வந்து விரோதிச்சாலும் கூட தொடர்ந்து அவனை பார்த்த அந்த புண்ணியத்தினால சுவாமியினுடைய அந்த கிருபா கடாட்சம் பட்டதுனால அவனை தரிசனம் பண்ண காரணத்தினால இவர்களுக்கு விவேகம் உண்டாகி இவன் சுவாமி இவனுடைய கிருப்பையினால இவனுடைய ஆஜ்ஞையினால தான் இந்த கிரியை கர்மாக்கள் பலன் தருகின்றன தவிர கர்மா என்பது ஜடம், அது தானே பலன் தராது. கர்த்துராஜ்ஞையா பிராப்தியதே பலம், கர்ம கிம் பரம், கர்ம தஜ்ஜடம். இப்போ ஒருத்தன் வேலை செய்கிறோம் நம்ம ஆஃபீஸில், நம்ம செய்கிற வேலையே நமக்கு சம்பளம் தரதா? ஒரு முதலாளினா சம்பளம் தரா? நம்ம வேலை செய்யாமலே அவன் சம்பளம் தந்தானா நம்ம ஓபி அடிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ வேலை செஞ்சு அவன் சம்பளம் தரமாட்டேங்கிறான், எப்போ தான் கோச்சிட்டு இருக்கானா நம்ம வேலையை விட்டுட்டு போகிறோம். ஆகவே செய்கிற வேலை சம்பளம் தரலை, முதலாளி தான் சம்பளம் தரான், அவருடைய பிரீதியை சம்பாதிக்கணும் என்பதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட பசி அடக்கலை. அந்த சாப்பாட்டையும் நம்மையும் படைத்து வந்திருக்கிறானே அவருடைய திருவுள்ளத்தினால தான் அந்த சாப்பாடு நம்ம பசியை போக்குறது. பல நாட்கள் சாப்பிடாம இருந்தும் தெம்பா இருக்கிறவா இருக்கா? எதையும் எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருந்தும் அடிக்கடி பசிக்கிற மாதிரி வியாதியும் சுவாமி கொடுக்குறாரு. ஆகவே எல்லாம் சுவாமி தன்னுடைய சுவாமித்தும் அவரை விட்டு போகாது, அவர் தான் யஜமானன் என்பதை அறிந்து அந்த பகவான் உங்களை தீண்டும் பொழுது உங்களுடைய இந்த சாபம் நீங்கும் சொல்றா. அவர்கள் தான் இந்த மதுரையில் வணிகத் தெருவில் வணிக பெண்களாக வந்து பிறக்கிறார்கள். சாமி என்ன பண்ணுறார், அவள் யவனத்தை அடைஞ்ச உடனே அவருடைய மனம் குளிர அவருடைய சாபம் நீங்கும்படியா சாமி என்ன பண்ணுறார், வளையல் விற்கிற வியாபாரியாக வரார். அவரை வந்து கூவிக்கொண்டே வரார், எல்லாரும் வளையல் வாங்கிக்குங்கோ, தலையிலேருந்து கால் வரையும் எத்தனை நகை நீங்கள் போட்டுருந்தாலும் கூட கையில் வளையல் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் அழகு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் ஆபரணங்கள் தெரிவிக்கலாம், ஆனால் கையில் வளையல்னு ஒன்று இருக்கணும், இந்த வளையலுக்கு இருக்கிற அழகு எதுக்கும் கிடையாது என்று அந்த வளையல் மீது அவர் ஆசையை உண்டாக்குகின்றார். உடனே எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வர, இந்த வணிகர் பார்ப்பதற்கு பரம சுந்தர சுரூபமாக இருக்கார். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் எல்லா பெண்களுமே வியாபாரி, அவர் அவர்கிட்ட தோஷம் பார்க்கக்கூடாது. எங்கள் கைக்கு சரியான சைஸ் வளையலை நீங்கள் பார்த்து நீங்களே போட்டு விட்டுடுங்க அப்படின்னு அவன் விண்ணப்பிக்கிறான். சுவாமி அவன் கையை அப்படி தொட்டு பார்க்குறார், இது பொருந்துமா? பொருந்தாது. சரி இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சிட்டு வளையலை கைக்குள்ளே மாட்டணும்னா கையை சுருக்கிண்டு வளையல் வந்து உள்ளே போகாத போல இருக்கும், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் அந்த வளையலை மாட்டணும், அப்போ தான் அந்த வளையல் கக்காமல் இருக்கும். அப்படி மாட்டி விடுறார். அந்த மாட்டின்ட பெண் என்ன பண்ணுறா, உள்ளே போயிட்டு திரும்பி ஓடி வர, சாமியை நீங்கள் மாட்டின வளையல் உடஞ்சு போடுத்து திரும்பவும் நல்ல வளையல் மாட்டி விடுங்க, ஏன் இவளையே போய் உடச்சிட்டு வந்திருக்கா, அது தானாக உடையலை, இவளையே என்ன பண்ணிருக்கா டங்குன்னு குத்தி உடச்சிட்டு வந்திருக்கிறா, எதுக்காக? திரும்பவும் அந்த பெருமான் தன்னுடைய கையை தீண்டு அந்த வளையலை மாட்டி விடணும், சொக்கேசர் தன் நம்முடைய கையை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்க. உடனே அவர் சரின்னு சொல்லி மாட்டி விடுறார். உள்ளே போயிட்டு வந்தவ, என்ன இப்படி ஓவர் சைஸாக மாட்டி விட்டுருக்கள், ரைட் சைஸாக மாட்டி விடுங்க, கரெக்ட் சைஸ் வளையலாக வேணும், இந்த கலர் வேண்டாம், எங்கள் அண்ணாவுக்கு பிடிக்கலை, எங்கள் மன்னிக்கு பிடிக்கலை, இந்த கலர் நன்னா இல்லை, வேறு கலராக மாட்டி விடுங்க அப்படின்னு அவள் திரும்பி திரும்பி வளையல்களை மாட்டிக்கிறான். பல்வரி வண்டுகள் ஏற்றுவார் மையல் ஏற்றுவார். ஒவ்வொரு முறையும் அந்த வளையலை அவர் கை அவர்கள் கைகளில் பொருத்தும் பொழுதும் தன்னிடத்திலே அவர்களுக்கு ஆசையினை பெருமான் உண்டாக்குகின்றான். அங்கரம் நீட்டுவார் ஆசை நீட்டுவார், அவர்களும் கையை நீட்டலை, தங்களுடைய மனசை தான் நீட்டுறா, ஆசையாக நீட்டுகிறார்கள் அப்படி சொல்லி அந்த பெருமான்கிட்ட அவர்கள் சொல்லிட்டு, பெருமானே நிறையா இன்றைக்கி வளையல் போட்டுன்ட்டோம், ஆனால் இந்த வளையல்லாம் சங்கு வளையல், அதாவது பெண்கள் திருமணமான பிறகுதான் தங்க வளையல் அணிவார்கள், நம்முடைய மரபு, அதுவரையும் உடையக்கூடிய வளையல் தான் அணிவார்கள். கண்ணாடி வளையல் பெரும் அணிகிறோம், பழங்காலத்தில் சங்கினால் அணைய வளையல், கல்யாணம் ஆனப்புறம் தங்கத் தொடி தங்கத்தினால் வளையல் தான் அணிய வேண்டும். என்ன காரணம்னா,

0: இருந்து மறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக கேட்கிறார். அவர் சொல்றார், வாழை போன்று விழியை கொண்ட பெண்களே, அண்ணா அர்த்தம் என்ன பார்க்கணுங்கிறதா நீங்க இங்க நிக்க சொல்றீங்க. காசு எப்ப வேணா வாங்கிப்பேன், காசா மனுஷனுக்கு முக்கியம், உங்களுடைய அன்பல்லவா எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமான் மறைந்த அளவிலே ரிஷபாரூடராக மதுரை நாயகன்தான் வந்திருக்கிறேன் என்று அந்த அத்துணை பெண்களுக்கும் தன்னுடைய அந்த அரிய காட்சியை காட்டி அவர்களை தன் திருவடியிலே சேர்த்து கொண்டார் என்பது இந்த புராணம். அடுத்தது இந்த புராணத்தில் நிறைய சூக்ஷ்மம் இருக்கு, நீங்கள்லாம் தனித்தனியாக படித்து தக்கவர்கள் மூலம் இதனுடைய ரகசியங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அறிமுகம் தான், எல்லாவற்றையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் சொல்லி மாளாது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிந்தனை என்பது ஒன்று, செயல் என்பது மற்றொன்று. இங்கே சிந்தனை என்பதாகத்தான் இறைவன், அதாவது புத்தி, அந்த விவேக ஞானம் சொல்லப்பட்டது. செயல் என்பது கிரியாசக்தி என்று சொல்ல, அதனால தான் சக்தி என்பது என்றே அதற்கு சொல்கிறோம். செயல்பாடு சக்தியின் மூலமாக வெளிப்படும். இப்போ செயல்பாடு சக்தியின் மூலமாக வெளிப்படுவதனாலே சக்தி என்பது செயலாக இங்கே சொல்லப்படும். இந்த ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் நல்லது நடக்காது, நல்லது நான் எதுவும் நடக்காது. சிந்தனை தனி, செயல் தனி, இன்னொன்று இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்றுபடும் பொழுதுதான் அதற்குரிய பயன் பலன் ஏற்படுகிறது. என்னாகும், காற்றும் நெருப்பும் சேரும் பொழுது தீ நன்றாக பற்றி கொண்டு எரியும், சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு குணங்கள், ஒன்று பொருள்கள் ஒன்றுபடும் பொழுது அவை மூன்றாவது ஒரு தன்மையை கொடுக்கின்றன. இப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்து இங்கே முருகனாக வந்து தோன்றுகிறது. எப்படி? திருப்புடி என்று சொல்லும் பொழுது பார்க்கக்கூடிய பொருள், இதே ஒன்றை முன்னாடி இருக்கிறது, மைக்கை பார்க்கிறேன் இல்ல லைட்டை பார்க்கிறேன், பூவை பார்க்க, ஒரு புஷ்பம் அப்படின்னா பார்க்கப்படக்கூடிய பொருள் புஷ்பம், பார்க்கக்கூடிய நான் இந்த ரெண்டாவது. இந்த ரெண்டுமே தனித்தனியா இருந்தா பார்வை என்கின்ற மூன்றாவது வராது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், பல பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப பேருக்கு காலையில பேப்பர் படிக்கணும், இப்ப பல பேருக்கு டிவி சீரியல் பார்க்கணும், அது ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன். டிவி சீரியல் அதுவும் வேண்டப்பட்டது, வருஷக்கணக்கில் வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ராமாயணம் மகாபாரதத்தோட பிரிச்சா போயிட்டு இருக்கோம், அதை பார்த்து சிரிக்கணும் அழணும், என்ன பண்றது, அவங்கவங்க அவங்க வந்து. இந்த டிவி சீரியல் எத்தனை பேர் கேள்வி பண்ணாலும் சரி, அது ஒன்றும் முடிய போறதில்லை. ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டுக்காக தானே அங்கே ஓடிட்டு இருக்கு, இங்கே பார்க்குற மாதிரி அங்கே பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. டிவி சீரியல் பார்க்குறோம், என்ன பண்ணுறோம், அப்போ வீட்டில் ஐயாவோ அம்மாவோ யாரோ சரி இருக்கட்டும், என் அம்மாவே இருக்கிறாங்க, மருமக பொண்ணு ஏதாவது இருக்கிறது, என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடு கொண்டு வந்தால் உப்பு இருக்குதா, உரப்பு இருக்குதா, சூடா இருக்குதா, குளிர்ச்சியா இருக்குதா, ஒண்ணுமே தெரியாது. இப்போ சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு உதாரணத்துக்கே வச்சுக்கலாமே, இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்வீட்டுன்னு வச்சுக்கலாம், என்ன ஏதோ ஒரு ஸ்வீட், லட்டு வச்சுங்களேன், லட்டோ அல்வாமே ஏதோ ஒண்ணு, லட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மாவுக்கு. அன்னைக்கு வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறவங்க ஏதோ பண்டிகைக்கு பண்ணாங்க, இது ஒரு பட்சணம் கொண்டு வந்து வச்சாங்க. சாப்பிடக்கூடிய இந்த அம்மா, சாப்பிடக்கூடிய லட்டு பொருள், இந்த ரெண்டுமே இருக்குது, இந்த அம்மா சாப்பிடுகிறது, ஆனால் அதிலே மனம் ஒன்றாத காரணத்தினால மனசெல்லாம் இங்கே எடுத்து இருக்கிற டிவி பெட்டியில் இருக்கிறதா, அந்த ருச்சிங்கிற விஷயம் வர்றதே கிடையாது, அனுபவம் என்பது அந்த இடத்துல கிடையாது, அதை சாப்பிடக்கூடிய அனுபவம் என்பது போய்விட்டது, இல்லை. பல பேர் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் படிக்கணும், டிவி நியூஸ் பார்க்கணும், காஃபி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, என்னமோ சாப்பிட்டு இருப்பாங்க, காஃபியில் என்ன இருக்கு ஒன்றும் தெரியாது, சூடா இருக்கா அரிப்பு இருக்கா ஒன்றும் தெரியாது, என்ன அவங்க அந்த நியூஸ்ல லைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ருச்சி தெரியவில்லை. இன்னொன்று இதை விட இன்னொரு உதாரணம் சொல்லலாம், இதுவாது வேற விஷயம், இன்னொரு இதில் லைப்பு இருக்கிறது, மனசு எங்கேயோ போயிட்டுது. இப்போ உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம், என்னத்தையோ போட்டு அப்படியே ஏற்ற முன்னாடி டிவி ஓடிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு அது என்ன ஓடுதுன்னே தெரியாது, அது ஆஃப் ஆச்சா இருக்கா தெரியாது, நம்ம மனசு எங்கேயோ இருக்கும், நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ பார்க்கப்படக்கூடிய அந்த டிவி இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடிய ஆள் இருக்கிறான், ஆனால் பார்வை இல்லை. ஏன், ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை, ரெண்டும் ஒன்று சேரவில்லை, பார்வை என்பது ஒன்று சேரவில்லை. இதே மாதிரி தான் தியானிக்கப்படக்கூடிய பொருள் இறைவன், முன்னால முருகப்பெருமானுடைய உருவம் இருக்கிறது, நான் இங்கே இருக்கிறேன், தியானம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா என் மனசெல்லாம் எங்கேயோ இருக்குது. இந்த தியானம் என்பது கை கூடுமா, கூடாது. இதுக்கு அப்படியே உதாரணம் பார்த்தா,

கிருஷ்ணபரமஹம்சர் சார் கதாதரராக இருந்த பொழுது, கதாதரராக அங்கே ராணி ராசமணி என்பாள் வைத்த தட்சிணேஸ்வர கோயிலில் பூஜை செய்து கொண்டு அப்படி பூஜை சாயங்கால பூஜை முடிஞ்சு பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார். ராணி ராசமணி அங்கே அந்த இறைவியை காளியை நமஸ்காரம் பண்றதுக்காக வணங்குவதற்காக வந்தா, வந்து நின்று கொண்டிருக்கிறார். திடீர்னு அந்த பஜனை நின்னது விட்டார் ஒரு அரை ராணி ராசமணிக்கு. இங்கேயுமா உனக்கு அந்த நினைப்புன்னு கேட்டாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது நடந்த விஷயம் இல்லையா? அவ அழுதா, எல்லாரும் பயந்து போய் வந்தாங்க. பிடிக்கணும், பைத்திய முத்திட்டு இந்த பட்டாச்சாரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ சொன்னாளா, ராணி ராசமணி தப்பே கிடையாது. ரொம்ப அழகா இதை அறிவுக்கண்ணில் அருட்புணில் ரா கணபதி அவர்கள் ரொம்ப அழகா இதை விவரிப்பார். தப்பே கிடையாது அவருக்கு. ஏன், கல்கத்தாவில நடக்கக்கூடிய ஒரு கேசை பத்தி நான் இங்கே நினைத்து கொண்டிருந்தேன். அம்பிகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனா அந்த தரிசனம், அந்த வணக்கம் என்னிடத்துல இல்லை. ஏன், என்னுடைய மனசு எங்கேயோ இருக்கிறது. இப்போ சிந்தனை, இந்த மனசு, புத்தி என்பது ஒன்று இருக்கிறது, செயல் என்கின்ற மற்றொன்று இருக்கிறது. இந்த ரெண்டும் சேரவில்லை என்றால், செயல் ஒரு பக்கம் இருக்கும், அது பிரயோஜனப்படாது. என்னத்தையோ வெட்டிக்கிட்டு இருப்போம், என்னத்தையோ எழுதிட்டு இருப்போம், என்னத்தையோ சாப்பிட்டு இருப்போம், எதையோ பார்த்து கொண்டிருப்போம். செயல் இருக்கிறது, இங்கே செய்யக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. இந்த புத்தி ஒன்று சேரவில்லை, மனம் அதிலே ஒன்றுபடவில்லை என்று சொன்னால், பார்வை என்பதோ, தியானம் என்பதோ, ருச்சி என்பதோ ஏற்படுவது கிடையாது. இங்கே இந்த அனுபவம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் முருகப்பெருமான். ஆனந்தம், அனுபவம் என்பது இந்த இடத்துல ஆனந்தம். இந்த ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். நாம் ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். இது ஆபீஸா இருந்தாலும், வீடா இருந்தாலும், பூஜையா இருந்தாலும், நம்ம வாழ்க்கையா இருந்தாலும், இதுதான் நம்முடைய சிந்தனை. மனசு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் ஒரே இது. நாலு பகுதி மனத்துக்கு சொல்லுவார்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லி, அந்த கர்ணங்கள். இந்த நாளையும் ஒன்றாக நான் இப்பொழுது வைத்துக் கொள்ளுகிறேன். அவ்வளவுதான், இந்த புத்தியான, விவேகமான, மனசானது இருக்கிறதே, அது வந்து செயலோடு ஒன்றுபட வேண்டும். ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்துல ஆனந்தம் என்கின்ற அனுபவம் அல்லது முருகப்பெருமான் என்கின்ற தன்மை தோன்றாது. இப்ப என்ன ஆகும், அது தோன்ற வேண்டும் என்றால், அதுக்கு பேர் தான் திருமணம்னு. இது வேற ஒன்றும் கிடையாது. பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம்னா என்ன? முருகப்பெருமானுடைய தோற்றத்திற்கு முன்பகுதி என்னது? அது செயலும் சித்தமும் ஒன்று சேர்ந்தது. அவ்வளவுதான் முக்கியமான விஷயம் தான். செயலும் சித்தமும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்தது. ரெண்டும் ஒன்று சேர்ந்த பொழுது முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்க ஆரம்பமாகும். அவ்வளவுதான், இது மட்டுமே காரணம் கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் உண்டு. இப்போ நம்ம நினைக்கக்கூடியது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஒரு சாப்பாட்டை பத்தி, லட்டு சாப்பிட்றத பத்தியோ, டிவி பார்க்கறத பத்தியோ நம்ம சொல்லிட்டு இருக்கல. முருகப்பெருமான் என்கின்ற ஆனந்த சச்சிதானந்த சுரூபம் தோன்ற வேண்டும் என்றால், இதுக்கு முன்னாடி நம்ம எதை எடுத்துக்கொண்டோம்? நமக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கின்றன. நாமே வருவித்துக் கொண்டது நமக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு விதமான துன்பங்களும் போய் இன்பம் வர வேண்டும், ஆனந்தம் வர வேண்டும் அப்படின்னு இருந்தால், அந்த முருகப்பெருமான் தோன்ற வேண்டும் என்று இருந்தால், இவை மட்டுமே பத்தாது. நான் என்ன செய்கிறேன்? செயல்படுகிறேன், புத்தியோடு சேர்த்து செயல்படுகிறேன். அப்படி இருந்தாலும் கூட நடக்காது. வேற என்ன நடக்கணும்? முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இங்க, முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தை கூட பார்க்கலாம். இவர்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயாச்சு. பார்வதி பரமேஸ்வரருக்கு கல்யாணம் ஆயாச்சு. கைலாய மலையில இருக்கிறார்கள். இந்த தேவாதி அவர்கள் சும்மா இருக்க முடியல. குமாரன் பிறப்பானான்னு சொல்லிட்டு வாயுவை, எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும்னு வாயுவை நோட்டம் போடுறதுக்காக அனுப்பிச்சாங்களாம். வாயுவை நந்தி தேவர் பார்த்து நிறுத்தி அவர் வந்து விரட்டி அனுப்பிச்சாராம். இறைவனை நோட்டம் போடக்கூடாது, போடிப்போ அப்படின்னாராம். இந்த வாயுங்கிறது என்ன தெரியுமா? வாயுங்கிறது ஹடயோகம். என்னுடைய செயல் சிந்தனை ரெண்டுமே ஒன்றுபட வேண்டும் என்றால், பிராணாயாமம் முதலிய இந்த ஹட்டயோகம் இருக்கிறதே, ஆசனம், தாரணம், அதாவது யமம், நியமம், ஆசனம், தாரணம், பிரத்யாகாரம், தியானம், இந்த சமாதி, இப்படியே தாரணை, சமாதி என்றெல்லாம் அந்த அஷ்டாங்க யோகம் இருக்கிறதே, இந்த அஷ்டாங்க யோகத்திலே செயலும் சிந்தனையும் ஒன்றுபடும். ஆனால் இறைவன் இதனாலே தோன்றுவான் என்றால் கிடையாது. நாடிற்று காணனாதன நின்ற நாதா என்று பாடுவர் அருணகிரிநாதர்.

அப்படியே போயிட்டே இருக்கும். அனித்தமான ஊனாளும்னு சொல்லி ரொம்ப அருமையான திருப்புகள் அதில் சொல்லுவார். அனித்தமான ஊன் நாடும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே குவால் மூலி புசித்து வாடு பாயாத அசட்டு யோகி. அப்படி இருக்கக்கூடிய அசட்டு யோகியும் பார் அந்த இடத்துல, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் இவர்களுக்கு சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு விட்டது, தியான நிலை வந்தாச்சு. ஆனால் இறைவனுடைய அருள் கிடைக்கும்னா கிடைக்காது, அதுதான் வாயுவை விரட்டினது. அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல இருந்து என்ன பண்ணாங்க தேவர்கள் கதையில பாருங்க. தேவாதி தேவர்கள் மேருமலை சாரலிலே சென்று இறைவனை நோக்கி தவம் செய்கிறார்கள். கதையில என்ன சொல்லப்படுகிறது? இறைவனை நோக்கி தவம் செய்கிறார்கள். விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரனே சர்வேஸ்வரனே எங்களை காக்க வேண்டும், சூரபத்மாதி இந்த அவுணர்களாலே துன்புறக்கூடிய எங்களுக்கு காப்பாற்ற வேண்டும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் புத்தியானது, புத்திங்கிறது இந்த இடத்துல என்ன சொன்னோம் நம்ம, சிந்தனைங்கிறது சிவன் ஞான நிலைக்கு சென்று அவரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதை நோக்கி? தனக்கு மேல அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறானே அவனை நோக்கி. எவன் அவருக்கு குருவாக பரம குருவாக பரம குரு வந்திக்கும் சத்குருநாதா அப்படிம்பார். அப்படி குருவுக்கு குருவான அவனை நினைத்து கொண்டிருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? பரமேஸ்வரன். அங்கே அம்பிகை இன்னொரு பக்கலிலே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இது மூன்று மாதிரி. ஒரு அடுப்பு வைக்கணும்னா ரெண்டு கல்லில் வைக்க மாட்டோம். அடுப்பு பழைய காலத்து அடுப்பு பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்து அடுப்பு நான் சொல்லலை, இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கு. இந்த கேஸ் ஸ்டவ்ல மேலே பர்னருக்கு மேலே வைக்கிறோம் பாருங்க, ஸ்டாண்டு எப்படி இருக்கு, அந்த பர்னர் எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு மூணு இல்லை நாலா தான் இருக்கும், ரெண்டாலாம் இல்லை. அது மாதிரி தான் இந்த மூன்று மாதிரி. இது ஒரு திரிபுட்டியாக முக்கோணமாக மூன்று நிலைகளிலே மூன்று கோணங்களை உடையதாக இருக்கிறது. என்ன? மூன்று இடத்துல தவம் செய்கிறார்கள் தேவாதி தேவர்கள். தவம் செய்கிறார்கள் எப்போ? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியும் தவம் செய்தார்கள், கல்யாணத்துக்கு பின்னாடியும் தவம் செய்தார்கள் கந்த புராணத்து பிரகாரம். அதே மாதிரி தான் நல்ல குணங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும், இறைவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். முதல்ல இருந்து என்ன பார்த்தோம் நம்ம? வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை வச்சு கெட்ட சகவாசத்தை தொலைக்கணும், நல்ல சகவாசத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஆசையை இறைவனுக்காக மடைமாற்றம் செய்ய வேண்டும். செயலும் சிந்தனையும் ஒன்றுபட வேண்டும். எல்லாம் ஆனாலும் கூட இறை கருணை அப்படி வருவது கிடையாது. நான் தியானம் பண்ணிட்டா இறைவன் வந்து அப்படியே முன்னாடி நின்றுட மாட்டான். தியானம் என்பது அது திருப்பம் என்ன? ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி. எதுக்காக பயிற்சி? இறைவா உன்னை நீதான் கத்தின்னு நினைச்சு உன்னை தவிர வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக தியானம். என்னுடைய மனத்தை பக்குவப்படுத்துகிறேன்.

0: கிருபையாகி பிரிய கிருபை வேணும், கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும். அருணகிரிநாதர் பாடுவார், என்ன பண்ணணும், கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும், எனக்கு கூட்டு கொடுக்கணும். என்னால வாங்கிக்க முடியாது இறைவா, எனக்கு அந்த அதுக்குள்ள சக்தி கிடையாது. நான் போய் உன்னிடத்துல வாங்கிட்டேன்னா இறைவனுக்கு மரியாதை இல்லை. இப்ப என்னுடைய முயற்சியாலே இறைவனை அடைய முடியும்னா முயற்சி பெரிதாயிடும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நான் போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும்னு இருக்கிறேன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு டிரைவரு பிஏ இப்படி இருக்கிறாரு, அவர் வந்து சொன்னா நடக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு சிஎம்ஓட இவர் பெருசாகிடுவார். சிஎம் பண்ண போறார், ஆனா இவர்கிட்ட என்ன பண்ணுவேன், இவர் சொன்னா தான் நடக்கும். இதுக்கு இன்னும் அது எவ்வளவு குறையும் போனோம். நம்ம வீட்டில் என்ன நடக்குது, பிச்சைக்காரன் வர்றான், பிச்சைக்காரன் யார் இடத்துல கேட்கறான், பகவான் பிக்ஷாந்தேகின்னு யாரும் சொல்றதில்ல, பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னா என்ன அம்மா தாயே பிச்சை போடணும் தான், அப்பா பிச்சை போடுன்னு கேட்கறானா, அவன் தெரியும் இவரே பிச்சைக்காரர் தான், இவரே அம்மாட்ட தான் வாங்கிக்கிறாரு. அப்ப யாரு கொடுப்பாங்களோ அவரிடத்துல போய் கேட்கணும். இப்ப யாரு சக்தி அங்கே, யாரு கொடுப்பா, அம்மா தான் கொடுக்குறா, அம்மாட்ட போய் டைரக்டா கேட்டுடலாம் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான், யாரு கொடுப்பாங்களோ அவங்களோட தான். இப்ப என்னுடைய முயற்சினாலே முடியாது. இப்ப இவரிடத்துல போய் கேட்டா அவர் நம்பர் வந்து பாவம் கேட்டிருக்கிறான், அவனுக்கு போடு, அவனுக்கு போடுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ யாரு போடுவாங்களோ அவங்களிடத்துலயே தானே நம்ம போக வேண்டும். இப்ப என்னால ஆகாது, அவன் தான் கொண்டு வந்து தர வேணும், என்னால முடியாது. இப்ப என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்ப என்ன செய்கிறேன், நீதான் கதி, நீதான் எத்தனையாலும் நிடூழி கிருபையாகி, நீதான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், என்னால முடியாது. நீ எனக்கு கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேண்டும். ஊழ்வ கிரிக்கு சுழல்வேனை ஆழ்வதும் ஒரு நாளே என்று என்ன நீதாண்ட ஒரு நாள் வந்து ஆள வேண்டும் என்று அவனிடத்துல கேட்க வேண்டும். இந்த தபசுங்கிறது அதுதான், வெறும் கிடையாது. தவம்னா என்ன, ஒன்றிலே ஊன்றி இருப்பது. தவங்கிறது என்ன, ஊன்றி இருப்பது, எதை பத்தியும் சிந்தனை இல்லாம ஏகாக்கிர சித்தத்தோடு ஒன்றிலேயே ஊன்றி இறை கருணைக்காக பிரார்த்திப்பது. வேற ஒண்ணுமே தபசுனா வேற ஒண்ணுமே இல்லை. தபசுனா என்ன, தபஸ்வாத்தியாயனர்தாம் எடுத்த உடனே ராமாயணத்தில் ஆரம்பிக்கும். தபசோக்ரேண, ராமாயணத்துல பார்வதியினுடைய தபசை பத்தி வால்மீகி சொல்லுவார், தபசோக்ரேண, உக்ரமான தபசு பார்வதி பண்ணான்னு. இப்போ கந்த புராணத்தில் சொல்லும்போது தபம் செய்தார்கள் எல்லாரும் என்று, உக்ரமான தபசை தபசை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன தபசுனா என்ன, இறைவனை நோக்கி அவனுடைய கருணைக்காக பிரார்த்திப்பது. என்னுடைய சுயல் சிந்தனை, என்னுடைய வாக்கு மனசு எல்லாம் சேர்ந்து பகவானே அவனுடைய கருணை வேணும் வேணும் வேணும் வேணும் என்று அழுது அழுது அவனுடைய அடியடைய வேண்டும். அவன் தான் அவன் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை தான் நம்மளால பண்ண முடியும். இந்த பிரார்த்தனை ஒன்றுபட்ட பிரார்த்தனை இருக்கிறதே, மனம் ஒன்றுபட்ட, புத்தி ஒன்றுபட்ட, செயல் ஒன்றுபட்ட பிரார்த்தனை இருக்கிறதே, இந்த பிரார்த்தனைக்கு பேரு மனசு. அதை யாரு பண்ணணும், நம்முடைய அங்கங்கள் எல்லாம் பண்ணணும். முதல்ல சொன்ன தேவர்கள்னா யாரு, தேவர்களெல்லாம் நம்முடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்துக்கும் அபிமான தேவதைகள். என்னுடைய கண் அவனையே பார்க்க வேண்டும், என்னுடைய வாய் அவனையே பாட வேண்டும், என்னுடைய கை அவனையே தொழ வேண்டும், என்னுடைய கால் அவனையே வலம் வர வேண்டும், என்னுடைய உடம்பு அவனையே நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் அதுதான். என்னுடைய பஞ்ச இந்திரியங்களினாலும் கர்மேந்திரிய ஞானேந்திரிய எல்லாவற்றினாலேயும் இறைவனை நோக்கி கிடைக்கணும் கிடைக்கணும்னு தவிக்கக்கூடிய தவிப்பு இருக்கே, அதுக்கு பேரு தேவர்கள் செய்திருக்கக்கூடிய தவம். அங்கே தேவர்கள் மேருமலை இடத்திலே தவம் செய்கிறார்கள். இதுக்கும் பலவிதமான பொருள்கள் சொல்லலாம். அந்த மேருமலை என்பது இந்த மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய முதுகெலும்பு சொல்லுகிறோம்ல, அதுக்கு பேர் மேரு தண்டம் என்று இந்த முதுகெலும்பை சொல்லுவார்கள். இந்த முதுகெலும்பு சரியா இருக்கணும், கீழே மூலாதாரத்தில இருந்து வரணும். அதனால தான் அடிவாரத்தில் குகைக்குள்ளே இருந்து அவர்கள் தவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மூலாதாரத்திலிருந்து அடி இடத்திலே இருந்து அந்த மேலே ஆக்கிக்கு செல்ல வேண்டும், இதுதான் இந்த தபசுங்கிறது செல்லக்கூடியது. ஆனா இது யோக தத்துவத்துக்கு மாறப்பட்டது, இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. ஏன்னா வாயுவே விரட்டினார் நம்ம சொன்னோம். இப்ப அங்கிருந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். அடிப்படையிலிருந்து இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், தேவதைகள் பிரார்த்திக்கிறார்கள். அதாவது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா பொறி புலன்களும், நம்முடைய எல்லா விதமான அங்கங்களும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். அடுத்தது என்ன, என்னுடைய சிந்தனை, அதான் சிவபெருமான் அவரும் தவம் பண்ணார்னார், அவரும் தவம் பண்ணார். அவர் என்ன தவம் பண்ணார், முருகப்பெருமான் வருவதற்காக. என்னுடைய சிந்தனையும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், என்னுடைய செயல்களும் இறைவனை நோக்கி, அதான் சக்தி. என்னுடைய செயலும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய சிந்தனை செயல் என்னுடைய அங்கங்களிலே இருக்கக்கூடிய எல்லாம், செயல் இருக்கிறது எப்படி செய்ய முடியும், அங்கங்கள் இல்லாம எப்படி செய்ய முடியும், இந்த மூன்றும் ஒன்றுபட வேண்டும். என்னுடைய மனம் புத்தி செயல் எல்லாம் சேர்ந்து ஒன்றுபடும் பொழுது எல்லாம் சுமனசுன்னு பேர், அதாவது தேவதைகளுக்கெல்லாம் சுமனசுன்னு பேர், நல்ல மனசை உடையவர்கள்னு ஒரு அர்த்தம், பூ மாதிரி இருக்கக்கூடியவங்களாம். இப்போ அதே மாதிரி தான் நல்ல மனசோட மனசு, சித்தம் என்கின்ற புத்தி, செயல் என்று சொல்லக்கூடிய அம்பிகை, இந்த மூன்று பேரும் அப்படி மூன்று முக்கோணமாக இருந்து செய்யக்கூடிய தவம் இருக்கிறதே, இந்த தவம் என்று சொல்லக்கூடிய உக்ரமான பிரார்த்தனையினாலே மட்டும்தான் இறைவன் கிடைப்பான். ஏன்னா மீண்டும் இதை பார்க்கிறோம், இறைவன் அப்படி வந்தா இவர்கள் தவம் செய்தாலும் கூட, இவர்கள் மனமான பிறகும் கூட முருகப்பெருமானை தரவில்லை, அப்ப மீண்டும் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா எங்களுக்கு முருகப்பெருமானை தர வேண்டும், நீ தரல் வேண்டும், நின்னையே நின்பால் நிகர்க்க என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றார்கள். இப்போ முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமானுடைய அவதாரம் எங்கிருந்து வருகின்றது? ஞானம் சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய பகவான் எங்கிருந்து வருகிறார்? செயலில் இடத்திலே இருந்து வரவில்லை, செயல் என்கின்ற சக்தியின் இடத்திலே இருந்து வரவில்லை, சக்தியானது உள்ளே லயித்து விடுகின்றது, எங்கே சிவனுக்குள்ளே லயித்து விடுகின்றது, அங்கே சக்தி ஓடினாள்னு கதை வரும், ஓடல்ல உள்ளே உறைந்து விட்டாள், சிந்தனைக்கு உள்ளே செயலானது அடங்கி விடுகிறது. எப்பொழுது செயல் அடங்கி சிந்தனை அமைதி அடைகிறதோ, அந்த அமைதியான மனத்திலே இருந்து, அமைதியான சிந்தனையிலே இருந்து ஞானம் தோன்றுகிறது, அந்த ஞானத்திலே இருந்து ஆனந்தம் தோன்றுகிறது, அந்த ஆனந்தமே வடிவானவன் தான், அந்த ஆனந்த முருகனாக இருக்கப்படக்கூடிய ஸ்கந்தன், சுப்பிரமணியன், குகன், அந்த முருகனாக வந்து அவதாரம் செய்கிறான். எங்கிருந்து வந்தது? திருப்பி யோசனை பண்ணி பாருங்க, மூன்று பேர் தவம் செய்கிறார்கள். இது செயலினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம், சிந்தனையினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம், நம்முடைய மனத்தினாலே இறைவனை பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய சித்தத்திலே இருந்து, அதனால் தான் முனிவிலா சித்தமே தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி என்று சொன்னார், புத்தி இருக்கிறதுலே அதிலே இருந்து ஞானம் தோன்றுகிறது, ஞானத்திலே இருந்து இறைவன் தோன்றுகின்றான். புத்தி என்று சொல்லப்பட்ட இறை குணத்திலே இருந்து, சிவபெருமானிடத்திலே இருந்து மங்களமான தன்மை தோன்றும் பொழுது, அந்த புத்தி நாம நினைக்கக்கூடிய சாதாரணமான புத்தி இல்ல, சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது இருவினையொப்பு மலபரிபாகம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, இந்த நல்வினை தீவினைகள் தாண்டியவனாக, தன்னுடைய ஆணவம் கர்மம் மாயை எல்லாம் போக்கியவனாக, இதற்கு அப்பாற்பட்டு இந்த புத்தியானது தெளிந்து மேலே வரும் பொழுது, எப்படி பால தர அப்படியே கடந்த தயிரை கடையும் பொழுது மேல அப்படியே வெண்ணெய் வந்து நிற்குமோ, அது மாதிரி விறகிற் தீனன் பாலில் படு நெய் போல் மறையென்று இருக்கக்கூடிய எம்பெருமான் உள்ளே இருந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞானமானது வெளிப்படுகிறது. ஞானம் வரும் பொழுது, இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேண்டும், அவர் வேற எதுக்கோ பண்ணார் பாரதி, ஆனா இப்பொழுது சொல்ல வேண்டும், இந்த ஞானம் இருக்கிறதே, இந்த ஞானம் வரும் பொழுது அந்த ஞானம்தான் முருகன், அந்த ஞானத்தினாலே மட்டும்தான் ஆனந்தத்தை அடைய முடியும். அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? நம்முடைய புத்தியிலே இருந்து வரும். இந்த புத்தி எப்பொழுது வரும்? இந்த செயல் அடங்கி சுமாயிரு செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறுவான் சுமாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்தலனே எப்பொழுது வரும்? நம்முடைய மனமானது அடங்கிய பொழுது. இதுக்கு இன்னொரு தன்மையும் பார்க்கலாம். நேத்துக்கு நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது திணியான மனோ சிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு முதன் பார்த்தோம், நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருகன்னு. மலை என்பது வேறொன்னும் கிடையாது, நம்முடைய பாவமானது சேர்ந்திருக்கிறது, வாசனைகள் சேர்ந்திருக்கின்றது, அதுக்கு மேல மனதானது சென்று அதை கரைத்து தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞான பிரகாசத்தை வெளியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், வெளியிலே கொண்டு வர வேண்டும். ஞானமானது எங்கிருந்து வருகின்றது? உள்ளே இருந்து வருகின்றது. குகன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லும்படியாக இறைவன் வந்து தோன்றுகின்றான், நமக்கு உள்ளே இருந்து குகனாக வந்து தோன்றுகின்றான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பு, இந்த ஜோதி புலம்பு தான் நம்முடைய ஞான பிரகாசம். முதல்ல சொன்னதுக்கு அப்படியே வந்தமா, ஞான பிரகாசம்னா என்ன? நற்செயல்கள் செய்யும் பொழுது பிரகாசம் ஏற்படுகிறது. நற்செயல்கள் எப்ப செய்வோம்? நமக்கு ஞானம் இருக்கும் பொழுது, அறிவு இருக்கும் பொழுது, நல்லறிவு இருக்கும் பொழுது நல்ல காரியத்தை செய்கிறோம். நல்ல காரியத்தை செய்யும் பொழுது பிரகாசம் ஏற்படுகிறது. அடிப்படையான இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் எது? ஞானம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் எது? ஞானம். அந்த ஞான ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய முருகன் இருக்கிறானே, ஞானத்திலே இருந்து தோன்றுகிறான். ஞானம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. எப்படி தயிர் அந்த மோராக்கி மோரை கடையும் பொழுது தயிரை மோராக்கி கடைகின்றோமோ, அதே மாதிரி கடைய கடைய நம்முடைய துன்பங்கள் நல்வினைகள் தீவினைகள் என்கின்ற ரெண்டும் சே போட்டு, அந்த மத்தில ரெண்டு கயிறு போட்டிருப்பாங்களாம், பழைய காலத்து தன்மை. இப்போ எல்லாம் எங்க இருக்கு, எல்லாம் அவங்கவுங்க மிக்சியில் கூட ஓட்டுறோம். அதை எடுத்து பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அந்த மத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கயிறு, இவர்கள் திருப்புவதற்காக மற்றொரு கயிறு, ரெண்டு கயிறு இருக்கும். நல்வினை தீவினைகள் என்கின்ற இரண்டு கயரை போட்டு இந்த மத்து என்கின்ற செயல் மூலமாக நம்மை இந்த உலகத்திலே கடையும் பொழுது அதற்கு உள்ளே இருந்து வெண்ணெய் என திரண்டு இந்த ஞானமானது வருகின்றது. எங்கே இந்த உலகம் என்கின்ற பாத்திரத்திலே இருந்து இந்த சலனப்பட்ட மனம் புத்தி இவற்றிலே இருந்து ஞானமாகின்ற வெண்ணெய் திரண்டு வருகின்றது. அதுதான் நெய்யாகும். பாலில் படுநெய் போர் மறைய நின்றோழன் மாமணி சோதியான் என்று உள்ளே இருக்கின்றது. அதே போலத்தான் உள்ளே இருந்து இருந்து இருந்து என்று அந்த கரியானது வைரமாகிறது. வைரத்தை பட்டை போடுவதை போலவே இந்த உலகத்தில இருந்து இறைவனை நினைந்து நினைந்து அவனுடைய அருளுக்காக அழுது அழுது அவனுக்கு பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால், தவம் செய்தோம் என்று சொன்னால், இறைவன் என்கின்ற அந்த பிரகாசம் வைரத்திலே பட்டை தீட்டும் பொழுது எப்படி விழுதுமோ அது மாதிரி பட்டை தீட்டப்பட்ட வைரம் போலவே, அந்த மோரிலே இருந்து வரக்கூடிய வெண்ணையைப் போலவே இறைவன் நமக்குள்ளே இருந்து வந்து தோன்றுகின்றான். அவன் வந்து தோன்றக்கூடிய தன்மை நமக்குள்ளே ஏற்படுகிறது. நமக்குள்ளே அந்த ஆனந்தம், ஞானானந்தம் ஏற்படுகிறது. ஏற்படுவதற்கு இவ்வளவு வேண்டும். மீண்டும் நினைத்து பாருங்கள், என்ன பண்ணணும், முதல்ல கஷ்டப்படுறோம்னு தெரியணும் நமக்கு. இந்த கட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மை வந்தால் வைராக்கியம் வரணும். கெட்டதுகளை விலக்கணும், நல்லவர்களோடு சேரணும், இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆசைகள் ஏற்படும் பொழுது அந்த ஆசைகளையே இறைவனுக்கு பிரார்த்தனைக்கு துணையான கருவிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். செயல், சிந்தனை, மனது எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்முடைய மனத்திலே, நமக்கு உள்ளே, மனத்திலேன்னு சொல்றது தவறான வார்த்தை, நமக்கு உள்ளே இந்த மூன்றும் ஒன்று சேரும் பொழுது மனம், மொழி மொழின்னு சொல்வதை விட சிந்தனை, இந்த மனம் சிந்தனை செயல் இந்த மூன்றும் ஒன்றுபட்ட பொழுது நம்முடைய சிந்தனையிலே இருந்து ஞானமாக ஆனந்தமாக முருகப்பெருமான் உத்பவம் செய்கிறான். ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன். இவன் எப்படி வந்தான், ஆறு முகம் கொண்டு வந்தான். எதுக்காக ஆறு முகம் கொண்டு வந்தான், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இந்த ஆறையும் அழிப்பதற்காக ஆறு முகங்களை கொண்டு வருகிறான். எல்லா இடத்திலேயும் நார்த்திசைகளிலேயும் மேலும் கீழேயும் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கிறேன், ஆறு முகம் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லா இடத்திலேயும் ஞானம் வந்துவிட்ட பொழுது அது எல்லாவற்றையும் என்ன செய்கிறது, ஆட்டிப்படைக்கிறது. எல்லா இடத்திலேயும் அது சேர்ந்து நிற்கிறது, எல்லாம் பறந்து நிற்கிறது. அப்படி பறந்துபட்ட வேல் போல இதுக்கெல்லாம் தத்துவங்கள் பார்க்க போகிறோம். இறைவன் எங்கும் பறந்து நிற்கக்கூடிய தன்மையிலே, எல்லாவற்றிலேயும் பறந்துன என்றத எல்லா இடத்திலேயும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய தன்மையிலே இறைவன் அந்த ஞானமானது இருக்கிறது. அந்த ஞான ஆனந்தந்தான் முருகப்பெருமானுடைய குமார சம்பவம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த குமார சம்பவம் என்பது என்ன, நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஞானம், ஞானத்தினுடைய தோற்றம். இங்கே இந்த ஞானம் வர வேண்டும் என்றால் இவ்வளவு நினைத்து பாருங்கள். நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தொலைய வேண்டும் என்றால் சிந்தா குலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா ஸ்கந்தன் என துள்ளிக்கொண்டு வந்தவன், ஞானமானது துள்ளிக்கொண்டு நமக்குள்ளே இருந்து வருகிறது. கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா, உமை அந்த பாகத்தோடு சேர்ந்தவள், உமா என்று சொல்லும்படியாக காக்கக்கூடிய பிரணவமாக இருக்கும்படியாக காப்பதற்காக உலகமெல்லாம் உய்வதற்காக நமக்குள்ளே ஞானமாக முருகன் வந்து தோன்றுகின்றான். அதுதான் குமார சம்பவம், வேற ஒண்ணுமே கிடையாது. சம்பவித்தான் இதுக்கு, இதை எங்கே சொன்னார், யார் சொன்னா குமார சம்பவம், போது கந்தபுராணம் மட்டுமில்ல, ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரோடு செல்லுகின்றார்கள். அந்த கங்கைக்கரைக்கு பக்கத்தில் போன பொழுது கங்கையினுடைய வரலாற்றையும் குமார சம்பவத்தையும் சொல்லி பக்தஸ்ய கார்த்திகேயஸ்ய என்று சொல்லும்படியாக எவன் கார்த்திகேயனுக்கு பக்தனாக இருக்கிறானோ புவிமானவகா என்று ராகவா காபுஸ்தா கேட்டுக்கோ, இந்த குமார சம்பவத்தை எவன் சொல்லுகிறானோ புத்திர பௌத்திராதிகளோடு நீண்ட ஆயுளோடு சௌக்கியமாக இருப்பான் என்று சொல்லும்படியாக அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதே மாதிரி கந்தபுராணத்துல ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது எவன் ஒருவன் இந்த சரித்திரத்தை குமார சம்பவத்தை கேட்கின்றானோ படிக்கின்றானோ நினைக்கின்றானோ அவனுக்கு அவ்வளவு பலன்கள். புத்திர பேரு முதல் பேராக அதிலே சொல்லப்படும், நற்புத்திர பேரு ஏற்படும், செல்வம் இல்லாதவனுக்கு செல்வம் உண்டாகும், வித்தை இல்லாதவனுக்கு வித்தை உண்டாகும், இதெல்லாம் இப்படியே வரிசையா பதவி வேண்டும் என்று சொல்லக்கூடியவனுக்கு பதவி உண்டாகும், இதெல்லாம் காமிய பலன். ஆனா இறைவனுடைய கிருபை உண்டாகும் என்பதாக அந்த இடத்துல பலஸ்ருதியாக சொல்லுவார்கள். குமார சம்பவம் இவ்வளவு நம்ம நெடுக பார்த்திருக்கிறோம், ரொம்ப ஆனந்தமான விஷயம். குமார சம்பவமாக அரக்கனை அழிப்பதற்காக காளிதாசன் தன்னுடைய குமார சம்பவத்தை சொல்லும் பொழுது தாரகாசுரன் அழிப்பதற்காக இவன் வந்து தோன்றவனே முடிச்சுட்டார். அதாவது எந்த ஒரு நூல்லையும் அந்த முடிவு இருக்கணும், இவன் எதுக்காக வந்து தோன்றினான். அவருடைய காளிதாசன் பிரகாரம் தாரகாசுரனை கொள்வதற்காக வந்தான். இப்ப தாரகாசுரனை கொள்றதுக்கு முன்னாடி அவருடைய கதை முடிஞ்சு போயிடும். இவன் பிறந்தாலே கொண்டுட்டான்னு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு உரையாசிரியர்கள் எல்லாம் விளக்கம் கொடுப்பார்கள். அது மாதிரி இவன் பிறந்தாலே இப்போ மற்ற கருத்துக்கள் எல்லாம் அப்புறம் பார்த்தாலே போதும், இவன் பிறப்பதே பெரிய விஷயம். நமக்குள்ளே முருகன் தோன்றுகிறான், அதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ளே முருகன் தோன்றுகின்றான். முருகன் தோன்ற வேண்டும் என்றால் இவ்வளவு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அருவமும் உருவமாகிய அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று அந்த முருகப்பெருமான் நமக்குள்ளேயும் அவதாரம் செய்யட்டும். உலகம் உய்ய மட்டுமில்லை, இந்த உலகமாக இருக்கின்ற நாம் உய்வதற்காக நமக்குள்ளே இறைவன் அவதாரம் செய்யட்டும். அவனுடைய கிருபா கடாட்சமானது பரிபூர்ணமாக நம்மிடத்திலே சேர வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு ரொம்ப நேரமாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இதுல இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களாக பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். ரொம்ப அற்புதமான விஷயமாக அனுபவித்த ஆனந்தத்தோடு நான் இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்ததோ ஆனா பரம ஆனந்தத்திலே இருக்கிறேன். முருகப்பெருமான் நம்மிடத்திலே தோன்ற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்தது கதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அடுத்தது கதை என்ன என்று நாம் பார்க்க போகும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 36 முதல். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, சிவலிங்க திருமேனியை இவ்வாறு ஸ்தாபிக்க வேண்டும் என சிவபிரான் கூறினாரோ அந்த விதிமுறைகளை கேட்க விரும்புகிறேன். உபமன்யு முனிவர் கூறுகிறார், தனக்கு நல்லதொரு நாளில் வளர்பிறையில் சிவாகமங்களில் கூறியுள்ளபடி அளவுள்ளதான சிவலிங்கத்தை அமைக்க வேண்டும். தூயதான நல்லதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு 4 வாயில்களை அமைத்து 10 வித உபச்சாரங்களால் பூஜை செய்ய வேண்டும். முதலில் கடைகளை தகர்த்தெறியும் ஸ்ரீ விநாயகரை பூஜிக்க வேண்டும். பின் ஸ்நான சுத்தி முதலியன செய்து திரு அபிடேகம் செய்யும் இடத்திற்கு லிங்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். அங்கு தங்க ஊசி கொண்டு செஞ்சனந்தனத்தால் சிற்பசாஸ்திரத்தில் கூறியபடி ஒரு லிங்கத்தை எழுத வேண்டும். 8 வித மண் அல்லது 5 வித மண் கலக்கிய நீரால் அல்லது பஞ்சகவியத்தினால் லிங்கத்தை சுத்தி செய்ய வேண்டும். பின் அதை பசிஞ்சாணம் கரைத்த நீரில் அதிவாசம் செய்யவும், அதாவது உள்ளே வைத்திருக்க வேண்டும். பின் தோரணம் முதலியவற்றால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தின் நடுவில் உலோகம் அல்லது மரத்தால் பத்மாசனம் அமைத்து அதன் நடுவில் ஒரு பெரிய பீடம் அமைக்கவும். இம்மண்டபத்தை சுற்றி அஷ்டதி கஜங்கள் எண்டிசை பாலகர்களுக்காக 8 புறமும் 8 குடங்கள் வைத்து அதில் 8 மங்கள பொருட்களை போட்டு அஷ்டதி பாலகர்களை பூஜை செய்ய வேண்டும். 40 வாயில்களிலும் துவார பாலகர்களை பூஜித்து பின் சுபத்ரன், விபத்ரன், சுனந்தன், வினந்தன், சுனந்தன், வினந்தகன் என்கிற பத்ரபீட தேவதைகளை பூஜை செய்யவும். பின் சிவலிங்க திருமேனியை நன்கு நீராட்டி வஸ்திரம் உடுத்தி பின் பீடத்தில் படுக்க வைக்க வேண்டும். தலை கிழக்கு புறம் கீழே வெண்பட்டு கயிறு, மேற்கில் பிண்டிகை என்கிற அஷ்டபந்திர மருந்து உரண்டையை வைக்கவும். இங்கு லிங்கத்தை 5-3 குறைந்தது 1 இரவு வரையாவது வைத்திருக்க வேண்டும். பின் முறைப்படி பூஜித்து படுக்கை அறைக்கு எடுத்துச் செல்லவும். அங்கும் மண்டலம் போட்டுத்தான் அதை வைக்க வேண்டும். அங்கு வடகிழக்கில் சுத்தி செய்த இடத்தில் ஒரு பத்மம் எழுதி சிவகும்பம் வைத்து ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். வேதிகையின் நடுவில் வெள்ளை தாமரை எழுதி அதன் மேற்கில் அதாவது பின்புறத்தில் சண்டிகைக்காக பத்மம் எழுதவும். அதன் மேல் பட்டு அல்லது கிழிக்கப்படாத வஸ்திரம், புஷ்பம், தர்ப்பைப்புல் ஆகியனவற்றால் படுக்க அமைத்து அதன் மேல் நறுமணப் பூக்களை துவவும். அங்கு சிவலிங்க திருமேனியை 2 சிவப்பு வஸ்திரங்களாலும் தர்பையாலும் சுற்றி வாத்தியங்கள் முழங்க படுக்க வைக்க வேண்டும்.
4: இது சயனாதிவாசம் எனப்படும். இவ்வாறு படுக்க வைத்தபின் அதன் எதிரில் ஒரு பத்மம் வரைந்து அதன் எட்டு தளங்களிலும் வித்திய சகலங்களை வைத்து நடுவில் சிவகலசத்தையும் வர்த்தினி பாத்திரத்தையும் வைத்து அதில் அட்டதி மூர்த்தி கிளைகளையும் புஜிக்க நான்கு திசைகளிலும் ஜபம் செய்பவர்கள் வேதபாராயணம் செய்பவர்கள் அவர் வேண்டும். அவர்கள் நால்வரும் பிரம்மா முதலிய நால்வர்கள். ஹோமம் செய்பவர்கள் இவர்கள். பிரதான ஆச்சாரியர் வடகிழக்கு அல்லது மேற்கு திக்கில் உள்ள ஹோமகுண்டத்தில் ஏழு திரவியங்களை கொண்டு பிரதான ஹோமத்தை செய்வார். மற்றவர்கள் ஆச்சாரிய செய்த ஹோம எண்ணிக்கையில் கால் பொங்கோ அல்லது அரை பொங்கோ ஹோமம் செய்வர். ஆச்சாரியர் 108 முறை ஹோமம் செய்ய வேண்டும். இதன்பின் புதட்டை செய்யும் இடத்தில் உள்ள குழியில் பொன்னாலான ரிஷபத்தையும் கூச்சத்தையும் வைத்து மண் ஜலம் பஞ்சகவ்யம் பின் சுத்தஜலம் ஆகியவற்றால் சுத்தி செய்யப்பட்ட பிரம்ம சிலையை அதாவது ஆதார பீடத்தை வைக்கவும். 9 சக்தி நாமங்களால் கரன்யாசம் செய்து ஹரிதாளம் முதலிய தாதுக்கள் கந்தம் மூலிகைகள் முதலியவற்றை சிவாகம் அப்படி அந்த ஆதார பீடத்தின் மேல் வைக்கவும். அதன் பின் மூலமந்திரம் ஜபித்துக் கொண்டே கிழக்கு முகமாக இருக்குமாறு சிவலிங்கத்தை அதன் மேல் வைக்கவும். அதை சுற்றி சாந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே அட்டபந்த மந்திரத்தை சுற்றி நிலைப்படுத்தவும். பின் அர்க்கியம் அளித்து திரை போடவும். பின் லிங்கத்தின் எதிரில் நீரை புரோட்சித்து சயனாதிவாசம் செய்த இடத்தில் வைத்த 10 கலசங்களை கொண்டு வந்து அவைகளை முறைப்படி பூஜித்து லிங்கத்தின் வடகிழக்கு புறத்தில் வைக்கவும். பின் மகாபூஜையை தொடங்கவும். கட்டை விரல் மோதிர விரல் இரண்டையும் சேர்த்து சிவமந்திரம் கூறிக்கொண்டே அதில் நீரை நிரப்பவும். அதில் சக்தி வித்தியைகள் அதாவது தேவி வித்தியைகள் அதன் தலைவர்கள் ஆகியவர்களை ஆவாகனம் செய்ய வேண்டும். பின் முன்பு வைத்த சிவகலச நீரால் லிங்கத்தை புரோட்சிக்கவும். பிண்டிகையால் செய்யப்பட்ட அதாவது அஷ்டபந்தன மருந்தால் செய்யப்பட்ட பிண்டிகாலிங்கத்தை வர்த்தினி கலசம் மற்றும் வித்தியசகலங்கள் கலசங்கள் ஆகியவைகளில் வைக்கப்பட்ட நீரால் நீராட்ட வேண்டும். பஞ்சகலாநியாசத்தை செய்து சிவபுரானை அந்த லிங்க திருமேனியில் எழுந்தருளும்படி வேண்டி ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்கையில் இவ்வாறு தியானிக்க வேண்டும். விண்வெளியில் இருந்து நந்தியம்பெருமானின் மேல் தேவியோடு எரி வருகிறார். மங்கள வாத்தியங்கள் முழங்குகின்றன. திரு ஆபரணங்களால் மேலும் மேலும் அழகு. வணங்கிய சென்னியராக இரு கைகளையும் தலைமேல் குவித்து துதித்துக் கொண்டும் ஆடிப்பாடிக்கொண்டும் பேரானந்தத்தால் உடல் புல்லரிக்க கண்களில் ஆனந்த கண்ணீர் வருக. பிரம்மா விஷ்ணு மகேசர் சூரியன் இந்திரன் முதலிய தேவர்கள் வந்து சூழ்ந்து எதிர் நிற்க ஏறி ஏறி வருகிறார். இவ்வாறு தியானித்து சிவபிரம்பருடைய அந்த சிவலிங்க திருமேனியில் ஆவாகனம் செய்ய வேண்டும். இவ்விதம் பிரதட்டை செய்தவன் 5 உபச்சாரங்களால் புஜிக்கவும். சயனாதிவாசத்தின் போது நேத்ரோன்மீலனம் அதாவது கண் திறத்தல் செய்ய வேண்டும். பிரதிஷ்டை செய்பவன் வசதி இருந்தால் ஆலயத்தை நிர்மாணித்த பிறகு பிரதிஷ்டை செய்யலாம். வசதி இல்லை எனில் பிரதிஷ்டை செய்தபின் ஆலயம் அமைக்கலாம். இனி வீட்டில் பிரதிஷ்டை செய்வது பற்றி கூறுகிறேன். சிறியதாக ஒரு சிவலிங்க திருமேனியை செய்து உத்தராயண புண்ணிய காலத்தில் அதாவது தை முதல் ஆனி மாதம் முடிய வளர்பிறையில் நல்லதொரு நாளில் நல்ல துயதான இடத்தில் வேதிகை அமைத்து அதில் அஷ்டதள பத்மம் வரைந்து அதன் நடுவில் கும்பத்தையும் சுற்றி நாற்புறமும் நன்கு 4 கலசங்களையும் வைக்கவும். நல்லதொரு துயதான இடத்தில் வேதிகை அமைத்து அதில் அஷ்டதள பத்மம் வரைந்து அதன் நடுவில் கும்பத்தையும் சுற்றி நாற்புறமும் 4 கலசங்களையும் வைக்கவும். அக்கலசங்களில் ஈசானம் முதலிய 5 பிரம்மதேவதைகளையும் அதன் பீஜ மந்திரங்களை கூறி பூஜித்து அதற்கான முத்திரைகளையும் காட்டி ரக்ஷணம் செய்து முன் கூறியது போலவே அச்சிவரிங்க திருமேனியை மண்ணீர் பஞ்சகவ்யம் துயநீர் ஆகியவற்றால் நீராட்டி புஷ்பங்களால் மறைத்து உயர்ந்த ஆசனத்தில் வைத்து அதன் தலையில் புஷ்பத்தை வைத்து புரோக்ஷண பாத்திரத்தில் உள்ள ஜனத்தால் புரோக்ஷணம் செய்யவும். அதன் பின் வாத்தியங்கள் முழங்க மூலமந்திரத்தை ஜபித்துக் கொண்டே ஈசானம் முதலிய 5 கலச நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் 5 கலைகளின் நியாசத்தை செய்து பூஜையை முடிக்கவும். பின்பு மறவாமல் நித்தவும் இந்த சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் முதலியவற்றை முறைப்படி செய்து வர வேண்டும். பின்னமான லிங்கத்தை பூஜிக்க கூடாது. வானலிங்கங்கள் சிவபிரானாலேயே படைக்கப்பட்டு சம்ஸ்காரம் செய்யப்பட்டதாகையாலே அவற்றை வைத்து பூஜிக்கலாம். அதற்கு பிரதிஷ்டை முதலிய சடங்குகள் தேவையில்லை. தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்திற்கும் தேவர்களும் ரிஷிகளும் பூஜித்த லிங்கத்திற்கும் பிரதிஷ்டை தேவையில்லை. பீடம் இல்லாமல் இருந்தால் பீடம் செய்து அதில் எழுந்தருளச் செய்து பூஜிக்கலாம். அதற்கும் பிரதிஷ்டை தேவையில்லை. தீப்பிடித்தது விண்ணப்பட்டது மெலிந்தது முதலியான லிங்கங்களை நீர்நிலையில் போட வேண்டும். ஒன்று கூட்ட முடியுமானால் அதை ஒன்று கூட்டி அதாவது பின்னமடைந்த லிங்கங்களை சரி செய்ய முடியுமானால் அதை சரி செய்து பிரதிஷ்டாவிதிப்படி பூஜிக்கலாம். பழுதடைந்த லிங்கமாகில் அதில் இருந்து இறைவனை உத்வாசனம் அதாவது இறைவனை வெளியே எழுந்தருளச் செய்வது செய்து இதயத்தில் அமர்த்தி பூஜிக்கவும். இல்லையேல் அதை நீர்நிலையில் விடவும். ஒரு நாள் பூஜை தவறினால் மறுநாள் இருமுறை செய்யவும். இருநாள் தவறினால் மகா பூஜை செய்யவும். அதற்கு மேல் என்றால் சம்ப்ரோக்ஷணம் தான் செய்ய வேண்டும். ஒரு மாதத்திற்கு மேல் பூஜை நின்றதானால் பிரதிஷ்டை தான் செய்ய வேண்டும் என சில சிறுகள் கூறுகிறார்கள். சம்ப்ரோக்ஷணம் என்றால் சிவலிங்க திருமேனியிலிருந்து இறைவனை வெளியேற்றி 8-5 என்கிற முறையில் மண் நீரால் நீராட்டி பஞ்சகவ்யத்தினால் திரும்ப நீராட்டி தர்பை நீரால் சுத்தி செய்து புரோக்ஷணி பாத்திர நீரால் புரோட்சித்து பூவையும் தர்பகையும் எடுத்துக்கொண்டு லிங்கத்தின் பானப்பகுதியில் அதாவது தலைப்பகுதியில் கையை வைத்துக் கொண்டு 108 முறை திரு ஐந்தெழுத்தோதி தலை முதல் பீடம் வரை தொட வேண்டும். பின்பு 5 முறை பஞ்சபிரம்ம மந்திரங்களை கூறி 108 முறை மூலமந்திரத்தை ஜபிக்கவும். பின்பு இறைவனை வேத மந்திரங்களை கூறி ஆவாகனம் செய்து முன்போல் மகா பூஜையை செய்ய வேண்டும். தாபிக்கப்பட்ட சிவலிங்கம் கிடைக்கவில்லை எனில் அக்னி, சூரியன், ஆகாயம், ஜலம் ஆகியவற்றிலும் சிவபூஜை செய்யலாம். ஏனெனில் இவை அனைத்தும் சிவபிரான் குடிகொண்டிருக்கும் இடங்களாகும். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, இதுவரை ஞானம், கிரியை, சரியே ஆகிய மூன்றின் கருத்துக்களையும் சுருங்க கூறி விளக்கினீர்கள். இவை அனைத்தும் வேதம் போல் பெருமைக்கு உரியனவே. நானும் ஒன்றிய மனதோடு கேட்டு தெளிந்தேன். இனி கிடைத்தற்கு அரிதான இந்த யோகத்திற்கு அதிகாரியவன், அதாவது தகுதி உடையவன் எவன், இதன் அங்கங்கள் என்ன, முறை என்ன, இதனால் பெல்லாகும் பயன்கள் என்ன என்பனவற்றை பற்றி கேட்க விரும்புகிறேன். யோகத்தை அபியசிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே, அதாவது பயிற்சி செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பே, மரணம் நேருமானால் அப்பொழுது மனிதன் தற்கொலை செய்து கொண்டவனாவானே. ஆகவே இம்மாதிரியான சாதனையை செய்தால் மனிதன் தற்கொலை செய்து கொண்டவனாக ஆக மாட்டானோ, அம்மாதிரியான யோக சாதனையை கூற வேண்டுகிறேன். யோகத்தை பற்றிய அனுஷ்டான முறைகள், அதற்கான காரணங்கள், யோகம் செய்ய ஏற்ற காலம், அதன் சாதனை மற்றும் அதன் வேறுபாடுகள் ஆகியன பற்றி விளங்க கூற வேண்டுகிறேன். உபமன்ய முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, இதுவரை கேட்ட வினாக்களின் ஏற்றத்தாழ்வுகளை நீ நன்கு அறிந்தவன்தான். நீ கேட்ட கேள்விகள் அனைத்தும் மிகவும் உச்சிதமானவைகளே. ஆகவே இதற்கான விடைகளை வரிசையாக கூறுகிறேன். நீ ஒன்றுபட்ட மந்தோடுகள். இதனால் மற்ற செயல்பாடுகளின் தடை ஏற்படுகிறதோ, அந்த மனக்கட்டுப்பாடே யோகமாகும். அப்பொழுது சித்தம் சிவத்தில் ஒன்று இருக்கும். ஆகவே மன ஓட்டம் தடைப்படுகிறது. மனம் எங்கும் அசையாமல் ஒரே இடத்தில் ஒன்று இருப்பதே யோகம். இந்த யோகம் 5 வகையானது. மந்திர யோகம், ஸ்பர்ச யோகம் அதாவது தொடு யோகம், பாவயோகம் அதாவது எண்ணுதலான யோகம், அபாவயோகம் அதாவது பாவனை அற்ற நிலை, மற்றும் மகாயோகம் என்பன. மந்திரத்தை பல தடவை உருப்போட்டு பழகி அதனால் மந்திரத்தின் வாச்சியார்த்தமான இறைவனை, அதாவது மந்திரத்தால் குறிப்பிடப்படுகிற இறைவனை மனத்தில் இருத்தி, ஓட்டமின்றி அதாவது சலித்தல் இன்றி நிலைத்து நிற்கும் மனதின் செயலே மந்திரயோகம் எனப்படும். மனதின் இதே செயற்பாடு பிராணாயாமத்திற்கு முதலிடம் தருமையானால் அது ஸ்பர்சயோகம் அதாவது தொடுயோகம் ஆகும். இந்த தொடியோகம் அதாவது ஸ்பர்சயோகம் மந்திரத்தை தொடாமல் தனித்து நிற்குமானால், அதாவது மந்திரத்தில் ஊன்றியிராமல் தனித்து நிற்குமானால் அது பாவயோகம். கண்களுக்கு புலனாகும் இந்த உலகம் முழுவதும், அதாவது அதன் சுரூபம் முற்றிலும் மனதிலிருந்து மறைக்கப்பட்டதாக எப்பொழுது ஆகிறதோ, அதாவது மனதிலிருந்து லயமடைந்ததாக எப்பொழுது ஆகிறதோ, அதுவே அபாவயோகம் என்றாகிறது. ஏனெனில் அச்சமயத்தில் சத் என்கிற வஸ்துவின் நினைப்பும் அற்றுப்போகிறது. அச்சமயத்தில் உபாதி சூன்யமாகி, அதாவது உபாதி என்பது பிரிந்து வைக்கும் நிலையும் உபாதியும் சூன்யமாகி, சிவஸ்வபாவத்தையே சிந்தித்திருக்கிறான், அதாவது நானே சிவன் என்கிற ஒன்றிய பிரிக்க இயலாத நிலையில் இருக்கிறான். மனோவிருத்தியும் சிவமயமாகிறது, அதாவது மனதின் செயல்பாடுகளும் சிவமயமாகிறது. இந்நிலையே மகாயோகம் ஆகும். யோகம் புரியத்தக்கவன் யார் தெரியுமா? கேட்டும் பார்க்கவும் படுகிற இவ்வுலக விஷயங்கள், கேட்டு ஆனால் பார்க்கப்படாத பர உலக விஷயங்கள் ஆகிய இரண்டில் இருந்தும் எவனது மனம் வெறுப்புற்று தனித்து பரத்திலேயே லயித்திருக்குமோ அவனே யோகம் செய்யத்தக்கவன். மற்றவருக்கு தகுதி இல்லை. சரி, மனம் விரத்தி கொள்வது எப்போது? இவ்வுலகம் பரவுலகம் ஆகிய இரண்டின் விஷயங்களில் உள்ள குற்றங்குறைகளை சிந்தித்து பார்த்து பரம்பொருளின் குணங்களில் மட்டும் ஈடுபாடு கொள்ளும் போதுதான் மனம் விரத்தி கொள்ளுகிறது, ஈடுபாடு அற்றதாகிறது. பொதுவாக யோகம் அனைத்தும் 8 அல்லது 6 அங்கங்கள் கொண்டனவே. சரி, மனம் விரத்தி கொள்வது எப்போது? இவ்வுலகம் பரவுலகம் ஆகிய இரண்டின் விஷயங்களிலும் உள்ள குற்றங்குறைகளை சிந்தித்து பார்த்து பரம்பொருளின் குணங்களில் மட்டும் ஈடுபாடு கொள்ளும் போதுதான் மனம் விரக்தி கொள்ளுகிறது, ஈடுபாடு அற்றதாகிறது. பொதுவாக யோகம் அனைத்தும் 8 அல்லது 6 அங்கங்கள் கொண்டனவே. அறிஞர்களது கருத்துப்படி யமம், நியமம், ஆசரம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என 8 அங்கங்கள் கொண்டது யோகம். சுருங்கச் சொல்லு, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என 6 இலக்கணங்கள் யோகத்திற்கு என்கிற கருத்தும் உண்டு. சிவசாஸ்திரங்களான ஆகமங்களில் இவற்றிற்கு தனித்தனியான இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. காமிகாமம், காமிகா ஆகமம் போன்ற இன்னும் சில ஆகமங்களிலும் யோகசாஸ்திரங்களிலும் சில சில புராணங்களிலும் இந்த யோகங்களின் யோக அங்கங்களின் லட்சணங்கள் கூறப்பட்டுள்ளன. இனி யமம் என்பதென்ன? அஹிம்சை அதாவது பிற பிராணிகளுக்கு துன்பம் தராதிருத்தல், சத்தியம் அதாவது வாய்மை, ஹஸ்தேயம் அதாவது திருடாமை, பிரம்மச்சரியம் அதாவது புலநடக்கம், அபரிக்கிரகம் அதாவது பிறரிடமிருந்து எதையும் பெறாமை, இவற்றையே சான்றோர்கள் யமம் என்கின்றனர். அதாவது அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். இவ்வாறு யமம் ஐந்து அங்கங்கள் கொண்டது. சௌச்சம், சந்தோஷம், தபம், ஜபம், பிரணிதானம் என்கிற ஐந்து அங்கங்கள் கொண்டது இயமமாகும். சௌச்சம் என்பது ஒழுக்கம், சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி, தபம் என்பது தபஸ் தவம், ஜபம் என்பது வேதம் ஓதுதலான சுவாத்தியாயம், பிரணிதானம் என்பது அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வது. ஆசனம் என்பது எட்டு வகைப்படும். அவை ஸ்வஸ்திகாசனம், பத்மாசனம், அர்த்தச்சந்திராசனம், வீராசனம், யோகாசனம், பிரசாதிதாசனம், பரியங்காசனம், சுகாசனம், அதாவது தன் எட்டப்படி அசைவின்றி சுகமாக உட்காருவது என்பதாகும். இனி பிராணாயாமம் என்பது நமது உடலில் தோன்றும் வாயுவே ஆகும். அதை தடுத்து நிறுத்துவது ஆயாமம். இந்த பிராணாயாமம் மூன்று வகை: ரேசகம், பூரகம், கும்பகம். மூக்கின் ஒரு துவாரத்தை அழுத்திக் கொண்டு மற்ற துவாரத்தின் வழியே வயிற்றில் உள்ள காற்றை வெளியேற்றுவது ரேசகம் எனப்படும். பின் இரண்டாவது மூக்கு துவாரம் வழியாக வெளியில் உள்ள காற்றை ஊதுகுழல் போல் உள்ளே இழுத்துக் கொள்க. இதில் காற்று நிரப்பப்படுவதால் இதை பூரகம் என்பர். உள்ளிருத்த காற்றை வெளியேற்றாது, வெளியில் இருக்கும் காற்றை உள்ளிழுக்காது, நீர் நிரம்பிய குடம் போல் அசைவற்று நிற்பதே கும்பகம் ஆகும். பிராணாயாமத்தை வேகமாகவோ அல்லது மிகவும் நிதானமாகவோ செய்யக்கூடாது. பிராணாயாம சாதனை செய்பவன் முறைப்படி அதை அபியாசம் செய்ய வேண்டும். யோகசாஸ்திரத்தில் கூறியவாறு ரேச்சகம் முதலியவற்றில் நாடி சோதனை மூலம் செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சியை உடலில் இருந்து உயிர் நீங்கும் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நுண்ணியது முதலிய வரிசைப்படி பிராணாயாமம் நான்கு வகை: மாத்திரை மற்றும் குணங்களின் பிரிவு, அதாவது மாத்திரை மந்திரத்தை எண்ணுவது மற்றும் குணங்களின் பிரிவு. இவற்றின் ஏற்றத்தாழ்வினாலேயே இந்த நான்கு வகை ஏற்படுகிறது. இந்நான்கு பிராணாயாமங்களின் முதலாவதான நுண்ணிய, அதாவது கொஞ்ச நேரத்ததான பிராணாயாமம் உத்காதம் எனப்படுகிறது, அதாவது தொப்புளில் இருந்து தூண்டப்படுகின்ற வாயு தலையில் முட்டுவது. இந்த பிராணாயாமத்தில் இடம், கால அளவு, எண்ணிக்கை முதலியவற்றின் கணக்கு உள்ளது. நடுத்தரமான பிராணாயாமம் இரண்டாவது உத்காதமாகும். இதில் 24 மாத்திரைகள் கணக்குண்டு. உயர்ந்த நிலைக்கான பிராணாயாமம் மூன்றாவது உத்காதமாகும். இதில் 36 மாத்திரைகள் உண்டு. இவை அனைத்திலும் சிறந்த பிராணாயாமம் நான்காவதாகும். அதை யோகசாஸ்திரத்தில் பாஹ்யாபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தகா, அதாவது புலன்களின் வெளி விஷயங்களான கேட்டல், தொழுதல், காணுதல், சுவைத்தல், நுகர்தல் ஆகியனவற்றையும் சங்கல்ப விகல்பங்களான, அதாவது நிச்சயிப்பது, அதை மாற்றுவது முதலிய மனதின் செயல்களையும் முற்றிலுமாக கவனியாமல் விடுவதால், அவற்றை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பதால் மூச்சு தானாகவே ஓய்ந்துவிடும். இதுதான் நான்காவது பிராணாயாமம். இந்த நான்காவது பிராணாயாமம் உடலில் வேர்த்துதலையும் நடுங்குதலையும் தோற்றுவிக்கும். அப்பொழுது யோகம் செய்பவர் உடலில் ஆனந்தப் பெருக்குடன்மையில் கூச்செறிதலும், கண்ணில் நீர் பெருகுதலும், வாய் குழறுவதும், ஒருவித கலக்கமும், தன்னை மறந்த மூச்ச நிலையும் தோன்றும். முழங்காலை ஒரு முறை சுற்றும் போது எத்தனை முறை சொடக்கு போடுகிறோமோ, அதாவது கை நொடி போடுகிறோமோ, அந்த நேரத்தின் அளவே மாத்திரை ஆகும். இவ்வாறு சுற்றுவதோ சொடக்கு போடுவதோ நிதானமாகவோ அல்லது வேகமாகவோ இருக்கக்கூடாது. உத்காதம் என்று முன்பு குறிப்பிட்டதன் முறையிலேயே மாத்திரையை எண்ண வேண்டும். பிராணாயாமம் நாடி சோதனையை செய்துவிட்டுத்தான் துவங்க வேண்டும். பிராணாயாமம் அகர்பம், சகர்பம் என்று இரண்டு விதமாக கூறப்பட்டுள்ளது. ஜபமோ தியானமோ என்று வெறுவனே மூச்சிழுத்து விடுதல் அகர்பமாகும். ஜபம் தியானம் இரண்டோடும் சேர்த்து மூச்சிழுத்து விடுதலான பிராணாயாமம் சகர்பம் ஆகும். அகர்ப பிராணாயாமத்தை காட்டிலும் சகர்ப பிராணாயாமம் 100 மடங்கு உயர்ந்தது. ஆகவேதான் யோக புருஷர்கள் சகர்ப பிராணாயாமத்தையே செய்கிறார்கள். பிராணவாயுவை வெற்றி கொள்வதால் தான் உடலில் மற்ற வாயுக்களை வெற்றி கொள்ள முடியும். பிராணவாயுக்கள் மொத்தம் 10. அவை பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகலன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பனவாகும். பிராணமாகி ஓடிக்கொண்டே இருப்பதால் இதை பிராணன் என்கின்றனர். நாம் சாப்பிடும் ஆகாரத்தை கீழ் நோக்கி இழுத்துக் கொள்ளும் வாயு அபானன் என்பது. யானன் என்கின்ற வாயு உடல் முழுவதும் சுற்றி வந்து அதை வளர்ப்பது. உடலின் மர்மத்தானத்தை தூண்டிவிடுவது உதானன் என்கிற வாயு. உடல் முழுவதிலும் ஒரே சீராக சுற்றி வருகிற வாயு சமானன் என்பது. வாயிலிருந்து கொப்பளித்து முழுவதற்கு காரணமாக இருக்கும் வாயு நாகன் என்பது. கண்கள் திறந்து மூடுவதற்கு உதவுகிற வாயு கூர்மன் என்பதாகும். தும்மலுக்கு காரணமான வாயு கிருகலன். கொட்டாவி விடுவதற்கான வாயு தேவதத்தன் என்பது. உடல் முழுவதும் பரவி நிற்கும் வாயுவே தனஞ்சயன் ஆகும். தனஞ்சயன் என்கிற வாயு பிணத்திற்குள்ளும் இருப்பது. முறைப்படி பயிற்சியோடு செய்யும் பிராணாயாமம் அதற்கான வரைமுறைப்படியான அளவு, மாத்திரை என்கிற நேரம் ஆகியவற்றோடு செய்யப்படின் அது செய்பவனது அனைத்து தோஷங்களையும் பொசுக்கி அவனது உடலை காத்து அருளுகிறது. இனி பிராணவாயுவை வெற்றி கொள்வதால் வெளித்தோன்றும் அடையாளங்களை நன்கு தெரிந்து கொள். முதலில் மலம், மூத்திரம், கபம் என்கிற முந்தின் அளவு குறைய ஆரம்பிக்கும். நிறைய சாப்பிடுவதற்கான சக்தி கிடைக்கிறது. மூச்சுக்காற்று நிதானமாக செயல்படுகிறது. உடல் லேசாகிறது. விரைவாக நடக்கும் திறன் கிடைக்கிறது. இதயத்தில் உற்சாகம் தோன்றுகிறது. குரல் இனிமையாகிறது. நொடி நொடிகள் அழிகின்றன. பலம், தேஜஸ், அழகு கூடுகிறது. தைரியம், புத்தி கூர்மை, இளமை, நிலையான தன்மை, பொலிவு முதலியன பெருகுகிறது. தவம், காயச்சித்தகர்மாக்கள், வேள்வி, தானம், விரங்கள் முதலிய எந்த ஒரு சாதனமும் பிராணாயாமத்தில் 14 ஒரு பங்குக்கு கூட சமமாகாது. புலன்களை அதன் வழியில் ஓடவிடாமல் தன் பக்கம் திருப்பி நம் சித்தத்திலேயே அடக்கி நிறுத்தி வைக்கும் சாதனமே பிரத்யாகாரம் எனப்படுகிறது. மனமும் புலன்களும் தானே மனிதனை சுவர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ இழுத்துச் செல்வது. அம்மனதையும் புலன்களையும் நமது வசத்தில் நிற்கச் செய்ய பழக்கிக் கொண்டால் சுவர்க்கம் கிடைக்கிறது. உலக விஷயங்களில் ஓடவிட்டு விட்டால் அது நம்மை நரகத்தில் தள்ளிவிடுகிறது. ஆகவே நலனை விரும்புபவன் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் துணையாக கொண்டு புலன்கள் என்கிற குதிரைகளை வெகு விரைவில் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தம் ஆன்மாவை உலகியல் கடலில் இருந்து கரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதுவே ஆன்மாவை கடைத்தேற்ற சிறந்த வழியாகும். சித்தத்தை ஏதாவது ஒரு ஸ்தான விசேஷத்தில் கட்டி போடுவது, அதாவது தியானத்திற்கேற்ற ஏதாவது ஒன்றில் அசையாமல் நிலையாக நிற்கச் செய்வது, இதுவே தாரணை ஆகும். சித்தத்தை ஒரே இடத்தில் நிலைக்கச் செய்வதென்றால் அதற்கான சிறந்த இடம் சிவபிரான் ஒருவர்தானே. வேறொன்றும் உண்டோ? ஏனெனில் வேறு இடங்கள் என்றால் அதில் 3 விதமான தோஷங்கள், அதாவது குற்றங்கள் உள்ளனவே. குறிப்பிட்ட கால அளவு வரை தியானத்திற்கு இடமான சிவம்பரம்பொருளில் மனம் ஒன்றுவிட்டால், அதாவது லட்சியத்தில் இருந்து சிறிதும் வலுவாமல் இருந்துவிட்டால், அப்பொழுது தாரணை கைவசம் வந்துவிட்டது, சித்தியாயிற்று என்று கொள்ளவும். மனம் முதலில் தாரணையினாலேயே உறுதியாகிறது, திடப்படுகிறது. ஆகவே தாரணையை நன்கு பழகி மனதை தைரியம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இனி தியானத்தை விளக்குகிறேன். தியை சிந்தாயாம் என்கிற தாதுவிலிருந்து வந்த சொல் தியானம் என்பது. இந்த தாதுவோடு, அதாவது வேர்ச்சொல், இந்த தாதுவோடு லுட் என்கிற விகுதியை சேர்க்க தியானம் என்கிற சொல் கிடைக்கிறது. ஆகவே அலைப்பாயாத மனதால் சிவபரம்பொருள் ஒன்றையே ஆற்றொழுக்கு போல இடையீடின்றி நினைத்திருப்பதே தியானமாகும். வேறு எந்த ஒரு நினைப்பும் இடையில் புகாமல் தியானிக்கப்படுகிற ஒரே பொருளில் நிலையாக நிற்கும் சித்தத்தின் சிந்திக்கும் செயலே தியானம். அலைபாயாத மனதால் சிவபரம்பொருள் ஒன்றையே மற்றொழுக்கு போல இடையீடின்றி நினைத்திருப்பதே தியானம் ஆகும். வேறு எந்த ஒரு நினைப்பும் இடையில் புகாமல் தியானிக்கப்படுகிற ஒரே பொருளில் நிலையாக நிற்கும் சித்தத்தின் சிந்திக்கும் செயலே தியானம். இது எண்ணெய் ஒழுக்கு போல இடையீடின்றி இருக்க வேண்டும். உலகியல் பொருட்களை விட்டு அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் சிவபிரானை மட்டுமல்லவா தியானிக்க வேண்டும். அதர்வண வேதத்தின் முடிவு அவர்தான் அனைவருக்கும் தியானிக்கப்படும் பரம்பொருள் என்பதே. சிவபிரானை போலவே சிவயான இறைவியும் தியானிக்கப்பட வேண்டிய பரம்பொருளே. இவர்கள் இருவரும்தான் சராசரங்கள் அனைத்திலும் வியாபித்திருப்பவர்கள். இறைவனும் இறைவியும் எங்கும் நீக்கமர நிறைந்தவர்கள், எங்கும் உளிர்பவர்கள், முக்காலங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள், எண்ணற்ற திருமேனியர்களாக தியானிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பறைசாற்றுகின்றன வேதங்களும் சிந்திகளும் சாஸ்திரங்களும். இவ்வாறு தியானிப்பதனால் பெரும் பயன்கள் 2. ஒன்று முக்தி இன்பம், மற்றொன்று அனிமா முதலிய எண்மகை சித்திகள் பெறுவது. யோக பயிற்சி செய்பவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தியானம் செய்பவன் தியானிக்கப்பட வேண்டிய பரம்பொருள், அதாவது தியானம் தியானிக்கப்பட வேண்டிய பரம்பொருள் மற்றும் தியானத்தினால் பெரும் பயன் என்கிற நான்கையும் நன்கு தெரிந்து கொள்வதுதான் அந்த பயன். சரி, இனி தியானம் செய்வதன் பல பயனை அனுபவிப்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும்? அவன் மெய்யறிவு கொண்டவனாக, உலகியல் பொருட்களில் வெறுப்புற்றவனாக, ஸ்ரத்தை கொண்டவனாக, அதாவது ஒருமுனை ஈடுபாடு கொண்டவனாக, பொறுமை உடையவனாக, தான் என்கிற செருக்கு அற்றவனாக, எப்பொழுதும் உற்சாகம் கொண்டவனாக இருக்க வேண்டும். இவ்வாறான மன ஈடுபாடு கொண்டவன் தான் தியானம் செய்வதனால் பெறலாகும் பெரும் பயனை பெறுவான். சாதகன் ஜபம் செய்து கொண்டே இருப்பதனால் களைப்படைவானாகில் ஜபத்தை விடுத்து தியானத்தில் ஈடுபடலாம். அதே போல தியானத்தில் களைப்பு தோன்றினால் ஜபம் செய்யலாம். இவ்வாறு ஜபத்திலும் தியானத்திலுமாக ஈடுபடுபவன் யோக சித்தியை விரைவில் பெறுவான். 12 பிராணாயாமங்கள் சேர்ந்தால் ஒரு தாரணையாகும். 12 தாரணை ஒரு தியானம். 12 தியானமே ஒரு சமாதி நிலையாகும். யோகத்தின் முடிந்த நிலையே சமாதி என்பது. சமாதி நிலையால் புத்தி நாற்புறமும் ஒளிவிட்டு திகழும். தியானம் செய்யும் போது தியானிக்கப்படுகிற சுரூபம் தான் தருகிறது. நாம் தான் தியானம் செய்கிறோம் என்கிற உணர்ச்சி மறைகிறது. தியானிக்கும் போது மனம் தியானிக்கும் பொருளாகவே முழுமை பெற்று விடுகிறது, தன்னை இழந்து விடுகிறது, தியானிக்கப்படும் பொருளில் ஒன்றி விடுகிறது. அதைத் தவிர தான் என்கிற அறிவே இல்லாமல் ஆகிறது. இதுதான் சமாதி நிலை. எந்த ஒரு யோக பயிற்சி செய்பவன் தியானிக்கப்படுகிற பொருளிலேயே சித்தத்தை ஈடுபடுத்தி அசையாது நிலை கொண்ட பாவனையில் அதையே பார்த்திக் கொண்டிருப்பானோ, அணைந்த நெருப்பு போல அமைதியாக இருப்பானோ, அவனையே சமாதி நிலையில் நிற்பவன் என்பார்கள். அவன் கேட்பதுமில்லை, முகர்வதுமில்லை, பேசுவதுமில்லை, பார்ப்பதும் இல்லை, தொடு உணர்ச்சியும் அறிவதில்லை. மனதில் ஏதாவது ஒன்றை விரும்புவதோ வெறுப்பதோ அல்லது நிச்சயிப்பதோ நிச்சயம் செய்யாமல் இருப்பதோ, அதாவது சங்கல்ப விகல்பங்களோ கூட இல்லை. தான் என்கிற அபிமானமும் உதிப்பதில்லை. புத்தியின் மூலம் அவன் எதையும் அறிவதில்லை. உலர்ந்த மரக்கட்டை போல இருப்பான். இவ்வாறு சிவத்திலேயே ஒன்றிய யோகியைத்தான் சமாதி நிலையில் இருப்பவன் என்பர். காற்றே இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கு போல எவ்வித அசைவமின்றி சமாதி நிலையில் இருக்கும் தூய சித்தம் கொண்ட யோகி அந்த சமாதி நிலையிலிருந்து செழிப்பதில்லை, திடமான உறுதியான நிலையில் இருப்பான். இவ்வாறு உயர்ந்த யோக பயிற்சி செய்யும் யோகிக்கு வரும் இடைஞ்சல்கள் விரைவிலேயே அழிந்துவிடும். தடைகள் அனைத்தும் சிறிது சிறிதாக விலகும்.
5: ஓம் நமஃ சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
5: ஓம் நமஃ சிவாய்.

திருப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது அனுபோக இலக்கணம். கோயில் என்பது தில்லை தலத்தை குறிப்பதே ஆனாலும் திருப்பெருந்துறை சிவபெருமானுடைய பெருமைகளையே பேசப்படுவதால் இங்கு கோயில் என்பது திருப்பெருந்துறையை குறிக்கின்றது. அனுபோக இலக்கணம் என்பது இறைவனின் அருளாகிய இன்பத்தில் திளைத்து அவனை போற்றுவதாக மாணிக்கவாசகப் பெருமான் பாடியுள்ளார். இதில் 10 பாடல்களை அமைத்துள்ளார்.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: உய்யாருள் உதவு சதாசிவன் மகேசன் உருத்திரன் மால் அயன் அடவே உதயமாக்கி. அப்படி அந்த பரநாத பரவிந்துவிலிருந்து சதாசிவனை உண்டு பண்ணினார். சதாசிவனை அப்புறம் சதாசிவன்ல இருந்து மகேஸ்வரன், அப்புறம் உருத்தரன், அப்புறம் திருமால், அப்புறம் பரமா, இப்படி அஞ்சு பேர். சதாசிவன், மகேஸ்வரன், உருத்தரன், மகாவிஷ்ணு, பரமா, அஞ்சு பேர்த்த உண்டு பண்ணினார். அப்படி அஞ்சு பேர்த்த உண்டு பண்ணி அந்த அஞ்சு பேருக்கும் அஞ்சு தொழில தந்தார். அஞ்சு தொழில தந்தார். அது எப்படின்னு கேட்டா, சதாசிவன் அனுக்கிரகம், அனுக்கிரகம். அந்த மகேஸ்வரன் மறைத்தல், மறைத்தல். உருத்தரன் அழித்தல், அழித்தல். மகாவிஷ்ணு காத்தல், பரமா படைத்தல். பரமா படைத்தல் இப்படி சொன்னா புரியும். பரமா படைத்தல், மகாவிஷ்ணு காத்தல், உருத்தரன் அழித்தல், மகேஸ்வரன் மறைத்தல், சதாசிவன் அனுக்கிரகம். அஞ்சு பேத்துக்கா அஞ்சு. இத பஞ்சகிருத்தியம் சொல்றது, பஞ்ச கிருத்தியம். அதனால இப்படி அஞ்சு பேத்த உண்டு பண்ணி அஞ்சு பேத்துக்கு அந்த அஞ்சு தொழில் செய்தார், தந்தார். தந்தார் என்றால் அஞ்சு பேத்துக்கு உள்ளே இருந்து அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு தொழிலை செய்வதற்கு உதவி செய்பவர், உணர்த்துவர் சிவருமானி. பரமாவுக்குள்ள இருந்து உலகத்தை படைக்கிறதுக்கான அறிவை ஆற்றல கொடுக்கிறாரு. அதே போல விஷ்ணுக்குள்ள இருந்து காக்கிறதுக்கான ஆற்றலத்தை கொடுக்கும். உருத்தரனுக்குள்ள இருந்து அழிக்கிறதுக்குண்டான ஆற்றல் எல்லாமே அவர் தான் கொடுக்கிறாரு. அது எப்படி சொல்லட்டும்னா, இப்ப காத்தாடி ஓடுதா, காத்தாடி காத்து வருதா, காத்து வருதா, இந்த பல்புல வெளிச்சம் வருதா, அப்புறம் மிக்சி ஓடுதா, அப்புறம் டிவி ஓடுதா, அப்புறம் கிரைண்டர் ஓடுதா, ஓடுதா, எல்லாத்துக்குள்ளயும் என்ன இருக்குது, கரண்ட். எல்லாத்துக்குள்ளயும் கரண்ட் இருப்பது போல, வேலை தான் தனித்தனி. இதை விசிறியாக இருக்கிறது, அது வந்து கரண்டராக இருக்கு, மாவு அரைக்கிறது, அது வந்து வெளிச்சம் கொடுப்பது, அது வந்து சட்டினி ஆட்டுது, அது வந்து தொலைக்காட்சியில படம் பார்க்கறோம். எல்லாவற்றிலும் மின்சாரம் உள்ளே புகுந்து, மின்சாரம் தெரியாமல் உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் இயக்குவது போல. நல்ல உதாரணம், மின்சாரம் கண்ணுக்கு தெரியாமல். இப்ப காத்தாடிக்குள்ள மின்சாரம் தெரியல, இல்ல தெரியல, இல்ல மின்சாரம் இல்லையா ஓடாது, மின்சாரம் இல்லையா ஓடாது. அதுபோல சிவன் எல்லாருக்குள்ளையும் புகுந்து உணர்த்தவில்லையானால் ஒருவரும் உருளிலும் செய்ய மாட்டார்கள். நல்ல கருத்து, நல்ல. ஒருவரும் உருளிலும் செய்ய மாட்டார்கள். அதனாலே ஏகனாக இருக்கிற சிவன் அநேகனாக இருந்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும், பரமா முதலான எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புகுந்து எல்லாரையும் உணர்த்துகிறார். எல்லாரையும் அவரவர் வினைக்கு தகுந்தவார் போல, தகுந்தார் போல எல்லாரையும் உணர்த்தி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தொழிலை செய்ய வைக்கிறார். நம்மையும் சராசரா அத்தனையும். அது முதல்ல பிரமாவில் இருந்து எல்லாருக்குள்ளேயும் புகுந்து தொழிலை செய்ய அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். செய்யும் வினை ஐந்து அவரவரால் ஆற்றி உய்யாருள் உதவு சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன்மால் அயனடவை உதயமாக்கி. செய்யும் வினை ஐந்தும் அவர் அவரவரால் ஆற்றி சிருட்டியலாம் முன்பு என்ற

0: செய்து வையமச சிவலிங்க இடமானு. இப்படி மூர்த்திகளை படைச்சு அவங்களுக்கு தொழிலை கொடுத்து அந்த தொழில் மூலமா நமக்கெல்லாம் நல்லதை செஞ்சு. அந்த தொழில் மூலம் பிரம்மா தானே நம்மளை படைச்சாரு, பிரம்மா நம்மளை படைச்சார, விஷ்ணு நம்மளை காக்குறாரு, சாப்பாடு போடுறாரு. அதே மாதிரி மற்ற அத்தனை தொழில்களும் உயிர்களுக்காகத்தான் செய்யறாங்க, உயிர்களுக்காகத்தான் செய்யறாங்க. இப்படி அவர்கள் மூலமாக தொழிலை செய்ய வச்சு இவன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் சிவலிங்க வடிவமாக இருக்கிறான். இது ஒரு நல்ல இடம், நல்ல ஞாபகமாக எப்படி சொல்றாருன்னா, வையமிச சிவலிங்க இடமான இப்படி மூர்த்திகளை படைத்து அவர்கள் மூலமாக தொழிலை செய்ய வச்சு அந்த தொழில் மூலமாக உயிர்களை வாழ வச்சு அதுக்கு மேலே இப்படி எல்லாம் நாம செய்ய வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் செய்ய வச்சிருக்கிறதுக்கு நாமளும் பூசையை நம்ம வாங்கிக்கிட்டாத்தான் பாவம், அதுக செஞ்ச செய்யற அதுக உருப்படியாவதுக்கான ஒரு வழி இருக்கும். நம்ம பூசையை வாங்கிக்கணும். இது நல்ல ஞாபகமாக, இது நல்ல இடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி உலகத்தை படைச்சு பிரமா முதலான எல்லாரையும் படைச்சு அஞ்சு தொழிலையும் அவங்களை செய்ய வச்சு அந்த தொழில் மூலமா நம்மளை வாழ வைக்கிறானா, வாழ வைக்கிறானா? இப்படி இவ்வளவு உபகாரம் செய்தவனுக்கு ஒரு நன்றி செலுத்தணும். பதில் உபகாரம் கைமாறுன்னு சொல்றது, கைமாறு என்று சொல்லுவது. அந்த கைமாறாகிய உபகாரத்தை அவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்றால், இப்படி ஆலயங்களோறும் சிவலிங்க வடிவமாக இருந்து, ஆலயங்களோறும் சிவலிங்க வடிவமாக இருந்து அந்த சிவலிங்கத்திலே பூசிக்கிறதுக்காக அந்தணர்களை உண்டு பண்ணி, பூசிக்கிறதுக்காக அந்தணர்களை உண்டு பண்ணி அந்த பூசணையைத்தான் ஏற்றுக்கொண்டு, பூசணையைத்தான் ஏற்றுக்கொண்டு இந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைக்கிறான். இது ஒரு பெரிய தந்திரம், பெரிய தந்திரம், பெரிய உபகாரம், பேர் உபகாரம். அப்படி அந்த பூசையை அவனே ஏற்றுக்கொள்ளவில்லையானால், அவனே அந்த பூசையை செய்ய வச்சு ஏற்றுக்கொள்ளவில்லையானால் இந்த உயிர்களுக்கு நற்கதி கிடைக்காது, நற்கதி கிடைக்காது. அவன் செய்கிற உபகாரத்துக்கு உலகத்தவர்கள் வந்து செய்கிற பூசையை அவன் பதிலாக ஏற்றுக்கொள்கிறான். அதனாலதான் கோயிலில் பூசை தவறாம நடக்கவன், ஆலயங்களிலே பூசை தவறாம நடக்கணும்னா அவரவர்களும் பூசை பண்ணவன், அது ஆன்மார்க்க பூசைன்னு வேறு. அதுக்கு மேல கோயில்ல சிவலிங்கமா இருக்குது இல்லவா, அங்க பூசை தவறாம முட்டுப்படக்கூடாது. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல என்பது திருமந்திரம். அதனால இப்படி பூசை தவறாம நடக்கவன். இது ஒரு நல்ல அருமையா சொல்றாரு இந்த இடங்கள். இப்படி பெருமான் முதலானவர்கள் எல்லாம் படைச்சு அவங்க மூலமா அஞ்சு தொழிலை செய்ய வச்சு அந்த அஞ்சு தொழிலால உலகத்தை வாழ வச்சு இப்படி எல்லாம் செய்யறான. இப்படியெல்லாம் செய்தவனுக்கு ஒரு பதில், ஒரு நன்றி சொல்ல வேணும், அவனை வாழ்த்த வேணும், வாழ்த்த வேணும், பூசிக்க வேணும். இப்ப ஒரு பொருளை நம்ம பொருளையே ஒருத்தன் எடுத்து கொடுத்தான்னு வச்சுக்க கிளை தவறினத, அதுக்கு என்ன சொல்லுவான், தேங்க்ஸ் சொல்லுவான். இத்தனையும் கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லணும் சொல்றது இல்லையா? சூரியன்ல இருந்து, சந்திரன்ல இருந்து, அக்கினியில இருந்து, கடல்ல இருந்து, மலையில இருந்து, பனியில இருந்து, வெயில் இருந்து, காற்றுல இருந்து, உடம்புல இருந்து இத்தனையும் கொடுத்தான் அல்லவா, அவனுக்கு நன்றி சொல்லணும் இல்ல? அந்த நன்றி சொல்றதுதான் பூசை. அந்த பூசைய இவன் என்ன பண்றானா, சிவலிங்க வடிவமாகத்தான் இருந்து கொண்டு அந்த பூசையை ஏற்றுக் கொடுக்கிறான். தானே எல்லா ஏற்பாடு அவனே பண்ணி வச்சு என்ன பூசை பண்ணுங்க, அப்பத்தான் நான் செஞ்ச உபகாரத்துக்கு ஓரளவாவது ஒரு நன்றியாக இருக்கும், உபகாரமாக இருக்கும் என்று சொல்லி சிவலிங்க வடிவமா இருக்கிறார். வையமிசை சிவலிங்க இடவார் என்று மன்பதையார் பூசகோல கருணை கூர்ந்து மெய்யலகு துய்யகங்கை புடைசூழ்காசி மேவி இடம் கொண்டமர்ந்தான் விஸ்வநாதன். அதனால இப்படி சிவலிங்க வடிவமாக இருந்து உயிர்கள் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணிட்டாங்க, நம்மளை நம்ம பூஜை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவனை மகிழ்ந்து உயிரெடுத்து நன்மை செய்கிறான். இந்த இடம் உங்களுக்கு நல்ல விளங்கி விளங்காமல் இருக்கும் பாவம். அவனே இத்தனையும் பண்ணி வச்சு அவனே சிவலிங்க வடிவமா இருந்து அவனே பூஜை பண்ண வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டீங்க என்று சொல்லி அவனே மகிழ்கிறான், அவனே மகிழ்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட இந்த பூஜைய காசியிலே இருந்து ஏற்றுக்கொள்கிறார் என்று ஒரு குறிப்பு சொல்கிறார். துய்யகங்கை புடைசூல் காசி மேவி இடம் கொண்டு அமர்ந்தான் விஸ்வநாதன். அப்படி விஸ்வநாதன் என்ற சொல்லுக்கு உலகத்துக்கு தலைவன் என்பது ஒரு விஸ்வம் என்றால் உலகம், நாதன் என்றால் தலைவன், விஸ்வம் என்றால் உலகம், நாதன் என்றால் தலைவன், அதனால விஸ்வநாதன். உலகத்துக்கு தலைவன் சிவன் ஒருவனே. மங்களமாகிய தலத்திற்கு அங்கையூடு வாரணவாசியும் புகுந்து மறுவு நேரார் புங்கு விடல் சூழையில புவனம் என்ற பொற்கொடி பூசண திரிந்து புரிந்த பின்னர். அந்த தலத்திலே, காசி தலத்திலே கங்கை ஒன்று, அசி வாரணாசி என்கின்ற நதி ஒன்று, ரெண்டும் கலப்பது. கங்கையோட வாரணாசிங்கிற ஒரு நதியும் கலக்கு. அதனால காசிக்கு வாரணாசின்னு ஒரு பெயர், காசிக்கு வாரணாசின்னு ஒரு பெயர் உண்டு. அசி என்கின்ற ஒரு நதியும் கங்கையும் கலப்பதினாலே அதுக்கு வாரணாசின்னு பேர். அப்படி அந்த வாரணாசி என்கின்ற காசி தலத்திலே பொற்குடியாகிய உமாதேவி பூசை பண்ணினாள் சௌரவர். உமாதேவி பூசை பண்ணினாள். அப்படி பண்ணி திங்களணி வேணியனை பரவி நோக்கி அப்படி பூசை பண்ணி அவனை தோத்திரம் பண்ணி, உமாதேவி பூசை பண்ணின தலங்கள் பல. உமாதேவி சிவபெருமானை பூசை பண்ணின தலங்கள் எண்ணில்லாதன. மயிலாடுதுறையில மயிலா இருந்து பூசை பண்ணினா, மயிலாப்பூர்ல மயிலா இருந்து பூசை பண்ணினா, திருவானக்காவல்ல பூசை பண்ணினா, காஞ்சிபுரத்துல பூசை பண்ணினா, காசியிலே பூசை பண்ணினா என்று பல இடங்களிலே, பல இடங்களிலே உமாதேவி சிவபெருமான பூசை பண்ணினான். அது என்ன குறிப்புன்னா, பெண்கள் கணவனை பூசை பண்ண வேணும் என்கின்ற குறிப்பு. பெண்கள் கணவனை பூசை பண்ண வேணும், கணவனை நிக்க வச்சு காலில் தண்ணி விட்டு பூ போட்டு சுத்தி வந்து தூபதி வங்காட்டி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி அவன்கிட்ட பூதி வாங்கிக்கணும். அந்த மாதிரி பெண்கள் இருந்தா, அந்த மாதிரி பெண்கள் இருந்தா அந்த பெண்களை நமஸ்காரம் பண்ணனா பண்ணுனவனுக்கு சிவரும். அந்த பொண்ணு மழை பெய்யும்னு சொன்னா பெய்யும். கணவனை பூசை பண்ணுகிற பெண் இருந்தாலே அந்த பெண்ண மழை பெய், தெய்வம் தொழாள் கொழுமம் தொழுதொழுவாள் பெய்யன பெய்யும். அந்த பொண்ணு பெய்யும்னா மழை பெய்யும். எல்லா நன்மையும் பெண்களால் தான் உலகத்துக்கு, நன்மை முழுவதும் பெண்களாம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. பெண்கள் நன்றாக பக்தியோடு பதிபக்தி சிவபக்தியோடு இருந்தா உலகம் நன்றாகும், நன்றாகும். அதனாலே இப்படி காசியிலே பூஜை பண்ணினாள். பூஜை பண்ணிட்டு அதுக்கு மேல அவன் என்ன பண்ணா தெரியுமா, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாளாம். அந்த சங்கார காலத்துல கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாளாம். அந்த சிறிய நினை பிரிந்த எளிமை தீர, அதனால பிரிஞ்சிருந்தது குற்றமா, பிரிஞ்சிருந்தது பாவமா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறா. அவதான் பிரிஞ்சிய பிரிய வச்சாரு. அதனால அப்படி பிரிந்திருந்த அந்த தோஷம் போக நான் தபம் பண்ண வேணும். அதுக்கு ஒரு தலத்தை அங்க காசியில பூஜை பண்ணிட்டு உன்னை பிரிந்து இருந்தேன் பாரு, அந்த பிரிந்து இருந்த அந்த குற்றம் போவதற்காக பூஜை பண்ணவும். பூஜைதான் எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய, பூஜைதான் எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய. என்ன பூஜை? சிவபூஜைதான் பூஜையே. பூஜைன்னா சிவபூஜை, ஆலயம்னா சிவாலயம், அடியார்கள்னா சிவனடியார்கள், தோத்திரம்னா சிவதோத்திரம், புராணம்னா சிவபுராணம், புண்ணியம்னா சிவபுண்ணியம், எல்லாம் சிவசம்பந்தமா வந்தாத்தான் அதுக்கு பெருமையே. எல்லாம் சிவசம்பந்தமா வந்தாத்தான் அதுக்கு பெருமையே. சிவசம்பந்தம் இல்லையானா எந்த பொருளும் சிறக்காது. உப்பு போடலைன்னு வச்சுக்க, எந்த பதார்த்தமும் ருசி இருக்காது. உப்பு போடலைன்னு வச்சுக்கம்மா, நல்ல காய், நல்ல பருப்பு, நல்ல சாம்பார், உப்பு இல்லைன்னு வச்சுக்கோ. அது அதனாலே இப்படி சிவபெருமானை பூஜை பண்ணுவதற்கு மேல புண்ணியம் கிடையாது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பது திருமந்தம். பாவங்களை எல்லாம் நாசமாக்குவது சிவபூஜை தான். இப்ப ராவணனை கொன்னுட்டு, ராவணனை கொன்னுட்டு அந்த பாதகம் பிடிச்ச பரமகத்தியா வந்து ராமர் என்ன பண்ணாரு, ராமேஸ்வரத்துக்கு சிவரிங்க. அதனாலே உன்னை பிரிந்திருந்த அந்த பாவம் போக சங்கையன்மா தவம் சில நாள் இயற்றல் வேண்டும். அதனாலே கொஞ்ச நாள் உன்னை பூஜை பண்ண வேணும். தகுமூரிடம் பூதலத்தில் சாற்று என்றாள். அந்த பூஜை பண்றதுக்கு ஒரு இடத்தை சொல்லு. அதனால அந்த பூஜை பண்றதுக்கு ஒரு இடம் சொல்லுன்னு கேட்டா. பூஜை பண்றதுக்கு இடம், ஏன்னா இதுக்குமே இடம் பொருள் ஏவல்னு இப்ப கேட்டுக்கீங்களா, எந்த காரியத்துக்குமே இடம் பொருள் ஏவல். இப்ப கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல எதை தேடுற, மண்டபத்தை, இடம் பொருள் ஏவல். அதனால இடம் சரியா இருந்தா மற்றது எல்லாம் சரியா இருக்கும், நல்லா இருக்கும். முதல்ல இடம் நல்லா இருக்கும். அதனால பூசை பண்றதுக்கு இடம் சொல்லு கேட்டான். பூசை பண்றது மிகவும் புண்ணிய தலத்துல பண்ணினா பலன் அதிகம். இப்ப நல்ல விதைய நல்ல நிலத்துல போட்டோம்னா நல்ல விளைவு. அதனால எனக்கு உன்னை பிரிஞ்சிருந்த பாவம் போக பூஜை பண்ண வேணும், அதுக்காக எனக்கு ஒரு ஊர் சொல்லுங்க. வேத முடிவு ஆனாவீரான் மூரல்காய், வேத முடிவில் இருப்பவராகிய சிவருமன் அவ கேட்ட உடனே லேசா சிரித்தாள். சிரிச்சுட்டு விற்பனங்கு நின்பறிவும் மேன்மை காணென்று ஆதரவால் அணிகூலவும் அழகன் நீவி அம்பவள திருவாயால் அருளி செய்தார். அவளை தடவி கொடுத்து சொன்னார், இந்த மாதிரி புருஷ மேல இவ்வளவு பத்தியா இருக்கிறவளை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு அவளுக்கு உபசார வார்த்தையை சொல்லி அதுக்கு மேல சொல்றாரு. ஏதாமையிலா மாதவத்திற்கிழந்த தானம் எல்லை பலவும் புதுமை எவையும் கேட்டு காதாவான காதல் அணங்கியர் மருவ கணங்கள் போல கனக விமானத்தில் வந்தால் கருணை செல்வி. அதனாலே இப்படி சிவருமானத்தில கேட்டு சிவருமான் அந்த தானத்தை சொன்னார். எல்லை பலம் புதுமையாகிய எல்லாம் பொருந்தி இருக்கின்ற தானத்தை சொன்னார். பூஜை பண்றதுக்கு நல்ல இடத்தை சொன்னார் சிவருமான். அதை கேட்டு அதுக்கு தகுந்த போல ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு விமானத்துல தன்னுடைய சேடியர்களோடு உபசாரம் பண்ணுகின்ற கூட்டத்தோடு புறப்பட்டான். அப்படி புறப்பட்டு மிகுந்த பரா பரவணிதை தவங்கை கூட மெஞ்சரணன் தோய்ந்ததவ மேன்மை கூறிற்று தகுந்தளின் வடிவாகி ஏகநாதன் சங்கார தாண்டவமா தரித்தஞ்சான்று முகுந்தனயன் முதலான மூர்த்தி வேத முப்பான்மையின் முக்கோடி முற்றுந்தன்பால் புகுந்தொழித்த தானமிதன் அருள்கையாலே புக்கொழியின் உயர்நாமும் புரியும் என்றேன். அதனாலே சிவருமான் சங்காரதாண்டவம் பண்ணுங்காலத்திலே மற்றைய தேவர்கள் எல்லாம் வந்து புகுந்து ஒளிந்தார்களாம், புகுந்து இங்கே வந்து ஒளிந்தார்களாம். அதனால இந்த ஊருக்கு புக்கொழியூர் வரும், புக்கொழியூர் என்று இந்த ஊருக்கு பெயர். தலையில் வடிவாகி ஏகநாதன் சிவருமான் அக்னி வடிவமாக இருந்து உலகத்தை எல்லாம் ஜாம்பலாக்கும் போது தேவர்கள் வந்து அதனால இங்கே ஒளிந்தார்கள். ஒளிந்தால் அவர்களை விட அவர்களையும் ஜாம்பல் ஆக்கினான்னு வச்சுங்க. ஆனா அவர்கள் வந்து அடைக்கலமாக புகுந்த இடமாகினால இதுக்கு புக்கு ஒளியூர், புகுந்து ஒளிந்த ஒளிந்து ஒளி புக்கு புகுந்து ஒளிந்த ஒளிந்து கொண்டிருந்த அதனால புக்கொழியூர்னு வேற புக்கொழியூர் என்று உயர்நாமம் புரியும் என்றேன். சோதி பயில் புக்கொழியாய் மண்ணுந்தானம் ஐயாலே இந்த சோதியாகிய சிவபெருமான் இருக்கின்ற இந்த புக்கொழியாய் இருக்கிற இந்த தானம் துண்ணு பெயர் பின்னும் ஒரு தன்மை தாகும். அதற்கு மேல இன்னொரு பெயரும் இந்த ஊருக்கு உண்டுங்கிறார். ஆதிபரன் அற்புத கூத்தாடல் கூர்ந்த ஆனந்த அதிசயமிங் அகலாவாயி சிவபெருமான் அற்புத கூத்து ஆடிய அந்த அதிசயம் இங்கே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்குங்கிறார். தாண்டவம் ஆடியதுல இந்த ஊரும் உண்டு. தாண்டவம் ஆடியது பல ஊரு, அதுல பிரதான தாண்டவம் சிதம்பரம், பிரதான முதல் தாண்டவம் சிதம்பரம். அப்புறம் பல இடங்கள்ல ஆடி இருக்கிறார், பல இடங்கள்ல ஆடி இருக்கிறாரு. ஒன்னா நம்பர் சிதம்பரம், அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி. அதுல இந்த ஊர் தாண்டவம் சங்கார தாண்டவம்னு வேறு. இந்த தாண்டவத்தினுடைய அதிசயம் இங்கு அகலாமல் இருப்பது மீதியில் ஒரு காலம் ஒரு வேலையேனும் வெய்ய விநாசம் பொருந்தா மேன்மை. ஏழை இந்த ஊருக்கு அழிவு கிடையாது, இந்த ஊருக்கு அழிவு கிடையாது. அதற்கு மேல அவனுக்கு அழிவு கிடையாது. யாருக்கு அழிவு கிடையாது? சிவனுக்கு அழிவு கிடையாது, சிவனுக்கு அழிவு கிடையாது. அது விநாசம்னு வேறு, விநாசம் விநாசம்னு சொல்றது நாசம் ஆவது, நாசம் நாசம்னா அழிந்து போவதுப்பா, நாசம்னா விநாசம் என்று சொன்னால் சுத்த சங்காரம். நாசம் என்றால் அழிவது, அது ஒரு பக்கம் அழியலா ஒரு பக்கம் இருக்கலாம். இப்ப நேபாளத்துல அழிஞ்சுதா, நேபாளத்துல பூகம்பம் வந்து அழிஞ்சுதா, சில இடங்கள் இருக்குதா, அது போல விநாசம் என்றால் சுத்தமா. அந்த விநாசத்துக்கு முன்னாடி ஆனா போட்டா அது இல்லாதவன் அவிநாசி. நாசம் அழிவது, விநாசம் முழுவதும் அழிவது, ஆனா போட்டா இல்லை. அந்த அழிவு என்பது இல்லாதவனாய் இருக்கிற சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தினாலே அவிநாசி என்று போயிடும். சங்காரம் அழிவா சங்கார தாண்டவத்தை இங்க செய்தான். அந்த சங்கார தாண்டவத்துல எல்லாரும் அழிவார்கள், அவன் அழியாமல் இருப்பான், அவன் தான் அழிக்கிறவன். அதனால இந்த ஊருக்கு அவிநாசின்னு இருக்கிறார். மீதியில் ஒரு காலம் ஒரு வேலை ஏன்னு வெய்ய விநாசம் பொருந்த மேன்மைத்தாலே தீதியில் அனுபூதி சிவ நீதி சார் சிறு அவிநாசி தலமாய் திகழுவார். அதனால இதுக்கு அவிநாசி என்பது, அவிநாசி என்ற சொல்லுக்கு அழிவு இல்லாதவன், அழிவு இல்லாதவன், அழிவு இல்லாத ஊரு அப்படின்னு. அழிவு இல்லாத ஊர் என்று. அவிநாசி என்பது சிவபெருமானுடைய பெயர். அவிநாசி என்பது சிவபெருமானுடைய பெயர். ஊருக்கு பேரு முக்கொடியூர். சிவபெருமானுக்கு பேரு அவிநாசி. சிவபெருமான் பெயர் அவிநாசி, அழிவில்லாத, அழிவு இல்லாத. அதுவே ஊருக்கு பேரா போச்சு, அவிநாசி அவிநாசி. ஆனா உண்மையான பேரு முக்கொடியூர், உண்மையான பேரு முக்கொடியூர். சாமி ஆடுகின்ற இடத்துக்குத்தான் சிதம்பரம்னு பேரு. சாமி ஆடுகிற இடம் இருவாரு, அதுக்குத்தான் சிதம்பரம். அது ஊருக்கே பேரா போச்சு, சிதம்பரம் சிதம்பரம். அதனாலே இந்த தேவர்கள் எல்லாம் இங்கு வந்து ஒழித்த காரணத்தினாலே புக்கொழியூர் என்று பெயர். அழிவு இல்லாதவனாய் இருந்து சங்காரத ஆண்டவம் பண்ணிய காரணத்தினால அவிநாசி. அவிநாசி என்பது சுவாமியுடைய பெயர். அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமேனு திருவாசத்துல வருது அல்லவா. அதனாலே அவிநாசி என்பது இப்ப சொன்னவா, நாசம் வேறு விநாசம் வேறு அவிநாசி வேறு. நாசம் என்றால் அழிவது, விநாசம் என்றால் பேரழிவு, முழுவதும் அழிவு. ஆ போட்டா இல்ல, முழுவதும் அழிவில்லாமல் எப்போதும் இருப்பவன் அவிநாசி என்னும் தலமாய் திகழுமாதோ. அந்நிலை சூழ் துளதாரங் கண்ணிகாரம் ஆரிதடி பாடலந்தன் வகுளஞ்சூதம் பன்னியனின் மாதூடன் சண்பகமந்தாரம் பஞ்சவில்வன் தாறுவடர் பைம்பூங்காவின் மண்ணுதடிர் மாதவிசுல் கொம்பருதோறும் மருவியவார் இருதுவினும் மலர்களூங்க விண்ணிசைகள் பயில்கால விடர்க தீர இறங்குமால கரியை மது கரங்கள் வாடும். இந்த ஊரிலே பல வகையான மலர்களை உடைய செடி குடி மரங்கள் உள்ளது என்றார். இதுல பல வகையான மரங்கள் பூக்களை சொல்றார். இதுல சொல்றத பார்த்து எத்தனை சொல்லாதீமா, அந்நிலை சூழ்ந்துள்ள தாரம் கன்னிகாரம் இதழி பாடலம் வகுளம் சூதம் மாதுளம் சண்பகம் மந்தாரம் பஞ்சவிரிவம் பைங்குவன் தண்ணின் மாதவி சூழ் கொம்பது ஒரு மருவியவாறு. இப்படி வருஷம் முழுவதும் இப்படி பூக்களை கொடுக்கற மரஞ்செடி கொடிகள் இருந்து கொடுத்துக்கிட்டுலாம் இந்த ஊர்ல. சரி, நத்திலகு நித்தினேன் நித்தில நீர் ஓடை சார்ந்த நலஞ்செரியும் இளஞ்சியுடன் நடினக்காடு. இப்படி செடி குடி மலர் கொடுக்கின்ற அந்த தாவரங்களும் அதற்கு மேலே நீரை கொடுக்கிற ஓடைகளும் தண்ணீரை கொடுக்கின்ற ஓடைகள் ஆறுகள் வாரணக்காடு ஒத்தவன வாரணம் மயிர்குழாம ஓதிமுமார் திடுப்படையும் முளையும் கன்றும் சுத்தம் மொழி சாரிகையும் குயிலும் தூய சுந்தர சந்தன கிளியும் துதைந்து சூழும் இத்தகைய திறனவையின் திருக்கஞ்சாத்தி இனிதுவர கருணதி எம்பிராட்டி. இப்படி வந்தால் இந்த ஊர் இருக்கின்ற சிறப்பை கண்டாளாம் ஆறு பார்வதி. பார்வதி இந்த மாதிரியான நீர்வளமும் அதற்கு மேல இப்படி புஷ்பம் முதலானத கொடுக்கின்ற அந்த செடிகுடி வகையராக்கள் வளமும் கண்டாளாம் உமாதேவி. இப்படி கண்டு தவமுனிவர் சடிலமென தளிர்க நன்று தவள நீர் என மலர்ந்து மறைவண்டார்த்து புவனமுறை பதம் எனவேர் படர்ந்து நீடி புண்ணியமே புனைத்தவரங்கள் அழைத்து போந்து பவமகளும் பரபோகம் பழுத்து மேலாம் பதவி எனும் பேரின்பம் பயின்று ஞான திவலை வெறும் ஆனந்த கண்ணீர் மல்லி சிவமானமாய் நின்றுள்ளது தேமாவும். பெரிய உருவம், ஒரு மாமரம் இருந்ததான், ஒரு மாமரம் இருந்ததான். அந்த மாமரத்தை என்னென்ன சொல்றாரு தெரியுமா, தவத்தையுடைய முனிவருடைய சடையை போன்று விளங்க சிவந்த தளிர்களை தோற்றி. மேல தளிர் கொழுந்திருப்பாரு, அது கொஞ்சம் சிவப்பா தெரியும். அந்த மாந்தளிர் சிவப்பா தெரியும். அது சுந்தரமுனி சுவாமி கூட குளிர்ச்சியான தண்ணியை குடிச்சு விட்டு இதுவாறு நெருப்பு மாதிரி கொழுந்த கக்கு அப்படின்னு அப்படி சுவையா பாடுறாரு. சுந்தரம் சீத புனல் உண்டு எரியக்கால் சூதப்புள்ள சோற்று துறை. சீதம்னா குளிர்ச்சியான ஒரு தண்ணீரை குடிச்சு விட்டு இப்படி நெருப்ப கக்குது இந்த மாமரம். சீத புனல் உண்டு எரியக்காலம் சூதப்புள்ள சோற்று துறை திருச்சோற்று துறை தேவார். அப்படி வெண்ணீரு போ சடைய போன்று விளங்க சிவந்த தளிகள் தோற்றி வெண்ணீரு போல மலர்கள் மலர்ந்து அந்த பூக்கள் வெண்மையாக இருக்கும் மலர்ந்து வேதம் போல வண்டுகள் ஒலித்து வண்டுகள் சத்தம் போடுமா புவனங்களில் தங்கும் பதவிகள் போல வேர்கள் படர்ந்து நின்று புண்ணியமே களைத்தார் போல களைத்து தருமம் தலைத்தார் போல தலைத்து பொய்ப்பரவி நீங்குவதற்கு ஏதுவான பரபோகமானது பழுத்தார் போல பழங்களை உடையதாய் மேம்பட்ட முத்தியை போல பேரின்பத்தை தந்து ஞான துளி போல ஆனந்தத்தை தரும் கல்லாகிய நீர் நிறைந்து சிவமனம் போல மனவீசி விளங்கும் தேமாமரம் ஒன்று அப்பூங்காவிலே நிலவு. அந்த மாமரத்தை அப்படி வர்ணிக்கிறார். மாமரத்தை அப்படி மரங்கள், உலகத்தில் இருக்கின்ற மரங்கள் பல, அந்த மரங்களிலே மா பல தனிக்கிற புக்கணின்னு சொல்லுவோம் அல்லவா, மா பல வாழைன்னு புக்கணி சொல்லுவோம் அல்லவா, அதுல முதல்ல இருக்கிறது மாதாவும் மா பலாவாள் பலாமான் வர சொல்றது இல்ல மா பலாவாள. அதனால மாம்பழம் நல்லதுதான், சுகர் உள்ளவனுக்கு சேராது, மாம்பழம் நல்லதுதான். மா பலா வாழை முக்கணி அந்த மாமரத்தை கண்டாள். இப்படி சிறப்பாக இருந்தா அந்த மாமரத்தை கண்டாள். கண்டு போதலர்ந்த பஞ்சல்வத்து அருகு சார்ந்த புடைவேறு பச்சிம திசைக்கே நிற்றல் கண்டங்கு. அதனால பஞ்ச வில்வ மரத்துக்கடியிலே நின்றாளாம். பஞ்ச வில்வ வில்வத்தில பஞ்ச வில்வம் அஞ்சு இதழ் இருக்கும், மூணு இதழ் வில்வம் இருக்குது, அஞ்சு இதழ் வில்வம். மகா வில்வ வில்வத்துல பல வகை இருக்கு, வில்வத்துல பல வகை இருக்கு. அதுல பஞ்ச வில்வ மரத்துக்கு சமீபத்தில் நின்று கோதலரும் காஞ்சிவன தரைக்கால் ஊற்றி காஞ்சி என்கின்ற காஞ்சிபுரத்திலே உமாதேவி பூஜை பண்ணினார். எதுல இருந்து பூஜை பண்ணினா, மாமரத்துக்கள் இருந்து பூஜை, ஒற்றை மாமரத்துக்கள் இருந்து பூஜை பண்ணா. அதனாலே அவருக்கு ஏகாம்பரேஸ்வரன், ஏகம் என்றால் ஒன்று, ஆம்ரம் என்ற சொல்லுக்கு மாமரம். இந்த கரூர் வழியா போற நதிக்கு ஆம்பிராவதினு அமராவதினு, ஆம்பிராவதிங்கிறத அமராவதிங்கிறாங்க, ஆம்பிராவதி தான். மாமரங்கள் கரைகளூர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதுக்கு ஆம்பிராவதி. அதனாலே ஒற்றை மாமரத்துக்கடியில் இருக்கின்ற காரணத்தினால ஏகாம்பரேஸ்வரம். அந்த நினைவு உனக்கு வந்துருச்சான், நம்ம காஞ்சிபுரத்துல மாமரத்துக்கடியில பூஜை பண்ணினோம் பண்ணினோம். காஞ்சிவன தரைக்கால் போற்றி, காஞ்சிவன தரை கால் போற்றி உருமாவே காணி பெற்ற உவகை என்றால் மேதகைய வில்வவனத்தும் கிடைத்த என்ற மிகுதவ பேரன உருகி களி மேற்கொண்டு. அதனால இப்படி காஞ்சிபுரத்துல மாமரத்துக்கடியில பூஜை பண்ணினோம், அதற்கு மேல இங்க வந்து இந்த வில்லவனத்திலே இப்படி மாமரம் கிடைத்தது நமக்கு பூஜை பண்ண என்று அவளுக்கு அதிகமான சந்தோஷம் வந்துச்சான். மாமரம் கிடைத்தது, மாமரத்துக்கடியிலே சுவாமியை பூஜை பண்ண கிடைத்ததுன்னு அவளுக்கு சந்தோஷம் வந்துச்சான். பூஜை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பூஜை சாமியை பூஜை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பூஜை பண்றது நல்லா பண்ண அந்த பூஜை சிறப்பா முடியறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் அமைஞ்சு நல்லா பண்ணிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பூசைக்கு இடையூறா இருந்தா வருத்தமா இருக்கும். நல்லா பூசை பண்ணலன்னு வச்சுக்க, பூசைக்காரனுக்கு பூசையை நல்லா பண்ணாதே நிம்மதியா இருக்கும். அது வந்து அரை குறையா செய்தான்னு வச்சுக்கோ, வருத்தம். அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, பூசைக்கு வேண்டிய பொருள் புஷ்பம் பத்திரம் சந்தன தூபதீப நைவேத்தியம். நாளைக்கு திருநெல்வேலி போயிருந்தேன், அந்த அம்மா ரொம்ப பத்தி தங்கியிருந்த வீடு பொடிய கோடீஸ்வரே, சும்மா ஓட்டமா ஓடுறா வர்றா, அவ்வளவு உபகாரம் பண்றா, கேசரி உளுந்த வடை இன்னொன்னு என்ன மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தா பூசைக்கு சாமிக்கு நிம்மதியா இருக்குது சொல்லிட்டு இருக்கிற முடியல. இந்த மாதிரி கேசரி பண்ணி கொடுத்தா சாமி சாப்பிடல, நம்ம சாப்பிடறோம், இதான் சாமி கிட்ட காட்டணும் இல்ல. அதனாலே அந்த மாதிரி பூசை பண்ணுவதற்காக இந்த மாமரம் கிடைத்தது. மாமரத்துக்கு அடியிலே சுவாமி அதிகபட்சம் மரத்துக்கடியில் இருக்கிறதா விரும்புவார். சிவருமா கல்லால மரத்துக்கடியில் இருந்து உபதேசம் பண்ணாரா ஜனகாதி முனிவர்களுக்கு, காஞ்சிபுரத்துல மாமரத்துக்கடியில் இருக்கிறாரா, திருவானக்காவில சமூகத்துக்கடியில் இருக்கிறாரா, திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில் இருக்கிறாரா, குருந்த மலையில் இருக்க கடம்ப மரத்துக்கடியில் இருக்கிறாரா, இப்படி எல்லாம் மரத்துக்கடியிலிருந்து உபதேசம் பண்றதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மரத்துக்கடியிலிருந்து. அதனாலே இப்ப இந்த மாமரத்தை கண்ட சந்தோஷத்தை அடைந்தாள். வில்லவனத்தும் கிடைத்த எந்த மிகுதவ பேர் என உரிய களிமீர் கொண்டு. அதனால நான் அதிகமான தவஞ்செய்தேன், அதனாலதான் இப்படி எல்லா வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இடம் முதல்ல சொன்னார் பார்த்து, நல்ல மலர்களை கொடுக்கற செடி குடி மரங்கள் நிறைய இருந்தது, அதுக்கு மேல தண்ணீர் தாராளமாக இருந்தது, அதுக்கு மேல இந்த வில்வவனம், அதுல வந்து மாமரம், இப்படி எல்லாமே பொருத்தமாக இருந்தது கொண்டு நாதமணி செலம்பலம்ப மலர்த்தால் உள்க நடந்தருளி அருகி நின்றாள் ஞான செல்வி. ஏனால அந்த மாமரத்தை கண்டு சிலம்புகள் காலிலே அணிந்திருக்கிற சிலம்புகள் சத்தம் போட அந்த மாமரத்துக்கு பக்கத்துமா வந்தாளாம். வந்து தடமாற நின்றுளவ சூத நீளர், மாமரத்துக்கு சூதம்னு ஒரு பெயர், மாமரத்துக்கு சூதம்னு பெயர். தடமாற நின்றுளவ சூத நீளர் தாதுகுத்த வேதிகையின் தவிசின் மேவி விடமாறும் அம்புயவாதனத்தின் வைகி இலங்குதவ கங்கணங்கை இலகச்சாத்தி. இந்த மாமரத்துக்கு அடியில வந்த, அதற்கு மேல ஆசனத்தை அமைத்த அம்புயாதனம். அம்புயாதனம்னா பத்மாசனம் சொல்றது, பத்மாசனம் சொல்றது. அப்படி பத்மாசனத்தை அமர்ந்த, அதுக்கு மேற்பட்டு கங்கணங்களை அணிந்தா. கங்கணம்னா உருத்திராட்சங்கள், இதுல உருத்திராட்சம், இதுல உருத்திராட்சம், ஆறுல உருத்திராட்சம், தலையில உருத்திராட்சம், அப்படி உருத்திராட்சம். பூசைக்கு அவசியம் திருநீரு உருத்திராட்சம், திருநீரு உருத்திராட்சம். அடியாருக்கு அடையாளம் திருநீரு உருத்திராட்சம். பரமசிவன் அவலம் பத்தற்கு சின்னம், பரமசிவன் அவலம் பத்தற்கு சின்னம், சின்னம்னா அடையாளம். அதனாலே பரமசிவன் அமலன் பத்தற்கு சின்னம் உரு உடலில் கண்டியும் நீரும், கண்டியும் நீரும், கண்டியும் நீரும். இது இல்லையானா சிவபக்தன் அல்ல. இந்த வேடம் தான் அன்னைக்கு திருநெல்வேலி பேசுற 2 மணி நேரம் வேடத்தை மாத்திரம், அதுவும் திருநீர் தான் அன்னைக்கு திருவேடம். அதே வேடம் திருவேடம் கைதோட வீடலிதாமே, தலைப்பே அங்க அப்படித்தான் போட்டிருந்தாங்க, வேடம் கைதோட வீடலிதாமே, வேடம் கைதோட வீடலிதாமே. இப்ப இந்த அம்மா வேஷம் போட்டுருக்குதா, என்ன வேசது, சிவவேடம். அதை பற்றி பத்திர தெரியாது சொல்றாரு. அவ வேடம் பூந்துங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூந்துங்கு சிறந்திருப்பது காலம். பத்திரகிரியா ராஜா திருநீரு உருத்தராட்சம் போட்டுட்ட, அவன் சிவனுடைய பிள்ளையாயிடுறான், சிவனுடைய சொந்த பிள்ளையாயிடுறான். அப்புறம் அந்நியமான பிள்ளைகள் வேற, போடாதது அந்நியமான பிள்ளைகள், போட்டது சொந்த நல்ல. அதனால பொண்களா அவங்கள உருத்தராட்சம் போட பூசப்படாது. திருநீரு உருத்தராட்சம் எப்போதும் இருக்கணும். அது திருநீரு சில வேளையில அழியும், அதுக்காகத்தான் உத்தராட்சம் எப்போதும் இருக்கும், ஏகர் உத்தராட்சம் எப்போதும் இருக்கும். சில பேர் தெரியாம 5-6 உத்தராட்சத்துல கழுத்துல போட்டுக்கான் பாத்திருக்கியா, 5-6 போடப்பட, ஒண்ணுதான் போடும், ஒண்ணுதான் போடும். ஏகர் உத்தராட்சம் எக்காலத்திலும் இருக்கலாம். அதனால இவன் என்ன பண்ணினா, கங்கணம் கையிலக சாத்தி புடமாறும் கற்ப விதி தவள நீர் புண்டரமான் உதலனிந்து. கையாலே புடம் வைத்த, விபூதி புடம் வச்சுதானே எடுக்கிறான். அது கற்ப அனுகற்பம் உபகற்பம்னு 3 வகையா சொல்றது. கற்பம் அனுகற்பம் உபகற்பம்னு 3 வகையா சொல்றது. அதுல கற்பம் மிகச்சிறந்தது, கற்பம் மிகச்சிறந்தது. கற்ப விபூதி, அனுகற்ப விபூதி, உபகற்ப விபூதினு சொல்றது. இப்ப நம்ம வாங்கறதெல்லாம் எந்த கற்பத்திலையும் சேராது, கடையில வாங்கறதெல்லாம். அது மாதிரி செய்ய தயாரா இல்லை, செய்து கொடுக்கற விபூதியும் சரியா இல்லை. சில இடங்கள்ல அசல் ஜானத்துல செஞ்சு கொடுக்கறோம் சொல்றாங்கல்ல, அது கருப்பா இருக்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

போற்றி சித்சபேஷ சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதரு பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத்துரிய நிலை கடந்து பொந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் ஒற்றி. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. நீங்கள்லாம் இருந்து கேட்கறதுனாலதான் சொல்லுகின்ற பாக்கியம் எனக்கு இருக்கு. நீங்கள்லாம் இருந்து வென்று பொலிந்து சிறந்தால்தான் அது எனக்கு பலன் கொடுக்கும். பெரியவர்களே, வாதவரடிகள் திருப்புரந்துரைக்கு வந்தார் என்ற அளவில் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். வரிசை எண் வந்து 70வது பாடல்ல நம்ம நிறுத்தியிருந்தோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து அப்படிங்கிற சூத்திரத்தை பார்த்தோம். புலன்களாகின்ற காடு, அந்த காட்டிலிருந்து ஒருவன் தப்பி வர வேண்டும் கடவுளிடத்திலே. அதை போல திருப்பெருந்துறைக்கு வருகின்ற வழியிலே இருக்கின்ற காடுகளை எல்லாம் கடந்து வந்தார். கண்ணால் காணப்படுகின்ற காடுகளை கடந்து வருவது எளிது, ஆனால் அகப்பகையாகின்ற ஐம்புல காட்டினை கடந்து வருவது அரிது. ஐம்புல காட்டினை கடந்து வருதற்கு உரியவராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதூர் அடிகள் எளிதிலே கடக்கக்கூடிய இந்த காடுகளை கடந்து திருப்பெருந்துறைக்கு வருவது அரிய செயல் இல்லை, எளிதிலே வந்தார் என்று பார்க்கும். திருப்பெருந்துறைக்கு வந்தார். இன்றைய வகுப்புல அந்த குருநாதனை தலைப்பட்டு அவரை சந்தித்து அந்த பெருமானுடைய தீட்சைகளை பெறப்போகின்றார். நயன தீட்சை, வாசக தீட்சை, திருவடி தீட்சை ஆகிய தீட்சைகளை பெற்று சிவமே ஆக போகின்றார் என்பது நம்முடைய இன்றைய வகுப்பினுடைய பொருள். 71வது பாடல். விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழந்தே திரிந்தவர் நயந்து கரை சென்று அணுகுமா போல் வருந்த உழல் வித்த வினை ஒத்து அருள்வசத்தால் அருந்தவர் பெருந்துறை மருங்கினில் அணைந்தார். மருங்கினா பக்கம், திருப்பெருந்துறைக்கு பக்கமா வந்துட்டார். மதுரையிலிருந்து கீழ் கடற்கரையிலே விற்பனைக்கு வந்துள்ள குதிரைகளை வாங்க சைன்யத்தோடும் பல்லக்கிலே பவனித்து வருகின்ற மந்திரியாராகின்ற திருவாத ஊரர் திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்தார். இன்னும் திருப்பெருந்துறைக்குள் நுழையவில்லை. எங்கனம் வந்தார்னு கேட்டா, பிறவி என்ற ஒரு கடல், அந்த கடலிலே கரை காணாது தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உயிர், கண்ணெதிரிலே அந்த சமுத்திரத்தின் கரையை காண்பதை ஒத்து திருப்பெருந்துறையை கண்ணால் காண்கின்றார். தொலைவிலே இருக்கின்ற திருப்பெருந்துறையை ஒரு பெரிய இந்து மகாசமுத்திரத்தில் ஒருத்தர் நாலு நாளா தவிச்சிட்டு இருக்கிறாரு. நீஞ்ச தெரிஞ்சாலும் கரை காணல. எத்தனை நாள் நீஞ்ச முடியும்? நீஞ்ச தெரிஞ்சதுனால உயிர் உதிரிச்சிட முடியாது. அப்படி பல நாள் நீந்திய பிறகு ஒரு நாள் ஒரு மணல் திளர் தெரிகின்றது. அதே போல இந்த பிறவி கடலிலே, பிறவியை ஏன் கடல்னு சொன்னார்கள் என்று சொன்னால், சமுத்திரத்திலே அலை மடிவதை போல் தோன்றும், ஆனால் ஒவ்வொரு அலை மடிவதற்குள் இன்னொரு அலை தோன்றிவிடும். அப்ப அலை கடலிலே அலைகள் இருந்து கொண்டே இருக்கும், பிறவி கடலிலே பிறவிகள் இருந்து கொண்டே இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு அப்பாடா போனா போதும் அப்படின்னு நமக்கே தோணும், போதுமடா சாமி அப்படின்னு இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் நினைத்தால் வினை முடியாத வழி வாழ்வு முடியாது. வினைக்கீடாக இன்னொரு உடம்பிலே இந்த உயிரினை கடவுள் புகுத்துவான். அப்ப இந்த பிறவி முடிவதனால ஒருவனுக்கு சந்தோஷம் கிடையாது. பிறப்பதற்கே தொழிலாகி உலகத்திலே உயிர்கள் இறக்கின்றார்கள். இறப்பதனால் இன்பம் இல்லை, பிறவியால் வருவன கேடுள அருடைய பிள்ளையார். ஆகவே பிறவாமை வேண்டி தவம் இருக்க வேண்டும்.
இரவாது இருப்பதற்கான வழிகளை ஒரு மனிதன் தேட வேண்டாம். ஏன்னா நம்முடைய சமயத்திலேயே ஒரு பெரியவர் அவரை ஒழுங்கா புரிஞ்சுக்கல யாரும். சாகாவரம், இரவாத தன்மை, மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்லாம் தவறாக புரிந்து கொண்டார்கள். எது மரணமில்லா பெருவாழ்வு? பிறவாத வாழ்வுதான் மரணமில்லா பெருவாழ்வு. பிறந்தோர் அனைவரும் மரித்தல் இயற்கை. இப்ப மரணத்தை தவிர்ப்பதற்கு ஒரு தவம் தேவையில்லை, மீண்டும் பிறவாதிருப்பதற்கு தான் தவம் வேண்டும். அப்ப கரை பிறவி கடலிலே கரை காண்பதை ஒத்து பெருந்துறையை கண்டார். இதிலிருந்து என்ன தெரியுது? திருப்பெருந்துறையை தரிசிப்பவர்கள் பிறவி கடலுக்கு கரை காண்கிறார்கள். திருப்பெருந்துறையில ஒரு திவ்யமான ஸ்தலம் இருக்கு, அந்த ஸ்தலத்தை யார் தரிசிக்கிறார்களோ அவர்கள் இந்த பிறவியாகின்ற கடலுக்கே கரை காண்கின்றார்கள், பிறவி பெருங்கடல் நீந்துகின்றார்கள் என்ற பொருள் சொல்றார். இந்த பெரிய சமுத்திரத்திலே விழுந்து உழல்பவர்கள் கரை காண விரும்புவதை போல இந்த சமுத்திரத்திலே ஒருவனை இருக்க வைப்பது எது? கர்மா, வினை. வினை என்பது ஒரு விஷ சர்க்கிள், நச்சு வலயம்னு சொல்றாங்க. நச்சு வலயம், விஷ சர்க்கிள் அப்படின்னா என்ன பொருள்? அந்த வட்டத்திலிருந்து தப்பி வெளியில வர முடியாது. வட்டத்திற்குள் உழன்று கொண்டிருப்பவன் வட்டத்தில் சிக்கி வட்டத்திற்குள் இருப்பானே தவிர வெளியில வரமாட்டான். சமயத்தில் நூல்ல சிடுக்கு விழும், எத்தனை சிரமப்பட்டாலும் அந்த சிடுக்கு எடுக்க முடியாது. சிடுக்கு எடுக்க முயற்சி செய்ய செய்ய சிடுக்கு மேலும் விழுமே தவிர சிடுக்கு இழகாது. நூலிலே சிடுக்கு விழுவதை போல எந்த வட்டத்திலிருந்து தப்ப முடியாதோ அது நச்சு வட்டம். பிறவி என்பது, வினை என்பது ஒரு நச்சு வட்டம். வினை பயனை துய்ப்பதனால வினை அடங்குவதில்லை, நம்முடைய அறியாமை காரணமாக தொடர்ந்து வினையை செய்கின்றோம். அப்ப வினை செய்கின்ற அந்த அரிப்பு முனைப்பு அடங்க வேண்டும். வினை ஈட்ட வேண்டும் என்ற அரிப்பும் முனைப்பும் எப்பொழுது அடங்கும் என்று கேட்டால் குருநாதனுடைய திருவுருளால் மட்டும்தான் சில அசாத்திய சாதகங்கள் ஏற்படும். முடியாதவையெல்லாம் எப்பொழுது முடியும்? நம்மால் முடியுமா அப்படின்னு நம்ம வியப்போம். முடியாத பொருள் எல்லாம் எப்பொழுது முடியும்னு கேட்டா குருநாதனுடைய அருள் கிடைத்தால் யாராலும் முடியாத பொருள்கள் முடியும். அப்ப எந்த ஒரு வினை வட்டத்திலிருந்து வெளியே வராது தவிக்கின்றோமோ அந்த வினைகள் கெட குருநாதன் அருள் செய்கின்றான். தவ வினை தீர்ப்பவன் என்று திருக்கோவையாறுல சொன்னார். தவ என்றால் மிகவும் என்பது பொருள், அது ஒரு உரிச்சொல். மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிற வினை, அந்த வினை பயனை துய்க்காது அந்த வினையிலிருந்து தப்புமாறு நமக்கு அருள் செய்கின்ற கடவுள் குருநாதன். தவ வினை தீர்ப்பவன், மிகவும் வினையிலிருந்து நம்மை விடுவிப்பவன். தொடர்ந்து இந்த பிறவியாகின்ற கடலிலே கரை காணாது, கரைக்கு வந்து ஏற விடாது. திரும்பி திரும்பி நம்ம கடலில் பிறவி கடலிலேயே செலுத்துவது எதுன்னு கேட்டா வினைதான். இரு வினை, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்கின்ற வினை, அதனால இது விளையுது, இதனால் அது விளையுது என்று காரண காரியங்கள் தெரியுமே தவிர அந்த வினை செய்வதை நம்மால் நிறுத்திக் கொள்ள முடியாது. எப்பொழுது செயல் மாளும்? கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் வினை கலந்த ஆண்டலுமே அயன் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவாபாடி தெல்லேனம் கொட்டாமும். இந்த உயிர் எப்பொழுது வினை செய்வதை நிறுத்தும்னு கேட்டா கயல் மாண்ட கண்ணியினுடைய பங்கன் அந்த உமாமகேஸ்வர மூர்த்தம் அவனே குருநாதனாக எழுந்தருளி தானும் தன் தையலும் சாழ்சடையோன் ஆண்டருளி திருவடி தீட்சை கொடுத்தா அப்பொழுது அயல் மாளும். அயல் மாளுதல்னா நெய்பர்ஹுட பத்தின உணர்வு போகும். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, உலக உணர்ச்சி நீங்கும் அயல் மாளும். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க, முன்னாடி யார் இருக்காங்க, பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது. நீயும் நானுமா ஏக போகமாய் கடவுளும் நாம மட்டும்தான் இருப்போம், குறுக்கே உலகம் இருக்காது. அயல் மாளும், அறிவினை சுற்றம் மாளும், நல்வினை தீவினைகளாலே ஈட்டிக்கொண்ட சுற்றங்கள் எல்லாம் மறைந்து போகும், கிட்டக்க வரமாட்டான். அப்பொழுது இந்த அவனியின் மேல் மயல் மாளும், பூமியில வச்சிருக்கிற மயக்கம் பற்று என்னுடையது யான் என்ற பற்று. நான் இல்லாம அந்த குழந்தை வளராது, நான் இல்லாம என் மனைவி தவித்து போவாள். இந்த மயல் மாளும், யார் இல்லைனாலும் யாரும் இருப்பாங்க. திருவருள் எல்லோரையும் காக்கும், யார் மீதும் குற்றம் இல்லை, எல்லாரையும் காப்பது திருவருள் தான். நாம யாரையும் காக்கல, நாம் இல்லாவிட்டாலும் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பும் உலகம் இருந்தது, பூமியிலிருந்து நம்ம புறப்பட்ட பிறகும் உலகம் இருக்க போகுது. நம்ம நம்பி இல்ல, நமக்காகத்தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம். நம்மை காக்கின்ற திருவருள் எல்லோரையும் காக்கும். இப்பொழுது நம்மை நம்பி இருக்கிறார்கள்ங்கிற மயக்கம் அது மாளும். யாரும் நம்ம நம்பி இல்ல, எல்லாருமே ஒத்தரை நம்பிதான் இருக்காங்க, கடவுளை நம்பிதான் இருக்காங்க. அவனியின் மேல் மயல் மாண்டு அதனால மௌனம் ஏற்படும், மற்றுள்ள வாசகம் மாண்டு. எப்பொழுது மயக்கம் தீர்ந்ததோ பேசுவதற்கு வழியே இல்லை. எவனொருவன் பேசிக்கொண்டே இருக்கிறானோ அவன் அறிவிலி என்று அறிய வேண்டும். என்ன போல பேசிண்டே இருந்தா கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம்,
பேச்சு குறைய குறைய அறிவு அதிகமாகுதுன்னு அர்த்தம். அறிவு நிரம்பினா பேச்சு அடியோடு நின்று போகும். மற்றுள்ள வாசகம் வண்டு என்னுடைய செயல் மண்டவா படி அந்த நிலையில தான் நைஷ்கர்மிய சித்தி, செயலற்ற நிலை, வினைகளை தொடர்ந்து ஈட்டாத நிலை. நமக்கு ஒரு துன்பம் வருகின்றது, அந்த துன்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த நல்வினையை செய்வோம் என்ற அந்த முனைப்பு இல்லாத நிலை. நம்முடைய நல்வினை பயனையும் தீவினை பயனையும் இறைவன் ஊட்டும் பொழுது, நம்முடைய தாய் உணவை ஊட்டினாலும் மருந்தை ஊட்டினாலும் தாய் நமக்கு நல்லதை செய்வாள் என்று ஒரு குழந்தை நம்பிவிட்டால் அது படுத்தாமல் சாப்பிடும். பொதுவாக குழந்தைகளுக்கு அந்த அறிவு இருக்காது. ஏதோ ஒரு குழந்தைக்கு அற்புதமா அந்த நல்லறிவு இருக்கு, நம்ம அம்மா நமக்கு நல்லது தான் செய்வா. அவ உணவு ஊட்டினாலும் மருந்து ஊட்டினாலும், உணவு இனிக்கின்றது மருந்து கசக்கின்றது, இருந்தாலும் அம்மா தப்பு செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கையில ஒரு குழந்தை அம்மா ஊட்டுறதை அப்படியே உண்டு சும்மா இருந்தா, அம்மாவை நம்பினா சும்மா இருக்கலாம், சும்மா இருந்தா வினை சேராது. அதுபோல கடவுள் ஊட்டுகின்ற நல்வினை பயனையும் தீவினை பயனையும் வாழா உண்டு ஓர் உயிர் இருந்தால் அந்த உயிர் வினைகளை ஈட்டாது. அந்த நிலை எப்பொழுது வரும்? குருநாதனாகின்ற சூரியன் நம்முடைய அறியாமையாகின்ற இருட்டினை விரட்டிய பிறகுதான் வரும். குருநாதன் ஒரு சூரியன் உதிக்கணும். உதிச்சு நம்முடைய மனசுல கவிந்திருக்கின்ற அறியாமை, இக்னரன்ஸ், ஒண்ணு கிடக்க ஒன்ன புரிஞ்சுக்கிறது, எதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருக்கிறது, நல்லதை கெட்டதா பாவிக்கிறது, கெட்டதை நல்லதா பாவிக்கிறது, நமக்கு எது வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாத நிலை. நமக்கு யார் நட்புன்னு தெரியாது, நமக்கு உண்மையான பகை எதுன்னு தெரியாது. நட்பு பகையா தெரியும், பகை நட்பா தெரியும், ஒண்ணு கிடக்க ஒன்னா தெரியும், இருட்டுல எல்லாம் ஒண்ணு கிடக்க ஒன்னா தெரியும். அந்த அறியாமைங்கிற இருட்டை விரட்டுவதற்கு குருநாதனுடைய கருணையாகின்ற சூரியன் உதிக்க வேண்டும். அந்த திருப்புள்ளி எழுச்சி ஆகிவிட்டது என்று சொன்ன செயல் மாண்டு போகும். இப்பொழுது செயல் அறவே நின்று போவதற்கு முன்பாக ஒரு நிலை இருக்கின்றது. என்ன நிலைனா இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்பது என்னன்னு கேட்டா, நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக பாவித்தல். நல்வினை என்பதனால அது நமக்கு நல்லது செய்திட போறதில்ல, அது பொன்மயமான விலங்கு தான். ஒரு மனிதனை கைகளிலும் கால்களிலும் தங்க சங்கிலியால கட்டி போட்டா அதனால அவனுக்கு என்ன பலன்? அறியாமைதான். தங்கத்தினால ஒரு பலனும் கிடையாது, நம்ம அடிமைப்பட்டுல இருக்கிறோம். இரும்பு சங்கிலியால கட்டினா என்ன, தங்க சங்கிலியால கட்டினா என்ன, அடிமைக்கு என்ன இன்பம் இருக்கு? அடிமைக்கு ஒரு இன்பமும் இல்லை. தங்க குண்டுக்குள்ள ஒரு கிளியை வச்சு அதுக்கு வேளாவேளைக்கு பசி வர்றதுக்கு முன்பாகவே மாம்பழத்தையும் ஆப்பிளையும் நறுக்கி நறுக்கி பால் ஓட கொடுக்குறாங்க, அது சுகமா இருக்கிறதா நினைக்குது. ஆனா வெளியில ஒரு பச்சை கிளி இன்பமா ஜோடியா பறந்து திரியுறது, அதை பார்க்கும் போதுதான் தான் அடிமைப்பட்டு கிடக்கும்னு தெரிகிறது. வேளாவேளைக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அது இருக்கிற வீடு தங்க குண்டா இருந்தாலும் அடிமை அடிமைதானே. அப்ப தத்துவ கூட்டுக்குள்ள இந்த உயிராகின்ற கிளி அடிமைப்பட்டு கிடக்கு. ஒரு ஞானி அவன் இடுப்புல கோவணம் கூட சரியா இல்ல, ஆனால் அவன் இந்த உலக வினைச்சுமை என்பது இல்லாமல் சுதந்திரமாக திரிகின்றான். ஞானிக்கு அடிமைப்பாடு கிடையாது. அவனை பார்க்கும் பொழுது நாம எவ்வளவு நல்லா இருந்தாலும், நமக்கு மனைவி மக்கள்லாம் சொன்னதை கேட்டாலும், நமக்கு நல்வினை பயன் கொடுத்ததுன்னா அவன்தான் நம்மளை விட சௌக்கியமா இருக்கான்னு நமக்கு தெரியுது. நம்ம குருநாதர் சொல்றார், தன்னுடைய குருநாதனுடைய கருணையினால தான் எந்த ஒரு சௌக்கியமான நிலைக்கு வந்தோங்கிறத சொல்றார். உலகத்துல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நான் தான் சௌக்கியமா இருக்கேன். குருநாதன் அப்படிப்பட்ட அருளை செய்தார். எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. வைகுண்டத்துல விஷ்ணு கஷ்டப்படுறார், சத்தியலோகத்துல பிரம்மா கஷ்டப்படுறார், சொர்க்கத்துல இந்திரன் கஷ்டப்படுறான், நரகத்துல அங்க இருக்கிற அசுரர்கள் கஷ்டப்படுறாங்க, பூமியில எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, உயிர்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றன. குருநாதனுடைய அருளை பெற்ற நான் மட்டும் எந்த சிரமமும் படுறதில்லை. இப்படி எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்த அந்த குருநாதனுக்கு என்னால ஒரு பாட்டு அவன் கருணைக்கு இணையாக பாட முடியுமா? பார் பாடும் படுதல் அப்படின்னா துன்பப்படுதல், இன்பப்படுதலும் படுதல் தான். ஆனா பொதுவாக நல்லா படட்டும் அப்படின்னு சொல்லும் போது சௌக்கியமா இருக்கட்டும்ங்கிற பொருள்ல சொல்லல, நல்லா கஷ்டப்படட்டும், அவன் பண்ணின தப்புக்கு நல்லா படட்டும் அப்படின்னா துன்பப்படட்டும்னு அர்த்தம். படுதல் இன்பப்படுதலும் படுதல் தான். ஆனா இங்க பொதுவாக பான்மை வழக்கு உலகத்துல எதை சொல்றாங்க, படுறதுன்னா கஷ்டப்படுறது. படாத பாடு பட்டேன், யாரும் படாத துன்பத்தை அடைந்தேன். பாடுனா துன்பம், நாய் படாத பாடு. நரஜன்மால ஒரு பெண்ணா பிறந்துட்டா நாய் படாத பாடு பட வேண்டிய. அப்ப எல்லாருக்கும் பாடு இருக்கு. பார் பாடும் பூமியில இருக்கிறவர்களுடைய பாடு, ஆளுங்கட்சியா இருந்தாலும் பாடு, எதிர்கட்சியா இருந்தாலும் பாடு, அவரவருக்கு அவரவருடைய துன்பங்கள் இருக்கு. பாதாளர் பாடும் விண்ணோர் தம் பாடும் ஆர் பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன். எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்த குருநாதன் இருக்கிறானே, அவருடைய கருணைக்கு இணையாக ஒரு பாட்டு பாட முடியுமா?
தான் பாடிய திருவாசகம் போதாதுன்னு சொல்றார் என் குருநாதனுக்கு. நான் பாடிய திருவாசகம் போதாது, நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன், போதாதுங்கிறதுனால பாடாம இருக்கப்படாது. 100 மார்க் வாங்கிதான் பாஸ் பண்ணணுங்கிறது இல்ல, 5 மார்க் வாங்கியாவது பாஸ் பண்ணணும். குருநாதனுடைய கருணைக்கு இணையா ஒரு பாட்டு பாட முடியாதுனாலும் கூட அவன் கருணையை பாடாதிருக்கின்ற பாவத்தை செய்யக்கூடாது. ஏதாவது ஒண்ணு நம்ம நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ஏதாவது ஒண்ணு பாடணும். அப்ப நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன், சீர்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாவோ. இப்படியே திருக்குவையார்ல இதே கருத்தை சொல்றார். இரவுக்குறி வேண்டுதல் ஒரு துறை. தலைவன் கலவின்கண் தலைவியை பார்க்க அடிக்கடி வருவான். தோழி அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாள். தலைவி சொல்லுவா, காட்டிலையும் மேட்டிலையும் ஆறுகளையும் அருவிகளையும் கடந்து நட்ட நடு ராத்திரியில சிங்கங்கள் யானைகளை வேட்டையாடுற அந்த கொடிய காந்தகத்தின் வழியா என்னுடைய தலைவரை வர சொல்லாத. அவர் வந்தால் எனக்கு இன்பம் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் இந்த துன்பத்தை கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பெரும் அவலத்தை உண்டாக்குகின்றது. அதனால் அவர் வர வேண்டாம். அவர் வரும்பொழுது அவருக்கு நான் சம்மதிக்க கூடாது. நான் சம்மதிக்காமல் இருந்தால்தான் அவர் வருவதை நிறுத்திக் கொள்வார். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரக்கூடாது. களவு நில, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் இந்த சிரமத்தை எனக்காக அனுபவிப்பார். அப்ப மனசை வந்து உறுதிப்படுத்திக் கொண்டு அன்பு இருந்தாலும் அன்பில்லாதவளை போல அவரை நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு தலைவி நினைச்சாலாம். ஆனா தலைவியுடைய மனசு சொன்னது, அடி பாவி, உடம்புல உயிர் இருந்தாதானடி மேல எல்லாம். அடிப்பட உடம்புல உயிர் இருக்கணும். உடம்புல உயிர் இருந்தாதான் அறம் செய்ய முடியும். உடம்புல உயிர் இருந்தாதான் பொருள் ஈட்ட முடியும். உடம்புல உயிர் இருந்தால்தான் இன்பத்தை தூக்க முடியும். உடம்புல உயிர் இருந்தால்தான் அறம்பொருள் இன்பத்திற்கு அடுத்தபடியான வீட்டு நெறிக்கு திருமுறைகளை ஓதி திருமுறை வகுப்பு அட்டன் பண்ண முடியும். அடிப்பட உடம்புல உயிர் இருக்கணும். உயிரோடு வாழ்ந்தால்தானே மனிதனுக்கு மனித வாழ்க்கை பயன்படும். முன்பு ஒரு நாள் இந்த இமயமலையில ஒரு சுனை, அந்த சுனையை நீரிலே குளிப்பதற்கு தலைவி போயிருக்கிறார். மழை பெய்து அருவியில நீர் வரத்து அதிகமா இருக்கு. அருவியினாலே சுனையிலே திடீரென்று நீர் பெருகும். அருவி நீர் சுனையில வந்து சேரும். சுனை என்பது மனிதரால் ஆக்கப்படாத இயற்கையாக இருக்கின்ற பொய்கைன்னு பேர் இருக்கு. மனிதர் ஆக்கிய நீர்நிலையா இருந்தா அது பொய்கை என்று. இந்த சுனை சரவண பொய்கை. அதுல குளிக்கும் போது திடீர்னு தண்ணி அதிகமாயிடுச்சு. அதனால இந்த பாப்பா மூழ்கிடுச்சு. குளத்துல குளிக்கிறோம், தீர்த்தவாரி ஆகுது. நீஞ்ச தெரியாதவங்க மேல 2 படியிலேயே குளிச்சுடணும். சாமி அஸ்திரதேவர் இறங்குறதுக்கு முன்னாடி வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு 5-6 படி இறங்கிடக்கூடாது. அஸ்திரதேவர் இறங்கும் பொழுது அவரோட 1000 பேர் இறங்குவாங்க குளத்துல, மகாமகா குளத்துல இறங்குவாங்க. அப்படி 1000 பேர் இறங்கும்போது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி தண்ணீர் வந்து நான் தண்ணீருடைய உயரம் அதிகரிக்கும். அப்ப உயரம் அதிகரிக்கும் போது நீஞ்ச தெரியாதவங்க தலைக்கு மேல 4 அடிக்கு தண்ணீர் போயிடும். நம்ம தலைக்கு மேல தண்ணீர் போயிடுத்துனா நம்முடைய கால் நாம் நிற்கின்ற படியில இருக்காது, தானாவே கால் நகர்ந்துடும், ஊன்றி நிற்க முடியாது. அப்பொழுது தண்ணீரை குடித்து விட்டு மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும். திடீர்னு தண்ணி அதிகமாச்சுன்னா குளத்திலேயோ சுனையிலையோ இது ஏற்படும். அதுக்காக சொன்னேன், அது நீஞ்ச தெரிஞ்சவங்க நீஞ்சிருவாங்க, நீஞ்ச தெரியாதவங்க சிரமப்படுவாங்க, தண்ணீரை குடித்து இறந்து விடுவார்கள், கண்ணெல்லாம் சிவந்து போகும். அப்படி நான் இறக்க இருந்த நிலையிலே அந்த தலைவன் என்ன செய்தான், தண்ணீருக்குள் இறங்கி என்னை தாங்கி கரையிலே விட்டு சென்றான், என் உயிரை காத்தான். அப்படி என் உயிரை காத்து என்னை தீண்டினான் என்பதனால அவன் எனக்கு கணவனாகி விட்டான். இதான் விஷயம். இத சொல்றார், பிறவியாகின்ற கடல், இந்த வாழ்க்கைங்கிற கடல்ல நான் குளிச்சிட்டு இருக்கிறேன். துன்பம் என்ற வெள்ளம் என்னை அழுத்தும் பொழுது திருப்பிருந்து குருநாதன் என்ற தலைவன் அல்லவா எனக்கு உயிர் அளித்தான். அந்த உயிரளித்த தலைவனுக்கு நான் எப்படி நோன்னு சொல்ல முடியும், அவனுக்கு நான் எப்படி வந்து ஒரு மறுமொழி சொல்ல முடியும் என்று இந்த பொருளை அப்படியே திருக்கோயர்ல பயன்படுத்துறார். ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து நின்று அமரர் தாங்கும் பெருமான், அவன் தடவரைவாய் ஒரு தழங்கருவி வீங்கும் சுனை புனல், முழங்குகின்ற அருவியினாலே அதிகரிக்கின்ற நீரினை கொண்ட ஒரு சுனையின் புனலிலே நான் வீழ்ந்து அழுங்க பிடித்து வாங்கும் ஒருவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. வாசகம்ங்கிற சொல்ல யூஸ் பண்றார். வாசகம்னா திருவாசகம். நான் சொன்ன திருவாசகம் பத்தாது, என் குருநாதனுக்கு நான் சொன்ன திருவாசகம் பத்தாது. அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே, என் உயிரை காத்தருளிய பெருமான். உயிரை எப்பொழுது காப்ப, உயிரை காத்ததாக என்ன பொருள் அப்படின்னா, பிறவி எடுத்தவன்
பிரிவிப்பயனை அடைந்தால்தான் தன் உயிரை காத்துக்கொண்டதாக பொருள். சும்மா மூச்சு விட்டுட்டு உயிர் வாழ்றதுனால உயிர் வாழ்ந்ததா பொருள் கிடையாது. பிறவி எடுத்த ஒரு உயிர் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும். இந்த பரீட்சை ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த பரீட்சை எழுதுறதுக்கு நமக்கு ஸ்கூல்ல இருந்து வரும் நோட்டீஸ், வரும் ஆல் டிக்கெட், வரும் எல்லாம் வரும். அது போல இந்த பிறவியை பயன்படுத்தவில்லை என்றால் மறுபிறவியை பெருமான் கொடுப்பான். அப்ப இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதாம ஏப்ரலுக்கு அப்புறம் செப்டம்பர், செப்டம்பர் ஏப்ரல் இல்லாம பழங்காலத்தில் அப்படி இருந்தது. அப்படி இல்லாம இந்த பிறவி நீளாது காத்துக்கொள்ளுதல் தான் உயிர் வாழ்வதின் நோக்கம். அங்கனம் என் பிறவியை நான் வாழும் வகை செய்த குருநாதன், அந்த குருநாதனுக்கு நான் சொல்கின்ற வாசகம் பத்தாதுன்னு சொல்றார். இதெல்லாம் நீங்க திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சேர்ந்து உரழ்ந்து ஆழமா படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு உண்டாகணுங்கிறதுக்காக இப்ப நடுப்புற கொஞ்சோண்டு ஒரு டெய்லர், ஒரு ரைடர் நான் விடுறேன். அதாவது திருக்கோவையாறுல ஏகப்பட்ட இடங்கள்ல திருவாசகம் எதிர் ஒழிக்கின்றது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை சேர்த்து அனுபவிக்கும் போது அந்த இன்பம் தனி இன்பம் என்பதுக்காக பார்க்கிறேன். இந்த உயிருக்கு தலைவன் கடவுள், அந்த கடவுள் இந்த உயிரை காக்கின்றான். உயிர் என்றைக்குமே தன்னிடம் மாறாத அன்பு கொண்டிருக்கின்ற தலைவனுக்கு தலைவியை தொண்டுபட்டு இருப்பதை போல இருக்கும். நம்ம வீட்டுக்காரருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும், நம்மகிட்ட மாறாத அன்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த தலைவி அந்த தலைவனுக்கு தொண்டு செய்வதற்கு தயக்கம் காட்டுவாளோ? எந்த தயக்கமும் இருக்காது. அது போல இந்த உயிருக்கு, உயிரினிடத்திலே மாறாத அன்பு கொண்டிருக்கின்ற ஒரு கடவுளாகின்ற தலைவனுக்கு உயிர் தொண்டுபடாது இருப்பதுதான் வியப்பே தவிர தொண்டுபட்டு இருப்பது வியப்பன்று. அது சும்மா சோம்பேறியா இருக்கிறது தான் வியப்பு, தொண்டுபடுதல் வியப்பன்று. அப்ப தொண்டு வாழ்க்கை தான் வாழ்க்கை. தொண்டுபடு தொண்டர்துயர் தீர்ப்பான் கண்டாய் அப்படின்னு அப்புறம் ஒரு தாண்டகம். தொண்டன் என்பவன் பெருமானுக்கு இடையராது தொண்டுபடுபவன். அது தொண்டுதான் முக்கியமா சொல்லப்படுது. அந்த கருத்து திருவாசக கருத்தை பல இடங்கள்ல திருக்கோவையார்ல சொல்றார். நீங்க திருக்கோவையார் படிக்கிறீங்கன்னா அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். திருக்கோவையார் படிக்கலாம்ங்கிற எண்ணம் இன்னைக்கு வந்தது. புனிதர் பேரவையில் இருக்கிறவங்கள்ட்ட திருக்கோவையார் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. திருவாசகமே நமக்கு எப்ப புரியும்னா திருக்கோவையார படிச்சாதான் புரியும். பல சூட்சுமங்கள் திருவாசத்துல இருக்கு. ஒவ்வொரு திருவாசத்துக்கும் இணையா திருக்கோவையார்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நாம ஆழமா பார்க்க பார்க்க அது தெரியும் நமக்கு. 600 திருவாசகம் 400 திருக்கோவையார்ல விளக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். இல்லைன்னா கடவுள் திருக்கோவையார் சொல்லுன்னு ஏன் சொல்லணும்? நீ திருக்கோவையார் சொன்னாதான் திருவாசகத்தின் மெய்ப்பொருள் விளங்கும். இல்லன்னா மேலெழுந்த வாரியான பொருள் தான் விளங்கும், ஆழமான பொருள் விளங்காது. எந்த காரணம்? அப்படி பிறவி கடலிலே அழுந்தியவர்கள் கரைகள் காண்பதை போல திருப்பெருந்துறையை கண்டார் நம்முடைய குருநாதர். அப்பொழுது அவருக்கு வினை ஒத்து இருந்ததுன்னு சொன்னார். இருவினை ஒப்பு ஏற்பட்டிருந்தது. இருவினை ஒப்புனா தீவினை போலவே நல்வினையும் சுமையாக கருதுதல். ஆகவே நல்வினை ஈட்டுதலிலும் ஒரு பிரத்யேகமான ஆசையின்றி வினைப்பயனை இறைவன் ஊட்டும் பொழுது வாழா உண்டு கிடக்கின்ற நிலை, அது இருவினை ஒப்பு. எதையும் தவிர்க்காது உண்டு. கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறார். ஆகவே நாம எந்த ஒரு தன்முனைப்போடு கூட நல்வினை பயனை ஊட்டும் போது உண்ண மறுக்க கூடாது, தீவினை பயனை ஊட்டும் போது உண்ண மறுக்க கூடாது. இதுவும் திருக்கோவையார்ல சொல்லப்பட்டிருக்கு. சாமி காமிக்கிறார் நம்பியாரருக்கு முன்னாடி பறவையார. நம்பியாரருக்கு மனசுல இந்த பறவையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருது. இந்த எண்ணம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கல. தியாகராஜட்ட போய் கேட்கிறாரு, அப்பா என் மனசு எப்பொழுதும் 24 மணி நேரம் உங்ககிட்ட ஈடுபட்டு இருக்கு. அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிற என் மனதை சிறிது நேரம் தன்னிடம் ஈடுபடுமாறு இவள் செய்கின்றாள். இப்ப இவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என் மனம் உன்னிடம் ஒழுங்கா ஈடுபடாது. என் மனம் உன்னிடம் ஒழுங்கா ஈடுபடணும்னா இவளை உடனே கல்யாணம் பண்ணி வை. நோ டைம் டு பி லாஸ்ட். இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா நாளைக்கு கர்த்தால கல்யாணம். இவ்வளவு ஃபாஸ்டா யார் வீட்லயும் கல்யாணம் ஆகாது. பறவை நாச்சார் கல்யாணமும் அப்படிதான், சங்கிலி நாச்சார் கல்யாணமும் அப்படிதான். முதல் நாள் மாலையிலே காட்சி, மறுநாள் காலையிலே திருமணம், தாலி கட்டியாச்சு. என்ன காரணம்னா நல்வினை பயனை இறைவன் ஊட்டுகின்றான். நல்ல ஒரு பக்குவியான ஒரு உயிரே இந்த கணவனுக்கு மனைவியா தரார். நல்வினை பயனை ஊட்டுகின்றார். ஊட்டும் பொழுது அதையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அது திருக்கோவையார் தான் நமக்கு விளக்குது. சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்ல யான் அருளால் வந்தால் இகழப்படுமே. ஒரு 1 கோடி ரூபாய், ஒரு லாட்டரி சீட்டு, ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு நல்ல மனைவி, நடராஜாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்னா நீ மாட்டேன்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்து வருது. சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையான் அருளால் வந்தால் இகழப்படுமே. நடராஜா கொடுக்கறான்னு தெரிஞ்சிருச்சா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அப்ப நல்வினை பயனாகட்டும், தீவினை பயனாகட்டும், இன்பமாகட்டும், துன்பமாகட்டும், ருச்சியான உணவாகட்டும், கசக்கின்ற மருந்தாகட்டும், அம்மா கையால கொடுத்தா அது வாங்கிக்கணும், அதை குழந்தை சும்மா வாங்கிக்கணும். அந்த நிலை இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு ஏற்பட்டதுனாலேயே குருநாதன் கிடைச்சிட மாட்டார். இந்த இருவினை ஒப்பினை கண்டு பெருமானுடைய அருள் இவன் மீது பதியும்.
அதுக்கு சக்தி நிபாதம் என்று பெயர். பெருமானுடைய கருணையானது சுரக்கும். அந்த கருணை சுரப்பது சூரியன் உதிப்பதை போல கருணை பொதுவாக சுரக்குது. ஆனாலும் சூரியன் உதித்து ஒரு தாமரை மலர்கின்றது, இன்னொரு மலர் மலரவில்லை. சூரியன் உதித்தா ஒருவருக்கு குளிர் நீங்குகின்றது, ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு குளிர் நீங்கல என்று பார்க்கிறோம். அதே போல சக்தினி பாதமும் அந்தந்த உயிரினுடைய ஆணவ மல மறைப்பினுடைய தாக்கத்தினாலே சக்தி பதிந்தால் கூட அது முழுவதுமாக ஒருவனுக்கு பயன்படாது. அந்த சக்தி பயன்படுகின்ற நிலையிலே சக்தி பதிவதை மந்தம் என்றும் தீவிரம் என்றும் இரண்டா பிரிக்கிறாங்க. சக்தி லைட்டா பதிகிறது, சக்தி ஸ்ட்ராங்கா பதிகிறது. அப்ப அருள் வசமா ஆகிறார். ஸ்ட்ராங்கா பதிகிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியுதுன்னா தீவிர தரம், மந்தத்திலே ரொம்ப மக்கா இருக்குது. வாழை மட்டையில பெட்ரோல விட்டு கொளுத்தினா பெட்ரோல் எரிஞ்சிட்டு வாழை மட்டை நிற்கும் என்ன மாதிரி, அது மந்த தரம், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அப்படி மந்த தரமா இருக்கிற உயிர்களும் உண்டு. மந்த தரம் மந்தம், தீவிரம் தீவிர தரம் என்று சக்தி பதிதான் நான் சொல்றாங்க. உயிர்கள்லாம் அப்படி இருக்குங்கிறதுனால இப்பொழுது நம்முடைய குருநாதர் பிறந்தது முதல் இறைவனை தேடி வருகின்றார் என்பதனால இவரிடத்திலே பதிந்த சக்தி எப்படிப்பட்டது, தீவிர தரம். பிறப்பு எடுத்ததுலேருந்தே இந்த பிறவி நீங்குவதற்கு நமக்கு குருநாதன் எப்பொழுது கிடைப்பான், தன் முயற்சினாலே பிறவி நீங்காது, குரு கிருப்பையினாலதான் நீங்கும் என்று அறிந்து நம்முடைய குருநாதன் நமக்கு எப்படி கிடைப்பான் என்று குருவை தேடியே மனம் அலைகின்றது. ஒரு பெரிய மந்திரியா வேலை செஞ்சாலும் அந்த வேலையை திறம்பட செய்கின்றாரே தவிர அதுல பற்று விளையல்ல. மந்திரி என்று தன்னைத்தானே நினைச்சுக்கல, அவர் தன்னை ஒரு அடியவனாகத்தான் கருதுகின்றார். அந்த பாட்டை முன்னாடி பார்த்தோம், தீத்திர வினையினாலே சிறைப்படும்.

0: வந்தார். அப்ப திருப்பெருந்துறைக்கு அருகிலே வருவதற்கு கூட ஒருவருக்கு சக்தினி பாதம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்தார், பிறவி பெருங்கடலில் இந்துவாராக வந்தார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார். வந்தமர வந்தமில் பரங்குறுக என்றே வந்துள்ள பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம். இந்த பூமியே சிவலோகமாக இருக்கும்படியாக திருவாசகத்தை நம்முடைய குருநாதர் பாடினார் என்ற கருத்தை இங்க ரெண்டு அடிகள்ல சொல்றார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சுதனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.

வணக்கம் நேயர்களே. உண்மையிலேயே பல அன்பர்கள், மத வேறுபாடு இல்லாமல் பல்வேறு அன்பர்கள் இங்கே எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டும் அவற்றை பற்றிய விளக்கங்களை அறிந்தும் எங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியமான நிகழ்வையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் தாங்கள் ஒரு பரந்த மனப்பான்மையை பெற்றதாக பல அன்பர்கள் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்த வேண்டிய முக்கிய காரணம் பற்றி சென்ற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். என்றாலும் இதிலே இணைந்து கொள்கிற, புதிதாக இணைந்து கொள்கிற நேயர்களுக்காக நாங்கள் இதற்கு அந்த விளக்கத்தை திரும்பவும் கூற ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி வானொலியின் மூலமாக போய்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி பலரது வேண்டுகோளுக்கிணங்க ஐரோப்பிய நாடுகள், அரேபிய நாடுகளிலே இருக்கின்ற மக்கள், எமது சைவ மக்கள், பிற மதத்தவர்கள், தமிழ் தெரிந்த அன்பர்கள் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிற்றலை வரிசையிலே இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்திருக்கிறார் இந்த நிலைய அதிபர் ராஜ்குமார் அவர்கள். எனவே இது ஒரு மைல்கல் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பல அன்பர்கள் ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி, நோர்வே போன்ற நாடுகளில் இருந்து எங்களோடு பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அநேகமாக கணனி மூலமாகத்தான் இந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு இந்த தொடர்பு கிடைக்காமல் போறதாகவும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த சிற்றலை மூலமாக இந்த நிகழ்வு நடைபெறுவது அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனவே நாங்கள் பல்வேறு வகையான நிகழ்வுகளை இங்கே எடுத்து வரும்போது நீங்களும் உங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து வருகிறோம். எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி என்பதையே பலரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விஷயம், மதர்ஸ் டே என்று இவர்கள் பிரகடனப்படுத்திய இந்த நாளில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்பது. ஆனால் சைவர்களாகிய நாங்கள் சித்ரா பௌர்ணமியில்தான் அன்னியர் தினம் என்று சொல்லி நாங்கள் அவர்களுடைய நாளை காலையில் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று அவர்களுக்கான பல்வேறு கிரியைகளை சிரார்த்த தினமாக நாங்கள் அனுபவித்து செய்கிறோம். இது ஒரு பொதுவான ஒரு சிரார்த்த தினமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தவிர அந்நியர்கள் இழந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட தினத்திலே திதி வரும் பொழுது அதை நாங்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த திதி வந்து ஏற்கனவே டாக்டர்

0: அவர்கள் கூறிய மாதிரி சில சில வித்தியாசங்கள் நாட்களிலே வித்தியாசமாக வரும். ஏனென்றால் அந்த கணித முறைப்படி. எனவே அந்த திதி எப்பொழுது வருகிறது என்பதை நாங்கள் அவதானித்து அன்றைக்கு வீட்டிலே நாங்கள் அதை அனுஷ்டிக்கிறோம். சிலர் கோவிலுக்கு போய் அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அந்த மாதிரியான திதியை தெரியாதவர்கள் சித்ரா பௌர்ணமி என்ற அந்த நாளிலே நாங்கள் அதை செய்கிறோம். இது வந்து சைவ அன்பர்களுடைய ஒரு வழக்கம். ஆனால் இந்த கனடா நாட்டிலே நாளைக்கு நாடு முழுவதும் இந்த மதர்ஸ் டே அனுஷ்டிக்கப்படுகிறது. அவர்கள் அந்த நாட்களிலே இறந்த அவர்களுடைய நினைவு தினத்தையும் நினைவு கூறுவதோடு இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை போய் சென்று சந்தித்து அவர்களுக்கு சிறு சிறு பூச்செண்டோ அல்லது ஏதாவது சன்மானமோ கொடுத்து அல்லது அவர்களை கூட்டிச் சென்று விருந்து அளித்து பல்வேறு வழிகளிலே அவர்களை குதூகலப்படுத்துகிறார்கள். இங்கே இந்த அன்னையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பல முறை எங்களுடைய வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எடுத்து வந்திருக்கிறோம். தாயானவள் செய்கின்ற அந்த தியாகம் என்று கூட சொல்லலாம், அது உண்மையிலேயே போற்றத் தகுந்தது. அன்னைக்கு முதலிடம் கொடுத்து எங்களுடைய சம்பிரதாயம் இல்லத்தரசி என்ற அந்த ஒரு இலக்கண வரம்புக்குள்ளே நின்று தாயை சிறந்தொரு கோயிலும் இல்லை என்ற அந்த முதுமொழிக்கேற்ப பல்வேறு சிறப்பான கைங்கரியங்களில் நாங்கள் ஈடுபடுவது வழக்கம். என்றாலும் சிலர் அந்த பாரம்பரிய நிகழ்வுகளை மறந்து துன்புறுத்தல், அவர்களை மனம் நோக வைத்தல் போன்ற விடயங்களில் கூட ஈடுபடுகிறார்கள். அது ஒரு உண்மையிலேயே ஏற்ற தகுந்த செயல் அல்ல. இப்ப அன்னை மனம் கோணினால் அவருடைய குடும்ப வாழ்வு சிறப்புற அமையாது என்பதை பலமுறை இங்கே டாக்டர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த அன்னைய தினம் பற்றிய விளக்கத்தை டாக்டர் லம்போதன் அவர்கள் இங்கே கலையத்துக்கு வந்திருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, மீண்டும் உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளைய தினம் கனடாவிலே மதர்ஸ் டே அன்னையர் தினமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. மற்ற நாடுகளிலேயும் இந்த அன்னையர் தினம் வெவ்வேறு நாட்களில் நிர்ணயிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்ற வளமை இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், தாயே சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பது எமது தமிழ் மக்களுடைய முதுமொழி. தாய் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை எதற்கு ஒப்பிடுவது என்று வரும்பொழுது அவர்கள் இறைவனை தாயோடு ஒப்பிடுகின்றார்கள். மாணிக்க வாசகர் தாயே சிறந்த தயாவான தத்துவனே, இந்த உலகத்திலே சிறந்த உறவு எமக்கு தாய், அந்த தாயிலும் பார்க்க சிறந்த உறவு நீ என்று சொல்லி இறைவனை பாடுகின்றார். அதேபோல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று பாடுகின்றார். அதாவது வேளைக்கு வேளை குழந்தைக்கு நினைந்து நினைந்து பாலை ஊட்டி வளர்க்கின்ற தாயை விட எனக்கு நீ சிறந்தவன் என்ற கருத்திலே அவர் இறைவனை சொல்லுகின்றார். லலிதா சகஸ்ரநாமம், அம்பாளுக்குரிய ஆயிரம் நாமங்களை சொல்லுவார்கள். லலிதா சகஸ்ரநாமம், ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதலாவது நாமம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்று தொடங்குகின்றது. மாதா என்றால் தாய். இந்த மாதா என்ற சொல்லு ஒரு சமஸ்கிருத சொல்லு. இந்த மாதா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்துதான் மதர் என்ற ஆங்கில சொல்லு வந்தது. அந்த வித்து ஒன்று ரூட். அதே மாதிரி பிதா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து ஃபாதர், சோதர என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து சகோதர என்ற சிஸ்டர் கண்டு வந்தது. இப்படி கன அடிப்படை ஒற்றுமைகள் இருக்கின்ற இந்த மொழி ஒற்றுமைகள். இறைவனை நாங்கள் இறைவனை மாதாவாக தாயாக வழங்குகின்ற மரபு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சமயங்களில் எமது சமயத்திற்கு மட்டும்தான் உண்டு. வேறு ஒரு சமயத்திலும் அந்த மரபு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சமயங்களில் கிடையாது.
0: தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பது
1: இறைவனை தாயாக வழிபடுகின்ற வழிபாடு. எல்லா மதங்களும் இறைவனை தந்தையே அத்தனை என்று சொல்லுகின்றன, பிதாவே என்று சொல்லுகின்றன, இந்து மதமும் சொல்லுகின்றது. ஆனாலும் இறைவனை தாயே என்னையே அம்மா என்று சொல்லுகின்ற மரபு, இறை அம்மா என்று சொல்லுகின்ற மரபு இந்து மதத்திலே மட்டுமே உள்ள ஒன்று.
0: அது ஒரு சிறப்பான,
1: அது ஒரு சிறப்பம் சொல்லுவார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் அது இறைக்கு இருக்கு. அதிலே சொல்லுவார்கள், பாகம் பெண்ணுரு ஆணாய் போட்டி, ஆண் பாதி பெண் பாதியாகத்தான் இறையை வைத்திருக்கின்றார்கள். சொல்லுவார்கள், இறைவனை கூட தாயாக சொல்லுவதற்கு சொல்றார்கள், எங்களுக்கு எங்களுக்கு இந்த புறப்பிலே எங்களுக்கு இந்த உடம்பை தந்தவர்கள் எம்முடைய தாய் தந்தை. அப்ப அவர்களை நாங்கள் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடமைப்பாடும் அன்பும் பாசமும் இந்த பிறவிக்கு மட்டும்தான் உரியது. நாங்கள் இந்த பிறவியிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோம், அவர்களுக்கு கடப்பாடுடையவர்களா இருக்கின்றோம், அன்புடையவர்களா இருக்கின்றோம், அவர்களை வணங்குகின்றோம். ஆனா அடுத்த பிறவியிலே போய் நாங்கள் வணங்குகின்றோமா? இங்கே நாங்கள் எமது பிறவியிலே இந்த பிறவியிலே வந்தவர்கள் எம்முடைய முன்ஜன்மத்து தாதியந்தியரை வணங்குகின்றோமா என்றால் இல்லை. இப்ப இந்த பிறப்பிலே எமக்கு தாதியந்தியருக்கு செல்ல வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இந்த பிறப்பிலேயே எங்களுக்கு இருக்கின்ற மானிட உறவுகளிலே சிறப்பான உறவு தாய் பிள்ளை உறவு, ஒரு தன்னலம் கருதாத உறவு என்று சொல்லுவார்கள். அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவார்கள். அந்த அன்கண்டிஷனல் லவ், அது தன்னலம் கருதாத, தன்னை தனக்கென்று ஒன்றும் கருதாமல் அந்த குழந்தைக்கென்று அன்போடு கருதுகின்ற அந்த பாசம், அந்த கருணை, அந்த தயை இந்த உலகத்திலே இந்த தாய் பிள்ளை உறவுக்கு இருக்கின்றது. ஆனப்படினால்தான் இந்த உறவுகளுக்குள்ளேயே தாயை சிறந்ததாக வைத்தார்கள். வேதங்களும் கூட மாத்ரு தேவோ பவ தாயை வணங்கு, பித்ரு தேவோ பவ தந்தையை வணங்கு, ஆச்சாரிய தேவோ பவ குருவை வணங்கு, அதிதி தேவோ பவ விருந்தினர்களை வணங்கு என்று சொல்லுகின்றது. இந்த மாத்ரு தேவோ பவ என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த பிறப்பிலே எமது தாயை வணங்குகின்றது ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக எல்லா புறப்புக்கும் ஏழேழு ஜென்மங்களுக்கும் கோடானு கோடி புறவிகளுக்கும் நமக்கு தாய் தந்தையராக இருப்பது இறைவன் இல்லையா? அப்ப இறைவனை இறைவியை சொல்வார்கள், ஜெகன் மாதா, உலகத்துக்கே அவள் தாய், உலகத்துக்கே அவள் தாய். ஜகத்குரு என்றால் உலகத்துக்கே குரு. பாகுபாடு இல்லாமல், மத வேறுபாடு, இன வேறுபாடு, பண்பாட்டு வேறு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் குருவாக இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர் தான் ஜகத்குரு. அவர் ஒரு ஒரு பிரிவுக்கு, ஒரு செக்டுக்கு அல்லது ஒரு பிரிவுக்கு, ஒரு பிலோசபிக்கு உட்பட்டவர் அல்ல. அதே மாதிரியாக ஜெகன் மாதா என்றால் உலகம் முழுமைக்கும் மாதாவாயிருக்கக்கூடிய தன்மை பெற்றது இறைவிக்கே சொல்லுவார்கள். அப்ப எப்படி இறைவன் எங்களுக்கு தாய் தந்தையராகிறான் என்று சொன்னால், பலர் கேட்பார்கள், இந்த உயிர்கள் எல்லாம் வந்தது சரி, இந்த புறவிகள் எல்லாம் எப்படி வருகின்றது? நாம் செய்கின்ற கர்மங்களினாலே வினையினாலே வருகின்றது. நாங்கள் ஒரு தீய செயல் செய்தால், நல்ல செயல் செய்தால் அதை அனுபவிப்பதற்காக புறவியை எடுக்கின்றோம். அதெல்லாம் சரி. அப்படி என்று சொன்னால், முதல் வினை எப்பொழுது செய்யப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது இல்லையா?
0: இப்ப
1: எல்லா மதங்களிலேயும் இந்த கேள்வி இருக்கின்றது, மனிதன் எப்பொழுது முதல் பாவத்தை செய்தான் என்ற கேள்விகளுக்கு மற்ற மதங்கள் ஒவ்வொரு விடைகளை சொல்லுகின்றன. ஆனால் சைவம் சொல்லுகின்றது என்று கேட்டால், இது வந்து ஒரு பாவத்துக்கான தண்டனையாக இந்த பிறப்பு வரவில்லை. அதாவது மனிதன் பிறந்து இந்த பிறப்புகளிலே வந்திருப்பது ஒரு பாவத்துக்கான தண்டனையாக இல்ல, இது ஒரு மீட்புக்கான வழி. இந்த பார்ஷல் லிபரேஷன் அல்ல, இன்டர்மீடியட் லிபரேஷன். ஆதியிலே உயிர் எடுப்பதற்கு முந்தைய காலத்திலே எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள், உயிர் எடுப்பதற்கு உயிர்களுடைய எண்ணிக்கை வந்து எண்ணிலி, இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ். அதே அந்த இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ்ல இன்னும் இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் அந்த பிறப்பு எடுக்காத நிலையிலேயே இருக்கின்றன. ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட், பிஃபோர் டேக்கிங் தி பர்த். அந்த நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கின்றன என்றால், அவர்களுக்கு கருவி கரணங்கள் ஒன்றும் கிடையாது. கண் கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, மனம் கிடையாது சிந்திப்பதற்கு, புத்தி கிடையாது, கான்ஷியஸ்னஸ் அல்லது சித்தம் கூட கிடையாது, ஒரு நான் என்ற உணர்வு கூட கிடையாது. அப்படி ஒரு அந்த உயிர் இருக்கின்ற நிலையிலே அத்தை டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ இருளிலே முழுங்கி அந்த உயிர் ஒரு கேவல நிலையிலே இருக்கின்றது. இது அனாதி கேவல நிலை.
0: கேவல நிலை
1: கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த இமை. அதாவது இந்த ஆணவத்தினாலே சூழப்பட்டு இருட்டறையிலே இருக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், ஒரு கண் இல்லாத குழந்தையை இருட்டறைக்குள்ளே விட்ட மாதிரி இந்த உயிர்கள் இருக்கின்றன. ஒரு உணர்வில்லை, ஒரு உயிர், ஒரு தன்மை இல்லை, ஒரு அனுபவம் இல்லாமல் கிடக்கின்றன. இப்படி இருந்த எங்களுக்கு இறைவன் கருவிகரணங்களை கொடுத்து ஒரு பிறப்பை கொடுக்கின்றான். அது பாஷல் லிபரேஷன் சொல்லுவாங்க. கட்டுண்டு இருந்தகமை வெளியில் விட்டு அவை இந்த மனித பிறவி எடுத்தது வந்து நாங்கள் தண்டனையாக வந்ததல்ல. எங்களுக்கு எங்களுக்கு அவர் எங்கள் மேற்கொண்ட உயிர்கள் மேற்கொண்ட கருணையினாலே இப்படி எல்லாம் இருக்கின்ற உயிர்கள் இப்படி எல்லாம் ஒரு அனுபவம் இல்லாமல் கல்லு போலே கட்டுண்டு இருளிலே கிடக்கின்ற உயிர்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்து அந்த அனுபவத்துக்காக இந்த உலகங்களை படைத்து இந்த உலகங்களிலே இருக்கின்ற போகங்களை படைத்து புவனங்களை படைத்து இந்த உயிர்களுக்குரிய உடல்களையும் தந்து இறைவன் விடுகின்றான். இதுதான் இந்த படைப்பு. அப்ப இறைவனுடைய படைப்பு வந்து எங்கள் மேல் கொண்ட அருள் அல்லது கருணையினாலே அப்படி விடும் பொழுது எங்களுக்கு ஃப்ரீ வில் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தந்து விடுகின்றார். பகுத்தறிவும் தந்து விடுகின்றார் மனித பிறவி. அப்ப அதிலே எங்களுடைய சுதந்திரம் இருக்கின்றது. இதிலே கோடானு கோடி தடவைகள் பொருண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து எமது வினைகளுக்கு நாமே பொறுப்பாளியாக இருந்து எமது மீட்பை நாமே தேடிக்கொள்ள வகை செய்து தொடுத்தது இந்த படைப்பு. இப்படி உயிர்களுக்கு இறைவன் உடல் கொடுக்கின்ற பொழுது உயிர்களுக்கு ஒன்றை யானையாக படைத்து இன்னொன்றை பூனையாக படைத்து இன்னொன்றை எறும்பாக படைத்து இன்னொன்றை மனிதனாக படைக்கவில்லை. அப்படி படைத்தால் அவர் பாரபட்சம் அல்லவர் கடவுளாக இருக்கின்றார் இல்லையா? ஒவ்வொருவருக்கு சமமான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்று இல்லையா? ஆகவே முதலாவது படைப்பின் பொழுது எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஒரே உடம்பைத்தான் கொடுத்தான். அது புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுடம்பு சப்டில் பாடி எலிமெண்ட் எயிட் எலிமெண்ட் பாடி என்று சொல்லுவார்கள். அந்த எயிட் எலிமெண்ட் பாடியிலே சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்கின்ற சப்டில் எலிமெண்ட்ஸ் தன்மாத்திரைகள் ஐந்தையும் வைத்து அத்தோடு மனம் புத்தி அகங்கார் என்று சொல்லப்படுகின்ற மூன்று அந்த கரணங்களை சைக்கிக் ஃபேக்கல்டிஸையும் வைக்க மனம் வந்தவுடனேயே மனத்தால் நினைத்தே அது அந்த உயிர் கர்மாவை செய்ய தொடங்க அதன் விளைவாக புறவிகள். இதுதான் இந்த கோழி முதல் வந்ததா முட்டை முதல் வந்ததா என்ற கேள்விக்கு விடை. இவ்வாறு உயிர்கள் எல்லாவற்றுக்கும் சமமான பிறப்பை தான் இறைவன் கொடுத்தான். சொல்வான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வள்ளுவர் குறள்ல சொல்றார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். சில சொல்லுவார்கள் இது ஜாதி வேற்றுமையை குறிப்பதற்காக எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்று கொள்வதற்காக சொன்னதுண்டு. அப்படி என்று சொன்னால் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்க மாட்டார், எல்லா மனிதர்க்கும் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். இவர் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்கின்றார். இது இறைவனுடைய முதலாவது உடம்பு முதல் உட்பவம் என்று சொல்லுவார்கள். இப்படி எங்கள் உயிரில் இருக்கிற அந்த யானை முதல் எறும்பு வரை இருக்கிற அத்தனை உலக ஜீவராசிகளுக்கும் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மட்டுமல்ல இதற்கு அப்பால் இருக்கிற அண்ட சராசரங்கள் எத்தனையோ கோடான கணக்கு கோடிக்கணக்கான அண்ட சராசரங்கள் இருக்கின்றன. வானவியல் இன்றைக்கு அதை பரலல் யூனிவர்சஸ் என்று சொல்லுகின்றது. அந்த அண்ட சராசரங்களிலே கூட எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான அண்ட சராசரங்களிலே வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த படைப்பின் ரகசியம் இதுதான். அவர் கொடுத்த முதல் உடம்பு. அப்படி எங்களுக்கு உடலை கொடுத்தபடியினால்தான் இறையை நாங்கள் தந்தையே தாயே என்று சொல்லுகின்றோம். எல்லா மதங்களும் கூறுகின்றன பிதாவே பிதாவே என்று. ஆனால் ஏன் அவர் எங்களுக்கு பிதா என்று சொன்னால் எங்களுக்கு இந்த முதலாவது உடம்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த புரியட்ட காயத்தை கொடுத்து அந்த கட்டுண்ட நிலையில் இருட்டறையில் கண்ணில்லாத குழந்தையைப் போல கட்டுநிருந்த எம்மை வெளியில் விட்ட அந்த இறைவன் அந்த உடம்பு கொடுத்தபடியினாலே அவர் எமக்கு தகப்பன். அந்த உடம்பை தந்தபடியினாலே அவர் எமக்கு தாய். அதுதான் இந்த சைவத்தினுடைய தத்துவம். அப்ப இறைவனை அம்பாளாக வழிபடுகின்ற பொழுது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்பது அவளுடைய 1008 நாமங்களில் முதலாவது நாமமாக வருகின்றது. மாதாவை சொல்லுகின்ற நாமம் முதலாவதாக வருகின்றது. ஆகவே இந்த அன்னையர் தினம் என்கின்ற பொழுது உம்மை பெற்ற தந்தை தாயர்களை நாங்கள் வணங்கி வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்ற அதே வேளையிலே அவர்கள் நினைவு கூறுகின்ற அதே வேளையிலே எமது மரபிலே நாம் அன்னையர் வழி எமது தாய் வழியிலே அவர்கள் காலமாயிருந்தால் கூட அவர்கள் மரணித்திருந்தால் கூட அவர்களை நினைவு கூர்ந்து அந்த அன்னையர் தினம் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் வளமையாக அவர்களுக்கு திதி சித்திரா பௌர்ணமியிலே அதை செய்கின்றோம். அதே மாதிரியாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதை செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே தாயை நினைந்து தாய் வழியை பிறந்த எத்தனையோ கூடானு கோணிக்கணக்கான மூதாதையர்களை நினைந்து அவர்களுக்காக பித்ரு தர்ப்பணம் அல்லது அவர்களுக்கான அந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்வது எமது சம்பிரதாயத்திலே இருக்கின்றது. இப்படி எல்லா மாதங்களும் செய்ய முடியாதவர்கள் சித்திரை மாதத்திலே இவர் இந்த பௌர்ணமியிலே அதை செய்கிறார்கள். அப்ப இது தாய் வழி என்றா தாய்க்கு மட்டுமல்ல பல பேர் கேட்பார்கள் இந்த தாய் வந்து புறப்படுத்திருந்தால் இறந்திருந்து இப்ப புறப்படுத்திருந்தால் நான் இதை செய்ய வேணுமா? இது தாய் மட்டுமல்ல, தாய் வழி தாய் வழியினுடைய உடன்பிறந்த சகோதரங்கள் அவர்களுடைய தாய் தந்தை பாட்டன் மாமன் மாமி என்று சொல்லி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இல்லையா. எங்கள் எல்லாருக்கும் எங்கள் உடம்பிலே மரபணுக்கள் இருக்கின்றன, ஜீன்ஸ் என்று சொல்லுவோம். மில்லியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கின்றன. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் இந்த ஜீன் மேப்பிங் வந்து இன்றைக்கு கம்ப்ளீட். எங்களுடைய ஜீன்ஸை நாங்கள் ஒரு பட்டியலிட்டு பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. அப்படி இந்த அவ்வளவு ஜீன்ஸை எடுத்து பார்த்தால் இந்த ஜீன்ஸ் எங்கே இருந்து வந்ததென்றால் தாய் வழியிலும் தந்த வழியிலும் இருந்துதான் வந்தது. இந்த தாய் வழியிலும் தந்த வழியிலும் இருந்து வந்த இந்த பரம்பரை அழகுகளை தந்த எமது மூதாதையர்களுக்கு எமது நன்றி கடனை செலுத்துவதுதான் இந்த நாள். அப்ப நான் எங்களுடைய அன்னையர் தினம் என்கின்ற பொழுது இந்த எமது பாரம்பரியமான அந்த பித்ரு கடனையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு உயிரோடு இருக்கும் பொழுதே பெற்றோரை பேணி வர வேண்டியது ஒரு கடமை.
0: கணம் பண்ணது
1: பல பேருக்கு மிக பிரச்சனையாக இருப்பது உண்டு. அவர்கள் திருமணம் செய்தவுடன் அவர்களுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய
0: தூண்டுதல்னால
1: அல்லது இடையீட்டினால அவர்கள் இந்த கடமையிலிருந்து வலுவுகின்றார்கள். இது மறக்க முடியாத உண்மை. இது எல்லா வீட்டிலையும் இருக்குது. எங்கட வீடு உங்களோட வீடு இல்ல, தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன். எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்று சொன்னால், திருமண பந்தத்துக்கு பிறகே கணவனுடைய தாய் தந்தையரை கணவன் பராமரிப்பதையோ பார்ப்பதையோ கவனிப்பதையோ மனைவியோ மனைவியினுடைய தாய் தந்தையரோ உறவினரோ விரும்புவதில்லை. அதே மாதிரியாக மனைவியினுடைய தாய் தந்தையர் அல்லது உறவினர்களை மனைவி பராமரிப்பதை கவனிப்பதை கணவனோ கணவனுடைய தாய் தந்தையரோ விரும்புவதில்லை. இது ஒரு ஜெனரல் ட்ரூத்தாக ஒரு பிட் ட்ரூத் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த குடும்பத்திலே ஈடுபடுகின்ற கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அந்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உண்டு. அதாவது அழுத்தங்களுக்கு விட்டு கொடுத்து தங்கள் தர்மத்திலிருந்து கடவுனர் தலைவர் சொல்லுவார்கள், அதை ஃபேமிலிக்காக அப்படி செய்து போட்டோம் அல்லது வீட்டுல சுமூகமா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி கொஞ்சம் விட்டுட்டோம் அல்ல ஒன்னு செய்ய இயலாது அப்படி சொல்லவர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள்.
0: குடும்ப உறவுக்காக தாய் தந்தையர்களை
1: கொஞ்சம் கவனிக்காக விடுறதுன்றது. ஆனால் இப்படி செய்வது என்னத்துக்காக? உங்கள் பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் உங்கள் பெற்றோருடைய வயிறு எரிந்தால், மனம் எரிந்தால், அந்த மனத்திலே கவலை இருந்தால், அந்த கண்ணீரிலிருந்து கண்ணீர் சிந்தினால், நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நல்லா வர மாட்டார்கள். அனுபவத்திலே பார்க்கிறோம் பல பேர் இருக்கிறார்கள் இப்படி, எல்லாம் நல்லவர்கள் ஆனால் கணவனுடைய தாய் தகப்பனை பார்க்க விட மாட்டார்கள். அதே மாதிரியாக பல பேர் பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், மனைவனுடைய தாய் தந்தையரை பார்க்க விட அப்படி இருக்கிற ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்படி இருந்தால் அந்த அந்த அதனுடைய தாக்கம் அந்த பிள்ளைகளே தெரிகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பெற்றோரை நீங்கள் விட்டுக் கொடுத்தால் அந்த குடும்பத்திலே அந்த தாக்கம் வருகின்றது. அந்த பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடங்கள் வருகின்றது,
0: முன்னேற்றத்திலே
1: தடங்கள் வருகின்றது, திருமண தடைகள் வருகின்றது, வாழ்க்கையிலே பிரச்சனை வருகின்றது, விபத்துகள் வருகின்றது, ஆல்கஹோல் ட்ரக்ஸ் பிரச்சனைகள் வருகின்றது. இப்படி கலவிதமான இடையூறுகளாக அது வந்து சேருகின்றது. அனுமதியினாலே தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இது
0: விளையாட்டு
1: அல்ல. இது ஒன்றும் லம்போதர் டாக்டர் லம்போதருடைய பர்சனல் ஒபீனியன் அல்ல. இது எமது நூல்களிலே எமது
0: அனுபவம்
1: காணப்பட்டதைத்தான் நாங்கள் சொல்லுவது.
0: டாக்டர், இதுல ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் நினைக்கிறேன். இடையில இப்ப நாளைக்கென்று சொல்லி கனடா நாட்டிலே இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் அந்நியர் தினம் என்று. அதற்கு ஏதாவதான ஒரு காரண காரியம் இருக்கும் நினைக்கிறேன்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: அந்த பரமேஸ்வரனானவர் ரிஷப வாகனத்தில் இருக்கிறதாக நம்ம எப்பவுமே தியானம் பண்ண சொல்றது. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கோ இல்லையோ, அதே போல இந்த கால வாகனமானது தர்மத்தை சொல்ற குறிக்கிறது அப்படி. அதனால மோட்சஸ்ய ககுதி. அது வேற, அது வந்து அந்த மூஞ்சூருடைய சுபாவம் என்னன்னா, திருட்டுத்தனமா எடுத்தனவே வேற எங்கேயோ சாப்பிடுமாது, ஒரு இடத்துல நிக்காது, அங்கேயே இருந்து சாப்பிடாது. இந்த அணில் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அணில் எங்கே சாப்பிடுறது, எங்கே பழம் கிடைக்கிறது, அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கே போ. ஆனா இந்த எலி மூஞ்சூர் அதனுடைய சுபாவம் என்னன்னா, அது அங்க எங்கேயாவது மூலையில எடுத்துன்னு போய் அங்கே சாப்பிடும், அதே மாதிரி இந்த கணபதி உபாசனம் பண்றவாளுக்கு என்ன பண்றாரா, உங்க பாபத்தை அங்க நிக்க வைக்கல, அந்த பாபத்தையே அங்க எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் இதை நாசம் பண்ணிவிட்டேன். ஆகையால் உங்களுக்கு பாபமும் போச்சு, பாபத்தினால ஏற்பட்ட வாசனையும் போச்சு, மறுபடியும் பாபம் பண்ணணும் எனக்கூடிய எண்ணமும் இல்லாமல் போயிடுமாம். அதனால கணபதியினுடைய உபாசனம். அதுபோல அந்த கணபதிக்கு ஒரு மந்திரம், ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் ஒரு பீஜம். இந்த கணபதிக்கு கம்முன்னு பேர். கம்முனா என்ன அர்த்தம்னா மனசாந்தியா நின்று போறதும். அதனால கம் கணபதயே நமஹ அதர்ஷீர்ஷ உபனிஷத்து அது கணபதியை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய பீஜமே கம் அப்படின்னு சொல்றது. அந்த கம்முனா என்ன அர்த்தம், கம்முன்னு இருக்கணும், மனசார்ந்து எங்கேயும் அங்கேயும் போகாம ஒரு இடத்துல நிற்கும்படி பண்றதா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவதா விசேஷத்துக்கும் ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அப்படி இந்த பரமேஸ்வரனுக்கு சொல்லுது நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த பரமேஸ்வரனை விசேஷமாக தர்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் தர்மத்துல இருந்துட்டு இருக்கார். அது யதா யதா உபாசத்தே ததைவ பலம் பவதி. நீர் எப்படி தியானம் பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையே அப்படி அமைஞ்சு போறது. அதே மாதிரியே பரமேஸ்வரனை தர்ம தெய்வத்துக்கு மேல இருக்கிறதாக தியானம் பண்ணலையானால் உங்க வாழ்க்கை முழுக்க தர்மமாக அமைஞ்சிருக்கு. தர்மமாக எப்ப நீங்க செல்ல ஆரம்பிச்சுட்டோ அப்புறம் என்ன மேல மீதி எல்லாம் சுலபமா தானா வந்துருது அப்படின்னு. ஆகியம் அதுல இருக்கிறவர் இப்படி இருக்காரு நீல கிரீவம். அந்த நீலகண்டனா இருந்துட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு சில விசேஷங்கள் அங்கங்கே கொடுக்கிறார் ஆச்சாரியர். நீலகண்டனா இருக்கார். அது நீலகண்ட லீலை என்ன, அது என்ன பண்றது, உலகங்கள் முழுக்கெல்லாம் ஆபத்து வந்த போதும் அந்த ஆபத்துல வேற எந்த தெய்வமும் காப்பாற்ற முடியாதான வரும்பொழுதும் அதை தான் எடுத்துட்டு தனக்காக எடுத்துட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு கருணை. அந்த பகவானுடைய கருணையை பார்க்கணும். கஷ்டம் வந்துருத்த யாருக்க, ஜனங்களுக்கு எல்லோருக்கும். அவ ஏதோ கடைஞ்சா, ஏதோ ஒண்ணு நினைச்சு கடைஞ்சா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான், ஏதோ ஒண்ணாகணும் நினைக்கிறான், அதுக்கு விபரீதமா வந்து உட்கார்றது. அமிர்தம் வேணும்னு கடைஞ்சா, ஆனா அமிர்தத்துக்கு பதிலாக ஹாலாகல விஷம் வந்தது. அமிர்தம் முன்னால வந்தது, ஆனா முன்னால என்ன வந்துருது, ஹாலாகல விஷம் வந்தது. அது ஹாலாகல விஷமானது உலகங்களை எல்லாம் எரித்து கொண்டு அழித்து கொண்டு பத்மாவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்க எல்லாரும் ஓட தொடங்கின. வேற என்ன பண்ணுவார், வந்தா அந்த இடத்துல இருந்து ஓடணுங்கிறது சுவாவமான ஒரு நிலை. தேவதைகள் உட்பட ராட்சதர்கள் உட்பட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்க பரமேஸ்வரன் பார்த்தார். இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தானா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையில வாங்கிட்டு விழுங்க ஆரம்பிச்சு விட்டார். அந்த விழுங்கும் பொழுது என்ன பண்ணி விட்டார், அம்பாள் வந்து அதை நிறுத்தி விட்டார். ஏனையா இப்படி பண்ணிட்டு இருக்கல, உங்க வயதுக்குள்ள இன்னொரு உலகங்கள் இருக்க செட்டு, அதுக்கு அழிவு வராதோ இப்படி பண்ற அப்படின்னு அது அங்கேயே தொட்டு அந்த விஷத்தை அமிர்தமாக்கி விட்டார். அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சையா, அந்த அம்பாளுடைய கையினால அமிர்தேஸ்வரி மந்திரம் வம் எனக்கூடியதான அமிர்த மந்திரத்தினால அது தியாகராக யோக வைபவம் அப்படின்னு இந்த வம்ங்கிற அமிர்த மந்திரத்தினால அம்பாளுடைய அந்த கையை தொண்டை அப்படி தொட்டா. தொட்டதுமே என்னாச்சுன்னர், அது வரைக்கும் கருத்ததாக எரிச்சுண்டு உள்ள போகக்கூடியதான் அந்த விஷமும் அது என்ன ஆயிடுதுன்னர், அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. பவர் போயிடுது, அதுக்கு விஷத்துக்கு கொல்லக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் போயிடுது. அமிர்தமாக மாறித்த, அமிர்தமாக மாறி அங்கேயே நின்று போயிடுது. ஆனா கருத்ததான சரீரம் வெளியிருந்து போயிடுது. அதனாலதான் பரமேஸ்வரத்துக்கு நீலகண்டஹான்னு வேறு. நீலகிரீவஹா, அந்த கழுத்து கருப்பாக இருக்கு. இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அர்த்தம். நீலம் கருப்புங்கிற ஒரு அர்த்தமானது அதிகம்னு அர்த்தம். எப்பவுமே ஜலம் இருக்கு பதில கிருஷ்ணனுக்கு நீல வர்ணம், ராமனுக்கு நீல வர்ணம். சமுத்திர ஜலம் நீலமாக இருக்கு. எதுக்கு சமுத்திர ஜலம் நீலமா இருக்கா, ஆகாசம் நீளமாக இருக்கா, ஆனா பார்த்தா ப்ளூவா தானே தெரியுது. ஸ்கை ப்ளூங்கிறான், ஸ்கையே இவன் பார்த்தது இல்லை, ஆனா சொல்றது மட்டும் ஸ்கை ப்ளூங்கிறான். ஆனா நன்னா யோஜனை பண்ணி பாருங்க, ஆகாசம்னு சொன்னா வெட்ட வழின்னு அர்த்தம், வெறும் இடம் இல்லாதான ஒரு நிலை. அந்த வெட்ட வழியா இருக்க போது அது கருப்பா இருக்கு நீளமா இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் தெரியறது. என்ன கண்ணால பார்த்தா நீளமாகத்தான் தெரியுது, சமுத்திர ஜலத்தை பார்த்தா நீளமாகத்தான் தெரியுது. எல்லோருக்கும், உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச அண்டுல தோஷம்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் எல்லோருக்கும் நீளமாகத்தான் தெரியுது. ஆனா நிஜமாக நீளமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ச சமுத்திரத்துக்கு போய் நாளைக்கு ஒரு கையால கொஞ்சம் ஜலத்தை எடுத்துங்க, எடுத்து ஜலத்தை பார்த்தீங்கன்னா வெளுப்பா இருக்கு. ஜலமானது சமுதிரத்திலிருந்து கருப்பாக காணப்பட்ட நீளமாக காணப்பட்டதான சமுதிரத்திலிருந்து ஜலத்தை ஒரு வாளியிலையோ அல்லது கையிலையோ அஞ்சலியிலையோ எடுத்தடையானால் சமுதிர ஜலமானது கலர்லெஸ்ஸா எப்படியும் நம்ம ஆத்துல தீர்த்தம் இருக்கா போலத்தான் இருக்கே தவிர நீளமா இல்லை. ஆனா சமுதிரத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் சமுதிரத்தை விட்டடையானால் நீளமா இருக்கே சார்மா. அப்ப என்ன அங்கே நிஜமாக நீளம் இல்ல, நீளமாக காணப்படுகிறது. அதே போல ஏரோப்ளைன்ல இங்க இருந்து மேல போனேன்னா அப்படி வெளியில பார்த்தால என்னாச்சு, நீளமா இல்ல, அங்கேயும் சாதாரணமாகத்தான் இருக்கு, உங்களுக்கு நடுவுலையும் நீளமாவா இருக்கு எனக்கு இல்லையே, அதே மாதிரிதான் காணப்படுறது. ஆனா இங்கிருந்து பார்த்தா நீளமாக காணப்படுகிறதே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா இதுக்கு சொல்ல, எந்த பொருளும் ஒரு லிமிட்டை தாண்டி பெருசாயிடுச்சுன்னா நீளமாயிடும். அதனுடைய சுவாவம் எப்படின்னா ஒரு லிமிட்டடாக ஒரு நிலை இருந்ததையானால் அதுக்கு தனித்தனி கலர் காணப்படும். ஆனா எதுவும் ஒரு லிமிட்டை தாண்டி இன்னும் பெருசா ஆயிடுதையானால் எல்லாம் நீளமாக தான் காணப்படும். ஆகையால் ஆகாசம் ரொம்ப பெருசு, கண்ணால இவ்வளவுதான லிமிட்டாக பார்க்க முடியாது, அதனால அது நீளமா இருக்கு. சமுத்திர ஜலம் அக்கறை தோன்றதோ, அக்கறை தெரிகிறதோ சமுத்திரத்துக்கு இல்ல, அது ரொம்ப அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால நீளமா இருக்கு. அதே போலதான் ராமனோ கிருஷ்ணனோ பகவானுடைய தத்துவங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்குன்னு சொல்றதுக்காக நீளமா இருக்குன்னு. அது இல்லைன்னா கருப்பா இருப்பா அல்லது நீளமா இருந்தா அவரோட உடம்பு நீளமா பாஞ்சு போயிடுச்சுன்னா விஷம் வந்ததுன்னு அர்த்தம். இந்த ராமனும் கிருஷ்ணன் நீளமா இருக்குன்னு என்ன அர்த்தம், நீளம்னு கருத்து தானே, நீருண்ட மேகாதிரி தானே ஒரு சொரூபம்னு சொல்றல, நீலமேக சியாமல வர்ணம்னு சொல்லிடுறல. இதுக்கு காரணம் என்ன, காரணம் அவர் அவருடைய அத்துவமானது ரொம்ப பெருசுன்னு சொல்றதுக்காக. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த கருணையானது அப்படிப்பட்டதுங்கிறது காமிக்கிறதுக்காக நீலகிரீவன் சொன்னார். அப்படி அபார கருணாமூர்த்தி, அந்த கருணை அது இருக்கிறதா நீலகிரீவம், அதற்கு மேல அது மட்டும்தானா திருநயனம், மூணு கண்கள், அதனா விருபாட்சம்னு ஒரு பேர் வேற, முக்கண்ணன் விருபாட்சம். நம்ம சரீரத்துல முதல் முதல்ல யார பார்த்தாலும் பார்க்கும் பொழுதே எதை பார்க்கிறேன், அவளுடைய கண்களை தான் பார்க்கிறேன். அந்த கண்கள் அழகா இருந்தாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். மீதி சரீரம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், எல்லா புலன்களை விட முதல்ல கண்கள் தான் நன்னா இருக்கணும். கண்ணு நன்னா இருந்தா போறோம், மனுஷனுக்கு 50 மார்க் விழுந்தாச்சுன்னு. மீதி சரீர அவயவங்கள்லாம் அதுக்கு அப்புறம், முதல்ல கண்கள் நல்லா இருக்கணும். இந்த கண்களுக்கு மேல ரெண்டு கண்ணு ஒன்னு மேலையும் ஒன்னு கீழே இருந்ததுன்னா நம்ம கதி என்ன யோஜனை படிப்பாரு, அது நேரம் வச்சுட்டு இருக்காரு பகவான். அது மட்டுமல்ல ரெண்டு இடத்துல இருந்தாலும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பொருள்ல கரெக்டா விழுறது, கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்ததையானால் ஒவ்வொரு பொருளும் ரெண்டு ரெண்டா காணப்படும். ஒன்னா காணப்பட்டாலே புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறோம், ஒவ்வொரு லைனும் ரெண்டு ரெண்டா காணப்பட்டதுன்னு படிக்கவா போறோம், நமக்கு முடியாது. அப்ப என்ன, இந்த ரெண்டு கண்களும் நேரா வச்சுன்றது மட்டும், ரெண்டு கண்கள் அந்த பாப்பா இருக்க பார்த்தா அது என்ன கரெக்டா அது மேல ஒரு பொருள் மேல கரெக்டா கோயின் சைடை விழணும். இப்படி ரெண்டு கண்கள் இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் மூணாவது கண்ணு வேற வச்சுட்டு இருக்க சார், அது என்ன, ரெண்டு கண்களுக்கு நடுவுல நெத்தியில ஒரு கண்ணு வச்சிருக்க. இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதாவது ஏதாவது திறக்கிறாரா, திறக்கவே இல்லை, திறந்தால் பிரமாதம், ரெண்டு கண்ணு தான் திறந்துட்டு இருக்காரு, மூணாவது கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறார். அதனால அவருக்கு திருநயனன்னு பேர், முக்கண்ணன் பேரு. இந்த முக்கண்ணன் அர்த்தத்துக்கு தத்துவம் என்னன்னு பார்க்கணும். உலகத்துல ஒளிய கொடுக்கக்கூடியதான பொருள்கள் மூணு, ஒன்னு சூரியன், ஒன்னு சந்திரன், இன்னொன்னு நெருப்பு. இந்த மூணு தான் ஒளிய கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். அந்த ஒளிய கொடுக்கக்கூடியதான மூணு பதார்த்தங்கள்ல நீங்க மீதி எல்லாம் மின்னல் இருக்கு எலக்ட்ரிக் லைட் இருக்குன்னு கேட்கப்படாது. மின்னரோ எலக்ட்ரிக் லைட்டோ எல்லாம் ஜோதி ஸ்வரூபம், அக்னிக்கு சேர்ந்தது. சோ அக்னி ஒண்ணு, கலக்கக்கூடியதான எல்லா ஜோதிஷர்களையும் அக்னி ஒண்ணு, மீதி சூரியன் சந்திரன். அதனால்தான் நத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னி அப்படின்ட்டு சூரியன் சந்திரன் மீதி எல்லாம் அக்னிங்கிற கேட்டகரியில சேர்த்து விட்டோம். இந்த மூணும் உலகத்தை ஒழிக்கக்கூடியதான மூன்று விதமான பதார்த்தங்களும் அவருக்கு அதிகமா இருக்கா, அதனால்தான் அவருக்கு திருநயன். ரெண்டு கண்ணு, சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அதற்கு மேல இருக்கக்கூடியதான நெருப்பானது கண்ணு. இந்த சூரியன் சந்திரன் என்னன்னர், சந்திரன் சீதளமாக ஒரு ஒளியை கொடுக்கிறார், சூரியன் உஷ்ணத்தோட ஒளியை கொடுக்கிறார், ரெண்டும் ஒளியை கொடுக்கக்கூடியதான். ஆனா சந்திரனுடைய ஒரு நிலை என்ன பண்றது, அது ஒளியை மட்டும் கொடுக்கல, அது சரீரத்துக்கு ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஆனா சூரியனுடைய ஒளியும் ரொம்ப தேவை இருக்கு, அது இருந்தா தான் மரங்கொடிகள்லாம் வளரும், அது வளர்ந்த நீங்க சாப்பிடலாம் எல்லாத்தையும். சோ உங்களுக்கு வேண்டியதான் அன்னாத் புருஷா பிருதிவி பிருதிவியா ஓஷதயா ஓஷதேபியோ அன்னாத் புருஷா, பூமி மட்டும் இருந்தா போறாது, அந்த பூமியில மரம் கொடிகள்லாம் வளரணும், அது வளர்றதுக்கு யாருடைய சகாயம் வேணும், சூரிய கிரணங்கள் வேணும். அந்த சூரிய கிரணங்கள்னால மரம் கொடிகள் வளர்ந்த பிறகு அதுல இருக்கக்கூடியதான பழங்களையோ காய்கறிகளையோ நீங்க சாப்பிடுற, சாப்பிட்ட பிறகு இவனுடைய சரீரம் வளர்றத குழந்தைகள் உண்டாகிறோம். அந்நாத் புருடா ஓஷதேபியோன்னம் அந்நாத் புருடா அப்படின்னு சொல்றது அதான் வழி. ஆகையால் சூரியனும் நமக்கு வேணும், ஒரே சூரியனா இருந்தா அது ரொம்ப சிரமமா இருக்கும், ஆகையால் நமக்கு சந்திரனும் சீதளமும் வேணும். இப்ப சூரிய சந்திராளாக இருக்கக்கூடிய உலகத்தை எப்பொழுதும் காப்பாத்தி கொண்டிருக்க கூடியதான சூரிய சந்திராள் மட்டும் இருந்தா போறாது, இவனுக்கு விடி மோட்சம் சொல்லணும், இவனுக்கு அறிவை கொடுக்கணும். இது சூரியனோ சந்திரனோ வாழ்க்கையில உணர்ந்துக்க வேண்டியதான வசதிகளை பண்ணி கொடுத்தேன், இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும். எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கா, பிறந்தார் இறந்தார் பிறந்தார் இறந்தார், அது மட்டுமா, பிறந்தவனுடைய ஒரு அழகன்னா மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு சொல்றதோ இல்லையோ வேதம், ஆத்மாவாரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா. இந்த ரெண்டும் சூரியனும் சந்திரனும் வரும்பொழுது பகல் இரவு வந்துருக்க, பகல் இரவுகள்ல நம்ம எத்தனையோ செயல்களை பண்ணிக்கொட்டிருக்கோம், இந்த செயல்களுக்கெல்லாம் நமக்கு கர்மாவே உண்டு பண்றது, நல்ல கர்மா கெட்ட கர்மா மாத்தி மாத்தி கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கும். கர்மா பண்ற வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, ஒன்ஸ் கர்மா பண்ணி முடிச்சுட்டேன்னா அதனுடைய பலத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், அங்கே உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. கர்மா பண்ணியாச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் பண்ணியாச்சுன்னா ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்து தான் சேரும், எனக்கு வேண்டாம் சார் இது சொல்ல முடியாது, தெரியாம பண்ணிவிட்டேன் சார் அனுபவின்ட்டார் அவ்வளவு. ஏன்னா உங்களுக்கு பண்றதுக்கு வேண்டியதான வசதி ஃப்ரீடம் நான் முதலையே கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுங்கோ இல்லைன்னா இல்லை, யாராவது உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாளா, அப்படி சொன்னாலும் நன்னா இருக்கும், அப்பாவும் சந்தியாவந்தனம் பண்ணுவா காயத்ரி ஜெபம் பண்ணுவா. ஆனா விவகாரம் என்னன்னா பரமேஸ்வரன் அப்படி பண்றது இல்லை, ஒரு பொய் சொன்னதுமே முதுகுல ஒரு ரெண்டு அடி விழட்டும் யாராவது பொய் சொல்லுவானா, தப்பு காரியம் பண்ணினுமே அப்பவே தண்டனை கொடுக்கட்டும் பண்ணுவாள தப்பு காரியத்தை. அப்ப இதனால என்ன தெரியுது மனுஷாளுக்கு, அவ எந்த செயலும் பண்றது அவளுக்கு இண்டிபெண்டன்ஸ் உண்டு, சந்தேகம் இல்ல, நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம், நீங்க பண்ணிக்கொண்டு தான் மனுஷியால் இருக்கா. ஆனால் அப்ப நல்லதே பண்ணணும்னு ஏன் சார் சாஸ்திரம் சொல்றதுன்னு, நீங்க பின்னால் ஒரு நாள் அழகழகு எனக்கு துன்பமே வந்துட்டு இருக்குன்னு, துன்பம் ஏன் வந்தது, கெட்ட காரியம் பண்ணினத்தினால, நிஷேத கர்மா நிஷித்த கர்மா பண்ணினத்தினால துன்பம் வருது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது, மனுஷனுக்கு ஃப்ரீவில் உண்டு, அவன் இஷ்டமா பண்ணலாம், சந்தியாவந்தனம் பண்ணலாம், சீட்டாடலாம், பிரதோஷ வேளையில சீட்டாடிண்டே இருக்கா, என்ன பண்றது, பிரதோஷ பகவன் நாம ஸ்மரணம் பண்ண வேண்டாமா, எதற்காக சந்தியாவந்தனம்னு சொல்லியிருக்க, காயத்ரி ஜபம்னு எதற்காக சொல்லியிருக்க, அந்த சமயத்துல பத்திரமா நம்ம இருக்கணும்ட்டு. ஆனா அந்த சமயத்துல வேற ஏதோ காரியம், எப்ப பார்த்தாலும் டிவியில பார்த்தேன், அந்த பிரதோஷ வேலையில தான் ஏதோ ஒரு சவத்தை எடுத்து போய் எரிச்சுட்டே இருக்க, அந்த சமயம்தான் அவனுக்கு அதான் கிடைக்கிறது, என்ன பண்றது, எதை பார்க்கப்படாதுன்னு சொல்றாலும் வீட்டுல எல்லோரும் சாப்பிட்டுட்டே அதை பார்க்கறான், இது வேற கோரம் சொல்லுங்க பார்க்கலாம், பண்ணிட்டே இருக்காட்டி ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப என்ன, இந்த கர்மான்னு ஒண்ணு இருக்க, இந்த கர்மாவை இவன் பண்றது வரைக்கும் இருக்க சுவாத்திரம் இருக்க, ஒன்ஸ் பண்ணிட்டானேன்னா அது போகாது, சரி போகாது, அதை அனுபவிச்சு தீர்த்து விடுறேனே, அனுபவிக்கும் பொழுது அனுபவிப்பதற்காக உங்களுக்கு ஒரு சரீரம் வேண்டி இருக்கு, கர்மாவ பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரீரம் வேண்டி இருக்கு, இந்த சரீரம் வேண்டி இருக்குன்னா அந்த சரீரத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிற மறுபடியும் கர்மாக்களை பண்றேன், நம்ம வந்து கர்மபலத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் பண்ணாம இருக்கோம்னு இருக்க முடியறதா, முடியாது. நகி கஷ்டி க்ஷணமபி ஜதிஷ்டத்ய கர்ம கிருது காரியதேஹி அவசம் கர்ம ஸ்வபாவதைஹி பிரகிருதி ஜெயர் குணைஹி. என்ன பண்றது? ஸ்வபாவமாக பிரகிருத்தினால வந்த கர்மாக்கணக்கு அது சத்வர்க சமோ குணங்கள்னால மனுஷன் கர்மாவை பண்ணிண்டே இருக்கான் சார். கர்ம பலத்தை அனுபவிக்கிறோம். புதுசான கர்மாவை பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறோம். யாராலையும் பண்ணாம இருக்க முடியாது. ஞானியா இருந்தா சமாதியில இருந்துருவான். சமாதியில இருக்கும் பொழுது சரீர தோற்றம் இருக்காது. அப்பொழுது அவன் பண்ண மாட்டான். நமக்கு அப்படி இருக்க முடியாதா? சமாதி தெரியலையே, சமாதி வரலையே. அப்ப என்ன கர்மாக்களை பண்ணிட்டே இருக்க? கர்மாவை அனுபவிக்கிறத விட அதிகமான கர்மா நீங்க பண்ணிட்டே இருக்க. இந்த ஒரு வலையில மாட்டின்றே இருக்கும் சார். இதுதான் சம்சாரம்ங்கிற ஒரு சமுத்திரம். இதுக்குள்ள மாட்டின் இருக்கான். இவனை காப்பாத்தணும்னு சொன்னா யாரு காப்பாத்த முடியும்? அந்த ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்ம சத்குரு தர்ஜுனா. அது ஒண்ணுதான் வழி, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா கர்மாக்களை அனுபவித்து கர்மாக்களை முடியல. கர்மாக்களை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்ல முடியல. கர்மாக்களை நான் பண்ணாம இருக்கேன்னு சொல்ல முடியல. உங்களால கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியாது. சோ கர்மாக்களை பண்ணி ஆகணும். கர்மாக்களை பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும். பலத்தை அனுபவிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சரீரம் வேணும். சரீரத்தினால்தானே நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ சரீரம் வாயிலாகத்தானே தெரிகிறது. ஸோ சரீரத்தை எடுத்துக்கிறேன். அந்த சரீரம் இருக்கமேனும் திருப்பியும் கர்மா பண்ணிட்டு இருக்க. என்ன சார் பண்றது? கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கிட்டே இருக்கான். லோக்கல் பண்ற காரியம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறான். அது என்னடா, ஏதோ கையில காசு வந்த பிறகு காசை கொடுத்து வாங்கி விடுறதுன்னு பழைய நாள் மெத்தட். கடன் வாங்கப்படாது பழைய நாள்ல. பெரியவாள்லாம் பாருங்க, கடன்னாலே நடுங்குவா. கிடையாது. இப்ப எல்லாம் குழந்தைகள் முதல்ல உத்தியோகத்துக்கு போனதுமே ஒரு 40,000 ரூபாய்க்கு கரண்ட், இது ரெஃப்ரிஜிரேட்டர், இது டிவி, 30,000 ரூபாய்க்கு ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு 40,000 ரூபாய்க்கு சோ. அது அவங்க உட்கார்றதே இல்லை. காலமா 6 மணிக்கு போனா ராத்திரி 12 மணிக்கு நான் வரா. அது உட்கார்றது இல்ல. அது பாட்டுக்கு என்ன, எல்லாமே கையில காசு இல்ல, தவணை முறையா வாங்கறது. இது அந்த தவணை முடியறதுக்குள்ள அதை ரிப்பேர் ஆயிடுறது. அதை மாத்திக்கோங்கிறான். 20,000 ரூபாய் ரிப்பேர் ஆயிடுச்சு. 2,000த்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்கிறான். எனிதிங் ஃபார் எனிதிங் எக்ஸ்சேஞ்சுங்கிறான். என்னமோ சொல்றான். அவன் வியாபாரம் துரோக சிந்தனம் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த தவணை முடிஞ்சதே மறுபடியும் அடுத்த தவணை ஆரம்பிச்சிடுது. அது ஆறதுக்குள்ள மறுபடியும் ரிட்டையர் ஆகிற பரியந்தான் எல்லா கடனும் இருக்கு சார். இவனும் அது வரைக்கும் அனுபவிக்கல. அதே மாதிரிதான் இப்படி போயிட்டே. அதனால கடனை முடிக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கிட்டு கடனும் முடியாம எப்படி இருக்கோ இதுதான் இவன். பிறக்கிறப்ப ஜாயமானோக வை பிராமண திரிபர்ண வா ஜாயதே. ஒவ்வொருத்தனும் பிறக்கும் பொழுது 3 கடனோட பிறந்திருக்கான். பிதிருதேவதைகளுக்கிட்ட சிலது கடன் வாங்கினான், தேவதைகள்கிட்ட ஒரு கடன் வாங்கினான், மகர்ஷிகள்ட்ட கடன். இன்னுமே கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, அதனாலதான் விட்டான். இத எப்படி இந்த கடனை தீர்க்கிறதுன்னு வேதாத்தியனம் பண்ணினத்தினால ரிஷிகளுடைய கடன் போறதும், விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிரு தேவதைகளுடைய கடன் போறதும், நீங்க ஜபம் பண்ணினா தேவதைகளுடைய கடன் போறது, யஜ்ஞயாகாதிகள் ஜபம் பண்ணினா தேவதைகளுடைய கடன் போறது இப்படி. அதனால வேதாத்தியனம் பண்ணினால் வேத மந்திரங்களை படிச்சுகளையானால் ரிஷி உங்களுக்காகத்தானே அந்த வேதங்கள்லாம் அவ தியானம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. சோ அவளுடைய கடன் போயிட்டது. பித்ரு தேவதைகளுக்கு என்ன, நமக்கு குழந்தை பிறந்தா நம்ம மரணத்தை அடைஞ்ச பிறகு அவ தர்ப்பணம் தவசம் இப்படிப்பட்டதான கிரியைகள் எல்லாம் பண்ணுவான். பண்ணினாலேயானால் அப்ப என்ன செய்யணர், உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய அப்பாவுக்கும் அவளுடைய அப்பாவுக்கும் அது வரைக்கும் இப்போ விவகாரம்னா 3 தலைமுறை வரைக்கும் அவளுக்கு வேண்டிக்குதான எல்லா பைத்திருக்கமான கர்மாக்களை பண்றதுனால பித்ரு தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது. அதனால அதனால அந்த கடன் போயிடுறதா. ஜபம் பண்றதுனாலேயும் யாகாதிகள் பண்றதுனாலே தேவான் பாவயதா நேன தே தேவா பாவயந்திவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம பக்ஷதா அப்படின்னு நீங்க தேவதைகளுக்கு யஜ்யாகாதிகள் அக்னிஹோத்திராதிகள்லாம் மண்ணிலையானால் தேவதைகள் என்ன பண்றாங்க, உங்களுக்கு மழையை கொடுக்கறாங்க. இப்படி 2 பேரும் சௌக்கியமா இருக்கலாம். இப்படி மானுட பிறக்கிறப்பே 3 கடனோட பிறந்திருக்கான். இப்ப பாருங்க எத்தனை பேர் கடனை தீர்க்கிறான். ஒன்னே ஒண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்று இருக்கான், அது ஒண்ணுதான். மீதி ஒண்ணு வேதாத்தியனம் பண்றதோ யஜ்யாகம் ஜபம் பண்றதோ விட்டுவிட்டோம். அந்த கடன் எதுவுமே ஆகல. எப்படி ஞானம் வரும்? ஞானம்னு வந்ததே ஆனால் எல்லா கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்கள் பாப கண்ணாமக்கள் எல்லாம் ஒரு கணத்துல போயிடுறதா. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குரு தேர்ஜுனா, மிச்சமில்லாத எல்லா விதமான கர்மாக்களையும் அழியோட அடியோட எரிச்சு விடுறது. தர்ஜதா இஷிகாதுலம் அக்ன உப்ரோதம், இளவம் பஞ்சிய நெருப்புல போட்டிகளையானால் அடுத்த கணம் அதுவே இல்லாமல் போயிடுறதோ. ஏவம் சர்வே பாப்மானஹா தஹந்தி, எல்லா பாபமும் அந்த ஞானாக்னியினால அழிஞ்சு போறதா. அதனாலதான் அந்த ஞானாக்னி மூணாவது அக்னி நெற்றிக்கண், அந்த பரமேஸ்வரன் இடத்துல நெற்றிக்கண் அதை திறந்தாரையானால் மன்மதன் ஆசை எனக்கூடியதான மன்மதன் அடியோட போயிட்டான். அதே போல அந்த கண்ணுல ஒரு சின்ன பார்வை வந்தா போறோம் ஞானாக்னி உங்களுக்கு வர எல்லாம் போயிடுது. ஆகையால் இந்த ஞானாக்னிங்கிறது வசத்திங்கிறது காட்டுறதுக்கு பரமேஸ்வரனுக்கு மூணாவது கண்ணு எத்திரம் சரி சார். இந்த மூணாவது கண்ணு வந்து எரிச்சு விடுத்தனா எல்லாமே போயிடுமே சார். கடாதிகா உங்களுக்கு ஞானம் வந்து ஆனா மீது எதுவும் அழியாமல் சந்தோஷமான ஒரு ஆத்மானுபவத்தை அனுபவிக்க கூடியதான நிலையும் அவர் கொடுக்கிறாராம். உமா சிருஷ்டவ புஷம், அவர் எப்படி உமா சிருஷ்டவ புஷம், பரமேஸ்வரனோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற அம்பாளோட சேர்ந்து இருக்க. ஆகையால் எல்லாத்தையும் எரிச்சு விட்டார், பத்மாவா ஆகி விட்டார், மனசுக்கு கவலை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பரமேஸ்வரன் அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த வாழ்க்கையில இப்படியே இருந்த சகல க்ஷேமங்களையும் அனுபவித்துக் கொண்டே ஞானம் வரக்கூடியதான ஒரு நிலை. ஆகையால் பரமேஸ்வரன் எப்படி நாம தியானம் பண்ணிருக்கோம், உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோதனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சம் தமத பரத்தாத் அப்படின்னு கைவல்ய உபநிஷத்து சொல்றது. சில உபநிஷத்துகள்லாம் ரொம்ப முக்கியம், நம் பத்து உபநிஷத்துகள நிறுத்தி விடுறோம். ஆனா சில உபநிஷத்துல இதுக்கு மேல சிலதை வாசிக்கணும். கௌஷிகை பிராமண உபத்துன்னு ஒண்ணு, நிருசிம்ம பூர்வோத்தல தாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, ராம தாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, பாவனோபனிஷத்து, ஹம்சோபனிஷத்து, நாதபிந்து உபநிஷத்து, இப்படித்தான ஹம்சோபனிஷத்து, இப்படி சில உபநிஷத்துகள். அதுலயும் ஆச்சாரியால் நிறைய வாக்கியங்களை சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள்ல எடுத்திருக்க. ஆனால் அதை பத்தி நம்ம யோஜனை பண்ணல. இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பப்போ உபயோகப்படக்கூடியதான விஷயங்கள் சொல்ற. பரமேஸ்வரன் எப்படி தியானம் பண்ணணும், உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் அம்பாளோட சேர்ந்து இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் முக்கண்ணனாக தியானம் பண்ணுங்க. அந்த முக்கண்ணன் எதுக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில கேவலமாக இந்த பசு துல்லியமான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை மறுபடியும் வராம நம்ம பிறவி இல்லாத ஒரு நிலை அடைகணுமே ஆனால் ஞானம் வரணும். ஆகையால் திரிலோச்சனம் பரம கருணையோடு இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய கருணை நம்ம மேல வந்துருது நீலகண்டம். இப்ப இந்த வாழ்க்கை காலத்துல சௌக்கியமா இருக்கணும் பிரசாந்தம். தியாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம், இதை அறிந்தால் அந்த மனுஷியனானவன் பூதயோனிம் சகல பிரபஞ்சங்கத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அந்த அவ்யக்த நிலையை அடைந்து அதுக்கப்புறம் தாண்டி போறான. உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மா இதி உதாகிருதா யஸ்மாத் க்ஷரம் அதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹா. க்ஷரம் அக்ஷரம் இந்த ரெண்டும், க்ஷரமன உலகம் அக்ஷரமன இதற்கு காரணமான மாய, இந்த ரெண்டையும் தாண்டி அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிச புருஷோத்தம. அதனாலதான் லோகத்திலையும் எனக்கு புருஷோத்தமன்னு பேரு, வேதமும் புருஷோத்தமன்னு சொல்றது. அதுங்க சார் சொல்லித்துனர் சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷர் இருக்காராம், ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்ய கேசா ஆப்ரண காத்வயேவ சுவர்ணா தத்சேதா கப்யா சம்புண்டரேகமேவ அக்ஷணி தஸ்ய உதிதி நாமா உத்துன்னு பேரா உன உத்தமஹா. அதான் புருஷோத்தமஹா இந்த பேரு அங்கிருந்து வந்தது, வேதத்திலிருந்து வந்தது. அப்படி பூத யோனியும் அவர் யாரு, சமஸ்த சாட்சியும் உலகத்தில் இருக்கக்கூடியதான் சகல பதார்த்தங்களுக்கும் சாட்சியா இருக்கார். தமச பரஸ்தாது தமோ குணத்துக்கு தாண்டினவர், உபலட்சணமாக குணாதீதனாக இருக்கக்கூடியதான பரமாத்மான்னு சொல்றது. அப்படிப்பட்டதான பரமாத்மாவை கதம் பஸ்யேயம் எப்பொழுது நான் பார்க்கிறேன் பார்க்க போகிறேன், கரதிருத்த முருகம் கண்டபரசும். கரதிருத்த முருகம் என் மனச கையால பிடிச்சுட்டார், கையில மான்குட்டியை வச்சுருக்க. இந்த மான்குட்டி என்ன பண்றது என்ன செய்யறது, நம்ம மனசு ஓடுறது பார்த்தா அப்படி மகாவேகமாக ஓடக்கூடியதான மான் குட்டியினுடைய ரெண்டு பின்கால்களையும் கையில வச்சுட்டு இருக்கார், பிடிச்சுட்டு இருக்கார். ஆகையால் மான் ஓடுற மாதிரி முயற்சி பண்ணினாலும் எங்கேயும் ஓட முடியாது. நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் நிலை கொடுத்திருக்கார். கண்ட பரசும் அதோட மட்டும் இல்ல, எப்படிப்பட்டதான கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு பத நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக அவர் கண்ட பரசும் அந்த உடஞ்சதான பரசுவை கோடாலியே கையில வச்சுட்டு இருக்காராம். இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு இந்த தியானத்துல பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் நமக்கு காணப்படாதா? இப்படி நினைச்சுட்டே இருந்ததுன்னா சொப்னத்திலேயாலும் பகவத் தர்சனமாகும். ஸ்தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜயவதோ நியமினாம் கணானாம் கேளீபிஹி மதகலமோடத்ய ககுதி ஸ்திதம் நிலக்ரீவம் த்ரிணயனம் உமாஸ்லிட்டவபுஷம் கதாத்வாபஸ்யேயம் கரதுத மிருகம் கண்ட பரசும் அப்படின்னு தியான ஸ்வரூபத்தை பரமேஸ்வரனை தியானம் பண்ண வேண்டியதான அந்த கோலங்களை ரெண்டு ஸ்லோகத்துல சொன்ன. இதுக்கு மேல் பாகமானது நாம்
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய ஹிருது வந்தனம் பாலானாம் சுகரோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. தத்ர நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம். நிர்விகல்பகம் சவிகல்பகம் ரெண்டு வகையான ஞானம், பிரத்யக்ஷ ஞானம் சொல்லியாச்சு. அதுல நிர்விகல்பகம் என்னது அப்படின்னு கேட்டா, தத்ர நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம். நிஷ்பிரகாரகம் பிரகாரத்தா இல்லாம, அந்த தன்மை கூடியதாக இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். அப்படின்னா என்ன, எந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துல விசேஷண விசேஷிய பாவத்தை புரிஞ்சிக்காம, விசேஷண விசேஷிய பாவம் இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். பானை, பானை விசேஷியம், விசேஷணம் கருப்பு சிகப்பு, சிகப்பு பானை, கருப்பு பானை, பானைங்கிறது விசேஷியம் சிறப்பிக்கப்பட்டது. பா அந்த சிறப்பு கருப்பு அப்படிங்கிறது விசேஷணம் சிறப்பு. அப்படி சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற இந்த சம்பந்தமானது இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். புரியுதா? சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது இதோட சம்பந்தத்தை புரிஞ்சுக்காம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். யாரோ வராங்க, ஏதோ இருக்கு, இல்ல எந்த விசேஷமும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை. குமார் வரான், கருப்பு பானை இருக்கு. இதுல குமார் அப்படிங்கிறவன், குமார் அப்படிங்கிறது விசேஷம் சிறப்பு. யாருக்கு? அந்த வர்றான் அப்படிங்கிறதுக்கு. யாரு வர்றான் அப்படிங்கிறது அதுக்கு சிறப்பு என்னது? குமார். அதே மாதிரி பானி அப்படிங்கிறதுக்கு கருப்பு அப்படிங்கிறது விசேஷம். அப்படி இந்த மாதிரியான விசேஷ விசேஷமானது இல்லாம அந்த சம்பந்தத்தை புரிஞ்சிக்காம இருக்கிற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். சிறப்பு சிறப்பிக்கப்பட்டதை சரியா புரிஞ்சிக்காத ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். திருப்பி திருப்பி மண்டையில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்? இதுதான் வேதாந்தத்திலையும் இங்கேயும் உள்ள வித்தியாசம். வேதாந்தத்துல என்ன சொல்றோம்? நிர்விகல்பகம்னு சொல்லி சொன்னா சரியான அறிவு அது. இங்க நிர்விகல்பகம்னு சொல்லி சொன்னா அது தவறான அறிவு. வேதாந்தத்துல நிர்விகல்பகம் சரியான அறிவு, ஆத்மாவை பத்தின அறிவு நிர்விகல்பகமா தான் இருக்கும். எந்த ஒரு விகல்பமும் இல்லாம இருக்கும், எந்த ஒரு சிறப்பும் கூடியதா இருக்காது. அப்படி சிறப்பிக்கப்படாதான ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம் வேதாந்தத்துல. இங்க சிறப்பிக்கப்படாத ஞானம் எப்படிப்பட்டது? சரியில்லாத ஞானம், முழுமையாக சரியில்லாத ஞானம். சரியில்லாத ஞானம்னு சரி சொல்ல முடியாது, முழுமையாக சரியில்லாத ஞானம். ஏன்? யதார்த்த ஞானத்தோட பிரிவானதான் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யட்ச ஞானமானது சரியில்லாத ஞானம்னு சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும் விஷயத்த. யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் ரெண்டு வகையா பிரிச்சோம். யதார்த்த ஞானத்தை பிரமானு சொன்னோம், அயதார்த்த ஞானத்தை பிரமா அப்படின்னோம். பிரமா பிரமா ஞானத்தை அதுக்கப்புறம் விசாரம் பண்ணல. அதுல என்ன விசாரம் பண்ண முடியும்? தவறான ஞானத்துல என்ன விசாரம் பண்ண முடியும்? அது போடு, தீக்கி போடுற. அப்போ பிரமானா என்ன அப்படின்னு பார்த்தோம். பிரமா அப்படிங்கிற ஞானத்துக்கு காரணம் கரணம் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பிரமா எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரத்யக்ஷம் அனுமிதி உபமிதி சாப்தம் அப்படின்னு நாலு வகையான ஞானம். பிரமா ஜானம் என்னது? நாலு வகை. அந்த பிரமா ஜானத்துக்கு காரணம் கருவி என்னது? அதுவும் நாலு வகை. பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம். ஞானம் பிரத்யக்ஷம் அனுமிதி உபமிதி சாப்தம். அந்த ஞானத்துக்கு கருவி பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம். அப்படி இந்த காரண காரிய சம்பந்தத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம் அப்படிங்கிற இந்த பிரமாணம் அப்படிங்கிற காரணம் மூலியமா பிரமேய விஷயமானதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம்ங்கிற ஞானத்தை அடையிறோம். அப்படி அந்த பிரமால வர்றது பிரத்யக்ஷம் முதல் பிரமாணம். முதல் பிரமா பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷம் என்னது? பிரத்யக்ஷ ஞான கரணகம், இல்ல இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம். அதுதான் பிரத்யக்ஷம் சொல்லி சொல்லியாச்சு. இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் சொல்லி சொல்லும் போது இந்திரியமும் விஷயமும் சேருது. என்னுடைய இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது உண்டாற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம். இப்ப நான் பாக்குறதே தப்பு அப்படின்னு ஆயிடும், பிரமால போயிடும். அது நீங்க பண்ண போன லட்சணம் இதுதான் விசாரம்னு சொல்றது. இங்க இங்க உத்தேசம் லட்சணா பரீட்சா அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். உத்தேசம் என்னது? நீங்க பிரத்யட்ச பிரமாவை விசாரம் பண்ண போறீங்க. லட்சணம் என்னது? இந்திரியார் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் அப்படிங்கிறது லட்சணம். இந்திரியமும் விஷயமும் சேருது, அதனால ஞானம் உண்டாருது. ஆனா அந்த ஞானம் என்னது? தவறான ஞானம் அப்படின்னு ஆயிடும். அப்போ பிரத்யக்ஷ ஞானமா இருக்காது. பிரத்யக்ஷ ஞானமானது யதார்த்த ஞானம், அதுல தப்பு வந்துடும். அதனால என்ன சொல்றோம் இங்க, யதார்த்த ஞானமான அயதார்த்த ஞானத்துல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்த இடத்துல இந்த நிர்விகல்பகமானதும் யதார்த்த ஞானம் தான், ஆனா விசேஷண விசேஷ பாவ சம்பந்தத்தை புரிஞ்சுக்காம உண்டாரு யதார்த்த ஞானம் அப்படிங்கிறோம். நிர்விகல்பகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இவ்வளவு விசாரம் பண்றோம். நிர்விகல்பக ஞானம் என்னது? விசேஷ விசேஷண பாவ சம்பந்தத்தை, விசேஷண விசேஷ பாவ சம்பந்தத்தை, சிறப்ப சிறப்பிக்கப்பட்ட சம்பந்தத்தை புரிஞ்சிக்காம அறிகிற ஞானம், அடைகிற ஞானம், அதுதான் நிர்விகல்பகம். விகல்பம்னா ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல உள்ள சிறப்புகள், அந்த மாதிரி எந்த சிறப்புகளை பத்தியும் தெரிஞ்சிக்காம உண்டாற ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். சரி, அடுத்தது ரெண்டாவது வகை சவிகல்பகம். சவிகல்பகம்னா என்ன? சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம். சப்பிரகார ஞானம், அப்போ நிர்விகல்பகத்துக்கு உதாரணம் கொடுக்கல, இதம் கிஞ்சித் அப்படின்னு சொல்லி சொல்றது அங்க நிர்விகல்பகத்துக்கு உதாரணமா புரிஞ்சுட்டு இருந்தோம். இது ஏதோ தூரத்துல வர்றது, ஏதோ ஏதோ இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, என்ன இருக்கு தெரியாது, ஏதோ இருக்கு, அவ்வளவுதான் பொதுப்படையான அறிவு. சப்பிரகாரக ஞானம், அதுல விசேஷண விசேஷ பாவ சம்பந்தத்தோட புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சவிகல்பகம். விகல்பம் கூடியது, சிறப்புகள் கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க யதா டித்தோ அயம் பிராமணோ அயம் ஷியாமோ அயம், இது செவரு, இது சுவர். டித்தக அப்படின்னா செவரு, பிராமணக இவன் யாரு? இவன் பிராமண மனுஷன், மனுஷன்ல யாரு? பிராமணன். திருப்பிக்கப்பட்ட அந்த நிலையை நாம புரிஞ்சுக்கிறோம். மூணாவது ஷியாமோ அயம், இவன் யாரு? அந்த பிராமணன் எப்படிப்பட்ட பிராமணன்? வெல்ல, வெல்ல பிராமணன், இவன் வெல்ல, இவன் பிராமணன், இவன் சத்திரியன். இதெல்லாம் விசேஷனம், இதெல்லாம் சிறப்பு. இந்த சிறப்போடு கூடியதான ஞானத்துக்கு பேரு சவிகல்பகம். அங்கேயும் சவிகல்பகத்துக்கு இதேதான் நம்ம எடுத்துக்கோம். நிர்விகல்பகத்துக்கு தான் மாறுது அர்த்தம். நிர்விகல்பகம் இங்க பொதுவான அறிவு, ஒன்னும் தெரியாத புரிய தெளிவா புரியாத அறிவு. நம்மளுடைய வேதாந்த நிர்விகல்பகம் தெளிவா புரியற அறிவு, உண்மைய புரிஞ்சின்ற அறிவு, அதுக்கு பேரு நிர்விகல்பகம் வேதாந்தத்துல. இங்க நிர்விகல்பகம்ங்கிறது தெளிவில்லாத அறிவு, அறிவு தான். ஆனா சரி, அடுத்தது பிரத்யக்ஷ ஞான ஹேதுர் இந்திரியா சன்னிகர்ஷம் ஷட்விதஹ, சன்னிகர்ஷா ஷட்விதஹ. இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பிரத்யக்ஷத்துக்கு என்ன லட்சணம்? இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம்னு சொல்லி சொன்னோம். இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது, சன்னிகர்ஷம்னா சேர்க்கை, இந்த சேர்க்கையில உண்டாற ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம்னு சொல்லி சொன்னோம். இப்ப அடுத்த லெவல்ல போறாரு. சன்னிகர்ஷம்னு சொல்லி சொன்னீங்க, சன்னிகர்ஷம்னா என்ன? சன்னிகர்ஷம் எத்தனை வகைப்படுறது? சன்னிகர்ஷம்னா சேர்க்கை. சேர்க்கை எத்தனை வகைப்படுறது அப்படின்னா ஆறு வகைப்படுறது. ஷட்விதஹ அப்படின்னா ஆறு வகை. நம்ம சாதாரணமா இத்தனை விசாரம் பண்றது இல்ல. நான் இந்த பொருளை பாக்குறேன், பொருள் எனக்கு தெரியறது, முடிஞ்சு போச்சு அங்கேயோட நின்றுத்து. கருப்பு பானை அப்படிங்கறது புரிஞ்சு போடுத்து. ஃபாஸ்டா எத்தனை சம்பந்தம் அதுல உண்டாருது அப்படிங்கறது நமக்கு தெரியல. நான் கருப்பு பெரிய பானை, கருப்பு சின்ன பானை, இத்தனை விசேஷத்தை நாங்க புரிஞ்சுக்க

லட்சணம், சயோகங்கிற சம்பந்தம். பானை இருக்கு, கண் இருக்கு, கண்ணு பானைய பாக்குறது. பானை ஞானம் உடையவன் தான். இந்த பிரத்யட்சம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? சயோகம். கண்ணு சயோகத்துல பானை, கண்ணு சயோக சம்பந்தத்தோட பானையில் இருக்கு. அப்போ எனக்கு சயோக சம்பந்தத்தினால ஞானமானது உண்டாருது. சயோகம்னா இதுதான், கண்ணு பானையோட சம்பந்தப்படுறதுக்கு பேரு சயோகம். ரெண்டாவது நிலை கடரூப பிரத்யட்ச ஜனனே சயுக்த சமவாய சன்னிகர்ஷ சக்ஷயுக்தே கடே ரூபஸ்ய சமவாயாத். கருப்பு பானை, சிகப்பு பானை அப்படின்னு இருக்கு. இந்த கருப்பு பானைங்கிறது எனக்கு எப்படி உண்டாருது? கண்ணு பானைய பாக்குறது, இது சயோகம். ஏற்கனவே பார்த்தாச்சு, பானையில ரூபத்தை பாக்குறது அது இன்னொரு சயோகம். பிரிக்க முடியாத சம்பந்தம்ங்கிறதுனால சமவாய சம்பந்தம். கருப்பையும் பானையும் பிரிக்க முடியாது இங்க. அப்படி இணை பிரியாத சம்பந்தம்ங்கிறதுனால கருப்பு சமவாயத்துல இருக்கு, கண்ணு சயோகத்துல இருக்கு. ரூபத்தோட பானையோட கருப்பு ரூபங்கிற கருப்பு உருவம் கருப்பு நிறமானது சமவாயத்துல இருக்கு. அந்த பானையோட என் கண்ணு சயோகத்துல இருக்கு. சயோக சமவாய அப்படிங்கிறது தான் சயுக்த சமவாய அப்படின்னா இருக்கு. சயோகமானது ரெண்டாவது நிலைக்கு போகும்போது சயுக்தம் அப்படின்னா இருக்கு. சம்யக யுக்தம் சயுக்தம், சம்யக யோக சயோக. அப்படி பானை கண்ணு பானையோட சயோக சம்பந்தத்துல இருக்கு, பானையில நிறமானது சமவாய சம்பந்தத்துல இருக்கு. சயோக சமவாய சம்பந்தம் அப்படிங்கறதுனால இங்க சயுக்த சமவாயம் அப்படிங்கிறது ரெண்டாவது வகையான சம்பந்தம். அதான் சொல்றாரு சக்ஷு சயுக்தே கடே, கண்ணு சயோகத்துல பானையில இருக்கு, பானையில ரூபசிய சமவாயா, அது ரூபமானது நிறமானது பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறதுனால சமவாய சம்பந்தத்துல இருக்கு. பானை கண்ணனோட சயோகம், பானையோட நிறமானது சமவாயம். சயோக சமவாயம் சயுக்த சமவாயம் அப்படின்னாச்சு ரெண்டாவது வகையான சம்பந்தம். மூணாவது ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ சக்ஷு சயுக்தே கடே ரூபம் சமவேதம் தத்ர ரூபத்துவஸ்ய சமவாயாத். அப்போ ரூபத்துவம், ரூபம் இருக்கு, ரூபத்தன்மை. இப்ப அடுத்தது நிறம், நிறத்தன்மை. பானை இருக்கு, கண்ணு பானைய பாக்குறது, இது என்ன சம்பந்தம்? சயோக சம்பந்தத்துல பானையில உருவமோ நிறமோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். பானையில உருவம் இருக்கு, அந்த உருவமானது சமவாயத்துல இருக்கு. பானை பானை உருவம் சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாது. பானையும் உருவத்தையும் பிரிக்க முடியாது, பிரிச்சுட்டா பானைங்கிற பேர் இருக்காது அதுக்கு. அப்போ பானைங்கிற உருவம் அதோட சமவாய சம்பந்தத்துல இருக்கு. பானையோட கண்ணு சயோக சம்பந்தம், பானையோட உருவம் சமவாய சம்பந்தம். உருவத்தோட உருவத்தன்மை, உருவத்துல அந்த உருவத்தன்மை, உருவத்தன்மைங்கிறது ஜாதி, அந்த உருவத்தன்மை எப்படி இருக்கு? திருப்பி இன்னொரு சமவாயத்துல இருக்கு. உருவத்தையும் உருவத்தன்மையும் பிரிக்க முடியாது. பானை சயோகத்துல இருக்கு, பானையோட பானை உருவம் சமவாயத்துல இருக்கு, பானை உருவமோட பானை உருவத்தன்மை சமவாயத்துல இருக்கு. இந்த ரெண்டாவது நிலைக்கு போன உடனே என்ன சொன்னோம்? சயுக்தம் அப்படின்னு ஆகும்னு சொல்லி சொன்னோம். பானை கண், இந்த பானையோட கண்ணு சயோகத்துல இருக்கிறது இப்ப சயுக்தம் ஆயிடுது. ரெண்டாவது நிலைக்கு போயிட்டாலே சயுக்தம், ரெண்டு நிலைக்கு மேல சயுக்தம் ஆயிடுது. பானையோட பானை அந்த பானை உருவம் சமவாய சம்பந்தத்துல இருக்கு. அந்த சமவாயம் ரெண்டாவது நிலைக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க, சமவயத்தம் அப்படின்னாகும். பானையோட கண்ணு சயுக்த சம்பந்தம், சயோகம் சயுக்தம் ஆயிடுது. பானையோட பானை உருவம் சமவாயத்துல இருக்கிறது சமவயத்தம் ஆயிடுது. பானை உருவத்தோட பானை உருவ தன்மை சமவாயத்துல இருக்கு, அது சமவாயம். முதல் நிலையில தானே இருக்கு, அதனால மாறாது. சயுக்த சமவேத சமவாய, பானையோட கண்ணு சயுக்த, பானையோட பானை உருவம் பானை ரூபம் சமவாய சமவேத மாறுது. பானை உருவமோட பானைத்தன்மை, பானை உருவத்தன்மை சமவாய. சயுக்த சமவேத சமவாய சம்பந்தம், அப்படி மூணாவது வகையான சம்பந்தம் பார்க்கிறோம். அடுத்தது நாலாவது வகை ஸ்ரோத்ரேன சப்த சாட்சாத்காரே சமவாய சன்னிகர்ஷ. காதோட சப்தமானது வந்து விழும்பொழுது, இந்திரிய அர்த்தமும் சேரும் பொழுது, கண்ணோட விஷயமானது சேரும் பொழுது சம்யோக சம்பந்தம்னு சொல்லி சொன்னோம். பானை கண்ணு ரெண்டு மீட் ஆகும்போது உண்டாகிற சம்பந்தத்துக்கு பேரு சம்யோக சம்பந்தம்.

0: அப்போ காதோட சப்தமானது சேரும் பொழுது சஞ்சயோக சம்பந்தத்துல இருக்கணும். ஆனா அந்த சஞ்சயோகத்துக்கு மாத்திரம் வேற ஒரு விஷயம், வேற ஒரு நிலை கொடுக்கிறோம். என்னது? சமவாயம் அப்படிங்கிறோம். காதோட சப்தமானது சேரும் பொழுது அந்த சேர்க்கைக்கு சமவாய சம்பந்தம், ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம் அது. காதில் இருக்கிறது ஆகாசம், மகா ஆகாசத்தோட தன்மை என்ன? ஆகாசத்தோட தன்மை என்ன? சப்த குணகம் ஆகாசம், பிரிக்க முடியாத சம்பந்தம். ஆகாசமும் சப்தமும் சம்பந்தம் எடுபட்டது குணம் குணி, குணம் குணினா குணம் குணத்தை உடையது குணி. அப்படி குணம் குணத்தை உடையது அப்படிங்கிற சம்பந்தமானது பிரிக்க முடியாத சம்பந்தம். அப்படிங்கறதுனால காதோட சப்தமானது சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்தில் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, காதோட சப்தமானது பிரிக்க முடியாத சம்பந்தமான சமவாய சம்பந்தத்தில் இருக்கு. எப்படி? கர்ண விவரவர்த்தி ஆகாசிய, கர்ண விவரவர்த்தி ஆகாசிய ஸ்ரோத்ரத்வாத், அந்த கர்ணத்துக்குள்ள காதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் என்னது? ஸ்ரோத்ரம். அதுதான் அந்த ஆகாசத்தான் ஸ்ரோத்ரம்னு சொல்றோம். அது சப்தசிய ஆகாச குணத்வாத், சப்தமானது ஆகாச குணம். அதனால குணகுணினோச்ச சமவாயா, அது குணமும் குணியும் சமவாய சம்பந்தத்துல இருக்கு, எப்பவுமே இருக்கும். அப்படிங்கறதுனால பானையும் பானை உருவமும் சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கும். காதும் சப்தமும் ஆகாசமும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த காதோட சப்தம் சம்பந்தப்படுறது சமவாய சம்பந்தம். அதுலயே சப்தத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கே, ரூபம் ரூபத்தன்மை பார்த்த மாதிரி சப்தம் சப்தத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, சப்தத்துவ சாட்சாத்காரே சமவேத சமவாய சன்னிகர்ஷ. காதுக்கு காதோட சப்தம் உண்டாருது, சப்தத்துல சப்தத்தன்மை இருக்கு, காதோட சப்தமானது சமவாய சம்பந்தத்துல இருக்கு, சப்தத்தோட சப்தத்தன்மை சமவாய சம்பந்தத்துல இருக்கு. ரெண்டாவது நிலைக்கு போகும்போது சமவாயம் சமவேதம் ஆறுது. அதனால சமவேத சமவாய அதான் சம்பந்தம், சமவேத சமவாய. இது சப்தம், இது சப்தத்தன்மை. காதோட சப்தம் சமவேதமா இருக்கு, சப்தமோட சப்தத்தன்மை சமவாயமா இருக்கு. ஸ்ரோத்ர சமவேதே சப்தே சப்தத்வசிய சமவாயா, அதான் சொல்றது. ஸ்ரோத்ரத்துல சமவேத்தமா இருக்கு, சமவாய சம்பந்தத்தோட இருக்கு சப்தம், சமவேத்தமா இருக்கு. அந்த சமவேத்தமா இருக்கிற சப்தத்துல சப்தத்தன்மையானது திருப்பி சமவாயமா இருக்கு, சமவேத சமவாய சம்பந்தம் அப்படிங்கிறது. இது அஞ்சாவது வகை. ஆறாவது வகை அபாவ பிரத்யக்ஷே விசேஷன விசேஷ பாவ சன்னிகர்ஷ. பாணி இன்மை அப்படிங்கறத பாக்குறேன் நான், பாணி இன்மை அப்படிங்கறத பாக்குறேன். இந்த தரையில பானை இருக்கா இல்லையா? பானை இல்ல. பானை இல்லைங்கிறது எப்படி தெரியும்? இருக்கிற விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாத விஷயம் எப்படி தெரியறது? இல்லாத விஷயத்தை எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு லொல்லு கேள்வி கேட்பாங்க. இப்ப இல்லாத விஷயத்த நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதுக்கு ஆதாரமான விஷயம் ஸ்பஷ்டமா பார்க்கப்படும் பொழுது அந்த விஷயமானது இல்லை அப்படிங்கிறது தெரியாது. எந்த ஆதாரத்துல நான் அந்த இல்லாத விஷயத்த பாக்குறேனோ அந்த ஆதாரமானது நேரடியா இந்திரியத்தோட சம்பந்தப்படும் பொழுது அந்த விஷயமானது அந்த ஆதாரத்துல இல்ல அப்படிங்கிறது தெளிவாரு. அது எப்படி தெளிவாருது அப்படின்னா, விசேஷ விசேஷ பாவ சம்பந்தம் அப்படிங்கிற இந்த சம்பந்தத்துல. இது எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, கட்டாபாவத் பூதலம் இத்தியத்திர சக்ஷு சயுக்தே பூதலே கட்டாபாவத்த விசேஷத்வாத். கட அபாவத் பூதலம், பூதலம் பூதலம் ஆதாரம் எப்படி இருக்கு? கட அபாவத் அப்படின்னா பாணி இன்மை உடையது, வத் அப்படிங்கிறது உடையது அர்த்தம், வத் அப்படிங்கிற பிரத்தியம் இங்க உடையதுங்கிற அர்த்தம். அது பாணி இன்மை உடையது, எது? பூமி. பாணி இன்மை உடையது அப்படிங்கிறது, பாணி இன்மை அப்படிங்கிறது விசேஷம், பூதலம் பூமிங்கிறது விசேஷம், பாணி இன்மைங்கிறது சிறப்பு, பூமிங்கிறது சிறப்பிக்கப்பட்டது. இந்த விசேஷன விசேஷ பாவ சம்பந்தத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது சக்ஷு சயுக்தே பூதலே, கண்ணு நேரடியா எதை பாக்குறது? விசேஷத்தை பாக்குறது. அந்த விசேஷத்துல விசேஷமா என்ன இருக்கு? பாணி இன்மை இருக்கு. கண்ணு சயுக்தமா எதுல இருக்கு? பூமியில இருக்கு. அந்த பூமியில விசேஷனமா பாணி இன்மை இருக்கு. அதனால இந்த பாணி இன்மையானது எனக்கு இந்திரியத்தினால அறியப்படுறதா ஒரு பிரத்யக்ஷம் ஞானமா உண்டாருது. இல்லாட்டி அனுமான ஞானத்துக்கு கொண்டு போனோம், பிரத்யட்ச ஞானமா இருக்காது. அபாவங்கிறது அனுமான ஞானமாயிடும். ஏன் பாணி இல்லைங்கிறத அனுமானம் பண்றேன் ஆயிடும், பிரத்யட்சத்தையே அனுமானம் பண்றதாயிடும் நில. ஆனா பிரத்யட்சேன விஷயனாப்பி அனுமானம் அனுமானம் கிரியத்தே நியாய ரசிக்காக அப்படின்னு சொல்லி சொல்லி வாக்கியம் இருக்கு. பிரத்யட்ச விஷயத்துல கூட அனுமானத்தை செய்வானா நியாய ரசிகன், நியாய ரசிகன்னா இந்த தர்க்க அனுமானம் பண்ண புரிஞ்சிட்டவன் தெரிஞ்சிடுவேன், அது அதை விரும்புறவன் அவன் பிரத்யட்ச விஷயத்துல கூட அனுமானம் பண்ணுவானோ. அந்த மாதிரி தப்பான அறிவாயிடும், அது அனுமான அறிவாயிடும். இங்க அனுமான அறிவு இல்ல, பிரத்யக்ஷமான அறிவு. ஏவம் சன்னிகர்ஷ ஷட்கஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். அப்படி இந்த ஆறு வகையான சம்பந்தத்தினால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம். தது காரணம் இந்திரியம். அந்த பிரத்யக்ஷத்துக்கு காரணம் என்ன? இந்திரியம். அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இங்க அசாதாரணமான காரணம் என்னது? இந்திரியம் தான். ஏன்னா கண்ணு முதலிய இந்திரியங்கள் இல்லைன்னா பிரத்யக்ஷமே உண்டாகாது, காது கேட்கலன்னா சப்த பிரத்யக்ஷமே உண்டாகாது. அதனால அந்தந்த இந்திரியம் தான் இங்க காரணம், கருவி அந்த பிரத்யக்ஷத்தை அடையறதுக்கு. தஸ்மாது இந்திரியம் பிரத்யக்ஷ பிரமாணம் இது சித்தம். அதனால என்ன நிரூபணமா இருக்கு? இந்திரியம் தான் பிரத்யக்ஷ பிரமாணம். ஏன்னா பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது? ஞானத்தை அடையும் சரியான கருவி, சரியான ஞானத்தை அடையும் கருவி, சரியான ஞானத்தை அடையும் கருவி. அப்போ இந்த சரியான ஞானத்தை அடையறதுக்கு கருவி என்னது? கண்ணுதான். அதனால கண்ணுதான் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷம்னா என்னங்கிறதுக்கு விஷயம் என்ன சொன்னோம்? இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம்னு சொல்லி சொன்னோம். பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் என்னது? இந்த இந்திரியம் தான். அதனால பிரத்யக்ஷம் யாச்சாக்கம் அப்படி சொல்லி பிரத்யக்ஷமானது முடிஞ்சு போச்சு. அடுத்தது அனுமான பரிச்சேத. அச அனுமான பரிச்சேத. அனுமான பரிச்சேதமானது ரொம்ப முக்கியமான பரிச்சேதம். நியாயத்திலேயே எது முக்கியம்னு சொல்லி சொன்னா இந்த அனுமானம். இந்த அனுமானத்திலே எது முக்கியம்னு சொல்லி சொன்னா உபாதி. உபாதிஸ்து மகாவியாதி அப்படிம்பாங்க. அனுமானத்துல வர்ற உபாதிய மகாவியாதி அப்படிமா. அந்த மாதிரி இந்த அனுமானத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. அனுமிதி கரணம் அனுமானம். அனுமிதி ஞானத்துக்கு கரணமா இருக்கிறது அனுமானம். அனுமிதிங்கிற ஞானத்துக்கு கருவியா இருக்கிறதுக்கு பேரு அனுமானம். அந்த அனுமானம் என்ன? அனுமிதி என்னது? பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமிதி. பராமர்ஷ ஜன்யம் ஞானம். பராமர்ஷ ஜன்யம் ஞானம்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை நாம பாக்குறோம், அந்த விஷயத்தினால நமக்கு தோன்றது. அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது அதனால நமக்கு ஒரு அறிவு தோன்றது. அந்த அறிவுனால உண்டாருது, தூண்டப்பட்ட அறிவுனால உண்டாற ஞானத்துக்கு பேரு அனுமிதி. பராமர்ஷம்னா என்ன? ஒன்னு ஒன்றையும் பார்ப்போம். பராமர்ஷகா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் பராமர்ஷ. பராமர்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம். வியாப்தி கூடியதான பக்ஷ தர்ம தன்மையின் ஞானத்துக்கு பேரு பராமர்ஷம். ஒரு வார்த்தை புரியலங்கிறதுக்கு விளக்கம் கேட்டா இன்னொரு புது வார்த்தையை சொல்லி அதுக்கு விளக்குறீங்க, இன்னொரு புது வார்த்தைக்கு விளக்கம் கேட்டா இன்னொரு புது வார்த்தை சொல்லி அதையும் விளக்குறீங்க. அப்படி போயிட்டே இருந்தா என்ன முடிவு உண்டாகும் அப்படின்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வியாப்தி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தோட தொடர்புடைய ஞானம். எத்த எத்த தூமக தத்ர தத்ர வன்னிஹி இது சாச்சரிய நியமோ வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சாச்சரிய நியம தொடர்புடையதாக நான் நேத்திய சொன்ன இந்த புகை கண்டினியூட்டி இருக்கணும், அந்த கண்டினியூட்டி அதுதான் சாச்சரியம். அந்த கண்டினியூட்டி அந்த தொடர்புடையதான நிலைக்கு பேரு வியாப்தி. அந்த நியமம் எப்பவுமே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வியாப்தி. எல்லா இடத்துலயும் அந்த கண்டினியூட்டி நீங்க பாக்கணும். புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்றத அந்த கண்டினியூட்டி இருக்கணும், அப்பதான் அதுக்கு வியாப்தின்னு பேர் வரும். அந்த வியாப்தி எப்ப நான் நிரூபணம் இதுதான் வியாப்தி அப்படின்றதுக்கு நான் எப்போ நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்டேஜ்ல நாலு நிலையில நீங்க பாத்துட்டீங்கன்னா நாலு இடத்துல வேறு வேறு இடத்துல இதே மாதிரியான விஷயம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா பொதுப்படையான ஒரு அறிவு அடைவோம். அந்த பொதுப்படையான அறிவுக்குறதுதான் வியாப்தி. எங்கெல்லாம் இப்படி இருக்கோ அங்கெல்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த அறிவுக்கு பேர் தான் வியாப்தி. இங்க பராமர்சம்னா என்னது? வியாப்தி விசிஷ்ட விசிஷ்டனா கூடிய அப்படிப்பட்ட பொதுப்படையான அறிவு கூடியதான பக்ஷ தர்மதா ஞானம். பக்ஷ தர்ம தன்மையின் ஞானம். பக்ஷம்னா என்ன அது புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் தர்மதா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. அதனால பாப்போம். யதா வன்னி வியாப்திய தூமவான் அயம் பர்வதி ஞானம் பராமர்ஷ. பராமர்ஷ ஞானம் என்னது இங்க அப்படின்னா வன்னி வியாப்திய தூமவான். வியாப்தி கூடியதான பக்ஷ தர்மதா ஞானம் தான் பராமர்ஷம்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதுக்கு உதாரணம் கொடுக்கிறாரு வன்னி வியாபிய, வன்னியினால் வியாபிக்கப்பட்டதான தூமம் உடையதான தூமவான், வன்னி வியாபிய தூமவான், வன்னி நெருப்பு புகை சூழ்ந்ததான நெருப்பு உடையதாகினது இந்த பர்வதம். நெருப்பு எப்படிப்பட்டது? புகை சூழப்பட்டதாக இருக்கிறது, அப்படிப்பட்டதானது இந்த பருவம். வியாபகம் வியாபியம் ரெண்டு விஷயம். வியாபகம் இது வியாபிக்கப்பட்டதா இருக்கோ, வியாபியம் இது வியாபிச்சதா இருக்கோ. அதிக தேசத்துல எது இருக்கோ அது வியாபியம், குறைஞ்ச தேசத்துல இருக்கோ இது அது வியாபகம். அப்படி இந்த நெருப்பானது அந்த வியாபியமான அந்த புகையோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்படிப்பட்டதான மலை இது அப்படிங்கிற ஞானத்துக்கு பேரு பராமர்சம். தஜன்யம் பர்வதோ வன்னிமானித்தி ஞானம் அனுமதி. அதனால என்ன ஞானம், எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நெல் மலை எப்படிப்பட்டது? நெருப்புடையது. மலை நெருப்புடையது அப்படிங்கிற அந்த ஞானம் தான் எனக்கு அனுமதி, அனுமான ஞானம். மலை நெருப்புடையதுங்கிற அனுமான ஞானம், அதுக்கு பேர் தான் அனுமதி. அந்த அனுமதியான எப்படி உண்டானது? வியாப்தி கூடியதான பக்ஷ தர்மத்தா ஞானத்தினால. அதாவது புகை சூழ்ந்ததான நெருப்புடையது இந்த மலை அப்படிங்கிற ஞானத்தினால. இப்போ அதுலயும் எத்திர எத்திர தூம தத்திர தத்திர அக்னி சாச்சரியமோ வியாப்தி. வியாப்தி என்னன்னு சொல்லி கேட்டா, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. எத்திர எத்திர தூம, எங்கெல்லாம் புகை இருக்கோ தத்திர தத்திர வன்னி, அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த சாச்சரிய நியமம், பொதுப்படையான பொதுவான அறிவு, இந்த எப்பொழுதும் தொடர்புடையதான எப்பொழுதும் நிலைப்பட்டதான அறிவுக்கு பேரு, எப்பொழுதும் உண்டாகிறதான அறிவுக்கு பேரு வியாப்தி. எல்லா இடத்துலையும் இது உண்டாகணும், எல்லா நிலைகளிலும் உண்டாகணும், அப்படிப்பட்ட நிலைக்கு பேரு வியாப்தி. வியாப்திய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா. பக்ஷ தர்மதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வியாப்தியமானது அந்த பர்வத்தம் முதலிய இடத்துல இருக்கணும். வியாப்தியம்னு சொல்லி சொன்னா இங்க என்னது? புகை. புகையானது மலை முதலிய இடத்துல இருக்கணும். பக்ஷம்னு சொல்லி சொன்னா எந்த இடத்துல நாம பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடம், அதுக்கு பேர் பக்ஷம். அந்த பக்ஷத்துல இருக்கணும். அப்படின்னா நெருப்பு என்னால பார்க்க முடியாது, நெருப்பு வியாபியமா இருக்க முடியாது. ஏன் நெருப்பை பார்க்க முடியாது? பார்க்கறது அதிக தேசத்துல இருக்கிறது புகை. அந்த புகை பக்ஷமான மலையில, ஏன்னா பக்ஷம்ன்றது என்னதுன்னா நான் எந்த இடத்துல எதை நிரூபிக்க ஆசைப்படுறேனோ அதுதான் பக்ஷம். அப்படி மலையில நெருப்பு இருக்குன்னு நிரூபிக்க ஆசைப்படுறேன், இப்போ அதுதான் பட்சம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ புகை சூழ்ந்ததான நெருப்புடையது இந்த மலை. அந்த மாதிரியான அந்த புகை சூழ்ந்ததான நெருப்பு இருக்கிற இடத்துக்கு பேரு தான் எந்த எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பேரு தான் பக்ஷ தர்மதா. அனுமானம் திவிதம் சுவார்த்தம் பராத்தம் சார். அப்படி அனுமானத்துக்கு வரும். அனுமானத்துல பொதுவா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச உடனே அனுமானம்னா என்ன, அனுமானம் எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேட்டா, அனுமானம் ரெண்டு வகை. ஒன்னு சுவார்த்தம், இன்னொன்னு பராத்தம். ஒன்னு தனக்காக பண்றது, இன்னொன்னு மத்தவங்களுக்கோசரம் பண்றது. சுவார்த்த அனுமானத்துல இந்த மாதிரி பஞ்சாவயவ வாக்கியம்னு சொல்லுவான், அஞ்சு அவயவம் கூடியதானது அது வேண்டாம். பிரதிஜா உபநயம் நிகமம் உதாரணம், இல்ல பிரதிஜா ஹேது உதாரணம் உபநயம் நிகமம், இந்த அஞ்சு, இந்த அஞ்சும் பராத்த அனுமானத்துக்கு தேவை, சுவார்த்த அனுமானத்துக்கு தேவையில்லை. இன்னொருத்தனுக்கு நீங்க நிரூபிக்கணும்னு தான் இந்த அஞ்சு அவயவம் வேணும். இது நையாயிக்கங்களோட மதம். வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்க, பிரதிஜா ஹேத்து உபநயம், இல்லாட்டி உபநயம் நிகமம், பிரதிஜா ஹேத்து உதாரணம் உபநயம் நிகமம். பிரதிஜா ஹேத்து உதாரணம் இருக்கலாம், இல்ல உதாரணம் நிகமம் உபநயம், இந்த மூணு இருக்கலாம். முதல் மூணோ இல்ல கடைசி மூணோ எதை வச்சுனாலும் நீங்க பராத்த அனுமானம் பண்ண முடியும் அப்படின்னு வேதாந்தத்தோட மதம். இங்க அஞ்சு அவயவ வாக்கியம் இருந்தா தான், அஞ்சு பாகங்கள் கூடியதான வாக்கியம் இருந்தா தான் நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்க முடியும் ஒரு விஷயத்த. என்னது அது? சுவார்த்த அனும சுவார்த்தம் ஸ்வ அனுமதி ஹேது. சுவார்த்தம் ஸ்வ அனுமதி ஹேது. சுவார்த்தம் சொல்லி சொன்னா தனக்காக பண்ணக்கூடிய அனுமானம், அந்த ஞானத்துக்கு, அந்த ஞானத்துக்கு காரணமானது சுவார்த்தம். அது இப்படி ததா இ ஸ்வயமேவ புயோ தர்ஷினின நிறுத்தி வச்சு நடந்து போகும்போது மலை நீ தெரியறது, மலையில புகை இருக்கு நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறான். நெருப்பு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கெல்லாம் புகை இருக்கோ அந்த எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த வியாப்தியானது அவனுக்கு ஞாபகம் வருது. புகைய பாக்குறான், மலையில புகை இருக்கான்ட்டு. புகைய பார்த்துட்ட உடனே இந்த மலையில புகை இருக்கு அப்படிங்கறதுனால அப்படின்னு உனக்கு உடனே வியாப்தி ஞாபகம் வருது. என்னது, எத்த எத்த தூமக தத்திர அக்னி, இந்த வியாப்தியானது ஞாபகம் வருது. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, நம்ம சமையல் கட்டு மாதிரி, அதனால இங்கேயும் நெருப்பு இருக்கு. சமையல் கட்டு மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா, சமையல் கட்டு, அக்னி குண்டம், இந்த மாதிரி ஹோமம் பண்ற இடத்துல இதெல்லாம் நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்கு, அதனால இங்கேயும் புகை இருக்கு, அதனால நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு புத்தி வருது. ததனந்தரம் வன்னி வியாப்திய தூமவான் அயம் பர்வதக இதி ஞானம் உற்பத்தியத்தை. அதுக்கப்புறம் அவனுக்கு உண்டாருது என்னது, இந்த நெருப்பானது புகை சூழப்பட்டதாக இருக்கிறதா இருக்கு இந்த மலை, நெருப்புல புகை சூழ்ந்தா இருக்கிறது இந்த மலை, அப்படிப்பட்ட மலையை நான் பாக்குறேன், நெருப்புடையதான மலை அப்படின்னு அர்த்தம். அயமேவ லிங்க பராமர்சத்தை, இதுதான் லிங்க பராமர்சம்னு சொல்லி சொல்றான். தஸ்மாது பர்வதோ வன்னிமானிதி ஞானம் அனுமதி உற்பத்தியத்தை ததையிட்ட சுவார்த்த அனுமானம். அதனால என்ன ஆறுது, இந்த மலை நெருப்புடையது அப்படிங்கறத அந்த அறிவானது உண்டாருது. இந்த அனுமதி ஞானமானது, இந்த அனுமதி தான் அனுமான ஞானம், இந்த அனுமான ஞானமானது உண்டாருது, இதுதான் சுவார்த்த அனுமானம்னு சொல்றது. பல இடத்துல நீங்க பார்த்தத அந்த வியாப்திய மலையில இல்ல எந்த இடத்த நீங்க நிரூபிக்க முயற்சி பண்றீங்களோ அந்த பட்ச தர்மத்தால நிரூபிக்கிறீங்க. நிரூபிச்சுட்டு என்ன நிரூபிக்க ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்க அறியறீங்க, அதுக்குதான் சுவார்த்த அனுமானம்னு பேரு. பரார்த்த அனுமானம் என்னது பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணசி பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: யோகம் ஆக்குவித்து அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்து உள்ளிருக்கும் உள்ளானை அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணம்மானாய் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணம்மானாய் நம பார்வதீவதை மகாதேவ சிவனை சொல்லே ஒன்பதாம் சூத்திரத்திலே நாம் நுழைய இருக்கிறோம். அது சாதனையனின் இறுதியிலே அமைந்திருக்கிறது. இன்றைக்கோடு நாம வந்து மூணாவது இயலை நிறைவு செய்யணும். சாதனையன் ஒரு ஆன்மா சாதிக்க வேண்டியது என்ன, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பயன். உடனே சாதனை செஞ்ச பிறகுதான பயன். அதுபோல சாதனை அல்ல இறுதி சூத்திரம். அதாவது ஞானம் என்பது எப்பொழுது முற்றி பெறுகிறதுன்னு எட்டாம் சூத்திரத்துல பார்த்தோம். ஞானம் என்பது சைவ சித்தாந்த கொள்கையின் பிரகாரம் பல்வேறு ஜென்மங்களிலே நாம் செய்த சரியே கிரியை யோகம் ஆகியவை நிறைவு செய்யப்பட்டு இறைவனே குருவாக வந்து உபதேசம் செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த ஞானம், உண்மையான ஞானம் அப்பொழுதுதான் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அது ஞானம் என்ற சொல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல். அதை திருக்குறள் பரிமேலர் சொன்னார், ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வுன்னு எழுதினார். ஞானத்துக்கு என்னதான் டெபினிஷன் கொடுக்கிறது. அதனால அவர் என்ன சொல்லிட்டார், எது வீடு வேட்டை தருகிறதோ அது ஞானம் அப்படி சொன்னார். ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. மற்றபடி ஞானத்துக்கு என்னதான் டெபினிஷன் கொடுத்தா கூட அது முட்டு வராது. அது வந்து இதுல வருது, மெய்யுணர்தல். மெய்யுணர்தல்ல முதல்ல ஒரு தோற்றுவாய் ஒன்று செய்வார். பரிமையில ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தோற்றுவாய் பண்ணுவார். அந்த தோற்றுவாய் அப்புறம் தான் குரலுக்கு உடக்கம் சொல்லுவார். 36 ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. எது வீடு பேட்டை தருகிறதோ அதுதான் ஞானம். ஆகவே அந்த ஞானம் முற்றி பெற்ற உடனே இந்த ஆன்மாவானது அதான் எட்டாம் சொன்னா தவத்தினில் உணர்த்த, தவம் காரணமாக. அந்த தவம் என்பது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த சரியகிரியா யோகங்கள். அந்த நிலை வந்தவன என்ன பண்றாரு, இறைவனே குருவாக வந்து உணர்த்துகிறார். மாணிக்க வாசகர் போன்றவருக்கு அப்படிதானே வர, இறைவனே குருவாக வந்து அதுக்குதான் என்ன பேரு, உபதேசம். இதுதான் உபதேசம். அதான் எட்டாம் சூத்திரத்துல பார்த்தோம். ஒன்பதாம் சூத்திரத்துல என்ன செய்ய போறாரு என்று கேட்டால், எப்பொழுது இந்த ஆன்மாவானது பூரணமாக சுத்தி அடைகிறது. ஒன்பதாம் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு சொல்றாருன்னா, ஆன்ம சுத்தி பண்ணுவார் உணர்த்துதல் முதலீட்டு. கம்ப்ளீட் பியூரிபிகேஷன் ஆஃப் த சோல். அந்த கம்ப்ளீட் பியூரிபிகேஷன் எப்ப வரும், மூன்று மலங்களுடைய எஃபெக்ட் எப்ப அந்த ஆன்மாவில இல்லாம போதோ அதான் பியூரிபிகேஷன். ஆணவம் கர்மம் மாயை என்கின்ற மூன்று மலங்கள் பிறவி காலத்திலிருந்து இந்த ஆன்மாவை தாக்கிக் கொண்டே வருது. அந்த தாக்கத்தை நம்ம உணராமே இருக்கிறோம். அதனுடைய மூன்று மலத்தினுடைய தாக்கம் எப்பொழுது அறவே நின்று போய் விடுகிறதோ அதுதான் ஆன்ம சுத்தி. ஒன்னு டெபினிஷன். அதுக்கு சித்தாந்தத்தில் என்ன டெக்னிக்கல் வார்த்தை கொடுத்தாங்க, ஆன்ம சுத்தி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பியூரிபிகேஷன் ஆஃப் த சோல். அந்த மூன்று மலங்களுடைய தாக்கம் எப்பொழுது இந்த ஆன்மாவின் மீது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது இந்த ஆன்மா சுத்தி அடைகிறது. அப்படி வந்த உடனே தான் என்ன பண்ணுது, அடுத்து இந்த ஆன்மா வந்து அதுக்கு அடுத்தால கூட ரெண்டு நிலைக்கு போகுது, சிவ யோகம் சிவ போகம். கம்ப்ளீட் பியூரிபிகேஷன் வந்த பிறகு ஆன்மா வரக்கூடிய ஸ்டேஜ் சிவ யோகம், அதுக்கப்புறம் சிவ போகம். அதான் சொன்ன இல்லையா, பத்துடையீர் ஈசன் படவடியீர் பாங்குடையீர். இந்த பத்து என்பது தச காரியங்கள். அதே போல எட்டு கொலாம் அவன் ஈரில் பெருங்குணம், பத்து கொலாம் அடியார் செய்கைதானே. அப்ப அடியாருடைய அந்த நிலை வந்து பத்துன்னு, பத்து கொலாம் அடியார் செய்கைதானே. திருமுறைகளுக்கெல்லாம் அது மாதிரி சித்தாந்த சாஸ்திர நோக்களை பார்க்கணும், லிட்டரலா பொருள் பார்க்க கூடாது. இதுதான் சாஸ்திரம் படிக்கிறது. சாஸ்திரம் எதுக்கு படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம திருமுறைகள் ஞானிகளுடைய வாக்கு வந்து தே ஆர் சம்திங் பியாண்ட் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் இல்ல, அவங்க வந்து அந்த இலக்கியத்துக்கு அப்பாற்பட்ட சில உண்மைகளை நமக்கு உணர்த்த வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வி ஷுட் ப்ரிப்பேர் அவர்செல்ஸ். அதுக்குதான் சாஸ்திரங்களை படிக்கணும். வாட் தே மென்ட் பை தி யூசேஜ் ஆஃப் சச் வேர்ட்ஸ், வாட் தே மென்ட் டு கன்வே, வாட் தே இன்டென்ட் டு கன்வே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்ப இந்த உபதா சூத்திரத்துல இந்த ஆன்மா செய்ய வேண்டிய ஒரு கடைசி சாதனம், அப்புறம் பத்தாம் ஜோதிரல சிவயோகத்துக்கு போயிருந்தாங்க. கடைசி நிலைக்கு தான் என்ன பேரு, சிவபோகம். அதாவது ஆன்மாவுடைய கடைசி நிலை தான் சிவபோகம். ஆகவே சிவயோகம் சிவபோகம். இப்பொழுது இந்த சூத்திரத்தை என்ன சொல்றாரு பார்ப்போம். இதுல கண்ணன் ஒரு வார்த்தை வருது, அந்த இது அந்த இன்னொரு கல்ல வச்சிருக்கீங்க என்பதற்கு தமிழில் மூணு வகையான அர்த்தம் உண்டு. ஒண்ணு நம்முடைய ஐ, இன்னொன்னு அறிவுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஏழாம் வேற்றுமை உருவு. கண் என்ற வார்த்தை மூணு விதமான பொருள்ல தமிழ்ல வரும். ஆகவே இங்க வந்து ஊனக்கண், ஊனக்கண் பாசம், இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஊனக்கண் என்பது பசு ஞானம். எழுதிக்கணும், இது வந்து பசு ஞானம். பாசம் என்பது பாச ஞானம். ஊனக்கண், அப்ப கண் என்பது என்ன பொருள் வருது, அறிவு அல்லது ஞானம். ஊனக்கண் பசி ஞானத்தினாலும் பாச ஞானத்தினாலும் உணர முடியாத பதியை, இறைவனை இந்த ரெண்டு ஞானத்தினாலும் உணர முடியாது. இந்த பாச ஞானத்துல எல்லாமே அடங்கிருது. இன்னைக்கு உள்ள சயின்ஸ் எல்லாம் எதில் அடங்கும், பாச ஞானம். அதனால ரெண்டுக்கும் என்ன பண்ணாருன்னா, சிவஞான உபதத்தை மொழிபெயர்த்த HR ஒய்சிங்டன் என்ன சொல்வாருன்னு கேட்டீங்கன்னா, பாச ஞானத்துக்கு என்ன எழுதுவாரு, அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ கார்போரியல் ஆர்கன்ஸ். ஒரு வெள்ளக்கார சிவஞான போதுக்கு எப்படி டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறான்னு பாருங்க. ஆக பாச ஞானம் என்பதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ கார்போரியல் ஆர்கன்ஸ், பசி ஞானம் கார்போரியல். ஊனக்கண்ணுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டி, பசி ஞானம் இன்டெலக்ட் ஆஃப் த சோல். பசி ஞானம் வந்து நம்முடைய இன்டெலக்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில வேலை செய்யுது. உணரா பதியை, இதெல்லாம் இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், பதி என்பது ரெண்டு இடத்துல வருது, இங்க ஒரு பதி இங்க ஒரு பதி. பாசங்கிறது ரெண்டு இடத்துல வருது, இங்க ஒரு பாசம் இங்க ஒரு பாசம். பதி பாசம் ரெண்டு ரெண்டு இடத்துல வருது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி. இந்த சிந்தை என்றதுக்கு இந்த இருதயம்னு அர்த்தம், நாடி என்பதற்கு நாடுக கட்டளை வாக்கியமா சொல்வது, வேண்டுகோளாக சொல்வது அப்படிலாம் இருக்கு இல்லையா, இம்பரேட்டிவ் ஆப்டேட்டிவ் அப்படிலாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது இங்க வந்து இட் இஸ் இம்பரேட்டிவ், யூ ஹாவ் டு டூ இட், யூ ஆர் பவுண்ட் டு டூ இட் அப்படி எம்பசைஸோட சொல்றது இல்லையா, கட்டளை வாக்கியம் சொல்லு, தமிழ்ல சொன்னா கட்டளை. நாடுக சிந்தை நாடுக, அவர் சொன்னது அவ்வளவுதான். இந்த சிந்தை நாடுகிற அவர் ரெண்டு வார்த்தைய அப்புறம் அருணிந்தி சிவார் என்ன மீன் பண்றாருன்னு அவருக்கு நேரடியா பாடம் கேட்டவர் ஆச்சேன். மெய்கண்டாட்டு நேரடியா பாடம் கேட்டது என்னங்கிறதான்னு தெரியும். அப்புறம் உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ. உரா துணை, இந்த உரா என்பது உராதல் என்று சொன்னால் அப்படியே ஒரு ஒரு போர்ஸ் ஆனது எல்லா பக்கமும் அடிக்குது இல்லையா, உராவுதல் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல், உராவுதல். துணை, துணைனா என்ன அர்த்தம் தெரியுமா, ஸ்பீடு. துணை என்பதற்கு மூணுசுரி நையனா போட்டா துணைனா டெபுட்டின்னு அர்த்தம். இங்க என்ன இருக்கு, ரெண்டு சுழி நையண்ணா. துணை என்பது ஹை ஸ்பீடுன்னு அர்த்தம் தமிழ்ல. அது தொல்காப்பியத்துல வருது, கதழ்வும் துணைவும் விரைவின் பொருளே. தொல்காப்பியத்துல இலக்கணம் வருது, கதழ்வும் துணையும் துணையும் விரைவின் பொருளே. தமிழ் இலக்கணத்துல அது இப்படி வருது, துணை என்பது ஹை ஸ்பீடு அப்படிங்கிற இடத்துல வருது. தொல்காப்பியத்திலையும் கொடுக்கிற. அப்புறம் தேர்த்து என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தேரினுடைய தன்மையே உடையது. இந்த இடத்துல தேர்ங்கிறத எதை குறிக்கிறார்னா, உரா துணை தேர் காணல் நீர். அதாவது காட்டுல வந்து நல்ல சூரியன் வெளிச்சத்துல இருக்கும்போது இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணும் கேட்டா, தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கு தண்ணி மாதிரியே தெரியுமா, அது எப்படியே அந்த அலைகள் அடிக்கிறது. அதுக்காக என்ன பண்ண, மிருகங்கள்லாம் தண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது நல்ல கடுமையான சம்மர்ல தாகத்துக்காக அறிந்து கொண்டிருக்கும். அது போக போக என்ன பண்ணோம்னா அது அதுவும் போயிட்டே இருக்கும். அப்போ அது தாகத்தை தணிப்பதற்கு பயன்படாது காணல் நீர். அதனால என்ன சொன்னாங்க, உரா துணை தேர். அதுக்கு எழுதினாரு பிளீட்டிங் மிரேஜ் எழுதினார் இங்கிலீஷ்ல. அதாவது ஜெயம் நல்லுசாமி எழுதும் போது என்ன, பிளீட்டிங் மிரேஜ். ஹெச்ஆர் வைசின்றதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், பேய் தேர் என்பதற்கு டெவில் கார் அர்த்தம் பண்ணுவார் இங்கிலீஷ்ல. டெவில் கார், அதாவது காணல் நீருக்கு தமிழ்ல பல சொற்கள் உண்டு. பேய் தேர்ன்னு ஒரு சொல் உண்டு, அழகை தேர் தமிழ்ல, அழகை தேர், பேய் தேர், இதெல்லாம் காணல் நீரை குறிக்கும். பேய் தேர், பேய்ன்னு சொல்லும் அதே தான், பேய் தேர், அழகை தேர், அழகை தேர். இது வந்து காணல் நீருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதாவது காணல் நீர் என்பது அதுவும் ஒரு பொய்யின் அர்த்தம் இல்லை. காணல் நீருடைய தன்மையே என்ன, பாக்குற மாதிரி நீர் மாதிரி தெரியும், நீர் இல்லை, அதனுடைய தன்மையே அப்படிதான். ஆனா அந்த காணல் நீரை வைத்துக் கொண்டு நம்முடைய தாகத்தை தவிக்க முடியுது, தவிர்க்க முடியுமா, முடியாது இல்லையா. ஆகினால நாம் அனுபவித்த என்ன பொருள் என்று கேட்டால், இந்த காணல் நீரன ஒருவ என்று சொன்னால் அவற்றிலிருந்து நீங்க. நேத்தே நம்ம பார்த்தோம் ஒருவுதல், ஒருவுதல் என்றால் என்ன அர்த்தம், அது வந்து நீங்கிறது, இனிமே அது வேண்டாம். அது திருவள்ளுவர் ஆட்சி பண்ணார்னு காமிச்சேன் நேற்று சொல்லும் இல்லையா. அதாவது நன்றின்பால், அதாவது தீது ஒரி சென்ற விடத்தார் செலவிடா, தீதொரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. அப்ப சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரி, இந்த ஒருவிங்கிற வார்த்தை அளவடை பெற்று ஒரின்னு வருது திருக்குறள். இந்த ஆட்சி திருக்குறளே வருது. அப்ப ஒருவுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டா, இடத்தை விட்டு நீங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதுமே சிவஞான போதம் படிக்க வந்துட்டோம்னா ஏற்கனவே மற்ற சூத்திரங்கள்ல என்ன டெபினிஷன் கொடுத்துருக்கிறாரோ அதை விட்டுறக்கூடாது. ஒருவுதல் என்றால் இங்க இருந்து அங்க போறதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டா ஆன்மாவுக்கு என்ன இல்லைன்னு சொன்ன நேரத்தை குடை பயிற்சி இல்லை. அப்ப அந்த ஆன்மா வந்து அங்க ஒருவுதல் என்று சொன்னால் அதனுடைய அறிவிலே இருந்து நீங்குவது, இனிமே இது பயன்படாதுன்னு விடுறது. இப்ப சாதாரண சொன்ன அதை பற்றி நினைக்காத விட்டுரு அப்படின்னா தூக்கி போடுறதுன்னு அர்த்தம் இல்லையே. அதனால இங்க உருவுதல் என்பது உணர்ச்சி விசேடம் சொல்லு தமிழ்ல. அந்த பாசத்தை ஒருவ தன், அப்புறம் நான் விளக்கேன். முதல்ல வந்து இந்த சூத்திரத்தை எப்படி எப்படி என்ன பொருள் கொள்ளணுங்கிறத பாத்துக்கணும். தன்னிலாம் பதி, தன்னிலாம் பதி விதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிடாது. தன்னிலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து. இப்ப முதல்ல என்ன தெரியுங்கிறாரு, இந்த உலகம் ஊனக்கண் பாசம், இந்த பாசம் இந்த உலகம் போனாமே என்னது, மாயையினுடைய காணியம் தான் உலகம். அந்த உலகம் என்பது நம்முடைய சித்தாந்தத்துல வரும்போது என்ன வருது, 36 தத்துவங்கள். ஏன்னா தத்துவங்களாக வராத அந்த பாசம் வந்து நமக்கு அனுபவத்துக்கு வராது. தத்துவங்களா கன்வெர்ட் பண்ற மாதிரிதான் நமக்கு அனுபவத்துக்கு வருது. அப்ப இந்த இடத்த பாசங்கிறது உண்மையான அர்த்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, பிருத்திவியிலே இருந்து நாத தத்துவங்களை உள்ள 36 தத்துவங்கள்னு அர்த்தம். பாசம் என்பது பொதுவாக இங்கே மாயையை குறிப்பிட்டு, அதுல ஆன்மாவுடைய அனுபவத்துக்கு வர்றது மாயை முழுசும் இல்ல. சித்தாந்தம் படிச்சதை மறந்துட்டீங்க, மறந்துட்டு ஏற்கனவே படிச்சதை ஞாபகத்திட்டே வரணும். அங்க பாசங்கிறது பாச ஞானம். இந்த ரெண்டாவது பாசத்துல பாசம் ஒருவே, அது 1 முதல் 36 தத்துவங்களில இருந்து அவைகள் நீங்க. எப்படி நீங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவங்கள் இறைவனை அறிவதற்கு துணை செய்யாது என்று நீங்குவது. அதாவது உண்மையான ஒரு ஞானம் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்ல கருவிகள், மெய் வாய் கண் மூக்கு செவி போன்ற நம்ம கருவிகளை எல்லாம் 3 வகையா பிரிச்சிருவாங்க. ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்த கண்ணங்கள். நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கருவி எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய, அந்த கருவியை வைத்துக் கொண்டு கடவுளை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது முதல்ல நம்ம உணரணும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கருவி எல்லாம் ஒழிட்டு என்ஜாய் தி வேர்ல்ட். நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கருவியை வைத்துக் கொண்டே அவனை பாக்குறான்னு பாக்குறோம். அதனாலதான் பிரச்சனையே வருது. அதுபோல அந்த கருவிகள் அதற்கு பயன்படாது என்று அதுல இருந்து நீங்க. பாசம் ஒருவன என்ன அர்த்தம், 36 தத்துவங்களும் அந்த உண்மை ஞானத்திற்கு துணை புரியாது என்று அவற்றிலிருந்து நீங்க. தன் நிழலாம் பதி, அதுக்கு உதாரணம் சொன்னாரு, கடுமையான வெப்பத்துல இருக்கிறோம். அந்த வெப்பத்துல நல்ல வெப்பம், இனிமே வெயில இருக்க முடியாதுங்கிற நிலை வந்த பிறகுதான் நிழல் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதுபோல இந்த பிறவி என்பது ஒரு வெப்பம், ஆனா உண்மையான நிழல் எங்க இருக்கு, இறைவனுடைய பாதம் தான் நிழல் என்று. அந்த இறைவனுடைய பாதமே நிழல் என்று ஒரு வகையில உருவப்படுத்தினார். இறைவனுடைய பாதத்தை என்ன பண்றாரு, நிழலா உருவம் பண்ற. ஆனால் அப்ப வெயில் எது, அத ஏகதேச உருவகம், உன்னை உருவகம் பண்ணிட்டு உன்னை உருவகம் பண்ண விடுற. அப்ப இத உருவகம் பண்ணதுனால அங்கே வந்து நாம எதுல இருக்கிறோம், வெப்பத்துல இருக்கோம். அந்த பிறவியாகிய வெப்பத்திலிருந்து நீங்கி நமக்கு இருக்கக்கூடிய நிழல் இறைவனுடைய பாதம் என்பதை உணர்ந்து, அஞ்செழுத்து மந்திரத்தை இந்த இடத்துல சொல்லக்கூடிய அஞ்செழுத்து இருக்கு பாருங்க, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முத்தி பஞ்சாகரம்னு பேர். ஏன்னா இது யாருக்கு சொல்றாரு, அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சூத்திரம் சொல்றது அந்த குருவாய் வந்து உபதேசம் நிகழ்ந்த பிறகு. நீங்க 7 சூத்திரத்துல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நிலையோட கம்பேர் பண்ணக்கூடாது. 7, 8, 9, 10 என்ன நம்ம அடைய முடியாத நிலை, அது ஞாபகம் வச்சுக்கணும். 6 சூத்திரம் வரைக்கும் தான் நம்முடைய நிலை. 7 இருந்து நம்ம அடைய முடியாத நிலையை தான் சொல்ற, ஞானிகளுடைய அனுபவத்தை பத்தி தான் பேசிட்டு போற. அதனால அதுக்கு என்ன சொன்னாங்க, உண்மை அதிகாரம். நான் சொல்லல, எனக்கு உண்மை அதிகாரம் 1-6 சூத்திரம் வரைக்கும் பொது அதிகாரம், அப்புறம் 7-12 வரைக்கும் உண்மை அதிகாரம். ஆகவே 10 என்று இந்த இடத்துல சொல்லக்கூடிய அஞ்சல் சிவ இந்த பஞ்சாச்சரம் நமக்கு உரியது இல்ல. நமக்கு நகாரம் முதலா உள்ளது, சிகாரம் முதலா உள்ளதுதான் நமக்குள்ளது. இதுக்குதான் என்ன பேரு, முத்தி பஞ்சாக்கரம். இந்த முத்தி பஞ்சாக்கரத்துல எது இல்ல, நானா இல்ல, மானா இல்ல. யகரம் வந்து ஆன்மா, யா வந்து ஆன்மா. இந்த ஆன்மாவோட ரெண்டு பக்கம் என்ன இருக்கு, சிவமும் சக்தியும் இருக்கு. இத வந்து எங்க சொல்றாருன்னா, திருவருள் பயன்ல இந்த 5 மந்திரத்தை பத்தி திருவருட்பயில் 89 சொல்றேன். இந்த மந்திர இந்த இந்த 5 தன்மை திருவருட்பயில வருது. அப்போ விதி எண்ணும், எண்ணுதல் என்றா என்ன அர்த்தம் கேட்டா, சுத்தமானதுமாக கணித்தல். அதாவது அந்த மந்திரமும் வேற, இந்த மெத்தட் ஆஃப் சாண்டிங்கும் வேற. மந்திரமும் என்ன மந்திரம், சிவய சிவங்கிற மந்திரம். அதாவது என்ன சொல்லுவாங்க, இருதலை, இதுக்கு நிறைய கோடு வேர்ட்ஸ் எல்லாம் உண்டு. இருதலை மணி, இருதலை மாணிக்கம், இருதலை கொல்லி, முத்தி பஞ்சாக்கரம், பஞ்சாட்சரம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த சகரத்தை நீக்கி வரும்போது என்ன வருது, தீட்சைங்கிறது தமிழ்ல தீக்கைன்னு வருது இல்லையா, அது மாதிரி பஞ்சாட்சரம் தான் உச்சரிப்பு. பஞ்சாட்ச இக்ஷங்கிறது வந்து தமிழ்ல அப்படி வராது இல்லையா, அக்ஷ தக்ஷங்கிறது தமிழ்ல இல்ல இல்லையா, அதுக்காக என்ன பண்றது, பஞ்சாட்சரம் என்பது பஞ்சாக்கரம். கிருஷ்ணன் என்பது கிருட்டினன், கிருஷ்ணன் தமிழ் எப்படி எழுதுங்க, கிருட்டினன் தான் எழுதணும். அது அந்த தமிழுக்குள்ள ஒலி குறிப்போட மாறுறதுனால. இது அந்த இறைவனே குருவாக வந்து உணர்த்தின பிறகுதான் இந்த ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வருது. நம்ம இது பிரின்சிபிள் தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு SSLCயோ செகண்ட் கிரேட் படிக்கிற வரைக்கும் ஹார்ட்னா இது, லங்ஸ்னா இதுன்னு படம் போட்டு படிக்கிறோம். ஆனா MBBS போனவொன்னு என்ன பண்றான், பாடியவே டெட் பாடியை போட்டு அறுத்து பாருங்க. அப்ப படிச்சது தியரி, இப்ப படிக்கிறது பிராக்டிக்கல், அப்படிதானே. அதே போலத்தான் அந்த அனுபவம் என்று வரும்போது அவர்களுக்கு வரக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கும்னு சொல்ல, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த நம்முடைய அறிவினாலேயும் இந்த தத்துவங்கள் கொடுக்கின்ற அறிவினாலேயும் வரக்கூடிய ஞானம் பலியை உணர முடியாது என்று அந்த ரெண்டாவது என்ன செய்வாங்கிறதான் நமக்கு நுட்பமா உணர்த்துற. ஞான கண்ணினின் சிந்தை நாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதய கமலத்தில் அர்ச்சித்து சிவபூஜை. இந்த ரெண்டு வார்த்தையில தான் சிவபூஜையை சொல்ற, சிந்தை நாடி அவ்வளவுதான். சிந்தையில் நாடுக, அச்சித்து, அது நான் விளக்கேன். இந்த இடத்துல சிந்தை என்பது என்ன அர்த்தம், சிந்தை என்று சொன்னால் மைண்ட்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. இந்த இடத்துல இருதய கமலம், அந்த இருதய கமலம்னா என்னங்கிறத அப்புறம் விளக்கிறேன். என்னன்னா இருதயம் இல்லை, அதான் தெரியும், இட் இஸ் நாட் ஹார்ட், இருதய கமலம், அதான் உங்களுக்கு நுழைக்கும். இருதயம் இல்லை, இருதய கமலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு ஞானமுய்ய வரும் நம்பி. வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கூற்றில் நெஞ்சு இடித்த வேலை மறந்த பூங்கலுக்கு மெய்யன்புடைய சைவ மேன்மக்களே, உங்கள் பொன்னார் திருவடி கமலங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு புழுத்த நாயனும் கடையவனாகிய அடியேன், திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் அடியன்பால் வைத்த மற்ற காதல் காரணமாக கொடுத்த அந்த திருப்பணியை அருள் தலைமையில் கொண்டு சிறியனுடைய அறிவுக்கு எட்டிய அளவிலே மேருமலையின் மேம்பட்ட தவத்தாராகிய ஈஸ்வரக்கிய தோழர் சைவ பெருமக்களுடைய குலதெய்வம் தன்னேரில்லா என்கிறான் பன்னண்ட பெருமான் பற்றி பேச துணிவில்லை. அந்த துணிவிற்கு காரணம் உங்களை வணங்கிய பணி. பெருமக்களே, ஆரணமும் உலகேழும் ஈந்தருளி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகும் கருணை திரு வடிவான சீரணன் பெரிய நாச்சியாரால் ஞானம் ஊட்டப்பட்ட ஞான போனகர் ஓதாது யாவும் உணர்ந்த உத்தமர் திருஞான சம்பந்த பெருந்தகையார் இறைவரை அன்றி யாரையும் முன்னிலைப்படுத்தி பாடும் மரபினர் அல்ல. இறைவனையே பொருளாக கொண்டு அவர் பாடிய திருப்பதிகங்களிலே தனி நபராக ஒருவரை வைத்து முன்னிலைப்படுத்தி ஒரு பதிகம் பாடி அறிவிக்கின்றார் என்றால் அது வியப்பிற்குரிய ஒரு செய்தி. அப்படி அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டு பாடம் பெற்றவர் தான் யார் என்றால் அவர்தான் மங்கையர்க்கு தனியரசு, எங்கள் தெய்வம், வளவர்கள் குலக்குழுந்து வளைக்கை மாணி, செங்கமல திருமடந்தை கண்ணினாடார், தென்னர்குல படிதீர்த்த தெய்வப்பாவை. அந்த அம்மை மங்கையர்க்கரசியாரைத்தான் முன்னிலைப்படுத்தி ஒரு பதிகம் பாடியிருந்தார் பாலராவாயராகிய பார் விளக்க வந்த பெருந்தகையார். மாதராய் வகுதிக்கு மாபெரும் தேவிகே என்பது அவர் பாடிய திருப்பதியத்தினுடைய முதல் தொடர். இந்த திருப்பதியத்தில் நமது சிந்தனைக்குரியதாக இன்றைய தலைப்புக்கு பொருந்துவதாக ஒரு தொடர் இடம்பெற்றுள்ளது. மந்தி போல் திரிந்து ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்களுக்கு எளியே நல்லே திரு ஆளவாயரன் நிற்கவே என்பதே அந்த தொடர். யாரை சாடுகிறார் சண்பைய கோமகனார் என்றார் இறைவரை பற்றிய உணர்வையே இல்லாமல் தலைவனாக சங்கரனை அறியாமல் உயிராகிய தன்னை அடிமையாக அறியாமல் பிதற்றிக் கொண்டு உயிர்களுக்கு மயக்கத்தை தருகின்ற சமூக சாக்கியனைத்தான் சாடுகிறார். தன்னை அறிவதே அறிவா அன்றி பின்னை அறிவது பேரறிவு என்றார். இதை நான் திரும்புவது அடிமையாக உயிரை தன்னையும் கருத மாட்டாது. ஜெயிலே அவன் போல அவன் இயற்றி தெரிகின்ற சமயங்களை தியாகிறான். சமூகங்கள் வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லமை வாய்ந்தவர்கள். ஆனால் அந்த தென்மொழி வடமொழியினுடைய புலமை காரணமாக அடிமையாக பேசிக்கொண்டு நிராகரணத்துக்காகவும் திருநெல்வேலியுடைய ஆக்கத்திற்காகவும் அந்தரித்த பெருமான் திருஞான. ஆகவே எங்கே சைவ நிந்தனை நிகழ்மையானால் அவரால் அதை திருப்பி கூட கொடுக்க இயலாது. இந்த தொடரிலே என்ன சொல்லியிருந்தார், ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகிறார், ஈழர் கழிவுக்கு எளியே அல்ல. ஆரியம் என்பது வடமொழி, செந்தமிழ் நமது தாய்மொழி. ஆரியத்தினுடைய பயன் என்ன, தமிழினுடைய பயன் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நான் பிள்ளையார் பெருமானாருடைய இந்த பாடத்தொடரினுடைய பெருமை ஒருவாறு இனிது விளைக்கவில்லைங்க. வடமொழியினுடைய பயன் வேற, வேதமும் சைவமும் என்று இரண்டே நூல்கள் வேறுவைக்கும் நூல் இவற்றின் தெரிந்த நூல் ஆதினும் அனாதி அமலன் தருவோம் என்பது சைவ ஞான சாத்தியம் சித்தியாக. ஆகவே ஆதினுடைய பயன் வேதம்,
4: சுற்றிடம் கொண்டாந்தம் தொண்டத்து தொண்டரா புண்ணியம். தனசிறந்த புண்ணியம் சிவனுக்கு ஆட்பட்டது என்று சொல்லவில்லை. சிவனுக்கு ஆட்பட்ட மெய்யங்களுக்கு ஆட்பட்டதுதான் அந்த புண்ணியம். பொறுப்புடைய புண்ணியமாக புண்ணியத்தின் திறந்த வடிவமாக அமைகின்றது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் பற்றித்தான் திருநாம சரணந்த சுவாமிகள், திருநாமக்கரசு சுவாமிகள், திரு அவதாரம் செய்தது சைவத்தையும் அழைக்கச் செய்து பரசமய நிராகரணம் செய்து திருநீட்டை வளர்த்து சைவம் தழைத்து ஓங்கிய அந்த காலத்திலே அவர்கள் முக்கியமற்ற முதல்வனோடு ஒதுங்கிய நிலையிலே சற்றேறக்குறைய 40 ஆண்டுகள் கழித்து நிகழ்கின்றது சுந்தரருடைய திருவாவதாரம். ஆகவேதான் இவருடைய திருவாவதாரத்தை சொல்ல வந்த தெய்வத்தை கேட்கிறார்கள். எப்படி அதை அருகின்றார்? மாதவன் செய்த தென்திசையில் உலகம் உயரும், உலகம் உயரும், பறக்க இருக்கக்கூடாது, பஞ்ச பசி இருக்கக்கூடாது, போர்களால் ஊதல் நிகழக்கூடாது, உலகம் உயரும், சைவம் நின்று ஓங்கவும் நின்ன போறாது, ஓங்கணும், ஓங்கினா போறாது, நிறைவேறும். அதுக்கு என்ன வழி? கூட்டம் நிறைவேறும். அந்த தொண்டர்கள் அதற்காக திருவாவதாரம் செய்திருந்தவர் தம்பிராம் போல எம்பிராம் நம்பியாரோடு. ஆகவே நாம் இன்னொரு காரணம் கூட நம்ம பார்க்கலாம். அவர்கள் இறைவரை

சைவம் தகைத்து ஓங்கி எங்கும் திருநுரிய தமிழ் பேசப்பட்ட நல்லிசை ஞான சம்பந்தனும் மாவினும் அரசனும் சொல்லியவே சொல்லி ஏற்றுகந்து உயிர்கள் கல் மனம் கசிந்து கடலடி சேர்ந்து கலைகள் அழிக்கப்பட்டு கண்ணுடன் பெருமானவே கடலடியிலே நாடினா மகிழ்ச்சியிலே மலர் தலைப்பட்டன. இந்த நிலையிலே சைவத்திலே ஒரு குறைபாடு, ஒரு பூர்த்தியாகாத ஒன்று, அது என்ன? அடியார் வழிபாடு என்பது காணப்படவில்லை. அது நிறுவுவதற்காக திருவோதாரம் செய்திருந்தால் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆகவே அவர்களுக்கு பெருமான் ஒரு வகையிலே தன் திருவடி ஐக்கியம் கொடுத்தார். பிள்ளையாருக்கு சிவஜோதியை கலக்க வைத்தார். திரு நல்லூர் பெருமான் காதல் மெய்ப்பதிகள் அவர் கோடிக்கணக்கான ஊர்களை புத்த பெருமான் திருவிழா சேர்த்தார். கொச்சிவாய் அடுத்தவர் திருநாவுக்கரசு நன்மறிய சிவ ஆனந்த வடிவே ஆகி அண்ணலா சேவடிக்கு அமர்ந்திருக்கின்றார் பாண்டவர். வானவர்கள் மலர்ந்த மனிதர்கள் சிந்தலுக்கு மேலே இருந்து ஐந்து பேருடைய ஒளியும் விரிஞ்சு முதல் யோகிகள் ஆயுதங்கள் தான் உள் நிறைந்த பெரு மகிழ்ச்சி. தனிந்த சித்திரையும் சதயமாக திருநாள் அத்தனை உயிர்களுக்கும் அவரும் உயிரி கொடுத்தார், பேரிடம் கொடுத்தார், மாறிவா மகிழ்ச்சி கொடுத்தார். இப்படி தமிழ்பாடி ஆச்சாரியார் மூத்த ஆச்சாரியார் இருவரையும் ஒவ்வொரு விதமாக அத்தந்த விச சுந்தரத்தை எப்படி செய்கிறார் அதனை நம்பியாண்டார் என்று சொல்லி இருந்தார். சேரன் கையில மாதவேந்தோடு சுந்தரரும் சேரரும் அவர்கள் அடியவை பாடியவர். இந்த சரிமையை பெரிய புராணமே கைலையில தொடங்கி கைலையில்தான் நிறைவடையும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தந்தத்தோட 11 பாடல் கொண்டது. அந்த 11 பாடல்களையும் ஒவ்வொரு சருக்கமாக அமைத்து செக்கிரார் பெருமகனார் அந்த நாயன்மார் வரலாற்றை சொன்னார். இந்த சருக்கத்துக்கெல்லாம் தோற்றுவாயாக திருமலை சருக்கம் சுந்தரருடைய அவதாரத்தை சொல்றதுக்காக அதுவே அஞ்சு பகுதியில் திருமலை சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, திருப்பூக்க சிறப்பு. அதற்கப்புறம் தடுத்தா கொண்டாடுறாங்க. இது முடிஞ்ச பிறகுதான் தெல்லைவாரம் சருக்கம் ஆரம்பிக்கிறது. கடைசி பாட்டுல அம்மையார் செஞ்சானையார் சொல்லி முடிக்கிறார். அது ஒவ்வொரு திருப்பி ஒரு சருக்கம் வெள்ளானை சருக்கம். ஆக 11 பாடல்களுக்கு 11 பேருக்கு அமைத்த செக்கிரார் பெருமகனா பின்னர் இதற்கு முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு வச்சு தாம் காவியத்தை அமைத்துக் கொள்கிறார். இந்த காவியத்திற்கு அவர் வைத்த பெயர் திருத்தம் இருக்கலாம். இங்கிதன் நாமம் கூறி இவ்வளவுலாம் தொங்கிரு இரண்டு மாக்கள் சிந்தைகள் சார்ந்து நின்ற தொங்கிய இருளை இதனை குறைகிற பெற்றுகின்ற சென் கதிர நீக்கும் திருத்தொண்டர் புராணம் நடுமுறையில பெரிய ஒரு ஆளும் வாழ்ந்து அதுவும் செட்டியார வச்சது எடுக்கும் மாக்கதை கதை மாக்கதை முதல்ல சொன்ன மாக்கதைங்கிற பேரு எங்கும் தலைமை வழங்கலாயிட்டு திருத்தொண்டர் புராணம் அவ்வளவு பிரபலமா வாழ்ந்த கொஞ்சம் திருத்தொண்டர் பொதுவான கூட்டு சொல்லுவோம் தனியடியார் 63 பறவையார்ந்தரிடம் கொண்ட பூங்கோவில பார்த்த பிறகு தம்முடைய மாளிகை சேர்ந்த பிறகு அருகில் இருந்து சேடி பெண்ணை கேட்பாங்க, நாம் குட்டிடம் கொண்டாரு வள்ளிகநாதர் வணங்க போகும்போது வந்தவர் யார்? அப்போது அந்த பெண் சொல்வார், இவ்வுலகில் 20 இது நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர். அப்ப திருத்தொண்டர் சுந்தரமூர்த்தி.

0: கல்வெட்டுகள்ல இந்த புராணத்துக்கு பேர் ஆளுடைய நம்பிச்சி புராணம் என்று காணப்படுகிறது. கல்வெட்டுகள் சுந்தரருக்கு புகிடம் வந்தார் மட்டும் தோழர் நம்ம கருதிட வேண்டாம். ஆளுத்தி வெற்றி வந்தார் எழுத்து தடைகள் திருவத்தி ஒரு வெடிமுறை அம்மை சமயத வெற்றி ஒரு பெருமான் சாணம் சுந்தரர் மனித மரத்து சேவைன்னு ஆண்டுதோறும் நடத்துறதுக்காகல ஈஸ்வரர் என்ன செய்வாரோ தனது தேவி வடிவுடையோடு புறப்பட்டு மனித மரத்தில் எழுந்திருந்து வீட்டிருப்பார். அப்போது அவர் செய்து குடியில கேட்பது சுந்தர புராணம். இது கல்வெட்டுகள் வாயால் அறியப்படுகின்ற செய்தி. ஆளுடைய நம்பி ஸ்ரீ புராணம் அவர் சைவ பெருமக்கள் நன்கு உணர்ந்து சொல்லுது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நோத்தீஸ்வரன் கோயில் குலதெய்வம் ஒருத்தர் சிதம்பரம் குலதெய்வம் ஒருத்தர் ஆலவாயுத்தர் குலதெய்வம் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அத்தனை செய்வர்களுக்கு ஒரு குலதெய்வத்தை காட்ட முடியும். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இதை நமக்கு எல்லாம் அறிவுறுத்தி இவர் நாதர் சிவஞானம் திராவிட பெருமொழியும் ஆர்வ வடமொழியும் நிலை கண்டு உணர்ந்த சைவ பெருமகனா. தமிழிலே பேருரை இல்லை எனும் குறையை தீர்க்க மா பாடி என்னும் மகா பாஷ்யத்தை தந்த மகா சொல்கிறார். அழகுபட சொன்னார் அவர் சுந்தரரை இந்தாஸ்து பயிர்கள் போல புகழ. இந்த மாதிரி வர்றது தமிழ் வரக்கிற இந்தாஸ்து அது கேலி பண்ற மாதிரி புகழா. நீ எவ்வளவு தெரியும் ஒரு கல்யாணத்தை சாமி தடுத்துட்டான்னு சொன்ன அந்த சாமி தூக்கிட்டு ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு பெருமனத்து சிதவி செய்து வல்வடக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டு இருவனின் பணி கொண்ட வல்லாரம் எவ்வளவு ஆற்றல் அவர் சொல்லி முடிகிறார். என்னது போனது அந்த சுந்தரம் தான் நமக்கு எல்லாம் நல்லது. அவர் செய்வதில் ஒரு பிரதிக்க எடுத்துக்கலாம். ஒன்று முன்னாடியே சொல்லு சத்தியம சிவகதி கிடையாது. அவரை நினைச்சா இதுக்கு என்ன பிரமாணம் வெறுமன வார்த்தையை சொல்லக்கூடாது. மூலவசனம் என்று சொல்வார். எந்த ஒரு கொள்கையை நிறுவுவதற்கும் மூலவசனம் தேவைப்படும். அதாவது ஆண்டோ காத்த வாக்கியம் அதுதான் வேத பிரமாணம் என்று சொல்வார். அது மாதிரி அமைஞ்சது எது தெரியுமா? செக்கையாருடைய திருவாக்கு தான். அவர் சொல்ற தொண்ணூறு புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்றி அவருடைய வரலாற்றையும் அவருடைய வாக்கையும் சற்றே சிந்திக்க வேண்டும் என்பது தமிழனுடைய அவா. இங்கே புண்ணிய மூர்த்திகளாக விட்டிருக்கும் பெருமக்கள் முன்னே சற்றும் தகுதி இல்லாதவனாகினும் ஆசை அச்சத்தை விழுங்கிடிப்பதால் சில சொல்லலாம் என்பது சிறியனுடைய வேணவம். சுந்தரனுடைய வரலாற்றை ஆரம்பிக்க வைத்த ஆரம்பிக்க வந்த செக்கரவர்கள் என்று நமக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறார். பொதுவாக ஒரு கொள்கை செய்வதற்கு இன்னொரு மரம மேற்கொண்டவர்கள் கணவன் மனைவியால் வாழ்பவர்கள் துறவிகளுக்காக வணங்குவார். துறவிகள் யாரையும் வணங்கி இல்லறக்காரை வணங்கியதாக நமக்கு சான்றுகள் கிடைக்காம இந்த விழிவலையெல்லாம் உடைத்தறிந்தவர் அவர் கையை நோக்கி யானைகளை வந்து கொண்டிருக்கிறார். கையில் ஏற்படப்பட்டது பொன்னின் வெற்றி நீர் துணைந்தன பொண்ணும் நீர்வழி வாழ்வரை பாலர் தன்னையாக்கும் அறிவறியாது என்றும் கையை திருநாமலை பொண்ணும் மூன்றுவதும் நான்மறைகள் எண்ணில் மாதவன் செய்ய வந்தெய்து புண்ணியம் திரண்டு உள்ளது திறந்தது. முன்னாடி சொல்வார் அண்ணல் விட்டு நிற்கப்பட்டதாக நமக்கு எல்லாம் ஒரு மலையை பார்த்தா கல்லா தெரியும் மண்ணா தெரியும் இல்ல பெரிய குவியலா தெரியும். ஒரு குணல் வெள்ளம் நீர் எதிர்க்காக பார்ப்போம். அவருக்கு பார்ப்பார் அண்ணன் பாகத்தை அவருடைய நாயகி உண்மது தருணது ஒழித்து அம்பாளுடைய கருணைதான் நீரா வந்தது. நம்ம பெண்களை காட்டா பார்க்க அவர் தமிழ் மார்க்கமா பார்ப்பார். திரு சிறந்தது என்று பிரான் மலையத்துடை சிறந்த அணைந்தது தெய்வங்கள் நாட்டில் சிறந்தனைந்து நடந்த பெண்களை வீசிட நரம் பயிர்ந்தது என்றே தமிழ் பார்ப்போம். இல்லாத வித்தியாசமா வேணா பார்ப்பனரெல்லாம் பரமசிவன் வசமாக பார்க்கக்கூடிய பார்வை அவர்கள்தான். இதுக்கு விதியை சொல்லுவார்கள் சாத்திரத்தில், பரஞானத்தால் பரப்பை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பு பதார்த்தங்கள் பாராம் சைவ கண்ணு கொண்டு பார்க்கும் போது எல்லாமே சாமியா தான் தெரியும். இன்னொரு சாமி கூட சொல்லலாம், விஞ்ஞான சம்பந்தத்துக்கு நெல்வாயிலிருந்து ஒரு மிஸ்டர் சிவிகை கொடுத்தார், மற்றவங்களுக்கு முத்தம் தெரியும். விஞ்ஞான சம்பந்த சாமிகளுக்கு திருநீற்று வெளியே தெரிஞ்சிடும். சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து தார்மீது தாழ்ந்து என் நீதி மொழி போற்று நின்று ஆதியார் அருள் ஆதலின் அருள பார்க்க. இதே மாதிரி சேரர் வண்ணன் வர வண்ணனுடைய மேனியில ஒவ்வொரு மண் வெளுத்திருக்கு. இவருக்கு திருநூறா தெரியும். அந்த வண்ணம் பயப்படுறான், யாரென்று அடியை கொண்டது அடியை அடிவண்ணான சேரம்பிரான் அடிஞ்சேன் காலம் கருத்தில் வரவு வைக்காத தொண்டர் திருவேறு நம் மனசுல கசி வச்சிடும். இதுவரையும் நாம அப்படி திருநீர் பார்த்துருக்க மாட்டோம், அடியார மறிச்சிருக்க மாட்டோம், மஞ்சனாதான் பார்த்திருக்கோம். எப்போ நாம மனுஷனா பாக்குறோமோ அந்த காட்சி குற்றமுடைய காட்சி, எப்போ திருவேறத்தை சிவமா பாக்குறோமோ அந்த காட்சி குற்றம் நீங்கிய மாசறு காட்சி. ஆகவேதான் திருநாவுக்கிறது ஒரு விதி சொன்னாங்க. ரொம்ப எளிவன்னு தன்மை உடையவர் அவர் எடுத்து நான் முத்தம் பத்தி கேட்கிறோம், எனக்கு வீடு பேர் வேணும். இவ்வளவுதான வீடு பேர் என்ன சாதாரணமா பள்ளிக்கூடத்துல நம்ம சேகரித்து அந்த நாடு வர்றோம் பாண்டிகள் எல்கேஜி சேகரித்து எல்லாமே கஷ்டமா இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கிற பேர அங்க பல நேரம் காத்திருக்க வேண்டியது. சின்ன சொன்னார் வீடு பேர் எளிதில் பெற வேண்டிய திருவேடம் கைதர வீடு எளிதாமே. எளிதில் வீடு பேர் பண்ணலாமே, காட்டில போய் தவம் பண்ண வேண்டாம், சமப்பட்டு நூல்களை படிக்க வேண்டாம், கோவில் குளம்னு சுத்திக்கிட்டே போக வேண்டாம். கஷம் இருக்கு ஒண்ணும் போறது உட்கார்ந்த இடம் தெரிஞ்சு இடம் தெரிஞ்சு வந்தாங்களா கையெழுத்து கும்பிடலாம் கும்பிட என்ன கிடைக்கும் வீடு பேர் வீடு பேர் கிடைக்கும். வீடு பேர் வாயுதான ஞானம் கிடைக்கும், ஞானத்துக்கு வாயுதான தவ நேரம். அதான் முன்னாடி சொல்லுவாங்க அப்போ அந்த கைலை ஒரு இடத்துல ஒரு சார் தாழ்வரையில முன்னவர்களோடு விட்டிருக்கின்றார். அன்னதன் திருத்தாவரதன் இடத்து இன்னதன்மையன் என்ற அறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தடைக்கின்றான். உணரும் சீர் உபமன்ய முனி அவர் முனிவர் துறவி கவனிக்கணும். சரி நம்ம மாதிரி சாப்பா பெரிய துறவி அந்த மாதிரிதான் அவரே நினைக்காதீங்க. அவர் பெருமைய சொல்றார், யாதவன் துவரையாகிய மாதவன் முடிமேல் அடிவைத்தவன் பூதநாதன் ஒருவர் கொண்டிருக்கு ஆதி என்ற விழாமை அடைந்தவன். உலகமெல்லாம் போட்டுவது கண்ணன் திருமாவன் அவருக்கு தீட்சை கொடுத்தவர் கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்து அவருக்கு சிவோகம் பாவனையில பக்தி பண்ண வழிகாட்டியவர் உபமன்யு. இன்னொரு பெருமை உண்டு, இவர் யார் கேட்டார் தில்லை பெருமன் பார்க்கடல் பெற்றார். அமர்ந்து மற்ற முனிவர்களோடு சிவபெருமான சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒளி வேறு சுந்தரமூர்த்தியானவர் ஆகும் சூரிய பிரகாசம் அவருக்கு முன்னால குதிரை சேரர் அவருக்கு முன்னால சேரருடைய ஆபத்துகள் அங்கன் ஓரம் ஆயிரம் ஞாயிறு தெங்கு பேரர் போன்றவர் தோன்ற துங்க மாதவர் சூழ்ந்திருந்தாரெல்லாம் இன்று இன்னும் தந்த அதிசயம் ஏன் கேட்கணும்னா சாமி நடக்க இருக்க இருக்க இந்த ஒளி வருது சாமி இடத்துல ஒளி வரலாம் அம்பாள் இருக்கா விநாயகர் முருகர் வருது இவருக்கு தெரியல யாருக்கு தெரியல பாக்குற அந்தி வாங்கதி சூடிய அண்ணன் தாய் சிந்தியா உணர்ந்து அம்மொழி திண்டிசை வந்த நாவலருக்கோ இவர் வந்து எந்தையார் அருளால் சொல்லிட்டு என்ன பண்றாரு ஏஞ்சி நினைவு கைகள் கூப்பி தொழிலெழுந்து அத்திசை வெயில் ஆனந்த ஆறி விளைவிட செய்ய நீங்களை நாமி செல்குடி ஐயன் நீங்கள் வினவுவோர் வந்தனர் கூடியிருக்கிற முனிவர்கள் ஒரு பிரமிப்பு என்ன இவர் ஏஞ்சி கும்பிடுறாரு இவர் மகா முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் முனி சிதேட்டர் முனி புங்கவர் கண்ணனின்றி தீக்கி நல்கியவர் இப்பேற்பட்டவர் எழுந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு வருகிறவர் எந்த பெருமையுடையவர் என்று அவர் நினைக்கிறார் கேட்கவும் செய்கிறாங்க கேட்கவும் செய்கிறாங்க சம்பவம் நடித்தாமர் போதலால் எம்பிரான் இறைஞ்ச அதிகதி என்ன சாமி நீங்க எழுந்து கும்பிடுறீங்களே சிவனா வடக்கல்ல இருக்கார் நீங்க தெற்கவரத்தை கும்பிடுறீங்களே இவங்கெல்லாம் ஒண்ணு விலங்கலையே அவர் சொல்றாரு தம்பிரானை தன் உள்ளம் தடியவன் நம்பி ஆறுவன் நாம் தொழும் தந்தையான் ஒவ்வொரு முடியவே அப்படி சொன்னார்னா நம்ம எல்லாம் கும்பிடலாமா வேண்டாம் முடிவு நீங்க பின்னர் சொல்ற இன்னொரு இடத்துல சொல்லுவார் இவங்க இப்படி சொல்றாரு ஒவ்வொன்றையும் கும்பிடுறாரு பின்னர் இடத்துல சொல்றார் நீதிதாரும் தொடர்புடைய நீதிதார்னா உலகவாழ்வை விட்டு விலகிய அதாவது தலைவரை மேற்கொண்டவர்கள் அவர்கள் கூட தொடர முடியாத நெறியை எளிதாய் தொடர்ந்தவர் சுந்தரபெருமான் நான்மறை தொடர்ந்த வாழ்வு நம்பியார் அப்படிப்பட்ட பெருமான வாக்கு கும்புற கூட்ட உடனே கேட்கிறாங்க வியப்பு கூட என்ற பேருடையார்த்தை விழித்தவும் நன்றி கேட்க விரும்பும் அசையணும் உங்களே விட்டுட்டாரு அவரு என்ன தவம் பண்ணிருக்காரு கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த விழித்தவத்தை அப்படின்னு அதாவது சிவரகசியத்துல சிவபெருமான் உமாதேவிக்கு சொன்னாராம் கைலி முனிவர்களுக்கு உபமன்யை சொன்னாராம் சுந்தரருக்கு புட்டிடம் கொண்டார் சொன்னாராம் நந்தன் நாதனார் நம்பியாண்டார் நபிகளுக்கு நாரவர் கொல்லா பிள்ளையார் சொன்னாராம் குவலையும் உய வந்த குன்றத்து கோமகனார் தேவ கேட்கையாருக்கு திருச்சிச்சம்பலத்து பெருமான் சொன்னாராம் அடியேருக்கு சொன்னவர் எங்களுக்கு நான் சிவ கவிமணி நாயன்
1: ஓம் நம சிவாய யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org ஓம் நம சிவாய
2: ஓம் சிவாய நம shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு ஆறாம் பாடல் முதல் ஏழாம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள் வணக்கம் ஓம் சிவாய நம
3: வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை இதனுடைய சாரம் இந்த உண்மையை நான் வந்து யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை இதை நான் மறைக்க விரும்புகின்றேன் இது யாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வைக்க விரும்புறேன் எதைய என் மனதில் வந்த மாற்றத்தை எனக்குள் வந்த பக்குவத்தை நான் மறைத்து வைக்கின்றேன் மறைத்து வைக்கின்றேன் சொன்ன உடனே என்ன நமக்கு தோன்றும் பொதுவா நம்ம எந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைப்போம் என்றால் தவறான விஷயத்த அதர்மத்தை தான் மறைச்சு வைப்போம் ஒருத்தர் வீட்டுல போய் ஒரு பொருளை திருடிட்டு வந்தோம்னா நாலு பேர்கிட்ட போய் சொல்லிட்டா இருப்போம் நான் அந்த வீட்டுக்கு போனேன் ஒரு பொருள் இருந்தது அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு